0: எந்த இடத்தை பார்க்கிறோம், அவர் சாதனைகளை எல்லாம் கடந்து தான் இந்த பேற்றை அடைந்தேன், இந்த ஒரு நிலையை அடைந்தேன் என்று மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகின்ற கடைசி நிலை, அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இப்படி தாய்மானவருடைய பாடல்களை நாம் பார்த்தால், இந்த பாடல்களில் இஷ்ட தேவதை பற்றிய பாடல்கள், அதாவது சில தேவதைகள், பிறகு சகுண பிரம்ம வர்ணனம், அனைத்தும் ஈஸ்வர சுரூபம் என்ற வர்ணனை, மூன்றாவது நிர்குண பிரம்ம வர்ணனை, உபனிஷத்துக்களில் எதை நாம் அறிய வேண்டுமோ மாயையெல்லாம் கடந்து நிர்குணமாக இருக்கின்ற சுத்த பிரம்மத்தினுடைய இலக்கணங்கள், பிறகு சாதனைகள், ஒரு சாதகன் என்னென்ன சாதனைகளை கையாள வேண்டும் என்ற இடம், அந்த இடத்தில் அவர் லோகத்தை நிந்தித்துள்ளார், போக பொருள்களை நிந்தித்துள்ளார், பிறகு தன்னை நிந்தித்துள்ளார், பிறகு தான் இறைவனுடைய பேற்றை அடைந்ததாக கூறி இறுதியில் சித்த புருஷனுடைய வர்ணனை, ஒரு சித்தன் சாதனையெல்லாம் செய்து கடந்தவன் என்ன நிறைவை அடைகின்றான் அதையும் இவர் வர்ணித்துள்ளார். இதுதான் அவருடைய பாடல்களில் அமைந்த கருத்துக்கள், அமைந்துள்ள கருத்துக்கள். இதில் லோக நிந்தை, தன்னை நிந்திப்பது அதிகமாக இருக்கின்ற, அதெல்லாம் ஏன், அதனுடைய அவசியம் என்ன என்றெல்லாம் இன்று நாம் பார்க்க போகின்றோம். பிறகு அடுத்த கருத்துக்கு வந்தால், இந்த தாயுமானவர் பாடல்களை படிப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். இந்த பாடல்கள் ஒரு தத்துவத்தை நிர்ணயம் செய்ய எழுதப்பட்டது அல்ல. இப்ப சில நூல்கள் இருக்கிறது என்றால், அந்த நூல்கள் இதுதான் மேலான தத்துவம் என்று நிலைநாட்ட எழுதப்படும். இப்ப விவேக சூடாமணி என்று எடுத்துக்கொண்டால் நாம் பார்த்து முடித்தோம், இதில் இதுதான் மைய கருத்து என்று படிப்படியாக சென்று நிலைநாட்டப்பட்டிருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்திலும் இந்த தத்துவத்தை நிர்ணயிப்பதற்காகவே அந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கும். சைவ சித்தாந்தத்திலும் அவர்களுடைய சித்தாந்தத்தை நிலைநாட்ட சில நூல்கள் இருக்கின்றது, அது படிப்படியாக அந்த நூல்கள் எழுதப்பட்டு இதுதான் முடிவு என்று சொல்லப்படும். தாயுமானவர் அப்படி ஒன்றை நிலைநாட்ட இந்த பாடல்களை எழுதவில்லை. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை அவருடைய வாழ்க்கையையே பாடல்களாக நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே இந்த பாடல்கள் அவருடைய வாழ்க்கைதான் பாடல்களில் பிரதிபிம்பிக்கின்றது. இதில் வந்து ஒரு தத்துவத்தை அவர் நிலைநாட்டவில்லை. அதனால்தான் இந்த தாயுமானவருடைய பாடல்களை அத்வைதத்தை பின்பற்றுபவர்களும் பயன்படுத்துகிறார்கள். முப்பொருள் உண்மை என்று சைவ சித்தாந்தத்தை, துவைதம்தான் சத்தியம் என்று சொல்பவர்களும் இந்த பாடல்களை எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள், அவர் சைவ சித்தாந்தத்தை தான் சொன்னார் என்று. அத்வைதிகள் எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள், அவர் அத்வைதத்தை தான் பேசினார். அதே போல் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்களுடைய பாடல்கள் ஒரு தத்துவத்தை நிலைநாட்ட அல்ல, அவர்களுடைய உணர்வை அதில் வெளிப்படுத்தினார்கள், அவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்திய பாடல்கள். ஆகவே இதை வைத்து கொண்டு நாம் இதுதான் இவர் பேசினார் என்ற தத்துவத்தை யாரும் நிலைநாட்ட கூடாது. நமக்கு பிடித்திருந்தால் பயன்படுத்தலாம், அவ்வளவுதான், ஆனால் தத்துவத்தை நிர்ணயம் செய்ய அல்ல. பிறகு எவருடைய சொல் நம்மை உற்சாகப்படுத்தும் என்றால், எவர் அந்த சொல்படி இருந்து சொல்கிறாரோ அந்த சொல்தான் நம்மை உற்சாகப்படுத்தும். தாயுமானவர் பேசிய ஒவ்வொரு சொல்லும் அவர் உணர்ந்து அதன்படி இருந்து சொல்லி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்னும் இவருடைய பாடல்கள் தொடர்கிறது, தொடரவும் போகின்றது. அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்ற சொல் நம்மை உற்சாகப்படுத்த நன்கு பயன்படும். ஆகவே ஒரு தத்துவத்தை நிர்ணயிக்க இந்த பாடல்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நம்மை உற்சாகப்படுத்த இந்த பாடல்களெல்லாம் நன்கு நமக்கு பயன்படும். பிறகு எப்படியெல்லாம் இது பயன்படும் என்று நாம் பிறகும் பார்க்கலாம். பிறகு இந்த தாயுமானவர் பாடல் ஒரு உபதேசத்துக்கு ஒரு வகுப்புக்கு நேரடியாக அதிகம் பயன்படாது. காரணம், வேதாந்த வகுப்பை முறையாக எடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று நூல்கள் இருக்கின்றன. இப்ப இந்த நூல்கள் எப்படி பயன்படும் என்றால், இது நம்மை உற்சாகப்படுத்த ஆங்காங்கு சில கருத்துக்கள் கொட்டேஷன் என்று சொல்வார்கள், அதற்கு இது பயன்படும். இருந்தாலும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், ஆனந்த கழிப்பை தேர்ந்தெடுத்து அதில் வேதாந்த கருத்துக்களை சேர்த்து ஒரு வேதாந்த நூலாகவும் நம்மை உற்சாகப்படுத்துகின்ற வகுப்பாகவும் சேர்த்து பார்க்க இருக்கின்றோம். வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இவர் எழுதிய பாடல்கள்ல நாம் நுழைத்து அதை ஒரு பூர்ணமாக நாம் பார்க்க திட்டமிட்டு இருக்கின்றோம். இனி நமக்கு சில சந்தேகம் வரலாம், இந்த தாய்மானவர் பாடலை படிக்கும் பொழுது எதற்கு இவர் இந்த உலகத்தை தன்னையெல்லாம் இவ்வளவு தூரம் நிந்திக்க வேண்டும், திட்ட வேண்டும், இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் உலகத்தின் மீதும் தன் மீதும் என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வரலாம். பிறகு அவ்விதம் நிந்திப்பதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதையெல்லாம் படிக்கிறதுனால எந்த அளவுக்கு நாம் உற்சாகம் அடைவோம் என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அறிவு தேவை. அது என்ன அறிவு என்றால், ஒரு மனிதன் ஆரம்பத்திலிருந்து மோட்சத்தை அடையும் வரை என்னென்ன பாதைகளை கடந்து செல்கின்றான் என்ற அறிவு நமக்கு தேவை. அதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இப்பொழுது என்ன கருத்துக்குள் நாம் செல்கின்றோம், ஒரு சாதகன் ஆரம்பத்திலிருந்து ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து என்னென்ன படிகளை கடந்து இறுதியாக மோட்சத்துக்கு செல்கின்றான், அந்த மோட்ச மார்க்கத்தை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். இப்போ ஒருவன் வந்து கல்லூரியில படிச்சு ஒரு பெரிய டிகிரி முடிச்சிருக்கான்னு சொன்னா நமக்கு தெரியும் அவன் எப்படி வந்திருக்கா, எல்கேஜி பேபி கிளாஸ்ல இருந்து அவன் எப்படி படிப்படியாக வந்து இந்த அறிவுடன் இருக்கின்றான்னு தெரியறது போல, ஞான நிஷ்டை அடைந்து ஆனந்த கழிப்பை கூறுகின்ற தாயுமானவர் என்னென்ன படிகளை கடந்து வந்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். காரணம் என்ன, இவருடைய பாடல்கள் இவருடைய பாதை, இவர் எந்த பாதையை கடந்து வந்தாரோ அதை இவர் பாடலாக எழுதியிருக்கின்றார். ஆகவே இப்பொழுது பொதுவாக ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து அல்லது ஆரம்பிக்க வேண்டும், எந்த பாதை வழியாக இவன் பயணம் செய்கின்றான். ஆகவே இப்பொழுது நம்முடைய தலைப்பு என்னவென்றால் ஆன்மீக பயணம், ஆன்மீக பயணம் எப்படி நடைபெறுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த பயணத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம், இனி எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் என்பது நமக்கு தெரியும். இப்ப அந்த கருத்துக்கு இப்பொழுது நாம் வருகின்றோம். முதலில் மனிதர்களை நாம் எப்படி பிரிக்கின்றோம், விஷயி என்று பிரிக்கின்றோம். விஷயி என்பது மனிதனை குறிக்கின்ற சொல். விஷயி என்றால் போகி என்று பொருள், போகத்தை நாடுபவன், விஷயத்தை நாடுபவன், விஷயானந்தத்தை நாடுபவன், விஷயி இன்பத்தை நாடுபவன் என்று பொருள். எல்லாம் அப்படித்தான, ஆரம்ப காலத்திலிருந்து இந்திரியத்தின் வழியாக இன்பத்தை நாடுபவர்களாக இருக்கிறார்கள். யாரு இடமாவது சென்று உனக்கு என்ன லட்சியம் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள், சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்கு தகுந்த சாதனைகளை நான் அடைய வேண்டும் என்று விஷயிகளாக இருப்பார்கள். பணமானம், பணம் எதற்குனா, பணம் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் வாங்க பயன்படுகிறது, வீடு, பிறகு என்னென்ன சுகம் இருக்கின்றதோ அனைத்து சுகத்தையும் பணம் கொடுப்பதனால் பணம் லட்சியமாகின்றது. இப்படி விஷயி, இந்த விஷயி என்றால் போகி, போகத்தை நாடுபவன், அது ஆரம்பத்தில் இருக்கின்ற மனிதன். இந்த போகத்தை நாடுபவனை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். ஃபர்ஸ்ட் வந்து விஷயி, விஷயினா போகத்தை நாடுபவன். அந்த போகத்தை நாடுபவனை ரெண்டு கேட்டகரியில போடுறோம். முதல் பகுதி யார் என்றால் தர்ம அனனுசாரி என்று சொல்லப்படுகிறது. தர்ம அனனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றாதவன், தர்மப்படி போகத்தை நாடாதவன். அனுசாரினா பின்பற்றுபவன், அனனுசாரினா தர்மத்தை பின்பற்றாதவன். இவன் போகத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். இவனுடைய கொள்கை என்னவென்றால், நியாயப்படி தர்மப்படி இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எப்படியோ போகத்தை அனுபவிக்க, அதற்கான மார்க்கம் தர்மம் எல்லாம் கிடையாது. என்ன சொல்வார்கள் தெரியுமோ, நேர்மையா இருந்தா பொழைக்க முடியாது, உண்மையெல்லாம் பேசினா இந்த காலத்துல வாழ முடியாது. அதனால என்னன்னா, நான் தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்றேன், எனக்கு தர்மம் முக்கியம் இல்ல, நல்லது முக்கியம் இல்ல. என்ன முக்கியம்னா, லட்சியமான போகம்தான் இன்பம்தான் முக்கியம். அந்த போகம் காட்சி பொருளாக இருக்கலாம், கேட்கிற பொருளா இருக்கலாம், சுவைக்கிற பொருளா இருக்கலாம், எல்லா விதத்திலையும் எனக்கு சுகம் முக்கியம். அது எப்படி வருதுங்கிறத பத்தி எனக்கு முக்கியமே இல்லை என்று தர்மத்தை விட்டு போகத்தை நாடுபவன் ஒரு விதமான போகிகள் அல்லது விஷயி. இரண்டாவது விதமானவன் தர்ம அனுசாரி. அனுசாரி என்றால் பின்பற்றுபவன், தர்ம அனுசாரி என்றால் தர்மத்தை பின்பற்றுபவன். இந்த தர்மத்தை பின்பற்றுபவன், அவனுக்கும் போகம்தான் முக்கியம், இன்பமா வாழணும், சௌக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும். ஆனால் அவன் என்ன செய்கின்றான், அந்த சுகத்தை நான் தர்மப்படிதான் ஈட்டுவேன், தர்மப்படிதான் அந்த பொருள்களை நான் சேகரிப்பேன் என்று தர்மத்தினுள் வழியில் போகத்தை அனுபவிப்பவன். இப்ப எவ்வளவோ பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். எவ்வளவு பேர் எனக்கு ஞானம் வேணும், நீ வேணும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லாருக்குமே காமிய பிரார்த்தனை தான். வேதமே காமிய கர்மங்கள் பல சொல்லி இருக்கின்ற, உனக்கு இந்த பலன் வேண்டுமா, இந்த யாகத்தை செய் என்று கர்மகாண்டம் முழுவதுமே காமியமாகத்தான் இருக்கின்றது. எந்த புஸ்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள், இந்த பாராயணம் செய்தால் இந்த பலன் கிடைக்கும். இப்ப எல்லாம் என்னன்னா, தர்மத்தின் வழியாக எதை அடைதல், போகத்தை அடைதல், இன்பத்தை அடைதல். இப்படி விஷயியாக இருப்பவர்கள் போகத்தை குறிக்கோளாக கொள்கின்ற மனிதர்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். தர்மத்திற்கு உட்பட்டு போகத்தை அனுபவிப்பவர்கள், அதாவது காமிய கர்மத்தை செய்பவர்கள் நியாயப்படி, பிறகு தர்மத்தை துறந்து தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நியாயம் நேர்மை சத்தியம் இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் போகத்தையே லட்சியமாக ஏதோ ஒரு வழியில் போகம் வந்தால் சரி என்று தர்மத்தை பின்பற்றாதவர்கள் என்று பிரிக்கின்றோம்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு, தலைப்பு முன்னுரை, பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சங்கரனே நின்பாகம் பொத்தி பொத்தி, சதாசிவனே நின்பாகம் பொத்தி பொத்தி, பொங்கரவா நின்பாகம் பொத்தி பொத்தி, புண்ணியனே நின்பாகம் பொத்தி பொத்தி, அங்கமனத்து அயனோடு மாலும் காண அனல் உருவா நின்பாகம் பொத்தி பொத்தி, செங்கமன திருப்பாகம் பொத்தி பொத்தி, திருமூலட்டானே பொற்றி போற்றி, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னையும் வண்ண பணித்து என்னை வாவென்றவான்.

கோவை கவர்ந்து நெருங்கே குழாம் குழாமா நின்று குத்தாடும் ஆமிக்கு அமுகையன் ஆர்வத்தனத்தினை அப்பனே ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானு கேளே பல்லாண்டு கூறுதுமே மதிவடல் சடைமுடி மன்றுடாரின் புதிசையும் நாயன்மார் தூய சொல்மலர் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே ஊழியர் கோன் வெப்பொழித்த புகலியர் கோன் கடல் போற்றி அடிமிசை கல்மிதத்தில் அணிந்த விரான் அடி போற்றி வாழி திருநாவல் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி கொல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிடார் அடி போற்றி சீலனிகள் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம் போராது ஞானிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வான் அரஹரம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிச்சதேசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்வசுப்ரமணியோ ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் ஸ்வசுப்ரமணியோ ஹரஹரம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவா. எல்லாமல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொன்னா திருவடி மலர்களை அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான ஆலயத்தினுடைய வளாகத்திலே கூடியிருக்கின்ற சைவ பெருமக்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாரே, நமது சைவ சித்தாந்தத்தினுடைய உயிர் நாடியாக திகழ்கின்ற திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அற்புதமான சைவ காப்பியத்தை நாம் இங்கே சிந்திப்பதற்கு கூடியிருக்கின்றோம். நம்முடைய மதம் சமயம் சைவ சமயம் அதிலே பிரதிபாதிக்கப்படக்கூடிய கடவுள் சிவபெருமான் அவருடைய பெருமையிலையும் அந்த சமயத்தின் பெருமையும் நமக்கு எடுத்துரைத்தவர்கள் நால்வர் பெருமக்கள். அவர்களிலே மூன்று மூவர் முதல் மூவராக திகழ்கின்ற திருஞான சம்பந்த பெருமானையும் திருநாவுக்கர சுவாமிகளையும் ஸ்ரீ சுந்தரம் சுவாமியுடைய அருமையிலையும் நமக்கு அற்புதமாக எடுத்துக்காட்டியவர் தேவி சேக்கிரார் பெருமான். அவருடைய திருவாக்கு மிக அற்புதமான நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்கக்கூடிய ஒரு வாக்காகும். அந்த மூவர் பெருமக்களுடைய பெருமையின் எடுத்திருக்கிற ஒரு அழகான சைவ காப்பியம் பெரிய புராணமாகும். 12 திருமுறைகள் சைவ சமயத்தினுடைய முதுகெலும்பு, அவற்றிலே 12 திருமுறையாக திகழ்வது பெரிய புராணம். அதனை அருளி செய்த நாயகர் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவருடைய அற்புதமான அவதார ஸ்தலம் உங்கள் ஊரின் அருகே இருக்கின்ற குன்றத்தூர் ஆகும். குன்றத்தூரிலே அவதாரம் செய்த பெருமானுடைய பெருமையினை நாம் இங்கே சற்று சிந்திக்க இருக்கிறோம். அதன் பின்னர் அவருடைய அற்புத காப்பியமாக இருந்த பெரிய புராணத்தை நாம் இங்கே தொடர் சிந்தனையை செய்ய திருவொரு துணையோடு முற்படுவோமாக. பெரியோர்களே, நமது தமிழ்நாட்டினுடைய பகுதிகளை பல அருமையான மண்டலங்களாக பிரிப்பார்கள். தமிழகத்தினுடைய வடபகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படும். அந்த தொண்டை மண்டலத்தின் கண்ணே அற்புதமான பல சிவாலயங்கள் உள்ளன. அங்கே தொண்டை நாட்டை பற்றி பெரியவர்கள் சொல்கிற சமயத்துல தொண்டை நாடு சான்றோர் உழைத்து என்று பெரியவர்கள் சொல்வார்கள். பாண்டி நாடு முற்றுழைத்து, சேர நாடு வேளம் யானை உழைத்து, சோழ நாடு சோர் உழைத்து, அதுபோல தொண்டை நாடு சான்றோர் உழைத்தன்பார்கள். அந்த தொண்டை நாட்டினுடைய அருமையான ஒரு அற்புத ஸ்தலமாக திகழ்வது குன்றத்தூர்.

சைவ வளமிக்க குன்றத்தூரிலே ஷேக்கிழார் மரபிலே அருண்மொழித்தேவர் என்ற பெருந்தகையார் திரு அவதாரம் செய்தவர்கள். இந்த ஷேக்கிழார் மரபு தற்காலத்திலே தொண்டை மண்டல் வேளாளர் என்று அழைக்கப்படும். சைவ பாரம்பரியத்திலே திளைத்த ஒரு குடுமை பெருமையுடையவர் ஷேக்கிழார் பெருமாள். அருண்மொழித்தேவர் என்பது அவருடைய இயற்பெயர். அவருடைய தம்பியார் பாலராவாயர். அருண்மொழித்தேவருடைய உயர்ந்த குணநலன்களையும் உலகவர்கள் கண்டு வியந்து சோழ மகாராஜாவுடைய முதலமைச்சராக கூடிய தகுதி உடையவர் என்பதை அறிந்து அரசு பெருமான் அவரை தனது முதலமைச்சராக கொண்டார். அந்த அற்புதமான அருண்மொழித்தேவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்ற திருநாமம் சூட்டப்படுகிறது. அரசர் பெருமானார் ஒரு மன்னருக்கு அமைச்சர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை திருக்குறள் மிக அழகாக எடுத்திருக்கிறது. மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தது. அந்த வகையிலே இந்த ஷேக்கிழார் பெருமான் சோழ மகாராஜா இரண்டாவது குலத்துங்க சோழன் ஆகிய அனபாய சோழ சக்கரவர்த்தியை எவ்வாறு வழிநடத்தி செல்கிறார் என்பதை நாம் காண வேண்டும். ஷேக்கிழார் பெருமான் அரசல் அவ்வா அவ்வப்பொழுது செய்கின்ற ஒரு பொழுதுபோக்கு செயலை கண்காணித்தார். எந்த நூலையோ படித்துக் கொண்டிருப்பதை கண்காணித்து வருகிறார் அமைச்சர் பெருமான். அந்த நூல் எது என்று சொன்னால் சமண சமயத்தை சார்ந்த சிவகு சிந்தாமணி. அந்த நூலிலே காணப்படுகின்ற காப்பிய தலைவன் ஜீவகன் அவருடைய வாழ்க்கையை அற்ப சுவையோடு சொல்வது சிவகு சிந்தாமணி. உலகிலே காணப்படுகின்ற சாதாரண வழக்கத்தில் இருக்கின்ற சிற்றின்பத்தை சிறப்பாக கொண்டு திகழ்வது அந்த நூல் ஜீவகன் காப்பிய தலைவன் 9 திருமணம் செய்கிறான் அந்த நூல். அந்த நூலை படித்துக் கொண்டிருக்கிறார் மகாராஜா. அது கண்டு வருந்துகிறார் முதலமைச்சர். முதலாவதாக மாற்று சமய நூல் சைவ சமய மகாராஜா படிக்கக்கூடாது, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய சமண சமயத்தின் நூல் அது தொடரலாமா? இரண்டாவதாக அது உலக சுகத்தை பற்றி மேலாக பேசக்கூடிய ஒரு ஆபாசன் அதனை சொல்லலாமா? ஆகவே உமாபதி சிவாச்சார சுவாமிகள் சொல்லுகிற போது திருட்டு புரட்டு சிந்தாமணி என்று சொல்வார். அந்த நூலை எடுத்து அதன் சுவையை ரசித்துக் கொண்டிருக்கிறார் மகாராஜா. அப்பொழுது முதலமைச்சராகிய ஷேக்கிழார் பெருமான் மன்னர்பால் சென்று, மன்னர் பெருமானே தாங்கள் இந்த நூலை படிக்க வேண்டாம், உலகின் சுகத்தையும் மறுமையிலே சிவபெருமான் திருவடி பெற்றையும் இன்மையிலே விரைப்பெயர்கள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆச்சரியமுடைய ஒரு அரிய செய்திகள் சைவ சமயத்தில் இருக்கின்றன. சிவபெருமானுக்கு தன் வாழ்வை முழுக்க அர்ப்பணம் செய்த நாயன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய சரிதைகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் என்று சொல்லி அமைச்சர் பெருமானாகிய ஷேக்கிழார் பிரபு இரண்டாம் குலத்திருந்து சோழ மன்னர் பெருமானுக்கு அற்புதமாக நாயன்மார்கள் சரிதங்களை எல்லாம் மெய் உருகுமாறு பேசுகிறார். கண்களை குளமாக்குறது முதலமைச்சருடைய வாக்கு. மன்னர் பெருமான் மனம் நெகிழ்கிறது. அழியார் பெருமக்கள் கேளும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடவே அன்றி வீடு வேண்டாத எழில் விளங்கினார் என்று ஷேக்கிழார் பெருமான் அழியார் பெருமக்களுடைய பெருமையெல்லாம் மகாராஜாவுக்கு எடுத்திருக்கிறார். மகாராஜாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அருமையான சரித்திரங்களெல்லாம் தாங்கள் சொல்கிறீர்களே, இவையெல்லாம் எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியிற்கு பயன்படுமாறு ஒரு அரிய நூலாக நீங்கள் ஏன் எங்களுக்கு தரக்கூடாது என்று ஒரு அரிய விண்ணப்பத்தை நாம் செய்த ஒரு புண்ணிய பேச்சின் காரணமாக ஷேக்கிழார் பெருமான்பால் மகாராஜா விண்ணப்பிக்கிறார். நம் போன்றவரா ஷேக்கிழார் பெருமான், நான் செய்து விடுகிறேன், நான் செய்து விடுகிறேன் என்று அவர் அங்கே கூறுமானில்லை. திருவுரு சித்தம் கைகூடுமானால் நான் செய்ய முயற்சி என்றுதான் அவருடைய பதிலுரை அங்கே பரிணமிக்கிறார். திருவுரு சித்தம் எவ்வாறு அறிவது? தில்லையிலே எல்லையிலா மன்றிலே ஆடுகின்றானே சிதம்பரம் நாயகன், அவருடைய திருவுரு சித்தத்தை நாடி இச்செயலில் இறங்கலாம் என்பது முதலமைச்சருடைய. மன்னர் பெருமானும் அவ்வாறே ஆகுகின்றார். பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கொலை சூழ சிதம்பரத்திற்கு முதலமைச்சரும் மகாராஜாவும் செல்கிறார்கள். அங்கே
என் பெருமான் திரு சன்னிதியிலே சேர்த்தார் பிரபு விண்ணப்பிக்கிறார். அப்பொழுது நடராஜமூர்த்தியுடைய அற்புதமான அருளாலே இந்த நூலை செய்வதற்குரிய ஒரு அறிகுறியாக உலகலாம் என்ற ஒரு அசரீர் வாக்கு என் பெருமானுக்கு என்னுடைய பெருமானுடைய அருளாலே சேக்கலார் பெருமானுக்கு மகிழ்வூட்டுகின்ற ஒரு அற்புத திருவொரு சித்தம் கிடைக்கின்றது. உலகலாம் என்று அடிகெடுத்துக் கொடுத்த மாத்திரமல்ல நடராஜ பெருமான் திருமேனியிலிருந்து பூ விடுகிறது. அவருக்கு இதைவாழ் அந்தணர்கள் மாலை சூட்டி மகிழ்விக்கிறார்கள். அந்த நூலை தொடங்குவதற்கு நடராஜமூர்த்தியே அடியெடுத்துக் கொடுப்பாரானா சேக்கலார் பெருமானுடைய பெருமை எத்தகையது. அவர் அருள் செய்ய போகின்ற ஒரு அருமையான காப்பியத்தினுடைய மகிமை எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சேக்கலார் பெருமான் முழுக்க முழுக்க சபாநாயகருடைய திருவழியை அணுகியே இந்த நூலை செய்கிறார் என்பதை நாம் வந்துவிடக்கூடாது. சேக்கலார் பெருமான் காலத்துக்கு முற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நாயன்மார்கள். அவருடைய இல்லங்களையோ அவர்கள் அவதரித்த சரங்களையோ அவர்கள் பாடியருடைய பதியங்களுடைய பெருமையினையோ நாம் ஒருவரும் அறிய முடியாது. அந்த ஞான சுரங்கத்தை நமக்கு படம் பிடித்து காட்டியவர் பாலராவாயருடைய சகோதராகி அருமைத்தவர் சேக்கலார் பெருமான். அவ்வாறு அவர் அற்புத நூலை செய்ய தொடங்கினார். தில்லையம்பர நடராஜ பெருமான் அருளாலே ஆயிரங்கால் மண்டபத்திலே அந்த நூல் வழங்கு கொண்டே வருகிறது. மகாராஜா அவ்வப்பொழுது நூலுடைய வளர்ச்சியை பல தூதர்கள் மூலமாக கேட்டு மகிழ்வார். தன் தலைநகரில் இருக்கிற சோழ மகாராஜா தூதர்கள் மூலமாக திருத்தொண்டர் புராணம் எவ்வாறு வளர்ந்து வருகிறது, இன்றோடு ஆயிரம் திருப்பாடல் பாடிவிட்டார் சேக்கலார் பெருமான் யாராவது சொன்னார்கள். அவர்களுக்கு பொண்ணும் பொருளையும் கொடுத்து மகிழ்வாரா மகாராஜா? இன்னைக்கு 1100 பாடல்கள் குட்டி 1100 தங்க காசு அவர்கள். இப்படி மகாராஜாவுடைய மகிழ்ச்சி தெரியக்கொண்டு வருகிறது. மக்களெல்லாம் சேக்கலார் பெருமானை சுகர்மானா பாதிப்பு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது சைவ காப்பியமாக திகழ்கின்ற பெரிய புராணம் நாளொரு வண்ணமும் பொழுதும் மேனியமாக வளர்ந்து வருகிறது. அவ்வாறு வளர்ச்சி பெற்ற பெரிய புராணம் பூர்த்தியாகிறது. இந்த செய்தி கேட்டு மகிழ்ந்த மகாராஜா அங்கிருந்து சோழ மன்னனுடைய தலைவர்களுக்கு புறப்பட்டு சிதம்பர மாநகர் வந்து சேர்கிறார். அவ்வாறு வந்து சேர்ந்தவுடன சேக்கலார் பெருமானுடைய திருக்கரத்தினாலே பெரிய புராணத்தை நடராஜ பெருமான் திரு சன்னிதியிலே வைத்து வழிபாடு செய்து அரங்கேற்றம் நிகழ இருக்கின்றது. ஆயிரங்கால் மண்டபத்திலே சேக்கலார் பெருமானை மகாராஜா ஒரு அருமையான பட்டத்து யானையிலே ஒரு அழகான பூம்பல்லக்கிலே ஏறுமாறு செய்து அருகிலே இருந்து அவருக்கு வெளிச்சாமரை வீசி சேக்கலார் பெருமானை நடராஜமூர்த்தியாக பாதித்து வழிபாடு செய்கிறார் மன்னர் பிரான் இரண்டாம் குலோத்துங்கச் சோழ. நகரவளம் வருகின்ற போது மக்களெல்லாம் அவருடைய பெருமையை கண்டு மகிழ்கின்ற பாடல்கள் சேக்கலார் நாயனார் புராணம் என்ற நூலிலே மிக அற்புதமாக ஒற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளால் அருளி செய்யப்படுகிறது. இந்த அற்புதமான பவனி ஊர்வலத்தை கண்ட மக்களெல்லாம் இதோ இங்கே வருகிறாரே சேக்கலார் பெருமான், இவருக்கு இவர் பக்கத்திலே வியாச மகிழ்ச்சி நிற்க முடியாது, இவர் அருகிலே வால்மீகி மகிழ்ச்சி நிற்க முடியாது, இவர் அருகிலே வேத வியாசம் நிற்க முடியாது, இவர் பெருமைக்கு அகசிய மகிழ்ச்சி கூட ஈடு கொடுக்க முடியாது என்றெல்லாம் மக்களெல்லாம் அவர் பெருமையை பாடி பாடி பரவி பரவி பணிந்து பணிந்து மகிழ்கின்ற காட்சியை அந்த வீதியிலே காண்போம். அங்கனம் என் பிரபு தில்லையை மண்டிலேயே வந்து சேர்ந்து பெரிய புராணம் ஆகிய திருத்தொண்டர் புராண ஏடுகளை அப்படியே நடராஜ பெருமான் திருவழியிலே வைத்து மகிழ்கின்ற போது பரமேஸ்வரனுடைய அருள் வாக்கு அசரீர் வாக்கு அதனை ஏற்று மகிழ்கிற ஒரு செய்தி சேக்கலார் நாயனார் புராணத்திலேயே சொல்லப்படுகிறது. மகாராஜா முதலமைச்சரை வணங்குகிறார், வணங்கி விண்ணப்பிக்கிறார், தாங்கள் அருள் செய்த இந்த நூலுக்கு தாங்களே பொருள் சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். அரங்கேற்றம் நகர்ந்த அந்த அருமையான ஆயிரங்கால் மண்டபத்திலே சேக்கலார் நாயகர் மிக மணி மகுடமாக வீற்றிருக்க பல்லாயிரக்கணக்கான சிவனடியார் திருக்கூட்டம் அங்கே சிவ பொலிவோடு திகழ ஒரு அற்புதமான சித்திர மாதத்திலே திருவாதிரை நட்சத்திர நன்னாடிலே
சேக்கரார் பெருமான் பெரிய புராண அரிய நூலை அங்கு கூடியிருக்கின்ற சைவ உலகிற்கு விரிவுரையாக எடுத்துரைக்கின்ற ஒரு பொன்னாள் சித்திரை திருவாதிரை நன்னாள். அந்த நாள் தான் இன்னும் பொருத்தமாக அமைந்திருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த பெரிய புராண தொடர் உரையை இந்த நல்ல நாளிலே அமைப்பது திருவருள் சித்தம் என்பதை நினைந்து நேர்ந்து நிற்கிறோம். அந்த சித்திரை திருவாதிரை நன்னாளிலே தொடங்கிய விரிவுரை ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, இரண்டு மாதம் அல்ல, ஓராண்டு காலம் எதிர்வரும் சித்திரை திருவாதிரை நன்னாளிலே இந்த புராணம் பூர்த்தியாகும். 4,253 பாசனங்களை கொண்ட இந்த அற்புத காப்பியம், 2 காண்டங்களாக கொண்ட இந்த அற்புத நூல், 13 சிறிய பகுதிகளாக சர்க்கங்களில் சொல்லக்கூடிய பகுதிகளாக கொண்ட இந்த நூல் பூர்த்தியாவதும் சித்திரை திருவாதிரை நன்னாளிலே. உலக மக்களெல்லாம் எந்து நின்று சேக்கரார் பெருமானை கண்கண்ட சிவபெருமானா பாதித்து வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் இந்த சித்திரை திருவாதிரை நன்னாளாகும். இன்றைய நாளிலே சேக்கரார் பெருமானுடைய திருவழிகளை வழங்குகிறோம். அவர் அருள் செய்த இந்த நூல் திருத்தொண்டர் புராணம் என்று பேசப்படுகிறது. இன்னொரு விதமாக பெரிய புராணம் என்றும் அது மகிழப்படுகிறது. இந்த நூலிலே அடங்கியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் சேக்கரார் பெருமான் திருவடியை நாம் வணங்கி தொடங்கி நிற்போமாக. சேக்கரார் பெருமானுடைய பெருமையை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சிபுராணத்துல மிக அற்புதமாக பாடுவார். அந்த புகழ்ச்சியின் அமைந்த அற்புத நூலை நாம் இங்கே காண்போமாக. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினான் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் சேக்கிழான் அடி சென்னிருத்துவான் என்று அருமையாக சேக்கிழார் பெருமானுடைய திருவடி மலர்களை மாதவ சுவயநாத சுவாமிகள் காஞ்சிபுராணத்திலே மகிழ்கிறான், பாடி மகிழ்கிறான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை நமக்கெல்லாம் சிறப்பையும் மகிழ்வையும் தூக்கி விடுவதாம் இந்த நூல். இந்த நூலுக்கு ஆதாரமாக இருந்தது திருத்தொண்ட தொகையில் சுந்தர பெருமானுடைய அற்புத நூல். அதனை இந்த பாடல் முதலிலே குறிப்பிடுகிறது. தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லகிறார். திருத்தொண்ட தொகை என்ற தேவாரத்தை விரித்து நாமெல்லாம் உள்ளம் கொள்ளுமாறு நமக்கு எடுத்துரைத்த ஆற்றலுடையவர் சேக்கிழார் பெருமான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லகிறான் எங்கள் பாக்கிய பயனா மாதவசனையால் சொல்ல நாம் செய்த புண்ணியத்தின் நீட்டமாக குன்றத்துள்ள அவதாரம் பண்ணிருப்பான் சேக்கிழார் பெருமான். எங்கள் சிவனடியார்களா சேர்த்து நாம செய்த புண்ணியத்தின் பயனாக இதோ இந்த குன்றத்தினுடைய அவதாரம் செய்தார். அவர் செய்த உபகாரம் என்ன? சுந்தர பெருமான் பாடிய தெளிவாள் அந்தனதம் அடியாருக்கும் அடியன் என்ற திருத்தொண்ட தொகையை விரித்து பேசினார் சேக்கிழார் பெருமான். அவர் இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணது நாம செய்த புண்ணியம் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றை வாழ் அந்த அற்புதமான சடமாகி குன்றத்திலே வாழ்கின்ற சேக்கிழான் அடி சேக்கிழார் பெருமான் திருவடி மலர்களை சென்னையிலே வைப்போம் சிறசுல வைத்து மகிழ்வோம். யார் பாடுறா? மாதவ சிவஞான சுவாமி. எங்கே? காஞ்சிபுராணத்தில். சேக்கிழார் பெருமானுடைய பெருமை ஒரு பாடல் அவ்வளவு உயர்ந்த அற்புதமான கருத்துக்களை தன்னகத்தே கொண்ட ஒரு அரிய பூமாலை சொல்லுகிறார் மாதவ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருவழிவளம் வலியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வலியன் பூஜித்த தலங்கள் வலிதாயம், வளர்கூடல், வலிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவழிவளம் வலியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலைமேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணை நாதர், இறைவி மாழையும் கண்ணி, திருத்தல மரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவார பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமலவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை யாரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை யாரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஐதரத்தனை ஆனை முகத்தரை இந்தின் இளம்பினை போலும் ஏற்றான் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழுக்கி துணை திருமன் மரப்பாதங்கள் மெய்மைகுன்றா முழுக்கி துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழுக்கி துணை அவன் பன்னீர் தூளும் வயதலி வழுக்கி துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுகை விழுக்கியருண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க வழிக்கே சுழன்றும் என் பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவரமோடு என்ன கூட்டு இனியும் எல்லாம் வந்த இறையருள். இந்த செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய இறையருளையும் குரு அருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி, பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் என்று சொன்னால் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. மற்ற நாட்களில் நீங்கள் பிரதோஷம்னு சொன்னால் பிரதோஷம் சிவனுக்கு மட்டும் உயர்ந்த நாள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருப்பதின் காரணமாக அம்பிகைக்கு உகந்த நாள், விநாயகனுக்கு உகந்த நாள், முருகன் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதியான தெய்வம், எனவே முருகனுக்கு உகந்த நாள், பிரதோஷம் சிவனுக்கு உகந்த நாள், ஒரு சிவ குடும்பத்துக்கே உகந்த நாள். இன்றைக்கு நாம் சிவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கே உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. சிவ குடும்பம்னு சொல்லி முருகன் விநாயகர் பார்வதி பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய வடிவத்தை வணங்குவது நம்முடைய சைவர்களின் மரபு. அந்த இனிய நாள் இந்த நாள். இன்னைக்கு வழிபாடு செய்தோம்னு சொன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. செவ்வாய்னா நிலம் தொடர்பான பிரச்சனை ஏதாவது இருந்தா அந்த பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் வளர்ந்தால் வழிபாடு செய்ய வேண்டும். சார், ரத்தம் உயிரணுக்கள் செவ்வாயில் இந்த செவப்பு அணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது சார், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் அந்த துன்பம் நீங்கிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரதோஷம் என்னைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சுவாமி வந்துட்டு போன இடத்துல உட்காந்து நல்ல மூச்சை இழுத்து உள்வாங்கி வெளியே விட்டீங்கன்னா போதும், உடம்பு என்ன வியாதி இருந்தாலும் போயிடும். இப்போ நீங்கள் எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, காற்று வந்து தழுவு. எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் சுவாசித்த காற்றை நாம் இப்போ சுவாசிக்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லை, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பல கோடி பிறவிகளில் செய்த தவத்தினுடைய பயனை இப்போ நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் சுவாசித்த காற்றை நாம் இப்போ சுவாசிக்கிறோம். சார், அது என்ன சார், அது வளர்ந்துட்டோம் இன்னுமா அம்மாவும் அப்பாவுமா அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளருங்க, எவ்வளோ வேணாலும் பணத்தை சேருங்க, ஆனால் உங்கள் அம்மாவினுடைய புடவை தலைப்புக்குன்னு ஒரு வாசம் இருக்கும், அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம அம்மாவோட புடவை தலைப்பு வாசம் சார், அது நமக்கு அடுத்தவங்களுக்கு பார்த்தா அது நேரில் நாட்டமாக இருக்கும், ஆனால் குழந்தைக்கு அதுதான் வாசம். அதுபோல இந்த இடத்துல யார் எந்த சுவாசம் இருந்தாலும் சரி, எங்க அப்பா கபாலியும் எங்க அம்மா கற்பகமும் சுவாசிச்ச காற்றை இப்போ நானும் சுவாசிக்கிறேன், நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்க. மற்றவங்க காற்றை சுவாசிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது, ஆனா நான் மூச்சை உள்ள இழுத்து வாங்குறேன், இது அப்பா அம்மா சுவாசிச்ச காற்று உள்ள இருக்கு, இது நல்லதை மட்டும்தான் பேசும், நல்லதை மட்டும்தான் தரும். சார், எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, யாரும் என்னை ஏமாத்துறாங்க, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு, செவ்வாய்க்கிழமை மறக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்திற்கு உண்டு என்பதை சொல்லி, இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யறவங்களுக்கே ஏதாவது திருமண தடைகள் அல்லது தோஷம் இருந்தா அது நீங்கிடும். இப்ப பேர் பாத்தீங்கன்னா சார் ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த தகவலை சொல்லுவாங்க, வீடே ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், ஒரே அல்லலா இருக்கு, ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்குது. அப்படி யாரும் கோயில் இருந்துட வேண்டாம், வீட்டுக்கு போனா வேலை வந்துடும், வீட்டுக்கு போனா பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக கோயில் இருந்தீங்கன்னா நீங்க பிரச்சனையை விட்டுட்டு வரலன்னு அர்த்தம். வீட்டுக்கு வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வரணுமா, எங்க குருநாதர் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போது எல்லா பிரச்சனையும் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணுமா, கோயிலேருந்து போறது என்ன பண்ணணுமா, எல்லா பிரச்சனையும் சுவாமிகிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அப்போ இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு வந்த பிரச்சனையை என்ன பண்ண போறீங்க, இங்கேயே விட்டுட்டு போக போறீங்க, சுவாமி கபாலிகிட்ட கொடுத்துட போறீங்க. அவர் என்ன பண்ண போறாரு, அந்த பிரச்சனையை நல்லதா மாத்தி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவார். நீங்க போறச்சே அங்கே அது உங்களை வரவேற்கும், வாங்க உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கும் வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கும். இப்போ யாரோட சண்டை போட்டு வந்துட்டேன், தெரியாதனமா போட்டுட்டு வந்துட்டேன், இங்கே நான் வந்து சொல்லிட்டேன் கபாலிட்டே அந்த பிரச்சனையை நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து நிற்பார், ஐயா மன்னிச்சிருங்க அப்படிப்பாரு. ஐயா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லைங்க, நீங்கள் என்ன மன்னிங்க அப்படின்னு நாம் பரஸ்பரம் விட்டு கொடுத்தோம்னு சொன்னோன்னு வைங்களேன், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே கிடையாது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதே கிடையாது. நீதி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் நியாயம் கிடைக்க வேண்டும். பல வழக்குகள் சார் மேலே மேலே வந்துக்கிட்டே இருக்குது, மோதிக்கிட்டே இருக்குது. அல்ல இந்த பதிகத்தை படித்தால் இது சப்த விடங்க தலங்களும் ஒன்று. திருவாரூருக்கு தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம் திருக்காரா என்று பேரு. எல்லாம் கொஞ்சம் இப்போ மறுவி திருக்காரவாசல் திருக்காரவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம், சுவாமி பேரே இப்போ அற்புதமான பேரு. அருள்மிகு கைலாய நாயகி உடனாய அருள்மிகு கண்ணாயிர நாதர். ஏன்னா நம்ம நிரம்ப நேரங்களில் கேட்போம் சுவாமி கிட்ட, உனக்கு கண் இருக்கு அப்படின்னு நாம சுவாமிகிட்ட கேட்போம், அது இந்த சுவாமிக்கு கேட்டிருக்கு போல இருக்கு. என் பேரே கண்ணு ஆயிரம்னு வச்சுட்டு இருக்க, கண்ணாயிர நாதர் ரெண்டு கண்ணால பார்க்கல, நம்மளோட கஷ்டங்களை ஆயிரம் கண்களால பார்க்கிறாரு சுவாமி. ரெண்டு கண்ணால பார்த்தாலே நம்ம கஷ்டம் ஓடியே போயிடும், கண்ணாயிர நாதர் நம்ம கஷ்டங்களை பார்த்தா எப்படி இருக்கும், இந்த வினாடி அது பஸ்பம் ஆயிடும் நம்மளோட கஷ்டம்லாம், அது இந்த வினாடி போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு. இது முடிச்சுட்டு போகும்போது சார் எனக்கு ஒரே கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இங்க விட்டாச்சு. இப்போ இந்த செல்போன் இருக்கு, வேணாம் இதை நான் விட்டுட்டு போக முடியாது. என்ன ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த செல்போனை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்க, கோயில்ல எனக்கு இப்ப கிடைக்குது, நான் விட்டுட்டு போனா உடனே வந்து ஐயா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க இந்தாங்க போன வாரம் பேக்கையே விட்டுட்டு போனப்ப எடுத்து கொடுத்துட்டாங்க, நான் என் பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன், நான் வந்து 4 தப்பு கூட போல ஒரு அம்மா கொண்டு இருந்தாங்க ஐயா உங்க பர்ஸ் அப்படின்னு கையில கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் கோயில் நம்ம எதையாவது கொண்டு போகணும்னு நினச்சா கூட விட முடியாது போல இருக்கு, இனிமேல் எடுத்துகிட்டு வந்து குட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத பாவம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்மமான ஒரு அதை விட்டுட்டு போயிட்டோம், வரைச்சே எடுத்துகிட்டு வரேன் மனசு குட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத பாவம் இருக்கு இல்லையா, சூக்ஷ்மமான ஒரு அதை விட்டுட்டு போயிட்டோம், வரைச்சே எடுத்துகிட்டு வரேன் மனசு நிறைய ஒரே கவலை ஒரே துன்பம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண முடியும், வேற யாரையாவது வந்துட்டு என் கவலையை கொஞ்சம் வாங்கிக்கிறியா, வாங்கிப்பாங்களா சந்தோஷத்தை வேணா வாங்கிப்பாங்க, பிரசாதத்தை வாங்கிப்பாங்க, பிரச்சனையை யாராவது வாங்கிப்பாங்களா, ஒத்துரு வாங்கிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க சந்தனத்துல சிவலிங்கம் ஜெட்டி ஒருத்தவங்க கும்பிட்டாங்க, இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, கண்டு டக்குனு கையில வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்கறாங்க, சார் சந்தோஷ வழிபாடு செஞ்சுட்டே இருந்தேன் டக்குனு கையில கொண்டு வந்து சந்தன லிங்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னாங்க. நான் லிங்கம் தானுங்க, லிங்கம் தானே நாம வழிபடுறதை யாரோ ஒருத்தரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏதாவது தானம் கொடுக்க சொல்லிட்டாங்க அதை கொடுக்க சொல்லிட்டாங்க இதை கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா உங்க பிரச்சனை மற்றவங்களுக்கு போகணும்னு நினைச்சிட்டு கொடுக்காதீங்க. யாருக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்துருக்கணும் நினைச்சா. என் பையன் படிக்கமானேங்கிறான்னு நான் யாருக்கெல்லாம் பென்ஷன் புக் வாங்கி தரணும், என் பையன் நல்லா படிக்கணும், இவன் படிச்சா என்ன படிக்கலன்னா என்னன்னு நான் கொடுக்கக்கூடாது, என் பையன் தான் படிக்கல இவனாலும் நல்லா படிக்கட்டும்னு நினைச்சு நான் வாங்கி கொடுத்தா என் பையன் ஒழுங்கா படிச்சு. என்னுடைய பெண்ணுக்குதான் திருமணம் நடக்கல, நான் இன்னொரு பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுத்து என் பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்கல, இந்த பெண்ணாலும் நல்லா நடந்து நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு வாழ்த்து கொடுத்தா எங்க வீட்டுல தானா நடந்தது. நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, நமக்கு வந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குதான்னு நமக்கு ஒரு ஆசை. நீ அப்படியா சரி எங்க பாக்கணும் தெரியுங்களா, பெரிய பெரிய கோயில்ல திருமணம் நடக்கணும்ன்ற பிரார்த்தனை உள்ள தலங்கள்ல போனீங்கன்னா அங்க அவருக்கு பாருங்க 35 வயசுக்கு கல்யாணம் ஆகல, இவருக்கு 40 வயசுக்கு கல்யாணம் ஆகல, நம்மளை விட வயசானவங்களாம் உலகத்துல இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படி பட்டுக்க கூடாது. ஏன் நண்பர் ஒருவர் சொன்னார், நான் போய் சுவாமிகிட்ட எழுதிமா ப்ரேயர் பண்ணுவேன், உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்து, எனக்கு நீ கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ப்ரேயரை வைப்பேன் அப்படின்னு. உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துரு, எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சந்தர்ப்பத்தை பண்ணாராம். காலம் ஓடிச்சு, அவருக்கு அவ்வளோ

மகிழ்ச்சி கிடைச்சது. ஒரு 10-12 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் கேட்டேன், நீங்கள் என்ன சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன். அவர்கிட்ட நான் இதான் சார் கேட்பேன், போதும், எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வந்து கேட்குறவங்களுக்கும் கொடுத்துரு. நம்ம வீட்லேயே ஒரு பையன் வந்து, அப்பா இது அண்ணனுக்கு கொடுத்துருவோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும், தம்பிக்கு ஏதாவது ஒன்று சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துவிடும். அதே மனநிலை ஈஸ்வரத்துக்கும் இருக்கான். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை மலரக்கூடிய பிரதோஷ தினத்தில் ஒரு சிவ குடும்பத்துக்கான தினம், இன்றைக்கு வழிபாடு செய்கிறோம். நம்முடைய இல்லங்களில் எல்லா விதமான மங்களங்களையும் செல்வங்களையும் நிறைக்கக்கூடிய அருள்மிகு கைலாய நாயகி இதனாய அருள்மிகு கண்ணாயிரநாதன் உரையும் திருக்காராயில் என்கின்ற தலம் சப்தவிடங்க தலங்களில் ஒன்று. சப்தவிடங்க தலங்கள்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம திருவாரூரை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு முறையை சொல்லிடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இந்திர லோகத்தை வெற்றி கொண்டு, இந்திரனை வெற்றி கொண்டு இந்திர லோகத்தை கைப்பற்ற போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எதை வேணாலும் கேளு நான் உனக்கு தந்துடுறேன், என்கிட்ட இருக்கிறது எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன். வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறதுல எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக கேட்டார், நீ பூஜை பண்ணுற சிவலிங்கத்தை எனக்கு கொடுத்துடுங்க. ஆஹா, என்ன இந்த ஆள் அடிமடியில் கையை வச்சுட்டான், பூஜை பண்ணுற சிவலிங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஆத்மார்த்த மூர்த்தி இருக்கே அதை இன்னொருவற்ற கொடுக்க முடியாது. மிகப்பெரிய தபஸ்ல இருக்கிறவங்க, யோகத்தில் இருக்கிறவங்க, ஞானியாக இருக்கின்றவர்கள் உடல் நலமே இல்லை என்றாலும் கூட அந்த ஆத்மார்த்த பூஜையை தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நான் அதை இப்போ பார்த்தேங்கிறத விட கேள்விப்பட்டேன். தர்மபுரம் ஐயா அவங்க உடம்பு சரியில்லை, அதனாலும் ஆத்மார்த்த பூஜையை நான் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாம் விசேஷ அனுமதி கொடுத்து அந்த பூஜை அவர்கள் ஆத்மாக்க பூஜையை அவர்களுடைய பூஜையை அவர்களே செய்ய முடியும். ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க எங்கள் ஐயாவுக்கு. நான் கேட்டேன், உடல் நல்ல நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சொல்லுது, ஆனால் அவங்கவுங்க பூஜையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு ஆத்மாக்க பூஜையை அவங்களே செய்கிறாங்களே அப்படின்னு எங்கள் ஐயா கேட்டுட்டு, நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சரி, உடல் நலம் இல்லை, உன் வாயை யாரா கழுவுவான்னு, நீ சாப்பிட்ட உன் கையை யாரா கழுவா அப்படின்னு எங்க ஐயா. ஆமா, நான் சாப்பிட்ட வாயை நான் தான் கழுவணும், என் கையை நான் தான் கழுவணும், அது போல என்னுடைய ஆத்மார்த்த பூசையை நான் தான் செய்ய வேண்டும், இன்னொருவரை வைத்து செய்ய முடியாது. பூசையை நீங்க நீ பண்ணிருக்கியா, கடைசியில கற்பூரம் காரத்துக்கு நான் வரேன்னு சொல்றது இல்லை வழக்கம். நீதான் பவுல் தான் வந்துருச்சு உட்கார்ந்த இடத்துலயே கை கழுவுறதுக்கு, அதனாலதான் எல்லாம் உட்டி விட்டா உருடுற மாதிரியே இருக்குது உடம்பு, கரவு செலவா யாருக்குமே இல்லை. எங்கள் ஐயா ரொம்ப திட்டுவார், உட்கார்ந்த இடத்துல கை கழுவ வந்தால் நான் இன்னும் அந்தளவுக்கு வசதியானவனா வரலடா, நான் வந்து கை கழுவிட்டேன். பெரிய விடுதிக்கே போனாலும் அப்படி தான் செய்வார். இந்த கண்ணாயிரநாத தலம் அங்கே கடிக்காய் பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அவன் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கடுக்காக கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கடுக்காக கொடுக்கறது கடுக்காக கொடுக்கறதுனா இது ஏமாத்துறதுன்னு வந்துடுச்சு. ஆனால் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர் கோலை வீசி குலாவி நடப்பரே. பழைய சித்தர் பாடல், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர். இத கண்டானா எல்லா விதமானத்தையும் உள்ள தள்ளோம்ல, காலையிலேருந்து என்னென்னையோ தின்னு வைக்கிறோம். நல்லா இருந்தா யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம், யார் சாப்பிட்டா எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குது நான் போட்டுக்கிட்டேன், வேணும் முன்னாலே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இதுக்கு அப்புறம் வேற ஒரு பேச்சு, அதை விட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஆஹா நீங்க என்ன சாப்பிடலையா, கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருந்தா உங்களுக்கும் வச்சிருப்பேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வேற அவரை சூழ்நிலை உள்ளது எதுக்கு இப்படி உள்ள தள்ளுற உணவை இந்த உடம்புக்குள்ள எங்கேயும் சிக்காம வெயில தள்ளுறதுக்கு கடுக்காய் உதவி செய்யும். எங்கேயும் சிக்காம ரெண்டு விஷயம், உணவு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க நடிகர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி பாடி பல்க் ஆகும், நம்ம தாட்டு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க அவ்வளவுதான், பல்காலாம் ஆகாது பஸ்பமாயிடும், உடம்பு குண்டடிக்காது பஸ்பமாயிடும் உடம்பு. அதனால சில பேர் உட்கார்ந்துட்டு போன இடத்த பார்த்தீங்கன்னா சுடும், அந்த வைப்ரேஷனே ரொம்ப மோசமான வைப்ரேஷன். நீங்க உட்கார்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களே உங்க கையை வச்சு பாருங்க, உங்களுக்கே சுட்டுச்சுன்னா நாம மனசு வழியா சரியா இல்லைன்னு பொருள். மனசு இல்லை யார் நம்ம என்ன எது நடக்கணுமோ அதான் நடக்க போகுது, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நடக்க போகுது. நம்மளை ரெண்டு பேர் திட்டணும்னு இருக்கு திட்டுறான், ரெண்டு பேர் பாராட்டணும்னு இருக்கு பாராட்டுறான், அவ்வளோதானே. அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உட்கார்ந்த இடம் சுகா, உடம்பு சுக ஆரம்பிச்சுதான் ஏதோ வியாதி ஆரம்பிக்குதுன்னு பொருள். இந்த கண்காய கண்கா கொடுக்கறதுன்னா
இழைச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சமா கொடுக்கணும், கொஞ்சமா எடுத்துக்கணும், கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடுக்காய இந்த ஊர்ல ஒரு பிள்ளையாரா வச்சுக்கிறாங்க, கடுக்காய் பிள்ளையா.

அடாடா இனி அது இவ்வளவு கடுக்காய் ஆயிடுச்சு ஓடி வந்து பிள்ளையார் கிட்ட வணங்குறான். அவ்வளவு ஜாதிக்காயா மாறுதுன்னு தகவல் சொல்றாங்க. இது என்ன ஒரு உப்பம் தெரியுங்களா? பிரத்யார்த்தம் நாம என்ன சொல்றோமோ அது நமக்கு வந்துடும். அதனால எங்க ஐயா சொல்றபடி வாழ்த்துங்க. யாரையாவது யாரையாவது திட்டணும், போ வீட்டை தங்கமா இருக்கணும் அப்படி திட்டுங்க. நல்ல வீடு வாசலோட சௌக்கியமா இருக்கும் அப்படி சொல்லுங்க. யார் மேலேயாவது கோபம், நல்லா நல்லா பேரம்பேத்திகளோட சந்தோஷமா இருக்கும் கோபம் வாழ்த்துங்க. அளவுக்கு அதிகமான கோபம் வரைச்சே கூட வாழ்த்துங்க. சுவாமி கிட்ட வந்து தண்டிக்கணும்னு கேட்காதீங்க. பகையா என்னுடைய எதிரி அழியணும், எது இல்லை நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும் அவன் நல்லா இருக்கும். ரெண்டு விஷயம், அவன் நல்லா இருந்தா நம்ம மேல வீட்டு குடும்பமா போய் சேருவான், அது ஒண்ணு. அவன் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் நல்லா இல்லைனாலும் நம்மளை நோண்ட ஆரம்பிப்பான். அவனுக்கு எல்லாம் உணவுலாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மளும் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான். அவனுக்கு இன்னும் இன்னும் செல்வம் வந்து அவனுக்கு இன்னும் இன்னும் வேலை அதிகமாகி அவன் இன்னும் இன்னும் உழையலான்னு வைங்க, நம்மளே எங்க பார்க்க போறான். நம்ம இறைவனை அழகா வசதியா கும்பிட்டுக்கிட்டு இப்படியே அழகா இந்த பிறப்பை ஓட்டிடுதான். அதனால யாரும் பகைவர்கிட்ட வாழ்த்தணுமே தவிர வேற எதுவும் சாபமா கொடுக்காதீங்க. வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம், வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம். யார் வாழ்த்துவாங்க? வாழ்கின்றவர்கள் வாழ்த்துவார்கள். யார் வைவார்கள்? வீழ்கின்றவர்கள் வைவார்கள். நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு, வாழ்த்துங்க. யாராவது வீழறான்னா அவன் பாத்தீங்கன்னா வயசுட்டு இருப்பான், எல்லாரையும் பாக்குறவங்க தான் வயசுட்டு இருப்பான், திட்டிட்டு இருப்பான். அவன் வீழ்ந்துட்டு இருப்பான், கீழே இறங்கிட்டு இருக்கிறான். நமக்கு கீழே இறங்க வேண்டாம், நமக்கு இன்னும் இன்னும் மேலே ஏறணும். எந்த படியில் ஏறணும்? திருக்கைலாயத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, கபாலீஸ்வரரை நோக்கி, கற்பகத்தை நோக்கி நம்ம கிட்டக்க போகணும். சுவாமி யார் தெரியுமா கிட்டக வச்சுக்கிறாரு? யார் எல்லாரையும் வாழ்த்துறாரோ அவங்கள கிட்டக வச்சுக்கிறாரு. திருவாசகத்திலே என்ன தெரியுங்களா? முதலே வாழ்த்து தான், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்களெல்லாம் சுவாமி தாங்கிட்ட வச்சுப்பாரு. அப்போ இனிமேல் நீங்கள் யாரையாவது திட்டணும்னா கூட வாழ்க வாழ்கன்னு திட்டுங்க. உங்களுக்கு எதிரியே இல்லாமல் இருப்பாங்க, பகையே இருக்காது, எந்த விதமான துன்பமும் வராது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தாங்க. கோ சம்ரக்ஷணம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது கோ சம்ரக்ஷணம். பசுவை காப்பாற்றி பசுவிற்கோர் வாயுவை கொடுத்துட்டீங்கன்னா யாவருக்குமா பசுவிற்கோர் வாயுவைம்பார் திருமூலம். அது முடிக்கும் போது சொல்லுவாரு, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்முறைதானே என்பர். எல்லாருக்கும் இனிய சொற்களை பேசுறதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்பர். பசுவுக்கு ஒரு குடி ஏதாவது ஒன்றை கொடுப்பது, பசுவை காப்பாற்றுவது ரொம்ப நல்லது. ஒரு மாடு வளர்த்த பக்கத்து வீட்டுல ஒரு போலீஸ் வாங்கி தொங்கும் தோட்டம் அமைச்சிருக்கான். வேலி போட்டு அந்த வேலிக்கு மேல ஒரு நாப்பெல்லாம் சொருகி அதுல இருந்து ஒரு ஒயர் தொங்கி அதுல ஒரு பானையை வச்சு ஒரு குடுவையை வச்சு அதுல செடி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கார். தொங்கும் தோட்டம் அமைச்சிருக்கிறார். இவர் டெய்லி காலையில தண்ணி விடுவார். அதுல ஒரு முளைச்சி வரக்கூடிய இந்த சின்ன சின்ன இலைகள் இருக்கு இல்லையா, இதை இந்த மாடு என்ன பண்ணும், எட்டி ரெண்டு வாய் சாப்பிடும். உடனே அவர் கத்துவார், ஓ நான் மாடு வளர்க்குற, நீ மாடு வளர்க்க உங்க வீட்டுல புல்லு போடணும், எங்க வீட்டுல முளைக்கிற செடி எல்லாம் தூங்குது, அது ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்க மாட்டியா அப்படின்னு. இதை கேட்டு கேட்டு இவர் ரொம்ப வருத்தம். சரிங்கய்யா, இனிமே நான் பண்ண மாட்டேங்கய்யா, மாடை ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்குறேயா, மன்னிச்சுட்டுங்கய்யா அப்படின்னு இந்த வாயிலா ஜீவனுக்காக அவர் மன்னிப்பு கேட்டு வருகிறார். ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவர் வெளியூர் போகணும். அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு இதே குழப்பா போச்சு, பக்கத்து வீட்டுக்காரத்தை திட்டு வாங்குறதே உங்களுக்கு குழப்பா போச்சு, ஒன்னு என்கிட்ட வாங்குறீங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரத்தை வாங்குறீங்க, ரெண்டு பேரில் யாரையா உங்களுக்கு திட்டு வாங்குறதே உங்க வேலையா போச்சு. மாட்டை தயவு செய்து எல்லா மாட்டையும் பிடிச்சி கட்டுங்க, கட்டிட்டு அந்த மாடு எங்கேயும் போகாது, இனிமே அது நடந்து போக முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் புல்லெல்லாம் போட்டுட்டு வாங்க நம்ம ஊருக்கு போகலாம். காலையில் போயிட்டு சாயங்காலம் வாங்க அவ்வளோதானே. சரி போயாச்சு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருந்தது. மாட்டெல்லாம் எதுக்கு கட்டினவருக்கு கண்ணுக்குட்டியை கட்ட மனசு இல்லை. சரி இது கண்ணுக்குட்டி எங்க மேல ஏரியா தின்ன போகுது அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டியை கட்டாம அப்படியே விட்டுட்டு மாட்டை மட்டும் பிடிச்சி நல்லா இறுக்கி கட்டிட்டு இவர் ஊருக்கு மனைவியோட போயாச்சு. மனைவி ஏறும்போது வேற கேட்குறாங்க, வண்டியில சாயங்காலம் தான் வரப்போறோம், மத்தியானத்துக்கு நான் கட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், நீங்க மாட்டை நல்லா கட்டிக்கிட்டீங்களே, பக்கத்து கூட்டுக்காரத்தை வந்து நம்ம சாமியை கும்பிட்டு வந்து பக்கத்து கூட்டுக்காரத்தை திட்டு வாங்க முடியாது, சாமியை கும்பிட்டு வந்தா ஏதாவது நல்லது நடக்கணும், வந்த உடனே என்னையா மாடு வளர்த்துக்கிட்டு திட்டுவாரு, வேணாம் நமக்கு மா எல்லாம் கட்டிட்டேன்மா வா போகலாம் அப்படின்னு தரிசனத்துக்காக போகிறாங்க. சாமி கோயிலெலாம் முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தா கண்ணுக்குட்டி அதுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு, பக்கத்து

0: வழி மேல ஏறி காலை வச்சு ஜம்ப் பண்ணி பக்கத்து வீட்டில் அந்த தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு நாலஞ்சு செடி கொடியோடைய அந்த மண் குடுவை இருக்குல்ல அதெல்லாம் உடச்சிருச்சு. சாதாரணமாக ரெண்டு இலைய பறிச்சாலே நம்ம ஆளுக்கு கோபம் வரும், அதில் ரெண்டு மூணு குடுவையெல்லாம் உடச்சிருச்சு. இருந்தால் என்ன பண்ணார், அந்த கண்ணுக்குடியை பிடிச்சி கட்டிட்டு கட்டிட்டு இவர் சாயங்காலம் வந்து பார்க்குறாரு கண்ணுக்குடியை காணும். அந்த அம்மா சொல்லுது, நான் என்ன சொன்னேன் உங்களை மாட்டை கட்டுங்கன்னு சொன்னல, ஆனால் மாட்டெல்லாம் கட்டிட்டேம்மா, கண்ணுக்குட்டியே கட்டல, குழந்தையா இருந்துச்சு பாவம்னு விட்டேன். நிச்சயமா அது பக்கத்து வீட்டுலாம் இருக்கு, பக்கத்து வீட்டில் கேட்போம். இப்போ போய் கேட்க வேணாம், ராவ நேரமாக இருக்குது, நம்ம காலையில் கேட்போம் அப்படின்னு தூங்காமலே இந்த ஆள் மூச்சுக்கிட்டே இருக்காரு. மூன்றரை மூன்றரை நாலரை அஞ்சரை ஆகுது, பக்கத்து வீட்டில் லைட் எரியுது. அப்பா எழுந்துட்டாரு, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கோவம் பண்ணலாம், எழுந்துட்டாரு கிடுகிடுன்னு பக்கத்தில் போய், ஐயா கண்ணுக்குட்டி எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி. யோ உனக்கு ஒரு நிமிஷம் சொல்லாம் புரியாதியா, உனக்கெல்லாம் சொல்கிற விதமாக சொல்லணும், நான் காட்டுறாரு அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் திரண்டு நிற்கிறச்சு அந்த பச்சை கண்ணுக்குட்டி என்ன பாவம் பண்ணிச்சு, அது மேலே ஏறினதுனால அதை ஊர் மக்கள்லாம் பார்க்க அதோட தோலை கட்டி எடுத்துட்டது. 6 மணி நேரத்தில் அந்த மாடு இறந்து போயிடும், அதுவும் கன்று 6 மணி நேரம் கூட தாங்காது. இவர் இந்த அழுகுறேன், ஐயா என் குழந்தை மாதிரியாது, அதை பண்ணாதீங்கய்யா, என்னைய வேணால் தண்டிங்கய்யா, அழுகுறேன். உலகெல்லாம் இப்படி கொடுத்தாதான் நீ புத்தி வரும். இந்த மாதிரி சில பேர் ரொம்ப நியாயம் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிறோம், நாம நியாயம்லாம் பண்ண வேண்டாம், அதை சுவாமி பண்ணுவார், நாம நியாயத்துக்கெல்லாம் ஃபைட் பண்ணவே வேணாம், சுவாமி பண்ணுவார், பண்ண வேண்டிய விதமாக பண்ணுவார். முடிச்ச உடனே அப்படியே கீழே போயிட்ட கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, தோலை கீழே போட்டு அவர் போயிட்டார். காலம் உருண்டுவது, ஒரு 20 ஆண்டுகள் ஆகுது. அவங்க வீட்டில் பையன் இருந்தான், இந்த பக்கத்து வீட்டு செல்வந்தர் வீட்டில். அந்த பையனுக்கு திருமணம் நடக்குது, அந்த பையனுக்கு திருமணம் நடக்கிறச்சு அவரு பக்கத்து வீடு. ஐயா நான் அன்னைக்கு கண்ணுக்குட்டியினுடைய தோலை உச்சதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, என் பையனுக்கு திருமணம் நடக்குது, நீங்கள் வந்து வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும், வாயார வாழ்த்தணும், வாழ்த்தினாதான் நல்லா இருப்பாங்க பசங்க. அதுக்கு என்னங்க நான் வந்துடுறேன், அன்னைக்கு இருந்துச்சு கவலை, எப்போதும் போனதையே நினச்சிக்கிட்டா இருப்போம், போனதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நான் வாழ்க்கை வரையினார். கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குது, தெருவு அடைச்சி பந்தல் போட்டு நடக்குது. எனக்கு அதுக்குள்ளே ஒரு அவசரம் கொடுக்குது, நான் எனக்கு முன்னால் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் கேட்டேன், சாமி கட்டதை செஞ்சால் கட்டதில் வரும், இவனுக்கு எப்படி இப்படி நடந்துட்டு இருந்தேன், அதாண்டா நீ அவசரம் கொடுக்குறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு. சுவாமி அவன் செஞ்சவனுக்கே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் தப்பு செஞ்சால் எனக்கே தரணுங்கிற அவசியம் இல்லை, வேறு யாருக்கு வேணாலும் தருவார், அதை என் கண்ணு முன்னால் காட்டுவார். திருவடைச்சி பந்தல் திருமணம் அழகாக நடக்குது. திருமணம் ஆகி வந்தவங்க 1 மாதம் எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க, கடல் கடந்து போய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்தாங்க. காலம் உருளுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. எப்படி பிறந்துச்சுன்னா கண்ணுக்குட்டியினுடைய கால்லாம் ஒட்டி இருக்கும்ல விரல்லாம், அது போல குழந்தை பிறந்துச்சாம். அது மட்டும் இல்லை, மேல்தோல் இல்லாம பிறந்துச்சான், மேல்தோல் இல்லாம பிறந்துச்சான். மருத்துவர் சொல்றாரா, இன்னும் 6 மணி நேரம் இந்த குழந்தை உயிரோட இருக்கும், பார்த்துக்கிட்டு யாருக்கு வச்சுது, அடுத்த அடுத்த தலைமுறையில் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நீதி தவறி நாம ஜெயிச்சுட்டோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நீதி தவறி ஒன்றை பெற்று விடலாம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இவனால் அடிக்கடி சொல்லுவாரு, குறுக்கு வழி எல்லாமே நேர் வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, எந்த குறுக்கு வழியும் நேரான வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, அதனால எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், நேரான வழி சரணாகுது. ஐயா நான் விழுந்துருந்தேன், என்னை காப்பாற்றினேன், நேர் வழியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை நல்ல வழியில அழைச்சிக்கிட்டு போ, தப்பு செய்ய நான் விரும்பலை, தப்பு செய்ய விரும்பலை, அடுத்தவர்களுடைய பணத்திற்கு பொருளுக்கு புகழுக்கு ஆசைப்படலை, நேரான வழியில் போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்பட்டு கேட்டோம்னா நமக்கு சுவாமி கொடுத்துருவாரு, அருள்மிகு கைலாய நாயகி உடனாய, அருள்மிகு கண்ணாயிரநாதன் உடையும் திருக்காராயும். அங்க கடுக்காய் பிள்ளையார், நீதி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையார கடுக்காய் பிள்ளையார மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீதி கிடைச்சி, அதுக்கப்புறமா போய் தரிசனம் பண்ணிக்கலாம். சொல்லி வச்சிருவோமே செவ்வாய்க்கிழமை, சொல்லி வச்சிருவோம், பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, பிரதோஷ தினம் வேற, சொல்லி வச்சிருவோம், ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும்.
1: எது சரியோ அதை நடத்தணும்,
0: எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும். தெரியாது நமக்கு எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும் பட்சத்து இந்த பதிகத்தை படிச்சா குற்றங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தால் அது தீர்ந்து போயிடும். நம்ம கிட்ட குற்றம் இருக்கு சும்மா கிடைக்காதுங்க, தண்டனை எல்லாம் சும்மா கிடைக்காது. ஏதாவது குற்றம் இருந்தால்தான் தண்டிக்கப்படும். கொஞ்சம் போல இருக்கும், வேணா அளவு வித்தியாசமா இருக்கும். ஏதாவது குற்றம் இருந்தால்தான் தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் தீர்ந்து போகும். அந்த குற்றங்களின் வழியாக பெறப்பட்ட துன்பங்கள் தீர்ந்து போகும், விதி மாறும். எனக்கு இதுலதான் இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, விதி மாறாது விதி மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு வரவங்க ஞான சம்பந்தர் இந்த பாட்டுல மட்டும் விதி மாறிடும்யா அப்படின்ற வானுலகை ஆளலாம் அப்படின்னு முடிவுல சொல்றாரு திருக்கடை காப்புல. ஆஹா, விதி மாறும்னா ரொம்ப நல்ல பாடம், அதை படிப்போம். ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற விதி நமக்கு நல்லா தெரியுது, நல்லாவே தெரியுது. சில பேர் சிரிக்கலாம், நம்மளை பார்த்து என்னைய பார்த்து எத்தனை பேர் சிரிப்பா சிரிக்கிறான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். நல்லா வேணும், எனக்கு நல்லா வேணும் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இன்னதான் கால் தடுக்கிட்டால எனக்கு வேணுயா அப்படின்னு பாக்கல இல்லையா? யாராவது ஒரு அலுவலர் கூப்பிட்டு ரெண்டு கடித சொல்லிட்டா எனக்கு வேணும், நல்லா வேணும். அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு படி ஏறும் போதே ஒரு பணி தடுக்கிடுச்சு, கீழே விழ போறேன், நான் நல்ல வேலை மாடிப்படியே பிடிச்சிட்டேன். பின்னாலேயே வந்துட்டு இருந்த இவங்க 25 பசங்க நல்ல கொல்லூர் சிரிச்சாங்க. இதுக்கு நல்லா வேணுண்டா, எப்ப பார்த்தாலும் படி எழுது படி எழுதுனாரு, சாமிக்கு தாங்கல ஒரு போடு போட்டாரு அப்படின்றான். நம்ம என்னுடைய வேலையா நான் சொன்னேன், நீ படி நீ எழுது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வாழணும். நமக்கு ஒரு துன்பம்னு சொன்னா ஊருக்கு கிளி கூட்டி சிரிட்டு நல்லா வேணும்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம துன்பத்தெல்லாம் யாருக்காவது சொன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய துன்பத்தை பற்றி அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்டயுமே சொல்லாதீங்க உங்க துன்பத்தை, யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா? வாலிக்கு சொல்லலாம், கபாலிக்கு சொல்லலாம், சொல்ல கூட தேவையில்லை, நின்னாலே போதும் தீர்ந்துடும். 90 பேருக்கு உங்களுக்கு நல்லா வேணும்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க, உங்க துன்பத்தை கண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்டுக்காரங்க திட்டினாங்க, ஆமா இவ என்கிட்டயே இந்த முறை முறைக்கிறா, அவங்ககிட்ட என்ன முறைச்சாலும் அவன் நல்லா திருப்பி கொடுத்துட்டாங்க, எங்க வீட்டு அம்மா என்ன திட்டுறாங்க, இந்த அதுக்கு வேணுண்டா அப்படின்னு. அதனால யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க, துன்பத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 90 பேருக்கு நாம துன்பப்படுறது மகிழ்ச்சி அப்படிமா. 10 பேர் என்ன தெரியுமா, அவன் பிரச்சனையே அவனுக்கு அதிகமா இருக்கு, அதனால அவன் கவனிக்கிறதுல அப்படியா அப்படின்னா. அப்புறம் இதுக்கு இந்த 100% இப்படி இருக்கு, நாம எதுக்கு நம்ம துன்பத்தை போய் இன்னொருத்தர் சொல்லணும்? யாரிடத்திலும் சொல்லாதீங்க. சில பேர் ரொம்ப நினைச்சுக்கிட்டு, ஐயா நான் உங்ககிட்ட சொல்றேன், ஐயா என்கிட்ட சொல்லாதீங்க, நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன், நான் மட்டும் என்ன தனியா கொம்பு வளர்ச்சா வந்துருக்குறேன், நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன், வேற யாரிடத்தில் துன்பங்களை சொல்ல வேண்டும்? ஈசன் கபாலியிடத்தில் சொல்லுங்க. உங்க துன்பத்தை காது கொடுத்து கேட்கிறவரும் அவங்க ஒருத்தர் தான். எப்படி சொல்லணும், இந்த காத்தை நல்ல உள்ள எழுங்க, இங்க அம்மாவும் அப்பாவும் சுவாசிச்ச காத்தை நல்ல உள்ள எழுங்க, ஒரு 3-4 முறை 5 முறை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு சாமிக்கு ரொம்ப தாங்க முடியல. நிறைய ட்ரிப்பு சொல்லிட்டேன், ஓம் நமச்சிவாயம் ஒரு ட்ரிப்பு சொன்னாலே பலன் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு 11 சொல்லிட்டேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் 11 சொல்லியிருக்கிறேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன், என் துன்பத்தை நீ தீர்க்கணும், ஓம் பொறுப்பு உன்னுடைய நாமாவுக்கு இனிமே குறைவு வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு வேணா வைங்க ஒரு விண்ணப்பத்தை. சிவன் நாமத்திற்கு ஒரு குறைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரேயர் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஓம் நமச்சிவாய அவன் சொல்லிடுங்க, அது அவன் துன்பம் போயிடும், கண்டிப்பா போயிடும், அதுல குற்றங்கள் தீரும், எல்லா விதமான விதியும் மாறும், உலகை ஆளலாம் என சொல்லக்கூடிய இந்த பதிகம் 2 15வது பதிகம். 2 15வது பதிகம். சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 4-5 வாரங்கள் கழிச்சு, சார் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஒரு பதிகம் கேட்கிறாங்க. நமக்கு தெரியாது, ஏன்னா நான் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப அறிவாளி கிடையாது, நான் முட்டாள். இன்னைக்கு தெரியும் எனக்கு 2வது 15வது பதிகம் இன்னைக்கு தெரியும். 2 கழிச்சு என்ன கேட்டீங்கன்னா அப்படியா
1: ஓஹோ
0: திருக்கராயனா சப்த உலக தலங்கள்ல ஒண்ணா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் எனக்கு அறிவு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உடனே தவறா நினைக்க கூடாது, சாமி கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு ரொம்ப அகங்காரம் முடிச்சு அலையிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லிடுவேன். நானே காலமாட்டு காலமாடுன்றேன், உழக்கு பாது உழக்கு பாதுலாம் எங்கேருந்து போறது இல்லையா? அதனால எனக்கு தெரியாது. இன்னைக்கு கேட்டீங்கன்னா தெரியும். திருக்காராயில் இரண்டாம் திருமுறை 15வது பதிகம், முதல் இரண்டாம் திருமுறையில 15வது பதிகம் எடுத்து பாத்தீங்கன்னா திருக்காராயில் இருக்கும். திருக்காரவாசல் நீங்க சொல்ற இடம் நீராவி. இந்த பதிகத்துல ஏன் நீர்னு வச்சாரு முதல்ல? நான் இவ்வளவு 11 பாட்டு படிக்கிறதுக்கு அன்னைக்கு கேட்டாரு, சார் நீங்க இந்த 11 பாட்டையும் சொல்லிடுங்க சார், எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், 11 பாட்டியங்களும் சொல்ல முடியாதுங்க, வேணா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சொல்லலாம், 11 பாட்டியும் சொல்ல முடியாது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லணும், நான் இந்த பாட்டி சொல்லணும்னு 11 பாட்டியும் எழுதினேன். எங்கள் ஐயாவுக்கு நான் 11 பாட்டியும் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்த்திங்களா, நீராணை இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு நீ அடுத்ததுக்கு போட அப்படிங்கிறது. நீராணைனா என்ன அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கங்கையை தலையிலே கொண்டிருக்கக்கூடியவனே தான பொருள், இவ்வளோதான் இதுக்கான பொருள். நானும் அப்படிதான் சொன்னேன், கங்கையை தலைமுடியில் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். அப்படிதான் சார் நீராணி கிடையாதியா? அது கிடையாதியா பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் வேர்த்துடுச்சு. என்ன புரியலையா? என்னன்னா ஒரு எல்கேஜி பையன் போய் கேட்கறான்னு வைங்க, நாளைக்கு டிக்டேஷன் வச்சுன்னு சொல்லியிருப்பாங்க மிஸ். எல்கேஜி பையன் என்ன போய் கேட்பான், டபாலி என் மிஸ் நாளைக்கு உடம்பு சரியில்லாம லீவ் இல்லையா, ஆபீஸரு நாளைக்கு வாயா உனக்கு ஒரு மெமோ டைப் பண்ணி தரேன். ஆபீஸில் அங்கேருந்து வந்து அலுவலகத்தில் வரவர் என்ன சொல்லுவார், கிளர்க்கு என்ன கேட்பாரு, ஆபீஸர் நாளைக்கு லீவ் போட்டோம் உடம்பு சரியில்லாம், நாளைக்கு எனக்கே மெமோ தரேன் இருக்காரு அப்படிமா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை துன்பம், நாம் என்ன கேட்போம், யா எப்படியாவது துன்பம் போயிடும் இல்லையா? இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் போகிறோமா சாமி கிட்ட. பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல தண்ணீர் தன்னை மாற்றிக்கொள்வது போல அடியார் பெருமக்கள் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படி அவன் மாறுகின்றானா, அதனால அவனுக்கு நீராலேன்னு பேர். இனிமே நீராலேனா கங்கையை தலையில் வைத்திருப்பதால இல்லை, எனக்கு அகார்டிங் டு மை சப்ஜெக்ட், அகார்டிங் டு மை விஷ், இல்ல அகார்டிங் டு மை பிரேயர். எல்கேஜி பையன் லெவலுக்கு உடனே கபாலி இறங்கி வந்து கவலைப்படாத, நாளைக்கு மிஸ்ஸுக்கு வயா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவங்க வரமாட்டாங்க, எக்ஸாம் நடக்காது, உடனே அப்படியே சொல்லுவாரு. அவர் அதுக்கு அப்படியே இருப்பார். பக்கத்தில் ஒரு அம்மா, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, கவலைப்படாத, இனிமேல் என்ன பிறக்கவா போகிறான், அந்த பையன் ஏற்கனவே பிறந்த ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருப்போம், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா? அதுவும் இல்லை. கவலைப்படாதையா, உனக்கு அந்த ஆள் மெமோலாம் தரமாட்டாரு, உன்னை விட்டுருவார் உங்கள் மேனேஜர் அப்படின்னு சொல்ல போகிறாரா? அதுவும் கிடையாது. கபாலி அப்படியே இருப்பார், ஆடாம அசங்காம இருப்பாரு. மறுநாள் பையன் போறான், மிஸ் உடம்பு செல்ல லீவு, நேத்துக்கு கப்பாலிட்ட நம்ம பேர் வச்சனா அப்படியே நடந்துச்சு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, கபாலிட்ட பேர் வச்சேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு மெமோ தரல, எங்க ஆபீஸர் விட்டுட்டாரு என்ன இல்லையா? அவரவர்கள் நிலைக்கு தகுந்தார் போல அருள் செய்வதற்காக அவனுக்கு பெயர் நீராணி. இதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவன் உங்க பிரச்சனைய அவன் ஏத்துக்கிறான். தண்ணியை ஊத்தும் போதெல்லாம் எப்ப வரணும்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில ஊத்தும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், ஆஹா எவ்வளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நீர் இத்தினோண்டு பாட்டுக்குள்ள வந்து நமக்கு பைப்புல உட்காருது இல்ல, அதனால அங்கிங்கே நாள் அப்படி எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய பரம்பொருள் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஒரு அறுகுறி வடிவில் லிங்க வடிவில் இன்னைக்கு நமக்கு தோணுது பார்க்குறோம். உடனே இதுகிட்ட போய் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நீ கொஞ்சம் தரகராக முடிச்சு கொடுத்து அப்படின்னு கேட்கறது, எனக்கு வீடு இருந்த நகையில் ஹவுஸ் கிடைக்கல, இல்லை என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, நீ இருந்து முன்னாள் முடிச்சு கொடுத்துரு அதுன்னு ஜெயிச்சா, நீங்க வந்து நின்னீங்கன்னா உங்க வினைக்கு தகுந்தால் போல் அதை மாற்றி உங்களுக்கு முடித்து கொடுத்து விடுவார், அதனால அதற்கு நீராணின்னு பேர். சுவாமிக்கு காட்டும் போது என்ன தெரியுங்களா பேரு, மலையாளத்துல நீராஞ்சனம்னு பேரு, தீபம் காட்டுகின்ற பொழுது நீராஞ்சனம்னு பேரு. என்ன தெரியுங்களா நீராஞ்சனம்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு ஒளி கிடைக்கணும், நாம பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஒளி இருக்கு, கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, ஒளி அவன் தான், அதனால நீரானே.
1: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Kavya, இன்னைக்கு நான் உனக்கு அடுத்த கதையான நடராஜர் கதை பத்தி சொல்ல போறேன்.
3: சொல்லுங்கம்மா.
2: சரி, அதுக்கு முன்னாடி நடராஜர்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
3: நடராஜன்னா நடக்க வரதா?
2: நடக்கிறது இல்லம்மா, வேற
3: தெரியலையே.
2: சரி, அதாவது நடராஜர்னா அதோடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் நடராஜருடைய சிலைய பாத்திருக்க? நம்மளுடைய சிதம்பரம் கோவில்ல பாத்திருக்க, அது தவிர எங்கெல்லாம் பாத்திருக்க?
3: தெரியலையே.
2: பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க யார வழிபடுவாங்க, எந்த வகுப்புல அது இருக்கும்?
3: நடராஜரை.
2: அப்ப பரதநாட்டிய கிளாஸ் போறவங்க எல்லாம் எந்த சாமிய வழிபடுவாங்க?
3: நடராஜரை.
2: அப்ப இதுல இருந்தே சொல்லு பாக்கலாம், அப்ப நடராஜருங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்? அரசர். அப்ப நடராஜன்னா நடனத்துக்கே அரசர் அவர்
3: தான்.
2: அதாவது ஒரு அரசர் வந்து அந்த நாட்டுக்கே சிறப்பானவரா இருப்பார் இல்லையா, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லாரை விட போர்க்கலையில வந்து ரொம்ப சிறப்பானவரா இருப்பாரு. ராஜானா என்ன, அவர்தான் அந்த இடத்துக்கே வந்து முதன்மையானவர்னு அர்த்தம். அது மாதிரி இந்த நடராஜர் தான் நம்ம இந்த உலகத்துக்கே முதன்மையானவர், அதாவது நடனத்துக்கே முதன்மையானவர் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நம்ம நடராஜ பெருமானை ஏன் வணங்குறோம், அவர் ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரணுமே.
3: நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கனால அது மறந்து போயிட்டேன்.
2: அப்ப நடராஜர் பெருமானுடைய நடனத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது என்ன தெரியுமா? தாண்டவம். அது என்னது?
3: தாண்டவம்.
2: தாண்டவம், அதாவது அவர் ஆடுற நடனத்தை தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்துல நாலு வகை இருக்கு, என்னென்ன தெரியுமா?
3: என்னென்ன?
2: இத வந்து நான் இன்னும் ஒரு இந்த கதையுடைய முடிவுல சொல்றேன், இந்த நாலு வகைகளை பத்தி. இப்போ அவர் ஏன் நடனம் ஆடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான விடை சொல்றேன். அதாவது இறைவன் ஏன் நடனம் ஆடுறாருன்னா, நம்ம பொதுவாவே ஒரு முத்தொழில்கள் சொல்லுவாங்க, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழிலை இறைவன் வந்து நமக்காக செய்யறாரு. அது எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ தக்காளி செடி வளர்க்கணும்னு நீ ஆசைப்படுற, அப்ப முதல்ல விதை போடுற, மண்ணுக்குள்ளார என்ன பண்ற, விதை போடுற. அதுக்கு பேர் என்னன்னா படைத்தல், அதாவது முத முதல்ல ஒரு செயல் செய்யற, அதை வளர்க்கறதுக்காக மண்ணுக்குள்ள விதை போடுற, அது செடியா முளைக்குது, ஒரு சின்ன செடி வந்துருச்சு, இப்போ உருவாக்கிட்ட, கிரியேஷன், இதுதான் படைத்தல். அடுத்தது அந்த செடி ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த செடிய ஆடு மாடெல்லாம் கடிச்சிடாமலோ இல்ல வேற யாரும் அதை புடுங்கிடாம இருக்கிறதுக்காக என்ன செய்வ? வெரி குட். அப்ப அந்த முள்வேலி போடுற, அதுக்கு பேர் என்னது?
3: காத்தல்.
2: கரெக்ட், அதுக்கு பேர் தான் காத்தல். அடுத்தது என்ன செய்யறோம், அந்த முள்வேலி போட்ட உடனே அது என்ன கிடைக்கு, அது என்ன தருது நமக்கு அதுல இருந்து?
3: தக்காளி.
2: தக்காளி பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பழத்தை என்ன செய்யறோம், பறிச்சு நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்படியே எவ்வளவு நாள் அது இருக்கும்? கொஞ்ச காலத்துக்கு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? வாடி போயிடுது. என்னதான் நம்ம உரம் போட்டாலும், என்னதான் அதை பாதுகாத்தாலும், தண்ணீர் விட்டாலும், அது என்ன ஆகும், அது அதுக்கு மேல பலன் தராது, அவ்வளவுதான். அந்த செடி வந்து அழிஞ்சிடும், ஒன்னும் இல்லாம வதங்கி வாடி கொஞ்ச நாள்ல காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும், அதை பிடுங்கி போட்டுட்டு நம்ம புதுசா ஒரு விதை போட வேண்டியதா இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து அழித்தல். திருப்பி நம்ம புதுசா செடி வைக்கிறோம், அதே அந்த தக்காளி செடி வந்து எதுவுமே ஆகாம அழியாம அப்படியே இருந்தா அடுத்தது என்னவாகும், வேற செடி நட முடியுமா நம்மளால அந்த இடத்துல? பண்ணவே முடியாது. அப்ப அழித்தல்ங்கிறதும் வேணும் இந்த உலகத்துக்கு. இந்த முத்தொழில்கள் வந்து சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இறைவனுடைய இந்த நடனம் தேவையா?
3: நடனமா?
2: ஆமா. இப்போ இந்த படைக்கிறதுக்கும் காக்கறதுக்கும் இறைவன் யார தெரியுமா அப்பாயின்ட் பண்ணிருக்காரு?
3: யாரு?
2: படைக்கிறதுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழில் செய்யறதுக்கு விஷ்ணுவையும் இறைவன் வந்து நியமிச்சிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஆனா அழிக்கிற தொழில செய்யறதுக்கு யார இறைவன் நியமிச்சிருக்காரு தெரியுமா?
3: யமன்.
2: யமன் செய்யறாரு. ஆனா அவர் வந்து ஒரு வேலையாள் தான். ஆனா அந்த தொழிலை யார் கையில வச்சிருக்கான்னா நம்ம சிவபெருமான் தான். அப்ப இந்த வந்து சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, ஏன் இந்த டெலிட் பட்டன் மட்டும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அழித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். யார் ஒருத்தருக்கு அழிக்கும் ஆற்றல் இருக்குதோ அவராலதான் படைக்கவும் முடியும் காக்கவும் முடியும் இல்லையா? அதனால முக்கியமான வேலையை சிவபெருமான் எதுக்கு வச்சிருக்காரு?
3: அழித்தல்.
2: அழித்தல்ங்கிற வேலையை தானே செய்யறாரு. அப்ப இந்த மாதிரி மூன்று வேலைகளை செய்யறாரு. அப்படி செய்யும்போது அவருடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற சக்தி இருக்குல்ல, இப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த படைத்தல் தொழில் செய்தாலும் காத்தல் தொழில் செய்தாலும் அவருடைய சிவபெருமானுடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற அந்த ஆற்றல் இருக்கு. இத செய்யறதுக்கு இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய தொழில்களை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு லைஃப் சோர்ஸ் வேணும், ஒரு ஆதாரம் வேணும், மூலம் வேணும். அப்படி வேணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய நடனத்தின் மூலமா தான் அந்த ஆதாரம் கிடைக்குதான். அதாவது பெருமான் நடனம் ஆடும்போது ஒரு அபரிமிதமான ஆற்றல் வந்து வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் அண்ட சராசரங்களையுமே இயங்க வைக்குது. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும், இந்த உலகமே என்ன ஆயிருக்கு, முதல்ல அணுகள் அணுக்களாலதான் ஆயிருக்கு. ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்துதான் ஒரு உயிரினங்களா வெளிவருது. அப்போ ஒவ்வொரு அணுலையும் என்ன இருக்குது, அணுவுக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு காரணம் சிவபெருமான் தான். சரியா? சரி. இப்ப இதையே நான் இன்னொரு வாட்டி புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்ப நம்ம மறுபடியும் இந்த தக்காளி செடிக்கே வருவோம். இப்ப தக்காளி செடி வந்து எப்படி நமக்கு தக்காளிங்களை எல்லாம் தருது, எப்படி நமக்கு தருது? நாம வந்து அதோட வேர்ல தண்ணீர் விடுறோம். அப்ப வேர்ல இருக்க தண்ணியை அது உரியுது. அது உறிஞ்சி இலைகள் வழியா அதோட ஸ்டெம்ஸ் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது வழியா அது இலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போகுது. அடுத்தது சூரிய வெளிச்சத்தையும் அது உள்வாங்குது இல்லையா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு எப்படி வளர ஆரம்பிக்குது, அதோட இலைகள் வந்து மேல் நோக்கியும் வேர் வந்து கீழ் நோக்கியும் இந்த மாதிரி எல்லாம் அது தானாவே வளருது. அப்போ ஒரு சாதாரண ஒரு செடிக்கு என்ன என்ன இருக்கு, எப்படி எங்க வளரணும், கீழ் நோக்கி வளரணுமா, எது மேல் நோக்கி வளரணும், இப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அத கொடுக்கறது யாருன்னா, அது கூட யாரு கொடுக்கறா, நம்மளுடைய இறைவன் தான் கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் தான். இத இப்ப சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா. எங்கன்னா ஜெனீவால இருக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் இந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சி சென்டர்ல கூட யாருடைய போட்டோ வச்சிருக்காங்க தெரியுமா, நம்மளோட தில்லை நடராஜர் பெருமானுடைய உருவ சிலையை வந்து அங்க வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மினிட்லயும் இந்த அணுக்கள் வந்து உள்ள அசைஞ்சிட்டே இருக்கான். அந்த அசைவு எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நடராஜருடைய மூமெண்ட் மாதிரியே அதுவும் இருக்கான். நடராஜர் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஒத்து இருக்கான் அதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆட்டம்ல இருக்க ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகுது எல்லாமே. வந்து நம்ம நடராஜர் எந்த முறையில நடனம் ஆடுவாரோ அதே பேட்டர்ன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கான். அத பார்த்தா நடராஜனுடைய நடனத்துக்கு ஈடா இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதத்தான் ஆனா இவங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் மகான்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உலக இயக்கத்துக்கு காரணம், இந்த உலகத்திற்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது?
3: சிவபெருமான் இருந்து.
2: அவருடைய நடனத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது, பெருமானுடைய நடனத்தின் மூலமா. அப்ப அவர் தொடர்ந்து நடனம் ஆடுறது யாருக்காக ஆடுறாரு?
3: இந்த உலகத்துக்காக,
2: இந்த உலகத்துக்காகவும் உலகத்துல இருக்க உயிர்களான நமக்காகவும் தான் அவர் தன்னுடைய நடனத்தை ஆடுறாரு. இப்ப அவருடைய நடனத்துல நாலு வகைகள் இருக்கு சொன்னா, அந்த வகைகளை பத்தி சொல்றேன். அதுல சந்தியா தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு காலத்துக்கு ஏற்றாற் போல, அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல பெருமா நான்கு விதமான நடனத்தை ஆடுறாரு. இப்போ சந்தியா தாண்டவம் அப்படின்னா, சந்தியா காலம் அப்படின்னா மாலை நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை நேரத்துல அவர் ஆடுற நடனத்துக்கு பேரு சந்தியா நடனம், சந்தியா தாண்டவம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு யாம பொழுதுதான் நடனம் செய்யறாரா, அந்த நடனம் செய்யற காலம் தான் நமக்கு பிரதோஷ காலமாவும் நாம இப்ப கொண்டாடி வரோம். இந்த சந்தியா காலத்துல இறைவனை நாம பிரார்த்தனை செய்யற போது, இந்த கோலத்தை நாம எண்ணி பிரார்த்தனை செய்யறவங்க அவங்களுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு புதிய நல்ல வாழ்வினை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஆகமங்கள்ல. அடுத்தது அது இல்லாம இந்த ஊர்த்துவ தாண்டவம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, காளி தேவியோட செருக்கு. செருக்குன்னு காளி ஒரு முறை அகங்காரத்தோட ஆடினாலாம், அந்த ஆட்டத்தை அடக்கிற பொருட்டு சிவபெருமான் ஆடிய ஆட்டத்துக்கு பேர் தான் வந்து ஊர்த்துவ தாண்டவம். காளியோட செருக்கை அடக்க வேண்டி சிவபெருமான் இடது பாதத்தில், அவருடைய இடது கால் இருக்கு இல்லையா பாதம், அதை உயர்த்தி காதளவாக வந்து படுமாறு ஆடிய நடனம் தான் ஊர்த்துவ தாண்டவ வடிவமா. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது வந்து காளிகா தாண்டவ மூர்த்தின்னு சொல்றாங்க. இத வந்து இது எந்த இடத்துல ஆடப்பட்டிருக்குன்னா, திருவாலங்காடுன்னு ஒரு இடம், அங்கதான் இறைவன் இதை வந்து ஆடி காமிக்கிறாரு. சிவபெருமான்ட்ட ஒரு அம்மையார் சொல்லியிருக்காங்க, அரவாணி ஆடும் போது நின் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா?
3: பாத்துருக்கேனே, காரைக்காலம்பியார்.
2: ரொம்ப சரியா சொல்லிட்ட, அவங்கதான் அவங்க சிவபெருமான திருவாலங்காட்டுல அவருடைய நடனத்தை பாக்குறதுக்காக வேண்டினாங்க. அப்ப அங்க அம்மையாருக்கு கொடுத்த காட்சி இந்த ஊர்த்துவ தாண்டவம். அத பத்தி அவருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்ங்கிற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கவியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப சிறப்பா சொல்லிட்ட. அது இல்லாம அடுத்தது ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு ரெண்டு இருக்கு. இப்ப ருத்ர தாண்டவம்னா ருத்ரம்னா கோபம், பெருமான் வந்து கோபத்துல ஆடினால ருத்ர தாண்டவம்னும், அழிவு சமயத்துல ஆடினது அதாவது ஊழி காலத்துல ஆடினது வந்து சம்ஹார தாண்டவம்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி நாலு வகை தாண்டவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப பெருமான் இடைவிடாம நடனம் ஆடுறதுனாலதான் இந்த அண்ட சராசரங்களும் தொடர்ந்து இயங்குது. பெருமான் தொடர்ந்து யாருக்காக நடனம் ஆடினார்னு இப்ப சொன்னோம், நமக்காக தான் இல்லையா. அதனால நடராஜர் சிலையில பெருமானை சுற்றி ஒரு சக்கரம் இருக்கு தெரியுமா? அந்த சக்கரத்துக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
3: சக்கரத்துக்கு என்ன அர்த்தமா?
2: சரி நானே சொல்றேன். அதாவது ஒரு நெருப்பான், அதாவது அதுல சின்னதா அந்த சக்கரத்தை பாரு, சுத்தி சின்ன சின்னதா பூ மாதிரி இருக்கும். அந்த பூக்கள் வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் பெருமானுக்கு வந்து அழகா அந்த பூக்கள் மாதிரி வடிவுல வந்திருக்கு. அடுத்தது அவரோட நடனத்துல இருக்க, நடனம் ஆடும் போது இருக்கிற உஷ்ணத்துல இருந்து ஒரு நெருப்பு பொறி அவரை ஒரு வட்டமா சுற்றி இருக்குமா, அந்த நெருப்பு தான் அந்த சர்க்கிள். நெருப்புனாலே என்ன அர்த்தம்? எனர்ஜி. இப்ப நம்ம வீட்டுல வந்து நெருப்பு இருக்கு, நெருப்பை வந்து என்ன செய்யலாம்?
3: நம்ம சாப்பிடுறதுக்கு,
2: சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம், அதானே எனர்ஜி, அது வந்து சக்தி. அப்ப அது மாதிரி பெருமானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் சோர்ஸ் தான் இருக்கு, வாழ்க்கையினுடைய ஆமா அடிப்படை ஆதாரமா, ஆமா ஆதாரமா இருக்கு. இப்ப புரியுதா அவரை நாம ஏன் நடராஜர்னு அழைக்கிறோனே? அப்ப இனிமே நடராஜர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன சொல்லுவ?
3: நடனம் ஆடுறவரு.
2: அந்த நடனத்துக்கான காரணம் என்ன?
3: அந்த நடனத்துக்காக நம்மளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும்.
2: நல்ல சொல்லு, ரொம்ப சரியா சொன்ன, பயப்படாம தெளிவா சொல்லு சரியா. இப்ப இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு இல்லையா?
3: புரிஞ்சிச்சு.
2: சரி அடுத்த கதைக்கு போலாமா?
3: போலாமே.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
4: திருச்சிற்றம்பலம்
5: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே இருவருக்கு மட்டுமே பிரான் என்ற சொல்லை கையாளுகின்றார். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சம்பந்தப் பெருமானுக்கும், நம்பிரான் திருமூலன் என்று திருமூலப் பெருமானுக்கும் அந்த பிரான் என்ற சொல்லை அருளி செய்த அற்புத நிகழ்ச்சி திருத்தொண்ட தொகையில். அப்படிப்பட்ட திருமூலப் பெருமானுடைய அருள் திரு வரலாற்றினை நான்மறை யோகிகள் ஒருவராக விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய அற்புத சரிதத்தை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இளம் திரையை சூடிய சிவபிரானது திருக்கைலாய மலையில் பழமையான கோயிலுக்கு முதற்பெரும் காவலராம் தலைமை பெற்று இந்திரன் மால் அயன் முதலாய தேவர்கட்கு சிவநெறியினை அருளி செய்யும் நந்தியம் பெருமாள் திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் சுந்தரநாதர். இச்சிவயோகியார் அனிமா முதலாகிய எண்வகை சித்திகளையும் கைவரப்பெற்றவர். சிவயோகியார் திருக்கைலையில் இறைவனை சிந்தித்த நிலையில் இருக்கும் காட்சி.
6: இடம் திரு கைலாய மாமலை.

0: சிவ சிவா இறைவா உரை உணர்வு கடந்த தேவரீர் திருவடிகளை என்றென்றும் சிந்திக்கும் திரு கைலாய வாழ்வினை அடியேனுக்கு அளித்தீர்கள். இன்று ஏனோ என் மனம் தென்திசையில் உள்ள பொதிகை மலையில் வீற்றிருக்கும் அகத்திய மாமுனிவரை கண்டு தரிசிக்க விரும்புகிறது. சிவசிவா, எல்லாம் உனது திருவரும். எம்பெருமானே, தேவரீர் எழுந்தருளியிருக்கும் பல தலங்களையும் வழிபட்டு நற்றமிழின் பிறப்பிடமாகிய பொதிகை மலைக்குச் செல்கிறேன். தாங்கள் உடனிருந்து இனிதே திருவருள் செய்ய வேண்டுகிறேன். சிவ சிவ சிவ சிவ.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம்முடைய வினைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கால்பற்று அழிய வேண்டும் என்று அருணைநாதன் மிக அருமையாக சொல்கிறார். ஏன் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் என்று கொண்டால், சிவ புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஆகவே சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்கள் அதெல்லாம் சிவ புண்ணியங்கள். இந்த சிவபெருமான் விதித்த அறங்களை செய்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள், வேற ஒண்ணும் இல்ல. இந்த நாயன்மாருடைய செயலெல்லாம் சாதாரண மக்களுடைய கண்ணுக்கு வினோதமா தெரியுது. என்ன சார், மகனை போய் கறி சமைக்கலாமா இல்லையா, தன்னுடைய மனைவியவே கொடுக்கலாமா, இதெல்லாம் இந்த காலத்து பகுத்தறிவாளர்கள் ஒத்துருவாங்களா, பைத்தியக்காரத்தனு சொல்லுவான். அல்லது நாயன்மாருடைய செயலெல்லாம் கிரைம் தான் அப்படியே சொல்றான், நாயன்மாரெல்லாம் கிரிமினல்ஸ் அப்படிமா சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப என்ன ஆச்சிருக்கேன்னா, எல்லாம் அவங்க நோக்கில நம்ம பார்க்கணும் இல்லையா. ஆகவே சிவ நல்வினை என்பது என்னன்னு கேட்டா, இந்த சிவ நல்வினையை நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல், சிவ நல்வினைலாம் ரொம்ப அதிபயங்கரமா இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடிய பக்குவம் எப்போ உங்களுக்கு வரும் என்று கேட்டால், அதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் நீங்க சரியே கிரியை யோகத்தை முடிச்சு வந்திருந்தால் நம்மளால செய்யவே முடியாது. நீங்க உன்னை கவனிக்கணும், பெரிய புராணத்தில், பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான சிந்தனை, அதாவது மிகப்பெரிய செயல்களை செய்த செயற்கரிய செய்வர் பெரியர், அவங்களை எல்லாம் காமிச்சார் சேர்க்கலார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அது மாதிரி செய்யணும்னு சொன்னார் சேர்க்கலார். உங்களுக்கு செய்ய முடியாது நல்லா தெரியும் அவருக்கு. எங்கேயாவது யூ ஃபாலோ நாயன்மார் சொன்னாரா இல்லையா, அந்த நாயன்மாருடைய அந்த வன் தொண்டுகளை நீ செய்ய சொன்னாரா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன? அது மாதிரி செய்யலாம்னு சொன்னா நீ சஜிதாந்தபடி ஒருத்தருமே வரமாட்டீங்க. நாயன்மார் செய்த மாதிரி நீங்க செஞ்சாதான் முத்தின்னா அவ்வளவுதான். சேகர் எங்கேயா சொன்னாரா அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னாரா? சொல்லல. ஏன்னு கேட்டா, ஏன் பின்பற்ற முடியாது ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, ஏன் பின்பற்ற முடியாது என்று கேட்டால், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் சரியை கிரியை யோகம் இதை செய்திருந்தா தான் அது முடியும். அவர் சாமுசித்தர்கள் அவர்கள் எல்லாம், ஆகையினால அவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நீங்க பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னொரு விதமா சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தை 5 வயசுல நம்ம பார்த்தோம், 50 வயசுலயும் பார்க்கறோம், 80 வயசுலயும் பார்க்கறோம். நீங்க பார்க்கப்படுகின்ற உலகம் அதே உலகம் தான், ஆனா உங்களுடைய பார்வை மாறி இருக்கிறது. ஏன் மாறிச்சு இல்லையா? இதே உலகத்தான் 5 வயசா இருக்கும்போது நான் பார்த்தேன், இப்ப ஏன் வித்தியாசமா பாக்குறேன்? உலகத்து மேல மிஸ்டேக்காது இல்லை, என்னுடைய அனுபவம் பார்வையை மாத்தியது. அப்படிதான் சொல்லி ஆகணும், என்னுடைய அனுபவம் என்னுடைய பார்வையை மாற்றியிருக்கிறது. அதே போல பல்வேறு பிறவிகளிலே நீங்கள் செய்த சிவ புண்ணியமானது உங்களுடைய பார்வையை மாற்றும். அப்பொழுது நீங்கள் உலகத்தை பார்ப்பதும் உயிரை பார்ப்பதும் வேறு விதமாக இருக்கும். ஆகவேதான் அதை வந்தொண்டு, அதுக்கு என்ன சார், திருக்கழிச்சுப்படியார் ஆசிரியர் தான் இதை வெளிப்படையா சொன்ன. திருக்கழிச்சுப்படியார் வல்வினை மெல்வினை, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் வல்வினை, அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சிவலோகம் சொன்னா ஒருத்தரும் போயிட மாட்டோம். ஆனா நமக்கு மெல்வினையும் விதிச்சார், நீங்க சிவபூஜை பண்ணா போதும், நாயன்மார் மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், நீங்க மெல்வினை செய்தால் போதும், வல்வினை செய்ய வேண்டாம் என்று காட்டினார். அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்களை செய்வதற்கல்லவா, அதுதான் சிவபுண்ணியம். இப்ப நம்ம ஆகமத்தை படிக்கல சார், ஆகமத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், எப்படி தெரிஞ்சுக்கொள்வது தமிழ்ல, ஒரு கேள்வி வரும் அடுத்தாப்புல. நான் சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எங்க போய் படிக்கிறது நானு அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தான் இல்லையா, இந்த மனுச்சோழன் கதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவன் இலக்கியவாதியும் சொல்றான் அரசியல்வாதியும் சொல்றான் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இங்க மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட எந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தான் கேட்டா, எந்த சட்டத்தில் எந்த லாவ கோட் பண்ணான், தன்னுடைய தேராவாளி ஊர்ந்து அந்த கன்று எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல தன்னுடைய மகனை கிடத்தி, அந்த கண்ணினுடைய நெஞ்சிலே எப்படி தேர்க்கால் ஏறியதோ அதே போல மறுமந்தன் தேராளி உறவுர்ந்தான் மனுவேந்தன், ஒரு மைந்தன் ஒரு குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான். தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மறுமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அறிதோ மற்ற எளிதோதான். நினைச்சு பார்க்க முடியும், உங்களால நினைச்சே பார்க்க முடியாது சேர்க்கல. ஆனா ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு சட்டத்தை பார்த்துக்கணும் இல்லையா, அந்த சட்டம் என்ன விதிக்குன்னு பார்த்தானே கொடுத்துருக்கணும் என்றால் அதுக்கு ஆறுமணி விடை கொடுக்கிறார். அத பெரிய புராண சூசனம், பெரிய புராண சூசனத்தில் சொல்றார், அவர் பார்த்த சட்டம் சிவ தர்மோத்தரம். சிவ தர்மோத்திரத்தில் இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்லியிருக்கிறதோ அந்த தண்டனையை தான் கொடுத்தான். அது சிவபெருமான் விதித்தாரம். அதனால என்னாச்சுன்னா, அவனை காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானு கடமையாச்சு. நீ சொல்லபடி நான் நடந்திருக்கேன், அப்ப என்ன காப்பாற்றபடி நீர் தானே. ஆகவே அவர் அதை தன் செயலாக எடுத்துக்கொண்டார். மறுபடியும் அந்த இறந்து போன மகனும் அந்த கன்றுக்குட்டியும் சூசைட் பண்ணிக்கிட்ட மந்திரியும் உயிர் வரலன்னா மனுஷன் கிடையாது. அதெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். ஒவ்வொரு கதையும் பெரியவாதவர கதையெல்லாம் திரும்ப அந்த நிகழ்ச்சி இல்லை என்றால், அந்த மூணு பேரும் உயிரோட வந்தார்கள், அப்படி வரலன்னா மனுஷன் கதை கிடையாது. அதையும் வச்சுட்டு இருக்கணும். அதுபோல சிறு தொண்டர்ல சீரானா வான்னு அழை, அந்த பையன் மறுபடியும் வரலன்னா கதை உண்டா? கண்ணப்பனா நில்லு கண்ணப்பன்னு தடுக்கலன்னா உண்டாத கதை? அப்ப ஏன்னு கேட்டா, அவர் விதித்த அறங்களை செய்த காரணத்தினாலே அதுக்கு பிராய்ச்சித்தும் அவரே தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகினால இந்த சட்டங்கள் எங்கே இருக்கிறது என்பதை, ஆகமத்தில் உள்ள செய்திகளை பக்குவம் உடையவர்களுக்கு நமக்கு எப்படி சந்தேகம் வந்ததோ, இந்த சட்டத்தை எப்படி சார் நம்ம படிக்கிறது நமக்கு எப்படி வருதோ, அதே போல மிகப்பெரிய ஞானிகளுக்கு சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை சிவபெருமானே சுருக்கத்தை சொன்னார். ஆமா, நீங்க நோட்ஸ் படிக்கிறதா ஈஸி, எப்பயும் மூலத்தை படிக்கிற ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம நோட்ஸ் படிச்சே பழகிட்டோம் இல்லையா? ஆகவே அந்த நோட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சிவ தர்மோத்தரம் ஒன்று. அது ஒரு உபாகமம். ஆகமத்தில் அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்ன. இப்ப அகத்தியருக்கே நோட்ஸ் வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப நமக்கு நம்மளாம் எந்த பாடு பெறும்? அகத்தியருக்கே தொகுத்து சொன்னார் முருகப்பெருமான், சிவபெருமான் விதித்த சிவ அறங்கள் என்ன அப்படின்னு சொன்னார். அதுதான் சிவ தர்மோத்திரம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், ராமனுக்கு, ராமன் வந்து உலக அறத்தை கடைபிடித்தவன். ராமனுக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம்னா என்ன அர்த்தம், ஆயணம்னா என்ன அர்த்தம், ராமாயணம் ராமன் நடந்த வழி சொல்லிக்காதான். அப்போ அவன் என்ன பண்ணாங்கன்னா, உலக தர்மம், ஒரு மகன் அப்பாவிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், தாயிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், மனைவிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், சகோதரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான். ஆனா அந்த ராமனுக்கே சைவம் வந்து அதுக்கு மேல எங்க விடுதோ அதைதான் சைவம் பிடிப்பாங்க. அப்பேற்பட்ட ராமனுக்கு சிவ தர்மம்னா என்னன்னு சொன்னார். நீ இதுவரை கேட்டார், எல்லாம் முடிஞ்சது சாமி, நான் இலங்கையில போய் எல்லாம் பண்ணியாச்சு, ராவணன சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஆகவே மை மிஷன் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னான் ராமன். யார்ட்ட? அவருக்கு தீட்சா குரு அகத்தியத்தை வந்து, ராமனுக்கு தீட்சை பண்ணி வைத்தவர் அகத்திய. பின்னாடி தீட்சையை பற்றி வரும்போது சொல்றேன். அப்பொழுது சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்றால், நீ உன்னுடைய மிஷன் இன்னும் முடியலன்னார். நீ ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து உலக அறங்கள் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டினாய், அது உனக்கு பெருமை இல்லை சொன்னார். நம்மளாம் பெருமைன்னு மார்க் போட்டோம், அகத்தியர் பெருமை இல்லைன்ற. ஆகவே நீ சிவ அறத்தை நிலைநாட்டு. ஒரு சக்கரவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய அறம் என்றால் என்ன என்றால் சிவலிங்க பிரதிஷ்டை. ஆகவே அதை நின்னு செய்யல. எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா, ராவணனை கொன்ன பாவம் போக்குறதுக்கு தான் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அகத்தியருடைய உபதேசம், நீ சிவபுண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னதுனால அந்த அகத்தியர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது சிவகீதை. இதான் பகவத்கீதை, ஒண்ணுதான் தெரியும். அந்த ராமனுக்கு அகத்தியர் சிவகீதையை உபதேசம் பண்ணினார். அந்த சிவகீதையிலே சிவ நல்வினைகளை பற்றி எல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சு கடைசியில சிவ நல்வினை என்றால் என்ன, சிவானவங்களை என்ன விதித்திருக்கிறார் என்று அவருக்கு சொன்னார். யார்? உபமன்ய மகாமுனிவரே சொன்னார். அவர்தான் பெரிய புராணத்தையே நமக்கு தந்தவர்னு சொல்லலாம். அந்த நூலுக்கு வாயு சங்கீதையின் பேர், வாயு சங்கீதை. ஆகவே சிவதர்மோத்தரம், சிவகீதை, வாயு சங்கீதை, இது போன்ற நூல்களை எல்லாம் மிக அருமையாக, இந்த நூல்களை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் தமிழ் படுத்தி இருக்கிறார்கள், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மூணு நூலும் தமிழிலே நீங்க படிக்கலாம். ஆகவே அந்த மூன்று நூல்களிலேதான் சிவ நல்வினைகள் என்ன என்பது தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டு அடுத்த கேள்வி என்ன வருகிறது என்றால், அப்படியானால் இந்த சிவ நல்வினைக்கு என்ன பயன்? ஒரு கேள்வி. உலக நல்வினைக்கு பயன் தான் சொல்லிட்டீங்க, சிவ நல்வினைக்கு என்ன பயன் என்றால், அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, தவலோகம், தவலோகங்களிலே போய் பிறத்தல். அது தேவலோகத்தில் போய் பிறக்கிறதா அது, ஆனா சிவ நல்வினைக்கு பயன் தவலோகத்திலே போய் பிறத்தல். தவலோகம்னா என்னென்ன? ஐயா விளக்குவாங்க, எட்டாஞ்சித்திரம் வரும்போது நினைக்கிறேன். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக, தவம் செய்த நச்சார்வில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. ஆகவே தவலோகத்திலே போய் பிறக்கிறீர்கள். அடுத்தால பதமுத்திகளை தருகிறார், பதமுத்திகள், சிவலோகங்களில் இருக்கக்கூடிய பதமுத்திகள். அடுத்தால அந்த பதமுத்திகளிலே இருந்து என்னென்ன முத்தியில மீட்சி உண்டு பாஷ்யத்தில் வருது. மொத்தம் எத்தனை முத்தி இருக்கு தெரியுமா? சிவபெருமான் கொடுக்கிற முத்தி 32 வகை முத்தி இருக்கிறது. அந்த 32 வகை முத்தியில எந்த முத்தியில இருந்தா நீங்க மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பறக்கலாம், எந்த முத்தியில இருந்தா நேரடியா ப்ரமோஷன் பரமுத்தி, அதான் ஹையஸ்ட். எந்த முத்தியில இருந்தா ஹையஸ்ட் போலாம், எந்த முத்திகள் மறுபடியும் பறக்கலாம் அல்லது பறக்காம இருக்கலாம், அது அவருடைய இஷ்டம் தான். சுந்தரமூர்த்தி சுவாமியில அங்கிருந்து அனுப்பிச்சார், சிவ சாரூபம் பெற்ற அடியவரை பூலோகத்துக்கு போ அப்படின்னார். மறுபடியும் அந்த மிஷன் முடிஞ்சவொன்னா மறுபடியும் வா, அவன் அனுப்புனது அவர் தான், வரவழைச்சது அவர் தான். ஆகவே அது போன்ற பதமுத்திகளை நமக்கு தரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நல்லா குறிச்சுக்கிடுங்க, ஒன்று தவலோகத்தை தரும், ரெண்டாவது பதமுத்திகளை தரும், மூன்றாவது பதமுத்திகளிலே இருந்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அது நம்ம கையில் இல்லை, அப்பொழுது மருணி எங்க விட்டீங்களோ சிவபுண்ணியத்தை அங்கிருந்து தொடர்புள்ள சூழலை ஏற்படுத்தி தருவார். என வரணுமே நிம்மதியா, நீங்க எல்லாம் ஓரளவுக்கு சிவபெருமா நமக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி எல்லாம் கொடுத்து 15 நாள் நம்ம சம்பாத்தியம் பண்ணனா கூட நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் பசியோடு இருக்காதுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க வர முடியும். இந்த சூழலை யார் ஏற்படுத்தி கொடுத்தா? 15 நாள் நான் வேலை பார்க்கறேன், வீட்டில் பட்டினா வர முடியுமா? நீங்க இதை உண்டாக்கி கொடுத்தவர் யார்? உங்க தலைமையிலேயே வந்தது. அதுபோல ஞானத்தை எங்கே நீங்கள் விட்டீர்களோ, அதை ஞானம் பெற மறுபடி ஞானத்தை தொடர நல்ல சூழ்நிலையை அமைத்து உங்களை பிறக்க வைப்பார். தவம் செய்த நச்சார்வில் வந்து உதித்து ஞானத்தை நண்ணுதலை. அப்புறம் நாலாவது, நீங்கள் செய்த சிவ நல்வினை நசித்து போகாது. உலக புண்ணியம்னா என்ன வரும்னா, அந்த பலனை அனுபவிச்ச உடனே மறுபடியும் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஆனா சிவ நல்வினை என்பது அசல் அசலாவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துகிட்டு இருக்கும். சந்தோஷமா இருக்கு இல்லையா? வட்டி அசலையே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு டெபாசிட் பண்ணிடணும் சார், நிம்மதியா வட்டி வரணும் சாகிற வரைக்கும், சௌரியமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுதா ஏமாந்தாங்க எல்லாரும். ஆகவே இப்ப சென்னை ஒரு நகரங்களில் நிதி இழந்தோர் சங்கம் போடு, பைனான்ஸ் கம்பெனியில ஓட்டு யாரும் யாரெல்லாம் ரூபாய் இழந்தாங்களோ அவங்க ஒரு சங்கம் வச்சாச்சு, நிதி இழந்தோர் சங்கம். ஆனா நமக்கு அசல் அசலாகவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுபோல சிவ நல்வினை நசித்து போகாது, பலனை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அருமையா மேகண்டா சொல்வார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து சிவ புண்ணியத்துக்கு உள்ள பயன்கள். ஆகவே மறுபடியும் தொகுத்து சொல்றேன், சிவபுண்ணியமானது நம்முடைய அனுபவம் முடிந்த பிறகு கூட நசித்து போகாமல் அது மறுபடியும் ஞானத்தை தொடர்வதற்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். இது ஒரு முதல் நன்மை. இரண்டாவது நன்மைன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம பார்வதி பதே மகாதேவா ஒரு பெரிய பவர் கொடுத்தார் சிவபெருமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நல்வினைக்காக, இது ரொம்ப முக்கியம், சிவ நல்வினையை காப்பதற்காக நீங்கள் அவர் விதித்த உலக அறங்களை மீறலாம். ரொம்ப முக்கியம், உலக அறம் அவர் விதிச்சதுதான், ஆனா சிவ அறங்களை காப்பதற்காக உலக அறங்களை நீங்கள் மீறலாம். அப்படி மீறி காட்டினவர்கள் தான் நாயன்மார்கள். ஏன் உங்களை என்ன, அவங்க மீறி காட்டினாங்க உலக அறத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிவ நல்வினையை காப்பதற்காக மட்டும்தான் மீறலாம். அதுக்கு மார்க் போடுறவர் சிவபெருமான். நீங்க எதுக்காக மீறீங்க, நீங்க ஒரு தப்ப செஞ்சு நான் சிவ அறத்தை காப்பதற்காக செய்வேன்னு சொன்னா சிவபெருமான் டிக் பண்ண ரைட்டு. கண்ண பிடிங்க.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbaatha Neyargale, Ningal Ketkavirpadu, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Meipporul Nayanar Puranam, Vazhangubavar, Kulithalai Ramalingam Ayya Avargal, Vanakkam. ஓம் சிவாய நமஹ.
3: இன்னவார் உலகில் இப்படி இருக்கிறார். அவருக்கு பொருள் புகழ் எல்லாம் சேர்ந்து கொண்டு இதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஒருத்தன் பார்த்து போராமப்பட்டான். எல்லாரும் பார்த்து சந்தோஷம், ஒருத்தன் பார்த்து போராமப்பட்டான். இதுக்கு இப்படி வெற்றி இருக்கலாமா, செல்வம் இருக்கலாமா, புகழ் இருக்கலாமான்னு ஒருத்தனுக்கு ரொம்ப போராமது. இருக்கத்தானே செய்யும், எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பார். இன்னவார் உழுகுநாளில் இகழ் திறம் புரிந்த மன்னன், இகழ் திறம் புரிந்தோர் மன்னன், அன்னவர் தம்மை வெல்லும் ஆதையால் வருவேன். ஒரு சித்திரகன் இவரை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று எண்ணினார். வென்றுவிட வேண்டும், கொண்டுவிட வேண்டும் என்று எண்ணினார். அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வலிய சண்டைக்கு வந்தார். வலிய சண்டைக்கு வந்து வலிமை இழந்து வரும்போது வலிமையோட வந்தா செல்லும் போது வலி இல்லாமல் வழி இல்லாமல் போனான். வலி இல்ல பொன்னணி உடையாரை குருவரி காலால் மட்டும் பன்முறை இழந்து தோற்று பரிமுகப்பட்டு போனான். பரதரவ சண்டைக்கு வந்து தோற்று போனான். யாரு? அந்த மெய்ப்பொருளாயனாரோட முத்தநாதன் என்பது ஒரு. இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான். இப்படி பல தடவை வந்து தோற்று போனதனாலே அவன் கொள்கையை அவன் விட முடியல. அவன் எப்படியாவது வென்று விட வேணும், எப்படியாவது அவனுடைய எண்ணத்தை மாற்றி கொள்ளல. பல தடவை போய் தோற்று போனமே அப்படின்னு சொல்லி சரி பேசாம அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு இருக்க முடியல அவனால. எப்படி ஒன்று அந்த சூழ்ச்சியை தெரியும். இது வந்து நேரடி நேர்முகமா போனோம்னா வெல்ல முடியாதுங்கிறது தீர்மானம் பண்ணிக்கிட்டார். மறைமுகமாக குறுக்கு வழியே எப்படியும் கொண்டு விடணும் என்று இப்படி இழந்த மாட்டான் இகழினால் வெல்ல மாட்டான். இகழினால் வெல்ல மாட்டான்னா சண்டைக்கு போய் வெல்ல முடியாது. மெய்ப்பொருள் வேந்தன் சீல அறிந்து கையால் மெய்ப்பொருள் நாயனாருடைய கொள்கையே தெரிஞ்சுக்கிட்டான். இவர் இதுலதான் இந்த வகையில போயிட்டா அவரை வெல்ல வேணும் அப்படின்னு. மெய்ப்பொருள் வேந்த நீர் அறிந்து வெந்நீர் சார்ந்து அப்பெரு வேடணும். அதனால திருமணத்தை பூசி அதற்கு மேலே முடியை கட்டி கொண்டு உருத்ராட்சம் போட்டுவிட்டார். சிவனடியார் வேடம் அப்பெரு வேடம் கொண்டே அக்கத்தில் இவ்வாறாக செப்பூர் நிலைமையினை திருக்கோவல் ஊரில் சேருவான். மெய்யலா நீர் ஊசி, மெய்யலா நீர் ஊசி வேணிகள் முடித்து நல்லாவே போட்டா பூசா போட நல்லா தானே போடுவேன். மெய்யலா நீர் ஊசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கபடி கையால படைங்கிற ஆயுதத்தை அப்படி சுத்தி கக்கத்தை சொன்னான். படை கறந்த புத்தக கபடி ஏந்தி மைபூரி விளக்கே என்ன மனத்தினும் கருத்து. மைபூதி விளக்கு என்ன, அது விளக்கு எரியுதா, அதுக்கு அடியில் என்ன இருக்குது உள்ளுக்காரு தெரியல, நுனியில கருப்பு இருக்குதா, மைபூதி விளக்கு அஞ்சல் மனத்திலும் கருப்பு ஒளி, மனத்துல கருப்பு வெளியில விழுப்பு, திருநெல் விழுப்பா உள்ளுக்க கருப்பு, கருப்பு யாரு கட்சி இப்போது

வந்த அரண்மனைக்கு முன்னால வாயில் நின்ன வாயில் காவலர்கள் தூங்காரு அடிக்காரு என்று தூங்கார். உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்தருமு என்ன தடை பல உட்க விரும்பு தனித்தடை நின்றதன். இன்னும் சில வாயில் காவலர்கள் சில தடைகளை தெரிவித்தார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் மீறிட்டு உள்ள போன தனித்தடை நின்றது மெய்க்காப்பாளர் தத்தன். அந்த ராஜா இருக்கின்ற இடத்துக்கு முன்னாலே வாயில் இடை தெரிந்தருட வேண்டும் துயிலோடும் இறைவன் என்றார் அரசர். இந்த நேரத்துக்கு சயனிக்கிற நேரம், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் உங்களை விடுறேன் அப்படின்னு. என்னது உங்க அரசருக்கு நான் உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன், ஆகமத்தை சொல்ல வந்திருக்கிறேன், ஞானத்தை போதிக்க வந்திருக்கிறேன், நீ தடுக்கிறதாவது அவரை மீறிட்டு விடுதா. இந்த வேஷம் போட்டதுனால வேலையா சொல்லிட்டேன் அந்த என்றவன் கூட கேட்டு யான் அவருக்கு உறுதி கூற நின்று நீயும் என்று அவன் உறுதி கூற போறவங்க ராஜாவுக்கு என்றே அவனை நீக்கி போக்கு பொன்றுகள் பள்ளிக்கட்டில் புறவலன் துயில மாடே மண்டலம் குழல் நஞ்சாயல் மாதேவி இருப்ப கண்டார். உள்ளே போனா மாதேவி இருந்தால் மன்னனும் இருந்தார். அப்படி இருந்த போது உடனே தேவி இருந்தால் அந்த புறத்துக்கு போனால் அண்டர் நாயகனார் தொண்டரா என குவித்த செங்கை கொண்டெழுந்த எதிரி என்று கொள்ளையில் வணங்கினார். இருந்திருக்கிறார் என்று அரசர் எழுந்து வந்து நமஸ்காரத்தை மங்களம் பெருக மற்றன் வாழ்வு வந்து அடைந்தது என்ன. மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அடைந்தது என்ன. இங்கிருந்து தேவரியில் வந்தது என்னுடைய வாழ்வு வந்து சேர்ந்தாற் போல மங்களம் பெருகியன் போல. மங்களம் பெருக என்பது பின்னாலே எனக்கு முத்தி பயன் கிடைக்க போகிறது, என்னுடைய வாழ்வு அணைய போகிறது, வாழ்வு அணைய போகிறது, இந்த லோகத்து வாழ்வு அணைய போகிறது. இது அணைய போகணும் புரியுதா அப்படி மங்களம் பெருக மங்கள முத்தியாகிய மங்களம் பெருக வாழ்வு வந்து அணைந்தது. இங்கனும் அருள பெற்றது என்போலோ என்று கூற உங்கள் நாயகனார் முன்ன உரைத்த ஆகமனு இருவரி இங்கெழுந்து புரியுது என்ன சமாச்சாரம் கேட்டார். உங்கள் நாயகனார் உங்கள் நாயகன் நம்ம நாயகனார் இல்லை உங்கள் நாயகனார் சொல்ல தெரியல. அந்த இடத்துல புதுசா போட்டா புதுசா முழு ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியான்னு ஒரு படம் முடிச்சு. இவன் பஞ்சத்துக்கு ஆண்டிய சொல்ல போட்டவை பரம்பரை ஆண்டியா இருந்தா நம்ம சாமி சொல்லணும் உள்ள உங்கள் நாயகனார் முன்ன உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன் என்பது. நூல் கொண்டு வந்தேன் அது மண்மேல இல்லாத இது மாதிரி நூல் எங்கேயும் கிடையாது. இவன் கொண்டு வந்திருக்கிற மாதிரி நூல் எங்கேயுமே கிடையாது. அதனால எங்கு இல்லாதது கொண்டு வந்து அவர் என்ன பண்ணாரு ஆகா அப்படின்னா எனக்கு இது மேல உயர்ந்த செல்வம் உண்டா அதை அருள் செய்ய போகணும் எந்த வாசித்த செய்ய வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னான் ராஜா. சொன்ன போது நாறு பூங்கோதை மாறு தவிரவே பூங்கோதை மாறு தவிரவே கோதையில வச்சிருக்கிற பூ தவறி போகும் தவிரவே கோதையிலே பூ தவிரவே மாறு பூங்கோதை மாறு தவிரவே அதையாலும் உன்னுடைய மனைவி இந்த இடத்துல இருக்கப்படாது. நானும் நீ உயிரினத்தில் இருக்க வேண்டும் நாம் ரெண்டு பேரும் தனியிடத்தில் இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாமே ரெண்டு ரெண்டு அர்த்தம் நானும் நெய் வேண்டத்தை நான் போறேன வேற நீ போறேன வேற அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா இருக்க வேண்டும் என்றவன் உடம்ப வேந்தன் திருமகள் என்ன இந்த தேவியார் தம்மை நோக்கி புரிவுடன் விரையாந்த புறத்தடை போகையே மனைவி அந்த புறத்துக்கு போய் சொன்னார். இவனை ஆசனத்துல இருக்க வச்சு இவர் கீழே இருந்து போச்சினார் சொல்லுங்க சாமி. அந்த வந்திருக்கிற ஆச்சாரே ஆசனத்துல கைத்தல திருந்த வஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தக அவுப்பால் புத்தக அவுப்பால் ஒன்று புரிந்தவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி பத்திரம்னா அந்த வாடகைக்கும் பத்திரம் பத்திரமா வச்சிருந்தாரு பத்திர வாங்கி தான் நினைத்த கப்பல் செய்து என்ன நினைச்சிட்டு இருந்தாரோ அதையும் செஞ்சுட்டார். இப்ப இது சேர்க்கலாரா சொல்லணும் சேர்க்கலாரான சொல்லணும் பத்திர வாங்கித்தான் அவர் வயிற்றடை குத்தி விட்டான் அப்படின்னு சொல்லப்படாதான். இவன் வாக்குறாரு குத்தி விட்டான்னு சொன்னா போச்சான் சொல்லப்படாது வாக்குல அப்படின்னு சொல்லி நினைத்தா பரிசை என்ன நினைச்சுக்கிட்டு வந்தாலும் அதை செஞ்சிட்டான் நினைத்தா பரிசை செய்தான்.

0: இவர்கள் அவன் அழைத்தவள் வேடனே மெய்ப்பொருளரத்து அப்படி அவன் வாழா வாழினாலே குத்திய போதும் இவர் என்ன பண்ணினாரு, இந்த வேடனே மெய்ப்பொருள் என்று சொல்வார், வென்றார். அவன் கொன்றான், இவர் வென்றார். வெற்றி இவருக்கே தவிர இவர் விடவில்லை, கொள்கையை அந்த நேரத்திலையும் கொள்கையை விடவில்லை. அதனால இவருக்கு வெற்றி, அதனால வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியே நண்பர்கள் பாராட்டினார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியே அந்த இடத்துல கொள்கையை விட்டுருந்தாருன்னா, உயிருக்காக கொள்கையை விட்டுருந்தாருன்னா இவரை நாயன்மாராக யாரும் சொல்ல மாட்டார், உங்களுக்கு பாராட்டார். அதனாலே மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது என்றார். மறைத்தவன் தூந்த போதே மனம் அங்கு வைத்தது. தத்தனுக்கு எங்க இருக்கு மனசு, போறான் அந்த பய போறா, இவரை பத்தி சந்தேகம் வந்த தனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி கொடுவா அப்படின்னு நினைச்சா அங்கேயே கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தா மனத்தை வச்சுக்கிட்டு இருந்தான். இறைப்பொழுதின் வாழினால் எரியலுற்றான். இப்படி அவர் குத்தின உடனே அவர் வெட்டின உடனே உடனே வாழ்ல அவரை வெட்ட போனான். அது மெய்க்காப்பாளன், தத்தன் வெட்ட போனான், மெய்க்காப்பாளன் வெட்ட போனான். நிறைத்தச்சன் குருதி சோர வீழ்கின்றார், குருதி சோர ரத்தம் சோர வீழ்கின்றார். நீண்ட கையால் தரைப்படு அளவில் தத்தா நமர் என தடுத்து நம்மவர் ராஜன் வேதனை எழுதி விழுந்த வேந்தரால் விளக்கப்பட்ட தாதா நான் தத்தன் தானும் தலையினால் வணங்கி தாங்கி யாது நான் அவளுக்கு அளவில்லாத ஒரு பெரிய இடுக்கணும் இருந்துச்சு. அருந்து தத்தனுக்கு நம்ம இருந்து ராசவர்கள் இப்ப விட்டவும் அவனையும் கொல்லப்படாது தரு என்ன செய்யும், யாது நான் என்ன செய்யும். எம்பிரான் அடியார் போக மீதிடை விளக்க அவனும் கொண்டு போய் என்ன செய்யட்டும் ஜாமன்னா தத்தன் காப்பாளன். இவருக்கு எந்த விதமான இடையூறு வராம இவரை பத்திரமாக கொண்டு போய் நீதிடை விளக்காவண்ணம் கொண்டு போய் விடுவீர். என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அத்திர அறிந்தாரெல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொள்வோம் என புடையில் உழுந்த போது அது தெரிஞ்சது. அரவணையில மற்ற வெளியில தெரிஞ்சது உடனே அவனை கொல்லுவோம் என்று சொல்லுந்தார்கள். தத்தன அவரையெல்லாம் தடுக்குறன் கொண்டு போவான், இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணையம். அதனால இவன் ஒன்னும் பண்ணாதீங்க, ராஜா உத்தரவு அவனை ஒன்னும் பண்ணாம பத்திரமா கொண்டு விட்டுட்டு வர சொன்னார். எல்லா அரசனாடையில் சொன்னவர்கள் ஒண்ணும் பண்ண அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சி அகன்று நின்று செவ்விய நெறியில் தத்தன் திருநகர் கடந்து கொண்டு கை நெடி கைவடி நெடுவாளேந்தி ஆளுகா காணஞ்சேர வெவ்வியனை கொடியொன்றனை விட்டவன் நின்று போந்தான். அதனாலே அவனை பத்திரமாக அவனுடைய ஊருக்கு போகின்ற எல்லை வரையிலும் கொண்டு போய்விட்டு எந்த இடையூறு வராம கொண்டு போய்விட்டான். மற்றவன் தன்னை மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தமர் செற்றவர் தம்மணிக்கு தீதிலா நெறியில் விட்ட சுற்றிடம் கேட்க வேண்டி சோர்கின்ற ஆவிதான். இவர் உசுறு போகப்படாது நினைச்சிருக்காரா என்னமா, இது பத்திரமா கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு இந்த தத்தனுக்கு சொல்லணும், அதை கேட்டுட்டு உசுறு போகணும்னு தாங்கி விட்டுருக்காரு. அப்படியே சாமியை வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடியாருக்கு ஒரு விடுதலும் இல்லாம பத்திரம் இவ்வளவு வேலை வேடத்தை காப்பாற்றி விட்டு இன்னைக்கு வேலை வேடத்துக்கு நம்ம உசுருக்காக வேலை போட்டுட்டு வந்தவனே கொண்டுட்டான சொல்லி அவனை கொண்டவனா பூச்சு. அதனாலே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரத்தவண்ணத்தில் நடக்கும்போது வந்து தானம் கேட்டேன். அப்ப என்ன பண்ண, இல்லையோ ஒண்ணு இல்லையா நானே உசுறு போக போகுது ஐயோ பார்த்தாலும் போய்யா அப்படின்னு தான் தான் போச்சு. நேரம் தெரிஞ்சு கேட்க வேண்டாம், நான் என்ன நிலைமை தெரியுதா தெரியலையா அப்படின்னு கண்ணன் எப்படி அப்பவும் இல்லைன்னு ஆகையினாலே அது போல அவிதாங்கு கொற்றவன் முன்பு சென்றான் கோமகன் குறிப்பிலிருந்தான் சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று சொன்ன. இதனாலே அந்த பொய்தவ வேடம் கொண்டு வந்தவன் ஐய அவனுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வந்தார், அவன் ஐயன் சொல்றாரு காவலனை, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய அவனுக்கு எந்த விதமான இந்த பேருதவியை யாரால செய்ய முடியும் என்று அவரை போடுகிறார். அரசியல் ஆயத்தாருக்கு அழிவுறும் காரணார் மனைவியிலிருந்து மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு துன்பப்பட்டு சொல்லி முடியுமா, அவர்கள் எல்லாரையும் பார்த்து உருவாக்கி கடவுளாயிருக்கிற திருநேற்று மேலே அன்பு வைத்து நீங்கள் பாதுகாத்து உய்வீர்களாக. என்ன ராஜா கடைசியா இந்த மாதிரி நான் திருநேற்று மேல சிவனுடைய அவங்களை பக்தி வச்சிருந்தேன், இந்த மாதிரி ஆகி போச்சு, அதனால இந்த மாதிரி யாரும் திருநேற்று பூசாதீங்க, அதான் திருநேற்று பூசணவனை பிடிச்சி உள்ள கொடுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா பூச்சல்ல அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்க. திருநெல் நம்ம ராஜா அவன் திருநெல் மேல கூட பத்தி வச்சிருந்தாரு, அதனாலதான் இந்த கதி ஆயிட்டாரு அப்படின்னு பின்னாடி வருகின்ற அந்த பரம்பரை மற்றவர்கள் எல்லாம் ஏதாவது கெடுதல் பண்ணிட்டா ஒரு பயப்பட திருநெல் பூசப்படாது. சாங்கரத பூஜனா உள்ள பூஜை கூடா கூடின்னு போட்டுதான் குடும்பாண்டிங்கிற மாதிரி. அதனால என்ன பண்ணாரு, பரவிய திருநீத்தன்பு பாதுகாத்து வைத்தியிருந்து புறவலன் மன்றுளாடும் பொங்கலன். அதனால இப்படி திருநீத்தனி பாதுகாத்து மண்டிலே ஆடுகின்ற அந்த குஞ்சித பாதத்தை தியானம் பண்ண, மண்டிலே ஆடுகின்ற குஞ்சித பாதத்தை. இவருடைய பிறவி எப்படி முடிந்தது, திருநீற்றுக்காக உயிருக்கு, திருநீற்றுக்காக அப்படின்னா திருநீங்கிறது அது என்னன்னு சொல்றது, திருநீற்றுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டார். அதனால நியாயமான அளவில்லாத அளவில்லாத பற்று தொண்டாதார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரேன் என்று காட்சி தந்தருளி. மாதேவியோடு சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். இந்த இடத்துல உங்களுக்கு நினைப்பு இந்த சாவி முதலே காப்பாற்றிருக்க கூடாதா, அவரு அவருக்கு கடுத்துரியா அப்படி இருக்க கூடாதா, அப்படிலாம் நமக்கு தோணும் தோணுதானே. அது அந்த மாதிரி செய்திருந்தா இவர் உயிரை விட மாட்டார். உயிரை விடலைன்னா இவர் கொள்கையில உறுதியானவர்னு வெளியில காட்ட முடியாது. புராணத்துல வர நாயன் வர ஆகுதுக்கிருந்தாலும் பூசாரே திருநீத்தன் கண்டவாரிடையராமல் கும்பிடும் கொள்கை இந்த இப்படியாக அவர் திருநீற்றுக்காக தன்னுடைய உயிரையே தந்து சிவலோகத்தை பெற்று எப்பொழுது இருந்து நமக்கு அருள்மணி கொண்டிருக்கிறார் அந்த வெய்ப்பொரு நாயனார். இன்னுயிர் சிகுக்க கண்டும் இன்னா செய்தார்க்கு இனியவே செய்தார் செய்யாக்கால் என்ன பயத்த தோஷால், இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்த தோஷால், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நிற்கும், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நிற்கும், இன்னுயிர் நிற்கிறான் நண்பர் என்றே நன்னறி காட்ட செய்தி நாதனார் பெருமை தண்ணீர் என்னுரை செய்தியனாக இகழ்விரன் மண்டர் போற்றால் சென்னிலை தவறு முன் திருத்தொண்டு செப்பலூற்றேன். ஆகையினாலே இப்படியாக தன்னுடைய கொள்கையே உயிர் போகும் போது விடாமல் காப்பாற்றியவராகிய திருநீற்றுக்காக உயிர் விட்டவராகிய மெய்ப்பூர் நாயனாருடைய பெருமை அளவுபடாதது. அதுல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறார் சேர்க்கிறார், நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு உடையது இந்த மெய்ப்பொருள் நாயனார். இவர் மாதிரியே ஏனாதி நாயனாயரும் திருநீற்றுக்காக உயிர் விட்டவர், அவர் பின்னாடி வர்றார். ஆகவே அதற்கு மேல வருகிறவர் அடுத்த போல பிரண்மண்ட நாயனார்னு வர்றார். பிரண்மண்ட நாயனார் அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதற்கு மேல அமனிய நாயனார், இப்படி எல்லாம் நாயன்மார்கள் வந்துகிட்டே இருப்பார்கள், நீங்களும் வந்துகிட்டே இருக்கணும் என்று சொல்லி இந்த அடையில இந்த முறையை நிறைவு செய்கிறோம். பார்வதி
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: சிவாய நேர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம் சாமவேதம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
3: இப்போ முக்கியமா சாமத்து வந்து உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்ல பார்த்தா அதை தவிர எக்ஸ்ட்ராவா நம்ம ஓன்னு ஆட் பண்றோம், டா அப்படின்னு ஆட் பண்றோம், அப்படின்னு ஆட் பண்றோம். இப்ப கானத்துலதான் நம்ம வந்து சாதாரணமா லாலா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது மியூசிக்கல் வேல்யூ. அதை தவிர நிறைய வந்து யாகங்களுக்கு வந்து நிறைய உள்ள வந்து ரொம்ப கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஸ்தோபம்னு பேரு. அதாவது ஸ்தோபம்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்படின்னு சஹசிரஷா புருஷா தான் ஒரிஜினல் இருக்கு. ஆனா முதல்ல ஆரம்பிச்சது ஊகுவாஹுவான்னு மூணு தடவை சொல்றது. இதுக்கெல்லாம் ஸ்தோபங்கள்னு பேரு. ஸ்தோபங்கள் அப்படின்னா அதுக்கு நேரடியா அந்த பதத்துக்கு நாம சஹசிரஷா புருஷா அப்படிங்கிற பதத்துக்கு நாம வந்து அர்த்தம் நேரடியா சொல்ல முடியாது. அதே அதுக்கு சொல்ற மாதிரி இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்தோபத்துக்குலாம் இருக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா ஸ்தோபங்களுக்கு அர்த்தம் கிடையாது. அதாவது மேலோட்டமா அர்த்தம் கிடையாது. ஆனா ஸ்தோப பாஷ்யம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சாமவேதத்துல இருக்கிற எல்லா ஸ்தோபங்களையும் திரட்டி அதுக்கு வந்து உள்ள என்ன அர்த்தம், இது எந்தெந்த யாகத்துக்கு எந்தெந்த ஸ்தோபம் வரும், சில சில ஸ்தோபங்கள்னா சில தேவதைகளுக்கே அசோசியேட் ஆயிருக்கு. நான் கேள்விப்பட்டது என்ன, ஈழ முடிகிற முக்காவாசி சாமமும் வந்து அக்னிக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு தூரம் ஒண்ணும் தெரியாது, ஆனா ஸ்தோப பாஷ்யம் இது இருக்கு. அப்புறமா வந்து சந்த பாஷ்யம், அதாவது இப்ப வந்து நம்ம வந்து நான் சொன்னேன் அந்த ரிக்குக்கு வந்து பதம் இது சந்தஸ் இருக்கு, மூல ரிக்குக்கு சந்தஸ் இருக்கு. இப்போ தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படிங்கிறதுக்கு இது வந்து காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்றோம். அது வந்து அந்த சந்தஸ்க்கு இந்த ஸ்தோபங்கள்லாம் கணக்கு கிடையாது, அந்த அக்ஷரங்கள்லாம் நம்ம கணக்குல சேர்க்கறது இல்லை. அது ஸ்தோபம் அப்படின்னு சொன்னாலே ஸ்தோபம் அப்படின்னா மீனிங்லெஸ் அப்படின்னே ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம அங்க. அதனால அந்த அந்த அக்ஷரங்கள் ஸ்தோப அக்ஷரங்களை வந்து நாம வந்து இந்த கணக்குலயே நம்ம வந்து எடுத்து சொல்றது கிடையாது. சாமத்துல சந்தஸ் கணக்கு வருது வராது. இப்போ தச்சவிதுர்வரேண்யம்ல

இந்த அப்படிங்கிறது இது ஒரு ஸ்லோகம். இங்க காயத்ர காயத்ரி இருக்குல மூல இருக்குல இந்த ஹிம்மா அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இதுக்கு வந்து ஒரு ஒரு கானமான ஒரு வேலி, ஒரு பாட்டு வேலி உண்டு. அதை தவிர சில உள்ளடங்கிய சில யாகங்களுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் கலந்துதான் அந்த யாக சாமங்களை வந்து உருவாக்குறான். இதுக்கு ஸ்தோபம் பேரு சந்தஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இருக்குக்கு இந்த சந்தஸ் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தஸ் என்ன ரிஷியோ அந்த ரிஷியும் வந்து கிளீனா வந்து அதுல வந்து வரும். இப்ப நான் சொன்ன மாதிரி அரசந்தரத்துக்கு வசிஷ்டர், பிருகத்துக்கு பரத்வாஜர், அப்புறமா வந்து வைரூபத்துக்கு விஸ்வாமித்தர், இந்த மாதிரி வந்து அந்த ரிஷிக்கு மூல இருக்கோட ரிஷி அப்படியே அந்த அந்த பிரகிருதி சாமத்துக்கும் வந்து அப்படியே வந்து அது அசோசியேட் ஆயிடுற இந்த மூல ரிஷியம். இப்ப வந்து இதுதான் சந்தஸ்னா என்ன, ஸ்தோபம்னா என்ன சொல்லியாச்சு. சந்தஸ்னா அந்த இருக்குல இருக்கிற ஆக்சுவல் பதம் விச் ஹாஸ் மெட்ரிக்கல் வேல்யூ, அந்த அக்ஷரத்தை கணக்குல எடுத்துப்போம். நம்ம ஸ்தோபத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கான ரூபமான வேல்யூ, மத்தபடி அதுவும் அந்த தேவதைகளை வந்து நம்ம வந்து அதை கூப்பிடுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு கானமான ஒரு வேல்யூ இருக்கு. அது தவிர கூடமா சில அர்த்தங்கள்லாம் இருக்கு, அது ஸ்தோப பாஷத்துல இருக்கு, இது சந்த சந்த பாஷத்துல இருக்கு. இப்போ அதான் இது வந்து ஒரு கானத்தோட ஸ்ட்ரக்சர். இதே அந்த சாமங்கள்லாம் வந்து இந்த பிரகிருதி சாமத்தை வச்சுட்டு யாக சாமங்கள்லாம் வந்து அவ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது திருவிருத் ஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து பஞ்சதசஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து சப்ததசஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து ஏகவிம்சஸ்தோமம் இருக்கு. இது என்ன பண்றா, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட், ஒவ்வொரு அக்னிஷ்டோம ஸ்தானம் அப்படின்னா அதுல பதினோரு அது அந்த அக்னிஷ்டோம ஸ்தானத்துல பதினோரு பிரகிருதி இந்த இது வருது, சாமங்கள் வருது. அந்த பிரகிருதி சாமத்தையே ரிப்பீட் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் அப்படின்னா சாமங்களோட ஒரு வகையான காம்பினேஷன் தான் ஸ்தோத்திரம் பேரு. இதே இது சஸ்திரம் இருக்கு, சஸ்திரம் அப்படின்னா ரிக்வேதம், ரிக்வேதத்துல ஒரு சில ரிக்குகள்லாம் சேர்த்து போகுது, ஆஸ்வின சஸ்திரம் அப்படிங்கிற. அப்ப அஸ்வினி தேவதைகளுக்கான ரிக்கெல்லாம் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி அந்த வந்து அஸ்வின சஸ்திரத்தை சொல்றான். ஸ்தோத்திரம் அப்படின்னா சாமத்தை யாகத்துல ஸ்தோத்திரம்னு சொன்னா சாமம் அப்படின்னு, ஓகம் ஷோமிதி சஸ்திராணி சகம் சந்தி அப்படின்னு இங்க வந்து இந்த ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகம் சர்வம் ஓமித்தி எதன் அப்படின்னு கைத்திரி சொல்லுது. ஓமிதி சாமானி காயந்தி, ஓம் அப்படின்னா ஆரம்பிச்சு சாமத்தை வந்து தானம் பண்ணுவா, அப்புறம் ஓம் ஷோமிதி சஸ்திராணி சகம் சந்தி. இப்ப வந்து சஸ்திரம்னா இங்க வந்து ரிக்வேதம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஓம் அப்படின்னு ஆரம்பி அப்படி அந்த ஹிம் ஓம் அப்படின்னு அந்த தானத்தை ஆரம்பிப்பாவும். இப்போ இதுதான் வந்து அந்த யாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ பகார சாமம்னு உண்டு, அது வந்து இந்த ஆபித்வாசூரணம்னு நான் வந்து ரத்தந்தர சாமத்தை சொன்னேன் இல்லையா, அந்த பகாரத்தை வச்சே இந்த சாமத்தை வந்து அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸாக்டா எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் கேட்டு. ஆனா வெறும் பக் பாபா பா அபி பபே அப்படின்னு அப்படியே அந்த அதே பிரகிருதி யாகம் அப்படியே அந்த டியூன் அப்படியே வரும். ஆனா அந்த டியூனோட அந்த வேற ஒரு பக்காரம் சேர்ப்பா, இல்லைன்னா சில பக்காரம் ஒரு ஸ்தோபத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா அது வந்து யாக திருஷ்டியில இருந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்காக பலனுக்காகவோ அது வந்து சேர்க்கிறது. இது வந்து யாக சாமத்துக்கெல்லாம் திருவிருத் ஸ்தோமம் அப்படின்னு இருக்கு, பக்கார சாமங்களும் யாகத்து வருது. அது மாதிரி வந்து வாஜப்பேய ஸ்தோத்திரமும் இருக்கு, பெரிய சாமம் என்னதுனா வாஜப்பேய ஸ்தோத்திரம் கடைசியில வந்து கடைசி சவணம், அதாவது இந்த சவணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லணும். மூணு சவணங்கள் வரும் ஆக்சுவலி, ஒரு யாகம் சோம யாகம்னு எடுத்திருந்தா மூணு சவணம் வருது, மூணு வேளையும் சோமத்தை வந்து புழிஞ்சு ஆகுத்தியா கொடுக்குது. இந்த மூணு சவணத்துக்கும் ஒவ்வொரு சவணத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தோத்திரம் இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சவண காலத்துக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்கும். இப்ப வந்து காயத்ரம் பிராதசவனம், பிராதசவனத்துக்கு காயத்ர சந்தஸ் தான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அமையுது. அப்புறமா திரைட்டு பம்மாத்தியந்தினகும் சவனம், இதெல்லாம் எதிர்விதத்துல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மாத்தியந்தினம் மத்தியான வேளையில் நடக்கிற அந்த சோம ஆகுதிகளுக்கு திரைட்டுவம் திருஷ்டு அப்படிங்கிற சந்தஸ் வச்சு மாத்தியந்தின சவனத்துல நம்ம ஸ்தோத்திரங்கள் என்னென்ன இருக்குகள்லாம் திருஷ்டுப்ல இருக்கோ அதை வச்சுன்னு ஸ்தோத்திரங்கள்லாம் உருவாக்கி அந்த ஸ்தோத்திரங்களை வந்து நாம வந்து சவனத்தை பாடுறது. அப்புறம் ஜாகதன் திருத்தீய சவனம், ஜெகதியில இருக்கிற ருக்கெல்லாம் வச்சு அதை ஒரு ஸ்தோத்திரமாக்கி திருத்தீய சவனத்தை பாடுறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு சவனத்தோட அதாவது சோமயாகத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர் இதுதான். இதை வச்சுன்னு நாம வந்து நிறைய அந்த அந்த இதை பொறுத்து நமக்கு என்னென்ன இச்சைகள் நமக்கு என்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சில என்னென்ன சதுர்விம்ச ஸ்தோமம் இருக்கு. சதுர்விம்சம் அப்படின்னா அது வந்து இங்க வந்து அது அஸ்வமேதத்துல வந்து வருது.
அது மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள் சோம யாகத்துக்கு. இப்ப அந்த ஊகத்துல வர்றதுலாம் ஒரு நாள் சோம ஏகாகம், ஒரு நாள்ல பண்ற சோம யாகத்துக்கு ஏகாகம்னு பேரு. அதுக்கு வந்து நம்ம அந்த திருவுருஸ்தோமம் சொன்னேன் இந்த மாதிரி, அப்புறமா வந்து பஞ்சதசனம் சப்ததசனம் அப்படின்னா வருது. இப்ப நிறைய வந்து பஞ்சராத்திரம் தசராத்திரம் அப்படின்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஒரு சோமம் மட்டும் கிடையாது, சோமயாகம் மட்டும் கிடையாது, பல காம்பினேஷன், பல பல சோமயாகங்களோட காம்பினேஷனா மோர் தென் ஒன் டே. அந்த சவண தினம் ஒரு நாளுக்கு மேல இருக்கும், மோர் தென் ஒன் சவானிய தினம் வந்து அது சவண தினம் அது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய தசராத்திரம் சம்வத்சரம் இப்படிலாம் இருக்கு. ஒரு வருஷ காலத்துக்கு யாகம் பண்றதுக்கு, 10 நாள் யாகம் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த சாமங்கள்லாம் ஊகத்துலயும் ரகசியங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஊகம் ரகசியம் சில பேர் என்ன சொல்றா, ஊகம் ரகசியங்கிறது மூல பாட்டமே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, பிரகிருதி சம்ஹிதை ப்ராப்பரே கிடையாது, அது லேட்டரா வந்து யாகத்துக்கா யாகத்துல இருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா, அப்படின்னு ஒரு ஒரு பட்சம் இருக்கு. ஆனா வந்து அது இது வந்து நம்ம வந்து அத்தியன பரம்பரையில வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு அபௌருஷயமானதான் நம்ம வந்து அத்தியனம் பண்ணி பண்ணிட்டு போறோம். இந்த ஏகாதம் தசராத்திரம் இந்த மாதிரி சாமங்களை. இப்ப வந்து காயத்ர சாமத்திலே நான் சொன்னேன் பிரகிரு, அதுக்கு புஷ்ட ஸ்தோத்திரம்னு பேர். ஒரு ஒரு யாகத்துல ஒரு சாமணத்துக்கு புஷ்ட ஸ்தோத்திரம் என்ன? அதாவது புஷ்ட ஸ்தோத்திரம்னா பேசிக் டியூன். இப்ப காயத்ரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தத்சவிதுர் வரேன்யம்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அத மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், காயத்ர சாமத்தையே பேஸ் பண்ணி ப்ரஹஸ்பதே பரிதீய அரதேனா ராக்ஷோஹா மித்ராங் அபபாதமான பிரபஞ்சன் சேனா பிரம்ணா யுதா ஜெயன் அஸ்மாகமே. அந்த மாதிரியே காயத்ரி, அந்த கடைசியில அந்த காயத்ரியில இருக்கிறவரும் ஹிம்மா, அதுவும் கூட இதை மறைய முடியும். சோ இதுதான் வந்து காயத்ர சாமத்தோட பிரைமரி டியூன். இதை வச்சுட்டு நிறைய வந்து வேற வேற லிரிக்ஸா போட்டு இந்த டியூனையே மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி வாமதேவத்துக்கும் வந்து காயா அப்படின்னு வந்து அதுவும் வந்து யாக இதுல வரும், யாகத்துல வந்து வேற வேற அந்த புஷ்ட ஸ்தோத்திரம் வாமதேவியம் சொல்லுவா. ஆனா வாமதேவத்தோட பிரகிருதி காலத்துல இருக்கிற அதே ருக்குகள்ல வர பதங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து மாத்தி சொல்லவும் செய்வோம். இப்ப அடுத்தாப்புல வந்து இது வந்து நம்ம வந்து இந்த யாகம் அது புஷ்டங்கள்னா என்ன, இது ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து பேசிக்கா பார்த்தோம். அதோட நம்ம வந்து நாம சொல்ற மாதிரி தனித்தனியா அந்த பிரகிருதி சாமத்துக்கே நேரடியா பாராயணம் பண்ணா அதுக்கு அதுக்குன்னு இதுக்கு பஷத்தே ஹோய் ததா சாமத்த இத பாராயணம் பண்ணா நல்லா தனத்துக்கு நல்ல தனம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இத்தனை ஷர்ட் இந்த இது அந்த ரிக்விதான பிராமணம் மாதிரி சாமவிதான பிராமணம் ஒன்று இருக்கு. அதுல வந்து பார்த்தா ஒவ்வொரு சாமத்துக்கும் தனித்தனி பிரயோகங்கள் கொடுத்துருக்கு. அது யாக பிரயோகம் மாதிரி இருக்காது, பிரகிருதி சாமத்தையே பிரயோகமா சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பிரகிருதி சாமத்தையே வந்து நம்ம வந்து வச்சுட்டு இந்த பலன்களுக்கு எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம சாம வேதத்தோட ஒரு ஓவரால், இது உடனே புரிஞ்சிருக்கு கஷ்டம்தான், ஆனா ஓவராலும் நம்ம பார்த்தது இது ஸ்ட்ரக்சர். அப்புறம் பிரகிருதி சாமனம் எப்படி இருக்கும், அப்புறம் அதே யாகத்துல விக்ருதிக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம வந்து பார்த்தோம். இப்போ நிறைய சாமம் வந்து யாகத்துல சவனத்தை தவிர, சோமம் கொடுக்கற அந்த ஆகுதி கொடுக்கற டயத்தை தவிர பல வேற பல இடங்கள்லயும் வந்து சாமங்கள்லாம் சொல்றான். இப்போ வந்து அதே யாகத்துல சுப்பிரமணிய ஆஹ்வானம் ஒரு ஒரு அதாவது இந்திரனை யாகத்துக்கு அழைக்கிறது, அந்த யாகத்துக்கு அழைக்கிறது கூட ஒரு சாமம் இருக்கு, சுப்பிரமணிய சாமம் இருக்கு. அங்க அருணத்தை படிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும், சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியம் இந்திரா கச்ச ஹரிவா கச்ச மேதாதிதே அப்படின்னு அந்த இந்திரா கச்ச ஹரிவா கச்ச வா இந்திரா வா ஹரிவா நீ வா அப்படின்னு அதே சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் இந்திரா கச்ச ஹரிவா கச்ச மேதாதிதே அப்படின்னு அந்த சாமரூபமா அதை வந்து சொல்லி இந்திரனை வந்து யாகத்துக்கு வந்து அழைக்கிற ஆஹ்வானம் அப்படின்னா ஆஹ்வானம்னா கூப்பிடுறது இன்விடேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் இது முடிச்ச உடனே சாசு சுப்பிரமணிய தஸ்யாஸ்தே தஸ்யாஸ்தே பிருத்திவிபாத நட்சத்திரத்துல அங்க வருது, அங்க அது வந்து சொல்லுவார். சோ யாகத்துக்கு வந்து அழைக்கிறதுக்கும் சாமம் சொல்றது. அத மாதிரி
அதே அழைக்கிறதுல புத்ரோயாஜதே பௌத்ரோயாஜதே அப்படின்னு அதையும் அவ யார் யாகம் பண்றா, அவ யாரோட புத்திரம், அப்புறம் யாரோட பௌத்திரன் அப்படின்னு அவ வம்சத்தை கொஞ்சம் அந்த சாமரூபமாவே அதையும் சொல்றதுக்கு சாம பயன்பாடுகளை நான் அந்த நேரடியே ஆகத்தை கேட்டிருக்கேன். சூத்திரங்கள்ல இது எங்க வருது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு நேரடியா தெரியல. இப்போ இது இதுதான் வந்து இது. அப்புறமா வந்து பிரவர்க்கியம்லாம் பார்த்தா அந்த தர்மசாமம் வந்து சொல்றான். அதாவது பிரவர்க்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த சோமயாகத்துக்கு முன்னாடி பிரவர்க்கியத்தை சொல்ல பண்ணுவான். அதாவது என்ன பண்ணுவான்னா அந்த தர்மத்துல வந்து கொதிக்க கொதிக்க கொதிக்க அந்த நெய் ஆட்டுப்பால் ரெண்டுத்தையும் அப்படியே ஊத்துவா, ரெட் ஹாட்டா இருக்கும் அந்த தர்மங்கிற அந்த அந்த பாட்டு அந்த பானை, அதுல அந்த கொதிக்க வச்ச ஆட்டுப்பாலை ஊத்தினா அப்படியே அப்படியே ஒரு ஒரு காலம் ஆஃப் ஃபயர், அதாவது ஒரு ஒரு நெருப்பு காலம் வந்து ஒரு 7-8 அடிக்கு உயரமா வந்து வரும். யூடியூப்ல கூட பாக்கலாம் பிரவர்க்கியம் என்ன தெரியும். இது வந்து ஒரு ஒரு பியூரிபிகேட்டரி ரைட்டா சோமயாகத்துக்கு முன்னாடி வந்து பிரவர்க்கியத்தை பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்திரன் அதாவது 1-2 வயசு அதாவது யாகத்துல யாகத்தோட தலை அதாவது சசிரப்படுத்தின்னு வருது, ஒரு யாகத்துல விஷ்ணுவோட தலையோ ருத்ரனோட தலையோ அதோட அவனோட உடம்போட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு தலையெல்லாம் வருது. அதுல நான் டீட்டெயில போல, ஆனா மொத்தமா யாகம் வந்து நல்லா ஒரு முழுமையா எந்த ஒரு சின்னமும் விச்சின்னமும் இல்லாம நடக்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து அந்த பிரவர்க்கியங்கிற கர்மா பண்றோம். அப்போ வந்து அந்த கர்மசாமத்தை வந்து அந்த எரியற கர்மம், கர்மம்னா பாட்டு தான், அது எரியற பார்த்து அந்த சாமத்தை சாமங்களை சொல்லுவா. அது வந்து ஒரு ஒரு இது சாமத்துக்கு ஒரு அப்ளிகேஷன், இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்க்கணும். அதோட இப்ப அன்றாட பூஜைகள்லாம் வந்து பார்த்தா இப்ப முக்கியமா வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் போற எங்கேயாவது பாராயணத்துக்கு போனா அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் பூஜைக்கு போனா அஷ்டாவதானத்துல மெயினா நிறைய சாமங்கள்லாம் சொல்றோம். அதோட அவளுக்கு வந்து எனக்கு நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன் தர்ப்பணாதிகளுக்கெல்லாம் எத்வாஷிதா அப்படிங்கறதெல்லாம் வந்து தர்ப்பணத்துக்குலாம் வருது போட்டுக்கு அந்த சாமவேதிகள் தர்ப்பணம் பண்ணதுக்கா. அது மாதிரி எதிர் எதுலயும் வந்து நம்ம ருத்ரானா மகாநியாசம் நேத்திக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அவளுக்கும் நியாசங்கள்லாம் இருக்கு, அந்த சாமங்களை சொல்லியே நியாசம் இருக்கு. அப்புறம் வந்து அவ அந்த ஓன்னு ஆரம்பிச்சு ருத்ரம் சொல்றா. அப்புறம் சமகோன்னு ஒரு ஒரு அன்றாடமா வந்து சொல்றதுக்கு சமக கிருஷ்ணன் அந்த மகாநியாசத்துல பாக்குறேன். அதுல ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சு மகாவிஸ்வரன சாமம் வருது. அப்புறம் அதுல முக்கியமா வந்து இந்த சேதுவம்சர, இந்த சேதுவம்சர சாமம் வந்து ஒண்ணு காஞ்சி மகாபரிவாளுக்கு ரொம்பவும் ஒரு பிடித்தமான சாமம் அது. அத மாதிரி இது வந்து இந்த சாமத்தோட விசேஷம் என்னன்னா மத்த சாமம்னா ருக்கு, ருக்குவேதத்துல இருந்து ஒரு ருக்க வந்து பாரோ பண்ணி அதுக்கு லிரிக்ஸ் போட்டிருக்கு. ஆனா இந்த சேத்து முஸ்தர வந்து அதுக்கு ருக்குவேதத்துல இருந்து ருக்கே கிடையாது, அது இண்டிபெண்டான ஒரு சாமம். அந்த சேத்து முஸ்தரங்கிற சாமத்துக்கு இது

0: சமாதானம் அப்படின்னு வரும். அதாவது என்ன அப்படின்னா, இதோட சாமத்தோட தாத்பரியம் என்னன்னா, அதாவது தானம் கொடுக்கணும், அப்புறம் அக்ரோதே நக்ரோதம் வரும், குரோதம் கோபமே படக்கூடாது, அப்புறம் ஸ்ரத்தையோட இருக்கணும், அது ஸ்ரத்தையா ஸ்ரத்தா அப்படின்னு இந்த மாதிரி சில கொள்கைகள்லாம் நம்ம வந்து நம்ம கடைபிடிச்சா கடைசியில நம்ம வந்து உயர்ந்த பதவிக்கு போறோம். ஸ்வர் கச்ச ஸ்வர் கச்ச ஸ்வர் கச்ச ஜோதிர் கச்ச ஜோதிர் கச்ச ஜோதிர் கச்ச அப்படின்னு நம்ம உயர்றோம் அப்படிங்கிறது இந்த இந்த நமக்குள்ள நம்ம இருக்கிற இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். அக்ரோதே நக்ரோதம் தானே ந தானம், அதாவது கோபம் படக்கூடாது, தானம் கொடுக்கணும், அப்புறம் ஸ்ரத்தையா இருக்கணும், அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் இருந்தா இது நம்மளை உயர்த்திடும் அப்படிங்கிறது இது வந்து இந்த சாமத்துல நமக்கு சேது சாமம் சொல்றது. அதே மாதிரிதான் இதே இந்த சமக்கத்துல இந்த வாளுக்கு வந்து பச்சை வித்தர் வரேண்யம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி இங்க புருஷ உத்தம் நான் சொன்ன மாதிரி சஹசிருஷி இருஷா அது கொஞ்சம் நிறைய வருது, வெறும் சஹசிருஷி இருஷால நான் சொன்ன மாதிரி நிறைய ஆரம்பிக்கிறது, இந்த அதுவும் இதுதான் ஆரண்ய காலத்துலாம் வருது. அது மாதிரி இவா யத்யாவை வந்து இவா வந்து துர்கா சூக்தம் பிரயோகத்தை சொல்றா, அது அதுவும் எனக்கு சரி, யத்யாவை அப்படி சொல்றான். அது மாதிரி ஸ்ருத்தே ஹோய் இது வந்து ஸ்ரீ சூக்தம் சொல்றான், நான் வந்து இத படிச்சா தனம் வரும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல இப்ப சொன்னேன் இல்லையா, அதனால இதை வந்து ஸ்ரீ சூக்தமா இது சொல்றான். இது வந்து அன்றாடமா வந்து எத்தனை பேர் இப்படி நமக்கு வந்து நித்தியமா இவ்வளவு சொல்ல முடியும் பூஜை பண்ணின்றது தெரியல, ஆனா இது இதெல்லாம் வந்து எஜுர்வேதத்துக்கு ஈக்குவலண்டா இப்ப வந்து அவ வந்து ஒரு திரட்டு மாதிரி எடுத்து அது சொல்லிட்டு இருக்கா, இதுக்கு வேற பிரமாணம் இருக்கா அப்படின்னா நீங்க அதுவும் போடலான்னு நினைக்க. இது வந்து நார்மலான பிரயோகத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடிய சாமங்கள் இது. இதுல வந்து நிறைய நம்ம அந்த இதெல்லாம் கிடையாது, பிரகிருதி சாமம் தான் எல்லாமே. நமக்கு வந்து இந்த யாக சாமங்கள்லாம் விக்ருத்தி எல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஊகங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஏகாதச தசராத்திரம் இதெல்லாம் வந்து பகார சாமம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றது இல்லை. நான் இந்த நான் சொன்ன ஒரு பத்து காலம் இருக்கும் ஒரு இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இதுல வர்றது இல்லை. பிரகிருதி காலத்தையே நேர அப்படியே எடுத்து நம்ம வந்து அன்றாட காலத்துக்கு நம்ம வந்து பிரயோகப்படுத்துறது இது. இப்போ நம்ம வந்து இந்த காலத்தோட ஃபங்க்ஷன் யாகத்தான ஃபங்க்ஷன் ஒரு ஒரு அளவுக்கு அன்றாடம், ஏன்னா நான் வந்து சாம வேதி கிடையாது, அதனால நித்திய அனுஷ்டானத்தை இன்னும் என்ன வழக்கத்துல இருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ அடுத்தாப்புல இது சம்மிதையோட ஓவரால் அப்ளிகேஷன், சம்மிதையில பிளஸ் ஊகம் ரகசிய காணம் இதோட அப்ளிகேஷன் வரணும். இப்ப பார்த்தா நம்ம வந்து அடுத்தாப்புல இந்த ஜெய்மின்ய பிராமணம், அப்புறமா வந்து தாண்டிய பிராமணம் அப்படின்னா அந்த அஷ்ட பிராமணங்கள் இருக்கு, ஷட்வம்ச பிராமணம் அப்புறம் வம்ச பிராமணம் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ அந்த ஜெய்மின்ய பிராமணத்துக்கு இது அது இந்த தாளவாகர சாக்கைன்னு அதுக்கு பேரு. இதுல இருந்து நம்ம கேன உபனிஷத் அப்படின்னு ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு உபனிஷத்தும் ஒன்று கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பிரமாணமா பெரிய என்ன சொல்றது தசமகா உபனிஷத்துல இது ஒண்ணு சேர்ந்தது அப்படிங்கிறா. அது மாதிரி நம்ம வந்து இங்க பார்த்தா சாந்தோகிய தாண்டிய பிராமணத்தை பார்த்தா சாந்தோகிய உபனிஷத் நம்ம கிடைக்கிறது. இது ரெண்டும் தான் பிரதானமா சாமவேத உபனிஷத் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டும் வந்து தாண்டிய பிராமணம் சாந்தோக்கியம் அப்புறமா கேன உபனிஷத் இது ரெண்டும் தான் வந்து சாமவேதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான உபனிஷத்து. இப்ப அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல பார்த்தா அது பிராமண ரூபமா தான் இருக்கும், அது ஏக்கஸ்ருதியில தான், ஏக்கஸ்ருத்தினா ஒரே ஸ்வரத்துல தான் நம்ம சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கோம், அது வந்து ஸ்ருதி நம்ம சொல்ற மாதிரி கான ரூபமானா ஒண்ணும் வராது, ஏகஸ்ருதியில நம்ம வந்து சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான நிறைய வித்தைகள்லாம் வருது, உத்தீத வித்தை, அதாவது அந்த உத்தீதத்தையே சாமத்தை, அதாவது சாம யாகத்துல சாமத்தை சொல்றதுக்கு பேரு உத்கீதைன்னு பேரு. யாக சாமத்தை யாகத்துல அந்த உத்கீதா அப்படின்னு உத்காத்ரு அப்படின்னு ஒரு கணம் இருக்கு, இந்த உத்காத்ரு கணத்துல நாலு புரோகிதர்கள் இருக்கா, உத்காத்ரா அப்புறம் சுப்பிரமணியா அப்புறம் பிரதிஹர்த்தா அப்புறமா வந்து இன்னொருத்தர் அந்த நாலு பேரும் இது சொல்றது பேரு சாமத்து பேரு உத்கீதம் உத்கீதம்னு பேரு. இந்த உத்கீத சாம எப்படி யாகத்தை சாமத்தை சொல்றது, எப்படி பிரிவுகள்லாம் சாமத்தை உண்டாது, பஞ்ச நிதனம் அப்புறமா சப்த நிதன சாமங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்கு. இந்த பிரிவுகள்லாம் வச்சு சாமங்கள்லாம் வந்து ஒரு உபாசன ரூபமா கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைய எப்படி வந்து நிறைய வந்து உணவு அன்னத்தை எல்லாம் அடையிறது இந்த மாதிரி இருக்கு. அப்புறமா பார்த்தா இந்த பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிறது இருக்கு, முக்கியமா நமக்கு இந்த நம்ம பார்த்தது தத்துவமசி அப்படிங்கிற வந்து ஒரு வாக்கியம் நமக்கு வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தான் கிடைக்கிறது. அதாவது இது பார்த்தா உத்தாலகர் அப்படிங்கிற விஷயக்கும் அவரோட பிள்ளையான அருணி ஸ்வேதகேது அவருக்கும் அவனுக்கும் நடக்கிற சம்பாதம் தான் தெரிஞ்சிருக்கலாம். அவன் எல்லா நிறைய பேருக்கு அந்த கதை இப்ப படிச்சுட்டு வாப்பா அவன் வந்து அனுப்புறார். அவன் படிச்சுட்டு வந்து கொஞ்சம் அரகண்டா ஒரு ஒரு மண்டகர்வத்தோட வரான். சரிப்பா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து என்ன கொஞ்சம் அரகண்டா ஒரு மண்டகர்வமா பதில் சொன்னதுக்கு அப்பதான் சரி இவனுக்கு கரெக்டா அவனுக்கு புத்தி போடணும்னு சொல்லி இந்த இத சொல்றார். இந்த தத்துவமசி தத்துவமசின்னு 10 இடத்துல வருது. ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்றாரு நீ அது நீதான் பிரம்மத்தோட அதாவது தத்துவமசிங்கிறது அது நீயா இருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அதோட இன்டர்பிரேஷனுக்குள்ளாம் போகல, அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா இந்த தத்துவமசி அப்படிங்கிற அத்வைத சம்பிரதாயத்துல இருந்து வர மகா வாக்கியம் வந்து அது நம்ம வந்து நான் இங்க இருந்து சாமத்துலதான் கிடைக்கிறது. அது மாதிரி கேன உபநிஷத்துலயும் வருது. கேன உபநிஷத்துல பொதுவா என்ன சொல்றது அப்படின்னா கண் எதால பாக்குறதோ ஆனா கண்ணு எதை பார்க்க முடியாதோ அதுதான் பிரம்மம் நீ அறிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியக்கும் காது எதனால காது கேட்கறதோ ஆனா காதை வந்து அது அது கிட்ட போக முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அது பின்னணியில இருக்கிற அந்த வஸ்துவுக்கு அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அது அதோட சாராம்சம் இந்த ரெண்டு உபநிஷத்தும் அதாவது சாந்தோக்கியம் நமக்கு தத்துவமசியில கொடுக்குது. ரிக்வேதம் அயம் பிரஜானம் பிரம்மான்னு கொடுத்தது. யஜுர்வேதம் பிருகதாரண்யக உபநிஷத்துல நமக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அத்வைத சம்பிரதாயத்தை நான் சொல்றது அந்த வாக்கியத்தை கொடுத்தது. இங்க சாந்தோகிய உபநிஷத்துல பார்த்தா தத்துவமசி இதைத்தான் வந்து சபரிமலையிலையும் எழுதி வச்சிருக்க. இந்த தத்துவமசிங்கிறதான் சபரிமலையிலையும் எழுதி வச்சிருக்கிற ஒரு மகா வாக்கியம். அதாவது அதுவே தெய்வமே நீயா இருக்க, அதாவது தெய்வமே நீயா இருக்க அப்படின்னா உனக்கு உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமும் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணுதான், எசன்ஸ்ல ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். அதை தவிர இந்த பிராமணங்கள்ல நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த சில சாமங்கள் எல்லாம் விசாரிக்கிறது சில எப்படி வந்து யாகத்துல சில பிரமாண இதெல்லாம் பிரயோகங்கள்லாம் மாத்திக்கலாம். அப்புறமா சில கதைகள்லாம் கூட நிறைய கதைகள்லாம் வந்து சர்ப்பங்கள்லாம் சத்திரம் பண்ணிட்டு அப்படிங்கறதெல்லாம் நிறைய கதைகள்லாம் வந்து இந்த தாண்டிய பிராமணங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம வந்து ரிஷிகளை கொஞ்சம் ஒரு ஒரு ரிஷிகள்லாம் பார்ப்போம். ரிஷிகள்லாம் வந்து இவா ரிக்வேதம் மாதிரியேதான் கிட்டத்தட்ட இருப்பான். நிறைய ரிஷிகளுக்கு வந்து அவாளும் வந்து இது பண்றான். ஆவணி இடத்துல ரிஷி தர்ப்பணமே அவளுக்கும் ரொம்ப பெருசா இருக்கு. ரிக்வேதக்கார மாதிரி இவாளோட ரிஷி தர்ப்பணமும் பெருசு. அது மாதிரி இவாளோட வேதாரம்பம் நமக்கு அவாளோடது ரொம்பவும் கஷ்டமான வேதாரம்பம். ஏன்னா யஜுஸ்னா நம்ம நேரடியா சொல்லணும், இஷேத்வா அப்படின்னா நம்ம நேரடியா டக்குன்னு சொல்லிடலாம். அது மாதிரி இத கான ரூபமா நம்ம சொல்றது டக்குன்னு ஒருத்தருக்கு வந்து அங்க போய் பழக்கமே இல்லாத வாழ்க்கை நமக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வேதாரம்பத்துல சாம வேதாரம்பத்துல அதனால வந்து இது இந்த இவாளோட உபாகரம்னா கொஞ்சம் இவா நம்ம எஜுர்வேதத்தை காட்டுல ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச 4-5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கறது நான் கேட்டிருக்கேன். சாமவேத வாத்தியார்லாம் சொல்லியிருக்காரு, இங்க பெங்களூர்ல அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நித்திய அனுஷ்டான சந்தியாவந்தனத்திலயுமே அவன் வந்து காயத்ர சாமத்தை வந்து சாதாரணமா தான் சொல்லுவான்னு நினைக்கிறாங்க ஜபத்தை. அவ வந்து இது மாதிரி சொல்றது இல்ல, கான ரூபமா சொல்றது இல்ல. அப்ப சொன்னா சகஸ்ர காயத்ரி எல்லாம் பண்ணோம்னா ஒரு நாள் போறாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதுவும் வந்து சாதாரண இருக்காதான் சொல்றா அதிகம். அதனால அவளுக்கு சந்தியாவந்தனத்துல எந்த சாமங்களும் வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ சாதாரணமா தான் சொல்றான். இன்னும் சாமங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு. எப்படி வந்து யாக சாமம் சொல்றதே கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. அது மாதிரி கடைசியா நம்ம சொல்லி முடிக்கிறதுலாம் வந்து இப்ப வந்து ஒரு இப்ப நம்ம ஒவ்வொரு கிரிய சூத்திரம் பார்த்தோம். ரிக்வேதத்துக்கு ஆஷலாயன கிரிய சூத்திரம் பார்த்தோம். யஜுர்வேதத்துக்கு வந்து ஆபஸ்கம்பர் போதாயனர் இருக்கா. அது மாதிரி இங்க சாமவேதிகளுக்கு அவ வந்து திராகியாயின லாட்டியாயின அப்படிங்கிறது ரெண்டு கிரிய சூத்திரம் சூத்திரம் இருக்கு அவளுக்கு. லாட்டியாயன சூத்திரம் வந்து அவ அகைன் இங்கேயும் அது என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா யாகத்துல எப்படி சாம எல்லாமே இங்க யாகத்துல எப்படி சொன்னோம், அப்புறமா வந்து அவளோட உபநயனத்துல என்னென்ன சொன்னோம், அப்புறம் கல்யாணத்துல விரத சாமங்கள்லாம் இருக்கு அதுக்கு என்ன சொன்னோம், அப்புறம் சில பிராயசித்த சாமங்கள்லாம் இருக்கலாம் அதை சொன்னோம், அப்புறம் அவளோட உபாசனங்கள்லாம் எப்படி பண்ணோம், அங்க கிரிய கர்மாக்கள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த திராட்சியாயின லாட்டியாயின சாமங்கள்ல. ஒருவேளை இந்த மகாநியாசத்துக்குலாம் அதுல பிரயோகம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து இதுதான் வந்து ரெண்டு மேஜரான வந்து சாமதேவத்துக்கு சம்பந்தப்பட்ட சூத்திரங்கள் லாட்டியான். இப்ப நம்ம யுஷா ஆபஸ்தம்ப சூத்திராக யுஷாக்கா அத்தியாயிங்கிற மாதிரி, லாட்டியாயன சூத்திராக சாமசாக்கா அத்தியாயி அப்படிங்கிற மாதிரி அவளோட அபிவாதம் தான் வாசு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் சாமதேவத்தை பத்தின சில, இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா அது வந்து போராது இந்த காலம், அந்த கால அவகாசங்களும் இல்லை. நான் இது தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நமஸ்கார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம். விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தது 12வதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள். அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது க்ஷணிகலிங்கம் என்று 12 வகைகளை வகைப்படுத்தி இது இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்பதை விரிவாக கூறுகின்றன. அப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் க்ஷணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவது சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முக்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை அதுக்கு தான் அப்படிதான் அந்த ரட்சையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர். அப்படி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி பாசத்தில் கட்டுண்டு இப்படி லௌகீக மயக்கத்திலே அல்லது உலக வாழ்விலே புரண்டு நிற்கின்றனவே என்று சுவாமி கருணை கூர்ந்து ஆகமங்களிலே மிக எளிமையாக எப்பாடுபட்டாவது இவர்கள் இந்த சிவபூஜையை செய்து அந்த சிவபுண்ணியத்தை பெற்று உயிரிட மாற்றார்களோ என்று சுவாமி இப்படிலாம் நமக்கு வந்து தயார்படுத்தி கொடுக்குறாரு. எப்படியாவது நீ ஒரு நம்ம ஒரு போற இடத்துல நமக்கு எந்த வசதியுமே இல்லையா, ஒன்னே ஆற்று மண்ணிலே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணலாம். நமக்கு போற இடங்கள்ல ஒரு வசதி இல்லைன்னா ஒரு புஷ்பம், பூஜைக்குரிய புஷ்பம், அந்த பூஜைக்குரிய ஒரு புஷ்பத்தை சிவபெருமானாக பாவித்து அந்த பூஜையை செய்து விடலாம். அதே போல ருத்ராட்சத்துல சிவபூஜையை பாவித்து பூஜை செய்துடலாம். இப்படி சுவாமி எப்படியாவது இந்த ஆன்மாவானது சிவபூஜையை செய்து அந்த சிவபூஜைக்கு உண்டான அந்த பக்குவத்தோடு சுவாமி நம்மளுடைய முக்தி பேற்றைக்கு வந்துவிடாதா இந்த ஆன்மா என்று சுவாமி பெருங்கருணையோடு செய்திருக்கக்கூடிய அந்த கிரியைகள் தான் இந்த க்ஷணிகம். ஆகவே அன்மார்த்த பூஜையில் 2, 1 உடையவர் பூஜை, 2 க்ஷணிக பூஜை என்று பெயர். க்ஷணிகம் என்றால் அப்பொழுதே பூஜித்து பூர்த்தி செய்து கொள்வது. உடையவர் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பூஜித்து பெட்டகத்திலே பூஜை பெட்டகத்திலே சுவாமியை எழுந்தருளை செய்து மீண்டும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகாதிகள் செய்து திரும்ப செய்யக்கூடியது. இதிலே குருநாதரானவர் ஒருவருக்கு சனிகம், சிஷியனுக்கு சனிகத்தை தந்துடலாமா அல்லது உடையவரை தந்துடலாமா என்பதை குருநாதர் ஆச்சாரியரே முடிவு செய்யக்கூடியவர். ஆக இந்த சனிகலிங்கம் அல்லது உடையவர் லிங்கத்தை விசேஷ தீட்சை பெற்றவர் ஒருவர் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் பாவித்தால், மரபு என்பது முதலில் சனிகலிங்கம் ஒரு வருடமேனும் பூஜித்து பின்பு உடையவர் எடுத்துக்கொள்வது சிறப்பு. இல்லை, ஏன் உடையவர் நேரடியாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்பால் அதுக்கு தடை இல்லை. ஆனால் ஒருவர் சனிகம் பூஜை செய்து பின்பு அவருடைய பக்குவத்தின் காரணமாக உடையவரை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு என்று நமது முன்னோர்கள் அல்லது மரபு நெறியாளர்கள் அதனை வகுத்துள்ளார்கள். அந்த வகையிலே சடிகலிங்கத்தினால் இத்தகைய பயன்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. அதிலே இரண்டாவதாக ஆத்மார்த்த பூஜையில் அடுத்ததாக நான் உடையூர் பூஜை எடுத்துக்கொள்கிறேன், உடையவர் அல்லது லிங்க திருமணியாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்று விரும்பினால் அந்த உடையவராக இருக்கக்கூடியது எத்தனை வகை என்றால் ஆறு வகை என்று ஆகமங்கள் கூறுகின்றன. காஜனையும் காரணாகவமானது கூறுகிறது, சைலஜம் ரத்னஜம் செய்வ லோகஜம் தாருஜம் ததா மிருண்மயம் க்ஷடிகம் செய்வ க்ஷத்விதம் லிங்கமுச்சதே என்று ஆறு விதமான உடையவர் லிங்கங்களை ஆகமங்கள் நமக்கு வகுத்து கூறுகின்றது. ஒன்று சைலஜம். இந்த சைலஜம் என்றால் கல். இப்பொழுது நமது ஆலயங்களிலே சகதியான ஆண்கள் பெண்கள் அலிக்கல் என்று அந்த சப்தங்களை நாடியை வைத்து இந்த கல்லானது சுவாமியை வடிப்பதற்கான ஒரு சரியான அப்படிங்கிறதை நாம் இருப்பது போல நமது ஆன்மார்த்த லிங்கத்திற்கு அளவு உள்ளது. நமது ஆன்மார்த்த லிங்கமானது எத்தகைய அளவிலே இருக்க வேண்டும் என்று அதற்கு அந்த விரல் கட்டை அளவுக்கு அல்லது அங்குலம் அளவிற்கு பிரமாணமானது உள்ளது. அந்த பிரமாணத்தை ஆச்சாரியர் மூலியமாக அறிந்து ஒன்று கல்லிலேயே நாம் உடையவரை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ரத்னஜம், ரத்னங்களால் சிவலிங்கத்தை பூஜை செய்வது மிக சிறப்பு உடையோர் பூஜையை. அதுவும் ஆன்மார்த்த லிங்கம் என்றால் அதற்கு அளவு உண்டு என்பதை மனதில் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் மாட்டோம் பிரம்மாண்டமாக நாம் செய்கிறோம் என்று கூறி வீட்டிலேயே செய்யக்கூடிய அந்த லிங்கத்திற்கு பெரிய லிங்கமாக அமைத்து முறைப்படி செய்ய வேண்டியதை ஏனென்றால் புண்ணியம் செய்வதோடு ஒரு அடிப்படையான விதி என்னவென்றால் புண்ணியம் செய்வதை போடு பாவத்தை செய்யாமல் விலகி இருப்பதே நல்லது, அதுவே கோடி புண்ணியம். அந்த வகையிலே நாம் புண்ணியம் செய்வதாக நினைத்து அந்த ஆன்மார்த்த உடையவர் லிங்கத்தை அந்த பிரமாணங்கள் அந்த அங்குல பிரமாணங்களை கணக்கில் கொள்ளாமல் குருநாதனுடைய அந்த வழிகாட்டுதலை கணக்கில் கொள்ளாமல் பிரம்மாண்டமாக நாம் வடிவமைத்து அந்த பாவத்திற்கான ஒரு நிலையை நாம் அடைந்துவிடக்கூடாது. ஆகவே ஆன்மார்த்த லிங்கம் உடையவர் செய்வதற்காக ரத்தனம் என்ற அந்த ரத்தனங்களாலே செய்யலாம். அந்த ரத்தனங்கள் என்னும் பொழுது இந்த வைடூரியம் இந்திரம் நீலம் மாணிக்கம் மரகதம் புஷ்பராகம் போன்ற எல்லா விதமான ரத்தனங்களிலேயும் லிங்கத்தை ஸ்தாபித்து உடையவராக பூஜிக்கலாம். இப்பொழுது நமது ஆலயங்களிலே கூட பார்த்தோம் என்றால் மரகத லிங்கம் என்று அந்த மரகதத்தாலான லிங்கத்தை வைத்து பூஜை செய்வதை தியாகராஜருடைய சன்னதியிலே பூஜை செய்வதை ஸ்படிக லிங்கத்தை பூஜை செய்வதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். இவையெல்லாம் ரத்னலிங்கம் என்று பெயர். அடுத்தது மூன்றாவதாக லோகஜம் என்று பெயர். லோகஜம் என்றால் தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்பு இல்லை செம்பு போன்ற இந்த விதமான லோகங்களால் சுவாமியை வந்து பூஜிப்பதற்கு லோகஜலிங்கம் என்று பெயர். இந்த லோகஜலிங்கங்களை வைத்து பூஜை செய்வதால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக நாலாவதாக தாருஜம் என்று பெயர். தாருஜம் என்றால் மரம் என்று அர்த்தம். யாகத்திற்கு உண்டான மரமாக இருக்கக்கூடிய அந்த ஆள் அரசு அத்தி போன்ற இவைகள் அதே போல சந்தனம் போன்ற இந்த விதமான நல்ல விதமான மரங்களை கொண்டு அதிலே லிங்கங்களை வடிவமைத்து அதிலே வந்து ஆன்மார்த்த லிங்கமாக உடையவர் லிங்கமாக பூஜை செய்வது மிக சிறப்பு. அதே போல மிருண்மயம் என்கின்ற புற்றுமண் கொண்டும் லிங்கங்களை பூஜை செய்யலாம். இவ்வாறு க்ஷணிகம், அதாவது ஆறாவதாக க்ஷணிகம், அதுதான் நாம் ஏற்கனவே 12 வகையாக கூறினோம். இவ்வாறு இந்த ஆறு வகையிலேயும் இந்த உடையவர் பூஜையானது ஏற்றுக்கொள்ளலாம். அதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த லோகம் என்று சொல்லக்கூடியது, அதாவது தங்கம் வெள்ளி போன்ற அந்த உடையவர் பூஜைகளிலே உடையவர் பூஜையின் பொழுது தங்கத்திலான அந்த உடையவரை வைத்து பூஜை செய்தால் நமக்கு போகம் மோட்சம் என்ற இரண்டும் கிடைக்கின்றது. புக்தி என்ற இரண்டும் நமக்கு புக்தியும் வேண்டும் முக்தியும் வேண்டும். நமக்கு இந்த லௌகீகத்திற்கு தேவையான பொருளாதாரங்களும் வேண்டும், அவ்வுலக வாழ்விற்கான மோட்சமும் வேண்டும். இவை இரண்டுமே நமக்கு தேவை. ஆகவே இந்த தங்கத்தினால் ஆன உடையவரை செய்து லிங்கமாக வைத்து பூஜை செய்யும் பொழுது புக்தி போக மோட்சமானது கிடைக்கின்றது. தாமரத்தினால் ஆன அந்த லிங்கத்தை வைத்து செய்யும் பொழுது புத்திரவிருத்தி சந்தான பாக்கியமானது கிடைக்கிறது. ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் தகுந்த ஆச்சாரியரை அடைந்து அவரே சிவபூஜை செய்யலாம். இல்லை ஆச்சாரியருக்கு தாமரத்திலான உடையவர் லிங்கத்தை அவருக்கு வழங்கி அதே முறைப்படி அவர் பூஜை செய்து வரும்பொழுது சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியமானது ஏற்படும். அதே போல வெள்ளியினால் கிடைக்கும் பொழுது செல்வம் நல்ல தனதான்யமானது கிடைக்கின்றது. வெண்கலத்தினால் செய்யும் பொழுது சுகம் நல்ல சௌரியம் சுக போகங்கள் ஏற்படுகின்றன. பித்தளை லிங்கத்தினால் கிடைக்கும் பொழுது ரோக நிவாரணம் நோய்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று கூறுகின்றன. இப்படி இரும்பு வந்து சத்ருஜயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இரும்பு வந்து மிகப்பெரிய அளவிற்கு நம்மளுடைய சம்பிரதாயத்திலே கடைபிடிப்பதில்லை. இவ்வாறு இந்த உடையவர் லிங்கம் சடிகலிங்கத்தை பற்றி செய்வ ஆகமங்களானது இவ்வாறு எடுத்துக் கூறுகின்றன. ஆக இவ்வாறு நம்ம ஆகமங்களுடைய வழிகாட்டியை கூறியுள்ளபடி நாம் அதனை முறையறிந்து அந்த ஆன்மார்த்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும். நமது மறைஞான சம்பந்தர் அருளி செய்த சைவ சமய நெறியானது கூறுகின்றது மிக அழகாக, சிவபூஜை செய்யும் முன் மற்றொன்றும் செய்யேல், சிவபூஜை செய்த பின் செய் அப்படிங்கிறார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன்பு எந்த விதமான பணியும் செய்யக்கூடாது, முதல்ல சிவபூஜை செய்த பின்பு தான் மற்றவை அனைத்தும் செய்யணும்ன்றார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன் அருந்தும் உணவே அது புழு மண் குஷ்டம் போன்றவதற்கு சமமானது என்று கூறுகின்றார். ஆக எப்படிப்பட்டாலும் நாம் ஒரு 10 நிமிட துளிகளாவது, அல்லது நமக்கு நேரம் இருந்தால் 30 நிமிட துணிகளாவது இந்த சிவபூஜையை செய்வதற்காக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தகுந்த ஆச்சாரியரை அடைந்து. ஆகவே தான் இந்த சிவபூஜையை புண்ணியம், மேலான தவம் மேலான புண்ணியம் என்று ஒவ்வொரு இடங்களிலேயும் நமது அருளாளர்களெல்லாம் அருளி செய்துள்ளார்கள். அதாவது ரெண்டாவது, இதில் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு சணிகத்திலேயோ சந்தனம், கோமயம், கூர்ச்சம் அல்லது ஆற்றுமண், புற்றுமண் போன்ற அந்த விஷயங்களிலும் சுவாமியானவர் ஆலாகனம் செய்யும் பொழுது சுவாமி அதிலே எழுந்தருளி செய்கின்றாரா என்று நமக்கு ஒரு வினாவானது எழும்பும். சுவாமியானவர் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர். ஏனென்றால் சைவ ஆகமங்களை அருளி செய்தவர் சிவபெருமான். எவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அவரே அருளி செய்து அந்த விதியின்படி அது நடக்கும் பொழுது ஒழுகும் பொழுது சுவாமியானவர் அங்கு பிரத்யட்சமாக எழுந்தருளி கண்டிப்பாக எழுந்தருளி செய்வார். அதனை காமிகாகமம் என்ன சொல்கின்றது, ஒரு இது பொதுவாக காஷ்டமத்யே யதாவண்ணிர், ததி மத்தியே யதா கிருதம், புஷ்பமத்யே யதா கந்தம், லிங்கமத்யே சதாசிவகா என்று கூறுகின்றது. காஷ்டமத்யே யதாவண்ணிர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ அதுபோல, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ அதுபோல, புஷ்பத்திலே எவ்வாறு கந்தம், கந்தம் என்றால் வாசனை, புஷ்பத்திலே எவ்வாறு வாசனை உள்ளதோ அதுபோல, லிங்கத்திலே சதாசிவமூர்த்தியானவர் அவருக்குரிய அந்த மந்திரங்களை கூறும் பொழுது எழுந்தருளி பிரசன்னமாகின்றார் என்று காமிகாகமமானது கூறுகின்றது. அப்பொழுது நாம் லிங்கத்தை ஸ்தாபித்து அதுக்குண்டான அந்த பீஜங்களையும் அந்த சம்ஹிதா மந்திரங்களையும் கூறும் பொழுது சுவாமி கண்டிப்பாக அந்த புஷ்பத்திலேயோ வெள்ளமாக இருக்கட்டும், சந்திரமாக இருக்கட்டும், ஆற்றுமண்ணாக இருக்கட்டும், அல்லது ருத்ராட்சமாக இருக்கட்டும், சுவாமி கண்டிப்பாக எழுந்து அருள் புரியக்கூடியவராக இருக்கின்றார் சுவாமி. ஆகவே தான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்று கூறுவார்கள். சிவஞானிகள் பாவனையுற்றது, நாம் ஏற்கனவே கூறினோம், ஆகமங்கள் 3 அடிப்படைகளை கொண்டன. சைவாகமங்கள் 1 மந்திரம், 2 கிரியை, 3 பாவனை. மந்திரம் என்பது சுவாமி அருளி செய்தது, கிரியை என்பது முத்திரைகள், பாவனை என்பது நாம் ஒரு சுவாமியினுடைய பாதத்திலே தீர்த்தம் விடுகிறோம் என்றால் இந்த தீர்த்தமானது, இந்த ஜலமானது எம்பெருமான் பரமேஸ்வருடைய திருபாதத்திலேயே சென்று சேர்ந்தது என்று பாவிப்பதற்கு பேர் பாவனை என்று பெயர். இந்த பாவனை என்பதுதான் இங்கே ஒரு மிக மிக முக்கியம். ஆகவேதான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்பது. அப்போ நாம் இவ்வாறு ஆகம ரீதியாக இந்த மந்திரங்களை கூறி அந்த கணிகமாக இருந்தாலும் சரி, உடையவராக இருந்தாலும் சரி, சுவாமி எப்படி எழுந்தருளுகின்றாராம், அதனை அந்த ஆகம தத்துவம் கூறுகின்றது. காஷ்டமத்தியே யதாவட்டீர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ, புஷ்பத்திலே எவ்வாறு நறுமணம் உள்ளதோ, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ, அதே போல லிங்கத்திலே சுவாமியானவர் பிரசன்னமாகின்றார், எழுந்தருளி புரிகின்றார், நமக்கு அருளாசி வருகின்றார் என்று காமிகாகமமானது இதனை கூறுகிறது. இதற்கு அழகாக ஒரு சிறு கருத்து உண்டு. ஞானசம்பந்த பெருமான் தொண்டை மண்டலத்திலே காஞ்சிபுரத்திலே திருமேற்றலி என்று ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த திருமேற்றலி என்பது ஒரு வைணவ ஸ்தலம் என்று புராணமானது கூறுகின்றது. அவர் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய பல்லாக்கிலே. அப்பொழுது அங்குள்ளவர்கள் வந்து இந்த வைணவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணபுரை திரைச்சலையிட்டு மறைத்து, இங்கே பெருமான் எழுந்தருளி உள்ளார், வந்து தரிசியுங்கள், உங்களுடைய சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார், வந்து தரிசியுங்கள் என்று கூறும் பொழுது ஞானசம்பந்தர் தமது பல்லாக்கிலிருந்து எழுந்து இறங்கி அங்கே ஆலயத்திலே எழுந்தருளி செய்து அங்கே இருக்கக்கூடிய நாராயணனை சிவரூபமாக பாவிக்கின்றார். சிவரூபமாக பாவிக்க அது சிவலிங்க திருமேனியாகவே காட்சி அருளுகின்றார். ஆக ஞானிகள் சிவஞானிகள் பாவனை உற்றது சிவலிங்கம். சிவஞானியார் சித்தியார் கூடும் கூறும் திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனென்று நினைப்பார்க்கு சிவன் உறைவான் அங்கே என்று நமது அருளந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியாருடைய திருவாக்கும் கூட அதனை எடுத்து கூறுவதை நாம் காணலாம். அதே போல கீர்த்தி திருவருகளில் ஒரு பாடல், மணிவாசக பெருமானுடைய சிவபுராணத்திலே கீர்த்தி திரு அகவல் என்று ஒரு அகவல் உண்டு. அதிலே மொக்கடி அருளிய முழுத்தழல் மேனே சொக்கதாக ஆட்டிய காட்டிய தொன்மையும் என்று ஒரு வாக்கானது வரும். அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், ஒரு சிவபூஜையில் பற்றுக்கொன்ற ஒரு மிக பாண்டிய மன்னன் சத்திரிய மன்னனாக இருந்தாலும் அவர் சிவபூஜை செய்யாது ஒருபொழுதும் உணவு அருந்துவதில்லை என்ற நியமங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னனானவர் வனத்திலே வேட்டையாட செல்கின்றார். வேட்டையாடின்றிருக்கும் பொழுது அவருக்கு அந்த சிவபூஜைக்கு உண்டான நேரம் ஆனது வருகின்றது. உடனே வனத்திலே எங்காவது சிவலிங்கம் இருந்தால் சிவபூஜை செய்துவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாமே என்று பெருமான் பாண்டிய மன்னனானவர் சிவலிங்க திருமேனியை தேடுகின்றார். அவருடைய மந்திரி பிரதானிகள் அமைச்சர்கள் படை வீரர்கள் எல்லாம் சிவலிங்க திருமேனி இங்கே எங்கேனும் இருக்கின்றதா, ஒரு பத்திர புஷ்பத்தை சார்த்திவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாம், பூஜை ஆன்மீக சிவபூஜை செய்துவிட்டு உணவு உட்கொள்ளலாம் என்று பாண்டிய மன்னன் என்கின்றார். பார்க்கும் பொழுது அங்கே எங்கொழுதும் சிவலிங்கமே இல்லை. உடனே பாண்டிய மன்னனுடைய அணுக்கராக இருக்கக்கூடிய நல்ல அமைச்சர், அமைச்சர் எப்படி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உள்ள பல காரணங்கள். அந்த நல் அமைச்சரானவர் உடனே மன்னன் பசியான சிவபூஜை செய்யாது கண்டிப்பாக உணவு அருந்த மாட்டார், இங்கே சிவலிங்கம் எதுவும் இல்லை என்றால் மன்னன் இன்று முழுவதுமே பட்டினியாக இருப்பார் என்று மந்திரி அந்த அமைச்சரானவர் நிதானித்து உடனே தன்னுடைய அந்த தேரிலே மன்னனுடைய தேரிலே இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாயிலே இந்த முக்கணி தோல் பையானது இருக்கிறது. இந்த குதிரையானது எந்த விதமான மண்ணையோ மற்ற எதைகளையோ சாப்பிடப்படக்கூடாது என்பதற்காக தோல் பை போன்று ஒன்றை கட்டியிருப்பார்கள், அதற்கு பேர் மொக்கணி என்று பெயர். அந்த தோல் பையனை, குதிரை பையிலே இருக்கக்கூடிய அந்த தோல் பையனை கழற்றி அதிலே ஆற்று மண்ணினை அதிலே நிரப்பி அதிலே லிங்கமாக பாவித்து அதன் மேலே புஷ்பங்களை சாத்தி மன்னரிடம், பாண்டிய மன்னரிடம் கூறுகின்றார், மன்னா இங்கே சிவலிங்கம் இருக்கிறது, இந்த சிவபெருமானை வழிபட்டு பூஜை செய்து தாங்கள் உங்கள் நியமத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூற மன்னன் அவ்வாறே அந்த தோல் பையை, அந்த குதிரை வாயில் கட்டியிருந்த அந்த தோற்பையை சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்கின்றார். பூஜை செய்து விட்டு மன்னன் கிளம்பி விடுகின்றார். திருப்பி மந்திரி பிரதானிகள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அந்த தோற்பையை எடுக்க முயலும் பொழுது அதை எடுக்க முடியவில்லை. சுவாமி ஏனால் மன்னன் பாவனையுற்று விட்டான், ஒரு அண்மையான ஒரு சிவபக்தனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் அதை சிவலிங்கமாகவே பாவித்ததன் காரணமாக அந்த அந்த தோற்பையானது சிவலிங்கமாகவே வேரூன்றி விட்டது. சுவாமி வந்து அங்கே ஆகர்ஷணம் ஸ்தாபனம் ஆகிவிட்டார். அவ்வாறு அதைத்தான் மணிவாசக பெருமான் முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய பண்பையும் என்று அருளி செய்கின்றார். இதே போல கன்றாப்பூர் நடித்தரையும் காணாமி என்று ஒரு ஆப் அந்த நடித்தறியாக இருக்கட்டும், அதே போல அந்த ஆப்பு சிவலிங்க ரூபமாக ஆனதாக இருக்கட்டும், இவையெல்லாம் நாம் பாவனையுற்றால் அந்த ஆகம விதிப்படி மந்திரம் கிரியை பாவனை என்கின்ற அந்த பாவனையுற்றால் அங்கே சிவபெருமான் பிரசன்னமாகி அருளி செய்வார் என்பது ஆகம வாக்காகவும் ஆகம சத்தியமாகவும் விளங்குகின்றது. ஆகவே இத்தகைய ஆகம வாக்காக ஆகம சத்தியமாக விளங்கக்கூடிய இந்த சிவபூஜையை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்வது அவசியம். ஏனென்றால் இதற்கு 300 எடுத்துக்காட்டினை நமது பெரிய புராணத்திலே சேக்கிராபெருமான் கூறுகிறார். அதனை கூறி இங்கே

0: அவ்வாறு இந்த அகமங்களில் கூறியுள்ளபடி இந்த கணிதலிங்கங்களே நாம் பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருள்வார் என்பதை சேர்க்கிறார். பெரிபெருமானத்தில் எவ்வாறு இப்போ ஆகமங்களில் எப்பாடு இந்த லிங்கத்திலே பெருமான் எழுந்தருள்வார் என்று நாம் காமியாகமத்தை கூறினோமோ அதே மாதிரி பெரியபுராணம் கூறுகின்றது. சண்டேஸ்வர புராண நாயனார் இதிலே மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சன மாட்டி ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பாலுகந்தாய் மூல அமர்ந்து நயப்பாடு முதர்ந்து பற்று முற்றுச்சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்து எதலில் உள் நிறைந்து அந்த ஆற்று மண்ணாளாக சண்டேஸ்வர பெருமான் அந்த ஸ்தாபிக்க அந்த ஆற்று மண்ணினே உள் நிறைந்து குறித்து பூஜை கொள்கின்றார். உள்ளே இருந்து சுவாமி வந்து எப்படி இருக்காருன்னா அந்த பூஜையை கொள்கின்றாராம். ஆனந்தமாக குறித்து பூஜை கொள்கின்றார். அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த லிங்கத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்துருப்பார். ஏன்னா சுவாமி ஆகமம் சொல்கின்றது சிவபூஜையிலே சுவாமி சுகாசனமாக எழுந்தருளி அருள் புரிவார். சுகாசனமூர்த்தி என்பதே அந்த சிவவடிவங்களிலே பாருங்கள், சுகாசனம் என்றால் அந்த சிவவடிவத்தில் இருக்கும். அப்படி சுவாமி வந்து அந்த சுகாசனத்திலே இருந்து அருள் புரிவார் என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே சுவாமி கண்டிப்பாக ஆகம விதிப்படி பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். ஆகவே தான் பிரம்மோத்திர காண்டம் என்ன கூறுகின்றது, இது முறையாக வைதிக சைவம் கூறிய ஆகம வழியிலே ஒருவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு எல்லா விதமான நற்பயன்களும் கிடைக்கும் என்பதை உடை தெரிந்திட்ட கல்லீர் பசுமண்ணில் மரத்தில் ஓட்டீர் கிடைத்தவற்று ஒன்று தன்னை என்ன ஆகம கிரியை பேணி அந்த ஆகமத்தில் கூறிய உள்ளபடி அந்த கிரியையை பேணி கடைபிடித்து இறுதி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஆகவே அந்த திருவண்ணைநல்லூரிலே இருக்கிற அந்த பெருமானுக்கு புள்ளா பிள்ளையார் என்பதுதான் வைத்த பெயர், புள்ளா பிள்ளையார். ஆனால் நம்முடைய மக்களுடைய நாவிலே தான் நுழையாதே, நல்ல வார்த்தையெல்லாம் அதெல்லாம் மாற்றி விடுவார், நல்ல பேரையெல்லாம் மாற்றி விடுவார். ஒரு நல்ல காரணத்தோடு வைத்திருப்பார்கள், இவர்கள் மாற்றி காரணமே தெரியாதபடி செய்து விடுவார்கள். அப்படி எத்தனையோ பேர். எனவே இந்த பொல்லா பிள்ளையார் என்பது மக்களுடைய பேச்சு வழக்கிலே நாளடைவிலே பொல்லா பிள்ளையார் என்று மருவிவிட்டது, மாறிவிட்டது பொல்லா பிள்ளையார். இன்னொரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார், இது திருவெண்ணைநல்லூரில் இருக்கிறவர். இன்னொருவர் எங்கே இருக்கிறார், ஆமா திரு நாரையூர். நாரையூரிலே ஒரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். அவரிடம் அருள் பெற்றவர் யாரு, அவர் நம்பியாண்டார் நம்பிகள். அதே போல இங்கே மெய்கண்டார் அந்த பரஞ்சோதி முனிவருடன் ஞானம் பெற்ற பிறகு இந்த திருவண்ணைநல்லூர் கோயிலிலே இருக்கிற விநாயகப் பெருமானுடைய சந்நிதியிலே நிட்டை கூடி தியானத்திலே அமர்ந்து அந்த பெருமானையே சிந்தித்து அந்த நிலையிலே பாடியதுதான் சிவஞான போதம் என்கிறார்கள். எனவே மெய்கண்டாருக்கு வழிபடு கடவுள் அந்த பொல்லா பிள்ளையார். அவரை முதலிலே வணங்குகிறார் பொல்லார் இணை மலர். அவருடைய இணை மலர் இரண்டு திருவடிகளை, பொல்லா பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளை பொல்லார் இணை மலர், மலர் போன்ற திருவடிகளை. மலர் என்றாலே என்ன, மலர் என்றாலே தாமரைதான், மலர் என்றாலே தாமரைதான். எனவே அந்த விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பாதங்களை இணை மலர் நல்லார் புனைவர். நல்லார்னா மெய் அன்பர்கள். நன்மைகள் எல்லாவற்றிலும் மேலான நன்மை எது, வீடு. வீடு பேருதான் அடைய வேண்டிய மிக மேலான நன்மை. அந்த நன்மையை, வீடு பேராகிய நன்மையை விரும்புகிறவர்கள் தான் நல்லார். நல்லார் புனைவர்

புனைவர் தங்கள் தலைமேல் சூடிக்கொள்வார்கள். எதை? பெருமானுடைய திருவடியாகிய மலர்களை தங்கள் சிரத்தின் மீது சூடிக்கொள்வார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அதை என்னமா, அதுல நிறைய பொருள் இருக்கு, அதை இப்போது விளக்க முடியாது. அடுத்த கடைசி மணியில தான் விளக்கணும். இப்ப மேலே போவோம், கடைசி வரைக்கும் கடைசியில வருவோம். விநாயக பெருமானுடைய திருவடிகளை நல்லார் வழிபடுவார்கள் என்பது பின் இரண்டு அடியினுடைய பொருள். முன்னடியை பாருங்கள், என்ன அருமையாக அமைத்திருக்கிறார். ஏன் விநாயக பெருமானை வழிபடுவார்களாம்? வீடு பெற்று தருகிறவன் யாரு? ஆமா, சிவபெருமான் ஒருவன்தான். ஞானத்தையும் முத்தியையும் தரவல்லவன் சிவபெருமான் ஒருவனே. மற்ற உலக பயன்களை தருவதற்கு எத்தனையோ கடவுளர் இருக்கிறார்கள். செல்வம் வேண்டுமா, பிள்ளை பேர் வேண்டுமா, அதற்கு வெவ்வேறு கடவுளரை வணங்கி அந்த பயனை எல்லாம் பெறலாம். ஆனால் வீடு பேர் வேண்டுமானால் அதை தர வல்லவன் ஒரே ஒருவன் தான், சிவன் ஒருவன் தான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. சுந்தரமுத்து சுவாமிகளுடைய திருவாக்கு. எனவே வீடு வெற்றை தருகிறவன் சிவபெருமான். வீடு வெற்றுக்கு எது வழி என்றால் எல்லாருக்கும் தந்துவிட மாட்டான் ஒரே அடியாக. வீடு வெற்றுக்கு வழி சாதனம் என்ன என்றால் ஞானம். ஞானத்தின் மூலமாகத்தான் முத்தியை பெற முடியும். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு. எதை பற்றிய உண்மை அறிவு? ஆன்மா தன்னை பற்றியும் தலைவனாகிய இறைவனை பற்றியும் உண்மை அறிவை பெற வேண்டும். ஆன்மா தன்னையும் தலைவனையும் உணர்வதுதான் ஞானம். தன்னையும் தலைவனையும் உணர வேண்டும். தன்னையும் தலைவனையும் உணர்வது எப்படி என்று அடுத்து இருக்கிற அவையடக்கத்திலே போய் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வேண்டாம், அவையடக்கத்தில் அது வருகிறது. ஆன்மா தன்னையும் தலைவனாகிய இறைவனையும் உள்ளவாறு அறிதல். அப்படி அறிந்தால்தான் வீடு பேறு பெற முடியும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அறிவு இல்லாமல் எந்த பொருளையும் அடைய முடியாது. எனவே ஞானத்தின் மூலமாக வீடு பெற்றை பெற வேண்டும். எனவே இறைவன் முதலிலே சிவபெருமான் பக்குவம் உடைய உயிர்களுக்கு முதலிலே ஞானத்தை தருவான். ஞானத்தை தந்து அதன் மூலமாகத்தான் வீடு பெற்றே அளிக்கிறான். ஆக இறைவனே ஞானாசிரியராக வந்து அந்த மாணவனுக்கு ஞானத்தை தந்து பிறகு வீடு பெற்றே வழங்குகிறான். எனவே அங்கே ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டுகிறார். சிவபெருமான் ஞானாசிரியராக அமர்ந்திருக்கிற இடம் எது? கல்லால மரத்தின் நிழல், கல்லால் நிழல். அதை முதலிலே சொல்லுகிறார், கல்லால் நிழல். கல்லால மரம் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. கல்லால மரம், ஆலமரத்துல ஒரு வகை, கட்டையாகத்தான் இருக்கும், உயரமாக வளராது, கட்டையாக இருக்கும் கல்லால மரம். இது எங்க இருப்பது? பூலோகத்தில் அல்ல, இது இருக்கிற இடம் கைலாயத்துல. கைலாயத்துல சிவபெருமான் அந்த கல்லால நிழலின் கீழ் இருந்து உபதேசம் செய்தார். யாருக்கு? நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று யார் சொல்ற?

திருவிளையாடல் புராணத்துல வருது. திருவிளையாடல் புராணத்துல கல்லாலின் புடையமர்ந்து நால் வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி வாயினால் அவர் உபதேசம் செய்யலாம். இருந்தபடி இருந்து காட்டினார், இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர், சொல்லாமல் சொன்னவரை நாம் நினையாமல் நினைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் சிவஞான போதம் படித்து முடித்தால்தான் தெரியும். எப்படி நினையாமல் நினைப்பது, நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம் என்று அந்த நான் நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர் யாரு, சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். எனவே முதலிலே சிவபெருமான் சீகண்ட உருத்திரராக, சீகண்ட ருத்திரராக இருந்து இந்த நான்கு முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தெளிவுறுத்தினார் என்பது அது அது புராணக்கதை, இது புராண நிகழ்ச்சி. முனிவர்களுக்கு உபதேசம் செய்தது புராணத்திலே வருகிறது, ஆனால் ஆகமங்களிலே சொல்லப்படுகிற செய்தி சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு முதன் முதலிலே 28 ஆகமங்களை உபதேசம் செய்கிறார். நந்தி பெருமானுக்குத்தான் முதலிலே உபதேசிக்கிறார் 28 சிவாகமங்கள். பிறகு நந்தி பெருமான் தான் அந்த ஆகமங்களை சனற்குமார முனிவருக்கு உபதேசிக்கிறார். எனவே இங்கே கல்லாலின் கீழிருந்து சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு உபதேசித்ததை இங்கே சொல்லுகிறார். சிவஞான போதத்திலே நந்தி பெருமானுக்கு உபதேசித்தல், எனவே கல்லாலின் கல்லால் நிழல் இருந்து நண்பர் அருணகிரியார் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற போது குடும்பமாகிய கட்டு தனக்கு மட்டும்தான் இருப்பதை போலவும் எனக்கு ஒரு கட்டு இல்லை என்பதை போலவும் காட்டினார்கள். எனக்கு இருக்கிற கட்டு எனக்கு தானே தெரியும், உடம்புல எத்தனை நோய்கள், நோய் என்பது கட்டுதானே, நோய்க்கு ஒரு பெயரே பிணி, பிணி என்றால் பிணிப்பு கட்டு, நோய் வந்தால் கட்டிலோடு நம்மை கட்டி போட்டு விடுகிறது, விட்டு விட்டு வெளியே போக முடியவில்லையே, எனவே பிணி என்பது கட்டு, எத்தனை நோய்கள், எனவே கட்டு இல்லாதவர் யார் உலகத்தில். எனவே நம்ம அந்த கட்டிலிருந்து விடுபடத்தான் வந்திருக்கிறோம். அந்த கடவுள் மங்கள வாழ்த்துல கல்லால் நிழல் சிவபெருமான் ஞானாசிரியர் கோலத்துல தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுளாக தெற்கு நோக்கி அமர்ந்து முனிவர் நால்வருக்கும் இன்னொரு சமயம் நந்தி பெருமானுக்கும் உபதேசம் செய்தார். எனவே இந்த நூலும் சிவஞான போதமும் ஞான நூல் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் மெய்கண்டார். ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டி இது ஞான நூல், இந்த ஞான நூலுக்கு யார் தலைவர், சிவபெருமான் என்பதையும் இங்கே மெய்கண்டார் உணர்த்தி இருக்கிறார். இது ஞான நூல், ஞானத்தின் தலைவன் சிவபெருமான், அவரை நினைந்து இந்த நூலை தொடங்க வேண்டும். கல்லால் நிழல், நிழலிலே இருந்து மலைவு இல்லார், மலைவுனா மயக்கம், மலைவு என்றால் மயக்கம் குழப்பம். அந்த முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை, நந்தி பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த மயக்கத்தை இல்லார் இல்லாமல் செய்தார். இல்லார் என்ற சொல்லுக்கு இல்லாமல் செய்தவர், மலைவு இல்லார், மயக்கத்தை நீக்கியவர் போக்கியவர். யாருடைய மயக்கத்தை, முனிவர் நால்வருடைய மயக்கத்தை, நந்தி பெருமாள்

0: சிவபெருமானுக்கு ஏற்பட்ட மயக்கத்தை இல்லாமல் செய்தவர் யார்? சிவபெருமானாகிய அந்த கல்லால் நிழற் கடவுள். கல்லால் நிழற் கடவுள் இல்லாமற் செய்தார். கல்லால் நிழல் மலைவு இல்லா. அதுவரை சிவபெருமானை பற்றி. கல்லால் நிழல் மலைவு இல்லார். அவர் அருளிய. அருளிய என்றால் அவர் அருளும் பொருட்டு என்பது பொருள். கல்லால் நிழற்கடவுளாகிய சிவபெருமான் அருளும் பொருட்டு, சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு அடுத்த பகுதி நாம் பார்த்திருக்கிறோம். நல்லாராகிய மெய்யன்பர்கள் விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குவார்கள். ஆக மெய்யன்பர்கள் விநாயகரை வணங்குவார்கள். எதற்காக? சிவபெருமானுடைய அருள் கிடைத்தற் பொருட்டு என்கிறார். மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு நல்லார் பொல்லாருடைய இணைமலர்களை தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த பாட்டினுடைய பொருள் விளங்குகிறதா? கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு தங்களுக்கு அருளும் பொருட்டு நல்லார் மெய்யன்பர்கள் பொல்லாருடைய இணைமலர்களை புனைவர் தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த இடத்துலதான் அந்த பொருளை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவடிகளை தலைமேல் சூடுதல் என்றால் என்ன பொருள்? இறைவன் அவனுடைய குணம் என்னது? இறைவனுடைய குணம் அறிவு. இறைவனுடைய குணம் அறிவு, அறியும் தன்மை, அதுதான் அவனுடைய குணம். அதே போல ஆன்மா, ஆன்மாக்கள், ஆன்மாக்களுடைய குணம் அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு, ஆன்மாக்களுடைய குணமும் அறிவு. பொருள் எல்லாம், நேற்று சொல்லியிருக்கிறேன், பொருள் எல்லாம் குணத்தை உடையவை. குணமில்லாமல் பொருள் இல்லை. எல்லா பொருளுக்கும் குணம் உண்டு. எனவே இறைவனாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது, ஆன்மாக்களாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது. அந்த குணம்தான் அறிவு. விஞ்ஞானத்திலே பொருள் ஆற்றல் என்ற இரண்டை சொல்லுகிறார். மேட்டர் எனர்ஜி. பொருளை பிரித்து கொண்டே போனால் கடைசியிலே அது ஆற்றலாக மாறுகிறது என்கிறார்கள் விஞ்ஞானத்தில். அந்த ஆற்றல் தான் குணம். பொருளினுடைய குணம் என்பது அதனுடைய ஆற்றல். ஆற்றல் இல்லாத பொருளே இல்லை, குணம் இல்லாத பொருளே இல்லை. இந்த நிலத்தினுடைய குணம் என்ன? இந்த நிலத்தினுடைய குணம், நிலத்தினுடைய ஆற்றல் என்ன? தாங்குகிற ஆற்றல், திண்மை. திண்மை தாங்குகிற ஆற்றல். நீரினுடைய குணம் என்ன? நீரினுடைய ஆற்றல், அந்த குளிர்ச்சி, பொருள்களை மென்மைப்படுத்துதல், மென்மையாக்குவது என்று இப்படி ஒவ்வொரு பொருள். தீயினுடைய குணம் சூடு என்று இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org.
1: ஓம் நமசிவாய்.

0: அடுத்து காட்சி அளவையை அந்த மூன்றையும் விளக்குகிறார். மாசறு காட்சி, மாசறு காட்சி, காட்சி அளவையாவது என்ன? குற்றமில்லாத காட்சி அளவையாவது ஐயம் திரிவு இன்றி, ஐயம் திரிவு இன்றி. இங்க நல்லா கவனிங்க இந்த வரிய. ஐயம் திரிவு இன்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவதாக, ஆசர அறிவதாக. ஐய விகற்ப, விகற்பம் முன்னாங்கிறார். நாம் வாயிரதாம் காட்சி அளவை பற்றி படித்தோம். காட்சி அளவையில முதலில் நிகழ்வது எது? என்ன காட்சி முதலில் நிகழ்வது எது, அடுத்து நிகழ்வது எது? காட்சி அளவையில பொது காட்சி, பின்னர் சிறப்பு அறிவு. அதுக்கு வடமொழி சொல் என்ன? இல்ல இல்ல வடமொழி சொல். நிர்விகற்பம் சவிகற்பம். முதலிலே நிர்விகற்பம், அடுத்து சவிகற்பம். அதாவது நிர்விகற்பம் என்றால் என்ன? வேறுபாடு தோன்றாத அறிவு, பின்னர் வேறுபாட்டை அறிகின்ற அறிவு. எனவே முன்னர் நிகழ்வது எது? வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத அறிவு, நிர்விகற்ப அறிவு. ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார்? விகற்பம் முன்னா, விகற்பம் முன்னாக. விகற்பம்னா என்னது? வேறுபாடு, வேறுபாட்டை முன்னே கொண்டுங்கிறார். வேறுபாடு முன்னாக உரையில் என்ன எழுதுகிறார் ஆசிரியர் உரை? திருவுளங்கண்ண ஐயா சொல்லு என்ன சொல்றாங்க? விகற்பம் முன்னாங்க என்பதற்கு என்ன எழுதுகிறார்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு அப்படின்னு என்ன பொருள்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு. முன்னால் முன்னாலே விகற்ப உணர்வு வராத? அதான் அது இது இல்ல, அது அது இல்ல மாஸ், அது ஐயம் திரிவின்னு பாட்டு வரியிலே வருதா? விகற்பம் முன்னால் முன்னாக, விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு நிகழ்வதுங்கிறார். விகற்ப உணர்வு முன்னாலே வராதே, நிர்விகற்ப உணர்வு தான் முன்னாலே வரும். விகற்ப உணர்வு பின்னாலே தானே வரும். விகற்ப உணர்வை முன்னாக கொண்டுங்கிறார். இது சரியா தவறா? சரிதான், சரிதான். எப்படி சரி? ஆசிரியர் நூலாசிரியர் அப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாங்கிறார. நூலாசிரியரே சொல்லுகிறாரே என்றால், இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். இதை சொல்லி நிறைய வகுப்பு முடிப்போம். இந்த முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. இடம் முன், இடத்தாலே முன், காலத்தாலே முன் என்று ரெண்டு வகை இருக்கு. இடத்தாலே முன், காலத்தாலே முன். காலம் பற்றியும் முன் சொல்லலாம், இடம் பற்றியும் முன் வரும். இப்ப ஒருவர் நம்முடைய வகுப்புக்கு வருகிறார், ஒரு பயிற்சியாளர் காலம் கடந்து வருகிறார், எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள், அவருக்கு இடம் இல்லை. உடனே எங்கே வந்து உட்காருகிறார்? முன்னாலே, முன்னாலே உட்காருகிறார். அவர் இடத்தாலே போது முற்படுகிறார், இடத்தாலே முன்னாலே இருக்கிறார். ஆனால் காலத்தாலே, காலத்தை பார்த்தால் பின்னாலே வந்தவர், ஆனால் இடத்தை பார்த்தால் முன்னாலே இருக்கிறார். அது ரெண்டும் சரிதானே? இன்னொரு உதாரணம் பாருங்க. இன்னொரு உதாரணம், இந்த ஃபைல் கோப்புல இருக்கு இல்லையா, அதுல அந்த வருகிற கடிதங்களை எல்லாம் கோர்த்து கொண்டே வருகிறோம். காலத்தாலே முற்பட்டதெல்லாம் கீழே இருக்கும், நமக்கு மேலே பக்கத்தில் இருப்பது எது? கடைசியில வந்தது இடத்தினாலே முன்னால இருக்கும். அதே போல இங்கே நிர்விகற்ப அறிவு, சவி, அடுத்து சவிகற்ப அறிவு. இதுல இடத்தாலே முன்னால் இருக்கிறது எது? இடத்தாலே முற்பட்டது. ஆமா, நிர்விகற்ப அறிவு அடியிலே இருக்கிறது, அதற்கு மேல சவிகற்ப அறிவு, அதுதானே நமக்கு பக்கத்துல இடத்தாலே உருப்பட்டு இருக்கிறது. எனவே இது இடம் முன்னே இங்கே சொல்லுகிறார். எனவே இங்க விகற்பம் முன்னா என்றால், அதாவது விகற்பம் முன்னா என்றால் சவிகற்ப அறிவை, விகற்பம்னா சவிகற்ப அறிவை முன்னாக கொண்டுனா பின்னாக கொண்டு, முன்னா இங்கே சவிகற்ப அறிவை பின்னாக கொண்டு நிகழ்வது, இதுதானே நிகழ்கிற வரிசை முறை. முதலிலே நிருவிகற்பம் உண்டாகும், பிறகு சவிகற்பம் உண்டாகும். இங்கே நூலாசிரியர் என்ன சொல்லுகிறார், விகற்பத்தை முன்னாக கொண்டுங்கிறார். அவர் விகற்பம் என்பது இதுதான், இது முன் என்று சொல்கிறார். இப்ப இது எதனாலே முன், அதாவது இடத்தாலே, இடத்தாலே முன்னாகத்தான் காட்சி அளவை, காட்சி அளவை என்றால் பொருளை நிச்சயித்து உணர்வது, அத மாசறு காட்சி. மாசறு காட்சி என்றால் குற்றமற்ற காட்சி அளவை என்பது முதலிலே பொருளை பொதுவாக அறிந்து பின்னர் சிறப்பாக அறிவதுதானே. எனவே அந்த சவிகற்ப உணர்வை பின்னாக கொண்டு, அதாவது இடத்தால் சவிகற்பம் பின்னாக இருக்கிறது. அதாவது பொருளை என்ன, மாசறு காட்சியாவது ஐயம் திரிபு இன்றி, ஐயம் திரிபு இன்றி விகற்பம் முன்னான சவிகற்பமாக உணர்வதுதானே. சவிகற்பமாக ஆசர அறிவது அதுதான் காட்சி அளவை. மாசறு காட்சி அளவையாவது ஐயம் திரிபு இல்லாமல் சவிகற்பமாக அறிவதுதான். எனவே சவிகற்பமாக அறிவது என்பதை இவர் எப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார். எனவே விகற்பம் முன்னாக என்பதற்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும், சவிகற்பமாக அறிதல் என்றுதான் கொள்ள வேண்டும். சவிகற்பமாக அறிதலை விகற்பம் முன்னாக என்றால் சவிகற்பத்தை இடத்தால் முன்னாக கொண்டு என்றுதான் கொள்ள வேண்டும். இதை எண்ணி பாருங்கள், நாளைக்கு பார்த்தாங்க, இதை சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு அளவையை முடித்தாக வேண்டும். அளவை என்றால் என்ன, அளவை என்பது கருவி. என்ன கருவி, எதற்கு அது கருவி, பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மையையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. பொருள்களுடைய உண்மையையும் பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மைகளையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. அப்படிப்பட்ட கருவி, கருவிகள் எவை என்று பார்த்தோம் இதுவரை. அப்படி நாம் அளந்தறிவதற்கு உதவுகிற கருவிகள் எவை சொல்லுங்க. ஐம்பொறிகள், ஐம்பொறிகள், மனம் முதலிய அந்தக்கரணங்கள், இவையெல்லாம் உலகப் பொருள்களை அறிவதற்கு, அளந்தறிவதற்கு உதவுகிற கருவிகள். இப்படித்தான் பிரசமயத்தார் சொல்லுகிறார். இந்த கருத்து பிரசமயத்தார்களுக்கு உரியது. ஐம்பொறிகள், மனம், இந்த புகை, இந்த இவைதான் அளவைகள் என்பதாக மற்ற சமயத்தார் கொள்ளுகிறார்கள். சைவ சித்தாந்த இங்கே வேறுபடுகிறது. சைவ சித்தாந்தம் அளவை என்று சொல்லுவது வேறொன்றை, அதை இதுவரை நான் சொல்லவில்லை, இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான செய்தி. சைவ சித்தாந்தம் எதனை அளவை என்று சொல்லுகிறது, இந்த ஐம்பொறி முதலியவை உண்மையான அளவைகள் அல்ல, உண்மையான அளவை என்பது வேறொன்று. இப்ப அளவை என்றால் எல்லா பொருள்களையும் அளந்து அறியக்கூடிய தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இப்போது ஐம்பொறிகள் அளவைகள் என்றால் உலகப் பொருள்களை உணர்த்துகிற அளவைகள் என்றால் அந்த ஐம்பொறிகளை அறிகின்ற அளவை எது? ஐம்பொறிகளும் பொருள்கள் தானே. அந்த ஐம்பொறிகள் மனம் இந்த இவற்றை அளந்து அறிகின்ற கருவி இருக்கிறதா இல்லையா? அவற்றை ஐம்பொறி என்று சொல்ல முடியாது. அந்த கரணங்களையும் ஐம்பொறிகளையும் அறியக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அது என்ன என்றால் அதுதான் ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தான் அறிவாற்றல். ஆன்மாவினுடைய நம்முடைய அறிவுதான் எல்லா பொருள்களையும் அளந்து அறிந்து ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. ஆன்மாவினுடைய அறிவுதான் இந்த ஐம்பொறிகளை துணையாக கொண்டு, ஐம்பொறிகள் எல்லாம் ஜடப்பொருள் தானே, இந்த ஐம்பொறிகளையும் கருவிகளாக கொண்டு ஆன்மாவினுடைய அறிவுதான் உண்மையிலே எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. ஆன்ம சிற்சக்தி என்கிறார்கள். ஆன்மாவினுடைய சித் சக்தி. சித் என்றால் அறிவு, சக்தி என்றால் ஆற்றல். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் அதுதான் பிரமாணம். உண்மையான அளவை என்பது ஆன்மாவினுடைய அறிவாற்றல். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுகிறது. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், சிற்சக்தி தான் உண்மையான அளவை, உண்மையான பிரமாணம் என்று சொல்லுகிறது. மற்ற ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், புகை போன்றவையெல்லாம் அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு உதவி செய்கின்ற கருவி. அந்த மூன்று வகை பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்ற மூன்று கருத்துக்களை போன வகுப்பிலே கூறினேன். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. பிரமாணம், அந்த பிரமாணம் என்ற பெயரிலே பிரம்மா என்ற சொல் முதலிலே இருக்கிறது. பிரம்மா, பிரம்மா என்றால் உண்மை அறிவு, உண்மையான அறிவு. பிரம்மா வடமொழியில பிரம்மா என்றால் உண்மையான அறிவு, குற்றமில்லாத அறிவு தான் பிரமா. பிரமா அந்த உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுகிறார். பிரமா கரணம் பிரமாணம், பிரமா கரணம் பிரமாணம் அந்த வரையறை சொல்லுகிறார். பிரமாணம் என்றால் என்ன? பிரமா கரணம். பிரமா என்றால் உண்மை அறிவு, கரணம் என்றால் கருவி. எனவே உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம். எனவே சைவ சித்தாந்தத்திலே பிரமாணம் என்று சொல்லப்படுவது எது என்றால் ஆன்மாவினுடைய அறிவாற்றல். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் சைவ சித்தாந்தம். அப்படியானால் பிரமாதா எது? பிரமாதா என்றால் என்ன பொருள் பார்த்தோம்? பிரமாதா அளந்து அறிபவன், அளப்பவன். அளப்பவன் தான் பிரமாதா, அது ஆன்மாதான். ஆன்மாதான் பிரமாதா, அளப்பவன். ஆன்மா பிரமாதா, ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம். பிரமேயம், பிரமேயம் என்றால் என்ன பொருள்? அளக்கப்படுகிற பொருள்கள், அறியப்படுகிற பொருள்கள், பிரமாணத்தினாலே அளந்து அறியப்படுகிற பொருள்கள் பிரமேயம். அவை எவை? பிரமேயம் எவை? ஆமா, ரெண்டே வார்த்தையில் அடைக்கிறோம். உலகம், சிவம். உலகம் சிவம் இரண்டு ஆன்மாவினாலே அறியப்படக்கூடிய பொருள்கள். கட்டுநிலையிலே ஆன்மா உலகத்தை அறிகிறது. உலகம்தான் கட்டுநிலையிலே பிரமேயம். ஆனால் முத்தி நிலையிலே அந்த ஆன்மாவாகிய பிரமாதாவுக்கு பிரமேயமாக விளங்குவது சிவம் ஒன்றுதான். உலகத்தை அளந்து அறிவதற்கு இந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு துணை செய்வது எது என்று பார்த்தோம், ஐம்பொறி முதலிய கருவிகள். அதேபோல முத்தி நிலையிலே சிவத்தை அறிவதற்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு எது துணை செய்கிறது, அவனுடைய சிவத்தினுடைய திருவருள் துணை. எனவே எந்த நிலையிலும் துணையோடுதான், துணையை கொண்டுதான் அறிய முடியும். அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஒரு பாட்டிலே வைத்திருக்கிறார். பன்னிரண்டாவது பாட்டிலே உயிரின் ஓடு உயிரினோடு உணர்வு என்று தொடங்குகிறது அல்லவா, உயிரினோடு உணர்வு. அதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள், அதற்கு என்ன பொருள்? உயிரினோடு உணர்வு. திருவிளங்க என்ன சொல்லுகிறார்கள், அளப்பவனாகிய ஆன்மாவோடு அறிவாகிய சிற்சக்தி. இங்கே சிவஞான முனிவர் என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரினோடு உணர்வு என்பதற்கு அவர் கொஞ்சம் வேறு வகையிலே பொருள் எழுதுகிறார் சிவஞான முனிவர். இன்னொரு ஓடு மாட்டிட வேண்டியதான். இப்படி பிரிக்கிறார், உயிரின் ஓடு உணர்வு, உயிரின் ஓடு உணர்வு. அப்படி பிரித்து கொண்டு என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரிலிருந்து உலகத்தை நோக்கி ஓடுகின்ற உணர்வுனா அறிவு. உயிரினின்று உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அறிவாற்றல் என்று விளக்குகிறார். உயிரிலிருந்து உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அதனுடைய அறிவாற்றல். இங்கே ஒரு கருத்து, இப்ப உயிர் வேறு உயிரினுடைய அறிவு வேறா? உயிர் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன? அறிவுப்பொருள் என்று சொல்லுகிறோம். இப்ப அறிவும் ஆன்மாவும் ஒரு பொருளா அல்லது வேறு வேறா? ஒரு பொருள். ஆனால் இரு தன்மைப்பட்டு நிற்கிறது. இதே போல சிவத்துக்கு நான் சொல்லுகிறோம், மறந்துவிடக்கூடாது, சிவமும் சக்தி அதனுடைய அறிவு. சிவத்தினுடைய அறிவுக்கு என்ன பேரு, சக்தி. ஆன்மாவினுடைய அறிவுக்கு என்ன பேரு, ஆன்ம சிற்சக்தி. அது சிவத்தினுடைய சிற்சக்தி, ரெண்டும் சிற்சக்தி தான். இது ஆன்மாவினுடைய சிற்சக்தி, அது சிவத்தினுடைய சிற்சக்தி. சிவமும் சக்தியும் ஒன்றா வேறா? ஒன்று, ஒரு பொருள் தான். அது ஒரு பொருள் தான், சிவம் என்றும் சக்தி என்றும் இரண்டு நிலைகளிலே இரண்டு தன்மைகளை உடையதாக சொல்லப்படுகிறது. அதே நிலைதான் உயிருக்கும், ஆன்மா அதனுடைய அறிவு என்று இருதன்மையாக சொல்லுகிறோம். அதாவது ஆன்மா வெளியே ஓடாமல் தன்னை நோக்கி நான் என்று சொல்லுகிறது அல்லவா, அப்போது அந்த அறிவுக்கு என்ன பேரு, ஆன்மா என்ற பெயர். தன்னை நோக்கி நான் என்று தன்னை உணர்கிற போது அது ஆன்மா. உலகத்தை நோக்கி இது எனது என்று சொல்லுகிற போது அந்த அறிவு அறிவு என்று சொல்லுகிறோம், ஆன்மாவினுடைய அறிவு. ஆக வெளியே ஓடுவது ஆன்மாவினுடைய அறிவாற்று. தானாக நிற்கிற போது அது ஆன்மா. அந்த வகையில ஆன்மாவினுடைய சிற்சக்தி அந்த அந்த அளவைகளிலே மூன்று வகை பார்த்தோம். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று இந்த மூன்று தான் முக்கியமானவை. சைவ சித்தாந்த நோக்கில் இந்த மூன்று அளவைகள் தான் முக்கியமானவை. அந்த காட்சி அளவை என்பது என்ன என்றால், ஐம்பொறிகளை கொண்டு ஐம்பொறிகள் நேரே எதிரே இருக்கின்ற பொருள்களை நேராக பொருந்தி நின்று தெளிவாக அறிவது, இது இன்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. ஐம்பொறிகள் நேராக உள்ள பொருளை பொருந்தி நின்று தெளிவாக இது இன்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. கருதல் அளவை என்றால் அவ்வாறு பொருள்கள் நேராக இல்லாமல் இந்த ஐம்பொறிகளுக்கு எட்டாமல் மறைந்திருந்தால், வேறு இடத்திலே இருந்தால், அவற்றை அறிவதற்கு கருவிதான் கருதல். கருதல் என்ற அளவை, கருதல் என்றால் உய்த்து உணர்தல், அதாவது அந்த மறைந்திருக்கிற பொருளை விட்டு நீங்காமல் இருக்கிற இன்னொரு பொருளை பார்த்து அறிவது, உய்த்து அறிவது இன்னொரு பொருளை, அந்த ஏது என்று சொல்லுகிறார்கள் அந்த அறிகுறி. ஆக தூரத்திலே நெருப்பு எரிவதை, அந்த நெருப்பை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவதை போல, இந்த புகைதான் அளவை என்று மற்ற சமயத்தார் சொல்லுகிறார்கள். புகைதான் அந்த நெருப்பு இருப்பதை அறிவதற்கு கருவி என்று பிற சமயத்தார் கூறுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்த ஆன்மாவினுடைய அறிவுதான் அந்த புகையை கருவியாக, ஏதுவா கருவியாக கொண்டு நெருப்பு இருப்பதை துணிகிறது என்று சொல்லுகிறது. சைவ சித்தாந்த அளவை என்பதற்கு என்ன வரையறை, டெபினிஷன் சொல்லுகிறது என்றால், அளவை என்றால் என்ன என்றால், எல்லா பொருள்களையும் அளப்பதாய். அது முக்கியமான, எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், தான் எதனாலும் அளக்கப்படாததாய், தான் எதனாலும் வேறு எதனாலும் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுதான் பிரமாணம். எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். தன்னை அளந்தறியக்கூடிய வேறொரு பிரமாணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உடையது அளவை. எல்லாவற்றையும் அளப்பதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுவே பிரமாணம். அந்த இலக்கணப்படி பார்த்தார், ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதான் அல்ல, ஐம்பொறிகளையும் அளக்கின்ற பொருளாக ஆன்மா இருக்கிறது. எனவே ஐம்பொறிகள் இந்த இலக்கணத்துக்கு பொருந்தாதவை. எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் இந்த இலக்கணத்துக்கு பொருந்துவதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் இருப்பது. இந்த காட்சி அளவை.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருமலை சிறப்பு. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த இரண்டு கைகளாய மடல அப்படியே கும்பினா மொட்டா இருக்குது இந்த மாலையில. ஒரே இந்த வரிசையில போறாங்களா, கியூல போறாங்களா, எல்லாரும் கிரீடம் அணிந்திருக்காங்களா? பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேவரலைய பாத்தீங்கன்னு ஒரே எல்லா கிரீடத்தினுடைய தொகுதியாவே இருக்கான். எல்லா இது கிரீடம் வச்சிருக்கேன்னா அந்த கிரீட மாலை. இப்படி மாலைகளாக காட்சியளிக்கின்ற கைலை எங்களுடைய திருக்கையிலை என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார். இனி அங்க இருக்கிற காலமரத்தில் அங்க இருக்கிற பூதம்னா அப்படி அர்த்தமில்ல. இங்க பூதங்களும் சிவகணங்கள். புண்ணிய மிகுதியினாலே நம் போன்ற ஆன்மாக்களாக இருந்ததுதான் ஒரு கால இலையிலே சிவகணங்களாக ஆயின. அவை இறைவனுடைய ஏவலை செய்யும். மற்ற நிறங்களை இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கும். அதுதான் சிவகணங்கள் என்று சொல்லுவது. அது என்ன செய்யும்? ரொம்ப அருமையா அதை பற்றி ஒரு பாட்டே சொல்றது. நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டு. அங்க போய் இந்த சிவகணங்கள்கிட்ட நீங்க தானே சிவகணங்கள்? ஆமா அப்படின்னு. இந்த ஐம்பூதங்களாய அண்டங்கள்னு சொல்றமே, நாங்க கூட திருவாசல படிக்கிறமே, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி. இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த அண்டங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களால காட்ட முடியும்னாரு. இது என்ன பிரமாதம்? நான் காட்டுறேங்கம்மா. எங்க உலகத்தில் இருக்கிற அண்டங்கள் அத்தனையும் ஒருங்கு திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி இதோ பார், இது காட்டுறான் பாருங்க, இதுல பாக்குறானு, இந்த ஒரு ஒரு பத்து காசு போட்டு கலித பத்மினி பாரு, இதே ராமசாமி பாரு, நல்லா பாருங்கிறானே. அது மாதிரி இங்க என்ன பாரு பாரு, இந்த அண்டத்தை பாரு, அந்த அண்டத்தை பாரு, இந்த பத்தி ஆயிரத்தி எட்டு அண்டம் இந்த பத்தி சூரபத்மன் கேட்டானே பத்தியில எத்தனை இருக்கு பத்தியா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீக்கிரம் ஆயிரத்தி எட்டு இருக்குதா இருக்குது அதெல்லாம். இப்படி அண்டங்களை கொண்டாந்து காட்டும்னா கூட காட்டுமா, அவ்வளவு ஆற்றல் உடையதான். அடுத்து நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவே. இந்த ஐம்பெரும் பூதம்ங்கிறீங்களே, நிலம் நீர் தீ வழி மின்னு சொல்லி நிலத்தை பாக்குறோம், எல்லா நிலத்தையும் நீ காட்ட முடியுமா? முடியும். நீர்நிலைனா எல்லா நீர்நிலையும், இயங்குகிற காற்றுனா எங்க இருக்கிற காற்றும், வானம் இவற்றையா எல்லாம் காட்டும். அவ்வளவு ஆற்றல் உடைய, அவ்வளவு ஆற்றல் உடைய. அதோடு கூட கோடி கோடி கூறச்சிறு பூதங்கள் எவ்வளவு இருக்கும்னாரு. அதெல்லாம் யாரும் சென்சஸ்ல சார், அங்க இருக்கிற எத்தனையோ கோடான கோடி பூதங்கள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர இத்தனை தான் வரையற சொல்ல முடியாதுனர். எல்லாம் சின்னது பெருசு சின்னது பெருசு இப்படி எல்லாம் இருக்கும் பூதங்கள். இப்படி இருக்கின்றவை பாடியாடும் பரப்பது பாங்கலாம். அதுக்கு என்ன வேலைன்னாரு, நல்லா பாடிட்டு இருக்கேன் ஆடிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். நம்முடைய ஞானசம்பந்தர் மாதர் மடப்பிடியும் அருமையான பாட்டு. இதுல மாதர் மடப்பிடியுங்கிற பாட்டுக்கு ரொம்ப ஓதுவா முத்தியில் பாடினாங்கன்னா ஒரு மணி நேரம் பாட முடியாத பாட்டு, ரொம்ப அருமையா. அதுல எல்லா வரையும் இப்ப இல்லை, ஞானசம்பந்த குழந்தை பாடுது. என்ன ரொம்ப அருமையான பாட்டு அது. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க அப்பா எப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அம்மாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றது. இது மாதிரி தான் இப்ப எங்க அம்மா எப்படி இருப்பாங்க சொல்ல போறது இல்ல, எங்க அப்பாவும் அவங்கள சுத்தி இருக்கவங்களும் எப்படி இருப்பாங்க. பூத ஈனப்படை நின்று, பூத ஈனப்படை நின்று இசை பாடவும் ஆடுவர். எங்க அப்பா என்ன பண்ணா தெரியுமல்ல, இந்த பூதங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்குமா, சின்ன சின்ன பூதம் பெருசெல்லாம், அது சூழ இருந்து இசை பாடவும் ஆடுவர். எங்கே பூதங்கள் எல்லாம் பாடட்டும், என்ன பாடும்னர், பழம்பஞ்சரம் பண்ணை பாடட்டும், எல்லாம் பழம்பஞ்சரம் பாடுமா, அதுக்கு ஏற்ப இவர் ஆடுவாராம். சரி அது பாடியே இவர் ஆடியே இருப்பார். எங்க அப்பாவும் பாடுவார், எங்க அப்பா பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும். ஏ அப்பா என்ன பாடுவார், உங்க அப்பா என்ன பாடுவார், வேதமோடு ஏழிசை பாடுவர், வேதமோடு ஏழிசை பாடுவர். சரியப்பா, அப்ப எங்க அப்பா பாட்டும் பாடுவார், நடனமும் செய்வார், ரெண்டு செய்வார். வேதமோடு எழுதி பாடுவர், ஆழ்கடல் வெந்திரை இறை நூறை கரை பொருது, ரொம்ப அருமையா சொல்ல. ஆகவே இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணு கேட்டா, இசை பாடவும் ஆடுவர், அருமையா பாடும், இவர் ஆடுவார், அவர் பாடுவார், இவையெல்லாம் ஆடுவோம். அப்படி பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமாம் திருக்கையில். அப்படிப்பட்ட பூதங்கள் நம்முடைய பெரிய புராணத்துல இந்த சிவபூதங்களினுடைய செயலாக இரண்டு ஒரு செயல் ஞாபகப்படுத்தணும். என்னது, அப்பாவுக்காக பொருள் கேட்ட ஒரே ஒரு பிள்ளை. யார் அது? அப்பாவுக்காக பொருள் கேட்ட பிள்ளை, தனக்காக பொருள் கேட்கல, அப்பாவுக்காக. ஞானசம்பந்தர் அப்பா ரொம்ப காலமா பொருள் கேட்டுட்டு இருக்காரு. எதுக்குன்னா வேள்வி செய்யறதுக்காக, சீகாடியில வேள்வி செய்யணும்னு தம்பிட்டு சொல்லி சேர்ந்து இருக்காரு. திருவாவூர் துறை வந்தார், திருவாவூர்ல வந்த உடனே வந்து தம்பி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆமாப்பா நீ கூட சொன்னீங்க மறந்துட்டேன் அப்படின்னா, இவர்கிட்ட என்ன பாக்கெட்ல ஒரு நாள் கிடையாது, ஞானசம்பந்தர் காசு அது இவர்கிட்ட இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தர் ஒன்னும் பணம் இல்லை, ஆனா அப்பா கட்டிட்டே இருக்காங்க, சரி என்ன செய்யறதுனர் திருவாவூர் துறையில பாண்டார் இடையனும் தலையனும்ங்கிற பாட்டு. அந்த இடையனும் தலையனும்ங்கிற அருமையான பாடல் பாடிய மாத்திரத்துல ஒரு சிவபூதம் தான் ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஒரு பொற்கடியை கொடுத்ததாம் திருவாவூர் துறையில அந்த முன்னால, அதை எடுத்து வைத்துக் கொண்டுதான் தன் தந்தையாரிடம் கொடுத்து வேள்வி செய்யுங்கள் அப்படி ஒரு அருமை. ஆனா இறைவன் என்ன சொன்னு செய்யும், இன்னொருவர் சேர நாட்டுக்கு போனார், நிறைய பொருள் கொடுத்தார், யானை மேல வாங்கிட்டு வந்தது யாரு சுந்தரர், திருமுருகன் பூண்டியும் வந்தது, வந்த உடனே நாம தான் எப்ப பொருள் கேட்டாலும் கொடுக்கறோம் இல்ல, எப்ப கேட்டாலும் கொடுக்கறோம், இது ஏன் போய் சேரமான பெருமாள்கிட்ட வாங்கிட்டு வருதுன்னு பார்த்தார். திருமுருகன் பூண்டி அந்த எல்லைக்கு வரும்போது இந்த சிவபோத கடங்களை விட்டார், இது வருங்க மனுஷன்கிட்ட அந்த எட்டு மலை வேஷ்டியும் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் புரிஞ்சுடுங்கிறது, போனா பாவம் எல்லாம் பிச்சு புரிஞ்சு அத்தனையும் மகா கோபம் அவருக்கு, சரிங்களா, யாரோ சேரமான் பெருமாள் கொடுக்கிறார், இந்த இங்க இருக்கிற இறைவனை தெரியாம இவர் இல்லாம நடக்குமா, இல்ல இவர் தான் காவல்துறை இவர் இல்லாம நடக்குமா, நடக்காது, காவல்துறை இல்லாம நடக்குமா, நடக்காது, ஆனா நடக்குது. பார்த்தா நேர கோயிலுக்கு வந்தார், என்னையா யாரோ கொடுத்த பணத்தை கூட வச்சாலும் பைசா மாத்தி புரிஞ்சிட்டியா, கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமி சொல்லி திருகு முட்டனை குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கு மடம், இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கியே என்றெல்லாம் கேட்டார். ஆகவே பெருமான் சொன்ன செயல்களை அவடே தர், அதே போல நாவுக்கரசர் பெருமான் ரொம்ப நாள் வேண்டினர், பெருமானி இந்த மேனி இந்த உடம்பு ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக சமன் சமயத்தில் இருந்துட்டு, அந்த உடம்போடு நான் வந்து இங்க உங்களுக்கு கோயிலாம் வந்து வளம்படுறேன், எனக்கு என்னமோ சங்கோஜமா இருக்கு, சரி என்ன பண்ணுனர், உன் கையினால திருநீர் பூசு, உன் கையினால இடவம் பொறி, இடவம் முத்திரை பொறி, உன் கையினால சூழ இலச்சினியை பொறி என்று கேட்கிறார். சிவபூதங்களை கொண்டு நாவுக்கரசருடைய திருவுள்ளம் மயிடும்படியாக இடவக்குறியும் அந்த சூழக்குறியும் பொறித்தது இந்த சிவபூதங்கள் தான், சிவகணங்கள் தான். இப்படியாக இந்த சிவகணங்கள் பெருமான் ஏவலுக்காகவே இருப்பன, அவை கைலாயத்தில் இருக்கின்றன, எப்பொழுது இருக்குமா, இது அங்கே இருக்கின்றன. நாயகன் காடல் சேவிக்க நான் முகன், மேய காலம் மலாமையில் மீண்டவன், தூயமால் வரை சோதியில் மூழ்கி ஒன்று ஆய அன்னமும் காணாதயற்குமால். இப்படி ஒரு அருமையான வர்ணனை பண்ணர். இதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னு, ரொம்ப நாள் வந்து நான்முகன் பிரம்மன் இருக்கானே, அவன் வந்து பெருமானை வழிபாடு செய்யணும்னு நினைச்சிருக்கிறான், நினைச்சா என்ன பண்ணா, இருக்கிற பிரம்மலோகத்துல இருந்து எதுல போவாமே, அவனுக்கு என்ன ஊர்தி, அன்னம், அன்னத்து மேல ஏறித்தான், நேரா போனோம் கைலாயம் போயிட்டான், போனா அன்னத்தை பக்கத்துல விட்டுட்டு போய் நிக்கிறான், கீழ் நின்னா முந்த முடியாது, அங்க எல்லாம் முந்தனா போச்சு, ஒரு ஆள் இருக்காரு யாரு நந்தியம் பெருமான், தலையில தலைமையா அழிச்சிருவாரு, போயிட்டே இருந்தார். இங்க நான் முகன் அப்படி எல்லாம் சொல்லி முடியாது, எல்லாம் அவங்களும் கீழ் நின்னாங்கன்னா போனா போக வேண்டியதான், போதோட நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்னார். புகுவார் அவரை முந்துவேன்னு, புகுவார் அவர் பின் புகுவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே அது போல இருந்ததான், பார்த்தான் மணிக்கணக்கில் நின்ன, 4 மணி 5 மணி நேரம் நினைச்சு, இவனுக்கோ படைப்பு தொழில் இல்லைங்களா, அதில் படைப்பு தொழில் முக்கியம் இல்லவா, அதனால என்ன பண்ணான்னு கேட்டா, சரி இங்கேயே இருந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகி நம்ம போய் வழிபாடு செய்யணும்னு வச்சுங்க, வழிபாடு செய்த உடனே என்ன செய்வாங்க கேட்டா, ஏப்பா நீ எவ்வளவு நேரம் ஆச்சு இங்க கையிலக்கின்னு கேட்பார் பெருமான், ஒரு 6 மணி நேரம், 6 மணி நேரம் படைப்பு தொழில விட்டுட்டியே அப்படின்னு கேட்க மாட்டாரா, கொஞ்சம் விட்டு கேட்க மாட்டாங்க. ஆகவே நமக்கு மேல் மேலிடத்து இருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணிக்கு அழைத்தா மட்டும் போதாது, நம்முடைய பணியும் செய்துட்டு போயிருக்கணும், செய்துட்டு போயிருக்கணும். இப்பொழுது இருக்கிற திருப்பனந்தாள் சுவாமிகளுக்கு முன்னே இருந்த சுவாமிகள் மிலிட்டரியில கொஞ்ச நாள் இருந்தவங்க, அப்புறம் தொடர்பெல்லாம் பெற்றவங்க, அதனால ஏதேனும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களை அழைத்தாங்கன்னு சொன்னா ஓய்வில் வரட்டும், ஓய்வில் வரட்டும், அதே லீஷர் பீரியட்ல வரணுமே தவிர கல்லு பணி பீரியட்ல வரக்கூடாது, அவங்க காரியமாவே கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்க காரியம்தான் அழைக்கிறது, அவங்க காரியம்தான் பாடம் நடத்துறது, ஓய்வா இருக்கும் போது வரணும்னு சொல்ல, புலவர் ஓய்வில் வரட்டும், புலவர் ஓய்வில் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா பேர்ல வராதிங்க, தொகுப்பு விட்டுட்டு வரக்கூடாது. அது மாதிரி இங்க நான்மோன் போனா வந்து உள்ள போனா இன்னும் 1 மணி நேரம் ஆக மாட்டேங்க உள்ள போறதுக்கு, பார்த்தான் ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தான், சரி இன்னைக்கு முடியல இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான். வந்தா தான் அன்னத்தை பாக்குறான், ஏன்னா மீண்டும் பிரம்மலோகத்துக்கு போயிடலாம்னு, அன்னத்தை தெரியல என்ன நேரம், அண்ணன் என்ன நேரம் வெள்ளவெளையன்னு இருக்கும், கைலாய மலை எப்படி இருக்குது, பொன்னின் வெந்திரு நீர் புனைந்தன, ஒரே வெள்ளவெளையா இருக்குது. பார்த்தார் இந்த இந்த அண்ணன் எங்க போச்சுன்னு தெரியலையா, கொஞ்சம் வயசாச்சு 40-42 சாலேஸ்வரம் கண்ணாடி போற வயசு, இப்படியே பாக்குறானா, பார்த்தா எங்க அண்ணன் போயிருக்குது, எங்க அண்ணன் போயிருக்குன்னு பாக்குறான். ஆனா அண்ணத்தை காணாமல் வருத்தப்பட்டான். இப்படி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. எனவே கைலாயமலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் எவரேனும் தாமாக, ஆனால் அந்த வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் வரிசையாக வர வேண்டுமே தவிர முந்தி வர முடியாது. அது நந்தியம்பெருமான் காவலுடைய இடம் என்று சொல்லி பிரம்மன் இப்படி என்ன, இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டு சேர்க்கிறாருடையது. இதுல ஒரு பாட்டை பின்னாலே எப்படியோ சேர்த்து இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, இது தம்பி பையன் போனது, இவங்க அப்பா யாரு, திருமால். திருமால் போய் கருடனு காணாம ஆயிர ஆளர்லான்னு அப்படி ஒரு பாட்டு வந்தது. ஆனா அந்த பாட்டை கண்டுபிடிச்சு அது சேக்கலார் வாக்கு அல்ல என்று பாத்துட்டாங்க. அந்த பாட்டையும் படிச்சிடுறேன். காதில் வெண்குழையோன் கடல் தொட நெடியோன் காலம் பார்த்திருந்ததும் அறியான். அதே போல திருமால் போனாராம், ரொம்ப நாள் காத்திருந்தாராம் பெருமானை வழிபட, ஒன்னும் நடக்கல, ரொம்ப நன்னு நாள் ஆக மாட்டிருக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணாராம், சோதி வெண்காலை கையிலை தாழ்வாரை முளையில் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு. இல்ல கீழே என்ன கேட்டா, நம்ம விநாயகப் பெருமானுடைய ஊர்தி என்னது, மூஞ்சூர். அந்த மூஞ்சூர் அப்படியே போயிட்டு இருந்தான் கண்டு, ஊர்தியை கண் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு, மீதழு பண்டை செஞ்சுடர் இன்று வெண்சூடர் ஆனதென்று அதன் கீழ் ஆதி ஏனமதா இடக்கொழுற்றான் என்று அதனை வந்து அணிதரும் கழுவலன். இங்கே கருடன் காணலையாம், இங்க அங்க வந்து நான்முகன் தன்னுடைய உறுதியாக இருக்கிற அன்னத்தை காணலன்னாரு. இங்க கருடன் வந்து இருக்குது, தன்னுடைய திருமால் போனார், போனார் போனார் வரவே இல்லை. அதனால என்ன பண்ணிச்சு கேட்டு அப்படியே பறந்து பறந்துட்டு வந்துதான். இங்க காணா இங்க காண முடிய தலைவர்னு பாருங்க, அந்த காலத்துல ஊர்தி எல்லாம் கூட தலைவனை தேடிட்டு இருந்த காலம். ஆனா அவரை காண முடியும். ஆனா இங்க மாதிரி கருடன் போய் கேட்டுதான் தலைவரை பார்த்துதான் காணா. ஒரு அருமையான கற்பனை. ஆனா யார் பாடினாங்களோ, ஆனா ஒரு கற்பனை, அருமையான கற்பனை. அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருடன் அப்படியே பறந்து பறந்து பார்த்து எங்கடா நம்முடைய தலைவரை காணாம்னு பாத்துட்டு வரும்போது, அங்க விநாயகப் பெருமானுடைய ஊர்தியாக இருக்கிற அந்த மூஞ்சூர் இருக்கு, அது இப்படியே போயிட்டு இருந்தது. போனா அது பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூஞ்சூர் போறது, ஆனா நேரம் வெள்ளையா போயிடுச்சு. ஏன்னு கேட்ட அந்த பனினால வெள்ளையா இருக்குது, ஆனா கொஞ்சம் அந்த நிறமும் தோணுது. இப்படி போறத பாத்துட்டு கருடன் என்ன கருதிச்சான், நம்முடைய தலைவர் ஒரு காலத்துல வந்து நிலத்தை கேண்டி பன்றியா போனாரு, அன்னைக்கு பார்க்க முடியல அல்லவா, பெருமானை காண்பதற்காக பன்றியாய் நிலத்தை கேண்டு போன பாக்கல. ஒரு கால் இப்ப பாக்கலாங்கிறதுக்காக மூஞ்சி வர பாத்துட்டு, இதுதான் நம்முடைய பெருமானம் என்னமோ, இவர் பண்டி மாதிரி இருக்குதே, நோண்டது மாதிரி இருக்குதே, எனவே இவர் தான் நம்மவோ என்று சொல்லி இந்த கருடன் பறந்து பறந்துகிட்டு எழுதிட்ட போகுதான் அந்த மூஞ்சூர்கிட்ட போயிட்டு இருக்கும். இப்படி ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் எந்த பதிப்பிலும் இல்லை என்றும், அதுல சபாவதி முதலியார் பதிப்புன்னு ஒரு பதிப்பு இருக்கு. அந்த முதலியார் பதிப்புல அவரை துணிஞ்சு இது வெள்ளி பாடல், இது சேக்கலாருடைய வாக்கு அல்ல என்று எழுதியிருக்க. நம்முடைய டி கே எஸ் அவர்கள் பெரிய புராணத்துல ஒரு 33 பாடல்கள் இடைச்சேறலாக இருக்கும் என்று எண்ணியிருக்கார். 33 பாடல்கள், அதுல இதான் முதல் பாட்டு, இதான் முதல் பாட்டு. இது போன்ற 33 பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை மேலும் எண்ணலாம். இது மாதிரிலாம் எண்ணி முடிப்பதற்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அவர் காலை இலையில எழுதிட்டார் 33 பாடல்னு. ஆனா ரொம்ப அஞ்சு எழுதியிருக்கார், மிக அஞ்சு எழுதியிருக்கார். என்னன்னு கேட்டா, ஒரு கால் இது சேக்கிரார் வாக்காக இருந்து அரியன் வந்து நான் சேக்கிரார் வாக்கு அல்ல என்று சொன்னால் அந்த சிவபராதத்துக்கு நான் என்ன பாவம், ரொம்ப கடினப்படுவேன். அதனால் அரியனுடைய மனதில் படுகிறது, அப்படி தோன்றுகிறது என்று எழுதியிருக்காரு தவிர, நான் ஆணையிட்டால் ஆரம்பிக்கல. ஏன்னா அவர் அவள் அப்படி வரலாம் செய்ய மாட்டேன், ரொம்ப பக்தர் இல்லவா. அதனால ஒரு கால் சேக்கிரார் வாக்கு அல்லாத இருந்தா பரவாயில்ல, சேக்கிரார் வாக்கா இருந்த ஒன்றை நம்முடைய புத்தி கூர்மையை கட்டுறதுனால அல்லன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தப்பல்லவா என்று அஞ்சு எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பாடல்கள் 33 பாடல் இடைச்சேறலாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தக்க அறிஞர்களை வைத்து ஒரு 4-5 பேர் வைத்து ஒரு நாள் இருக்க வச்சு முன்னியதை வந்து செய்து கொடுத்து 33 பாடல்ல உண்மையாகவே எல்லாம் இடைச்சர்களா அல்ல இடைச்சர்கள் அல்லாதும் இருக்குமா என்பதை ஆய்ந்து ஒரு முடிவோட பண்ணலாம். ஆனா ஒரு 2 முன்னே அந்த பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணணும், அந்த இடைச்சர்களுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற பாட்டை படிக்கணும். இந்த பாட்டு மட்டும் ஏன் இடைச்சர்கள் சொல்றீங்க, ஓசையினாலா அல்லது சொற்களினாலா அல்லது கருத்து வேற்றுமையினாலா என்பதெல்லாம் பார்க்கணும். கொடுத்து ஒரு முடிவோட செய்யலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கம்பராமாயணத்துக்கு பாட வேறுபாடுகள் என்பது மட்டும் செய்வதற்கு 3 ஆண்டு வேலை செஞ்சாங்க. டி எம் நாராயணசாமி இருந்த போது ரொம்ப அழகான வேலை. ஏன்னா கம்பரமணத்தின் பாட வேறுபாடு இருக்கு. அது நல்ல பெரிய சிறந்த அறிஞர்கள் நம்ம வந்து இங்க ரெட்டியார், வெங்கடராஜ ரெட்டியார், புருஷோத்தம நாயுடு, இது மாதிரி இருக்கிற அன்னங்கராச்சாரியார், இது மாதிரி இருக்கிற பெரிய ஆட்கள் எல்லாம் வைத்து எந்த பாடம் சிறப்பு என்பதை வைத்து ஆராய்ந்தாங்க. ரொம்ப அழகா செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பின்னே வந்து துணைவேந்தர்கள் சரி கம்பராமாயணம் செஞ்சாங்க, பெரியபுராணம் செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே, செய்யல அல்லவா. பெரியபுராணத்துல பாட வேறுபாடு இருக்குது. இது இது இளைச்சியர்கள் இப்ப நான் சொல்றது பாட வேறுபாடு இருக்கு. நாங்களும் இவ்வளவு நாளா பாட வேறுபாடு இவ்வளவு இருக்கும்னு கருதல. இப்ப அந்த நூலை கொஞ்சம் எடுத்து

பெரிய புண்ணியம். அது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு ஆகும் இவ்வளவு வேறுபாடு எடுத்து வைத்துக் கொண்டு. இதெல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் தான் திருவருள் காக்க. ஆனா இப்ப நான் உங்க என்ன செய்யறேன்னு கேட்ட, பாட வேறுபாட்டை தொகுத்துறது, தொகுத்து என்ன அளவுல இது தேவலாங்கிறது எழுத வேண்டியது. ஆனா இதுவே முடிவல்ல, பின்னரும் ஆராயலாம் என்று விட்டுடலாம். ஆனா தொகுத்து வச்சிடறது, எத்தனை வேறுபாடு உண்டோ சரி அத்தனையும் தொகுத்துறது ரொம்ப கொஞ்சம் கடினமான வேலைதான். என்ன செய்யறது, செஞ்சிருவோம் என்று ஒரே ஒரு அதுல மட்டும் சொல்றேன். பாட வேறுபாடு உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கும்னு. மானக்கஞ்சார வரலாறு இருக்குல்ல, மானக்கஞ்சார வரலாற்றுல ரொம்ப அற்புதமான பாட வேறுபாடு. எனக்கு அன்னைக்கு பூரா எனக்கு மற்ற சாப்பாடே தேவையில்லை, அன்னைக்கு பூரா இதை நினைச்சிட்டே இருந்தேன். இப்படி ஒரு அருமையான வேறுபாடு இருக்கு, ஆனா இது இல்ல எது என்று நாம் துணிய முடியலையே என்றதெல்லாம் வருத்தமா. மானக்கஞ்சாரர் அந்த பெண்ணினுடைய கூந்தலை கேட்க வர்றார் திருமண நாளுக்கு முதல் நாள். அப்படி வருகின்ற பொழுது அவர் வந்து வந்த வேடம் என்ன வேணும்னு கேட்டா, மாவேடம் சொன்ன. மாவேடம்னா அவங்கதான் மாவிரதியர்னு ஒரு ஒரு ஒரு இனத்தவர், அது நம்முடைய சைவத்திலேயே பிரிவு. அவர்கள் தான் இந்த பெண்ணினுடைய கூந்தலை எல்லாம் இதை பூணலா திரிச்சு மேல போட்டுக்கிறவங்க, மற்ற எல்லா துறையும் செய்ய மாட்டாங்க. அந்த வேடத்துல வந்தார் அந்த சிவபெருமான். அப்பா வந்தார் மாவிரதியர் வேடத்துல. அதுல அஞ்சு விதமான முதிரைகள் இலச்சினைகள் இருந்ததா, அது எங்கே இருந்ததுன்னு அந்த சேக்கிரார் சொல்றார். திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண என்று இருக்குது. திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண. பஞ்ச முத்திரைன்னா அஞ்சு விதமான அந்த முத்திரைகள், சங்கு மாதிரி, சக்கர மாதிரி, வாள் மாதிரி இருக்கிற அந்த ஐந்து முத்திரைகள் இருக்குது. திருவடியில் இருக்குன்னா காலில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பாடம் திரு வடிவில், திரு வடிவுன்னு உடம்பு, அடியில்னா கால்னு அர்த்தம். இந்த யானாவுக்கு ஈனாவுக்கு எவ்வளவு வெற்றம் பாத்தீங்களா, திரு வடிவில் என்று வீணா போட்டீங்கன்னா உடம்புலன்னு அர்த்தம், திரு வடியில் ஈனா போட்டீங்கன்னா காலிலன்னு அர்த்தம். அப்ப அந்த பஞ்சமுத்திரை இருப்பது காலிலா உடம்பிலா, காலிலா உடம்பிலா. இத நீங்க ஒரு முடிவுக்கு வந்தாதான் திரு வடியில் என்பது பாடமா, திரு வடிவில் என்பது பாடமா. யானாவுக்கு வானாவும் தான் வேற்றுமை, ரொம்ப அழகான இடமா இருக்கு, அழகமான இடம். இது போல் பல செய்து இன்னொரே ஒரு இடம் சொல்றேன். திருநாவுக்கரசர் பாலிபுத்திரத்தில் இருக்கார். பாலிபுத்திரத்திலிருந்து தூது ஆள் விட்டார், அக்கா வைத்தொலியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன்ட்டாங்க அம்மா அக்கா. உடனே இவர் புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது என்ன பண்றாரு, இரவு நேரம் என யாருக்கும் தெரியாம. அப்போ கை தளர்வார் ஊன்றி என்று இருக்குது. இவருக்கு வயிற்று வலினால தள்ள முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப யாராவது கை பிடிச்சா தேவலான் இருக்கு. அதனால அப்படி கை ஊன்றுவதற்கு யாரும் இருக்கிறத ரெண்டு ஒருவரை பிடித்து ஊன்றி கொண்டு வந்தார்னு ஒரு பாடம், ஊன்றி என்று. அதுக்கே பாருங்க, கைதடுவார் ஒருவரும் இன்றின்னு பாடம். ஊன்றி என்பது பாடமா, இன்றி என்பது பாடமா, எல்லாம் பாருங்க ஓரளவுக்கு என்ன கருதுனா, என்ன கருதுன. கைதழுவார் ஊண்டிங்கிற பாடத்தை விட கைதழுவார் இந்தின்னு பாடமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிறர் யாருக்கும் தெரியாம வரப்போறார், அதனால கையை தடுமாறிட்டு வராத தவிர ரெண்டு பேர் கையில இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சு போடுமே, அவங்களும் தெரிஞ்சு போடுமே. அதனால் கைதழுவார் கை ஊன்றுவதற்குரியார் இன்றி மிக தடுமாற்றத்தோடு வந்தார் என்ற அந்த இன்றிங்கிற பாடம் சிறப்பாக இருக்குமோ என்று கருதுறோம். இப்படி எல்லாம் பாடவேதங்கள் இருக்கும்னு இவ்வளவு நாள் தெரியாது எங்களுக்கு. பெரிய புராணத்துல இப்ப சொல்றமே தவிர பாட வேறுபாடுகள் அது இவ்வளவு 2000-4000 பாட்டுக்கு சொச்சத்துக்கு 2000 மேல இருக்க மாட்டிருக்க வேற்றுங்க. இதெல்லாம் என்ன பண்றது, சிவம் எப்படியோ திருவரும். ஆகவே அது போல இடைச்சர்கள், இந்த பாட வேறுபாடுகள் இவையெல்லாம் பெரிய புராணத்தில் நாம் இனி என்ன வேண்டிய பகுதிகள், பல்கலைக்கழகம் செய்யணும் அல்லது பெரிய அல்லவா திருமடங்களில பொருளாதாரம் மிக்க இருக்கிற மடங்கள் செய்யணும், செய்வதற்குரிய தகுதியுடைய புலவர்களும் வேண்டும். அது பெரிய இடர்பாடாச்சே, பெரிய இடர்பாடாச்சே. ஒன்றை துணியணும்னு சொன்னா இப்ப பெரிய என்னன்னு கேட்டா பேச்சாளர் கிடையாது. எங்க பார்த்தாலும் பேச்சாளர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேரு, ஆனா பேச்சாளர் கிடைக்கலன்னு ஒரு பேரும் இருக்குது. எங்க பார்த்தாலும் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குன்னு தெரியுது, நமக்கு வேலைக்கு ஆள் இல்லையேன்னு தெரியுது. நாங்க பேப்பர்ல எல்லாம் போட்டோம், நல்ல திருமுறை பணி செய்வதற்கு நல்லவர் வந்து எங்களுக்கு நல்ல புலவர்களா வரணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரேங்கிறாங்க. 1000 தர்றோம் அல்லவா, இந்த மாதிரி திருப்பி திருமுறை பணியா உணவும் தர்றோம் என்றெல்லாம் சொல்லி மடத்துல வெளியிட்டாங்க, வரலையே. ஏன்னு கேட்டா கெட்டிக்காரன் போது எட்டு நாள் நீங்க வெறும் பாடம் சொல்றது இல்ல, வேலை செய்யணும், செய்யும் போது தெரிஞ்சு போடும். இது இது எக்க எங்க எக்கன்னா போடுறது, எங்க எச்சு என்ன போடுறதுன்னு தருமாறிச்சு வச்சுங்க, அன்பிட் என்ன பண்றது. ஆகவே ஒரு பக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு, ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் இல்லை என்ற நினைப்பும் இருக்கிறது, தக்கவர் இல்ல. அது போல இதெல்லாம், எனவே இவற்றையெல்லாம் நாம் என்ன வேண்டும் ஒரு காலாண்டுல இனி பார்ப்போம். ஆரம்பயர் ஆடல் மூட உடம் அறிஞர் அறிவிகள் எதிர் எதிர் முழங்க வரம்பெறும் காதல் மனத்துடன்.

0: தெய்வ மது மலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் நிறைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரம் முதலாம் கடவுளர் போற்றப் பொடிவது அத்திருமலை பரம்பு. ஆகவே ஒவ்வொரு நாளும் அது வருகின்ற அன்பர்கள் வழிபாடு செய்தவர்களும் வழிபாடு செய்து மீள்பவர்களுமாக எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த அன்பருடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த மலை என்று சொன்னார். இப்படியாக இந்த மலையை சொன்னவர் இனிமேல் ஒரே ஒரு கருத்தை நான் வந்து வசனமா சொல்லிடுறேன். எல்லா பாட்டையும் படிப்பது என்பது இல்லாமல் சொல்றேன், அப்பதான் திருமலை அது முடியும். எல்லோரும் வீட்டிருக்கிறார்கள் திருமலையில இப்பொழுது கையிலே. இந்த இடத்துல இப்ப என்ன ஒரு செய்தி முடிஞ்சது, திருமலை சிறப்பு இருதிறத்தது. ஒரு திறம் முற்பகுதி என்னன்னு கேட்டா திருமலையை பற்றி வர்ணிப்பது, இன்னொன்று அந்த திருமலையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவது. இப்பொழுது திருமலையினுடைய சிறப்பை சொல்லி ஆயிற்று, அங்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். ஒரு நிகழ்ச்சி இதுதான் நமக்கு தேவைப்போ, ஏன் பெரியபிராணம் தோன்றுவதற்கெல்லாம் நிலைக்களமாக. அப்படி இருக்கும்போது ஓமணி முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் வரிசை அப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன பேசுவாங்க, எப்பொழுது இடையராது பெருமானியே பேசிட்டு இருப்பாங்க. பேசில்தான் இசனி எந்தா இருந்து பெருமானி என்றென்றே பேசி பேசி என்றார் திருவாசகத்துல. அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இது ஒளிய ஒளியில காட்டலாம், காட்ட மாட்டான், நம்ம தான் காட்டணும் அல்லவா. அப்படி இருக்கும்போது நேர ஒரு ஒளியானது அப்படியே வந்துதான். எங்க கைலை மலையில எல்லா முனிவர்களும் மற்ற அன்பர்களும் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானும் உமைமையோடு வீற்றிருக்கின்ற அந்த நேரத்துல அப்படியே அந்த ஒளியானது அப்படி வந்துதான். அப்படி ஒளி வந்த உடனே அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல, உபமன்ய முனிவருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உடனே எழுந்திருச்சுதான், எழுந்திருந்தான். என்ன பேருளி, எத்தனை ஆண்டு ஆச்சு, 18 ஆண்டு ஆயிடுச்சு, அராராடா என்று வணங்கிட்டான். வணங்கினோம்னா அந்த ஒளி போயிட்டு அங்க இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐயம், என்ன நம்ம இவர் ஓமன்ய முனிவர் யாரையும் வணங்க மாட்டார், இங்க மறந்தும் புறந்தொழாம அந்த பெருமானை என்று வேற எதையும் தொட மாட்டார். அப்படிப்பட்ட அந்த ஒளியை கண்டு வணங்குறாரு யாருன்னு கேட்டாங்க. என்னப்பா தெரியல உங்களுக்கு, நம்மகிட்ட முன்ன நந்தவனத்துல பணி செய்துட்டு இருக்கல ஆளாள சுந்தரம். ஆமா, அவர் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால என்ன ஒரு நடந்தது. என்னப்பா மறந்துட்டீங்களே, என்ன நடந்தது, நந்தவனத்துக்கு போகும்போது அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு வந்த பெண்களோட ஒரு ஒரு கணம் பார்த்ததுனால என்ன சொன்னது மறந்துட்டேங்க. ஆமா, சாப்பிட மறக்கிறியாக மறக்க மாட்டேன் இல்லவா, இதெல்லாம் மறந்து விடுறேன். ஒரு ஆள் அங்க, ஆமா ஆமாங்க ஞாபகத்துக்கு வருது. அப்ப வந்து நீ வந்து எப்பா நீ இந்த ரெண்டு பெண்ணோட நீ மண் உலகத்துல பிறந்து நீ இந்த ரெண்டு பெண்ணையும் மணந்துவான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னார், சுவாமி நான் அப்படி போய் இந்த ரெண்டு பெண்ணையும் மணக்கும் போது நான் அந்த கீழத்துக்கு போயிட்டேன்னா மறந்து விடுவேன் உங்களை, அப்ப நீங்க தடுத்தாட்கொள்ளும்னு கேட்டுக்கொண்டாரு. ஞாபகம் வச்சிருக்கீங்கள பத்தியா, அருமை அருமை. அப்படி போன சுந்தரர் தான் இப்பொழுது அந்த 18 ஆண்டாய் இந்த ஒளியாக வந்தார். இப்படி வருது கதை. அப்படி வருகின்ற பொழுது நான் இது ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தி நீங்க என்ன எழுதிச்சு பாருங்க. நான் இன்னும் கூட சொல்றேன், நல்ல ஆங்கில பேராசிரியர் வடமொழி பேராசிரியர் இருந்தாங்கன்னு சொன்னேன், அவங்க இலக்கியங்களோ கேட்டு பாருங்க. ஐயா உங்க நாடகம் சேக்ஸ்பியர் மற்ற இதெல்லாம் இருக்குது, முடிவிலிருந்து முதலுக்கு வரும்படியான அந்த அமைப்புல வந்து அந்த புராணத்தை அமைச்சிருக்காங்களா, வரலாற்றை அமைச்சிருக்காங்களான்னு கேளுங்க. இருந்தா நல்லது, இருக்க நம்ம இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கல, இருந்தா நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் இலக்கியத்துல இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப எப்படியான இப்ப என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஒளி வர அந்த ஒளி இவங்க ஒருவர் மட்டுமே எழுந்து வணங்க, மற்றவர்கள் எல்லாம் என்ன ஒளி என்று கேட்க, இதுதான் 18 ஆண்டுகளுக்கு முன்னே இங்க இருந்த ஆளாள சுந்தரர் இது மாதிரி ரெண்டு பெண்களை பார்த்தனினாலே பெருமான் வந்து மண்ணுக்கு செல்லுக என்று சொல்ல, மண்ணுக்கு சென்றால் மயங்கி விடுவினை என்று சொல்ல, நான் தருத்தார் குழுவர் என்று சொல்ல போன அந்த ஒருவன் தான் இது. அப்படிங்களா அப்படின்னு அங்க சில பேர் புதிய ஆட்கள், இது எப்ப போச்சுங்க என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்குனீங்க, கேளாயோ அதன் கதைன்னு ஆரம்பிக்கிறேன். இது எப்படி 18 ஆண்டுகளுக்கு முன் சென்ற ஒருவர் ஒளிமயமாக வர இந்த ஒளியை கண்டவர்கள் இது என்ன வரலாறு என்று சொல்ல, கேளாயோ அதன் கதையை என்று ஆரம்பிக்கிறேன். இப்படி முடிவில் இருந்து முதலுக்கு வந்த ஒரு அமைப்பு இந்த பெரியபிராணம் ஒன்றுக்குத்தான். மற்றதெல்லாம் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு 9 பிள்ளை, ஒன்னு கூட உருப்படி இல்லை. இப்படிதான் போச்சு, முதலில் இருந்து முடிவுக்கு வந்ததே தவிர முடிவில் இருந்து முதலுக்கு வரவில்லை. சிந்தாமணி இல்ல சுடுகாட்டுல பிறக்கிறான், ராமாயணம் பாலகாணத்துல இருந்து தான் வருது, பாரதம் அங்க இதுல இருந்து தான் வருது இல்லவா, அண்ணன் தம்பி 5 பேர் அதுல இருந்து, மணிமேகலை பூம்புகார்ல இருந்து தான் வர்றா, கோவலன் பூம்புகார்ல தான் பிறக்கிறான் வர்றேன் வள வளர்றான்னு சொல்ல, அதுல ஒரே ஒரு உத்தி கண்டுபிடிச்சார், இளங்கோடிகள் தான் மற்ற எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்து நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்து பிறகு வந்து வயசு வர திருமண ஆச்சியும், இளங்கோடிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு முற்போக்கு போனார். அவளும் தான் அந்த பெண் யார் தெரியுமானார், ஈராண்டகவையாள் அவனும் தான் ஈரட்டாண்டகவையான். இந்த சின்ன குழந்தையா பிறந்து நாளொருமே நீ பொழுது இதெல்லாம் எல்லாமே இதோ அவள் அந்த பெண் யார், 12 வயது பெண். இதோ அவன் பார் செட்டியார், 16 வயதுடைய பையன். இந்த இருவருக்கும் திருமணம் காண நடந்தனர். திருமணம் முடிச்சுட்டார், முதல் காதலியே திருமணம் முடிச்சுட்டார். ரொம்ப சுறுசுறுப்பு. அப்படி ஒரு நூல், அந்த ஒரு நூல் தான் எடுத்தறிப்பிலேயே 16-ம் 12-ம் கண்டு அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி கதையை கட்டுக்கோப்பாக கொண்டது சிலப்பதிகாரம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை. மரதெல்லாம் முதல்ல இருந்து பிறந்து வந்து வளர்ந்து எல்லாம் தான் வந்தது. ஆனால் நம்முடைய பெரியபிரானம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது. இது திரைப்படங்கள்ல சில திரைப்படங்கள்லாம் கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப அருமையான உத்தியம். அப்படியே கப்பல்ல போகணும், போகும்போது தள்ளத்தை எழுதிட்டே போவான். சரி, போகும்போது கூட ஒருவன் வருவான், வந்தவன் அடே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான். கையில ஒரு மச்சமா, கேளாயோ அதன் கதையின் வருவோம்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சித்தாந்தம் வந்து படிப்பதற்குரியதல்ல, வாழ்வியலுக்குரியது. என்னை பொறுத்தவரை நான் அதான் சொல்லிருக்கேன், சித்தாந்தம் படித்தால் நிச்சயம் கோபமே வராது. கோபம் இல்லைன்னா வாழ்க்கையில வேறு எந்த துன்பம் கிடையாது சார். ஏன் கோபம் வராது? நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் சித்தாந்தம் என்ன முடிவு சொல்லுது? நமக்கு வர துன்பத்துக்கு எல்லாமே காரணம் நாம் தான். அப்ப எடுத்தவளை பார்த்து நம்ம கோபப்பட மாட்டோம்ல. வந்த இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பைய பிறந்த பிறகு வீட்டுல அவளை நிம்மதியெல்லாம் போச்சு. இல்ல, நீ அனுபவிக்கூடிய துன்பத்துக்கு நீதான் காரணமே தவிர அந்த குழந்தை காரணம் அல்ல. சில பேர் சொல்றாங்களா இல்லையா, இந்த புள்ள பிறந்ததுல இருந்து விடியவே இல்லை. சொல்லக்கூடாது. குழந்தைக்கும் நாம் அனுபவிக்கூடிய துன்பத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்வினை பயன், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்குத்தான் திருமுறைகளையும் சித்தாந்தம் படிக்க வேண்டும். தாங்கிக் கொள்ளலாம், அதை தீர்க்க முடியாது, தாங்கிக் கொள்ளலாம். எனவேதான் சொல்றாரு, அசா ஆசு ஆதியேல் அணைவ காரணம் என், அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். முத்தி நிலையை பேசாதாகவும் பேசாதாகவும் பிணி, அந்த பிணி என்றால் அதனுடைய துன்பம். இங்கே பிணி என்பதை துன்பம் என்று கொள்ள வேண்டும். பிறவி நோய் என்னும் கொள்ளலாம், ஆனால் இங்கே துன்பம் என்று கொள்ள வேண்டும். பேசாதாகவும், காரணம் இல்லாமல் வந்து சேரும். பேசுறவன் சிலர் காரணம் இல்லாமல் பேசுவான், மீட்டிங்ல பேசுறது எடுத்து சப்ஜெக்ட் விட்டு அம்பாடு பேசிட்டு இருக்கான், அப்புறம்தான் வருவான். முடிக்க போகிறது முடிய சார், இப்பொழுதுதான் என் தலைப்பு பற்றி சிந்திக்கிறேம்மா, இவனையெல்லாம் என்ன பண்றது, அங்கங்க போய் சுத்தி விட்டு கடைசி நிமிஷத்துல தலைப்புக்கு வருவான். தலைப்பை பற்றி இப்பொழுது சிந்திப்போமான, அவன் வெள்ள அடிச்சிருப்பான் கீழறங்கு. அது பேசாதாகவும், எந்த காரணம் இல்லாமல் நம்மை வந்து சேர்ந்து விடும், சேர்ந்ததாகவும் சொல்ல வேண்டும். எனவே காரணம் சொல்ல வேண்டும். காரணம் இல்லை என்றால் இடையில வரும்னா, இடையில காரணம் இல்லாமல் இடையில முற்றியில வரலாமா இல்லையா? ஏன்னா முற்றியில நமக்கு ஒன்றும் துன்பமே கிடையாது, முற்றியில நமக்கு துன்பமே கிடையாது. அப்ப காரணமே கிடையாது, காரணம் கிடையாது போது அப்படியே போய்கிட்டு இருக்கிறது உள்ள வரலாமா இல்லையா? முற்றியில இறைவனுடைய திருவருளை அடைந்திருக்கிறோம், முற்றியில் அடங்குகிறது, முற்றியில் ஆணவமே வராது. அப்ப ஆணவத்தினுடைய நிலை என்பது நமக்கு அனாதியாக உயிரை பிணித்த ஒரு கட்டு, உயிரை பிணித்திருந்த ஒரு கட்டு. ஆசா ஆசு ஆதியல், அதை பிரிக்கிற பொழுது ஆசாதின் இருக்கிறது, அதனை பிரிக்கிற பொழுது ஆசு ஆதியல் அணைவ, அதனை வந்து சேருகின்ற காரணம் கூற வேண்டும். அடுத்தது முத்தி நிலை, முத்தி நிலையில் பேசாதாகவும் காரணம் சொல்லாமல் வந்து புகுவதாகவும் அந்த பிணியை சொல்ல வேண்டும். எனவே அனாதியாக உள்ளது ஆணவம். அடுத்த பாடல், ஒன்றுமேயினும் ஒளி கவராது உள்ளம் என்றும் அகலாது இருக்கும். தெளிவான குரட்பா இந்த குரட்பா. ஆணவம் என்று அறியாமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறது, அது மிகுந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவனும் இருக்கிறான், நாம் முன்னே செய்த வினையினால் அறியாமையும் நம்மிடத்தில் இருக்கிறது, ரெண்டும் இருக்கு. ஆனால் இறைவனுடைய திருவருள் அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த அறையில் இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் மிகுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அறியாதவர்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு என்ன டிவியில ஓடுதோ அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா ஆண்களாக இருக்கிறவங்க போய் எங்கேயாவது ஒரு கடையில உட்காந்து ஆட்சி அடிச்சிருந்துருப்போம். ஓய்வு பெற்ற பிறகு வீட்டில் உட்காந்துட்டே இருக்க முடியாது. ஏன்னா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க, இவ்வளவு நாள போக மாட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. சும்மா தானே இருக்கிய, வீட்டிலேயே உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் சொல்லி சர்க்கரை வாங்கிட்டு வாங்கன்னா சரின்னு ஒரு கிலோ சர்க்கரை எங்களுக்கு எங்க காடு போனேன். அவன் என்ன சார் நீங்க வந்திருக்கியன்னா சரின்னு குறிச்சு என்னை விட்டு ஒரு கிலோ அனுப்பிச்சிட்டான். நான் வந்துட்டேன், அது பக்கம், அதனால நடந்தே வந்துட்டேன். வீட்டில் வந்தா கரெக்டா சொல்றான், அவளுக்கு இந்த டம்ளர்லயே அளந்து பழக்கம், வயசானவன் இல்லையா, அதில் வளர்ந்து பார்த்தாரு என்ன முக்காதான் இருக்கு, இது இதுவால இருக்கணும், நீங்க என்ன ஏமாந்துட்டியன்னா என்ன இல்ல எப்படியும் 100 குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னா, நான் போய் அவனை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் சக்கரை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போன. போய் அவன் என்ன வந்த உடனே பையன் பார்த்தா என்னை பார்த்தா ஏதோ வம்புக்கு வந்திருக்காரு, முடிவு பண்ணிட்டான் என்னை பார்க்காத மாதிரி மத்தவங்களையே போடுவான். முன்னாடி வந்தவன பார்த்து கொடுத்தவன் இப்ப பார்க்காத மாதிரி இருந்துட்டான். நான் இப்படி என்னப்பா நம்ம கடைசியில என்ன ஐயா வதேரியா வந்திருக்கேன்னா, ஒன்றும் இல்லை ரேஷன்ல உன்ட்ட வாங்கிட்டு போனேன், சக்கரை குறைஞ்சிருச்சுனாங்க. அதனால சக்கரை குறைஞ்சிச்சா, நீங்க வீட்டில இருந்து வந்தபோது எப்படி வந்தீங்க, நடந்தா சக்கரை வாங்கிட்டு போறது எப்படி போனீங்க, நடந்தா சக்கரை குறையும் போயிட்டு வாங்கன்ட்டான். நடந்தானே வந்தீங்க சக்கரை குறை. ஒன்று மீனும் என்ன சார் இப்படியெல்லாம் விட்டு அடிக்கிறீங்களா, உண்மையா இல்லையா, அவன் சொல்ல நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஒன்று மீனும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் இல்லாது ஆணவம் மிகுந்திருந்தாலும் ஒளி கவராதேன், அந்த ஆணவத்தை ஒளியாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள். இருள் என்பது ஆணவமலம், அதற்கு எதிர்மறை ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சம்தான் இறைவனுடைய திருவருள். அப்ப நம்மிடத்தில் என்ன இருக்கு, இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதே போல ஆணவத்தினுடைய இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு இருளும் இருக்கு. அப்ப இதுல இருள் மிக்க இருக்கு. ஒன்று மிகுந்தால் மிகினும் அது மிகுது, நிச்சயம் ஆணவம் மிகுந்திருக்கு. அந்த ஒளிதான் அதனை குறைக்க வேண்டுமே தவிர மற்ற எதாலும் அந்த இருளை நாம் போக்க முடியாது. அப்படி என்ன அர்த்தம், நம்மால இருளை போய்க்க முடியாது. நீ என்னதான் படிச்சாலும் இப்ப சித்தாந்தம் படிச்சிருக்கோம்ங்கறக்கா எல்லாம் நம்ம இருள் நீக்கிட்டோம்னு சொல்லக்கூடாது. சித்தாந்தம் படிக்கிறது ஒரு துணை கருவி, ஆனால் இறைவனை நாளும் வேண்டுகிற பொழுதுதான் இந்த சித்தாந்தம் படித்ததனுடைய கருத்து நமக்கு விளங்கி இந்த உலகத்தை உலகப் பொருளில் வெறுப்பு கொண்டு இறைவனையே திருவடியே நாடுவோம். இல்லை நான் இங்க படிக்கிற படிப்போம், சாயங்காலம் போனோடனே எலும்பு சூப்பு சாப்பிடத்தான் செய்வோம், அது வேற. படிக்கிற சொல்லுவாங்களே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது உண்டா இல்லையா, சில நேரத்தில் அப்படி உண்டு. அதனாலதான் சொல்றேன், சில பேர் சித்தாந்தம் படிக்க வந்தா படிக்கணும்னு வர சொல்லுவோம், சித்தாந்தம் ஓப்பில் சேரணும், இல்லை சார் என்ன சேர முடியாது, என்னப்பா சேர முடியும், இல்லை வீட்டில் மட்டன் இல்லாமல் இருக்காது சார், அது சாப்பிட்றது எப்படிங்க சேர்றது, அதனால சேர முடியாதுமா. நீ ஒரு காலம் உருப்பிட மாட்டே, அலை ஓஞ்சி என்னைக்கு குளிக்கிறது, நீ அதை சாப்பிடாமல் விட்டு அப்புறம் எப்படி வந்து சேரு, முதல்ல வந்து சேரு, அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு போயிடும், அது எப்படி சார் போகும்னா, நீ திருநீசு உத்தராச்சம் போட்டுக்கிட்டு வா, இல்லை திருநீர் பூசிட்டாது வா, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கிளாஸுக்கு வந்துரு, மற்ற மூணு ஞாயிறு சும்மா தானே சார் இருப்போம், அப்படின்னா கடைக்கு சாப்பிட போயிருமே சார், கூட்டிக்கிட்டு போவோமே சிக்கன் பஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமே, நீ போ, திருநீரை பூசிக்கிட்டு தான் போகணும், திருநீர் அழிக்கப்படாது. திருநீரை பூசிச்சு கடையில் போய் உட்கார்ந்தீங்கன்னா கடையில் வியாபாரம் பண்ணவே உன்னையே பார்ப்பேன், உன்னையே பார்ப்பேன், ஏன்னா திருநீரும் பூசிக்கிட்டு இந்த ஆளு மட்டன் ஃப்ரெஷ் கேட்கிறாரே அப்படின்னு பார்ப்பான், மற்றவங்களாம் உன்னை பார்த்து சிரிப்பான் சாப்பிட்றவன்லாம். அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே போகமாட்டேன். ஆகா, அப்ப கடையில சாப்பிடுறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வராங்களா, ஞாயிற்றுக்கிழமைக்கு சித்தாந்த கிளாஸ் வந்து என்ன நாமக்கல் இது சேலத்துக்கு வருவேன் திருச்சியிலேருந்து, நாமக்கல்ல இருந்து சேலம் வரக்குள்ள எப்படி ஒரு 40 கடையாவது போட்டுப்பான் தெருவில். அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு வீட்டுல சாப்பிடும்னா உடனே வீட்டுக்காரம்மா சொல்லும், உங்க அப்பா திருநீர் இப்ப சிவ பூஜை பண்றாரா, அவருக்கு மட்டும் விட்டுவிட்டு நீ நான் நமக்கு மட்டும் முக்கா கிலோ எடுத்துட்டு வராங்க. முக்கா கிலோ ஒரு கிலோ எடுத்தது, இப்ப அவங்க அப்பா சிவ பூஜை பண்ணி திருநீர் பூச்சுறாரு, அதனால அவர் சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா அதுவா இவ நம்மளா சொன்னோம் நினைக்கிறேன், அதனால முக்கா கிலோ எடுத்துட்டு வாங்கணும். இப்ப நீ சாப்பிடறேன்னு சொன்னா ஒண்ணு திருநீர் இருக்கக்கூடாது சாப்பிடணும், சாப்பிடலைன்னு சொன்னா திருநீர் பூச்சலாம். அப்ப வீட்டிலையும் சாப்பிட முடியாது. என்னாச்சு, புறச்சூழலால் நீ சாப்பிடாத நிலைக்கு வருவாய், ஒழுக்க சைவத்தில் ஈடுபடுவாய். அதனால இது சாப்பிட விட்டுட்டு தான் நீ வரணும்னா ஜென்மத்தில் நீ வரமாட்ட, வரணும்னா இப்படி வா, ஆட்டோமேட்டிக்கா அது இறைவன் உன்னை ஆட்கொண்டு இவற்றிலிருந்து உன்னை விலக்கி விடுவான். நம்ம அப்படிதான் சொல்லணும். சாப்பிடறது வந்து சிவராம் படிக்காதீன்னு சொல்லாதீங்க, சாப்பிடறது சிவராம் திருநீர் பூஜை படின்னு சொல்லணும். நீங்க நல்லா பாத்துக்கணும், திருநீர் நீங்க திருநீர் உத்தராட்சி மட்டும் பஸ்ல ஏறுங்க, பெரியவரே உட்காருன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு மரியாதை கிடைக்குது. சாதாரண உலகத்திலே இந்த மரியாதைன்னா திருநீரும் உருத்ராட்சும் கட்டினா இறைவனுடைய சன்னிதானத்துல நமக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும். இது ஒரு கருவிகள் தானே, நமக்கு அது தேவை. நான் பல முறை போயிருக்கேன், நம்ம உத்தராட்சத்தை பார்த்தோம் ஐயா உட்காருங்க பெரியவரை உட்காருங்க அம்மா. ஏனென்றால் டிரைவரே கூட சில நேரத்துல என்னையாச்சு நம்மளை பார்த்து சில்லு இல்லைன்னா கூட பரவாயில்லையும் சில்லு தருவான். ஏன்னா முத முத ஏறி இருப்போம், நம்ம தான் ஏறி உட்கார்ந்தோம்னா நல்லபடியா ஒரு சாமியார் ஏறி இருக்கான்னு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அவனுக்கு ஒரு இது நல்ல வண்டி ஓடும், எதுவும் பிரேக் டவுன் இல்லாம ஓடும். நீங்க உத்தராஜத்தோட முதல் வண்டி ஏறுங்க, டிரைவரே பார்த்து ஏறுங்க சாமியுமே. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை, சாமியே கும்பிடாதவனா இருந்தா கூட இந்த உருத்ராட்சத்தோட செஞ்சோன்னு ஒரு சிவனடியார் அப்படின்னு ஏற சொன்ன. ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம ஓடணும், நம்ம ஏறி உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆகாம ஓடும் நினைக்கிறான். அவன் சில்லையே இல்லைன்னா கூட பரவாயில்ல சார் நான் தரேன் சில்றேன், அவன் முதல்ல ஏறினவனு சில்லையே கொடுக்க மாட்டான், நான் இப்பத்தான் பஸ்ல ஏறி இருக்கேன் சில்றேன் எங்கேயா போடும். சாதாரண உலக வாழ்க்கையிலே கூட இந்த அடையாளத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு, இறைவன் திருவருள் உண்டு. ஒன்று மீன் ஒளி ஒளி கவராதேல், ஒளிதான் அந்த அறியாமையை கவர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் இறைவனை பாட பாட, இறைவனை போற்ற போற்ற, இறைவனை வணங்க வணங்க நமக்கு ஒளி கவராதேல், அந்த ஒளி அதனை பெறும், அது அந்த ஆணவத்தை பற்றி கொள்ளும், ஆணவத்தை கவர்ந்து கொள்ளும், ஒளி கவருதல் அது கவர்ந்து கொள்ளும். அப்ப என்னாச்சு, அறியாமை குறைய ஆரம்பிக்கும். ஒளி கவராதேல், உள்ளம் என்றும் அகலாது இருள், இருள் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் அகலாது. அப்ப அறியாமையை நீ படித்து விட்டதினால் அறியாமை நீக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே, சித்தாந்தம் திருவுரையை படிப்பதினாலே உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றம் போய்விட்டது என்று நினைக்காதே, படிக்கிற பொழுதேயே இறைவனை நினைந்து படிக்க வேண்டும். இறைவனுடைய உள்ளத்தை, இறைவனுடைய திருவடியில் நம்முடைய உள்ளத்தை சரணடைய வைக்க வேண்டும். சும்மா வெறுமனை பாட்டை பாடிக்கிட்டு சிவ பூஜை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அப்படி வாழ்க்கை வாழ்வதாக சில நம்முடைய பல பேரை பார்க்கிறோம். நம்ம உரையாசிரியர்கள் கூட எழுதுகிற பொழுது ஆனந்தராசன் எழுதுவார் வெற்றி சிவபூசை பண்ணுகிறவரை பார்க்கிறோம் என்று எழுதுவார்கள். அதனால அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டு. ஒன்று மிகினும் ஒன்று என்பது ஆணவம், மிகினும் ஒளி இறைவனுடைய திருவருள் அந்த ஆணவத்தை கவரவில்லை என்றால் கவராதே உள்ளம் உயிர், ஒன்று என்றும் உள்ளத்தில் என்றும் அகலாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளாலே தான் அறியாமை நீங்க வேண்டும். அடுத்தது, விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. இருள் மல நிலை என்பதில் 9 பாடல்களில் ஆணவத்தினுடைய தன்மையை மட்டும் உமாபதி சிவம் சொன்னார். மலங்கள் 3, ஒன்று ஆணவம், மற்றொன்று கண்மம், இன்னொன்று மாயை. இந்த மாயை தானே மூன்றுமே, உங்களுக்கு மாயை கண்மம் ஆணவம் என்ற மூன்றும் தானே மலங்கள். அப்ப மலங்களுடைய தன்மைகளை சொல்லாமல் ஆணவ மலத்தினுடைய தன்மையை மட்டும் இவர் சொல்லியிருக்கிறாரே என்று நினைக்கலாம். ஆணவ மலத்தினுடைய தன்மையை சொன்னாலும் அந்த ஆணவ மலத்திற்கு ஒரு குறைப்பதற்காக இருள், அதனை குறைப்பதற்காக இப்ப நம்ம நைட் கிளாம் வச்சிருக்கோம், இருள் இருட்டுல இருட்டா இருக்கு, லைட்டை ஆஃப் பண்ணி படுத்துறோம். சில பேருக்கு லைட் எரிஞ்சாதான் தூக்கம் வரும், லைட் எரிஞ்சு முழுக்க போர்வையை போட்டுக்கிட்டு தூங்குவான், ஃபேனும் ஓடும் போர்வையும் மூடி இருப்பான். இது அது அது மனிதனுடைய வழக்கம், அது குறை சொல்ல முடியாது, அவனுக்குள்ள பழக்கம். அதனால லைட்டை போட்டு தூங்குறவனும் இருப்பான். நமக்கு தூக்கம் வராது, பெரியவங்களா இருந்தா நமக்கு தூக்கம் வராது. அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டு, இருட்டா இருந்தாலும் எந்திரிக்கிறது எங்க இது காலு மூஞ்சிச்சுனா பாம்பாப்போம் லைட் இல்லாம வச்சிருக்கோம். அப்ப இருட்டில் சிறிது விளக்கம், விளக்கம் சிறிது ஒளி தெரிய பார்க்க லைட் எல்லாம் போடுமா இல்லையா, அது மாதிரி விளக்கு அணைய விளக்கை போன்றது விடிவாமலும் விடுகிற வரை, அதுக்கு பேரு விடி விளக்கு தான் சொல்லுவாங்க பழைய காலத்துல. இப்பதான் நைட் லேம்னு தமிழ்ல சொல்றோம், நைட் லேம்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா அதுக்கு உள்ளபடியே என்ன சொல்லு, விடி விளக்கு, விடி விளக்கு தான் சொல்றது. அதனாலதான் விடிவாமலவும் விளக்கணைய. அப்ப உமாவிசிவன் காலத்துல எப்படி இருந்திருக்கு, விடி விளக்காத்தான் இருந்திருக்கு, விடுகிற வரை உள்ள சிறு விளக்கு. விடிவாமலவும் விளக்கணைய மாயை, மாயை என்ற மலமும் வடி, மாயை என்ற வடிவு அப்படின்னா மாயால் வரப்பட்ட உடம்பு. ஆணவத்தை குறைப்பதற்கு எப்படி ஒரு இரவு இருட்டை குறைப்பதற்கு நாம் விளக்கை பயன்படுத்துகிறோமோ அதுபோல மாயினால் ஏற்பட்டிருக்கிற இந்த உடம்பினுடைய குற்றம் குறைய அத மாயை வடிவு, மாயால் ஏற்பட்டதுதான். அப்ப இதை ஒரே வார்த்தையில் சொல்றார், மாயாமலை எதை தருது, உடம்பை தருகிறது. இதுக்கப்புறம் விளக்கமே வேண்டாம், மாயை வடிவு. அடுத்தது ஆதி கண்மத்து, வடிவாக ஆதி வடிவமாகவும் ஆதி கண்மத்து, ஆதினா முன் வினைப்பயன், முன் வினைப்பயனை வருகின்ற கண்மத்து வந்து. எனவே முன்னினைப்பயனால் வருகிற கண்மமும் மாயினால் வருகிற வடிவமும் வந்து, ரெண்டும் வந்து ஆணவத்திற்கு சிறிய விளக்காக அமைந்துள்ளன. ஆணவம் என்ற இருட்டுக்கு எது விளக்கு, மாயையும் கண்மம், மாயையும் கண்மம். ஆணவம் ஏன்னா இறைவனால் தான் முடியும்னா, அப்ப மனுஷனால் ஒண்ணு முடியாது ஆணவம். இப்ப அங்க என்ன முதல் பாட்டுல என்ன சொல்லிட்டோம், அறியாமை என்பது இறைவனால் தான் தீக்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப இறைவனால் தூக்கம்னா மனுஷனால் ஒண்ணுமே முடியாதானா, இல்ல மனுஷன் அனுபவிக்கக்கூடிய வினையும் மனுஷன் எடுத்திருக்கிற உடம்பும் விடிவிளக்கு போல ஆணவத்தின் செயலில் சிறிதை குறைக்கும், முழுமையாக அளிக்காது. என்ன அழகா சொல்ற பாருங்க, இந்த கண்மமாக இருக்கிற வினையினால் அனுப்பு நல்வி தீவினை நல்வினை இரண்டையும் ஒப்பாக நினைக்கிற பொழுது கூட இறைவனுடைய திருவருள் வந்துவிடும், இறைவனுடைய திருவருள் வந்துவிடும். இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா, வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் இறைவனுடைய திருவருளால் நமக்கு வினையை அனுபவித்தால் ஆணவம் குறையலாம். இப்ப நம்ம அனுபவிச்ச வினையினாலதான் ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். என்ன வினை, இந்த சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய வினைப்பயன் சொல்லி இங்க வந்து வீட்டுல இருக்கிறபடி இல்லாம 8:30 7:30 வரை யாப்பா எத்தனை பேர் நாங்க அறுத்து கொட்டுறதெல்லாம் கேட்டுக்கணும். இது வீட்டுல உட்கார்ந்துதான் இருப்போமா, நானும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப 5 ஒரு 15 டீக்கு போயிட்டு வந்தீங்க, மத்த நேரம் பூரா அப்படி உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டு இப்படி உட்கார்ந்து பாருங்க பாப்போம். உட்காரவே மாட்டான், எந்திரிப்பம் போவான், தண்ணிய கொட்டுவான், இல்ல துவைக்க போடுவான், துவைக்கலாமோ இல்ல அடுத்த ஒரு காரோட பேசுவான். சித்தாந்தமும் திருமுறையும் கடவுள் நம்பிக்கையும் தான் இந்த இடத்தில் எந்த துன்பத்தையும் கருதாது உட்கார வைத்திருக்கிறது என்றால் இதுதான் ஆதி வருகின்ற வினையினுடைய செயல். இது ஆணவத்தை குறைக்கிறது. ஏன், அறியாமையை நம்மிடத்திலே ஆச்சாரியர்கள் சொல்லுகிற அறிவுரையினாலே அறியாமையை நீக்கிக் கொள்கிறோம். இதானே வினை எல்லாருக்குமா கிடைக்கும். இப்ப எத்தனை பேர் பள்ளிக்கூடத்து பிள்ளைய சேர்க்க போறேன், ஒரு பெற்றோரா இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரா பாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைய மட்டும்தான் சேர்க்கணுங்கிறான். அது என்ன கொட்டாவது குப்பை கொட்ட போது நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிள்ளையெல்லாம் நம்மளையா மதிக்குது, நம்ம நீங்க உள்ளே பாரு. நான் நினைக்கிறது ஒண்ணு, இறை நம்பிக்கை இருந்த காலத்தில் பிறந்த நாம் எல்லாம் பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறோம். இப்படி ஊர் ஊரா போறீங்களே, நீங்க கவனிக்கப்படாத, எங்க வீட்டுல நாலாம் கழிச்சு கேப்பாடா கேட்க மாட்டாரா, நாலாம் இங்க உட்காந்து அஞ்சாள் அவளா தனியா இருக்கிறா, வீட்டுல எந்த பிள்ளைகளும் கிடையாது, பேரம் பேத்தி இல்ல, அதுவா தனியா இருந்து அவளே அது பாதி நாள் சாப்பிடா வந்துருவா, ஏன்னா நீங்களே நான் இதுக்காக சமைக்கிறேங்கிறா. வீட்டுல இருக்க பெண்கள் கணவர் இல்லையா விதமா சாப்பிடுவாங்களா, ஏதோ சரி இட்லி இருந்தா காலையில மத்தியானம் இட்லி முடிஞ்சு ராத்திரிக்கு கொஞ்சோண்டு பழகி சாப்பிட்டோம் அப்படின்னு சமைக்கிறதே குறைஞ்சு போகுது. அதனால பொருளாதாரம் சிக்கல்னா வியாதி மாத்திரை வாங்கி சரியா போகுது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இதுதான் நம்முடைய வினை, இந்த வினையினால் அறியாமையை குறைக்க முடியும், குறைக்கத்தான் முடியும், பிரிவனைய விளக்கணைய. அதுபோல இந்த உடம்பினால் என்று ஐந்து பாடல்களினால் நாம் ஆணவத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டோம். அடுத்து ஆணவத்தை நீக்கக்கூடிய அருள் என்பதை தொடங்குகிறோம். ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கு, பார்த்து பார்த்தலாம். அருள் நிலை, அருள் அது நிலை, அருள் நிலைன்னு சொல்லல. பாத்தியார் என்ன பண்ணார், அருள் அது நிலை, அருளாக இருக்கின்ற அது நம்மால் உணர முடிந்ததுதான் அது. அது எப்படின்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சில பேர். உன கேள்வி கேட்டோம்னா பதில் நேரடியா தரும். அது எப்படின்னா எங்க வீட்டுல இன்னைக்கு இந்த சாப்பாடு, அப்படியே சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு தான் கேட்டேன். அது என்னன்னா அது எப்படின்னா சாப்பாடுமா, அப்ப அதுனா ஏதோ ஒரு சொல்ல போகிற பொருளை சுட்டி காட்டுகிறான். இப்ப எதையும் முன்னாடி ஒரு பொருளை சொல்லிட்டு அதுன்னா சரியா இருக்கும் இல்லைங்களா. சாப்பாடு எப்படி இருக்கிறது என்றால் அதுவா அப்படின்னா பரவாயில்ல. இவன் ஆரம்பிக்கிறதே அதுவா அப்படிங்கிறான். இதுவா முன்னாடி எதுவுமே சொல்லல, சொன்னாத்தானே அதுன்னு சுட்டி காட்டலாம். இங்கே அருள் அது நிலை, அருள் நம்மிடத்தில் இருக்கிறது, அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். ஏன்னா இல்லாத பொருள் அல்ல, உன்னுடைய உடம்பு உயிரோடு சேர்ந்திருக்கிற ஒன்றுதான் இறைவன் அருள். இறைவன் நேரடியா சேர்ந்திருக்கல, இறைவனுடைய அருளாக இருக்கிற அறிவு நம்மோடு சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க, இறைவன் உயிரில் பற்றுதலோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவனுடைய அருள். நாம எந்திரிச்சு இவ்வளவுனே நான் பேசுறேன், இறைவனுடைய அருள் இல்லாம பேச முடியுமா? என்னோட இப்ப வித்வான் படிச்சு 25 பேர், அதுல 13 பேர் செத்துட்டான், இன்னும் 12 பேர் தான் இருக்கான். எப்படி கணக்கெடுத்தீங்களா, போன வருஷம் சேர்ந்து எல்லாரும் அதுல 13 பேர் அவுட்டு, 12 பேர் தான் இருக்கான். 12 பேர் நான் ஒருத்தன் தான் சித்தாந்தம் தமிழும் பேசுறேன், மற்றவங்க எல்லாம் வீட்டுல படுத்து கிடக்கிறேன் அல்லது பிசினஸ்ல இருக்கேன். அப்ப ஏன் இறைவன் 25 பேர்ல ஒரு ஆசிரியர் படிச்ச 25 பேர்ல ஒருத்தர் மட்டும் சித்தாந்த துறைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அந்த சித்தாந்த துறைக்கு வருவதற்கு எனக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கிறார். அதானே உண்மை, அதைத்தான் நான் பெருமையா சொன்னேன். அவங்க எல்லோருமே சொன்ன முத்தப்பர் தான் உலகம் அறிந்தவனாக இருக்கிறான், நம்ம எல்லாம் இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப அருள் அது நிலை, இறைவன் உள்ளத்திலே இருந்து அது அருள். அதனாலதான் 27 நான் மலேசியா போகணும், மலேசியா சித்தார்த்தம் திருவூர் பயணம் கொடிக்கவி நடத்துறக்காவே போறேன். 27 மலேசியா, 27 போயிட்டு 15 கோலாலம்பூர்ல வகுப்பு நடத்திருக்கு. இறைவன் திருவூர் இங்க 25 வரை இருந்துட்டு உடனே ஓடி போய் 26 எல்லாத்தையும் எடுத்து வச்சு மனைவிக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி அவளை மக வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் நான் போவேன். ஏன்னா 10 நாள் ஆச்சே, அப்புறம் என்ன பண்றது, துணை வேணும்ல அதுக்காகத்தான். அப்ப இறைவன் திருவருள் அது, அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் திருவருள் இருக்கிறது என்று சொன்னால் அது நிலை, இறைவன் அருள் நிலை. அருளை பெரியது அகிலத்தில் இல், அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. எது போல, ஒருத்தன் விரும்புகின்ற பணத்தை போல. இது பொருள், அது அருள். இந்த பொருள் எப்படி மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதுபோல ஜீவனுக்கு உயிருக்கு இன்றியம், வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், உயிருக்கு இன்றியமையாதது அருள். வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், வாழ்க்கைக்கு பொருள் தேவை, ஆனால் அதே நேரத்தில் உயிருக்கு இன்றியமையாது அருள். எனவேதான் உமாபதி சிவம் சொல்லுகிறார், அருளை பெரியது அகிலத்தில் இல்லை, அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. வேண்டும் பொருளில் தலை இலது போல், ஒரு ஆன்மா வேண்டுகின்ற விரும்புகின்ற, வேண்டுகள்னா விரும்புதல், விரும்புகின்ற பொருள், பொருளில் தலையிலது போல், பொருள் வேண்டுகின்ற பொருளில் தலையிலது போல். ஏன்னா தலையிலது போல், தலைனா தலைமை பண்பு. வாழ்க்கையில் பொருள்தான் தலைமையாக இருக்கிறது. பொருள் தலையிலது போல், அது அந்த தலைமை இல்லாதது போல, அதை விட வேறொன்று இல்லாதது போல. பொருள்தான் தலைமை, வேறு தலைமை இல்லாதது போல. எது உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தலைமை இல்லாது போல, ஆன்ம உலகத்தில் வாழ்வதற்கு, ஆன்மீக உலகத்தில் வாழ்வதற்கு அருள் தேவை. அருளே பெரியது அகிலத்தில் இல், அகிலத்து இல் என்று பிரிக்க வேண்டும். அகிலத்து இல், வேண்டும் பொருளில், ஆன்மா வேண்டுகிற விரும்புகின்ற பொருளில் தலை அதுதான், அது இல்லாதது போல, அதை தவிர வேறு இல்லாதது போல. இரண்டாவது பாட்டு, பெருக்க நுகர வினை, வினையினை நாம் பெருக்கவும் வினையினை அனுபவிக்கவும். பெருக்கன்னா இந்த பிராரத்த நிலையில பறந்து விட்டோம், இப்ப நல்லது கெட்டது செய்யுமா இல்லையா, இப்ப நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் படிக்கிறோம், நல்வினை இதுவும் அடுத்த பிறவிக்கு உண்டாக்கும். இந்த படிச்சதுனால உடனே நம்ம அடுத்த பிறவிக்கு போக மாட்டோம்ல, இறைவன் அருள் இருந்தா தான் அடுத்த பிறவி இல்ல. படிக்கிறது நம்முடைய தொழில், கேட்பது நம்முடைய தொழில், ஆனால் அதனால் ஏற்படுகிற பயனை தருவது இறைவன். இறைவன் தருவதற்குரிய சத்தியநிபாதம் நடக்கிற நேரத்துல தான் நடக்கும். நாமளே சத்தியநிபாதத்துக்கு போய் இறைவனுக்கு லட்சரூபாய்க்கு லட்சாச்சனை பண்ணா உடனே அருள் வந்து நினைக்கப்படாது. ஏன்னா வெறும் திருநீற்றை வாங்கி பூசி கொண்டவர்களுக்கு கூட நமக்கு திருவருள் கிடைக்கும். அமரி நாயனா சொல்றார், திருநீற்று மெய்யடிமை பிழைத்துலோமேனில் பிறந்துராய் நேர் நிற்க. ஏ துலாக்கோலே, நான் திருநீற்றை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இப்ப நான் உன்னுடைய தட்டில ஏறப்போறேன். இத்தட்டில ஏறதுனால இந்த துலாக்கோல் நேரே நிற்க வேண்டுங்கிறார். அப்ப திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலேன் எனில், நான் திருநீற்றை பூசிக்கொண்டு நான் மெய்யடிமை செய்தது உண்மையாக இருக்குமானால், இவ்வளவு பொண்ணை வச்சேன், இவ்வளவு பொருளை வச்சேன், அவ்வளவு வச்சேன், இந்த சின்ன கோவண துண்டுக்கு நேராகல. ஏன்னா அவர் என்னைக்கும் இறைவனுக்கு, இறைவன் அடியாளுக்கு அருள் செய்ததுக்கு தாழ்ந்து கிடப்பது போல அந்த தட்டு தாழ்ந்திருக்கு. சேக்கலார் சொல்றாரு, தட்டு ஏண்டா தாழ்ந்து இருக்குனா, இதெல்லாம் உயர போயிட்டே, பொண்ணும் பொருளும் எல்லாம் வச்சாலும் மேல போயிட்டு இருக்கு, இந்த கோவணக்கு அந்த தண்டு மட்டும் கீழே இருக்கு, ஏண்டா கீழே இருக்குனார். இறைவனுடைய தட்டு கீழே இருக்கு, ஏன் தெரியுமா? அடியவருக்கு அருள் வழங்குவதற்காக இறைவன் தாழ்ந்து இருக்கிறான். எப்ப அருள் வேணாலும் தரேன், நாம அதை வாங்குறதுல மேல போயிட்டே இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றார், திருநீற்று மெய்யடிமை படைத்துவோம் எனில் பெருந்துழாய் நேர் நிற்க. நான் திருநீரை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இந்த துலாக்கோல் நிற்கட்டும். ஏறினார் நின்றுச்சு. எதுக்கு நிச்சு? இவ்வளவு பொண்ணும் பொருளுக்கு நிக்கல, திருநீற்றுக்கு நின்றது. அப்ப வினையை அனுபவிக்க, வினையை பெருக்க செய்வது இறைவனுடைய திருவருள். அப்ப வினையை அனுபவிக்கணும்னாலும், நல்லது அனுபவிக்கினாலும், துன்பத்தை அனுபவிக்கினாலும் இறைவனுடைய திருவருள் வரந்துவிடாது. அப்ப துன்பத்தை அனுபவிப்பது கூட இறைவனுடைய திருவருள். சித்தாந்தம் எவ்வளவு தெளிவு! அப்ப ஏன் கவலை வருது? அப்ப நம்மாலதான் நமக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, நினைப்பு வந்துருமா இல்லையா? அப்ப அதை தீக்கிறதுக்குத்தான வழியை பார்க்கணும், மற்றவனை குறை சொல்லக்கூடாது. இல்ல, நீ யார் முகத்துல முடிச்சனோ தெரியல, கெட்டு போறேன்னு சொல்லப்படாது. நீ யார் முகத்துல முடிச்சாருனா ஓ முகம் தெரியல, யார் முகத்துல முடிச்சு சொல்லுமா இல்லையா? இன்னைக்கு ஏத்து விட்டு ஆமாமா, மாமி முகத்துல முடிச்சேன், ஒத்த பாப்புற முகத்துல முடிச்சேன், கெட்டு போச்சு. அதெல்லாம் யார் முகத்துல வைக்கலாம்? ஏனென்றால் அந்த முகத்துக்குரிய உடம்பிலும் அதிலே இருக்கிற உயிலும் இறைவன் கலந்திருக்கிறான். சார், அந்த உயிரை இறைவன் கலந்திருக்கால சார், ஏத்தாப்புல இருக்கிற உயிரை பார்த்து நீங்க வந்து கெட்டுதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை கெடுதுன்னு சொல்ற அர்த்தம். ஏத்தாப்புல ஒருத்தனை பார்த்து மூஞ்சி முடிச்சு நான் கெட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை பார்த்து கெட்டு போனேன்னு அர்த்தமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த உடம்பில் இருக்கிற உயிரிலும் இறைவன் இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப சொன்னா வருத்தப்படுங்க. மாமியாருக்கு மறுபொழுதும் சண்டை வரப்படாதுனா, ஏத்தாப்புல இருக்கிற உருவத்தை பார்த்தோன்னு இங்கும் சாமி இருக்கிறார் அப்படின்னு சண்டையை வராதா இல்லையா? நான் சொல்லல, 23 சனிதாலும் சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வர்ற போது, ஒரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க குளிச்சுட்டு வர்ற போது மஞ்சள் பூசி, திருநீர் மஞ்சள் பூசிட்டு வர்றதுல, இப்ப மஞ்சள் தான் எங்க என்ன தெரியல, அது வேற. திருநீர் பூசிக்கிட்டு வெளியே வாங்க, எப்படி சோப்படப்பா வச்சுக்கலோ அது போல திருநீர் டப்பா வச்சு குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு வெளியே வாங்க. உங்களை பார்த்த உடனே யாருக்கும் கோபம் வராது, பயப்படுவாங்க. அப்ப மருமகளை பார்த்தா கூட என்ன பண்ணுவா? மாமியார் நல்ல தெய்வ பக்தியுடையவங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப திருநீற்றுக்கு பெருமை, திருநீற்று நான் சொல்ல நம்முடைய சாமி சொல்லுவாங்க. 23 சனிதான் சொல்லுவாங்க. என்னுடைய விழாவுக்கு வந்தபோது அது ரொம்ப, என்னுடைய மனைவி மகள்லாம் நல்லா திருநீர் பூச்சி அவங்கள வரவேற்றாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி திருநீர் பூச்சினா எந்த குழப்பமும் வராதுமா, குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கலாம் என்று சொன்னார். அது மாதிரி நுகர வினை பேரொழியாய் பேரறிவாய் எங்கும் அருக்கன நிற்கும் அருள். அப்ப இறைவனுடைய அருள் அருக்கன் அப்படின்னா சூரியன். சூரியனுடைய ஒளி எல்லா இடத்திலும் எப்படி பரவி இருக்கிறதோ அருக்கன் என நிற்கும் சூரிய ஒளியைப் போல, இருளை நீக்குகிற சூரிய ஒளியைப் போல அருள் எப்படி நிற்கும்னர்? உன்னுடைய வினை பெருக, வினையை நுகர, வினையை அனுபவிக்க பேரொளியாய் பேரறிவாய் இந்த அருள் நீக்கும். அப்ப எப்படி நம்ம இடத்துல உயிர்ல இறைவன் கலந்திருக்கிறான்? அருளாக கலந்திருக்கிறான். அருளாக கலந்து எப்படி கலந்திருக்கிறான்? பேர் ஒளியாக கலந்திருக்கிறான். பேர் ஒளியா இருந்தா என்ன? அறிவாக கலந்து. அப்ப இறைவனுடைய உள்ளத்தில் எப்படி கலந்திருக்கிறான்? அறிவாக கலந்திருக்கிறான். அருளாக அருள் நிலையில் நமக்கு இன்பத்தை துன்பத்தை நுகர, இன்பத்தை துன்பத்தை பெருக்க அவன் அருள் புரிகிறான் என்பது இரண்டாவது பாடல். மூன்றாவது பாட்டு ஊனறியாது என்று, இது கொஞ்சம் விளக்கமாக நடத்த வேண்டும். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது என்றும் இவை தான் அறியாது யார் அறிவார் தான். இந்த உயிருக்கு முத்தப்ப உடம்ப கொடுக்கணும்னு நான் போன பிறவி நினைச்சிருந்தா வருமா? அப்படின்னா நாம அடுத்த பிறவியில, அப்ப உயிர் நினைச்சா உடம்பு எடுக்க முடியுமா, உடம்பு நினைச்சா இந்த உயிரை பெற முடியுமா? அது எதுனா இறைவனுடைய அருள் தான். அதான் அந்த பாட்டு, பாட்டு பொருள் அதான். உயிர் நினைச்சா வேண்டிய உடம்பை பெற முடியாது, ஒரு உடம்பு வேண்டிய நிலையை உயிரை பெற முடியாது. அதான் ஊன் அறிய, ஊன்னா உடம்புன்னு அர்த்தம். ஊன் அறியாது என்றும் என்னைக்கும் உடம்புக்கு இந்த உயிர் உயிரை பற்றி தெரியாது. ஏன்னா ஜடப்பொருள். இந்த உயிர் போன பிறவில் இப்படி இருந்தது, அடுத்த பிறவில் இப்படி வரும் என்று இந்த உடம்பு இப்போதே தவம் செய்யாது. தவம் செஞ்சாலும் கிடைக்காது. ஊன் என்றால் உடம்பு என்பது பொருள். ஊன் அறியாது என்றும், உயிர் அறியாது ஒன்றும், அது என்றும் அறியாது. இது உயிர் அறியாது ஒன்றும், எதையும் தெரியாது. ஏன்னா சொன்னாத்தானே தெரியும். ஆனா உடம்புக்காவது ஐந்து புலன் இருக்கு. கண்ணு இதை தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு இது தெரியும் சொல்ல முடியுமா? நான் ரெடி. இதை மட்டும் முடிச்சேன். ஊன் அறியாது, உடம்பு அறியாது, ஆனால் என்றும் என்னைக்கு அறியாது. ஏன்னா இதுல தெரியும், ஆனா இதுதான் நிலையானது நிலையில்லாதுன்னு தெரியாது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் உயிர் அறியாது. இவை தான் அறியாது, தான்னா சக்தி இறையருள். இவற்றை அறிந்து, இறைவனுடைய திருவுள் அறிந்துதான் இந்த முத்தப்பனுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இந்த உயிருக்கு முத்தப்பன் என்ற உடம்பு கொடுக்க, உடம்பு தான் முத்தப்பன். உயிருக்கு பேர் இல்ல, உடம்புக்கு தான் முத்தப்பன் பேர். முத்தப்பனுங்கிறது உடம்புக்கு தான் பேர், உயிருக்கு தான் பேர். இந்த முத்தப்பன் உடம்புக்கும் பேர்னா, இந்த உயிர் போன பிறகு இது முத்தப்பனை அறிஞ்சு சொல்ற. முத்தப்பனை எப்ப எடுப்பாங்க? எப்படா பணத்தை எடுப்பாங்கிறான். அப்ப உடம்புக்கு இல்ல, உயிருக்கு தான் பேர். அப்ப முத்தப்பன் என்று இந்த உடம்பை பெற்றிருக்கிற உயிருக்கு ஏற்பட்ட பெயர் இறைவனால் தர முடியுமே தவிர நாம் நினைத்தபடி வர முடியாது. ஆனால் ஊன் அறியாது என்றும், உயிர் அறியாது ஒன்றும், உயிர் எதை அறியாத எல்லாம் சொல்லிக் கொடுத்தாதான் தெரியும். இவை தான் அறியாது சக்தி இறையவள், இறையன் அருள் தெரியாது. யார் அறிவார்? யாருக்கே தெரியும். இப்படித்தான் பிறப்புன்னு யாருக்கு தெரியும்? அடுத்த பிறகு இப்படித்தான் பிறப்போம்னு சொன்னா நம்ம அதுக்கு இப்பவே ரிசர்வேஷன் பண்ணுவோமா இல்லையா? அதுக்குள்ள சொத்து பேர் சேர்த்துருவோமா இல்லையா? அதனால மூன்று பாடல்களால் நாம் தெரிவது இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கிறது. இறைவன் அருளை அறிவு ரூபமாக நம்மிடத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்த வகுப்பு மீண்டும் பாருங்கள்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: அருட்கடலாகிய பாலகுஷாம்பாள் கடம்பவனேசுருடைய திருவருளினாலே உண்மை விளக்கம் என்கின்ற இந்த ஞான சாத்திரத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது பாடம் சொல்லப்படும். காலம் வித்யாதத்துவம் 7 வர சொல்றார். எது எதுன்னு? அது காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏழை ராகம், புருட நேமாயை, மாலரவே மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம்முண்மை புண்ணி உரைக்கு நாம் உற்று. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக எழுந்துருச்சா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக 7 தத்துவம். இப்ப 31, இதுவரையும் 31. இந்த 7 தத்துவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டியா? இந்த 7 தத்துவங்களுடைய தன்மைகளை சொல்றேன்னு சொல்றார். இந்த 7 தத்துவங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்றார். காலம் வந்து 3 நிலையாக இருப்பது. செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 வகையாக இருப்பது காலம். காலமே கடவுளாகனு கூட சித்தியா இருந்தது. என்ன காலம் வந்து அவ்வளவு முக்கியமானது? காலம் அவ்வளவு முக்கியமானது. காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பது அதனால காலம் பொண்ணை விட உயர்ந்தது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. அதனாலே காலம் பார்த்து வருவது கூட அந்த பேர் காலம். காலபாசம் பிடித்து, அதனால காலம் வந்து முக்கியம். கால தத்துவம் இருக்கிறதுக்கு கால தத்துவம், எல்லை பலம் புதுமை எப்போது நிச்சயத்தல் அல்லர் தருங்கிறிய ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனு ஆற வருங்காலம் குறியா மயக்கென்று கொள். இதுல இந்த கால தத்துவம் இருக்கே, உயிர்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்து பயனையும் எதிர்காலத்து புதுமையையும் விளக்கும். இறந்த காலத்து எல்லையையும், இறந்த கால எல்லை என்று சொன்னால் இப்ப எவ்வளவு காலம் சென்றிருக்கிறது என்று அளவு கண்டு விடலாம். செல்காலத்தை இப்ப நமக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்குன்னு சுத்தமா வினாடி வரையிலும் போட்டலாம். இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை நாளிகே, இத்தனை வினாடி, இத்தனை தற்பரை, இத்தனை விதற்பரைன்னு வரையிலும் போட்டலாம். ஒரு நாளைக்கு 60 வினாடி, ஒரு வினாடிக்கு 60 தற்பரை எல்லையையும் நிகழ்காலத்து பயனை. இப்ப இந்த காலத்துல நிகழ்காலம் இருக்க, இப்போ நிகழ்காலம் என்பது இது இப்ப பயனோடு போய் கொண்டிருக்கிறோம். பயனோடு போய் கொண்டிருக்கிறோம்னா இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நன்மையோ தீமையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலம் நிகழ்கால பயன். எதிர்காலத்து புதுமை, எதிர்காலத்து புதுமை என்பது வருவது புதுமை தானே, வருவது புதிது தானே, வருவது புதுசு தானே. அது பழையது, இது பழமையும் புதுமையும் நிகழ்காலம், வருங்காலம் புதுமை. புதுமையில நன்மையும் வரலாம், அதற்கு மாறாக வரலாம். ஆக நமக்கு நன்மைதான் வரும். இப்படி விளக்கம் நேயதி தத்துவம் இருக்கு பாரு. அடுத்தது நேயதி தத்துவம், கால தத்துவத்தை பத்தி இப்ப சொன்னா, காலம் வந்து எல்லா செயல்களிலையும் வந்து முக்கியமானதாக விளங்குகின்றது. கால தத்துவம், காலமே உனை என்று கொள் காண்பதே என்று கூட சொல்றாரு மாணிக்கவாசகர். மேலைவானவர் அறியாததோர் கோலமே என ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே என்று சொல்றாரு. அந்த தத்துவத்தை ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காலம். திருவாசகர் நீங்க இந்த தோத்தர நூலோடு தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது அப்படித்தான் வரும், நம்ம வச்சுல அப்படித்தான் வரும். அதிகபட்சம் காலம் உண்டாகவே சொல்றாரு. இது ஞாலமே விசும்பே, இவை வந்து போம் காலம். வந்தது ஒரு காலம், நிற்பது ஒரு காலம், செல்வது வந்து போம் காலமே உன என்று சிவருவான காலமேன்னு சொல்றாரு. சிவருவான் கால தத்துவமாகவும் இருக்கிறார் உன என்று சொல்றார். சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் யாரு சொல்ற? சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்த அருள, அது மூணு காலத்தையும் அதை சொல்லிட்டார். இன்று எழுந்த அருள பெற்ற வேறதனால் எற்றைக்கும் திருவருடையும். யார் சொல்றாரே? இது யார் சொல்றா? குலச்சிர நாயனார் சொல்றார். யார்? ஞானசம்பந்தர் மதுரைக்கு எழுந்தனும்னு சொல்றார். சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பு என்று எழுந்த அருள பெற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவருளுடையும். அப்படி நேயதி தத்துவம் எப்பொழுது வினைப்பயனை வினை முதலை சாருமாறு நியமிக்கும். நேயதி தத்துவம் இருக்கு பாருங்க. இந்த நேயதி தத்துவங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது. நேயதி தத்துவம் என்பது செல்போன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. செல்போன் போல் இப்ப குணசேகரனுடைய நம்பரை போட்டு செல் போன்ல பேசணும்னா அந்த நம்பர் நேரா குணசேகரனுக்கு தான் போகும். தெரியாம ஒரு நம்பரை மாத்தி விட்டோம்னா அது ராங் நம்பரா போற, அது வேற. ஆக 944-99 முடியுது குணசேகரன் நம்பர் அப்படின்னு சொன்னா அது குணசேகரனுக்கே போய் சேருவது போல இந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினுடைய பயனை அந்த வினையினுடைய பயனை அந்த உயிருக்கே சேர்த்து வைப்பது நெய்தி தத்துவம். அதான் நெய்தி, இது நெய்திப்பா. அது விதின்னு சொல்ற மாதிரி கூட அது நெய்தி தத்துவம். இது இவருக்கு தான், இது இவருக்கு தான், இது இவருக்கு தான். அந்த பயனை இன்னொருத்த அனுபவிக்க முடியாது. என்ன காரணம் என்றால், அந்த எல்லாமே சடப்பொருள் தான், எல்லாமே இதெல்லாம் சடங்கள் தான். ஆனால் இந்த சித்து பொருள் இதோட கூட கலந்து இயக்குது. அதான் இப்ப சொன்ன பௌதங்கள் சடப்பொருள் தானே, பூதங்கள் சடப்பொருள் தானே, காலம் சடப்பொருள் தான், எல்லாமே சடப்பொருள் தான். சடம்னா அறிவில்லாத பொருள். இத அறிவு பேரறிவு பொருளாக இருக்கிற சிவபெருமான இயக்குவதனாலதான் இவர் இட்ட வெள்ளாம இவருக்கு, இந்த வயக்காடு இவருடையது, இவர் இட்டது, இந்த வெள்ளாமை இவர் தான் இருப்பார் என்று தீர்மானிப்பது போல, நெய்தத்துவ இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவனுடைய பயனை இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும்படியாக, வேறொருத்தருக்கு போகாதபடி இவருக்கே வரும்படியாக செய்வது நெய்தத்துவம். பிறர் செய்தது நமக்கு வராது, நாம் செய்தது பிறருக்கு போகாது. நன்றும் தீதும் தீது நன்றும் பிறர் தர வாரா, தீது நன்றும் பிறர் தர வர. அதனால நாம் செய்தவன நமக்கே வரும், அதை யாரும் இது பண்ண முடியாது. சிவபெருமானுடைய சட்டம், நன்மையாயினும் தீமையாயினும் சரி, நமக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நமக்கே கிடைக்கும். நீதி பதவி பூர்வ புண்ணியானம், அதான் நெய்தி தத்துவம் இருக்கு. காலத்துக்கு மேல இருக்கிறது நெய்தி தத்துவம், இன்ன காலத்திலே இன்ன பயனே, இன்ன காலத்திலே இன்ன பயனே இந்த ஆன்மா அடையும். அது நன்மையோ தீமையோ சொல்ல முடியாது, வினைக்கு தகுந்தவாறு. அந்த காலத்துல அந்த பயனை அந்த ஆன்மாவுக்கு சேர்த்து வச்சிருவோம், அதான் நெய்தி தத்துவம். நீதி என்பதுல இருந்து வந்த சொல்லு நெய்தி, அதை யாரும் மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. இப்ப துன்பப்படுறவன் என்ன சொல்றான் தெரியுமா, அவங்க செஞ்சிட்டாங்களா நமக்கு, இவங்க செஞ்சிட்டாலும் அவனால கெட்டு போச்சு, இவனால கெட்டு போச்சுன்னு தான் நாம எல்லாமே உலகத்துல எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான், இவன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறது தவறு, தவறு. உன்னுடைய வினைப்படி இன்னார் மூலமாக இன்ன காலத்தில இன்ன பலனே இப்படி உனக்கு சேரு என்பது இன்னையில், அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால், அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்பது குறிஞான சம்பந்தம். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால், இவர் வந்து இப்ப காப்பி கொடுக்கணும்னு ஒரு நெய்தி, அதை நான் குடிக்கணும்னு ஒரு நெய்தி, கொஞ்சம் கூட பார்க்கலாம். நெய்தத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா, இது வினை முதலை சாருமாறு நியமிக்கும் வினை பயன், வினை முதலை சாருமாறு. வினை முதல் யாரு, யாரு வினை முதல், ஆன்மா நம்மதான். வினையை செய்கின்றவன் வினை முதல், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், தினையை விதைத்தவன் தினையை அறுப்பான் என்றபடி வினை முதல் தான் நாமதான், வினை முதல் ஆன்மா. வினை முதலை சாருமாறு நியமிக்கும் கலை ஆணவத்தை சிறிது நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும். இப்ப கலை என்கின்ற தத்துவம் என்ன பண்ணும்னா, இப்ப இதுவரையில ஆன்மாவுக்கு அறிவுங்கிறதே இல்லை, அறிவுங்கிறதே இதுவரையிலும் இல்லை, இதுவரையிலும் சொன்ன தத்துவங்கள் மூலமாக அறிவுங்கிறது இல்லை. இந்த கலை என்கின்ற தத்துவம் தான் கூடி அறிவை கொஞ்சம் காட்டி கொடுக்கும், அறிவை உண்டு கொடுக்கும், அதனால அது கலைன்னு பேர். கலா தத்துவம் கலை என்று பெயர். அந்த கலை என்கிறத ஆன்மாவுக்கு விபரம். இப்ப 15 வயசு 16 வயசுன்னு வச்சுக்கல, 16 வயசு விவரம் தெரியலையான்னு சொல்றாங்கல்ல, அது போல இது வந்து விவரம் தெரியல, விவரம் தெரியாத வயாவனைய அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் நாளைச்சுன்னா விவரம் தெரிஞ்சாரு, இங்க விவரம் தெரியாத ஆள் யாரும் இல்லை, அதனால விவரம் தெரிகிறது போல அந்த கலை தத்துவம் வந்து விவரத்தை உண்டு பண்ணுது. உலகியல் அறிவு முதலானவற்றை அறிவதற்கு ஓரளவு துணை செய்யும் கலை. ஆணவத்தை சிறிது நீக்கி ஆணவமலங்கிறது சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது, ஆணவ மலம் சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது இதே ஆணவ மலம். என்ன இருக்குதுக்குள்ள ஒண்ணும் தெரியும், இது அப்படியே சொல்றாரு சுந்தரம் சுவாமி. பொத்தினா நோய் அது இதனை பொருளறிந்தேன் பொய்த்தொடுவேன், பூங்காசாமி என்ன சொல்றாரு, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. புத்தின நோய் அது, புத்தின நோய் தான் மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறனாலதான் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியும். ஆணவமலத்துல இருந்து நீக்கினுமே மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறார், அதனால கொஞ்சம் விவரம் தெரியும், விவரம் தெரியும். மாயாமலம் எப்படிப்பட்டதுன்னா விளக்கு போன்றது, மாயாமலம் விளக்கு போன்றது. சுத்தமா இருட்டில் நடந்தவனுக்கு விளக்க பொருத்தனா எப்படி இருக்கும், விளக்கு பொருத்தனா எப்படி இருக்கும், பொருள் ஓரளவு தெரியும். ஆனால் பரந்த அளவுல தெளிவாக தெரியுமா, அதத்தான் விடிவாம் அளவும் விடுகின்ற வரையிலும் விளக்கு எப்படி இருளிலே ஓரளவு உனக்கு பொருளை காட்டுதோ அது போல தப்பா மாயாமலம் அது முழுவதும் உனக்கு காட்டாதுன்றாரு. அழகா சூரிய மாதிரி உனக்கு காட்டாது, சூரியன் தான் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா சூட்டாச்சு. இப்படி நெய்தத்துவம் கரகத்துவம் ஆணவத்தை செய்து நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும், வித்தை உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். அதனால அந்த ஆணவத்தை நீக்கி கொஞ்சம் செயலாற்றலை எழுப்புவதற்கும் அதற்கு மேல அறிவை எழுப்புவதற்கும் துணையாக இருப்பது கரகத்துவமும் வித்தை என்கின்ற தத்துவம். வித்யா தத்துவத்துல வித்தை என்று ஒரு தத்துவம் இருக்கும், அந்த வித்தை அந்த அறிவை உண்டு. நல்ல அறிவாளிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்றது அது வித்தை, அந்த அந்த தத்துவத்துக்கு வித்தை. அறிவுங்கிறது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுங்க, அறிவு என்பது ஒரு தத்துவம். அந்த வித்தை தத்துவம் என்ன பண்ணும்னா உயிரின் அறிவாற்றலை எடுப்போம். செயல் அறிவுக்கு இப்பத்தே ஆன்மா வந்துகிட்டு இருக்கு, செயலுக்கு அறிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அறிவாற்றலை வித்தை விளக்குதா அராகம் விளைவாற்றலை எடுப்போம். அதுக்கு மேல அராக தத்துவம், இந்த அராக எல்லாமே வர முடியுது. அதெல்லாம் அராகம் என்பது ஆசையை உண்டு பண்ணுவது, அராகம் விளைவாற்றலில் விளைவுமே ஆசை. மனுஷன் முதல்ல ஈடுபடுவது ஆசைதான், மனுஷன் முதல்ல ஆசைக்கு பிறகுதான் எல்லாம் உண்டாகுது. அதை அடைவேடு என்பது முயற்சி பாடு அனுபவிப்பது எல்லாம் முதல்ல இது ஆசை. முக்கியமான ரெண்டே எழுதுதான், ஆவண்ணா செய்யணும் ரெண்டே எழுதுதான். தயிர் வடை சாப்பிடணும், தயிர் வடை சாப்பிடணும், அப்புறம் அதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும். அது அந்த தத்துவத்துக்கு அராகமுனு, அந்த ஆசை என்பது ஒரு தத்துவம், ஆசை என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் முக்கியமாகத்தான் இருக்குது, முக்கியமானதாகத்தான் இருக்குது. அதனாலதான் உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான், அனுபவித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாம் அந்த ஆசை. இது இந்த ஆசை எதுல போய் முடியும்னு சொல்ல முடியாது. வேற நல்லதுல ஆசை வர்றது உண்டு. இப்ப மாணிக்க வாசகருக்கு ஆசை இருந்துச்சு, ஆசை பத்தே பத்து ஆசையா மாணிக்க வாசகர். அவர் என்னமோ சுத்தமா துறவிங்கிறாங்க, அவர் முத்திரி வலியை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு பத்து ஆசை, ஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு உலகத்திலேயே ஆசை இருக்கும், ஞானிகளுக்கு கடவுளத்திலேயே ஆசை இருக்கும், மிச்சர ஞானிகள் ஆகிய நமக்கு ரெண்டு இடத்திலேயே ஆசை இருக்கும். ஆனா ஓரளவு கிட்ட வந்துட்டதுனால இனிமேலும் முழுவதும் ஆசை அங்க வரலாம். அராகதத்துவம் ஆசையை உண்டு பண்ணும், ஆசையை உண்டு பண்ணும். கலை செயலை உண்டு செயலாற்றல் எடுக்கும், வித்த தத்துவம் இந்த அறிவை உண்டு பண்ணும், அராகம் ஆசையை உண்டு பண்ணும். உயிர் இவ் ஐந்து ஐந்தனோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் நுகரும். இந்த ஆசை தத்துவத்து வந்துருச்சு இல்லவா உயிர். இப்ப வந்து 24 இதுல ஒரு 5 29 இன்னும் ரெண்டு தத்துவம் இருக்குது, புருடன் மாயங்கிறது ரெண்டு இருக்குது. இப்ப காலம் நேதி கலை வித்தை அராகம் 24 5 29 இந்த 29 தத்துவத்துக்கு வந்த உடனே புருட தத்துவங்கிற ஆன்மா இந்த தத்துவங்களோடு கூடி அது ஆன்மாவோட தத்துவங்கள் கூடி தத்துவங்களோட ஆன்மா கூடி உலகியல அனுபவிக்க தொடங்கிடும். இந்த இடத்துக்கு புருட தத்துவம், புருட தத்துவம் புருடன் ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். புருட தத்துவம் இது ஐந்தனோடும் கூடி வந்து ஐம்புலன்களையும் நுகரும். இந்த

இந்த 31வது தத்துவத்துலதான் எல்லா முக்கியமான செயல் இருக்கு. இது வந்து மாயை, மாயைன்னு வேறு, இது எல்லாமே மாயாத்துவம், இது வேற. இந்த இடத்துல வந்துதான் இவனுக்கு மயக்கம் உண்டாகுதுங்கிறார். மாயை மயக்கம் செய்யும் குறியா மயக்கன்று கொள் அப்படிங்கிற. மயக்கம்னா உலக பொருளை விரும்பி அதிலேயே ஆழ்ந்து அனுபவிக்க வேணுங்கிற மயக்கம். அது நிலை இல்லாதத நிலையாக கருதி அனுபவிக்கிற மயக்கம். நிலையில்லாத பொருளை நிலையாக எண்ணி அனுபவிக்கிற காலம்தான் மாயாதத்துவம் வேலை செய்யும். அதுக்கு மாயை, மாயை மயக்கமும் செய்யும் என்றே என்பது சித்தியார். அதனாலே இந்த 31வது தத்துவம் வரையிலும், 31 முத்தியாதத்துவம், 31வது தத்துவம் வரையில ஆன்மாவுக்கு கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கும். உலகியலிலே வாழ்ந்து உலகியல் பொருளை அனுபவிக்க வேணும் என்கின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது மாயை என்று பெயர். இப்ப இந்த 24 ஒரு 7 31 வரையிலும் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தத்துவத்துக்கு மிச்சரம்னு பேர். வித்யா தத்துவத்துக்கு மிச்சர தத்துவம், மிச்சரம்னா கலப்பு. என்ன காரணம் என்றால் சுத்த தத்துவம் அது இயக்குது, அதனாலே இது சுத்தம். இது போய் அசுத்த தத்துவத்தை இயக்குது, அதனாலே அசுத்தம், அதனால சுத்த அசுத்தம் மிச்சரம். நல்ல விளங்குதா? சுத்த தத்துவமாகிய சுதத்த அஞ்சும் வித்யாதத்துவத்தை இயக்குது, அதனால சுத்தம். இந்த வித்யாதத்துவ 7 அந்த அசுத்த தத்துவத்தை இயக்கிறதுனாலே அசுத்தம், அதனால மிச்சரம். அசுத்தாசுத்தம், இங்கிட்டு சுத்தம் இங்கிட்டு அசுத்தம், அதனால சுத்தாசுத்தம் மிச்சர தத்துவம் சொல்றது. மிச்சரம்னா கலந்துட்டான். இப்படி இந்த மிச்சரம் போச்சா, இதுக்கு மேல சுத்த தத்துவம், சுத்த தத்துவத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடங்கள். வித்யா தத்துவங்கள் 7 விளங்கினோம். இப்ப இந்த தத்துவங்களின் 31 மூலமாத்தான் நம்முடைய வாழ்க்கை, அறிவு, ஆசை, மயக்கம் எல்லாமே நடக்குன்னு தெரிஞ்சவங்க சிந்து போச்சு. இந்த 31 தத்துவங்களும் இயங்குவதற்கு, ஆன்மா உலகிலே வாழ்வதற்கு துணை செய்வது அந்த 5 தத்துவம் மேல இருந்த சுத்த தத்துவம். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்கின்றபடி இதுக்கு மேலே வந்து வருகிற தத்துவம் தான் சுத்த தத்துவம். சுத்தமான் வித்யா தத்துவங்கள் 7 விளம்பினும் சுத்தமான் தத்துவங்கள் சொல்ல கேள். நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவங்கான் அவைகள் தான். இந்த சுத்த வித்தை 5 சுத்த வித்தை, அப்புறம் ஈஸ்வரம், அப்புறம் சதாசிவம், அப்புறம் சக்தி சிவம். சக்திங்கிறத விந்து என்றும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. சக்தியை விந்து என்றும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. அது அதுல வந்து சிவம் பொருந்துவதனாலே, 36வது தத்துவத்தில் வந்து சிவம் பொருந்துவதனாலே சிவம் ஒண்ணு. அது கீழே இறங்கி வருகின்ற வித்தியாசத்தை விந்து தத்துவத்துக்கு வரும்போது சக்தி பொருந்துவதனால விந்து தத்துவத்தினாலே அதுக்கு சக்தின்னு, சக்தி என்றால் விந்து, சிவம் என்றால் நாதம். இப்ப 5 சுத்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். சுத்த வித்தை ஈஸ்வரம், இதுக்கு சிவ தத்துவம் என்று பெயர், சுத்த தத்துவம் என்றும் பெயர். உயிர்களுக்கு அறிவு, இச்சை, செயல் என்பன இயல்பில் அமைந்தவை, எனினும் அவை ஆணவ மல தடைபடுகின்றன. அத்தடையை நீக்கி இறை அருள் துணை செய்ய நிற்பதற்கு நிலைக்களமாக விளங்குவது சுத்தமாயையாகும். இதை என்ன சொல்றதுன்னா, இந்த 3 சுத்தமாயை, பிரகிருதி மாயை, அசுத்தமாயின்னு சொல்றது. இப்ப சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், இது சுத்தாசுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் சொன்னோம் அல்லவா, இதையே அந்த சுத்த தத்துவம் 5 சுத்தமாய என்றும், சுத்த தத்துவம் 5 சுத்தமாய என்றும், வித்யாத்துவம் 7 பிரகிருதி மாய என்றும், இந்த ஆன்மதத்து 24 அசுத்தமாய என்றும் சொல்லப்படும். இப்படி மாயை, இந்த 36 மாயைதான், இந்த 5 தத்துவமும் மாயாதத்துவம் தான், மாயாதான். சுத்தமாயை, பிரகிருதி மாயை, அசுத்தமாய மாயைதான், 36 மாயை. அந்த சுத்தமான ஸ்தானத்துல வந்து இருந்துகிட்டு நமக்கு வேலை செய்யறது இவ்வளவு, அதுக்கு அவரு ஸ்பெஷல் பங்களா இது அந்த 5 தத்துவம். அது எப்படின்னா, சுத்தவித்தை இருக்கு, அந்த சுத்தவித்தை தான் திருவருள் வந்து இறங்கி

0: நிற்பதாகிய நாதத்துவம், அந்த நாதத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருக்கிற விந்து தத்துவம், அந்த விந்து தத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருப்பது சதாசிவம் என்றும் சொல்லுவது, சாதாக்கியம் என்றும் சொல்லுவது. அந்த தத்துவம் 34, அதுதான் சிவலிங்கம். 34வது சாதாக்கிய தத்துவம், அதுதான் சிவலிங்கம். அது வந்து எப்படிப்பட்டதுன்னா அரு உருவமாக இருக்கிறது. அந்த நாதமும் விந்தும் அருவமாக இருப்பது, நாதமும் விந்தும் அருவமாக இருக்கிறது. அந்த சுத்தவித்தைக்கு இது சதாசிவத்துக்கு சாதாக்கியத்துக்கு இருக்கிற ஈஸ்வரர் இருக்குதுவாரு, அதுலதான் மூர்த்திகள், அதுலதான் மாகேஸ்வர மூர்த்திகள் என்று சொல்லப்படும். 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் அந்த 33வது தூங்கள் இருக்கிறதா மாகேஸ்வர மூர்த்தங்கள். 34வது தான் சிவலிங்கம். 34க்கு 35வதா இருக்கிற விந்து தத்துவமும் அந்த சிவ தத்துவமும் அருவம், ஏதாவது அரு உருவம் அப்புறம் உருவம். நாதம் விந்தும் அருவம், சதாசிவம் அரு உருவம், மாகேஸ்வரம் சுத்தவித்தை உருவம், அருவம் உருவம் அருவம். இந்த அருவத்துக்கு மேலே சுவாமியினுடைய திருமேனியம், அது இன்னதென்று யாராலும் சொல்ல முடியாது. அருவம் அரு உருவம் உருவம்னு சொல்றோம். இந்த அருவம் சத்திய விந்து நாதமாகிய அருவ தத்துவருக்கே இந்த தத்துவங்களுக்கு மேலே சுவாமியினுடைய இயல் சுரூப லட்சணம், சுரூபம். அது இன்னதென்று யாராலும் உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிர்ந்தார் உணர்வுக்கும் தெரிவரும் பொருளே. அது நாத விந்து கலாதி நமோ நம, நாத விந்துகளை கடந்திருப்பதாய் இருக்கிற ஆதியாகிய உனக்கு வணக்கம் வணக்கம். நாத விந்து கலாதி நமோ, நாத விந்துக்களை கடந்திருப்பதாகிய ஆதி. இப்ப இந்த சுத்த வித்தைங்கிறதுலதான் இந்த நால் வகை வாக்குகள், அதற்கு மேலே பிரணவாதி மந்திரங்கள், சத்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள், அப்புறம் வேதாகமங்கள் எல்லாம் இந்த சுத்த வித்தையில தான் பிறக்கும். நால் வகை வாக்குகள், சத்தகூடி மகாமந்திரங்கள், வேதாகமாதி புராணங்கள், இவைகள் எல்லாமே இந்த சுத்த வித்தையை தோன்றும். அது அதனாலதான் அதுக்கு சுத்த வித்தையினை வீடு. நால் வகை வாக்கு, வேதாகமாதி வந்து மந்திரேஸ்வரர்கள் எல்லாமே சுத்தவத்தில். அந்த சுத்தவத்தைக்கு மேல இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தம் இருக்குதுவார் ஈஸ்வர தத்துவம், அதுல அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அது கீழே இருக்கிற மந்திரேஸ்வரர் அனந்தேஸ்வரர் சத்தகோடி மகாமந்திரேஸ்வரர் உருத்தர்கள் எதெல்லாம் சொல்லுகின்ற மூர்த்திகள் அத்தனையும் சுத்தவத்தை. வேதாகம புராண சாத்திர எல்லாமே சுத்தவத்தில. இந்த சுத்தவித்தையின் மூலமாக ஈஸ்வரத்தை அடைந்து, ஈஸ்வரத்தின் மூலமாக சாதாக்கியத்தை அடைந்து, சாதாக்கியத்தின் மூலமாக விந்துவை அடைந்து, விந்துவின் மூலமாக நாதத்தை அடைந்து, நாதத்தின் மூலமாக அப்பால் இருக்கிற சிவத்தை கூடுறது எல்லாம் விளங்குதா? இங்க இருக்கிற உறுப்பினரை பிடிச்சு, கவுன்சிலரை பிடிச்சு, எம்எல்ஏ பிடிச்சு, எம்எல்ஏ மூலமா மாவட்ட செயலாளரை பிடிச்சு, மாவட்ட செயலாளர் மூலமா வந்து மந்திரியை பிடிக்கிற மாதிரி, புரியுதா? சுத்த வித்தைக்கு ஒருவன் வந்து விட்டான்னா அடுத்தாப்புல அப்படி அப்படியே போவான், அப்படி அப்படியே போவான். பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டான்னு, பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? பிஎஸ்சிலே பெயில் ஆப்பிட்டான்னா அது போக மனசு வராது, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி அது பிஎஸ்சி பாஸ் பண்ணும். அது போல சுத்த வித்தைக்கு இப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஓரளவு சுத்த வித்தைக்கு வந்திருப்பதுனால இனிமே சுத்தம் ஆகும். ஆகையினாலே இந்த அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராயம், அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராய வேண்டிய வேலை. இதுல நிறைய வேலைகள் இருக்கு, எல்லா வேலையும் இந்த அஞ்சு தத்துவங்களா இருக்கு. இதுல ஏதாவது இது ஆராய்ஞ்சிட்டோம்னாலே சாமி ஆராய்ஞ்சிட்ட மாதிரி ஓரளவு 31 தத்துவங்களை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கு, ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். அடிப்படை முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சுத்த தத்துவ அஞ்சையும் சிவருமான் தான் இயக்கிறார். சிவருமான இயக்கிறார். சிவபெருமான் மூலமாக அனந்தேஸ்வரர் வித்தியேஸ்வரர் தான் இந்த வித்யாதித்துவத்தை இயக்குவார். வித்தியேஸ்வரர் வித்தியேஸ்வரருக்குள்ள அனந்தேஸ்வரர் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த ஆன்ம தத்துவத்தை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது, அது வேற. தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது. ஒரு வண்டி இன்ஜின் கெட்டு போச்சுன்னு வச்சுக்க, அந்த வண்டிய ஒரு நல்ல வண்டி அதுல பூட்டி இழுத்துக்கிட்டு போற மாதிரி, அது மாதிரி தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார்கள். அந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலே இருப்பதுதான் பரசிவம். அதுதான் தத்துவாதீதன். தத்துவா தத்துவங்களை கடந்து இருப்பான். ஆகையினாலே இப்படி 24 ஒரு 7 31 தத்துவங்களையும், அதற்கு மேல இந்த 5 தத்துவத்தை பத்தி இன்னும் சொல்ல வேணும். அது அடுத்த வாரத்துல நன்றாக சிந்திக்கலாம்.
1: அடுத்த வாரத்துல இந்த சுத்த தத்துவங்களையும்
0: அதற்கு மேல சிந்திக்கிறதுல இன்னும் மேல உயர்ந்த செய்திகளா நிறைய வருது. உயர்ந்த செய்திகளா நிறைய தத்துவங்களை அறிந்த பிறகுதான் அப்புறம் தன்னை அறிதல். தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறிதல். தத்துவங்களை அறிந்தால் பிறகு தன்னை அறியலாம். தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறியலாம். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். முன்னை வினையின் முடிவறியார் பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ திருக்கழுதனிலே சிலர் என்று குருஞான சம்பந்தர் பரிதாபம் பாடுறார். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். முன்னை வினையின் முடிவறியார் பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கழுதனிலே புரியுதா? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிவை அறிவார் பின்னை வினையை பிசைத்து பிடிவார். சென்னியில் வைத்த சிவனருளார் என்பது திருமந்திரம். அதனால இப்ப தன்னை அறிதல், உலகத்தை அறிதல், தன்னை அறிதல், கடவுளை அறிதல். அறிந்தால் அவரை அடைய அப்புறம் ஒரு விருப்பம் வரும். நிறைய இது ரொம்ப உயர்ந்த பாடம். அதனால தவறாமல் எல்லாரும் அலட்சியமாக எண்ணப்படாது. அலட்சியமாக எண்ணாமல் லட்சியம் வைத்து தவறாமல் வந்து என்ன மேலும் வர்ற பாடங்கள் ரொம்ப உசந்த பாடங்களா வரப்போகுது. எல்லாமே உசந்த கருத்துக்களா வரப்போகுது. அவர்களை தவறாமல் வந்து கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்ம பார்வதி பதையே.

0: வான்முயில் வளாது வீக மலிவடம் துறக்க மன்னன் கோன் முறையரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றவம் வெள்ளி மல்க மென்மைகள் செய்வநிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சாதன இயல், இந்த இயல் நாலு இயல், பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், நாலாவது பயனியல். சாதனமென்றால் வழி, சாதனமென்றால் வழி. எதற்கு வழி? எதற்கு வழி என்றால் பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைவதற்கு உரிய வழி, அதுதான் சாதனம். பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைவதற்கு வழி, அதை சொல்லுவது சாதன இயல். இந்த சாதனத்தை யார் கடைபிடிப்பது? யாருக்கு உரியது? அவன் உயிருக்கு, ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சாதகன். சாதகன் என்றால் அந்த சாதனத்தை மேற்கொள்ளுகிறவன், ஆன்மா. ஆன்மாவுக்கு இங்கே என்ன பேரு? சாதகன், சாதனத்தை செய்கிறவன். அப்படி அந்த சாதனத்தை கடைபிடித்து சாதகன் முடிவாக முத்தியாகிய பயனை பெறுகிறான், அடைகிறான், அதான் பயன். சாதகன் அடைகின்ற முடிவான பயன், அதனை ஆன்ம லாபம் என்று சொல்லுவார்கள். ஆன்ம லாபம், ஆன்மா அடையக்கூடிய பயன். வீடு பேரு, வீடு பேரு. இனி ஒவ்வொரு நூற்பாவாக பார்க்க வேண்டும். பிரமாணம் முதல் நூற்பா, பதி உண்டு என்பதை நிறுவுகிற நூற்பா முதலாவது நூற்பா. கடவுள் ஒருவர் இருக்கிறார், இது முதலாவது நூற்பா. ஆக ஒரு பொருளை அறிவதற்கு முன்னால அந்த பொருள் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரமாணம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னேன்? அது பொதுவான பொருள் தான், பொதுவான பொருள், சரியான பொருள். இப்போது சரியான பொருள் பிரமாணம் என்றால் அறிவை தருகிற கருவி, அறிவை தருகின்ற கருவி, அதுதான் பிரமாணம். அதை பிரமாணம் என்பதை தமிழிலே அளவை என்பார். தமிழிலே அளவை, பிரமாணம் வடமொழி சொல்லு, தமிழிலே சொன்னால் அளவை. அந்த பிரமாணத்தில் இருக்கிற பிரம்மா என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள். பிரம்மா என்றால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை தருகிற கருவி அல்லது அறிவை தருகிற வழி. வே ஆவ் நோய், அதான் பிரமாணம். வே ஆவ் நோய், அறிவை உண்டாக்குகிற, அறிவை தருகிற வழி அல்லது கருவி, ரெண்டும் ஒன்று தான். இப்போ அரிசியை எப்படி வாங்குகிறோம்? கடையில் போய் அளந்து வாங்குகிறோம். எத்தனையோ அளவைகள், நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என்று பல அளவைகள். அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? கருவி. அளவைனா அங்கு அளந்து தருகிற கருவி. எனவே பொருள்களை பற்றிய அறிவை நமக்கு அளந்து தருகிற கருவி, அதுதான் அளவை. பொருளை அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி. இப்போ சொன்ன இந்த உலகியலிலே இந்த அளவை பயன்படுகிறது. பொருள்களை அளப்பதற்கு அளவைகள் உலகியலிலே வீட்டிலே கடையிலே பயன்படுத்துகிறார்கள். அதேபோல தத்துவத்திலேயும் சைவ சித்தாந்தத்திலேயும் அளவையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே பயன்படுத்துகிற அளவை வேற. இங்கே எப்படி அளப்பது? சைவ சித்தாந்தத்தில் அளக்கப்படுகிற பொருள்கள், பொருள் இருந்தால் தானே அளக்க முடியும். இங்கே எத்தனை பொருட்கள் இருக்கின்றன? மூன்று பொருள்களைத்தான் அளக்கப் போகிறோம். மூன்று பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகிற கருவிகள். முப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகிற கருவி, அதுதான் பிரமாணம் அல்லது அளவை. மூன்று பொருள்களை பற்றிய, முப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகின்ற கருவி. அளவை அல்லது பிரமாணம். இந்த மூன்று பொருள்களுமே கண்ணுக்கு புலனாகாதவை, கண்ணுக்கு புலப்படுபவை அல்ல. நுண்பொருள்கள், கடவுள், உயிர், பாசம், கட்டு, இவையெல்லாம் புலப்படாதவை. ஆகவே இவை உள்ளன என்பதை முதலிலே நிரூபிக்க வேண்டும். கண்ணால் தெரிகிற பொருளை நிறுவ தேவையில்லை. இவையெல்லாம் நுண்ணிய பொருள்கள், புலப்படாதவை. எனவே அவை உள்ளன என்பதை அறிவதற்கு கருவி வேண்டும். அப்படி மூன்று வகையான கருவிகள் உள்ளன, மூன்று வகையான அளவைகள், மூன்று வகையான பிரமாணங்கள். பிரமாணத்தில் பல வகை. சைவ சித்தாந்தத்தில் மூன்று அளவைகளை கொள்ளுகிறார்கள், அதற்கு மேலே இருக்கின்றன. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் மூன்று போதும் என்று வைத்திருக்கும். அந்த மூன்று முக்கியமானவை, மற்றவையெல்லாம் அவ்வளவு சிறப்பில்லாதவை. இப்போ இந்த அளவைகள் எதற்கு பயன்படுகின்றன? அறிவதற்கு, பொருள்களை அறிவதற்கு. பொருள் எதிரே இருக்கிற பொருளை நாம் அறிகிறோம். எதிரே இருக்கின்ற பொருள்களை எப்படி அறிகிறோம்? ஐம்பொறிகளால். ஐம்பொறிகளால் எதிரே உள்ள பொருள்களை அறிகிறோம். ஐம்பொறிகள் தான் நமக்கு கருவிகள். ஐம்பொறிகள் தான் அளவைகள். ஐம்பொறிகளாலே அறிகிறோம். இதற்கு என்ன பெயர்? இந்த அளவைக்கு, அதாவது நேரே உள்ள பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி, பிரமாணம். அதற்கு என்ன பெயர்? காட்சி பிரமாணம் அல்லது காட்சி அளவை. காட்சி அளவை, இது முதலாவது கருவி. காட்சி அளவை என்பது நேரே உள்ள பொருளை கண் முதலிய பொறிகளால் பொருந்தி அறிவது. கண் முதலிய பொறிகளால் பொருந்தி அறிவது, அதுதான் காட்சி அளவை. இது விளங்குகிறது. இரண்டாவது அளவை, இரண்டாவது பிரமாணம் என்ன என்றால், பொருள் நேராக இருந்தால் ஐம்பொறிகளை கொண்டு அளந்து அறியலாம். இப்போ பொருள் நேராக இல்லை என்று வைத்துக் கொள்வோம். பொருள் நேராக இல்லை, புலப்படவில்லை, அதை எப்படி அறிவது? ரெண்டாவது அளவை, நேராக இல்லாத பொருளை, மறைந்திருக்கிற பொருளை, புலப்படாத பொருளை, அந்த பொருளை, அதனை விட்டு நீங்காத மற்றொரு பொருளை கொண்டு, அதனை விட்டு நீங்காத இன்னொரு பொருளை கொண்டு அது தெரிகிறது. மறைந்திருக்கிற பொருள் தெரியவில்லை, ஆனால் அதனை விட்டு நீங்காத இன்னொரு பொருள் அது புலப்படுகிறது. அதை கொண்டு, அதாவது மறைந்திருக்கிற பொருளோடு தொடர்புடைய, அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற பொருளை கண்டு உய்த்து அறிதல், அனுமானம், அதுதான் அனுமானம். உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல். ஒரு மாணவர் காலதாமதமாக வருகிறார், தூரத்தில் வரும்போதே ஆசிரியர் வந்திருப்பாரா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய மிதியடியை காணவில்லை வெளியே. அவரை விட்டு நீங்காத அந்த மிதியடி காணும், எனவே வரவில்லை என்று முடிவு கட்டினார். மிதியடி இருந்தால் வந்துவிட்டார் என்று அடையார். எனவே பார்க்காமலே எப்படி தெரிகிறது? அவர் அதை விட்டு நீங்காத பொருளை வைத்து இதை ஊகித்து அறியணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, தூரத்தில் புகை தெரிகிறது, எங்கேயோ புகை தெரிகிறது. உடனே என்ன முடிவுக்கு வருகிறோம்? அங்கே தீப்பற்றி எரிகிறது என்று நாம் ஊகிக்கிறோம். இதுதான் அனுமானம். எனவே நெருப்புக்கும் புகைக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு இல்லை என்றால் சொல்ல முடியாது. மறைந்திருக்கிற பொருளுக்கும் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கும், அது எனவே அனுமானத்தில் அந்த புலப்படுகிற பொருள் இருக்கிறதல்லவா, அதற்கு ஏது என்ற பெயர். ஏது, ஏது, ஏதுன்னு என்ன அர்த்தம்? காரணம். ஆக ஏதுவை கொண்டுதான் மறைந்திருக்கிற பொருளை அறிய முடியும். அந்த ஏது முக்கியம். புகை ஏது, புகையாகிய ஏதுவை கொண்டு நெருப்பை துணிகிறோம். இந்த அனுமானத்தை, இது அனுமானம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? மானம் என்றால் அறிவு. அனுமானம் வடமொழி சொல்லு, மானம் என்றால் அறிவு. மானம் என்றால் அறிவு, அணு என்றால் பின். பல்லவிக்கு பின்னால் என்ன வருது? அணு பல்லவி வருது இல்ல, அணுனா பின்னால. புத்தகத்துக்கு பின்னால அனுபந்தம்னு சேர்ப்பாங்க, பிரிச்சேர்க்கை, பின்னாலே சேர்க்கிற அனுபந்தம். எனவே அணு என்றால் பின்னால. எதுக்கு பின்னால? பின்னாலன்னா எதற்கு பின்னால? பின்னால வருகிற அறிவு. அனுமானம்னா பின்னாலே வருகிற அறிவு. புகையை கண்டு நெருப்பு இருக்கிறது என்று துணிய வேண்டுமானால் முன்னாலேயே நெருப்புக்கும் புகைக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாம சொல்ல முடியுமா? முன்னறிவு இருக்க வேண்டும். எதற்கு எந்த ரெண்டுக்கும்? மறைந்திருக்கிற பொருளுக்கும் ஏதுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை முன்னாலேயே நாம் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். சமையல் அறையில் நெருப்புக்கும் புகைக்கும் சம்பந்தம் ஏற்கனவே நாம் பார்த்து கண்ணாலே பார்த்துருக்குறோம். அதனை அதை வைத்து கொண்டு தான் இந்த அறிவு உண்டாகிறது. இது பின்னாலே வருகிற அறிவு. அதனாலே அனுமானம் என்று பேர் வைத்தார். பின்னால் உண்டாகிற அறிவு. இதை தமிழிலே அனுமானத்தை தமிழிலே கருதல், கருதல் அளவை என்று தமிழிலே சொல்லுகிறோம். கருதல் அளவை, அனுமான பிரமாணம், கருதல் அளவை. கருதுதல் என்றால் சிந்தித்தல். சிந்தித்து பார்த்து நம்ம ஏதுவை கொண்டு முடிவு செய்கிறோம். ஆக இங்கே சிந்தனைக்கு முக்கியம். இது கருதல் அளவை, இது முக்கியமானது. காட்சி அளவை எதிரே உள்ள பொருளை அறிவது. கருதல் அளவை என்பது மறைந்திருக்கிற புலப்படாத பொருளை அறிவதற்கு உதவி செய்கிறது. இது ஒரு கருவி, அது ஒரு கருவி, ரெண்டு கருவி பார்த்தோம். அடுத்து இதிலேயே இந்த அனுமானம், இந்த அனுமானத்தில் மூன்று உறுப்புகள் உண்டு. மூன்று உறுப்புகள். முதலாவது மேற்கோள், சாத்தியம். அந்த சாத்தியமும் சாத்தியமும் ஏதுவும் எப்படிப்பட்டவை? தொடர்பு, தொடர்பு இருக்கிறது ரெண்டுக்கும். அந்த தொடர்பு நாம் ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும். எனவே அதை முதலிலே சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டுனா ஓமை. புகை எங்கே காணப்பட்டாலும் அங்கே நெருப்பு உண்டு, சமையல் அறை போல. அதுதான் மூன்றாம் எடுத்துக்காட்டில் என்ன சொல்ல வேண்டும்? எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு, அடுக்களை போல. இதான் மூன்றாவது. எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு, அடுக்களை போல. இதான் எடுத்துக்காட்டு. இப்படி இந்த மூன்று உறுப்புகள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, இப்படி அமைத்து சொல்லுவார்கள் அனுமானத்தை. அனுமானம் இப்படி அமைக்க வேண்டும். நீங்க சிவஞானபோதத்தில் பார்த்தா இந்த மூன்றையும் பார்க்கலாம். ஒவ்வொரு சூத்திரத்திலேயும் மேற்கோள் சொல்லி இருக்கும், மேற்கோள் இருக்கும், ஏது இருக்கும், எடுத்துக்காட்டு இருக்கும். எனவே அனுமானத்தினாலதான் மெய்கண்டார் இந்த முப்பொருள்களையும் ஆராய்கிறார். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. அனுமானத்துக்கு என்ன தமிழில் இப்ப என்ன பேர் சொன்ன? கருதல் அளவை. இன்னொரு பேரும், இன்னொரு பேரும் இருக்கிறது. வழி அளவை என்றாலும் அனுமானம்தான். வழி அளவை, வழி அளவை. ஏன் அந்த பேரு என்றால், காட்சியின் வழியாக உணரப்படுகிற அனுமானம். முன்னாலே காட்சியிலே கண்ட அனுபவத்தை வைத்து இப்போது நாம் அனுமானமால, அனுமானத்தாலே அறிகிறோம். எனவே காட்சியின் வழின பின்னாலே, காட்சிக்கு பின்னால் உண்டாகிற அறிவு, அதான் வழி அளவை. காட்சியின் பின்னர் நிகழ்கிற அறிவு, இது அனுமானம். அடுத்து மூன்றாவது, இப்ப அனுமானம் தெரிந்து விட்டதா? கருதல் அளவை. கருதல் அளவை என்றால் என்ன? கருதல் அளவை என்றால் அனுமானம். விளக்கம் என்ன? எனவே மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத பொருளை கருதி உணர்தல். கருதி உணர்தல் அதான் உய்த்து உணர்தல். கருதி உணர்தல், மறைந்திருக்கிற பொருளை கருதி உணர்தல். அடுத்து மூன்றாவது பிரமாணம் அளவை, உரை அளவை. உரை, உரைன்னா சொல். உரை அளவை. உரை அளவை என்றால் உயர்ந்தோர்களுடைய நூல்களை கொண்டு, உயர்ந்தோர்களுடைய அருளாளர்களுடைய நூல்களை கொண்டு பொருள்களை அறிதல். அதாவது காட்சியினாலும் கருதலினாலும் உணர முடியாத பொருள்களை முதல் ரெண்டு அளவைகளினாலும் அறியப்படாத பொருள்களை முடிவாக உரை அளவை கொண்டு, உயர்ந்தோர் நூல்களை கொண்டு அறிதல். அப்படி காட்சியினாலும் கருதலினாலும் உணரப்படாத பொருள்கள் என்ன பொருள்கள்? இப்போ இறைவன், இறைவன் அவரை காட்சியினாலே காண முடியுமா? கருதலினாலே உணர முடியுமா? பிறகு எப்படித்தான் உணர்வது? நம்முடைய திருமுறைகள், சாத்திரங்கள் அவற்றிலே சொல்லியிருக்கின்றன அல்லவா? அவற்றை கொண்டு அறிதல் அதான் உரை அளவை. அருளாளர்களுடைய உரைகளை கொண்டு தெரியாத பொருள்களை தெரிதல், அறியாத பொருள்களை அறிதல். இந்த மூன்று அளவைகளிலே எது முக்கியமான அளவு? எது முக்கியமானது? உங்களுக்குள்ள முரண்பாடா? உரை அளவை தான் சிறந்த அளவை, உரை அளவை. ஆனால் மெய்கண்டார் அதை பயன்படுத்தவில்லை. மெய்கண்டார் அந்த வழிக்கு போகவில்லை. ஏனென்றால் உரை அளவையினால சொல்லிவிட்டு போகலாம், கடவுள் இருக்கிறார், உயிர் ஒன்று இருக்கிறது என்று நூல்களிலே சொல்லி இருக்கின்றன என்று ஒரு வரியில சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா? யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உயர்ந்தோர் வாக்கெல்லாம் நம்பிக்கை உடையவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். எனவே மெய்கண்டார் சிலர் கொள்ளுகிற உரை அளவையை பயன்படுத்தாமல் எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய அளவையைத்தான் சொல்லுகிறார். எல்லாரும் எதை ஏற்றுக்கொள்வார்கள்? ஆராய்ச்சி முறை. காரண காரியத்தோடு சொன்னால் நாத்திகரும் ஏற்றுக்கொள்வார். அதுதான் அனுமானம். இன்ன காரணத்தினாலே இந்த காரியம் உண்டு என்று அறிவுக்கு பொருத்தமாக ஆராய்ச்சியினாலே சொல்லுவதுதான் அனுமானம். அதைத்தான் மெய்கண்டார் சுவியான போதத்திலே பயன்படுத்தி மூன்று பொருள்கள் உள்ளன என்று நிறுவுகிறார். அனுமானத்தினாலே, கருதல் அளவையினாலே, உரை அளவையினாலே அல்ல. ஆனால் இத்தனை பொருள்களும் உரை அளவையிலே நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மெய்கண்டர் புதிதாக சொல்லவில்லை. உரை அந்த நூல்களிலே, உயர்ந்தோர் நூல்களிலே சொல்லப்பட்ட பொருள்களைத்தான் சிவஞான போதத்திலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனுமானத்தை பயன்படுத்தி விளக்கியிருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்போ எனவே முதலாவது சூத்திரம் பதிவுண்மை. பதிவுண்மை. ரெண்டாவது சூத்திரம் பாச உண்மை. மூன்றாவது பசு உண்மை. உண்மை என்றால் உள்ளது. இந்த அனுமானத்தை எப்படி சொல்லலாம்? தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குதல். தெரிந்ததை கொண்டு அதுதானே ஆசிரியருடைய வேலை. ஆசிரியருடைய கடமை மாணவர்களுக்கு தெரிந்ததை முதலிலே சொல்லி தெரியாததை புரிய வைக்க வேண்டும். எடுத்த உடனே தெரியாததை சொன்னால் மாணவர்கள் திகைப்பார்கள், அவர்கள் குழம்பி போவார்கள். எனவே மாணவர்களுக்கு ஏற்றபடி தெரிந்ததை காட்டி தெரியாததை உணர்த்துவதுதான் சிறந்த ஆசிரியருடைய கடமை. அதுதான் அனுமானம். ஏன் அனுமானத்தில் தெரிந்த பொருள் எது? புகை. தெரிந்த புகையை கொண்டு தெரியாத நெருப்பை சொல்லுகிறோம் இல்லவா, அதுதான் அனுமானம். இந்த காலத்து கல்வி முறையும் அதுதான். கல்வி முறையே அதுதான், தெரிந்ததை கொண்டுதான் தெரியாததை விளக்க வேண்டும். அந்த முறையிலே மெய்கண்டார் தெரியாத பொருள் இங்கே எது? கடவுள், இறைவன். அவன் இருக்கிறான் என்பதை தெரிந்த பொருளை வைத்து தான் விளக்குகிறான். தெரிந்த பொருள் எது? நமக்கெல்லாம் தெரிந்த பொருள் எது? உலகம். உலகம்தான் தெரிகிறது. இந்த உலகத்தை வைத்தே கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுகிறார். இந்த பெரிய உலகம் எதனால் ஆனது? இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது, எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஐந்து பூதங்களால் ஆனதுதான் உலகமும் உலக பொருள்களும், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இந்த ஐந்து பூதங்களும் கலந்துதான் இந்த உலகமும் உலக பொருள்களும் அமைந்திருக்கின்றன. எனவே உலகம் பல பகுதிகளால் ஆனது. உலகம் பல பகுதிகளால் ஆனது, பகுதிகளை உடையது. எந்த பொருள் பல பகுதிகளை உடையதோ அது செய்யப்பட்ட பொருள். அது செய்யப்பட்ட பொருள். இந்த மேஜை பல பகுதிகளை உடையது. இது செய்யப்பட்டதா இல்லையா? செய்யும்போது நான் பார்த்தோமா? பிறகு எப்படி சொல்லுகிறோம் இது செய்யப்பட்டது என்பதை? ஒரு பொருளை பார்த்தே இது செய்யப்பட்டது என்று எதனாலே சொல்லுகிறோம் என்றால் அது பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது. எனவே எந்த பொருள் பகுதிகளை உடையதோ அவையெல்லாம் செய்யப்பட்டவை. உங்கள் ஆடை செய்யப்பட்டதா இல்லையா? உங்களுடைய உடம்பு செய்யப்பட்டதா இல்லையா? சரி, இத்தனை பகுதிகளும் தாமாக சேர்ந்ததா? தாமாக சேர முடியுமா? இவையெல்லாம் ஜடப்பொருள். எனவே இவற்றையெல்லாம் கூட்டி பொருளை உண்டாக்குவதற்கு ஒரு அறிவுடையவன் இருக்க வேண்டுமா இல்லையா? அவன்தான் இறைவன். இதுதான் அனுமானம். இதுதான் அனுமானம். இதைத்தான் முதல் நூற்பாவில் மேகண்டார் சொல்லுகிறார், இந்த உலகம் பல பகுதிகளை உடையதாக காணப்படுகிறது. இது ஒன்று மட்டும் சொல்லலாம், இன்னும் அங்கே இன்னும் சொல்லுகிறார். இதில் நம்பிக்கை இல்லையா? இன்னொரு காரணமும் சொல்லுகிறார். ரெண்டாவது, செய்யப்பட்ட பொருள் எல்லாம் ஜடமாகத்தான் இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே சடமாக அறிவற்றதாகத்தான் இருக்கும். சடமாயும் பல வகைப்பட்டும் இருக்கிற பொருள் சடமாயிருக்க வேண்டும், அது பல வகைப்பட்டு இருக்க வேண்டும். முதலிலே சொன்னது பல பகுதிகளை உடையது, இப்ப ரெண்டாவது சொல்லுகிறது பல வகைப்பட்டதாக இருப்பது. இப்ப எடுத்துக்காட்டாக, இப்ப சட்டை இருக்கு, ஜடம், எத்தனை வகையான சட்டை, எத்தனை வகையான சட்டை. கடைக்கு, துணி கடைக்கு போனா வகை வகையான சட்டைகள். டிவி பெட்டி எத்தனை வகை, அதை வாங்குவதா இதை வாங்குவதா. சடமாயும் பலவாய் இருக்கின்றன. எந்த பொருள் எடுங்க உலகத்துல, நிச்சயம் சடமாயிருக்கும், அதே நேரத்தில் பல வகைப்பட்டு இருக்கும். உடம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை வகையான உடம்பு, ஒவ்வொருவர் உடம்பும். ஆக எல்லாமே சடமாயும் பலவாயும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பொருளும் செய்யப்பட்ட பொருள், இது ரெண்டாவது காரணம். முதலாவது என்ன சொன்ன, பல பகுதிகளை உடையதாக இருப்பது. அது ஒரு ஒரு பொருளே பல பகுதிகளை உடைய. ரெண்டாவது, அந்த ஒரு பொருள் பல வகைப்பட்டு இருப்பது, பல வகையாக இருப்பது. உலகம் என்று எடுத்துக்கொண்டால் இது ஒன்றுதானா இருக்கிறது? எத்தனையான உலகங்கள் வானத்தில், எத்தனை கோள்கள், இந்த ஒரு உலகம் மட்டும் இல்லையே. இப்படி இது ரெண்டாவது காரணம். இன்னொன்று சொல்லுகிற மூன்றாவது, மூன்று சொல்லுகிறேன், ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நினைவு இருக்காதா என்று மெய்கண்டார் மூன்று காரணங்களை சொல், மூன்று ஏதுக்களை காட்டுகிறார். இதுவே போதுமா? ரெண்டு போதும், மூன்றாவது சொல்லி வைப்பேன், சொல்லி வைக்கிறேன். மூன்றாவது ஏது என்ன என்றால், இந்த செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பெயரு, காரிய பொருள் என்ற பெயர். செய்யப்பட்ட பொருளுக்கு காரியம், காரிய பொருள், காரிய பொருள். காரிய பொருள் எப்படி இருக்கும், நிச்சயம் ஜடமாகத்தான் இருக்கும், சடமாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, பல வகைப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். நம்முடைய ஆன்ம அறிவினால் சுட்டி அறியப்படுதல். சுட்டி அறிதல் என்றால் இது இன்னது, இது இன்னது என்று ஒவ்வொன்றாக அறிவதுதான் சுட்டி அறிதல். இன்ன பொருள் இன்ன பொருள் என்று ஒவ்வொன்றையும் வரையறுத்து அறிதல், அதுதான் சுட்டி அறிதல். ஆகவே நம்முடைய அறிவினால் அறியப்படுகிற பொருள் எல்லாமே ஜடம், சுட்டி அறியப்படுகின்றன. எனவே செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பேர் சொன்ன, காரிய பொருள். செய்யப்பட்ட பொருள் அல்லது காரிய பொருள் ஒரு காலத்திலே தோன்றியிருக்கும், தோன்றி ஒரு காலத்திலே கட்டாயம் தோன்றியிருக்க வேண்டும். ஒரு காலத்தில் அதற்கு அழிவு உண்டு. காரிய பொருள் எல்லாவற்றுக்குமே, செய்யப்பட்ட பொருள் எல்லாவற்றுக்குமே தோற்றம் உண்டு, தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டு. தோன்றிய பொருள்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பொருளா இருக்கும், பகுதிகளை உடையதாக இருக்கும். சரி, நாளைக்கு பார்க்கலாம்.
4: ஓம் நம சிவாய்.
5: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சகல வர்க்கத்து அம்மாக்களுக்கு, அவர்கள் இந்த பூவுலகிலே வாழ்பவர்கள், நாமல்தான் அம்மாக்கள், அவர்களுக்கு அவர்போல முன்னின்று அந்த சகலவர்க்கத்து அம்மாக்கள் மானிட பதவி எடுத்து வாழ்கின்றார் அல்லவா, ஆகவே அவர்போல முன்னின்று நாமும் ஒரு மானிடர் போல முன்னின்று அந்த சகலவர்க்கத்து மானிடர் போல அவர்களுக்கு முன்னாடி இருந்துவிடுவார். அவர்களோடு முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கிறார். சகலவர்க்க ஜனநாயகத்துக்கு மூன்று வளங்கள், அந்த மும்மலங்களையும் தீர்த்து ஆட்கொள்கின்றார். நால்வகை சத்னி பாதங்களை வைத்து அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவார். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம், முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதரினார். தொண்டு தொட்டு இந்த தொழிலை அவர் செய்து வருகின்றார். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி வருதல் அந்த தொழிலை கொண்டு செய்து வருகின்றார்கள். இந்த நூலின் தொடக்கத்தில் பார்த்தோம். அது போலவே இந்த உலக பிறவிகளில் பட்டு பக்குவமடைந்த அம்மாக்களை இப்படி அவர் போலவே ஒரு மானிட உருக்கொண்டு ஞான தேசிகராக எழுந்து வெளி வந்து ஆட்கொள்ளுதல் இவருக்கு உண்மையான ஒரு வழக்கம். ஆகவே அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினார். அப்ப மானிட கோலம் காட்டி வர்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த தெய்வீக திருமேனியில் உள்ள வடிவங்களை எல்லாம் மறைத்து நாம் ஒரு மானிட குரு போல அங்கே எழுந்துள்ளார். அப்ப சுவாமியுடைய திருமேனிகள்ல என்னெல்லாம் இருக்கும், அந்த கடத்த திருமேனியில் என்னெல்லாம் இருக்கும், அவை எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆடும் திருத்தொழிலும் அந்த திருமேனி கொண்டு அவர் செய்கின்ற தொழிலை சொல்கின்றார். திருநடனம் ஆடுகின்ற தொழில், அந்த தொழிலை மறைத்து ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் ஒளி வீசுகின்ற மணி போல விளங்கக்கூடிய அந்த மிடற்று அழகு, மிடற்று அழகுன்னா அதில் உள்ள கரை தான், அந்த கண்ட கரையினை கரந்தரடி வருகின்றார். சோதி மணிமிடற்று சுந்தரமும் எப்படி இருக்கின்றது, அது கரை என்ன சொல்றாரு, அதே ஒளிவிடக்கூடிய மணி மாதிரி இருக்கின்றதாம். சோதி மணி மிடர் என்பது அந்த கண்டம், தொண்டையை குறிக்கின்றது. சோதி மணி மிடற்று சுந்தரமும் அழகும் நீல திருநீல கண்டத்து அழகையும் பாதியாம் பச்சை இடமும், ஒரு பாதியிலே இருக்கின்ற அம்மை உருவம் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல், சுவாமியினுடைய திருச்சடை வந்து அது செம்மையான கருமை நிற மூடி அன்று செஞ்சடை மேல் வைத்த தீவன் நினைவார். அப்படின்னாலே அதை சொல்லும் பொழுது என்று சொன்னால், பவள திருக்கடை போல சிவந்த திருக்கடை, இது பவள திருக்கடை மேல் வச்ச நதியும், அதாவது கங்கை நதியையும் மதிக்கொழுந்தும் அந்த சடைமையில் இருக்கின்ற திரைநிலாவும் அச்சமர ஆடும் அறவும் அந்த திருக்கடை விளங்குகின்ற பாம்பையும், ஆடக்கூடிய அந்த பாம்பையும் அழகா திருநுதல் மேல் அழகு நிறைந்த திருநெற்றியின் மேல் நீடுருவ வன்னி, வன்னி என்பது நெருப்பு. நீடுருவ வன்னா நீண்டு மேல் நோக்கி எரியக்கூடியது நெருப்பினுடைய ஒரு இயல்பு. நெருப்பு மேல் நோக்கி எரியும். ஆகவே அந்த வன்னியாகிய நெருப்பை நீடுருவ வன்னின்னு சொல்கிறார். நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் நெற்றியிலே இருக்கின்ற அந்த மேல் நோக்கிய நீண்ட கண்ணும், நெற்றி கண்ணு அது மேலும் கீழுமாக இருக்கும் அந்த கண்ணு. ஆகவே நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் கேடில் லயம் கூட்டும் தமர்கமும், அதாவது கேடில்லாத லயத்தை கூட்டக்கூடிய தமர்கம், கோல எரியகளும், ஒரு கையில தமர்கம் அதாவது உருக்கை, மற்றொரு கையில அனலேந்தி இருக்கின்றார் அழகிய எரி, அழகிய நெருப்பு, அதான் கோல எரியகளும், கூட்ட அரவ கச்சும் புளியதழும் சொல்லியிருக்கின்றார். கூட்ட அரவ கச்சும் அதாவது இடுப்பிலே கச்சாக கூட்டியிருக்கின்ற பாம்பையும் புளியதழும் புளித்தோலையும், புளியதழ்னா புளித்தோல், புளியதழும் வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா பொன் சிலம்பும், வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும் அதாவது அந்த ஊக்கிய திருவடி இருக்கிறது, அது வீடு பேர் தருவது. ஆகையினாலே அந்த திருவடியிலேயே அது இடது திருவடி என்பதனாலே அதுல அமைக்கூடிய பாகம் இருப்பதனாலே சிலம்பு சொன்னார். சிலம்பு, அந்த சிலம்பு வீட்டின்பத்திலே அடியார்களை அழுத்தக்கூடிய அந்த திருவடியிலே உள்ளது. அடியார்களுடைய உள்ளத்திலும் அந்த சிலம்பு உள்ளது. சிறுமான் பெருமான் ஆயினார் சிவபூசை இதிலே அந்த சிலம்பொழி கேட்பார். அந்த சிலம்பொழியே பல தத்துவ செய்திகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் திருமுந்தியார் திருக்கழுத்துப்பொழியார் போன்ற நூல்களிலே நாம் வந்து காணத்தக்கது. அதான் சொன்னார், அடியார்களை வீட்டின் பட்சத்திலே அழித்துவிடும் திருவடியிலும் அடியார்களுடைய உள்ளத்திலும் தெரியாத ஒன் சிலம்பும். ஒன் சிலம்பு என்றால் ஒளிமிக்க சிலம்பு. கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஆக இடதுபாகம் அமைப்புரிமையினாலே அந்த மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் என்று சொன்ன முறையிலே அந்த சிலம்பை கூறினார். இன்னொரு பாதத்துல கடல், அது ஆடவர் அணியக்கூடியது. அந்த கடலை சொல்லும்போது, சிலம்பை சொல்லும்போது சொன்னார், வீட்டின்பத்திலே உயிர்களை அழுத்தக்கூடிய திருவடியிலே அணியப்பட்டிருந்த சிலம்பு, அடியார்கள் உள்ளத்திலும் நிறைந்திருப்பது அந்த சிலம்பு என்று சிலம்பின் சிலம்பை சொன்னார். வலது பாதத்தில் உள்ள கடலை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடல். உயிர்கள் பிறவியிலிருந்து உய்வது அரிதாக உள்ளது என்றால் அவை வினைகளை ஈட்டிக்கொண்டே இருக்கின்றது. உயிர்கள் உயிர்கள் வினைகளை ஈட்டிக்கொண்டே இருப்பதனால் பிறவியிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றன. ஆக இப்படி இப்படி கள்ளத்தனமாக செயல்படக்கூடிய இந்த வினைகளை கட்டறுத்து இந்த ஆன்மாக்களுக்கு வீடு வேறு தந்தே தீர்வோ என்ற உறுதியோடு அணியப்பட்டது அந்த கடல். வீரர்கள் வந்து இந்த செயலை செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த வீர உணர்ச்சியோடு கடல் அணிவது வழக்கம். அது மாதிரி இங்க பெருமான் எந்த நோக்கிலே கடல் அணிந்திருக்கின்றார் சொன்னால், வீரர்களுடைய கள்ள வினைகளை. ஏன் கள்ள வினைங்கிறார் அப்படின்னா, வீரர்கள் வந்து செயல்படாமல் இருக்க முடியாது, ஏன் ஏதாவது செயலை செஞ்சு ஆகணும். அப்ப தீய செயல் செய்ய வேண்டாம், நல்ல செயல் செய்யட்டும், நல்ல செயல் செய்தாகும். செய்யும் போது தன்னை தலைமையாக கருதி அது செய்கின்றது, தான் செய்வதாக கருது, தொழிலுக்கு தன்னை கர்த்தாவாக கருது. ஆக தலைமை இல்லாத தன்னை, தலைமை நிலை இல்லாத தன்னை தலைமை உடைய பொருளாக கருதுவதுதான் அதான் அந்த கள்ளத்தன்மை. அந்த அந்த கள்ளத்தன்மை தான் அந்த வினைக்கு வந்து அந்த செயல் வந்து வினையாக கண்ண மலமாக பதிப்பது காரணம் அந்த கள்ள உணர்வு தான். அதனால அந்த வினையை கள்ள வினை என்று அடை கொடுத்தார். அதனாலதான் கள்ளத்தலைவர் என்று திருவள்ளுவர் சொன்னார். ஆகவே அந்த கள்ள வினைகளை ஆன்மாவினுடைய அந்த தற்போதத்தை அவை காரணமாக வரக்கூடிய வினைகளையும் போக்கி அந்த ஆன்மாக்களை சிறப்பிலிருந்து உய்யக்கொள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த கடல் அணியப்பட்டிருக்கிறது என்று கடலின் பெருமை அற்புதமாக சொன்னார். ரொம்ப அருமையான இடங்கள். ஆகவே வீட்டின் கள்ளவினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கடலும், இவை எல்லாவற்றையும் ஆட திருத்தொழிலும் என்ன கோதி மணிவிடத்து சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடமே பச்சை நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதமே நீடுருவவண்ணி நெடுங்கண்ணும் கேடிலயம் கூட்டும் தமருகமும் உடுக்கையும் கோல எரியகலும் நெருப்பும் கூட்டரவ கச்சும் இடிப்பு வெட்டிய பாம்பு புளியதலும் குளித்தோராடையும் வீட்டின்ப வெள்ளத்தடத்தை விடும் தாளினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா பொன் சிலம்பும் கள்ளவினை வென்று பிறப்பெருக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருத்தோன்றா ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி. இவை எவையுமே எதுவுமே வெளிப்படாமல் உள்ளடக்கி கொண்டு ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எம இருத்த வேண்டி. ஏன் இவற்றை என்ன தோன்றாமல் உள்ளடக்கி வருகின்றார் அப்படின்னா, அப்படி வந்து ஆட்கொண்டாதான் அந்த அருளை பெறக்கூடிய தகுதி எமக்கு இருக்கிறது. ஆகவே அடியவங்களை உய்யக்கொள்ளும் பொருட்டு இவ்வாறு இந்த நம்முடைய திருமேனி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு வருகின்றார். நோக்கம் வந்து அடியேனே இரவாத இன்பத்து இருத்த வேண்டிதான். என்றும் இரவாத இன்பத்து எம இருத்த வேண்டி திரவா முதல்வன் பிறந்து. திரவா முதல்வன் பிறந்து திறப்பிலி பேர் அவருக்கே உரியது. வேற எந்த தெய்வத்தையும் அப்படியே தன்னுடன் சொல்லல. சிவபெருமானதான் பிறப்பிடிங்கிற பிறவாயாக்கை பெரியோ என்று சிறப்பதிகாரமே சொல்கின்றது. அது சைவ நூல் அன்று, ஆனாலும் நாட்டார் ஐயா போன்றவர்கள் அதை நம்முடைய சைவர்களே வாதிடுவார்கள். அது ஒரு கருத்து இருக்கின்றது. இருப்பினும் அது வந்து அவர் சமணர் என்பதுதான் பெரும்பாலுடைய கருத்து. அந்த இளங்கோடிகளே சொல்கின்றார் திறவாயாக்கை பெரியவன் கோயிலுங்கிற அவர் தான் பிறப்பில்லாதவர் என்பது அது எல்லாருக்கும் வந்து உடன்பாடான கருத்து. அதுதான் பரம்பரோடக்குரிய இலக்கணம். அந்த யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனாதான் வருவர். அந்த சித்தியார் பாடலுக்கு சிவஞான சுவாமியுடைய உரையை பார்த்தா அது அந்த பதசாரமான உரையா இருக்காது. அதனுடைய சாரமான அந்த கருத்து

போது அவர் ஒரு தாய்ந்த பிறந்து வந்தவர் தானே. அந்த நோக்கிலே சொல்கின்றார், பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பெயர் புனிந்த ஒரு நாமம் ஓரூரும் ஒன்று விழா இருக்கின்றான். எந்த திருநாமும் இல்லாத அந்த சொருவனிலே முதல்வன் அடியேனை ஆட்கொள்ள பிறந்து வந்து என்ன சம்பந்தநாதன் என்று ஒரு பெயர் புனிந்த மறைஞான சம்பந்தர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நரவாரும் நரவு என்பது நரவாரும் தேன் நிறைந்த, தார் என்பது மாலை, அந்த மாலை அசைகின்ற புயங்களை உடையவர், அவருடைய தோள்கண்ட தேன் நிறைந்த மலர்களால் ஆன மாலை அசைந்து கொண்டிருக்கின்றது. நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலானாதும் ஒரு பெயர் புனிந்து உலகத்தவருக்கு இருக்கிற மாதிரியே அந்த இயல்புகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்கின்றார். அவர் பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி உலகத்தாரிடம் காணப்படுகின்ற இயல்புகள்லாம் இவரிடம் இருப்பது மாதிரி காட்டிக் கொள்கின்றார். என்ன அப்படி தன்னை மானிட்டர்கள் ஒருவராக காட்டிக் கொண்டால்தான் நான் வந்து அவரை அணுகுவேன், அவர் பேசுவதை கேட்பேன், நான் அஞ்சு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தெய்வீக திருவேணி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு திறந்து வந்தது போல் காட்டிக்கொண்டு மற்ற மனிதர்களுக்குரிய இயல்பான இந்த உண்டி உறக்கம் பசி இன்பம் அச்சம் இவையெல்லாம் இருப்பது போலவும் காட்டிக் கொடுக்கிறார். அதாவது தன்னுடைய குருவானவர் அவர் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர், அருணந்தி சிவாச்சாரியாரே ஆட்கொள்ளப்பட்டவர் மறைஞான சம்பந்தர். இருப்பினும் எப்போது அவர் மறைஞான சம்பந்தர் சிவன்முத்தராக விட்டாரோ அப்போ அவர் வந்து சிவம் அதுக்கு முந்தைய வரலாறு பத்தினா சிந்திக்காமல் அவரை சிவமாகவே கருது, அப்பதான் சீடன் உய்ய முடியும். ஆசிரியர் எப்ப முக்தி பெற்றார், அதுக்கு முந்தி அவருக்கு இருந்தா குடி போயிட்டு இருந்தா அதுக்கு சீடனுக்கு பயந்துறார் இல்லையா, வேற என்னமே வரக்கூடாது. சாதித்ததெல்லாம் தவமேனும் சத்குருவை பேதித்தால் எல்லாம் விளையாகும் என்று நம்முடைய மூணாவது குருமாசினர் குறிப்பிட்டார். சத்குருவை பேதித்தார், அதாவது சிவம் வேறு சத்குரு வேறு என்று அந்த பேத நோக்கி எல்லாம் விளையாகும் அப்படின்னாலே அது சுகமாகவே கருதுவார். அப்ப இவர் இந்த ஊர்ல பிறந்தவர் ஆச்சையா அப்படின்னா திரவாத முதல்வன் எனக்காக பிறந்து வந்திருக்காங்கயா என்று உரிமையா சொல்ற குருவிடத்துல அவ்வளவு ஒரு பக்தி விடுவதுன்னு இன்னொரு இலக்கியமே வருது அந்த பேரை வரும். அதுவும் சாத்திரம் தான், அதுவும் ஒரு இலக்கிய அழகு மிகுந்த சாத்திரம். அதுலயும் பாத்தீங்கன்னா மலஞ்சாசனுடைய பெருமையை நிறைய சொல்லியிருப்பாங்க. சம்பந்தநாதன் என்று பேரிலானாதன் ஒரு பேர் குனிந்து பார்வதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்துழுகி மகிழ்ந்த குணம் போல். இதே மாதிரிதான் அருந்தி சிவாச்சாரியாரும் தம்மை குருவாக வந்து ஆட்கொண்ட மெய்கண்ட தேவநாயனாரை போற்றும் போதும் கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி என்று குறிப்பிடுகின்றார். இந்த திருக்கோளங்கள் தான் மறைத்து வந்தது. அது மாதிரி பேரில்லாத நாதன் பேர் முடிஞ்சு சொன்ன மாதிரி ஊரும் பேரும் உருவும் இன்றி என்னுடைய ஊரும் பேரும் உருவும் நீங்குவதற்காக வேண்டி அவன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு வந்தான் என்று சொல்வார். அதாவது தனக்கு பிறவி நீங்கினா அப்புறம் ஊர் பேர் எல்லாம் நீங்கிடும், பிறவியே நீங்கிட்டதுன்னா ஊர் பேர்லாம் சேர்ந்து நீங்கிடுவேன். அதாவது அடியனுடைய ஊரும் பேரும் உருவும் இந்த உடலையும் நீக்கும் பொருட்டு நீக்கி முத்தி தர பொருட்டு தான் வந்து ஒரு ஊரையும் திருவண்ணநல்லூர் ஒரு ஊரையும் மெய்கண்ட ராஜன் என்ற பெயரையும் அதற்கு அதற்கேற்ற ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்தார் சொல்வார். ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் என்று நிர்வாகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி அடியன் பொருட்டு இப்படி குருவாக வந்த அந்த பண்பினை போற்றியிருக்கின்றார். குருவாக வந்து அந்த ஞானாசிரியர் என்ன உழைக்கின்றார் என்று சொன்னார், முதல்ல பரசமயங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி தத்துவ கோட்பாடுகள் அதுதான் முக்கியம். அது சரியா இருந்தா தானே அவர்கள் சொல்கின்ற கிரியைகளை கடைபிடிக்கணும். அதனால பரசமயங்களுள்ள அந்த ஞான பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவற்றால் முடிவான முத்தி பேரு இல்லை என்பதையும் காட்டி அவற்றால் ஒரு பயனும் இல்லை என்று ஆசிரியர் சொல்ல வர அவையெல்லாம் படிநிலைகளாக உதவுகின்றன. ஆனா இங்க சைவத்துல வந்து ஞான நிலையில நிற்கின்ற ஆன்மாவுக்கு திரசமய தத்துவங்களை கடைபிடிப்பது வந்து திரும்ப கீழே இறங்கி போறதுதான். ஆகவே இந்த சைவ ஞான நிலையிலே இருக்கின்ற கீழனுக்கு சில சமயங்கள் கூறுகின்ற முக்கியில எந்த பெயரும் இல்லை. தெரிஞ்சுக்க பரபக்க உணர்வு வந்தாதான் அப்புறம் சுபக்கம் கேட்பதற்கு வந்து அது சிறப்பா பதியும்.

0: பசுவினான செட்டியார் பாத்தீங்கன்னா பரபக்கம் சுபக்கம் என்ற அமைப்புல இருக்குது. ஞான நிலை அனுபவமே அப்படித்தான். இந்த ஞான நிலையினை சன்மார்க்கம் என்று சொல்வார்கள். சன்மார்க்கம் என்ன சொல்றார், பன்மார்க்க பொருள் வளவும் கீழாக மேலாம் பதிவசு பாசம் தரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி என்று சிவஞாசியாக சொல்லியிருக்கு. முதல்ல என்ன செய்யணும், பன்மார்க்க பொருள் வளவும் கீழாக பல சமய நெறிகள் காட்டுகின்ற புத்திகள் எல்லாம் சித்தாந்த முக்தியை நோக்க கீழானவை என்பதை உணர்ந்தால்தான் அந்த சித்தாந்த நெறி சித்தாந்த முக்தியை வந்து அடையணுங்கிற வேட்கை அதிகமாக அதுல தெளிவு உண்டாகும். அதனால அந்த பரபக்கம் சொல்ற இண்டாய ஆறு சமய பொருளும் அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி அவற்றில் பேர் இல்லை என்று அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வதே ஒரு சிறந்த பேர் சொல்ற. அதை நாம திருவாசகத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஆறு சமயத்தை இருமுச்சமயம் என்று திருவாச ஆசிரியர் கூறுவார். இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேராவது காணல் நீர். இருமுச்சமயத்து ஆறு சமயங்கள் சொல்கின்ற முத்திகள். இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை அவர்கள் முத்தி என்று சொல்கின்ற அந்த காணல் நீரை நீர்நசை பரவ நீர்நசை தரவரும் நெடுங்கன் மான்கணம். தண்ணீர் தானத்தோட வரக்கூடிய மான்கள் கூட்டம் காணல் நீரை தொலைவில் கண்டு அதை உண்மையான நீர் நினைச்சு அதை அறிந்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று வேட்கையோடு வரும். அதுபோல ஞான வேட்கை உடையவர்கள் இந்த அறுவகை சமயங்கள் கூறுகின்ற முத்திகளை வந்து முடிந்த பேராக இல்லாத அவை அவையும் முத்தி கூட தோன்றுகின்றன. அது அந்த காணல் நீர் தோற்றம் போல அதை பருகி தாகம் தீர்த்து கொள்ளலாம்னு மான் கூட்டம் வந்து அப்புறம் அதை பருக முடியாம அது உண்மையான நீர் என்று தெரிந்து வாடி செல்வது போல பரசமய முத்தியை நாடி வந்தவர்கள் எல்லாம் பேரிழந்து போகின்றார்கள் என்று திருவாசகம் சொல்லியிருக்கிறது. இரு உச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரும் வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன என்று உருவகமாகவே சொல்லியிருக்கிறது. அறுவகை சமயமாகிய மான் கூட்டங்கள் அந்த சமய முத்திகளாகிய காணல் நீரை பருகி தாகம் தணித்து கொள்ளலாம் என்று வந்து பருக முடியாமல் தாகம் தனியாமலே சென்றன சொல்லியிருக்கின்றார். அதுதான் இங்கே சொல்லுங்க, ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி. அதான் முகப்பெருமானுடைய அந்த உபதேசத்தை சிறப்பு சொல்லும் போது இந்த ஆறு சமய முத்திகளும் மெய்யானவை அல்ல என்று முகப்பெருமான் தனக்கு உபதேசித்ததாக அருணகிரி பெருமான் குறிப்பிடுகிறார். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். அவர்கள் சொல்பவை முத்திக்கு வேறானவை, அதான் விகற்பம் வேறானது, முத்திக்கு வேறான கருத்துக்களை முத்தி முத்தி என்று சொல்கிறார்கள். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். முகப்பெருமானுடைய உபதேசம் தான் தலைப்பு, பெருத்த வசன வகுப்பு என்று பெயர். திருவகுப்பு வடிவுள்ளார் இல்லையா, பெருத்த வசனம் என்பது முகப்பெருமான் தினக்கருடைய உபதேசம். அந்த உபதேச சிறப்பை சொல்வதற்கே ஒரு பாடம். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றா, முகப்பெருமான் குருவாக வந்து உபதேசிக்கும் போது இந்த அருசமயவாதிகள் சொல்லக்கூடிய முத்திகள் எவ்வாறு பேதப்பட்டு விளங்குகின்றன என்பதை அவர் உணர்த்ததாக குறிப்பிடுகின்றார். ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கு பேராக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமைதானே அமையாமல். இதுவரை தேராத அடியனுடைய அறிவானது தெளியும் படிக்கு ஒரு திருமேனி கொண்டு எழுந்தடி வந்திருக்கின்றார். அதுவே பெரிய கருணை. அதோடு அமையாமல் என்ன செய்கின்றார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமான சைவ நெறியிலே சமயதீக்கை முதலாக நான்கு வகை தீக்கைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த நான்கு தீக்கைகளையும் அடியனுக்கு செய்துள்ளார். ஏற்கனவே இது ஞான நிலையில் நிற்கிற ஆன்மாவுக்கு தான் குருவா வருவார் இல்லையா. இவ் ஆன்மாக்களுக்கு முச்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் வச்சிருக்காரு, தமது முதல் குருவாய் வருகின்றது குருவாய் தவத்தினை உணர்த்த விட்டு அப்ப தவத்தை நிறைவு செய்யும் போதுதான் தம் முதல் யாரா வராரு, குருவா வராரு. தவம் என்பது என்ன, அந்த இடத்துல சொல்றாங்க முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றதுன்னு ஏதில் சொல்லியிருக்காரு. தவம் என்பதை விரிச்சிருக்காரு, மேற் சரிய கிரியா யோகங்களை செய்துளி. அப்ப தவம் எனப்பட்டன என்று சரிய கிரியா யோகங்களே வேற அல்ல என்று காட்டுறதுதான் ஏதுல. ஏன்னா தவம் என்பது பொது சொல், எல்லா சமயத்திலும் சொல்லக்கூடிய சொல். சைவத்துல தவம் என்பது என்ன என்றால் இந்த மூன்று தான் சரியக்கிற யோகம் தான். அப்ப சரியக்கிற யோகங்களை இயற்றினாதான் தவத்தை முற்றுவிக்க முடியும், அந்த நிலையில்தான் உருவாவார். அப்ப சரியா ஏற்றும் போதே சமயதிக்கு வாங்கியிருப்பாரு இல்லையா, அந்த சீடர் பெரிய யோகங்கள் விசேடதிக்கு வாங்கியிருப்பாரு. அப்போ அதுக்கப்புறம் உள்ள நிர்வாணத்திற்கு தான் செய்யணும் அப்படின்னா சமயம் தொடங்கியே செய்யறார். ஏன்னா சிவபெருமானே வந்து செய்வதுதான் உண்மை தீக்கை உபாய தீக்கை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆக சமயம் முதல் சமயம் முதலாக எய்தும் அபிலேகம் எய்துவித்து சமய தீக்கை விசேட தீக்கை நிர்வாண தீக்கை அபிலேக தீக்கை ஆகிய தீக்கைகளை எய்துவித்து செய்வித்து செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கண்ணருளால் நோக்கி என்பது நயனதீக்கை. கண்ணருளால் நோக்குவது நயனதீக்கை சச்சுதீக்கை என்று சொல்வார்கள். சச்சு என்றாலும் சரி நயனம் என்றாலும் சரி கண் என்றே பொருள்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: கேவல அவத்தை சகல. அப்ப உயிர் இந்த மூன்று அவத்துகளும் உரியது, மூன்று அவத்துகளும் அடையும். அப்ப மூணு என்ன என்ன என்று இனி வரக்கூடிய செய்திகள்ல சொல்றார். அது இப்படி இருந்த நீ இப்படி ஆனாய் இப்படி ஆவாய் என்பது இந்த டயலாக் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்த நானு அது மாதிரி இப்படி இருந்த நீ இப்படி ஆனா என்று சொல்ல போறார். அத வந்து கேள், நான் சொல்றேன் உண்மை செயல் கேள். அந்த கேள்ங்கிற சொல்லு அது என்ன, அது அந்த சொல்லுடைய தாத்பரிய பொருள் என்ன? அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றான், டே உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் கேளு. கேள்னா என்ன அர்த்தம்? இங்க வாங்கி இப்படி உடல் நல்ல கேள் என்ன அர்த்தம்? கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப கேள் என்று சொன்னால் நான் சொல்றத கேட்டு இந்த கால் வாங்கி இந்த காதல விட்டுறாம மனசுல இருத்து வைத்துக் கொள்ளணும். கேள் என்பதற்கு வெறும் கேட்பது என்பது பொருள், கேட்டு அதனை மனத்தில் இருத்து வைத்துக் கொள்ளணும். அப்பதான் அது ஞான செயலாக ஆகும். இல்லாமன்னா வெறும் செய்தி தான். செய்தி நாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், எல்லா செய்தியுமே நம்ம மனசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவன் படிச்சவொடனே தூக்கி போட்டுறாங்கன்னா அது அவளை இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ரோடு போகும்போது யாரோ ஒன்று சொல்றாங்க இந்த காதலை வாங்கி கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறோம் அப்படியா? அது மாதிரி கேள்னு சொன்னா கேட்டு மறப்பதற்குரியதல்ல, இது கேட்டு மனத்தில் இருப்பதற்கு உரியது. அப்ப இருப்பதற்குரிய அந்த செய்தியை சொல்றேன் கேட்டுக்கா கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சாஸ்திரங்கள் ஆன்மாவுக்கு உரியதாக மூன்று அவத்தைகளை சொல்லின. அவத்தை என்று சொன்னா அதுக்கு நேர் தமிழ் சொல் என்ன நிலைன்னு அர்த்தம். நாம அவஸ்தான் படுறது என்ன படாத அவஸ்தை, துன்பத்தை அவஸ்தை என்று சொல்லுகிறோம். இங்க அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை என்று வருகிறது. அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள், கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை. அப்போ அந்த மூன்று நிலைகளையும் நம்முடைய ஞான சாத்திரங்கள் சொல்லுகின்றன. ஓதுகின்ற ஞான சாத்திரங்களில் சொல்லப்படுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, அது பெத்தமாகவும் முத்தி ஆகும். பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை என்பது பொருள். பெத்தம் பெந்தம் இன்னொன்னு பந்தம்னு சொல்ல முடியா, பந்தம்னா பந்தப்படுத்தல் கட்டுப்படுத்தல், அதுதான் இந்த பெத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கட்டுண்ட நிலை நீங்கினால் அது சுத்த நிலை. மலத்தால் கட்டுண்ட நிலை, மலம் நீங்கிய சுத்த நிலை. அந்த அந்த பெத்தலை இருக்க கேவலமும் பெத்தலை என்று சொல்லப்படும், சகலமும் பெத்தலை என்று சொல்லப்படும். இப்ப அது ஏன் அப்படின்னு சொன்னா கேவலம் என்பது கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். நாம அந்த கேவலங்கிற சொல்லையும் என்னுடைய வாழ்க்கை ஒரே கேவலமா போச்சு சொல்லலாம். அப்படின்னு எல்லாரும் ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பழிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு அர்த்தம். அந்த கேவலம் அல்ல. இங்க கேவலம் என்பது தனிமை என்பது பொருள். அப்ப ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும் வேற அது துணையின்றி ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருளில இருள் போல கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட இருள் இருந்தா கண்ணுக்கு தெரிவது இல்லை. அது மாதிரி காரிட்ட ஆணவ கரைவரையில் கண்ணிலா கட்டுண்டு கண்ணிலா கிழவி போல தாமரை சொல்றாரு. அந்த மாதிரி இருக்குதான் கேள்வி. ஆணவ மலத்தோடு இருளில் இருளாக இருக்கின்ற நிலைதான் கேவலம் என்று சொல்லுவது. இப்ப அந்த கேவலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இறைவன் வந்து மாயினால இந்த உடல், உடலிலே கருவிகள், உலகு, இந்த உடலினாலையும் உடலில் இருக்கக்கூடிய கருவினாலையும் உலகத்தை அனுபவிக்கின்ற போகம் ஆகியவற்றெல்லாம் மாயையை முதற்காரணமாக கொண்டு கொடுக்கின்றான். அது வந்து ஒரு விதத்துல வந்து ஆன்மாவுக்கு பந்தம் தான். ஏன்னா அதுதான் கண் ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்க கட்டுப்பட்டு இந்த ஐம்புலன்களுக்கும் ஆன்மா சிக்கிட்டு அந்த பொறிகள் போன வழியிலே ஆன்மா போகுது. அதனால அதுவும் வந்து ஒரு வகையில பந்தம் கட்டுதான். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம். இந்த ரெண்டு மலமும் ரெண்டு நிலையும் நீங்குவதுதான் ஆணவம் கண்மம் மாய் என்ற இந்த மும்மலங்களும் நீங்கிய நிலைதான் சுத்தம். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம், இந்த ரெண்டும் நீங்கிய நிலைதான் சுத்தம் என்று. இப்பாருங்க, ஓதுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, பிறங்கும் என்றால் விளங்குகின்ற இந்த ஆன்மா இந்த ரெண்டு நிலையில, ஒன்னா பெத்த நிலையில இருக்கும், இல்ல போனா சுத்த நிலையில இருக்கும். இந்த ரெண்டு நிலை தான் ஆன்மா இருக்கும். ஒன்னா அங்க இருக்கும், இல்ல போனா இங்க இருக்கும். இந்த நிலைக்கு இது இது இருக்கிற நிலைக்கு பஞ்சாட்சரத்துல ஒரு உதாரணமாக சொல்லுவோம். பிறங்க உயிர்க்கு ஆன்மாக்களுக்கு என்ன, அது சுத்தான்மாக்கள் அல்ல முத்தா பெத்தான்மாக்கள் முத்தான்மாக்கள். இந்த பெத்தத்துல கட்டுண்டிருக்க ஆன்மாக்களுக்கு பெத்தான்மாக்கள் பேரு. மல நீங்க ஆன்மாக்களுக்கு முத்தான்மாக்கள் அல்லது சுத்தான்மாக்கள் என்பது பெயர். உயிர்களுக்கு பிறங்க உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஓதில், அதுக்கு நிகராக அஞ்செழுத்தும் ஓதில், அஞ்செழுத்து என்பது சிவாய நம என்பது. இப்போ பெத்தான்மா முத்தான்மா இந்த இரண்டும் இருக்கின்ற நிலையை சிவாய நம என்ற பஞ்சாக்கரத்தில் வைத்து சொல்லலாம். அந்த பஞ்சாக்கரத்தில் வைத்து சொன்னால் சகலம் சொல்ல போற, இது சொல்ல போறது சகல நிலையம் வருது. அது சகலம் என்பதற்கு எப்படி கேவலம் என்பதற்கு தனிமைன்னு பொருளோ, அப்புறம் சகலம் என்பதற்கு ச என்றால் இப்ப நாம உடன் பொருள் ஆங்கிலத்தில் வித்துன்னு சொல்றோம் இல்லையா, கலை முதலிய தத்துவங்களோடு கூடிய நிலை. இப்ப நம்ம கிட்ட அந்த 24 தத்துவங்கள் கூட்டல் 7 வித்யா தத்துவம் எல்லாம் உண்மை விளக்கத்துல படிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சு எழுத்துல பஞ்ச அக்ஷரம், அக்ஷரம் என்றால் எழுத்து, அக்ஷரம் சரம் என்றால் அழியக்கூடியது, அக்ஷரம் என்றால் அழியாதது. நமக்கு நாம எழுதுற எழுத்து அழிக்கலாம், ஒலிக்கிற ஒலி இருக்குல்லையா அதையும் வந்து சொன்ன உடனே அது மறைஞ்சு போகுது. ஆனால் அந்த ஒலி நாதம் இருக்கு இல்லையா, அது என்றைக்கு அது அழிவது இல்லை. அதுதான் இங்க குறிக்கூடியது. அப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வ என்பது அந்த சிவத்தினுடைய சக்தி குறிக்கும். அது சக்தி என்றும் திருவருள் என்றும் சொல்லப்படும். சிவத்தினுடைய சக்தி அல்லது திருவருள் என்றும் சொல்லப்படும். ய என்பது ஆன்மா குறிக்கும். அது ஏன் யா ஆன்மா குறிக்கும்ங்கறத நீங்க உண்மை வகத்துல படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த நம்ம தமிழ் எழுத்துல எழுத்து வடிவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றுங்கிறதுக்கு இப்படி காமாறி எழுதுவோம், ரெண்டுங்கிறதுக்கு ஊ மாறி எழுதுவோம், மூணுங்கிறது இப்படி ஞா மாறி எழுதுவோம், நாலுங்கிறதுக்கு சா மாறி எழுதுவோம். அந்த மாதிரி 10 என்பதற்கு எழுதக்கூடிய வடிவம் யா. இப்ப அந்த அது யா. இப்ப இந்த ஆன்மாவுக்கு இந்த யா என்ற அறிகுறி குறி சொல்லப்படும். அப்ப எட்டும் இரண்டு உருவாய் லிங்கத்தை சிட்டன் நிலஞ்சபான்னு அந்த எட்டு ரெண்டு உருவான லிங்கம் இருக்குதுன்னா ஆன்மா. அந்த ஆன்மாவுக்குரிய சின்னம் யா பத்து என்பது. இப்ப உண்மையுலகத்தை பிடிச்சிப்பீங்க. அது அந்த எட்டு ரெண்டுங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு பாட்டு ஒண்ணு, ஆவு அறியாத இடைமகன ஆட்டை அடையல். ஆவுன்னா எழுத்துல ஆனா ஊனா தெரியாத முட்டா பயல நீ ஆட்ட நீ அடிக்காத வரட்டாத அப்படின்னு சொல்றது. ஆவு அறியா இடைமகன ஆட்டை அலையல் நீ அப்படின்னு. அது மாதிரி எட்டு ரெண்டுங்கிற எட்டு ஆ ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டும் தெரியாத பையன் அப்படின்னா முட்டா பையன் அர்த்தம். அப்ப என்ன அந்த எட்டு ரெண்டு பத்துன்னு தெரியாத என்ன பட்டி மண்டபம் நீ ஏற்றாய் உயர்ந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் செலுத்தினாய் என்பது பொருள். இப்ப இதுல யா ஆன்மா குறிக்கும், இந்த நா மாயை குறிக்கும்னு சொன்னாலும் இந்த நா என்பதற்கு துரோதான சக்தி என்று சொல்லும். அந்த துரோதான சக்தி ஆதிசக்தி. சென்ற வகுப்புல சொன்ன திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதலே என்று சொன்னா, சைவ சித்தாந்தி ஆதியை சக்தியை முதலாக உடைய பகவன், ஆதியை உடைய பகவன். அந்த ஆதி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக முதற்காரணமாக இருக்கிறது. எப்படி பானைக்கு மண்ணு முதற்காரணமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் ஆக இருக்கிறது. அது மாயை. மாயை என்பதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, துரோதான சக்தி. துரோதான சக்தி தான் மாயை செயல்படுத்துகிறது. பரிகிரக சக்தி, பரிகிரக சக்தினா வேண்டும் போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது பொருள். அது வந்து ஜடம்தான். ஆனா ஜடம் என்றாலும் கூட அது திருள் சக்திக்கு துணையாக இருப்பதனால அதையும் சக்தி என்று சொல்லுவோம். ஆன்மா அது ஆணவ மலத்துக்கும் இந்த மாயாமலம் அல்ல துரோதானத்துக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது அறியாமை செய்கிறது, இதுவும் அறியாமை செய்கிறது. ஆனா அது என்னன்னா முழுமையான அறிவு, எந்த பொருளும் தெரியாம அறிவை மறைப்பது ஆணவ மலம். இது சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டு, உலக போகத்துல சிறந்தது. எதற்கு அப்படின்னா இருவனையப்பு மலபரிபாகலாம் முன்னால சொன்ன பட்டாத்தான் தெரியுங்கிறது. அந்த அனுபவ அறிவு கொடுப்பதற்காக வேண்டி உலக போகத்துல அறிவு ஆன்மா சித்து பொருள் என்று உணர்த்த வேண்டும். சித்து பொருள் உணர்த்துவதற்கு உலக தனுகரண போன போகங்களை கொடுத்து அதுக்கு நீ சித்து பொருள் என்று உணர்த்தலாம். அந்த உணர்கின்ற பொழுது ஆன்மா எப்படி அறிகிறது என்ன, உலக போகங்களை அழுந்தித்தான் அறிகிறது. அப்ப அந்த உலக போகம் நிலையற்றது என்று உணர்த்து சிவம் மாற்று, அப்படி சிவத்து மாற்றிருக்க மாற்றின நிலைதான் வாவும் நாவும் ஒண்ணுதான். வா வந்து திருள் சக்தி, நா என்பது துரோதான சக்தி. வா வந்து அருளத்தான் செய்யும். இந்த நா இருக்க அது சிவத்தை மறைத்து உலக போகங்களை காட்டுகிறது. எப்ப உலக போகங்கள்ல பற்று நீங்கிறதோ அப்பொழுது இந்த நா வாகமாக மாறி சிவத்தை காட்டும் என்று கருத்து. அப்ப நா என்பது துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அப்ப மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இப்ப இந்த யா இருக்குங்களே, ஒன்னா நாமாயா கூட சேர்ந்திருக்கும் திருச்சி. அதாவது இந்த துரோதான ஆன்மாவானது பக்குவப்பட்டு திருவிழை பெறக்கூடிய பக்கம் வரப்போது இந்த நாவைய திருவுள் சக்தியாக மாறிவிடும். இப்போ அது ஒண்ணு வந்து ஆனாமலம், அது எல்லாத்தையும் மறைச்சு அறியாமையை இருட்டாக இருப்பது, அறியாமையே தான் அதனுடைய சொரூபம். துரோதானம் என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்தை காட்டும், பிரபஞ்சத்தை காட்டும், சிவத்தை மறைக்கும். ஆன்மா சிவத்தை அறியாம உலக போகத்துல அழுந்தும்படியாக செய்யும். அப்ப உலக போகத்துல அழுந்ததுனால ஆன்மாவுக்கு வந்து இந்த பட்டறிவினால இருவினையப்போ மலபரிபாகம் வரும், அப்ப திருவள்ளுவர் வீழ்ச்சி வரும், அப்ப குருவாக வந்து ஆன்மா ஆன்மாவை இறைவன் கடைத்தற்ற சுத்த நிலைக்கு வரும் என்பது. அதாவது சூரியன் வர வர இருள் நீங்கும், முழு இருள் போல ஆணவ மலம் இருக்கும். அப்போ சிவசக்தி சிவ ஒளி வர வர இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். இது குறையக்கூடியது. ஆனவளா ஆற்றல் குறையக்கூடியது, சிவசக்தி ஆற்றல் கூடக்கூடியது, வேலை வருவது என்பது. இப்படி ஒத்த ஒத்த என்றால் ஓமையாக பொருந்தின. பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம அப்படி ஓதில். இப்ப இந்த யா இருக்கு இல்லைங்களா, யா ஆன்மா, அது ஒன்னா நாமா யானு அதோட சேர்ந்திருக்கும், இல்ல ஒண்ணா சிவா யானு இருக்கும். தனியா யானு ஆன்மா மட்டும் தனியா இருப்பது இல்லை. இது நல்ல சைவ சித்தாந்தத்துல நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மற்ற தத்துவம் எல்லாம் போனா சில சொற்பொழுக்கெல்லாம் போனோம்னா நான் யார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு உன்னை அறிவதுதான் முத்தி, ஆன்மா தன்னை அறிவுதான் முத்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம். அது ஏன்னா ஆன்மாவை தனித்து அறிய முடியாது, ஆன்மா எப்பவும் தனியா இருக்காது, ஒன்னா நாமாவோட சேர்ந்து இருக்கும் அல்லது சீவன் சேர்ந்து இருக்கும். யா என்பது தனியாக எப்பவுமே இருக்காது. இது ஒரு அடிப்படை கொள்கை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம ஓதில். ஒத்த இதுக்கு ஒத்த விளக்கம் ஒன்று சொல்றார். அது நமக்கு சிவய நம என்பதுதான் அந்த வா இருக்குல்ல சொல்றதுக்கு வசதியாக அந்த குரில் வாயின நீண்டது. அது மாதிரி நமசிவையதான், நமச்சிவையே இல்ல. ஆனா தமிழ்ல அந்த சந்தியில கிடந்தபடி ஒரு ரிச்சொன்னு கூட வந்திருக்கு, நமசிவய சிவய நம என்பதுதான் அந்த மந்திரம் அந்த சொற்றொடர்கள். வா என்று நெடிலாக சொல்லுவது அது உச்சரிப்பதற்கு வசதியாக இருக்கும் போட்டு குரில் நெடிலாக ஆயிற்று. சொத்த இத இதுக்கு ஓமை இதனுடைய இயல்பு என்ன சொன்ன ஓமை சொன்னா சி பரிதி, பரிதினா சூரியன், சிவம் பரிதி, பரிதினா சூரியன், சக்தி ஒளி, ஆன்மா கண், மாயை விளக்கு, ஆனமலம் இருள். நம்முடைய கண் இருக்குது, கண்ணுல முழுமையாக இருள், கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதுதான் கண். கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதான். ஆனா ராத்திரில அமாவாசை கும்முருட்டு சொல்றோம் இல்லையா, கும்முருட்டு கும்முருட்டுக்கு அங்க இருள் தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளார போறோம், நல்ல டார்க்னஸ், திக்கு அடர்ந்த காடு, அடர்ந்த இருளா இருக்குது. எத்தனையோ மரங்கள் இருக்குது, மரம் செடி கொடி புல்லு பூண்டு விலங்குகள் எல்லாம் இருக்குது. எல்லா இருந்தாலும் அந்த இருட்டுல இருட்டுதான் தெரியும், கருப்பாதான் இருக்குமே ஒழிய எந்த பொருள் எதுவும் தெரிவது இல்லை. அதான் வந்து கேவல நிலை. கண்ணுக்கு ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் கூட ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுவாங்க, உயிர் எத்தன்மைத்து, உயிர் எத்தன்மைத்து என்றால் உணர்தல் தன்மைத்து சொல்லுவாங்க. உயிருக்கு அறிவு உண்டு, அந்த அறிவு இந்த ஆனமலமாகிய இருளினால முழுக்க மறைப்புண்டு கிடைக்குது. அப்போ நாம என்ன பண்றோம், இருட்டை விளக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குதோ தீக்குச்சி, மெழுகு வெத்தி, பந்தம், இது ஒண்ணு இல்லைன்னா ஆகாசம் இருக்குல்ல, நட்சத்திர ஒளி, சந்திர ஒளி, இது போல ஒளிகளை வைத்து கொண்டு நாம அந்த மாதிரிதான். இந்த மாயினால் மாய் என்ன பண்ணுது, இந்த ஆண விருளை அடக்கிறது, ஆண விருளை போக்குறது. ஆனா இதனால என்னன்னா பொருளுடைய உண்மையான தன்மை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. இருட்டுல வெளிச்சமும் அரகுற வெளிச்சமா இருக்குது, இருட்டு இருக்குது. அப்போ முன்னால என்னவோ தெரியும், அது வந்து மரக்கட்டையா, மனுஷனா, மாடா, அது ஒரு குழப்பம் ஒண்ணு. அது ஐயக்காட்சியும் திரிபு காட்சியும் சொல்லுவோம். ஐயான்னு சொன்னா இது இதுவோ அதுவோ அப்படிங்கிற குழப்பம், திரிபுனா ஒன்ன இன்னொன்னாக, பாம்பை கயிறாகவும் கயிறை பாம்பாகவும் அறிவுதான் திரிபு காட்சி. அப்ப இந்த மாயை என்ன பண்ணுது, இந்த இருளிலே ஆணவ இருளிலே அகப்பட்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்து அறிவை கொடுக்கிறது. இப்போ அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு, தெளிவான அறிவு அல்ல, ஐயமும் திரிபும் உடைய அறிவு. இப்ப இதுலதான் இந்த யா நாமாவில் இருக்கிற போது, யா நாமாவோட இருக்கிற போதுதான் நமக்கு பிறப்பிறப்புகள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ இது உரிய பக்கம் வருகின்ற பொழுது இந்த ஆதிசக்தி அல்ல துரோதான சக்தின்னு சொல்லக்கூடிய அதான் இந்த மாயை கொடுக்குது. அதுவே திருவருட்சத்தியாக இருந்து இந்த ரெண்டையும் நீக்கி இந்த சீல கொண்டு வந்து செலுத்தும் என்பது இது பொதுவாக தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
3: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அவதார படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: மலைத்தூஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான். அந்த மலைத்தூஜ பாண்டியனுக்குத்தான் பரமேஸ்வருடைய வலது பாகத்தில் இருக்கின்ற பராசக்தியாக இருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மையார் லீலையாக தடாதகை என்ற திருநாமத்தோடு கூட 3 வயது பெண்ணாக அவருடைய வேள்வியிலே தோன்றப்போகின்றாள் என்று பார்க்கின்றோம். மலைத்தூஜ பாண்டியன் மன்மதனைப் போல அழகா இருப்பாராம். வடமொழி தென்மொழி ஆகின்ற 2 மொழிகளிலும் மிகுந்த புலமை படைத்தவர். அவர் கவிஞர்கள்லாம் அவர்கிட்ட மாட்டினு மொழிப்பாங்க, அப்படிப்பட்ட புலமை படைத்தவர். மதுரையாண்ட மன்னர்கள் எல்லாருமே தாங்களே வித்வான்களாக கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால மற்றவர் ராஜாவை ஏமாத்தி பாடுற மாதிரி இவங்களை ஏமாத்தி பாட முடியாது. காட்சிக்கு இனியதான் இருப்பார், ஈஸிலியே ஆக்சசிபிள். ராஜாங்கிறதுனால எங்கேயோ இருப்பார், யாரும் இப்போ கிட்டக்கு போய் பார்க்க முடியாதுங்கிறது கிடையாது. மிக எளிதிலே அவரை சென்று பார்க்கலாம். காட்சிக்கு இனியராக அவர் இருப்பார். அவருக்கு மனையாள் மிகுந்த கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், சூரசேனன் என்ற சூரிய வம்சத்திலே வந்த ஒரு சோழ அரசன் அவனுடைய மகள், மிகுந்த தவம் செய்தவள். அவளுடைய முற்பிறவியில வித்யாவதி என்ற பெயரிலே ஒரு வித்யாதரனுக்கு அவள் மகளாக இருந்து அம்பாளை பிள்ளையாக பெற வேண்டும் என்று தவம் செய்தவள். அவள் காஞ்சனமாலை என்ற பெயரோடு சூரசேன சோழனுக்கு மகளாக பிறந்திருக்கின்றாள். அவளுடைய கன்னி பருவத்திலே இந்த பாண்டிய மன்னன் யார் மலையத்துஜன் அவளை கைப்பிடித்தான், திருமணம் செய்து கொண்டான். அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அதனால கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிருப்பார்கள். நீண்ட நாளாகியும் இவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. அதனால மலையத்துஜ பாண்டியனுக்கு எல்லையில்லாத செல்வமும் எல்லையில்லாத இன்பமும் கல்வியும் சொன்னத்தை கேட்கறதுக்கு ஆட்களும் பகையில்லாத ஒரு நாடும் பாவமில்லாத ஒரு அரசாட்சியும் எல்லாம் அமைந்திருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லாத குறையினால மனம் வருந்தினான். என்னன்னா ஒருவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒன்று இருக்க வேண்டும், அது இல்லை என்றால் ஏனே இருந்து பயனில்லை. இந்த ஒன்று இருந்தால் மற்றது இல்லைனாலும் தெரியாது. அது என்னன்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார், அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், ஒருவன் பெற வேண்டியவற்றுக்குள் முக்கியமாக பெற வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் ஒரு பிள்ளையை பெற வேண்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களுக்குள்ளேயே புத்திர பாக்கியம் தான் தலைமையானது, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் என்று வள்ளுவனாயனர் சொல்லியிருக்கேன். அதனால தன்னுடைய தகப்பனார் சுந்தரேசருக்கு நிறையா தொண்டு செஞ்சிருக்கிறார், தானும் அந்த பெருமானிடத்திலே பக்தியோடு ஒழுகின்றோம், இருந்தாலும் பெருமான் கருணை செய்யவில்லையே, தனக்கு பிள்ளை தரவில்லையே என்று வருந்தினான். வருந்திவிட்டு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அறியாது ஒரு நோயாளி மருந்துகளை உண்பதைப் போல பலவிதமான வேள்விகளையும் செய்தான். அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான். இன்னொரு அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த இந்திரனுடைய சீட்டு ஆடி அவனை கீழே தள்ளிடும், இவர் இந்திரன் ஆயிடுவார். அதாவது ரீசெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டான்னா இன்கம்பண்டா இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு பதவி கிடையாது, டிஜிபி அவருக்கு சல்யூட் வைக்கிறத விட்டுருவோம். புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் வரப்போறாருங்கும் போது இவர் கார்ல வந்து இறங்கலாம் அவ்வளவுதான், ஆனா போலீஸ்காரர் சல்யூட் வைக்க மாட்டார். அது போல அந்த பதவி சோபை இல்லாம போயிடும், அடுத்த இன்கம்பண்ட் தெரிஞ்சிருது. அதனால என்ன பண்ணா, 100வது அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்காக இந்திரன் நேரில் வந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு, எனக்கு ஒரு மகன் வேண்டும். மலைத்தூஜன் கேட்கலாம், மகள் வேண்டும் கேட்கல, மகன் வேண்டும் அப்படின்னு தான் கேட்கலாம். உனக்கு புத்திரன் தானே வேண்டும், இதுக்கே அஸ்வமேத யாகம் பண்ற, புத்திரகாமே எதை பண்ணா உனக்கு புத்திரன் கிடைப்பா அதெல்லாம் நீ பண்ணணும், இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே, சீக்கிரமா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு என்று சொல்லி அவனுடைய சிந்தனையை மாற்றி 100வது அஸ்வமேத யாகம் பண்ணாமல் செய்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான். எல்லாரும் தன்னை காப்பாற்றிப்பாங்க. இவனும் சரி என்று சொல்லி, தம் பொருள் என்ப தம் மக்கள், தனக்கு பொருள் என்று சொல்வது தன்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி ஒரு பிள்ளையை பெறுவதற்காக புத்திர காமேஷ்டி. இஷ்டி என்பது ஒரு சிறு வேள்வி, யாகம் என்பது பெருவேள்வி. காமேஷ்டி என்று சொன்னால் ஒரு விருப்பத்தோடு பொருந்திய இஷ்டிக்கு காமேஷ்டின்னு பேர். புத்திரனை விரும்பி செய்கின்ற ஒரு சிறு வேள்விக்கு புத்திர காமேஷ்டி என்று பெயர். பொதுநலனை விரும்பி செய்கின்ற வேள்விகள் தான் பெரு வேள்விகள் என்பார்கள். பரமேஷ்டி என்று பெருமானுக்கு பெயர். ஒரு மனிதன் அவனுடைய இஷ்டத்திலேயே மிகச்சிறந்த இஷ்டம், உயர்ந்த இஷ்டம் என்று வேதம் எதனை கருதுகின்றதுன்னா, பெருமானுடைய திருவடியாகின்ற முக்தி பெற்றினை அடைய வேண்டும். மனித பிரிவு எடுத்த நாமெல்லாம் அறம்பொருள் இன்பங்களை ஈட்ட வேண்டும், ஆனால் அதை ஈட்டி ஒரு காலத்திற்கு பிறகு போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். அறத்தை ஈட்ட வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும், இன்பத்தை ஈட்ட வேண்டும், ஈட்டிவிட்டு போதும் என்று நினைக்க வேண்டும். நினைக்காம இருக்கக்கூடாது, இனிமேல் நமக்கு பெருமான் தான் வேண்டும் நினைக்கணும். அதுக்கு தான் பரமேஷ்டின்னு பேர், மேலான விருப்பம். அந்த மேலான விருப்பத்தை எவன் பூர்த்தி செய்கின்றானோ அந்த இறைவனுக்கு பரமேட்டி என்று பேர். புத்திர காமேஷ்டி யாகம் செய்த உடனே பெருமான் கருணை செய்தார். அந்த யாக குண்டத்தில் இருந்து அம்பாள் இவனுக்கு மகளாக பிறக்கின்றாள். 3 வயது பெண்ணாக பாலை என்ற வடிவத்தோடு கூட மீனாட்சி அம்மையார் தோன்றுகின்றார். எப்படி தோன்றுகின்றார் அப்படின்னு கேட்டா, மகேசன் தனிமை எய்த கைலாசபதி பக்கத்தில் இருக்க சீட்டை பார்த்தா காலியாக போயிடுது. ஏன்னா அம்பாள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாளே, பக்கத்தில் சீட் காலியாகிற மாதிரி. இமவானின் மனைவி மேனை நாணம் எய்த, இமவானுடைய மனைவி மேனைன்னு ஒத்தி, அவளுக்கு அம்பாள் முன்பு பார்வதியாகத்தானே சென்று மகளாக சேர்ந்தாள். அவள் கர்வம் பெற்றிருந்தாளாம், என்னென்னா எனக்குத்தான் வந்து சிறு பெண்ணாகவே அம்பாள் என்னிடம் வந்து சேர்ந்து நான் வளர்க்க வளர்ந்தாள், அவளை நான் வளர்த்து அவளுடைய கணவனுக்கு தக்க முறையிலே திருமணம் செய்து கொடுத்து சிறப்பினை அடைந்தேன், உயர்ந்த மாப்பிள்ளையை பெற்றேன் என்று அந்த இமவானுடைய மனைவி ஆகின்ற மேனைக்கு கர்வம். அந்த இமவான் மனைவி மேனை கர்வபங்கமாக போறாள். என்ன காரணம், இப்பொழுது இந்த அதே அம்பாள் காஞ்சன மாலைக்கு பெண்ணாக வரப்போறாள். அதனால இமவான் மனைவி மேனை நாணம் எய்த. மலையத்வஜ பாண்டியனுடைய வலது தோல் துடிக்க, ஆண்களுக்கு வலது கண் துடித்தாலும் வலது தோல் துடித்தாலும் க்ஷேமம், நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம். மலைத்வஜ பாண்டியனுக்கு நல்லது நடக்க போறது. காஞ்சன மாலையின் முலைகளில் பால் ததும்பி ஒழுக, என்ன அவள் வயிற்றிலே அம்பாள் பிறக்கவில்லை, இருந்தாலும் அவளுக்குத்தான் தான் மகள் என்பதை காட்ட விரும்புகிறாள். நின் வயிற்றில் நான் பிறக்கவில்லை என்றாலும் நான் உனக்குத்தான் மகள், இன்னொருத்திக்கு மகள் இல்லை, ஆகவே நீ எனக்கு பாலூட்டுவதற்கு உன்னிடத்திலே நான் பாலை கொடுக்கின்றேன் என்று சொல்லி தாயாரை காட்டுறா. அவளுடைய முலைகளிலே பால் ததும்பி ஒழுக ஆரம்பித்தது. அந்த காஞ்சன மாலின் இடது வேர்க்கண் ஆட ஆரம்பித்தது. பெண்களுக்கு இடது கண் ஆடினா சௌக்கியம், இந்த பெண்ணை பெற்று சௌக்கியமா இருக்க போறேன் என்று அவள் நினைத்தாள். 7 உலகத்தில் இருக்கின்ற உயிர்களும் சந்தோஷம் அடைந்தன மீனாட்சியுடைய அவதாரத்தினால. சைவம் முதல் தவத்துறை உயர தவத்திற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. சைவ தர்மமானது உயரப்போகின்றது. அதர்மம் நலிய தர்மம் ஓங்க அம்பாள் அவதாரம் என்றாள். பஞ்சநாதங்கள் தாமாக ஒலித்தன, தானாவே மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கின்றன. யாராவது வித்வான்கள் வந்திருக்காங்களான்னு பார்க்குறாங்க, யாரும் காணும். கேசட்டை ஓடுதான் பார்க்குறாங்க, கேசட்டையும் காணும், தானாகவே ஒலிக்குது ஆகாயத்திலிருந்து பஞ்சநாதங்கள் ஒலித்தன. மதுரை மாநகரத்தார் இனமறியா மனமகிழ் வெய்த, திடீர்னு எல்லாருக்கும் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்தோஷம், வெயிலில் ஏசிக்குள்ளே போன மாதிரி இருக்குது, காரணமே தெரியல. மதுரையில் இருக்கிற அத்தனை உயிர்களும் சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. வியாதிக்காரனுக்கெல்லாம் வியாதி தெரியல, கடன்காரனுக்கே கடன் மறந்து போச்சு, படிக்காத குழந்தைகள்லாம் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ண மாதிரி கனவு வருது, பயமே இல்லாமல் சௌக்கியமாக இருக்கும். என்னடா இந்த 5 நிமிஷம் நம்ம சௌக்கியமாக இருக்கோமே நினைக்கிறா. அந்த இடத்துல அம்பாள் தோன்றா யாகத்தை யாக குண்டத்திலேருந்து. எல்லாருக்கும் ஒரு சந்துஷ்டி ஏற்பட, கன்னி தமிழ்நாடு பெருமை பெற அம்பாள் அவதாரம் பண்ணின காரணத்தினால இந்த உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. பாரதத்திலேயே 54 தேசங்கள் இருக்கின்றன. அந்த 54 தேசங்கள்லையும் அம்பாள் தோன்றியது என்ற பெருமை உள்ள அந்த கன்னி தமிழ்நாடு பெருமன்னம் அம்பாள் யாகத்திலே துண்டினாள். பாண்டியர் குலம் மென்மை பெற எத்தனையோ ராஜவம்சங்கள் இருக்கின்றன, ஆனால் பாண்டியனுக்குத்தான் பெண்ணாக பிறந்தாள் என்று சொல்லி அந்த பாண்டிய குலம் மேன்மை பெறும்படியாக பிறந்தாள். அக்னி தேவன் நொற்ற பயனடைய அக்னிக்கும் சுவாமிக்கும் ஆகாது. தக்ஷ யாகத்தில் அக்னியினுடைய கையை வெட்டிட்டார் சுவாமி. இப்போ அந்த சுவாமி அக்னியை நினைச்சாரா, ஜெகத் பிதாவாக இருக்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அபராதம் பண்ணி அவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோமே, நம்முடைய அப்பாவோ நம்முடைய குருநாதரோ நம்மளை கோவிச்சுண்டா நம்ம மனசு தவிக்கும், நம்மளை தண்டிச்சுடா நம்ம மனசு தவிக்கும். அப்புறம் அவளே கூப்பிட்டு போனா போறது அப்படின்னா அவள் நமக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலோ தான் சந்தோஷம் அடையும். திரும்ப அவளுடைய கிருபைக்கு பாத்திரம் ஆகிற வரையும் மனசு தவிக்கும். அதுபோல பரமேஸ்வருடைய கிருபைக்கு இந்த திரும்பவும் பாத்திரம் ஆகணும். அக்னி எப்போ பாத்திரம் ஆவார்னு சொன்னால், இந்த மீனாட்சியை சுவாமி கல்யாணம் பண்ணிக்கும் போது அவள் கையை பிடிச்சின்னு அக்னியை சுத்த போறாரு இல்லையா. அப்போ அக்னியை சுத்தும் போது நீனு நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான், உண்மையில இருக்கிற குற்றத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு சுவாமி அந்த சௌஜன்யத்துக்கு வந்துடுவாரோ இல்லையோ, விரோதபாவம் போயிடும். அக்னி வளம் வரும்பொழுது அக்னி வேண்டாதனுங்கிற எண்ணம் போயிடும் சுவாமிக்கு. அது வரப்போறதுன்னு தெரிஞ்சு இப்பயே அக்னிக்கு சந்தோஷமா, சுவாமிக்கு நமக்கு இருக்கிற பகையானது தீரப்போகின்றது. அது மட்டும் இல்ல, உலகத்தெல்லாம் பெற்றெடுக்கின்ற அம்பாளை நாம் பெற்றெடுத்தோம் என்று சொல்லும்படியாக அக்னி வயத்திலிருந்து அவ தோன்ற. இப்ப ஒரு கார்த்திகேய பெருமான் அம்பாள்கிட்ட தோன்றினதுனால உமாசுதன் பேரு, சுவாமி நெத்திக்கண்ணிலேருந்தே தோன்றினார் அவர், அவர் கங்கையில தோன்றினதுனால காங்கேயன்னு பேரு, சரவண பொய்கையில தோன்றினா சரவணபவன்னு பேரு, கார்த்திகை பெண்கள்கிட்ட பால் உண்டதுனால கார்த்திகேயன்னு பேரு. இப்படி பல பேர் அந்த மாதஸ்தானத்தில் இருக்கா. அதுபோல அம்பாளுக்கு அக்னி ஒரு மாதாஸ்தானத்தில் இருக்கார் அங்கேருந்து தோன்றினதுனால, அதனால அக்னிக்கு சந்தோஷம். அக்னி தேவன் நோற்ற பயனடைய அந்த மீனாட்சி ஆனவள் ஹோமகுண்டத்தில் இருந்து தோன்றினாள். தோன்றிய பொழுது அவள் எப்படி இருந்தாள் அப்படின்னு கேட்டால், 3 வயசு பெண்ணாக இருந்தாள், இடுப்பில் பட்டாடை கட்டியிருந்தாள். அந்த பட்டாடை அவ இடுப்பு அந்த பட்டாடையை விட வழவழன்னு இருக்கு, அதனால அந்த ஆடை அந்த இடுப்பில் நிற்கணுங்கிறதுக்காக வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒட்டியானமாக இருந்து அந்த பட்டாடையை அவள் இடுப்பில் இருக்கி கட்டியிருக்கு. அவளுடைய சிரசு அவளுடைய கூந்தல் அந்த கூந்தலை கொண்டையாக முடிஞ்சுட்டு இருக்கா, நம்ம இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி. அந்த கொண்டையை சுற்றி ஒரு முத்து வட்டம் இருக்கு, சூழியம் என்ற அந்த ஆபரணம், முத்து சூழியத்தால் விழுங்க பெற்ற சிறிய கொண்டை, சின்ன கொண்டை, அந்த கொண்டையை மறைக்கிற மாதிரி முத்தினால் ஆகிய ஒரு சூழியம்ங்கிற ஆபரணம் அதை மறைச்சுட்டுருக்கு. அந்த சூழியத்திலிருந்து கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம் 2 தொங்குறது, அதில் கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம், கழுத்தில் முத்து ஹாரம் கழுத்தை ஒட்டி இருக்கு, அதுக்கு வெளியே ஆரமாக அதனை தொடர்ந்து பவளத்தினால் ஆகின ஒரு வடம் இருக்கு. அவருடைய சிறிய இடையை சுற்றிய சிற்றாடை, புறத்தே சூழ்ந்து நிறுத்தும் மணி மேகலை, நவரத்தனங்களால் ஆகின்ற ஒரு மேகலை, மேகலை என்றால் ஒட்டியானும், அவள் காதிலே மாணிக்கங்களால் ஆகிய குழையை அணிந்திருக்கின்றாள். குழையினா ஜிமிக்கி, அந்த குழையினுடைய இறுதி பகுதிக்கு குதம்பைன்னு பேர், அது ஆடும், அது வந்து அவளுடைய சின்ன தோளில் பட்டு ஆடுறது. காதில் வந்து அழுத்தின மாணிக்கத்தோடு சேர்ந்த குழை, அந்த குழையிலிருந்து தொங்குகின்ற ஒரு தொங்கட்டா அந்த குதம்பை, அது அது என்ன பண்ணுது, அது வட்டவடையமாக இருக்கின்ற அது தொழிலே பட்டு அவள் குதிக்கும் போது ஆடுது. 3 ஆண்டு கொண்டவளாக கையிலே வளையலோடு, தொழிலே வளையலோடு, தோல் வளையோடு, காலிலே கொலுசோடு அம்பாள் தோன்றினாள். பாலை என்ற வடிவத்திலே 3 முனைகளோடு தோன்றினாள், 3 ஸ்தனங்களோடு அம்பாள் அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள். தோன்றி அவள் என்ன பண்ண, காஞ்சன மாலைக்கு அவளுக்கு அறுத்துகின்ற பாலானது உண்டாயது. அம்மா என்று சொல்லிக் கொண்டு போய் அவளுடைய மடியிலே சென்று அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தாள் அன்போடு. இப்போ காஞ்சன மாலைக்கு அன்பினாலே மனம் நெகிழ்ந்தது. காஞ்சன மாலையினுடைய பாக்கியத்தை சொல்றார் பரஞ்சோதி முனிவர், கஷ்டப்படாமல் குழந்தை பத்துட்டாயா, இல்லைன்னா எத்தனை தடவை மெடிக்கல் செக்அப் போகணும், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிடணும், எத்தனை தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவார், ரொம்ப சீரியஸு, சிசரியன் தான் பண்ணணும், இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் குழந்தை பத்துட்டாவ செய்ய வாய் வழிராது. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை வயத்துக்கு வந்ததுன்னா சிவப்பா இருக்கிற உதடு வெளுத்து போகும், கர்ப்பம் பெருசாக ஆக. செய்ய வாய் வழிராது துணை முலைக்கண் கருகாது, முலைக்கண்கள் கருத்து போகும் அது கருகாமல். செயல் போல் நீண்ட மைய வாய் மதர்த்த கருங்கண் பசவாது, கரிய கண்களில் இருக்கிற வெள்ளை விழி வெளுத்து போகும் அது அவ்வாறு வெளுத்து போகாமல், அதாவது டல் ஆகும் அது ஆகாமல். 2 மதியம் தாங்காது, 270 நாள் அந்த குழந்தைய வயத்தில் வச்சுக்கணும், 27 நாள் 1 மாசம், 10 மாசம்னா 300 நாள் இல்லை, 1 மாசங்கிறது 27 நாள் தான் சாந்திரமானம். அந்த 270 நாள் வயத்தில் தாங்காது, ஐயா ஆளிலை வருந்த பெறாது, இடுப்பு நோகாது, இடுப்பு வலி எடுக்காமல், வயிறு நோகாமல். பெரும் மகவை எடுத்தணைத்தாள் மோந்தாள், துய்யவாய் முத்தங்கொண்டு இன்புற்றாள் முன் பெற்ற தோகையன்னாள். மேனையைப் போலவே சந்தோஷத்தை அடைந்தாள் காஞ்சனமாலை. ஆனால் மலைத்துஜனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு, ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு, களிப்பும் இருக்கு, கலக்கமும் இருக்கு. என்ன, பெற்றவனவன் நான், இந்த சந்ததி வளர்வதற்கும் பிதிர்காரியங்கள் செய்வதற்கும் பாண்டிய வம்சம் வளரணும், முன்னோர்களை சத்கத்தியில் சேர்க்கணும், ஒரு புத்திரனை பெற வேண்டும், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகலை, ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலைங்கிறவா ஒரு புத்திரனை பெற விரும்புவார்கள், பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, ஒரு பிள்ளை குழந்தை பிறப்பதற்கு இன்னும் எத்தனை தவம் பண்ணணுமோ, இவ்வளவு தவம் பண்ணி புத்திர காமிச்சு யாகம் பண்ணியும் பெருமான் நமக்கு ஒரு புத்திரனை தராமல் ஒரு புத்திரியை தந்திருக்கிறாரே, ஒரு பெண்ணை போய் கொடுத்துருக்கிறாரே, தகுதியுள்ள ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லையே என்று ஒரு வருத்தம். சரி, பெண்ணை தான் கொடுத்தார், அந்த குழந்தையை நன்னா கொஞ்சி கரை சேர்க்குற மாதிரி கொடுத்தாரா, நாலு பேர் பார்த்தா சிரிக்கிற மாதிரியும் கரை சேர்க்கறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரியும் எல்லார போல இல்லாமல் வேறு விதமாக மூன்று முலைகளோடு கொடுத்து விட்டாரே. தகப்பிறகளாக கவலை, பெண்ணுக்கு வயசாக ஆக சரியான இடத்துல பிடிச்சி கொடுக்கணுமே, பிறர் பொருள்னா பிறர் பொருளை காப்பது போல் காக்க வேண்டும் என்பதனால வருத்தப்பட்டானா. அவன் வருத்தத்தை அறிந்து பரமேஸ்வரன் அசரீரியா சொன்னார், நீ இப்படி வருத்தப்படாதே, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் வருத்தப்படாத. என்றைக்குமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் லிவிங் இன் தி ப்ரெசன்ட்னு பேர். இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணும் நம்ம நினைச்சோம்னா சௌக்கியமாக இருக்கணும். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சொக்கநாதர் தரிசனம் பண்ணும்போது சிரமத்தை நினைக்கக்கூடாது. தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த நம்ம விண்ணப்பிச்சு இந்த துக்கத்தை போக்கிக்கலாங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வரலாம். ஆனால் சுவாமியை பார்க்கும்போது மறந்து போயிடணும். சுவாமி சந்நிதியில் நாம் கேட்க வந்த துக்கம் மறந்து போயிடுத்துனா நிச்சயமாக அது போயிடுத்துன்னு அர்த்தம், கேட்காமலே போயிடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா மனத்திருந்த கருத்திருந்து முடிப்பவன், மனசில் என்ன இருக்குன்னு சாமிக்கு தெரியும். எப்போ அதை நம்ம மறக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரனோ அதை நமக்கு அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நமக்கு விடுதலை தான், இனிமேல் அந்த சிரமம் கிடையாது. அதனால் நினச்சவற்றை கேட்க வேண்டாம். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் போய் வருத்தப்படுறியே, நீ இவளை பெண் என்று நினைக்காத, மகன் என்று நினைத்துக்கொள். ஒரு பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளையை வளர்ப்பதை போல் வளர்த்துவா, மகனை போல இவளுக்கு வந்து உபநயனம் செய், மகனை போல இவளுக்கு உபநயனம் செய், மகனை போல இவளுக்கு காயத்ரி உபதேசம் செய், மகனை போல இவளுக்கு சிவதீட்சை கொடுத்து சிவபூஜை எடுத்து வை, மகனை போல இவளை வேள்விகள் புரியவை, மகனை போல இவளுக்கு முடிசூட்டு. இவளுக்கு பெயர் கூட நாங்கள் சொல்றதுதான் தடாதகை என்ற பெயர், தடாதகை என்று இவளுக்கு பெயர் வை அப்படின்னு அசரீரியா சொல்லிட்டார் சுவாமி. உடனே அவன் மனதில் இருக்கின்ற அந்த துக்கத்தை போக்கிக் கொண்டான். தடாதகை என்று அந்த திருமகளுக்கு பெயர் வைத்தான். ஊர் முழுக்க விழா எடுக்கின்றார்கள், நெய்யணி விழான்னு பேர். நெய்யணி விழானு என்ன, ஒரு குழந்தை பிறந்தா பிரசவ தீட்டுன்னு ஒன்று உண்டு கொஞ்ச நாளைக்கு, அந்த அது வரையும் செய்கிற சடங்குகள், அது வரையும் செய்கின்ற தான தர்மங்கள், அது வரையும் செய்கின்ற ஆதித்யங்கள், சந்தோஷமாக செய்கிற காரியங்கள், அதாவது சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது ஒரு இது இருக்கு, விருத்தி இருக்கு, இருந்தாலும் இந்த விருத்தினால துக்கம் இல்லை, சந்தோஷம்தான் இருக்கு. இது விழா, அதனால இந்த விழாவுக்கு நெய்யணி விழா என்று பேர். அந்த புண்ணியாவதனம் ஆகி அந்த தீட்டு போற வரையிலும் அந்த விழாவானது எடுக்கப்படும். அந்த அந்த பத்து நாள் பன்னெண்டு நாள் யார் ஆத்துக்கு வந்தாலும் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பா யாரு, அந்த மாதா பிதாக்கள்லாம். அப்படியே வேதியர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தேடி வருபவர்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய பொன்னும் பட்டும் கொடுத்தான் மன்னன். அப்புறம் என்ன பண்ணான், மீனாட்சி அந்த தடாதகை பிராட்டி பிறந்த அந்த சந்தோஷத்தில் மாற்று அரசர்கள் பகை அரசர்கள் யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காளோ காலிலே விலங்கிடப்பட்டு அவரெல்லாம் விடுதலை பண்ணான். பலவிதமான குற்றங்களை புரிந்து ஜெயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இனிமே புதுசாக யாராவது தப்பு பண்ணி பின்னாடி வந்தால் வரட்டும், நம்ம ஊரில் ஜெயிலுக்கு கதவே இருக்கக்கூடாது இடிச்சுடுன்ட்டான். மதுரையில் எல்லா ஜெயிலையும் ஓப்பன் பண்ணி விட்டான், யாரும் அவள் வீட்டுக்கு போய்க்கலாம், ஜெயிலில் அட்டண்டன்ஸே கிடையாது என்ன சொல்லிட்டார். அப்படி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து சந்தோஷமாக மதுரை நகரை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு புத்திரனுக்கு செய்வதைப் போலவே சம்ஸ்காரங்கள்லாம் செய்து ஜாதகன் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்து வளர்க்கின்றான். அவள் பெண் குழந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய தோழிகளுக்கும் அம்மாவுக்கும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறா. ஒரு ஆண்மகனைப் போல இருந்து கொண்டு அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறானோ, டூ இன் ஒன்னாக இருக்கா யாரு, மீனாட்சி. மணல் மணலாலே சிறுசோறு பண்ணுறா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, இது பாயசம் ரெடி ஆகிடுது, பச்சடி ரெடி ஆகிடுது, அவியல் ரெடி ஆகிடுது, சாதம் இன்னும் வேகலை, இப்படி குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் விளையாடும் நாலஞ்சு பேரை சேர்ந்துட்டு. ஏண்டியா அடுப்பில் வந்து நெருப்பு பத்தலடி, நெருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் கூட பத்த விடு அப்படியா, சரி இந்த சிவப்பு பூவை பறிச்சுட்டு வா, செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வந்து உள்ளே வச்சா நெருப்பு என்ன, நீ வந்து கொதி வந்துருத்து இளநீர் அரிசியை களைஞ்சு போடலையே, இரு இரு இந்த முரத்துலேருந்து வந்து அரிசியில் இல்லை இருக்கிற மாணிக்கம் மரகதம் நீலமணியெல்லாம் புடச்சி எடுத்துட்டு முத்தை மட்டும் எடுக்கிறேன், முத்து தான் அரிசி. அப்போ நவரத்னங்களில் எல்லாத்தையும் புடச்சி எடுத்துட்டு முத்து தான் அரிசி, அதை களைஞ்சு இதில் போடணும், சாதம் ஆயிடுதா தடவி பார்த்து வெந்துடுத்து சாதம் ஆயிடுது. சரி, அந்த பசங்களெல்லாம் கூப்பிடு, நம்ம அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். இந்த விபூதி ருத்ராட்சம் அணிந்து விளையாடி இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் சாப்பிட வாங்கோ, சாப்பாடு ரெடி ஆகிடுது. நான் அவளை இலையை எடுத்துன்னு வருவேன், போடுங்க பாயசம் ரொம்ப நல்லா இருக்கே, இது விளையாட்டு. அவியல் ரொம்ப நல்லா இருக்கே, சாதம் நல்லா வெந்திருக்கேன், சக்கரை பொங்கல் சூப்பர், நாளைக்கு இதே மாதிரி கிடைக்குமா, நாளைக்கு எத்தனை நேரத்துக்கு சாப்பாடு போடுவீங்க, இது விளையாட்டு. இதான் சிறு சோறு அட்டியும் பாவை தனக்கு ஊட்டியும், யாரும் சாப்பிட வரலன்னா கையில் பொம்மை வச்சுட்டுருப்பா, பொம்மைக்கு அந்த சாப்பாட்டை ஊட்டுறது. சிற்றில் இழைத்தும் வசிக்கிறதுக்கு வீடு கட்டுறா, அந்த வீடு கட்டியும் இவ்வாறு விளையாடுகின்றாள். அந்த பருவத்துக்கு மேலே வரும்பொழுது கழங்கு பந்து அம்மனை போன்ற, கழங்குங்கிறது சின்ன பந்து வெயிட் இல்லாமல் இருக்கும், அம்மானை பந்துங்கிறது வெயிட் உள்ளது, உள்ள கல் வச்சு பட்டு துணினால் கட்டினது, கருங்கல்ல வச்சு அது வந்து வெயிட்டானது. அம்மானைங்கிறது வந்து கொஞ்சம் புத்திசாலியாக பெண்கள் ஆனப்புறம் பேச தெரிஞ்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது ஆடுறது. அந்த மூணு பந்து, அந்த மூணு பந்தை ரெண்டு கையினால் தூக்கி போடணும், எந்த ஒரு நேரத்துலையும் கையில் ரெண்டு பந்தை ரிசீவ் பண்ணணும், ஒரு பந்து ஆகாசத்திலே இருக்கும் அது பூமியில் விழாமல், அதை பிடிச்சிக்கிறதுக்கு கையில் இருக்கிற பந்தை தூக்கி எறிஞ்சிட்டு இதை பிடிச்சிக்கணும். கான்சன்ட்ரேஷன், கண்ணுக்கும் கைக்கும் எக்ஸசைஸ், கான்சன்ட்ரேஷன், அதே நேரத்தில் மனசு ஒருமுகப்பட்டு காதுக்கும் எக்ஸசைஸ், எதிராளி கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும், விடுகதை கேட்பா அதுக்கு பதில் சொல்லணும், அது பதில் சொல்லிகிட்டே பந்து கீழே விழாமல் பார்த்துன்னு விளையாடணும். யார் ரொம்ப நேரம் விளையாடுறாலோ அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். இல்லை அம்மானி மீனாட்சியை போல் யாராவது விளையாட முடியுமா? போருண்டி இருட்டெடுத்து சொல்கிற வரையும் பந்தை கீழே விட மாட்டாங்க, தோத்தே போக மாட்டாங்க. மீனாட்சி யார் எந்த கேள்வி கேட்டாலும் சாஸ்திரத்தில் கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவேன், அப்படியே அம்மானை விளையாடிட்டுருக்கேன். அப்புறம் தன்னையொத்த பிள்ளைகளோடு கூட அந்த தோட்டத்தில் இருக்கிற உயரமான மரங்கள்லேருந்து முத்தினால் ஆகின்ற முத்தும் தங்கமும் இழைத்த தாம்பு கயிர்களை தொங்க விட்டு பொன்மயமான ஊஞ்சல் பலகையில் உட்காந்துட்டு நன்னா காத்தாட ஊஞ்சல் ஆடுறது, இப்படிப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடி கொண்டு வர வந்து அப்பா சந்தோஷப்படுற மாதிரி உபநயனம் பண்ணிண்டா, காயத்ரி உபதேசம் பண்ணிண்டா, ஸ்கூலுக்கு போய் வேதாதி சாஸ்திரங்களெல்லாம் படிக்கிறா, மறை முதல் 14 சாஸ்திரங்களை படித்தா, 64 கலைகளையும் பயின்றாள். அவள் வந்து முடிசூட்டுகின்ற பருவத்திற்கு வந்தாள். இவளை நம்பி ராஜாங்கத்தை தரலாம், என்ன கேரணா இவளுக்கு நல்ல வித்வத் இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறா. ஒரு கேஸ்னு ஒன்று தர்பாருக்கு வந்ததுன்னா அப்பா பக்கத்தில் இருக்கும்பொழுது அப்பா தெரியாத மாதிரி கேட்பார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு வந்திருக்கா, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு டக்குன்னு புரியலையே மீனாட்சி, என்னப்பா ரொம்ப சிம்பிள்ப்பா, இந்த இப்போ பாருங்க இவன் பொய் சொல்கிறான் அவன் உண்மை சொல்கிறான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே, அவன் மூஞ்சி பாருங்க, இவன் எப்படி வந்து நிஷ்கலங்கமாக இருக்கான், இவன் முன்னுக்கு பின் மொரணா பேசுகிறான் பாருங்க, அவன்கிட்ட நியாயம் இல்லை, இவன்கிட்ட தான் நியாயம் இருக்குது. அப்பாவுக்கு எடுத்து சொல்லுவார், அப்பா வேணும்னே இதெல்லாம் கேட்பார். கேட்டோன்னே சரி இவள்கிட்ட ராஜாங்கத்தை கொடுத்துடலாம், அரசனுக்கு எது முக்கியம், நீதி வழங்குதல் முக்கியம், நடுநிலை இருந்து வழங்குதல் முக்கியம், வேண்டுவார் வேண்டாதவர்னு யாரும் இருக்கக்கூடாது, சட்டப்படி ஒழுகுவதுதான் ஒரு மன்னனுக்கு முக்கியம். அந்த பண்பு மீனாட்சிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சினோன்னே அவளுக்கு முடிசூட்ட போகின்றார். இப்போ சுமதி என்ற மந்திரி, சுமதி என்றால் நல்ல அறிவு கொண்டவன், நல்ல தெளிவு கொண்டவன். அந்த மந்திரி வந்து குலசேகர பாண்டியன்ட்டு மந்திரியாக இருக்கார், மலைத்துஜனுக்கு மந்திரியாக இருக்கார், அவரே மீனாட்சிக்கு மந்திரியாக இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறார், மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை தேசங்களில் இருக்கிற ராஜாக்களுக்கும், பாரத தேசத்தில் 54 தேசம், வெளியில் நிறையா தேசங்கள், வெளி தேசங்கள் எல்லாருக்கும் உடனே தூதுவர்கள் மூலம் ஓலை அனுப்புகிறார். மலைத்துஜ பாண்டியன் பெறாது பெற்ற மகளாகின்ற தடாதகை பிராட்டிக்கு பாண்டிய ராணியாக முடிசூட்டு போகின்றார். இந்த நல்ல நாளில் ஒரு சோமவாரத்தில் நல்ல குறையில் முடிசூட்டப் போகின்றார், ஆகவே பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து சேருங்கள் என்று ஓலை அனுப்பினார். அம்பாள் வந்து உட்கார்ந்து அரசாட்சி பண்ணுவதற்காக ராஜா என்ன பண்ணார், இந்த பழைய சிம்மாசனம் வேண்டாம், புதுசாக 5 தலை நாகம் தங்கத்தில் பண்ணி அது அந்த சிம்மாசனத்து மேலே கொடை போல இருக்கிற மாதிரி, ரெண்டு உயர்ந்த சிங்கங்கள் ரெண்டு பக்கத்துல இருந்து தாங்குற மாதிரி புதுசாக தங்கத்தை உருக்கி பார்த்து நவரத்னங்கள்னால ஓரங்கட்டி புது சிம்மாசனம் மீனாட்சிக்காக தயார் பண்ணார். அதில் மீனாட்சியை அமர்த்தி கடஸ்தாபனம் பண்ணி அதுக்கு உதசாந்தி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி அவளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவளை பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். அவ்வாறு அவளுக்கு அபிஷேகம் பண்ணி கடத்தினால் அபிஷேகம் பண்ணி புதிதான மாணிக்கங்கள்னால புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒரு ரத்தன கிரீட்டம், அந்த ரத்தன கிரீட்டத்தை மலையத்துஜ பாண்டியன் புரோகிதர்கள் துணை கொண்டு தன்னுடைய மகளுக்கு தன் திறக்கிறத்தினாலே சூட்டினான். நீ இனிமேல் ராஜபரிபாலனம் பண்ண வேண்டியது என்று சொல்லி சூட்டினான். சூட்டுவதற்கு முன்பாக அந்த ரத்ன கிரீட்டத்தை நகர்வலம் செய்தான். அவளுக்கு சூட்டிய பிறகு அவளை ஒரு வெள்ளையானை மீது ஏற்றி, அதாவது வெள்ளையானை என்பது சொர்க்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, வெள்ளை நிறுத்த யானைகள் பூமியிலும் உண்டு, வெளிநாடுகளில் உண்டு. அந்த யானைகளில் சில வெளிநாட்டு மன்னர்களால் மீனாட்சியுடைய பட்டாபிஷேகத்துக்கு என்று கிஃப்டாக கொடுக்கப்பட்டன. தாய்லாண்டில் தான் வெள்ளையானை இருக்கு. அந்த ஒரு வெள்ளை யானை, உயர்ந்த வெள்ளை யானை, அதனுடைய துதிக்கை வந்து பூமியில் பிறளும். அதனுடைய தந்தம் நீளமாக இருக்கும். அந்த வெள்ளை யானை மீது மீனாட்சியை ஏற்றி அவளுக்கு வந்து வெண்கொற்றக்குடை பிடித்து இரட்டை கவரி ஆலவட்டங்கள் வீசி இந்த ரத்தன கிரீடத்தை சூட்டியபடி இந்த மதுரை மாவட்டத்தினுடைய முக்கியமான வீதிகளிலே மக்களுக்கு உங்களுக்கு இவள் ராணியாக இருப்பாள். ராணியாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ராணி கோலத்தில் அவளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அவ்வாறு நகர்வலம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவள்கிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னே மலைத்வஜனுக்கு நிம்மதி ஆயிற்று. அதிலிருந்து அவனுக்கு வேலை கிடையாது. நித்திய சிவபூஜா, பரமேஸ்வருடைய தரிசனம், அப்படியே சிவதத்துவ விவேகத்தினால அவன் பெருமானுடைய திருவடியை அடைந்தான். மகள் என்ன பண்ணா, மகள் நிமிந்து உலகத்தையெல்லாம் இன்ற அன்னை தன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய அந்த அந்தியேஷ்டி ஈற்றுக்கடன்களை எல்லாம் செவ்வனே அவள் சாஸ்திர விதிப்படி செய்தாள். மீனாட்சி அரசாட்சி செய்கின்றாள். அன்றாடம் சூரியன் உதிப்பதற்கு 5 நாழிகை முன்பாக மங்கள வாசகர்கள் திருப்பள்ளி எழுச்சி ஓதவும் அவள் எழுந்திருப்பாள். அதனால அவ பாட்டு பாடிதான் அவள் எழுந்திருப்பாங்கிறது இல்ல, அவர்கள் வந்து நேரத்தில் மீனாட்சி எழுந்திருப்பாளே, நம்ம லேட் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க எழுந்துட்டு வருவாங்க. அவர்கள் வரனாலும் மீனாட்சி எழுந்துருவாள். மங்கள வாசகர் எழுப்ப அவ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து துயில் உணர்ந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி சிவபூஜை பண்ணி சொக்கநாத பெருமானையும் முதல் கால பூஜை தரிசனம் பண்ணிடுவாள். சுவாமியுடைய முதல் கால பூஜையை தரிசனம் பண்ணிடுவாள். பண்ணிட்டு அந்த அத்தானி மண்டபம்ங்கிற தர்பாரில் வந்து அரசிற்க இருந்து அருகிலே கமலினி அணிந்ததை என்ற பெண்கள் அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்து கொடுக்க அலைமகளும் கலைமகளும் இருந்து கவரி வீச ஏனைய மன்னர்கள் வணங்க அவள் அரசாட்சி செய்தாள். மரங்கடிந்து அறம் புரிந்தாள். இவ்வாறு முதல் முறையாக இந்த உலகத்திலே ஒரு கன்னிப்பெண் ஆண்ட காரணத்தினால இந்த பாண்டி நாட்டிற்கு கன்னி நாடு என்று அன்று தொட்டு பெயர் ஏற்பட்டது. நம்ம நாட்டுக்கு என்ன பேர்? கன்னி நாடு. இப்படி ஆனோடனே இந்த கதையை சொன்னோடனே அகஸ்தியர்கள், அகஸ்தியரை கேட்கலாம் முனிவர்கள்லாம், இமவான் தபம் செய்தார், பார்வதியாக சென்று அம்பாள் பிறந்தாள், ஆனால் இந்த மலையத்துஜ பாண்டியன் மகனுக்காகத்தான் யாகம் செய்தான், அம்பாள் தனக்கு மகளாக வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அம்பாள் ஏன் அவனுக்கு போய் பிறந்தாள், ஒரு வேண்டா விருந்தினனாக போய் இப்போ சேரலாமா என்று கேட்கும்போது அப்போ சொன்னார் அகஸ்தியர், மலையத்துஜ பாண்டியன் காஞ்சனமாலையை திருமணம் செய்து கொடுக்கிறான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறான், காஞ்சனமாலை அம்பாளை மகளாக பெறுவதற்கான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறார், அதுதான் சூட்சம். அப்போ காஞ்சனமாலை தன்னுடைய முற்பிறவியில் விஸ்வாவசு என்ற ஒரு வித்யாதரனுடைய மகளாக பிறந்து வித்யாவதி என்ற பெயரோடு அம்பாள்கிட்ட நல்ல பக்தி, தகப்பனார் மூலம் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு தகப்பனார்கிட்ட கேட்குறா, சுவாமி நான் வந்து அம்பாளை காணணும்னா இந்த மந்திரத்தை எந்த ஊரில் போய் ஜபம் பண்ணால் சீக்கிரமாக பலன் கொடுக்கும், அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் எங்கே வேணால் ஜபம் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக பலன் கொடுக்கணும்னா அது பலவிதமாக ஒன்று சொன்னாலே 1000 ஆகணும், அப்போ தான் அம்பாள் சீக்கிரமாக வருவாள், அதுக்கு க்ஷேத்திரம் வந்து விசேஷமாக இருக்கணும். அப்படி கேட்டோடனே இந்த மந்திரத்தை புரச்சரணம் பண்ணுறதுக்கு உனக்கு சீக்கிரமாக அம்பாள் காட்சி கொடுக்கணும்னா கடம்பவனத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், கடம்பவனம் என்பது அம்பாளுக்கு உலகத்தில் இருக்கிற 64 சக்தி பீடங்களில் முதன்மையானது, ஃபஸ்ட்டு அதுதான். ஆகவே அது துவாதசாந்தம்னு பேர், பூமியில் சிவபுரம்னு அதுக்கு பேர். அங்கு போய் நீ 1 வருஷம் தபஸ் பண்ணால் போகணும், அம்பாளை பார்த்துடலாம் அப்படின்னு அவள் அப்பா சொல்கிறார். அதனால் ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து சொக்கநாதரை வழிபட்டு பொற்றாமரையில் வந்து ஸ்நானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மையும் தரிசனம் பண்ணிவிட்டு தபஸ் பண்ணுறா அந்த வித்யாவதி. அடுத்த சங்கராந்தி அன்னைக்கு அம்பாள் அவளுக்கு 3 வயது பெண்ணாகத்தானே பாலா திரிபுர சுந்தரியாக காட்சி கொடுத்து, காட்சி கொடுக்கணும்னா பாதாதி கேசாந்தம் தன் பார்த்த அந்த அம்பாளை பாடுறா, வித்யாதரர் பெண்கிறதுனால தானே பாடுறா. அம்பாள் அவளுக்கு மகிழ்ந்து, உனக்கு நான் அடுத்த பிறவியில் பெற்ற மகள் போல் வருவேன் என்று வரம் கொடுக்குறேன். இந்த காட்சி உனக்கு, இந்த காட்சி அம்பாள் கொடுத்தானா காட்சி மறைஞ்சிடும், நீ என்னை வந்து சீராட்டி பாலூட்டி தாலாட்டி பாராட்டி என்னுடையே பொழுது கழித்து உன்னோடு நான் வளரும்படியாக அந்த பாக்கியத்தை அடுத்த பிறவியிலே பெறுவாய் என்று அம்பாள் அவள் வரம் கொடுக்கவும் அவள் தான் காஞ்சன மாலையாக வந்தாள் என்று அகஸ்தியர் சொல்கிறார் என்ற அளவில் நிறுத்திக் கொள்வோம்.
6: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
7: Meittava vedam unni mevinar soochi velon sittiram punartha paavai seyalara irukkuma pol endru இறைவன் யோக நிலை எய்திய பொழுது, அந்த யோகத்தை சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் அவர் காட்டி கொடுத்த பொழுது, பிரபஞ்சமே யோக நிலையை அடைந்தது. அசுரர்களாகட்டும், தேவர்களாகட்டும், மிருகங்களாகட்டும், பட்சிகளாகட்டும், மரங்களாகட்டும், மனிதர்களாகட்டும்

எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லணுமான்னு கேட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்படி எல்லாருமே காம உணர்ச்சி அற்று எல்லோருமே யோக நிலை அடைந்து இருந்தார்கள். இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எல்லோரும் தங்கள் தங்கள் காம உணர்ச்சி அற்ற காரணத்தினாலே இவர்களுக்கு அங்கே இருக்க வேண்டிய சந்ததி விருத்தி முதலிய மற்ற நித்திய கர்மாக்களை செய்வதற்கான ஹோமாதி கிரியைகளை கர்மங்களை செய்யல. நான் நல்லா இருக்கணும், அடுத்தது செல்வம் வேணும், மனைவி மக்கள் வேணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. அதுக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு இப்படி இருக்க வேண்டும், ஊர்வலகம் இந்த சம்பத்து அடைய வேண்டும்ங்கிறதுக்காக என்ன ஹோமாதி காரியங்கள் இருக்குமோ, என்ன என்ன கிரியைகள் இருக்குமோ அதெல்லாம் யாரும் செய்யல. செய்யாத காரணத்தினாலே அவிர்பாகம் தேவர்களுக்கு கிடைக்கல. தேவர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, அசுரர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, மனிதர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை. இந்த காம நுகர்ச்சியும் உணர்ச்சியும் இல்லாத காரணத்தினாலே எல்லா விதமான வேத கர்மாக்களும், இப்படி காமியார்த்தமாக செய்யக்கூடிய எல்லா வேத கர்மாக்களும் தடைப்பட்டன. இங்கே மீண்டும் தேவர்கள் அதனால துன்பப்பட்டார்கள். இறைவன் இந்த உலகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த விளையாட்டை வைத்துத்தான் எல்லாம் நடக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் காரணபூதனாக அவன் இருக்கிறான். காமமோ காமம் அற்ற நிலையோ எல்லாமே அவன் கொடுக்கக்கூடிய அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் என்று சொல்வதைப் போலவே அழகிலா விளையாட்டு கொண்டு இறைவன் நடத்தி கொண்டிருக்கின்றான் காரணபூதனாக இருந்து. அது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு முக்கியமான கருத்தும் ஒரு நுட்பமும் உண்டு. ஞானம் என்பது, இந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடியது, புத்தக படிப்பினாலோ பேச்சினாலோ எந்த விதமான செயல்களினாலோ கிடைப்பது அல்ல. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, வேதமானதே சொல்லுகிறது. இந்த ஆத்மா பிரவச்சனத்தால் அடையப்படுவது அல்ல. இது பேசி தெரிந்து கொள்ள முடியாது, படித்து தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அனுபவத்தாலே மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவமும் நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த அனுபவம் என்கின்ற தன்மை இருக்கிறதே, அவன் உள்ளே இருந்து நம்மை அனுபவிக்க செய்தால் மட்டுமே. கண்ணுதலார் யார் காண்பார் நீ காட்டார் காலை என்று சொல்வதை போலவே அவன் காட்டி கொடுத்தால் மட்டுமே. பாட்டுவித்தால் பாடாதார் யார் உண்டு, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, கூட்டுவித்தார் யாரொருவர் கூடாதாரே, குலைவித்தால் யார் அங்கே குலையாதாரே என்று உள்ளே இருந்து அவன் நம்மை ஆட்டுவிக்க வேண்டும். அவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே மட்டுமே அவனை அடைய முடியும். இது அனுபவ அறிவினாலே மட்டுமே கிடைக்கக்கூடியது, நூல் அறிவினாலே இது கிடைப்பது கிடையாது. இந்த ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுவதுதான் இங்கே சனகாதி யோகியருக்கு இவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்த பொழுது எல்லா இடத்திலேயும் யோக நிலை எய்தினார்கள் என்று சொல்லக்கூடியது. சனகாதி முனிவர் இவ்வளவு படித்திருந்தும் கூட, எல்லா கலைஞானங்களும் அவருக்கு இருந்தும் கூட, அவர்களாலே இந்த அனுபவ அறிவு ஞானம் சிவஞானம் இல்லாத காரணத்தினாலே அவர்களாலே அமைதியோடு இருக்க முடியவில்லை. அந்த சிவஞானத்தை கொடுத்தவன், கொடுக்க கூடியவன் அந்த சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. இன்னொன்னு, இங்க தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் எப்படி ஒரு திசை காட்டும் கருவின்னு இருக்கிற மாதிரி இங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிற, தெற்கு நோக்கித்தான் இருப்பார். ஒரு கோயில் ரெண்டு கோயில்ல மட்டும்தான் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே தவிர எல்லா கோயில்களிலேயும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கித்தான் இருக்கிறார். சில இடங்கள்ல இன்னும் விசித்திரமாக உண்டு, தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்தி என்றும் யோக தட்சிணாமூர்த்தி என்றும், அது மட்டும் கிடையாது அம்பிகையோடு சேர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் பார்க்கலாம். சுருட்டிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய சென்னையிலே இருந்து ஒரு ஸ்தலம், ஆந்திராவில் திருப்பதி போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தலத்தில் தட்சிணாமூர்த்தி தன்னுடைய நாயகி பார்வதியோடு சேர்ந்திருக்கிறார் அந்த இடத்துல. ரொம்ப ஆச்சரியமான சிற்பம், அங்கே போய் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வசிஷ்ட மகர்ஷியாலே பூஜை பெற்ற பகவான் அங்கே இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொன்று உருவத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பிகையனுடைய மடியிலே தலை வைத்து யோக செய்வாரை போல நித்திரையில எப்படி ரங்கநாதன் இருக்கிறானோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ஷேத்திரம் சுருட்டிப்பள்ளி மட்டும்தான். இது யாராவது சென்னை செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து அங்கேயும் போய் பாருங்கள். அற்புதமான வடிவம் அந்த இடத்துல இருக்கின்றது. பார்வதியினுடைய மடியிலே தலை வைத்து இறைவன் சயனித்திருக்கின்றார். அந்த இடத்துலதான் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக அம்பிகையோடு இருக்கிறார். இருக்கட்டும்,
இப்ப தட்சிணாமூர்த்தி என்று தென்

திசை நோக்கி இருக்கிறார். ஏன் அப்படி? கைலாயம் அல்லது மேரு என்பது வடக்கு திக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹிமாலயாஸ்ங்கிற விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய வடக்கு என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய தண்டமாக, மேரு தண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு தன்மை, அது நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் மேரு, அது கைலாசம். அந்த கைலாசத்திலிருந்து தெற்காக எது இருந்தாலும், கைலாசம் என்பது வடக்கு திக்கு, அது குபேரனுடைய திசை. தெற்கு என்பது யமனுடைய திசை. நம்ம தெற்க போறோம் அப்படின்னு சொன்னா, தெற்க பார்த்து வணங்குறது எல்லாம் எப்படின்னா இறப்பு அப்படிங்கறத சொல்லி இருக்கக்கூடியது. அதெல்லாம் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், மரண யாத்திரை அப்படின்னு சொல்லுவார். மரணத்தை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா அங்கிருந்து அவன் என்ன செய்கிறான், இங்க வா அப்படின்னு சொல்லி தெற்கே போக வேண்டாம், தெற்குல இருந்து அப்படி வடக்கவா என்று சொல்லும்படியாக அவன் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்றான். அதுக்கு பேர் சரண யாத்திரை என்று சொல்லுவார். இறைவனுடைய சரணங்களை நாடி செல்லக்கூடியது, மரணத்தை வெல்லக்கூடியதற்காக இருக்கக்கூடிய யாத்திரை எங்கே, சரண யாத்திரை. இவரே இறைவன் அதுக்காகத்தான் தெற்கே இருந்து யோகு செய்வானை போலவே நமக்காக அவன் தபஸ் பண்றான் அந்த இடத்துல. இங்கே எல்லா இடத்திலேயும் எல்லோரும் யோக நிலையிலே இருக்கிறார்கள். அவருக்கு அது சில கணங்களாக இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்துல பல யுகங்கள் இப்படி மறைந்தன என்று புராணத்திலே ஸ்காந்தத்திலே சொல்லுவார். இதே சமயத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரவர்மனானவன் கொடுமையான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான், தேவதைகளை துன்புறுத்துகின்றான் என்ற காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் இந்த துன்பத்தை தாங்க மாட்டாது, மேருமலையிலே இருந்து கிளம்பி மனோமதி நகரத்திலே இருக்கக்கூடிய பிரம்மதேவனை பிரம்மலோகத்திலே சென்று காடுகின்றார்கள். அந்த மனோமதி பட்டினம் எப்படி இருக்கின்றதெல்லாம் ஸ்காந்தம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கு பிரம்மன் சென்று சேவித்த தேவர்களை பார்க்கிறார் பிரம்மதேவன். அவர் கேட்கிற, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கிறீர்களே, யாருமே சோதை இல்லாத இருக்கிறீர்களே. இந்த புராணங்கள்ல படிக்கும் பொழுது பலவிதமான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கிங்க சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலேயும் நம்ம அப்படியே கதை இருக்கிறதா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், சில விஷயங்கள் அதுல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படி யமனர் எல்லாவற்றையும் சேர்த்து உயிரை பிடித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்ல முடியாத யமனை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவார், இவன் க்ஷயரோகம் என்கின்ற தன்னுடைய சைன்யத்தோடு இருக்கக்கூடியவன், தன்னுடைய சேவகர்களோடு. அப்ப அந்த காலத்துல க்ஷயரோகம் பெரிய வியாதி, அதாவது டிபின்னு சொல்றோம் இல்லையா, அது க்ஷயரோகம். இப்ப டிபின்னு சொல்லக்கூடியது இப்ப மருந்து சொல்லுகின்றோம், அது வந்து உயிர் பறிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா. இது மாதிரி வியாதிகள் முதலானவற்றை கொண்டு அவன் தன்னுடைய சைன்யமாக கொண்டிருக்கக்கூடிய யமதேவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார், இந்திரா நீ ஏன் இப்படி இருக்கிற, நிருத்தி ஏன் இப்படி இருக்கிற, அக்னி ஏன் இப்படி இருக்கிற, எல்லாரையும் கேட்கிறார், குயிலிழந்து இருக்கிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு பெரிய ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். செய்துவிட்டு தங்களுடைய கலக்கத்தை எல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள், நாங்க எப்படி எல்லாம் கட்டப்படுகிறோம் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அதுல சொல்லும் பொழுது ரெண்டு மூணு ரொம்ப நயமான நம்ம ரசிக்க முடியாத விஷயங்கள் உண்டு. ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ரசிக்கிறேன், ஆனா அந்த கதையில சொல்லும் பொழுது பிரம்மா சொன்னவண்ணே எல்லா தேவர்களும் அவங்கவங்க கூக்குரல் இட ஆரம்பிச்சாங்களாம். இது வந்து மாஸ் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள். ஏதாவது இங்க யாராவது பெரிய மனுஷர் வர்றா, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு அந்த ஊரே சேர்ந்து இருக்கும்போது எல்லாரும் அவமா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம். அவமா பேசின்றப்ப யாரும் பேசுறதும் கேட்காது. இதுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தர் இருந்து நல்லா பேச தெரிஞ்சவரிடத்துல பேச வைக்கணும். எல்லாரும் ஒரு அங்க போய் சொல்லுப்பா உனக்கு என்ன கட்டம்னா, கட்டமா எனக்கு ஒண்ணுமே கட்டமே இல்லையேன்னா, கட்டமே இல்லையே. அப்புறம் உங்களுக்கு என்ன போயிடுவார், பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கலாம். வரும்போது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி யார் கொண்டு போய் அவர்களை ஒருத்தர் சார்பா யாரு பேசணுமோ அந்த கூட்டத்தின் சார்பா பேசக்கூடியவங்க வந்து நல்லபடியா பேசணும். பேச தெரியாம எல்லாரும் 1000 பேரும் 1,000,000 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சானா ஒரு காரியமும் நடக்காது. இங்க அப்படி நடந்தது. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுகிறேன். அந்த ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்றாரு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்களாம். இந்திரன் எல்லாரையும் அடக்கிட்டு சொன்னா, எல்லாரும் பேசாருங்க, நான் கூட பேசுறதுக்கு லாயக்கு இல்ல, யாரு பேசணும் சொல்லிக்கே தலைவனாக இருக்கப்பட்ட பிரகஸ்பதியே அனுப்புகிறார். பிரகஸ்பதி ரொம்ப அழகா பேசக்கூடியவரான். அவரை சொல்லி, நீங்க தான் குரு, நீங்க தான் பிரம்மாவிடத்துல எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லணும். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது ரெண்டு விஷயம். ஒண்ணு, நீங்க தான் பேச்சு நல்லபடியா பேசுவீங்க, பேச தெரியணும். இந்த உலகத்துல பொழைக்க தெரியணும்னா பேச தெரியணும், ஏதாவது வாங்கணும்னா அது பேச தெரியணும். இப்ப அதே மாதிரி உங்களுக்கு தான் பேச தெரியும், எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம், நீங்க ஒழுங்கா நல்லபடியா பேசி வாங்கி கொடுங்க. ரெண்டாவது விஷயம் உண்டு, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஏண்டான்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த புராணங்கள்ல சில சில மாறுபாடுகளோட இருக்கும். அவன் சொல்றான், சாணியை எடுத்து தண்ணீரிலே
கரைத்து அங்கே அரண்மனையிலே இருந்து என்ன செய்கின்றானா, இவன் சாணி தெளித்துக் கொண்டிருக்கின்றானாம் தேவேந்திரன். எல்லா இடத்துகளிலேயும் நிலத்திலே அந்த நிலத்தை சமன்படுத்துவதற்காக சாணியை நீரிலே கரைத்து தெளிக்கிறானாம். இதோட ஒரு சாதாரணமான தன்மை உண்டா? தேவேந்திரன் 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதி, நான் தான் தலைவன் என்று சொல்லக்கூடியவன், சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய ஸ்வர்கலோகம் சொல்லுகின்றவனே அந்த பட்டினத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், கிழக்கு திக்கினுடைய தலைவனாக இருக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட தேவேந்திரன் சொல்லுகின்றான், வெக்கத்தை விட்டு என்னால சொல்ல முடியாது, நாள்தோறும் நான் என்ன பண்ணுகின்றேன், மேகத்திலே இருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து சாணியை கரைத்து எல்லா இடங்களிலேயும் நான் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன். தன்னுடைய பரிவாரங்களான 39 அக்னிகளோடு அக்னியானவன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், வருணன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், நிருத்தி ஒரு பக்கம் வேலை செய்கிறான், குபேரன் இருக்கிறான், ஈசானன் இருக்கிறான், அந்த 11 ஏகாதச ருத்ரர்கள் வேலை செய்கிறார்கள், பிரம்மா இப்படி இருக்கிறார், எல்லா இடத்திலேயும் கட்டப்படுகிறார்கள். நான் என் வாயால இப்படி சொல்றது, என்னால சொல்ல முடியலையே, என்னால சொல்ல முடியவில்லை. ஆன காரணத்தினாலே நீங்களே சொல்ல மாட்டோம். இந்த ரெண்டு காரணத்துக்காக, ஒண்ணு உங்களுக்கு தான் பேச தெரியும், ரெண்டாவது என்னால சொல்றதுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னானா. ஆன காரணத்தினாலே இவர் பேசுகிறார், பிரகஸ்பதியானவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், சொல்லி இது மாதிரிலாம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் கட்டப்படுகிறார்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றான் அந்த சூரபத்மான சொல்லி எல்லாம் சொல்லுகின்றார்கள். 108 அண்டங்கள்ல 201 அண்டம் தாரகனுக்கும் இன்னொரு 200 அண்டம் சிங்கமுகனுக்கும் கொடுத்து மிச்சத்தை எல்லாம் 608 அண்டங்களை அந்த சூரபத்மனை வைத்துக் கொண்டு எல்லாரையும் கட்டப்படுத்துறான். ஏன்னா அவன் வர பலத்தின் காரணத்தினாலே அவனை யாராலேயும் அழிக்க முடிவது கிடையாது. அவன் எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய துன்பங்களை விளைவிக்கிறானே, நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், எல்லாம் சரிப்பா, எனக்கு புரிகிறது, நானும் கஷ்டம்தான் படுகிறேன். காரணம் என்ன, அவனுக்கு போய் பஞ்சாங்கம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ இவன் வசிட்ட குமாரனாக இருந்த காசியவருடைய பிள்ளைகளாக வந்த காரணத்தினாலே, மாயினுடைய புத்திரர்களாக இருக்கிற காரணத்தினால எனக்கு பேரமுறை ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா பொழைச்சு போன்னு சொல்லி விட்டுட்டான். இல்லைன்னு சொன்னா என்னையும் ஏதாவது வேலை வாங்கியிருப்பான், ஏதோ மரியாதையான வேலை பாக்குறேன், அவ்வளவுதான். எங்க அப்பாவும் அதே மாதிரி தான், அவன் அங்கிங்க போய் இந்த வேணுமா வரம் வாங்கிக்கோ வரம் வாங்கிக்கோன்னு ஒவ்வொரு வீடா போய் வரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்னடா சீச்சி போ, எதுக்கு வந்தே, எனக்கு வரம் வேண்டாம் போ அப்படின்னு நாராயணனை தொத்தி விடுற. இப்ப அவர் நிலைமையை அப்படித்தான், என் நிலைமையை அப்படித்தான், பஞ்சாங்க வாசிக்கிற நிலைமை என் நிலைமையே இப்படி இருந்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும், கேட்கவா போனோம்னு இவன் கேட்டான். உங்களுக்கு கட்டத்தை கேட்கவா, நாங்க இங்க வந்தோம், ஏதாவது வழி சொல்லுவீங்க, வந்து பார்த்தோம், என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்களா. அப்ப சொன்னார், நம்ம ஒரு காரியம் தப்பான காரியம் பண்ணா அதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நம்ம சொலவடை இது உண்டு இல்லையா, வழக்கு உண்டு இல்லையா, உப்பு குடிச்சவன் தண்ணி, உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி தான். நாம் தவறு செய்தோம், தவறு செய்வதற்கு தண்டனை அனுபவிக்கிறோம். என்ன தவறு பண்ணோம்னா, அது கூட மறந்துட்டீங்களாப்பா, தக்ஷனுடைய யஜ்ஞத்திலே கலந்து கொண்டோமே, எங்கே சிவ நிந்தனை ஏற்பட்டதோ அந்த சிவ நிந்தனை ஏற்படக்கூடிய இடத்துல போய் நாம் கலந்து கொண்டோம். சிவ நிந்தனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலே நமக்கு இந்த துக்கம் சம்பவிக்கிறது, இந்த கொடுமை சம்பவிக்கிறது. ஆனா இதுவும் கூட என்ன, நமக்கு நல்லதுக்காகத்தான். காரணம் என்னன்னு கேட்டா, தண்டனை வருவது நாம் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை களைவதற்காக. ஒரு தங்கம் இருக்கு, நெருப்புல போட்டு வாட்டி அதை தட்டி எடுக்கிறான்னா அதுல இருக்கக்கூடிய மாசை நீக்குவதற்காக. இன்னொன்னு சொன்னார், ஒரு பெரிய டாக்டர், அவர் இங்க உதாரணம் சொல்லுகின்றார், பிரம்மா பெரிய டாக்டர், அந்த டாக்டர் பையனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்தது, ஒரு பெரிய கட்டி வந்தது. டாக்டர் பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடியவர், ஹார்ட் ஆபரேஷன் பண்றாரு, பெரிய ஹார்ட் சர்ஜன் வச்சுக்கலாம், இவருக்கு சின்ன கட்டி வந்திருக்கு, அந்த கட்டியை இவர் அறுத்து எடுத்துடலாம். ஆனா தன்னுடைய பையனிடத்திலே ஒரு இப்படி ஒரு கட்டியை அறுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அவர் என்ன பண்ற, தன்னுடைய அசிஸ்டண்டோ இல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு சின்ன டாக்டரா பிடிச்சு அந்த டாக்டர்கிட்ட, என் பையனுக்கு இந்த தொந்தரவு சரி பண்ணிடுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. இப்ப அவர் சொல்ற கேட்ட டாக்டர் வந்து நம்ம கட்டியை அறுக்கிறார். இப்ப அறுக்கிறாருன்னா நாம அப்பா மேல கோவிச்சுக்கிறதா, அந்த டாக்டர் மேல கோவிச்சுக்கிறதா? நமக்கு கட்டி வந்திருக்கிறது, அறுத்தா தான் நம்ம உடம்பு சரியாகும். இப்ப சரியாகிறதுக்கு அப்பாவால பண்ண முடியல, இன்னொரு இடத்துல கொண்டு போய் பண்ணுகிறார். அதே மாதிரி தான், அது ஏன் பண்றார், ரெண்டு விஷயம், ஒண்ணு நமக்கு கட்டி அறுத்தா தான் நம்ம உடம்பு குணமாகும்,
ரெண்டாவது அப்பாவுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு அதிகம், தானே அறுக்கிறதுக்கு விருப்பப்படல. ஐயோ என் பிள்ளை கட்டிய நானே அறுக்கணுமானு அதனால இன்னொரு டாக்டர் தான் அனுப்பிச்சார். பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடில் ஏதாவது ஒரு ரோகம் வந்துச்சுன்னு சொன்னார், பிறரை கொண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார், உரு துயர் செய்து தீர்ப்பார். அறுத்தாத்தான் போகும்னா அறுத்துத்தான் ஆகணும். ஒரு கட்டம் கொடுத்தாலும் என்ன செய்கின்றார்கள், தீர்க்கின்றார்கள். மற்றவர் தன்பால் அன்போ வன்கணோ அதுபோல் நம்பார் பற்றிய பவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான். இப்படி அப்பா அம்மா பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, நம்மீத கோபமா அன்பா, அன்பின் காரணத்தினாலே செய்கின்றார்கள். இதே போலத்தான் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு பவசாகரத்திலே இப்படி துக்கத்தை தருகின்றன, இந்த துக்கத்தை தீர்ப்பதற்காக இப்படி அவன் செய்தான், இதுக்காக நம்ம தவறு நினைத்து கொள்ள கூடாது அப்படின்னு சொன்னாராம். சரி இதுக்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது, சரி வாங்க இன்னொருத்தர் இருக்கிறார், எங்கப்பா நான் சொல்றத விட எங்க அப்பாட்டையும் போய் கேட்கலாம் என்று மகாவிஷ்ணுவனிடத்திலே சென்று கேட்கின்றார்களாம். மகாவிஷ்ணுவனிடத்திலே சென்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு தெரியும் ஏன் வந்திருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வைகுண்டத்துல நிம்மதியா, வைகுண்டம் என்பது எல்லாரும் அடையத்தக்க ஒரு நிலை, இங்கே வந்து எந்த விதமான யாராலேயும் ஜெயிக்க முடியாத பட்டணம்னு இது சொல்லப்பட்டது. இப்ப அதெல்லாம் கிடையாது, நான் வைகுந்தத்திலே ரொம்ப நாள் இல்லை, இதை லீஸுக்கு விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்டாண்ணா நான் போய் மேருமலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா என்ன பண்றது, படுத்துன்றதா திடீர்னு தூக்கி வாரி போடுது. நான் வேடிக்கைக்காக சொல்லல, இது காந்தத்திலே ரொம்ப அழகாக விஷ்ணு அந்த தேவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார், படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திடுக்கென்று விழித்து எழுந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டா, எங்கே தாரகாசுரம் வந்துருவானோ, ஏன் தாரகாசுரனுடைய மார்பிலே விஷ்ணுனுடைய சக்கரம் பதக்கமாக இருக்கிறது, தாரகாசுரனுடைய மார்பிலே. தாரகாசுரனுடையே ஜெயிக்க முடியல, நான் சூரபத்மனை போய் எங்கே ஜெயிக்க போறேன், என்னால யாரையும் ஜெயிக்க முடியாது, தோற்று விட்டவன் நான், அங்கே ஜெயித்தவர்கள் தாரகாதி அவுணர்கள் அங்கே ஜெயித்திருக்கிறார்கள், இவனை நினைச்ச மாத்திரத்திலேயே தூக்கமும் போயிடுது, பயம் வந்து விடுகிறது, என்னாலே பயந்த காரணத்தினாலே மேருமலையிலே சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இப்பதான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், வந்தா ஒரு மரியாதையா எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய வீடு பல இடத்துல பெரிய முதலாளிகள்லாம் கட்டி போட்டுருவாங்க, ஏதோ ஒரு இடத்துல இருப்ப. ஒரு கல்யாணம் சொன்னா தன்னுடைய சொந்த வீடு, பூர்வீகமாக வந்த வீடு, நகரத்தார் பெருமக்கள்லாம் அப்படித்தான் இருப்போம், அந்த இடத்துல இருப்போம், சென்னையில இருப்பாங்க, பாம்பேல இருப்பாங்க, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, இங்க வேணும்னா இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் பொழுது அவங்களுடைய ஊர்லேயே தங்களுடைய சொந்த வீடுன்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டுல திருமணத்தை நடத்துவார்கள். அதே மாதிரிதான் இது என்னுடைய இடம் வைகுந்தம், நீங்க வர்றீங்களேன்னு ஒரு மரியாதைக்காக அந்த இடத்துல வேர்மலையில இருந்து இப்பதான் நான் வந்தேன். சொல்றதுக்கு என்ன, நாம் என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, நாம் எல்லாரும் சேர்ந்து கைலாசத்துக்கு தான் போகணும், அங்கே போய் தான் சிவபெருமானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப சொல்லும்பொழுது இங்க ரெண்டு விஷயம் உண்டு, கேட்கின்றார்களாம் மேருமலை எப்படி அசுரர்கள் வர முடியாத இடமாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதை சொல்லும் பொழுது இங்கே அந்த உபகரையாக சொல்லுவார்கள், மேரும் சமானமான கிரியாக இருந்தது, சிவபெருமான் அங்கே மேருமலையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த அசுரர்கள் ஒரு சமயம் என்ன பண்ணாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது தேவர்களை துரத்தி கொண்டு வந்து மேருமலையிலேயும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள், சிவபெருமானுடைய தவத்துக்கு இடையூறாக ஆனது. சிவனுக்கு கோபம் வந்தது, இந்த மேருமலையிலே எந்த விதமான அசுரர்களும் நெருங்க முடியாது போகட்டும் என்று சாபத்தை கொடுக்கிறார். இது யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குகைகளிலே முனிவர்களும் யோகிகளும் பிரம்மாதி தேவர்களும் இங்கே இருக்கட்டும், யாராலையும் அவர்களையோ மலையையோ பார்க்க முடியாது, இவர்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் என்று மேருமலைக்காக அவர் அந்த இடத்துல ஒரு அசுரர்களுக்கு சாபம் கொடுத்தாராம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே என்னை நினைக்கக்கூடிய ஞானமும் உங்களுக்கு இல்லாது போகட்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்ல வினையிலே இருந்து நல்ல செயலிலே இருந்து அவர்களை நீக்கியவராக சாபத்தை கொடுத்தார். சிவபெருமானுடைய சாபத்தின் காரணத்தினாலே அசுரர்களால போக முடியாது, அதனாலதான் நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் அங்கே மேருமலையிலே சென்று இருக்கிறோம் என்று விட்டுவானவர் சொன்னதாக இங்கே ஸ்காந்தம் ஒரு சரித்திரத்தையும் சுட்டிக்காட்டும். செல்லுகிறார்கள் எல்லாரும் கைலாசத்துக்கு செல்லுகின்றார்கள், கைலாசத்துக்கு சென்றவர் அங்கே வாயிலே நின்று துதிக்கின்றார்கள் எம்பெருமானை. இந்த இடத்துல பார்த்தா ஏராளமான ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த ஸ்காந்தத்துல பிரம்மாவுக்கும் ஸ்தோத்திரம், விஷ்ணுவுக்கும் ஸ்தோத்திரம், இந்திரனுக்கும் ஸ்தோத்திரம்,
பிரகஸ்பதிக்கு ஸ்தோத்திரம், வாயுவுக்கு ஸ்தோத்திரம், வருணனுக்கு ஸ்தோத்திரம், எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரங்களா இருக்கும். ரொம்ப எல்லோருக்கும் அப்படி வந்தா பரம்பரை அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அதுல வந்து குழப்பமே அடையக்கூடாது. இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது சார் உங்களை மாதிரி யார் சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுல உங்களதான் சார் இந்த காரியமாகும், வேற யாராலையும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் பாடுவார்,

கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே முடிந்து. அவன் ஒண்ணுமே எச்சரிக்கையான காக்காயும் ஓட்ட மாட்டான்னு சொல்லுவான். அவனை குபேரன்னு சொல்லி நம்ம பாடுவான், ஏன் ஏதாவது காரியம் ஆகாதா அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல கேட்பான். எல்லா தேவதைகளுக்கும் இப்படித்தான், நீ தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று சொல்லும்படியாக இருக்கும். ஆனா எவன் பெரியவனுக்கெல்லாம் மகதோ மகியான் என்று சொல்ல முடியாது, மகாதேவனாக இருக்கின்றானோ, மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய்க்கட்டலுமே என்று சொல்லும்படியாக, எவன் மகாதேவன் என்று ஆதிதேவன் தேவாதிதேவன் என்று எவன் இருக்கின்றானோ, இது அருணைநாதர் சொல்ல தேவதேவ தேவாதிதேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக, எவன் தேவதேவ தேவாதிதேவ பெருமாளாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்ற எல்லாருக்கும் சொல்லப்படும். இது சமாதானம் பெரியவர்கள் ரெண்டு சொன்னார்கள். என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது நீ தான் பெரியவன் சொல்றது லௌகீகமானது, ஒப்புக்கொள்ளப்பட்டது, விட்டுருங்க. ஆனா எவன் காரியம் பண்றான்னு பார்க்கணும். இப்ப இவன் வாயுவை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாம், மன்மதனையும் ஸ்தோத்திரம் பண்ண போறாங்க பின்னாடி, இவன் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஆனா சூரபத்மனுடைய தொன்னையிலிருந்து யார் விடுவித்தது? பிரம்மா விடுவித்தாரா? பிரகஸ்பதி விடுவித்தாரா? நாராயணன் விடுவித்தாரா? இல்ல மன்மதன் விடுவித்தாரா? யாருமே கிடையாது. யாரு பண்ணா? பரமேஸ்வரன் கந்த பெருமான் மூலமாக செய்கிறார். ஆக இவர்கள் யார சொன்னாலும் யாரு செஞ்சாங்கன்னு கதையிலேயே பாருங்க, அவன் தான் அதுல பரம்பொருள், அவன் தான் உயர்வானவன் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் உண்டு. இப்ப இறைவன் எல்லாருக்கு உள்ளேயும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நாராயணனுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரம்மாவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், வருணனுக்கு வாயுவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரகஸ்பதிக்கு உள்ளேயும் இருக்கிறான். உள்ளே இருந்து அவன் எல்லாவற்றையும் நடத்துகின்ற காரணத்தினாலே, குகனாக இருக்கின்ற காரணத்தினாலே, இவர்களை செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் எல்லாம் அவனை சென்று அடைகின்றது. எந்த மொழியிலே எந்த பொருளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதெல்லாம் அவனையே சென்று அடைகின்றது என்கின்ற நியாயத்தின்படியும் இவர்கள் சொல்லுவது சரி. இப்படியும் ஒரு சமாதானம் சொல்லப்படும். இங்கே நாராயணர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சமாதானம் செய்விக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சூரபத்மன் ஏராளமான வர பலங்களை பெற்றவன், அவனுக்கு வந்து சாதாரணமாக மரணம் என்பது நடக்காது. சிவபெருமானுடைய தேஜிலே இருந்து வரக்கூடிய ஒரு குமாரன் மட்டுமே அவனை அழிக்க முடியும். இப்ப பார்த்தா சிவபெருமான் ஒரு பக்கம் இருக்கிறார், பார்வதி இன்னொரு பக்கம் இருக்கிறார், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிற, நாம போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வந்து வாயிலே நின்று ஸ்தோத்திரம் செய்கின்றார்களா சிவபெருமான எல்லாரும், நாராயணன் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அப்ப நந்திய பெருமான் சொன்னார், உள்ளே எல்லாம் போக முடியாது, இப்ப என்னோட ஆணை மிகச்சரியாக இருக்கிறது, யாரையும் உள்ள அனுப்ப முடியாது, அவர் யாரையும் வரக்கூடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற, நீங்க இங்கிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பரமேஸ்வரன் அங்கே யோகம் செய்யும் பொழுதே இங்கே வந்து காட்சி அளிக்கிறான். அவன் இனியில கண்டா காலகாரா என்றெல்லாம் சொல்லும்படியாக, எல்லா துறவிகளுக்கும் தலைவராக இருக்கப்பட்டவனாக, யோக நாயகனாக, வேத நாயகனாக, லோக நாயகனாக இருக்கக்கூடியவனை எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கின்றார்களா, அவனை பார்த்த உடனே பரம சந்தோஷமாக சிரிக்கிறாரா. சிரிச்ச உடனே எப்படி இந்த சந்திரனானவன் உலகங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, அது மாதிரி அந்த புன்சிரிப்பிலேயே வந்த காரியம் எல்லாம் மறந்து தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஒரே கூக்குரல் இடுகின்றார்கள். அப்ப

0: முருகப்பெருமானிடத்தில் அபயம் தேவர்கள் இடுகிறார்கள் என்று அருணகிரிநாதர் பாடுவார். இங்கே சிவபெருமானிடத்திலே அபயம் நோக்கி கூக்குரல் இடுகின்றார்களா 33 கோடி தேவர்களும். அவர் சொன்னார் அவ்வளவுதானே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
3: ஓம் சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நமம், சிவாய நம, சிவாய நம.
4: ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை, அதரில் உத்தரகண்டம் அதாவது பிற்பகுதி, அத்தியாயம் 1 முதல்.
5: சூத உவாச: நம சமஸ்த சம்சார சக்ர பிரமண ஹேதவே கௌரி குஜ தடத்வந்த குங்குமாங்கித வக்ஷசே.
4: சூதர் கூறுகிறார், எந்த இறைவர் உலகியலான சம்சாரம் என்கிற சுழற்சி நிற்காமல் தொடர்ந்து சுழல காரணமாக இருப்பவரோ, சமஸ்த சம்சார சக்கர பிரமண ஹேதவே, இவருடைய திருமார்பு இறைவியான பார்வதி பிராட்டியின் கௌரியின் திருமுலை தடமார்பில் விளங்குவதால் குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்டதாக விளங்குகிறதோ, அந்த இறைவரான உமேருபாகனுக்கு வணக்கம். உபமன்யு சிவபெருமானிடம் வரங்கள் பெற்ற நிகழ்ச்சியினை விளங்கக் கூறிய வாயு பகவான், மத்தியான வேளையில் அதாவது நடுப்பகலில் செய்ய வேண்டிய மாத்தியான்மிக முதலிய கர்மானுஷ்டானங்களை செவ்வரே நிறைவேற்ற எண்ணம் கொண்டு தாம் கூறி வந்த கதையை இடையில் நிறுத்திக் கொண்டு எழுந்திருந்தார். அது சமயம் நைமிசாரண்யவாசிகளான மற்ற மகர்ஷிகள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்ததாக நாம் எந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொண்டு எழுந்திருந்து நடுப்பகலில் செய்ய வேண்டிய தங்களது அனுஷ்டானங்களை செவ்வனே முடித்தனர். பின் வாயுதேவர் திரும்பி வந்தது கண்டு அவர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். தமது அனுஷ்டானங்களை முடித்து வந்த ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான், அதாவது ஆகாசாத் வாயு என்பது உபநிடதம், ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான் முனிவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்துள்ள பெரிய அவையில் தனக்கென்று போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து ஸ்ரீ பரமசிவனாரது விபூதிகளை அதாவது பெருமைகளை மனதில் நினைந்த வண்ணம், எந்த இறைவன் அனைத்தும் அறிந்தவரோ குறைவற்றவரோ தேவர்க்கும் தேவரோ அந்த சிவபெருமானை நான் சரணமடைகிறேன், அவருடைய பெருமைகள் அன்றோ சராசரங்களாகிய இந்த உலகமாக பரவியுள்ளது என்று கூறி பேசத் தொடங்கினார். வாயுதேவரது அழகிய இனிய சொற்களை கேட்ட பாவங்கள் அறியாத முனிவர்கள் சிவபரம்பொருளின் பெருமைகளை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று எண்ணி கேட்கலானார்கள். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பால் வேண்டுவன தவம் ஏற்றி அனைத்து செல்வங்களையும் வரமாக பெற்ற பெரும் தவசியான உபமன்யு முனிவரது சரித்திரத்தை கேட்டோம். நாங்கள் முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், என்ன தெரியுமா? முன்பொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தௌமியரின் பெரிய தமையனானாகிய உபமன்யு முனிவரை சந்தித்து அவரது சொற்கேட்டு பாசுபத விரதத்தை செய்து பெரும் மெய்யறிவை பெற்றார் என்று கேட்டிருக்கிறோம். உயர்ந்த அந்த பாசுபத விரதத்தை பற்றிய மெய்யறிவை ஸ்ரீ கிருஷ்ணன் எவ்வாறு பெற்றார்? தயவு செய்து கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் இச்சையினாலேயே திரு அவதாரம் செய்தவர். ஆனால் இந்த மனித பிறவியோ தூய்மையற்றதுதான். இருப்பினும் உலகில் தர்ம நெறிகளை கடைபிடிக்க வேண்டுவதற்கு இவ்வுடல் மிகவும் தேவையல்லவா? சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம். ஆகவே அதை வேதநதி கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டார். தனக்கு மகப்பேறு கிடைக்க வேண்டி தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உபமன்யு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு 1000 முனிவர்கள் உபமன்யு முனிவரை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அம்முனிவரை தரிசித்தார். அம்முனிவரது திருமேனியோ திருநீற்றால் ஒளிவீசிக் கொண்டிருந்தது. நெற்றியிலே 3 பட்டையாக திருநீரு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள், தலையிலே சடைமுடி, வேதமானது சாஸ்திரங்கள் சூழ விளங்குவது போலவே உபமன்யு முனிவரும் சீடர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் அமைதியாக சிவத்தியானத்தில் லயித்திருந்தார். இவ்வாறு காட்சி தரும் உபமன்யு முனிவரை ஸ்ரீ கிருஷ்ணன் வணங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமேனி புலகாங்கிதம் அடைந்தது. மும்முறை முனிவரை வலம் வந்தார். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் தலை வணங்கி அவரை துதித்தார். முனிவரது திருக்கண்ணோக்கு பட்டவுடன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது உலகியல் மலம் நீங்கியது. பகவான் துயரானார். அப்பொழுது முனிவர் அக்னிர்தி பஸ்ம முதலிய அதர்வசிர உபநிடத மந்திரங்களை ஓதி அவரது திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசினார். பின் 12 மாதங்கள் செய்ய வேண்டிய பாசுபத விரதத்தை செய்வித்தார். பின் சிவபரம்பொருளின் உயர்ந்த பாசுபத ஞானத்தை அவருக்கு உபதேசித்தார். அச்சமயம் முதல் பாசுபத விரதத்தை முறைப்படி கடைபிடித்து ஒழுகும் முனிவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சூழ்ந்திருக்கலானார்கள். பின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் பெற்றிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குருவின் அனுமதியை பெற்று தனக்கு பிள்ளை வரம் வேண்டி உமையொருபாகனான இறைவரை பூஜிக்க மனங்கொண்டு தவம் செய்யலானார். தவம் ஒரு வருடமாயிற்று. இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட உமையொருபாகனான இறைவன் தன் சிவகணங்கள் சூழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு திருக்காட்சி அளித்தார். வரமளிக்க வந்துற்ற சுந்தரரான சிவபெருமானைக் கண்டு நெடுஞ்சான் கிளையாக வீழ்ந்து வணங்கி இரு கைகள் கூப்பிய வண்ணம் துதிக்கலானார். அவரது திருவருளால் ஒரு மகனையும் பெற்றார். தமத்திற்கு மகிழ்ந்த இறைவர் அருளித்த திருக்குமாரன் அல்லவா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த இக்குழந்தைக்கு சாம்பன் என திருப்பெயர் சூட்டினார். அனைத்து சக்திகளையும் பெற்றவரான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபமன்யு முனிவரிடமிருந்து சிவஞான செல்வத்தையும் சிவபரம்பொருளிடமிருந்து குழந்தை செல்வத்தையும் பெற்றார். இதுவரை நீங்கள் கேட்ட சந்தேகத்தை விளக்கினேன். எவன் ஒருவன் இச்சம்பவத்தை தினமும் சொல்கிறானோ கேட்கிறானோ அல்லது கேட்கும்படி செய்கிறானோ அவன் ஸ்ரீ விஷ்ணுவின் மெய்யர்வை பெறுகிறான். அவரோடு ஆனந்தமாக வாழ்கிறான். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பாசுபத ஞானம் என்பது என்ன? பகவான் சிவபிரானை பசுபதி என்று அழைக்க காரணம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ண பகவானோ எச்செயலையும் எளிதில் முடிக்கும் திறல் பெற்றவர். அவர் உபமன்யு முனிவரிடம் எவ்வாறு என்ன கேட்டார்? வாயுதேவரே, தாங்களும் இறைவரது எண் மூர்த்திகளில் ஒன்றானவர். ஆகவே தாங்கள்தான் எங்கள் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். இக்கேள்விக்கு உரித்தான விடையை கூற மூலகங்களில் தங்களைத் தவிர வேறொருவர் எவரும் திறமை பெற்றவர் இல்லை. இதை கேட்ட வாயுதேவர் சிவபிரானை மனதில் தியானித்து விடையளிக்கலானார். வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, முன்பொரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணராக திருவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் தன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவரை வணங்கி இக்கேள்வியை கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, முன்பொரு சமயம் சிவபிரான் தன் மனைவியான பார்வதி பிராட்டிக்கு பாசுபத ஞானத்தையும் தனது விபூதிகளை பற்றியும் உபதேசித்தாராமே, அதை அவ்வாறே கேட்க விரும்புகிறேன். சிவபிரான் பசுபதி என்று எப்படி ஆனார்? பசு என்பது எது? அப்பசுக்கள் எந்த பாசங்களால், அதாவது தலைகளால் கட்டுண்டு தவிக்கின்றன? பின் அத்தலைகளில் இருந்து எவ்வாறு விடுதலை அடைகின்றன? இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கேட்கவே உபமன்யு முனிவர் இறைவரையும் இறைவியையும் மனதில் தியானித்த வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணரது கேள்விகளுக்கு விடை கூறலானார். உபமன்யு கூறுகிறார், தேவகி குமாரனே, பிரம்மதேவர் முதல் தாமரங்கள் வரையிலான உலகியருக்கு கட்டுப்பட்ட அனைத்து சராசர ஜீவராசிகளுக்கும் பசுக்கள் எனப்படும். அனைத்து சராசர ஜீவராசிகளும் பசுக்கள் எனப்படும். இவை அனைத்தும் சிவபிரானது இறையாண்மைக்கு கீழ்ப்படிந்தவை ஆதலால் சிவபிரானை பசுபதி என்கின்றனர். பசுபதியான சிவபிரான் பசுக்களான ஜீவராசிகளை மும்மலங்கள் மாயை முதலிய தலைகளான பாசங்களால் கட்டுவிக்கிறார். பக்தியோடு அவரை ஆராதிக்க அவர் தானே அந்த ஜீவராசிகளை தலைகளில் இருந்து விடுவிக்கிறார். 24 தத்துவங்களும் மாயையின் குணமும் செயலுமே ஆகும். இவற்றைத்தான் விஷயம் என்கிறோம், அதாவது உலகியல் நுகர்பொருட்கள் என்கிறோம். இவைதான் ஜீவர்களை திளைக்கும் பாசங்களான தலைகள். சிவபிரான் தான் பிரம்மதேவர் முதல் புழு பூச்சி வரையிலான அனைத்து பசுவர்க்கங்களையும் இத்தலைகளால் பிணைத்து அதன் மூலம் உலகியல் காரியங்களை செய்கிறார். இவ்விறைவரது ஆக்கியினாலேயே, அதாவது கட்டளையினாலேயே, பிரகிருதியான மாயை ஜீவர்களுக்கான புத்தியை தோற்றுவிக்கிறார். புத்தி அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அகங்காரம் அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவரான சிவனது கட்டளையால் 5 அறிவு புலன்களையும் 5 செயற்புலன்களையும் மனதையும் 5 தன்மாத்திரைகளையும் உண்டு பண்ணுகிறது. அதாவது ஞானேந்திரிய கர்மேந்திரிய அந்தக்கரண அதன் தன்மாத்திரைகளை உண்டு பண்ணுகிறது. அந்த தன்மாத்திரைகள் இறைவரது கட்டளையின் தூண்டுதலால் 5 பூதங்களை தோற்றுவிக்கின்றன. இந்த 5 பூதங்களை பிரம்மதேவர் முதல் பூண்டு வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடலை தோற்றுவித்து செயல் செய்ய வேண்டிய நிச்சய புத்தியை தந்து யான் எனது என்கிற அபிமானமான அகங்காரத்தை தருகிறது. சித்தம், அதாவது மனம், சிந்திக்க செய்கிறது. மனம் சங்கல்ப விகல்பமான இதை செய் இதை செய்யாதே என்கிற எண்ணத்தை தருகிறது. காது முதலிய அறிவிப்புலன்கள் சப்தம் முதலிய விஷயங்களை அறிகின்றன. இறையருளால் அவ்விந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தனக்குறித்தான விஷயத்தை மட்டும்தான் வாங்கிக் கொள்ளுகின்றன. கண் பார்க்கும், கேட்காது. மூக்கு முகரும், பார்க்காது. இதை போல வாக்முதலியன சொற்புலன்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், அவையும் தனக்கான கர்மத்தை மட்டும்தான் செய்யும். சப்தம் முதலியன கிரகிப்பதையே வாக்முதலியன செயலாக்குகின்றன. இவை இறைக்கட்டளையை மீறி செயல்பட முடியாது. சிவனாரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தல்லவோ ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து ஜீவராசிகளுக்கு தங்குவதற்கு இடம் தருகிறது. வாயுவான காற்று பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற ஐந்து பெயர்களை கொண்டதாகி பிரபஞ்சத்தின் உள்ளும் புறமும் விரிந்து அனைத்து உலகங்களையும் இயக்குகின்றது. அக்னி தேவர்களுக்கான அக்னி தேவர்களுக்கான அவி உணவையும், அதாவது ஹவ்யம், கவ்யம் எனப்படும் உணவை பெறும் பித்ருதேவதைகளுக்கு கவ்ய உணவையும் அவரவர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த அக்னிதான் மனிதர்களுக்கான உணவை சமைத்தலான செயலை புரிகிறார். நீர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிரை அளிக்கிறது. அதன் மூலம் அகில உலகத்தையும் காத்தருள்கிறது. தேவர்களும் சிவபிரானது கட்டளையை மீற முடியாது. அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே இந்திரனும் தேவர்களை காப்பது, அசுரர்களை அழிப்பது, மூலகங்களையும் ரட்சிப்பது ஆகியனவற்றை செய்கிறான். வருணன் நீரின் இயற்கை நிலையை காத்தல், மக்களை நீர் தந்து அருளல், தண்டிக்கப்பட வேண்டிய ஜீவன்களை தன் வருணவாசத்தால் பிணித்தல் ஆகியன செய்கிறான். செல்வத்திற்கு அதிபதியான யக்ஷராஜரான குபேரன் ஜீவராசிகள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ப செல்வச் செழிப்பையும் சான்றோர்களுக்கு செல்வம் மற்றும் மெய்யறிவையும் தருகிறார். ருத்ரனான ஈஸ்வரன் தீயோர்களை அடக்குகிறார். ஆதிசேஷன் தன் தலையால் இவ்வுலகை தாங்குகிறார். இந்த ஆதிசேஷனைத்தான் ஸ்ரீமன் நாராயணனது தாமசமூர்த்தியான ருத்ரன் என்கின்றனர். உலகில் பிரளயத்தை தோற்றுவிப்பவர் இவர்தான். பிரம்மதேவர் உலகங்களை படைக்கிறார் மற்றும் தனது வேறு மூர்த்திகள் வாயிலாக காத்தலையும் அழித்தலையும் செய்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தனது மூன்று விதமான மூர்த்திகள் மூலம் உலகத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்துகிறார். காலமே அனைத்தையும் படைக்கிறது, காத்தொழுகிறது, அழிக்கிறது. இவை அனைத்தும் மகா காலனான சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் செய்கின்றன. சூரிய பகவானும் சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் தனது அம்சங்கள் மூலம் உலகை காக்கிறார். தனது கிரணங்கள் வாயிலாக மழைக்கு கட்டளையிடுகிறார். தானே விண்வெளியில் மேகங்களை தோற்றுவித்து மழை பெய்விக்கிறார். இளம் பிறை அணிந்த சிவபிரானது கட்டளைக்கு ஆட்பட்டு சந்திரன் மூலிகைகளையும் பயிர்களையும் போஷிக்கிறார். நிலமுடியால் மக்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறார். தேவர்களுக்கு தனது அமுதக்கலைகளை அருந்த அளிக்கிறார். ஆதித்யன், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், ஏழு மருத்துக்கள், விண்வெளியில் உலாவரும் ரிஷிகள், சித்தர்கள், நாகர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுபூச்சிகள், தாவரங்கள், நதிகள், கடல்கள், மலைகள், வனங்கள், ஏரிகள், குளங்கள், ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்கள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், வைதிகமான துதிகள், வேள்விகள் முதலியனவும், காலாக்னி முதல் சிவன் வரையிலான 14 புவனங்கள், அதன் மன்னர்கள், எண்ணில் அடங்கா பிரம்மாண்டங்கள், அதை சுற்றியுள்ள ஆவரணங்கள், அதாவது மறைப்புகள், முக்காலங்கள், திசைகள், காலத்தின் பலவிதமான அம்சங்களான கலை முதலியனவும், மேலும் இப்பிரபஞ்சத்தில் காணப்படுவதும் கேட்கப்படுவதுமான அனைத்து வஸ்துக்கள் ஆகியனவும் சிவனாரது அருட்கட்டளையினாலேயே இயங்குகின்றன. இவ்வளவு ஏன்? சிவனாரது அருட்கட்டளையினால்தான் இங்கு நிலம், மலைகள், மேகங்கள், கடல்கள், நட்சத்திர கூட்டங்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், அசையும் அசையாதனமான ஜடப்பொருள்கள், உயிருள்ளவை ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் நிற்கின்றன. கிருஷ்ணா, முன்பொரு சமயம் வேதத்தின் முகம் எனப்படும் பிரணவத்தின் மூலம் நான் கேட்டதை, அதாவது சிவனாரது கட்டளை பற்றியதை, வியத்தற்கு உரியதை இதோ நான் கூறுகிறேன், கேள். முன்பொரு காலத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் நானே அசுரர்களை வென்றேன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியே மாறுதட்டி கொண்டனர். அப்பொழுது சிவபிரான் தன் சொரூபத்தை மறைத்துக் கொண்டு உருவமும் அருவமும் இல்லாத ஓர் அருவுருவமாக, அதாவது யக்ஷனாக அவர்கள் முன் தோன்றினார். அந்த யக்ஷபுருவம் தேவர்கள் முன்னிலையில் ஒரு துரும்பை போட்டு, இதை எவர் ரூபமற்றதாக அழிந்ததாக செய்கிறாரோ அவரே தைத்தியர்களை வென்றவர் என்றது. இதை கேட்டு மிகுண்ட இந்திரன் அத்துரும்பை எடுக்க முனைந்தான். ஆனால் மனதினால் கூட அதை அசைக்க முடியவில்லை. வஜ்ரப்படையை ஏவினான். அது முனைமழுங்கி வீழ்ந்தது. இது கண்டு மற்ற லோக பாலகர்கள் அனைவரும் தங்கள் படைக்கலன்களை ஏவினார். அப்பொழுது ஊழித்து எழுந்தது, புயல் அடித்தது, உளிக்காலம் போல் கடல்கள் பொங்கின, அப்படைக்கலங்கள் அனைத்தும் தம் வலியிழந்தன. அப்பொழுது இந்திரன் அந்த யக்ஷனை பார்த்து, தாங்கள் யார் என்று கேட்க, உடனே அது மறைந்தது. அவ்வமயம் விண்வெளியில் சர்வாபரண பூடிதையாக இவமான் செல்வமான உமையம்மை தோன்றினாள். வியந்த தேவர்கள் அவளை வணங்கி, தாயே, இந்த யக்ஷன் யார் என்று கேட்டார்கள். தேவியும் சற்றே புன்முறுவல் பூத்த வண்ணம், உங்கள் கண்களுக்கு புலப்படாதவர் அவர். அவரால் தான் அனைத்து ஜீவராசிகளையும் கொண்ட இந்த சம்சார சக்கரம், அதாவது உலகியல் சக்கரம் சுழன்று வருகிறது. அவர்தான் முதலில் உலகை படைத்தவர், அழித்து அருள்பவரும் அவரேதான். அவரை நியமிப்பவர், அதாவது அவருக்கு கட்டளையிடுபவர் எவருமே இல்லை. அவர்தான் அனைத்துக்கும் கட்டளையிடுகிறார். இதை கேட்ட தேவர்கள் ஆணவம் அடிந்து வியந்து தத்தமது உலகங்களுக்கு சென்றனர். உபமன்யு கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, சிவனாரது திருமேனிகளால் இப்பிரபஞ்சம் எவ்வாறு எங்கும் பரவியுள்ளது என்பதை கூறுகிறேன் கேள். சிவபுரானது ஐந்து திருமேனிகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன் ஆகியவர்களாலேயே இவ்வுலகம் பரவியுள்ளது. இவை தவிர இன்னும் ஐந்து திருமேனிகள் உண்டு. அவற்றை ஐந்து பிரம்மங்கள், அதாவது மந்திர ரூபமானவை என்பர். அவையும் எங்கும் பறந்துள்ளனவே. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற இவ்வைந்தும் சிவபிரானது ஐந்து பிரம்ம மூர்த்திகளாகும். சிவபிரானது மூர்த்திகளின் முதன்மையானதும் உயர்ந்ததுமான ஈசானம் என்னும் முர்த்தம் பிரகிருதியான உலகியலத்திற்கும் க்ஷத்ரஜ்ஞனை வியாபித்திருக்கிறது. தத்புருஷ மூர்த்தம் குணங்களுக்கு நிலைகளனான போக்கியமான, அதாவது துய்ப்பதற்கு உகந்ததான அவ்யக்தம் என்கிற பிரகிருதி என்பதில் நிலை கொண்டுள்ளது. பினாகம் என்னும் வில்லை ஏந்திய சிவபிரானின் வணங்கத்தக்க அகோரம் என்கிற மூர்த்தம் தர்மம் முதலிய எட்டு அங்கங்களோடு, அதாவது பகுதிகளோடு கூடிய புத்தி தத்துவத்தை தனக்கு அதிஷ்டானமாக கொண்டுள்ளது. வாமதேவம் என்கிற மூர்த்தி ஆகமங்களை அறிந்த வித்வான்களால் அகங்காரம் என்பதன் நிலைகளம் என்கின்றனர். சத்யோஜாதம் என்கிற மூர்த்தி மனதின் அதிஷ்டானம், அதாவது மனதின் நிலைக்கள். ஈசானம் என்பது செவிப்புலன், வாக்கு, ஒலி மற்றும் எங்கும் பறந்துள்ள ஆகாய தத்துவத்தின் தலைவர் என்பது சான்றோர்கள் கூற்று. தற்புருஷம் என்கிற மூர்த்தம் தோல், கைகள், தொடு உணர்ச்சி முதலியன கொண்ட வாயு தத்துவத்தின் அதிகாரி என்பது புராணங்களின் கருத்துக்களை நன்கறிந்த புலவர்களின் கருத்து. அகோரம் என்கிற மூர்த்தி கண்கள், கால்கள், உருவம் மற்றும் அக்னி தத்துவத்தின் அதிஷ்டானம் என்கின்றனர் அறிஞர்கள். சிவனடியார்களோ வாமதேவம் என்கின்ற மூர்த்தம் நாக்கு, குதம், ரசம், அதாவது ருச்சி மற்றும் ஜல தத்துவத்தின் தனி அதிகாரி என்கின்றனர். சத்யோஜானம் என்கிற மூர்த்தம் குதம், அதாவது உபஸ்தம், வாசனை, பூமி தத்துவத்தின் தலைவன். சிவபரம்பொருளின் இவ்வைந்து மூர்த்தங்களும் நன்மைக்கே காரணமானவை. நலம் வேண்டுவோர் இவற்றைத்தான் ஆதரவோடு, ஈடுபாட்டோடு வணங்கித் தொழ வேண்டும். இவ்வுலகமே சிவபிரானின் எண் மூர்த்தங்களாலேதான் ஆக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு நூலில் மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளவோ அவ்வாறேதான். சர்வர், பவர், ருத்ரர், உக்ரர், பீமர், பசுபதி, ஈசானர், மகாதேவர் இவ்வெட்டும் சிவத்தின் எண்வகை மூர்த்திகள். இந்த எண்வகை மூர்த்தங்களிலும் முறையே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், க்ஷத்ரஜன், சூரியன், சந்திரன் ஆகிய எட்டும் நிலை கொண்டுள்ளன. இதில் பூமிமயமான மூர்த்தி சராசரங்கள் அடங்கிய உலகை தாங்குகிறது. இவற்றின் அதிர்ஷ்டான தேவதை சர்வர் எனப்படுகிறார். இது சாஸ்திரங்களின் முடிவு. அவரது நேர்மயமான மூர்த்தி உலகிற்கு உயிரளிக்கும் தண்ணீராக உள்ளது. நீர் பகவானின் பவர் என்பவரது மூர்த்தி. ஆகவேதான் இதை பாவி என்பர். சிவனாரது ஒளி வடிவமான மூர்த்தியான ருத்ரமூர்த்தி உலகின் உள்ளும் புறமும் வியாபித்துள்ளது. இந்த கோரமான மூர்த்தி என்பதால் இதை ரௌத்ரி என்கின்றனர். சிவனார் வாயுவாக காற்றாக இருந்து உலகை இயக்குகிறார். மேலும் பிராணவாயுவாக இருந்து தாங்கி போஷிக்கிறார். இக்காற்று மூர்த்தமே உக்ர ஆவார். ஆகவே இதை ஔக்ரி, அதாவது உக்ரத்தின் தன்மையான வெம்மை என்கிறார்கள். பீமர் என்கிற மூர்த்தம் ஆகாயமானது. அனைத்துக்கும் பறந்து வேந்து விண்வெளியாக இருந்து இடமளிக்கிறது. மற்ற பெரும் பூதங்களை தனித்தனியாக பிரிக்கிறது. இதை பைமி மூர்த்தி என்பர். அனைத்து ஜீவராசிகளின் கண்களிலும் ஒரே மாதிரியாக விற்றிருந்து அனைத்து ஆன்மாக்களிலும் ஆன்ம தத்துவமாக விளங்குவதே பசுபதி என்கிற மூர்த்தம். இது பசுக்கள் போன்ற நமது பாசமான தடைகளை தகர்த்து எறிவது. சிவபிரானது ஈசான மூர்த்தியே சூரியன் என்கிற திருப்பெயரை தாங்கி உலகம் அனைத்திற்கும் ஒளியை தந்து விண்வெளியில் உலா வருபவர் ஆவார். மகாதேவர் என்கிற மூர்த்தமே சந்திரன் ஆகும். இவரது கிரணங்களான நிலவில் அமுதம் நிரம்பியுள்ளது. இவ்வமுதத்தால் உலகையே நினைக்கிறார். இம்மூர்த்தியை மகாதேவர் என்பர். இம்மூர்த்தியை சந்திரனது மூர்த்தியை மகாதேவர் என்பர். சிவபிரானது இந்த எட்டாவது மூர்த்தி சிவனானது உண்மை திருமேனியாகும். மற்ற அனைத்து மூர்த்தங்களிலும் இது வியாபித்துள்ளது. ஆகவே இந்த பிரபஞ்சமே சிவமூர்த்தியாகும். மரத்தின் அடிவேரில் நீர்விட்டால் அதுவே கிளைகளையும் தலைகளையும் வருஷிக்கச் செய்கிறதல்லவா? அதுபோலவே சிவபூஜையே அவரது திருமேனியாக உலகை, திருமேனியாகிய உலகை போஷித்து காத்து அருள்கிறது. ஆகவே எல்லோருக்கும் அபேதானம் செய்தல், அதாவது பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி புரிதல், இம்மூன்றுமே சிவாராதனையாகும். பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி செய்தல், இம்மூன்றுமே சிவ ஆராதனையாகும். இவ்வுலகில் குழந்தை பேரக்குழந்தை முதலியவர்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தால் அக்குழந்தைகளின் தாய் தந்தையரும் தாத்தா பாட்டியும் மகிழ்கின்றனர் அல்லவா? அதே போலத்தான் மக்கள் சேவை மகேசனது சேவையாகிறது. உலகில் உள்ள எவருக்காவது ஒருவருக்கு எந்த ஜீவரசிகளுக்காவது தண்டனை தருவதானால் அதன் வாயிலாக சிவபிரானது என் மூர்த்திகளுக்கும் தண்டனை தருவதாகத்தான் அர்த்தம். அது சிவாபச்சாரம் செய்ததாகத்தான் ஆகும். ஆகவே இப்பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலேயே காத்து அருள்பவரான சிவபிரான், நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலே காத்து அருள்பவரான சிவபிரானை நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. ஏனெனில் அவர்தான் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும்.
6: ஓம் நமசிவாய்.
7: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: Om Namah Shivaya.

சுட்டறுத்தல். சுட்டறுத்தல் எனப்படுவது ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற புறப்பற்றினை, அதாவது உலகப்பற்றினை நீக்கினால் இறைப்பற்று தோன்றும் என்னும் உண்மையை கூறுவதாகும். வெள்ள

கற்புருவாய் உதித்து கூடல் மீனால் மேல் வினதியோல் விரைத்தாள் போற்றி துங்கம் ஒரு அலகடன் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விரால் தன இருளில் பறவை வாதக்கேவன் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி துங்கவர் நூல் திருவாத ஊரில் வந்த புண்ணியாரார் என எழிகள்

சுந்தரமூர் சுவாமிகள் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசியப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலபுராணத்திலே திருவருள் என்கின்ற பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இது முதல் துவக்கமாக ஆரம்பித்து விநாயகர் தோத்திரமும் சபாநாயகர் தோத்திரமும் சொன்னோம். இப்பொழுது திருவருள் அவிநாசிநாதர் ஆகிய தோத்திரங்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்லப்படும். சிவன் அருளினாலே எல்லையில்லாத கருணையினாலே இந்த நூல்களிடத்தில் நமக்கு பிரிய வந்தது. பிரியம் உலகத்திலே மக்கள் உலகப் பொருளிலே பிரிய வைக்கிறார்கள். உலகப் பொருளிலே பிரிய, உலகப் பொருள்னா வீடு மாடு மனைவி மக்கள் பணம் முதலான பொருளிலே பிரிய இயல்பாக இயல்பாக அமையும். ஒருத்தர் சொல்லாமலே அமையும், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டு மேல பிரியமா இருப்பா, மனைவி மேல பிரியமாறு, பிள்ளைகள் மேல பிரியமாறு, பணத்துல பிரியமாறு அப்படின்னு சொல்லியா கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமே தானே பிரியம் வருது, தானே வருது எல்லாருக்கும். ஆனா சாமியினிடத்துல பிரிய வர்றதுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். சாமியினிடத்துல பிரிய வர்றதுக்கு தான் இப்படி கூட்டம் கூட சொல்ல வேண்டியது. தானே வராது உயிர்களுக்கு இயல்பாக, தானே பிரிய வராது கடவுளத்துல. இப்ப நமக்கு எப்படி பிரியம் வருது, அவ பிரிய வச்சுக்கிறத பார்த்து, அவ பாடுறத பார்த்து, அவ கும்பிடுறத பார்த்து நமக்கு பிரியம், அப்படித்தானே போகுது. அப்பர் சுவாமியே சொல்றாரு,

தொட கண்டு கண்டு ஞானத்தாயுனை நானும் துழுவனே. ஞானிகள் கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன் சாமிங்கிறார் ஆறு அப்ப சுவாமி. அதனாலே நமக்கு கடவுளத்திலே அன்பு பிரியம், அன்பு என்றாலும் பிரியம் என்றாலும் ஒண்ணுதான். அன்பு பிரியம் வருவது என்று சொன்னால் இயல்பாக வராது. இப்படி நூல்கள் மூலமாக அருளாளர்கள் மூலமாக திருவருளாலே அப்படி நமக்கு சுவாமிடத்தில் அன்பு உண்டாகும். சாமியிடத்தில் அன்பு இருக்கணுமா இருக்கப்படாதா? இருக்கணுமா இருக்கப்படாது, கட்டாயம். சாமியிடத்தில் அன்பு இல்லாதது மனித ஜென்மம் அல்ல. சாமியிடத்தில் அன்பு இல்லாதது மிருக ஜென்மங்கள். மிருகங்களுக்கு சாமிக்கு தொடர்பே கிடையாது. மிருகத்துக்கும் மிருகம் சாமிக்கு தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை பாவம், அதனால தப்பு இல்லை. அதுக்கு அந்த ஆறாவது அறிவு இல்லை. அதனால மிருகங்கள் பெற்றிகள் வந்து சுவாமியிடத்தில் தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை. மனுஷன் தான் சுவாமியிடத்தை தொடர்பு வைக்கிறதுக்கான தகுதி உடையவன். அது அப்புறம் சுவாமி கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுனர், கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுனர்.

வச்சிருக்கணும்னு சொன்னா அது அவனுடைய எல்லை இல்லாத கருணைதான் சொல்லணும். அவருடைய கருணைதான் சொல்லணும். நம்ம பழக்கிற நம்மை பழக்குகிறார் சாமியிடத்துல, நம்மை பழக்குகிறார் சாமியிடத்துல. பழகணும், பழக பழகிறது தெரியுதா? இப்ப நல்ல பெரிய மனுஷங்கிட்ட, நல்ல வசதி உடையவன்கிட்ட, நல்ல மனம் உடையவன் பழகினா பழகணும் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு சொல்லுவோம். நல்ல மனசு உடையவன், நல்ல வசதி உடையவன் பழகணும்னு வச்சுக்கப்பா, நமக்கு பழகம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். மனசு இல்லாதவன்கிட்ட கஞ்ச பழத்தை பழகணும்னா இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. நம்ம சுவாமி வள்ளலா கஞ்சானா? வள்ள வான்படித்தும் அன்புகூர்ந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். வார்ந்த நஞ்சு அயிர்ந்து, நஞ்சு அயிர்ந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் போச்சு திருவார். சிவபெருமான் தான் வள்ளல். வள்ளலோடும் ஞானக்கலனுடைய என்பார் அருணையினார். அதனாலே அப்படிப்பட்ட வள்ளலா இருக்கிற அவினாசிய பொருட்ட பிரிய வச்சுக்கிட்டோம்னா அவர் வேண்டியதெல்லாம் செய்வார். செய்வாருங்கிறதோட ரெண்டாவது, செய்வாருங்கிறதோட அடுத்தது, செய்ததுக்கு அவர் இதுவரை நமக்கு செய்தது இந்த உடம்பை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து அது இந்த நாட்டில் பறக்க வச்சு, அது அவர் இருக்கிற ஊரில் பறக்க வச்சு, என்ன கண்ணு காது கையெல்லாம் நல்லா கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, ஒரு நல்ல புத்தியை கொடுத்து, கீழே இறங்கி சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரு வண்ணம் புரியொன்றும் இல்லாத கூத்தன்றன் கூத்த எனக்கு அரியவண்ணம் அருளியவாறு ஆறுவருவார் அச்சுவாமே. இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணியிருக்காரா இல்லையா? அதற்கு கும்பிட இனி ஒரு பண்றது ஒரு குரல் கட்டணும் பண்ணி உபகாரத்துக்கு. அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல நினைவுகளை உண்டு கொள்வது சுவாமியிடத்தில் இன்னும் அதிகம் அன்பு உண்டாவதற்காக செய்யப்படுவதுதான் இந்த பிரசங்கம். இப்ப இந்த பிரசங்கத்தினால என்ன பலன் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போனவன்னா பணம் 10 லட்சம் 5 லட்சம் இருக்காது, இருந்தாலும் இருக்கலாம் எடுத்துருங்க, அது வேற சொல்ல முடியாது. கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. வறண்டு போன இடத்துல பிள்ளைய வரவழைச்ச சாமி 5 லட்சம் 10 லட்சம் வைக்கிறது பெருசா? இருக்கட்டும், ஒருத்த வீட்லயே 5 லட்சம் இருக்கு. புராணம் கேட்டுட்டு போன உடனே என்ன பண்ணோம்னா, போன உடனே 5 லட்சம் திடீர்னு இருக்கணும். ஏதனா இந்த பணம் எப்படா வந்துச்சுன்னு போது அசரீரிய அவினாசி எப்படி சொல்லணும்? அன்பனே, நம்முடைய ஆலயத்துல நம்முடைய புராணத்தை நீ கட்டுபடினாலே உனக்கு 5 லட்சம் பரிசாக கொடுத்துருக்கிறேன் சாமி சொல்லணும். இந்த தகவலை ஒரு டிவியில போட்டு விடணும். உலகத்து ஜனம் பூரா எங்க இருக்கு? அன்பனே, நீ அன்போடு நம்முடைய தலபுராணத்தை அவினாசியப்பராய் அவினாசி தலபுராணமாகி நம்முடைய புராணத்தை கட்டுபடினாரு உனக்கு 5 லட்சம் பரிசா தந்தேங்கணும். இன்னொருத்தருட அம்மா அம்மன சந்தராவா? ஆமாங்க. போன உடனே 10 லட்சம் பணம் இருக்கணும். அசரீரியா சாமி சொல்லணும், குழந்தாய் உனக்கு 10 லட்சம் பரிசாக தந்திருக்கிறேன், நீ மாசம் போறும் தவறாம நம்முடைய புராணத்தை வந்து கேடு அப்படின்னா என்னவா இருக்கு கூட்டா? பாப்பாப்பா எல்லாம் தருவா. இருந்தா யாண்டா எனைய சிந்தித்து இருந்து இருந்து உள்ளே எல்லாம் தருக்க பெருந்துறையும் மேய பெருந்தருளையாள் மருந்துருவாய் என்பதுக்கே வந்து என்பது திருவாசகம். அதனால பரமேஸ்வரன் நமக்கு எல்லை இல்லாத கருணையினாலே இந்த பிறப்பையும் தந்து அவனை நினைக்க முடியாத புத்தியும் தந்து இருக்கிறான். அதுதான் பெரிய கருண். அவன் நினைக்க முடியாத புத்தி, நினையாத பாவிகளை நீங்க கொண்டார் என்பார் பண்றாமி. நினையாத பாவிகளை சுவாமியை நினைக்காதவன் பாவி. சிவசிவ என்கிற யாரு? சிவசிவன் சொல்லாதவே தீவினையா? சிவசிவான் சொல்லாதவன் யாரு? தீவன். சிவசிவ என்கிற தீவினர். நினையாத பாவிகளை நீங்க அதனாலே இப்படி நம்மை நினைக்க வச்சிருக்கிறானே அது பெருங்கருணை என்று சொல்லி இந்த மாதிரி புராண நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும். அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கிறதான் ஞாபகம் அதிகம் உண்டாக அன்பு அதிகம் உண்டாகும். கேட்கலன்னா ஞாபகம் குறைஞ்சு போகும், அன்பு குறைஞ்சு போகும். கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு ஒரு பாக சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு 3 வேளை, இன்னும் 4 வேளை சாப்பிடறாலும் இருக்கிறேன். இந்த இல்லையா நினைச்ச போதெல்லாம் சாப்பிடறாலும் இருக்கிறேன். அது போல இந்த புராணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசாத நாளெல்லாம், பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்னா இறந்த நாள்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் புரியுதா? பிறந்த நாள் நாளல்ல என்பார் அப்பன் சுவாமியே. சிவபெருமானை பேசாத நாள் இறந்த நாள். அதத்தான் ஒவ்வொரு நாள் உமர் வழியினால் உயிர் போகுனால் உயிர் பாடமேல் காவு நாளிகள் என்றாலார் கருதேன் கிளர் குணர் காவிரி பாகுதன் குணர் வந்திடி வர தூதி பாண்டி குடுமொழி நாவலா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு நான் மச்சிவாயே என்றார் சுந்தரம் சுவாமி. ஆகையினால இன்றைக்கு என்ன நாள்? நம்முடைய நாள் நல்ல நாள், சிவனுடைய நாள். சிவனுடைய கேட்காத நாள் யார் நாள்? யமனுடைய நாள். கேட்ட நாள் சிவனுடைய நாள்.

0: கேளாத நாள் எவனுடைய நாள். அதனால இன்னைக்கு சிவனுடைய நாளிலே இந்த அவிநாசி தலபுராணத்துல வாயுதத்துல இரண்டாவது பாடல் இந்த பாட்டு திருவன்னு சொல்றார். இப்ப சபாநாயகரை சொல்லி, சபாநாயகர்னா யாரு? சபா மன்றம், அம்பலம், புது சபை என்பதெல்லாம் ஒரே ஒரு சொல்வார்க்க ஒரு உருட்களையும் சொல்றோம். சபா மன்றம் அரங்கம், இப்ப இதை வச்சுக்கோ, இது மன்றம் அரங்கம் சபை புது, அதுக்கு தலைவராக இருக்கிறவர். அப்படி தலைவராக நாயகர்னா தலைவர், அப்படி தலைவராக இருக்கிற நடராச பெருமானை வார்த்தை. எந்த புராணத்திலும் நடராசனத்தான் முதலுக்கு தோத்திரம் சொல்லுவாங்க, முதல்ல நடராச பெருமானுக்கான தோத்திரம் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம், எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது, சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது. அதனால அந்த மூர்த்தியை தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த கோயில் மூர்த்தியை தோத்திரம் பண்றோம். அவிநாசி எப்போ அவிநாசி தல புராணம் பாடுற ஆசிரியர் முதல்ல நடராசனை தோத்திரம் பண்ணிட்டு அதிகபட்சம் எல்லா புராணங்களும் எப்படிதான் இருக்கு, புராணம் இருக்கு சிதம்பரத்தை தோத்திரம் பண்ணிட்டு தான். சிதம்பரம் மூலத்தான் அது தெரியுமில்ல உங்களுக்கு, சிதம்பரம் மூலத்தான் அந்த பதிமூணு தில்லவனம் அதுவே புவன அனைத்தினுக்கு முந்தக்கடரும் தெய்வத்தனம், அதனால் மூலத்தானதா என்பது திருவாதமூர்த்திகள் புராணம். அதனால அப்படி மூலத்தான மூர்த்தியை தோத்திரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாமிக்கு நடராசருக்கு பின்னால அங்க அந்த கருவறையில சிவலிங்க திருமணி இருக்க சாமிக்கு என்ன வருது தெரியுமா, திருமூலத்தானேஸ்வரம், மூலத்தானேஸ்வரம் உமய பாரதி. அதே போல திருவருள்னு தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்றாலும் சுவாமியினுடைய அருள், சுவாமி சுவாமியினுடைய அருள், அருள் என்றால் சக்தி தான், அருள் என்றால் கருணாம்பிகை தான் வச்சுருக்கேன். சுவாமி சுவாமியினுடைய அருள், சுவாமியினுடைய அருள், அந்த அருள் எப்படி இருக்கிறது, சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு இதுல அந்த சர்வ வியாபகத்தன்மையை சொல்றாரு. சர்வ வியாபகத்தன்மைன்னு சர்வ வியாபகம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் விரிந்து பறந்து இருக்கிறது, இல்லாத இடம் இல்லாதபடி, இல்லாத இடம் சுவாமி எங்க இருக்கிறாரு, எல்லா அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். இது போல பூவிலே வாசனை இருப்பது போல, பூவில வாசனை எங்க இருக்குது, பூ முழுவதும் இருக்கிறது. பாலிலே நெய் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, விரைகிலே தீ இருப்பது போல, விரைகில் தீயினம் பாலில் போடு நெய் போல் மறையதன் கூட மாமணிக்கலாம். எல்லா இடங்களிலும் சுவாமி நீக்க வர நிறைந்திருக்கிறார். அதே ஒரு வகையாக இந்த ஆசிரியர் பாடுகிறார் இளையான் கவிராயர் என்கின்ற இந்த நூலாசிரியர். அது எப்படி சொல்றாருன்னா, முதல்ல சுவாமி அஞ்செழுத்தாக இருக்கிறார். சுவாமி எப்படி இருக்கிறாரு, அஞ்செழுத்தாக இருக்கிறார். எழுத்துக்கள் தமிழிலே மெய் எழுத்து, உயிரெழுத்து, 218, 274 என்றெல்லாம் எழுத்து நிறைய இருக்கு அல்லவா. இந்த அஞ்செழுத்துங்கிறது வடமொழி சொல்லு, நம சிவைய சிவைய நம்மனு சொல்றோம் இல்ல, இது வடமொழி தமிழ் அல்ல, வெகு பேர் தமிழ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம சிவைய அப்படிதான், நம சிவாய ஓம் சிவாய நமோ, மகேஸ்வராய நமகா, சம்பவே நமகா, விநாயகனே நமகா, சசிசேகராய நமகா, வாமதேவாய நமகா, ரூபாட்சாய நமகா, கபர்தினே நமகா, நம நம நமன்னு வரலாம் வடமொழி. சிவா நடமொழி, சிவம் வடமொழி, சிவா வடமொழி, சிவ வடமொழி. நம்மளுக்கு ரெண்டு மொழியே நம்ம ரெண்டு கண்ணு, இது வடமொழி இது தென்மொழி, இது சமஸ்கிருதம் இது தமிழ். ஒரு கண்ணு வேணுமா ரெண்டு கண்ணு வேணுமா, ரெண்டு கண்ணு. அப்ப வடமொழியும் வேணும், வடமொழியும் தென்றமொழும் அரகண்ணான்கும் ஆனவன்தான். அப்ப அதனால அஞ்செழுத்தாக இருக்கிறான், அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரமாக இருக்கிறான், பஞ்சாட்சர வடிவாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு வடிவம் என்ன தெரியுமா, பஞ்சாட்சர வடிவம். அது உண்மை விளக்குங்கிற ஞான சாஸ்திரத்துல அதெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. அதனாலே ஐந்தெழுத்து என்பது வேதத்தினுடைய நடுவிலே இருப்பது, வேதத்தின் நடுவில். வேதம் மூன்று நான்கல்ல, வேதம் நான்கு தான் சொல்றது, அந்த நாலாவது அதர்வண வேதம் வேதத்தினுடைய தொகுப்பு, இந்த மூன்று வேதத்தினுடைய தொகுப்பு இருக்கு. ஜாம அதர்வணம் என்ற நான்கு வேதத்துல அந்த கடைசி அதர்வணம் தொகுப்பு மூன்று வேதம், மூன்றில நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம் இருக்கு, யஜு சாமம் அதர்வணம். அந்த இருக்கு யஜுர்வேதத்துல நடுவில் இருப்பது ஸ்ரீ ருத்ரம், ஸ்ரீ ருத்ரம் என்கிற மந்திரம் கேள்விப்பட்டீங்களா, ஸ்ரீ ருத்ரம். அந்த ஸ்ரீ ருத்ரத்துல நடுவில் இருக்கிறது போதாயரசாகின்னு பேரு, அதனுடைய நடுவில் இருக்கிறது நம சிவன். வேதத்தினுடைய நடுவிலே இருக்கிற மந்திரம் இந்த மந்திரம், வேத நான்கின் இப்பொருளாவது நாகன் நாம நமச்சிவாய். அதனாலே நமச்சிவாய பதிகம்னு பாடி இருக்கிறாரு சுந்தரர். ஞானசம்பந்தர் நமச்சிவாய பதிகம், அப்புறம் அஞ்சலுக்கு பதிகம்னு பாடி இருக்கிறாரு. அப்பர் சுவாமி நமச்சிவாய பதிகம் பாடி இருக்கிறாரு. மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல நமச்சிவாய பதிகம் நமச்சிவாயம்னு தொடங்குறாரு. நமச்சிவாய வாழ்கிறார் ஆகுறார். அதனால அஞ்சலுத்தே ஆரணம் ஆகமம் ஆதி புராணம் அனைத்து அஞ்சலுத்தே ஆனந்த தாண்டவமா ஆறாறு கப்பாலாம் உணர்ந்தமா முத்தி என்பது அஞ்சலி. அதனால பஞ்சாச்சரத்துக்குள்ள எல்லா அடக்கம் பஞ்சாச்சரத்துக்குள்ளே எல்லா. அதனாலதான் நற்றவா உடனே நான் மறைக்கணும் சொல்லு நான் நமச்சிவாயவே நற்றுணையாவது நமச்சிவாயவே நாதன் நாம நமச்சிவாயே இதெல்லாம் பாடினாரு. அதனால எப்படியும் டீச்சரை வாங்கித்தான் அதை ஜெபிக்கணும், டீச்சர் வாங்கித்தான் ஜெபிக்கணும், அப்பதான் தெரியும் முறை தெரியும். இல்லைனாலும் நீங்க சைவமா இருந்துட்டா போதும். சைவம்னா என்ன? பிராணிகளை சாப்பிடாம, பிராணிகளை பிரியாணி பிராணிகளை சாப்பிடாம சைவமா இருந்து காலையில குளிச்சுட்டு ஊதி பூசிக்கிட்டு பஞ்சாச்சரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நமசிவாயோ சிவயமனு ஒரு பத்து தடவையாவது எண்ணிட்டு அப்புறம் இங்க புறப்பட்டுட்டுனா போதும். திருநாம அஞ்சலுத்தன் ஜப்பாராயில் தீவண்ணர் தரமுருக்கால் பேதாராயில் உருக்காலும் திருக்கோயில் சோழாராயில் உண்பதன் மலர்படுத்திட்டு உண்ணாராயில் அருநோயில் கட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணீர் பெருநோய்கள் மகநலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். அதனால் சுவாமி எப்படி இருக்கிறாரு? அஞ்சலுத்தாக இருக்கிறார். அதற்கு மேலே ஆரணமாக, ஆரணம்னா வேதம் அதை எப்ப சொன்ன இருக்கு யஜூர் சாமா அதனோட நான் அது வடம்பு இருக்கல் அது நீங்கள்லாம் படிக்க முடியாது. வேதத்தை படிக்கிறதுக்குன்னே ஒரு வகுப்பினர் அதை வேத பிராமணன் சொல்லுவோம். வேத பிராமணன் அது உச்சரிப்பு தான், அதனால உச்சரிப்பு தப்பா சொன்னா போச்சு. அதனால அந்த வேதத்தை ஊதுகின்ற பிராமணன் வேத பிராமணன் வைதிக பிராமணன் ஞானசம்பந்தர் வைதிக பிராமணன் ஞானசம்பந்தர் வைதிக பிராமணன் வேத பிராமணன் சுந்தர சுவாமி சிவாச்சாரியன் சுவாமியை தொட்டு பூஜை பண்ற குருக்கள். அதனாலே அப்படி ஆரணம் வேதமாக இருக்கிறார். வேதம் ஆகமம் தான் நமக்கு முதல் நூல். சைவ சமயிகளாகிய நமக்கு வேத சிவாகம் உடம்புலாம் இருக்குது. ஆகம் அப்படிதான் இங்க பூஜை எல்லாம் நடக்கிறது. கும்பாபிஷேகம் பூஜை எல்லாமே ஆகம் அப்படிதான். வேத சிவாகமா அதுதான் முதல் நூல் நமக்கு. இப்ப ஒரு ஒரு சமயத்துக்கு ஒரு நூல் இருக்குது இல்ல? மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த தலைவர்கள் மத தலைவர்கள் எழுதிய நூலுப்பா, மனுஷன் எழுதின நூலுப்பா. மற்ற சமயத்துக்கெல்லாம் நம்ம சமயத்தான் கடவுளாகி சகுருமானே எழுதிய நூல். ஆச்சரியமா இருந்தே எழுது பரமேஸ்வரனே நமக்கு நூல் தந்திருக்கிறார் நம்ம சைவ சமயத்துக்கு. மற்ற சமயத்துக்கு அந்த சமயத்துல இருக்கிற மனிதர்களா இருக்கப்பட்டவர்கள் அவங்க அறிவுக்கு தகுந்தவாறு எழுதியிருக்கிறோம். அப்ப நம்ம சமயம் சந்ததா அதுவும் சந்ததா நம்மதும். அதனாலே அப்படி வேதமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான். வேத நாலு ஆகமம் 28 ஆகமம் 28 ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள் சிவபெருமான் ஆகமம் வடிவம் ஆகம வடிவம் காமிக முதலாக வாதுள மீறாக உள்ள 28 ஆகமங்கள் அதெல்லாம் வடமொழியில் இருக்கிறது. அதுலதான் இப்ப நம்ம இந்த வழிபாடு பூஜை உற்சவம் கும்பாபிஷேகம் சாமிக்கு செய்கின்ற அத்தனை சடங்குகளும் அதுலதான் சொல்லுது. அதுலதான் சொல்லுது நம்ம திருமுறைகள் போத்தரம் அல்ல அலங்காரம் பண்ணி வச்சு ஆகமக்குடி அலங்காரம் பண்ணி வச்சு திருமுறைய பாடுறது. அப்படின்னு அலங்காரம் பண்ணி வச்சு அப்புறம் பாடுறது. இந்த பாட்டை கேட்டாதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அலங்காரம் பண்றதோட அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. இன்னொரு உதாரணம் சொல்லிட்டேன், நல்ல பெரிய இலையா போட்டு பெரிய இலை போட்டு அது நல்ல இனிப்பு வச்சு அதோட பொரியல் பலகாரம் கொடுத்து மற்ற இதெல்லாம் வகை வச்சு உண்ணான ஒரு பொன்னி அரிசி சாதம் இவ்வளவு பருப்பு நல்ல வெந்த மலர்ந்த பருப்பு போட்டு அதில் இவ்வளவு நெய்யை ஊற்றி வச்சு புட்டு வந்த விருந்தாளுக்குமா வச்சு புட்டு பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோ விருந்தாளி சாப்பிடுவார ஐயா சாப்பிடுங்க புரியுதா? அப்படி இத்தனையும் பண்ணி இந்த ஒரு வாக்கிய உபசாரம் இல்லையே வச்சுக்கோ ராடாடாடா ஐயா சாப்பிட வேணும். நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம், நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்க வராது வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ உபசார வார்த்தை சொல்லாத்தான் அவங்களுக்கு சாப்பிட மறந்து போட்டு வச்சுட்டு சாப்பிட்டா சாப்பிடு சாப்பிடாட்டி வச்சுக்கோ சாப்பிட மனசே வருமா மனசு. உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வீசி உப்பில்லா குளித்தாலும் உண்மையா மருதமா. ஆகையினாலே அப்படி அலங்காரம் பண்ணி வேதசிவாகம் மந்திரங்களால சுவாமி அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு மேல இப்படி பஞ்சபுராணம் பன்னிரு திருமுறைகளை தோத்தரத்தை பாடினாத்தான் சுவாமிக்கு சந்தோஷம் நிறைய. அதனால இப்படி சுவாமிக்கு அபிஷேக உற்சவாதி முதலானது கும்பாபிஷேக உடல் எல்லாம் நடக்கிறதெல்லாம் வேத சிவாகம் நூல்கள். அது சிவபெருமான் எழுதிய நூல் வடமொழியிலே இருப்பது. அதை பயிர தக்கவர்கள் பயிரும் யாரு? வேத பிராமணர்கள், இந்த ஆகமத்தை ஊதுகிறவள் சிவ ஆகம பிராமணன். ஆகம அவங்க தான் முப்போதும் திருமேனி தீண்டுவார், முப்போதும் திருமேனி தீண்டுவார் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு இல்லவா. அவங்கதான் கோயில சுவாமி தொட்டு பூசை பண்ண உரிமையுடைய எல்லாரும் தொடக்கூடாது. அஞ்செழுத்தா ஆரணமாய் ஆகமமா, அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான், ஆகமமா இருக்கிறான். ஆசினியா, ஆசினியா என்றால் ஆகாயமாக, ஆசினி என்பது ஆகாய வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகின்னு வருது அல்லவா, அது போல ஆகாயமாக இருக்கிறான் ஆசினியா. அகிலமாகி எல்லாமாகி எல்லா உலகமும், எல்லா உலகமும் ஆணாயிலேயே. தஞ்சமுற்ற தாவரமாய் சங்கமமாய், தாவரம் சங்கமம், தாவரம் என்றால் இந்த ஓரறி உயிராக இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாம் தாவரம்னு சொல்லுவோம். சங்கமம், சங்கமம்னா இந்த மனித வர்க்கங்களை அசையும் பொருள், சங்கமம் என்றால் அசையும் பொருள், தாவரம் அசையா பொருள். இப்ப மரம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகுமா? இப்ப நான் குளித்தலிருந்து இங்க வந்திருக்கிறேன், ஒரு மரம் குளித்தலிருந்து அவினாசிக்கு வருமா? வராது இல்லவா. அது போல அதனால அசையும் பொருள் அசையா பொருள், அசையும் பொருளாகவும் அசையா பொருளாகவும் எல்லாமாக இருக்கிறான் என்பது எல்லாமாய் அல்லது யாவையுமாம் அல்லது யாவையுமாம் அல்லது இப்படி எல்லா பொருளாகவும் இருக்கிறான். எவ்வுயிருக்கும் தனுவாய் தனுவாய் எல்லா உயிருக்கும் சரீரமாகும், சரீரமாகும். இந்த பாட்டெல்லாம் கேட்டா என்ன சொல்றது, சரீரமாக இருக்கிறாரா சுவாமி? சரீரம் கடப்பொருள் அல்லவா, கடப்பொருள் அல்லவா. இந்த சரீரத்துல எல்லா கருவிகளும் நாடிகளும் நரம்புகளும் ரத்தோட்டம் போக்குவரத்து சகலம் சர்க்குலேஷன் சொல்றது எல்லாம் சரியா இயங்கிட்டு இருக்கே இல்லையா? இப்ப தலை ஆடுனா ஆடுது இல்ல, கண் பாக்குறோம், காது கேக்குதா? இத்தனைக்கே அவன் உள்ளே இருக்கும் பகவான் பண்ணிட்டு இருக்கணும். அப்பா ஒரு ஆள் உள்ள இல்லேன்னு வச்சுக்க, உள்ள இல்லேன்னு வச்சுக்க, இல்ல ஒரு ஆள் உள்ள இல்லேன்னு வச்சுக்கப்பா, அப்புறம் என்ன? இல்ல உயிர்க்கு உயிராகி, உயிர்க்கு உயிராகி, உபயுக்கம் தனுவுமாகி வஞ்சம் மிகு தீவினையாகி. அப்படி என்ன சாமி எப்படி தீவினையா இருக்கிறாரு அப்படின்னா, உயிர்கள் செய்கின்ற வினை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சாட்சியா. நம்ம செய்யற பாவத்தை வாக்குனால கெட்ட வார்த்தை பேசுறது, மனசுல கெட்டதை நினைக்கிறது, கையினால கெட்ட காரியங்களை செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தீவினை குற்றம் நீ, குணங்கள் நீ என்பார் ஞான சம்பந்தர்.
1: ஓம் நமசிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம். தலைப்பு துதி. வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

அழகில் சோதியம் நம்பதத்தாடுவான் மலர்ந்து சிலப்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் கிழவியே தான் அடைந்த உறுதியைச் சாருவான். தேனடைந்த மலர்பொழில்

கடல் மலரார் திருவேத வாசகத்தில் தமிழும் அருபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் புரிகிறதே. பேசும் பொருள் கிழக்கிடமாம் பெற்றிருந்த மாசு மணியில் மணிவார்த்தை பேசி பெரும் துறையே என்று பிறப்படுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தேருக்கு. சென்ற வகுப்பிலே நான் திருவாதவர்கள் புராணத்திற்கு அறிமுக உரை சொன்னோம். அந்த வகுப்பிலே புராணத்திலிருந்து கடவுள் வாழ்க்கை பாடல்கள் இரண்டு பார்த்தோம். அந்த பாடல்களை படித்துவிட்டு தொடர்ந்துதான் புராணத்தை பார்த்தோம். விநாயகர் பெருமானுக்கான காப்பு செய்யும் முதல் செய்யும் பவள வரையில் நிலவு எரிப்பொருவோ பரந்த நிற்றழகு பச்சுடம்பில் திகழ மாதுடன் நின்று ஆடிய வரவும் சிறுவனை பாரதப் பெரும்போர் தவழமா மறுக்கொண்டு ஒடித்து ஒரு கரத்தில் தவித்து உயர்கிரி புறத்து எழுதும் கவளமா கழிற்றில் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து என்பது விநாயகர் பெருமான் வாழ்த்து. இதை நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்த வாழ்த்து அம்பலவாணி இருக்கு.

0: பாடலுடைய பொருள்களில் விரிவாகவே நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அடுத்த பாடல் சிவகாமி அம்மையாருடைய துதி. பாடக சிதம்பர அடங்கு உமை அணங்கில நாடகன் அனந்த சுகமும் நன்கு புலை பங்கினாள். ஏடகமணம் குருவ எங்களும் எங்குளாள். பாடகம் இழந்து சிறு பங்கயம் ஆடகம். தமிழ் சொல்லாக கொண்டால் ஆடுகின்ற அகம், டான்சிங் ஸ்டேஜ். வடமொழி சொல்லாக கொண்டால் தங்கம். ஆடகம் என்ற வடமொழி சொல்லுக்கு ஸ்வர்ணம், கோல்ட். சிதம்பரத்தில் இருக்கின்ற சபை அது ஆடகம், ஆடக ஆடகம், பொற்சபை. ஆகவே உண்மையமான சிதம்பரம், அந்த சிதம்பரமாகவே இருக்கின்ற அணங்கு, சிதம்பர அணங்குன்னு சொன்னார். பெருமான் ஒரு பொன்மயமான சபையிலே நடிக்கின்றான். அந்த சபையிலே அவன் ஆட்டத்தை அருகிலே இருந்து கொண்டு அம்மையார் பார்க்கின்றார் என்ற அளவிலே நாம் அறிவோம். அதை விட உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த அரங்கமாகவே அம்மையார் தான் இருக்கின்றார். பெருமான் ஆடுகின்ற ஸ்டேஜ் ஆடகமாகவே சக்தி தான் இருக்கின்றது. இந்த காரணத்தினால சிதம்பரத்தில் இருவருமே சமமாக பூசிக்கப்படுகிறார்கள். சபைக்கும் பூசை உண்டு, சபாபதிக்கும் பூசை உண்டு. சபையிலே நடிக்கின்ற பெருமான் சபாபதி, அவன் நடிப்பதற்கு இடம் கொடுக்கின்ற சபை அம்பாள். இருவருமே அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சிவன் கோயிலில் துவாரபாலகர்களாக புருஷர்கள் தான் இருப்பார்கள். திண்டி முண்டி பெருமான் மூன்று புறங்களை எரித்த பொழுது மூவரை உயிர் கொண்டார். அந்த அங்கு உயிர்ந்து போன மூவர் சிவ பூஜை செய்து உயிர்ந்தார்கள் நெருப்பு படாமல். அந்த மூவரில் இருவரை காவலாளர் என்று ஏவினான் நம்பியார் சொல்றார், திருப்புங்கூர் தேவாரத்தில் சொல்றார். அந்த இருவர் தான் அம்பலத்திலே காவலராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு டிண்டி என்றும் முண்டி என்றும் பெயர். சபையில காவல்காரர்கள் இருக்காங்க. ஆனா மேலகோபுர வாசல் வழியா உள்ள நுழையிறோம். படி இறங்கினா தாய்மானவர் காட்சி கிடைக்கும். படி இறங்குவதற்கு முன்பாக இந்த பெரிய பிராகாரத்துக்கு உள்ளடங்கி பெருமானுடைய தாய்மானவர் கோயிலுக்கு போற படி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசல்ல ரெண்டு பக்கமும் இரண்டு பெண்கள் காவல் செய்கிறார்கள். உள்ளே இருப்பது சிவன் கோயில், வாயிலே காவல் புரிபவர்கள் இரண்டு. அடுத்த முறை சிதம்பரம் போகும்போது ஞாபகமா பார்க்கணும் அதுக்காக. அப்ப உள்ளே இருப்பது, உள்ளே இருந்து பூசையை ஏற்றுக்கொள்வது அம்பாளும் தான் என்ற காரணத்தினால, அது சிவன் கோயில் மட்டும் இல்ல அம்பாளுக்கும் கோயில் என்ற காரணத்தினால காவற் பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப தீட்சிதர் வந்து பெருமான பூஜை பண்ணாலும் சரி, அன்றைய தேசத்துல அர்ச்சனை பண்ணாலும் சரி, சபையில ஏறின உடனே என்ன செய்வாங்க, முதல்ல அந்த ரிஷபர் இருக்காரு அவருக்கு ஒரு பூ வச்சு வணங்குவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாட்சர படியோட ரெண்டு பக்கத்துலயும் பூ வச்சு வணங்குவார். சபையை வணங்குவார், முதலிலே ரிஷபரை வணங்குவார், அடுத்து சபையை வணங்குவார், பிறகுதான் பஞ்சாட்சர படியை விதித்து உள்ளே சென்று நடராஜ பெருமானை வணங்குவார். ஆடக சிதம்பர அணங்கு என்று இந்த தத்துவத்தை சொன்னார் ஆசிரியர். சிதம்பரமாகவே இருக்கின்ற பெண் அணங்கு என்றால் தெய்வ பெண், அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். இளையான்குடி மாறனாயினர் புராணத்தில் சிறுக்கிறார் பெருமான். நமக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால இந்த அர்த்தராத்திரியில் வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி உணவு போடுவதுன்னு நீ சொல்லிடாத, நீ தெய்வ பெண், நீ சொன்னா நடந்துடும். மனித பெண்ணா சொன்னா நடக்காது, தெய்வ பெண் என்று சொன்னா நடந்துடும். சாப்பாடு போடலாம்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைச்சிடும். எப்படி சாப்பாடு போடுவேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. அதனால நாயனார் பயந்து சொல்றாரு, நமக்கு முன்பு இங்கு உணவு இல்லையாயினும் இவ குலக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடுகில் தகவுர அமைக்குமாறு எங்களே அணங்கே தெய்வ பெண்ணே. தெய்வப்பெண், தெய்வப்பெண்ணே வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு நீ சொல்லு. அப்படின்னா எப்படி சாப்பாடு போடுறதுன்னா அந்த அம்மா சொல்லுமே தவிர எப்படி சாப்பாடு போடுறதுன்னு சொல்லக்கூடாது. எங்கனா ஊட்டலாம்னு சொல்லலாம், ஐடியா இருந்த மாதிரி தவிர நாம எப்படி ஊட்டுறது என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம், தெய்வப்பெண். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை இவ்வாறு மதித்து ஒழுகினால் நடக்காம எதுவுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். நான் வெளிக்கட்ட அப்ப இங்கு சபையா இருக்கின்ற சிவகாம சுந்தரி ஒரு தெய்வ பெண்.
1: அவள் ஆடக சிதம்பர அணங்கு. அவள் உமை உமா என்று சொன்னார்.
0: உமா ஹைமவதி உமவாருடைய மகள். தவத்திற்கு வடிவமாக இருப்பவள். தவத்தினால்தான் சிவத்தை அடைய முடியும். தவம்தான் சிவத்தை காட்டும். தவம் இல்லாமல் சிவனை உணர முடியாது. எத்தனை நேரம் திருமறைகளோடு பழகினாலும், எத்தனை படித்தாலும் ஓதினாலும், தாண்டிக்கிட்டே இருந்தாலும் தவம் இல்லை என்று சொன்னால் அருள் விளையாது அப்படின்னு அப்பருமான் சொல்றார். அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் நெஞ்சு புகழ். பெருமானை அறிவதற்கு ஆயிரம் ஆரணம் அப்படின்னா வேதம். அது வெறும் வடமொழி வேதம் இல்ல, தமிழ் வேதமும் தான். எத்தனை திருமுறை பாராயணம் பண்ணாலும் மனசுல பகவான் வரமாட்டார். என்ன கண்டிஷன், ஒரு பைப்பு திறந்திருக்கு, பைப்புக்கு கீழே குடம் வச்சிருக்காங்க. ரெண்டு நிமிஷத்துல அந்த பைப்பு ரொம்ப அரை மணி நேரமா பைப்பு திறந்துருக்கு. அந்த குடம் ரொம்ப வெளியில தண்ணி ஓடிட்டு நல்லா ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குடத்தை ரெண்டு வீட்டுல போய் வைக்கிறோம். வீதியில இருந்து வீட்டுக்கு கொண்டு போற வர வீட்டுக்குள்ள போய் வச்சா குடத்துல தண்ணியே இல்லை. ஓட்டை குடம், தவம் இல்லாத மனிதன் ஓட்டை குடம். ஓட்டை விழுந்த குடம், தவம் இல்லாத மனிதனுக்கு என்ன ஊமை? ஓட்டை குடம். ஓட்டை குடத்துல மணிக்கணக்கா தண்ணி ரொப்பினாலும் தண்ணி நிற்காது. ஆகவே தவம்தான் சிவனை காட்டும். அதை முதலிலே இந்த உலகிற்கு காட்டியவள் நம்மையெல்லாம் பெற்றிருக்கின்ற கடமைப்பாடு கொண்ட அம்பாள். அம்பாள் சின்ன பிள்ளை இருக்கிறார், 5 வயசு கூட ஆகல. பரமேஸ்வரனுக்கு இமவானுடைய பெண்ணாகின்ற உமை தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். பரமேஸ்வரன் கைலாயத்திலே ஒரு பக்கத்திலே தாழ்வரையிலே இல்லாத விருட்சம் என்ற ஒரு சிறப்பான ஆலமரத்திற்கு கண்களை நிறுத்தி தன்னைத்தானே உணர்ந்திருக்கிறார். தன்னில் தன்னை அறிவும் தலைமகனாக பெருமான் இருக்கின்றார். பரமேஸ்வருடைய மகேஸ்வர முகத்தங்கள்ல எல்லா முகத்தங்களும் கண்ணை திறந்து நம்மளை பார்க்கும். தட்சிணாமூர்த்தி மட்டும் நம்மளை பார்க்க மாட்டார், தன்னைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கும். கண்ணை திறந்து தட்சிணாமூர்த்தி பார்ப்பாரோ, இமை பாதி மூடியே இருக்கும், தனக்குள்ளேயே பார்த்துக் கொண்டிருக்கும். இந்த பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே மன்மதன் வந்து தீங்கு நினைந்து மோகனம் என்ற அம்பினை போட்டான். என் மனதை கலைக்க முயன்பவன் யார் என்று பெருமான் உற்று பார்த்தால் அவன் கொடியாகி போனான். இதை கண்டு சிறுமியாக இருக்கின்ற அம்பாள், அவளுக்கு ஹைமவத்தின்னு பேர். இமவானுக்கு பெண் என்பதனால ஹைமவதி, மலைக்கு பிறந்ததால் பார்வதி என்று அவன் அஞ்சினான். அஞ்சு அழுது கொண்டே ஓடிவிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் அது அப்பா செல்லம், சில குழந்தைகள் அம்மா செல்லம், சில குழந்தைகள் அப்பா செல்லம். சிவகாம சுந்தர் யார் செல்லம்? அப்பா செல்லம். அப்பா வண்டியில போய் உட்கார்ந்துட்டு அழுதானா? அப்பா அவருடைய கண்களில் நீரை குறைத்து விட்டு ஐந்தெழுத்தை உபதேசித்து தவம் செய், தவத்தினால் பெருமானை அடையலாம். அப்ப 5 வயது நிரம்பாத அந்த பெண் தவம் செய்வதற்காக வீட்டுல இருந்து புறப்படுறா. தவம்னா என்ன? வெயில் காலத்துல பஞ்சாகிரிக்கு நடுப்புல இருந்து 5 எழுத்தை உத வேண்டும். பனிக்காலத்துல ஐஸ் குளம் இருக்கு, கௌரி குண்டம்னு பேரு. கைராய மலையை பிரதட்சிணம் பண்ணும் போது கௌரி குண்டம்னு ஒரு குளம் இருக்கு. கோட காலத்திலே ஐசா தான் இருக்கும், ஐசை குத்திட்டு தான் உள்ள இறங்கணும், கீழே தான் தண்ணி இருக்கும். அதுல கழுத்தளவு தண்ணீர் இருந்து தவம் பண்றோம். சுத்தி ஐஸ், ஃப்ரீசருக்குள்ள உட்காந்துட்டு தவம் பண்ற மாதிரி குளிர்காலத்துல இந்த தவத்தை செய்திருக்கா அம்பாள் புறப்படுறா. அம்பாள் புறப்படும் பொழுது அவளை வளர்க்கின்ற தாய் தடுக்கின்றாள். ஊ மா, ஊ என்றால் இனியவளே, மா என்றால் வேண்டாம், குழந்தை இந்த தவம் உனக்கு வேண்டாம் என்று தாய் தடுத்தார். நம்முடைய சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, அம்மாவும் அப்பாவும் ஒரே மாதிரி பேசினாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கலாம். அம்மா ஒன்று சொல்லி அப்பா ஒன்று சொன்னாதான் யார் பேச்ச கேட்கறது? கரெக்டா சொல்லுங்க. அம்மா ஒன்று சொல்றாங்க, அப்பா இன்னொன்று சொல்றாரு, யார் பேச்ச கேட்கணும்? அப்பா பேச்சதான் கேட்கணும். தந்தை சொல்லிக்க மந்திரம், அதையும் அப்பா காக்கிறார். போச்சுக்காதீங்க அம்மா, சாரி அப்பா சொன்னதுதான் நான் கேட்கறேன். அப்பா என்ன பண்ணிருக்காரு? அந்த எடுத்து உபதேசம் பண்ணி தவம் பண்ணி சொல்லிருக்கிறார். குழந்தாய் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட பிறகும் தவம் செய்வதனால அவளுக்கு உமா என்று பெயர் வந்தது. உமா ஏன் என்னது? மா என்றால் வேண்டாம் அர்த்தம். படமொழியில் குழந்தாய் இந்த தவம் உனக்கு வேண்டாம், உன்னுடைய பூமியை வாடு. யாராவது 5 வயசுல ஒரு பெண் கொண்டு தவம் செய்யலாமா? நாரதர் வந்து பின்னாடி சொல்றார், எலும்பும் தோருமா இருக்கிறார் அப்பா, தவம் செய்து அண்ணன் ஆகாரம் இல்லாம தண்ணீரை பருகி தவம், தண்ணீரையே நிறுத்திட்டு காற்றிலேயே பருகி தவம், உடம்புல எலும்புதான் இருக்கு. இலையுதிர் காலத்துல இலைகளை உதிர்ந்த ஒரு மரம் எப்படி இருக்கும்? கிளைகள் மாத்திரமா இருக்கும். அந்த மரத்திற்கு அபர்ணா என்று பெயர் இருக்கும். பர்ணம் என்றால் இலை, இலைகள் நீங்கிய மரம் அப்புறம் நான் பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். அந்த மரத்தை பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கும், கண்ணீர் முடியாது. இப்படி இருக்குதே, ஒரு இலை கூட இல்லையே, ஒரு குளிர் இல்லையே. அந்த மரத்தை போல எலும்பை எண்ணிடலாம். தோல் வந்து லைட் பெயிண்டிங் மாதிரி இருக்கவங்க அந்த அளவு ஒல்லியா போயிட்டார். அதனால அவருக்கு அப்பரம்னா என்று பெயர், அம்பாளுக்கு அப்பரம்னா பெயர். இலையிலிருந்த மரத்தை போல எலும்பாகி விட்டாள் அப்பரம். அந்த நேரத்திலே தவத்தை கரைப்பதற்கு இறைவனே ஒரு முதிய பிரம்மச்சாரி கடத்துல வந்தார். ஏமா இப்படி இந்த சின்ன வயசுல நீ தவம் பண்றவங்க வேணுமா, இது எதுக்காக நீ தவம் பண்றன்னு கேட்டாங்க. அம்பாள் நேரடியா பதில் சொல்ல, பக்கத்துல இருக்கிற தோழி பெண்கள் சொல்றாங்க, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் தபஸ் பண்றாங்க. யாரு அந்த பிச்சைக்காரன்? இவ ஒரு நல்லா ஒரு அசங்காலும் அசங்காலம் பண்ணி கொடுத்தா சாப்பிட தெரியுமா அவனுக்கு? எங்க விஷம் இருக்குன்னு பார்த்து எடுத்து குடிப்பான். கொண்டாட்டி நல்லா சமைச்சு கொடுத்தா சந்தோஷமா சாப்பிட தெரியும். அடிப்படை வீட்டுல சாப்பிடுறது அடிப்படை. வீட்டுல சாப்பிடணும்னா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். மினிமம் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. சாப்பாட்டுக்கு வெளியில போற வந்து கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? ஊருவரா பிச்சை எடுக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டு படக்கம் கிடையாது, நல்லதை சாப்பிட்டு படக்கம் கிடையாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? வெளியூர் பிசாசு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல தவம் தேவையா? சரி, தலையெழுத்து இப்படி இருக்கு, அவன் மேல ஆசை வந்துருக்குன்னா இந்த ஆசைக்கு கண்ணு கிடையாது, எவன் மேல வேணா வரும். அப்படின்னா வந்துருக்குன்னு வச்சிருந்தாலும் கூட அவன் அல்லவா தவம் செய்ய வேண்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீ ஏன் பண்ணணும்? சுவாமியே தன் வாக்கினால சொல்றார், அம்பால கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் தவம் செய்ய வேண்டும். இந்த கருத்தை சிறுகிடார் சொல்றாருங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்றார், திருப்பி பெருமாள் அந்த கம்பையாற்றிலே வந்த வெள்ளத்தை கண்டு அஞ்சி அம்பாள் பெருமானுடைய மூர்த்தத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தழுவிக்கொண்டாள். தழுவிக்கொண்ட பொழுது கல்லாள மரத்தின் கீழே அவளை பிரிந்து செய்த தவத்தின் பயனை பெருமாள் அடைந்தார். ரொம்ப நாளா வீட்டுக்காரிய பார்க்காம இருந்தா பார்க்கறதுக்கு அந்த தவத்தின் பயனை அடைவார்கள். யாரு? கணவன்மார்கள் அடைவார்கள். அதுபோல பெருமாள் நீண்ட நாள் அம்பாளை பிரிந்து தவம் செய்து விட்டார். அந்த தவத்தின் பயனை இப்போது அடைந்தார். அம்பாளே உடைந்து கட்டிட்டாங்க என்று சேர்க்கிறார் சொல்றார். அதனை பொறுக்காது அங்கிருந்து புறப்பட்டாள் பெருமாள் பேரன்பு காரணமாக. அப்படி ஒருவர் செய்கின்ற தவம் என்பது எதனாலும் கலையக்கூடாது. அதனால சிவநந்தியை பொறுக்காது அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். சிவநந்தியை நம்ம வந்து செய்பவர்கள் நாக்கா இருக்கணும், இல்லைன்னா அங்கிருந்து தொடர்ந்து நிந்தியை கேட்காமல் ஓடிவிட வேண்டும். வந்திருக்கிற பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கிறார். நைட்டுக்கு பிரம்மச்சாரி வேஷத்துல சாமி வந்திருக்கிறார். அந்த ஆடவன் மீது தன் அதிகாரத்தை செலுத்துறதுக்கு அம்பாள் விரும்பல. என்ன பண்ணாங்க? அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் ஓடினாங்க. உடனே சாமி கையை பிடிச்சார். கையை பிடித்து சந்திரசேகராக கட்டளை. ஏன் கையை பிடிச்சா உடனே பட்டு அடிச்சுட்டாங்க? என்ன பண்றதுக்காக நான் தான் வந்திருக்கிறேன். ஜாகிரதையா சந்திரசேகராக கட்டளை. காட்சியடுத்து உடனே சொன்னார், தவம் செய்தது போதும், வா கைலாசத்துக்கு போனாங்க. அம்பாள் சொன்னாங்க, நான் வரமாட்டேன், எங்க அப்பா என்ன தவம் செய்தா செய்ய சொன்னார். எங்க அப்பா வந்து தவம் செய்தது போதும்னு சொன்னாதான் நீங்க நிறுத்தமா உங்களுக்காக தான் தவம் செய்கின்றேன் என்று சொன்னாலும் கூட என் தகப்பனுக்கு மதிப்பு வேண்டும். நீங்க வந்து பெண் கேட்டு திருமணம் கொள்ள வேண்டும். அதுவரையிலும் தவம் நிற்காது, சரிதானே? வீட்டுக்காரரே வந்து கூப்பிட்டாலும் ஓடிட கூடாது. தகப்பனுக்கு மதிப்பு வைக்க வேண்டும் அம்பாள் கட்டுறாங்க. நீங்க பெண் கேட்டு என்னை வைதிகமாக விவாதம் செய்து கொள்ள வேண்டும். என்றையுமே நாம் இருவரும் பிரியாதவர்கள் தான். அதுக்காக நம்ம உலகத்திற்கு நல்ல உதாரணம் காட்ட வேண்டும். மலையரையன் பொற்பாவை வாழ்வுகளால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்பது என்னேடி. சாமி அம்பாளும் திருப்பின்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் உலகம் அறிய முடியாத சாமி கல்யாணம் பண்ணிட்டார் எல்லாரும் பண்ணுங்கிறது எதுக்காக சொல்லணும்? சாமி எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்? தெரிந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு ஒரு தடை, ஒரு கேள்வி வருது. அதுக்கு குருநாதர் பதில் சொல்றார், உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலநகின்ற பொருளெல்லாம் கலங்கிடுங்கான் காட்சாளரோ. பெருமானே சட்டப்படி விதிப்படி முறைப்படி ஒழுகவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்திலே பின்னால் யாரும் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். முறை பிறழ்ந்து போகும், உலகம் அழியும், நினைச்சபடி வாழக்கூடாது என்பதனால பெருமான் அக்னி சாட்சியாக வேத விதிப்படி தன்னிடமிருந்து பிரிப்பே இல்லாத அந்த திருவுருள் சக்தியை மனம் புணர்ந்து கொண்டான். அது ஒரு லீலை. அப்பொழுது தவத்திற்கு எடுத்துக்காட்டுனா அந்த சிவகாம சுந்தரிக்கு மேல தவம் செய்தவர்கள் இல்லை. என்ன காரணம்? அவர் சொன்னதெல்லாம் நடராஜா கேட்கிறார்னா அதை விட பெரிய தவம் எங்க இருக்கு? அதாவது கானக சிதம்பர அணங்கு உமை என்று அந்த உமை என்ற பெயர் அவர் சொன்னார். அணங்கிலா நாடக அனந்த சுகம் அணங்கிலான் அப்படின்னா வருத்தம் இல்லாத ஆடுகின்ற பெருமான். அணங்கிலா நாடக சாமி விடாது ஆடிட்டு இருக்கிறாரு, அவர் டயர்டா போயிடுவாரா? டயர்டா போக மாட்டார்னு சொல்றாரு ஆசிரியர். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி உலகத்தையும் உயிரையும் பெருமான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மறைக்கிறார், அருள்கிறார், பஞ்சகிருத்தியம் பண்றார். பஞ்சகிருத்தியங்கள் உண்மையில மூன்றுதான், ஐந்தையும் மூன்றில் ஒடுக்கலாம். அருளரை காத்தலிலும், அருளரை வந்து அழித்தலிலும், மறைத்தலை காத்தலிலும் ஒடுக்குவார். ஏன் அருளரை அழித்தலில் ஒடுக்குவார்கள்னா, அருளல் என்பது என்ன? அறியாமையை அழித்தல் தான் அருளல். ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, வெளியில ஒரு திரை போட்டு மறைஞ்சிருக்கு, திரையை விளக்கினால் விளக்கினுடைய தரிசனம் கிடைக்கிறது. அறியாமை என்ற திரையை அகற்றப்பட்டால் மெய் புலனாகின்றது. ஆகவே அருளல் என்பது அழித்தலே. பெருமானுடைய அனுகிரகம் கிருத்தியம் உண்மையில அழித்தல் தான். எதனை அழித்தல்? மெய்யுணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை அழித்தல், ஆணவ மலத்தை அடக்குதல், அறியாமையை அழித்தல், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே. ஆகவே அருளல் என்பது கடிதல் தான். அருளல் என்பது கடிதல், அழித்தல். மறைத்தல் என்பது என்ன? மறைத்தல் என்பது காத்தல். பெருமான் நமக்கு தெரியாம நிறைய விஷயங்களை ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் உள்ளவாறு காட்டிட்டாருன்னா நமக்கு வந்து உலகத்துல பிரசக்தி, பிசினஸே டிரான்சாக்ட் ஆகாது. நம்ம தலையில இருந்து கால் வரையும் பெருமான் பண்ணிருக்காரு, நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. நம்ம ஊர்ல குப்பைய தெருவில் எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டுடுவோம், பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்ப அமெரிக்காலயும் ரஷ்யாலயும் குப்பை இல்லாம இருக்கும். குப்பை இல்லாம உலகத்துல எங்கேயுமே இருக்காது, குப்பை எல்லா ஊரும். ஆனா அங்க குப்பை இல்லாத மாதிரி தெரியுது, இங்க போனா குப்பையே இல்ல மாதிரி தெரியுது, யூஎஸ்க்கு போனா குப்பையே இல்லாத மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது? குப்பைய நீட்டா பேக் பண்ணிடுவாங்க. அது குப்பையா அது ஸ்டாக்கானு தெரியாது, வெளியில மட்டும் குப்பை எழுதி அதை போட்டுவாங்க. இது போல நம்ம சுவாமி நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. உடம்புக்குள்ள என்ன இருக்கு? குதிரை நீர், மலக்குகை, குப்பை. குப்பைய வெளியில தெரியாம நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு. இதான் மறைத்தல். நாம அழகா இருக்கோமான்னு நாமளே கண்ணாடி பண்ணி பாத்துக்கிறோம். தோல் பிஞ்சிருச்சுன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகா இருக்கும். இதை விட மேல என்ன? நம்ம போட்டோவை பார்த்துட்டு ஒரு தலையாடிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் எப்படி பண்ணவரா இருக்கணும்? அங்கேயும் ஒரு மறைத்தல் இருக்கு. இப்படி சாமி அந்தந்த இடத்துல மறைப்பு செய்யலன்னா காக்க முடியாது. அப்ப சீட் கோட்டட் பில். அம்மா என்ன பண்றாங்க? பல விஷயங்களை மறைச்சுதான் நம்மளை வளர்க்கறாங்க. ஹோட்டல்ல வெளியில உட்காந்து சாப்பிடுறோம், கிச்சன் மறைவா தான் இருக்கும் இன்னைக்குமே. அது மறைவா இருந்தாதான் இங்க சாப்பிடலாம் ஒழுங்கா. ஒரு நாள் ஹோட்டல்ல கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டோம்னா ஹோட்டல் வழியா நடந்து போறது கூட முடியாது மட்டும். ஆகவே மறைத்தல் என்பது காத்தல், அருள் என்பது அழித்தல். முத்தொழில் செய்கின்ற பெருமான், அந்த முத்தொழிலை எப்படி செய்கின்றான்னா விளையாட்டாக செய்கின்றான். நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, சுவாமிக்கு விளையாட்டா இருக்கு. அவருடைய நாடகம் முத்தொழில் நாடகம், அதனை அணங்கிலா நாடகம் என்று சொன்னார். சிரமப்படாமல் செய்கின்ற பெருமான், படைத்து காத்த அழித்தலை சிரமமின்றி செய்கின்ற விளையாட்டாக. லோகபத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம். உலகத்திலே ஒரு குழந்தை எவ்வாறு விளையாடுகின்றதோ அதே போல பெருமான் பெரிய செயல்களை விளையாட்டாக செய்கின்றான். யார் செய்கின்றான்? நடராஜ பெருமான் செய்கின்றான். அவன் செய்கின்ற அந்த விளையாட்டு நிகழ்வதற்கு பெருமாட்டி இடம் தருகின்றான். நம்ம வீட்டுல வீட்டுக்காரர் நமக்கு இடம் தந்திருக்கிறாரு, நம்ம அம்மா நம்ம அப்பாவுக்கு இடம் தந்திருக்கிறார். இடம் தருகின்றால சபையாகின்ற இடத்தை தருகின்றார். அனந்த சுகன், பெருமான் அளிக்கின்ற இன்பத்திற்கு ஒரு எல்லை உண்டா? நடராஜ பெருமான் அளிக்கின்ற இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. அது மற்றாது முற்றாது இவ்வணிநலம் என்று திருக்குறள் சொல்லப்பட்டது. இதை மட்டும் நம்ம ரெண்டாம் புரிஞ்சுக்கணும். வற்றுதல்னா என்ன? முற்றுதல்னா என்ன? பசி இருக்கு, சோறு இல்லைன்னா வற்றிய நிலை. சோறு நிறைய இருக்கு, பசி இல்லைன்னா முற்றிய நிலை. இந்த ரெண்டு நிலையும் சிவானுபவத்துல கிடையாது. சிவன் இன்பத்தை அடித்துக் கொண்டே இருப்பான், உயிர் அதனை குவித்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இது தடைபடக்கூடாது, இது நின்று போகக்கூடாது என்று உயிர் ஏங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப உயிருக்கு அருட்பசியை கொடுத்து கொண்டே, அந்த அருட்பசிக்கான உணவு என்ற தன்னுடைய திருவிடு இன்பத்தை ஊட்டிக்கொண்டே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே எல்லையின்றி எப்பொழுதும் இருக்கும். அதுதான் சிவன் உலகத்தில் இருக்கின்ற இன்பம். அதான் அனந்த சுகன் என்று சொன்னார். எல்லையில்லாத இன்ப வடிவினர் நன்கு புனை பங்கினாள். அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய ஒரு பாகத்திலே நன்கு புனையப்பட்டவள், நன்கு சேர்க்கப்பட்டவள், நன்றாக பொருத்தப்பட்டவள். சிவம் என்ற அந்த பரமசிவம் இருக்கின்றது,
2: அந்த பரம்பொருள் அந்த பொருளுக்கு ஒரு பங்கு நன்றாக பங்கு கொண்டவள், நன்றாக பங்கு கொண்டவள் சொன்னார். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பாக்குறோம், இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சுவாமி. இது வழிபாட்டிற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட உருவம், வழிபாட்டிற்கென்று கொடுக்கப்பட்ட உருவம். அப்படின்னா இடது கை அம்பாளுடையது, வலது கை சாமியோடது, இடது கண் அம்பாளுடையது, வலது கண் சாமியோடது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு நான் சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். எதுவுமே தப்பு கிடையாது. சின்ன கிளாஸ்ல 15 எட்டை கழிக்கிறது சொல்லித்தராங்க, 5 போகாது. அதனால அடுத்த இலக்கத்திலிருந்து 10 வாங்கிக்கிட்டு 15 போச்சுன்னா 7. அப்ப அந்த 10 வாங்கிட்டோம்ல, அங்க ஒண்ணும் இல்லை. அதே 25 போச்சுன்னா 15 போக 7, அங்க மீதி ஒரு 10 இருக்கு, 18 சொல்லித்தராங்க. 5 போகாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பெரிய கிளாஸுக்கு வந்தப்புறம் 5 எட்டை கழிக்க சொல்லித்தராங்க. 5 போகாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது சொல்ல முடியாது, 5 போகும் மைனஸ் 3. அது போல சிவமும் சக்தியும் சிவனிடத்திலே சக்தி பங்கு கொண்டிருக்கிறாள் என்று எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பாதியும் புரிஞ்சுக்க கூடாது. ஒரு மாணிக்கம் ஒளி வீசுது, அது மாணிக்கம் என்பதை ஒளியை கொண்டு அறிகின்றோம். அது மாணிக்கமா சாதாரண கல்லா? மாணிக்கத்திற்குரிய ஒளி இருந்தால் மாணிக்கம். இது பேப்பர் மலரா உண்மை மலரா? உங்ககிட்ட கொண்டு போனா தெரிஞ்சது. பேப்பர்லயே மலர் இருக்கு. ஆடுற பெண்கள்லாம் வந்து மல்லிகைப்பூ நெருக்கமான சரத்தை பின்னாடி கட்டிக்கிட்டு ஆடுறாங்க, வாடவே வாடாது, எத்தனை நாள் அப்படினாலும் வாடாது. ஆனா வாசனை இருக்கு, மல்லிகைப்பூ மாதிரியே பிளாஸ்டிக் சினிவேஷன். மனத்தை கொண்டு மலரை அறிகின்றோம். தேன் இருக்கு, அது தேன் கலந்து இருக்கிற ஒரு பொருளா இல்ல உண்மையான தேனான்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு சொட்டு நாக்கில விட்டு பார்த்தா தேனின் சுவை இருந்தால் தேன். நெருப்பு போல தெரியுது, நாடகத்துல எல்லாம் நெருப்பு பத்திக்கிட்டு மாதிரியே காமிக்கிறாங்க. சிகப்பு கலர் பேப்பர் நல்லா கட் பண்ணி கீழே ஒரு ஃபேன் வச்சுட்டா அது அப்படியே அசையும், நெருப்பு பத்திட்டு ஜாலியா இருக்கும். அது நிஜமான நெருப்பாங்கிறது எப்படி? கொஞ்சம் கிட்டக்கு போய் தொட்டு பார்த்தா தெரியும், தொடாம கிட்டக்கு போனாலே தெரியும் பெரிய நெருப்பா இருந்தா. சூட்டை கொண்டு இது நெருப்பு என்று உணர்வதைப் போலவும், சுவையை கொண்டு இது தேன் என்று உணர்வதைப் போலவும், மனத்தை கொண்டு இது மலர் என்றும் பலாப்பழம் என்றும் உணர்வதைப் போலவும், ஒளியை கொண்டு இது மணி என்று உணர்வதைப் போலவும், எதனை கொண்டு இவனை பெருமான் என்று அறிகின்றோமோ அது சக்தி. ஆகவே சக்தி சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவளே தவிர ஒரு பகுதியில் இருப்பவள் அல்லள். சக்தி என்பவள் சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவள், ஒரு பகுதியில் இருப்பவள் இல்லை, அவள் முழுவதும் வியாபித்திருக்கிறாள். என்று எப்படி சொன்னார்னா, நன்கு புனை பங்கினள், முழுவதும் வியாபித்தவள். நல்லா பிடிச்சுக்கிட்டாப்பா சாமிய, சாமி வேறு இல்லை தான் வேறு இல்லை என்பது போல சமவேதைன்னு அவளுக்கு பேரு. நீக்கமரை நிறைந்திருக்கிறாள். சமுத்திர ஜலத்துல உப்பு இருக்கு, உப்பு எங்க இருக்கு? எந்த இடத்துல சமுதிரத்தை தெரிஞ்சு குடிச்சாலும் உப்பு கிடைக்கும். உப்பு எங்கேயோ கடைஞ்சு இன்னொரு இடத்துல கரையல அப்படின்றது கிடையாது. சமுத்திர ஜலத்துல எல்லா இடத்திலும் உப்பு இருப்பதை போல பெருமானிடத்தில் எல்லா இடத்திலும் இப்படி இருக்கிறாள். அதான் சமவேதா சம்பந்தம், நன்கு புனை பங்கினள் என்று சொல்லப்படுகின்றாள். அவள் உலகத்தை படைத்து உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறாள். திருவருள் தான் உலகத்தை படைக்குது, படைத்த பிறகு ஏன் வியாபிக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா நீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம்ங்கிறதுனால பேசு. உண்மையில பரமசிவத்திற்கு எந்த செயலும் கிடையாது. குமரகுருபுரன் சொல்ற உனக்கு என்னையா கஷ்டம், வீட்டுக்காரி எல்லாத்தையும் செஞ்சுதான் கேட வைக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம்? நம்ம வீட்டிலையும் ரேஷன் கிடைக்கும் அம்மா போவாங்க, மளிகை கிடைக்கும் அம்மா போவாங்க, பால்காரன் பெல் அடிச்சா அம்மா பால் வாங்கி வைப்பாங்க, தயிர் குறைஞ்சா அம்மாவே செய்வாங்க, மார்க்கெட்ல இருந்து கறிகாரம் வாங்கி வைப்பாங்க, அதே நறுத்துவாங்க, சமையலும் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் அந்த அம்மாவே செய்யும். ஆனா கல்யாண ராமன் சார் வீட்டுக்கு போனே நல்லா சாப்பாடு போட்டாங்க, பேரை வாங்கி விடுவாரு. இன்னைக்குமே தலைவருக்கு பெயர் நிச்சயம், அது அவருக்கு என்றைக்குமே குறையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செய்யணும்? தலைவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டுல இல்ல, பெரிய வீட்டிலயே அப்படிதான் நடக்குதான். சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும் சிறுமருந்துள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது. பெருமானே உனக்கு எந்த செயல் துன்பமும் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சிடுறா. அதுக்காக அவன் கஷ்டப்படுறான்னு சொல்றத கும்பிட குருபுரர், அந்த பேராட்டி விளையாட்டுனர் அவனும் சிரமப்படாம தான் செய்யறான். இன்னும் 10 இருந்தாலும் அவன் செய்து போடுவான். அந்த பேராட்டி விளையாட்டு உன் பெயர் தாகிறது. ஆனா பேர் மட்டும் உனக்கு கொடுத்துருவா. இந்த பஞ்சகிருத்திய நடனத்தை அம்பலவாணர் செய்யறாரு, பேர் அவர் வாங்கிடுவார். உண்மையில் செய்வது சிவகாம சுந்தரி தான்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அதே மாதிரியாக வேடுவர்கள் குறவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டையும் பற்றி சொல்லுகின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற பொழுது, கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய தொழில்களை உடையவர்கள், கொலை தொழிலுடையவர்கள், கானகத்தில் இருக்கின்ற காணவர்கள், நீடமை விளைந்த தேக்கல் தேரல், தேக்கல் இனிமையான கல், தேரல் என்பது நொதிக்க வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வைன் போன்ற மதுபானம், அதையும் அருந்தி குன்றகச் சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து, தன்னுடைய சுற்றத்துடன் கூடி மகிழ்ந்து, தொண்டகச் சிறுபறை குரவை அயற, சிறிய பறையை அடித்து குரவை ஆடி வழிபடுகின்றார்கள் என்று அங்கே வேடுவர்களுடைய வழிபாடு. அதே மாதிரியாக உயிர்ப்பலி கொடுத்து வழிபடுவது கூட சொல்லியிருக்கின்றார்கள். சிறுதினை மலரொடு விதை மறியறுத்து, மறி என்பது இங்கே ஆட்டை குறிக்கின்றது. அதே மாதிரியாக செந்நூல் யாத்து வெண்பொரு சிதறி மதவெளி நிலைய மாத்தால் கொழுவிடை குருதியொடு விதைய துவள் அரிசி, கொளுத்த விடை என்பது இங்கே ஆட்டு, கொளுத்த ஆட்டை வெட்டி அந்த குருதியோடு சேர்ந்த அரிசியை பலியாக செய்கின்றார்கள் என்று சொல்லி இதை செய்து நரம்புகை எடுத்து குறிஞ்சி பாடி என்று பழமுதிர்ச்சோலை வழிபாட்டிலே வருகின்றது. இப்படி எல்லா விதமான மக்களும், குறவர்கள், காணவர்கள், அந்தணர்கள், முனிவர்கள், எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானை நாங்கள் பார்க்கின்றோம். வேண்டியோர் வேண்டியாங் கெய்தினர் வழிபட, அப்படித்தான் சொல்கிறார்கள். வேண்டியவர்கள் அவர்களுக்கு விருப்பமான அவர்களுடைய முறையிலே அவர்களுடைய மரபுப்படி அவர்கள் வழிபடுகின்றனர். இதுல இது தப்பு, இது சரி, இது பிழை என்பது அல்ல.
5: தங்களுக்கு விருப்பமான முறையில,
4: அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச். இன்னைக்கு ஜூஎன்ல வந்து நீங்க சொன்னீங்க இந்த சமாதானத்தை பற்றி சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் என்றால், இந்த சமாதானம் திருமுருகாட்டு படையிலே இருக்கின்றது. அவர் வந்து நீ அப்படி செய்யப்படாது, இது தப்பு, இப்படிதான் கும்பிட வேணும், அல்லது நீ எப்படி செய்கிற விலை அப்படி செய்யப்படாத, அது தப்பு என்றெல்லாம் போகவில்லை. அதாவது அவரவர் அவரவர் விதிப்படி, அவரவர் இயல்புப்படி, அவரவர்களுடைய வசதி வாய்ப்புகளின்படி, வாழ்க்கை முறையின்படி வழிபடுவதை அப்படி அப்படியே எடுத்துக்காட்டி திருமுருகாட்டுப்படையிலே நக்கீரதேவனர் பாடியிருக்கின்றார். இது திருமுறையிலே 11 திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. திருமுருகாட்டுப்படை ஒன்றுதான் சங்க இலக்கியத்திலும் 10 பாட்டு என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாகவும், சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலே 16 திருமுறையில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்ற பாட்டாகவும், இரண்டு வகையாகவும் இந்த திருமுருகாட்டுப்படை இருக்கின்றது. இந்த திருமுருகாட்டுப்படைக்கு இன்னொரு சிறப்பும் ஒன்று, உலகம் உவப்ப வலநேர்வு திரிதரு என்று தொடங்குகின்றது. ஒரு முறை காஞ்சி பெரியவரை கேட்டார்கள், இந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றோமே, தமிழிலே இந்த மந்திர ஓசை நயத்துக்கு இணையான தன்மைகள் இருக்கின்றனவா, இணையான சோஸ்திரங்கள் இருக்கின்றனவா என்று காஞ்சி பெரியவரை கோட்ட வருவது அவர்கள் நேரு. ஏன் இல்லை, திருமுருகாட்டுப்படை இருக்கின்றது
5: என்று சொல்லிவிட்டு.
4: திருமுருகாட்டுப்படையுடைய தமிழும் ஓசை நயமும் சற்று கடினமானது. அதை பழகிக்கொண்டு வந்தால் அது வந்துவிடும். ஆனால் அது வேத மந்திரங்களுக்கு ஒப்பான மந்திர சக்தி வாய்ந்த ஓசை நயமுடையது என்று காஞ்சி பெரியவர் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் திருமுருகாட்டுப்படைக்கு. அப்ப இந்த காலத்திலே திருமுருகாட்டுப்படையை ஓதி வருவது ஒரு பயன் உள்ள வழி அல்லது முறை என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதருடைய திருப்புகள் இருக்கின்றது, ஓசநயம் சந்தனயம் உள்ளது, அதை விட்டு பாடி வரலாம். அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரம் 100 பாடல்கள் இருக்கின்றன, கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் இருக்கின்றன. அந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் அதை பாடி வரலாம். நேரமும் வசதியும் உள்ளவர்கள் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்ற பாடல்களை பாடி வரலாம். கந்த புராணத்திலே பகுதிகளை பாடி வரலாம். இப்படி முருகனுடைய இயல்புகளை பாடி வருதல் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டும். இதில் எல்லாவற்றையும் எல்லா நாளும் பாடாவிட்டாலும் கூட அந்த சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறு நாள் பாடிக்கொண்டு வந்தாலே வந்துவிடும். ஒரு நாளைக்கு திருமண காட்டுப்படை, இன்னொரு நாளைக்கு 51 பாடல்கள் கந்தரண பூதி, இன்னொரு நாளைக்கு கந்த இளங்கர 100 பாடல்கள் அல்லது 50 பாடல்கள் அல்லது பிரிச்சு பிரிச்சு பாடலாம். இன்னொரு நாளைக்கு திருப்புகளிலே கொஞ்சம் பாடல்கள், இன்னொரு நாளைக்கு கந்த புராணத்திலே கொஞ்சம், இப்படி பாடிக்கொண்டு வந்தாலே எங்களுக்கு வருடத்திலே 6 நாட்கள் இப்படி பாடிக்கொண்டு வர கொஞ்ச காலத்திலே அதே எனக்கு அவர்களுக்கு பழக்கமாக வந்துவிடும். பலர் கேட்பார்கள் இந்த பாடல்கள் எப்படி பழக்கமானது என்று. இப்படித்தான் பரிச்சயமாக அதை பழகி கொண்டு வர வேண்டும்.
5: நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பின்று முனைந்து கொள்வோம். நாங்கள் அநேகமாக இதை பற்றிய கேள்விகள் யாராவது உங்களுக்கு கந்த சஷ்டி பற்றிய
4: கந்த சஷ்டி முருக வழிபாடு பெற்ற வினாக்களை கேட்டுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த முருகனுடைய கதைகளிலே முருகனுக்கு முருகன் என்ன உபதேசித்தார் அல்லது என்ன முருகனுடைய உபதேசம் பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனுடைய முருகப்பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனிடம் உபதேசம் பெற்றவர்களை முதலாவதாக வருவது சிவன்.
5: தந்தைக்கு
4: தந்தைக்கு உபதேசம் செய்த மைந்தன். அப்ப எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, நாங்களும் எங்கள் பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
5: அது உண்மையா? இப்பொழுது இருக்கிற நிலைமையில விஞ்ஞான இதுகளை பார்க்க போனால் கம்ப்யூட்டர்ல நாங்கள் அவரிடம் தான்
4: கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக அந்த கதையினை பார்த்தால் என்ன நடக்கின்றது, படைப்பு கடவுளாகிய சிருஷ்டி கடவுளாகிய பிரம்மா சிவனை தரிசிக்க போகின்ற பொழுது விளையாடிக் கொண்டிருந்த முருகனை சிறு பிள்ளை என்று அவரை கவனியாத அங்காலே கலந்து போக இவர் அவரை கைதட்டி கூப்பிட்டு இங்க வேறும் நீர் யார் என்று கேட்க நான் பிரம்மா, என்ன செய்கின்றீர், படைப்பு தொழில் செய்கின்றேன், உமக்கு என்ன தெரியும், வேதங்கள் எல்லாம் தெரியும், நிறத்தம் சொல்லும். முனைவர் வேதம் சொல்ல தொடங்குகிறார். ஓ என்று தொடங்க நிறுத்தம், என்ன பொருள் இதற்கு? பிரம்மாவுக்கு பொருள் தெரியவில்லை. இது தெரியாமல் படைப்பு தொழில் செய்கின்றீர் என்று சொல்லி அவருடைய நான்கு தலைகளிலும் தன்னுடைய கரங்களாலே குட்டி அவரை சிறையிலே அழைத்து விட்டார். அப்ப ஒரு வீட்டை போகும் பொழுது எங்களுக்கு நண்பர்கள் அல்ல உறவினர்கள் வீட்டை போகும் பொழுது எங்களுடைய நண்பர்களை மட்டும் பார்க்க போகாமல் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அக்கறை கொள்ள வேண்டும், அங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை விசாரித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சிறு சிறு அன்பளிப்பு வேண்டி போக வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்துக் கொள்ள வேண்டும். அசட்டை செய்யப்படாது. அசட்டை செய்தால் அந்த உறவு வந்து அந்த நண்பருடன் முடிந்துவிடும். அதுக்கு பிற்பாடு அங்கால அவருடைய குடும்பத்தவர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வராது, அல்லது நாங்கள் போகும் பொழுது அல்லது போன் எடுத்தால் அவர்கள் யோசிப்பார்கள் இவர் வந்துட்டாரே என்ற மாதிரி தான் யோசிப்பார்கள். அப்ப மற்றவர்களுடன் அந்த உறவை பேண வேண்டும். அது ஒரு தத்துவம்.
5: இதில் வந்திருக்கிறார் நினைக்கிற நேயர். வணக்கம்.
6: வணக்கம் ஆசிரியர் சின்னையா சிவநேசன்.
5: வணக்கம்
6: டாக்டர் லம்போதரன்.
4: வணக்கம்.
6: நான்கு இருக்கிற கேள்வி என் மனதில் தோன்றுவதும் மக்களுக்கு தேவையான கேள்வியும் ஆனபடியால் நீங்கள் இதுக்கு கோபமோ ஆத்திரமோ ஒன்றும் பட
5: தேவையில்லை,
6: திரும்பினா உங்களுக்கு விளக்கத்தை சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். சிவன் வந்து உலகத்திலே முதற் முதற் கடவுள் என்று என் சிற்றறிவுக்கு ஏற்றபடி நான் படித்திருக்கிறேன். அவர் யாரையும் வணங்குவதும் இல்லை, ஆனால் இந்த முருகப்பெருமானிட்டு அவர் உபதேசம் பெற்றார் என்றா முருகப்பெருமான் சிவன் ஏற்றுக்கொண்டாரா? இப்ப டாக்டர் லம்போதரனுக்கு எத்தனை பிள்ளைகள்னு தெரியாது, ஆனா ஆதித்தியர் பிள்ளைகள் தெரியும். அங்க தலை இருக்க வாலாடி எத்தனை வாழ்வன் மிதந்து பலதையும் சொல்லும். இது கேட்கத்தான் வேண்டுமா, அல்லது சிவன் என்ன முருகனுக்கு கீழ், அதாவது வந்து முருகனிடத்தான் அந்த அறிவை பெற்றாரா, இது உண்மையா பொய்யா? நன்றி, வணக்கம்.
4: நல்ல ஒரு கேள்வி.
5: நல்ல கேள்வி.
4: ஞானத்திலே வயது வரம்பு தகுதி வரம்பு எல்லாம் கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மெய்கண்ட தேவர் எங்களுடைய சந்தனாச்சாரியாரின் முதலாமவர், அவர் பிறந்தது வேளாளகுலம், அச்சுத கலப்பாளருடைய மகன். அவர் பிறந்தது வேளாளகுலம். 2 வயசிலே அவர் சிறு பிள்ளையாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது வான்மாமாக்கமாக சென்ற பரஞ்சோதி முனிவர் இவருடைய பக்குவ நிலை கண்டு அவருக்கு உணர்த்தப்பட்ட ஞானத்தினாலே அங்கிருந்து இறங்கி வந்து முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து, தீட்சை மட்டுமல்ல உயர்ந்த சன்னியாசமாகிய பரமகம்ச சன்னியாசம். இப்பெல்லாம் பரமகம்சர் பரமகம்சர் எல்லாரும் பெயர் சொல்லுவார்கள், அது அர்த்தம் புலங்காது. இந்த அர்த்தம் புலங்கோணும் என்றால் எங்களுடைய தென்னாட்டில் உள்ள நூல்களுக்கு வர வேண்டும். சைவ சன்னியாச பக்ததி என்று சிவாகிர யோகிகள் சூரியனார் கோயில் ஆதீனம். இந்தியாவுக்கு போறவர்கள் நவகிரக வழிபாடு செய்வர்கள் போவார்கள் சூரியனார் கோயில், அதுக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அந்த ஆதீனத்திலே இரண்டாவது ஆதீன கர்த்தராக இருந்தவர் அவர் எழுதியிருக்கிறார் சைவ சன்னியாச பத்ததி. இந்த சன்னியாச முறைகளினுடைய விளக்கத்தை தொகுத்து எழுதியிருக்கின்றார். அந்த விளக்கங்களில் இந்த பரமகம்ச கன்னியாசம் என்பது சன்னியாசத்திலே மிகவும் உச்சமான ஒரு சன்னியாசம். அந்த சன்னியாசமும் கொடுத்து
5: இரண்டு வயது குழந்தைக்கு
4: கொடுத்து அவருக்கு இந்த சிவஞான போதத்தை, அது ரௌரவ ஆகமத்தினிலே இருப்பது, பாச விமோசன படசலத்தில் பாவ விமோசன படசலத்திலே ரௌர ஆகமத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களையும் அவருக்கு உபதேசித்து இதை தமிழிலே செய்து பரப்புக என்று ஆக்ஞையை மட்டும் போய்விட்டார். இது அவருக்கு நடந்த 2 வயது பிள்ளைக்கு. இதை விட முக்கியமானது இனிதான் வரப்போகின்றது. இந்த 2 வயது பிள்ளையுடைய தகப்பன அச்சுத கலப்பாளர் பிள்ளை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய குலகுருவான சகலாம பண்டிதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவாச்சாரியாரிடம் போகின்றார். அருணந்த சிவாச்சாரியார் அவர் வந்து இவருடைய குருகுரு, வயதில் முதிர்ந்தவர், அறிவில் முதிர்ந்தவர், சகலாகம பண்டிதர் என்று அவருக்கு பட்டமே உண்டு. அவர் அங்கனம் சென்ற காலத்திலே இவர் அங்கே வந்து தேவாரத்தை நூல் சாத்தி பார்த்து நீ இந்த தலத்திலே போய் இறைவனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டி அனுப்பி அவ்வாறு வழிபட்டு பிறந்த பிள்ளைதான் இந்த சுவேதன பெருமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மெய்கண்ட. இந்த குல குருவே வந்து பாக்குறதுன்னு பயல் ஒருத்தன் இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அவன் என்ன ஏதோ கண்டதும் சொல்லுறான் போல இருக்கு, 4 பேர் வந்து அதை கேட்கறதுக்கும் இருக்கிறாங்களாம், ஒருக்க போய் என்னண்டுதான் இருக்கா பாத்துட்டு இருக்கா சரி பண்ணி போட்டு வரணும், இது விட்டா சரி வராது என்று தகப்பனார் அல்ல தகப்பனாருடைய குலகுரு அவர் தான் இவருடைய புறப்புக்கே ஆலோசனை சொல்லி வச்சவர். வைத்தியர் ஒருத்தர் இருந்தார் நியூசிலாண்டில், அவர் சொன்னார், அவர் பெருமையாக சொல்லுவார், இந்த மகள் போனோடு சொல்லுவார் கேட்டால் உன்னுடைய அம்மாவுக்கும் பிரசவம் பார்த்தது நான் தான் என்று சொல்லியிருக்கேன் என்றால் அந்த அளவு அது மாதிரி நீ புறப்பதற்கு ஆளோல சென்றவன் நான் தானப்பா என்ற ரீதியில இவர் போயிருக்கின்றார். அங்க பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆணவ மலத்தை பற்றி சொன்னமே டார்க்னஸ் அதை பற்றிய பாடம். அப்ப அவர் கேட்ட இப்படி ஒரு ஊக்காக பார்த்து கேட்டார், உனக்கு ஆணவ மலத்தின் சுரூபம் தெரியுமா என்று பாருங்க பையனை கேட்க, அவருடைய சின்ன விரலால காட்டி நீர் நிற்கின்ற நிலை என்றார். அவர் சாஷ்டங்கமாக விழுந்து அங்கே ஞானத்திலே இது இல்லை. அவர் இந்த 2 வயது குழந்தையில இந்த 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர் பிராமணர், இந்த குழந்தைய வேளாளகுலத்தைச் சேர்ந்த பிராமணர், இவருடைய குலகுருவாக இருப்பவர் சாஷ்டங்கமாக விழுந்து வணங்கி அவருடைய சீடராக வந்துவிட்டார். அவருடைய சீடராக வந்து அதற்கு பிற்பாலே அவர்தான் சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது அவர்தான். அந்த சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது இந்த அருணந்தி சிவாச்சாரியார். அப்ப இங்கே வந்து அந்த ஒரு அந்த வயது அல்லது அந்த தகுதி அவைகள் எல்லாம் இல்லை. இங்க வந்து அந்த ஞானத்திலே
5: கிடையாது.
4: நாங்கள் யாரிடமும் எப்போதும் கற்றுக்கொள்ள பாகவதத்திலே ஒரு பகுதி வருகின்றது, உத்தப கீதை. எல்லாரும் பகவத்கீதையை பார்த்திருப்போம், உத்தப கீதை வந்து தெரியாது. கிருஷ்ணருக்கு மிக அணுக்கமாக இருந்தவர் உத்தவர், மிக அணுக்கமாக இருந்தவர். அணுக்கத்தின் அறிகுறியாக கிருஷ்ணர் தான் அணிகின்ற ஆடைகள் ஆபரணங்களை அவருக்கு கொடுத்தார் அணிந்து கொள்வதற்கு, அது ஒரு அன்பின் அடையாளம். அப்ப இந்த உத்தவருக்கு அந்த கடைசி காலம் வருகின்ற பொழுது உத்தவருக்கு விளங்கிவிட்டது. அவர் வந்து கிருஷ்ணருடைய அருகிருந்து கலக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார், அப்பொழுது எத்தின குருமார்கள் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், எனக்கு மரம் குருவாயிருக்கின்றது, பட்சி குருவாயிருக்கின்றது, தன்னுடைய வாடிக்கையாளரை நோக்கி காத்திருக்கின்ற தாசி குருவாக இருக்கின்றார், ஒவ்வொரு இடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. அவர் உலகம் முழுக்க அவர் 50-60 குருமாரை சொல்லுகின்றார், இது எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கின்றது என்று கிருஷ்ண பகவான் உத்தவருக்கு சொன்னது. இது உத்தவ கீதையிலே ஒரு பகுதி. அப்ப யாரும் இவர் சிறியவர் இவர் பெரியவர் என்று கிடையாது.
5: இப்ப அறிவு இதுல பார்த்தாலே தெரியும், இப்ப நாங்களா

0: பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவாள் தமந்தரு ஞானத்தூர்க்கை தன்மைதான் புரியும் அன்றே. இது சிவஞான சித்திய முதல் சொன்ன அருணந்த சிவாச்சாரியார்
1: பாட்டு
0: பாட்டு. அப்ப சிவமும் சக்தியும் வந்து ஒன்றோடு ஒன்று சமத்துவமாக ஒன்றாக இருப்பவை. நாங்கள் ஒன்றைத்தான் நாங்கள் இரண்டாக பார்க்கின்றோம். ஆகவே அங்கு வேறுபாடு இல்லை என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. சொல்லுவார்கள் சமஸ்கிருத சொல்லுவார்கள் பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இதுவும் பூர்ணம் அதுவும் பூர்ணம். இந்த பூர்ணத்திலிருந்து தான் அந்த பூர்ணம் வந்தது. இந்த பூர்ணத்திலிருந்து அந்த பூர்ணம் வந்த பிறகும் இதுவும் பூர்ணமாக இருக்கின்றது அதுவும் பூர்ணமாக இருக்கின்றது. இது அப்பம் பங்குற கேக் பங்குற கதை அல்ல. பாதி வெட்டி விட்டால் பாதி குறைந்து விட்டது. இவர் முருகப்பெருமான் யார் என்று சொன்னால் சிவமும் சக்தியும் ஒரு முகமாக வந்த கடவுள். அறுமுக சிவன் என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு ஐந்து முகங்கள் உண்டு. ஈசானம் தற்புருஷம் அகூரம் பாமதேவம் சத்தியோஜாதம் என்று ஐந்து திருமுகங்கள். அதோ முகம் என்ற இன்னொரு முகம் ஒன்று இருக்கின்றது. அது சக்திக்குரிய முகம். அந்த அதோ முகமும் சேர்ந்து ஆறு முகங்களாக வந்த பெருமான் முருகன். இனி முருகன் வந்து ஏதோ இல்லாமல் இருந்து ஒரு நாள் வந்து பிறந்தவர் அல்ல. முருகனுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற கந்த புராணம் எப்படி சொல்லுகின்ற அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு. அடுத்ததான் அங்க இருக்கிறது உதித்தனன் உலகமுய்ய. முருகன் தோன்றினன் என்று வரவில்லை. இல்லாமல் இருக்கிறதான் தோன்றும். முருகன் புறந்தனன் என்று வரவில்லை. முருகன் அவதரித்தான் என்றும் வரவில்லை. பெரிய புராணத்தில் பார்த்தா சம்பந்த பெருமான் அவதரித்தான் என்று தான் வரும். மாணிக்க வாசகருடைய திருவாரூரிகள் புராணத்தில் பார்த்தால் அவர் அவதரித்தார் என்றுதான் வரும். சுந்தரர் அவதரித்தார் என்றுதான் வரும். மணாவுக்கரசர் கூட அவதரித்தார் என்றுதான் வரும். ஆனால் இங்கே அவதரித்தாரும் இல்லை தோன்றினாரும் இல்லை. உதித்தனன் உலகமுய்ய உதித்தல். எங்களுக்கு தெரியும் சூரியன் உதிக்கின்றது. காலையில உதித்தால் சூரியன் எங்க இல்லாமல் இருந்துட்டு வந்து உதித்தவரா? எங்கள் காட்சியில் இல்லாமல் இருந்தான் சூரியன். எங்கட காட்சிக்கு தெரியவில்லை. இப்ப வந்துட்டார். இன்னும் புதுக்க வந்திருக்கிறாரோ? இவர் எப்பவும் இருக்கிற சூரியன் தான். அந்த காட்சியில் இல்லாமல் இருந்து தோன்றுவதைத்தான் உதித்தல். அப்ப அதைத்தான் அங்கு சொல்லுகின்றார். அப்ப சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. சிவன் வேறு முருகன் வேறு அல்ல. ஒன்று முதலாவது. இரண்டாவது சிவன் அறுமுக சிவன். சக்தியும் சிவமும் சேர்ந்த தத்துவத்திலேதான் இந்த சிவனுடைய முருகனுடைய வழிபாடு வருகின்றது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த உருவாக வருகின்றது. அது சிவனையும் சக்தியையும் சேர்ந்து வழிபட்டதற்கு சமனாக இருக்கும். முருகப்பெருமான் கடைசியாக சூரனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டினது. முருகப்பெருமான் சூரனுக்கு விஸ்வரூபம் காட்டின தன்மை இருக்கின்றது. அந்த விஸ்வரூபத்தை காட்டவுடன் சொல்லுகின்றான் கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனென்றிருந்தேன் அண்ணாள். இந்த மயிலிலே ஏறி விளையாடி வருகின்ற இந்த முருகனை குமரனை நான் சின்ன பையன் என்றெல்லோ இழுக்கமாக அல்லது இகழ்வாக நினைத்து இருந்து விட்டேன் என்று யோசித்திருக்கின்றார். என்றாலே கடவுள் ஒருவரே. அவருடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பார்க்கின்ற பொழுது முருகன் சிவனுக்கு உபதேசித்தது வாழ்முக்கை முறையிலேயும் சரியாக இருக்கின்றது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்ற சிறியவர்களிடமிருந்தும் பெரியவர்கள் உபதேசம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு. மற்றது அடுத்ததாக இந்த தத்துவம் என்னட்டால் சிவனுக்கு முருகன் உபதேசித்ததை வைத்துக் கொண்டு முருகனுக்கும் சிவன் உபதேசித்தது உண்டு. சர்வ ஞானோதர ஆகமம் என்று ஒரு உப ஆகமம் இருக்கின்றது. தமிழிலே கூட இருக்கின்றது. ஜுவர் சுவாமி மரவிலே அதை வாசிப்பார்கள் சர்வ ஞானோதர ஆகமத்தை. உண்மையாக பார்க்க போனால் அந்த ஆகமத்தின் வள காலிந்து போய் ஜுவர் சுவாமிகள் அன்பளம் இருந்தால் ஒரு பிரதி எடுத்து மீள்பதிப்பு போட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. அந்த ஆகம மரவிலே அது சிவன் முருகனுக்கு சொன்னது. குக கேளண்டு வரும் அவருடைய பாடல்கள் இருந்ததுகள் குகனே கேட்டுக்கொள்ளு சொல்லி. இப்ப சிவன் முருகனுக்கு உபதேசித்ததும் உண்டு, முருகன் சிவனுக்கு உபதேசித்ததும் உண்டு. அப்ப அது முதலாவது. இனி அடுத்ததாக பார்த்தால் வேறு யார் யாருக்கு உபதேசித்திருக்கிறார் என்று பார்த்தால் வாமதேவ மகரிஷி என்றவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார் முருகன். எங்கள் இலக்கு தெரியும் திருக்கயிலாய பரம்பரை. இன்றைக்கு இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்கள், திருவாவூருடைய ஆதீனம் எல்லாம் இந்த மெய்கண்டார் என்படி சிவபின் வந்து திருநந்தி தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தி தேவர் நான்கு சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நான்கு பேருக்கு உபதேசிக்க, அவர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, அவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, அந்த பரம்பரையின்படி ஞான பரம்பரையின்படி வருவது இந்த ஆதீனம்.

0: இதே மாதிரியாக சிவன் முருகனுக்கு உபதேசிக்க, முருகன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசிக்க, அவர் நீலகண்ட சிவாச்சாரியார், அவர் விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார், அவர் சதாசிவ சிவாச்சாரியார், அவர் சிவமார்க்க பிரகாச தேசிகர். இங்கேயும் அந்த குலம் மாறுகின்றது. சிவாச்சாரியர்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள், தேசிகர் வந்து வேளாள குலத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த தகுதி மாறுகின்றது. பிறகு சிவாகிரஜோகிகள், இந்த சிவாகிரஜோகிகளை பற்றி தான் முந்தி சொன்னோம். இதெல்லாம் சூரியனார் கோயில் ஆதீனம். இன்றைக்கும் சூரியனார் கோயிலுக்கு போகும் பொழுது அருகிலே அந்த ஆதீனம் இருக்கின்றது, அங்கே போய் பார்த்துவிட்டு வரலாம். இது இரண்டாவதாக சிவனிடம் முருகனிடம் உபதேசம் பெற்றது வாமதேவ மகரிஷி. மூன்றாவதாக முருகன் உபதேசித்தது நக்கீரருக்கு. திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரருக்கு முருகன் உபதேசித்திருக்கின்றார். நக்கீரருக்கு சிவன் உபதேசம் செய்ததை பற்றி திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றார். எங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் புராணத்திலே நெட்டிக்கன்றக்கினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழக்குரைத்த பாடம். இது புராணம் தெரியாவிட்டாலும் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நக்கீரனுக்கு அதன் பிற்பாடு சிவன் உபதேசித்த கதை. நக்கீரனுக்கு சிவன் உபதேச தமிழ் முழுவதும் முறையாக உபதேசித்த வரலாறு திருவிளையாடல் புராணத்திலே இருக்கின்றது. அதே நக்கீரனுக்கு முருகனும் உபதேசித்திருக்கின்றார். இது திருப்புகளிலே இருக்கின்றது. கடிமா மலர்க்கு என்று தொடங்கும் திருப்புகளிலே வளவாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனு குகந்து மலர்வாயில் அக்கணங்கள் இயல்போதி. அவருக்கு அந்த இலக்கணங்களை ஓதி உணர்த்துவித்தார் முருகன் என்று வருகின்றது. அடிமோனை சொற்கிணங்க உலகமுபப்ப என்று அருளால் அழிக்கு கந்த பெரியோனி. அவருக்கு அடியெடுத்து கொடுத்ததும் திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு உலகம் உபப்ப என்று அடியெடுத்து கொடுத்ததும் முருகப்பெருமான் என்ற செய்தி இந்த திருப்புகளில் இருக்கின்றது. அப்ப உபதேசித்திருக்கின்றார், அடியெடுத்து கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக உபதேசிப்பது எங்களுடைய அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர். அவருடைய பாடல்கள் திருப்புகள் நல்ல சந்த முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி அந்த சந்த நயமுள்ள பாடல்கள், ஓசை நயமுள்ள பாடல்கள். இந்த பாடல்களிலே அவருக்கு அவரும் உபதேசித்திருக்கிறார், உபதேசம் பெற்றிருக்கிறார். அவரே சொல்லுகிறார், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. முருகன் சொல்லியிருக்கிறார், சும்மா இரு சொல்லற, சொல் இல்லாமல் வாயில் ஆயாட்டம் இல்லாமல் சொல்றாரு சும்மா இருன்னு சொல்லுகிறார். என கொண்டும் விளங்குதில்லையே என்று சொல்லுகின்றார். அது ஒன்று. அடுத்ததாக சொல்லுகின்றார், மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து மொழிந்திலனே. அதாவது முருகப்பெருமான் வந்து ஆறு முகங்களுடைய தன்மையை அருணகிரிநாதருக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். முகம் ஆறும் மொழிந்தும் ஒளிந்திலனே, இன்னும் எனக்கு இந்த மாயை விளையாட்டுகள் இன்னும் ஒழியவில்லையே என்று சொல்லி அருணகிரிநாதர் பாடுகின்றார். அவருக்கு ஜெபமாலை கொடுத்திருக்கின்றார் முருகப்பெருமான். சிவமாலை தந்தசற்குருநாதா திருப்புகளை பாடுகின்றார். அப்ப அவருக்கு உபதேசித்திருக்கின்றார், மந்திர உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக அவருக்கு நடைமுறை ஞான உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக சிவமாலையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய தன்னுடைய கரத்திலே தாங்கினவர் இவர். முருகப்பெருமான் கீழே விழுகின்ற அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்வதற்காக கீழே விழுகின்ற பொழுது தன்னுடைய கரத்திலே தாங்கினவர். அதுக்கு பிற்பாடுதான் இவருக்கு இந்த எழுதுகிற தன்மை வந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள். அவருடைய வேலினாலே அவருடைய நாவிலே அவர் எழுதினார் என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லுகின்றது. இதே மாதிரியாக வரலாறு நம்முடைய காலத்தில் வாழ்ந்த திருவுருவ கிருபானந்த வாரியாருக்கு உண்டு. கிருபுருவ மருகானந்த வாரியாருக்கு கனவிலேயே முருகப்பெருமான் வந்து நாவிலேயே சடாட்சரம் எழுதினார். அதான் அந்த நாவும் அந்த இதுவும் அவருடைய வரலாற்றிலே வருகின்றது. இது இப்ப கனவிலே வந்து முருகப்பெருமான் அப்ப கனவிலே வாரது கூட உண்மை சக்தியாக இருக்கின்றது. இதே மாதிரியாக கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்ததும் முருகன். அதுவும் கனவிலே வந்துதான் அடியெடுத்து கொடுத்துறார். அந்த கச்சியப்ப சிவாச்சாரிய குமரகோட்டம் என்ற கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. போனவர்கள் காஞ்சிபுரத்துக்கு தரிசிக்க போவர்கள் அந்த கோயிலையும் தரிசித்து வரலாம். முருகன் கோயில் அங்கே வந்து இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தை பாட தொடங்குகின்ற பொழுது முதலாவது பாட்டுக்கு அடியெடுத்து கொடுத்தது இவர். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற அந்த முதலாவது பாடல் பிள்ளையார் வணக்கமாக தொடங்குகின்றது. இவர் அடியெடுத்து கொடுத்து விட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தை அரங்கேற்ற போகின்றார். அந்த காலத்தில் அரங்கேற்ற வேணும். இந்த காலத்தை போல அந்த காலத்திலும் புலை கண்டுபிடிப்பதற்குண்டே கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அப்ப இந்த அவையோர் கூட்டத்திலே அவர் முதல் பாட்டு தொடங்கின உடனே ஒருத்தர் எழும்பி சொல்லிவிட்டார், என்னென்று திகட சக்கர பொருளை சொல்லும். அவர் சொன்னார், திகள் தச கர திகழ்கின்ற பத்து கரங்கள். அப்ப திகள் தசக்கர என்பதுதான் இப்படி திகட சக்கர என்று வந்தது. அப்ப இதுக்கு என்ன இலக்கண விதி, இது எங்க இதுக்கு விதி இருக்குன்றதுன்னு கேட்டார். போச்சுடா போச்சு, இவருக்கு இவர் பாடினாத்தானே இவருக்கு சொல்ல விதி, இது முருகன் எடுத்து கொடுத்ததானே. அப்ப இவர் சொன்னார் ஓகே இன்ற வச்சு நாளைக்கு பார்ப்போம் என்று அன்றைக்கு அரங்கேற்றம் அவ்வளவத்தோடு நின்று விட்டது. இவர் வந்திருக்க முருகப்பெருமான் அடுத்த நாள் சொல்லுகின்றார் நாங்கள் வருவோம் என்று இவருக்கு கனவிலே வந்து சொல்லி அடுத்த நாள் அங்கே ஒரு புலவர் வடிவிலே வந்து வீரசோழியம், இது ஜைன சமயத்தவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்த வீரசோழியம் என்ற நூல இலக்கண நூல் இன்றைக்கு இருக்கின்றது, 18 அந்த இலக்கண நூல்கள் அவ்வளவத்தையும் கூட ஒரு ஒன்றாக பதிப்பித்திருக்கின்றார்கள். இந்த வீரசோழியம் இருக்கு இலக்கண நூலை எடுத்து காட்டி இந்த விதமாக திகழ் தசங்கரம் என்ற மூன்று சொற்கள் திகட சக்கர என்று புணர்ந்து இந்த சொல்லாக வருவதற்கு இலக்கண விதி இருக்கின்றது என்று அந்த நூலை காட்டி எடுத்து காட்டினேன் முருகப்பெருமான். அந்த வரலாறும் இதிலே இருக்கின்றது.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஆகையால் என்ன சொல்ற, சமர்ப்பிய ஏகம் சேதஸ் சரசிஜம் உமாநாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜனய சுகேனாவஸ்தாதும். ஆனந்தமா இருக்கலாம், இனிமேல இந்த மனசு அலையாது, பகவான்கிட்ட கொடுத்துட்டேள், உங்ககிட்ட மனசு இல்ல, மனசு தானே அலையறதுக்கு காரணம். ஆகையால் சுகேனா அவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. ஏன் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளாம இருக்க? அகங்காரத்தை விட்டா மனுஷன் க்ஷேமமா இருப்பான். அகம் போச்சுன்னு மீதி இருக்கிறது பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மியில அகம் அகம்னு நம்ம வச்சுட்டு இங்கே நிக்கிறோம், அடுத்த பதமான பிரம்மத்துக்கு போகல. அந்த நான் யாருன்னு விசாரம் பண்ண தெரியல. நாம் பகவானை பத்தி என்னென்னமோ ஏதோ சுத்தின்னு இருக்கோம், ஆனா நான் யாருன்னு நின்னு பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பிரம்மமா ஆயிடுவள். சோ அந்த அகங்காரத்தை போகும்படி பண்ணுங்க. அகம் அமேதி லௌகிகோயம் விவகாரா ஆச்சாரியால் அத்தியாச பாஷ்யத்தில் சொல்லும் பொழுதே முதல்ல இப்படித்தான் சொல்லிருக்காரு. அகமிதம் அமேதம், நான் இது, இந்த சரீரமே நான், இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது அப்படின்னு வச்சுட்டு அகமிதம் அமேதம்னு உழந்துட்டு இருக்கோமே. இந்த அகத்தை விட்டுறையானால், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேலையானால், அதுக்கப்புறம் நீங்க சௌக்கியமா இருக்கலாமே. உங்களை திண்டாட வைக்கிறது இந்த மனசப்பா. ஆகையால் இந்த மனசை சமர்ப்பணம் பண்ணிட்டு சமர்ப்பியைக்கம் சேத சரசிஜமுமானாதபவதே சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ நஜானாதி கிமஹோ. இங்க ஈஹான்னு போட்டிருக்க, இங்க ஏதோ சொர்க்கலோகத்துக்கு போய் அங்கே சௌக்கியமா இருக்கேன்னு இல்ல, இங்கேயே சௌக்கியமா இருக்கலாம். எந்த ஜனங்கள்லாம் எங்கே அலைஞ்சுட்டு இருக்காளோ, திக்கு தெரியாத காட்டுல ஓடிட்டு இருக்காளோ, எவ்வளவு காசு இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லாம அலைஞ்சுட்டு இருக்காளோ, அப்படிப்பட்டதான இந்த சரீரத்திலேயே இங்கே இருந்து கொண்டு நம்ம அவ்வளவு அழகான ஒரு சொரூபத்தை அடையலாமப்பா. ஆகையால் நம்ம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம். எப்படி பூஜை பண்ணுவோம், அழகான புட்பத்தை எடுத்துட்டு நம்ம இதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்தை பூஜை கொடுக்கறதாக நினைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த ஒரு அர்ப்பணம் நீங்க பண்ணலாம் போறோம், பகவான் வந்து கலர் கலரா புஷ்பம் வேணும் எனக்கு கேட்டாரோ, என்ன நைவேத்தியம் வேணும் கேட்டாரோ, ஒன்னும் கேட்கல, எல்லாம் உங்க திருப்திக்காக நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு அவர்ல எல்லாமே அவர்னா படைச்சார், அவர்னா தயார் பண்ணி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமினமா போருமே. அவருக்கு பஞ்ச பூஜை பண்ணினா போறோம். அவருக்கு உங்க மனசு தான் முக்கியம், மனசுல இருக்கிற எண்ணம் தான் முக்கியமே தவிர இவைகள்லாம் நீங்க பண்ண வேண்டியதில்லை. ஆகையால் பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கே தசரசிஜம் மனசுங்கிற ஒரு தாமரைய அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்தொடர் கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே விஷாலே தைலே சப்ரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமர்ப்பிய ஏகம் சேதஸ் சரசிஜம் உமாநாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. இந்த ஒரு சின்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, இதுதான் அவித்யான்னு பேர். எது ரொம்ப முக்கியமோ அந்த தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கல, அப்படிப்பட்டதான அவித்தியில திண்டாடிட்டு இருக்கார். இல்ல இல்ல, பிரம்மராமன் மேல ஸ்லோகத்துல சொல்ல போறேன். நரத்வம் தேவத்வம் நக வனமிருகத்வம் மஜகதா பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வாதி ஜனனம் சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம் தே ஹ்ருதயமிஹ கிம் தேன வபுஷா நரத்வம் தேவத்வம் நக வனமிருகத்வம் மஜகதா. போன ஸ்லோகத்துல பகவானுக்கு நம் மனச சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஒரு பக்தியை பத்தி பேசினோம். இந்த பக்தி இருந்தால் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப மனுஷியனுடைய பிரிவை ரொம்ப வசத்தின்னு முன்னாலேயே பார்த்திருக்கோம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். சரி, மனுஷனா இருந்தாத்தான் பகவான பூஜை பண்ணணும்னு நிர்பந்தம் இல்ல. காலஹஸ்தியில ஒரு யானை பூஜை பண்ணிருக்கு, அதே போலயே ஒரு சிலந்தி பூச்சி பூஜை பண்ணிருக்கு, அதுக்கு பக்தி. ஆனா யானை பூஜை பண்ண எல்லா யானையும் பூஜை பண்ணிருக்கான்னு கேட்கக்கூடாது. மனுஷியால எல்லா மனுஷியாலும் பண்ணிட்டு இருக்கோமா? மனுஷிய பேரே ரொம்ப வசத்தி தான். எத்தனை பேர் நல்ல வழியில இருந்துட்டு இருக்கா? மற்றவர்கள்லாம் என்ன வழியில இருக்காளோ அதுதான் நல்ல வழின்னு அவளுடைய நினைப்பு. யாரும் நான் கெட்ட வழியில இருக்கேன்னு நினைக்கல. அவனவன் எதுல இருக்கானோ நான் நல்லவன் தான் அவனவனு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? சாஸ்திரம் சொன்ன வழியில போனது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தௌ, எது நடத்தணும் எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு சொல்றது எதுனால? சாஸ்திரத்தினால தெரியணும் நமக்கு. அப்படிப்பட்டதான சாஸ்திரமே தெரியாமல் சில பேர் இப்போ பண்ற, அப்ப பண்றவாளுக்கு அவளுக்கு புண்ணியம் உண்டா இல்லையான்னு கேட்கிற. பகவத்கீதையில 17 ஸ்ரத்தாத்திர விபாக யோகத்துல இருக்கா, ஏ சாஸ்திர விதிமுத்ருஜ வர்த்ததே காமகாரதா. அவன் சாஸ்திரத்தினுடைய வழியை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா பெரியோர்கள் போன வழியிலேயே போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி சுவாமி சத்வமாகோ ரஜஸ்தமஹா, சத்வமா ரஜசா தமசா எப்படி அவன் போறான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப இந்த மனுஷியனுக்கு ஒரு ஸ்ரத்தன்னு ஒண்ணு இருக்கு. யோயத் ஸ்ரத்த சயேவ சஹ, சாத்விகமான ஸ்ரத்தையோட பெரியோர்கள் போன வழியில பண்ணினா அவனுக்கு அவனுக்கும் பலம் உண்டு. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரார். ஆகையால் எல்லோரும் சாஸ்திரத்தை வாசிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. சாஸ்திராதிகள் வாசிக்காத போனாலும் பெரியோர்கள் பண்றதான வழியில நம்ம போயிட்டு இருந்து ஸ்ரத்தையோட சாத்விக ஸ்ரத்தையோட நம்ம பண்ணினா அவனே க்ஷேமத்தடையலாம்னு சொல்லியிருக்க. ஆனா ஜனங்கள் ரொம்ப பேர் சாத்விக ஸ்ரத்தையே இல்ல, ராஜச ஸ்ரத்த தாமச ஸ்ரத்த அப்படி இருந்துட்டு ஸ்ரத்தையே இல்லாம இருக்க, அப்படி எல்லாம் விஸ்தாரமா இருக்க. ஆனா பிராணிகள்ல சில பிராணிகளுக்கு ஸ்ரத்த இருக்கமேயானால் பக்தி இருக்கமேயானால் அவளும் க்ஷேமத்தடையலாம். பகவான கண்ணுக்கு முன்னால மனுஷியால் மட்டும் இல்ல, எல்லோரும் ஒரே மாதிரி தான். மனுஷியாள்லயும் எல்லோரும் தான். 4 வேதங்கள் வாசிச்சவாலும் 6 சாஸ்திரங்கள் வாசிச்சவாலும் ஒண்ணுமே தெரியாதவாளும் பகவான் கண்ணல ஒண்ணுதான். எனக்கு ரொம்ப மேல போயிட்டேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான். இங்க இருந்து மலை மேல பார்த்தேனால் பனமரமும் புல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பனமரம் அவ்வளவு பேரு சேர்ந்தார், அதுவும் சின்னதா தான் காணப்படுறது. என்ன சுவாமி அவ்வளவு ஹைட்ல இருக்க? அதே மாதிரி தான் பகவானுடைய கண்ணல எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் சாதாரணமான பிராணிகளுக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான பாக்கியமே நமக்கு வரல, இவ்வளவு கெடுதல் நான் பண்ணிருக்கேன், என்ன பகவான் ஆட்கொள்வாரா? இப்படி ஒரு டவுட் வருது எல்லாருக்கு. சாதாரணமா லோகத்துல எல்லோருக்கும் கிடைக்கிறது சுலபமா கிடைக்கக்கூடதான், என் வாழ்க்கையில கிடைக்கலையே, இவ்வளவு நான் பாபம் பண்ணிருக்கேனே, என்ன பகவான் ஆட்கொள்வாரா அப்படின்னு சந்தேகம் வரலாம். பகவான் சொல்றார் கவலைப்படாத நான் இருக்கேன். அபிச்சே சுதுராஜார பஜதே மாம் அனன்ய பாக், எவ்வளவு கெட்ட காரியங்கள் பண்ணியிருந்த போதிலும் இந்த ஜென்மாவில் பல பிறவைகள்ல மாத்தி மாத்தி பண்ணியிருந்த போதிலும் நீ இன்னைக்கு திருந்து நீ உன்னை எனக்கு சமர்ப்பணம் பண்ணினேயானால் சாதுரே வசமந்தவ்யா சம்யக் வியவசை தோஹிசஹா, நீ நல்லவன்னு நான் எடுத்துக்கிறேன்பா. என்ன நல்லதான ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். ஆயால் பகவான் கண்ணுக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுத்தான். அவர் ரொம்ப படிச்சிருக்கார் சார். இருக்கட்டுமே, படிச்சிருந்து நான் கர்வத்தோட இருந்தேன்னு என்ன லாபம்? படிச்சிருக்கார் இல்லையு சொல்லல, அகங்காரம் விடலையே. எல்லாரும் விட நான் படிச்சிருக்கேன் போச்சு. பணம் நிறைய இருக்க, நிறைய சமர்ப்பணம் பண்றார் பகவானுக்கு, அது பண்றார் இது பண்றார், ஆனா நான் பண்றேன்னு இருக்காரே. ஏழுமலையானுக்கு 1 கோடி ரூபாயில ஷால் வாங்கி கொடுத்தார், கீழே டொனேட்டட் பைன்னு போட்டிருக்காரு. தெரியாது அவருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. பகவானுக்கு தெரியுமா தெரியாத? பகவானுக்கு அதுவும் தெரியும், அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியும். அப்ப விவகாரம் என்ன? அகங்காரம் போச்சோ, அது என்ன போகணும்? பக்தினா இந்த அகங்காரம் போறதுக்குத்தானே பக்தி. அப்ப விவகாரம் என்ன? மனிதனாகத்தான் பறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை, அந்தனராகத்தான் பறக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. ஒரு அரக்கிக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பூதனா மோட்சம், ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் கஜேந்திர மோட்சம். யோஜனை பண்ணி பாருங்க, சிசுபாலாதிகளுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பகவான். அவருடைய கருணைய பார்க்கணும் நீங்க. தன்னை கொல்லணுங்கிறதுக்காக நித்தியமாக இருக்கக்கூடியதான என்னை ஏமாத்தி கொல்லணும்னு வந்ததான பூத்தனைய மோட்சத்தை கொடுத்தாரு. திருப்பி நீ வராத, வந்த ப்ராப்ளம். என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல? இல்லப்பா, என்கிட்ட வந்து பக்தியா 4 பேர் நடத்துல பக்தியா என்ன தொடரணும்னு பார்த்தேன், அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் பகவானை ஸ்மரணம் பண்ணினா போறோம். ஆகையால் இந்த பகவான் இடத்துல நம்ம மனசை செலுத்துறதுங்கிற ஒரு பக்தி இருக்கு பார்த்தல, அந்த பக்தி போறோம். அதுக்காக மனிதனாகத்தான் இருக்கணும், நான் ஆணாகத்தான் இருக்கணும், வேதங்களை வாசவனாகத்தான் இருக்கணும், ஆச்சாரத்தோடு இவைகள்லாம் இருந்தா வசதி, இல்லேன்னு சொல்லல. இது இருக்கல இருந்தா வசதி, ஆனா இவைகள் இல்லாதனால மோட்சம் இல்லைன்னு நினைக்காது. பகவானுடைய பக்தி இருந்தால் மற்றவைகள் இல்லாத போனாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்டதான பிறவி இருந்தாலும் பரவாயில்லை. நான் வெளுப்பா இருக்கேன், பாக்கிறதுக்கு அழகா இருக்கேன், நீளமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், இது ஒண்ணுமே பார்க்கல. அதே போல நான் மனிதனா இருக்கேன், மாடா இருக்கேன், கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் பகவானுக்கு பக்தி செலுத்தினா போரும். அதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றாரு, நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம். நரத்வம் மனிதனுடைய பிறவி இல்ல, தேவத்வம் தேவனாக பறக்கக்கூடியதான பிறவி, நகவன மிருகத்வம் மலையிலேயோ காடுகள்லயோ ஏதோ ஒரு மிருகமாக பிறவி. மசகதா கொசுவா இருந்தாலும் சரி, பசுத்வம் பசுவா இருந்தாலும் சரி, கீட்டத்வம் ஒரு புழுவா இருந்தாலும் சரி, பவது விஹகத்வம் அபி ஜனனம் விஹகத்வம் அபி ஒரு பட்சியா இருந்தாலும் சரி, சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி. சதா எப்பொழுதும் த்வத்பாதாப்ஜஸ்மரணம், இதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பகவானுடைய பாதங்களை பாதத்தாமரையே நினைத்துக் கொண்டிருந்தால் போறும். எப்படி? அது ரொம்ப முக்கியம். எப்படி நான் பிறந்திருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படிங்கறது இல்லையா? எந்த பிறவி இருந்தாலும் அந்த பிறவிலே பகவானுடைய பாதங்களை நினைக்கக்கூடியதான நிலை இருக்குமையானால் சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம். பகவானுடைய ஸ்மரணம் இருக்கே, ஸ்மரணே சுகம். நாம வேற ஏதோ ஸ்மரணம் பண்ணிருக்கோம், அதனாலதான் துன்பம். ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன், யாராவது உங்களை அனாவசியமா ஒரு வார்த்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ராத்திரி படுத்துட்டு அதே ஞாபகம் வருது, என்ன போய் வச்சான் பார்த்தேன், நான் என்ன பண்ணினேன், ஒரு தப்பும் பண்ணலையே, அதையே என்ன போய் இப்படி நினைச்சானே, சாஸ்திரிகளுக்கு கர்வம்னு சொல்லிட்டா ஒரு அம்மா இருக்கப்படாதா? அந்த அம்மாக்கு வாய் இருக்க சொல்லிட்டா என்ன போச்சு? ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, நம்மளெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி பேசினா தானே பேசுவோம், அவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தின்னா நம்மளோட பேசுவார அப்படின்ட்டு. இது என்ன ஆறது இப்படி எல்லாம் ஒரு வாரம் என்ன போய் வச்சாலே, என்ன போய் வச்சா வீட்டுமே, அந்த மாதிரி வாய் இருக்க வச்சா அப்படி நினைச்சு மனசு இருக்க நினைச்சா, அந்த ஒரு தோற்றம் நமக்கு வரணும். அனாவசியமான விஷயங்கள்ல மனசை செலுத்தாமல் பகவத் ஸ்மரணமே நமக்கு, இதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. எதுக்காக உபனிஷத்தை வாசிங்கோங்கிறது, எதுக்காக சூத்திர பாஷ்யம் வாசிங்கோங்கிறது? சூத்திர பாஷ்யம் வாசிச்சவாளுக்கு என்ன ஆகுனர், மறுபடியும் மறுபடியும் அதே ஞாபகம் வருது, என்னடா அது என்ன சொன்னார், அந்த வசதிக்கு என்ன சொன்னார், இது என்ன சொன்னார், இதுக்கு என்ன சமாதானம், அப்பப்ப மனசுல அது குத்துட்டு இருக்கு. அது அடுத்த நாள் கிளாஸ்ல இதுக்கு பதில் சொல்வாரா சொல்ல மாட்டாரா, சொல்லாம போயிடுவாரா, போன போட்டுமே அடுத்த நாள் கேட்டுக்கிறார் என்னடா இப்படி மேலும் மேலும் அந்த லாஜிக் உங்க மனசுலயே இருந்துட்டு உங்க மனச வேற எங்கேயும் போகாம பண்றது அவ்வளவுதான். சாஸ்திரம் நமக்கு என்ன பண்றது, மனச இங்க அலையாம ஒரு இடத்துல நிக்கும்படி பண்றது. அந்த ஒரு இடத்துல பகவானுடைய பாதம் இருக்கணும். பகவான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ இங்கேயும் அங்கேயும் போகாம மனசை இங்கே நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல பகவத் பாதம் இருக்குமே, என ஆனந்தமாக உங்களுக்கு பக்தி தானா ஏற்படும். சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் அப்படித்தான். ஆகையால் விவகாரம் என்ன, ஜென்னர் எந்த பிரிவையாவது இருக்கலாம், நகவன மிருகத்வம் மசகதா பசுத்வம் கீட்டத்வம். ஒரு பசுவா இருந்துட்டு நந்தீஸ்வரர் பகவானுக்கு வாகனமா இருக்க, ஒரு புழுவா இருக்கார் பகவானுக்கு விஹகத்வம் அபி ஜனனம். கருத்மான் பட்சி, அவர் ஆனந்தமாக பகவான் இடத்திலேயே இருக்காரோ இல்லையோ, எப்பொழுதும் ரெடியா இருந்துட்டு இருக்கார். இந்த பகவான் எல்லாம் என்ன ஆச்சு, எப்ப கிளம்புவார் ஒன்னும் தெரியாது. சில பேர் அப்படி, சில பேர் காலமே கிளம்புவோம் சொல்வார். ரெகுலரா கிளம்புறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆகும், காலமே 10 மணிக்கே ரெடியா இருப்பார், அவன் காத்துட்டே இருக்கணும். சில பேர் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு டக்குன்னு சொல்லாம கிளம்பிடுவார், இவங்க கேர்லெஸ்ஸா இருந்தா போச்சுன்னு. மகாவிஷ்ணு அப்படித்தான், அவர் பாட்டுக்கு படுத்துட்டே இருப்பார், கிளம்புறதுன்னு டக்குன்னு கிளம்பிடுவார், 1 செகண்ட் அவ்வளவு வேகமா வரணும். கஜேந்திரனை காப்பாத்தணும்னு கிளம்பிட்டார், இவர் கார் ஸ்டார்ட் பண்ணல, எழுந்துக்கிறது இல்ல, அதுக்குள்ள அவர் ஓடி போயிட்டார். விவகாரங்கள் அவர் ஓடுறார், பின்னால மகாலட்சுமி தாயார் ஓடுறா, ஜனங்கள்ல ஓடுறா, இவர் பின்னால கிளம்பி வர்றார். கருத்மான் என்னடா ஜென்ன, இவரை பிடிக்க முடியலங்கிறார், என்ன இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா போனது இல்லையா பகவான். சோ அவருடைய வேகத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் போயிட்டு இருக்கார், பின்னால கருத்மானாலேயே பிடிக்க முடியலன்னு பாருங்க, வாயு வேகம் மனோவேகமா அப்படி. ஆனா அவர் எப்படி பண்ற, எப்பொழுதும் ரெடியா இருக்காரு, எப்ப வரணுமோ, எப்ப எப்ப பகவான் கூப்பிடுவாரோ அப்படின்னு. அதான் பக்தி. இந்த பக்தின்னு எப்பொழுதும் நம்மளுடைய தேவை பகவானுக்கு இருக்குமோ நினைச்சுட்டு காத்துட்டு இருக்காளே, அதான் வாகனத்துக்கு இருக்கிற பக்தி. அதே மாதிரியே நம்ம மனசு இருக்கணும், எப்பவுமே பகவான் இடத்துல இருக்கணும். அதான் சொல்றார், சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி. இந்த புத்தகத்துக்கு சார் சிவானந்த லஹரின்னு பேர் வச்சிருக்கேன், இங்கதான் ஆனந்த லஹரின்னு ஒண்ணு வருது இந்த பதம். அதனால சிவானந்தம், ஆத்மானந்தம், சுவப்பிரகாசமான ஒரு ஆத்மானந்தம், சுவப்பிரகாசமான ஆத்மாவுக்கு சிவன்னு பேரு. ஆகையால் பரமானந்த லஹரின்னு இருக்கிறதுனால சிவானந்த லஹரின்னு பேர் வச்சிரு, ஆனந்த லஹரி ஆனந்த பேருக்கு. அதனால ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம், அதுல இங்கே அங்கே சொல்லிக் கொண்டு சுத்தி கொண்டிருக்க கூடியதான மனுஷனுக்கு தேச்சே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் அப்படி பரமானந்தத்திலேயே இருந்து மூழ்கி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமே ஆனால் கிம்தே நவபுஷா, இந்த சரீரம் எப்படியாவது இருக்கட்டுமே, சரீரம் எதுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்லை. என்ன நமக்கு ரொம்ப அபிமானம் இங்க சரீரத்தில், தினந்தோறும் பாருங்க நம்ம எது சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப மத்ராஸ்ல இருக்கிறவளுக்கு தெரியல, கிராமாந்தரத்தில் போனேன்னா ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா புருஷாள்ல தலையில இருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு, 1 மணி நேரம் ஊறி, அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீக்காய போட்டு அதை தொடுத்து கிளீனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வெயிலேயே அலையப்படாது, அப்படியே ஈஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு அன்னைக்கு எக்கச்சக்கமாலாம் சாப்பிடப்படாது, வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டு அப்படி ஆனந்தமா இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும். அது சனிக்கிழமை அன்னைக்கு வந்ததுன்னா என்னன்னா அது பெரிய காரியக்கிரமம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்நானம் பண்ணி ஆகணும் அப்படி. அதே போல ஸ்திரீகளா இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுக்கப்புறம் அந்த தலையெல்லாம் தொட்டிண்டு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு விவகாரம் முழுக்க. ஏன் இந்த சரீரத்துல ஒரு அபிமானம், சௌக்கியமா இருக்கணும், அது நல்லதான், சரீரத்துக்கு நல்லது. ஆனா அந்த சரீரத்துக்கு நல்லது மட்டும்ங்கிறது இல்லாமல் நம்ம சரீரத்துல அதுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்குன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெய் ஏத்த வச்சுக்கிறது, அந்த நகங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ லோகத்தை, என்ன விவகாரம். இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கிறது மட்டுமில்ல சரீரம் அழகா இருக்கா போல காணப்படணும் 4 பேருக்கு அப்படி. இந்த சரீரத்துல இவ்வளவு வச்சுருக்கேன், அந்த சரீரம் எப்படி போனாலும் இத சௌக்கியமா வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கே சம்ஸ்கிருதத்துல பல பேர் வச்சிருக்கா. 30 வயசு வரைக்கும் தேகம்னு சொல்லணுமா, ஏன்னா திக உபச்சயங்கிற தாது, அது என்ன நாளுக்கு நாள் வளருகிறதுங்கிறதுனால தேகம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சரீரம்னு சொல்லணும். ஏன் சுவாமினர் சீரியதே இது சரீரம், நீங்க என்னத்தான் பத்திரமா வச்சுங்கோ, மருந்தெல்லாம் கொடுத்து டானிக் எல்லாம் சாப்பிட்டு, இந்த டானிக் எல்லாம் இவ சொல்லிருக்கு, இப்ப நம்ம எல்லாம் டானிக் எல்லாம் விட்டு போச்சு, மருந்து சாப்பிடறதுக்கே இடம் இல்ல, டானிக் வேற. பழைய நாள்ல என்ன வியாதி வராம இருக்கிறதுக்காக சிலது ரசாயனம்னு பேர், சம்ஸ்கிருதத்துல ரசாயன சேவை உண்டு. மருந்து வியாதி வந்த பிறகு நீங்க கொடுக்கக்கூடியதான மருந்துக்கு ஔஷதம்னு பேர், அது சாப்பிடறதுக்கு முன்னாலேயே வராம இருக்கிறதுக்காக நீங்க சாப்பிடறது ரசாயனம். இப்படி மாதிபல ரசாயனம் அது இதுங்கிற அளவு இல்லையோ, அது என்ன உடம்புல தடுப்பு சக்தியை ஜாஸ்தி கொடுத்து எந்த வியாதியே கிட்ட விடாம பரக்கூடியதான செய்யக்கூடியதான ரசாயனாதிகள்லாம் உண்டு, உயர்ந்ததான ஒரு ரசாயனங்கள்லாம் உண்டு. ஆனா எதை பண்ணினாலும் ஞாபகம் வச்சுங்க, இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான், அது அதனுடைய சுவாவம். அதுக்கு மேக்சிமம் வயசே 100 தான் கொடுத்திருக்கார் பகவான். சதாயு புருடா ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதி திட்டதி, இந்த 100 வயசு அவ்வளவுதான். அந்த 100 வயசு வரைக்கும் இருக்கமா தள்ளுமா, சில பேர் 100 வயசு இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினா ஏன் சார் சபிக்கிறேங்கிறான், என்ன நமஸ்காரம் பண்ணினார், ஏதோ சௌக்கியமா 100 வயசு இருங்கன்னு சொன்னா ஏன் இப்படி என் மேல உங்களுக்கு கோபம், சபிக்கிறேள் என்ன என்ன என்ன, இப்பவே என்னால எழுந்துக்க முடியல உட்கார முடியல, இவ்வளவு தீர்க்கமான வாய்ஸ் யாரு வாய்ஸ் யாருக்கு வேணும், வேண்டியதில்லையே அப்படிங்கிறார். வேண்டியதில்லையும் நான் கிளம்புன்னு சொல்லி பாருங்க, அடிக்கணும் இருந்தால் எல்லோருக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்க, ஆனா எப்படி இருக்கணும், ஆரோக திருடகாத்திரமா இருக்கணும், உடம்புல வியாதி வைக்க இல்லாம இருக்கணும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும். இருக்கலாம் நீங்க எப்படி உங்க மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேன். ஆகையால் இந்த சரீரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கிம் தே நவ புஷா, சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நரத்வம் தேவத்வம், அந்த எடுத்துக்கிற வழி பாருங்க, நரத்வம் மனுஷன். என்ன இந்த மானிட பிறவியில எல்லா வசதிகளும் உண்டு, உங்களுக்கு வைராக்கியம் வரத்துக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களும் உண்டு. என்ன என்னைக்குமே நம்ம சௌக்கியமா இல்லையே, ஒரு 10 நிமிஷம் சிரிச்சோன்னா பின்னால அழறதுக்கு 1 மணி நேரத்துக்கு விஷயம் இருக்கு. எதது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எது நன்னா இருக்கு நினைக்கிறோமோ, அதுவே நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகான பெரிய பிரிட்ஜ் வாங்கினேன், 3 டோர் 5 டோர் வாங்கினேன், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவ்வாதத்தில் இவ்வளவு பெருசு இருக்கே, காசு இருக்க வாங்கினார். நீங்க சார் அதை பார்த்து வயர் தெரிச்சல், 4 பேர் பார்த்துட்டு அதை வயர் தெரிக்கிறோம். அதே மாதிரியே ஒரு டிவி பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கு, அழகா இவன் கண்ணு போட்டாலே அது ஆஃப் ஆயிடுறது. நம்ம எது வச்சு இருந்தாலும் உங்களுக்கு சௌக்கியமா இருக்கு, ஆனா பக்கத்தில் இருக்கிறவளுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையோ. அது வேற மேஜிக் ஐ, நான் நடுவில் அதான் திஷ்டிக்கு பேர் அது மேஜிக் ஐ. விவகாரம் முழுக்க இப்படி விவகாரம் வச்சுட்டு ஏதோ அவஸ்தப்பட்டு இருக்காளோ இல்லையோ, நாம் எது சௌக்கியம் நினைக்கிறோமோ அது இன்னொரு நாளைக்கு துன்பத்தை கொடுக்கறது. சோ மனுஷனுடைய மானிட பிறவியில வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதோட மட்டுமல்ல, இவன் தான் நித்திய கர்மா நைமித்திக கர்மாக்களை பண்ணி தன் வாழ்க்கை முறைய சரி பண்ணி கொள்ளலாம். ஏதோ ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணினேனே அதனால துன்பம் வரதே, அதுக்கு கவலைப்படாதுங்க, இன்னைக்கு நல்லது பண்ண தொடங்குங்க, தொடங்கிட்டே இருந்தாலும் அந்த பாபங்களுடைய பலமெல்லாம் போகும், துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறதுனால போயிடும், அதோட மட்டுமல்ல நீங்க க்ஷேமமா இருக்கலாம். சோ விவகாரம் என்ன, மனிதனா பிறந்தானேயானால் அவன் வைராக்கியத்தையும் அடையலாம், பகவானையும் சீக்கிரமாகவே இந்த பிறவியில அடையலாம். தேவனா பிறந்தா என்ன அடுத்தது, இதுல அவனும் முன்னுக்கு வரலாம், கர்மா விட முடியாது, உபாசனை பண்ணலாம். தேவதைகளா இருக்கிறவா உபாசனை பண்ணலாம், தேவதைகளா இருக்கிறவா வேதாந்தங்களை வாசிக்கலாம், ஆனால் கர்மாவை பண்ண முடியாது. கர்மாவை பண்ண முடியாது மட்டும் இல்லாமல் வைராக்கியமே கிடையாது வாழ்க்கை. ஸ்வர்கலோகத்துல போகங்கள் தான் இருக்கே தவிர துன்பமே இல்லை, ஒரு துன்பமும் இல்லாம ஆனந்தமா இருக்கிறவளுக்கு எங்கிருந்து பக்தி வரும், வரது ரொம்ப கஷ்டம். எப்ப பக்தி வரும், என்னைக்காவது நம்மளை அனுப்பிச்சிருவாளோ உன் புண்ணியம் எல்லாம் ஆயிடுத்து போயிட்டுவான்னு அனுப்பிச்சுருவாளோ அப்படிங்கறத நினைச்சால் பக்தி வரும். அன்னைக்கு பாத்துக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பக்தி வரத்துக்கு சான்ஸ், வைராக்கியம் வரத்துக்கு சான்ஸ். அதனால நரத்வம் தேவத்வம் அடுத்தது, அதுக்கப்புறம் நகவன மிருகத்வம். ஒரு மலையிலயோ அல்லது ஒரு காட்டிலயோ ஒரு மரமாக ஒரு மிருகமாக பிறந்தோமே ஆனால் அதுக்கு வைராக்கியம் உண்டு. மிருகமா இருக்கிறவாளுக்கு வைராக்கியம் வந்துடும். ஏன்னா வேடன் எப்ப வருவோம்னு வாழ்க்கையே பயம். மனுஷன் சௌக்கியமா இருக்கான், ஆனா பிராணிகள் எல்லாருக்குமே மனுஷன் எப்ப கொல்லுவானோன்னு ஒரு பயம். எப்ப மிருகங்கள் இருந்தாலேயே ஒரு சிம்மமோ ஒரு புலியோ வந்து நம்ம கொண்டுடலாம். ஆத்துல சின்ன சின்ன பூச்சி இருக்கு, அது அந்த பல்லியை கண்டு எவ்வளவு பயப்படுற தெரியுமா? அது டக்குன்னு வருது, சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அந்த விவகாரம் எவ்வளவு சிரமம் அதுக்க. வெளியில போனோமே ஆனால் நம்ம உயிரோட வருவோம்ங்கிற எண்ணம் இருக்காதுக்க இல்ல. அதே போலயே காட்டில் இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் அதுக்கு ஒரு பயம் இருக்கு, அதனால வைராக்கியம் வருது. தேவதைகளுக்கு வைராக்கியம் இல்ல, சுகம் உண்டு. இவாளுக்கு சுகம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் வைராக்கியம் அதிகம். அதனால வைராக்கியம் இருக்கிறதுனால ஜன்மாந்தர சம்ஸ்காரத்தினால பக்தி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் இது ஒண்ணுமே இல்லாமல், இதுவும் அதுவும் இல்லாம வாழ்க்கை மட்டும்தான் தெரியும் சார். அப்படி இருக்கிறது மசகதா, கொசுவா இருக்கிறதுல பசுத்வம் கீட்டத்வம் பவதி. இந்த பசுத்வம் கீட்டத்வம் இதெல்லாம் என்னன்ன, தனக்காக பிரயோஜனம் இல்லாத போனாலும் இன்னொன்னால முன்னுக்கு வரலாம். உங்க ஆத்துல பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு பாலை கொடுக்கறது, அந்த பாலை நீங்க கொண்டு வந்து பரமேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிடு. உங்க ஆத்துல மல்லி கொடி இருக்கு, அந்த அண்ணன் பூத்தது, அதுல சில புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணேள். இப்ப என்னாச்சுன்னு, அந்த மல்லி குடிக்கும் புண்ணியம் உண்டு. அந்த பசுமாடு பாலை கொடுத்ததோ இல்லையோ, அந்த பாலை கொண்டு வந்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினேல, அப்ப என்னாச்சு, அந்த பால் உபயோகப்பட்டதுனால பசுமாடுக்கும் புண்ணியம். பில்லு முளைச்சது, அந்த பில்லை எடுத்து நீங்க கணபதி ஹோமம் பண்ணே, அப்ப என்னாச்சு, அந்த பில்லுக்கும் புண்ணியம் உண்டு. அது ஒரு பக்தி இல்லையேன்னு சொல்லலாம் நீங்க, அது மனுஷிய வழியாகாது. அதனால அதெல்லாம் ஹீன ஜென்மான்னு சொல்றது காரணம் என்ன, தான் எவ்வளவு முயற்சி பண்ணின போதிலும் தானாகவே பண்ண முடியாது, இன்னொருத்தருடைய தயவுனால முன்னுக்கு வர வேண்டியது, அதனால அது ஹீன ஜென்மா. அதனால பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வம் அபிஜனனம், ஒரு பட்சியா இருந்தாலும் சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம் மே ஹிருதயம். உங்களுடைய பாத பத்மங்களை எப்பொழுதும் நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் எனக்கு இருக்குமையானால் சேத் ஹிருதயம் விஹாராசக்தம் சேத், இப்படி என்னுடைய மனசு இருக்குமேயானால், அது என்ன சேத்துன்னு போட்டு இருக்கள், அதான் கஷ்டம்னு. டர்னிங் பாயிண்ட் அது, என் மனசு உங்களுடைய பாதங்களே நிற்குமையானால் இது எப்படி இருந்தா பரவாயில்ல. ஆகையால் நம்ம எனக்கு சரீரம் எப்படி இருக்க, என்னால உட்கார முடியலையே. சில பேர் இது கவலை, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியல சார், அப்பப்ப படுத்துக்கணும்னர். இங்க தியானம் பண்றதுக்கு உட்காரம், பகவான நினைக்கிறதுக்கு படுத்துன்னு நினைக்க முடியாதோ? இவாருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, பகவான் கிட்ட வந்த மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது. டிவியை பாக்கிறப்ப படுத்துட்டு பாக்கிறான், சாப்பிடுறப்ப படுத்துன்னு சாப்பிடுறான், படுத்துன்னு சாப்பிடப்படாது, அதெல்லாம் டவுட்டே கிடையாது, யாரையும் கேட்கவே வேண்டியதில்ல. ஆனா ஏதோ ராமநாமாவை சொல்லுடனா, நான் உட்கார்ந்து சொல்லலாமா, நின்று சொல்லலாமா, எல்லாம் சொல்லிட்டு அதை சொல்லாம இருக்கிறதுக்கு எத்தனை சாக்கு இருக்கோ அத்தனை பார்த்துக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, ஆச்சாரம் முக்கியம். இல்லைன்னு சொல்லல, மடியா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும், ஆனா பகவான் நாமாவை சொல்றதுக்கும் பகவானை நினைக்கிறதுக்கும் 24 மணி நேரம் நினைக்கலாம். பகவானை நினைச்சுன்னா நீங்க சுத்தம்ங்கிறது. ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, அந்த நாமாவை சொன்ன மாத்திரத்தினாலேயே பரம மங்கள். அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா, அதுக்காக நான் வேணும்னே மடியா இருக்க மாட்டேன்னு சொல்லப்படாது. எந்த நிலையில இருந்தாலும் அந்த பகவான் தியானம் பண்ணினதுனாலே உங்களை நல்லதா பகவான் எடுத்துட்டு இருக்கார். ஆகையால் இந்த அனாவசியமான கவலையே இருக்கப்படாது. பூஜை பண்றதுக்கு மடி வேணும், ஜபம் பண்றதுக்கு மடி வேணும், ஆனா தியானம் பண்றதுக்கோ பகவான நினைக்கிறதுக்கோ வேண்டி இதுல 24 மணி நேரம் பகவான் நினைச்சுங்க. அதனாலதான் ஆச்சாரியர்கள் சொல்றார், விஹா பரமானந்த லஹரி விஹாராசக்தம் சேத்து ஹிருதயம் இஹ கிம் தே நவபுஷா இஹ. இந்த ஜென்மாவிலேயே எந்த பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, விவகாரம் ஒண்ணும் க்ஷேமமா ஆனந்தமாக நன்னிலையை அடையலாம் அப்படின்னு இந்த பகவத் பக்தி இருக்குமையானால் பிறவியினுடைய ஒரு ஸ்வரூபம் வேண்டியதில்லை, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருந்தா தேவலையா, கல்யாணம் பண்ணிண்டா தேவலையா, இது ஒண்ணு இல்ல. எல்லாத்த விட சன்னியாசாசிரமம் தான் ரொம்ப வசதி சார், நான் பிறக்கிறப்ப சன்னியாசியா பிறந்துடுறேன் நான் வேண்டாம்னு சொன்னேன். சில பேருக்கு இப்படி ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷியுடைய பிறவி எப்படியோ அதே விதமாக ஆசிரமமும் இந்த ஆசிரமமா தான் இருக்கணும். எல்லாத்தையும் நன்மையும் உண்டு கெடுதலும் உண்டு. ஆகையால் பகவானுடைய உங்க மனசுல பகவானுடைய ஒரு நாமா இருக்கணும், அவரை தியானம் பண்ணுங்க. எந்த பிறவியா இருந்தாலும் எந்த ஆசிரமமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பாதகம் இல்லை, மோட்சத்தை அடையறதுக்கும் பாதகம் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழியாக நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான பல சந்தேகங்கள் இந்த கிரந்தத்திலிருந்து தீர்மானமா போறது. இதனுடைய மேல்பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் சஹனவது சஹனவுன.

0: ஓம் சிவாய சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் நான்கு பகுதி இரண்டு. வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: இப்ப அப்புறம் தாராணையில என்ன சொல்றாரு அப்படின்னா, நாசா ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிக்ஸ்டு டார்கெட்ல நிர்வகிக்கிறது தான் தாராணையம் அப்படிங்கிறது. அப்புறம் தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த ஒரு நினைப்பு, அந்த போக்கஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட்ட
2: இடைவிடாம அந்த வந்து நம்மளால அந்த இதோ அந்த மனசோட அந்த அடைய செலுத்தினோம் அப்படின்னா அதுக்கு தியானம்னு பேரு. இப்ப தியானம் என்ன அப்படின்னா, அந்த தாரணையே எஃபர்ட்லெஸ்ஸா, இது தியானம் வந்து தாரணை எஃபர்ட்லெஸ்ஸா பண்ண முடிஞ்சதுன்னா அது தியானம்னு பேரு. இப்ப அடுத்தாப்புல அந்த ஆப்ஜெக்டாவே நீயாவே ஆயிட்ட அப்படின்னா அதுக்கு சமாதி, வேற எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நினைக்கிறோமோ அதாவே அந்த செழிப்பாவே சொரூபமாவே மாறுறதுதான். நமக்கு சொரூபம் இருக்காது, இப்ப நம்ம அதுல ஐக்கியமாயிட்டோம், அதுக்குதான் சமாதின்னு பேரு. இங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு பிராக்டிஸ் அடுத்த சுகத்திற்கு கொடுக்குறோம். இப்ப தாரணா தியான சமாதி ஆயிடுது. இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்ம வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ பழக ஆரம்பிச்சா அதுக்கு சம்யமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வர்றாரு. புதுசா சம்யமம்ங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல தான் ஒண்ணு பார்க்க முடியும். தாரணா தியானம் சமாதி இது மூணும் சேர்த்து ஒரு இடத்துல அமைஞ்சதுன்னா அதுக்கு சம்யமம்னு பேரு. கயனேக்கத்த சம்யமஹா அப்படின்னு அவர் சொல்றாரு. இத வச்சுன்னா இந்த சம்யமத்தை வச்சுன்னா சொல்றாரு, நம்மனால வந்து சூரிய சந்திராதிகள்ல நம்ம சம்யமம் பண்ணா நமக்கு வந்து இந்த ஜோதிஷ, அதாவது ஜோதிஷம்னா இங்க இந்த ஜோசியம் இல்ல, பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் பத்தின நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது. அத மாதிரி காலத்துல வந்து நம்ம சம்யமம் பண்ணோம் அப்படின்னா காலத்தை தாண்டி போயிடும். ஆனா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து சம்யமத்தை பண்ண தொடங்கினோம்னா நமக்கு ஒரு வகையான சக்திகள் உண்டாருது. அததான் இப்போ சாதன காலத்துக்கு அடுத்த விபூதி காலத்துல இந்த சம்யமத்தை ரொம்ப விரிச்ச ஆழமா கொண்டு போறேன். அத்மா சித்திகள்லாம் சொல்றேன், அதெல்லாம் அந்த சம்யமத்தை வச்சுன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இது பண்ணலாம். அணுல பண்ணா நமக்கு சரீர அணுவா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி பல சம்யமம்
1: கைவந்த காலம் அப்படின்றது நமக்கு வருது. கைவந்த காலத்துல என்ன பண்றாரு, கைவல்யம் அப்படின்னா முதல்ல என்னன்றது நமக்கு தெரியும். கைவல்யம்னா இங்க இந்த சாங்கியோட கைவல்யம் அப்படின்னா அபவர்தம் ஆர் மோட்சம் அப்படிங்கிறது அர்த்தம். பிரகிருத்தியிடம் புரிதல் நீண்டாச்சு அப்படின்னு அவங்க உடனே பிரகிருத்தியோட தத்துவ
2: கேவலம் அவன் இருக்கான் அந்த நிலைக்கு பேரு கைவல்யம் அப்படின்னு. கைவல்யம்னா தனித்திருத்தல், கேவலம்னா ஒன்றி அப்படின்னு அர்த்தம். கைவல்யம்னா அவன் தனித்து இருக்கான், பிரகிருத்தியோட ஒரு கட்டுண்டு அதுல உள்ள கட்டுண்டு கஷ்டப்படல அப்படிங்கிறது. ஹி இஸ் அவே ஃப்ரம் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் பிரகிருதி, ஒதுங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் கைவல்யம்னு பேரு. கைவல்யம் அப்படின்னா சாங்கியத்துல டெக்னிக்கலா வந்து நம்ம வந்து இந்த நிலைமையை குறிக்கிறோம். சாங்கியாவோட டியூவல் ஸ்டேட் அப்பா இருக்கான், சாங்கியத்தோட அந்த இருமை. அதாவது நீ கைவல்யம் அடைஞ்சானோ பிரகிருத்தியும் இருக்க போறது, நீயும் இருப்ப, எதுவும்னா மறையாது. ஆனா அந்த பிரகிருத்தியோட ஆட்டத்துக்கிட்டே நீ விடுபட்ட, அது ஒண்ணுதான் அங்க இருக்கு. அதனால நம்ம கைவல்யம் அப்படின்னு யூஸ் பண்ணா இந்த டெக்னிக்கல் சென்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ நிறைய இடத்துல கைவல்யம்னா அத்வைத்தத்தோட அந்த நிலையை சொல்றா, அது கிடையாது. அத்வைத்தத்துல நம்ம வந்து அடைஞ்சிட்டோம்னா எதுவுமே கிடையாது, எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. பிரம்மத்தை தவிர பிரகிருத்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால வந்து ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த அதே மாதிரி இந்த நம்ம இந்த சம்யமம்னு அவர் சொல்றது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சூரிய சந்திரன் மேல பண்ணு, அப்புறமா வந்து சப்தத்து மேல பண்ணு, இந்த மாதிரி நிறைய சொல்றாரு. சப்தங்கிறது ஆகாசத்தோட பஞ்ச பௌத்திகமான ஒரு குவாலிட்டி தான். அதனால அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ல தான், அதாவது பௌத்திகமான பிரபஞ்சத்துலதான் சம்யமத்தை நம்ம வந்து பயிற்சி பண்ண முடியும். இந்த பயிற்சி தான் வந்து நமக்கு வந்து இந்த பவர் எல்லாம், அந்த அஷ்டமா சித்திகள்லாம் கொடுக்கும். ஆனா அத்வைதத்துல நம்ம பிரம்மத்தை தவிர எதுவும் சத்தியம்னு ஏத்துக்காததுனால இந்த சம்யமம்ங்கிற கான்செப்டே அங்க தேவையில்லை. அதனாலதான் நான் அப்பவே முதலே சொன்னேன், நீங்க நிறைய பேர் பதஞ்சலி சொல்ற அந்த அத்வைதத்துல சொல்ற சிரவண மன நிதித்தியாசனங்களையும் ஒன்னாவே சேர்த்துட்டாங்க, தப்பு. ஆனா அதோட நோக்கங்கள் வேற. அதனால வந்து நம்ம நோக்கத்துல வந்து ரொம்ப வந்து இதுவும் கைவல்யம் அடையிறதும் வந்து ரொம்ப அவசரம்லாம் யாருக்கும் ஈஸி கிடையாது. அதாவது இன்னைக்கு யாருக்குமே அதுக்கு வழியும் தெரியாது சொல்றேன். ஆனா அது வந்து நமக்கு டிஸ்டிங்டா இதோட மெத்தட் தெரியணும், அதோட மெத்தட் தெரியணும், வேற வேற வழிகள்ன்றது நமக்கு தெரியும். அப்ப அப்ப கடைசியா அவர் வந்து நீ வந்து இதெல்லாம் நீ வந்து பயிற்சி பண்ணிட்டேன் நைரந்தரிய தீர்க்க காலே, தீர்க்கமான காலம் ரொம்ப நீளமான காலத்துக்கு அப்புறம் என்னைக்கு ஏதாவது இன்னும் ரெண்டு வாரத்துல இது முடிஞ்சிடும் இன்னும் நாலு வாரத்துல அது முடிஞ்சிடும்னா கிடையாது. ஜென்மங்கள் கூட பல ஜென்மங்கள் கூட நம்ம பயிற்சிகள் இன்னும் இழுக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் அப்படின்னு நம்ம கார்பரேட் சொல்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி தீர்க்க காலமா நாம வந்து பயிற்சி பண்ணி பண்ணி பண்ணி இங்க வந்து நம்ம என்ன ஆறுது அப்படின்னா மனசு ஒடுங்கி, மனசு ஒடுங்கினவுடனே வேற எதுவும் ஆறுது இல்லை, நம்ம எதுவாகவும் மாறல, நமக்குள்ள அந்த புருஷங்கிற தன்மை வந்து பிரதிபலிக்கிறது, பிரகிருத்தியோட கட்டு இல்லாம அதோட உண்மையான சுரூபமா வந்து அது பிரதிபலிக்கிறதுனால நாம மீள்றோம். நமக்கு வந்து புதுசா எதுவும் வந்து ஆனந்தம் எங்கேயோ உள்ள இருந்து வெளியில ஊத்துறது இல்லை, அவா வந்து அதுவே வந்து நமக்கு ஸ்வயமா பிரகிருதி கட்டுண்டது அது மீண்டுது. இப்ப நமக்கு கையில ரொம்ப புண்ணு இருக்கு வலிக்கிறது, அந்த புண்ணு ஆறி ஒரு திடீர்னு ஒரு நாள் அந்த கட்டி ஆப்பாமாயி அது வெடிச்சிருது. அப்போ நமக்கு அது வந்து அந்த கட்டி வெடிச்சு நமக்கு வலி உடனே வந்து போயிடுறது, அப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதனால எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இங்க வந்து இல்ல. சாங்கியாலோட தத்துவத்துப்படி புருஷன் ஆனந்தம்ங்கிறது எக்ஸ்ட்ராவா கிடையாது, அந்த மீள்றதுனால வந்து அந்த விசாரத்தோட ஆனந்தம் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது. இதுதான் வந்து பதஞ்சலி யோகத்தோட சிஸ்டம். அதாவது இங்க வந்து சாங்கியத்தை இங்க முக்கியமா நடுவில் ஒண்ணு சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை இவனுக்கு ஒரு ஸ்பெஷலான விசேஷமான புருஷன், இவனுக்கு வந்து துக்கம் கிடையாது க்ஷயம் கிடையாது, நார்மலா ஒரு இருக்கிற ஜீவ புருஷர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ அதெல்லாம் கிடையாது, இவன் வந்து ஸ்பெஷல் புருஷன். அத மாதிரி ஆதிகாலாந்தத்தை இவன் எல்லாத்துக்கும் குரு, இவனோட வாசகம் பிரணவம், தசிய வாசகா பிரணவம், ஓம் அப்படிங்கிற சொல்லுதான் இவனோட வாசகம். இதன் இதையும் வந்து நம்ம நேரத்துக்கு நெடுங்காலத்துக்கு நம்ம ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் சொல்லிருக்கு. அப்போ இந்த ஓம்ங்கிற பிரணவம் வந்து அது வந்து ஈஸ்வரனோட ஒரு வார்த்தையா எடுத்துக்கு, அதை ஜபம் பண்ணா நமக்கு அது நமக்கு அதுவுமே வந்து கைவலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இப்ப கடைசியா இங்க சமாதி பத்தி பேசும்போது இந்த ஒரு விசார மார்க்கத்தையும் சொல்றது, அது மாதிரி மருந்துகளாலையும் அந்த சமாதியை அடையலாம், அதோட மந்திரங்கள்னால அடையலாம், ஆனா அதெல்லாம் ஸ்திரம் கிடையாது. இந்த மனசோட விகாரத்தை நிறுத்தினாதான் அது ஸ்திரம். இதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தோட ஒரு தத்துவம். அதாவது எதுக்கு நான் இவ்வளவு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னா, இதோட கோல் என்ன அதோட கோல் என்ன, அத்வைத வேதாந்தத்தோட கோல் வேற பத்தா. இப்போ பாமதி தான் நினைக்கிறேன் வாசஸ்பதி மிஸ்ரர், அவர் சவணமன வித்தியாசனத்தை இந்த எட்டு அங்கங்களோட மேப் பண்ண பாக்குறாரு. வாச்சஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவரு பிரம்மசூத்திரத்தை பத்தி ஒரு பாஷையை எழுதியிருந்தார், அதாவது பாமதி அப்படின்னு அதுக்கு பேரு, அது ஒரு சின்ன கதை இருக்கு. அது அதனால அவர் இதோட மனைவி பேரு பாமதிங்கிறது அவரோட மனைவி பேரு, அதே பேரை இந்த கமெண்ட்ரிக்கு வச்சிருக்காரு. அதுல வந்து இந்த மாதிரி இந்த யோகத்துக்கும் இதுக்கும் அவர் மேப் பண்ண ட்ரை பண்றாரு, சமாதிக்கும் அந்த அட்டாங்கத்துக்கும் சிரவணமன வித்தியாசனத்துக்கும் மேப் பண்ண பாக்குறாரு. ஆனா அது வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இல்லைன்னு தோன்றது, ஏன்னா அத்வைத்தத்தோட ஒரு குறிக்கோளே வேற. இங்க சம்யமம் அப்படிங்கிறது அடிப்படையா வஸ்துக்கள் பௌதிக வஸ்துக்களை வச்சுன்னு வர்றதுனால நாம வந்து இதுக்கும் அதுக்கும் இதுல இது பண்ணா பதஞ்சலியில சொன்னது பண்ணா அத்வைத்தத்தை அடைய மாட்டோம், அது மாதிரி அத்வைத்தத்துக்கு பதஞ்சலியுடைய மெத்தடே தேவை. ஆனா வந்து வேதம் அத்வைத வேதாந்தத்துல நம்ம பிராணாயாமங்கள் யம நியமங்கள் ஆசனங்கள்லாம் எடுத்துக்கணும், தாராள தியானம். ஆனா நம்ம எதை தியானம் பண்றோம் அந்த தத்துவத்தை வந்து நமக்கு ரொம்ப வேறுபாடு. ஏன்னா முதல் நாளும் காமன், யாருக்குமே வந்து முதல்ல சுய கட்டுப்பாடு வேணும், அது மாதிரி ஒரு ரொட்டீன் வேணும், அது மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்கார முடியணும், மூச்சும் சீரா இருக்கணும், இது எல்லாத்துக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ்க்கும் இது காமன். அதனால இது நாமனா வேதாந்தம் அத்வைத வேதாந்தங்கள்லாம் மத்த வேதாந்தங்கள்னு எடுத்துக்கிறது. ஆனா வந்து தாரணா தியான சமாதி என்ன அடையிறது அப்படிங்கிறது வந்து மாறுறது. ஸோ இதுதான் வந்து இந்த பதஞ்சலி யோகத்தை பத்தி ஒரு ஒரு ஓவர். இதை நான் ரொம்பவும் டீப்பா சொல்லல, இதுல வந்து ஏன் நான் டெஃபினேஷன் சொன்னேன் அப்படின்னா அது எப்படி ஒரு யோக சூத்திரத்தோட டெஃபினேஷன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இப்ப அடுத்த அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கும், இது பொதுவா ஹட்டயோக பிரதீபகம் பதஞ்சலி யோக சூத்திரத்தோட இதுன்னு கொஞ்சம் பாப்புலரா இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கதான் டெக்ஸ்ட், அதாவது முன்னாடியே இருந்திருக்கு போறதுக்கு கேரள சமீதெல்லாம் இருந்திருக்கு, ஆனா இங்கதான் நமக்கு கிடைச்ச டெக்ஸ்ட்ல கொஞ்சம் விஸ்தாரமா வந்து நம்ம என்ன ஆசனம் பண்ணணும், இப்போ பத்மாசனம்னா என்ன பண்ணோம், சித்தாசனம்னா என்ன பண்ணோம், மத்ஸ்யாசனம், கூர்மாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ வந்து குறிப்பிடுறது இங்கதான் அந்த ஹட்டயோக பிரதீபிகைன்னு ஒரு. இது வந்து பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன், அதுல வந்து சுவாத்மாராமர் அப்படிங்கிற ஒரு யோகி வந்து இதுக்கு வந்து சூத்திரம் இதை இந்த புக்கை எழுதியிருக்காரு. சுவாத்மாராம யோகி தான் அந்த ஹட்டயோக பிரதீபகத்துக்கு கிரந்தகர்த்தா. அவர் 15 நூற்றாண்டுல இருக்கிறதாக இப்போ இந்த ஸ்காலர்ஸ் சொல்றாரு. இப்ப இவர் வந்து ஒரு எப்படின்னா இவாடெல்லாம் அந்த நாத் பரம்பரைன்னு சொல்றாங்க. நாத் அந்த ஆதிநாத் அப்படின்னா சொல்றாரே அந்த மாதிரி அந்த நாத் நாத் பரம்பரை இவாடெல்லாம். இப்ப இவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா முதல்ல எந்த கிரந்தத்துக்குமே என்ன அப்செக்டிவ் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். யார் இதுக்கு ஆடியன்ஸ், என்ன அப்செக்டிவ், அப்பதான் வந்து அந்த கேட்கற வாழ்க்கை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா, நான் அடையறது நினைக்கிறது இங்க அடைவேனா அப்படிங்கிறது தெரிய வரும். அவர் என்ன சொல்றாரு, முதல் முதல்ல நீங்க பாத்தாங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்துல மங்கள பொதுவா ஒரு கிரந்தம் ஆரம்பிச்சா ஒரு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவோம், மங்கள ஸ்லோகம் இருக்கு. ஆனா பிராச்சீனமான சூத்திரங்கள்ல அந்த அந்த ஒரு இதை கடைபிடிக்கல. அத்தா அத்தயோகா அனுசாசனம், அத்தாதோ பிரம்ம ஜிக்யாசா, அத்தாதோ தர்ம ஜிக்யாசா அப்படின்ற மாதிரி அத்த அதாவது மங்களமான பதத்தை. இப்போ பாணினியோட அஷ்டாத்தியாயில விருத்திராதை ஜதயங்குணா அப்படின்னு பார்த்தா பிராச்சீனமான சூத்திர கிரந்தங்கள்ல இந்த கடவுள் வாழ்த்துங்கிறத நம்ம வந்து நேரடியா இந்த கடவுளையோ அந்த கடவுளையோ நோக்கி அவ எழுதல. ஆனா இந்த இது கொஞ்சம் பின்னாடி வந்த கிரந்தங்கிறதுனால அந்த மங்கள ஸ்லோகம் கடவுள் வாழ்த்துன்றது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஸ்ரீ ஆதிநாதாய நமோ நமஸ்து தஸ்மை, அதாவது ஆதிநாதர் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிறது அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அதாவது ஏன உபதிஷ்டா ஹட்டயோக வித்யா, யாருக்கிட்ட இந்த சிவன் கிட்ட இருந்து ஏன உபதிஷ்டா ஹட்டயோக வித்யா, இவர் தான் அந்த ஹட்டயோகங்கிற வித்தியையே உபதேசம் பண்ணியிருக்காரு. சரி இப்ப எது இந்த ஹட்டயோகத்துல பிரயோஜனம் என்ன, விப்ராஜதே மகோன்னத ராஜயோகம். இந்த ராஜயோகத்துல வந்து நம்ம வந்து மேல போய் போய் ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது. விப்ராஜதே மகோன்னத ராஜயோகம், ஆரோடு மிச்சோர் அதிரோகிணிவ. இந்த ராஜயோகத்துல போய் ஷைன் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இருக்கோ இஷ்டம் அவ வந்து இந்த ஹட்டயோகத்தை ஏணி மாதிரி பயன்படுத்தி அவ ராஜயோகத்துல போய் அவ வந்து நல்லா வந்து இதுவாகணும் அப்படிங்கறதுதான் அவரோட ஆசை. அதனால இந்த ஹட்டயோக பிரதீபகம் அப்படிங்கறதும் பார்த்தா இதுல ஆசனங்கள் இந்த மாதிரி சொன்னாலுமே இவரும் அதுல முதல்ல என்ன சொல்றா, குறிய குறிக்கோள நோக்கத்தை அவளுக்கு வந்து ஹட்டயோகம் வந்து ராஜயோகத்தை எட்டதுக்குதான், அது அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் தான், நெட் ப்ராக்டிஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். அதுக்குதான் வந்து இந்த ஹட்டயோகம் வருது. இதுக்கு தனியா வந்து நம்ம வந்து டீப்பா இங்கேயும் வந்து இங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா,
1: இது அஷ்டம யோகம் வந்து பக்கங்களில் வருது, இந்த ஹட்டயோகம் வந்து ஆரங்கங்கள் சொல்றது என்னங்கிற ஒரு பார்ப்போம். ஆறு ஆரங்கங்களா சொல்றது இங்க வந்து அங்க வந்து ஒவ்வொரு டெபினிஷனா கொடுத்துட்டாரு. இங்க வந்து இது வந்து மோஸ்ட்லி மெத்தட் சொல்றாங்க எப்படி ஒரு இப்ப வந்து எப்படி பிராணாயம்
2: ஆத்தா வந்து உள்ள எடுக்கிறது நிக்க நிப்பாட்டுறது வெளியில விடுறது இதுதான் பிராணாயமம். ஸ்தூரமா ஸ்திரமா அமைதியா ரசாம உட்காரதுதான் ஆசனம் அப்படின்ட்டு. அது மாதிரி தியானம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு ஒவ்வொரு டெபினிஷன் கொடுத்து போயிட்டே இருந்தாரு. இங்க கொஞ்சம் விஸ்தாரமா மெத்தட்ஸ் கொடுக்குறாரு, எப்படி வந்து ஆசனம் என்னென்ன பண்ணா எப்படி எப்படி எல்லாம் வந்து நமக்கு ஸ்திரமாகவும் சுகமாகவும் அடைய முடியும் அப்படின்றது. இவருங்க அந்த மற்ற இவர் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்வாத்மாராமர் வந்து முதல் 4 ஸ்லோகத்துல வந்து அவரோட பரம்பரையை சொல்றாரு, அவரோட குரு பரம்பரைகள். அது ஒரு 5-6 ஸ்லோகம் போடுது. அப்புறமா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப வந்து
1: யோகம் பண்ணா எங்க பண்ணா யோகம் குட்டியம் வாங்கணும்னா எப்படி அணைக்கணும் இதெல்லாம் வந்து சொல்றாரு. அது மாதிரி என்னென்ன யோகத்துக்கு வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து
2: யோகத்துல வந்து நம்ம வந்து தளர்வு அடைய செய்யும் அப்படின்னா நிறைய சாப்பிடுறது, ஓவரா வந்து அளவுக்கு மிஞ்சி பிராக்டிஸ் பண்றது, ரொம்ப பேசுறது, அதாவது அத மாதிரி ரொம்பவும் விதிபூர்வகமா இருக்கிறது. அதாவது இங்க இங்க பார்த்தா பிரத்யட்சமாவே வந்து சில விதிகள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நிஷேதம் பண்ணிருக்கு. இங்க அதாவது காலையில குளிக்கிறது, அப்புறமா வந்து ராத்திரி சாப்பிடுறது, அதாவது ஒரு வேளை சாப்பிடுறது, இந்த மாதிரி ரொம்பவும் விதிபூர்வமா இருக்கலாம் அப்படின்னு, அப்புறம் பழமா சாப்பிடுவேன் அப்படின்னு. அது மாதிரி மனித சங்கத்தை வந்து நம்ம சங்கம் அதாவது தப்பான மனிதர்களோட சேர்க்கை, அப்புறம் அவன் நமக்கே சலனம் அப்படின்னு. இப்போ இங்க வந்து நமக்கு வந்து பாக்குறது 6 அங்கங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வந்து அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பதஞ்சலி சூத்திரம் சொன்ன மாதிரி 8 அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றான்.
1: ஆசனங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பாக்கணும். முதல்ல அவர் ஆசனத்தை பத்தி பேசுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-11 ஆசனங்கள் இருக்கு. அவர் சொல்றார் ஒவ்வொரு ஆசனமும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அதாவது நிறைய ஆசனம் இருக்கு. தர்மராசனத்தை பத்தி சொல்றாரு, அப்புறம் சித்தாசனத்தை பத்தி சொல்றாரு. அதனால 16 ஆசனங்கள் இருக்கு. அவருக்கு ரொம்பவும் டீப்பா வந்து இது இருக்க அவர் அவர் தீவிரம் சொல்றாரு. சிவன் வந்து
2: ஆசனத்தை சொல்லி கொடுத்துருக்கார். அதெல்லாம் ஆனா 4 முக்கியம். சித்தாசனம், பத்மாசனம், சிம்மாசனம், பத்ராசனம், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆசனங்கள். ராஜயோகத்துக்கு வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். இந்த 4 ஆசனம் வந்து நமக்கு ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம்.
1: இப்போ ஆசனம், அப்புறமா வந்து இப்போ அர்த்தாப்புல சத்தர்மான்னு சொல்றாரு. 2வது சத்தர்மா அப்படின்னா சுத்தி பண்றதுக்கான சில கிரியைகள் கேட்டுக்கலாம். பௌத்தி, அப்புறமா வந்து பஸ்தி, மேட்டி, திராட்டபம், நௌலி, அப்புறம் கபால பக்தி. இது 6 வந்து சுத்தி கிரியைகள். பௌத்தி அப்படின்னா நம்ம சாப்பாட்டு பொருளாய வந்து கிளீன் பண்றது. அப்புறமா வந்து பக்திங்கிறது இந்த உடலில் கழுவுதல் அப்படின்னு உள்ள வாழ்வு வந்து
2: அது ஒரு டெக்னிக். அப்புறம் நேத்தி அப்படிங்கிற நேத்தினா இந்த நாசிகா துவாரங்கள் எல்லாம் சுத்தம் பண்றது. நேசல் பேசஞ்சர்ஸ் தண்ணிய உள்ள விட்டு பாத்துக்கலாம். ஒரு மூக்கு வழியா உள்ள விட்டு சில பேர் காது வழியா விடுவா, சில பேர் இன்னொரு மூக்கு வழியா விடுவா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறமா வந்து நௌலி கிரியா இருக்கு. நௌலி அப்படின்னா நம்ம வந்து மலத்வாரத்தை வந்து நம்ம வந்து கிளீன் பண்றது. மலத்வாரத்துல அந்த அதை உட்காந்துட்டு அதான் ஒரு ஒரு மாதிரி எனிமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் கபால பட்டி அப்படின்னா அப்படின்னு நம்ம வந்து கல், அதாவது நம்ம வந்து கபால அடிபடுற மாதிரி மூச்சு அந்த அடி அடிக்கும் அந்த மாதிரி மூச்சு விடணும். அந்த மாதிரி இன்னொரு கஜகர்ணி அப்படின்றது. இந்த மாதிரி வந்து 6 கிளீனிங் டெக்னிக் கொடுத்துருக்காரு. சோ அப்ப வந்து இந்த சத்தர்மாங்கிறது பண்றவா பண்ணா ரொம்ப அவர் வந்து இது முக்கியத்துவம் சொல்லல, ரொம்ப ஹெல்த் பாதிக்கிற வாழ்க்கை இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அடுத்த பிராணாயமத்தை பத்தி சொல்றாரு. வகையான 8 வகையான பிராணாயமங்களை அவர் சொல்றாரு. பிரமரி, அமரி, வந்து சீதடி, இந்த மாதிரி வந்து நிறைய பிராணாயமங்களை சொல்றாரு அவர். நம்ம அது டீட்டெயில போகணும். ஆனா 8 வகையான பிராணாயமத்தை சொல்றாரு. இதுக்கு என்னன்னா என்ன குறி அப்படின்னா எல்லா ஹட்டயோகத்தோட குறி என்னன்னா ராஜயோகத்துல போய் அடுத்த நம்ம வந்து சமாதி பாகத்தை அடையிறது அப்படின்னு. இது 2வது ஸ்டெப். அப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னா முதிரைகள். இப்ப நம்ம சாம்பவி முதிரையும் கேட்கறோம், அப்புறமா வந்து மகாமுதிரையும் சொல்றோம், அது மாதிரி கேசரி முதிரையும் சொல்றாங்க. கேசரி அப்படிங்கிறது ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான ஒரு

0: படுத்து செவத்து மேல அதே சாட்சி வைக்க ரெண்டு காலியம், அப்புறமா வஜ்ரோடி சகஜோடி அமரோடி அப்புறம் சக்தி சலனம் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கூடமான ஒரு பயிற்சி. அப்புறமா வந்து என்ன ஆகுது,
1: ஆசனம், அப்புறம் வந்து சக்தனம் சொல்றாரு, பிராணாயாமம் சொல்றாரு, அப்புறம் வந்து
0: மூலமும் சொல்றாரு, பந்தமும் சொல்றாரு,
1: கடைசியில இன்னும் சமாதி பத்தி அவரு சொல்றாரு. சமாதி எப்படி அடையிறது, இப்போ பதஞ்சலி அவர் சூத்திரத்துல நல்லாவே விவரிச்சிருக்கு, அந்த இவரும் வந்து நல்லா சொல்றாரு சமாதி சமாதியை பத்தி. அது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதியும் நிறைய பேர்கள் சொல்றாரு, உண்மையும் சொல்றாரு, நிலமணியும் சொல்றாரு, லயமும் சொல்றாரு, பத்மமும் சொல்றாரு, சிம்மணியும் சொல்றாரு, அப்படிங்கிறது இன்னும் இல்லாத ஆனந்த அடையாள பிரதீபம் இன்னைக்கு எப்படி நமக்கு வந்து நிச்சயமா இருக்கிறது அப்படின்னு
0: ஆசனங்களை பத்தி ஒரு மேனுவல் மாதிரி, அது ஆசன மேனுவல் மாதிரி, அதுலதான் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி காலத்து
1: பாடி எப்படி எப்படிலாம் வந்து பாஸ்டர்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்திலாம் வந்து நமக்கு வந்து இந்த புக்ல தான் வந்து மேனுவலா கிடைக்கிறது. ஆனா பதஞ்சலி
0: இதை வந்து நம்ம வந்து இதுல சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல நம்ம அந்த ஆறு சக்கரம் சொல்றோம், மூலாதாரம் சுவாதிஷ்டானம், இத பத்தினா பதஞ்சலி எல்லாம் பேசல, இது வந்து இதுல சொல்லியிருக்காரு. அதாவது நான் நாடியை பத்தி பேசுறாரு, இடா திங்களா சுஷும்னான்னு பேசி, அதாவது எப்ப பார்த்து வந்து சுஷும்னா நாடியில போறதோ அப்பதான் ஒவ்வொரு சக்கரமும் வந்து அது வந்து நம்ம வந்து அது எழுந்திருக்கிறது, அதை வந்து எழுப்புறது சக்கர அரோசல் அப்படிங்கிறாங்க. இப்ப தான் அதுதான் இங்க அவர் சொல்றேன். இந்த ஆத்மாராவதங்கிறத வந்து ஒரு மாதிரி
1: ராஜயோகம்லாம் இன்னோட வந்து ஒரு இது கருத்து. ஆனா வந்து அதுக்கு வந்து வந்து இந்த பதஞ்சலி அதுக்கான
0: பயிற்சி வழி கொடுக்கல, இங்க நல்லா தெளிவா கிளீனா அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கும் ஹடயோகம் ஃபுல்லா வந்து சில இடங்கள்ல நார்த்ல நிறைய பண்றாங்க, சவுத்துல தட்சிண தேசத்துல பண்றாளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து ஹடயோகம் நிறைய நார்த்ல பார்த்தா அந்த மூக்குல தண்ணி உண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இது வந்து அந்த இது ஹடயோகம், அதாவது ராஜயோகத்துக்கு வந்து பயிற்சி மாதிரி, நெட் பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ
1: ரெண்டுமே சாந்தத்தை ஒட்டி இருக்கிற தத்துவம். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் என்னன்னா யோகயாஜ்யம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட். இதுவும் வந்து எல்லாமே பதஞ்சலியோட அட்டாங்கங்களையும் ஒத்துக்கிறது. ஆனா இங்க வந்து எப்படி இருக்குன்னா, இங்க வந்து அத வந்து இத சாந்த தத்துவத்தை ஒத்துக்கல, அத்வைத தத்துவத்தை ஒத்துக்கிட்ட வாகி வைக்கிறது வாகி அப்படிங்கிற ரெட்டிக்கா வந்து
0: சொல்ற மாதிரி அமைஞ்சது.
1: இந்த உபதேசம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுலயும் வந்து எல்லா மாசங்கள் சொன்னாரு. ஆனா இங்க அவர் பத்தஞ்சலி அஞ்சு சொன்னாரு, அஞ்சு நியமம் அஞ்சு நியமம். இங்க அவர் எக்ஸ்ட்ராவா பத்து பத்து சொல்றாரு, பத்து நியமம் பத்து நியமம் அப்படிங்கிறாரு, மாதிரி பத்து நியமம்னு சொல்றாரு. அதாவது அஹிம்சை சத்திய ஆஸ்தை அங்கே இருக்கு, பிரம்மச்சரியம் இருக்கு, இங்க தலை ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா உள்ளது புறமன்று பேசுவது கிடையாது, இப்போ இல்ல
0: நேரடியா பேசுறது. அப்புறம் க்ஷம பர்க்யன்னஸ் திருதி அப்படின்னா திருடமா இருக்கிறது, எந்த கவலையும் வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்துறது இல்ல. அது மாதிரி ஆகாரம் இதாகாரம் ஆகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி நம்ம சாப்பிடுறது. அப்புறம் சௌச்சம் சுத்தமானது.
1: அப்புறம் இங்க வந்து பக்கம் சுவாத்தியாயம், அப்புறமா வந்து சந்தோஷம் ஆஸ்தீகம் தானம், இது வந்து நம்ம வந்து தானம் கொடுக்குறது. அந்த ஈஸ்வர
0: பிரிதானம் இருந்த மாதிரி இங்க ஈஸ்வர பூஜனம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் கான்செப்ட்ல. அப்புறமா வந்து ஸ்ரீன்னு சொல்லியிருந்தாரு
1: மானசி,
0: அதாவது நாம வந்து நம்ம வந்து ரொம்பவும் வசதி நினைச்ச கூடாது. அது மாதிரி வந்து மதி மதி அப்படின்னா செல்ஃப் கான்பிடென்ட், அது செல்ஃப் கான்பிடென்ஸ் பேலன்ஸ் பண்ணும், நம்மளை பத்தி ரொம்பவும் நம்ம தாழ்வாகவும் நினைக்க கூடாது, அதே பத்தி நம்ம அதே மாதிரி நம்மள ரொம்ப வசதியா நினைக்க கூடாது. அதனால ஹ்ரீ மதி இன்னும் காம்ப்ளிமெண்ட்ரி அந்த ஆப்போசிட். அப்புறமா வந்து ஜபம், அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் மிரங்கங்கள், இதுவே வந்து அனுமதி சொல்றாரு
1: அப்படின்னா பதஞ்சலி யோக சூத்திரம் ஆத்மாராமர்களோட ஹட்டகர யோக பிரதீபம்னா கர்மாக்கள்லாம் உத்திரம் அப்படிங்கிறது. ஆனா இங்க வந்து கர்மாக்கள்
0: இருந்துதான் யோகத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து அவர் வந்து கிரகஸ்த தர்மத்துக்கு என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணும்

0: வேஷ்ண கர்மத்தை பத்தி ஒரு பெரிய விவரணமே கொடுக்குறாரு. இந்த ஒரு யோக கிரந்தத்துல அது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா கர்மத்தையே அவ வந்து ஒழிக்கணுங்கிற சாமிக்கா இங்க வந்து இங்க அப்படி கிடையாது பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது. அப்புறமா வந்து நாடி சுத்திய பத்தி பேசுறது, பிராணாயாமங்களை பத்தி பேசுறது, சக்கரத்தை பத்தி பேசுறது, ஒவ்வொரு பிராணனோட ஒரு ஒரு பிரிவு என்ன, அஞ்சு உப பிராணங்கள், பத்து பிராணங்கள், மெயினா அஞ்சு பிராணம் நமக்கு எல்லாரும் தெரியும், பிராண அபான தியான உதான சமான. அது தவிர வந்து உப பிராணங்கள் என்ன அப்படின்னு நாக கோர்ம தனஞ்சய அப்படின்னா ஒரு அந்த மாதிரி அஞ்சு இருக்கு. அப்புறமா வந்து பிரத்யாகாரம், அதாவது இப்ப வந்து நாடி சுத்தி பண்ணியாச்சு,
1: பிராணத்தோட ஒரு எப்படி சிறுத்து சரீரத்துல பிராணம், அது எப்படி வந்து நமக்கு அது
0: என்னென்ன அதோட ஃபங்க்ஷன், அதாவது காத்துகள்லாம் வந்து மலத்தை இறக்குறது, ரத்தத்தை கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அதோட பிராணத்தோட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து நாடி சுத்திய சொல்லி எப்படி வந்து பிராணத்தை சுத்தப்படுத்தணும், தேகத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து எப்படி வந்து இதனால வந்து தேகமும் மனசும் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஃபுல் ஃபிளெஜ்டா பிராணாயாமத்துக்கு போயிடுறாரு. பூரக கும்பக ரேச்சட்டா அப்படின்னு. அது மாதிரி பிரத்யாகாரம், அதாவது பிரத்யாகாரம்னா இந்திரியங்களை உள்ள இழுக்கிறது. அதாவது எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ஒரு ஆமை வந்து ஆபத்துல எப்படி வந்து அது காலெல்லாம் அது ஓட்டுக்குள்ள இழுத்து உள்ள போயிடும், வெறும் ஓடுதான் தெரியும், அப்போ ஒண்ணும் தெரியாது வெளியில. அத மாதிரி பிரத்யாகாரம்ங்கிறது இந்திரியத்தை வந்து மனுஷன் உள்ள இழுத்துக்கிறது அப்படின்னு. அப்புறமா வந்து சக்கரத்தை பத்தி எல்லாம் பேசுறது, நம் அந்த பீஜங்கள்ல லம் வம் ரம் எம் அப்படின்னா இது கொஞ்சம் மந்திரமுமா வைதிகமுமா இருக்கு. அப்புறம் திருப்பி தியானம்னா என்ன அப்படின்னு, இங்க
1: முக்கியமா அந்த தியானத்தை வந்து நிர்குண சகுண தியானங்களை பத்தி பேசுறது. அது பதஞ்சலியில கிடையாது, அங்கதான் இங்க எதுக்கு நான் இந்த கிரந்தத்தை சொல்றேன் அப்படின்னா, பதஞ்சலியிருக்கு
0: ஒரு அத்வைதமான கிரந்தத்தோட அப்ரோச் தியானத்துல மாறுறது. அது வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு இங்க அவர் கிளீனா தெளிவா சொல்றாரு. நம்ம ஆத்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மம், எல்லா இடத்தையும் நான் இருக்கேன், நான் ஆனந்தி, எனக்கு தனியா வெளியில ஆனந்தம் இந்திரிய ஆனந்தம் தேவைன்னு அப்படின்னு. அப்புறம் சமாதியை பத்தி பேசுறாரு, அதுக்கு தேவையான ப்ரீ கண்டிஷன்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு. அப்புறமா வந்து அந்த நிலையில எப்படி வந்து ஆனந்தமா இருக்கும், எப்படி வந்து ஜீவாத்மா வந்து அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் வந்து எப்படி வந்து இணையிறது அப்படின்னு. அப்புறம் இங்க ஆனா குண்டலினிய பத்தி சொல்றது, ஆனா இங்க நோக்கம் வந்து இந்த பிரம்மத்தை அத்வைத்தத்தை தான் வந்து இங்க வந்து இந்த யாக்ஞவல்க்கிய யோக சம்ஹிதா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இதுதான் வந்து பொதுவா யோகத்தோட ஸ்டெப்ஸ். அதை தவிர வந்து என்னென்னா ஏதாவது தப்பு நேர்ந்ததுன்னா வந்து எப்படி வந்து நம்ம அது வந்து பரிகாரங்கள் பண்றது, அது மாதிரி எப்படி அசௌச்சம் வந்துதான், அதாவது எப்படி நமக்கு வந்து சில சில சாவுகள் வருது, பிறப்புகள் வருது, அப்பெல்லாம் என்ன பண்றது, இந்த மாதிரி சில வைதீகமான சில விஷயங்களையும்
1: அவர் சொல்றாங்க. கிரந்தத்தை சொன்னா இது டோட்டலா பதஞ்சலியோட யோக சூத்திரம் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். இதுல வந்து பிரம்மத்தை அடையணும்னு சொல்றது, ஆனா பதஞ்சலி வந்து கர்மாக்களை உட்பட சாந்தியத்தை அடிப்படையா வச்சிருக்கிறதுனால கர்மா உட்பது அப்படின்னு
0: கிரந்தாசிரமத்துல இருந்தா யோகத்தையே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து
1: கிளீனா தெளிவா சொல்றாரு. இப்ப இது வந்து ஒரு கான்டாக்ட், இந்த பக்கம் ஒண்ணு அப்படின்னு அந்த பக்கம், அதாவது இந்த யோகாங்கிற கருத்தம் எவ்வளவு வேறுபட்டது, இது வந்து ஒண்ணு அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி அந்தந்த சித்தாந்தம் யோகம் வைஷ்ணவால பெண்களை வந்து யோகத்தை வந்து அவ வந்து சித்தாந்தத்தை யோக சித்தாந்தத்தை ஒத்துல,
0: ஆனா அந்த யோகத்தை வந்து அவ அந்த மெத்தட ஒத்துருக்கா. அது மாதிரி வந்து சைவானம் வந்து ஏகப்பட்டதான் இருக்கா, திருமூலர் இருக்கார், எத்தனைய யோகிகள்ல சைவ மதத்துல நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அது நிறைய பௌத்தா நாஸ்திக பௌத்தா ஜெயினா எல்லாமே யோகத்தை வந்து அவ பின்பற்றான். அஸ்வக நாகார்ஜுனர் எல்லாம் யோகம்னா வந்து அவ பௌத்த மதத்திலையும் யோகத்தை எடுத்துட்டு இருக்கான். அதனால நம்ம வந்து யோகம் அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து ஒரு பிராடான ஸ்பெக்ட்ரம், அது இதுதான் யோகம் சொல்றது, இதுதான் சொல்லல அப்படின்னு. அதுவும் இல்லாம கிருஷ்ணர் கீதையில பார்த்தாருன்னா விபூதி யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, நிறைய யோகங்கள் இருக்கு. கீதையிலையும் சாங்கியத்தை பத்தியும் பேசுறாரு, யோகத்தை பத்தியும் பேசுறாரு. அவரு கீதையில பார்த்தா எப்படி வந்து தியானம் பண்ணணும், கழுத்து தலை உடம்பு எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கணும், எப்படி பிராணாயாமம் பண்ணணும், அமை கண்ணை எப்படி மூடணும் அப்படின்னு ஒரு சில மெத்தட் எல்லாம் கொடுக்குறாரு. இதே நீங்க ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துலயும் பார்க்கலாம். கீதையில யோகம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட சாப்டர், அந்த ஒரு ஒவ்வொரு சாப்டர் பேருமே யோகம், விபூதி யோகம், அந்த யோகம், இந்த யோகம் அப்படின்றது, க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யோகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. யோகம் அப்படிங்கிறது இங்க பகவத்கீதையில அங்க அதுல இருக்கிற எல்லா சாப்டருக்குமே யோகம் யோகம் தான் பேரு. அதனால இங்கேயும் யோகம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம வந்து யோகம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு வெறும் ஆசன பிராணாயாமம் ஹெல்த் தப்பு இல்லை, அதை அடையிறது. ஆனா அதெல்லாம் அவாந்தர பிரயோஜனம், அதாவது என்ன சொல்றது, பை ப்ராடக்ட்ஸ். ஆனா அந்தந்த யோகத்தை பின்பற்றவா அந்தந்த ஸ்கூல்ல சொல்லியிருக்கிற நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு, அது மறந்துட்டுதான் இன்னைக்கு வந்து அந்த யோகம் எல்லாம் நடக்குது. இன்னைக்கு யாரும் யோகா சென்டர்ல வந்து அபாரகத்தை பத்தி சொல்றது இல்ல, இல்ல எப்படி வந்து ஆத்மா பிரம்மத்தை இணைக்கிறது அப்படிங்கறது சொல்றது இல்ல. அவன் வந்து ஒவ்வொரு ஆசனங்களை சொல்றான், ஒரு சில சிம்பிளான பிராணாயாமங்களை சொல்றான். இதெல்லாம் முக்கியம் என்னன்னு பார்த்தா எல்லா யோகத்திலயும் டெக்ஸ்ட் ஆகாரம் ஃபுட்டு மிதாகாரம் மிதாகாரம்னு. அது இன்னைக்கு ஆகார சுத்திங்கிறது இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் உண்மையில. அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்மளால இன்னைக்கு தேதியில பயிற்சி கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த சுத்த சில பிராணாயாமங்கள்லாம் வந்து நதிக்கரையில பண்ணணும்னு இருக்கு, சில பிராணாயாமங்கள் வந்து வெறும் நெய்யவே சாப்பிடணும்னு இருக்கு. அதனால இந்த மாதிரி சில இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு அதை எடுத்துக்கிற சக்தியும் கிடையாது, நமக்கு அந்த ஆகார சுத்தியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு வெறும் பயிற்சி, அதாவது வெறும் உடற்பயிற்சி தேக பயிற்சியா வந்து அது வந்து யோகா வந்து அமைஞ்சு போச்சு. ஆனா இது இன்னைக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த யோகம் வந்து வித்தியாசமா இருக்கான், வேதத்துல யாகத்தையே யோகமா அவன் வந்து சொல்றான். அந்த மாதிரி சொல்றான், இங்க தேமன உதயங்க தேதியோ அப்படிங்கிறா, இஞ்சான பிரதமம் மனஸ்தத்வாயச விகாதிய அப்படிங்கிறா, யோகே யோகே தவஸ்தரம் வாஜே வாஜே ஹவாமகே. இங்க பார்த்தா ஹவிசு கொடுக்கறதே அவ வந்து அந்த ஹவிசாலே அவ வந்து அந்த தேவதைகளோட இணையிறது அப்படிங்கிறது இங்க அவளோட அட்டம்டா இருக்கு. அப்போ இங்க வேதத்துல பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ற அந்த வடிவத்துல நம்ம வேதத்துல யோகத்தை பார்க்க முடியாது. ஆனா சில உபநிஷத்துகள்ல அந்த ஒரு விவரணங்கள் இருக்கு. ஆனா வந்து அது இன்னைக்கு எக்ஸாக்டா நம்ம வந்து ஹட யோக பிரதிபகத்தை பாக்குற மாதிரியோ இல்ல வேற யோக கிரந்தங்கள்ல பார்க்க மாதிரியோ நம்ம வந்து அதை வந்து நேரடியா நம்ம பாக்குறது கஷ்டம். அதனால இதை வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, யோகம்ங்கிறது ஒரு சாங்கியத்துவ அடிப்படையா கொண்டது ஒரு வகையான யோகம், பல யோகங்கள் இருக்கு, பல தத்துவங்கள் இருக்கு, பல குறிப்புகள் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு பிரபலமா இருக்கிறது வந்து இந்த ஹடயோகம் தான், அதுவும் ஃபுல்லா கிடையாது. அதனால இந்த ஸ்கூல்ல ஒரு விஸ்தாரத்தை நான் இன்னைக்கு இதுல வந்து தெரிவிக்க விரும்புறேன். இவ்வளவுதான் நீங்க நான் வந்து சொல்ல வந்த விஷயம். நம சபாபிய சபாபதி நமஸ்கார்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவது, இந்து சமயத்தை பற்றி விளக்குவது, சைவ சமயத்தை பற்றி விளக்குவது, இதெல்லாம் செய்யணும்னு விரும்புறாங்க. அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த மாதிரி நுணுக்கமான கருத்துக்கள், இந்த கிரியைகளுக்கு விளக்கம் சொல்வது, அது அது ஒரு நிலை. விரதம்னா என்ன, விரதம் அனுஷ்டிக்கணுமா, அது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில நாம எதை கடவுள்னு சொல்றோம், எதை உலகத்துன்னு சொல்றோம், இந்த பிறப்புனா எதை சொல்றோம், இறப்புனா எதை சொல்றோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம ஞானிகள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால், அவர்கள் போன்ற அந்த மிடில் ஏஜ் குரூப் அவங்க என்ன செய்யலாம்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்துறாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு சொல்றோம், அவர்கள் என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு இங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தைகளுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஆற்றல், டேக்கிங் த காஸ்பல் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அது அவங்கள்ட்ட இருக்குது. உங்க பாராட்டுகள். இன்னைக்கு சமுதாயம் வந்து எதனால சீர்கட்டு கொண்டு போயிருக்கிறது, நீ திரைப்படங்கள் என்ன பண்ணுது, டிவி என்ன பண்ணுது, அவங்க எல்லாம் என்ன சமுதாயத்துக்கு பண்றாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா நம்ம அதுலயே நம்ம சிந்தனை பண்ணி கொண்டிருந்தா இந்த சப்ஜெக்ட விட்டுருவோம். அது சரியான போல என்ன சொல்லுதுங்க, சப்ஜெக்ட விட்டுருவோம். நோக்கம் தான், நீங்க கேட்கக்கூடாதுங்கிறது இல்ல, அது அது ஒரு இன்னொரு அம்சம். அது வந்து அதுக்கு கமிட்டிகள் போட்டு இன்னைக்கு நாங்களும் அதுக்கென்று சில கமிட்டிகள்லாம் வைத்துக் கொண்டு கன்வர்ஷனை எப்படி தடுக்கிறது, இந்த மிஸ்கன்செப்ஷனை எப்படி ரிமூவ் பண்றது, அப்ப அந்த மீடியாக்கள் நம்ம சமயத்தை பற்றி உள்ள தவறான கான்செப்ட மக்கள் மத்தியில கிரியேட் பண்றாங்க, அதை எப்படி நீக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு இடிந்த நிலை என்னவென்றால், ஒரு பாதிரியார சினிமாவில் காட்டும்போது அவரை மிக நல்லவனாக காட்டுவான், ஒரு முல்லாவை காட்டும் பொழுது, முல்லான்னா அந்த இஸ்லாமிய இஸ்லாமிய அறிஞர்கள் முல்லா எனக்கே சொன்னேன், அவருடைய கடவுள் வந்து அல்லாஹ், இஸ்லாமிய அறிஞர்கள் முல்லா, தலையிலே வைப்பது குல்லா, அல்லாஹ் முல்லா குல்லா. ஆனா அவர் முல்லாவை காட்டும் பொழுது எப்படி காட்டுகிறார்கள், சினிமா டிவியில மரியாதையா காட்டுவாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு தவறு செய்வதாக ஒரு சினிமாவோ ஒரு டிவியோ ஒரு காட்சி வந்தா ஒரு பெரிய போராட்டம் வருது. ஆனா டிவி சீரீஸ பாருங்க, அந்த வில்லன் என்று சமுதாயத்துல வந்து புடையோடி கிடக்கக்கூடிய அந்த வில்லன் என்ற கேரக்டரை டிபீட் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, அப்ப மட்டும் நிபுணர்கள் வித்தி ஊசியை போட்டுருவான், கழுத்துல விக்ராட்சியத்தை போட்டுருவான், நல்லவன் நெத்தியில ஊதி இருக்காது. பாருங்க எல்லா சினிமா கூர்ந்து கவனிங்க, எல்லா சினிமாவும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டருக்கு என்ன போட மாட்டான், நெத்தியில ஊதி இருக்காது, விக்ராட்சியம் இருக்காது. ஆனா ஒரு பேட் கேரக்டரை காட்டும் போது என்ன பண்ணுவான், நெத்தியில ஊதி இருக்கும், விக்ராட்சியம் இருக்கும், ரெண்டுமே போடாம இருந்தா பரவாயில்ல, இவனுக்கும் போடாத அவனுக்கும் போடாத. கூத்து கவனிச்சு பாரு. இப்ப அந்த செல்வி என்ற கேரக்டர், இப்ப அரசி என்ற கேரக்டர் முன்னாடி செல்வி வந்து ஒரு சீரிஸ் வந்து, அந்த செல்வியில அந்த செல்வியினுடைய குடும்பத்தை அலைக்கழித்த ஒருவனை எப்படி காட்டினா, எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படி ஒரு நிலை வந்து விடுகிறது. இப்ப இந்தியாவில் என்ன கேட்டா, சங்கனாஞ்சேரியும் ஒரு இடம் இருக்கு கேரளாவில், சங்கனாஞ்சேரி அந்த ஊரோட பெயர். அந்த சங்கனாஞ்சேரியில ஒரு பாதிரியார் வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன வயசு பொண்ணு கற்பழித்து அது புரூவ் ஆகி அது வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது கோர்ட்ல. ஆனால் அவருடைய வரலாறை சினிமாவாக எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது சினிமாவை எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மட்டும் இல்ல, அதாவது அப்பர் சுவாமிகள் பிறவியில சைவர், அருமையான சைவ குடும்பத்தில் வந்தவர், அப்படிப்பட்டவர் சமணத்திற்கு செல்லும் பொழுது சைவர்கள் எதிர்த்ததா வரலாறு இருக்கா பெரிய புராணத்தில், தி கம்யூனிட்டி வாஸ் சைலண்ட். ஆனா அப்பர் மறுபடியும் என்ன பண்றாரு, மத மாற்றமாகி தன்னுடைய தாய் சமயத்துக்கு தான் வர்றார். இட் வாஸ் நாட் கன்வெர்டட், ஓன் ரிலிஜியன். அப்பொழுது என்னாச்சு, பெரிய புரட்சி. அப்ப சுவாமிகளை பற்றி அந்த பல்லவ வனத்திலே அந்த சமண குருமார்கள் எல்லாம் சொல்லி, இது உண்மையிலேயே இது மாதிரி இறைவனுடைய அருளால தான் இவர் மாறுகிறார் என்று சொன்னால் நம்மட சமண சமயமே அழிந்து விடும் என்று மன்னர் போய் சொன்னான். அதனால அவரை கொல்லுவதற்காக அவன் என்ன பண்ண, அரசன் 4 ஜட்மெண்டை பாஸ் பண்ணான், கல்ல கட்டி போட சொன்னான், நஞ்சிலே இருந்து பார்ச்சோடிய நஞ்சை கலந்து கொடுக்க சொன்னான், மத யானையை விட்டு ஒரு தலையிலே மிதிக்க சொன்னார், நீட்டறையிலே வந்து 7 நாட்கள் இருந்தார். அவ்வளவுலாம் செய்து அப்புறம் இறைவன் அருள்னால அவர் எல்லாம் வந்தார். ஆனா அங்க கவனிக்க வேண்டியது என்ன, அவர் சமணராக செல்லும் பொழுது சைவர்கள் போராட்டமே பண்ணல, ஆனா மறுபடியும் சமணர் வந்து சைவத்துக்கு என்று பண்ணும்போது சமணர்கள் பெரிய போராட்டம் பண்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த காலத்தையும் இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆகவே அது வந்து சமுதாயத்தை வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணுவது, உண்மையிலேயே வந்து இந்த இப்ப வந்த இந்த தசாவதாரத்துல கூட என்னன்னு கேட்டா, எங்களுடைய இந்தியன் சென்சார் ரூல் பிரகாரம் அந்த காட்சியை அனுமதிக்க கூடாது, இந்தியன் சென்சார் ரூல்ஸ்ல இருக்கு, ஆனா சென்சார் போர்டு எப்படி அனுமதிச்சுன்னே தெரியல. அது மாதிரி வந்து கோயர்ஷன், வயலன்ஸ், செக்ஸ் இதெல்லாம் காட்டக்கூடாதுங்கிறது சென்சார் ரூல்ஸ். ஆனா பாருங்க, அது பெரிய, அது உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது, அது உண்மையாக இருந்தாலுமே, அது உண்மையா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஆனா உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது என்பது சென்சார் போர்டோட விதி. ஆனா ஹவு த சென்சார் போர்ட் அஸ் அட்மிட்டட் பெரிய விஷயம். இது போல நிறைய செய்திகள் இருக்கு பேசுறதுக்கு, ஆனா நம்ம வந்து இந்த போரம் அதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து நம்முடைய சமயத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சிந்திக்கிறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பயும் கிடைச்சுட்டே இருக்காது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், மீடியால தெரிஞ்சுக்கலாம், ஆனா இது மாதிரி செய்திகளை மீடியா மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால வந்து அப்படி அவர் செய்து அந்த நூலை செய்கிறார். சிவஞான போதம் என்ற ஒரு அருமையான நூலை அவர் என்ன செய்கிறார், அங்கே அந்த சிவபெருமான் சிவாகமங்களின் மூலமாக பக்குவமுடைய ஞானிகளுக்கு என அந்த மிஸ்டரி, இந்த உலகம் எப்படி படைக்கப்படுகிறது, உலகத்தை எப்படி சிவபெருமான் வழிநடத்துகிறார், இந்த உலகத்தில் அவருடைய லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற செய்திகள் தான் அங்கு வருது. அது வந்து பரம ரகசியமான விஷயத்த ஞானிகள் உணர்ந்து அந்த லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நமக்கு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் முதல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து லேர்னிங், அதோட நம்ம செய்ய வேண்டிய முதல் என்னன்னா, we have to remove the misconceptions about religion and philosophy. அதான் முக்கியம். நாமளா உடனே அசிவ் பண்றோம், வினையினா என்ன, கர்மம்னா என்ன, இப்ப பாவ புண்ணியதுனா அவர் கேட்டார் பாவ புண்ணியத்துப்படி சமயம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான செய்தி, நம்ம தெரிய வேண்டிய செய்திகள். அதோடு அன்றைக்கு வகுப்புல நான் சிலது சொன்னேன், நாம் சொல்லக்கூடிய அந்த மாயை, அதெல்லாம் வந்து அந்த சைவ மெய்ஞானிகள் என்ன பொருளிலே பயன்படுத்தினார்களோ அந்த பொருளை நாம் ஆளாம வேற ஒரு பொருளை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கோம். உதாரணமாக இலக்கியத்திலேயே அப்படிதான், நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு என்ன வருது, நாகரிகம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சிவிலைசேஷன் அர்த்தம் கிடையாது. இலக்கியத்தில் அப்படி அந்த பொருள் அது வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், இந்து நாகரிகம், கனடிய நாகரிகம் இப்படின்னு ஏதோ இந்த சிவிலைசேஷனை மீன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாகரிகம் என்ற வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இப்ப தமிழ் மொழியிலேயே நம்முடைய ஆண்டோர்கள் என்ன பொருள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அந்த பொருளை இல்லாம இன்னொரு பொருளை நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் நாகரிகங்கிற வார்த்தை வருது, அந்த நாகரிகங்கிற வார்த்தையை இன்னைக்கு நாகரிகங்கிற வார்த்தை என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளே திருவள்ளுவர் சொல்றாரு, பயக்கண்டும் நஞ்சுண்டு அமையும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அங்க திருக்குறளுக்கு நாகரிகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு எழுத முடியுமா? ஆனா இன்னைக்கு அப்படிதான் பயன்படுத்தணும். அது வந்து சமயத்துல மட்டும் இல்ல, தமிழ் மொழியிலையுமே அந்த சொற்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதை விட்டுவிட்டு நாம இன்னொரு பொருளை கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். மிஸ்நாமர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இஸ் கால் மிஸ்நாமர். ஒரு பொருள் வந்து எதை குறிக்குமோ அதை குறிக்காம இன்னொரு பொருள் ஆண்ட அதுக்கு பேர் மிஸ்நாமர்னு பேர் இங்கிலீஷ்ல. அதுபோல நாம் நிறைய சொற்கள் மிஸ்நாமரா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையான பொருளை விட்டுட்டு. அதுக்குதான் நூல்களை படிக்கணுங்கிறது. நூல்களை படிக்கும் போதுதான் நமக்கு என்ன தெரியும்னா, ஞானிகள் என்னென்ன பொருள் அவற்றை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அது சிவஞான போதத்தில் அதுதான் விளக்குற. சிவஞான போதம் என்பது யாருக்காக செய்கிறார்? சிவஞான போதம் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் அஸ். சிவஞான போதம் யாருக்கு சொல்றார்? எல்லாவற்றையும் கற்றறிந்த அந்த பெரிய ஸ்காலர்ஸுக்கு என்னென்ன ஐயங்கள் வரும், அந்த ஐயங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்ற. நான் தவறடி புனைந்த தலைமையோனே பாயிரத்தில் வந்து இப்ப நம்ம படிக்கிறனால என்ன பயன் என்றால், நமக்கு சிம்பிளா கிடைக்குது. அதாவது நமக்கு எளிமையாக என்ன பண்ணுகிறோம், நம்முடைய கான்செப்ட் என்ன விளங்கிக்க முடியுது. நாம் கையாளுகின்ற பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் வேதங்கள்ல ஆகமங்கள்ல கையாண்ட சொற்கள் இருக்கு, அந்த டெர்மினாலஜி, அந்த டெர்மினாலஜி உண்மையிலேயே எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு கிடைக்குது சிவஞான போதத்துல. அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுது, ஏன்னா நிறைய நான் வருது சிவஞான போதத்துல வரக்கூடிய சொற்கள், எல்லா சொற்களுக்கும் அவர் வேதம் ஆகமங்கள் உபநிஷத்துல வரக்கூடிய சொற்கள் எல்லாம் வாட் இட் ரியலி மீன்ஸ் அப்படிங்கறத சொல்ல வர்ற. அப்ப இந்த கொள்கை உலகத்தையும் சொல்லிக்கிட்டே வர்ற. அப்படி நான் வந்து இன்னைக்கு அந்த வழியிலே இப்ப சிவஞான போதம் என்றதுக்கு என்ன, நேற்று முன்னுரையில தான் இருக்கிறோம், இன்னைக்கு முன்னுரையில தான் இருக்கிறோம். ஆகவே தமிழ்ல மரபு என்னன்னு கேட்டா பாயிரம். எந்த ஒரு நூலையும் சாத்திரங்கள்ல வந்து விநாயகர் துதி வரும், தோத்திரங்கள்ல விநாயகர் துதி வராது. அது நூல்களாக செய்யப்பட்ட நூல்கள்ல வரும். இப்ப 12 திருமுறையில எப்படி இருக்குன்னு கேட்டா, கம்பைலேஷன்ஸ் வேற, புக்ஸ் வேற. தேவாரம் இஸ் நாட் அ புக், தேவாரம் இஸ் அ கம்பைலேஷன். உங்களுக்கு இப்ப ஞானசம்பந்தர் பாடும்பொழுது நான் தேவாரம் என்ற ஒரு நூலை பாடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாடல. அவர் பல்வேறு இடங்களில் பாடியதை தொகுத்து கொண்டு, அதனை கிடைத்தவற்றை தொகுத்து கொண்டு தேவாரம் நம்ம பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அவர் நான் தேவாரம் பாட போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணல. இட் இஸ் நாட் அ புக். அதனால என்ன வராது, விநாயகர் துதி வராது. திருவாசத்துல விநாயகர் துதி வருதா? வரல. ஆனா இரட்டைமணி மாலையில வருது. ஏன்னா அது நூலாக செய்யப்பட்டது. இப்ப 11ஆம் திருவாரியில வரும்பொழுது அங்கே நூலாக செய்யப்படும் பொழுது விநாயகர் துதி வரும். நாம தொகுத்து வச்சால விநாயகர் துதி வராது. ஆனா சாத்திரங்கள் அப்படி இல்லை. சாத்திரங்கள் நூலாகவே செய்யப்பட்டன. 14 சாத்திரங்களும் நூல். அந்த ஞானிகள் எல்லாம் நாங்க நூலை செய்கிறோம் ப்ரொக்ளைம் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு தான் செய்யறாங்க. ஆகினால என்னன்னா சைவ மரபு, அந்த விநாயகர் வணக்கம் என்று ஒன்று கட்டாயமாக வரும். அது திருக்கலீட்டுப்படியா அதுல மட்டும் அதுல வர, திருவுந்தியா திருக்கலீட்டுப்படியா இல்ல விநாயகர் வணக்கம் வரும்னா அதுவுமே நூலாக செய்யப்படவில்லை. இதுல மட்டும் வரும். அப்போ அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த துதியில வரும்போது என்ன சொல்றாரு, கல்லா நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று தான் எந்த ஒரு பிள்ளையாருடைய சந்நிதியில நிஷ்டை கூடினாரோ அந்த பிள்ளையாரை பற்றி ஒரு துதி சொல்லிக்கிறார். அப்புறம் நூலுக்கு பாயிரம். எப்பொழுதுமே அந்த காலத்து மெத்தேடு எப்படின்னு கேட்டா, பாயிரம் என்பது நூலுக்கு புறம்பான ஒன்று இல்லை. இந்த திருக்குறளையுமே முதல் 4 அதிகாரங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாரு, பாயிரையில் தான் கொடுத்தார். இந்த சிவஞான பதத்துக்கு ஒரு பாயிரம் இருக்கு. இந்த பாயிரம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூலுக்கு பாயிரம் கட்டாயமா வேணும். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் இருக்கு. திருக்குறள் பாயிரையில் முதல் 4 அதிகாரத்துக்கு அவர் என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் என்ன பேர் கொடுத்தாரு, பாயிரையில் தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஒவ்வொரு பாலையும் பல இயல்கள், ஒவ்வொரு இயல்லையும் பல அதிகாரங்கள். இதுதான் திருவள்ளுவருடைய மெத்தடாலஜி. அப்படி இந்த சிவஞான பதத்துக்கு ஒரு பாயிரம். இந்த பாயிரம் என்று சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்தில், அதுக்கு ஆங்கிலத்தில் பாயிரத்தை எப்படி சொல்லுவீங்கன்னா புரோயம், PROEM. அது ஆங்கில போயிட்ஸ்லயும் அது வருது, PROEM. புரோயம், புரோயம்னா பாயிரம் அர்த்தம். அதாவது நியர் ஈக்குவலன்ட் இங்கிலீஷ். அதே போல அந்த நூலை செய்து முடித்த உடனே அந்த நூலாசிரியர் பின்னாடி ஒரு பிற்பாயிரம்னு பேர். அந்த பிற்பாயிரமும் செய்யலாம். அதுக்கு இன்னொரு பேர் பிற்பாயிரம்னு சொல்லுவாங்க, நாந்தின்னு சொல்லுவாங்க, நாந்தி. இது ஒரு மெத்தடாலஜி. அப்ப இந்த நாந்தி அல்லது பிற்பாயிரம்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, அதான் கோலஃபோன், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் இங்கிலீஷ் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் யார் சொல்ற, சிவஞான போதத்தை இங்கிலீஷ் எழுதுனா பாதிரியார்கள் சொல்றாங்க, HR வைசிங்டன், கார்டன் மேத்யூஸ். வைசிங்டன் சொல்றாரு, கார்டன் மேத்யூஸ் சொல்ற, கார்டன் மேத்யூஸ். அதாவது இங்கிலீஷ்ல வந்து மிக அருமையாக சிவஞான போதத்தை சொன்னவர் கார்டன் மேத்யூஸ் தான். ஏன்னா போப்பு வந்து சிவஞான போதத்தை மொழிபெயர்க்கல, ஈ போப்பு வந்து திருவாசகத்தையும் திருக்குறள் நாலடியார தான் மொழிபெயர்த்த, திருவள்ளுவர் பயண முடிவு இருக்கு. அது வந்து அந்த திருவாசகத்துக்கு முன்னுரையா தான் வச்ச, திருவள்ளுவர் பயண மொழிபெயர்த்து முன்னுரையாக வைத்துக் கொண்டுதான் திருவாசகத்தை விளக்கம் சொல்றார். ஆனா அவர் எதை தொடல, சிவஞான போதம் சிவப்பிரகாசத்துக்கு போப்பு வரல. அதுல வந்து பெரியவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கார்டன் மேத்யூஸ் தான் ஒரு சரியான நியரஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார். அவர்களை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு அந்த இணையான சொற்கள் வந்து, அதாவது பல செய்திகளை போப்பு என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது, அதாவது எல்லாமே எல்லாத்துக்கும் இடி சொல்றார், என் சீர் விருத்தம் அரு சீர் விருத்தம் நமக்கு வருது. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவல் இருக்குங்கிறார். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இங்கிலீஷ் போயம்ஸ்ல இருக்குங்கிறார், என் சீர் விருத்தம், எட்டு சீரோட விருத்தம், இவருடைய அப்பர் சுவாமிகளுடைய தாண்டகம் இருக்கு இல்லையா, இந்த தாண்டகம் எல்லாம் என் சீர் விருத்தம். அது மாதிரி சொல்றார் இங்கிலீஷ் போயம்ல, பேரலல்ஸ் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குரல் சொல்ற மாதிரி இந்த குரல், குரல்னா என்னன்னா கப்லெட் அர்த்தம் பண்றாங்க, கப்லெட் இங்கிலீஷ்ல. ஆனா தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த குரல் வடிவில் ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல பண்ணா இங்கிலீஷ் டிஸ்டிக் தான், DISTICH டிஸ்டிக், DISTICH டிஸ்டிக்ல ஏ போயம் கம்ப்ரைசிங் டூ லைன்ஸ். இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதே போல உடனே சொல்றாரு பாருங்க, ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம சொல்ற அந்த யாப்பு வகையெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குங்கிற, ஆனா ஒன்னே ஒன்னு இங்கிலீஷ் இல்லை, அவரே ஒத்துக்கிறார். அது என்னன்னா அந்தாதிங்கிற யாப்பு இங்கிலீஷ்ல இல்லைங்கிற, அந்தத்து ஆதியாக உடையது. முதல் பாட்டில் உள்ள கடைசி சீரையோ கடைசி அசையவோ எடுத்துக்கொண்டு அடுத்த வாழ தொடங்குறது அந்தாதின்னு பேரு, அபிராமி அந்தாதி, திருவாசகத்துல அந்தாதி வருது, அப்புறம் காரைக்காலமையருடைய அற்புதத்துக்கு வந்தாதி. அது மட்டும் இங்கிலீஷ் போயம்ஸ் இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்தாதிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம், அனாபோரட்டிக் வெர்ஷன் ஒரு இங்கிலீஷ் அவரே காயின் பண்ற. அந்தாதி கேன் பி கால்ட் இன் இங்கிலீஷ் அஸ் அனாபோரட்டிக் வெர்ஸ் அப்படிங்கிற, அனாபோரட்டிக் ANAPHORETIC, அனாபோரட்டிக் அனாபோரட்டிக் வெர்ஸ், அனாபோரட்டிக் வெர்ஸ் அந்தாதி. அது இங்கிலீஷ்ல வந்து ட்ரெடிஷன் இல்ல, பட் எனியோ வி கேன் நேம் இட் ஆஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ், அதெல்லாம் பார்க்கணும். அந்த வகையில் நம்ம புகழ வேண்டியதுதான். ஒரு வகையில வந்து தமிழ் இலக்கணம் எப்படி படிக்க வேணும்னு இங்கிலீஷ் எழுதுற, நம்ம தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு விளங்கல. தமிழ் கிராமரை எப்படி படிக்கணும் என்று இங்கிலீஷ் எழுதுற, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், இதெல்லாம் புஸ்தம் கிடைச்சா இங்க படிச்சு பாருங்க. போப்போட நூலுக்கு பேரு கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், தமிழ் மொழியை எப்படி படிக்கணும் இலக்கணத்தை அப்படின்னு இங்கிலீஷ்ல வளர்க்கிற. அதே போல வீரமான மொழிகள் என்ன பண்றாரு, தமிழ் மொழியை எப்படி படிக்கணும், தமிழ் கிராமரை எப்படி படிக்கணும், லாட்டின் எழுதுல, லாட்டின் எக்ஸ்பிளேஷன் இன் லாட்டின், சப்ஜெக்ட் என்ன, ஹவு டு லேர்ன் தமிழ் டு கிராமர், இந்தியாவுக்கு வந்து முதல் அதாவது கேத்தலிக் தான் செமினரி, செமினரி கேத்தலிக்ஸ்க்கு வந்தவங்க செமினரியும் வாங்க, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் வந்தவங்க மிஷினரியும் வாங்க. ஆமா பரமார்த்த குரு, அதான் பரமார்த்த குரு, பரமார்த்த குரு அவர் தான் வெளியிட்டார். லிட்ரேச்சர்ல வந்து வீரமா முனிவர் கால்டுவெல் எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, ஆனா அவங்க எதுக்கு வரல, பிலாசபிக்கு வரல. ஆனா இங்க வந்து போப்பு கோர்டன் மேத்யூஸ், அப்புறம் எல்லிஸ், அப்புறம் வந்து ஸ்கோமரஸ், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் பிலாசபிக்குள்ள வந்தாங்க. ஆனா வீரமாமுனிவர் பிலாசபிக்கு வரல, லிட்ரேச்சர் கால்டுவெல் அப்படிதான். ஆனா சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு உள்ள வந்து பார்த்தவர் ஒய்சிங்டனும் போப்பும் தான் அப்படின்னு. சர்வீஸ் டு லிட்ரேச்சர் சம்திங் டிஃபரெண்ட், சர்வீஸ் டு பிலாசபி சம்திங் டிஃபரெண்ட். சில விஷயத்தை பெய்த்ஃபுல்லா எழுதுறாங்க, அது வந்து ஆசிக்க வேண்டியதான். திருவள்ளூர் பயில 52வது குறளுக்கு வழக்கம் எழுதும் பொழுது போப்பு அங்க ஒரு நோட் போடுற, ரொம்ப அருமையான ஒரு செய்தி. சொல்லுவாரு, தேர் இஸ் அ கிராண்ட் டைவர்ஜன்ஸ் பிட்வீன் வெஸ்ட் மச் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அண்ட் தியாலஜிங்கிற. திருவள்ளுவர் 52க்கு விளக்கம் எழுதும் போது விளக்கத்தை எழுதி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து வெஸ்டர்ன் பிலாசபியில இல்ல அப்படின்னு எழுதுறாரு. ஹியர் இஸ் அ கிராண்ட் டைவர்ஜன்ஸ் ஃப்ரம் மச் ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபி அண்ட் தியாலஜி அப்படின்னு எழுதுறாரு, ஃபெய்த்ஃபுல்லா எழுதுறாரு. மேல்நாட்டு மதங்கள் மேல்நாட்டு பிலாசபி இப்படி சொல்லல அப்படின்னே சொல்ல, உண்மையில பாராட்ட வேண்டியதான். ஒரு பெயின்ஃபுல் அதெல்லாம் நம்ம என்ன படிக்கணும், அதான் நான் சொன்னேன் லண்டன்ல நான் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, நம்ம பிள்ளைகள்லாம் ஒன்னும் தமிழ் படிக்க மாட்டேங்குது, தமிழ சொல்லிக் கொடுக்கணும், தமிழ சொல்லிக் கொடுக்க வேற பயம் காட்டி வைக்கிறாங்க. 240 எழுத்து ஒரு பிள்ளைய கேட்டான், ஏன் தமிழ் தெரியும், ஓ ஐ கான் லேர்ன் தமிழ், இட் ஹஸ் காட் 247 ஆல்பபெட்ஸ், ஹவு கேன் இட் லேர்ன், இங்கிலீஷ் ஹஸ் காட் ஒன்லி 26 ஆல்பபெட்ஸ், தமிழ் இஸ் கெட்டிங் 247 ஆல்பபெட்ஸ், ஆல் வண்டர் ஐ கான் லேர்ன். இவ்வளவு பயம் காட்டி வச்சிருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம் இல்லையா. அதான் நம்ம சொன்ன அங்க சொன்னேன், முதல்ல தமிழ் ஒழுங்கா படிக்கணும், இந்த போர்டை எதுங்க என்ன அது என்ன பண்ணுது, தமிழ் படிக்கணும்னு சில பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காணா காவனா கீனா கீனா குழந்தைகள் நம்ம எதிர்க்கல, இந்த பக்கம் வந்து உயிர் எழுத்து, இந்த பக்கம் மெய் எழுத்து போட்டுட்டு இது இவ்வளத்தையும் போட்டு போர்டு வச்சிருக்காங்க. எனக்கு புள்ள படிக்கணுமா, தமிழ் படிக்கணுங்கிறது நான் சொன்னேன், முதல்ல ரிமூவ் திஸ் போர்டு, அப்பதான் புள்ள தமிழ் படிக்கணும். இந்த போர்டு என்ன பண்ணி தெரியுமா, பிள்ளைகளை பயங்காட்டுது அரட்டுது, 247 ஆல்பபெட்ஸ் இன் தமிழ், மெமரைஸ் பண்றதுக்கேன எனக்கு அந்த 247 ஆல்பபெட் என்ன சொல்றதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இட் வில் டேக் 1 இயர், இட் இஸ் சின்சியர்லி அட்டெம்ப்ட். அப்ப இது என்ன, இஸ் எ ராங் வே ஆஃப் அப்ரோச்சிங் தமிழ், தமிழ் ஹஸ் காட் ஒன்லி 30 ஆல்பபெட்ஸ் நாட் 247 ஆல்பபெட்ஸ். இதெல்லாம் இந்த குழந்தைங்க புரிய வைக்கணும், தமிழ் வந்து 30 ஆல்பபெட் தான் தமிழ்ல. இதெல்லாம் ஒரு அந்த அந்த அனாலிட்டிக்கல் கிராமர் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வலியுறுத்தோம். ஒரு விஷயம், உயிரெழுத்து வவல், மெய்யெழுத்து கான்சனன்ட், உயிர்மை எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இங்கிலீஷ்ல இல்லாத ஒண்ணு. இந்த உயிர்மை எழுத்துக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க நீங்க, ட்ரை யுவர் பெஸ்ட் இல்லையா, உயிரெழுத்து வவல், மெய்யெழுத்து கான்சனன்ட், உயிர்மை எழுத்து அது என்ன சொல்ற, போப் என்ன சொல்றாரு, அனிமேட்டட் கான்சனன்ட், அனிமேட்டட் கான்சனன்ட், அது வந்து அந்த மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்து இருந்தாதான் அது அனிமேஷன் வருது, இல்லைன்னா அனிமேஷன் வரல, அருமையான வார்த்தை அனிமேட்டட் கான்சனன்ட். அப்படி சொல்லக்கூடா உயிர்மை எழுத்து அப்படின்னா த சோல் பாடி அல்பபெட் அப்படின்னு பண்ணிட முடியுமா, உயிர் மெய் எழுத்து சோல் பாடி கான்சனன்ட், அனிமேட்டட் கான்சனன்ட், அதான் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். அது மாதிரிலாம் அப்ப நான் சொன்னேன் லண்டன்ல வந்து, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல சைவம் என்பது வரணும்னா பரவாயில்ல, எக்ஸ்கியூஸ் உங்க பிள்ளைக்கு தமிழ் தெரியலையா, டோன்ட் வரி, அதோட ரொம்ப தமிழ் டீச் பண்ணணும்னு ரொம்ப உயிரை நீங்க கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், நீங்க தமிழ் டீச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான் அந்த குழந்தையுடைய லைஃப் ஆகட்டும் உங்களை விட்டு ஆயிட்டு, என்னைக்கு தமிழ் படிச்சு இலக்கணம் படிச்சு சைவீஸ் தானே படிக்க போகுது இல்லையா. அதனால அந்த அன்னைக்கே சொன்னேன், அதாவது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது என்னன்னு கேட்டா, உலக வரலாற்றுலயே நீங்க தவற யாரும் எடுத்துடக்கூடாது, உலக வரலாற்றுல எப்படியுமே வரலாறு ஏன் படிக்கணும், வரலாற்றின் மூலமாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதானே. பாரதியா நோ 7 லாங்குவேஜஸ், ஹி நோஸ் இங்கிலீஷ், ஹி நோஸ் பிரெஞ்சு, ஹி நோஸ் சான்ஸ்கிரிட், நோ தமிழ், பிரெஞ்சு நல்லா தெரியும் பாரதியாரு, பிரெஞ்சு நல்லா தெரியும் பாரதியாரு, ஹி நோஸ் இங்கிலீஷ் பிரெஞ்சு சான்ஸ்கிரிட். இன்னும் சொல்ல போனா பெனாரஸ் யூனிவர்சிட்டியில அவர் வந்து ஹி வாஸ் அ கெஸ்ட் லெக்சரர் ஃபார் சான்ஸ்கிரிட். அப்பா சொல்றார் அந்த இடத்துல வந்து மறைவாக நமக்கு அது முக்கியமான ஒரு இது, யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியோடு இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு, பான்மை கெட்டு நமக்கு அந்த பான்மைன்னு நிறுத்தம் தமிழனுக்குள்ள தன்மை, தமிழனுக்குள்ள தன்மையை கெட்டு போச்சுட்ட, பான்மை கெட்டு நாம அவரு தமிழரனை கொண்டிங்கு வாழ்ந்துடுது என்றோ சொல்லி, யூ சே யூ ஆர் தமிழியன், ஆனா ஐ ஃபைண்ட் நோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் யுவர் தமிழ், நான் லீவ் நாமம் அது தமிழன், நேம் தான் தமிழன், அவ்வளவுதான், நாமம் அது தமிழனை கொண்டிங்கு வாழ்ந்துடுது என்றோ சொல்லி அருமையா இந்த சொல்லிட்டேன், அதையெல்லாம் இம்பார்ட்டன் சொல்றேன். அதனால நாம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம குழந்தைகளுக்கு அது மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து, அதை சொல்ல வந்து என்னன்னா, அன்னைக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உலக வரலாற்றை படித்தால் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு உலகத்துல பிரமையான மதம் என்று சொல்லக்கூடிய யூத மதம், அவங்களுடைய வெஸ்டர்ன் தாட் படி ஜுடாயிசம் இஸ் ஏன்ஷியன் ரிலிஜியன், அந்த பக்கம் எழுதிங்கன்னா ஜோரோஸ்ட்ரியானிசம் வாஸ் தி ஏர்லியஸ்ட் ரிலிஜியன், எங்க ஈரான் ஈராக் இருக்கு இல்லையா, ஈரான் ஈராக்கு, இந்த ஈரான்ங்கிறது வந்து அந்த காலத்துல இட் வாஸ் கால்ட் அஸ் ரஷ்யா, நவ் ஈரான், ஆனா ஈரான் ஈராக்ல வந்து இந்த இஸ்லாமிய மதம் வருவதற்கு முன்னாடியே ஒரு மதம் இருந்தது, நபிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மதம் இருக்கு, அது கால் ஜோரோஸ்ட்ரியானிசம். பார்சி, அது இந்தியாவில் அது பார்சின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்திரா காந்தியுடைய கணவன் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஆஃப் இந்திரா காந்தி வந்து ஃபெரோஸ் காந்தி, ஃபெரோஸ் காந்தி பார்சி லீஜன். ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்தியன்ஸ் வந்து இப்ப இந்தியன்ஸ் இங்க கனடாவில யூகேல பெரிய பெரிய பிசினஸ் மேன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் உங்களுக்கு. மஸ்தா அப்படின்னு பேக் மஸ்தா, இது கூட நிறைய சோ மெனி போர்ட்ஸ் மஸ்தா, அந்த மஸ்தான்னு போட்டான பார்சின்னு அர்த்தம். இந்தியாவில இந்தியா பேஸ்ல மஸ்தா எலக்ட்ரிக்கல்ஸ், மஸ்தா எம்ஏ ரெட் இல்ல, அது வந்து அவங்க கொலாபரேஷன், கொலாபரேஷன். இப்ப மாருதி சுசுகி, இந்த கார் மாருதி சுசுகிங்கிறது சுசுகி வந்து ஜப்பானீஸ், மாருதி இந்தியன், அந்த கொலாபரேஷன் தான்
4: மஸ்தான்
3: வந்தாச்சுனாலே அங்க வந்து ஒரு பார்ட்னர் வந்து பார்சி இருக்கான்னு அர்த்தம். பார்சி வந்து அவங்க டாட்டா வந்து பார்சி தானே, இந்தியால வேர்ல்டு இந்தியாவில உள்ள பெரிய பணக்காரங்க டாடா பிர்லா, இப்பதான் அம்பானிஸ் நவ் இன்க்ளூடட். இந்தியாவில இருந்து அந்த காலத்துல வந்து ரெண்டு பேர் தான், பிர்லா அண்ட் டாடா தான். இப்ப தேர்டு தான் அனில் அம்பானி வந்திருக்காரு. அனில் அம்பானி ஒரு ஷார்ட் டைம்ல பில்லியனர் ஆனவர், ஆனா அவங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க. இவங்க எல்லாம் டாடா பிர்லா எல்லாம் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே பணக்காரங்க. டாடா பிலாங்ஸ் டு ஜோரோஸ்ட்ரியானிசம். பாம்பே சுத்தி கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான், அது ஒரு நெக்லிஜிபிள் ரிலிஜியன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஆனா நிறைய மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க அதுல பார்சியில. அப்போ அந்த பார்சி ரிலிஜியன் அதாவது ஒரிஜினல் நேம் வந்து பார்சி இல்ல, இந்தியாவில நாங்க கொடுத்த பேர் தான் பார்சி, ஏன்னா பாரசீகத்துல இருந்ததுனால பார்சின்னு சொன்னோம். அந்த பாயிரம் என்பது அந்த நூலுக்கு தமிழ்ல வந்து எல்லாமே வந்து ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள். அந்த பாயிரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் மரபுல இந்த தமிழ் இலக்கிய மரபு செய்யுள் மரபு, அதுல வந்து ஒரு பாயிரம் என்பது எட்டு அங்கங்களில் இருந்து பதினோரு அங்கங்களே உடையதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மரபு. பாயிரம் சுட் கண்டெயின் ஏ மினிமம் ஆஃப் எயிட் அண்ட் அ மேக்சிமம் ஆஃப் லெவன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆங்கிலத்தில் அது நியரஸ்ட் வந்து புரோயம், அவ்வளவுதான் புரோயம். அது ஒரு சூத்திரம், ஆக்கியோன் பெயரே வழியே இல்லை, நூற்பெயரே ஆப்பே நுதறியவோருடைய கேட்போர் வயனோடு ஆயன்பொருளும் வாய்ப்பாட்டல் பாயிரத்தியல்வே காலங்கடனே காரணமின்றி மூவகையேற்றி மொழினரும் உலகே. இல்ல இது நன்னு இல்ல, நன்னு இல்ல பாயிரத்துக்குள்ள இலக்கணத்தை சொல்றது. அவரு என்ன பண்ணாங்கன்னா ட்ரெடிஷன், அதாவது இந்த பாயிரம் யாரு செய்தான்னு மெய்கண்டாரே தான் செஞ்சார். இந்த நூலுக்கு பாயிரம் செய்தவர் யார்? மெய்கண்டாரே தான். தட் இஸ் ட்ரெடிஷன் கோஸ் லைக் தட். அப்போ அது என்னன்னு கேட்டா, அந்த கடைக்காப்பு என்று தமிழ்ல ஒரு முப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து கடைக்காப்பு வைக்கிறார் இல்லையா, அதான் ஞானசம்பந்தன் சொன்ன அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. ஆனா அப்பர் அப்படி சொல்ல மாட்டார், சுந்தரர் அப்படி சொல்ல மாட்டார், ஞானசம்பந்தன் மட்டும்தான் அப்படி சொல்லுவார். தமிழ் ஞான சம்பந்தம் மறைஞான ஞான முனிவன், கோளரிபதியில் கடைசியில் சொல்றேன் இல்லையா, அது மறைஞான ஞான முனிவன். இந்த ரெண்டு ஞானம் ஏன் போடுறான்னா, வேத ஞானமும் ஆகம ஞானமும் எனக்கு தெரியும்னு காட்டுறேன், அதான் ஞான ஞான முனிவன். வேதத்திலே ஞானம் என்ன என்ன, தேவாரத்துக்குதான் பொருள். அந்த வேறு தொழில்முறைகள் கடைசியில் வருது இல்லையா, தேனமர் மொழில் கொடாலை விளை செந்தல் துண்ணி வளசெம்போனின் துணிகள நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணி நமதே. அது ஞான சம்பந்த பெருமான் வந்து திருக்கடைக்காப்புன்னு பெருது. அது இந்த மெத்தேடு அவர் மட்டும்தான் பாண்ட சுந்தரர் அப்பறம் அதை ஃபாலோ பண்ண. தமிழ் மரபுல அதுக்கு பேரு திருக்கடைக்காப்பு. அதே போல என்ன பண்றாருன்னா, இந்த பாயிரத்துல மெய்கண்டால் ஒரு கடைக்காப்பு வைக்கிறேன், பாயிரத்திலையும் கடைக்காப்பு வைக்கலாம். இப்ப அதே போல தமிழ் மொழியில மிகவும் பழமையானதும் முழுமையாக நமக்கு கிடைத்த நூல் வந்து தொல்காப்பியம் தான். அதுல வந்து கருத்து வைக்கணும் ஒண்ணும் கிடையாது. தமிழ் மொழியில நமக்கு மிகவும் பழமையானதும், அதாவது கிடைக்கிற நூல்ல அதுக்கு முன்னாடி நூல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கிடைத்த நூல்கள்ல மிகவும் பழமை. இரண்டாவது முழுமை. இப்ப அகத்தியம் கிடைச்சிருக்கானா, கிடைச்சிருக்கு, சில பாடல்கள் கிடைச்சிருக்கு அகத்தியத்துல, ஆனா முழுமையா கிடைக்கல. அந்த அகத்தியம் பாடல் இருக்குங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, அந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர்கள் அந்த அகத்திய பாடல மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுதுனா, அது மாதிரி பாடல்கள் கிடைச்சிருக்கல, ஆனா அகத்தியம் ஆஸ் அ ஹோல் நமக்கு கிடைக்கல. அதாவது தமிழ் மரபு எப்படின்னு கேட்டா, அகத்திய முனிவரிடத்திலே 12 மாணவர்கள் நேரடியாக பாடம் கேட்டார். அகத்தியருடைய மாணாக்கர்கள் 12 பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா அந்த 12 பேரும்னா, அகத்தியர் வந்து 3 தமிழுக்கும் உரியவர், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், மூன்றுமே அவருக்கு அதுக்கு உரியவர். ஆகவே சில பேர் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட இசையை கட்டுறாங்க, சில பேர் இயலை கட்டுறாங்க, சில பேர் நாடகத்தை கட்டுறாங்க. அப்படி 12 மாணவர்கள் நூல் செய்தார்கள். அதுல தொல்காப்பியம் தான் நமக்கு இயற்றமிழ்ல அவருடைய, அதனால அவர் வந்து அந்த தொல்காப்பியத்தை அரங்கேறும் பொழுது, தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்து அது இடைச்சங்க காலத்தினர், தொல்காப்பியம் அரங்கேறது இடைச்சங்க காலம், அதாவது தொல்காப்பியம் அரங்கேறின பிறகு ஒரு கடல் போல் நடந்திருக்கு. அதான் இடைச்சங்க காலம் என்ன அர்த்தம், முதற்சங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு கடல் போல், அப்புறம் இரண்டாம் சங்கத்துக்கு அப்புறம் இன்னொரு கடல் போல், அப்புறம் மூன்றாம் சங்கம். இந்த மூன்றாம் சங்கம் வந்த பிறகு கடல் போல் வரல, அதான் உள்ளப்பாங்க மரபு. கடல் கோள் மூன்றாம் சங்கத்துக்கு அப்புறம் கடல் கோள் வரல, ஆனா சங்கம் அழிந்தது. சங்கம் வந்து பாரம்பரியத்தை விட்டு விட்டது. அதுக்காக நான்காம் தமிழ் சங்கம் ஒன்னு நிறுவனாங்க, பாண்டித்துறை தேவையில நிறுவனாங்க. அப்போ அது இன்னும் அந்த நிலப்பரப்பு, அப்ப என்ன, குமரி நதியே ஒன்னு ஓடி இருக்கு, குமரி ஆறுன்னே ஒன்னு இருந்திருக்கு, பகுருளி ஆறுன்னே ஒன்னு ஓடி இருக்கு, அப்படிதான் வருது இந்த டோபோகிராபி. அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பேர் தான் நிலந்தரு திருவிர் பாண்டியன், நிலந்தரு திருவிர் பாண்டியன்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
6: அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, அடியவர் அருள் வரலாறு, தலைப்பு எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: திருச்சிற்றம்பலம் சைவமை திருவின் சார்பே பொருளினச்சாரும் சான்றோர் பெருமக்களே, நீரின் மலிந்த செய்யசடை நீற்றர் கூற்றின் நெஞ்சு இடித்த வேரி மலர்ந்த பூங்கடல் சூழ் மெய்யன்புடைய மேலவர்களே, பாரின் மலிந்த திருத்தொண்டர்களே, பரமன் சீர் பரவும் பாங்கினோரே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு வணக்கம். சீர்வளர்சீர் திருப்பெருகு திரு தம்பிரான் சுவாமி அவர்களே, திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்ற நிறுவனர், கைலை புனிதர், சைவ திருவாளர் முக்கப்பிள்ளை அவர்களே, புலவர் பிரான் செயலாளர் சைவ திருவாளர் ராமதாஸ் அவர்களே, பொருளாளர் திருவளர் மணிவாசகம் ஐயா அவர்களே, மன்றத்தினுடைய பொறுப்பிலே இருந்து மங்கை வங்கர் மலரடி மறவாது மாட்சிமைப்பட தொண்டாற்றும் மாண்புடைய செயற்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அடிநாயினுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இங்கே கோவில் கொண்டு வீட்டிருக்கும் அன்னை முட்டுவார் குழலி உடனுரை ஐயன் தாயுமான இசப்பெருமானாருடைய திருவடிகளை வந்தித்தும் சிந்தித்தும் அவரை வணங்கிக் கொண்டு அடுத்தபடியாக அணியனுடைய ஆளுடை தலைவராக விளங்கும் எம்பெருமான் செந்தமிழ் சுந்தரர் சென்னாவின் திருமுனைப்பாடி நாடர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இறைஞ்சி ஏற்றிக்கொண்டு பரவி பாடிக்கொண்டு புகழ்ந்து போற்றிக்கொண்டு இந்த புனிதர் பேரவையிலே எனக்கு இடப்பட்ட அடியனுக்கு இடப்பட்ட அந்த செப்பரிய திருவாணியை சிறமேற்கொண்டு என்னுடைய சித்தறிவு கெட்டிய அளவிலே எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவரினும் தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர முற்படுவேன். பெருமக்களே, முதற்கண் இந்த தலைப்பு இடம்பெறுவது எங்கு என்பதை நாம் அறிதல் வேண்டும். ஓதுவோருடைய அக இருளை நீக்கவல்ல உன்னத ஞான காவியமாம் திருத்தொண்டர் புராணத்துள் பரதமய பற்றிருத்த பான்மையினார் தொல்கலையின் பெருவேந்தர் கலை வாய்மை காவலனார் நம்மை உடையவர் கடற்கு நயந்து திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது என என் போல்வாரும் தெரிய செம்மைபுரி திருநாவுக்கரசு தேவநாயனாருடைய திருநாவுக்கரசு தேவ நாயனாருடைய திருச்சரிதத்திலே வருகின்ற ஒரு செய்யுளிலே இந்த தொடர் இடம்பெற்றுள்ளது. அந்த செய்யுள் வருமாறு, அங்கு நிகழ்ந்த அச்செயல் கண்டு அடியாரெல்லாம் அதிசயித்து பொங்கு புலகம் எதிர மெய் பொழியும் கண்ணீர் பறந்திடிய எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர் பாதம் இறைஞ்சினார். எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர், அந்த இருவர் யார்? பொருட்சமய முதற்செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் என்று போற்றப்பெறும் புகழி பெருந்தகையாரும் புண்ணியமூர்த்தி நாவரசரும். எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர் என்று ஏன் சொன்னார்? இந்த இருவர் மக்களும் அடியவர்களுக்கு வேதத்துக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தார்கள். இறைவருடைய திருவாக்கிலே மலர்கின்ற நான்கு மறைகளுக்கு ஈடான இடத்தை அடியவருக்கு வழங்கிய வள்ளல் பெருமக்கள் இந்த இருவர் பிள்ளையாரும் அரசுகளும். அப்படி என்ன அந்தஸ்தை கொடுத்தார்கள்? திருமறைகள் பூசித்து திரு காப்பிட்டு சென்றுவிட்ட திருமறை காட்டினுடைய திருக்கதவனை ஒரு பெரியார் திறக்கவும் ஒரு பெரியார் அடைக்கவுமாக அந்த அற்புதங்களை செய்து மறைகளைப் போல வையகத்தில் வாழ்வாரும் சென்று மறைக்காட்டு மணாளருடைய மலரடிகளிலே வீழ்ந்து வணங்கி அருள் பெருவண்ணமாய் செய்தவர்கள் அஞான பேராளராம் அந்த இருவர் பெருமக்கள். இதனை ஆசிரியர் வாக்கிலே சொன்னார், அத்திரு வாயில் தண்ணி அத்தேனால் தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்ற மறை போல மேதினி புகுமன்னம் செய்தவர் மேதினி உலகம் இங்கே அடியவரை குறிக்கின்றது. அடியவர்கள் அருமறை போல உள்ளே செல்லவும் உடையநாதரை வணங்கவும் உரிமை பெறக்கூடிய இடமாக செய்தது திருமறைக்காடு. செய்தவர்கள் இருபெரும் தகையோராம் எம் பெருமக்கள் ஞானசம்பந்தரும் நாவரசர். இனி இந்த நிகழ்ச்சியினுடைய விரிவை ஆசிரியர் பெருமானாருடைய சிவம் வணக்கும் செய்யுள் துணை கொண்டு சிந்திப்போம். பெருமக்களே, பரமாச்சாரியர் இருவரும் இந்த பாரிலே வாழ்ந்த காலம் அவர்கள் தமக்குள்ளே சந்தித்துக் கொண்ட இடங்கள் மூன்று. ஒன்று புகழி, மற்றது புகழூர், மூன்றாவது பூந்துருத்தி. புகழி முதற் சந்திப்பு, புகழி சீகாழி. புகழூர் மூவர் பாடிய திருத்தலம். பரமாச்சாரியார்கள் மூவரும் தனித்தனியே இருமுறை சென்று வழிபட்ட திருத்தலம். வேறு எந்த திருத்தலத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. ஆரூருக்கு இல்லை, தில்லைக்கும் இல்லை. பரமாச்சாரியர்கள் மூவரும், அதாவது நம்பிகள் நாவரசர் ஞானசம்பந்தர் மூவரும் தனித்தனியாக சென்று இரண்டு முறை வழிபட்ட தலம், பாடல் பெற்ற தலங்களிலே ஏதேனும் ஒன்று உள்ளதா என்று வினவினால் அதற்கு விடை திருப்புகலூர் என்பதாகும். அங்கேதான் சுந்தர பெருமான் சுடுமட் பலகையாம் செங்கல்லை பொற்கல்லாக மாற்றியவர். அங்கேதான் இற்றையளவும் நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்துள்ளார். அங்கேதான் முருகநாயனாருடைய திருமடம் இருந்தது. அங்கேதான் பரமாச்சாரியர்கள் இருவரும் நாயன்மார்கள் நால்வரும் அறுவருமாக சேர்ந்து சைவ பயிர் தழைத்து வளரும் வண்ணம் செய்தார்கள். அங்கேதான் வாய்மை சாலமிக்குயர் திருத்தொண்டு இன்னது என்று உலகம் அறியும் வண்ணமாய் வழிகாட்டப்பட்டது. இத்துணை சிறப்புடைய திருத்தலம் திருப்புகலூர். அங்கே இரண்டாவது சந்தி. மூன்றாவது திருப்பூந்துருத்தியிலே முடிந்த சந்திப்பது. இப்போது பிள்ளையாருடைய வாழ்விலே அவர் பாண்டி நாடு சென்று சைவம் தாபித்து வந்துள்ளார். அரசுகளோ ஐயன் திருக்கையிலே காட்சியிலே காட்சியை ஐயாற்றிலே பார்த்து மானசரோவர் வாவியிலே மூழ்கி ஐயாற்று மலர் வாவியிலே எழுகிய பெருந்தகை ஐயாற்று காட்சியிலே ஐயாற்றிலே கைலை காட்சியை கண்டு திருப்பூந்துருத்தி வந்திருக்கின்ற நேரம். இது மூன்றாவது சந்திப்பு. இப்போ நாம் இங்கே சிந்திக்கப் போவது இரண்டாவது சந்திப்பு பற்றி. அதற்கு முதற்கட்டமாக முதல் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை அறிதல் வேண்டும். இன்னொன்றையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் சந்திப்பு நிகழும் போது பிள்ளையாருக்கு வயது 7, அரசுகளுக்கு வயது 70. கவனியுங்கள், 7 வயது பாலகரும் 70 வயது நிரம்பிய பத்தி நிரம்பிய தொண்டரும் சந்திக்கின்ற சந்திப்பு. அதனை சென்று பின்னோக்கி சென்று அறிய முற்படுவோம். பெருந்தகை திருஞான சம்பந்த சுவாமிகள் தமது 4வது யாத்திரை முடித்துக் கொண்டு சீகாயிலே எழுந்தருளி உள்ளார்கள். அவர்களுக்கு வயது இப்போது 7. உபநயனம் செய்கின்ற காலம் ஆனமையினாலே பெற்றோர் அவருக்கு உபநயனம் செய்கின்றார்கள். இவர் முற்றுமே ஆனவள் ஞானம் முலை சுரந்து ஊட்ட பெற்ற முன்னவர். இத்தகைய பெரியோருக்கு என்ன உபநயத்தை செய்துவிட முடியும், என்ன வேதத்தை கற்பித்து விட முடியும்? இருப்பினும் சடங்கு நிலையிலே அந்த நிகழ்ச்சி அங்கு நடந்தே இருக்கிறது. தொல்லை மறை உபநயன பருவமெய்த தோளோடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற என்று பெரியவரான் சொல்லுகிறார். அப்போது வேதியர்கள் மறைநான்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் ஒழிகின்றார்கள் மறைக்குல வள்ளலுக்கு. அந்த பெருதகை பெருந்தகை பதிலுக்கு 1000 வேதம் ஓதுகின்றார். 4 மறை ஓதிய மறையவர் முன் 4000 வேதம் ஓதுகின்றார் ஞானத்தின் திருவுருவம் வள்ளல். சுருதி 1000 ஓதி அங்கமான தொல் கலைகள் எடுத்து இயம்பும் தோன்றலாறு பருதி 1000 கோடி விரிந்தால் என்ன பரஞ்சோதி அருள் பெற்ற பான்மை மேன்மை கருதி ஆதரவோடு வியப்புற்றேத்தும் கலைமறையோ கவுனியனா தம்மை கண் முன் வரு தியான பொருள் என்று இறங்கி தாமும் வல்ல மறை கேட்டு தாம் முன் வல்ல மறை. அவர்கள் வேதத்திலே பாண்டித்யம் பெற்ற பிராமணர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்றார் ஆளுடைய பிள்ளையார். அந்த அந்தனர்கள் வினவுகின்றார்கள், மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஆதி மந்திரம் தாய் மந்திரம் எது என்று. பிள்ளையார் அறிவிக்கின்றார், மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதீகனூர் சடங்கின் வந்த சிந்தை மயக்குறு மையம் தெளியையெல்லாம் செழுமறையோருக்கு அருளி அவர் திருளுமாற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனாய் இழுத்து அஞ்சு. அப்போது அவர் பாடியவருடைய திருப்பதிகம் தான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போடினும் நெஞ்சகுனைந்து நினைமின் நாடுறும் என்னும் பஞ்சாக்கர திருப்பதி. இது பாடி கேட்டவுடனே அந்தனருடைய ஐயங்கள் தீர பிள்ளையார் பெருமான் அந்த உபநயன சடங்கை முடித்துக் கொண்டு தம்மை ஆளாக கொண்ட பெரிய பெருமாட்டி தோணி மீது பேணி விட்டிருந்தவர்களும் துணியப்பர் இவருடைய திருவடிகளை மறவாது வணங்கிக் கொண்டு அன்பரோடு இன்புற்று கவனிக்க வேண்டும். இது ஜீவன் முக்தி நில. இவர்கள் எல்லாம் கடந்த பெரியவர்கள் ஆயினும் உலகிற்கு வழிகாட்ட வந்தவர்கள் ஆனமையினாலே அடியாரோடுதான் கலந்திருப்பார்கள். பக்தருடன் இனிதமரும் பண்பு கூட பரமர்தாள் பணிந்தேற்றி பயிலும் நாடி என்று பெரியவர்கள் சொல்கிறது. பக்தருடன் இனிதமரும் பண்பு. இந்த நிலையில பிள்ளையார் சீகாயில இருக்க நமது தலைவர் அரசுகளோ என்று சொன்னால் அவர் தில்லையில இருக்கின்றார். சீகாழிக்கு நேர் வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அம்பலமான நிறுத்தம் புரியும் அரும் பெரும் திருத்தலம். அங்கே அரசுகளுக்குத்தான் முதன்மை. 8 பதிகங்கள் அவர்கள் தான் பாடி செய்தார்கள். பிள்ளையார் 2 பதிகம் தான். நம்பிகள் ஒன்றுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடியவை. 2, 8, 1, 11 பதிகங்கள். சம்ஹிதா மந்திரங்கள் பஞ்ச பிரம மந்திரங்கள் இரண்டையும் சேர்த்தா 11. இதுக்கு மேல மந்திரம் இல்லை என்பதை சொல்வது போல அந்த மந்திர வடிவமாக இருக்கும் தூக்கிய திருவடி எடுத்தாடும் பெருமானுடைய எல்லா உலகங்களையும் ஆக்கும் திருவடிக்கு அழித்து செய்த பதிகங்கள் தான் 11. இப்போது நமது சுவாமிகள் உடையரசுகள் கணிப்பாலையில் இருந்து வருகின்றார்கள் ஸ்ரீ தில்லைக்கு மேல். அவள் தில்லையிலே தங்குவதில்லை. தில்லை விராட புருஷனுடைய இதயத்தானமாக விளங்கும் பெருமை உடையது என்பதனாலே அங்கு தங்கி அனுஜிதங்கள் செய்துவிடக் கூடாது என்று ஆச்சாரிய பெருமக்கள் பிள்ளையார் வெட்கலத்திலே தங்கினார். அரசுகள் கழிப்பாலையிலே தங்கினார். வருகின்றார், தில்லைக்கு வருகின்றார். வந்து அப்போது அவர் பாடிய பதியும் அரியானை. அரியானை அந்த நதமும் சிந்தையானை உடனே அடுத்து

என்பது நமது சமய பெரியோர்களுடைய கொள்கை. ஆகவே தமிழால் போற்றல் செய்து அடுத்த பதிவம் செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயிருக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலாம் நரமூனாரும். இந்த பெரியதை பாடிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி அன்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்தி? சீகாழியிலே ஒரு அற்புதம் நடந்ததாம். ஒரு குழந்தை, ஞான குழந்தை, மூன்று அகவை பிராயம் நிரம்பிய குழந்தை, சுட்டிக்காட்ட முடியாத பொருளை என் உள்ளங்கவர் பிரான் என்று சுட்டிக்காட்டிய ஒரு அற்புதம் நிகழ்ந்து ஏறியது. இப்படி ஒப்பது ஒரு அற்புதம் எங்குள்ளது என்றே மீப்பெருமைப்பட மாதவரும் மறையவரும் போற்றுகின்றார்கள் மன்றாடும் வள்ளலுடைய தில்லையிலே. கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தா திருவருளால் வெப்பரையன் பாவை திரு முலைப்பாலோடும் அடையநிறை சிவம் பெருக வளர்ஞானம் குழைத்தூட்டு அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை. கவனியுங்கள், ஆச்சாரியார்களை பற்றி பேசுவது திருவார்த்தை, பேசுவதும் திருவார்த்தை, கேட்பதும் திருவார்த்தை. கேட்போர் பேசுவோர் அவருடைய சுற்றத்தார் உறவினர் கிளைஞர் அத்துணை பேரும் பற்றிய பாவங்கள் நீங்கி பரமன் பாதம் சேர்க்கவல்ல வார்த்தை பரமாச்சாரியார் பற்றிய திருவார்த்தை. இப்படி திருஞான சம்பந்த சுவாமிகள் ஈஸ்வர சுட்டி காட்டினார் சொன்ன உடனே இவர் வியக்கிறார். இப்பதான் தூக்கிய திருவடியை பார்த்து வியந்தார், சடையிலே தாங்கிய மதியை பார்த்து வியந்தார், இடக்கையிலே ஏந்திய அகல் தீயை கண்டு வியந்தார். அப்படிங்கள் இப்படி இறைவருடைய திருவாலக்கத்திலே ஈடுபட்டு விம்மிதமுற்ற பெரியவருக்கு அதனும் விம்மிதம் தரவல்லதாக வந்த செய்தி எது தெரியுமோ? அப்பேற்பட்ட பெருமானின் மூன்று வயது குழந்தை சுட்டிக்காட்டியது என்பதுதான். அதுக்கப்புறம் எப்படி தில்லையில இருக்க முடியும் நினைக்கிறார் அரசுகள் எவ்வளவு பெரிய ஞானி. ஆழிவிடம் உண்டவரை அம்மி திரு பாலமுதம் உண்ட போதே ஏழு செய்வன் தமிழ் மாலை இவன் எம்மா என காட்டி இன்பவல்ல காணி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற அதிசயம் ஏற்பட்டது. இப்படி கூட நடக்குமா? உடனே அந்த காட்டின குழந்தை மேல காதல் வாழியவர் மலக்கழகை வணங்குவதற்கு அப்பொழுதே மனத்தெழுந்த விருப்பம் கொள்வார். உடனே அவரை பார்க்கணும் கௌரிங்கம். இதுதான் சிவனடியார் இலக்கணும். இங்கேன பெரியார் இருந்தா ஓடி போய் பார்க்க பழகணும். உடனே என்ன செய்யற சாமிகிட்ட விடைபெற்றுகிறார். அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி சாமியிடம் இருக்கும் இல்ல அவரால் சாமியை விட சாமியை காட்டினவர் பெரியவர். ஆகவே திருஞான சம்பந்தர் பார்க்கணும் என்ன பண்றாரு தில்லைக்கு இவர் இன்னும் வரப்போறது இல்ல. திருநாவுக்கர சுவாமிகள் அவர் யாத்திரையில பெரும்பாலும் ஒரு முறை வந்த தளத்தை ரெண்டு முறை வருவது இல்லை. சிலதான் விளக்கு திருநல்லூர் திருப்புகலூர் போன்ற சில தலங்கள் விளக்காக இருக்கின்றனவே என்று பெரும்பாலும் அப்பெருந்தகை ஒரு முறை போன தளத்துக்கு இரண்டாவது முறை வருவதில்லை. இன்னொன்று அவர் எங்கும் நேர போகாம வேற ஒரு ஊர்ல இருந்து பாடும் வழக்கம் அவர்கிட்ட இல்ல. மற்ற பரமாச்சாரியிட்ட இருக்கு. பிள்ளையார் காலத்திலிருந்து கேதாரம் பாடுறார் கைலை பாடுறார். சுந்தரரும் காலத்திலிருந்து வடக்க இருக்கிற ஸ்ரீசைலம் பாடுறார். ஆனா நாவரசிட்ட அந்த வழக்கம் கிடையாது. அதே போல பிள்ளையார் ஸ்ரீகில போறார் சுந்தர பெருமான் கூட ஓரோரு இடங்கள்ல குதிரையில போன மாதிரி இருக்கு. ஆனால் நாவரசர் தமது பாதார விந்தங்கள் நோக்க நடந்து சென்றதாத்தான் புராணம் சொல்லுது. வயதுல பெரியவர் யோசிச்சு பாருங்க இவ்வளவு உயர்வா இருக்க முடியும். முதல் பதிகத்திலே அவருக்கு சாமி பேர் சூட்டிட்டார். ஏழுலகம் நாவரசு என்று நீ நன்னாமம் மண்ணுக. எந்த பதிகத்திலே அவர் ஈஸ்வர் சூட்டிய பேர் யார் பேர் வச்சாரோ? தமிழ் வாக்கு கவி தவம் கடந்து வெளியில வருது. தொழுது பல வகையாலும் சுற்றுடை வண்டமிழ் பாடி வழிவில் திருப்பணி செய்து மனம் கசிமுற்று போதும் ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராண தடைவும் பார்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் நேர்படனின் அறைகூவும் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமானை பாடினார். நீண்ட திருத்தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மண்டுறைவார் வாழ்பதிகள் வழுத்து திருத்தாண்டகமும் கொண்டை நரும் சடையார்வால் குறைந்த திரு நேரிசையும் துண்டு தனி நேரிசையும் முதலான தொடுத்தமைத்தார். பரவு தனி தாண்டகமும் பல்வகை தனி தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திருவிங்கமான் பாடிட்டே இருக்கிறார் பிறந்தகை 49,000 பதிகம். அப்பேற்பட்டவர். இந்த எறும்பியூர் தேவாரத்துல சொல்லும் போது என்ன போல அறவைக்காடு ஒண்ணுமே தெரியாததெல்லாம் எவ்வளவு சிறுகுற்று தெரியும் என்பதை அன்பர்கள் நன்கு அறிவார்கள்.

0: நான் அந்த பெருந்தை என்ன சொல்றது தெரியுமா? பன்னிய செந்தமிழ் அறியேன். தமிழ் ஆழியார், தமிழ் மொழி தலைவர், இந்த தமிழுக்கு மண்ணான பாகீச திருமுனி. அவர் என்ன சொல்ற? தமிழ் எனக்கு தெரியாது. பணியுமாம் என்று பெருமைக்கு இலக்கணமா இருக்கிறவர் அவர் தான். ஆச்சாரியார்களை கும்பிட்ட திருக்கோலத்தோடு இருக்கும் கோதில்லா வாய்மையும் அவரையே சார்ந்தது. ஒரு இடத்துல அவர் யாரும் வெல்ல முடியாது. முதல் வணக்கம் அவருடையதா இருக்கும். அவருடைய சீடர் அப்பூதியார பார்க்கும்போது கூட இவர்தான் முதல் வணங்குறார். அப்பூதியார் வர்றார் வாசல் திங்களூர்ல, கடிதணிந்து வாகீசர் கடல் பணிய மற்றவதம் அடிபணியா முன்பணியும் அரசு. அவர் வணங்குறது இவர் வணங்குறார். இங்கேயாவது செய்ய இந்த மாதிரி ஒரு நிலையை காண முடியுமா? பெறப்பட்ட பெருமா திலை பெருமாட்ட விடப்பட்டுக்கிட்டு போய் பிறகு பிணிவோட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டு போந்து தூய வெண்ணீர் துதைந்த போல் மேலி உடைய பெரியவர் தில்லை சிவமே விளங்கும் திருவீதியில திருமேனி அங்கம் படும் வண்ணமாய் புழுதி தோய்ந்து அப்புண்ணிய பெருமானாருடைய புனித திருமேனி நிலமுறை விழுந்து பெருமான பலம் செய்து வருகிறார். நாரியூர் வழிபட்டுக் கொண்டு சீகாரி வர்றார். இதை அப்படியே திருஞான சம்பந்த புராணத்துல பார்த்தோம்னா ரெண்டு இடத்தையும் சேர்த்து சேர்த்து பார்க்கணும். பந்தனை மெல்விரலாலும் பரமரும் பாய்விடை மீது வந்து பொன் வள்ளத்தளித்த வரம்பில் ஞான தமுதுண்ட செந்தமிழ் ஞான சம்பந்த திறம் கேட்டு இறைஞ்சுதற்காக அந்தனர் பூந்தராயுதனில் அணைந்தனர் நாவுக்கரசர். சரி, பிள்ளையார் பெருமானின் செய்தி போகுது. அங்கே அரசுகள் வந்து இருக்காங்க. ஞானமுய்ய திருவதிகை நம்பதம் பேரொருளினால் சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர் பெருமான் வருகிறார். இவருக்கு எப்படி இருக்கும்? வாக்கின் பெருவிரல் மன்னர் வந்தனைந்தா என கேட்டு பூக்கமல் வாச தடஞ்சூள் புகழி பெருந்தகையாரும் ஆக்கிய நல்வினை பேர். ஆச்சாரியரை பார்க்கறது ஆக்கிய நல்வினை பேர். பலகாலம் பண்ண நல்வினையினாலதான் ஆச்சாரிய மூர்த்திகள் திருவடி தரிசனம் கிடைக்கும். வேகமா போறார் பிள்ளையார் அவருடைய அடியார் புடைசூடு. அந்த சீகாழி எல்லையில கொள்ளிடக்கரையில சந்திப்பு நிகழ்கிறது. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரை பார்க்க, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்க்க, அத சேக்கிரா சாமி அழகு தமிழ்ல சொல்ல அற்புதமா இருக்கும். அங்க சொல்ற தொண்டர் குழாம் புடைசூழ தொழுத கரத்தோடு நீர் துதைந்த கோலம் கண்டவதம் மனம் கழிந்து கரைந்துருகும் கருணைபுறம் பொழிந்து காட்ட தென்றிரைவை கல்மிதப்பில் உயர்த்தேறும் திரு நாவுக்கரசராமும் வன் தமிழால் எழுதுமறை முடிந்த பிறான் திருப்புகழி மருந்து சார்ந்தார். பிள்ளையார் பெருமான் திருவாக்கிற எல்லாரையும் அப்பா கூப்பிட மாட்டார். அவருக்கு அப்பாவா இருக்கிற சிவபாத இருதியரை விட ஞானப்பால் கொடுத்த தோணியப்பர் தான் பெரியப்பா. ஆனால் தோணியப்பர் அப்பறே அப்பறேன்னு விழித்த வண்டமிழ் மொழிந்த திருவாயால் அப்பரே என எடுக்கின்றார் உடைய அரசுகள். என்ன சொல்லணும்? குழந்தைன்னு சொல்லணும். அடியே பிள்ளையார் கடல் வணங்க பெற்றேன் என்று அரசு ஒப்ப பெருகுஞான வள்ளலார் வாகி செய்து அமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடும் வெள்ளை நீர் திருத்தோடு வீற்றிருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்கார். பிள்ளையாரை பெற்ற தாயார் பகவதி அம்மா மிகுந்த புண்ணியம் பண்ணுவாங்க. திருநாவுக்கரசருக்கு திருவுது படைக்கும் பாக்கியம் அவருக்கு தான். அணையும் திருத்தொண்ட தம்மோடு ஆண்டரசுக்கும் அமுதாக்கி. அரசுக்கு நம்ம சாப்பிடுறவங்களே இல்லை. அவங்க ஏழை தளிர் கிழங்கு கனி பேர் இவற்றை சாப்பிடும் இயல்பினர். அதுவும் பலகாலம் துறந்து கைலியாத்திரை போகும்போது அப்படித்தான் இருக்கு. சாக மூலம் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்திரியர் ஏகினார் பெரும் கையிலை குலக்கிரி என்று வரும். பேர்பட்ட பெருமானுக்கு திருவுது படைக்கிற பாக்கியம் அமைப்பா பகவதியாருக்கு வாய்த்தது. அந்த திருவுதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்றாங்க? சீகை திருக்கோயிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிறவர் யார்? பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி விட்டிருந்தும் பிரான் முன் நின்று இப்ப பிள்ளையார் சொன்ன தமக்கே உரிமை உடைய அந்த ஐயனையும் அம்மையையும் அப்பருக்கு உரித்தாக்கி அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீ பாடுமே. எவ்வளவு பெரிய கௌரவம்! இதோட பெரிய கௌரவம் ஏதாவது உண்டா? அடியனுக்கே சொந்தமான தோழியப்பரையும் பெரிய நாயகி அம்மையையும் உங்களுக்கு தாரவாத்து தர்றோம், நீங்க பாடுங்க. இந்த கௌரவத்தை மனசுல வச்சுட்ட எம்பெருமான் வாகீசர் அவர் தமிழ் மொழி அறியாதவர என்ன? அதுதான் தமிழ் மொழியே வடிவெடுத்து வந்த பெருமான். அத அடியே பாட்டுல வச்சு சொல்ற. நமக்கெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. சிந்தித்தெழு மனமே கழுமலத்தை பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானை பசுபதியை சந்தித்த காலம் அறுத்து என்று எண்ணி இருந்தவக்கு சுடர். சீகாழிய நினைச்சாலே வினை போகணும், போறது அப்புறம் நினைச்ச மாத்திரத்துல காழி காழி சிறமுறம் தொடிபுறம் புந்தராய் புகழி வேணுபுரம் விருதுபுரம் கொச்சவயம் கழுமலம் என்று சொன்ன அளவிலேயே வினை போக்கவல்ல ஊர் காழி. அப்புறம் என்ன பாடுறாங்க, மனமே நீ நினைக்கிறதுக்கு முன்னே வினைய போக்கவல்ல ஊர் சீகாழி. இந்த சீகாழி நினைச்சுக்கோ, இன்னும் ஒண்ணு சொல்ற மனமே, சீகாழின்னு ஒண்ணு தோணிப்புறம் நினைச்சிடாத, பெரிய நாச்சியார நினைச்சிடாத, அவங்கள நினைக்கிறதுக்கு முந்தி நம்ம ஆளாக உடையவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஆளாக உடையவர் யார் தெரியுமா, முன்னடைந்தான் சம்பந்தன். நம்ம போய் அடையிறதுக்கு முந்தி சாமியுடைய ஞானப்பால குடித்தவராயிட்டு. ஆகவே சீகாழி போய் தோடியப்புற பார்த்தேன் பெரிய நாச்சியார பார்த்தேன்னு தயவு பண்ணி நினைச்சிடாத. அவர்களை காட்டிய பிருந்தகை ஆளுடைய பிள்ளையாருடைய திருவிழி நினைச்சுக்கோ. முந்தி தொழுகழல் நாள்தோறும் நம் தம்மை ஆழ்வனவே என்று இதை திருஞான சம்பந்த தேவத்துல சொல்ற. முன்னடைந்தான் சம்பந்தன் முடிபத்தும் வல்லார்க்கு, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை, கண்ணடைந்த மதில்புறம புறத்துறையும் காவலனை, முன்னடைந்தான் சம்பந்தன். எல்லாருக்கும் முன்னடைந்தவர் அல்லவா, சைவ தலை மாமகனார் அல்லவா. ஆகவே அவர் நினைத்த மாத்திரையிலே அவர் எஜமானராகவும் நம்மை அடிமையாகவும் கொண்டால் வினை தீர்வதிலே எள்ளளவும் ஐயமில்லை. சீகாழில பாடிட்டே இந்த முதல் சந்திப்பு இந்த நிலையிலே நிறைவு பெறுகிறது. பிள்ளையார்ட்ட விடைபெற்றுக் கொண்டு வாகிச வள்ளல் மற்ற தலங்களுக்கு போறாங்க. இந்த ரெண்டாவது முதல் சந்திப்பு நடக்கிறதுக்கு காரணம் அரசிகள் மனதில் எழுந்த அவா. பிள்ளையார பற்றி பிற அன்பர்கள் சொல்வதை கேட்டறிந்து அவரை காணல் வேண்டும் என்று காதல் மேலிட்டு முதல் சந்திப்புக்கு விருப்பத்தை முதலிலே வித்திட்டவர் அரசுகள் என்பதை மறத்தலாக. இரண்டாவது சந்திப்பு எப்படி தெரியுமா நடக்கும், அதை நடக்க திட்டம் போடுறவர் ரெண்டு சுவாமி, ஒருத்தர் புப்பிடம் கொண்டார், மற்றவர் புகழூர் கோணப்பெருமான். அவங்க திருவுள்ளத்துல செய்யறாங்க இந்த ரெண்டு பெருமக்களும் சந்திக்கணும். இப்ப பிள்ளையார் இந்த இரண்டாவது சந்திப்பில் அவருக்கு வயது 10, அவருக்கு வயது 73. மூணாவது சந்திப்பு பூந்துருத்தில் நடந்து, இவருக்கு வயது 15, அவருக்கு 78. இன்னும் ஒரு வருஷத்துல திருஞான சம்பந்தர் ஜோதியில கலந்துட போறார். இந்த மாதிரி மனசுக்குள்ள வரையறைப்படுத்திக்கிட்டோம்னா சரி, நான் இனிது விளங்கும்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு அறிமுக உரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி தர்மத்தை பின்பற்றாதவர்களுடைய கதி என்ன என்றால் பாபம். அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா நம்ம நல்லதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அவர்களை நம்ம இதோடு விட்டு விடலாம். நம்ம எங்க போயாகணும், மோட்சத்து வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்ன பாதையை கடந்து செல்கிறான்னு போயாகணும். அதனால தர்மத்தை பின்பற்றாதவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா நரகத்துலதான் போய் நிற்போம். அதனால அதை நம்ம விட்டு விடலாம். தர்மத்தின்படி போகத்திற்குள் இருப்பவர்களை முதல்ல இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்கின்றோம். இவர்கள் போகத்தையே இன்பத்தையே குறிக்கோளாக கொண்டிருந்தாலும் தர்மத்தை இடையில் வைத்த காரணத்தினால் அந்த தர்மத்தின் பலனாக இவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது, போகம் கிடைக்கின்றது. அந்த போகத்தோடு தர்மத்தின் பலனாக ஒரு விதமான விவேகம் இவர்களுக்கு கிடைக்கின்றது. இப்ப முதல் படியில் இருந்தவன் யார், விஷயி. இந்த விஷய நம்ம தர்மப்படி விஷய தர்மப்படி இன்பத்தை நாடுபவனை மட்டும் எடுத்துட்டோம், அவன் அடுத்ததாக தர்மத்தின் பலனாக விவேகியாக மாறுகின்றான். இப்ப யார் யாரா மாறுகின்றார்கள்? விஷயி விவேகி பவதி. விஷயி என்பவன் போகத்தை நாடுபவன், இன்பத்தை நாடுபவன், ஆனால் அவன் தர்மப்படி நாடியுள்ளான். அந்த தர்மத்தினுடைய பலன் காலப்போக்கில் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம் அல்லது பல காலங்கள் ஆயிருக்கலாம், அந்த தர்மத்தின் பலனாக. தர்மத்துக்கு ரெண்டு பலன், ஒன்று பொருள்களை இவனுக்கு கொடுக்கிறது, இனி ஒன்று இவனுக்கு ஒரு விதமான அறிவை கொடுக்கின்றது. அறிவுடையவன் ஆகின்றான். மனிதன் சொன்னாவே அறிவுடன் பகவான் படைச்சிருக்கார். அந்த அறிவு அதர்மத்தினால் பாபத்தினால் மூடப்பட்டிருக்கின்றது. இப்புண்ணியத்தினால் தர்மத்தினால் அந்த அறிவானது செயல்பட துவங்குகின்றது. ஆகவே அவன் விவேகியாக மாறுகின்றான். இது ஒரு பெரிய சித்தல்லவா, இது ஒரு பெரிய மாற்றம், பெரிய ப்ரமோஷன் போல. ஒரு பெரிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இவன் உயர்ந்துள்ளான். இனி விவேகி என்றால் என்ன, அறிவுடையவன் என்றால் என்ன? முதல்ல அறிவுடையவன்கிறதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன் அறிவை உடையவன். இப்ப யார் அறிவை உடையவன் என்றால், எந்த பொருளினுடைய எந்த தன்மை எப்படி இருக்கிறதோ அப்படி புரிந்து கொண்டால் அவன் அறிவை உடையவன். இப்ப ஒரு பஸ் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன பொருள் இருக்கு, அதனுடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுட்டா அவன் அதை பற்றி அறிவை உடையவன். அப்படி அறிவை உடையவன் யார் என்றால், ஒரு பொருளினுடைய தன்மையை சரியாக புரிந்து கொண்டவன். அறிவற்றவன் யார்னா, விபரீதமாக புரிந்து கொண்டவன். சரியா புரிஞ்சுட்டா அறிவு இருக்கு, விபரீதமா புரிஞ்சுட்டா அவன் அறிவற்றவன். இனி இந்த முழு உலகத்தினுடைய தான் லட்சியமாக கொண்டுள்ள போகத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டவன் தான் விவேகி. எதை நான் நாடணும், எதை நான் அடையணும்னு நினைச்சு அதற்காகவே காலம் உட்சக்தி அனைத்தையும் இவன் செலவிடுகின்றான், அந்த லட்சியத்தை பற்றிய அறிவு இவனுக்கு மெதுவாக கிடைக்க ஆரம்பிக்கின்ற. அந்த அறிவு என்னவென்றால், நான் எதற்காக இவைகளை நாடுகின்றேன் என்றால், என்னை நிறைவுபடுத்துவதற்காக இவைகளை நாடுகின்றேன். காரணம் என்ன, ஒரு ஆசை வரும்பொழுது மனதில் ஒரு குறை, அந்த குறையை நீக்கிறதுக்காக பொருளை நாடுறேன், பதவியை நாடுறேன், இன்பங்களை நாடுகின்றேன். ஆனால் இவைகள் என்னை ஏமாற்றுகின்றது. காரணம் என்ன, இவைகள் இதுவரை என்னை நிறைக்கவே இல்லை. ஆகவே நான் எதை லட்சியமாக கொண்டேனோ அந்த லட்சியத்தில் ஒரு மாற்றம் தேவைப்படுகின்றது. காரணம் என்ன, ஏமாற்றுகின்ற ஒன்றை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று இவனுடைய லட்சியத்தில் ஒரு விவேகம் பிறக்கின்றது. லட்சியம் என்ன, வாழ்க்கையில நான் இறுதியாக எதை நாட வேண்டும் என்பதில் ஒரு புதிய அறிவு பிறக்கின்றது. என்ன அறிவு பிறக்கின்றது என்றால், நான் எந்த போகங்களை இன்பங்களை நாடிக்கொண்டிருந்தேனோ அவைகள் என்னுடைய லட்சியம் அல்ல. இடையில வருகின்ற சாதனைகளாக இருக்கலாம், ஆனால் லட்சியம் அல்ல. காரணம் என்ன, அதில் இருக்கின்ற சில உண்மை தன்மைகள் இவனுக்கு தெரிய ஆரம்பிக்கின்றது. இந்த அறிவினுடைய பெருமையை நாம் அறியவே மாட்டோம், அதுவே ஒரு அறியாமை. இவன் அறிவினுடைய பெருமையை அறிகின்றான். இந்த அறிவு வந்தவுடன் என்னென்னலாம் இவனுக்கு தெரிகின்றது, நான் எதை சுக சாதனம் என்று நாடினேனோ அது உண்மையில் துக்க சாதனமாக இருக்கின்றது. ரொம்ப விபரீதமாக இவன் புரிந்து கொள்றான். ஆனா இதற்கு முன்ன ஸ்டேஜில இது அவனுக்கு புரியல. அதற்கு ஒரு உதாரணம், முதல்ல இவன் ஏழையா இருந்தான். ஏழையா இருந்த உடனே மனசுல ஒரு பயம், உடல்நிலை சரியில்லை என்றால் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா பணம் தானே நம்மைய காப்பாற்றும். இப்ப இந்த பயம் வந்தாச்சு, வாழ்க்கையை குறிச்சு ஒரு பயம். அந்த பயத்தினுடைய தூண்டுதல்ல என்ன செய்யறான், இவனுடைய உழைப்பு எல்லாம் கொடுத்து பணத்தை ரொம்ப சேகரித்து வைத்து விட்டான். எதற்குனா இந்த பயம் நீங்கும் அப்பத்தான். எதை குறித்த பயம், எனக்கு நோய் வந்துடலாம், கடைசி காலத்துல பணம் இருந்தா தான் என்ன நாலு பேர் மதிப்பார்கள் காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் நினைச்சு இவன் எதை சேர்த்திட்டான், பொருளை ரொம்ப சேர்த்தி விட்டான். அந்த பொருளை சேர்த்துனதுக்கு காரணம் என்ன, அப்பொழுதுதான் நான் பயமில்லாம இருப்பேன்னு சொல்லி. ஆனா பொருள் வந்தவுடன், பொருள் இல்லாத இருந்தப்ப எவ்வளவு பயம் இருந்ததோ அதே பயம் தொடர்கிறது. எதை குறிச்சு பயம்னா, இந்த பொருளை யாரும் திருடி போக கூடாது. முன்ன வந்து வராத நோயை குறிச்சு எங்கேயோ இருக்கிற நோய் எங்கேயோ உன்னை நினைச்சு கற்பனை பண்ணி பயப்பட்டான். இப்ப தன்னுடைய மகனை கண்டே பயப்படுகின்றான், இவன் ஏதாவது விஷமிச்சு கொண்டு இந்த பொருளை எடுத்துக் கொள்வானா. காரணம் என்ன, பணம் வந்தாச்சு உடனே பயம், மனைவி மக்கள் இவங்க கிட்டேயே பயம் வந்தாச்சு. இப்ப முன்ன இருந்ததை விட என்ன இவனுக்கு அதிகமாயிருக்குன்னா பயம்தான் அதிகமாயிருக்கு. இதெல்லாம் இவனுடைய அறிவு சுட்டி காட்டுகின்ற, முன்ன வந்து இதெல்லாம் காட்டாம இருந்தது, இப்ப என்ன காட்டுதுன்னா, நான் எதை நீக்குவதற்கு அடைஞ்சேனோ அது என்ன செய்யுதுன்னா அதை வளர்த்தி உள்ளது. பயத்தை நீக்கிறதுக்கு பாதுகாப்பு வேணும்னு பணத்தை அடைஞ்சேன், இந்த பணம் வந்து என்ன செய்கிறது, இனி ஒரு போலீஸை வச்சு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு, இந்த பணம் எனக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. பிறகு எதை கொடுத்திருக்குன்னா டேஞ்சரை தான் கொடுத்திருக்கு, அதிக பயத்தை தான் கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, ஏழையா இருக்கும் போது என்னால ரோட்ல ஜாலியா நடந்து போக முடியும், பஸ்ல போக முடியும், அந்த அளவுக்கு சக்தி இருந்தது. காலையில மார்கழி மாசத்துல குளிர்ந்த நீர்ல குளிக்க முடியும். ஆனா செல்வம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னை சுத்தியும் சௌகரியமான பொருளை எல்லாம் நான் வச்ச காரணத்தினால எனக்கு எல்லா விதமான சக்தியையும் நான் இழந்து நான் என்ன ஆயிட்டேன்னா அடிமையாகி விட்டேன். காலையில அந்த நேரத்துல எலக்ட்ரிசிட்டி இருந்து கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் இருந்தா தான் என்னால குளிக்க முடியும். சாதாரண உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதிலிருந்து பிறகு என்னன்னா, ஒவ்வொன்னுக்கும் சர்வெண்ட் வேணும், ஒவ்வொன்னுக்கும் ஆட்கள் வேணும் என்று எல்லா விஷயத்திலும் என்னை அடிமைப்படுத்தி விட்டது. அதிக செல்வம் இருப்பவர்களை பார்த்தா தனியா போகவே மாட்டார்கள், பயம் யாராவது கூட இருக்கணும். ரொம்ப செல்வம் படைத்த ஒரு அம்மையார் என்னிடம் கூறினார், அவருக்கு வந்து அந்த அம்மா எப்பொழுதும் கார்ல தான் போறது கார்ல தான் வர்றது பழக்கம். ஒரு நாள் கார் டிரைவர் இல்லை, ஆனாலும் வேதாந்த கிளாஸுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி கிளாஸுக்கு வந்து விட்டார்கள். உடனே சொல்கிறார்கள், இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கரமான ஒரு காரியத்தை சாதிச்சுட்டேன்னு சொல்லி. என்ன அப்படி ஒரு பெரிய மலையை தூக்கிட்டீங்கன்னா, நான் ஆட்டோவில் வந்துட்டேன், இது ஒரு பெரிய லட்சியமா. காரணம் என்ன, பயம், பயம் ஒரு பெரிய பயத்திலிருந்து வெளியே வந்தார்களாம். இந்த பயத்தை கொடுத்தது என்னன்னா அந்த பானமும் இதுதான். இப்படி இந்த விவேகமானது லட்சியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏன் கொடுத்ததுன்னா அது தர்மம்தான் கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தர்மத்தை ஏமாத்துறது பெரிய புத்திசாலித்தனம்னு சொல்லி, ஆனா தர்மம்தான் உண்மையான லட்சியத்தை நமக்கு காட்டும். இப்ப இந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துள்ளான். இப்படி வந்த உடனே எதெல்லாம் நான் வந்து லட்சியமா நினைச்சனோ அர்த்தமா நினைச்சனோ அதெல்லாம் அனர்த்தம்னு இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில இப்ப என்ன வரணும் என்றால், லட்சியத்துல நான் நாடுகின்ற லட்சியம் நாடுகின்ற பாதையில ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். புகழை நாடி போக கூடாது, பொருளை நாடி போக கூடாது. பொருளை நாடலாம், ஆனா அதுவே லட்சியமாக நாடக்கூடாது. சிற்றின்பங்களை நாடி செல்லக்கூடாது. காரணம், அனைத்தும் எனக்கு அனர்த்தத்தையும் பலகீனத்தையும் இவைகளைத்தான் அதிருப்தியைத்தான் வளர்த்திருக்கின்றது என்ற அறிவு தர்மத்தின் பலனாக வந்துவிட்டது. இப்பொழுது இருப்பவனை நாம் விவேகி என்று அழைக்கின்றோம். இப்ப முதல்ல இருந்தவன் யாரு, போகி அல்லது ராகி அல்லது நம்ம என்ன சொன்ன, முதல்ல இருந்த ஆளை வந்து தர்மத்தின் படி இன்பத்தை நாடியவன் என்று சொன்னோம். அதர்மத்தின் படி நாடியவனை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டோம், நம்ம மறந்துடலாம். தர்மத்தின் படி நாடிய விஷயி, இப்ப என்ன ஆயிருக்கான், விஷயி விவேகியாக மாறியுள்ளான். இனி அடுத்த ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ், சாதகனுடைய மூணாவது படி என்னவென்றால், இவனுக்கு விவேகம் வந்தவுடன் வந்தாலும் கூட இதுதான் உண்மை, இதைத்தான் நான் ஆடணும், மீது அனைத்தும் சாதனைகள் என்று வந்தாலும் கூட, இவன் ரொம்ப காலமா எப்படி வாழ்ந்திருக்கான், போகியா வாழ்ந்திருக்கான், விஷயி விஷயினா விஷயத்தையே அனுபவிச்சு வாழ்ந்திருக்கான். இந்த விவேகம் இவனுக்கு இருந்தும் கூட இந்த பழைய வாசனைகளினால் பழைய பழக்கங்களினால் மீண்டும் இவன் போகத்துக்குள் இழுக்கப்படுகின்றான். இவனுக்கு இப்ப என்ன இல்லை, வைராக்கியம் வரவில்லை. என்ன வந்தாச்சு, விவேகம் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. ஆனா இந்த அறிவு வந்ததற்கு பிறகு இவன் அந்த அறிவை பயன்படுத்தி இவன் மேலான லட்சியத்துக்கு போக முடியாமல் இவனை தடுப்பது இவனுடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், இவனுடைய இந்திரியங்கள் மீண்டும் இவனை கீழே இழுக்கின்ற. அப்பொழுது இவன் ஒரு பெரிய போராட்டத்துக்குள் இருக்கின்றான். இவன் விவேகியாய்த்தான், வைராகியாக மாறவில்லை. இதெல்லாம் நம்ம அனுபவத்துல பார்க்கிறோமா இல்லையா? முன்ன வந்து வேதாந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாம இருந்தோம். கொஞ்சம் விவேகம் வந்த உடனே ஒரு சந்தோஷம், மற்றவங்களுக்கு தெரியாத உண்மை எனக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் அந்த அறிவு பயனற்றதாக ஏற்றுச் சுரக்காயா இருக்கு. மீண்டும் மீண்டும் என்னுடைய மனம் கீழான நிலைக்கு செல்கின்றது. இதை நாம் அனுபவிக்கின்றோம். கோபம் வரக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பிறகு பொய் சொல்லி பொருளை ஈற்றக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாம இருந்தது ஒரு காலத்துல. இப்பொழுது தெரிந்து விட்டது. ஆனால் அந்த தெரிந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாறுவதற்கு அதிக பிரயத்தனம், அதிக முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கின்றது. இப்ப மூணாவதா இவன் எப்படி மாறணும், வைராகியாக மாற வேண்டும். ஒரு பொருள் இருக்கிற குறை தெரிஞ்சா அதுல இருந்து நீங்கி வரணும். இப்ப நம்ம மனசுல அனுபவிக்கிற சங்கடம் என்னன்னா, அதுல இருக்கிற குறையும் தெரியுது, அதுல நீங்கவும் முடியவில்லை. அப்படி ஒருவன் தத்தளிக்கின்றான். அந்த தத்தளிப்பு தான் சாதகர்கள் அதிக காலம் கடக்க வேண்டிய பாதை. அதிக காலம் ஒரு சாதகன் எதில் இருப்பான், விவேகத்திலிருந்து வைராகியத்தை அடையிறது தான் கஷ்டம். எல்லாம் என்ன சொல்கிறார்கள், அல்லது நம்ம அனுபவம் என்ன, வேதாந்தத்துக்கு வந்து ஓரளவுக்கு இவைகளெல்லாம் லட்சியம்னு தெரிஞ்சவர்கள் என்ன சொல்கிறார்கள், தெரியுது வைராகியம் இல்லை. முன்ன எனக்கு தெரியாம இருந்தது, இப்ப எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் அதே சம்சாரியா இருக்கேன். முன்ன எப்படி இருந்தேன், அவிவேகியா சம்சாரியா இருந்தேன், இப்ப விவேகியா சம்சாரியாக இருக்கின்றேன். முன்ன வந்து விவேகம் இல்லாத போகியாக இருந்தேன், இப்பொழுது விவேகத்துடன் போகியாக இருக்கின்றேன். சில சமயம் தர்மத்தை பின்பற்ற முடியல, சில சமயம் நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி வாழ முடியவில்லை. அப்ப என்ன வேறுபாடுன்னா, அறிவுக்கும் நம்முடைய சுபாவத்திற்கும் ஒரு பெரிய கேப், இடைவெளி இருக்கின்றது. இந்த இடைவெளியை தாண்டதுதான் பெரிய பயணம் ஆன்மீகத்துல. ஆன்மீக பயணத்துல ஒரு சாதகன் அதிக நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய பாதை, பயணம் செய்ய வேண்டிய தூரம் என்னவென்றால் விவேகம் டு வைராகியம். இப்ப விவேகி வந்து விராகியா மாறணும். ராகி விராகி என்றால் வைராகி, வைராகியாக மாற வேண்டும். அந்த காலம்தான் மிக மிக முக்கியமான காலம். காரணம் என்னன்னா, சாஸ்திரத்தை படிச்சோம்னா அவன் போகியாகவே இருந்தாலும் கூட அறிவு பூர்வமா தெரிஞ்சிடும், இதெல்லாம் லட்சியம் அல்ல, இந்த பொருள்ல இவ்வளவு தோஷம் இருக்கு. ஆனா அந்த அறிவு செயல்படுவதில்லை. எந்த டாக்டருக்கு தெரியாது நம்ம வந்து சிகரெட் குடிச்சோம்னா என்னென்ன நோய்கள் வரும்னு. ஆனா ஏன் அவர்களால் முடியவில்லை, அந்த போகத்தில் இருக்கின்ற பழக்கத்தினால் வைராகியம் வரவில்லை. நம்மையோட டாக்டருக்கு நல்லா தெரியும் எப்படியெல்லாம் உடலை பாதிக்கின்றது. அறிவவர்களுக்கு பயனை கொடுக்கவில்லையேனா, சில பேர்த்துக்கு அறிவு இருக்காது, அறிவு வந்து விட்டாலும் அது பயனை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த விவேகத்திலிருந்து வைராகியத்துக்கு மாற வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னா, எவைகளெல்லாம் நமக்கு நம்முடைய மனதை தாக்கி கொண்டிருக்கின்றதோ அதன் மீது தற்காலிகமாக வெறுப்பு வருவதில் தவறு கிடையாது. காரணம் என்னன்னா, மோகத்துக்கு எதிரியாக இருப்பது வெறுப்பு தான். அதற்கு பிறகு அறிவை பயன்படுத்தி அந்த வெறுப்பையும் நீக்கிக்குவோம், அது வேற. ஆனா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் தேவைப்படுது. இப்ப உடம்புல ஒரு நோய் வந்துடுதுன்னு சொன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு மருந்தை டாக்டர் கொடுக்கிறார், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டோஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அத ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டோம்னா உடல்ல நல்ல சில கிருமிகளை கூட கொண்டுரும், சில சைடு எஃபெக்ட் எல்லாம் இருக்கும், அதை போக்குறதுக்கு வேற மருந்தும் கொடுப்பார்கள். ஆனா ஏன் அந்த பவர்ஃபுல் மருந்து தேவைப்படுதுன்னா, உள்ள இருக்கிற பவர்ஃபுல் கிருமிக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் டோஸ் தேவைப்படுது, தற்காலிகமாக தேவைப்படுகின்றது. ஆகவேதான் தாயுமானவர் இந்த விவேகியாக இருப்பவன் வைராகியாக மாற வேண்டும் என்பதற்காக சில ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்திருக்கார். என்னன்னா, இந்த போக பொருள்களை எல்லாம் நிந்திக்கிறது, தன்னையும் நிந்திக்கிறது, தன்னையே இழிவாக பார்த்த, தான் வந்து இவ்வளவு அறிவை அடைஞ்சும் கூட எனக்கு ஏன் மீண்டும் இந்த சம்சாரத்துல உழன்று கொண்டிருக்கின்றேன் என்று தாபம், அவருடைய சோகத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். பல பாடல்களை அதை நாம் பார்க்கின்றோம். ஏன் ரொம்ப பாடல் அது இருக்குன்னு சொன்னா, ஒரு சாதகன் அதிக காலம் இந்த நிலையில் இருந்தாக வேண்டும். வெறும் வேதாந்தம் படிச்சுட்டே போனா அது போதாது, இந்த விவேகத்தை இவன் வைராகியாக மாற வேண்டும். வைராகி என்றால் அந்த போக பொருளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைதல். எதை லட்சியம்னு நான் நினைச்சனோ அது லட்சியம் அல்ல என்று லட்சியத்தை மாற்றி முழுமையாக நம்மை மோக்ஷம் இறைவனை அடைதல் என்ற லட்சியத்துக்கு ஒப்படைத்து சாதனைகளை செய்தல். ஆனா நமக்கு தெரியுது, தியானம் பண்ணணும், கிளாஸுக்கு வரணும், நேரத்துல வரணும், இதெல்லாம் தெரிகிறது. ஆனா என்ன செய்யறோம்? அப்படி நாம் செய்வதில்லை. காரணம் என்ன? நம்மளுடைய வாசனைகள் அல்லது எத்தனையோ தடைகள் நம்மை நம்முடைய அறிவுக்கு பயனை கொடுப்பதில்லை. ஆகவேதான் தாய்மானவர் அதிக பாடல்களை தன்னை நிந்தித்து, ஏன் தன்னை நிந்திக்கிறார், அவர் விவேகியா மாறிட்டார். காரணம் என்ன? அமைச்சர் முதலிய அத்தனை பதவிகளையும் துறந்து வந்தார், துறந்து வந்தும் கூட மீண்டும் அவருடைய வாசனைகள் அந்த இன்பங்களுக்கும் அல்லது போகத்துக்கு நாடுகிறது. அப்பொழுது அவர் தன்னை நொந்து கொள்கின்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஏன் என் மனம் ஒடுங்கவில்லை என்றெல்லாம் அவர் அதிகமாக புலம்புகின்றார். அதையெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் வந்து என்ன ஆகும், நம்மை அது உயர்த்தும். நான் அதிலிருந்து சில பாடல்களை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளேன். பல பாடல்கள் இருக்கு, ஆனா சில பாடல்கள் அவர் எப்படி புலம்புகின்றார் என்று இப்பொழுது நாம் சில பாடல்களை பார்க்கலாம். ரொம்ப எளிமையான பாடல், அந்த பாடலை படிச்சாவே உங்களுக்கு புரிந்துவிடும். நான் ஆங்காங்கு சிலதை தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி பார்க்கையில ரொம்ப பாடலை தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு பாடல்கள் அவ்வளவு அழகாக அமைந்துள்ளது. இருப்பினும் சுருக்கமாக சுருக்கி கொண்டேன் சில பாடல்கள். இப்ப எந்த ஸ்டேஜில் இருந்து பாடுகின்றார்? தனக்கு அறிவு வந்து விட்டது, ஆனால் வைராகியம் வரவில்லை, அறிவை பயன்படுத்த முடியவில்லை. அப்பொழுது எப்படி எல்லாம் சொல்கிறார் பாருங்கள். உண்டோ நீ படைத்த உயிர் திறனில் என் போல் ஒரு பாவி. அதாவது பகவானிடம் கேட்கிறாரு, இறைவா நீ படைத்த உயிரினங்கள் அல்ல, என்ன போல் ஒரு பாவி யாராவது இருக்கிறார்களா? உண்டோ நீ படைத்த உயிர் திறனில் என் போல் ஒரு பாவி. ஏன் அப்படி சொல்றார்? தேகாதி உலகம் பொய்யாக கண்டேயும், தேகம் முதலிய உலகங்களெல்லாம் பொய் என்று தெரிந்தும் எல் அளவு துறவும் இன்றி, தேகாதி உலகம் பொய் என்று கண்டேயும் எல்லளவு துயரமும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார் காட்டாய் தேவே. கல்லாளில்ங்கிற இடத்துல சொல்ற காசினிக்குள்னா உலகத்திற்குள், இதெல்லாம் பொய் என்று எனக்கு தெரிஞ்சாச்சு, எல்லளவு துறவும் இன்றி காசினிக்குள் அலைந்தவர் யார். இதற்கு முன்னாடி இதெல்லாம் பொய்னு தெரியாத சமயத்துல இந்த உலகத்துக்குள்ள நான் அலைஞ்சிட்டு இருக்கலாம், ஆனாலும் என்னன்னா இது பொய் என்று தெரிந்தும் இதில் நான் எனக்கு வைராகியம் வரவில்லை. பிறகு இந்த உடலை வர்ணிக்கிறார். என்ன இந்த உடலை வைராகியம் வரணும்னு சொல்லி ஒரு இடத்துல வர்ணிக்கின்றார். இந்த உடல் எப்படிப்பட்டதாம்? சோற்றை அடைத்த துருத்தி, வெறும் சாப்பாட்டை போட்டு அடைச்ச இது துருத்தியாம். காமவேல் நடன சாலை, காமவேல் மன்மதன் நடனம் ஆடுகின்ற இடம் எதுனா நடன சாலை இந்த சரீரம். மோக ஆசை முறியிட்ட பெட்டி, மோக ஆசை வந்து முற்றிய பெட்டியானது. பிறகு என்ன? மும்மலமும் மிகுந்து ஒழுகு கோணி, கிருமிகள் ஊறும் குப்பி, இப்படி எல்லாம் திட்ட ஆரம்பிக்கின்றார். காரணம் என்னன்னா, இப்படி இந்த உடல் என்று தெரிந்தும் அதுல எனக்கு வைராக்கியம் வரவில்லையே. பிறகு அந்த ஏக்கத்துல ஒரு இடத்துல சொல்றார், காக்கை நரி சென்னாய் கழுகு ஒரு நாள் கூடி உண்டு தேக்கு விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னா, காக்கை நரி சென்னாய் கழுகு இவைகளெல்லாம் ஒரு நாள் கூடி உண்டு, இவைகளெல்லாம் நம்ம உடல் இறந்ததற்கு அப்புறம் சேர்ந்து தேக்கு விருந்துனா பெரிய பெரிய விருந்து, பெரிய விருந்து சாப்பிட, ஏன்னா நம்ம உடல் அதுக்கு கிடைச்சிடுதுன்னு சொன்னா சாதாரண விருந்து அல்ல, பெரிய விருந்து ஆம் உடலை சீ என்பது என்னாலோ. இப்படிப்பட்ட உடல் மீது வைராகியம் எனக்கு எப்பொழுது வருமோ, இந்த என்னால் கண்ணில என்னைக்கு எனக்கு இப்படி ஒரு மனப்பக்குவம் வருமோ என்று உருகி பாடுகின்றார். பிறகு மீண்டும் எனக்கு விவேகம் இருக்கு ஆனா வைராகியாக இல்லைங்கிற இடத்துல சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன். மிக தெளிவா சொல்றார், வாழ்வு அனைத்தும் மயக்கம் என தேர்ந்தேன், இந்த வாழ்க்கையே வெறும் மாயை உண்மையல்ல என்று தேர்ந்தேன். ரொம்ப அழகா சொல்றார், தேர்ந்தேன்னா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன். எதுல இருந்து பாஸ் ஆயிருக்கேன், ராகியா இருந்து விவேகியா வந்துட்டேன், எனக்கு அறிவு வந்தாச்சு. முதல்ல இதுல உழன்று கொண்டு இருந்தேன் விஷயம் தெரியாம, இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். பிறகு என்ன சொல்றார், தேர்ந்தவாறே நான் அப்பால் ஒரு வழி பாராமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். தேர்ந்ததுக்கு அடுத்தது என்ன செய்யணும், இப்ப ரெண்டாம் கிளாஸ்ல இருந்து மூணாம் கிளாஸ் போயிட்டா அதே சந்தோஷத்திலே பத்து வருஷம் அங்கேயே உட்கார்ந்துருக்கணுமா, அடுத்த வகுப்புக்கு போகணும் அல்லவா. தேர்ந்தவாறே என்ன செய்தேன், நான் அப்பால் ஒரு வழி பாராமல் அடுத்த வழிக்கு செல்லாமல் தாழ்வு பெற்று இங்கு இருந்தேன். மீண்டும் நான் விட்டதையே தொடர்ந்து தொடர்ந்து அந்த வாசனையில் சிக்கி இருக்கின்றேன். இது என்ன மாயம், இது என்ன மாயம்னு கேட்டு, ஊழ் வழியோ அல்லது உன் திருக்கூத்தோ, பகவான் கிட்ட வேண்டார், இது என்னுடைய ஊழ் வழியா அல்லது உன்னுடைய திருக்கூத்தா, நீ வந்து என்னிடம் விளையாடுகின்றாயா. பிறகு அடிபட்டு சொல்றார், இன்னும் பால் அவதிப்பட எனக்கு முடியாது, இனியும் நான் வந்து அவதிப்பட எனக்கு முடியாது, ஆகவே இறைவா எனக்கு நீ வைராகியத்தை கொடுக்க வேண்டும் என்று பாடுகின்றார். பிறகு என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யார். என்னாச்சா, தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாச்சு. அதற்கு பிறகு என்ன சொல்றார், உடம்பெல்லாம் எனக்கு வாயா மாறிடு, நாக்கா மாறி நான் உளறிக்கொண்டே இருக்கின்றேன், இது யார் என்று சொல்லி, பாலான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ. என்னுடைய மனம் வந்து ஒருமுகப்பட்டு இந்த போகத்திலிருந்து விடுதலை அடைய உனக்கு ஒரு தந்திரம் செய்வது அருமையோ என்றெல்லாம் பகவானிடம் உணர்வு பூர்வமாக பாடி கெஞ்சுகின்றார். எதற்குனா அடுத்த கிளாஸுக்கு பாஸ் ஆக வேண்டும், எந்த கிளாஸ்ல இருந்து விவேகியா இருந்து நான் வைராகியாக மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கான பாடல்கள் தான் தாய்மானவருடைய பாடல்களில் மிக மிக அதிகம். அப்ப நாம யாருக்கு இந்த தாய்மானவர் பாடல் அதிகமா உதவி செய்யும்னா, விவேகமே இல்லாதவங்க இதை படிச்சாங்கன்னா போர் அடிச்சது, இதை எதுக்கு நான் படிச்சது, படிக்க முடியாது. இதை நமக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வருதுன்னு சொன்னாவே நமக்கு ஓரளவுக்கு விவேகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் தாய்மானவர் பாடலை விரும்புகிறீர்கள்னு சொன்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம், அப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அல்லவா. அதற்கான சாதனைகள் இங்கு ரொம்ப இருக்கு. இப்ப இதை படிக்க படிக்க நமக்கு என்ன வரும், நாமும் வெறும் அறிவோட இருக்க கூடாது, அந்த அறிவை நாம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், பயனை அடைய வேண்டும், வைராகியத்தை அடைய வேண்டும். அந்த புலம்பல் தான் தாய்மானவரிடம் அதிகமாக இருக்கின்ற. பிறகு கடைசி காலம் வரைக்கும் அவர் புலம்பியே இறக்கவில்லை. பிறகு அடுத்த சாதனை அவர் வைராகியத்தை அடையிறார், ஞான நிஷ்டையை அடையிறார், பிறகு ஆத்ம திருப்தியை வெளிப்படுத்துகிறார். அதுதான் ஆனந்த கழிப்புங்கிற இடம். ஆனந்த கழிப்புங்கிற இடத்துல வந்து இந்த புலம்பல் எல்லாம் போயாச்சு, இப்படியெல்லாம் நான் இருந்து கஷ்டப்படுறேங்கிற புலம்பல் போய் தான் ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் அடைந்த பேற்றை என்னென்று சொல்லுவேன் என்று அழகாக வர்ணிக்கின்றார். அந்த நிலைக்கு போறதுக்கு இன்னும் சில படிகள் இருக்கின்றது. நாம் அடுத்த வகுப்பில் அந்த படிகளை பார்த்து பிறகு ஆனந்த கழிப்பு அவர் சொல்லணும்னா என்ன நிலைக்கு போனாருங்கிறதுக்கு வரணும். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்த்த முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு விவேகி வைராகியாக மாற வேண்டும் என்றால் தாயுமானவர் பாடல் மிக மிக நமக்கு துணை புரிகின்றது. அந்த அறிவை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து அனாத்மாவிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள இந்த பாடல்கள் நம்மை நன்கு உற்சாகப்படுத்தும் என்பதுடன் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
4: ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த திருப்பாண்டி கொடுமுடி தல திருப்புகள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நமச்சிவாய. Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: அது வந்து நுட்ப பொருள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அதனால இங்க வந்து மிக அருமையாக அந்த திரிபுரத்து அசுரர்கள், அவங்க ரெண்டு பேரும் சுதன்மன் சுசீலன் சுகுத்தி என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு தான் அவர்கள் வந்து அதை மிக அருமையாக திருமறைகள்ல பல இடங்கள்ல வருது. ஏன்னா திரிபுர சம்ஹாரம் வந்து இலக்கியத்திலையும் பல இடங்கள்ல வருகிறது.
3: இதை நான் பிந்தி வந்தவங்க சொல்றேன், திரிபுர சம்ஹாரம் தான் இன்னைக்கு பொருள். நேற்று தொடர்ச்சி
2: அதாவது பொதுவாக பல செய்திகளை நான் வந்து ஒரு தலைப்பீங்களை சொல்லணும்னு முயற்சி பண்றேன். ஒரு தலைப்பும் வச்சுக்க வேண்டியதுதான், ஆனா இடையில டீவியேஷனும் வந்துடுது. ஏன்னா இடையில சில அப்படி விளக்கும் போது சில பற்றி விளக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. அவையெல்லாம் அந்த வகையில நாம யார் என்ன பண்றோம், அவர்களை அந்த சிவாலயத்திலே அவர்களுக்கும் நாம் வந்து வணக்கத்தை செலுத்தி விட்டு அப்புறம்தான் நாம உள்ளே போகின்றோம். அதுக்கப்புறம் சிவாலயங்களிலே அவர் எப்படி இருக்கிறாருங்கிறது நான் சொன்னேன். அவருடைய உருவம், அதாவது சிவாலயத்திலே அமைக்கின்ற திருமேனிகள் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு வரம்பு வச்சிருக்கிறாங்க. உதாரணம் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், இப்ப ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உருவத்தை சிவாலயத்துல வைக்கலாமான்னு வைக்கக்கூடாது. ஞானசம்

அதுக்கு அடிப்படையே நான் வந்து ஒரு சிடி கேசட்டா போட்டிருக்கேன். ஒன் அவர்ல அது நீங்க கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு எண்ணமே கம்ப்ளீட்டா மாறி. திருவள்ளுவரை நாம் எப்படி ஏற்ற முடிக்கிறோம் என்றால் அவர் ஒரு மெய் ஞானி. அதனாலதான் நாவலர் தினமா அருமையா ஒரு கேள்வியை கேட்பேன், சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்ய வேண்டும் கேள்வி இருக்குல்ல சைவனாவுடைய. அதுல பதில் என்ன வருது, நம்பர் ஒன் திருவள்ளுவர், அப்புறம்தான் சம்பந்தரே வர்றார். அதுதான் அவர் படிக்கணுங்கிறது. சைவர்கள் யாருக்கெல்லாம் குரு பூஜை செய்யணுங்கிறது முதல்ல யார் சொல்ற, நம்பர் ஒன் திருவள்ளுவர். மாசி உத்தரம் அதுல என்னன்னா, இங்க தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் டேன்னு ஒண்ணு டிக்ளேர் பண்றாங்க கவர்மெண்ட்ல, அன்னைக்கு பண்ணக்கூடாது. திருவள்ளுவர் தியானம் எப்படி பண்ணணும், இல்ல நம்மகிட்ட வரம் இருக்கு அவ்வளவுமே, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆகம ஸ்லோகங்கள்ல தியான ரூபங்கள் சிவாலய திருமேனிகள் என்று. அதேதான் சிற்ப கல்லூரியில இது போய் ஒரு சிற்ப சாஸ்திரம் ஒழுங்கா படிச்சவன்ட்டு கேட்டாலும் அவனுக்கு தெரியும் தமிழ்ல அருமையாக ஒரு சிற்பங்கள் எப்படி அமைக்க வேண்டும், சிற்ப செந்நூல் என்று தமிழ்லேயே நூல் இருக்கு. மகாபலிபுரத்துலதான் சிற்ப கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த மகாபலிபுரம் சிற்ப கல்லூரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு பிரமாண நூல் இருக்கு, சிற்ப செந்நூல்னே பேர். அங்கேயும் இருக்கு எல்லாத்துலயும், ஏன்னா சிற்ப சாஸ்திரம் எல்லாம் நம்மகிட்ட வந்து எல்லா சாஸ்திரமே சேர்ந்து வரும். அவை நால்வர்களை எப்படி அமைக்க வேண்டும், அவர் நாவலை எப்படி, அதாவது எப்படி அமைச்சிருக்கிறாங்க கேட்டா, அவர்களை எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அப்படித்தான் அமைச்சிருக்கிறார்கள். சுந்தரன்னா தலையில கிரீடம் இருக்கணும், வலது கையில பெரம்பு இருக்கணும், இடது கையில வந்து தாமரை மலர் இருக்கணும். மாணிக்க வாசர்னா சின்முத்திரை இருக்கணும், இடது கையில வந்து ஓலைச்சுவடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பர்னா உளவாரம் இருக்கணும், உளவாரத்தை கையில வைக்க கூடாது, சாத்தி தான் இருக்கணும், கையில உளவாரம் இருக்கக்கூடாது. எல்லாம் வரம்பு, அதனாலதான் வரம்பு சைவத்துல ஒரு வரம்பு எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க அந்த ஆலயத்துல. அதனாலதான் அதை மாற்றக்கூடாது, ஏன்னா மாற்றுவதுன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதான் பெரிய விஷயம். காலந்தோறும் இஷ்டத்துக்கு மாத்திட்டே போவோம். கடைசியில இவே ராமசாமி நாயக்கருடைய தியானம் கூட ஒண்ணு வந்து அது சிவங்கோயில வந்து ஆக விநாயகரை பொறுத்தவரை காலசம்மாரமூர்த்தி கஜமுக சம்மாரமூர்த்தி விநாயகரை பொறுத்தவரை எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, சிவாலயத்துல வந்து அந்த இடது மூலையிலே விநாயகர் இருப்பார், வலதுல அவர் இருப்பார். அவர் உண்மையில அந்த பேர் என்ன, விநாயகர் சிவங்கோயில போனீங்கன்னா நிறைய விநாயகர் இருப்பாங்க சில கோயில்ல. ஆனாலும் அந்த விநாயகருக்குள்ள ஒரு பேதம் உண்டு, என்னவென்றால் சிவபெருமானே அந்த சோமா, அதாவது அந்த வடிவம், அதுக்குதான் மாகேஸ்வர மூர்த்தங்கள்னு பேர். மாகேஸ்வர மூர்த்தங்கள் அது 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தான் சிவாலயத்துல அமைக்கலாம். அதுல கஜமுக அனுகிரக மூர்த்தி, அந்த விநாயகருக்கு என்ன பேரு, கஜமுக அனுகிரக மூர்த்தி. அங்க முருகன் இருக்கிறாரே அவருக்கு சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். ஆனா மற்ற இடங்கள்ல இருக்காங்களே விநாயகர், பெரிய திருவாரூர்ல போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் விநாயகர் இருப்பார். ஆனால் அவர்கள் அந்த மாகேஸ்வர மூர்த்தத்தில் உள்ள விநாயகர் இல்லை, அவர்கள் சிவ சாரூபம் பெற்று அடியவர்கள், விநாயக சாரூபம் பெற்று அடியவர்கள், முருக சாரூபம் பெற்று அடியவர்கள். அவர்களும் இருப்பார்கள், ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லும் போது அவங்களுக்கு மந்திரம் வேற, இவருக்கு மந்திரம் வேற. அப்படி நியமித்து பூஜை முறையிலே அவருக்கு சொல்ற மந்திரம் வேற, இவங்களுக்கு சொல்ற மந்திரம் வேற. அதனால அந்த விநாயகருக்கு வந்து ஆகமத்துல கொடுத்த பேர் என்ன, கஜமுக கஜ சம்ஹாரமூர்த்தி. சுப்பிரமணியனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க, சோமாஸ்கந்த மூர்த்தி. அங்க ஆமா, அதனால அவங்களுக்கு என்ன வரும்னா, அந்த பூஜையில அவர்களுக்கு அந்த சூத்திரங்கள் வரும்போது மூணு பேருக்கு சேர்ந்து வரும். சோமாஸ்கந்தனுங்கிறதுக்கு என்ன வார்த்தை, ச பிளஸ் உமா பிளஸ் கந்தன் சோமாஸ்கந்தன். அதில் வடமொழி அப்படிதான் புரியுது, வித்து அர்த்தம், வித் ச பிளஸ் உமா பிளஸ் கந்தன். அருமையான அந்த வார்த்தையை வந்து உண்மையிலே வந்து ஈழத்தமிழர்கள் மீது என ஒரு சின்ன வித்தியாசம் நான் பாக்குறேன். கேட்டா அவங்க பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஸ்கந்தன், ஸ்கா தமிழ்நாட்டில் வைக்க மாட்டாங்க, வெறும் கந்தசாமி தான் வைப்பாங்க. ஆனா இலங்கையில தான் நான் பாக்குறேன், எல்லா நாட்டையும் நான் போயிருக்கேன் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த ஸ்ரீ ஸ்கந்தன் ஸ்ரீ ஸ்கந்தராஜாங்கிற பேர் ரொம்ப அதிகமா இருக்கு இலங்கையில இல்லையா.

0: அங்க ஸ்கந்தன் அந்த உச்சரிப்போட தான் வைக்கிறாங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், அதை அப்படிதான் வைக்கணும்.
1: கஜமுகமூர்த்தியும் சிவன் பிள்ளையார் பார்வதி, அந்த பிள்ளையாரு பேரா கஜமுகமூர்த்தி?
0: அதாவது அந்த
1: படங்கள்
0: வந்து திருஷ்டி விநாயகர் கூட வந்துட்டார் இப்போ வீட்டுல முன்னாடி. கந்திருஷ்டி விநாயகர் அப்படின்னு ஒரு படம் ரொம்ப வந்து, கந்திருஷ்டி விநாயகர் அது வீட்டுல மாட்டி வாசல்ல மாட்டி வைக்கிறாங்க. அவரு விநாயகர் திருஷ்டி எல்லாம் போயிருமா? அதனால இன்னைக்கு அதனால கமர்ஷியல் நோக்கல, நமக்கு வந்து எப்பொழுதுமே பிரமாண நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறது முக்கியம். அதுல அந்த மூர்த்தி பேதங்கள் எப்படி அமைக்கலாங்கிறதுக்கு அங்க ஆங்கிலத்துல விதி சொல்லியிருக்காங்க. ஒரு சுப்பிரமணியரை எப்படி அமைக்கலாம், எத்தனை கரங்களோடு அமைக்கலாம், எத்தனை முகத்தோடு அமைக்கலாம். அது போல சுப்பிரமணியருக்கு முன்னாடி வந்து வாகனம் வந்து மயில் வைக்கலாம், யானை வைக்கலாம், ஆடு வைக்கலாம். சில கோயில்ல ஆடு இருக்கும், சில கோயில்ல யானை இருக்கும், சில கோயில்ல மயில் இருக்கும். இன்னும் போனா திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு சுப்பிரமணியர் ஆட்டு வாகனத்துல தான் வருவார். மிக புகழ்பெற்ற ஆலயம் திருச்செந்தூர் முருகன். ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு முருகன் மயில வரமாட்டேன், ரெண்டாம் திருவிழா அன்னைக்கு ஆட்டுலதான் வருவார், ஆட்டு மேலதான் வருவார். அது கதவு அதை படிக்கணும் உடனே, அதுக்குதானே படிக்கணுங்கிறதுக்கு. முருகனுக்கு ஆடு உண்டான்னு கேட்டா தகர் ஏறு படலாம், கதவுலானது படிக்கணும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்னு பார்க்கக்கூடாது. அதுதான் இப்ப இன்னைக்கு நம்ம இதுல வந்து நிறைய தவறான குழம் வந்தது காரணம் அதுதான். யார் சொன்னாருன்னா அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, இப்படிதான். அங்கே அந்த ஆட்டு வாகனத்துடைய தாற்பரியம் என்ன? தகர் ஏறு படலம் கந்த புராணத்துல இருக்கு, அதை பார்க்கணும். கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன சொன்னாலும் அதான பிரமாணம். கந்தபுராண அரங்கேற்றம்ங்கிறது ஒரு அருமையான கந்தபுராண பாராயணம் இலங்கை. கந்தபுராண அரங்கேற்றம் தமிழ்நாடு ரொம்ப சிறப்பு. கந்தபுராண அரங்கேற்றம் எப்படி அரங்கேறியது என்பது அருமையான ஒரு வரலாறு. அந்த வரலாற்று ரீதியாக நம்மளை பெரியவர்கள் அதை எங்க சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா தொண்டை மண்டல சதகம். தொண்டை மண்டல சதகத்துல எப்படி கந்தபுராணம் அரங்கேறியது என்று அருமையாக வருகிறது. ஆகவே சுப்பிரமணியர் என்று சொன்னால் அங்க என்ன பொருள் என்றால் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஒருத்தர் லிஸ்ட் எடுத்த, ரொம்ப அதிகமாக உள்ள பெயர் என்ன, தமிழர்கள் அதிகமாக வைக்கின்ற பெயர் என்னன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண. ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு என்ன சொன்னாருன்னா ராமசாமி அண்ட் சுப்பிரமணியன் ஆன்சர் கொடுத்தார். தமிழ்நாட்டுல பெரும்பாலும் ராமசாமி இருக்கும், இந்த சுப்பிரமணியன் இருக்கும், இந்த ரெண்டு பேர் தான் வெரி பாப்புலர். அது சுப்பிரமணியம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம நியம், நியம்னா தன்மை, சு என்பது உபசர்க்கம், விசேஷ பிரம்மமாக வந்தவர் அர்த்தம். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விசேட பிரம்மமாக வந்தவர், அதான் அர்த்தம். தமிழிலே வந்து முருகன், அதாவது அவருக்குள்ள எத்தனையோ நாமங்கள்ல வடமொழி நாமங்கள்ல சிறந்தது சுப்பிரமணியன், தமிழ்ல உள்ள நாமங்கள்ல சிறந்தது முருகன், அதான் முருகாயனும் நாமங்கள் அப்படின்னு சொல்ல. அதன் பிறகு நான் வந்து சிவலிங்கம் எப்படி அந்த தட்சிணாம வலம் வந்து விட்டு கோயில்ல, அதுக்கப்புறம் சிவலிங்க மூர்த்தியை வணங்கி விட்டு அதுக்கப்புறம் தான் அம்பாள் சன்னிதி. அங்கே ஒரு சிறப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். இப்ப சுவாமி சந்நிதி அம்பாள் சன்னிதின்னு சொல்றான். அம்பாள் சந்நிதி முழு பெண் உருவமா இருக்கு, இப்ப சுவாமி சந்நிதி ஆண் உருவமா தானே இருக்கணும். சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கேன் என்னைக்காவது? எந்த சிவன் கோயில்லையாவது அம்பாள் சன்னிதினா பெண் பெண் வடிவில் இருக்கிறா, சுவாமி சன்னிதினா ஒரு அருமையான ஆண் அழகனை போட்டு மீசையோட வச்சுக்கலாம்ல, அங்க மட்டும் ஏன் ஆண் உருவம் இல்ல?
2: சிவருமனுக்கு மீசை
0: உண்டு, சிவபெருமானுக்கு மீசை உண்டு, கரெக்டாக மீசை உண்டு. சிவபெருமான் மீசையோட தான் போடணும். ராஜா ரவிபெருமானுடைய படம் பாத்தீங்கன்னா கரெக்டா மீசை இருக்கும். அதுபோல மீசை உள்ளவன் சிவபெருமான் ஒருவனே என்றுதான் ஆகமத்துல வசனம் வருது. ராஜா ரவிவர்மா என்று புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார் இந்தியால, பெரிய மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா ரவிவர்மா தான் அந்த காலத்துல அத்தாரிட்டி. பழைய படங்கள் போன அவர் தான் போட்டிருப்பார். ராஜா ரவிவர்மா படத்துல மீசை இருக்கும். அப்படி இல்லையே அங்க என்ன கேட்டா, அங்கேதான் சொல்லப்படுகிறது அங்கே சிவலிங்கம் என்பது இருக்கு பாருங்க, அது வந்து அவருடைய இந்த பிரம்ம தன்மை. அவர் ஆண் பெண் அலி என்ற தன்மைக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறார் என்பதை காட்டுவதுதான் அந்த சிவலிங்க திருமேனி என்பதற்கு நான் அன்னைக்கு சொன்னேன். நேற்று கூட அந்த கேள்வி வந்து சிவலிங்கம் என்பதற்கு அது ஒரு அது வந்து லிங்கம் என்பது குறிங்கிற பொருள் தான், இண்டெக்ஸ் அப்படி அர்த்தம். அங்கே ஒரு கேள்வி வருது தமிழ்ல, ஒரு சிறப்பு என்னவென்றால் சிவலிங்கம் என்பது என்ன தொகை? நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, ரெண்டு ரெண்டு பெயர் சொல்ல சொல்லியாகனா என்ன தொகைன்னு சொல்லி ஆகணும். இது அறிஞர்களுக்கு விருந்து. சிவலிங்கம் என்ன தொகை என்று கேட்டால் அதுக்கு என்ன பேர் சொன்னாங்க? அது வேற்றுமை தொகை. சிவலிங் சிவனுக்கு லிங்கம் அப்படிதான். அதனாலதான் சேக்கலா சுவாமிகள் என்ன பண்ணார்னு கேட்டீங்கன்னா, அங்க அருமையாக சொன்னார் அது எப்படி சிவலிங்கத்தை எப்படி விரிக்கணுங்கிறதுக்காக காமிச்சார் பெரிய புராணத்துல. காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீநாகம் அணிந்தார்க்கு நிகழ்வுரியாம் சிவலிங்கம். அது நான்கா வேற்றுமை தொகையாதான் விரிக்கணும்னு சொல்லி காட்டார். அதான் பெரிய புராணத்துக்குள்ள சிறப்பு. பெரிய புராணம் வெறும் கதை மட்டும் இல்லை, பெரிய புராணத்துக்கே இவ்வளவு சிறப்பு கொடுத்தோம். இது வெறும் கதையாது, கதை இல்லை, கதையே கிடையாது. அது அப்படியே சிவ புண்ணியம் என்பது சைவத்தினுடைய கான்செப்ட் என்னங்கிறத விளக்குறது. அதனாலதான் நடராஜ பெருமானே சேர்த்துக்கோன்னு காரணம். நம்பி ஆண்டார் நம்பிகள் தோக்கலையே பெரிய புராணத்தை. பெரிய புராணத்தை என்ன சொன்னார், ஏன் சேர்த்தாங்க பண்ணலாம் திருமுறையாக? நடராஜ பெருமானே அனபாய சோழனுக்கு 12 திருமுறையாக சேர்த்துக்கொள் என்று ஆணை. கடவுளே அதான் தி ஆர்டர் ஆஃப் காட் சேர்த்திருக்கிறது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை. பெரிய புராணத்துல அது மாதிரி மிக மிக சிறந்த உரையாசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆகவே இங்க என்னவென்றால், அது சிவபெருமானுடைய அந்த கான்செப்ட், அந்த கான்செப்டை விளக்குகின்ற குறி அவ்வளவுதான். ஆனா that itself will not become a god, it depicts the concept of god. That's all. அவங்க என்ன சொன்னாங்க, அதை என்ன சொன்னாங்க, மூர்த்தி. அந்த மூர்த்தியின் வழியாக அருள் செய்பவர் யாரு? மூர்த்தி மான். ரெண்டுக்கு வித்தியாசம். Like body and soul. பாடி வேற ஆன்மா வேற. அதே போலத்தான் அந்த சிவலிங்கத்துல என்ன பண்ண, அந்த கான்செப்ட் எப்படி வளர்க்கிறாங்க எப்படி சொல்லப்படுறாங்க? லிங்கம்ங்கிற சொல்லுக்கு அந்த வடமொழி அப்படின்னு கேட்டா, லிங் என்றால் ஒடுங்குவது, கம் என்றால் தோன்றுவது. அந்த ரெண்டு வார்த்தை, இட்ஸ் எ காயினேஜ் ஆஃப் டூ வேர்ட்ஸ். அதுல பகுதி என்ன? இந்த லிங்கம்ங்கிற வார்த்தைக்கு பகுதி என்ன? செத்தான், தமிழ்ல செத்தான். பகுதி என்ன? சாதான் பகுதி தமிழ்ல. புலவருக்கு விருந்து, சில விஷயங்கள் புலவர்களுக்கு விருந்து. அத தமிழ் இலக்கணம் படிச்சுட்டு வந்தா தர்க்கலாம், அதுவே நோக்கமே வேற இருக்கும். ஒரு அருமையான ஒரு சொன்னார், தமிழ் பகுபத உறுப்பு இலக்கணம் என்னன்னு கேட்டார். தமிழ் என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன? ஒரு பெரிய சர்ச்சை வந்து தமிழ் உலகத்துல. அந்த சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி ஒண்ணு, தமி பிளஸ் இல். தமி என்றால் ஒப்பில்லாதது, இல் என்பது எழுத்து பேரு. அப்படிதான் புலவர்கள் முடிவு பண்ணாங்க. தமி என்பது பகுதி, இல் என்பது எழுத்து பேரு. இதை அருமையா விளக்குனவர் சுன்னாகம் குமாரசாமி புலவர். எல்லாம் உங்க ஒரு ஆட்சி. அதாவது தமிழுக்கும் சைவத்திற்கும் தமிழ்நாடும் ஈழ நாடும் போட்டி போட்டு சென்னி பண்ணிடுறாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். வாங்க டாக்டர் வாங்க, சாய முடியாது.
3: சரியா நேரத்தில் டாக்டர் வந்திருக்கிறாய். திஸ் இஸ் வடை நேரம் நவ.
0: நம்ம பார்வதி பதவி மாதேவா. ஆகவே அந்த மொழியிலே எப்படி செத்தான் என்ற சொல்லுக்கு சா என்பதுதான் பகுதி தமிழிலே. அதே போலதான் லிங்கம் என்ற சொல்லுக்கு பகுதி எப்படி வரும் என்றால் லிகி என்றுதான் வரும். லிகி, லிகி என்றால் சித்தரிப்பது. லிங்கம் என்ற அந்த சொல் என்ன குறிக்கிறது என்பதை ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் that which depicts, that which depicts.
3: அது லிகியும் வடமொழி தானா?
0: லகரம் முடிக்கும் முதல்ல வந்தாலே வடமொழி தான். இல்ல, லகரம் வந்து முடிக்கும் முதல்ல வந்தாலே. ஆகவே அந்த அது எப்படி அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய சைவம் சொல்லக்கூடிய சைவம் என்பது சித்தாந்தம் என்பது ஆகமத்திலே மறுபடி நான் ஞாபகப்படுத்துகிறேன். எப்பொழுதுமே சைவ சித்தாந்தம் என்று சொன்னாலே நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது என்றால் நம்முடைய ஞானிகள் நம்முடைய கொள்கைக்கு ஒரு வடிவம் கொடுத்தது சைவ சித்தாந்தம் நினைச்சிடக்கூடாது. முக்கியம் சைவ சித்தாந்தம் என்பது சிவபெருமான் ஆகமங்களே. ஒரு கான்செப்டே உடைய டெபிக் கொண்டதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்முடைய அந்த சைவ சைவத்தினுடைய கொள்கையை சித்தரிப்பது. அதாவது ஆகமங்கள், அதாவது சிவபெருமான் வந்து என்றைக்கு இந்த ஆகமங்களை தோற்றுவித்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யும் பொழுதே தோற்றுவிக்கிறார். அதான் முக்கியம். எப்பொழுதுமே இது மாதிரி செய்திகளை எல்லாம் ஆராயும் பொழுது இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன போச்சுன்னா தமிழ்நாடாகட்டும் எல்லா நாட்டிலையுமே ஆராய்ச்சி என்ற பெயரினாலே பல தவறான கருத்துக்கள் புகுத்தப்படுகின்றன. இன்னொன்று, தகுதியே இல்லாதவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது ஒரு விஷயம். ஆராய்ச்சி என்பது யார் செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் நிரம்பிய நூல் அறிவு உள்ளவர்கள் தான் ஆராய்ச்சி செய்யணும். ஆனா நீங்க எனிபடி கேன் என்டர் இன்டு ரிசர்ச், அது ஒரு அது என்னவோ ஜனநாயகத்தில் வந்த குறையா நிறையான்னு எனக்கு தெரியல. யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் சைவர்கள் வந்து எப்பொழுதுமே நம்முடைய கடவுளை அனுபவித்தவர்கள் தான். கடவுளை அனுபவித்தவர்கள், கடவுளை கண்டவர்கள் வேற, அனுபவித்தவர்கள் வேற. சில பேருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார், ஆனா கடவுளோட அனுபவம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான், அதுதான் கடவுளை பற்றி அறிவது ஞானம். கடவுளை வந்து அனுபவிப்பதுதான் போதம். அதான் சிவஞான போதம்னு வச்ச ஞானம். அந்த நூலுடைய பேரை பாருங்க, சிவ ஞானம்னு சொன்னாலே போதுமே. இன்னொரு வார்த்தை வருது, சிவஞான போதம். அத சிவம் என்பது அது ஒரு பொருள், ஒப்பற்ற ஒரு பொருள். அதை தெரிவது, நன்றாக தெரிய குற்றம் இல்லாமல் தெரிவதற்கே அதுதான் ஞானம். அந்த குற்றம் இல்லாமல் தெரிந்தது மட்டும் போதாது, அந்த சிவத்தோடு ஒரு அனுபவத்தை நிகழ்கிறது அனுபூதி. அந்த அனுபூதியை நிகழ்த்தினால் அது வேறுதான் போதம். அதான் சிவஞான போதம். மாணிக்கவா சுவாமிகள் குருந்தமர தறியிலே சிவபெருமானை பார்த்த பொழுது சிவபெருமானுடைய கையிலே இருந்த புத்தகம் சிவஞான போதம். மாணிக்கவாச சரித்திரத்தில் குருந்தமர தறியிலே சந்திக்கிற ஞானாசிரியர் எப்படி இருக்கு அந்த காட்சியெல்லாம் அடாடம் மட்டுவிடாது. அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும், மட்டுவில் காணா வேற்புள்ளை அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி இருந்ததோ அந்த அளவுக்கு வடமொழியிலையும் பயிற்சி. அது மட்டும் இல்ல, இலக்கிய பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. எப்பொழுதுமே சமயத்தை முடிவு செய்யும் பொழுது மொழி பயிற்சி மட்டும் இருந்தா காணாது. அதனாலதான் சிவஞான போதத்தில் வரக்கூடிய அந்த வார்த்தை முதல் சூத்திரத்துக்கு என்ன எழுதினாரு, புலவர் என்பனார் புலவர் அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். சாமி என்ன எழுதினாரு, இந்த இடத்துல மெய்கண்டார் புலவர் என்று சொன்னது தமிழ் படிச்ச புலவர இல்ல, அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல புலவர்னா தமிழ் படிச்ச புலவர்னு அர்த்தம் பண்ணிடாத.
4: என்ன
0: அந்த இடத்துல புலவர்னா என்ன அர்த்தம்? அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை சொன்ன ஈண்டு புலவர் என்றது அளவை நூலின் இயல்புணர்ந்தோரை. ஒரு கலைய பத்தி சொல்ல போனா, ஏன்னா ஆறு சூத்திரங்கள் தர்க்கத்தின் அடிப்படையிலே நிகழ்த்தப்படுகின்றன. அப்ப தர்க்க சாஸ்திர அடிப்படை இல்லாம எப்படி தெரிய முடியும்? முதல் ஆறு சூத்திரங்களும் என்னது? அவ்வளவு லாஜிக், பியூர் லாஜிக். அடுத்த ஆறு சூத்திரங்கள் பை பியூர் பிராக்டிஸ். அதான செய்யுங்க, அதான் பொது அதிகாரம் சிறப்பதிகாரம். இப்ப உதாரணமா ஒன்று சொல்லுகிறேன், மகாபாரதத்திலே பாஞ்சாலி ஒரே சமயத்திலே ஐந்து கணவர்களோடு வாழ்ந்தாரேன்னு கேட்கறான், அதை மட்டும் தான் கேட்கறான். ஆனா பாஞ்சாலி எப்படி கல்யாணம் பண்ணான்னு தெரியாது உனக்கு, அதான் பெரிய விஷயம். அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணா நீ இருக்கலாம். அங்க உள்ள கேள்வி என்னென்றால், ஆஸ் அ ஹோல் உடனே கேட்கறான் போலியாண்ட்ரி, அதுக்கு மேல ஆராய்ச்சியாளர்கள். So the system of polyandry was there in ancient India. அப்படிங்கிறான். மகாபாரதத்திலே பாஞ்சாலியை தவிர வேற யாருக்கும் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கா? சிந்திக்கிறது இல்ல. பாஞ்சாலிக்கு மட்டும்தான் போலியாண்ட்ரி சொல்லியிருக்கு. இதுதான் ஆராய்ச்சி. ஆனால் அவள் எப்படி பண்ணுகிறார்? தருமனுக்கு தருமணம் பண்ணி அக்னி பிரவேசம் பண்ணி வந்துதான் அப்புறம் பீமனுக்கு கல்யாணம் பண்றான். அப்புறம் அக்னி பிரவேசம், அஞ்சு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு தான் அக்னியின் வாயிலாக சென்று மறுபடியும் வர்றான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே பிறவியிலே she is born 5 times. நீ அதே மாதிரி பண்ண முடியுமா கல்யாணம்? நீ பண்ணிக்கோ, அதே மாதிரி பண்ணு. அக்னி அக்னியில போ, அக்னி உன்ன எரியாம இருக்கணும், அக்னி வழியா வா. அப்படி பண்ணா நீ அஞ்சு கணவன் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்டவளே கற்புடையவள்னு சொல்லிருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாத அந்த பாயிண்ட். உனக்கு நீ ஒண்ணுமே படிக்காம கேக்குற கேள்விக்காரனுக்கு இத சொன்னவங்களுக்கு பாஞ்சாலி கற்புடையவள்னு சொன்னாங்களே, அத சொன்ன அறிஞர்களுக்கு தெரியாம இருக்குமா இந்த விஷயம்? இது ஒரு ரூடிமெண்டரி பாயிண்ட். பாஞ்சாலி சகோதரன்னு பாரதியார் எவ்வளவு சிறப்பா பாடுறாரு பாஞ்சாலியை பற்றி. நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் முடிச்சுக்கிறோம். எப்பொழுதுமே இது கூட கதமனையா கேள்வி கேட்டாங்க, முருகன் ரெண்டு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு நாம பண்ணலாமா என்றா, நீயும் அதான் சொல்ற, நான் வேடிக்கையா சொல்றது குறும்புத்தனமான கேள்வி, குறும்புத்தனமான பதில். நீயும் உங்க அப்பாவுடைய நெற்றியில இருந்து ஆறு நாள்ல வந்திருந்தா நீயும் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பாஞ்சாலி வந்து நிறைய வந்து அந்த மூல பாரதத்துல அப்படி வரல. இன்னும் சொல்ல போனா மகாகவி பாரதியார் கூட சரியா சொல்லல, அதுலயுமே பிழை உண்டு. அறிஞர்கள் சொல்வாரு அந்த மூல நூல்ல என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க, அதான் முக்கியம். மூல நூல் தான் நமக்கு முக்கியம் எப்பொழுதுமே. அதனால ஒரு கேரக்டர் அனலைஸ் பண்ணா நாம் அந்த காவியத்தை ஆஸ் அ ஹோல் எடுத்துக்கிட்டு தான் ஆராய்ச்சி பண்ணுமே ஒழிய, நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. சரியா? அதனாலதான் நீ விவகாரம் வர்றதுக்கு காரணம் என்னத்தையும் அரை குறையா படிக்கணும், அதை வைத்துக் கொண்டு ஆர்கியூ பண்றோம். அது போல அந்த சித்தாந்தம் என்பது என்ன என்றால், 66 முனிவர்களுக்கு சிவபெருமான அந்த ஈசான முகத்தின் வழியாக அவர்களுக்கு இந்த உலக தோற்றம் பிறப்பு இறப்பு எல்லா செய்தியும் சொல்ற, ஒரே காலத்துல சொல்லல. அந்த ஆகமம் ஏற்கனவே இருக்கிறது, அந்த ஆகமத்தை பக்குவமுடைய முனிவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது பல்வேறு கற்பங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். நூல் ஏற்கனவே இருக்கு, அதனுடைய இன்டர்பிரேஷன் தான் கொடுக்கிறார் அவர். அதனால திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, அஞ்சன மேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. என்ன அருமையா சொல்ற, 66 முனிவர்கள் பல்வேறு காலங்களிலே சிவாகமத்திலே வந்த சந்தேகத்தை விளக்கிறார். அஞ்சலி கூப்பி அறுபத்து அறுவரும் அறுபத்தாறு முனிவர்கள் அஞ்சாமுகத்தில் பயப்படாத
1: ஐந்தாவது
0: அந்த நான்கு முகங்கள் நான்கு திசைகளை நோக்கியிருக்கிறது. ஒரு முகம் ஊர்த்துவ முகம்,
1: ஒன்னு
0: அதோ முகம், ஒன்னு ஊர்த்துவ முகம், இன்னொன்னு அதோ முகம். அந்த அதோ முகத்தை வெளியிலே காட்டிக்கொண்டு வந்ததுதான் முருகன். அவ்வளவுதான், அதான் அஞ்சு முகம் காட்டாமல் ஆறு முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சேருவது என்னாலோ. கான்செப்ட் ஆஃப் முருகன் என்ன, எல்லாம் தெளிவாக அந்த பிலாசபியை புரிந்து கொண்டு நான் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணோம். அதே போல சிவலிங்கத்துக்கு வருவோம். சிவலிங்கத்திலே அது எப்படி விளக்குறது என்று கேட்டால், சிவலிங்கத்திலே எத்தனை பகுதிகள் இருக்கின்றன என்று கேட்டால், சிவலிங்கம் முழுவதும் நீங்க பார்க்க முடியாது. அந்த பேரை மட்டும் சொல்றேன், யந்திரம் பாதசிலை பீடம் பிரம்மபாகம் விஷ்ணுபாகம் ருத்ரபாகம் ஆவுடையாள் நீர்த்தாரை கோமுகி ரேகை. இந்த ஒவ்வொன்றும் எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படிங்கறத சொல்லப்பட்டது. என்னன்னு கேட்டா அது இறைவன் அந்த கல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவலிங்கம் ஒரே கல்ல இருக்கும், ஆண் கல்ல இருக்கும். இன்னைக்கு இந்த கோயில பிரதிஷ்டை பண்றாங்களான்னு அந்த கேள்வி கேட்க, எப்பயுமே நடைமுறை என்ற கேட்காதீங்க. எப்பொழுதுமே நம்ம என்றோம், வி ஸ்பீக் அபவுட் த வயலேஷன்ஸ் ஒன்லி. வாட் இஸ் த ரூல் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா அங்க அப்படி இல்லை. அந்த முழு வடிவத்தையும் எப்ப அந்த கும்பாபிஷேகத்துல பெயர்த்து எடுக்கும் போதுதான் உங்களால பார்க்க முடியும். அது எப்படி இருக்குன்னா, அது கீழே ஸ்வஸ்திக் வடிவத்துல இருக்கும், கீழே அது பாத சிலையின் பேரு. அதுக்கு மேல வந்து கீழே என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாகம், அது நான்கு பட்டையாக இருக்கும். அந்த சிவலிங்கம் ஒரே கல், ஒரே கல்லுல மூணு பாகம் இருக்கு, ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட். இந்த லோயஸ்ட் ஒன் தேர்ட் இருக்கு பாருங்க, அதனால புரியும், லோயஸ்ட் ஒன் தேர்டு தான் பிரம்ம பாகம். அது வந்து நாலு பட்டையாக இருக்கும், நாற்பட்டை. அதுக்கு மேல இருக்குது விஷ்ணு பாகம், அது எட்டு பட்டையா இருக்கும், ஆக்டகன். அதுக்கு மேல உள்ளதுதான் ரவுண்டா இருக்கும். அது என்னவென்று கேட்டால், அங்கே பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம். இந்த பிரம்ம பாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்த கீழே இருக்கக்கூடிய பீடம் இருக்குல்ல, அந்த பீடத்துக்குள்ள பதிந்து இருக்கும், பதிந்து இருக்க வேண்டும். அந்த விஷ்ணு பாகம் இருக்க ரெண்டாவது, அது வந்து எப்படி இருக்கும், பீடத்துக்கு வெளியில இருக்கும், ஆனால் அது ஆவடையால் அதை மறைத்து கொண்டிருக்கும், அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மேல ருத்ரபாகம், அந்த ருத்ரபாகத்திலயும் என்னென்ன சக்திகள் எங்கெங்க இருக்குன்னா கணக்கு ஒண்ணுக்கும் எத்தனை, அதாவது கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் அதான் தெரியுது. அதாவது பொதுவாக நாம் சொல்லுகின்ற அந்த மந்திரங்கள் என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நான் வந்து கிரியைகளுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வி ஃபர்கெட் த கான்செப்ட். ஆனா கிரியைகள் கட்டாயமா வேணும், கிரியை அதுக்காக நெகிழ்வு பண்ண முடியும். கல்யாணம்னா ஒவ்வொரு வகையில் ஏதாவது வகையில கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், வித்தவுட் ஏ கிரியா எதுவுமே இல்லையே.
3: ஓடி போறவங்க
0: ஓடி போறவங்க சப்ளிஷா ரிஜிஸ்டர் பண்ணும்ல, ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் விசா கொடுக்கறானா கேக்குறான்ல, ஹேவ் யூ ரிஜிஸ்டர். இப்ப இதான் கல்யாணம் விசாக்கு அப்ளை பண்ணா ஒத்துக்கிறானா, கொண்டா டாக்குமெண்ட் கேட்கறான்ல,
3: ஓடுறதும் ஒரு தெரியுதா. கூடி சமூகம் வைத்துக் கண்டா, கூடி வயசு வயது சமூகம் வைத்துக் கண்டா, கணவன் மனைவியாக இங்க எல்லாம் எதிர்கொள்றாங்க. அதுதான்
0: அது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அதெல்லாம் வரும்போதுதான சிக்கல் வரும். அதாவது எப்பயுமே ஒரு தவறு வந்து தவறாகவே போயிட்டு இருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஒரு எப்பயாவது ஒரு பிரச்சனையை சந்திக்க வரும்போதுதான் கணவனுடைய ப்ராப்பர்ட்டியில உரிமை ஓடும்போது என்னங்கிற பிரச்சனை வந்துருது இல்லையா, அப்ப சட்டம் வந்துருது.
3: ஒன்று ஒன்று தொடர்பு இருக்கும், பின்னாடி பிள்ளைகளுக்கு வேதாந்தியர் திருமணம் செய்தார்களான்னு கேள்வி வருது.
0: வருது இல்ல,
5: மேல உள்ள பாகம் அப்புறம் ரவுண்டா இருக்கும்,
0: அது ருத்ர பாகம்னு பேர், அது ரவுண்டா தான் இருக்கும். அதுல வந்து வைக்க மாட்டாங்க. அவாயில் ஆங்கிலா இருக்கா? மேல உள்ளதா? அப்படி இருக்குமா எனக்கு தெரியல. அப்படி இருக்க தலங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியமே. உடைய மற்றபடி எப்படி வேணாலும் அமைக்கலாம். ஆனா அவரு அவரு ஏதாவது அத்தாரிட்டி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார். அது என்ன அவர் வந்து அப்படி அப்படி வயலேட் பண்றாரு இல்ல? சுயம்பலிங்கத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்படி அது வந்து அது ஒரு பெரிய விஷயம். சிற்ப சென்னூர்லயும் ஆகமங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆகமத்திலேயே சொல்லப்பட்ட அந்த அதைத்தான் சுருக்கமாக கொடுத்ததான் நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம். அதனால அதுக்கு பிறகு ஒரு நட்சல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் இல்லையா, எல்லாம் அது ஆகமங்கள் சோகங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா சில பேருக்கு விரிவா வேணும், சில பேருக்கு சுருக்கமா வேணும். ஆகமத்திலையும் வேதத்திலயும் நாலு வருது, ஆகம நாலு வருது. ஆகம வேதத்து வேதத்துல வர்றது அது வேற மாதிரி வரும். ஆகமத்துல சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் அப்படி வரும் ஆகமத்துல. வேதத்துல சரியாபாதம் கிரியாபாதம் வராது. வேதத்துல வரும்னா ஆரண்யக பிராமணக, ஆரண்யக உபனிஷத் அப்படி வரும். வேதத்துக்கு அது வித்தியாசம்.
5: ஐயா ஒரு கேள்வி, இந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயா இங்க வந்து பேசும் பொழுது சொன்னார், இந்த லிங்கம் என்பது திரு கைலாயத்தின் வடிவம் அப்படின்னு சொல்றாரு.
0: இருக்கலாம், அதாவது கைலாயத்தின் வடிவம்னா அப்படி பிராக்டிக்கலா அப்படி இல்லையே.
5: அந்த ஆவுடையார்
0: அதாவது அங்க என்ன சொல்லப்பட்டு கேட்டா, இப்ப சிவநாயகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்காது. நீங்க கைலாயத்தை வணங்கும் பொழுது அந்த கைலாயத்தை லிங்கமாகவும் மானசரோவரை ஆவுடையாகவும் பாவித்து வணங்க வேண்டும்.
5: சரி, இன்னும் ஒன்று படம் எடுத்திருக்காங்க நாசால மேலே.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திரு வழிவளம் வலியன் என்பது கறிக்குருவி, இரட்டை வால் குருவி என்று இயம்புவோரும் உண்டு. வலியன் பூஜித்த தலங்கள் வலிதாயம், வளர்கூடல், வலிவளம் என்று உரைப்பார் சான்றோர். சோழ நாட்டில் உள்ள திருவலிவளம் வலியன் பூஜித்த பழம்பதியாகும். கதிரவனும் காரண ரிஷியும் பூஜித்தனர் என்பது வரலாறு. பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் வரிசையில் வைத்து எண்ணத்தக்கது இந்த ஆலயம். கட்டுமலை மேல் கரைகண்டன் சன்னதி, கழல் தழுவு பாங்கில் கண்கவர் அகழி, செம்மாந்திருக்கும் சினகரம் காணக்காண களிப்பேறு வகை பொங்கும். இறைவன் மனத்துணைநாதர், இறைவி மாழையம் கண்ணி, திருத்தல மரம் புன்னை, தீர்த்தம் காரணர் கங்கை. இத்திருவூர் கல்வெட்டு செய்திகளில் ஒன்று திருமூலர் திருமடம் பற்றிய குறிப்பு. திருஞான சம்பந்த பிள்ளையார் திரு நாவுக்கரசு நாயனார் அருளிய தித்திக்கும் தேவார பதிகங்களை விதந்து ஓதி மகிழ்ந்த சுந்தரர் பெருமான், நல்லிசை வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அறையனும் பாடிய நத்தமிழ் மாலை சொல்லியவே சொல்லியே துகப்பானை என்று அருளிய திறம் நம்மை மெய்சிலிர்க்க வைத்தல் உணரலாம். பூங்கோயில் அமர்ந்த புண்ணியமூர்த்தியை கைத்தொழுது கசிந்துருகிய கழுமலவேந்தர், வன்னி கொன்றை மத்தம் சூடும் வலிவளம் மேவிய பெருமானைத் தொழ நினைந்தவராய் ஆரூரினின்றும் எழுந்தருளினர். நம்பனார் திருக்கோயில் நன்னி நயன நீர் பெருக பாடியருளிய திருப்பதிகம் ஒல்லை ஆரி என்ற தொடக்கத்தினதாம். மெய்த்தவத்தோர் விரும்பும் நிலைபேருடைய சோதி ஈசனுடன் மன்னி வாழ்வார்கள் என்பது பதிகப்பலன். ஒல்லை ஆரி உள்ளமொன்றி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஐதரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றான் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழுக்கித் துணை திருமன் மரப்பாதங்கள் மெய்மைகுன்றா முழுக்கித் துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கித் துணை அவன் பன்னீர் தூளும் பயந்ததனை வழிக்கித் துணை வடிவேலன் செங்கோடன் மையூரமுமை விழிக்கேருண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவரமோடு என்ன கூட்டு எளிய எல்லாம் அல்ல இறையருள். இந்த செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி, பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் என்று சொன்னால் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. மற்ற நாட்களில் நீங்கள் பிரதோஷம்னு சொன்னால் பிரதோஷம் சிவனுக்கு மட்டும் உயர்ந்த நாள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருப்பதின் காரணம்

நிலம் தொடர்பான பிரச்சனை ஏதாவது இருந்தா அந்த பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் மலர்ந்தால் வழிபாடு செய்ய வேண்டும். சார், ரத்தம் உயிரணுக்கள் செவ்வாயில் இந்த செவப்பு அணுக்கள் ரொம்ப குறைவா இருக்கு சார், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கு. செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய பிரதோஷ தினத்துல இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னா அந்த துன்பம் நீங்கிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரதோஷம் என்னைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சுவாமி வந்துட்டு போன இடத்துல உட்காந்து நல்ல மூச்சை இழுத்து உள்வாங்கி வெளியே விட்டீங்கன்னா போதும், உடம்பு என்ன வியாதி இருந்தாலும் போயிடும். இப்போ நீங்கள் எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, காற்று வந்து தழுவு. எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் சுவாசித்த காற்றை நாம் இப்போ சுவாசிக்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லை, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பல கோடி பிறவிகளில் செய்த தவத்தினுடைய பயனை இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் சுவாசிச்ச காற்றை நாம இப்போ சுவாசிக்கணும். சார், அது என்ன சார், அது வளர்ந்துட்டோம் இன்னுமா அம்மாவும் அப்பாவுமா அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளருங்க, எவ்வளோ வேணாலும் பணத்தை சேருங்க, ஆனால் உங்கள் அம்மாவினுடைய புடவை தலைப்புக்குன்னு ஒரு வாசம் இருக்கும், அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம அம்மாவோட புடவை தலைப்பு வாசம் சார், அது நமக்கு அடுத்தவங்களுக்கு பார்த்தா அது வேர்வை நாட்டமாக இருக்கும், ஆனால் குழந்தைக்கு அதுதான் வாசம். அதுபோல இந்த இடத்துல யார் எந்த சுவாசம் இருந்தாலும் சரி, எங்க அப்பா கபாலியும் எங்க அம்மா கற்பகமும் சுவாசிச்ச காற்றை இப்போ நானும் சுவாசிக்கிறேன், நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்க. மற்றவங்க காற்றை சுவாசிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது, ஆனா நான் மூச்சை உள்ள இழுத்து வாங்குறேன், இது அப்பா அம்மா சுவாசிச்ச காற்று உள்ள இருக்கு, இது நல்லதை மட்டும்தான் பேசும், நல்லதை மட்டும்தான் தரும். சார், எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, யாரும் என்னை ஏமாத்துறாங்க, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு, செவ்வாய்க்கிழமை மறக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்திற்கு உண்டு என்பதை சொல்லி, இந்த செவ்வாய்க்கிழமையில வழிபாடு செய்யறவங்களுக்கே ஏதாவது திருமண தடைகள் அல்லது தோஷம் இருந்தா அது நீங்கிடும். ஏன் இப்ப பேர் பாத்தீங்கன்னா, சார் ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த தகவலை சொல்லுவாங்க, வீடே ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார், ஒரே அழலா இருக்கு, ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு இருக்குது. அப்படி யாரும் கோயில் இருந்துட வேண்டாம், வீட்டுக்கு போனா வேலை வந்துடும், வீட்டுக்கு போனா பிரச்சனை வந்துடும்ங்கிறதால கோயில் இருந்தீங்கன்னா நீங்க பிரச்சனையை விட்டுட்டு வரலன்னு அர்த்தம். வீட்டுக்கு வரும்போது, வீட்டிலேருந்து வரும்போது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வரணுமா? எங்க கூட அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தையை சொல்றேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போது எல்லா பிரச்சனையும் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணுமா? கோயிலேருந்து போறச்சு என்ன பண்ணணும்? எல்லா பிரச்சனையும் சுவாமிகிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்த பிரச்சனையை என்ன பண்ண போறீங்க? இங்கேயே விட்டுட்டு போக போறீங்க, சுவாமி கபாலிகிட்ட கொடுத்துட போறீங்க. அவர் என்ன பண்ண போறாரு? அந்த பிரச்சனையை நல்லதா மாற்றி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவார். நீங்க போறச்சே அங்கே அது உங்களை வரவேற்கும், வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கும், வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கும். இப்போ யாரோட சண்டை போட்டு வந்துட்டேன், தெரியாதனமா போட்டுட்டு வந்துட்டேன், இங்கே நான் வந்து சொல்லிட்டேன் கபாலிகிட்ட அந்த பிரச்சனையை நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போகும்போது அவரு வந்து நிற்பாரு, ஐயா மன்னிச்சிருங்க அப்படிப்பாரு. ஐயா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லைங்க, நீங்க என்ன மன்னிங்க அப்படின்னு நாம பரஸ்பரம் விட்டு கொடுத்தோம்னு சொன்னோம்னு வைங்களேன், விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதே கிடையாது, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போனதே கிடையாது. நீதி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள், நியாயம் கிடைக்க வேண்டும், பல வழக்குகள் சார் மேல மேல வந்துகிட்டே இருக்குது, மோதிக்கிட்டே இருக்குது. அல்லல், இந்த பதிகத்தை படித்தால் இது சப்த விடங்க தலங்களும் ஒன்று, திருவாரூருக்கு தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம் திருக்காராயல் பேரு. எல்லாம் கொஞ்சம் இப்போ மறுபடி திருக்காரவாசல் திருக்காரவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம், சுவாமி பேரே ரொம்ப அற்புதமான பேரு. அருள்மிகு கைலாய நாயகி உடனாய அருள்மிகு கண்ணாயிர நாதர். ஏன்னா நம்ம நிரம்ப நேரங்களில் கேட்போம் சுவாமி கிட்ட, உனக்கு கண் இருக்கு அப்படின்னு நாம சுவாமி கிட்ட கேட்போம், அது இந்த சாமிக்கு கேட்டிருக்கு போல இருக்கு, என் பேரே கண்ணு ஆயிரம்னு வச்சிட்டு இருக்க. கண்ணாயிர நாதர் ரெண்டு கண்ணால பார்க்கல, நம்மோட கஷ்டங்களை ஆயிரம் கண்களால பார்க்கிறாரு சுவாமி. ரெண்டு கண்ணால பார்த்தாலே நம்ம கஷ்டம் ஓடியே போயிடும், கண்ணாயிர நாதர் நம்ம கஷ்டங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வினாடி அது பஸ்பம் ஆயிடும், நம்மளோட கஷ்டம்லாம் இந்த வினாடி போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இது முடிச்சுட்டு போகும்போது சார் எனக்கு ஒரே கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இங்க விட்டாச்சு. இப்போ இந்த செல்போன் இருக்கு, வேணாம் இதை நான் விட்டுட்டு போக முடியாது. என்ன ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த செல்போனை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்க, கோயில்ல எனக்கு இப்ப கிடைக்குது, நான் விட்டுட்டு போனா உடனே வந்து ஐயா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க இந்தாங்கன்னு போன வாரம் பேக்கையே விட்டுட்டு போனப்ப எடுத்து கொடுத்துட்டாங்க, நான் என் பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன், நான் வந்து 4 டப்பல் கூட போல ஒரு அம்மா கொண்டு இந்தாங்க ஐயா உங்க பர்ஸ் அப்படின்னு கையில

0: நினைச்ச கோயில் நம்ம எதையாவது கூட்டு போகணும்னு நினைச்சா கூட விட முடியாது போல இருக்கு, இங்குமே எடுத்துட்டு வந்து குட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத பாவம் இல்லையா, சூக்ஷ்மமான ஒரு அதை உண்டு போயிட்டான். வரைச்சி எடுத்துட்டு வரேன், மனசு நிறைய ஒரே கவலை ஒரே துன்பம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண முடியும், வேற யாரையாவது வந்துட்டு என் கவலையை கொஞ்சம் வாங்கிக்கிறியா, வாங்கிப்பாங்களா, சந்தோஷத்தை வேணா வாங்கிப்பாங்க, பிரஸ்தாபத்தை வாங்கிப்பாங்க, பிரச்சனையை யாராவது வாங்கிப்பாங்களா, ஒத்துரும் வாங்கிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, சந்தனத்துல சிவலிங்கம் தெரிஞ்சு ஒருத்தவங்க கும்பிட்டாங்க, இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, கண்டு டக்குனு கையில வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்கறாங்க, சார் சந்தோஷ வழிபாடு செஞ்சுட்டே இருந்தேன், டக்குனு கையில போன வந்து சந்தன லிங்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னாங்க. நான் லிங்கம் தானுங்க, லிங்கம் தானே, நாம வழிபடுறதை யாரோ ஒருத்தரும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏதாவது தானம் கொடுக்க சொல்லிட்டாங்க, அதை கொடுக்க சொல்லிட்டாங்க, இதை கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா உங்க பிரச்சனை மற்றவங்களுக்கு போகணும்னு நினைச்சிட்டு கொடுக்காதீங்க. யாருக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீர்ந்து கொடுக்க விளங்குதா. என் பையன் படிக்க மாட்டேங்கிறான்னு நான் யாருக்கெல்லாம் பென்ஷன் புக் வாங்கி தரணும், என் பையன் நல்லா படிக்கணும், இவன் படிச்சா என்ன படிக்கலன்னா என்னன்னு நான் கொடுக்கக்கூடாது. என் பையன் தான் படிக்கல, இவனாலும் நல்லா படிக்கட்டும்னு நினைச்சு நான் வாங்கி கொடுத்தா என் பையன் ஒழுங்கா படிச்சு. என்னுடைய பெண்ணுக்கா திருமணம் நடக்கல, நான் இன்னொரு பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுத்து என் பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்கல. இந்த பெண்ணாவது நல்லா நடந்து நல்லா சௌக்கியமா இருக்கணும்னு வாழ்த்து கொடுத்தா எங்க வீட்டுல தானா நடந்தும். நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, நமக்கு வந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குதான்னு நமக்கு ஒரு ஆசை. நீ நம்பிக்கா சரி வெரி குட். ஏன்னா இதை எங்க பாக்குறேன் தெரியுங்களா, பெரிய பெரிய கோயில்ல திருமணம் நடக்கணுங்கிற பிரார்த்தனை உள்ள தலங்கள்ல போனீங்கன்னா அங்க அவருக்கு பாருங்க 35 வயசுக்கு கல்யாணம் ஆகல, இவருக்கு 40 வயசுக்கு கல்யாணம் ஆகல, நம்மளை விட வயசானவங்களாம் உலகத்துல இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படி பட்டுக்க கூடாது. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், நான் போய் சுவாமிகிட்ட எழுதிமா ப்ரேயர் பண்ணுவேன், உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துரு, எனக்கு நீ கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ப்ரேயரை வைப்பேன் அப்படின்னு. உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துரு, எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணாராம். காலம் ஓடிச்சு, அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடைச்சது. ஒரு 10-12 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் கேட்டேன், நீங்கள் என்ன சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன். அவர்கிட்ட நான் இதான் சார் கேட்பேன், போதும் எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வந்து கேட்குறவங்களுக்கும் கொடுத்துரு. நம்ம வீட்டிலே ஒரு பையன் வந்து, அப்பா இது அண்ணனுக்கு கொடுத்துருவோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும், தம்பிக்கு ஏதாவது ஒன்று சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துவிடும். அதே மனநிலை ஈஸ்வரத்தும் இருக்கான். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை மகரக்கூடிய பிரதோஷ தினத்தில் ஒரு சிவ குடும்பத்துக்கான தினம், இன்றைக்கு வழிபாடு செய்கிறோம், நம்முடைய இல்லங்களில் எல்லா விதமான மங்களங்களையும் செல்வங்களையும் நிறைக்கக்கூடிய அருள்மிகு கைலாய நாயகி உடனாய அருள்மிகு கண்ணாயிரநாதர் உரையும் திருக்காராயில் என்கின்ற தலம் சப்த விடங்க தலங்களில் ஒன்று. சப்த விடங்க தலங்கள்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம திருவாரூரை பற்றி பேசும்போதே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இந்திர லோகத்தை வெற்றி கொண்டு, இந்திரனை வெற்றி கொண்டு இந்திர லோகத்தை கைப்பற்ற போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எதை வேணாலும் கேளு நான் உனக்கு தந்துடுறேன், என்கிட்ட இருக்கிறது எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன், வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறதுல எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக கேட்டார், நீ பூஜை பண்ணுற சிவலிங்கத்தை எனக்கு கொடுத்துடுங்க. ஆஹா என்ன இந்த ஆள் அடிமடியில் கையை வச்சுட்டான், பூஜை பண்ணுற சிவலிங்கத்தை எப்படி கொடுக்க முடியும், இந்த ஆத்மார்த்த மூர்த்தி இருக்கே அதை இன்னொருவற்ற கொடுக்க முடியாது. மிகப்பெரிய தபஸில் இருக்கிறவங்க, யோகத்தில் இருக்கிறவங்க, ஞானியாக இருக்கின்றவர்கள் உடல் நலமே இல்லை என்றாலும் கூட அந்த ஆத்மார்த்த பூஜையை தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நான் அதை இப்போ பார்த்தேங்கிறத விட கேள்விப்பட்டேன். தர்மபுரம் ஐயா அவங்க உடம்பு சரியில்லை, அதனாலும் ஆத்மார்த்த பூஜையை நான் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாம் விசேஷ அனுமதி கொடுத்து அந்த பூஜையை அவர்கள் ஆத்மாத்த பூஜையை அவர்களுடைய பூஜையை அவர்களே செய்ய முடியும். ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க எங்கள் ஐயா. நான் கேட்டேன், உடல் நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சொல்லுது, ஆனால் அவங்கவுங்க பூஜையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு ஆத்மாத்த பூஜையை அவங்களே செய்கிறாங்களே அப்படின்னு எங்கள் ஐயா கேட்டுட்டு, நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சரி, உடல் நலம் இல்லை, உன் வாயை யாரா கழுவுவான்னு, நீ சாப்பிட்ட உன் கையை யாரா கழுவா அப்படின்னு எங்க ஐயா. ஆமா, நான் சாப்பிட்ட வாயை நான் தான் கழுவணும், என் கையை நான் தான் கழுவணும், அது போல என்னுடைய ஆத்மார்த்த பூசையை நான் தான் செய்ய வேண்டும், இன்னொருவரை வைத்து செய்ய முடியாது. பூசையை நீங்க நீ பண்ணிருக்கியா, கடைசியில கற்பூரம் காரத்துக்கு நான் வரேன்னு சொல்றது இல்லை பழக்கம், இன்னைக்குதான் பவுல் தான் வந்துருச்சு உட்கார்ந்த இடத்துலயே கை கழுவுறதுக்கு. அதனாலதான் எல்லாம் உட்டி விட்டா உருடுற மாதிரியே இருக்குது உடம்பு, கரவு செலவா யாருக்குமே இல்லை. எங்கள் ஐயா தான் ரொம்ப திட்டுவார், உட்கார்ந்த இடத்துல கை கழுவ வந்தால் நான் இன்னும் அந்தளவுக்கு வசதியானவனா வரலடா, நான் வந்து கை கழுவிட்டேன் பெரிய விடுதிக்கே போனாலும் அப்படிதான் செய்வார். இந்த கண்ணாயிரநாத தலம் அங்க கடுக்காய் பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அவன் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கடுக்கா கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கடுக்கா கொடுக்கறது கடுக்கா கொடுக்கறதுன்னா இது ஏமாத்துறதுன்னு வந்துடுச்சு. ஆனா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர் கோலை வீசி குலாவி நடப்பரே. பழைய சித்தர் பாடல். காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர். இத கண்டானா எல்லா விதமானத்தையும் உள்ள தள்ளுறோம்ல, காலையிலேருந்து என்னென்னத்தையோ தின்னு வைக்கிறோம். நல்லா இருந்தா யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம் யார் சாப்பிட்டா எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சிருக்குது நான் போட்டுக்கிட்டேன், வேணும்னா முன்னாலே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இதுக்கு அப்புறம் வேற ஒரு பேச்சு, அதை விட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆஹா நீங்க இன்னும் சாப்பிடலையா கொஞ்சம் முன்னால சொல்லியிருந்தா உங்களுக்கும் வச்சிருப்பேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை வேற அவரை சூடேற்றி விடுவது எதுக்கு? இப்படி உள்ள தள்ளுற உணவை இந்த உடம்புக்குள்ள எங்கேயும் சிக்காம வெயில தள்ளுறதுக்கு கடுக்காய் உதவி செய்யும். எங்கேயும் சிக்கிக்காம, ரெண்டு விஷயம், உணவு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க நடிகர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி பாடி பல்க் ஆகும், நம்ம தாட்டு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க அவ்வளவுதான், பல்காலாம் ஆகாது பஸ்பமாயிடும், உடம்பு குண்டடிக்காது பஸ்பமாயிடும் உடம்பு. அதனால சில பேர் உட்கார்ந்துட்டு போன இடத்த பார்த்தீங்கன்னா சுடும், அந்த வைப்ரேஷனே ரொம்ப மோசமான வைப்ரேஷன். நீங்கள் உட்காந்துட்டு போனதுக்கப்புறம் நீங்களே உங்கள் கையை வச்சு பாருங்கள், உங்களுக்கே சுட்டுச்சுன்னா நாம் மனசு வழியாக சரியாக இல்லைன்னு பொருள். மனசு இல்லை யார் நம்ம தான் என்ன, எது நடக்கணுமோ அதான் நடக்க போகுது, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நடக்க போகுது. நம்மளை ரெண்டு பேர் திட்டணும்னு இருக்கு திட்டுறான், ரெண்டு பேர் பாராட்டணும்னு இருக்கு பாராட்டுறான், அவ்வளோதானே. அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் உட்கார்ந்த இடம் சுகாது, உடம்பு சுக ஆரம்பிச்சு தான் ஏதோ வியாதி ஆரம்பிக்குதுன்னு பொருள். இந்த கடுக்காய கடுக்காய் கொடுக்கறதுன்னா வேற ஒன்றும் இல்லை, இழைச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சமா கொடுக்கணும் கொஞ்சமா எடுத்துக்கணும், கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடுக்காய இந்த ஊர்ல ஒரு பிள்ளையாரா வச்சுக்கிறாங்க, கடுக்காய் பிள்ளையார்னு பேரு. திருக்காராயில் முன்னெல்லாம் ஜாதிக்காயை எடுத்துக்கிட்டு வந்தோம்னா அதுக்கு வரி கட்டணும், சுங்கம் கட்டி தான் அதை எடுத்துக்கிட்டு வரணும் பழைய காலத்துல. அப்படி ஜாதிக்காய் மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்த ஒரு வியாபாரியை பிடிச்சி மடக்கி, என்ன இது மூட்டையில் அப்படின்னு அந்த ஆள் அழகாக கடுக்காய் கொடுத்துட்டான். இது கடுக்காங்கய்யா அப்படின்ட்டான். கடுக்காயா சரி, அப்போ போ. ஆமாம் அண்ணன் போய் பிரித்து பார்க்குறான், அத்தனையும் கடுக்காயாகவே இருக்குது, அத்தனையும் கடுக்காயாகவே இருக்குது. அடாடா இனி அது இவ்வளவு கடுக்காய் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்து பிள்ளையார்கிட்ட வணங்குறான். அவ்வளவு ஜாதிக்காயா மாறுதுன்னு தகவல் சொல்றாங்க. இது என்ன ஒரு உப்பம் தெரியுங்களா, பிரத்யார்த்த நாம என்ன சொல்றோமோ அது நமக்கு வந்துடும். அதனால எங்க ஐயா சொல்றபடி வாழ்த்துங்க, யாரையாவது யாரையாவது திட்டணும், போ வீட்டை தங்கமா இருக்கணும் அப்படி திட்டுங்க, நல்ல வீடு வாசலோட சௌக்கியமா இருக்கும் அப்படி சொல்லுங்க. யார் மேலேயாவது கோபம், நல்லா இருக்கு நல்லா இருக்கு, பேரம்பேத்திகளோட சந்தோஷமா இருக்கு, கோபம் வாழ்த்துங்க, அளவுக்கு அதிகமான கோபம் வரச்சே கூட வாழ்த்துங்க. சுவாமி கிட்ட வந்து தண்டிக்கணும்னு கேட்காதீங்க, பகையா என்னுடைய எதிரி அழியணும், எது இல்லை நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும் அவன் நல்லா இருக்கும். ரெண்டு விஷயம், அவன் நல்லா இருந்தா நம்ம மேல வந்து புரிஞ்சாம போய் சேருவான், அது ஒண்ணு. அவன் நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, அவன் நல்லா இல்லைனாலும் நம்மளை நோண்ட ஆரம்பிப்பான், அவனுக்கு எல்லாம் உணவு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மள ஒன்றும் செய்ய மாட்டான், அவன் பாட்டுக்கு அவன் உண்டு அவன் மேல உண்டு இருப்பான். அவனுக்கு இன்னும் இன்னும் செல்வம் வந்து அவனுக்கு இன்னும் இன்னும் வேலை அதிகமாகி அவன் இன்னும் இன்னும் உழையறான்னு வைங்க, நம்மளே எங்க பார்க்க போறான். நம்ம இறைவனை அழகா வசதியா கும்பிட்டுக்கிட்டு இப்படி அழகா இந்த பிறப்பை ஓட்டிடலாம். அதனால யாரும் பகைவர்கிட்ட வாழ்த்தணுமே தவிர வேற எதுவும் சாபமா கொடுக்காதீங்க. வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம், வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம். யார் வாழ்த்துவாங்க, வாழ்கின்றவர்கள் வாழ்த்துவார்கள், யார் வைவார்கள், வீழ்கின்றவர்கள் வைவார்கள். நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு, வாழ்த்துங்க. யாராவது வீழறான்னா அவன் பாத்தீங்கன்னா வயசுட்டு இருப்பான், எல்லாரையும் பாக்குறவங்க தான் வயசுட்டு இருப்பான், திட்டிட்டு இருப்பான், அவன் வீழ்ந்துட்டு இருப்பான், கீழே இறங்கிட்டு இருக்கிறான். நமக்கு கீழே இறங்க வேண்டாம், நமக்கு இன்னும் இன்னும் மேலே ஏறணும். எந்த படியில் ஏறணும், திருக்கைலாயத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, கபாலீஸ்வரரை நோக்கி, கற்பகத்தை நோக்கி நம்ம கிட்டக்க போகணும். சுவாமி யார் தெரியுமா கிட்டக வச்சுக்கிறாரு, யார் எல்லாரையும் வாழ்த்துறாரோ அவங்கள கிட்டக வச்சுக்கிறாரு. திருவாசகத்திலே என்ன தெரியுங்களா, முதலே வாழ்த்து தான், நமச்சிவாய வாழ்க,
1: நாதன் தாழ் வாழ்க. யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்களதான் சுவாமி தாங்கிட்ட வச்சுப்பாரு. அப்ப இனிமே நீங்க யாரையாவது திட்டணும்னா கூட வாழ்க வாழ்கன்னு திட்டுங்க. உங்களுக்கு எதிரியே இல்லாம இருப்பாங்க, பகையே இருக்காது, எந்த விதமான துன்பமும் வராது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தாங்க. கோ சம்ரக்ஷணம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது கோ சம்ரக்ஷணம். பசுவை காப்பாற்றி பசுவிற்கோர் வாயுவை கொண்டுட்டீங்கன்னா யாவர்க்குமா பசுவிற்கோர் வாயுவை பார் திருமூலம். அது முடிக்கும் போது சொல்லுவாரு, யாவர்க்குமா பிறர்க்கு இம்முறை தானே பார். எல்லாருக்கும் இனிய சொற்களை பேசுறதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்பாரு. பசுவுக்கு ஒரு குடி ஏதாவது ஒன்றை கொடுப்பது, பசுவை காப்பாற்றுவது ரொம்ப நல்லது. ஒரு மாடு வளர்த்தார் பக்கத்து வீட்டுல, ஒரு போடீஸ் வாங்கி அந்த தொங்கும் தோட்டம் அமைச்சிருந்தான். வேலி போட்டு அந்த வேலிக்கு மேல ஒரு நாப்பெல்லாம் சொருகி அதுல இருந்து ஒரு ஒயர் தொங்கி அதுல ஒரு பானையை வச்சு ஒரு குடுவையை வச்சு அதுல செடி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காரு. தொங்கும் தோட்டம் அமைச்சிருக்கிறார். இவர் டெய்லி காலையில தண்ணி விடுவாரு. அதுல ஒரு முளைச்சி வரக்கூடிய இந்த சின்ன சின்ன இலைகள் இருக்கு இல்லையா, இதை இந்த மாடு என்ன பண்ணும், எட்டி ரெண்டு வாய் சாப்பிடும். உடனே அவர் கத்துவாரு, ஓ நான் மாடு வளர்க்க, நீ மாடு வளர்க்க உங்க வீட்டுல புல்லு போடணும், எங்க வீட்டுல முளைக்கிற செடி எல்லாம் தூங்குறது ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்க மாட்டியா அப்படின்னு. இதை கேட்டு கேட்டு இவர் ரொம்ப வருத்தம். சரிங்கய்யா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேங்க, மாடை ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்குறேன், மன்னிச்சுட்டுங்கய்யா அப்படின்னு இந்த வாயிலா ஜீவனுக்காக அவர் மன்னிப்பு கேட்டு வருகிறார். ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவர் வெளியூர் போகணும். அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு இதே குழப்பா போச்சு, பக்கத்து வீட்டுக்காரத்தை திட்டு வாங்குறதே உங்களுக்கு குழப்பா போச்சு. ஒன்னு என்கிட்ட வாங்குறீங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரத்தை வாங்குறீங்க, ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தர் திட்டு வாங்குறதே உங்க வேலையா போச்சு. மாட்டை தயவு செய்து எல்லா மாட்டையும் பிடிச்சி கட்டுங்க, கட்டிட்டு அந்த மாடு எங்கேயும் போகாது, இனிமே அது நடந்து போக முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் புல்லெல்லாம் போட்டுட்டு வாங்க நம்ம ஊருக்கு போகலாம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வாங்க அவ்வளோதானே. சரி போயாச்சு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருந்தது. மாட்டெல்லாம் இறுக்கி கட்டினவருக்கு கண்ணுக்குட்டியை கட்ட மனசு இல்லை. சரி இது கண்ணுக்குட்டி எங்க மேலே ஏரியா தின்ன போகுது அப்படின்னு சொல்லி கண்ணுக்குட்டியை கட்டாம அப்படியே விட்டுட்டு மாட்டை மட்டும் பிடிச்சி நல்லா இறுக்கி கட்டிட்டு இவர் ஊருக்கு மனைவியோட போயாச்சு. மனைவி ஏறும்போது வேற கேட்குறாங்க, வண்டியில் சாயங்காலம் தான் வரப்போகிறோம், மத்தியானத்துக்கு நான் கட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் மாட்டை நல்லா கட்டிட்டீங்களே, பக்கத்து கூட்டுக்காரத்தை வந்து நம்ம சாமியை கும்பிட்டு வந்து பக்கத்து கூட்டுக்காரத்தை திட்டு வாங்க முடியாது, சாமியை கும்பிட்டு வந்தால் ஏதாவது நல்லது நடக்கணும், வந்த உடனே என்னையா மாடு வளர்த்துருக்கேன்னு திட்டுவார், வேணாம் நமக்கு வா எல்லாம் கட்டிட்டேம்மா வா போகலாம் அப்படின்னு தரிசனத்துக்காக போகிறாங்க. சாமி கோயிலெலாம் முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்தால் கண்ணுக்குட்டி அது கூட என்ன பண்ணிடுச்சு, பக்கத்து வீட்டில் இருந்த படி மேலே ஏறி காலை வச்சு ஜம்ப் பண்ணி பக்கத்து வீட்டில் இருந்த தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு நாலஞ்சு செடி கொடியோடைய அந்த மண் குடுவை இருக்குல்ல அதெல்லாம் உடச்சிருச்சு. சாதாரணமாக ரெண்டு இலையை பறித்தாலே நம்ம ஆளுக்கு கோபம் வரும், அதில் ரெண்டு மூணு குடுவையெல்லாம் உடச்சிருச்சு. இந்தா என்ன பண்ணார், அந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி கட்டிட்டார். கட்டிட்டு இவர் சாயங்காலம் வந்து பார்க்குறாரு கண்ணுக்குட்டியை காணும். அந்த அம்மா சொல்லுது, நான் என்ன சொன்னேன் உங்களை மாட்டை கட்டுங்கன்னு சொன்னல, ஆனால் மாட்டெல்லாம் கட்டிட்டேம்மா, கண்ணுக்குட்டியே கட்டல, குழந்தையா இருந்துச்சு பாவம்னு விட்டேன். நிச்சயமாக அது பக்கத்து வீட்டிலலாம் இருக்கும், பக்கத்து வீட்டில் கேட்பேன். ஆ இப்போ போய் கேட்க வேணாம், ராவ நேரமாக இருக்குது, நம்ம காலையில் கேட்போம் அப்படின்னு தூங்காமலே இந்த ஆள் மூச்சுக்கிட்டே இருக்காரு. ரெண்டரை மூன்றரை நாலரை அஞ்சரை ஆகுது, பக்கத்து வீட்டில் லைட் எரியுது. அப்பா எழுந்துட்டார், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கோவம் பண்ணலாம், எழுந்துட்டார் கிடுகிடுன்னு பக்கத்தில் போய், ஐயா கண்ணுக்குட்டி எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி, யோ உனக்கு ஒரு சொன்னால் புரியாதுயா, உனக்கெல்லாம் சொல்கிற விதமாக சொல்லணும், நான் காட்டுறாரு அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் திரண்டு நிற்கிறச்சு அந்த பச்சை கண்ணுக்குட்டி என்ன பாவம் பண்ணிச்சு, அது மேலே ஏறினதுனால அதை ஊர் மக்கள்லாம் பார்க்க அதோட தோலை கைட்டி எடுத்துட்டது. ஆறு மணி நேரத்தில் அந்த மாடு இறந்து போயிடும், அதுவும் கன்று ஆறு மணி நேரம் கூட தாங்காது. இவர் இந்த அழுகு, ஐயா ஏன் குழந்தை மாதிரியாது அதை பண்ணாதீங்கய்யா, என்னை வேணால் தண்டிங்கய்யா அழுகுறாரு. உனக்கெல்லாம் இப்படி கொடுத்தாலும் நீ புத்தி வரும். நம்ம சில பேர் ரொம்ப நியாயம் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கோம், நாங்கள் நியாயம்லாம் பண்ண வேண்டாம், அதை சுவாமி பண்ணுவார், நாம நியாயத்துக்கெல்லாம் ஃபைட் பண்ணவே வேணாம், சுவாமி பண்ணுவார், பண்ண வேண்டிய விதமாக பண்ணுவார். முடிச்ச உடனே அப்படியே கீழே போயிட்ட கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. தோலை கீழே போட்டு அவர் போயிட்டார். காலம் உருண்டுவது, ஒரு இருபது ஆண்டுகள் ஆகுது. அவங்க வீட்டில் பையன் தான், அந்த பக்கத்து வீட்டு செல்வந்தர் வீட்டில் அந்த பையனுக்கு திருமணம் நடக்குது. அந்த பையனுக்கு திருமணம் நடக்கிறச்சு, அவரு பக்கத்து வீடு. ஐயா நான் நீங்கள் கண்ணு முட்டியினுடைய தோலை உச்சதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, என் பையனுக்கு திருமணம் நடக்குது, நீங்கள் வந்து வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும், வாயார வாழ்த்தணும், வாழ்த்தினாதான் நல்லா இருப்பாங்க பசங்க. அதுக்கு என்னங்க நான் வந்துடுறேன். அன்னைக்கு இருந்துச்சு கவலை, எப்போதும் போனதையே நினச்சிக்கிட்டா இருப்போம், போனதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நான் வாழ்க்கை வரேன். கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குது, தெருவு அடைச்சி பந்தல் போட்டு நடக்குது, எனக்கு அதுக்குள்ள ஒரு அவசரம் கொடுக்க. நான் எனக்கு முன்னாள் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் கேட்டேன், சாமி கட்டதை செஞ்சா கட்டதில் வரும், இவனுக்கு எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு. அதாண்டா நீ அவசரம் கொடுக்கறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு. சுவாமி செஞ்சவனுக்கே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் தப்பு செஞ்சா எனக்கே தரணுங்கிற அவசியம் இல்லை, வேற யாருக்கு வேணாலும் தருவாரு, அதை என் கண்ணு முன்னால காட்டுவாரு. திருவடைச்சி பந்தல் திருமணம் ரொம்ப அழகாக நடக்குது. திருமணம் ஆகி வந்தவங்க ஒரு மாசம் எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க, கடல் கடந்து போய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துட்டு வந்தாங்க. காலம் உருளுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. எப்படி பிறந்துச்சுன்னா கண்ணு குட்டியினுடைய கால் தான் ஒட்டி இருக்கும்ல விரல்லாம், அது போல குழந்தை பிறந்துச்சான். அது மட்டும் இல்லை, மேல்தோல் இல்லாம பிறந்துச்சான், மேல்தோல் இல்லாம பிறந்துச்சான். மருத்துவர் சொல்றாராம், இன்னும் 6 மணி நேரம் இந்த குழந்தை உயிரோட இருக்கும், பார்த்துக்கிட்டு யாருக்கு வச்சுது, அடுத்த அடுத்த தலைமுறையில் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நீதி தவறி நாம ஜெயிச்சுட்டோம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, நீதி தவறி ஒன்றை பெற்று விடலாம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. இவனால் அடிக்கடி சொல்லுவாரு, குறுக்கு வழி எல்லாமே நேர் வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, எந்த குறுக்கு வழியும் நேரான வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, அதனால எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், நேரான வழி சரணாகுது. ஐயா நான் விழுந்துருந்தேன், என்னை காப்பாத்திருக்கேன், நேர் வழியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை நல்ல வழியில அழைச்சிக்கிட்டு போ, தப்பு செய்ய நான் விரும்பலை, தப்பு செய்ய விரும்பலை, அடுத்தவர்களுடைய பணத்திற்கு பொருளுக்கு புகழுக்கு ஆசைப்படலை, நேரான வழியில போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்பட்டு கேட்டோம்னா நமக்கு சுவாமி கொடுத்துருவாரு, அருள்மிகு கைலாய நாயகி உடனாய, அருள்மிகு கண்ணாயிரநாத உடையும் திருக்காராயும். அங்க கடுக்காய் பிள்ளையார், நீதி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையார கடுக்காய் பிள்ளையார மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீதி கிடைச்சு, அதுக்கப்புறமா போய் தரிசனம் பண்ணிக்கலாம். சொல்லி வச்சிருவேன் செவ்வாய்க்கிழமை, சொல்லி வச்சிருவேன் பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, பிரதோஷ தினம் வேற, சொல்லி வச்சிருவோம், ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும், எது சரியோ அதை நடத்தணும், எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும், தெரியாது நமக்கு எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும்ங்கிற பட்சத்து இந்த பதிகத்தை படிச்சா குற்றங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தா அது தீர்ந்து போயிடும். நம்ம கிட்ட ஒரு குற்றம் இருக்கு, சும்மா கிடைக்காதுங்க தண்டனை எல்லாம், சும்மா கிடைக்காது, ஏதாவது குற்றம் இருந்தால்தான் தண்டிக்கப்படும், கொஞ்சம் போல இருக்கும் வேணா அளவு வித்தியாசமா இருக்கும், ஏதாவது குற்றம் இருந்தால்தான் தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் தீர்ந்து போகும், அந்த குற்றங்களின் வழியாக பெறப்பட்ட துன்பங்கள் தீர்ந்து போகும், விதி மாறும். எனக்கு இதுலதான் இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, விதி மாறாது விதி மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு வரவங்க ஞான சம்பந்தர் இந்த பாட்டுல மட்டும் விதி மாறிடும் யா அப்படின்றது, வானுலகை ஆளலாம் அப்படின்னு முடிவுல சொல்றாரு திருக்கடை காப்புல. ஆஹா, விதி மாறும்னா ரொம்ப நல்ல பாடம், அதை படிப்போம். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற விதி நமக்கு நல்லா தெரியுது, நல்லாவே தெரியுது. சில பேர் சிரிக்கலாம், நம்மளை பார்த்து என்னைய பார்த்து எத்தனை பேர் சிரிப்பி பார்த்துருக்கிறான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், நல்லா வேணும் எனக்கு, நல்லா வேணும் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னதா கால் தெளிக்கிட்டால இவனுக்கு வேணுங்க அப்படின் பாக்கல இல்லையா, யாராவது ஒரு அலுவலர் கூப்பிட்டு ரெண்டு கடிதம் சொல்லி சொல்லிட்டா எனக்கு வேணும், நல்லா வேணும். அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு படி ஏறும் போதே ஒரு பணி தடுக்கிடுச்சு, கீழே விழ போறேன், நான் நல்ல வேலை மாடிப்படியே பிடிச்சிட்டேன், பின்னாலேயே வந்துட்டு இருந்த இவங்க 25 பசங்க நல்லா கொண்டு சிரிச்சாங்க, இதுக்கு நல்லா வேணுண்டா, எப்ப பார்த்தாலும் படி எழுது படி எழுதுனாரு, சாமிக்கு தாங்கல ஒரு போடு போட்டாரு அப்படின்றான். நம்ம என்னுடைய வேலையாக நான் சொன்னேன், நீ படி நீ எழுது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வாழணும், நமக்கு ஒரு துன்பம்னு சொன்னா ஊர் கெக்கிளி குடி சிரிக்க, நல்லா வேணும்னு சொல்றவங்க தான் நிரம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம துன்பத்தெல்லாம் யாருக்காவது சொன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு சொல்லி நிரம்ப பேர் தன்னுடைய துன்பத்தை பரத்தி அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யார்த்தையுமே சொல்லாதீங்க. உங்க துன்பத்தை யார்த்தையுமே சொல்லாதீங்க. ஏங்கிறீங்களா? கபாலிக்கு சொல்லலாம், கபாலிக்கு சொல்லலாம், சொல்ல கூட தேவையில்லை. நின்னாலே போதும், தீந்துடும். 90 பேருக்கு உங்களுக்கு நல்லா வேணும்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. உங்க துன்பத்தை கண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்டுக்காரங்க திட்டினாங்க, ஆமா இவன் என்கிட்டயே இந்த முறை முறைக்கிறா, அவங்ககிட்ட என்ன முறைச்சாலும் அவன் நல்லா திருப்பி கொடுத்துட்டாங்க. எங்க வீட்டு அம்மா என்ன திட்டுறாங்க, இந்த அதுக்கு வேணும்டா அப்படின்னு. அதனால யார்கிட்டையும் போய் சொல்லாதீங்க, துன்பத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 90 பேருக்கு நாம துன்பப்படுறது மகிழ்ச்சி அப்படிமா. 10 பேர் என்ன தெரியுமா, அவன் பிரச்சனையே அவனுக்கு அதிகமா இருக்கு, அதனால அவன் கவனிக்கிறது அப்படியா அப்படின்னா. அப்புறம் இதுக்கு இந்த 100% இப்படி இருக்கு, நாம எதுக்கு நம்ம துன்பத்தை போய் இன்னொருத்தர் சொல்லணும்? யாரிடத்திலும் சொல்லாதீங்க. சில பேர் ரொம்ப நினைச்சுக்கிட்டு, ஐயா நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா என்கிட்ட சொல்லாதீங்க, நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன். நான் மட்டும் என்ன தனியா கொம்பு முளைச்சா வந்துருக்கிறேன், நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன். வேறு யாரிடத்தில் துன்பங்களை சொல்ல வேண்டும்? ஈசன் கபாலியிடத்தில் சொல்லுங்க. உங்க துன்பத்தை காது கொடுத்து கேட்கிறவரு அவங்க ஒருத்தர் தான். எப்படி சொல்லணும்? இந்த காத்தை நல்ல உள்ள எழுங்க, இங்க அம்மாவும் அப்பாவும் சுவாசிச்ச காத்தை நல்ல உள்ள எழுங்க. ஒரு 3, 4, 5 ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய் சொல்லிட்டு சாமிக்க முடியாது, ரொம்ப தாங்க முடியல. நிறைய ட்ரிப்பு சொல்லிட்டேன், ஓம் நமச்சிவாய் ஒரு ட்ரிப்பு சொன்னாலே பலன் கிடைச்சிடும் சொல்றாங்க. நான் இன்னைக்கு 11 சொல்லிட்டேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன். இப்ப நான் 11 சொல்லியிருக்கேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன். என் துன்பத்தை நீ தீர்க்கணும், உன் பொறுப்பு. உன்னுடைய நாமாவுக்கு இனிமே குறைவு வராம நீ பாத்துக்கணும் அப்படின்னு வேணா வைங்க ஒரு விண்ணப்பம். சிவன் நாமத்துக்கு ஒரு குறைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரேயர் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஓம் நமச்சிவாய அவர் சொல்லிடுங்க, அது துன்பம் போயிடும், கண்டிப்பா போயிடும். அதுல குற்றங்கள் தீரும், எல்லா விதமான விதியும் மாறும், உலகை ஆளலாம் என சொல்லக்கூடிய இந்த பதிகம் 2 15 பதிகம். 15 பதிகம். சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 4-5 கழிச்சு, சார் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஒரு பதிகம் கேட்கிறாங்க. நமக்கு தெரியாது, ஏன்னா நான் நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப அறிவாளி கிடையாது, நான் முட்டாள். இன்னைக்கு தெரியும் எனக்கு 2 பதிகம் இன்னைக்கு தெரியும். 2 கழிச்சு என்ன கேட்டீங்கன்னா, அப்படியா, ஓஹோ திருக்கராயா சப்தோட தலங்கள்ல ஒண்ணா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் எனக்கு அறிவு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க உடனே தவறா நினைக்க கூடாது, சார் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு, இவன் ரொம்ப அகங்காரம் முடிச்சு அலையிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லிடுவேன். நானே காலமாடு காலமாடுன்றேன், உழக்கு பாது உழக்கு பாலுலாம் எங்க இருந்து போறது இல்லையா? அதனால எனக்கு தெரியாது. இன்னைக்கு கேட்டீங்கன்னா தெரியும். திருக்காராயில் 2 15 முதல் 2 15 எடுத்து பாத்தீங்கன்னா திருக்காராயில் இருக்கும், திருக்காரவாசல் நீங்க சொல்ற இடம். நீராணி இந்த பதிகத்துல ஏன் நீர்னு வச்சாரு முதல்ல? நான் இவ்வளவு 11 பாட்டி படிக்கிறதுக்கு அன்னைக்கு கேட்டாரு, சார் நீங்க இந்த 11 பாட்டியும் சொல்லிடுங்க சார், எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், 11 பாட்டியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வேணா 1-2 சொல்லலாம், 11 பாட்டியும் சொல்ல முடியாது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லணும், நான் இந்த வாட்டி சொல்லணும்னு 11 பாட்டியும் எழுதினேன். எங்கள் ஐயா நான் 11 பாட்டியும் சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஏன் அவர் என்ன சொன்னார்ங்களா, நீராணை இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு நீ அடுத்தது போட அப்படின்னு. நீராணைனா என்ன அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கங்கையை தலையிலே கொண்டிருக்கக்கூடியவனே தான பொருள், இவ்வளோதான் இதுக்கான பொருள். நானும் அப்படிதான் சொன்னேன், கங்கையை தலைமுடியில் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். நீராணி கிடையாதியா? அது கிடையாதியா பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் வேர்த்துடுச்சு. என்ன புரியலையா? என்னன்னா, ஒரு எல்கேஜி பையன் போய் கேட்கறான்னு வைங்க, நாளைக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க மிஸ். எல்கேஜி பையன் என்ன போய் கேட்பான், தபாலி என் மிஸ் நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் லீவ் இல்லையா, ஆபீஸர் நாளைக்கு வாயா உனக்கு ஒரு மெமோ டைப் பண்ணி தரேன். ஆபீஸ்ல அங்கேருந்து வந்து அலுவலகத்தில் வரவர் என்ன சொல்லுவார், கிளர்க் என்ன கேட்பாரு, ஆபீஸர் நாளைக்கு லீவ் போட்டோம் உடம்பு சரியில்லை, நாளைக்கு எனக்கே மெமோ தரேன் இருக்காரு அப்படின்னு. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை துன்பம், நாம என்ன கேட்போம், யா எப்படியாவது துன்பம் போயிடும் இல்லையா? இல்ல இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில போறோமா சாமி கிட்ட? பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல தண்ணீர் தன்னை மாற்றிக்கொள்வது போல அடியார் பெருமக்கள் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படி அவன் மாறுகின்றானா, அதனால அவனுக்கு நீராலேன்னு பேர். இனிமே நீராலேனா கங்கையை தலையில் வைத்திருப்பதால இல்ல, எனக்கு அகார்டிங் டு மை சப்ஜெக்ட், அகார்டிங் டு மை விஷ், இல்ல அகார்டிங் டு மை பிரேயர். எல்கேஜி பையன் லெவலுக்கு உடனே கபாலி இறங்கி வந்து கவலைப்படாத, நாளைக்கு மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அவங்க வரமாட்டாங்க, எக்ஸாம் நடக்காது, உடனே அப்படியே சொல்லுவாரு. அவர் அதுக்கும் அப்படியே இருப்பார். பக்கத்தில் ஒரு அம்மா, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, கவலைப்படாத, இனிமேல் என்ன பிறக்கவா போகிறான், அந்த பையன் ஏற்கனவே பிறந்த ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருப்பான், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா? அதுவும் இல்லை. கவலைப்படாதையா, உனக்கு அந்த ஆள் மெமோலாம் தரமாட்டார், உன்னை விட்டுருவார் உங்கள் மேனேஜர் அப்படின்னு சொல்ல போகிறாரா? அதுவும் கிடையாது. கபாலி அப்படியே இருப்பார், ஆடாம அசங்காம இருப்பார். மறுநாள் பையன் போறான், மிஸ் உடம்பு செல்ல லீவு, ஏத்திக்கு கப்பாலிட்ட நான் பிரேயர் வச்சேனா, அப்படியே நடந்துச்சு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, கபாலிட்ட பிரேயர் வச்சேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு மெமோ தரல, எங்க ஆபீசர் விட்டுட்டாரு என்ன இல்லையா? அவரவர்கள் நிலைக்கு தகுந்தார் போல அருள் செய்வதற்காக அவனுக்கு பெயர் நீராணி. இதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவன் உங்க பிரச்சனைய அவன் ஏத்துக்கிறான். தண்ணிய ஊத்தும் போதெல்லாம் எப்ப வரணும்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில ஊத்தும் போதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும், ஆஹா எவ்வளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நீர் இத்தனை ஒன்று பாட்டுக்குள்ள வந்து நமக்கு பைப்புல உட்காருது இல்ல. அதனால அங்கிங்க நாள் அப்படி எங்கும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஒரு அறுகுறி வடிவில், லிங்க வடிவில் இன்னைக்கு நமக்கு தோணுது, பார்க்கிறோம். உடனே இதுகிட்ட போய் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, நீ கொஞ்சம் தரகரா இருந்து முடிச்சு கொடுத்து அப்படின்னா கேட்கறது, எனக்கு வீடு இன்னும் தகையில, ஹவுஸ் கிடைக்கல, இல்ல என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, நீ இருந்து முன்னால் இருந்து முடிச்சு கொடுத்துரு, அதுல இருந்து ஜெயிச்சா, நீங்க வந்து நின்னீங்கன்னா உங்க வினைக்கு தகுந்தா போல அதை மாற்றி உங்களுக்கு முடித்து கொடுத்து விடுவார், அதனால அதற்கு நீராணி பேரு. சுவாமிக்கு காட்டும் போது என்ன தெரியுங்களா பேரு, மலையாளத்துல நீராஞ்சனம்னு பேரு, தீபம் காட்டுகின்ற பொழுது நீராஞ்சனம்னு பேரு. என்ன தெரியுங்களா நீராஞ்சனம்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு ஒளி கிடைக்கணும், நாம பார்க்கும் போது நமக்கு கண்ணுக்கு ஒளி இருக்கு, கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, ஒளி அவன் தான், அதனால நீரானே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: இன்னைக்கு நான் உனக்கு அடுத்த கதையான நடராஜர் கதை பத்தி சொல்ல போறேன்.
4: சொல்லுங்கம்மா.
3: சரி, அதுக்கு முன்னாடி நடராஜர்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
4: நடராஜர்னா நடக்க வரதா?
3: நடக்கிறது இல்லம்மா, வேற
4: தெரியலையே.
3: சரி, அதாவது நடராஜர்னா அதோடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் நடராஜருடைய சிலையை பார்த்துருக்க? நம்மளுடைய சிதம்பரம் கோவிலில் பார்த்துருக்க, அது தவிர எங்கெல்லாம் பார்த்துருக்க?
4: தெரியலையே.
3: பரதநாட்டியம் கற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்க யாரை வழிபடுவாங்க, எந்த வகுப்பில் அது இருக்கும்?
4: நடராஜரை.
3: அப்போ பரதநாட்டிய கிளாஸ் போகிறவங்கெல்லாம் எந்த சாமியை வழிபடுவாங்க?
4: நடராஜர்.
3: அப்ப இதுல இருந்தே சொல்லு பாக்கலாம், அப்ப நடராஜருங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்?
4: நடராஜர்,
3: வெரி குட், ரொம்ப சரியா சொல்லிட்ட. நட அப்படின்னா நடனம் அப்படின்னு அர்த்தம், அதாவது டான்ஸ். ராஜா அப்படின்னா?
4: ராஜானா அரசர்.
3: அரசர். அப்ப நடராஜர்னா நடனத்துக்கே அரசர் அவர் தான். அதாவது ஒரு அரசர் வந்து அந்த நாட்டுக்கே சிறப்பானவரா இருப்பார் இல்லையா, அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், எல்லார விட போர்க்கலையில வந்து ரொம்ப சிறப்பானவரா இருப்பாரு. ராஜானா என்ன, அவர்தான் அந்த இடத்துக்கே வந்து முதன்மையானவர்னு அர்த்தம். அது மாதிரி இந்த நடராஜர் தான் நம்ம இந்த உலகத்துக்கே முதன்மையானவர், அதாவது நடனத்துக்கே முதன்மையானவர் அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நம்ம நடராஜ பெருமானை ஏன் வணங்குறோம், அவர் ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரணுமே.
4: ஆமா, நான் வந்து நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருக்கனால அது மறந்து போயிட்டேன்.
3: சரி சரி, அப்ப நடராஜர் பெருமானுடைய நடனத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது என்ன தெரியுமா? தாண்டவம். அது என்னது?
4: தாண்டவம்.
3: தாண்டவம், அதாவது அவர் ஆடுற நடனத்தை தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்துல நாலு வகை இருக்கு, என்னென்ன தெரியுமா?
4: என்னென்ன?
3: இத வந்து நான் இன்னும் ஒரு இந்த கதையுடைய முடிவுல சொல்றேன், இந்த நாலு வகைகளை பத்தி. இப்ப அவர் ஏன் நடனம் ஆடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான விடை சொல்றேன். அதாவது இறைவன் ஏன் நடனம் ஆடுறாருனா, நம்ம பொதுவாவே ஒரு முத்தொழில்கள் சொல்லுவாங்க, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழிலை இறைவன் வந்து நமக்காக செய்யறாரு. அது எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ தக்காளி செடி வளர்க்கணும்னு நீ ஆசைப்படுற, அப்ப முதல்ல விதை போடுற, மண்ணுக்குள்ளார என்ன பண்ற? விதை போடுற. அதுக்கு பேர் என்னன்னா படைத்தல், அதாவது முத முதல்ல ஒரு செயல் செய்யற, அதை வளர்க்கறதுக்காக மண்ணுக்குள்ள விதை போடுற, அது செடியா முளைக்குது, ஒரு சின்ன செடி வந்துருச்சு. இப்போ உருவாக்கிட்ட, கிரியேஷன், இதுதான் படைத்தல். அடுத்தது அந்த செடி ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த செடிய ஆடு மாடெல்லாம் கடிச்சிடாமலோ இல்ல வேற யாரும் அதை புடுங்கிடாம இருக்கிறதுக்காக என்ன செய்வ?
4: நானு சின்னசா ஒரு முள்வேலி போடுவேன்.
3: வெரி குட். அப்ப அந்த முள்வேலி போடுற, அதுக்கு பேர் என்னது?
4: காத்தல்.
3: கரெக்ட், அதுக்கு பேர் தான் காத்தல். அடுத்தது என்ன செய்யறோம்? அந்த முள்வேலி போட்ட உடனே அது என்ன கிடைக்கு, அது என்ன தருது நமக்கு அதுல இருந்து?
4: தக்காளி.
3: தக்காளி பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பழத்தை என்ன செய்யறோம்? பறிச்சு நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்படியே எவ்வளவு நாள் அது இருக்கும்? கொஞ்ச காலத்துக்கு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? வாடி போயிடுது. என்னதான் நம்ம உரம் போட்டாலும், என்னதான் அதை பாதுகாத்தாலும், தண்ணீர் விட்டாலும், அது என்ன ஆகும்? அது அதுக்கு மேல பலன் தராது, அவ்வளவுதான். அந்த செடி வந்து அழிஞ்சிடும், ஒண்ணும் இல்லாம வதங்கி வாடி கொஞ்ச நாள்ல காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அதை பிடுங்கி போட்டுட்டு நம்ம புதுசா ஒரு விதை போட வேண்டியதா இருக்கும். இதுதான் இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து அழித்தல். திருப்பி நம்ம புதுசா செடி வைக்கிறோம், அதே அந்த தக்காளி செடி வந்து எதுவுமே ஆகாம அழியாம அப்படியே இருந்தா அடுத்தது என்னவாகும்? வேற செடி நட முடியுமா நம்மளால? அந்த இடத்துல பண்ணவே முடியாது. அப்ப அழித்தல்ங்கிறதும் வேணும் இந்த உலகத்துக்கு. இந்த முத்தொழில்கள் வந்து சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இறைவனுடைய இந்த நடனம் தேவையாம்.
4: நடனமா?
3: ஆமா. இப்போ இந்த படைக்கிறதுக்கும் காக்கறதுக்கும் இறைவன் யார தெரியுமா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு?
4: யார?
3: படைக்கிறதுக்கு பிரம்மாவையும் காத்தல் தொழில் செய்யறதுக்கு விஷ்ணுவையும் இறைவன் வந்து நியமிச்சிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஆனா அழிக்கிற தொழில செய்யறதுக்கு யார இறைவன் நியமிச்சிருக்காரு தெரியுமா?
4: யமன்.
3: யமன் செய்யறாரு, ஆனா அவர் வந்து ஒரு வேலையாள் தான். ஆனா அந்த தொழில யார் கையில வச்சிருக்காங்கன்னா நம்ம சிவபெருமான் தான். அப்ப இந்த வந்து சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, ஏன் இந்த டெலிட் பட்டன் மட்டும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அழித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். யார் ஒருத்தருக்கு அழிக்கும் ஆற்றல் இருக்குதோ அவராலதான் படைக்கவும் முடியும் காக்கவும் முடியும் இல்லையா. அதனால முக்கியமான வேலையை சிவபெருமான் எதுக்கு வச்சிருக்காரு?
4: அழித்தல்.
3: அழித்தல்ங்கிற வேலையை தானே செய்யறாரு. அப்ப இந்த மாதிரி மூன்று வேலைகளை செய்யறாரு. அப்படி செய்யற போது அவருடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற சக்தி இருக்குல்ல, இப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த படைத்தல் தொழில் செய்தாலும் காத்தல் தொழில் செய்தாலும் அவருடைய சிவபெருமானுடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற அந்த ஆற்றல் இருக்கு. இத செய்யறதுக்கு இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய தொழிலை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு லைஃப் சோர்ஸ் வேணும், ஒரு ஆதாரம் வேணும், மூலம் வேணும். அப்படி வேணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய நடனத்தின் மூலமா தான் அந்த ஆதாரம் கிடைக்குதான். அதாவது பெருமான் நடனம் ஆடும்போது ஒரு அபரிமிதமான ஆற்றல் வந்து வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் அந்த சராசரங்களையுமே இயங்க வைக்குது. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும், இந்த உலகமே என்ன ஆயிருக்கு, முதல்ல அணுகள் அணுக்களால தான் ஆயிருக்கு. ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்துதான் ஒரு உயிரினங்களா வெளிவருது. அப்போ ஒவ்வொரு அணுலையும் என்ன இருக்குது, அணுவுக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு காரணம் சிவபெருமான் தான். சரியா? சரி, இப்ப இதையே நான் இன்னொரு வாட்டி புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்ப நம்ம மறுபடியும் இந்த தக்காளி செடிக்கே வருவோம். இப்ப தக்காளி செடி வந்து எப்படி நமக்கு தக்காளிங்களை எல்லாம் தருது, எப்படி நமக்கு தருது, நாம வந்து அதோட வேர்ல தண்ணீர் விடுறோம். அப்ப வேர்ல இருக்க தண்ணியா அது உரியுது, அது உறிஞ்சி இலைகள் வழியா அதோட ஸ்டெம்ஸ் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது வழியா அது இலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போகுது. அடுத்தது சூரிய வெளிச்சத்தையும் அது உள்வாங்குது இல்லையா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு எப்படி வளர ஆரம்பிக்குது, அதோட இலைகள் வந்து மேல் நோக்கியும் வேர் வந்து கீழ் நோக்கியும் இந்த மாதிரி எல்லாம் அது தானாவே வளருது. அப்போ ஒரு சாதாரண ஒரு செடிக்கு என்ன செய்ய என்ன இருக்கு, எப்படி எங்க வளரணும், கீழ் நோக்கி வளரணுமா, எது மேல் நோக்கி வளரணும், இப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அத கொடுக்கறது யாருன்னா, அது கூட யாரு கொடுக்கறா, நம்மளுடைய இறைவன் தான் கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் தான். இத இப்ப சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, எங்கன்னா ஜெனீவால இருக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் இந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சி சென்டர்ல கூட யாருடைய போட்டோ வச்சிருக்காங்க தெரியுமா, நம்மளோட தில்லை நடராஜர் பெருமானுடைய உருவ சிலையை வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மினிட்லயும் இந்த அணுக்கள் வந்து உள்ள அசைஞ்சிட்டே இருக்கான். அந்த அசைவு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய நடராஜருடைய மூமெண்ட் மாதிரியே அதுவும் இருக்கான். நடராஜர் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஒத்து இருக்கான் அதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆட்டம்ல இருக்க ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகுது எல்லாமே வந்து. நம்ம நடராஜர் எந்த முறையில நடனம் ஆடுவாரோ அதே பேட்டர்ன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கான். அத பார்த்தா நடராஜனுடைய நடனத்துக்கு ஈடா இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதத்தான் ஆனா இவங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் மகான்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உலக இயக்கத்துக்கு காரணம், இந்த உலகத்திற்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது,
4: சிவபெருமான்கிட்ட.
3: அவருடைய நடனத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது, பெருமானுடைய நடனத்தின் மூலமா. அப்ப அவர் தொடர்ந்து நடனம் ஆடுறது யாருக்காக ஆடுறாரு,
4: இந்த உலகத்துக்காக.
3: இந்த உலகத்துக்காகவும் உலகத்துல இருக்க உயிர்களான நமக்காகவும் தான் அவர் தன்னுடைய நடனத்தை ஆடுறாரு. இப்ப அவருடைய நடனத்துல நாலு வகைகள் இருக்கு சொன்னா, அந்த வகைகளை பத்தி சொல்றேன். அதுல சந்தியா தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு காலத்துக்கு ஏற்றாற் போல, அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல பெருமான் நான்கு விதமான நடனத்தை ஆடுறாரு. இப்போ சந்தியா தாண்டவம் அப்படின்னா, சந்தியா காலம் அப்படின்னா மாலை நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை நேரத்துல அவர் ஆடுற நடனத்துக்கு பேரு சந்தியா நடனம், சந்தியா தாண்டவம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு யாம பொழுதுதான் நடனம் செய்யறாரா, அந்த நடனம் செய்யற காலம் தான் நமக்கு பிரதோஷ காலமாவும் நாம இப்ப கொண்டாடி வரோம். அந்த சந்தியா காலத்துல இறைவனை நாம பிரார்த்தனை செய்யற போது இந்த கோலத்தை நாம எண்ணி பிரார்த்தனை செய்யறவங்க அவங்களுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு புதிய நல்ல வாழ்வினை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஆகமங்கள்ல. அடுத்தது அது இல்லாம இந்த ஊர்த்துவ தாண்டவம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, காளி தேவியோட செருக்கு. செருக்குன்னு காளி ஒரு முறை அகங்காரத்தோட ஆடினாலாம், அந்த ஆட்டத்தை அடக்கிற பொருட்டு சிவபெருமான் ஆடிய ஆட்டத்துக்கு பேர் தான் வந்து ஊர்த்துவ தாண்டவம். காளியோட செருக்கை அடக்க வேண்டி சிவபெருமான் இடது பாதத்தில் அவருடைய இடது கால் இருக்கு இல்லையா பாதம், அதை உயர்த்தி காதளவாக வந்து படுமாறு ஆடிய நடனம் தான் ஊர்த்துவ தாண்டவ வடிவமா. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது வந்து காளிகா தாண்டவ மூர்த்தின்னு சொல்றாங்க. இத வந்து இது எந்த இடத்துல ஆடப்பட்டிருக்குன்னா, திருவாலங்காடுன்னு ஒரு இடம், அங்கதான் இறைவன் இத வந்து ஆடி காமிக்கிறாரு. சிவபெருமான்கிட்ட ஒரு அம்மையார் சொல்லியிருக்காங்க, அரவாணி ஆடும்போது நீ நடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? ரொம்ப சரியா சொல்லிட்ட. அவங்கதான் அவங்க சிவபெருமான திருவாலங்காட்டுல அவருடைய நடனத்தை பாக்குறதுக்காக வேண்டினாங்க. அப்ப அங்க அம்மையாருக்கு கொடுத்த காட்சி இந்த ஊர்த்துவ தாண்டவம். அத பத்தி அவருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்ங்கிற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கவியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப சிறப்பா சொல்லிட்ட. அது இல்லாம அடுத்தது ருத்ர தாண்டவம் சம்ஹார தாண்டவம்னு ரெண்டு இருக்கு. இப்ப ருத்ர தாண்டவம்னா ருத்ரம்னா கோபம், பெருமான் வந்து கோபத்துல ஆடினால ருத்ர தாண்டவம்னும், அழிவு சமயத்துல ஆடினது அதாவது ஊழி காலத்துல ஆடினது வந்து சம்ஹார தாண்டவம்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி நாலு வகை தாண்டவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப பெருமான் இடைவிடாம நடனம் ஆடுறதுனாலதான் இந்த அண்ட சராசரங்களும் தொடர்ந்து இயங்குது. பெருமான் தொடர்ந்து யாருக்காக நடனம் ஆடினார்னு இப்ப சொன்னோம், நமக்காக தான் இல்லையா. அதனால நடராஜர் சிலையில பெருமானை சுற்றி ஒரு சக்கரம் இருக்கு தெரியுமா? அந்த சக்கரத்துக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
4: சக்கரத்துக்கு என்ன அர்த்தமா?
3: சரி நானே சொல்றேன். அதாவது ஒரு நெருப்பான், அதாவது அதுல சின்னதா அந்த சக்கரத்தை பாரு, சுத்தி சின்ன சின்னதா பூ மாதிரி இருக்கும். அந்த பூக்கள் வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் பெருமானுக்கு வந்து அழகா அந்த பூக்கள் மாதிரி வடிவுல வந்திருக்கு. அடுத்தது அவரோட நடனத்துல இருக்க நடனம் ஆடும்போது இருக்கிற உஷ்ணத்துல இருந்து ஒரு நெருப்பு பொறி அவரை ஒரு வட்டமா சுற்றி இருக்குமா, அந்த நெருப்பு தான் அந்த சர்க்கிள். நெருப்புனால என்ன அர்த்தம்? எனர்ஜி. இப்ப நம்ம வீட்டுல வந்து நெருப்பு இருக்கு, நெருப்ப வந்து என்ன செய்யலாம்?
4: நம்ம சாப்பாடு சாப்பிடறதுக்கு,
3: சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம், அதானே எனர்ஜி, அது வந்து சக்தி. அப்ப அது மாதிரி பெருமானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் சோர்ஸா இருக்கு, வாழ்க்கையினுடைய ஆமா அடிப்படை ஆதாரமா, ஆமா ஆதாரமா இருக்கு. இப்ப புரியுதா அவரை நாம ஏன் நடராஜர்னு அழைக்கிறோன்னு?
4: புரியுதுமா.
3: அப்ப இனிமே நடராஜர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன சொல்லுவ?
4: நடனம் ஆடுறவரு.
3: அந்த நடனத்துக்கான காரணம் என்ன?
4: அந்த நடனத்துக்காக காரணம் நம்மளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும்.
3: நல்ல சொல்லு, ரொம்ப சரியா சொன்ன, பயப்படாம தெளிவா சொல்லு சரியா. இப்ப இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு இல்லையா?
4: புரிஞ்சிச்சு.
3: சரி அடுத்த கதைக்கு போலாமா?
4: போலாமே.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே இருவருக்கு மட்டுமே பிரான் என்ற சொல்லை கையாளுகின்றார். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று சம்பந்தப் பெருமானுக்கும், நம்பிரான் திருமூலன் என்று திருமூலப் பெருமானுக்கும் அந்த பிரான் என்ற சொல்லை அருளி செய்த அற்புத நிகழ்ச்சி திருத்தொண்ட தொகையிலே. அப்படிப்பட்ட திருமூலப்பெருமானுடைய அருள் திருவரலாற்றினை நான்மறை யோகிகள் ஒருவராக விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய அற்புத சரிதத்தை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். இளம் திரையை சூடிய சிவபிரானது திருக்கைலாய மலையினர் பழமையான கோயிலுக்கு முதற் பெரும் காவலராம் தலைமை பெற்று இந்திரன் மால் அயன் முதலாய தேவர்கட்கு சிவநெறியினை அருளி செய்யும் நந்தியம் பெருமாள் திருவருள் பெற்ற நான்மறை யோகிகள் சுந்தரநாதர். இச்சிவயோகியார் அனிமா முதலாகிய எண்வகை சித்திகளையும் கைவரப் பெற்றவர். சிவயோகியார் திருக்கைலையினில் இறைவனை சிந்தித்த நிலையில் இருக்கும் காட்சி.
6: இடம் திரு கைலாய மாமலை.

0: சிவ சிவ இறைவா, உரை உணர்வு கடந்த தேவரீர் திருவடிகளை என்றென்றும் சிந்திக்கும் திருக்கைலாய வாழ்வினை அடியேனுக்கு அளித்தீர்கள். இன்று ஏனோ என் மனம் தென்திசையில் உள்ள பொதிகை மலையில் வீற்றிருக்கும் அகத்திய மாமுனிவரை கண்டு தரிசிக்க விரும்புகிறது. சிவசிவா, எல்லாம் உனது திருவரும். எம்பெருமானே, தேவரீர் எழுந்தருளியிருக்கும் பல தலங்களையும் வழிபட்டு நற்றமிழின் பிறப்பிடமாகிய பொதிகை மலைக்குச் செல்கிறேன். தாங்கள் உடனிருந்து இனிதே திருவருள் செய்ய வேண்டுகிறேன். சிவ சிவ சிவ சிவ.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

நம்முடைய வினைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கால்பற்று அழிய வேண்டும் என்று அருணைநாதன் மிக அருமையாக சொல்கிறார். ஏன் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் என்று கொண்டால், சிவ புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்கிறோம். ஆகவே சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்கள் அதெல்லாம் சிவ புண்ணியங்கள். இந்த சிவபெருமான் விதித்த அறங்களை செய்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள், வேற ஒண்ணும் இல்ல. இந்த நாயன்மாருடைய செயலெல்லாம் சாதாரண மக்களுடைய கண்ணுக்கு வினோதமா தெரியுது. சார், மகனை போய் கறி சமைக்கலாமா இல்லையா, தன்னுடைய மனைவியவே கொடுக்கலாமா, இதெல்லாம் இந்த காலத்து பகுத்தறிவாளர்கள் ஒத்துருவாங்களா, பைத்தியக்காரத்தனு சொல்லுவான். அல்லது நாயன்மாருடைய செயலெல்லாம் கிரைம்னா அப்படியே சொல்றான், நாயன்மாரெல்லாம் கிரிமினல்ஸ் அப்படிமா சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப என்ன ஆச்சிருக்கா, எல்லாம் அவங்க நோக்கிலே நம்ம பார்க்கணும் இல்லையா. ஆகவே சிவ நல்வினை என்பது என்னன்னு கேட்டா, இந்த சிவ நல்வினையை நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல், சிவ நல்வினை ரொம்ப அதிபயங்கரமா இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடிய பக்குவம் எப்போ உங்களுக்கு வரும் என்று கேட்டால், அதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் நீங்க சரியே கிரியை யோகத்தை முடிச்சு வந்திருந்தால் நம்மளால செய்யவே முடியாது. நீங்க உன்னை கவனிக்கணும், பெரிய புராணத்தில், பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான சிந்தனை, அதாவது மிகப்பெரிய செயல்களை செய்த செயற்கரிய செய்வர் பெரியர், அவங்களை எல்லாம் காமிச்சார் சேக்கலார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அது மாதிரி செய்யணும்னு சொன்னா சேக்கலார், உங்களுக்கு செய்ய முடியாது நல்லா தெரியும் அவருக்கு, எங்கேயாவது யூ ஃபாலோ நாயன்மார் சொன்னாரா இல்லையா, அந்த நாயன்மாருடைய அந்த வன் தொண்டுகளை நீ செய்ய சொன்னாரா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன, அது மாதிரி செய்யலாம்னு சொன்னா நீ சஜித்தாந்த படிக்க ஒருத்தருமே வரமாட்டீங்க, நாயன்மார் செய்த மாதிரி நீங்க செஞ்சாதான் முத்தின்னா அவ்வளவுதான். சேகர் எங்கேயா சொன்னாரா, அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னாரா, சொல்லல. ஏன்னு கேட்டா, ஏன் பின்பற்ற முடியாது ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, ஏன் பின்பற்ற முடியாது என்று கேட்டால், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் சரியை கிரியை யோகம் இதை செய்திருந்தா தான் முடியும். அவர் சாமுசித்தர்கள் அவர்கள் எல்லாம், ஆகையினால அவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நீங்க பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னொரு விதமா சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தை 5 வயசுல நம்ம பார்த்தோம், 50 வயசுலயும் பார்க்கிறோம், 80 வயசுலயும் பார்க்கிறோம், நீங்க பார்க்கப்படுகின்ற உலகம் அதே உலகம் தான், ஆனா உங்களுடைய பார்வை மாறி இருக்கிறது. ஏன் மாறிச்சு இல்லையா, இதே உலகத்தான் 5 வயசா இருக்கும்போது நான் பார்த்தேன், இப்ப ஏன் வித்தியாசமா பாக்குறேன், உலகத்து மேல மிஸ்டேக் ஆகுது இல்லை, என்னுடைய அனுபவம் பார்வையை மாத்தியது அப்படிதான் சொல்லி ஆகணும், என்னுடைய அனுபவம் என்னுடைய பார்வையை மாற்றியிருக்கிறது. அதே போல பல்வேறு பிறவிகளிலே நீங்கள் செய்த சிவ புண்ணியமானது உங்களுடைய பார்வையை மாற்றும், அப்பொழுது நீங்கள் உலகத்தை பார்ப்பதும் உயிரை பார்ப்பதும் வேறு விதமாக இருக்கும். ஆகவேதான் அதை வந்தொண்டு, அதுக்கு என்ன சொல்ல, திருக்கழிட்டுப்படியார் ஆசிரியர் தான் இதை வெளிப்படையா சொன்னார், திருக்கழிட்டுப்படியார், வல்வினை மெல்வினை, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் வல்வினை, அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சிவலோகம்னு சொன்னா ஒருத்தரும் ஒப்பேற மாட்டோம், ஆனா நமக்கு மெல்வினையும் விதிச்சார், நீங்க சிவபூஜை பண்ணா போதும், நாயன்மார் மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், நீங்க மெல்வினை செய்தால் போதும், வல்வினை செய்ய வேண்டாம் என்று காட்டினார். அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்களை செய்வதற்கல்லவா, அதுதான் சிவபுண்ணியம். இப்ப நம்ம ஆகமத்தை படிக்கல சார், ஆகமத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், எப்படி தெரிஞ்சு கொள்வது தமிழ்ல, ஒரு கேள்வி வரும் அடுத்தாப்புல. நான் சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்ப எங்க போய் படிக்கிறது நான் அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தான் இல்லையா, இந்த மனுச்சோழன் கதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவன் இலக்கியவாதியும் சொல்றான் அரசியல்வாதியும் சொல்றான் நாமளும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இங்க மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட எந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தான் கேட்டா, எந்த சட்டத்தில் எந்த லாவ கோட் பண்ணான், தன்னுடைய தேராவாளி ஊர்ந்து அந்த கன்று எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல தன்னுடைய மகனை கிடத்தி, அந்த கண்ணினுடைய நெஞ்சிலே எப்படி தேர்க்கால் ஏறியதோ அதே போல மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் நினைச்சிய பார்க்க,
ஒரு மைந்தன் ஒரு குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான். தருமந்தன் வழிச்செல்கை கடனன்று தன் மைந்தன், மறுமந்தன் தேராளி உறவுந்தான் மனுவேந்தன், அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான். நினைச்சு பார்க்கணும், உங்களால நினைச்சே பார்க்க முடியாது சேர்க்கல. ஆனா ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு சட்டத்தை பார்த்துருக்கணும் இல்லையா, அந்த சட்டம் என்ன விதிக்குன்னு பார்த்தானே கொடுத்துருக்கணும் என்றால் அதுக்கு ஆறுமணார விடை கொள்கிறார். அத பெரிய புராண சூசனம், பெரிய புராண சூசனத்தில் சொல்றார், அவர் பார்த்த சட்டம் சிவ தருமோத்தரம். சிவ தருமோத்திரத்தில் இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்லியிருக்கிறதோ அந்த தண்டனையை தான் கொடுத்தான். அது சிவபெருமான் விதித்தாரம். அதனால என்ன ஆச்சுன்னா, அவனை காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானுக்கு கடமையாச்சு. நீர் சொல்லபடி நான் நடந்திருக்கேன், அப்ப என்ன காப்பாற்றபடி நீர் தானே. ஆகவே அவர் அதை தன் செயலாக எடுத்துக்கொண்டார். மறுபடியும் அந்த இறந்து போன மகனும் அந்த கன்றுக்குட்டியும் சூசைட் பண்ணிக்கிட்ட மந்திரியும் உயிர் வரலன்னா மனுஷன் கிடையாது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு கதையும் பெரியவாத வர கதையெல்லாம் திரும்ப அந்த நிகழ்ச்சி இல்லை என்றால் அந்த மூணு பேரும் உயிரோட வந்தார்கள், அப்படி வரலன்னா மனுஷன் கதை கிடையாது, அதையும் வச்சுட்டு இருக்கணும். அதுபோல சிறு தொண்டர்ல சீரானா வான்னு அழை, அந்த பையன் மறுபடியும் வரலன்னா கதை உண்டா? கண்ணப்பனா நில்லு கண்ணப்பன்னு தடுக்கலன்னா உண்டாத கதை? அப்ப ஏன்னு கேட்டா, அவர் விதித்த அறங்களை செய்த காரணத்தினாலே அதுக்கு பிராய்ச்சித்தும் அவரே தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகினால இந்த சட்டங்கள் எங்கே இருக்கிறது என்பதை ஆகமத்தில் உள்ள செய்திகளை பக்குவம் உடையவர்களுக்கு நமக்கு எப்படி சந்தேகம் வந்ததோ, இந்த சட்டத்தை எப்படி சார் நம்ம படிக்கிறது நமக்கு எப்படி வருதோ, அதே போல மிகப்பெரிய ஞானிகளுக்கு சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை சிவபெருமானை சுருக்கத்தை சொன்னார். ஆக நீங்க நோட்ஸ் படிக்கிறதா ஈஸி, எப்பயும் மூலத்தை படிக்கிற ரொம்ப கஷ்டம். நம்ம நோட்ஸ் படிச்சே பழகிட்டோம்.

அப்போ அவன் என்ன பண்ணாங்கன்னா, உலக தர்மம், ஒரு மகன் அப்பாவிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், தாயிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், மனைவியிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், சகோதரத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான். ஆனா அந்த ராமனுக்கே சைவம் வந்து அதுக்கு மேல எங்க விடுதோ அதைதான் சைவம் பிடிப்பாங்க. அப்பேற்பட்ட ராமனுக்கு சிவ தர்மம்னா என்னன்னு சொன்னார். நீ இதுவரை கேட்டார், எல்லாம் முடிஞ்சது சாமி, நான் இலங்கையில போய் எல்லாம் பண்ணியாச்சு, ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஆகவே மை மிஷன் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னா ராமன். யார்கிட்ட? அவருக்கு தீட்சாவுக்கு ஒரு அகத்தியற்ற வந்து, ராமனுக்கு தீட்சை பண்ணி வைத்தவர் அகத்தியர். பின்னாடி தீட்சையை பற்றி வரும்போது சொல்றேன். அப்பொழுது சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்றால், நீ உன்னுடைய மிஷன் இன்னும் முடியலன்னர். நீ ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து உலக அறங்கள் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டினாய், அது உனக்கு பெருமை இல்லை சொன்னார். நம்மளாம் பெருமைன்னு மாறி போட்டோம், அகத்தியர் பெருமை இல்லைன்ற. ஆகவே நீ சிவ அறத்தை நிலைநாட்டு. ஆகவே ஒரு சக்கரவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய அறம் என்றால் என்ன என்றால் சிவலிங்க பிரதிஷ்டை. ஆகவே அதை நீ செய்யல. எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ராவணனை கொன்ன பாவம் போக்குறதுக்கு தான் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அகத்தியருடைய உபதேசம், நீ சிவபுண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னதுனால அந்த அகத்தியர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது சிவகீதை. பகவத்கீதை ஒண்ணுதான் தெரியும். அந்த ராமனுக்கு அகத்தியர் சிவகீதையை உபதேசம் பண்ணினார். அந்த சிவகீதையிலே சிவ நல்வினைகளை பற்றியெல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சு கடைசியில சிவ நல்வினை என்றால் என்ன, சிவானவங்களை என்ன விதித்திருக்கிறார் என்று அவருக்கு சொன்னார். யார்? உபமன்ய மகாமுனிவரே சொன்னார். அவர்தான் பெரிய புராணத்தையே நமக்கு தந்தவர்னு சொல்லலாம். அந்த நூலுக்கு வாயு சங்கீதையின் பேர், வாயு சங்கீதை. ஆகவே சிவ தர்மோத்திரம், சிவகீதை, வாயு சங்கீதை, இது போன்ற நூல்களை எல்லாம் மிக அருமையாக, இந்த நூல்களை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் தமிழ் படுத்தியிருக்கிறார்கள், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மூணு நூலும் தமிழிலே நீங்க படிக்கலாம். ஆகவே அந்த மூன்று நூல்களிலேதான் சிவ நல்வினைகள் என்ன என்பது தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டு அடுத்த கேள்வி என்ன வருகிறது என்றால், அப்படியானால் இந்த சிவ நல்வினைக்கு என்ன பயன்? ஒரு கேள்வி, உலக நல்வினைக்கு பயன் இதான் சொல்லிட்டீங்க, சிவ நல்வினைக்கு என்ன பயன் என்றால், அதை புரித்துக் கொள்ளுங்கள். ஒன்று தவலோகம், தவலோகங்களிலே போய் பிறத்தல். அது தேவலோகத்தில் போய் பிறக்கிறதா அது, ஆனா சிவ நல்வினைக்கு பயன் தவலோகத்திலே போய் பிறத்தல். தவலோகம்னா என்னென்ன ஐயா விளக்குவாங்க, எட்டாங்கிறது வரும்போது நினைக்கிறேன். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக, தவம் செய்த நற்சார்வில் வந்து உதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. ஆகவே தவலோகத்திலே போய் பிறக்கிறீர்கள். அடுத்தால பதமுத்திகளை தருகிறார். பதமுத்திகள் சிவலோகங்களில் இருக்கக்கூடிய பதமுத்திகள். அடுத்தால அந்த பதமுத்திகளிலே இருந்து என்னென்ன முத்தியில மீழ்ச்சி உண்டு பாஷ்யத்தில் வருது. மொத்தம் எத்தனை முத்தி இருக்கு தெரியுமா? சிவபெருமான் கொடுக்கிற முத்தி 32 வகை முத்தி இருக்கிறது. அம்ம 32 வகை முத்தியில எந்த முத்தியில இருந்தா நீங்க மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பறக்கலாம், எந்த முத்தியில இருந்தா நேரடியா ப்ரமோஷன் பரமுத்தி, அதான் ஹையஸ்ட். எந்த முத்தியில இருந்தா ஹையஸ்ட் போலாம், எந்த முத்திகள்ல மறுபடியும் பறக்கலாம் அல்லது பறக்காமல் இருக்கலாம், அது அவருடைய இஷ்டம் தான். சுந்தரமூர்த்தி சுவாமியில அங்கிருந்து அனுப்பிச்சார், சிவ சாரூபம் பெற்ற அடியவரை பூலோகத்துக்கு போ அப்படின்னார். மறுபடியும் அந்த மிஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் வா, அவன் அனுப்பினது அவர் தான், வரவழைச்சது அவர் தான். ஆகவே அது போன்ற பதமுத்திகளை நமக்கு தரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நல்லா குறிச்சுக்கிடுங்க, ஒன்று தவலோகத்தை தரும், ரெண்டாவது பதமுத்திகளை தரும், மூன்றாவது பதமுத்திகளிலே இருந்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அது நம்ம கையில் இல்ல, அப்பொழுது மருணி எங்க விட்டீங்களோ சிவபுண்ணியத்தை அங்கிருந்து தொடர்புள்ள சூழலை ஏற்படுத்தி தருவார். என வரணுமே நிம்மதியா, நீங்க எல்லாம் ஓரளவுக்கு சிவபெருமா நமக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி எல்லாம் கொடுத்து 15 நாள் நம்ம சம்பாத்தியம் பண்ணனா கூட நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் பசியோடு இருக்காதுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான் வர முடியும். இந்த சூழலை யார் ஏற்படுத்தி கொடுத்தா? 15 நாள் நான் வேலை பார்க்கலாம், வீட்டில் பட்டினா வர முடியுமா? நீங்க இதை உண்டாக்கி கொடுத்தவர் யார்? உங்க தலைமையிலேயே வந்தது. அதுபோல ஞானத்தை எங்கே நீங்கள் விட்டீர்களோ

0: அதை ஞானம் பெற மறுபடி ஞானத்தை தொடர நல்ல சூழ்நிலையை அமைத்து உங்களை பிறக்க வைப்பார். தவம் செய்த நச்சார்வில் வந்துரித்து ஞானத்தை நண்ணுதலை. அப்புறம் நாலாவது, நீங்கள் செய்த சிவ நல்வினை நசித்து போகாது. உலக புண்ணியம்னா என்ன வரும்னா, அந்த பலனை அனுபவிச்ச உடனே மறுபடியும் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஆனா சிவ நல்வினை என்பது அசல் அசலாவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துட்டு இருக்கும். சந்தோஷமா இருக்கு இல்லையா? வட்டி அசலையே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஆனா நமக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு டெபாசிட் பண்ணிடணும் சார், நிம்மதியா வட்டி வரணும் சார், வரைக்கும் சௌரியமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுதான் ஏமாந்தாங்க எல்லாரும். ஆகவே இப்ப சென்னை ஒரு நகரங்களில் நிதி இழந்தோர் சங்கம் போடு, பைனான்ஸ் கம்பெனியில ஓட்டு யாரெல்லாம் ரூபாய் இழந்தாங்களோ அவங்க ஒரு சங்கம் வச்சாச்சு, நிதி இழந்தோர் சங்கம். ஆனா நமக்கு அசல் அசலாவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுபோல சிவ நல்வினை நசித்து போகாது, பலனை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அருமையா மேகண்டா சொல்வார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து சிவ புண்ணியத்துக்கு உள்ள பயன்கள். ஆகவே மறுபடியும் தொகுத்து சொல்றேன், சிவ புண்ணியமானது நம்முடைய அனுபவம் முடிந்த பிறகு கூட நசித்து போகாமல் அது மறுபடியும் ஞானத்தை தொடர்வதற்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். இது ஒரு முதல் நன்மை. இரண்டாவது நன்மைன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம பார்வதி பதையே அரர் மகாதேவா ஒரு பெரிய பவர் கொடுத்தார் சிவபெருமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நல்வினைக்காக, இது ரொம்ப முக்கியம், சிவ நல்வினையை காப்பதற்காக நீங்கள் அவர் விதித்த உலக அறங்களை மீறலாம். ரொம்ப முக்கியம், உலக அறமும் அவர் விதிச்சதுதான், ஆனா சிவ அறங்களை காப்பதற்காக உலக அறங்களை நீங்கள் மீறலாம். அப்படி மீறி காட்டினவர்கள் தான் நாயன்மார்கள். ஏன் அவங்களுக்கு என்ன, அவங்க மீறி காட்டினாங்க உலக அறத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிவ நல்வினையை காப்பதற்காக மட்டும்தான் மீறலாம். அதுக்கு மார்க் போடுறவங்க சிவபெருமான், நீங்க எதுக்காக மீறீங்க, நீங்க ஒரு தப்பை செஞ்சு சிவ அறத்தை காப்பதற்காக செய்தேன்னு சொன்னா சிவபெருமான் டிக் பண்ண ரைட்டு. கண்ணப்பிடிங்க.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.
2: ஓம் சிவாய நம. சைவம்.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இன்னார் உள்நாளில் இப்படி இருக்கிறார். அவருக்கு பொருள் புகழ் எல்லாம் சேர்ந்து இதை எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் ஒருத்தம் பார்த்து போராமப்பட்ட எல்லாரும் பார்த்து அன்னவர் தம்மை வெல்ல ஆதையாக வருவேன். இவரை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று எண்ணினார். அதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு வலிய சண்டைக்கு வந்தார். வலிய சண்டைக்கு வந்தார். வலிய சண்டைக்கு வந்து வலிமை இழந்து வரும்போது வலிமையோடு வந்தார், செல்லும் போது வலி இல்லாமல் வலி இல்லாமல் போனான். வலி இல்ல பொன்னணி ஓடையாரை குருவரி காலால் மட்டும் பன்முறை இழந்து தோற்று பரிபவப்பட்டு போனார். பரதரவ சண்டைக்கு வந்து தோற்று போனார். யாரு? அந்த மெய்ப்பொருள் நாயனாரோட முத்தநாதன் என்கிற ஒரு சித்தர். இப்படி இழந்த மாற்றான் இகழினால் வெல்ல மாட்டான். இப்படி பல தடவை வந்து தோற்று போனதனாலே அவன் கொள்கையை அவன் விட முடியல. அவன் எப்படியாவது எப்படியாவது அவனுடைய எண்ணத்தை மாற்றி கொள்ளல. பல தடவை போய் தோற்று போனமே அப்படின்னு சொல்லி சரி பேசாம அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு இருக்க முடியல அவனால. எப்படி ஒன்று ஒன்று சூழ்ச்சியே தெரியும். இது வந்து நேரடி நேர்முகமா போனோம்னா வெல்ல முடியாதுங்கிறது தீர்மானம் பண்ணிக்கிட்டா மறைமுகமாக குறுக்கு வழியே எப்படின்னு கொண்டு விடணும் தெரிஞ்சுக்கிட்டா. இப்படி இழந்த மாட்டான் இகழினால் வெல்ல மாட்டான், இகழினால் வெல்ல மாட்டான்னா சண்டைக்கு போய் வெல்ல முடியாது. மெய்ப்பொருள் வேந்தன் சீல அறிந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய உள்ளேயே தெரிஞ்சுக்கிட்டான். இவர் இதுலதான் அடமான பக்தி உடையவராக இருக்கிறாரு. இந்த வகையில போயிட்டா அவரை வெல்லணும் அப்படின்னு மெய்ப்பொருள் வேந்தன் சீல அறிந்து வெண்ணீர் சார்ந்து அப்பெரு வேடணும். அதனால திருமணத்தை பூசி அதற்கு மேலே நொடியை கட்டி கொண்டு உத்தராட்சம் போட்டுவிட்டார் சிவனடியார்கள். அத்து அப்பிரு வேடம் கொண்டே அத்தத்தில் விவான செப்பூர் நிலைமையினை திருக்கோவல் ஊரில் சேருவான். மெய்யலா நீர் பூசி, மெய்யலா நீர் பூசி வேணிகள் முடித்து நல்ல சிவனடியார் நல்லாவே போட்டா புதுசா போட நல்லா தானே போடுவேன். மெய்யலா நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலியே கையால படைங்கிற ஆயுதத்தை அப்படி சுத்தி கக்கத்தாவது சொன்னார். படை கறந்த புத்தக கவலி அந்தி மைபூதி விளக்கே என்ன மனத்தினும் கருப்பூரி. மைபூதி விளக்கு என்ன, அது விளக்கு எரியுதா அதுக்கு அடியில என்ன இருக்குது உள்ளுக்காரு தெரியல நுனியில கருப்பு இருக்கும் இருக்குதா மைபூதி விளக்கே அஞ்சு மனத்திலும் கருப்பு ஒளி மனத்துல கருப்பு வெளியில விழுப்பு திருநெல் விழுப்பா முழுக்க கருப்பு கருப்புன்னா வஞ்சம். அதே மாதிரி இந்த குஜிபலன் மாதாவி சொல்றாருல அது கட்சியை பெரு அவன் அடியார் வேஷத்துல வந்து அகத்தியரை வரவேற்றான். அடியார் வேஷத்துல வந்து அகத்தியரை வரவேற்று அடியார் வேஷம் போட்டுக்கிட்டு அகத்தியரை வரவேற்றான். அப்படி வரவேற்ற போது இவன் எட்டி படம் போறோன்னாரு கட்சி. எட்டி படம் போறோம், எட்டி படம் பார்க்க படபடப்பா இருக்குமா, எட்டி படம் படபடப்படாரு நல்லா இருக்குமா, வெளியில பார்க்க உள்ளுக்க அத்தனையா இனிப்பா இருக்கும். அது போலங்கிறார் காஞ்சரங்காய் போடுற. அது போல இவன் மைபதி விளக்கை என்ன மனசிலும் கருப்பு வைத்து பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனம் தரார். இவன் போட்டுக்கிற வேகம் பொய்யா பொய்யா அப்படி வேதம் போட்டுக்கிட்டு அயால வந்து அரண்மனைக்கு முன்னால வாயில் நின்று வாயில் காவலர்கள் தொழுதாரு அடிக்காரு தொழுதாரு உடையவர் தாமே வந்தால் உள்ளெழுந்தருணும் என்ன தடை பல உட்க விரும்பு தனித்தடை நின்றதன் இன்னும் சில வாயில் காவலர்கள் சில தடைகளை தெரிவித்தார்கள். அதையெல்லாம் கொஞ்சம் மீறிட்டு உள்ள போன தனித்தடை நின்றது தன் மெய்காப்பாளர் தத்தன். அந்த ராஜா இருக்கின்ற இடத்துக்கு முன்னாலே வாயில் இடை தெரிந்த வேண்டும் துயிலோடும் இறைவன் என்றார் அரசர். இந்த நேரத்துக்கு சைரிக்கிற நேரம் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் உங்களை விடுறேன் அப்படின்னு என்ன செய்யணும். அரசருக்கு நான் உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன், ஆகமத்தை சொல்ல வந்திருக்கிறேன், ஞானத்தை போதிக்க வந்திருக்கிறேன், நீ தடுக்கிறதாவது அவரை மீறிட்டு விடுதான் இந்த வேஷம் போட்டதுனால வேலையா சொல்லிட்டு என்றவன் கூட கேட்டு யான் அவருக்கு உறுதி கூற நின்று நீயும் என்று அவன் உறுதி கூற போறவங்க ராஜாவுக்கு என்று அவனை நீக்கி போக்கு பொன்றுகள் பள்ளிக்கட்டில் புறவலன் துயில மாடே மண்டலம் குழல் நஞ்சாயல் மாதேவி இருப்ப கண்டான். உள்ளே போனா மாதேவி இருந்தால் மன்னன் இருந்தார். அப்படி இருந்த போது உடனே தேவி இருந்தால் அந்த புறத்துக்கு போனால் அண்டர் நாயகனார் தொண்டரா என குவித்த செங்கை கொண்டெழுந்த எதிரி என்று கொள்ளையில் அணுகும் சிவனடியார் இருந்திருக்கிறார் என்று அரசர் எழுந்து வந்து நமஸ்காரம். மங்களம் பெருக மற்ற வாழ்வு வந்து அடைந்தது என்ன, மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அடைந்தது என்ன. இங்கெழுந்து தேவரியில் வந்தது என்னுடைய வாழ்வு வந்து சேர்ந்தார் போல மங்களம் பெருகியன் போல மங்களம் பெருக என்பது பின்னாலே எனக்கு முத்தி பயன் கிடைக்க போகிறது, என்னுடைய வாழ்வு அணைய போகிறது, வாழ்வு அணைய போகிறது, இந்த லோகத்து வாழ்வு அணைய போகிறது. இது அணைய போகல புரியுதா அப்படி மங்களம் பெருக மங்க மங்களம் முக்தியாகிய மங்களம் பெறுக வாழ்வு வந்து அடைந்தது. இங்கனும் அருளப் பெற்றது என்போலோ என்று கூற உங்கள் நாயகனார் முன்ன உரைத்த ஆகமனும் தேவதி இங்கெழுந்த முடியுது என்ன சமாச்சாரம் கேட்டார். உங்கள் நாயகனார், உங்கள் நாயகன், நம்ம நாயகனார் இல்லை, உங்கள் நாயகனார் சொல்ல தெரியல. அந்த இடத்துல புதுசா போட்டா புதுசா ஆண்டியா பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியான்னு ஒரு படம் இருந்துச்சு. இவ பஞ்சத்துக்கு ஆண்டியா சொல்லி போட்டவை, பரம்பரை ஆண்டியா இருந்தா நம்ம சாமி சொன்னு உங்கள் நாயகனார் முன்ன உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன் என்பது. நூல் கொண்டு வந்தேன், அது மண்மேல இல்லாத இது மாதிரி நூல் எங்கேயும் கிடையாது. இவன் கொண்டு வந்திருக்கிற மாதிரி நூல் எங்கேயுமே கிடையாது. அதனால எங்கும் இல்லாதது கொண்டு வந்தேன். அவர் என்ன பண்ணாரு, ஆகா அப்படின்னா எனக்கு இதுமேல உயர்ந்த செல்வம் உண்டா, அதை அருள் செய்யணும் என்று வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன அப்படின்னு சொன்னான் ராஜா. சொன்ன போது நாள் பூங்கோதை மாறு தவிரவே, பூங்கோதை மாறு தவிரவே, கோதையில வச்சிருக்கிற பூ தவறி போகும் தவிரவே, கோதையிலே பூ தவிரவே, மாறு பூங்கோதை மாறு தவிரவே, அதையால உன்னுடைய மனைவி இந்த இடத்துல இருக்கப்படாது, நானும் நீ உயிரிடத்தில் இருக்க வேண்டும், நாம் ரெண்டு பேரும் தனி இடத்துல இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாமே ரெண்டு ரெண்டு அர்த்தம், நானும் நெய்யும் இடத்துல நான் போராட வேற, நீ போராட வேற அப்படின்னு சொல்லிட்டான். புரியுதா, இருக்க வேண்டும் என்றவன் உடம்ப வேண்டும். திருமகள் என்ன இந்த தேவியார் தம்மை நோக்கி புரிவுடன் வரையாந்த புறத்தடை போகையே மனைவி அந்த பக்கம் போய் சொன்னார். இவனை ஆசனத்துல இருக்க வச்சு இவர் கீழே இருந்து போச்சினார். சொல்லுங்க சாமி, அந்த வந்திருக்கிற ஆச்சாரே ஆசனத்துல கைத்தல திருந்த வஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தக அவுப்பால் ஒன்று புரிந்தவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி, பத்திரம்னா அந்த வாழாயிருக்கு பத்திரம் பத்திரமா வச்சிருந்தாரு, பத்திர வாங்கி தான் நினைத்த கப்பல் செய்து என்ன நினைச்சு இருந்தாலும் அதையும் செஞ்சுட்டார். இப்ப இது சேர்க்கலாரா சொல்லணும், சேர்க்கலாரா சொல்லணும், பத்திர வாங்கித்தான் அவர் வயிற்றடை குத்தி விட்டான் அப்படின்னு சொல்லப்படாதான். இவன் வாக்குறாள் குத்தி விட்டான்னு சொன்னா போச்சான் சொல்லப்படாது வாக்குல அப்படின்னு சொல்லி நினைத்த பரிசை என்ன நினைச்சுக்கிட்டு வந்தாலும் அதை செஞ்சிட்டான். நினைத்தா பரிசை செய்தான். இவர் என்னவனார் மெய்த்தவர் வேடமே மெய்ப்பொருள் அப்படி அவன் வாழா வாழினாலே குத்திய போதும் இவர் என்ன பண்ணினாரு, இந்த வேடனே மெய்ப்பொருள் என்று சொல்வார் வென்றார். அவன் கொன்றான், இவர் வென்றார். வெற்றி இவருக்கே தவிர இவர் விடவில்லை, கொள்கையை அந்த நேரத்திலேயும் கொள்கையை விடவில்லை, அதனால இவருக்கு வெற்றி. அதனால வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் இவர் பாராட்டினார். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் அந்த இடத்துல கொள்கையை விட்டுருந்தார்னா, உயிருக்காக கொள்கையை விட்டுருந்தார்னா இவரை நாயன்மாராக யாரும் சொல்ல மாட்டார், சுந்தர பாலன். அதனாலே வைத்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வந்தார். மறைத்தவன் தூந்த போதே மனம் அங்கு வைத்தது. தத்தனுக்கு எங்க இருக்கு மனசு, போறான் அந்த பய போறா இவரை பத்தி சந்தேகம், தத்தனுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணி கொடுவா அப்படின்னு நினைச்சா அங்கேயே கண்ணை வச்சுக்கிட்டு தான் மனதை வச்சுக்கிட்டு இருந்தான். கொண்டு போய் விடுதுன்னு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அத்திர அறிந்தார் எல்லாம் அரசனை தீங்கு செய்த பொய்த்தவன் தன்னை கொண்டு எனப்புடையில் விழுந்த போது அது தெரிஞ்சது அரவணையில மற்ற வெளியில தெரிஞ்சது உடனே அவனை கொல்லுவோ என்று இருந்தார்கள். தத்தன அவரை எல்லாம் தடுப்புடன் கொண்டு போவான் இத்தவன் போகப் பெற்றது இறைவனது ஆணையம். அதனால இவன் ஒண்ணும் பண்ணாதீங்க, ராஜா உத்தரவு அவனை ஒன்னும் பண்ணாம பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னார் எல்லா அரசனாடு சொன்னவர்கள் ஒன்னும் பண்ண அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சி அகர்ந்திருந்த செவ்விய நெறியில் தத்தன் திருநகர் கடந்து போந்து கை நெடி கைவடி நெடுவாளேந்தி ஆளுகாக்கு காணஞ்சேர வெவ்வினை கொடியோந்தனை விட்டவன் நின்று போந்தான். அதனாலே அவனை பத்திரமாக அவனுடைய ஊருக்கு போகின்ற எல்ல வரையிலும் கொண்டு போய்விட்டு எந்த இடையூறு வராமல் கொண்டு போய்விட்டான். மற்றவன் தன்னை மற்றவன் கொண்டு போன வஞ்சனை வேடத்தவர் செத்தவர் தம்மணிக்கு தீரிலா நெறியில் விட்ட சுற்றிடம் கேட்க வேண்டி சூழ்ந்து ஆகிறார். இவர் உசுறு போகப்படாது நினைச்சிருக்காரா என்னமா, இது பத்திரமா கொண்டு போய் அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னு இந்த தத்தன் வந்து சொல்லணும், அதை கேட்டுட்டு உசுறு போகணும்னு தாங்கிட்டு இருக்கான். அப்படியே சாமியை வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அடியாருக்கு ஒரு விடுதலும் இல்லாத பத்திரமா கடைசி இல்லை, இவ்வளவு வேலை வேடத்தை காப்பாத்தி விட்டு இன்னைக்கு வேலை வேடத்துக்கு நம்ம உசுருக்காக வேலை போட்டுட்டு வந்தவனே கொண்டுட்டான சொல்லி அவனை கொண்டவனா பூச்சு. அதனாலே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரத்தவண்ணத்தில் நடக்கும்போது வந்து தானம் கேட்டேன். அப்ப என்ன ஒண்ணு இல்லையோ ஒண்ணு இல்லையா, நானே உசுறு போக போகுது ஐயா பார்த்தாலும் போய்யா அப்படின்னு தான் போச்சு. நேரம் தெரிஞ்சு கேட்க வேண்டாம், நான் என்ன நிலைமை இருக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு இருந்தாருன்னா போயிருக்கு கண்ணன் எப்படி போயிருக்கு அப்பவும் இல்லைன்னு. ஆகையினாலே அது போல அவிதாங்கு கொற்றவன் முன்பு சென்றான் கோமகன் குறிப்பிலிருந்தான் சென்றடி வணங்கியிருந்து செய்த வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று சொல்ல. இதனாலே அந்த பொய்தவ வடம் கொண்டு வந்தவனாகிய அவனுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வந்தார், அவன் ஐயன் சொல்றாரு காவா காவலனை, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய அவனுக்கு எந்த விதமான இடையூறு போய் விட்டு இந்த பேருதவியை யாரால செய்ய முடியும் என்று அவரை போழ்ந்தார். அரசியல் ஆயத்தாருக்கு அழிவு காரணார் அவருடைய மனைவியிலிருந்து மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு துன்பப்பட்டு சொல்லி முடியுமா, அவர்கள் எல்லாரையும் பார்த்து நூறுவாக்கியும் வேதாகமங்களிலே பறக்க போழ்ந்து சொல்லப்பட்டதாயிருக்கிற திருநேற்று மேலே அன்பு வைத்து நீங்கள் பாதுகாத்து உய்வீர்களா என்ன ராஜா கடைசிய இந்த மாதிரி நான் திருநெட்டு மேல சிவனடி அவனோட பக்தி வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஆகி போச்சு, அதனால இந்த மாதிரி யாரும் திருநெல் பூசாதீங்க அதான் திருநெல் பூசல அவனை பிடிச்சி உள்ள போடுவா அப்படின்னு சொல்லியிருந்தா பூச்சல்ல அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்க திருநெல் நம்ம ராஜா அவன திருநெட்டு மேல கூட பக்தி வச்சிருந்தாரு அதனாலதான் இந்த கதி ஆயிட்டாரு அப்படின்னு பின்னாடி வருகின்ற அந்த பரம்பரை மற்றவர்கள் எல்லாம் ஏதாவது கெடுதல் பண்ணிட்டா ஒரு பயப்படுத்துறது பூசப்படாது சாக்கிறத பூஜனா உள்ள குடிச்சு கூட குடியிலும் போட்டுதான் குடும்பாண்டியது. அதனால என்ன பண்ணாரு, பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து இருந்து புறவலன் மன்றுளாடும் பொங்கலல் சொல்லி அதனால இப்படி திருநீற்றனை பாதுகாத்து மண்டிலே ஆடுகின்ற அந்த குஞ்சித வாதத்தை தியானம் மந்திரி ஆடுகிற குஞ்சித வாதத்து இவருடைய பிறவி எப்படி முடிந்தது திருநீற்றுக்காக உயிருக்கு திருநீற்றுக்காக அப்படின்னா என்னன்னு சொல்றது திருநீற்றுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணிட்டார். அதனாலே நியாயமான அளவில்லாத அளவில்லாத பற்று தொண்டாதார்க்கு இவையப்பாவை துணைவானார் அவர் தம்மை கண்டவார் எதிரே நின்று காட்சியிருந்தருளி மாதேவியோடு சிவபெருமான் அவருக்கு காட்சி இருந்தார். இந்த இடத்துல உங்களுக்கு நினைப்பூரிய இந்த சாவி முதல்ல காப்பாற்றிருக்க கூடாதா, அவரு அவனுக்கு கடுத்தறியா பண்ணி இருக்க கூடாதா அப்படி எல்லாம் நமக்கு தோணும் தோணுந்தானே. அது அந்த மாதிரி செய்திருந்தா இவர் உயிரை விட மாட்டார். உயிர் விடலைன்னா இவர் கொள்கையில உறுதியானவர்னு வெளியில காட்ட முடியும். புராணத்துல வர்றார், நாயன் வர ஆகிருந்தாலும் கண்டாவாரிலிருந்து காட்சி தந்தருளிவிக்க அண்டவாரவர்கிட்ட அருக்கடல் நீழல் ஏற கொண்டாவாரிடைய ராமல் கும்பிடும் கொள்கை இந்த இப்படியாக அவர் திருநேற்றுக்காக தன்னுடைய உயிரையே தந்து சிவலோகத்தை பெற்று எப்பொழுது இருந்து நமக்கு அருள்மொழி கொண்டிருக்கிறார் அந்த வெய்ப்பூரு நாயனார். இன்னுயிர் சிகுக்க கண்டு இன்னா செய்தார்க்கு இனியவே செய்தா செய்யாக்கால் என்ன பயத்த தோஷால் இன்னா செய்தார்க்கு இனியவே செய்யாக்கால் என்ன பயத்த தோஷால் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நிற்கும் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விருது இன்னுயிர் நிற்கும் இன்னுயிர் நண்பர் என்றே நன்னறி காத்த செய்தி நாதனார் பெருமை தண்ணீர் என்னுரை செய்தியனாக இகழ்வரன் மின்டர் போற்றால் சென்னிலை தவறு செய்து திருத்தொண்டு செப்பலுற்றேன். ஆகையினாலே இப்படியாக தன்னுடைய கொள்கையே உயிர் போகும் போது விடாமல் காப்பாற்றியவராகிய திருநீற்றுக்காக உயிர் விட்டவராகிய வைப்பூர் நாயனாருடைய பெருமை அளவுபடாதது. அதுல நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறார் சேர்க்கிறார், நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு வரலாறு உடையது இந்த மெய்ப்பூர் நாயனார். இவர் மாதிரியே ஏனாதி நாயனாயரும் திருநூற்றுக்காக இருந்தவர், அவர் பின்னாடி வர்றார். ஆகவே அதற்கு மேல வருகிறவர் அடுத்த போல பிரண்மண்ட நாயனார்னு வர்றார். பிரண்மண்ட நாயனார் அடுத்த வாரம் சனிக்கிழமை, அதற்கு மேல அமனிய நாயனார், இப்படி எல்லாம் நாயன்மார்கள் வந்துகிட்டே இருப்பார்கள், நீங்களும் வந்துகிட்டே இருக்கணும் என்று சொல்லி இந்த அடையில் இந்த உரையை நிறைவு செய்கிறோம். பார்வதி
4: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் தலைப்பு நால்வேதம் ஓர் அறிமுகம் சாமவேதம் தொடர்ச்சி. வழங்குபவர் ஸ்ரீ ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
5: இப்போ முக்கியமா சாமத்து வந்து உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ்ல பார்த்தா அதை தவிர எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றோம், டா அப்படின்னு ஆட் பண்றோம், அப்படின்னு ஆட் பண்றோம். இப்ப கானத்துலாம் நம்ம வந்து சாதாரணமா லாலா அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது மியூசிக்கல் வேல்யூ. அதை தவிர நிறைய வந்து யாகங்களுக்கு வந்து நிறைய உள்ள வந்து ரொம்ப கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஸ்தோபம்னு பேரு. அதாவது ஸ்தோபம்னா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படின்னு சஹசிரஷா புருஷா தான் ஒரிஜினல் இருக்கு. ஆனா முதல்ல ஆரம்பிச்சது ஊகுவான்னு மூணு தடவை சொல்றது. இதுக்கெல்லாம் ஸ்தோபங்கள்னு பேரு. ஸ்தோபங்கள் அப்படின்னா அதுக்கு நேரடியா அந்த பதத்துக்கு நாம சஹசிரஷா புருஷா அப்படிங்கிற பதத்துக்கு நாம வந்து அர்த்தம் நேரடியா சொல்ல முடியாது. அதே அதுக்கு சொல்ற மாதிரி இதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இந்த ஸ்தோபத்துக்குலாம் இருக்குக்கு அர்த்தம் இருக்கு, ஆனா ஸ்தோபங்களுக்கு அர்த்தம் கிடையாது. அதாவது மேலோட்டமா அர்த்தம் கிடையாது. ஆனா ஸ்தோப பாஷ்யம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. சாமவேதத்துல இருக்கிற எல்லா ஸ்தோபங்களையும் திரட்டி அதுக்கு வந்து உள்ள என்ன அர்த்தம், எந்தெந்த யாகத்துக்கு எந்தெந்த ஸ்தோபம் வரும், சில சில ஸ்தோபங்கள்னா சில தேவதைகளுக்கே அசோசியேட் ஆயிருக்கு. நான் கேள்விப்பட்டது என்ன, ஈழ முடியிற முக்காவாசி சாமமும் வந்து அக்னிக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளவு தூரம் ஒண்ணும் தெரியாது, ஆனா ஸ்தோப பாஷ்யம் இது இருக்கு. அப்புறம் வந்து சந்த பாஷ்யம், அதாவது இப்ப வந்து நம்ம வந்து நான் சொன்னேன் அந்த ரிக்குக்கு வந்து பதம் இது சந்தஸ் இருக்கு. மூலருக்கு சந்தசரியோ தச்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படிங்கிறதுக்கு இது வந்து காயத்ரி சந்தஸ்னு சொல்றோம். அது வந்து அந்த சந்தஸ்க்கு இந்த ஸ்தோபங்கள்லாம் கணக்கிடு, அந்த அக்ஷரங்கள்லாம் நம்ம கணக்குல சேர்க்கறது இல்லை. அது ஸ்தோபம் அப்படின்னு சொன்னாலே ஸ்தோபம் அப்படின்னா மீனிங்லெஸ் அப்படின்னே ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும் நம்ம அங்க. அதனால அந்த அந்த அக்ஷரங்கள் ஸ்தோப அக்ஷரங்களை வந்து நாம வந்து இந்த கணக்குலயே நம்ம வந்து எடுத்து சொல்றது கிடையாது. சாமத்துல சந்தஸ் கணக்கு வருது வராது. இப்போ தச்சவிதுர்வரேண்யம்ல

அந்த இம் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்லோகம். இங்க காயத்ரி ரிக்ல மூல ரிக்ல இந்த ஹிம் ஆ அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இதுக்கு வந்து ஒரு ஒரு கானமான ஒரு வேலி, ஒரு பாட்டு வேலி உண்டு. அதோட சில உள்ளடங்கிய சில யாகங்களுக்கு சில ஸ்லோகங்கள்லாம் கலந்துதான் அந்த யாக சாமங்களே வந்து உருவாக்குறான். இதுக்கு ஸ்தோபம் பேரு சந்தஸ் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த இருக்குக்கு இந்த சந்தஸ் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சந்தஸ் என்ன ரிஷியோ அந்த ரிஷியும் வந்து கிளீனா வந்து அதுல வந்து ஒரு, இப்ப நான் சொன்ன மாதிரி அரசந்தரத்துக்கு வசிஷ்டர், பிருகத்துக்கு பரத்வாஜர், அப்புறமா வந்து வைரூபத்துக்கு விஸ்வாமித்தர், இந்த மாதிரி வந்து அந்த ரிஷிக்கு மூல இருக்கோட ரிஷி அப்படியே அந்த அந்த பிரகிருதி சாமத்துக்கும் வந்து அப்படியே வந்து அது அசோசியேட் ஆயிடுற இந்த மூல ரிஷியம். இப்ப வந்து இதுதான் சந்தஸ்னா என்ன, ஸ்தோபம்னா என்ன சொல்லியாச்சு. சந்தஸ்னா அந்த இருக்குல்ல இருக்கிற ஆக்சுவல் பதம் விச் ஹாஸ் மெட்ரிக்கல் வேல்யூ, அந்த அக்ஷரத்தை கணக்குல எடுத்துப்போம். நம்ம ஸ்தோபத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கான ரூபமான வேல்யூ, மத்தபடி அதுவும் அந்த தேவதைகளை வந்து நம்ம வந்து அதை கூப்பிடுறதுக்கோ அந்த மாதிரி ஒரு கானமான ஒரு வேல்யூ இருக்கு. அது ஒரு கூடமா சில அர்த்தங்கள்லாம் இருக்கு, அது ஸ்தோப பாஷத்துல இருக்கு. இது சந்த பாஷத்துல இருக்கு. இப்போ அதான் இது வந்து ஒரு கானத்தோட ஸ்ட்ரக்சர். இதே அந்த சாமங்கள்லாம் வந்து இந்த பிரகிருதி சாமத்தை வச்சுட்டு யாக சாமங்கள்ல வந்து அவ வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுவா. அதாவது திருவிருத்தி ஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து பஞ்சதசஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து சப்ததசஸ்தோமம் இருக்கு, அப்புறமா வந்து ஏகவிம்சஸ்தோமம் இருக்கு. இது என்ன பண்றா, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட், ஒவ்வொரு அக்னிஸ்தோம ஸ்தானம் அப்படின்னா அதுல பதினோரு அது அந்த அக்னிஸ்தோம ஸ்தானத்துல பதினோரு பிரகிருதி இந்த இது வருது, சாமங்கள் வருது. அந்த பிரகிருதி சாமத்தையே ரிப்பீட் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திரம் அப்படின்னா சாமங்களோட ஒரு வகையான காம்பினேஷன் தான் ஸ்தோத்திரம் பேரு. இதே இது சஸ்திரம் இருக்கு. சஸ்திரம் அப்படின்னா ரிக்வேதம், ரிக்வேதத்துல ஒரு சில ரிக்குகள்லாம் சேர்த்து போகுது, ஆஷ்வின சஸ்திரம் அப்படிங்கிறார். அப்ப அஸ்வினி தேவதைகளுக்கான ரிக்கெல்லாம் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி அந்த வந்து அஸ்வின சஸ்திரத்தை சொல்றாங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னா சாமத்தை யாகத்துல ஸ்தோத்திரம்னு சொன்னா சாமம் அப்படின்னு, ஓகம் சோமிதி சஸ்திராணி சகம்சந்தி அப்படின்னு இங்க வந்து இந்த ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகம் சர்வம் ஓமித்தி ஏததன் அப்படின்னு கைத்திருக்கிறது. ஓமிதி சாமானி காயந்தி, ஓம் அப்படின்னா ஆரம்பிச்சு சாமத்தை வந்து தானம் பண்ணுவா. அப்புறம் ஓம் சோமிதி சஸ்திராணி சகம்சந்தி, இப்ப வந்து சஸ்திரம்னா இங்க வந்து ரிக்வேதம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி அந்த ஹிம் ஓம் அப்படின்னு அந்த தானத்தை ஆரம்பிப்பாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த யாகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ பகார சாமம்னு உண்டு, அது வந்து இந்த ஆபித்வாசூரணம் வந்து ரத்தந்தர சாமத்தை சொன்னேன் இல்லையா, அந்த பகாரத்தை வச்சே இந்த சாமத்தை வந்து அவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸாக்டா எனக்கு சரியா இருந்துச்சு ஞாபகம் கேட்டு. ஆனா வெறும் பக் பாபா பா அபிபவே அப்படின்னு அப்படியே அந்த அதே பிரகிருதி யாகம் அப்படியே அந்த டியூன் அப்படியே வரும். ஆனா அந்த டியூனோட அந்த வேற ஒரு பகாரம் சேர்ப்பான், இல்லைன்னா சில பகாரம் ஒரு ஸ்தோபத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா அது வந்து யாக திருஷ்டியில இருந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்காக பலனுக்காகவோ அது வந்து சேர்க்கிறது. இது வந்து யாக சாமத்துக்குலாம் திருவிருத்தி ஸ்தோமம் அப்படின்னு இருக்கு, பகார சாமங்களும் யாகத்தை வருது. அது மாதிரி வந்து வாஜப்பேய ஸ்தோத்திரமும் இருக்கு, பெரிய சாமம் என்னதுனா வாஜப்பேய ஸ்தோத்திரம் கடைசியில வந்து கடைசி சவணம், அதாவது இந்த சவணத்தை பத்தி கொஞ்சம் சொன்னோம். மூணு சவணங்கள் வரும் ஆக்சுவலி, ஒரு யாகம் சோம யாகம்னு எடுத்துட்டா மூணு சவணம் வருது, மூணு வேளையும் சோமத்தை வந்து புழிஞ்சு ஆகுத்தியா கொடுக்கு. இந்த மூணு சவணத்துக்கும் ஒவ்வொரு சவணத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்தோத்திரம் இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சவண காலத்துக்கும் ஒவ்வொரு மீட்டர் இருக்கும். இப்ப வந்து காயத்ரம் பிராதசவனம், பிராதசவனத்துக்கு காயத்ர சந்தஸ் தான் அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அமையுது. அப்புறமா மாத்தியந்தினகம் சவனம், இதெல்லாம் எதிர்வேதத்துல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மாத்தியந்தினம் மத்தியான வேளையில் நடக்கிற அந்த சோம ஆகுதிகளுக்கு திரைஷ்டுபம் திருஷ்டு அப்படிங்கிற சந்தஸ் வச்சு மாத்தியந்தின சவனத்துல நம்ம ஸ்தோத்திரங்கள் என்னென்ன இருக்குகள்லாம் திருஷ்டுப்ல இருக்கோ அதை வச்சுன்னு ஸ்தோத்திரங்கள்லாம் உருவாக்கி அந்த ஸ்தோத்திரங்களை வந்து நாம வந்து சவனத்தை பாடுறது. அப்புறம் ஜாகதன் திருத்தீய சவனம், ஜெகதியில இருக்கிற ருக்கெல்லாம் வச்சு அதை ஒரு ஸ்தோத்திரமாக்கி திருத்தீய சவனத்தை பாடுறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு சவனத்தோட அதாவது சோமயாகத்தோட ஒரு ஸ்ட்ரக்சர். இதுதான் இதை வச்சுட்டு நாம வந்து நிறைய அந்த அந்த இதை பொறுத்து நமக்கு என்னென்ன இச்சைகள் நமக்கு என்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சில என்னென்ன சதுர்விம்ச ஸ்தோமம் இருக்கு. சதுர்விம்சம் அப்படின்னா அது வந்து இங்க வந்து அது அஷ்டமேதத்துல வந்து வருது.
அது மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள் சுவாமி ஆகிறதுக்கு. இப்ப அந்த ஊகத்துல வர்றது எல்லாம் ஒரு நாள் சுவாமி ஏகாகம், ஒரு நாள்ல பண்ற சுவாமி ஆகிறது ஏகாகம்னு பேரு. அதுக்கு வந்து நம்ம அந்த திருவுத்சோமம் சொன்னேன் இந்த மாதிரி, அப்புறமா வந்து பஞ்சதசனம் சப்ததசனம் அப்படின்னா வருது. இப்ப நிறைய வந்து பஞ்சராத்திரம் தசராத்திரம் அப்படின்லாம் நிறைய இருக்கு. ஒரு ஒரு சோமம் மட்டும் கிடையாது, சோமயாகம் மட்டும் கிடையாது, பல காம்பினேஷன், பல பல சோமயாகங்களோட காம்பினேஷனா மோர் தென் ஒன் டே. அந்த சவண தினம் ஒரு நாளுக்கு மேல இருக்கும், மோர் தென் ஒன் சவானிய தினம் வந்து அது சவண தினம் அது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய தசராத்திரம் சம்வத்சரம் இப்படிலாம் இருக்கு. ஒரு வருஷ காலத்துக்கு யாகம் பண்றதுக்கு, 10 நாள் யாகம் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம வந்து இந்த சாமங்கள்லாம் ஊகத்திலையும் ரகசியங்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஊகம் ரகசியம் சில பேர் என்ன சொல்றா, ஊகம் ரகசியங்கிறது மூலப்பாட்டமே கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா, பிரகிருதி சம்மிதைய ப்ராப்பரே கிடையாது, அது லேட்டரா வந்து யாகத்துக்கா யாகத்துல இருந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா அப்படின்னு ஒரு ஒரு பட்சம் இருக்கு. ஆனா வந்து அது இது வந்து நம்ம வந்து அத்தியன பரம்பரையில வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு அபௌருஷயமானதான் நம்ம வந்து அத்தியனம் இன்னைக்கு பண்ணிட்டு போறோம். இந்த ஏகாகம் தசராத்திரம் இந்த மாதிரி சாமங்களை. இப்ப வந்து காயத்ர சாமத்திலே நான் சொன்னேன் பிரகிரு, அதுக்கு புஷ்ட ஸ்தோத்திரம்னு பேர். ஒரு ஒரு யாகத்துல ஒரு சாமணத்துக்கு புஷ்ட ஸ்தோத்திரம் என்ன, அதாவது புஷ்ட ஸ்தோத்திரம்னா பேசிக் டியூன். இப்போ காயத்ரம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தத்ச விதுர் வரேன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அத மாதிரியே இன்னொரு எக்ஸாம்பிள், காயத்ர சாமத்தையே பேஸ் பண்ணி ப்ரஹஸ்பதே பரிதீயாரதேனா ராக்ஷோஹாமித்ராங்கபபாதமான பிரபஞ்சன் சேனா பிரமணோ யுதாஜயன் அஸ்மாகமே. அந்த மாதிரியே காயத்ரி, அந்த கடைசியில அந்த காயத்ரியில இருக்கிறவரும் ஹிம் அதுவும் கூட இதை மறைய முடியும். சோ இதுதான் வந்து காயத்ர சாமத்தோட பிரைமரி டியூன். இதை வச்சுட்டு நிறைய வந்து வேற வேற லிரிக்ஸா போட்டு இந்த டியூனையே மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மாதிரி வாமதேவத்துக்கும் வந்து காயா அப்படின்னு வந்து அதுவும் வந்து யாக இதுல வரும், யாகத்துல வந்து வேற வேற அந்த புஷ்ட ஸ்தோத்திரம் வாமதேவியம்னு சொல்லுவா. ஆனா வாமதேவத்தோட பிரகிருதி காலத்துல இருக்கிற அதே ருக்குல வர பதங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து மாத்தி சொல்லவும் செய்வோம். இப்ப அடுத்தாப்புல வந்து இது வந்து நம்ம வந்து இந்த யாகம் அது புஷ்டங்கள்னா என்ன, இது ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து பேசிக்கா பார்த்தோம். அதோட நம்ம வந்து நாம சொல்ற மாதிரி தனித்தனியா அந்த பிரகிருதி சாமத்துக்கே நேரடியா பாராயணம்னா அதுக்கு அதுக்குன்னு இதுக்கு பஷத்தே ஹோய் ததாஹோ சாமத்தை இத பாராயணம்னா நல்ல தனத்துக்கு நல்ல தனம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இத்தனை ஷர்ட் இந்த இது அந்த ருக்விதான பிராமணம் மாதிரி சாமவிதான பிராமணம் இருக்கு. அதுல வந்து பார்த்தா ஒவ்வொரு சாமத்துக்கும் தனித்தனி பிரயோகங்கள் கொடுத்துருக்கு. அது யாக பிரயோகம் மாதிரி இருக்காது, பிரகிருதி சாமத்தையே பிரயோகமா சொல்ற மாதிரி இருக்கும். அந்த பிரகிருதி சாமத்தையே வந்து நம்ம வந்து வச்சுட்டு இந்த பலன்களுக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது அதுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வரைக்கும் நம்ம சாம வேதத்தோட ஒரு ஓவரால் இது உடனே புரிஞ்சிருக்கிறது கஷ்டம்தான். ஆனா ஓவரால நம்ம பார்த்தது இது ஸ்ட்ரக்சர், அப்புறமா பிரகிருதி சாமனம் எப்படி இருக்கும், அப்புறம் அதே யாகத்துல விகிருத்திக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நாம வந்து பார்த்தோம். இப்போ நிறைய சாம வந்து யாகத்துல சவனத்தை தவிர, சோமம் கொடுக்கற அந்த ஆகுதி கொடுக்கற டயத்தை தவிர பல வேற பல இடங்கள்லயும் வந்து சாமங்கள்லாம் சொல்றான். இப்ப வந்து அதே யாகத்துல சுப்பிரமணிய ஆஹ்வானம் ஒரு ஒரு அதாவது இந்திரனை யாகத்துக்கு அழைக்கிறது, அந்த யாகத்துக்கு அழைக்கிறதுக்கு கூட ஒரு சாமம் இருக்கு, சுப்பிரமணிய சாமம் இருக்கு. அங்க அருணத்தை படிச்ச வாழ்க்கைலாம் தெரியும், சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியம் இந்திரா கச்ச ஹரிவா கச்ச மேதாதிதே அப்படின்னு அந்த இந்திரா கச்ச ஹரிவா ஆகச்ச வா இந்திரா வா ஹரிவா நீ வா அப்படின்னு அதே சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் இந்திரா கச்ச ஹரிவா கச்ச மேதாதிதே அப்படின்னு அந்த சாமரூபமா அத வந்து சொல்லி இந்திரனை வந்து யாகத்துக்கு வந்து அழைக்கிற ஆஹ்வானம் அப்படின்னா ஆஹ்வானம்னா கூப்பிடுறது இன்விடேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் இது முடிச்ச உடனே சாசு சுப்பிரமணிய தஸ்யாஸ்தே தஸ்யாஸ்தே பத்தி வீபாதா நட்சத்திரத்துல அங்க வருது, அங்க அது வந்து சொல்லுவார். சோ யாகத்துல வந்து அழைக்கிறதுக்கும் சாமம் சொல்றது. அத மாதிரி
அதே அழைக்கிறதுல புத்ரோயாஜதே பௌத்ரோயாஜதே அப்படின்னு அதையும் அவ யார் யாகம் பண்றா, அவ யாரோடைய புத்திரம், அப்புறம் யாரோட பௌத்திரன் அப்படின்னு அவ வம்சத்தை கொஞ்சம் அந்த சாமரூபமாவே அதையும் சொல்றதுக்கு சாம பயன்பாடுகளை நான் அந்த நேரடியே ஆகத்தை கேட்டிருக்கேன். சூத்திரங்கள்ல இது எங்க வருது எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது எனக்கு நேரடியா தெரியல. இப்போ இதுதான் வந்து இது. அப்புறமா வந்து பிரவர்க்கியம் எல்லாம் பார்த்தா அந்த கர்மசாமம் வந்து சொல்றான். அதாவது பிரவர்க்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த சோமயாகத்துக்கு முன்னாடி பிரவர்க்கியத்தை சொல்ல பண்ணுவான். அதாவது என்ன பண்ணுவான்னா அந்த கர்மத்துல வந்து கொதிக்க கொதிக்க கொதிக்க அந்த நெய் ஆட்டுப்பால் ரெண்டுத்தையும் அப்படியே ஊத்துவா, ரெட் ஹாட்டா இருக்கும் அந்த கர்மங்கிற அந்த அந்த பாட்டு அந்த பானை, அதுல அந்த கொதிக்க வச்ச ஆட்டுப்பாலை ஊத்தினா அப்படியே அப்படியே ஒரு ஒரு காலம் ஆஃப் ஃபயர், அதாவது ஒரு ஒரு நெருப்பு காலம் வந்து ஒரு 7-8 அடிக்கு உயரமா வந்து வரும். யூடியூப்ல கூட பாக்கலாம் பிரவர்க்கியம்னு என்ன தெரியும். இது வந்து ஒரு ஒரு பியூரிபிகேட்டரி ரைட்டா சோமயாகத்துக்கு முன்னாடி வந்து பிரவர்க்கியத்தை பண்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்திரன் அதாவது ஒன்னு ரெண்டு அதாவது யாகத்துல யாகத்தோட தலை அதாவது சசீர பிரதிதாத்தின்னு வருது. ஒரு யாகத்துல விஷ்ணுவோட தலையோ ருத்ரனோட தலையோ அதோ அவனோட உடம்போட சேர்த்து வைக்கிற அதுக்கு ஒரு தலையெல்லாம் வருது. அதுல நான் டீட்டெயிலா போல. ஆனா மொத்தமா யாகம் வந்து நல்லா ஒரு முழுமையா எந்த ஒரு சின்னமும் விச்சின்னமும் இல்லாம நடக்கிறதுக்கு அது வந்து நமக்கு வந்து அந்த பிரவர்க்கியங்கிற கர்மா பண்றான். அப்போ வந்து இந்த கர்மசாமத்தை வந்து அந்த எரியற கர்மம், கர்மம்னா பாட்டு தான், அது எரியற பார்த்து அந்த சாமத்துங்க சாமங்களை சொல்லுவா. அது வந்து ஒரு ஒரு இது சாமத்துக்கு ஒரு அப்ளிகேஷன், இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம வந்து பார்க்கணும். அதோட இப்ப அன்றாட பூஜைகள்லாம் வந்து பார்த்தா இப்ப முக்கியமா வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் போற எங்கேயாவது பாராயணத்துக்கு போனா அதுல இதுல இருக்கிற விஷயங்கள்லாம் பூஜைக்கு போனா அஷ்டாவதானத்துல மெயினா நிறைய சாமங்கள் சாமங்கள்லாம் சொல்றோம். அதோட அவளுக்கு வந்து எனக்கு நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன் தர்ப்பணாதிகளுக்கெல்லாம் எத்வாஷ்பதிஷிதா அப்படிங்கறதெல்லாம் வந்து தர்ப்பணத்துக்குலாம் வருது போட்டுக்கு அந்த சாம வேதிகள் தர்ப்பணம் பண்ணாக்கா. அது மாதிரி எதிர்லயும் வந்து நம்ம ருத்ரம்லாம் மகாநியாசம் நிதிக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அவளுக்கும் ஞாசங்கள்லாம் இருக்கு, அந்த சாமங்களை சொல்லியே ஞாசம் இருக்கு. அப்புறம் வந்து அவ அந்த ஆன்னு ஆரம்பிச்சு ருத்ரம் சொல்றான். அப்புறம் சமகம்னு ஒரு ஒரு அன்றாடமா வந்து சொல்றதுக்கு சமக கிருஷ்ணன் அந்த மகாநியாசத்துல பாக்குறேன். அதுல ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சு மகாவிஸ்வரன சாமம் வருது. அப்புறம் அதுல முக்கியமா வந்து இந்த சேதுவம்சர, இந்த சேதுவம்சர சாமம் வந்து ஒண்ணு காஞ்சி மகாபரிவாளுக்கு ரொம்பவும் ஒரு பிடித்தமான சாமம் அது. அத மாதிரி இது வந்து இந்த சாமத்தோட விசேஷம் என்னன்னா மத்த சாமம்னா இருக்கு ருக்குவேதத்துல இருந்து ஒரு ருக்க வந்து பாரோ பண்ணி அதுக்கு லிரிக்ஸ் போட்டிருக்கு. ஆனா இந்த சேதுவம்சர வந்து அதுக்கு ருக்குவேதத்துல இருந்து ருக்கே கிடையாது, அது இண்டிபெண்டான ஒரு சாமம். அந்த சேதுவம்சரங்கிற சாமத்துக்கு இது சேஹா.

0: தானம் அப்படின்னு வரும். அதாவது என்ன அப்படின்னா, இதோட சாமத்தோட தாத்பரியம் என்னன்னா, அதாவது தானம் கொடுக்கணும், அப்புறம் அக்ரோதே நக்ரோதம் வரும், குரோதம் கோபமே படக்கூடாது, அப்புறம் ஸ்ரத்தையோட இருக்கணும், அது ஸ்ரத்தையா ஸ்ரத்தா அப்படின்னு இந்த மாதிரி சில கொள்கைகள்லாம் நம்ம வந்து நம்ம கடைபிடிச்சா கடைசியில நம்ம வந்தோம்னா உயர்ந்த பதவிக்கு போறோம். ஸ்வர் கச்ச ஸ்வர் கச்ச ஸ்வர் கச்ச ஜோதிர் கச்ச ஜோதிர் கச்ச ஜோதிர் கச்ச அப்படின்னு நம்ம உயர்றோம் அப்படிங்கிறது இந்த இந்த நமக்குள்ள நம்ம இருக்கிற இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். அக்ரோதே நக்ரோதம் தானே என்ன தானம், அதாவது கோபம் படக்கூடாது, தானம் கொடுக்கணும், அப்புறம் ஸ்ரத்தையா இருக்கணும், அப்புறம் அந்த மாதிரி ஒரு சில வேல்யூஸ் எல்லாம் இருந்தா இது நம்மள உயர்த்திடும் அப்படிங்கிறது இது வந்து இந்த சாமத்துல நமக்கு சேது சாமம் சொல்றது. அதே மாதிரிதான் இதே இந்த சமகத்துல இந்த வாளுக்கு வந்து தச்சவிதர்வரேண்யம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி இங்க புருஷ சுத்தம் நான் சொன்ன மாதிரி சஹசிருஷி ரிஷா அது கொஞ்சம் நிறைய வருது. வெறும் சஹசிருஷி ரிஷால நான் சொன்ன மாதிரி நிறைய ஆரம்பிக்கிறது, இந்த அதுவும் இதுதான் ஆரண்ய காலத்துலாம் வருது. அது மாதிரி இவா யத்யாவை வந்து இவா வந்து துர்கா சூக்தம் பிரயோகத்தை சொல்றா, அது அதுவும் எனக்கு சரி, யத்யாவை அப்படி சொல்றான். அது மாதிரி இது வந்து ஸ்ரீ சூக்தம் சொல்றான். நான் வந்து இதை படிச்சா தனம் வரும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல சொன்னேன் இல்லையா, அதனால இது வந்து ஸ்ரீ சூக்தமா இது சொல்றான். இது வந்து அன்றாடமா வந்து எத்தனை பேர் இப்படி நமக்கு வந்து நித்தியமா இவ்வளவு சொல்ல முடியும் பூஜை பண்ணின்றது தெரியல. ஆனா இது இதெல்லாம் வந்து எஜுர்வேதத்துக்கு ஈக்குவலண்டா இப்ப வந்து அவ வந்து ஒரு திரட்டு மாதிரி எடுத்து அது சொல்லிட்டு இருக்கா, இதுக்கு வேற பிரமாணம் இருக்கா அப்படின்னா நீங்க அதுவும் போடலாம். நீங்க இது வந்து நார்மலான பிரயோகத்துல நம்ம வந்து பார்க்கக்கூடிய சாமங்கள். இது இதுல வந்து நிறைய நம்ம அந்த இதெல்லாம் கிடையாது, பிரகிருதி சாமம் தான் எல்லாமே. நமக்கு வந்து இந்த யாக சாமங்கள்லாம் விக்கிருத்தி எல்லாம், அதாவது என்ன சொல்றது, ஊகங்கள்லாம் நம்ம வந்து இந்த ஏகாதச தசராத்திரம் இதெல்லாம் வந்து பகார சாமம் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றது இல்லை. நான் இந்த நான் சொன்னேன் ஒரு பத்து காலம் இருக்கும் ஒரு இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் இதுல வர்றது இல்லை. பிரகிருதி காலத்தையே நேரம் அப்படியே எடுத்து நம்ம வந்து அன்றாடத்துக்கு நம்ம வந்து பிரயோகப்படுத்துறது. இது இப்போ நம்ம வந்து இந்த காலத்தோட ஃபங்க்ஷன், யாகத்தின ஃபங்க்ஷன் ஒரு ஒரு அளவுக்கு அன்றாடம். ஏன்னா நான் வந்து சாமவேதி கிடையாது, அதனால நித்திய அனுஷ்டானத்தை இன்னும் என்ன வழக்கத்துல இருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா நான் பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். இப்போ அடுத்தாப்புல இது சம்மிதையோட ஓவரால் அப்ளிகேஷன், சம்மிதையில பிளஸ் ஊகம் ரகசிய காணம் இதோட அப்ளிகேஷன் இருக்கும். இப்ப பார்த்தா நம்ம வந்து அடுத்தாப்புல இந்த ஜெய்மின்ய பிராமணம், அப்புறமா வந்து டாண்டிய பிராமணம் அப்படின்னா அந்த அஷ்ட பிராமணங்கள் இருக்கு, ஷட்விம்ச பிராமணம், அப்புறம் வம்ச பிராமணம் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ அந்த ஜெய்மின்ய பிராமணத்துக்கு இது அது இந்த தாளவாக்கர சாக்கைன்னு அதுக்கு பேரு. இதுல இருந்து நம்ம கேன உபனிஷத் அப்படின்னு ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு உபனிஷத்தும் ஒன்று கிடைக்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பிரமாணமா பெரிய என்ன சொல்றது, தசமகா உபனிஷத்துல இது ஒண்ணு சேர்ந்தது அப்படிங்கிறான். அது மாதிரி நம்ம வந்து இங்க பார்த்தா சாந்தோகிய தாண்டிய பிராணத்தை பார்த்தா சாந்தோகிய உபநிஷத்து நம்ம கிடைக்கிறது. இது ரெண்டும் தான் பிரதானமா சாமவேத உபநிஷத் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டும் வந்து தாண்டிய பிராமணம் சாந்தோகியம் அப்புறமா கேன உபநிஷத். இது ரெண்டும் தான் வந்து சாமவேதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான உபநிஷத்து. இப்ப அந்த சாந்தோகிய உபநிஷத்துல பார்த்தா அது பிராமண ரூபமா தான் இருக்கும், அது ஏகஸ்ருதியில தான். ஏகஸ்ருத்தினா ஒரே ஸ்வரத்துலதான் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கோம். அது வந்து ஸ்ருதி நம்ம சொல்ற மாதிரி கான ரூபமானா ஒண்ணும் வராது, ஏகஸ்ருதியில நம்ம வந்து சொல்லிட்டே போயிட்டு இருக்கோம். இதுல முக்கியமான நிறைய வித்தைகள்லாம் வருது, உத்கீத வித்தை, அதாவது அந்த உத்கீதத்தையே சாமத்து, அதாவது சாம யாகத்துக்கு சாமத்தை சொல்றதுக்கு பேரு உத்கீதைன்னு பேரு. யாக சாமத்து யாகத்துல அந்த உத்கீதா அப்படின்னு உத்காத்ரு அப்படின்னு ஒரு கணம் இருக்கு. இந்த உத்காத்ரு கணத்துல நாலு புரோகிதர்கள் இருக்கா, உத்காத்ரா, அப்புறம் சுப்பிரமணியா, அப்புறம் பிரதிஹர்த்தா, அப்புறமா வந்து இன்னொருத்தர். அந்த நாலு பேரும் இது சொல்றது பேரு சாமத்து பேரு உத்கீதம், உத்கீதம்னு பேரு. இந்த உத்கீத சாம எப்படி யாகத்தை சாமத்தை சொல்றது, எப்படி பிரிவுகள்லாம் சாமத்தை உண்டாது, பஞ்ச நிதனம், அப்புறமா சப்த நிதன சாமங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்கு. இந்த பிரிவுகள்லாம் வச்சு சாமங்கள்லாம் வந்து ஒரு உபாசன ரூபமா கொடுத்துருக்கு. அத மாதிரி நிறைய எப்படி வந்து நிறைய வந்து உணவு அன்னத்தெல்லாம் அடையிறது இந்த மாதிரி இருக்கு. அப்புறமா பார்த்தா இந்த பஞ்சாக்னி வித்யா அப்படிங்கிறது இருக்கு, முக்கியமா நமக்கு இந்த நம்ம பார்த்தது தத்துவமசி அப்படிங்கிற வந்து ஒரு வாக்கியம் நமக்கு வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தான் கிடைக்கிறது. அதாவது இது பார்த்தா உத்தாலகர் அப்படிங்கிற விஷயம், அவரோட பிள்ளையான அருணி ஸ்வேதகேது அவருக்கும் அவனுக்கும் நடக்கிற சம்பாதம் தான். தெரிஞ்சிருக்கலாம் அவன் இல்ல நிறைய பேருக்கு அந்த கதை. இப்ப படிச்சிருவாப்பா நான் அவன் அனுப்புறாரு. அவன் படிச்சுட்டு வந்து கொஞ்சம் அரகண்டா ஒரு மண்டகர்வத்தோட வரான். சரிப்பா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் வந்து என்ன கொஞ்சம் அரகண்டா ஒரு மண்டகர்வமா பதில் சொன்னதுக்கு அப்பதான் சரி இவனுக்கு கரெக்டா அவனுக்கு புத்தி போட்டணும்னு சொல்லி இந்த இதை சொல்ற இந்த தத்துவமசி தத்துவமசின்னு 10 இடத்துல வருது. ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்ற நீ அது நீதான் பிரம்மத்தோட அதாவது தத்துவமசிங்கிறது அது நீயா இருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அதோட இன்டர்பிரேஷனுக்குள்ள போகல, அதுவே ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா இந்த தத்துவமசி அப்படிங்கிற அத்வைத சம்பிரதாயத்துல இருந்து வர மகா வாக்கியம் வந்து அது நம்ம வந்து இங்க இருந்து சாமத்துலதான் கிடைக்கிறது. அது மாதிரி கேன உபநிஷத்துலயும் வருது. கேன உபநிஷத்துல பொதுவா என்ன சொல்றது அப்படின்னா கண் எதால பாக்குறதோ, ஆனா கண்ணு எதை பார்க்க முடியாதோ அதுதான் பிரம்மம் நீ அறிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியக்கும் காது எதுனால காது கேட்கறதோ, ஆனா காது வந்து அது அது கிட்ட போக முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அது பின்னணியில இருக்கிற அந்த வஸ்துவுக்கு அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அது அதோட சாராம்சம் இந்த ரெண்டு உபநிஷத்தும். அதாவது சாந்தோக்கியம் நமக்கு தத்துவமசியில கொடு, ரிக்வேதம் அயம் பிரஜானம் பிரம்மான்னு கொடுத்தது, யஜுர்வேதம் பிரகதாரண்யக உபநிஷத்துல நமக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அத்வைத சம்பிரதாயத்தை நான் சொல்றது அந்த வாக்கியத்தை கொடுத்தது. இங்க சாந்தோகிய உபநிஷத்துல பார்த்தா தத்துவமசி இதைத்தான் வந்து சபரிமலையிலையும் எழுதி வச்சிருக்கு. இந்த தத்துவமசிங்கிறதான் சபரிமலையிலையும் எழுதி வச்சிருக்கிற ஒரு மகா வாக்கியம். அதாவது அதுவே தெய்வமே நீயா இருக்க, அதாவது தெய்வமே நீயா இருக்க அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமும் அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற சைத்தன்யமும் ஒண்ணுதான், எசன்ஸ்ல ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அதுல அந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கலாம். அது தவிர இந்த பிராமணங்கள்ல நிறைய நான் சொன்ன மாதிரி இந்த சில சாமங்கள் எல்லாம் விசாரிக்கிறது, சில எப்படி வந்து யாகத்துல சில பிரமாண இதெல்லாம் பிரயோகங்கள்லாம் மாத்திக்கலாம், அப்புறமா சில கதைகள்லாம் கூட நிறைய கதைகள்லாம் வந்து சர்ப்பங்கள்லாம் சத்திரம் பண்ணிட்டு அப்படிங்கறதெல்லாம் நிறைய கதைகள்லாம் வந்து இந்த தாண்டிய பிராமணங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம வந்து ரிஷிகளை கொஞ்சம் ஒரு ஒரு ரிஷிகள் தான் பார்ப்போம். ரிஷிகள்லாம் வந்து இவா எது ரிக்வேதம் மாதிரியேதான் கிட்டத்தட்ட இருக்கும். நிறைய ரிஷிகளுக்கு வந்து அவளும் வந்து இது பண்றான். ஆவணி இடத்துல ரிஷி தர்ப்பணமே அவளுக்கும் ரொம்ப பெருசா இருக்கு. ரிக்வேதக்கார மாதிரி இவாளோட ரிஷி தர்ப்பணமும் பெருசு. அது மாதிரி இவாளோட வேதாரம்பம் நமக்கு அவளோடது ரொம்பவும் கஷ்டமான வேதாரம்பம். ஏன்னா யஜுஸ்னா நம்ம நேரடியா சொல்லுவோம், இஷேத்வா அப்படின்னா நம்ம நேரடியா டக்குன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இத கான ரூபமா நம்ம சொல்றது டக்குன்னு ஒருத்தருக்கு வந்து அங்க போய் பழக்கமே இல்லாத வாழ்க்கை நமக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த வேதாரம்பத்துல, சாமவேத வேதாரம்பத்துல. அதனால வந்து இது இந்த இவாளோட உபாகரணம் கொஞ்சம் இவா நம்ம யஜுர்வேதத்தை காட்டுல ரொம்பவே எனக்கு தெரிஞ்ச 4-5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கறது நான் கேட்டிருக்கேன். சாமவேத வாத்தியார்லாம் சொல்லியிருக்காரு, இங்க பெங்களூர்ல அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இவா நித்திய அனுஷ்டான சந்தியாவந்தனத்திலயுமே அவ வந்து காயத்ர சாமத்தை வந்து சாதாரணமா தான் சொல்லுவான்னு நினைக்கிறாங்க ஜபத்தை. அவ வந்து இது மாதிரி சொல்றது இல்ல, கான ரூபமா சொல்றது இல்ல. அப்ப சொன்னா சகஸ்ர காயத்ரி எல்லாம் பண்ணோம்னா ஒரு நாள் போறாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதுவும் வந்து சாதாரணமா இருக்காதான் சொல்றா அதிகம். அதனால அவளுக்கு சந்தியாவந்தனத்துல எந்த சாமங்களும் வராதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அவ சாதாரணமா தான் சொல்றான். இன்னும் சாமங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு, எப்படி வந்து யாகசாமம் சொல்றதே கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. அது மாதிரி கடைசியா நம்ம சொல்லி முடிக்கிறதுலாம் வந்து இப்ப வந்து ஒரு இப்ப நம்ம ஒவ்வொரு கிரிய சூத்திரம் பார்த்தோம், இருக்கிறதுக்கு ஆஷலாயன கிரிய சூத்திரம் பார்த்தோம், எதிர்வேதத்துக்கு வந்து ஆபஸ்கம்பர் போதாயன இருக்கா. அது மாதிரி இங்க சாமவேதிகளுக்கு அவ வந்து திராக்கியாயின லாட்டியாயின அப்படிங்கிறது ரெண்டு கிருஹ்ய சூத்திரம் சூத்திரம் இருக்கு அவளுக்கு. லாட்டியாயின சூத்திரம் வந்து அவ அகைன் இங்கேயும் அது என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா யாகத்துல எப்படி சாம எல்லாமே இங்க யாகத்துல எப்படி சொன்னோம், அப்புறமா வந்து அவளோட உபநயனத்துல என்னென்ன சொன்னோம், அப்புறம் கல்யாணத்துல விரத சாமங்கள்லாம் இருக்கு அதுக்கு என்ன சொன்னோம், அப்புறம் சில பிராயசித்த சாமங்கள்லாம் இருக்கலாம் அதை சொல்லுவோம், அப்புறம் அவளோட உபாசனங்கள்லாம் எப்படி பண்ணோம், அங்க கிருஹ்ய கர்மாக்கள்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த திராட்சியாயின லாட்டியாயின சாமங்கள்ல. ஒருவேளை இந்த மகாநியாசத்துக்குலாம் அதுல பிரயோகம் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து இதுதான் வந்து ரெண்டு மேஜரான வந்து சாமவேதத்துக்கு சம்பந்தப்பட்ட சூத்திரங்கள் லாத்தியாயம். இப்ப நம்ம ஆபஸ்தம்ப சூத்திராக யுஜுஷாக்கா அத்தியாயிங்கிற மாதிரி, லாத்தியாயன சூத்திராக சாமசாக்கா அத்தியாயி அப்படிங்கிற மாதிரி அவளோட அபிவாதம் தான் வாசு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மட்டும் சாமவேதத்தை பத்தின சில, இன்னும் நிறைய சொல்லலாம் ஆனா அது வந்து போறாது, இந்த காலம் அந்த கால அவகாசம் எல்லாம் இல்லை. நான் இது தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நமஸ்கார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாகமங்களில் சிவபூஜை தத்துவம் விளக்க உரை தொடர்ச்சி. வழங்குபவர் கார்த்திகேய சிவம் தில்லை. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்தது 12வதாக பூர்த்தியாக இருக்கக்கூடியது சர்க்கரை, அதாவது வெள்ளம். வெள்ளத்துக்கு தான் சர்க்கரை என்று பெயர். அப்படியா இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான அந்த வெள்ளத்திலிருந்து அந்த வெள்ள அந்த குளம்னு என்று சொல்வார்கள். அதிலே அந்த வெள்ளத்தினாலே சிவலிங்கமாக பாவித்து பெருமானுக்கு அந்த சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்யும் பொழுது விரும்பிய இன்பம், நாம் என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையானது ஈடேறும் என்று ஆகமம் கூறுகின்றது. இவ்வாறு காரணாகமமானது க்ஷணிகலிங்கம் என்று 12 வகைகளை வகைப்படுத்தி இது இதனால் என்னென்ன பயன்களை தருகின்றன என்றதை விரிவாக கூறுகின்றன. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியம், ஏன் ஆகமங்கள் இவ்வாறு புற்றுமண், ஆற்றுமண், புஷ்பம், கூர்ச்சம், சந்தனம், கோமயம், புஷ்பம், சர்க்கரை, இப்படி எல்லா இதிலெல்லாம் க்ஷணிகலிங்கம் பண்ணலான்னு ஏன் ஆகமங்கள் வகுத்துள்ளன என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால், எப்படிப்பட்டேயானும் சிவபூஜையை ஒருவர் செய்து புண்ணியம் அடைந்துவிட வேண்டும், முக்தி அடைந்துவிட வேண்டும் என்று சுவாமி நமக்காக நெகிழ்ந்து வந்து இத்தனை செயல்களையும் அருளி செய்துள்ளார்கள். அதுதான் எப்பாடுபட்டாவது சுவாமி வந்து ரக்ஷாபந்தனத்திலே பிரம்மோற்சவங்களிலே சுவாமி ரக்ஷையை கட்டி கொண்டு வருவார். ரக்ஷாபந்தனம் என்று நடக்கும், கையிலே காப்பு கட்டுதல் என்று பெயர். இந்த காப்பினை கட்டி கொண்டு சோமாஸ்கந்தர் 10 நாட்களும் 10 தினங்களிலேயும் உற்சவம் வருவார். அதை அந்த உற்சவ தீபிகை என்ற அந்த நூல் கூறும் பொழுது அதனை எவ்வாறு கூறும் என்றால், எப்பாடுபட்டேனும் இந்த ஆன்மாக்களுக்கு நான் முத்தி பேரை அடித்தே தீருவேன் என்று சுவாமி கங்கணம் கட்டி கொண்டு வருகிறாராம். கங்கணத்தை அதுக்கு தான் அப்படிதான் அந்த ரக்ஷையை வந்து கங்கணம் கட்டி கொண்டு வருவார் என்று பெயர். அப்படி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்படி பாசத்தில் கட்டுண்டு இப்படி லௌகீக மயக்கத்திலே அல்லது உலக வாழ்விலே புரண்டு நிற்கின்றனவே என்று சுவாமி கருணை கூர்ந்து ஆகமங்களிலே மிக எளிமையாக எப்பாடுபட்டாவது இவர்கள் இந்த சிவபூஜையை செய்து அந்த சிவமுண்டியத்தை பெற்று உயிரில மாற்றார்களோ என்று சுவாமி இப்படிலாம் நமக்கு வந்து தயார்படுத்தி கொடுக்குறாரு. எப்படியாவது நீ ஒரு நம்ம ஒரு போற இடத்துல நமக்கு எந்த வசதியுமே இல்லையா, உன்னை ஆற்று மண்ணிலேயே ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து பூஜை பண்ணலாம். நமக்கு போற இடங்கள்ல ஒரு வசதி இல்லைன்னா ஒரு புஷ்பம், பூஜைக்குரிய புஷ்பம், அந்த பூஜைக்குரிய ஒரு புஷ்பத்தை சிவபெருமானாக பாவித்து அந்த பூஜையை செய்து விடலாம். அதே போல ருத்ராட்சத்துல சிவபூஜையை பாவித்து பூஜை செய்திடலாம். இப்படி சுவாமி எப்படியாவது இந்த ஆன்மாவானது சிவபூஜையை செய்து அந்த சிவபூஜைக்கு உண்டான அந்த பக்குவத்தோடு சுவாமி நம்மளுடைய முக்தி பேற்றைக்கு வந்துவிடாதா இந்த ஆன்மா என்று சுவாமி பெருங்கருணையோடு செய்திருக்கக்கூடிய அந்த கிரியைகள் தான் இந்த க்ஷணிகம். ஆகவே அன்மார்த்த பூஜையில் 2, 1 உடையவர் பூஜை, 2 க்ஷணிக பூஜை என்று பெயர். க்ஷணிகம் என்றால் அப்பொழுதே பூஜித்து பூர்த்தி செய்து கொள்வது. உடையவர் என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பூஜித்து பெட்டகத்திலே பூஜை பெட்டகத்திலே சுவாமியை எழுந்தருளை செய்து மீண்டும் ஒவ்வொரு நாளும் அபிஷேகாதிகள் செய்து திரும்ப செய்யக்கூடியது. இதிலே குருநாதரானவர் ஒருவருக்கு க்ஷணிகம், சிஷியனுக்கு க்ஷணிகத்தை தந்தருளாமா அல்லது உடையவரை தந்தருளாமா என்பதை குருநாதர் ஆச்சாரியரே முடிவு செய்யக்கூடியவர். ஆக இந்த க்ஷணிகலிங்கம் அல்லது உடையவர் லிங்கத்தை விசேஷ தீட்சை பெற்றவர் ஒருவர் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்று நாம் பாவித்தால், மரபு என்பது முதலில் க்ஷணிகலிங்கம் ஒரு வருடமேனும் பூஜித்து பின்பு உடையவர் எடுத்துக்கொள்வது சிறப்பு. இல்லை, ஏன் உடையவர் நேரடியாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்பால் அதுக்கு தடை இல்லை. ஆனால் ஒருவர் க்ஷணிகம் பூஜை செய்து பின்பு அவருடைய பக்குவத்தின் காரணமாக உடையவரை எடுத்துக்கொள்வது மிக சிறப்பு என்று நமது முன்னோர்கள் அல்லது மரபு நெறியாளர்கள் அதனை வகுத்துள்ளார்கள். அந்த வகையிலே சடிகலிங்கத்தினால் இத்தகைய பயன்கள் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. அதிலே இரண்டாவதாக ஆத்மார்த்த பூஜையில் அடுத்ததாக நான் உடையவர் பூஜை எடுத்துக்கொள்கிறேன், உடையவர் அதாவது லிங்கத் திருமணியாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்று விரும்பினால், அந்த உடையவராக இருக்கக்கூடியது எத்தனை வகை என்றால் ஆறு வகை என்று ஆகமங்கள் கூறுகின்றன. காஜனையும் காரணாகமுமானது கூறுகிறது, சைலஜம் ரத்னஜம் செய்வ லோகஜம் தாருஜம் ததா மிருண்மயம் க்ஷடிகம் செய்வ க்ஷத்விதம் லிங்கமுச்சதே என்று ஆறு விதமான உடையவர் லிங்கங்களை ஆகமங்கள் நமக்கு வகுத்து கூறுகின்றது. ஒன்று சைலஜம். இந்த சைலஜம் என்றால் கல். இப்பொழுது நமது ஆலயங்களிலே சகதியான ஆண் பெண், ஆண்கள் பெண்கள் அழிக்கல் என்று அந்த சப்தங்களை நாடியை வைத்து இந்த கல்லானது சுவாமியை வடிப்பதற்கான ஒரு சரியான அப்படிங்கிறதை நாம் இருப்பது போல நமது ஆன்மார்த்த லிங்கத்திற்கு அளவு உள்ளது. நமது ஆன்மார்த்த லிங்கமானது எத்தகைய அளவிலே இருக்க வேண்டும் என்று அதற்கு அந்த விரல் கட்டை அளவுக்கு அல்லது அங்குலம் அளவிற்கு பிரமாணமானது உள்ளது. அந்த பிரமாணத்தை ஆச்சாரியர் மூலமாக அறிந்து ஒன்று கல்லிலேயே நாம் உடையவரை செய்து கொள்ள

விலகி இருப்பதே நல்லது, அதுவே கோடி புண்ணியம். அந்த வகையில் நாம் புண்ணியம் செய்வதாக நினைத்து அந்த ஆன்மார்த்த உடையவர் லிங்கத்தை அந்த பிரமாணங்கள், அந்த அங்குல பிரமாணங்களை கணக்கில் கொள்ளாமல், குருநாதனுடைய அந்த வழிகாட்டுதலை கணக்கில் கொள்ளாமல் பிரம்மாண்டமாக நாம் வடிவமைத்து அந்த பாபத்திற்கான ஒரு நிலையை நாம் அடைந்துவிடக்கூடாது. ஆகவே ஆன்மார்த்த லிங்கம் உடையவர் செய்வதற்காக ரத்தனம் என்ற அந்த ரத்தனங்களாலே செய்யலாம். அந்த ரத்தனங்கள் என்னும் பொழுது இந்த வைடூரியம், இந்திரம், நீலம், மாணிக்கம், மரகதம், புஷ்பராகம் போன்ற எல்லா விதமான ரத்தனங்களிலேயும் லிங்கத்தை ஸ்தாபித்து உடையவராக பூஜிக்கலாம். இப்பொழுது நமது ஆலயங்களிலே கூட பார்த்தோம் என்றால் மரகத லிங்கம் என்று அந்த மரகதத்தாலான லிங்கத்தை வைத்து பூஜை செய்வதை, தியாகராஜருடைய சன்னதியிலே பூஜை செய்வதை, ஸ்படிகலிங்கத்தை பூஜை செய்வதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். இவையெல்லாம் ரத்னலிங்கம் என்று பெயர். அடுத்தது மூன்றாவதாக லோகஜம் என்று பெயர். லோகஜம் என்றால் தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு இல்லை செம்பு போன்ற இந்த விதமான லோகங்களால் சுவாமியை வந்து பூஜிப்பதற்கு லோகஜலிங்கம் என்று பெயர். இந்த லோகஜலிங்கங்களை வைத்து பூஜை செய்வதால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. அடுத்ததாக நாலாவதாக தாருஜம் என்று பெயர். தாருஜம் என்றால் மரம் என்று அர்த்தம். யாகத்திற்கு உண்டான மரமாக இருக்கக்கூடிய அந்த ஆள், அரசு, அத்தி போன்ற இவைகள், அதே போல சந்தனம் போன்ற இந்த விதமான நல்ல விதமான மரங்களை கொண்டு அதிலே லிங்கங்களை வடிவமைத்து அதிலே வந்து ஆன்மார்த்த லிங்கமாக, உடையவர் லிங்கமாக பூஜை செய்வது மிக சிறப்பு. அதே போல மிருண்மயம் என்கின்ற புற்றுமண் கொண்டும் லிங்கங்களை பூஜை செய்யலாம். இவ்வாறு க்ஷணிகம், அதாவது ஆறாவதாக க்ஷணிகம், அதுதான் நாம் ஏற்கனவே 12 வகையாக கூறினோம். இவ்வாறு இந்த 6 வகையிலேயும் இந்த உடையவர் பூஜையானது ஏற்றுக்கொள்ளலாம். அதிலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த லோகம் என்று சொல்லக்கூடியது, அதாவது தங்கம் வெள்ளி போன்ற அந்த உடையவர் பூஜைகளிலே, உடையவர் பூஜையின் பொழுது தங்கத்திலான அந்த உடையவரை வைத்து பூஜை செய்தால் நமக்கு போகம், மோட்சம் என்ற இரண்டும் கிடைக்கின்றது. புக்தி, முக்தி என்ற இரண்டும். நமக்கு புக்தியும் வேண்டும், முக்தியும் வேண்டும். நமக்கு இந்த லௌகீகத்திற்கு தேவையான பொருளாதாரங்களும் வேண்டும், அவ்வளவு வாழ்விற்கான மோட்சமும் வேண்டும். இவை இரண்டுமே நமக்கு தேவை. ஆகவே இந்த தங்கத்தினால் ஆன உடையவரை செய்து லிங்கமாக வைத்து பூஜை செய்யும் பொழுது புக்தி, முக்தி, போகமோக்ஷமானது கிடைக்கின்றது. தாமரத்தினால் ஆன அந்த லிங்கத்தை வைத்து செய்யும் பொழுது புத்திரவிருத்தி, சந்தான பாக்கியமானது கிடைக்கிறது. ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர் தகுந்த ஆச்சாரியரை அடைந்து அவரே சிவபூஜை செய்யலாம். இல்லை, ஆச்சாரியருக்கு தாமரத்திலான உடையவர் லிங்கத்தை அவருக்கு வழங்கி அதே முறைப்படி அவர் பூஜை செய்து வரும்பொழுது சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியமானது ஏற்படும். அதே போல வெள்ளியினால் கிடைக்கும் பொழுது செல்வம், நல்ல தனதான்யமானது கிடைக்கின்றது. வெண்கலத்தினால் செய்யும் பொழுது சுகம், நல்ல சௌரியம், சுக போகங்கள் ஏற்படுகின்றன. பித்தளை, அந்த பித்தளை லிங்கத்தினால் கிடைக்கும் பொழுது ரோக நிவாரணம், நோய்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று கூறுகின்றன. இப்படி இரும்பு வந்து சத்ருஜயம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இரும்பு வந்து மிகப்பெரிய அளவிற்கு நம்மளுடைய சம்பிரதாயத்திலே கடைபிடிப்பதில்லை. இவ்வாறு இந்த உடையவர் லிங்கம், கடிகலிங்கத்தை பற்றி செய்வ ஆகமங்களானது இவ்வாறு எடுத்து கூறுகின்றன. ஆக இவ்வாறு நம்ம ஆகமங்களுடைய வழிகாட்டியை கூறியுள்ளபடி நாம் அதனை முறையறிந்து அந்த ஆன்மார்த்த பூஜையை மேற்கொள்ள வேண்டும். நமது மறைஞான சம்பந்தர் அருளி செய்த சைவ சமய நெறியானது கூறுகின்றது மிக அழகாக, சிவபூஜை செய்யும் முன் மற்றொன்றும் செய்யேல், சிவபூஜை செய்த பின் செய் அப்படிங்கிறார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன்பு எந்த விதமான பணியும் செய்யக்கூடாது, முதல்ல சிவபூஜை செய்த பின்பு தான் மற்றவை அனைத்தும் செய்யணும்ன்றார். இந்த சிவபூஜை செய்வதற்கு முன் அருந்தும் உணவே அது புழு, மண், குஷ்டம் போன்றவதற்கு சமமானது என்று கூறுகின்றார். ஆக எப்படிப்பட்டேனும் நாம் ஒரு 10 நிமிட துணிகளாவது, அல்லது நமக்கு நேரம் இருந்தால் 30 நிமிட துணிகளாவது இந்த சிவபூஜையை செய்வதற்காக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், தகுந்த ஆச்சாரியரை அடைந்து. ஆகவே தான் இந்த சிவபூஜையை புண்ணியம், மேலான தவம், மேலான புண்ணியம் என்று ஒவ்வொரு இடங்களிலேயும் நமது அருளாளர்களெல்லாம் அருளி செய்துள்ளார்கள். அதாவது ரெண்டாவது, இதில் ஒரு முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு க்ஷணிகத்திலேயோ சந்தனம், கோமயம், கூர்ச்சம் அல்லது ஆற்றுமண், புற்றுமண் போன்ற அந்த விஷயங்களிலும் சுவாமியானவர் ஆலாகனம் செய்யும் பொழுது சுவாமி அதிலே எழுந்தருளி செய்கின்றாரா என்று நமக்கு ஒரு வினாவானது எழும்பும். சுவாமியானவர் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர். ஏனென்றால் சைவ ஆகமங்களை அருளி செய்தவர் சிவபெருமான். எவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று அவரே அருளி செய்து

0: அந்த விதியின்படி அது நடக்கும் பொழுது, ஒழுகும் பொழுது சுவாமியானவர் அங்கு பிரத்யட்சமாக எழுந்தருளி கண்டிப்பாக எழுந்தருளி செய்வார். அதனை காமிகாகவம் என்ன சொல்கின்றது, ஒரு இதுவாக காஷ்டமத்யே யதா வண்ணிர், ததி மத்தியே யதா கிருதம், புஷ்பமத்யே யதா கந்தம், லிங்கமத்யே சதாசிவகா என்று கூறுகின்றது. காஷ்டமத்யே யதா வண்ணிர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ அதுபோல, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ அதுபோல, புஷ்பத்திலே எவ்வாறு கந்தம், கந்தம் என்றால் வாசனை, புஷ்பத்திலே எவ்வாறு வாசனை உள்ளதோ அதுபோல, லிங்கத்திலே சதாசிவமூர்த்தியானவர் அவருக்குரிய அந்த மந்திரங்களை கூறும் பொழுது எழுந்தருளி பிரசன்னமாகின்றார் என்று காமிகாகமமானது கூறுகின்றது. அப்பொழுது நாம் லிங்கத்தை ஸ்தாபித்து அதுக்குண்டான அந்த பீஜங்களையும் அந்த சம்ஹிதா மந்திரங்களையும் கூறும் பொழுது சுவாமி கண்டிப்பாக அந்த புஷ்பத்திலேயோ வெள்ளமாக இருக்கட்டும், சந்திரமாக இருக்கட்டும், ஆற்று மண்ணாக இருக்கட்டும், அல்லது ருத்ராட்சமாக இருக்கட்டும், சுவாமி கண்டிப்பாக இருந்து அருள் புரியக்கூடியவராக இருக்கின்றார் சுவாமி. ஆகவே தான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்று கூறுவார்கள். சிவஞானிகள் பாவனையுற்றது, நாம் ஏற்கனவே கூறினோம், ஆகமங்கள் மூன்று அடிப்படைகளை கொண்டன. சைவாகமங்கள் ஒன்று மந்திரம், இரண்டு கிரியை, மூன்று பாவனை. மந்திரம் என்பது சுவாமி அருளி செய்தது, கிரியை என்பது முத்திரைகள், பாவனை என்பது நாம் ஒரு சுவாமியினுடைய பாதத்திலே தீர்த்தம் விடுகிறோம் என்றால் இந்த தீர்த்தமானது, இந்த ஜலமானது எம்பெருமான் பரமேஸ்வருடைய திருபாதத்திலேயே சென்று சேர்ந்தது என்று பாவிப்பதற்கு பேர் பாவனை என்று பெயர். இந்த பாவனை என்பதுதான் இங்கே ஒரு மிக மிக முக்கியம். ஆகவேதான் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம் என்பது. அப்போ நாம் இவ்வாறு ஆகம ரீதியாக இந்த மந்திரங்களை கூறி அந்த கணிகமாக இருந்தாலும் சரி, உடையவராக இருந்தாலும் சரி, சுவாமி எப்படி எழுந்தருளுகின்றாராம், அதனை அந்த ஆகம தத்துவம் கூறுகின்றது. காஷ்டமத்தியே யதாவட்டீர், விறகிலே எவ்வாறு நெருப்பு உள்ளதோ, புஷ்பத்திலே எவ்வாறு நறுமணம் உள்ளதோ, தயிரிலே எவ்வாறு நெய் உள்ளதோ, அதே போல லிங்கத்திலே சுவாமியானவர் பிரசன்னமாகின்றார், எழுந்தருளி புரிகின்றார், நமக்கு அருளாசி வருகின்றார் என்று காவியாகமமானது இதனை கூறுகிறது. இதற்கு அழகாக ஒரு சிறு கருத்து உண்டு. ஞானசம்பந்த பெருமான் தொண்டை மண்டலத்திலே காஞ்சிபுரத்திலே திருமேற்றலி என்று ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த திருமேற்றலி என்பது ஒரு வைணவ ஸ்தலம் என்று புராணமானது கூறுகின்றது. அவர் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிறார் தன்னுடைய பல்லாக்கிலே. அப்பொழுது அங்குள்ளவர்கள் வந்து இந்த வைணவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணவரை திரைச்சலையிட்டு மறைத்து, இங்கே பெருமான் எழுந்தருளி உள்ளார், வந்து தரிசியுங்கள், உங்களுடைய சிவபெருமான் எழுந்தருளி உள்ளார், வந்து தரிசியுங்கள் என்று கூறும்பொழுது ஞானசம்பந்தர் தமது பல்லாக்கிலிருந்து எழுந்து இறங்கி அங்கே ஆலயத்திலே எழுந்தருளி செய்து அங்கே இருக்கக்கூடிய நாராயணனை சிவரூபமாக பாவிக்கின்றார். சிவரூபமாக பாவிக்க அது சிவலிங்க திருமேனியாகவே காட்சி அருளுகின்றார். ஆக ஞானிகள் சிவஞானிகள் பாவனையுற்றது சிவலிங்கம். சிவஞானியார் சித்தியார் கூடும் கூறும் திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனென்று நினைப்பார்க்கு சிவன் உறைவான் அங்கே என்று நமது அருளந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியாருடைய திருவாக்கும் கூட அதனை எடுத்து கூறுவதை நாம் காணலாம். அதே போல கீர்த்தி திருவருகளில் ஒரு பாடல், மணிவாசக பெருமானுடைய சிவபுராணத்திலே கீர்த்தி திரு அகவல் என்று ஒரு அகவல் உண்டு. அதிலே மொக்கடி அருளிய முழுத்தரல் மேனி சொக்கதாக ஆட்டிய காட்டிய தொன்மையும் என்று ஒரு வாக்கானது வரும். அதனுடைய தாத்பரியம் என்னவென்றால், ஒரு சிவபூஜையில் பற்றுக்கொன்ற ஒரு மிக பாண்டிய மன்னன் சத்திரிய மன்னனாக இருந்தாலும் அவர் சிவபூஜை செய்யாது ஒருபொழுதும் உணவு அருந்துவதில்லை என்ற நியமங்களை கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த பாண்டிய மன்னனானவர் வனத்திலே வேட்டையாட செல்கின்றார். வேட்டையாடிருக்கும் பொழுது அவருக்கு அந்த சிவபூஜைக்கு உண்டான நேரம் ஆனது வருகின்றது. உடனே வனத்திலே எங்காவது சிவலிங்கம் இருந்தால் சிவபூஜை செய்துவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாமே என்று பெருமான் பாண்டிய மன்னனானவர் சிவலிங்க திருமேனியை தேடுகின்றார். அவருடைய மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள், படை வீரர்கள் எல்லாம் சிவலிங்க திருமேனி இங்கே எங்கேனும் இருக்கின்றதா, ஒரு பத்திர புஷ்பத்தை சார்த்திவிட்டு நாம் உணவு உட்கொள்ளலாம், பூஜை ஆன்மீக சிவபூஜை செய்துவிட்டு உணவு உட்கொள்ளலாம் என்று பாண்டிய மன்னன் என்கின்றார். பார்க்கும் பொழுது அங்கே எங்கொழுதும் சிவலிங்கமே இல்லை. உடனே பாண்டிய மன்னனுடைய அணுக்கராக இருக்கக்கூடிய நல் அமைச்சர், அமைச்சர் எப்படி என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் உள்ள பல காரணங்கள். அந்த நல் அமைச்சரானவர் உடனே மன்னன் பசியான சிவபூஜை செய்யாது, கண்டிப்பாக உணவு அருந்த மாட்டார், இங்கே சிவலிங்கம் எதுவும் இல்லை என்றால் மன்னன் இன்று முழுவதுமே பட்டினியாக இருப்பார் என்று மந்திரி அந்த அமைச்சரானவர் நிதானித்து உடனே தன்னுடைய அந்த தேரிலே, மன்னனுடைய தேரிலே இருக்கக்கூடிய குதிரையினுடைய வாயிலே இந்த முக்கணி தோல் பையானது இருக்கிறது. இந்த குதிரையானது எந்த விதமான மண்ணையோ மற்ற எதைகளையோ சாப்பிடப்படக்கூடாது என்பதற்காக தோல் பை போன்று ஒன்றை கற்றியிருப்பார்கள். அதற்கு பேர் மொக்கணி என்று பெயர். அந்த தோல் பையனை, குதிரை பையிலே இருக்கக்கூடிய அந்த தோல் பையனை கழற்றி அதிலே ஆற்று மண்ணினை அதிலே நிரப்பி அதிலே லிங்கமாக பாவித்து அதன் மேலே புஷ்பங்களை சாத்தி மன்னரிடம், பாண்டிய மன்னரிடம் கூறுகின்றார், மன்னா இங்கே சிவலிங்கம் இருக்கிறது, இந்த சிவபெருமானை வழிபட்டு பூஜை செய்து தாங்கள் உங்கள் நியமத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று கூற மன்னன் அவ்வாறே அந்த தோல் பையை, அந்த குதிரை வாயில் கட்டியிருந்த அந்த தோல் பையை சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்கின்றார். பூஜை செய்து விட்டு மன்னன் கிளம்பி விடுகின்றார். திருப்பி மந்திரி பிரதானிகள், அமைச்சர்கள் இருக்கக்கூடிய படை வீரர்கள் அந்த தோற்பையை எடுக்க முயலும் பொழுது அதை எடுக்க முடியவில்லை. சுவாமி ஏனால் மன்னன் பாவனையுற்று விட்டான். ஒரு அண்மையான ஒரு சிவபக்தனாக இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் அதை சிவலிங்கமாகவே பாவித்ததன் காரணமாக அந்த அந்த தோற்பையானது சிவலிங்கமாகவே வேர் ஊன்றி விட்டது. சுவாமி வந்து அங்கே ஆகர்ஷணம் ஸ்தாபனம் ஆகிவிட்டார். அவ்வாறு அதைத்தான் மணிவாசக பெருமான் முக்கணி அருளிய முழுத்தளர்மேனி சொக்கத்ததாக காட்டிய பண்பையும் என்று அருளி செய்கின்றார். இதே போல கன்றாப்பூர் நடித்தறையும் காணாமி என்று ஒரு ஆப் அந்த நடித்தறியாக இருக்கட்டும், அதே போல அந்த ஆப்பு சிவலிங்க ரூபமாக ஆனதாக இருக்கட்டும், இவை எல்லாம் நாம் பாவனையுற்றால் அந்த ஆகம விதிப்படி மந்திரம் கிரியை பாவனை என்கின்ற அந்த பாவனையுற்றால் அங்கே சிவபெருமான் பிரசன்னமாகி அருளி செய்வார் என்பது ஆகம வாக்காகவும் ஆகம சத்தியமாகவும் விளங்குகின்றது. ஆகவே இத்தகைய ஆகம வாக்காக ஆகம சத்தியமாக விளங்கக்கூடிய இந்த சிவபூஜையை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்வது அவசியம். ஏனென்றால் இதற்கு 300 எடுத்துக்காட்டினை நமது பெரிய புராணத்திலே சேக்கிரா பெருமான் கூறுகிறார். அதனை கூறி இங்கே பூர்த்தி செய்து கொள்கிறேன். சண்டேஸ்வர பெருமான் திருவாப்பாடியிலே அந்த அகமங்களில் கூறியுள்ளபடி அந்த ஆற்று மண்ணினால் லிங்கம் செய்து சிவபெருமானை பூஜிக்கின்றார். சண்டேஸ்வர பெருமான் இறந்தோறும் பாலினை சுரிந்து பூஜிக்கின்றார். அப்பர் பெருமான் பாடுவார், தழைத்ததோர் ஆத்தியின் கீழ் தாபர மணலால் கூப்பி அழைத்து அங்கே ஆவின் பால் கறந்து கொண்டு ஆட்டம் கண்டு பிழைத்ததன் தாதை தாளை பெரும் கொடு மழுவால் வீச குழைத்தது ஓர் அமுதம் ஈந்தார் குறுகை வீரட்டானாரே என்று அந்த சண்டேஸ்வர பெருமானுடைய சிவபூஜையை புகழ்ந்து பேசுவார். அவ்வாறு இந்த அகமங்களில் கூறியுள்ளபடி இந்த கணிகலிங்கங்களே நாம் பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருள்வார் என்பதை சேக்கிரார் பெரியபெருமானத்தில் எவ்வாறு இப்போ ஆகமங்களில் எப்பாடு இந்த லிங்கத்திலே பெருமான் எழுந்தருள்வார் என்று நாம் காமிகாமத்தை கூறினோமோ அதுபேர் பெரியபுராணம் கூறுகின்றது. சண்டேஸ்வர புராண நாயனார் இதிலே மீள மீள இவ்வண்ணம் வெண்பால் சொறி மஞ்சன மாட்டி ஆள உடையார் தம்முடைய அன்பர் அன்பின் பாலுகந்தாய் மூள அமர்ந்து நயப்பாடு முதர்ந்து பற்று முற்றுச்சூழ் கோலம் அதனில் உள் நிறைந்து. எதலில் உள் நிறைந்து? அந்த ஆற்று மண்ணாளாக சண்டேஸ்வர பெருமான் அந்த ஸ்தாபிக்க அந்த ஆற்று மண்ணினே உள் நிறைந்து குறித்து பூஜை கொள்கின்றார். உள்ளே இருந்து சுவாமி வந்து எப்படி இருக்காருன்னா அந்த பூஜையை கொள்கின்றாராம். ஆனந்தமாக குறித்து பூஜை கொள்கின்றார். அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த லிங்கத்துக்குள்ள எப்படி உட்கார்ந்துருப்பார். ஏன்னா சுவாமி ஆகமம் சொல்கின்றது சிவபூஜையிலே சுவாமி சுகாசனமாக எழுந்தருளி அருள் புரிவார். சுகாசனமூர்த்தி என்பதே அந்த சிவ வடிவங்களிலே பாருங்கள், சுகாசனம் என்றால் அந்த சிவடிவத்தில் இருக்கும். அப்படி சுவாமி வந்து அந்த சுகாசனத்தில் இருந்து அருள் புரிவார் என்று சைவ ஆகமங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே சுவாமி கண்டிப்பாக ஆகம விதிப்படி பூஜை செய்யும் பொழுது சுவாமி எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். ஆகவே தான் பிரம்மோத்திர காண்டம் என்ன கூறுகின்றது, இது முறையாக வைதிக சைவம் கூறிய ஆகம வழியிலே ஒருவர் பூஜை செய்யும் பொழுது அவருக்கு எல்லா விதமான நற்பயன்களும் கிடைக்கும் என்பதை உடை தெரிந்திட்ட கல்லீர் பசுமண்ணில் மரத்தில் ஓட்டீர் கிடைத்தவற்று ஒன்று தன்னை என்ன ஆகம கிரியை பேணி. அந்த ஆகமத்தில் கூறிய உள்ளபடி அந்த கிரியையை பேணி கடைபிடித்து இறுதி
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: ஆகவே அந்த திருவண்ணாமலையிலே இருக்கிற அந்த பெருமானுக்கு பொல்லா பிள்ளையார் என்பதுதான் வைத்த பெயர், பொல்லா பிள்ளையார். ஆனால் நம்முடைய மக்களுடைய நாவிலே தான் நுழையாதே, நல்ல வார்த்தையெல்லாம் அதெல்லாம் மாற்றி விடுவார், நல்ல பேரையெல்லாம் மாற்றி விடுவார். ஒரு நல்ல காரணத்தோடு வைத்திருப்பார்கள், இவர்கள் மாற்றி காரணமே தெரியாதபடி செய்து விடுவார்கள். அப்படி எத்தனையோ பேர். எனவே இந்த பொல்லா பிள்ளையார் என்பது மக்களுடைய பேச்சு வழக்கிலே நாளடைவிலே பொல்லா பிள்ளையார் என்று மருவிவிட்டது, மாறிவிட்டது. பொல்லா பிள்ளையார், இன்னொரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். இது திருவெண்ணநல்லூர்ல இருக்கிறவர், இன்னொருவர் எங்கே இருக்கிறார்? ஆமா, திரு நாரையூர். நாரையூரிலே ஒரு பொல்லா பிள்ளையார் இருக்கிறார். அவரிடம் அருள் பெற்றவர் யாரு? அவர் நம்பி ஆண்டார் நம்பிகள். அதே போல இங்கே மெய்கண்டார், மெய்கண்டார் அந்த பரஞ்சோதி முனிவருடன் ஞானம் பெற்ற பிறகு இந்த திருவெண்ணநல்லூர் கோயிலிலே இருக்கிற விநாயக பெருமானுடைய சந்நிதியிலே நிட்டை கூடி தியானத்திலே அமர்ந்து அந்த பெருமானையே சிந்தித்து அந்த நிலையிலே பாடியதுதான் சிவஞான போதம் என்கிறார்கள். எனவே மெய்கண்டாருக்கு வழிபடு கடவுள் அந்த பொல்லா பிள்ளையார். அவரை முதலிலே வணங்குகிறார் பொல்லார் இணைமலர். அவருடைய இணைமலர் இரண்டு திருவடிகளை, பொல்லா பிள்ளையாருடைய இரண்டு திருவடிகளை பொல்லார் இணைமலர், மலர் போன்ற திருவடிகளை. மலர் என்றாலே என்ன மலர்? மலர் என்றாலே தாமரைதான், மலர் என்றாலே தாமரைதான். எனவே அந்த விநாயக பெருமானுடைய தாமரை போன்ற பாதங்களை இணை மலர் நல்லார் புனைவர், நல்லார் புனைவர். நல்லார்னா மெய் அன்பர்கள், மெய் அன்பர்கள். நன்மைகள் எல்லாவற்றிலும் மேலான நன்மை எது? வீடு. வீடு பேருதான் அடைய வேண்டிய மிக மேலான நன்மை. அந்த நன்மையை, வீடு பேராகிய நன்மையை விரும்புகிறவர்கள் தான் நல்லார். நல்லார் புனைவர், புனைவர் தங்கள் தலைமேல் சூடிக்கொள்வார்கள் எதை? பெருமானுடைய திருவடியாகிய மலர்களை தங்கள் சிரத்தின் மீது சூடிக்கொள்வார்கள். அப்படி என்றால் என்ன பொருள் அதை? என்னமா அதுல நிறைய பொருள் இருக்கு, அதை இப்போது விளக்க முடியாது, அடுத்த அடுத்த கடைசி மணியில தான் விளக்கணும். இப்ப மேல போவோம், கடைசி வரைக்கும் கடைசியில வருவோம். விநாயக பெருமானுடைய திருவடிகளை நல்லார் வழிபடுவார்கள் என்பது பின் இரண்டு அடியினுடைய பொருள். முன்னடியை பாருங்கள், என்ன அருமையாக அமைத்திருக்கிறார். ஏன் விநாயக பெருமானை வழிபடுவார்களாம்? வீடு பெற்று தருகிறவன் யாரு? ஆமா, சிவபெருமான் ஒருவன்தான். ஞானத்தையும் முத்தியையும் தரவல்லவன் சிவபெருமான் ஒருவனே. மற்ற உலக பயன்களை தருவதற்கு எத்தனையோ கடவுளர் இருக்கிறார்கள். செல்வம் வேண்டுமா, பிள்ளை பேர் வேண்டுமா, அதற்கு வெவ்வேறு கடவுளரை வணங்கி அந்த பயனை எல்லாம் பெறலாம். ஆனால் வீடு பேர் வேண்டுமானால் அதை தர வல்லவன் ஒரே ஒருவன்தான், சிவன் ஒருவன்தான். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. சுந்தரமுத்து சுவாமிகளுடைய திருவாக்கு. எனவே வீடு வெற்றை தருகிறவன் சிவபெருமான். வீடு வெற்றுக்கு எது வழி என்றால் எல்லாருக்கும் தந்துவிட மாட்டான் ஒரே அடியாக. வீடு வெற்றுக்கு வழி சாதனம் என்ன என்றால் ஞானம். ஞானத்தின் மூலமாகத்தான் முத்தியை பெற முடியும். ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் உண்மை அறிவு. ஞானம் என்றால் உண்மை அறிவு. எதை பற்றிய உண்மை அறிவு? ஆன்மா தன்னை பற்றியும் தலைவனாகிய இறைவனை பற்றியும் உண்மை அறிவை பெற வேண்டும். ஆன்மா தன்னையும் தலைவனையும் உணர்வதுதான் ஞானம். தன்னையும் தலைவனையும் உணர வேண்டும். தன்னையும் தலைவனையும் உணர்வது எப்படி என்று அடுத்து இருக்கிற அவையடக்கத்திலே போய் தெரிந்து கொள்ளலாம். இப்போது வேண்டாம், அவையடக்கத்தில் அது வருகிறது. ஆன்மா தன்னையும் தலைவனாகிய இறைவனையும் உள்ளவாறு அறிதல். அப்படி அறிந்தால்தான் வீடு பேறு பெற முடியும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அறிவு இல்லாமல் எந்த பொருளையும் அடைய முடியாது. எனவே ஞானத்தின் மூலமாக வீடு பெற்றை பெற வேண்டும். எனவே இறைவன் முதலிலே சிவபெருமான் பக்குவம் உடைய உயிர்களுக்கு முதலிலே ஞானத்தை தருவான். ஞானத்தை தந்து அதன் மூலமாகத்தான் வீடு பெற்றை அளிக்கிறான். ஆக இறைவனே ஞானாசிரியராக வந்து அந்த மாணவனுக்கு ஞானத்தை தந்து பிறகு வீடு பெற்றை வழங்குகிறான். எனவே அங்கே ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டுகிறார். சிவபெருமான் ஞானாசிரியராக அமர்ந்திருக்கிற இடம் எது? கல்லால மரத்தின் நிழல், கல்லால் நிழல். அதை முதலிலே சொல்லுகிறார், கல்லால் நிழல். கல்லால மரம் பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை. கல்லால மரம், ஆலமரத்துல ஒரு வகை, கட்டையாகத்தான் இருக்கும், உயரமாக வளராது, கட்டையாக இருக்கும் கல்லால மரம். இது எங்க இருப்பது? பூலோகத்தில் அல்ல, இது இருக்கிற இடம் கைலாயத்தில். கைலாயத்தில் சிவபெருமான் அந்த கல்லால நிழலின் கீழ் இருந்து உபதேசம் செய்தார். யாருக்கு? நான்கு முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று யார் சொல்றது? திருவிளையாடல் புராணத்துல வருது. திருவிளையாடல் புராணத்துல கல்லாலின் புடையமர்ந்து நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. வாயினால அவர் உபதேசம் செய்யல, இருந்தபடி இருந்து காட்டினார். இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவர், சொல்லாமல் சொன்னவரை நாம் நினையாமல் நினைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் சிவஞான போதம் படித்து முடித்தால்தான் தெரியும். எப்படி நினையாமல் நினைப்பது? நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வோம் என்று அந்த நால்வேதம் ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர் யாரு? சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர். எனவே முதலிலே சிவபெருமான் சீகண்ட உருத்திரராக இருந்து இந்த நான்கு முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை தெளிவுறுத்தினார் என்பது அது புராணக்கதை. இது புராண நிகழ்ச்சி. முனிவர்களுக்கு உபதேசம் செய்தது புராணத்திலே வருகிறது. ஆனால் ஆகமங்களிலே சொல்லப்படுகிற செய்தி, சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு முதன் முதலிலே 28 ஆகமங்களை உபதேசம் செய்கிறார். நந்தி பெருமானுக்குத்தான் முதலிலே உபதேசிக்கிறார், 28 சிவாகமங்கள். பிறகு நந்தி பெருமான் தான் அந்த ஆகமங்களை சனற்குமார முனிவருக்கு உபதேசிக்கிறார். எனவே இங்கே கல்லாலின் கீழிருந்து சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு உபதேசித்ததை இங்கே சொல்லுகிறார். சிவஞான போதத்திலே நந்தி பெருமானுக்கு உபதேசித்தல், எனவே கல்லாலின் கல்லால் நிழல் இருந்து நண்பர் அருணகிரியார் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற போது குடும்பமாகிய கட்டு தனக்கு மட்டும்தான் எதிர்ப்பதை போலவும் எனக்கு ஒரு கட்டும் இல்லை என்பதை போலவும் காட்டினார்கள். எனக்கு இருக்கிற கட்டு எனக்கு தானே தெரியும். உடம்புல எத்தனை நோய்கள், நோய் என்பது கட்டுதானே, நோய்க்கு ஒரு பெயரே பிணி. பிணி என்றால் பிணிப்பு, கட்டு. நோய் வந்தால் கட்டிலோடு நம்மை கட்டி போட்டு விடுகிறது, விட்டு விட்டு வெளியே போக முடியவில்லையே. எனவே பிணி என்பது கட்டு, எத்தனை நோய்கள். எனவே கட்டு இல்லாதவர் யார் உலகத்தில்? எனவே நம்ம அந்த கட்டிலிருந்து விடுபடத்தான் வந்திருக்கிறோம். அந்த கடவுள் மங்கள வாழ்த்துல கல்லால் நிழல் சிவபெருமான் ஞானாசிரியர் கோலத்தில் தட்சிணாமூர்த்தியாக தென்முகக் கடவுளாக தெற்கு நோக்கி அமர்ந்து முனிவர் நால்வருக்கும் இன்னொரு சமயம் நந்தி பெருமானுக்கும் உபதேசம் செய்தார். எனவே இந்த நூலும் சிவஞான போதமும் ஞான நூல் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் மெய்கண்டார். ஞானாசிரியர் கோலத்தை முதலிலே நினைப்பூட்டி இது ஞான நூல், இந்த ஞான நூலுக்கு யார் தலைவர், சிவபெருமான் என்பதையும் இங்கே மெய்கண்டார் உணர்த்தி இருக்கிறார். இது ஞான நூல், ஞானத்தின் தலைவன் சிவபெருமான், அவரை நினைந்து இந்த நூலை தொடங்க வேண்டும். கல்லால் நிழல், நிழலிலே இருந்து மலைவு இல்லார். மலைவுனா மயக்கம். மலைவு என்றால் மயக்கம், குழப்பம். அந்த முனிவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை, நந்தி பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த மயக்கத்தை இல்லார், இல்லாமல் செய்தார். இல்லார் என்ற சொல்லுக்கு இல்லாமல் செய்தவர் மலைவு இல்லார், மயக்கத்தை நீக்கியவர், போக்கியவர். யாருடைய மயக்கத்தை? முனிவர் நால்வருடைய மயக்கத்தை, நந்தி பெருமானுக்கு ஏற்பட்ட மயக்கத்தை இல்லாமல் செய்தவர் யார்? சிவபெருமானாகிய அந்த கல்லால் நிழற் கடவுள். கல்லால் நிழற் கடவுள் இல்லாமற் செய்தார். கல்லால் நிழல் மலைவு இல்லா. அதுவரை சிவபெருமானை பற்றி. கல்லால் நிழல் மலைவு இல்லார், அவர் அருளிய. அருளிய என்றால் அவர் அருளும் பொருட்டு என்பது பொருள். கல்லால் நிழற்கடவுளாகிய சிவபெருமான் அருளும் பொருட்டு, சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் பொருட்டு அடுத்த பகுதி நாம் பார்த்திருக்கிறோம். நல்லாராகிய மெய்யன்பர்கள் விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குவார்கள். ஆக மெய்யன்பர்கள் விநாயகரை வணங்குவார்கள். எதற்காக? சிவபெருமானுடைய அருள் கிடைத்தற் பொருட்டு என்கிறார். மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு நல்லார் பொல்லாருடைய இணைமலர்களை தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த பாட்டினுடைய பொருள் விளங்குகிறதா? கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய அருளும் பொருட்டு, தங்களுக்கு அருளும் பொருட்டு நல்லார் மெய்யன்பர்கள் பொல்லாருடைய இணைமலர்களை புனைவர், தங்கள் தலைமேல் சூடுவார்கள். இந்த இடத்துலதான் அந்த பொருளை சொல்ல வேண்டும். இறைவனுடைய திருவடிகளை தலைமேல் சூடுதல் என்றால் என்ன பொருள்? இறைவன் அவனுடைய குணம் என்னது? இறைவனுடைய குணம் அறிவு. இறைவனுடைய குணம் அறிவு, அறியும் தன்மை, அதுதான் அவனுடைய குணம். அதே போல ஆன்மா, ஆன்மாக்கள், ஆன்மாக்களுடைய குணம் அதுவும் அறிவுதான். இறைவனுடைய குணமும் அறிவு, ஆன்மாக்களுடைய குணமும் அறிவு. பொருள் எல்லாம், நேற்று சொல்லியிருக்கிறேன், பொருள் எல்லாம் குணத்தை உடையவை. குணமில்லாமல் பொருள் இல்லை. எல்லா பொருளுக்கும் குணம் உண்டு. எனவே இறைவனாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது, ஆன்மாக்களாகிய பொருளுக்கும் குணம் இருக்கிறது. அந்த குணம்தான் அறிவு. விஞ்ஞானத்திலே பொருள் ஆற்றல் என்ற இரண்டை சொல்லுகிறார். மேட்டர், எனர்ஜி. பொருளை பிரித்து கொண்டே போனால் கடைசியிலே அது ஆற்றலாக மாறுகிறது என்கிறார்கள் விஞ்ஞானத்தில். அந்த ஆற்றல் தான் குணம். பொருளினுடைய குணம் என்பது அதனுடைய ஆற்றல். ஆற்றல் இல்லாத பொருளே இல்லை, குணம் இல்லாத பொருளே இல்லை. இந்த நிலத்தினுடைய குணம் என்ன? இந்த நிலத்தினுடைய குணம், நிலத்தினுடைய ஆற்றல் என்ன? தாங்குகிற ஆற்றல், திண்மை தாங்குகிற ஆற்றல். நீரினுடைய குணம் என்ன? நீரினுடைய ஆற்றல், அந்த குளிர்ச்சி, பொருள்களை மென்மைப்படுத்துதல், மென்மையாக்குவது என்று இப்படி ஒவ்வொரு பொருள். தீயினுடைய குணம் சூடு என்று இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும்.
3: ஓம் நமஃ சிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org.
3: ஓம் நமஃ சிவாய்.

0: அடுத்து காட்சி அளவையை அந்த மூன்றையும் விளக்குகிறார். மாசறு காட்சி, மாசறு காட்சி, காட்சி அளவையாவது என்ன? குற்றமில்லாத காட்சி அளவையாவது ஐயம் திரிவு இன்றி, ஐயம் திரிவு இன்றி. இங்க நல்லா கவனிங்க இந்த வரிய. ஐயம் திரிவு இன்றி விகற்பம் முன்னா ஆசர அறிவதால், ஆசர அறிவதால். விகற்பம் முன்னாங்கிறார். நாம் வாயுதாபம் காட்சி அளவை பற்றி படித்தோம். காட்சி அளவையில முதலில் நிகழ்வது எது? என்ன காட்சி முதலில் நிகழ்வது எது, அடுத்து நிகழ்வது எது? காட்சி அளவையில பொது காட்சி, பின்னர் சிறப்பு அறிவு. அதுக்கு வடமொழி சொல் என்ன? இல்ல இல்ல வடமொழி சொல் நிர்விகற்பம் சவிகற்பம். முதலிலே நிர்விகற்பம், அடுத்து சவிகற்பம். அதாவது நிர்விகற்பம் என்றால் என்ன? வேறுபாடு தோன்றாத அறிவு, பின்னர் வேறுபாட்டை அறிகின்ற அறிவு. எனவே முன்னர் நிகழ்வது எது? வேறுபாடு இல்லாத, வேறுபாடு தோன்றாத அறிவு, நிர்விகற்ப அறிவு. ஆனால் இங்கு என்ன சொல்லுகிறார்? விகற்பம் முன்னா, விகற்பம் முன்னாகனா விகற்பம்னா என்னது? வேறுபாடு, வேறுபாட்டை முன்னே கொண்டுங்கிறார். வேறுபாடு முன்னாக உரையில் என்ன எழுதுகிறார் ஆசிரியர்? உரை திருவுளங்கண்ண ஐயா சொல்லு என்ன சொல்றாங்க? விகற்பம் முன்னாங்க என்பதற்கு என்ன எழுதுகிறார்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு அப்படின்னு என்ன பொருள்? விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு, முன்னாலே விகற்ப உணர்வு வராத? அதான் அது இது இல்ல, அது அது இல்ல மாஸ், அது ஐயம் திரிவின் பாட்டு வரியிலே வருதான். விகற்பம் முன்னால், முன்னாக விகற்ப உணர்வை முன்னாக கொண்டு நிகழ்வதுங்கிறார். விகற்ப உணர்வு முன்னாலே வராதே, நிர்விகற்ப உணர்வு தான் முன்னாலே வரும். விகற்ப உணர்வு பின்னாலே தானே வரும். விகற்ப உணர்வை முன்னாக கொண்டுங்கிறார். இது சரியா தவறா? சரிதான், சரிதான். எப்படி சரி? ஆசிரியர் நூலாசிரியர் அப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாங்கிறார நூலாசிரியரே சொல்லுகிறாரே என்றால், இப்ப ஒரு உதாரணம் பார்ப்போம். இதை சொல்லி நிறைவு வகுப்பு முடிப்போம். இந்த முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. முன் என்பதுல ரெண்டு வகை இருக்கு. இடம் முன், இடத்தாலே முன், காலத்தாலே முன் என்று ரெண்டு வகை இருக்கு. இடத்தாலே முன், காலத்தாலே முன். காலம் பற்றியும் முன் சொல்லலாம், இடம் பற்றியும் முன் வரும். இப்ப ஒருவர் நம்முடைய வகுப்புக்கு வருகிறார், ஒரு பயிற்சியாளர் காலம் கடந்து வருகிறார், எல்லாரும் அமர்ந்து விட்டார்கள், அவருக்கு இடம் இல்லை. உடனே எங்கே வந்து உட்காருகிறார்? முன்னாலே, முன்னாலே உட்காருகிறார். அவர் இடத்தாலே போது முற்படுகிறார், இடத்தாலே முன்னாலே இருக்கிறார். ஆனால் காலத்தாலே, காலத்தை பார்த்தால் பின்னாலே வந்தவர், ஆனால் இடத்தை பார்த்தால் முன்னாலே இருக்கிறார். ஆக ரெண்டும் சரிதானே? இன்னொரு உதாரணம் பாருங்க. இன்னொரு உதாரணம், இந்த ஃபைல் கோப்புல இருக்கு இல்லையா, அதுல அந்த வருகிற கடிதங்களை எல்லாம் கோர்த்து கொண்டே வருகிறோம். காலத்தாலே முற்பட்டதெல்லாம் கீழே இருக்கும், நமக்கு மேலே பக்கத்தில் இருப்பது எது? கடைசியில வந்தது இடத்தினாலே முன்னால இருக்கும். அதே போல இங்கே நிர்விகற்ப அறிவு, சவி, அடுத்து சவிகற்ப அறிவு. இதுல இடத்தாலே முன்னால் இருக்கிறது எது? இடத்தாலே முற்பட்டது. ஆமா, நிர்விகற்ப அறிவு அடியிலே இருக்கிறது, அதற்கு மேல சவிகற்ப அறிவு அதுதானே நமக்கு பக்கத்துல இடத்தாலே உருப்பட்டு இருக்கிறது. எனவே இது இடம் முன்னே இங்கே சொல்லுகிறார். எனவே இங்க விகற்பம் முன்னா என்றால், அதாவது விகற்பம் முன்னா என்றால் சவிகற்ப அறிவை, விகற்பம்னா சவிகற்ப அறிவை முன்னாக கொண்டுனா பின்னாக கொண்டு, முன்னா இங்கே சவிகற்ப அறிவை பின்னாக கொண்டு நிகழ்வது, இதுதானே நிகழ்கிற வரிசை முறை. முதலிலே நிருவிகற்பம் உண்டாகும், பிறகு சவிகற்பம் உண்டாகும். இங்கே நூலாசிரியர் என்ன சொல்லுகிறார், விகற்பத்தை முன்னாக கொண்டுங்கிறார். அவர் விகற்பம் என்பது இதுதான், இது முன் என்று சொல்கிறார். இப்ப இது எதனாலே முன், அதாவது இடத்தாலே, இடத்தாலே முன்னாகத்தான் காட்சி அளவை, காட்சி அளவை என்றால் பொருளை நிச்சயித்து உணர்வது, அத மாசறு காட்சி. மாசறு காட்சி என்றால் குற்றமற்ற காட்சி அளவை என்பது முதலிலே பொருளை பொதுவாக அறிந்து பின்னர் சிறப்பாக அறிவதுதானே. எனவே அந்த சவிகற்ப உணர்வை பின்னாக கொண்டு, அதாவது இடத்தால் சவிகற்பம் பின்னாக இருக்கிறது. அதாவது பொருளை என்ன, மாசறு காட்சியாவது ஐயம் திரிபு இன்றி, ஐயம் திரிபு இன்றி விகற்பம் முன்னான சவிகற்பமாக உணர்வதுதானே. சவிகற்பமாக ஆசர அறிவது அதுதான் காட்சி அளவை. மாசறு காட்சி அளவையாவது ஐயம் திரிவு இல்லாமல் சவிகற்பமாக அறிவதுதான். எனவே சவிகற்பமாக அறிவது என்பதை இவர் எப்படி சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார், விகற்பம் முன்னாக என்று சொல்லுகிறார். எனவே விகற்பம் முன்னாக என்பதற்கு என்ன பொருள் சொல்ல வேண்டும், சவிகற்பமாக அறிதல் என்றுதான் கொள்ள வேண்டும். சவிகற்பமாக அறிதலை விகற்பம் முன்னாக என்றால் சவிகற்பத்தை இடத்தால் முன்னாக கொண்டு என்றுதான் கொள்ள வேண்டும். இதை எண்ணி பாருங்கள், நாளைக்கு பார்க்கலாம், இதை சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு அளவையை முடித்தாக வேண்டும். அளவை என்றால் என்ன, அளவை என்பது கருவி. என்ன கருவி, எதற்கு அது கருவி, பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மையையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. பொருள்களுடைய உண்மையையும் பொருள்களுடைய இருப்பையும் அவற்றினுடைய தன்மைகளையும் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி அளவை. அப்படிப்பட்ட கருவி, கருவிகள் எவை என்று பார்த்தோம் இதுவரை. அப்படியே நாம் அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவிகள் எவை சொல்லுங்க. ஐம்பொறிகள், ஐம்பொறிகள், மனம் முதலிய அந்தக்கரணங்கள், இவையெல்லாம் உலகப் பொருள்களை அறிவதற்கு, அளந்தறிவதற்கு உதவுகிற கருவிகள். இப்படித்தான் பிரசமயத்தார் சொல்லுகிறார். இந்த கருத்து பிரசமயத்தார்களுக்கு உரியது. ஐம்பொறிகள், மனம், இந்த புகை, இந்த இவைதான் அளவைகள் என்பதாக மற்ற சமயத்தார் கொள்ளுகிறார்கள். சைவ சித்தாந்தம் இங்கே வேறுபடுகிறது. சைவ சித்தாந்தம் அளவை என்று சொல்லுவது வேறொன்றை, அதை இதுவரை நான் சொல்லவில்லை, இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான செய்தி. சைவ சித்தாந்தம் எதனை அளவை என்று சொல்லுகிறது, இந்த ஐம்பொறி முதலியவை உண்மையான அளவைகள் அல்ல, உண்மையான அளவை என்பது வேறொன்று. இப்ப அளவை என்றால் எல்லா பொருள்களையும் அளந்து அறியக்கூடிய தன்மை உடையதாக இருக்க வேண்டும். இப்போது ஐம்பொறிகள் அளவைகள் என்றால், உலக பொருள்களை உணர்த்துகிற அளவைகள் என்றால், அந்த ஐம்பொறிகளை அறிகின்ற அளவை எது? ஐம்பொறிகளும் பொருள்கள் தானே. அந்த ஐம்பொறிகள் மனம், இந்த இவற்றை அளந்து அறிகின்ற கருவி இருக்கிறதா இல்லையா? அவற்றை ஐம்பொறி என்று சொல்ல முடியாது. அந்த கரணங்களையும் ஐம்பொறிகளையும் அறியக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது. அது என்ன என்றால், அதுதான் ஆன்மாவினுடைய அறிவு. ஆன்மாவினுடைய அறிவு தான் அறிவாற்றல். ஆன்மாவினுடைய, நம்முடைய அறிவுதான் எல்லா பொருள்களையும் அளந்து அறிந்து ஆன்மாவுக்கு உணர்த்துகிறது. ஆன்மாவினுடைய அறிவுதான் இந்த ஐம்பொறிகளை துணையாக கொண்டு, ஐம்பொறிகள் எல்லாம் ஜடப்பொருள் தானே, இந்த ஐம்பொறிகளையும் கருவிகளாக கொண்டு ஆன்மாவினுடைய அறிவுதான் உண்மையிலே எல்லாவற்றையும் அளந்து அறிகிறது. ஆன்ம சிற்சக்தி என்கிறார்கள். ஆன்மாவினுடைய சித் சக்தி. சித் என்றால் அறிவு, சக்தி என்றால் ஆற்றல். எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றல் அதுதான் பிரமாணம். உண்மையான அளவை என்பது ஆன்மாவினுடைய அறிவாற்றல். இந்த கருத்தை சைவ சித்தாந்தம் மட்டும்தான் சொல்லுகிறது. ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான், சிற்சக்தி தான் உண்மையான அளவை, உண்மையான பிரமாணம் என்று சொல்லுகிறது. மற்ற ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், புகை போன்றவை எல்லாம் அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு உதவி செய்கின்ற கருவி. அந்த மூன்று வகை பிரமாணம், பிரமாதா, பிரமேயம் என்ற மூன்று கருத்துக்களை போன வகுப்பிலே கூறினேன். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. பிரமாணம், அந்த பிரமாணம் என்ற பெயரிலே பிரம்மா என்ற சொல் முதலிலே இருக்கிறது. பிரமா, பிரமா என்றால் உண்மை அறிவு, உண்மையான அறிவு. பிரமா வடமொழியில பிரமா என்றால் உண்மையான அறிவு, குற்றமில்லாத அறிவுதான் பிரமா. பிரமா அந்த உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம் என்று வடமொழியிலே சொல்லுகிறார்கள். பிரமா கரணம் பிரமாணம், பிரமா கரணம் பிரமாணம் அந்த வரையறை சொல்லுகிறார்கள். பிரமாணம் என்றால் என்ன? பிரமா கரணம். பிரமா என்றால் உண்மை அறிவு, கரணம் என்றால் கருவி. எனவே உண்மை அறிவை தருகின்ற கருவிதான் பிரமாணம். எனவே சைவ சித்தாந்தத்திலே பிரமாணம் என்று சொல்லப்படுவது எது என்றால், ஆன்மாவினுடைய அறிவாற்றல். ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம் சைவ சித்தாந்தம். அப்படியானால் பிரமாதா எது? பிரமாதா என்றால் என்ன பொருள் பார்த்தோம்? பிரமாதா அளந்து அறிபவன், அளப்பவன். அளப்பவன் தான் பிரமாதா, அது ஆன்மாதான். ஆன்மாதான் பிரமாதா, அளப்பவன். ஆன்மா பிரமாதா, ஆன்மாவினுடைய அறிவாற்றல் தான் பிரமாணம். பிரமேயம், பிரமேயம் என்றால் என்ன பொருள்? அளக்கப்படுகிற பொருள்கள், அறியப்படுகிற பொருள்கள். பிரமாணத்தினாலே அளந்து அறியப்படுகிற பொருள்கள் பிரமேயம். அவை எவை? பிரமேயம் எவை? ஆமா, ரெண்டே வார்த்தையில அடைக்கிறலாம். உலகம், சிவம். உலகம் சிவம் இரண்டுந்தான் ஆன்மாவினாலே அறியப்படக்கூடிய பொருள்கள். கட்டுநிலையிலே ஆன்மா உலகத்தை அறிகிறது. உலகம்தான் கட்டுநிலையிலே பிரமேயம். ஆனால் முத்தி நிலையிலே அந்த ஆன்மாவாகிய பிரமாதாவுக்கு பிரமேயமாக விளங்குவது சிவம் ஒன்றுதான். உலகத்தை அளந்து அறிவதற்கு இந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு துணை செய்வது எது என்று பார்த்தோம், ஐம்பொறி முதலிய கருவிகள். அதேபோல முத்தி நிலையிலே சிவத்தை அறிவதற்கு அந்த ஆன்மாவினுடைய அறிவாற்றலுக்கு எது துணை செய்கிறது, அவனுடைய சிவத்தினுடைய திருவருள் துணை. எனவே எந்த நிலையிலும் துணையோடுதான், துணை கொண்டுதான் அறிய முடியும். அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கருத்தை ஒரு பாட்டிலே வைத்திருக்கிறார். பன்னிரண்டாவது பாட்டிலே உயிரின் ஓடு உயிரினோடு உணர்வு என்று தொடங்குகிறது அல்லவா, உயிரினோடு உணர்வு. அதற்கு என்ன பொருள் எழுதியிருக்கிறார்கள், அதற்கு என்ன பொருள்? உயிரினோடு உணர்வு. திருவிளங்க என்ன சொல்லுகிறார்கள், அளப்பவனாகிய ஆன்மாவோடு அறிவாகிய சிற்சக்தி. இங்கே சிவஞான முனிவர் என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரினோடு உணர்வு என்பதற்கு அவர் கொஞ்சம் வேறு வகையிலே பொருள் எழுதுகிறார் சிவஞான முனிவர். இன்னொரு போர்டு மாட்டிட வேண்டியதான். இப்படி பிரிக்கிறார், உயிரின் ஓடு உணர்வு, உயிரின் ஓடு உணர்வு. அப்படி பிரித்து கொண்டு என்ன பொருள் சொல்லுகிறார், உயிரிலிருந்து உலகத்தை நோக்கி ஓடுகின்ற உணர்வுனா அறிவு. உயிரினின்று உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அறிவாற்றல் என்று விளக்குகிறார். உயிரிலிருந்து உலகப் பொருளை நோக்கி ஓடுகின்ற அதனுடைய அறிவாற்றல். இங்கே ஒரு கருத்து, இப்ப உயிர் வேறு உயிரினுடைய அறிவு வேறா? உயிர் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன? அறிவுப்பொருள், அறிவுப்பொருள் என்று சொல்லுகிறோம். இப்ப அறிவும் ஆன்மாவும் ஒரு பொருளா அல்லது வேறு வேறா? ஒரு பொருள். ஆனால் இரு தன்மைப்பட்டு நிற்கிறது. இதே போல சிவத்துக்கு நான் சொல்லுகிறோம், மறந்துவிடக்கூடாது, சிவமும் சக்தி அதனுடைய அறிவு. சிவத்தினுடைய அறிவுக்கு என்ன பேரு, சக்தி. ஆன்மாவினுடைய அறிவுக்கு என்ன பேரு, ஆன்ம சிற்சக்தி. அது சிவத்தினுடைய சிற்சக்தி, ரெண்டும் சிற்சக்தி தான். இது ஆன்மாவினுடைய சிற்சக்தி, அது சிவத்தினுடைய சிற்சக்தி. சிவமும் சக்தியும் ஒன்றா வேறா? ஒன்று, ஒரு பொருள் தான். அது ஒரு பொருள் தான், சிவம் என்றும் சக்தி என்றும் இரண்டு நிலைகளிலே இரண்டு தன்மைகளாக தன்மைகளை உடையதாக சொல்லப்படுகிறது. அதே நிலைதான் உயிருக்கும், ஆன்மா அதனுடைய அறிவு என்று இருதன்மையாக சொல்லுகிறோம். அதாவது ஆன்மா வெளியே ஓடாமல் தன்னை நோக்கி நான் என்று சொல்லுகிறது அல்லவா, அப்போது அந்த அறிவுக்கு என்ன பெயர், ஆன்மா என்ற பெயர். தன்னை நோக்கி நான் என்று தன்னை உணர்கிற போது அது ஆன்மா. உலகத்தை நோக்கி இது எனது என்று சொல்லுகிற போது அந்த அறிவு அறிவு என்று சொல்லுகிறோம், ஆன்மாவினுடைய அறிவு. ஆக வெளியே ஓடுவது ஆன்மாவினுடைய அறிவாற்று. தானாக நிற்கிற போது அது ஆன்மா. அந்த வகையில ஆன்மாவினுடைய சிற்சக்தி அந்த அந்த அளவைகளிலே மூன்று வகை பார்த்தோம். காட்சி அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்று இந்த மூன்று தான் முக்கியமானவை. சைவ சித்தாந்த நோக்கில் இந்த மூன்று அளவைகள் தான் முக்கியமானவை. அந்த காட்சி அளவை என்பது என்ன என்றால், ஐம்பொறிகளை கொண்டு ஐம்பொறிகள் நேரே எதிரே இருக்கின்ற பொருள்களை நேராக பொருந்தி நின்று தெளிவாக அறிவது, இது என்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. ஐம்பொறிகள் நேராக உள்ள பொருளை பொருந்தி நின்று தெளிவாக இது என்ன பொருள் என்று அறிவது, அது காட்சி அளவை. கருதல் அளவை என்றால் அவ்வாறு பொருள்கள் நேராக இல்லாமல் இந்த ஐம்பொறிகளுக்கு எட்டாமல் மறைந்திருந்தால், வேறு இடத்திலே இருந்தால், அவற்றை அறிவதற்கு கருவிதான் கருதல். கருதல் என்ற அளவை, கருதல் என்றால் உய்த்து உணர்தல். அதாவது அந்த மறைந்திருக்கிற பொருளை விட்டு நீங்காமல் இருக்கிற இன்னொரு பொருளை பார்த்து அறிவது, உய்த்து அறிவது இன்னொரு பொருளை. அந்த ஏது என்று சொல்லுகிறார்கள், அந்த அறிகுறி. ஆக தூரத்திலே நெருப்பு எரிவதை, அந்த நெருப்பை விட்டு நீங்காத புகையை கொண்டு அறிவதை போல. இந்த புகைதான் அளவை என்று மற்ற சமயத்தார் சொல்லுகிறார்கள். புகைதான் அந்த நெருப்பு இருப்பதை அறிவதற்கு கருவி என்று பிற சமயத்தார் கூறுகிறார்கள். ஆனால் சைவ சித்தாந்த ஆன்மாவினுடைய அறிவுதான் அந்த புகையை கருவியாக, ஏதுவா கருவியாக கொண்டு நெருப்பு இருப்பதை துணிகிறது என்று சொல்லுகிறது. சைவ சித்தாந்த அளவை என்பதற்கு என்ன வரையறை, டெபினிஷன் சொல்லுகிறது என்றால், அளவை என்றால் என்ன என்றால், எல்லா பொருள்களையும் அளப்பதாய். அது முக்கியமானது. எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், எல்லா பொருள்களையும் அளக்கக்கூடியதாய், தான் எதனாலும் அளக்கப்படாததாய், தான் எதனாலும் வேறு எதனாலும் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுதான் பிரமாணம். எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய் இருக்க வேண்டும். தன்னை அளந்தறியக்கூடிய வேறொரு பிரமாணம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை உடையது அளவை. எல்லாவற்றையும் அளப்பதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் உள்ளது எதுவோ அதுவே பிரமாணம். அந்த இலக்கணப்படி பார்த்தார், ஐம்பொறிகள் எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதான் அல்ல. ஐம்பொறிகளையும் அளக்கின்ற பொருளாக ஆன்மா இருக்கிறது. எனவே ஐம்பொறிகள் இந்த இலக்கணத்துக்கு பொருந்தாதவை. எனவே ஆன்மாவினுடைய அறிவாற்றலாகிய சிற்சக்தி தான் இந்த இலக்கணத்துக்கு பொருந்துவதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் அளக்கக்கூடியதாய், தான் பிரிதொன்றால் அளக்கப்படாததாய் இருப்பது. இந்த காட்சி அளவை.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama. Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Thirumalai Chirappu. வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அந்த இரண்டு கைகளாய மடல அப்படியே கும்பினா மொட்டா இருக்குது இந்த மாலையில. ஒரே இந்த வரிசையில போறாங்களா, கியூல போறாங்களா, எல்லாரும் கிரீடம் அணிஞ்சிருக்காங்களா. பார்த்தீங்கன்னா நீங்க அந்த தேவரலை பாத்தீங்கன்னா ஒரே எல்லா கிரீடத்தினுடைய தொகுதியாவே இருக்கான். எல்லா இதுவும் கிரீடம் வச்சிருக்குன்னா வச்சிருக்காங்க. அந்த கிரீட மாலை இப்படி மாலைகளாக காட்சியளிக்கின்ற கைலை எங்களுடைய திருக்கைலை என்று சொல்லி அப்படியும் பாராட்டினார். இனி அங்க இருக்கிற காலமரத்தில் அங்க இருக்கிற பூதம் அப்படி அர்த்தமல்ல. இங்க பூதங்கள் சிவகணங்கள். புண்ணிய மிகுதியினாலே நம் போன்று ஆன்மாக்களாக இருந்ததுதான் ஒரு கால இலையிலே சிவகணங்களாக ஆயும். அவை இறைவனுடைய ஏவலை செய்யும். மற்ற நிறங்களை இறைவனையும் வணங்கி கொண்டே இருக்கும். அதுதான் சிவகணங்கள் என்று சொல்லுவது. அது என்ன செய்யும்? ரொம்ப அருமையா அதை பற்றி ஒரு பாட்டே சொல்றது. நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பேரும் பூதமும் நாட்டு. அங்க போய் இந்த சிவகணங்கள்ட்ட நீங்க தானே சிவகணங்கள்? ஆமா அப்படின்னா இந்த ஐம்பூதங்களாய அண்டங்கள்னு சொல்றமே, நான் கூட திருவாசல படிக்கிறமே, அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி இப்படி இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த அண்டங்களை எல்லாம் ஒரு நாளைக்கு கொண்டு வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களால காட்ட முடியுமார். இது என்ன பிரமாதம்? நான் காட்டுறேங்கம்மா. எங்க உலகத்தில் இருக்கிற அண்டங்கள் அத்தனையும் ஒருங்கு திரட்டி கொண்டு வந்து நிறுத்தி இதோ பார், இது காட்டுறான் பாருங்க, இதுல பாக்குறானு, இந்த ஒரு ஒரு பத்து காசு போட்டு கலிதா பத்மினி பாரு, இதே ராமசாமி பாரு, நல்லா பாருங்கிறானே. அது மாதிரி இங்க என்ன பாரு பாரு, இந்த அண்டத்தை பாரு, அந்த அண்டத்தை பாரு, இந்த அண்டை பத்தி, ஆயிரத்தெட்டு அண்டம் இந்த பத்தி, சூரபத்மன் கேட்டானே பத்தியில எத்தனை இருக்கு பத்தியா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு சீக்கிரம்னு ஆயிரத்தெட்டு இருக்குதா இருக்குது. அதெல்லாம் இப்படி அண்டங்களை கொண்டாந்து காட்டும்னா அவ்வளவு காட்டுமா, அவ்வளவு ஆற்றல் உடையதான். அடுத்து நாடும் ஐம்பேரும் பூதமும் நாட்டுவே. இந்த ஐம்பேரும் பூதம்ங்கிறீங்களே, நிலம் நீர்த்தி வழி நின்னு சொல்லி நிலத்தை பாக்குறோம், எல்லா நிலத்தையும் நீ காட்ட முடியுமா? முடியும். நீர்நிலைனா எல்லா நீர்நிலையும், இயங்குகிற காற்றுன்னா எங்க இருக்கிற காற்றும், வானம் இவற்றைய எல்லாம் காட்டுமா? அவ்வளவு ஆற்றல் உடையது, அவ்வளவு ஆற்றல் உடையது. அதோடு கூட கோடி கோடி கூரத்திரு பூதங்கள் எவ்வளவு இருக்கும்னாரு, அதெல்லாம் யாரும் சென்சஸ்ல சார், அங்க இருக்கிற எத்தனையோ கோடான கோடி பூதங்கள் இருக்கு, அவ்வளவுதானே தவிர இத்தனை தான் வரையில சொல்ல முடியாதுனர். எல்லாம் சின்னது பெருசு சின்னது பெருசு இப்படி எல்லாம் இருக்குமா? பூதங்கள்லாம் இப்படி இருக்கின்றவை. பாடியாடும் பரப்பது பாங்கலாம். அதுக்கு என்ன வேலை என்னது? நல்லா பாடிட்டு இருக்கேன், ஆடிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நம்முடைய ஞானசம்பந்தர் மாதர் மடப்பிடியும் அருமையான பாட்டு. இதுல மாதர் மடப்பிடியும் ஒரு பாட்டு இருக்கே, ரொம்ப ஓதுவா முத்தியில் பாடினாங்கன்னா ஒரு மணி நேரம் பாட முடியான பாட்டு, ரொம்ப அருமையா. அதுல எல்லா வரையும் இப்ப இல்ல, ஞானசம்பந்த குழந்தை பாடுது. என்ன ரொம்ப அருமையான பாட்டு அது. எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அப்படி இருப்பாங்க, எங்க அப்பா அம்மாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றது. இது மாதிரிதான் இப்ப எங்க அம்மா எப்படி இருப்பாங்க.

இங்கே புத்தகங்கள் எல்லாம் பாடட்டும், என்ன பாடும்னா பழம்பஞ்சரம் பண்ணி பாடட்டும், எல்லாம் பழம்பஞ்சரம் பாடுமா, அதுக்கு ஏற்ப இவர் ஆடுவாராம். சரி, அது பாடியே இவர் ஆடியே இருப்பாரு. எங்க அப்பாவும் பாடுவார், எங்க அப்பா பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும். ஏ அப்பா என்ன பாடுவார், உங்க அப்பா என்ன பாடுவார், வேதமோடு ஏழிசை பாடுவர், வேதமோடு ஏழிசை பாடுவர். அப்பா அப்ப எங்க அப்பா பாட்டும் பாடுவார், நடனமும் செய்வார், ரெண்டு செய்வார். வேதமோடு எழுதி பாடுவர், ஆழ்கடல் வெண்திரை இறை நூரை கரை பொருது, ரொம்ப அருமையா சொல்ற. ஆகவே இந்த பூதங்கள் எல்லாம் என்ன பண்ணு கேட்டா, இசை பாடவும் ஆடுவர், அருமையா பாடும், இவர் ஆடுவார், அவர் பாடுவார், இவையெல்லாம் ஆடுமாம். அப்படி பெரிய மகிழ்ச்சியாக இருக்குமாம் திருக்கையில். அப்படிப்பட்ட பூதங்கள் நம்முடைய பெரிய புராணத்துல இந்த சிவபூதங்களினுடைய செயலாக இரண்டு ஒரு செயல் ஞாபகப்படுத்தணும். என்னது, அப்பாவுக்காக பொருள் கேட்ட ஒரே ஒரு பிள்ளை, யார் அது, அப்பாவுக்காக பொருள் கேட்ட பிள்ளை, தனக்காக பொருள் கேட்கல, அப்பாவுக்காக. ஞான சம்பந்தர் அப்பா ரொம்ப காலமா பொருள் கேட்டுட்டு இருக்காரு, எதுக்குன்னு வேள்வி செய்யறதுக்காக, சீகாடியில வேள்வி செய்யணும்னு தம்பி கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கார். திருவாவூர்துறை வந்தார், திருவாவூர்துறை வந்த உடனே வந்து, தம்பி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆமாப்பா நீங்க கூட சொன்னீங்க மறந்துட்டேன் அப்படின்னா, இவர்கிட்ட பாக்கெட்ல ஒரணா கிடையாது ஆளு, ஞானசம்பந்தர் காசு அது. இவர்கிட்ட இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானசம்பந்தர்ட்ட ஒன்றும் பணம் இல்லை, ஆனா அப்பா கேட்டுட்டே இருக்காங்க. சரி என்ன செய்யறதுனர், திருவாவூர்துறையில பாண்டார் இடரினும் தலரினும்ங்கிற பாட்டு. அந்த இடரினும் தலரினும்ங்கிற அருமையான பாடல் பாடிய மாத்திரத்துல ஒரு சிவபூதம் தான் ஒன்று கொண்டு வந்து அப்படியே ஒரு பொற்கடியை கொடுத்ததாம் திருவாவூர்துறையில வந்து முன்னால, அதை எடுத்து வைத்துக் கொண்டுதான் தன் தந்தையாரிடம் கொடுத்து வேள்வி செய்யுங்கள். அப்படி ஒரு அருமை. ஆனா இறைவன் என்ன சொன்னு செய்யும். இன்னொருவர் சேர நாட்டுக்கு போனார், நிறைய பொருள் கொடுத்தார், யானை மேல வாங்கிட்டு வந்தது, யாரு, சுந்தரர். திருமுருகன் பூண்டியும் உள்ள வந்தது, வந்த உடனே நாம தான் எப்ப பொருள் கேட்டாலும் கொடுக்கறோம்ல, எப்ப கேட்டாலும் கொடுக்கறோம், இது ஏன் போய் சேரமான பெருமாள்கிட்ட வாங்கிட்டு வருதுன்னு பார்த்தார். திருமுருகன் பூண்டி அந்த எல்லைக்கு வரும்போது இந்த சிவபோத கணங்களை விட்டார். இது வருங்க மனுஷன்கிட்ட அந்த எட்டு மலை வேஷியும் ஒரு துண்டு மட்டும்தான் இருக்கணும், மற்றதெல்லாம் புரிஞ்சுடுங்கிறது, போன பாவம் எல்லாம் பிச்சு புரிஞ்சு அத்தனை மகா கோபம் அவருக்கு. யாரோ சேரமான் பெருமாள் கொடுக்கிறார், இந்த இங்க இருக்கிற இறைவனை தெரியாம இவர் இல்லாம நடக்குமா, இல்ல இவர் தான் காவல்துறை, இவர் இல்லாம நடக்குமா, நடக்காது, காவல்துறை இல்லாம நடக்குமா, நடக்காது. ஆனா நடக்குது, பார்த்தா நேர கோயிலுக்கு வந்தார். என்னையா யாரோ கொடுத்த பணத்தை கூட வையெல்லாம் பைசா மாத்தி புரிஞ்சிட்டியா, கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமி சொல்லி திருகு முட்டனை குட்டி கூரை கொண்டு ஆரலைக்கு மேடம், இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்கியே என்றெல்லாம் கேட்டார். ஆகவே பெருமான் சொன்ன செயல்களை அவடே தரும். அதே போல நாவுக்கரசர் பெருமான் ரொம்ப நாள் வேண்டினர், பெருமானி இந்த மேனி இந்த உடம்பு ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக சமண சமயத்தில் இருந்துட்டு, அந்த உடம்போடு நான் வந்து இங்க உங்களுக்கு கோயில்லாம் வந்து வளம்படுறேன், எனக்கு என்னமோ சங்கோஜமா இருக்கு, சரி என்ன பண்ணுனர், உன் கையினால திருநீரு பூத்து, உன் கையினால இடவம் பொறி, இடவம் முத்திரை பொறி, உன் கையினால சூழ இலச்சினியை பொறி என்று கேட்கிறார். சிவபூதங்களை கொண்டு நாவுக்கரசருடைய திருவுள்ளம் மகிழும்படியாக இடவக்குரியும் அந்த சூழக்குரியும் பொறித்தது இந்த சிவபூதங்கள் தான், சிவகணங்கள் தான். இப்படியாக இந்த சிவகணங்கள் பெருமான் ஏவலுக்காகவே இருப்பன, அவை கைலாயத்தில் இருக்கின்றன, எப்பொழுது இருக்குமா, இது அங்கே இருக்கின்றன. நாயகன் காடல் சேவிக்க நான் முகன் மேய காலம் மலாமையில் மீண்டவன் தூயமால் வரை சோதியில் மூழ்கி ஒன்று ஆய அன்னமும் காணாதயற்குமால். இப்படி ஒரு அருமையான வர்ணனை பண்ணர். இதுல ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னு, ரொம்ப நாள் வந்து நான்முகன் பிரம்மன் இருக்கானே, அவன் வந்து பெருமானை வழிபாடு செய்யணும்னு நினைச்சிருக்கிறான். நினைச்சா என்ன பண்ணா, இருக்கிற பிரம்மலோகத்துல இருந்து எதுல போவாமே, அவனுக்கு என்ன ஊர்தி, அன்னம், அன்னத்து மேல ஏறிட்டான், நேரா போனான் கைலாயம் போயிட்டான். போனா அன்னத்தை பக்கத்துல விட்டுட்டு போய் நிக்கிறான். கியூ நின்ன முந்த முடியாது, அங்க எல்லாம் முந்தனா போச்சு. ஒரு ஆள் இருக்காரு, யாரு, நந்தியம் பெருமான், தலையில தலைமையா அழிச்சிருவார், போயிட்டே இருந்தார். இங்க நான் முகன் அப்படிலாம் சொல்லி முடியாது, எல்லாம் அவங்களும் கீவல் நின்னாங்கன்னா போனா போக வேண்டியதான், போதோட நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் என்று சொன்னார். புகுவார் அவரை முந்துவேன்ல, புகுவார் அவர் பின் புகுவேன் என்றெல்லாம் சொன்னார். ஆகவே அது போல இருந்ததான், பார்த்தான் மணிக்கணக்கில் நின்ன, 4 மணி 5 மணி நேரம் நினைச்சு. இவனுக்கோ படைப்பு தொழில் இல்லைங்கன்னா, அதில் படைப்பு தொழில் முக்கியம் இல்லவா, அதனால என்ன பண்ணான்னு கேட்டா, சரி இங்கேயே இருந்து இன்னும் 2 மணி நேரம் ஆகி நம்ம போய் வழிபாடு செய்யணும்னு வச்சுங்க, வழிபாடு செய்த உடனே என்ன செய்வாங்க கேட்டா,

0: ஏப்பா நீ எவ்வளவு நேரம் ஆச்சுங்க கையிலிக்குன்னு கேப்பார் பெருமான். ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம் படைப்பு தொழில விட்டுட்டியே அப்படின்னு கேட்க மாட்டாரா? விட்டு கேட்க மாட்டாங்க. ஆகவே நமக்கு மேல் மேலிடத்து இருப்பவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பணிக்கு அழைத்தா மட்டும் போதாது, நம்முடைய பணியும் செய்துட்டு போயிருக்கணும், செய்துட்டு போயிருக்கணும். இப்பொழுது இருக்கிற திருப்பனந்தாள் சுவாமிகளுக்கு முன்னே இருந்த சுவாமிகள் மிலிட்டரியில கொஞ்ச நாள் இருந்தவங்க, அப்புறம் தொடர்பெல்லாம் பெற்றவங்க. அதனால ஏதேனும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் அழைத்தாங்கன்னு சொன்னா ஓய்வில் வரட்டும், ஓய்வில் வரட்டும். அதே லீஷர் பீரியட்ல வரணுமே தவிர கல்லு பணி பீரியட்ல வரக்கூடாது. அவங்க காரியமாவே கூட இருக்கலாம், ஆனாலும் அவங்க காரியம் தான் அழைக்கிறது, அவங்க காரியம் தான் பாடம் நடத்துறது. ஓய்வா இருக்கும் போது வரணும்னு சொல்ல, புலவர் ஓய்வில் வரட்டும், புலவர் ஓய்வில் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேர்ல வராதிங்கன்னு, பொறுப்பு விட்டுட்டு வரக்கூடாதுன்னு. அது மாதிரி இங்க நான்மோன் போனா வந்து உள்ள போனா இன்னும் ரொம்ப நேரம் ஆக மாட்டேங்குது உள்ள போறதுக்கு. பார்த்தான், ஒரு 2 மணி நேரம் காத்திருந்தான். சரி இன்னைக்கு முடியல, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தான். வந்தா தான் அன்னத்தை பாக்குறான், ஏன்னா மீண்டும் பிரம்மலோகத்துக்கு போயிடலாம்னு. அன்னத்தை தெரியல என்ன நேரம், அன்னம் என்ன நேரம் வெள்ளவெளையன்னு இருக்கும். கைலாய மலை எப்படி இருக்குது, பொன்னின் வெந்திரு நீர் புனைந்தன, ஒரே வெள்ளவெளையா இருக்குது. பார்த்தார், இந்த இந்த அன்னை எங்க போச்சுன்னு தெரியலையா. கொஞ்சம் வயசானாச்சு, 40-42 சாலேஸ்வரம் கண்ணாடி போற வயசு, இப்படியே பாக்குறானா. பார்த்தா எங்க அன்னம் போயிருக்குது, எங்க அன்னம் போயிருக்குன்னு பாக்குறான். ஆனா அன்னத்தை காணாமல் வருத்தப்பட்டானோ, இப்படி ஒரு பாத்து, ஒரு அருமையான பாத்து. எனவே கைலாய மலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் எவரேனும் தாமாக, ஆனால் அந்த வழிபாட்டுக்கு வருகின்றவர்கள் வரிசையாக வர வேண்டுமே தவிர முந்தி வர முடியாது. அது நந்தியம்பெருமான் காவலுடைய இடம் என்று சொல்லி பிரம்மன் இப்படி என்ன, இப்படி ஒரு பாட்டு இருக்குங்க. இந்த பாட்டு சேர்க்கிறாருடையது. இதுல ஒரு பாட்டை பின்னாலே எப்படியோ சேர்த்து இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, இது தம்பி பையன் போனது, இவங்க அப்பா யாரு, திருமால். திருமால் போய் கருடனு காணாம ஆயிர ஆளர்லான்னு அப்படி ஒரு பாட்டு வந்தது. ஆனா அந்த பாட்டை கண்டுபிடிச்சு அது சேர்க்கலார் வாக்கு அல்ல என்று பார்த்துட்டாங்க. அந்த பாட்டையும் படிச்சிடுறேன். காதில் வெண்குழையோன் கடல் தோழ நெடியோன் காலம் பார்த்திருந்ததும் அறியான். அதே போல திருமால் போனாராம், ரொம்ப நாள் காத்திருந்தாராம் பெருமானை வழிபட, ஒன்னும் நடக்கல, ரொம்ப நன்னு நாள் ஆக மாட்டிருக்கு. பார்த்துட்டு என்ன பண்ணாராம், தோதி வெண்காலை கையிலை தாழ்வாரை முளையில் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு. என்ன கீழே என்ன கேட்டா, நம்ம விநாயக பெருமானுடைய ஊர்தி என்னது, மூஞ்சூர். அந்த மூஞ்சூர் அப்படியே போயிட்டு இருந்தான் கண்டு. ஊர்தியை கண் துதிக்க யோன் ஊர்தியை கண்டு மீதழு பண்டை செஞ்சுடர் இன்று வெண்சூடர் ஆனதென்று அதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கொழுற்றான் என்று அதனை வந்து அணிதரும் கழுவலன். இங்கே கருடன் காணலையா, இங்க அங்க வந்து நான்முகன் தன்னுடைய ஊர்தியாக இருக்கிற அன்னத்தை காணலன்னாரு. இங்க கருடன் வந்து இருக்குது, தன்னுடைய திருமால் போனார், போனார் போனார் வரவே இல்லை. அதனால என்ன பண்ணு கேட்டு அப்படியே பறந்து பறந்துட்டு வந்துதான். இங்க காணா, இங்க காண முடிய தலைவர்னு பாருங்க. அந்த காலத்துல ஊர்தி எல்லாம் கூட தலைவனை தேடிட்டு இருந்திருக்காளம் சரிங்களா, ஆனா அவரை காண முடியும். ஆனா இங்க மாதிரி கருடன் போய் கேட்டுதான், தலைவரை பார்த்துதான் காணா. ஒரு அருமையான கற்பனை, ஆனா யார் பாடினாங்களோ, ஆனா ஒரு கற்பனை, அருமையான கற்பனை. அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருடன் அப்படியே பறந்து பறந்து பார்த்து எங்கடா நம்முடைய தலைவரை காணாமனு பாத்துட்டு வரும்போது, அங்க விநாயக பெருமானுடைய ஊர்தியாக இருக்கிற அந்த மூஞ்சூர் இருக்கு, அது இப்படியே போயிட்டு இருந்தது. போனா அது பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூஞ்சூர் போறது ஆனா நேரம் வெள்ளையா போயிச்சு. ஏன்னு கேட்டா அந்த பனினால வெள்ளையா இருக்குது, ஆனா கொஞ்சம் அந்த நிறமும் தோணுது. இப்படி போறத பார்த்துட்டு கருடன் என்ன கருதிச்சான், நம்முடைய தலைவர் ஒரு காலத்துல வந்து நிலத்தை கேண்டி பன்றியா போனாரு, அன்னைக்கு பார்க்க முடியல அல்லவா, பெருமானை காண்பதற்காக பன்றியாய் நிலத்தை கேண்டு போன பார்க்கல. ஒரு கால் இப்ப பாக்கலாங்கிறதுக்காக மூஞ்சி வர பார்த்துட்டு, இதுதான் நம்முடைய பெருமானும் என்னமோ, இவர் பன்றி மாதிரி இருக்குதே, நோண்டு மாதிரி இருக்குதே, எனவே இவர் தான் நம்மவோ என்று சொல்லி இந்த கருடன் பறந்து பறந்துகிட்டு எதுகிட்ட போகுதான், அந்த மூஞ்சிவர்கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்படி ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் எந்த பதிப்பிலும் இல்லை என்றும், அதுல சபாபதி முதலியார் பதிப்புன்னு ஒரு பதிப்பு இருக்கு. அந்த முதலியார் பதிப்புல அவரை துணிஞ்சு இது வெள்ளிப்பாடல், இது சேக்கலாருடைய வாக்கு அல்ல என்று எழுதியிருக்க. நம்முடைய டி கே எஸ் அவர்கள் பெரிய புராணத்துல ஒரு 33 பாடல்கள் இடைச்சேறலாக இருக்கும் என்று எண்ணியிருக்கார். 33 பாடல்கள், அதுல இதான் முதல் பாட்டு, இதான் முதல் பாட்டு. இது போன்று 33 பாடல்கள் இருக்கின்றன என்று சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை மேலும் எண்ணலாம். இது மாதிரிலாம் எண்ணி முடிப்பதற்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அவர் காலையிலே எழுதிட்டார் 33 பாடல்கள். ஆனா ரொம்ப அஞ்சு எழுதியிருக்கார், மிக அஞ்சு எழுதியிருக்கார். என்னன்னு கேட்டா, ஒரு கால் இது சேக்கிரார் வாக்காக இருந்து அரியன் வந்து நான் சேக்கிரார் வாக்கு அல்ல என்று சொன்னால் அந்த சிவபராதத்துக்கு நான் என்ன பாவம் ரொம்ப கடினப்படுவேன். அதனால் அரியனுடைய மனதில் படுகிறது அப்படி தோன்றுகிறது என்று எழுதியிருக்காரு. தவிர நான் ஆணையிட்டால் ஆரம்பிக்கல, ஏன்னா அவர் அவ்வளவு அப்படி வரலாம் செய்ய மாட்டேன், ரொம்ப பக்தர் இல்லவா. அதனால ஒரு கால் சேக்கிரார் வாக்கு அல்லாத இருந்தா பரவாயில்ல, சேக்கிரார் வாக்கா இருந்த ஒன்று நம்முடைய புத்தி கூர்மையை கற்றதுனால அல்லன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய தப்பல்லவா என்று அஞ்சு எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பாடல்கள் 33 பாடல் இடைச்சீரலாக இருக்கின்றன. இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல தக்க அறிஞர்களை வைத்து ஒரு 4-5 பேர் வைத்து ஒரு 2 நாள் இருக்க வச்சு முன்னியதை வந்து செய்து கொடுத்து 33 பாடல்ல உண்மையாகவே எல்லாம் இடைச்சீரலா அல்ல இடைச்சீரல் அல்லாதும் இருக்குமா என்பதை ஆய்ந்து ஒரு முடிவோட பண்ணலாம். ஆனா ஒரு 2 திங்களுக்கு முன்னே அந்த பாட்டெல்லாம் கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணணும், அந்த இடைச்சீரலுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற பாட்டை படிக்கணும். இந்த பாட்டை மட்டும் ஏன் இடைச்சீரல் சொல்றீங்க, ஓசையினாலா அல்லது சொற்களினாலா அல்லது கருத்து வேற்றுமையினாலா என்பதெல்லாம் பார்க்கணும். கொடுத்து ஒரு முடிவு கூட செய்யலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல கம்பராமாயணத்துக்கு பாட வேறுபாடுகள் என்பது மட்டும் செய்வதற்கு 3 வேலை செஞ்சாங்க டி எம் நாராயணசாமி இருந்த போது. ரொம்ப அழகான வேலை, ஏன்னா கம்பராமாயணத்துல பாட வேறுபாடு இருக்கு. அது நல்ல பெரிய சிறந்த அறிஞர்கள், நம்ம வந்து இங்க ரெட்டியார் வெங்கடராஜ ரெட்டியார் புருஷோத்தம நாயுடு இது மாதிரி இருக்கிற அண்ணங்கராச்சாரியார் இது மாதிரி இருக்கிற பெரியார்கள் எல்லாம் வைத்து எந்த பாடம் சிறப்பு என்பதை வைத்து ஆராய்ந்தாங்க. ரொம்ப அழகா செஞ்சாங்க. ஆனால் அதற்கு பின்னே வந்து துணைவேந்தர்கள் சரி கம்பராமாயணம் செஞ்சாங்க பெரியபுராணம் செஞ்சிருக்கலாமே செய்யல அல்லவா. பெரியபுராணத்துல பாட வேறுபாடு இருக்குது. இது இடைச்சீர்கள் இப்ப நான் சொல்றது பாட வேறுபாடு இருக்கு. நாங்களும் இவ்வளவு நாளா பாட வேறுபாடு இவ்வளவு இருக்கும்னு கருதுல. இப்ப அந்த நூலை கொஞ்சம் எடுத்து அதை ஏதாவது எழுதணும் போகணும்னு சொன்ன பிறகு பார்த்தோம்னா பாட வேறுபாடு 2000 மேற்பட்ட இடங்கள் இருக்கு. பெரியபுராணத்தில் காணப்படுகின்ற பாட வேறுபாடுகள் என்று ஒரு 3 பிஹெச்டி செய்யலாம். உழைக்கணும் ரொம்ப அருமையான பாட வேறுபாடுலாம் இருக்கு. அதை துணியணும்னு சொன்னா ஒரு ஆள் துணியக்கூடாது. சாரனுடைய மலையார் இங்கமா இருக்கிறார். இப்ப இருக்கிறதுல பெரும்பாலும் ஒரே ஒரு நாதி அது ஒண்ணுதான் இருக்குது. நீங்க எதையும் சந்தேகம்னு கேட்கணும்னா என்ன பண்றது, வயசாயிட்டது. அவரை தலைமையை வைத்து இன்னும் சில பேர் வைத்து ஆராய்ந்து எந்த பாடம் சிறப்பு என்று தேர்ந்தெடுப்பது இருக்குதே அது பெரிய புண்ணியம். அது ஒரு 2-3 ஆகும் இவ்வளவு வேறுபாடு எடுத்து வைத்துக் கொண்டு. இதெல்லாம் செய்ய வேண்டிய பணிகள் தான் திருவருள் காக்க. ஆனா இப்ப நான் உங்க என்ன செய்யறேன்னு கேட்டா, பாட வேறுபாட்டை தொகுத்துறது, தொகுத்து என்ன அளவுல இது தேவலாங்கிறது எழுத வேண்டியது. ஆனா இதுவே முடிவல்ல, பின்னரும் ஆராயலாம் என்று விட்டுடலாம். ஆனா தொகுத்து வச்சிடறது, எத்தனை வேறுபாடு உண்டோ சரி அத்தனையும் தொகுத்துறது ரொம்ப கொஞ்சம் கடினமான வேலை தான். என்ன செய்யறது, செஞ்சிருவோம் என்று ஒரே ஒரு அதுல மட்டும் சொல்றேன். பாட வேறுபாடு உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கும்னு. மானக்கஞ்சார வரலாறு இருக்குல்ல, மானக்கஞ்சார வரலாற்றுல ரொம்ப அற்புதமான பாட வேறுபாடு. எனக்கு அன்னைக்கு பூரா எனக்கு மற்ற சாப்பாடே தேவையில்லை, அன்னைக்கு பூரா இதை நினைச்சிட்டே இருந்தேன். இப்படி ஒரு அருமையான வேறுபாடு இருக்கு. ஆனா இது இல்ல எது என்று நாம் துணிய முடியலையே என்றதெல்லாம் வருத்தமா. மானக்கஞ்சாரர் அந்த பெண்ணினுடைய கூந்தலை கேட்க வர்றார் திருமண நாளுக்கு முதல் நாள். அப்படி வருகின்ற பொழுது அவர் வந்து வந்த வேடம் என்ன வேடம்னு கேட்டா மாவேடம் சொன்ன. மாவேடம்னா அவங்கதான் மாவிரதியர்னு ஒரு ஒரு இனத்தவர், அதாவது நம்முடைய சைவத்திலேயே பிரிவு. அவர்கள் தான் இந்த பெண்ணினுடைய கூந்தலை எல்லாம் இதை பூணலா திரிச்சு மேல போட்டுக்கிறவங்க, மற்ற எல்லா துறையும் செய்ய மாட்டாங்க. அந்த வேடத்துல வந்தார் அந்த சிவருமான அப்பா வந்தார் மாவிரதியர் வேடத்துல. அதுல 5 விதமான முதிரைகள் இலச்சிரைகள் இருந்ததான். அது எங்கே இருந்ததுன்னு அந்த சேக்கிரார் சொல்றார், திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண என்று இருக்குது. திருவடியில் பஞ்ச முத்திரையும் காண, பஞ்ச முத்திரைன்னா 5 விதமான அந்த முத்திரைகள், சங்கு மாதிரி சக்கர மாதிரி வாள் மாதிரி இருக்கிற அந்த 5 முத்திரைகள் இருக்கு. திருவடியில் இருக்குன்னா காலில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு பாடம் திருவடியில், திருவடிவுன்னு வடிவுன்னு உடம்பு, அடியில்னா காலன்னு அர்த்தம். இந்த யானாவுக்கு ஈனாவுக்கு எவ்வளவு வெற்றம் பார்த்தீங்களா, திருவடிவில் என்று வீணா போட்டீங்கன்னா உடம்புல அர்த்தம், திருவடியில் ஈனா போட்டீங்கன்னா காலில் அர்த்தம். அப்ப அந்த பஞ்சமுத்திரை இருப்பது காலிலா உடம்பிலா, காலா உடம்பிலா, இத நீங்க ஒரு முடிவுக்கு வந்தாதான் திருவடியில் என்பது பாடமா திருவடிவில் என்பது பாடமா. யானாவுக்கு மானாவும் தான் வேற்றுமை. ரொம்ப அழகான இடமா இருக்கு, அழகமான இடம். இது போல் பல செய்திகள். இன்னொரே ஒரு இடம் சொல்றேன், திருநாவுக்கரசர் பாடலி புத்தகத்தில் இருக்கார். பாலிபுத்திரத்திலிருந்து தூது ஆள் விட்டார் அக்கா வயிற்று வழியா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன்ட்டாங்க அம்மா அக்கா. உடனே இவர் புறப்படுகிறார். புறப்படுகின்ற பொழுது என்ன பண்றாரு, இரவு நேரம் என யாருக்கும் தெரியாம. அப்போ கை தளர்வார் ஊன்றி என்று இருக்குது. இவருக்கு வயிற்று வலினால தள்ள முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப யாராவது கை பிடிச்சா தேவலான் இருக்கு. அதனால அப்படி கை ஊன்றுவதற்கு யாரும் இருக்கிறத ரெண்டு ஒருவரை பிடித்து ஊன்றி கொண்டு வந்தார்னு ஒரு பாடம், ஊன்றி என்று. அதுக்கே பாடம் கை தருவார் ஒருவரும் இன்றின்னு பாடம். ஊன்றி என்பது பாடமா, இன்றி என்பது பாடமா, எல்லாம் பாருங்க. ஓரளத்தில் என்ன கருதுனா, என்ன கருதுன, கைதளவார் ஊன்றிங்கிற பாடத்தை விட கைதளவார் இன்றின்னு பாடமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பிறர் யாருக்கும் தெரியாம வரப்போறார், அதனால கையை தடுமாறிட்டு வராத தவிர ரெண்டு பேர் கையில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போடுமே, அவங்களுக்கு தெரிஞ்சு போடுமே. அதனால் கை தளர்வா கை ஊன்றுவதற்குரியார் இன்றி மிக தடுமாற்றத்தோடு வந்தார் என்ற அந்த இன்றிங்கிற பாடம் சிறப்பாக இருக்குமோ என்று கருதுறோம். இப்படி எல்லாம் பாடவேதங்கள் இருக்கும், இவ்வளவு நாள் தெரியாது எங்களுக்கு. பெரிய புராணத்துல இப்ப சொல்றமே தவிர பாட வேறுபாடுகள் அது இவ்வளவு 2000-4000 பாட்டுக்கு சொச்சத்துக்கு 2000 மேல இருக்க மாட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணுறது சிவம் எப்படியோ திருவரும். ஆகவே அது போல இடைச்சர்கள் இந்த பாட வேறுபாடுகள் இவையெல்லாம் பெரிய புராணத்தில் நாம் இனி என்ன வேண்டிய பகுதிகள், பல்கலைக்கழகம் செய்யணும் அல்லது பெரிய அல்லவா திருமடங்களில பொருளாதாரம் மிக்க இருக்கிற மடங்கள் செய்யணும், செய்வதற்குரிய தகுதியுடைய புலவர்களும் வேண்டும். அது பெரிய இடர்பாடாச்சே, பெரிய இடர்பாடாச்சே. ஒன்றை துணியணும்னு சொன்னா இப்ப பெரிய என்னன்னு கேட்ட பேச்சாளர் கிடையாது, எங்க பார்த்தாலும் பேச்சாளர் இருக்கிறாங்கன்னு ஒரு பேரு, ஆனா பேச்சாளர் கிடைக்கலன்னு ஒரு பேரும் இருக்குது. எங்க பார்த்தாலும் வந்து வேலை இல்லா திண்டாட்டம் இருக்குன்னு தெரியுது, நமக்கு வேலைக்கு ஆள் இல்லையேன்னு தெரியுது. நாங்க பேப்பர்லாம் போட்டோம், நல்ல திருமுறை பணி செய்வதற்கு நல்லவர் வந்து எங்களுக்கு நல்ல புலவர்களாக வரணும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேர் மூணு பேர் தான் வரேங்கிறாங்க. 1000 தர்றோம் அல்லவா, இந்த மாதிரி திருப்ப திருமுறை பண்ணியா உணவும் தர்றோம் என்றெல்லாம் சொல்லி மடத்துல வெளியிட்டாங்க, வரலையே. ஏன்னு கேட்டா கெட்டிக்காரன் போது 8 நீங்க வெறும் பாடம் சொல்றது இல்ல, வேலை செய்யணும், செய்யும் போது தெரிஞ்சு போடும். இது இது எங்க எக்கண்ணா போடுறது, எங்க எச்சண்ணா போடுறதுன்னு தருமாறிச்சு வச்சுங்க அன்பிச் என்ன பண்றது. ஆகவே ஒரு பக்கம் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு, ஒரு பக்கம் வேலைக்கு ஆள் இல்லை என்ற நினைப்பும் இருக்கிறது, தக்கவர் இல்ல. அது போல இதெல்லாம் எனவே இவற்றையெல்லாம் நாம் என்ன வேண்டும் ஒரு காலகட்டத்தில் இனி பார்ப்போம். ஆரம்பயர் ஆடல் மூட உடம் அறிஞ்சில் அருவிகள் எதிர் எதிர் முடங்க வரம்பெறும் காதல் மனத்துடன் தெய்வ மது மலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் இடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புறந்தரம் முதலாம் கடவுளர் போற்ற பொடிவது அத்திருமலை பரம்பு. ஆகவே ஒவ்வொரு நாளும் அது வருகின்ற அன்பர்கள் வழிபாடு செய்தவர்களும் வழிபாடு செய்து மீள்பவர்களுமாக எப்பொழுதும் அந்த அன்பருடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த மலை என்று சொன்னார். இப்படியாக இந்த மலையை சொன்னவர் இனிமேல் ஒரே ஒரு கருத்தை நான் வந்து வசனமா சொல்லிடுறேன், எல்லா பாட்டையும் படிப்பது என்பது இல்லாமல் சொல்றேன், அப்பதான் திருமலை அது முடியும். எல்லோரும் வீட்டிற்கிறார்கள் திருமலையில, இப்பொழுது கையில இந்த இடத்துல இப்ப என்ன ஒரு செய்தி புரிஞ்சிருக்கு, திருமலை சிறப்பு இரு திறத்தது. ஒரு திறம் முற்பகுதி என்னன்னு கேட்டா திருமலையை பற்றி வர்ணிப்பது, இன்னொன்று அந்த திருமலையில் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுவது. இப்பொழுது திருமலையினுடைய சிறப்பை சொல்லி ஆயிற்று, அங்கு நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார் ஒரு நிகழ்ச்சி. இதுதான் நமக்கு தேவைப்போ, ஏன் பெரியபிராணம் தோன்றுவதற்கெல்லாம் நிலைக்களமாக. அப்படி இருக்கும்போது ஓமணி முனிவர் மற்ற முனிவர்கள் எல்லாம் வரிசை அப்படி எல்லாம் உட்காந்துருக்காங்க, என்ன பேசுவாங்க, எப்பொழுதும் இடையராது பெருமானியே பேசிட்டு இருப்பாங்க. பேசில்தான் இசனே எந்தாயந்து பெருமானி என்றென்றே பேசி பேசி என்றார் திருவாசகத்துல, அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே இது ஒளிய மொழியில காட்டலாம், காட்ட மாட்டான், நம்ம தான் காட்டணும் அல்லவா. அப்படி இருக்கும்போது நேர ஒரு ஒளியானது அப்படியே வந்துதான், எங்க கைலை மலையில எல்லா முனிவர்களும் மற்ற அன்பர்களும் இருந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானும் உமைமையோடு வீட்டிருக்கின்ற அந்த நேரத்துல அப்படியே அந்த ஒளியானது அப்படி வந்துதான். அப்படி ஒளி வந்த உடனே அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல, உபமன்ய முனிவருக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு. உடனே எழுந்திருச்சுதான், எழுந்திருந்தான், என்ன பேருளி, எத்தனை ஆண்டு ஆச்சு, 18 ஆயிடுச்சு என்று வணங்கிட்டான். வணங்கணும்னா அந்த ஒளி போயிட்டு அங்க இருக்கிற முனிவர்களுக்கு எல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஐயம், என்ன நம்ம இவர் ஓமன்ய முனிவர் யாரையும் வணங்க மாட்டார், இங்க மறந்தும் புறந்தொழாம அந்த பெருமானை என்று வேற எதையும் தொட மாட்டார், அப்படிப்பட்ட அந்த ஒளியை கண்டு வணங்குறாரே யாருன்னு கேட்டாங்க. என்னப்பா தெரியல உங்களுக்கு, நம்மகிட்ட முன்ன நந்தவனத்துல பணி செய்துட்டு இருக்கல ஆளாள சுந்தரம், ஆமா அவர் வந்து ஒரு 18 முன்னால என்ன ஒரு நடந்தது, என்னப்பா மறந்துட்டீங்களே, என்ன நடந்ததுன்னு நந்தவனத்துக்கு போகும்போது அந்த நந்தவனத்துக்கு போயிட்டு வந்த பெண்களோட ஒரு ஒரு கணம் பார்த்ததுனால என்ன சொன்னது மறந்துட்டனு. ஆமா, சாப்பிட மறக்கிறியாக நம்மளுக்கு மாட்டேன் இல்லவா, இதெல்லாம் மறந்து விடுறேன். ஒரு ஆள் அங்க, ஆமா ஆமாங்க, ஞாபகத்துக்கு வருது. அப்ப வந்து நீ வந்து எப்பா நீ இந்த ரெண்டு பெண்ணோட நீ மண் உலகத்துல பிறந்து நீ இந்த ரெண்டு பெண்ணையும் மணந்துவான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னார், சுவாமி நான் அப்படி போய் இந்த ரெண்டு பெண்ணையும் மணக்கும் போது நான் அந்த கீழத்துக்கு போயிட்டேன்னா மறந்து விடுவேன் உங்களை, அப்ப நீங்க தடுத்தாள் கொள்ளும்னு கேட்டுக்கொண்டேன். ஞாபகம் வச்சிருக்கீங்கள பத்தியா, அருமை அருமை. அப்படி போன சுந்தரர் தான் இப்பொழுது அந்த 18 ஆண்டாய் இந்த ஒளியாக வந்தார். இப்படி வருது கதை. அப்படி வருகின்ற பொழுது நான் இது ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தி நீங்க என்ன எழுதி பாருங்க. நான் ஒண்ணு கூட சொல்றேன், நல்ல ஆங்கில பேராசிரியர் வடமொழி பேராசிரியர் தான் சொன்னேன், அவங்க இலக்கியங்களோ கேட்டு பாருங்க. ஐயா உங்க நாடகம் சேக்ஸ்பியர் மற்ற இதெல்லாம் இருக்குது, முடிவிலிருந்து முதலுக்கு வரும்படியான அந்த அமைப்புல வந்து அந்த புராணத்தை அமைச்சிருக்காங்களா, வரலாற்றை அமைச்சிருக்காங்களான்னு கேளுங்க. இருந்தா நல்லது, இருக்க நம்ம இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கல, இருந்தா நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் இலக்கியத்துல இது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப எப்படியான இப்ப என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு ஒளி வர அந்த ஒளி இவங்க ஒருவர் மட்டுமே எழுந்து வணங்க, மற்றவர்களெல்லாம் இது என்ன ஒளி என்று கேட்க, இதுதான் 18 ஆண்டுகளுக்கு முன்னே இங்க இருந்த ஆளாள சுந்தரர் இது மாதிரி ரெண்டு பெண்களை பார்த்தனினாலே பெருமான் வந்து மண்ணுக்கு செல்லுக என்று சொல்ல, மண்ணுக்கு சென்றால் மயங்கி விடுவினை என்று சொல்ல, நான் தருத்தார் குளிர் என்று சொல்ல போன அந்த ஒருவன் தான் இது. அப்படிங்களா அப்படின்னா, அங்க சில பேர் புதிய ஆட்கள், இது எப்ப போச்சுங்க என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கலீங்க, கேளாயோ அதன் கதையின்னு ஆரம்பிக்கிறேன். இது எப்படி 18 ஆண்டுகளுக்கு முன் சென்ற ஒருவர் ஒளிமயமாக வர இந்த ஒளியை கண்டவர்கள் இது என்ன வரலாறு என்று சொல்ல, கேளாயோ அதன் கதையை என்று ஆரம்பிக்கிறேன். இப்படி முடிவில் இருந்து முதலுக்கு வந்த ஒரு அமைப்பு இந்த பெரியவரான ஒன்றுக்குத்தான். மற்றதெல்லாம் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு 9 பிள்ளை, ஒன்னு கூட உருப்படி இல்லை. இப்படிதான் போச்சு, முதலில் இருந்து முடிவுக்கு வந்ததே தவிர முடிவில் இருந்து முதலுக்கு வரவில்லை. சிந்தாமணி இல்ல, திருகாட்டுல பிறகுறான், ராமாயணம் பாலகாணத்துல இருந்து தான் வருது, பாரதம் அங்க இதுல இருந்து தான் வருது இல்லவா, அண்ணன் 5 பேர் அதுல இருந்து, மணிமேகலை பூம்புகார்ல இருந்து தான் வர்றா, கோவலன் பூம்புகார்ல தான் பிறக்கிறான் வர்றேன் வள வளர்றான்னு சொல்ல, அதுல ஒரே ஒரு உத்தி கண்டுபிடிச்சார், இளங்கோடிகள் தான், மற்ற எல்லாரும் சின்ன பிள்ளையா இருந்து நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்து பிறகு வந்து வயசு வர திருமணம் ஆச்சுங்க, இளங்கோடிகள் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு முற்போக்கு போனார். அவளும் தான் அந்த பெண்ணை யார் தெரியுமானார், ஈராராண்டகவையாழ் அவனும் தான் ஈரட்டாண்டகவையான், இந்த சின்ன குழந்தையா பிறந்து நாலொரு மேனியும் பொழுது இதெல்லாம் எல்லாமே, இதோ அவள் அந்த பெண் யார், 12 வயது பெண், இதோ அவன் பார் செட்டியார் 16 வயதுடைய பையன். இந்த இருவருக்கும் திருமணம் காண நடந்தனர், திருமணம் முடிச்சுட்டார், முதல் காதலியே திருமணம் முடிச்சுட்டார், ரொம்ப சுறுசுறுப்பு. அப்படி ஒரு நூல், அந்த ஒரு நூல் தான் எடுத்தெடுப்பிலேயே 16-ம் 12-ம் கண்டு அறிமுகப்படுத்தி அந்த மாதிரி கதையை கட்டுக்கோப்பாக கொண்டது சிலப்பதிகாரம் ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை. மரதெல்லாம் முதல்ல இருந்து பிறந்து வந்து வளர்ந்து எல்லாம் தான் வந்தது, ஆனால் நம்முடைய பெரியபிராணம் மட்டும்தான் முடிவில் இருந்து முதலுக்கு வருவது. இது திரைப்படங்கள்ல சில திரைப்படங்கள் எல்லாம் கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப அருமையான உத்தி. அப்படியே கப்பல்ல போகணும், போகும்போது தள்ளத்தி எழுதிட்டே போவான், தள்ளி போகும்போது கூட ஒருவன் வருவான், வந்தவன் அடரே என்ன கையில ஒரு மச்சம் அப்படின்னு கேட்பான், கையில ஒரு மச்சமா, கேளாயோ அதன் கதையின்னு வருவான்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு, வழங்குபவர் சிவ பழமுத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
3: சித்தாந்தம் வந்து படிப்பதற்குரியதல்ல, வாழ்வியலுக்குரிய. என்னை பொறுத்தவரை நான் அதான் சொல்லியிருக்கேன், சித்தாந்தம் படித்தால் நிச்சயம் கோபமே வராது. கோபம் இல்லைன்னா வாழ்க்கையில வேறு எந்த துன்பமும் கிடையாது சார். ஏன் கோபம் வராது? நமக்கு வர துன்பத்துக்கெல்லாம் சித்தாந்தம் என்ன முடிவு சொல்லுது? நமக்கு வர துன்பத்துக்கு எல்லாமே காரணம் நாம் தான். அப்ப ஏத்தவளை பார்த்து நம்ம கோபப்பட மாட்டோம்ல. வந்த இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் சில பேர் சொல்லுவாங்க, இந்த பைய பிறந்த பிறகு வீட்டுல அவளை நிம்மதியெல்லாம் போச்சு. இல்ல, நீ அனுபவிக்கூடிய துன்பத்துக்கு நீதான் காரணமே தவிர அந்த குழந்தை காரணம் அல்ல. சில பேர் சொல்றாங்களா இல்லையா, இந்த புள்ள பிறந்ததுல இருந்து விடியவே இல்லை. சொல்லக்கூடாது. குழந்தைக்கும் நாம் அனுபவிக்கூடிய துன்பத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது நம்முடைய முன்வினை பயன், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அந்த அனுபவத்தை தாங்கிக் கொள்வதற்குத்தான் திருமுறைகளையும் சித்தாந்தம் படிக்க வேண்டும். தாங்கிக் கொள்ளலாம், அதை தீர்க்க முடியாது, தாங்கிக் கொள்ளலாம். எனவேதான் சொல்றார், அசா ஆசு ஆதியேல் அனைவ காரணம் என், அதுக்கு காரணம் சொல்ல வேண்டும். முத்தி நிலை பேசாதாகவும் பேசாதாகவும் பிணி, அந்த பிணி என்றால் அதனுடைய துன்பம். இங்க பிணி என்பதை துன்பம் என்று கொள்ள வேண்டும். பிறவி நோய் என்னும் கொள்ளலாம், ஆனால் இங்கே துன்பம் என்று கொள்ள வேண்டும். பேசாதாகவும் காரணம் இல்லாமல் வந்து சேரும். பேசுறவன் சிலர் காரணம் இல்லாம பேசுவான், மீட்டிங்ல பேசுறது எடுத்த சப்ஜெக்ட் விட்டு அம்பாடு பேசிட்டு இருக்கான், அப்புறம்தான் வருவான். முடிக்க போகிறத முடிங்க சார், இப்பொழுதுதான் என் தலைப்பு பற்றி சிந்திக்கிறேம்மா, இவனையெல்லாம் என்ன பண்றது, அங்கங்க போய் சுத்தி விட்டு கடைசி நிமிஷத்துல தலைப்புக்கு வருவான். தலைப்பை பற்றி இப்பொழுது சிந்திப்போமான, அவன் வெள்ள அடிச்சிருப்பான் கீழறங்கு. அது பேசாதாகவும் எந்த காரணம் இல்லாமல் நம்மை வந்து சேர்ந்து விடும், சேர்ந்ததாகவும் சொல்ல வேண்டும். எனவே காரணம் சொல்ல வேண்டும். காரணம் இல்லை என்றால் இடையில வரும்னா, இடையில காரணம் இல்லாமல் இடையில முற்றியில வரலாமா இல்லையா? ஏன்னா முற்றியில நமக்கு ஒன்றும் துன்பமே கிடையாது, முற்றியில நமக்கு துன்பமே கிடையாது. அப்ப காரணமே கிடையாது, காரணம் கிடையாது போது அப்படியே போய்கிட்டு இருக்கிறது உள்ள வரலாமா இல்லையா? முற்றில இறைவனுடைய திருவருளை அடைந்திருக்கிறோம், முற்றில் அடங்குகிறது, முற்றில் ஆணவமே வராது. அப்ப ஆணவத்தினுடைய நிலை என்பது நமக்கு அனாதியாக உயிரை பிணித்த ஒரு கட்டு, உயிரை பிணித்திருந்த ஒரு கட்டு. ஆசா ஆசு ஆதியல், அதை பிரிக்கிற போது ஆசாதி என்று இருக்கிறது, அதனை பிரிக்கிற பொழுது ஆசு ஆதியல் அனைவ, அதனை வந்து சேருகின்ற காரணம் கூற வேண்டும். அடுத்தது முத்தி நிலை, முத்தி நிலையில் பேசாதாகவும் காரணம் சொல்லாமல் வந்து புகுவதாகவும் அந்த பிணியை சொல்ல வேண்டும். எனவே அனாதியாக உள்ளது ஆணவம். அடுத்த பாடல், ஒன்றுமையினும் ஒளி கவராது உள்ளம் என்றும் அகலாது இருக்கும். தெளிவான குரட்பா இந்த குரட்பா. ஆணவம் என்று அறியாமை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறது, அது மிகுந்திருக்கிறது. இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறைவனும் இருக்கிறான், நாம் முன்னே செய்த வினையினால் அறியாமையும் நம்மிடத்தில் இருக்கிறது, ரெண்டும் இருக்கு. ஆனால் இறைவனுடைய திருவருள் அடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த அறையில் இருக்கிறவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் மிகுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அறியாதவர்களாக இருந்தால் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டான். இப்ப இன்னைக்கு என்ன டிவியில ஓடுறோ அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னா ஆண்களா இருக்கிறவங்க போய் எங்கேயாவது ஒரு கடையில உட்காந்து ஆட்சி அடிச்சிருந்துருப்போம். ஓய்வு பெற்ற பிறகு வீட்டுல உட்காந்துட்டே இருக்க முடியாது, ஏன்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க, இவ்வளவு நாளா போக மாட்டேன், ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. சும்மா தானே இருக்கிய, வீட்லயே உட்காந்து உட்காந்து தூங்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க. வீட்டுல சொல்லி சர்க்கரை வாங்கிட்டு வாங்கன்னா சரினு, ஒரு கிலோ சர்க்கரை எங்களுக்கு எங்க காடு போனே, அவன் என்ன சார் நீங்க வந்திருக்கியன்னா, சரினு குடிச்சு என்னை விட்டு ஒரு கிலோ அனுப்பிச்சிட்டான், நான் வந்துட்டேன். அது பக்கம், அதனால நடந்தே வந்துட்டேன். வீட்டுல வந்தா கரெக்டா சொல்றான், அவளுக்கு இந்த டம்ளர்லயே அளந்து பழக்கம், வயசானவன் இல்லையா, அதுல வளர்ந்து பார்த்தாரு என்ன முக்காதான் இருக்கு, இது இதுவால இருக்கணும், நீங்க என்ன ஏமாந்துட்டியண்ணா என்ன, இல்ல எப்படியும் 100 குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னா, நான் போய் அவனை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் சக்கரை எடுத்துக்கிட்டு ரேஷன் கடைக்கு போன. போய் என்ன வந்த உடனே பையன் பார்த்தா என்னை பார்த்தா ஏதோ அம்புக்கு வந்திருக்காரு, முடிவு பண்ணிட்டான் என்னை பார்க்காத மாதிரி மத்தவங்களையே போடுவான். முன்னாடி வந்தவன பார்த்து கொடுத்தவன் இப்ப பாக்காத மாதிரி இருந்துட்டான். நான் இப்படி என்னப்பா என்ன கடைசியில என்ன ஐயா வதேரியா வந்திருக்கேன்னா, ஒன்னும் இல்ல ரேஷன்ல உன்ட்ட வாங்கிட்டு போனேன் சக்கரை குறைஞ்சிருச்சுனாங்க. அதனால சக்கரை குறைஞ்சிச்சா, நீங்க வீட்டுல இருந்து வந்தபோது எப்படி வந்தீங்க, நடந்தா சக்கரை வாங்கிட்டு போற எப்படி பண்ணீங்க, நடந்தா சக்கரை குறைங்க போயிட்டு வாங்கிட்டான், நடந்தா நடந்தாலும் வந்தீங்க சக்கரை கோரை ஒன்று மீனும். என்ன சார் இப்படியெல்லாம் உச்சரிக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? அவன் சொன்னது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஒன்று மீனும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் இல்லாது ஆணவம் மிகுந்திருந்தாலும் ஒளி கவராதேன். அந்த ஆணவத்தை ஒளியாக இருக்கின்ற இறைவனுடைய திருவருள். இருள் என்பது ஆணவமலம், அதற்கு எதிர்மறை ஒளி வெளிச்சம். அந்த வெளிச்சம்தான் இறைவனுடைய திருவருள். அப்ப நம்ம இடத்துல என்ன இருக்கு? இறைவனுடைய திருவருளும் இருக்கு, அதே போல ஆணவத்தினுடைய இருளும் இருக்கு, ஒளியும் இருக்கு இருளும் இருக்கு. அப்ப இதுல இருள் மிக்க இருக்கு. ஒன்று மிகுந்தால் மிகினும், அது மிகுது, நிச்சயம் ஆணவம் மிகுந்திருக்கு. அந்த ஒளிதான் அதனை குறைக்க வேண்டுமே தவிர மற்ற எதாலும் அந்த இருளை நாம் போக்க முடியாது. அப்படி என்ன, நம்மால இருளை போய்க்க முடியாது. நீ என்னதான் படிச்சாலும், இப்ப சித்தாந்தம் படிச்சிருக்கோம்ங்கறதுக்கா எல்லாம் நம்ம இருள் நீக்கிட்டோம்னு சொல்லக்கூடாது. சித்தாந்தம் படிக்கிறது ஒரு துணை கருவி, ஆனால் இறைவனை நாளும் வேண்டுகிற பொழுதுதான் இந்த சித்தாந்தம் படித்ததனுடைய கருத்து நமக்கு விளங்கி இந்த உலகத்தை உலகப் பொருளில் வெறுப்பு கொண்டு இறைவனையே திருவடியே நாடுவோம். இல்லை, நான் இங்க படிக்கிறது படிப்போம், சாயங்காலம் போனோன்னு எலும்பு சூப்பு சாப்பிடத்தான் செய்வோம், அது வேற. படிக்கிறது சொல்லுவாங்களே, படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது உண்டா இல்லையா? சில நேரத்தில் அப்படி உண்டு. அதனாலதான் சொல்றேன், சில பேர் சித்தாந்தம் படிக்க வந்தா படிக்கணும்னு வர சொல்லுவோம். சித்தாந்தம் ஓப்பில் சேரணும். இல்ல சார் என்ன சேர முடியாது. என்னப்பா சேர முடியும்? இல்ல வீட்டுல மட்டன் இல்லாம இருக்காது சார், அது சாப்பிடுறது எப்படிங்க சேர்றது, அதனால சேர முடியாதுமா. நீ ஒரு காலம் உருப்பிட மாட்டே, அலை ஓஞ்சி என்னைக்கு குளிக்கிறது, நீ அதை சாப்பிடாம விட்டு அப்புறம் எப்படி வந்து சேரு? முதல்ல வந்து சேரு, அது கொஞ்சம் கொஞ்சமா உன்னை விட்டு போயிடும். அது எப்படி சார் போகும்? நீ திருநீசு உத்தராச்சம் போட்டுக்கிட்டு வா, இல்ல திருநீர் பூசிட்டாது வா. ஞாயிற்றுக்கிழமை மண்ணை ஆச்சுன்னா கிளாஸுக்கு வந்துரு. மற்ற மூணு ஞாயிறு சும்மா தானே சார் இருப்போம். அப்படின்னா கடைக்கு சாப்பிட போயிருமே சார், கூட்டிக்கிட்டு போவோமே, சிக்கன் பஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணுமே. நீ போ, திருநீரை பூசிக்கிட்டு தான் போகணும், திருநீர் அழிக்கப்படாது. திருநீரை பூசிச்சு கடையில போய் உட்கார்ந்தீங்கன்னா கடையில வியாபாரம் பண்றவே உன்னையே பார்ப்பேன், உன்னையே பார்ப்பேன். ஏன்னா திருநீரும் பூசிக்கிட்டு இந்த ஆளு மட்டன் ஃப்ரெஷ் கேட்கிறாரே அப்படின்னு பார்ப்பான். மற்றவங்களாம் உன்னை பார்த்து சிரிப்பான், சாப்பிட்றவங்களாம். அதுக்கப்புறம் நீ அதுக்குள்ளே போக மாட்டேன். ஆஹா, அப்ப கடையில சாப்பிடுறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வராங்களா, ஞாயிற்றுக்கிழமைக்கு சித்தாந்த கிளாஸ் வந்து என்ன, நாமக்கல் இது சேலத்துக்கு வருவேன், திருச்சியிலேருந்து நாமக்கல்ல இருந்து சேலம் வரக்குள்ள எப்படி ஒரு 40 கடையாவது போட்டுப்பான் தெருவில். அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு வீட்டுல சாப்பிடும்னா உடனே வீட்டுக்காரம்மா சொல்லும், உங்க அப்பா திருநீர் இப்ப சிவபூஜை பண்றாரா, அவருக்கு மட்டும் விட்டுவிட்டு நீ நான் நமக்கு மட்டும் முக்கா கிலோ எடுத்துட்டு வராங்க. முக்கா கிலோ ஒரு கிலோ எடுத்தது, இப்ப அவங்க அப்பா சிவபூஜை பண்ணி திருநீர் பூச்சுறாரு, அதனால அவர் சாப்பிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். அம்மா அதுவா இவ நம்மளா சொன்னோம், நினைக்கிறேன், அதனால முக்கா கிலோ எடுத்துட்டு வான்னு சொன்னோம். இப்ப நீ சாப்பிடறேன்னு சொன்னா ஒன்னு திருநீர் இருக்கக்கூடாது சாப்பிடணும், சாப்பிடலைன்னு சொன்னா திருநீர் பூச்சலாம். அப்ப வீட்டிலையும் சாப்பிட முடியாது. என்னாச்சு? புறச்சூழலால் நீ சாப்பிடாத நிலைக்கு வருவாய், முழுக்க சைவத்தில் ஈடுபடுவாய். அதனால இது சாப்பிட விட்டுட்டு தான் நீ வரணும்னா ஜென்மத்தில் நீ வரமாட்ட, வரணும்னா இப்படி வா, ஆட்டோமேட்டிக்கா அது இறைவன் உன்னை ஆட்கொண்டு இவற்றிலிருந்து உன்னை விலக்கி விடுவான். நம்ம அப்படிதான் சொல்லணும். சாப்பிடறது வந்து சிவபுராணம் படிக்காதீன்னு சொல்லாதீ, சாப்பிடறது சிவபுராணம் திருநீர் பூஜை படின்னு சொல்லணும். நீங்க நல்லா பாத்துக்கணும் திருநீர். இப்ப நீங்க திருநீர் உத்தராட்சி மட்டும் பஸ்ல ஏறுங்க, பெரியவரே உட்காருன்னு சொல்றாங்க இல்லையா, எவ்வளவு மரியாதை கிடைக்குது. சாதாரண உலகத்திலே இந்த மரியாதைன்னா திருநீரும் உருத்ராட்சம் கட்டினா இறைவனுடைய சன்னிதானத்துல நமக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும். இது ஒரு கருவிகள் தானே, நமக்கு அது தேவை. நான் பல முறை போயிருக்கேன், நம்ம உத்தராட்சத்தை பார்த்தோன்னு ஐயா உட்காருங்க, பெரியவரை உட்காருங்கம்மா. ஏனென்றால் டிரைவரே கூட சில நேரத்துல என்னையாச்சு நம்மளை பார்த்து சில்லு இல்லையா கூட பரவாயில்லையும் சில்லு தருவான். ஏன்னா முத முத ஏறி இருப்போம், நம்ம தான் ஏறி உட்கார்ந்தோன்னா நல்லபோல ஒரு சாமியார் ஏறி இருக்கான்னு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா அவனுக்கு ஒரு நல்ல வண்டி ஓடும், எதுவும் பிரேக் டவுன் இல்லாம ஓடும். நீங்க உத்தராஜத்தோட முதல் வண்டி ஏறுங்க, டிரைவரே பார்த்து ஏறுங்க சாமியுமே. ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை, சாமியே கும்பிடாதவனா இருந்தா கூட இந்த உருத்ராட்சத்தோட செஞ்சோன்னா ஒரு சிவனடியார் அப்படின்னு ஏற சொன்ன. ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகாம ஓடணும், நம்ம ஏறி உட்கார்ந்து ஆக்சிடென்ட் ஆகாம ஓடும் நினைக்கிறான். அவன் சில்லையே இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், நான் தரேன் சில்லறை. அவன் முதல்ல ஏறினவன் சில்லறையே கொடுக்க மாட்டான். நான் இப்பதான் பஸ்ல ஏறி இருக்கேன், சில்லறை எங்கேயா போடும்? சாதாரண உலக வாழ்க்கையிலே கூட இந்த அடையாளத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. இறைவன் திருவருள் உண்டு. ஒன்று மீனும் ஒளி ஒளி கவராதேல், ஒளிதான் அந்த அறியாமையை கவர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் இறைவனை பாட பாட, இறைவனை போற்ற போற்ற, இறைவனை வணங்க வணங்க நமக்கு ஒளி கவராதேல், அந்த ஒளி அதனை பெறும், அது அந்த ஆணவத்தை பற்றி கொள்ளும், ஆணவத்தை கவர்ந்து கொள்ளும். ஒளி கவருதல், அது கவர்ந்து கொள்ளும். அப்ப என்னாச்சு? அறியாமை குறைய ஆரம்பிக்கும். ஒளி கவராதேல், உள்ளம் என்றும் அகலாது. இருள் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் அகலாது. அப்ப அறியாமையை நீ படித்து விட்டதினால் அறியாமை நீக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. சித்தாந்தம் திருவுரையை படிப்பதினாலே உன்னிடத்தில் இருக்கின்ற குற்றம் போய்விட்டது என்று நினைக்காதே. படிக்கிற பொழுதேயே இறைவனை நினைந்து படிக்க வேண்டும். இறைவனுடைய உள்ளத்தை, இறைவனுடைய திருவடியில் நம்முடைய உள்ளத்தை சரணடைய வைக்க வேண்டும். சும்மா வெறுமனே பாட்டை பாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அப்படி வாழ்க்கை வாழ்வதாக சில நம்முடைய பல பேரை பார்க்கிறோம். நம்ம உரையாற்றுகள் கூட எழுதுகிற பொழுது ஆனந்தாசன் எழுதுவார், வெற்றி சிவபூசை பண்ணுகிறவரை பார்க்கிறோம் என்று எழுதுவார்கள். அதனால அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாட்டு. ஒன்று மிகினும் ஒன்று என்பது ஆணவம், மிகினும் ஒளி இறைவனுடைய திருவருள். அந்த ஆணவத்தை கவரவில்லை என்றால் கவராதே. உள்ளம் உயிர், ஒன்று என்றும் உள்ளத்தில் என்றும் அகலாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளாலே தான் அறியாமை நீங்க வேண்டும். அடுத்தது, விடிவாமளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து. இருள் மல நிலை என்பதில் ஒன்பது பாடல்களில் ஆணவத்தினுடைய தன்மையை மட்டும் உமாபதி சிவம் சொன்னார். மலங்கள் மூன்று, ஒன்று ஆணவம், மற்றொன்று கண்மம், இன்னொன்று மாயை. இந்த மாயை தானே மூன்றுமே உங்களுக்கு, மாயை கண்மம் ஆணவம் என்ற மூன்றும் தானே மலங்கள். அப்ப மலங்களுடைய தன்மைகளை சொல்லாமல் ஆணவ மலத்தினுடைய தன்மையை மட்டும் இவர் சொல்லியிருக்கிறாரே என்று நினைக்கலாம். ஆணவ மலத்தினுடைய தன்மையை சொன்னாலும் அந்த ஆணவ மலத்திற்கு ஒரு குறைப்பதற்காக இருள், அதனை குறைப்பதற்காக இப்ப நம்ம நைட் கிளாம் வச்சிருக்கோம். இருள் இருட்டுல இருட்டா இருக்கு, லைட்டை ஆஃப் பண்ணி படுத்துறோம். சில பேருக்கு லைட் எரிஞ்சாத்தான் தூக்கம் வரும். லைட் எரிஞ்சு முழுக்க போர்வையை போட்டுக்கிட்டு தூங்குவான். ஃபேனும் ஓடும், போர்வையும் மூடி இருப்பான். இது அது அது மனிதனுடைய வழக்கம், அது குறை சொல்ல முடியாது, அவனுக்குள்ள பழக்கம். அதனால லைட்டை போட்டு தூங்குறவனும் இருப்பான். நமக்கு தூக்கம் வராது, பெரியவங்களால நமக்கு தூக்கம் வராது. அப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டா இருட்டு, இருட்டா இருந்தாலும் எந்திரிக்கிறது எங்க இது காலு மூஞ்சிச்சுன்னா பாம்பாப்போம், லைட் லாம் வச்சிருக்கோம். அப்ப இருட்டில் சிறிது விளக்கம், விளக்கம் சிறிது ஒளி தெரிய பார்க்க லைட் எல்லாம் போடுமா இல்லையா, அது மாதிரி விளக்கு அணைய விளக்கை போன்றது விடிவாமலும் விடுகிற வரை. அதுக்கு பேரு விடி விளக்கம் தான் சொல்லுவாங்க பழைய காலத்துல. இப்பதான் நைட் லாம் தமிழ்ல சொல்றோம், நைட் லேம்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா அதுக்கு உள்ளபடி என்ன சொல்லு, விடி விளக்கு, விடி விளக்கு தான் சொல்லு. அதனாலதான் விடிவாமளவும் விளக்கணைய. அப்ப உமாவிசிவன் காலத்துல எப்படி இருந்திருக்கு, விடி விளக்காத்தான் இருந்திருக்கு. விடிகிற வரை உள்ள சிறு விளக்கு, விடிவாமளவும் விளக்கணைய மாயை, மாயை என்ற மலமும், வடி மாயை என்ற வடிவு அப்படின்னா மாயால் வரப்பட்ட உடம்பு. ஆணவத்தை குறைப்பதற்கு எப்படி ஒரு இரவு இருட்டை குறைப்பதற்கு நாம் விளக்கை பயன்படுத்துகிறோமோ, அதுபோல மாயினால் ஏற்பட்டிருக்கிற இந்த உடம்பினுடைய குற்றம் குறைய அத மாயை வடிவு, மாயால் ஏற்பட்டதுதான். அப்ப இதே ஒரே வார்த்தையில் சொல்றார், மாயாமலை எதை தருது, உடம்பை தருகிறது. இதுக்கப்புறம் விளக்கமே வேண்டாம், மாயை வடிவு. அடுத்தது ஆதி கண்மத்து, வடிவா ஆதி வடிவமாகவும் ஆதி கண்மத்து, ஆதினா முன் வினைப்பயன், முன் வினைப்பயனை வருகின்ற கண்மத்து வந்து. எனவே முன்னினைப்பயனால் வருகிற கண்மமும் மாயினால் வருகிற வடிவமும் வந்து, இரண்டும் வந்து ஆணவத்திற்கு சிறிய விளக்காக அமைந்துள்ளன. ஆணவம் என்ற இருட்டுக்கு எது விளக்கு, மாயையும் கண்மம், மாயையும் கண்மம். ஆணவம் என இறைவனால் தான் முடியும்னு, அப்ப மனுஷனால் ஒண்ணு முடியாது ஆணவம். இப்ப அங்க என்ன முதல் பாட்டுல என்ன சொல்லிட்டோம், அறியாமை என்பது இறைவனால் தான் நிச்சயிக்கணும்னு சொல்லியாச்சு. அப்ப இறைவனாயத்துவம்னா மனுஷனால ஒண்ணுமே முடியாதானா? இல்ல, மனுஷன் அனுபவிக்கக்கூடிய வினையும் மனுஷன் எடுத்திருக்கிற உடம்பும் விடிவிளக்கு போல ஆணவத்தின் செயலில் சிறிதை குறைக்கும், முழுமையாக அளிக்காது. என்ன அழகா சொல்றா பாருங்க, இந்த கண்மமாக இருக்கிற வினையினால் அனுப்பு நல்வி தீவினை நல்வினை இரண்டையும் ஒப்பாக நினைக்கிற பொழுது கூட இறைவனுடைய திருவருள் வந்துவிடும், இறைவனுடைய திருவருள் வந்துவிடும். இருவினை ஒப்புன்னு சொல்லுவாங்களா இல்லையா, வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் இறைவனுடைய திருவருளால் நமக்கு வினை அனுபவித்தால் ஆணவம் குறையலாம். இப்ப நம்ம அனுபவிச்ச வினையினாலதான் ஆணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். என்ன வினை? இந்த சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய வினைப்பயன் சொல்லி இங்க வந்து வீட்டில் இருக்கிறபடி இல்லாம 8:30 7:30 வரை யாப்பா எத்தனை பேர் நாங்க அறுத்து கொட்டுறதெல்லாம் கேட்டுக்கணுமே. இது வீட்டில் உட்கார்ந்துதான் இருப்போமா? இப்ப நானும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப 5 ஒரு 15 டீக்கு போயிட்டு வந்தீங்க, மத்த நேரம் பூரா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, வீட்டுல இப்படி உட்கார்ந்து பாருங்க பாப்போம். உட்காரவே மாட்டான், எந்திரிப்பம் போவான், தண்ணிய கொட்டுவான், இல்ல துவைக்க போடுவான், துவைக்கலாமோ இல்ல அடுத்த ஒரு காரோட பேசுவான். சித்தாந்தமும் திருமுறையும் கடவுள் நம்பிக்கையும் தான் இந்த இடத்தில் எந்த துன்பத்தையும் கருதாது உட்கார வைத்திருக்கிறது என்றால் இதுதான் ஆதி வருகின்ற வினையினுடைய செயல். இது ஆணவத்தை குறைக்கிறது. ஏன்? அறியாமையை நம்மிடத்திலே ஆச்சாரியர்கள் சொல்லுகிற அறிவுரையினாலே அறியாமையை நீக்கிக் கொள்கிறோம். இதானே வினை, எல்லாருக்குமா கிடைக்கும்? இப்ப எத்தனை பேர் பள்ளிக்கூடத்து பிள்ளைய சேர்க்க போறேன், ஒரு பெற்றோரா இந்த பக்கம் திரும்பி பாக்கிறாரா பாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைய மட்டும்தான் சேர்க்கணுங்கிறான். அது என்ன கொட்டாவது குப்பை கொட்ட போது நமக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிள்ளையெல்லாம் நம்மளையா மதிக்குது? நம்ம நீங்க உள்ள யோசிச்சு பாரு, நான் நினைக்கிறது உண்டு. இறை நம்பிக்கை இருந்த காலத்தில் பிறந்த நாம் எல்லாம் பெற்றோருக்கு அடங்கி இருக்கிறோம். இப்படி ஊர் ஊரா போறீங்களே, என்னை கவனிக்கப்படாதான், எங்க வீட்டுல நாலாம் கழிச்சு கேப்பாடா கேட்க மாட்டாரா, நாலாம் இங்க உட்காந்து அஞ்சாள் அவளா தனியா இருக்கிறா, வீட்டுல எந்த பிள்ளைகளும் கிடையாது, பேரம் பேத்தி இல்ல, அதுவா தனியா இருக்கு அவளு, அது பாதி நாள் சாப்பிட வந்துருவா, ஏன்னா நீங்களே நான் இதுக்காக சமைக்கிறேங்கிறா. வீட்டுல இருக்க பெண்கள் கணவர்லாம் வித விதமா சாப்பிடுவாங்களா, ஏதோ சரி இட்லி இருந்தா காலையிலயும் மத்தியானம் இட்லி முடிஞ்சு ராத்திரிக்கு கொஞ்சோண்டு பழகி சாப்பிட்டோம் அப்படின்னு சமைக்கிறதே குறைஞ்சு போகுது. அதனால பொருளாதாரம் சிக்கல்னா வியாதி மாத்திரை வாங்கி சரியா போகுது, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்ப இதுதான் நம்முடைய வினை. இந்த வினையினால் அறியாமையை குறைக்க முடியும், குறைக்கத்தான் முடியும், விடிவனைய விளக்கணைய. அதுபோல இந்த உடம்பினால் என்று 5 பாடல்களினால் நாம் ஆணவத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டோம். அடுத்து ஆணவத்தை நீக்கக்கூடிய அருள் என்பதை தொடங்குகிறோம். ஒரு 5 இருக்கு, பார்த்து பார்த்தலாம். அருள் நிலை, அருள் அது நிலை, அருள் நிலைன்னு சொல்லல. பாத்தியார் என்ன பண்ணார்? அருள் அது நிலை, அருளாக இருக்கின்ற அது நம்மால் உணர முடிந்ததுதான் அது. அது எப்படின்னா அப்படின்னு ஆரம்பிப்பாள் சில பேர், உனக்கு கேள்வி கேட்டோம்னா பதில் நேரடியா தருவான். அது எப்படின்னா எங்க வீட்டுல இன்னைக்கு இந்த சாப்பாடு, அப்படியே உன் சாப்பாடு இன்னைக்கு என்ன சாப்பாடு கேட்டேன். அது என்னன்னா அது எப்படின்னா சாப்பாடுமா, அப்ப அதுனா ஏதோ ஒரு சொல்ல போகிற பொருளை சுட்டி காட்டுகிறான். இப்ப எதே முன்னாடி ஒரு பொருளை சொல்லிட்டு அதுன்னா சரியா இருக்கும் இல்லைங்களா? சாப்பாடு எப்படி இருக்கிறது என்றால் அதுவா அப்படின்னா பரவாயில்ல, இவன் ஆரம்பிக்கிறதே அதுவா அப்படிங்கிறான். இதுவா முன்னாடி எதுவுமே சொல்லல, சொன்னா தானே அதுன்னு சுட்டி காட்டலாம். இங்கே அருள் அது நிலை, அருள் நம்மிடத்தில் இருக்கிறது, அதனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறேன். ஏன்னா இல்லாத பொருள் அல்ல, உன்னுடைய உடம்பு உயிரோடு சேர்ந்திருக்கிற ஒன்றுதான் இறைவன் அருள். இறைவன் நேரடியா சேர்ந்திருக்கல, இறைவனுடைய அருளாக இருக்கிற அறிவு நம்மோடு சேர்ந்திருக்கிறது. எவ்வளவு அழகு பாருங்க, இறைவன் உயிரில் பற்றுதோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவனுடைய அருள். நாம எந்திரிச்சு இவ்வளவு நான் பேசுறேன்னா இறைவனுடைய அருள் இல்லாம பேச முடியுமா? என்னோட வித்தான் படிச்சு 25 அதுல 13 செத்துட்டான், இன்னும் 12 தான் இருக்கான். எப்படி கணக்கறீங்களா? போன வருஷம் சேர்ந்த எல்லாரும் அதுல 13 அவுட்டு, 12 தான் இருக்கான். 12 நான் ஒருத்தன் தான் சித்தாந்தமும் தமிழும் பேசுறேன், மற்றவெல்லாம் வீட்டுல படுத்து கிடக்கிறேன் அல்லது பிசினஸ்ல இருக்கேன். அப்ப ஏன் இறைவன் 25 ஒருத்தர் ஒரு ஆசிரியர் படிச்ச 25 ஒருத்தர் மட்டும் சித்தாந்த துறைக்கு வந்திருக்கிறேன் என்றால் அந்த சித்தாந்த துறைக்கு வருவதற்கு எனக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கிறார்கள். அதானே உண்மை? அதைத்தான் நான் பெருமையா சொன்னேன். அவங்க எல்லோருமே சொன்ன முத்தப்பர் தான் உலகம் அறிந்தவனாக இருக்கிறான், நம்ம எல்லாம் இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது. அப்ப அருள் அது நிலை, இறைவன் உள்ளத்திலே இருந்து அது அருள்விக்கிறான். அதனாலதான் 27 நான் மலேசியா போகணும். மலேசியா சித்தார்த்தம் திருவூர் பயணம் கொடிக்கவி நடத்துறக்காவே போறேன். 27 மலேசியா, 27 போயிட்டு 15 கோலாலம்பூர்ல வகுப்பு நடத்திருக்கும். இறைவன் திருவூர் இங்க 25 வரை இருந்துட்டு உடனே ஓடி போய் 26 எல்லாத்தையும் எடுத்து வச்சு மனைவிக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி அவளை மக வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அப்புறம் நான் போவேன். ஏன்னா 10 நாள் ஆச்சே, அப்புறம் என்ன பண்றது, துணை வேணும்ல அதுக்காகத்தான். அப்ப இறைவன் திருவருள் அது, அந்த அளவுக்கு நமக்கு இறைவன் திருவருள் இருக்கிறது என்று சொன்னால் அது நிலை, இறைவன் அருள் நிலை. அருளை பெரியது அகிலத்தில் இல், அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. எது போல, ஒருத்தன் விரும்புகின்ற பணத்தை போல. இது பொருள், அது அருள். இந்த பொருள் எப்படி மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதுபோல ஜீவனுக்கு உயிருக்கு இன்றியம், வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், உயிருக்கு இன்றியமையாதது அருள். வாழ்க்கைக்கு இன்றியமையாதது பொருள், வாழ்க்கைக்கு பொருள் தேவை. ஆனால் அதே நேரத்தில் உயிருக்கு இன்றியமையாது அருள். எனவேதான் உமாபதி சிவம் சொல்லுகிறார், அருளே பெரியது அகிலத்தில் இல்லை, அருளை விட உலகத்தில் பெரியது இல்லை. வேண்டும் பொருளில் தலை இலது போல், ஒரு ஆன்மா வேண்டுகின்ற விரும்புகின்ற, வேண்டுகள்னா விரும்புதல், விரும்புகின்ற பொருள், பொருளில் தலை இலது போல், பொருள் வேண்டுகின்ற பொருளில் தலை இலது போல். ஏன்னா தலை இலது போல், தலைனா தலைமை பண்பு. வாழ்க்கையில் பொருள் தான் தலைமையாக இருக்கிறது. பொருள் தலை இலது போல், அது அந்த தலைமை இல்லாதது போல, அதை விட வேறொன்று இல்லாதது போல. பொருள்தான் தலைமை, வேறு தலைமை இல்லாதது போல. எது உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் தலைமை இல்லாது போல, ஆன்ம உலகத்தில் வாழ்வதற்கு, ஆன்மீக உலகத்தில் வாழ்வதற்கு அருள் தேவை. அருளே பெரியது அகிலத்தில் இல், அகிலத்து இல் என்று பிரிக்க வேண்டும். அகிலத்து இல், வேண்டும் பொருளில், ஆன்மா வேண்டுகிற விரும்புகின்ற பொருளில் தலை அதுதான், அது இல்லாதது போல, அதை தவிர வேறு இல்லாதது போல. இரண்டாவது பாட்டு, பெருக்க நுகர வினை. வினையினை நாம் பெருக்கவும், வினையினை அனுபவிக்கவும். பெருக்கன்னா இந்த பிராரத்த நிலையில பறந்து விட்டோம், இப்ப நல்லது கெட்டது செய்யுமா இல்லையா, இப்ப நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் படிக்கிறோம், நல்வினை. இதுவும் அடுத்த பிறவிக்கு உண்டாக்கும். இந்த படிச்சதுனால உடனே நம்ம அடுத்த பிறவிக்கு போக மாட்டோம் இல்ல, இறைவன் அருள் இருந்தா தான் அடுத்த பிறவி இல்ல. படிக்கிறது நம்முடைய தொழில், கேட்பது நம்முடைய தொழில், ஆனால் அதனால் ஏற்படுகிற பயனை தருவது இறைவன். இறைவன் தருவதுக்குரிய சத்தியநிபாதம் நடக்கிற நேரத்துல தான் நடக்கும். நாமளே சத்தியநிபாதத்துக்கு போய் இறைவனுக்கு 1,00,000 ரூபாய்க்கு நிலச்சாட்சினை பண்ணா உடனே அருள் வந்து நினைக்கப்படாது. ஏன்னா வெறும் திருநீட்டை வாங்கி பூசிக்கொண்டவர்களுக்கு கூட நமக்கு திருவருள் கிடைக்கும். அமரி நாயனா சொல்றார், திருநீட்டு மெய்யடிமை பிழைத்துலோமேனில் பெருந்துராய் நேர் நிற்க. ஏ துலாக்கோலே, நான் திருநீட்டை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இப்ப நான் உன்னுடைய தட்டில ஏறப்போறேன், இத்தட்டில ஏறதுனால இந்த துலாக்கோல் நேரே நிற்க வேண்டுங்கிறார். அப்ப திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலேன் எனக்கு, நான் திருநீற்றி பூசிக்கொண்டு நான் மெய்யடிமை செய்தது உண்மையாக இருக்குமானால், இவ்வளவு பொண்ணை வச்சேன், இவ்வளவு பொருளை வச்சேன், அவ்வளவு வச்சேன், இந்த சின்ன கோவண துண்டுக்கு நேராகல. ஏன்னா அவர் என்னைக்கும் இறைவனுக்கு, இறைவன் அடியாளுக்கு அருள் செய்துக்கு தாழ்ந்து கிடப்பது போல அந்த தட்டு தாழ்ந்திருக்கு. சேக்கலார் சொல்றாரு, தட்டு ஏண்டா தாழ்ந்து இருக்குன்னா, இதெல்லாம் உயர போயிட்டே, பொண்ணும் பொருளும் எல்லாம் வச்சாலும் மேல போயிட்டு இருக்கு, இந்த கோவணக்கு அந்த தண்டு மட்டும் கீழே இருக்கு. ஏண்டா கீழே இருக்குனார், இறைவனுடைய தட்டு கீழே இருக்கு. ஏன் தெரியுமா, அடியவருக்கு அருள் வழங்குவதற்காக இறைவன் தாழ்ந்து இருக்கிறான். எப்ப அருள் வேணாலும் தரேன், நாம அதை வாங்குறதுல மேல போயிட்டே இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, திருநீற்று மெய்யடிமை படைத்துலோமேனில் பெருந்துழாய் நேர் நிற்க, நான் திருநீரை பூசிக்கொண்டு செய்கின்ற தொண்டு உண்மையாக இருக்குமானால் இந்த துவாக்கோல் நிற்கட்டும். ஏறினார் நின்றுச்சு, எதுக்கு நிச்சு, இவ்வளவு பொண்ணும் பொருளுக்கு நிக்கல, திருநீற்றுக்கு நின்றது. அப்ப வினையை அனுபவிக்க, வினையை பெருக்க செய்வது இறைவனுடைய திருவருள். அப்ப வினையை அனுபவிக்கணும்னாலும், நல்லது அனுபவிக்கினாலும், துன்பத்தை அனுபவிக்கினாலும் இறைவனுடைய திருவருள் வரந்துடக்கூடாது. அப்ப துன்பத்தை அனுபவிப்பது கூட இறைவனுடைய திருவருள். சித்தாந்தம் எவ்வளவு தெளிவு, அப்ப ஏன் கவலை வருது? அப்ப நம்மாலதான் நமக்கு இந்த துன்பம் வந்திருக்கு, நினைப்பு வந்துருமா இல்லையா? அப்ப அதை தீக்கிறதுக்கு தானே வழியை பார்க்கணும், மற்றவனை குறை சொல்லக்கூடாதுல்ல. நீ யார் முகத்துல முடிச்சனோ தெரியல, கெட்டு போறேன்னு சொல்லப்படாது. நீ யார் முகத்துல முடிச்சாருன்னா ஓமோவன் சரியில்லை, யார் மோத்திரம் முடிச்சளவு சொல்லமாலையா, இன்னைக்கு ஏத்து விட்டுவாங்கம்மா, மாமி மோத்திரம் முடிச்சேன், ஒத்த பாப்பிரம் மோத்திரம் முடிச்சேன், கெட்டு போச்சு. அதெல்லாம் யார் மோத்திரம் வைக்கலாம், ஏனென்றால் அந்த முகத்துக்குரிய உடம்பிலும் அதிலே இருக்கிற உயிலும் இறைவன் கலந்திருக்கிறார். சார் அந்த உயிரை இறைவன் கலந்திருக்காங்க சார், ஏத்தாப்புல இருக்கிற உயிரை பார்த்து நீங்க வந்து கெட்டுதுன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை கெடுதுன்னு சொல்ற அர்த்தம். ஏத்தாப்புல பார்த்து உன் முஞ்சி முடிச்சு நான் கெட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவனை பார்த்து கெட்டு போனேன் அர்த்தமா? சொல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த உடம்பில் இருக்கிற உயிரிலும் இறைவன் இருக்கிறார். அதனாலதான் ரொம்ப சொன்னா வருத்தப்படுங்க, மாமியாருக்கு மறுபடியும் சண்டை வரப்படாதுனா ஏத்தாப்புல இருக்க உருவத்தை பார்த்தோன்னு இங்கும் சாமி இருக்கிறார் அப்படின்னு சண்டையை வராதா இல்லையா? நான் சொல்லல, 23 சனிதானம் சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வர்ற போது ஒரு வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க குளிச்சுட்டு வர்ற போது மஞ்சள் பூசி திருநீர் மஞ்சள் பூசிட்டு வர்றதுல இப்ப மஞ்சள் எல்லாம் எங்க என்ன தெரியல, அது வேற. திருநீர் பூசிக்கிட்டு வெளியே வாங்க, எப்படி சோப்பு டப்பா வச்சுக்கலோ அது திருநீர் டப்பா வச்சு குளிச்சுட்டு திருநீர் பூசிட்டு வெளியே வாங்க. உங்களை பார்த்த உடனே யாருக்கும் கோபம் வராது, பயப்படுவாங்க. அப்ப மருமகளை பார்த்தா கூட என்ன பண்ணுவா, மாமியார் நல்ல தெய்வ பக்தியுடையவங்க, அவங்கள எதுவும் சொல்லக்கூடாது. அப்ப திருநீற்றுக்கு பெருமை, திருநீற்று நான் சொல்ல நம்முடைய சாமி சொல்லுவாங்க 23 சன்னிதானம் சொல்லுவாங்க. என்னுடைய விழாவுக்கு வந்தபோது அது ரொம்ப என்னுடைய மனைவி மகள்லாம் நல்லா திருநீர் பூச்சி அவங்களை வரவேற்றாங்க. அப்ப சொல்ல இந்த மாதிரி திருநீர் பூச்சினா எந்த குழப்பமும் வராதுமா, குடும்பத்தில் ஒற்றுமையா இருக்கலாம் என்று சொல்றாரு. அது மாதிரி நுகர வினை பேரொழியாய் பேரறிவாய் எங்கும் அருக்கன நிற்கும் அருள். அப்ப இறைவனுடைய அருள் அருக்கன் அப்படின்னா சூரியன், சூரியனுடைய ஒளி எல்லா இடத்திலும் எப்படி பரவி இருக்கிறதோ அருக்கன் என நிற்கும் சூரிய ஒளியைப் போல, இருளை நீக்குகிற சூரிய ஒளியைப் போல அருள் எப்படி இருக்கும்னர், உன்னுடைய வினை பெருக, வினையை நுகர, வினையை அனுபவிக்க பேரொளியாய் பேரறிவாய் இந்த அருள் நீக்கும். அப்ப எப்படி நம்ம இடத்துல உயிர்ல இறைவன் கலந்திருக்கிறான், அருளாக கலந்திருக்கிறான், அருளாக கலந்து எப்படி கலந்திருக்கிறான், பேர் ஒளியாக கலந்திருக்கிறான், பேர் ஒளியா இருந்தா என்ன அறிவாக கலந்து. அப்ப இறைவனுடைய உள்ளத்தில் எப்படி கலந்திருக்கிறான், அறிவாக கலந்திருக்கிறான். அருளாக அருள் நிலையில் நமக்கு இன்பத்தை துன்பத்தை நுகர, இன்பத்தை துன்பத்தை பெருக்க அவன் அருள் புரிகிறான் என்பது 2 பாடல். 3 பாட்டு ஊனறியாது என்று இது கொஞ்சம் விளக்கமாக நடத்த வேண்டும். ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது என்றும் இவை தான் அறியாது யார் அறிவார் தான். இந்த உயிருக்கு முத்தப்ப உடம்ப கொடுக்கணும்னு நான் போன பிறவியில் நினைச்சிருந்தா வருமா? அப்படின்னா நாம் அடுத்த பிறவியில, அப்ப உயிர் நினைச்சா உடம்பு எடுக்க முடியுமா, உடம்பு நினைச்சா இந்த உயிரை பெற முடியுமா? அது எதுனா இறைவனுடைய அருள் தான். அதான் அந்த பாட்டு பாட்டு பொருள் அதான். உயிர் நினைச்சா வேண்டிய உடம்பை பெற முடியாது, ஒரு உடம்பு வேண்டிய நிலையை உயிரை பெற முடியாது. அதான் ஊன் அறிய, ஊன்னா உடம்பு அர்த்தம், ஊன் அறியாது என்றும். என்னைக்கும் உடம்புக்கு இந்த உயிர் உயிரை பற்றி தெரியாது, ஏன்னா ஜடப்பொருள். இந்த உயிர் போன பிறவில் இப்படி இருந்தது, அடுத்த பிறவில் இப்படி வரும் என்று இந்த உடம்பு இப்போதே தவம் செய்யாது, தவம் செஞ்சாலும் கிடைக்காது. ஊன் என்றால் உடம்பு என்பது பொருள், ஊன் அறியாது என்றும். உயிர் அறியாது ஒன்றும், அது என்றும் அறியாது. இது உயிர் அறியாது ஒன்றும், எதையும் தெரியாது. என சொன்னாத்தானே தெரியும். ஆனா உடம்புக்காவது 5 புலன் இருக்கு. கண்ணு இதை தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு இது தெரியும் சொல்ல முடியுமா? நான் ரெடி, இதை மட்டும் முடிச்சேன். ஊன் அறியாது, உடம்பு அறியாது, ஆனால் என்றும் என்னைக்கு அறியாது. ஏன்னா இதுல தெரியும், ஆனா இதுதான் அவ நிலையானது நிலையில்லாதது தெரியாது. உயிர் அறியாது ஒன்றும், எதனையும் உயிர் அறியாது. இவை தான் அறியாது, தான்னா சக்தி இறையருள். இவற்றை அறிந்து இறைவனுடைய திருவுள் அறிந்துதான் இந்த முத்தப்பனுக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இந்த உயிருக்கு முத்தப்பன் என்ற உடம்பு கொடுக்க, உடம்பு தான் முத்தப்பன், உயிருக்கு பேர் இல்லை, உடம்புக்கு தான் முத்தப்பன் பேர். முத்தப்பனுங்கிறது உடம்புக்கு தான் பேர், உயிருக்கு தான் பேர். இந்த முத்தப்பன் உடம்புக்கும் பேர்னா இந்த உயிர் போன பிறகு இது முத்தப்பனை அறிஞ்சு முத்தப்பனை எப்ப எடுப்பாங்க, எப்படா பணத்தை எடுப்பாங்க. அப்ப உடம்புக்கு இல்ல, உயிருக்கு தான் பெயர். அப்ப முத்தப்பன் என்று இந்த உடம்பை பெற்றிருக்கிற உயிருக்கு ஏற்பட்ட பெயர் இறைவனால் தர முடியுமே தவிர நாம் நினைத்தபடி வர முடியாது. ஆனால் ஊன் அறியாது என்றும் உயிர் அறியாது ஒன்றும், உயிர் எதை அறியாத எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் தெரியும். இவை தான் அறியாது. சக்தி இறையவள் இறையன் அருள் தெரியாது. யார் அறிவார்? யாருக்கே தெரியும்? இப்படித்தான் பிறப்போம் யாருக்கு தெரியும்? அடுத்த பிறகு இப்படித்தான் பிறப்போம்னு சொன்னா நம்ம அதுக்கு இப்பவே ரிசர்வேஷன் பண்ணுவோமா இல்லையா? அதுக்குள்ள சொத்து போய் சேர்த்துருவோமா இல்லையா? அதனால மூன்று பாடல்களால் நாம் தெரிவது இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கிறது. இறைவன் அருளை அறிவு ரூபமாக நம்மிடத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடுத்த வகுப்பு மீண்டும் பாருங்கள்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
5: அருட்கடலாகிய பாலகுசாம்பாள் கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே உண்மை விளக்கம் என்கின்ற இந்த ஞான சாத்திரத்திலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது பாடம் சொல்லப்படும். காலம் வித்தியாசத்துவம் 7 வகை சொல்றார். எது எதுன்னு? அது காலம், நியதி, கருதும் கலை, வித்தை, ஏழை ராகம், புருட நேமாயை, மாலரவே மாலர ஏழ் சொன்னோம் அடைவாக சொன்ன இவை தம்முண்மை உண்ணி உரைக்கு நாம் உற்று. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக எழுந்துருச்சா? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை ஆக 7 தத்துவம். இப்ப 31, இது வரையும் 31. இந்த 7 தத்துவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டியா? இந்த 7 தத்துவங்களுடைய தன்மைகளை சொல்றேன்னு சொல்றார். இந்த 7 தத்துவங்கள் எப்படிப்பட்டது என்று சொல்றார். காலம் வந்து 3 நிலையாக இருப்பது. செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 வகையாக இருப்பது காலம். காலமே கடவுளாகனு கூட சித்தியார்ல வருது. என்ன? காலம் வந்து அவ்வளவு முக்கியமானது. காலம் அறிந்து இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் ஞாலம் கருதினும் கைகூடும். காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பது. அதனால காலம் பொண்ணை விட உயர்ந்தது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. பொன் போனால் வரும், காலம் போனால் வராது. அதனாலே காலம் பார்த்து வருவது கூட அந்த பேர் காலம். காலபாசம் பிடித்து. அதனால காலம் வந்து முக்கியம். கால தத்துவம் இருக்கிறதுக்கு கால தத்துவம். எல்லை பலம் புதுமை எப்போது நிச்சயத்தல் அல்லர் தருங்கிறிய ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஆசை ஐம்புலனும் ஆற வருங்காலம் குறியாமயக்கென்று கொள். இதுல இந்த கால தத்துவருக்கே உயிர்களுக்கு கால தத்துவம் இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்து பயனையும் எதிர்காலத்து புதுமையையும் விளக்கும். இறந்த காலத்து எல்லையையும், இறந்த கால எல்லை என்று சொன்னால் இப்ப எவ்வளவு காலம் சென்றிருக்கிறது என்று அளவு கண்டு விடலாம். செல்காலத்தை இப்ப நமக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்குன்னு சுத்தமா வினாடி வரையிலும் போட்டலாம். இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனை நாள், இத்தனை நாளிகே, இத்தனை வினாடி, இத்தனை தற்பரை, இத்தனை விதற்பரைன்னு வரையிலும் போட்டலாம். ஒரு நாளைக்கு 60 வினாடி, ஒரு வினாடிக்கு 60 தற்பரை அப்படி இருக்கு. அதனால இந்த காலம் செல்காலம் இறந்த காலத்தினுடைய எல்லையையும் நிகழ்காலத்து பயனை. இப்ப இந்த காலத்துல நிகழ்காலம் இருக்கு. இப்போ நிகழ்காலம் என்பது இது இப்ப பயனோடு போய் கொண்டிருக்கிறோம். பயனோடு போய் கொண்டிருக்கிறோம்னா இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நன்மையோ தீமையோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலம் நிகழ்கால பயன். எதிர்காலத்து புதுமை. எதிர்காலத்து புதுமை என்பது வருவது புதுமை தானே, வருவது புதிது தானே, வருவது புதுசு தானே. அது பழையது, இது பழமையும் புதுமையும் நிகழ்காலம். வருங்காலம் புதுமை. புதுமையில நன்மை வரலாம், அதற்கு மாறாக வரலாம். ஆக நமக்கு நன்மைதான் வரும். இப்படி விளக்கும். இன்னையதி தத்துவம் இருக்கு பாரு. அடுத்தது இன்னையதி தத்துவம், கால தத்துவத்தை பத்தி சொன்னமா, காலம் வந்து எல்லா செயல்களிலையும் வந்து முக்கியமானதாக விளங்குகின்றது கால தத்துவம். காலமே உனையின்

அந்த தூரமாகவும் இருக்கிறார். கொலை என்று கொள்கிறான். சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் யாரு சொல்ற? சென்ற காலத்தின் பழுதில் ஆத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருள, அது மூணு காலத்தையும் சொல்லிட்டார். இன்று எழுந்து அருள பெற்ற வீரதனால் எற்றைக்கும் திருவருடையும். யார் சொல்றாரு? இது யார் சொல்றா? குலச்சர நாயனார் சொல்றார். யாரு? ஞானசம்பந்தர் மதுரைக்கு எழுந்தனும்னு சொல்றார். சென்ற காலத்தின் பொழுதில் ஆத்தரம் இனி எதிர்காலத்தின் சிறப்பு என்று எழுந்த அருளை பெற்ற வேறு இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய. அப்படி நெய்தி தத்துவம் எப்பொழுதும் வினைப்பயனை வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். நெய்தி தத்துவருக்கு பாருங்க, இந்த நெய்தி தத்துவங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கிறது. நெய்தி தத்துவம் என்பது செல்போன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. செல்போன் போல் இப்ப குணசேகரனுடைய நம்பரை போட்டு செல் போன்ல பேசணும்னா அந்த நம்பர் நேரா குணசேகரன் தான் போகும். தெரியாம ஒரு நம்பரை மாத்தி விட்டோம்னா அது ராங் நம்பரா போற, அது வேற. ஆக 944 99 முடியுது குணசேகரன் நம்பர் அப்படின்னு சொன்னா அது குணசேகரனுக்கே போய் சேருவது போல இந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினுடைய பயனை அந்த வினையினுடைய பயனை அந்த உயிருக்கே சேர்த்து வைப்பது நெய்தி தத்துவம். அதான் நெய்தி. இது நெய்திப்பா, அது விதின்னு சொல்ற மாதிரி கூட அது நெய்தி தத்துவம். இது இவருக்கு தான், இது இவருக்கு தான், இது இவருக்கு தான். அந்த பயனை இன்னொருத்த அனுபவிக்க முடியாது. அது என்ன காரணம் என்றால் அந்த எல்லாமே சடப்பொருள் தான், எல்லாமே இதெல்லாம் சடங்கள் தான். ஆனால் இந்த சித்து பொருள் இதோட கூட கலந்து இயக்கு. இப்ப சொன்ன பௌதங்கள் சடப்பொருள் தானே, பூதங்கள் சடப்பொருள் தானே, காலம் சடப்பொருள் தான், எல்லாமே சடப்பொருள் தான். சடம்னா அறிவில்லாத பொருள். இத அறிவு பேரறிவு பொருளாக இருக்கிற சிவபெருமான இயக்குவதனாலதான் இவர் இட்ட வெள்ளாம இவருக்கு, இந்த வயக்காடு இவருடையது, இவர் இட்டது, இந்த வெள்ளாம இவர் தான் இருப்பார் என்று தீர்மானிப்பது போல நெய்தி தத்துவம் இந்த ஆன்மா செய்த நல்வினை தீவினுடைய பயனை இந்த ஆன்மாவுக்கு வந்து சேரும்படியாக வேறொருத்தருக்கு போகாதபடி இவருக்கே வரும்படியாக செய்வது நெய்தி தத்துவம். பிறர் செய்தது நமக்கு வராது, நாம் செய்தது பிறருக்கு போகாது. நன்றும் தீதும் தீது நன்றும் பிறர் தர வாரா, தீது நன்றும் பிறர் தர வர. அதனால நாம் செய்தவன நமக்கே வரும். அதை யாரும் இது பண்ண முடியாது. சிவபெருமானுடைய சட்டம், நன்மையாயினும் தீமையாயினும் சரி, நமக்கு 50 லட்சம் பணம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் நமக்கே கிடைக்கும். நீதி பதவி பூர்வ புண்ணியானம், அதான் நெய்தி தத்துவம். காலத்துக்கு மேல இருக்கிறது நெய்தி தத்துவம். இன்ன காலத்திலே இன்ன பயனே, இன்ன காலத்திலே இன்ன பயனே இந்த ஆன்மா அடையும். அது நன்மையோ தீமையோ சொல்ல முடியாது, வினைக்கு தகுந்தவாறு. அந்த காலத்துல அந்த பயனை அந்த ஆன்மாவுக்கு சேர்த்து வச்சிருவோம். அதான் நெய்தி தத்துவம். நீதி என்பதுல இருந்து வந்த சொல்லு நெய்தி. இதை யாரும் மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. இப்ப துன்பப்படுறவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவங்க செஞ்சிட்டாங்களா நமக்கு, இவங்க செஞ்சிட்டாலா, அவனால கெட்டு போச்சு, இவனால கெட்டு போச்சுன்னு தான் நாம எல்லாமே உலகத்துல எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு அவன் கெடுதல் பண்ணிட்டான், இவன் கெடுதல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தவறு. தவறு உன்னுடைய வினைப்படி இன்னார் மூலமாக இன்ன காலத்திலே இன்ன பலனே இப்படி உனக்கு சேரு என்பது நெய்தி. அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்பது குறிஞான சம்பந்தம். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால், இவர் வந்து இப்ப காப்பி கொடுக்கணும்னு ஒரு நெய்தி, அதை நான் குடிக்கணும்னு ஒரு நெய்தி, கொஞ்சம் கூட பார்க்கலாம். நெய்தி தத்துவத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். வினை பயன் வினை முதலை சாறுமாறு. வினை முதல் யாரு? யாரு வினை முதல்? ஆன்மா நம்மதான். வினையை செய்கின்றவன் வினை முதல், வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான்,

0: வினையை விதைத்தவன் தினையா இருப்பான் என்றபடி வினை முதல் தான் நாமதான். வினை முதல் ஆன்மாதான். வினை முதலை சாறுமாறு நியமிக்கும். கலை ஆணவத்தை சிறிது நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும். அப்பா இப்ப கலை என்கின்ற தத்துவம் என்ன பண்ணும்னா, இப்ப இதுவரையில ஆன்மாவுக்கு அறிவுங்கிறதே இல்லை. அறிவுங்கிறதே இதுவரையில இல்லை. இதுவரையிலும் சொன்ன தத்துவங்கள் மூலமாக அறிவுங்கிறது இல்லை. இந்த கலை என்கின்ற தத்துவம் தான் கூடி அறிவை கொஞ்சம் காட்டி கொடுக்கும். அறிவை உண்டு பண்ணுது. அதனால அதுக்கு கலைன்னு பேர். கலா தத்துவம் கலை என்று பெயர். அந்த கலை என்கிறத ஆன்மாவுக்கு விபரம். இப்ப 15 வயசு 16 வயசுன்னு வச்சுக்கல, 16 வயசு விவரம் தெரியலையான்னு சொல்றாங்கல்ல, அது போல இது வந்து விவரம் தெரியல. விவரம் தெரியாத வயாவனைய அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் கொஞ்சம் நாளைச்சுன்னா விவரம் தெரிஞ்சாரு. இங்க விவரம் தெரியாத ஆளு யாரும் இல்லை. அதனால விவரம் தெரிகிறது போல அந்த கலை தத்துவம் வந்து விவரத்தை உண்டு பண்ணுது. உலகியல் அறிவு முதலானவற்றை அறிவதற்கு ஓரளவு துணை செய்யும். கலை ஆணவத்தை சிறிது நீக்கி ஆணவம் மலங்கிறது சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது. ஆணவம் மலம் சுத்தமாக அறிவில்லாமல் செய்வது இதே ஆணவம் மலம். என்ன இருக்குதுக்குள்ள ஒண்ணும் தெரியும். இது அப்படியே சொல்றாரு சுந்தரமசுவாமி. பொத்தினா நோய் பொத்தினா நோய் அது இதனை பொருளறிந்தேன் போய் தொடுவேன். சுந்தர துங்காசாமி என்ன சொல்றாரு, பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே. பொத்தினா நோய் அது பொத்தின நோய் தான் மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறனாலதான் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியும். ஆணவமலத்தில இருந்து நீக்கினுமே மாயாமலத்துல இப்ப விட்டுருக்கிறார். அதனாலே கொஞ்சம் விவரம் தெரியும், விவரம் தெரியும். மாயாமலம் எப்படிப்பட்டதுன்னா விளக்கு போன்றது. மாயாமலம் விளக்கு போன்றது. சுத்தமா இருட்டில் நடந்தவனுக்கு விளக்க பொருத்தனா எப்படி இருக்கும், விளக்கு பொருத்தனா எப்படி இருக்கும், பொருள் ஓரளவு தெரியும். ஆனால் பரந்த அளவுல தெளிவாக தெரியுமா தெரியாது. அதத்தான் விடிவாமளவும் விடுகின்ற வரையிலும் விளக்கு எப்படி இருளிலே ஓரளவு உனக்கு பொருளை காட்டுதோ அது போல தாப்பா மாயாமலம் அது முழுவதும் உனக்கு காட்டாதுன்றார். அழகா சூரிய மாதிரி உனக்கு காட்டாது. சூரியன் தான் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா சூரியனால இப்படி நெய்தி தத்துவம் கரதத்துவம் ஆணவத்தை செய்து நீக்கி உயிரின் செயலாற்றலை எழுப்பும். வித்தை உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். அதனால அந்த ஆணவத்தை நீக்கி கொஞ்சம் செயலாற்றலை எழுப்புவதற்கும் அதற்கு மேல அறிவை எழுப்புவதற்கும் துணையாக இருப்ப கலை தத்துவமும் வித்தை என்கின்ற தத்துவம். வித்தியா தத்துவத்துல வித்தை என்று ஒரு தத்துவம் இருக்கும். அந்த வித்தை அந்த அறிவை உங்களுக்கு நல்ல அறிவாளிங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்றது அது வித்தை. அந்த அந்த தத்துவத்துக்கு வித்தை. அறிவுங்கிறது ஒரு தத்துவம் அப்படி சொல்லுங்க. அறிவு என்பது ஒரு தத்துவம். அந்த வித்தை தத்துவம் என்ன பண்ணும்னா உயிரின் அறிவாற்றலை எழுப்பும். செயல் அறிவுக்கு இப்பத்தே ஆன்மா வந்துகிட்டு இருக்கு. செயலுக்கு அறிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அறிவாற்றலை வித்தை விளக்குதா அராகம் விளைவாற்றலை எடுக்கும். அதுக்கு மேல அராக தத்துவம். இந்த அராக எல்லாமே வட முடியுது. அதெல்லாம் அராகம் என்பது ஆசையை உண்டு பண்ணுவது. அராகம் விளைவாற்றலில் விளைவுன்னு ஆசை. மனுஷன் முதல்ல ஈடுபடுவது ஆசைதான். மனுஷன் முதல்ல ஆசைக்கு பிறகுதான் எல்லாம் உண்டாகுது. அதை அடைய வேணும் என்பது முயற்சி பாடு அனுபவிப்பது எல்லாம் முதல்ல இது ஆசை. ஆசை முக்கியமான ரெண்டே எழுதுதான். அவன்னா செய்யணும் ரெண்டே எழுதுதான். தயிர் வடை சாப்பிடணும், தயிர் வடை சாப்பிடணும். அப்புறம் அதுக்கான முயற்சி எல்லாம் நடக்கும். அது அந்த தத்துவத்துக்கு அராகம். அந்த ஆசை என்பது ஒரு தத்துவம். ஆசை என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவம் முக்கியமாகத்தான் இருக்குது, முக்கியமானதாகத்தான் இருக்குது. அதனாலதான் உலகில வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொருளை தேடிக்கொண்டிருக்கிறான், அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் அந்த ஆசை. இது இந்த ஆசை எதுல போய் முடியும் சொல்ல முடியாது. வேற நல்லதுல ஆசை வர்றது உண்டு. இப்ப மாணிக்க வாசகருக்கு ஆசை இருந்துச்சு, ஆசை பத்தே பத்து ஆசையா மாணிக்க வாசகர். அவர் என்னமோ சுத்தமா துறவிங்கிறாரு, அவரு புத்திரி வேலையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பத்து ஆசை, அதனாலே இந்த ஆசை உலகி இல்ல வைக்கிற ஆசை, அப்புறம் கடவுளத்துல வைக்கிற ஆசை. இப்ப நமக்கு எப்படி இருக்குது, ரெண்டு இடத்துல இருக்குதா ஒரு இடத்துல இருக்குதா? ரெண்டு இடத்துல இருக்கு. ஞானிகளுக்கு அஞ்ஞானிகளுக்கு, அஞ்ஞானிகளுக்கு உலகத்திலேயே ஆசை இருக்கும், ஞானிகளுக்கு கடவுளத்திலேயே ஆசை இருக்கும், மிச்சர ஞானிகள் ஆகிய நமக்கு ரெண்டு இடத்துலயே ஆசை இருக்கு. ஆனா ஓரளவு கிட்ட வந்துட்டதுனால இனிமேலும் முழுவதும் ஆசை அங்க வரலாம். அராக தத்துவம் ஆசையை உண்டு பண்ணும், ஆசையை உண்டு பண்ணும், கலை செயலை உண்டு செயலாற்றல் எடுக்கும், வித்த தத்துவம் இந்த அறிவை உண்டு பண்ணும், அராக ஆசையை உண்டு பண்ணும். உயிர் இவ ஐந்து ஐந்தனோடும் கூடி நின்று ஐம்புலன்களையும் நுகரும். இந்த ஆசை தத்துவத்து வந்துருச்சுல்லவா உயிர். இப்ப வந்து 24 இதுல ஒரு 5 29 ரெண்டு தத்துவம் இருக்குது, புருடன் மாயங்கிறது ரெண்டு இருக்குது. இப்ப காலம் நேதி கலை வித்தை அராகம் 24 5 29 இந்த 29 தத்துவத்துக்கு வந்த உடனே புருட தத்துவங்கிற ஆன்மா இந்த தத்துவங்களோடு கூடி, அது ஆன்மாவோட தத்துவங்கள் கூடி, தத்துவங்களோட ஆன்மா கூடி உலகியல அனுபவிக்க தொடங்கிடும். இந்த இடத்துக்கு புருட தத்துவம்னு இருக்கு. புருட தத்துவம், புருடன்கிறது ஆன்மாங்கிறது ஒண்ணுதான். புருட தத்துவம் இதை ஐந்தனோடும் கூடி வந்து ஐம்புலன்களையும் நுகரும். இந்த அளவுக்கு வந்த பிறகுதான் அது பொருள்களிலே விரும்புவது, உலகியலிலே செல்வதெல்லாம். நுகரும் காலத்து புருடன் என பெயர் வரும். புலன்களோடு கூடி அனுபவிக்கிற காலத்துல இதுக்கு புருடன் பெயர், ஆன்மாவுக்கு. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, புருட தத்துவம். மாயை நிலையில் பொருளை நிலையென கருத செய்து மயக்கும். இப்ப 31வது தத்துவம் மாயை, 31வது தத்துவம் மாயை, 29வது தத்துவம் அராகம், 30 புருடன், 31 மாயை. இந்த 31வது தத்துவத்துலதான் எல்லா முக்கியமான செயல் இருக்கு. இது வந்து மாயை, மாயைன்னு வேறு, இது எல்லாமே மாயத்துவம், இது வேற. இந்த இடத்துல வந்துதான் இவனுக்கு மயக்கம் உண்டாகுதுங்கிறார். மாயை மயக்கம் செய்யும், குறியா மயக்கன்று கொள் அப்படிங்கிற. மயக்கம்னா உலக பொருளை விரும்பி அதிலேயே ஆழ்ந்து அனுபவிக்கணுங்கிற மயக்கம். அது நிலையில்லாதத நிலையாக கருதி அனுபவிக்கிற மயக்கம். நிலையில்லாத பொருளை நிலையாக எண்ணி அனுபவிக்கிற காலம்தான் மாயாதத்துவம் வேலை செய்யும். அதுக்கு மாயை, மாயை மயக்கமும் செய்யும் என்றே என்பது சித்தியார். அதனாலே இந்த 31வது தத்துவம் வரையிலும், 31 முத்தியாதத்துவம், 31வது தத்துவம் வரையில ஆன்மாவுக்கு கடவுளுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து உண்டு. உலகியலிலே வாழ்ந்து உலகியல் பொருளை அனுபவிக்க வேணும் என்கின்ற அளவுக்கு வந்திருக்கு. இது மாயை என்று பெயர். இப்ப இந்த 24 7 31 வரையிலும் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தத்துவத்துக்கு மிச்சரம்னு பேர், வித்யா தத்துவத்துக்கு மிச்சர தத்துவம். மிச்சரம்னா கலப்பு. என்ன காரணம் என்றால் சுத்த தத்துவம் அது இயக்குது, அதனாலே இது சுத்தம். இது போய் அசுத்த தத்துவத்தை இயக்குது, அதனாலே அசுத்தம், அதனால சுத்தம் அசுத்தம் மிச்சரம். நல்ல விளங்குதான். சுத்த தத்துவமாகிய சுதத்துவம் அஞ்சும் வித்தியாதத்துவத்தை இயக்குது, அதனால சுத்தம். இந்த வித்தியாதத்துவம் 7 அந்த அசுத்த தத்துவத்தை இயக்கிறதுனாலே அசுத்தம், அதனால மிச்சரம். அசுத்தம் இங்கிட்டு சுத்தம், இங்கிட்டு அசுத்தம், அதனால சுத்தா சுத்தம் மிச்சர தத்துவம்னு சொல்றது. மிச்சரம்னா கலந்துட்டான். இப்படி இந்த மிச்சரம் போச்சா, இதுக்கு மேல சுத்த தத்துவம். சுத்த தத்துவத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடங்கள். வித்யா தத்துவங்கள் 7 விளங்கினோம். இப்ப இந்த தத்துவங்கள் 31 மூலமாத்தான் நம்முடைய வாழ்க்கை, அறிவு, ஆசை, மயக்கம் எல்லாமே நடக்குன்னு தெரிஞ்சவங்க தீர்ந்து போச்சு. இந்த 31 தத்துவங்களை இயங்குவதற்கு ஆன்மா உலகிலே வாழ்வதற்கு துணை செய்வது அந்த 5 தத்துவம் மேல இருக்க சுத்த தத்துவம். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே என்கின்றபடி
1: இதுக்கு மேலே வந்து வருகிற தத்துவம் தான் சுத்த தத்துவம். சுத்தமான் வித்தியா தத்துவங்கள் 7 விளம்பினும் சுத்தமான் தத்துவங்கள் சொல்ல கேள். நித்தமாம்
0: சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவங்கான் அவைகள் தான். இந்த சுத்த வித்தை 5 சுத்த வித்தை, அப்புறம் ஈஸ்வரம், அப்புறம் சதாசிவம், அப்புறம் சக்தி சிவம். சக்திங்கிறத விந்து வந்தும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. சக்தியை விந்து வந்தும் சிவத்தை நாதம் என்றும் சொல்லுவது. அது அதுல வந்து சிவம் பொருந்துவதனாலே 36 தத்துவத்தில் வந்து சிவம் பொருந்துவதனால சிவம் ஒண்ணு. அது கீழே இறங்கி வருகின்ற வித்தியாசத்தை விந்து தத்துவத்துக்கு வரும்போது சக்தி பொருந்துவதனால விந்து தத்துவத்தினாலே அதுக்கு சக்தின்னு பேர். சக்தி என்றால் விந்து, சிவம் என்றால் நாதம். இப்ப 5 சுத்த தத்துவத்தை சொல்லியிருக்கிறார். சுத்த வித்தை ஈஸ்வரம், இதுக்கு சிவ தத்துவம் என்று பெயர், சுத்த தத்துவம் என்றும் பெயர். உயிர்களுக்கு அறிவு இச்சை செயல் என்பன இயல்பில் அமைந்தவை, எனினும் அவை ஆணவ மல தடைபடுகின்றன. அத்தடையை நீக்கி இறை அருள் துணை செய்ய நிற்பதற்கு நிலைக்களமாக விளங்குவது சுத்தமாயையாகும். இதை என்ன சொல்றதுன்னா, இந்த மூன்றையும் சுத்தமாயை, பிரகிருதி மாயை, அசுத்தமாயின்னு சொல்றது. இப்ப சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், இது சுத்தாசுத்த தத்துவம், அசுத்த தத்துவம் சொன்னோம் அல்லவா, இதையே அந்த சுத்த தத்துவம் 5 சுத்தமாய என்றும், சுத்த தத்துவம் 5 சுத்தமாய என்றும், வித்யாத்துவ 7 பிரகிருதி மாய என்றும், இந்த ஆன்மதத்து 24 அசுத்தமாய என்றும் சொல்லப்படும். இப்படி மாயை இந்த 36 மாயாதான். இந்த 5 தத்துவமும் மாயா தத்துவம் தான், மாயாதான். சுத்தமாயை, பிரகிருதி மாயை, அசுத்தமாய, மாயைதான். 36 மாய. அந்த சுத்தமான ஸ்தானத்துல வந்து இருந்துகிட்டு நமக்கு வேலை செய்யறது இவ்வளவு. அதுக்கு அவரு ஸ்பெஷல் பங்களா இது அந்த 5 தத்துவம். அது எப்படின்னா, சுத்த வித்தை இருக்கு, அந்த சுத்த வித்தை தான் திருவருள் வந்து இறங்கி நிற்பதாகிய நாத தத்துவம். அந்த நாத தத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருக்கிற விந்து தத்துவம், அந்த விந்து தத்துவத்துக்கு கீழே அடுத்தாற் போல இருப்பது சதாசிவம் என்றும் சொல்லுவது, சாதாக்கியம் என்றும் சொல்லுவது. அந்த தத்துவம் 34, அதுதான் சிவலிங்கம். 34வது சாதாக்கிய தத்துவம், அதுதான் சிவலிங்கம். அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, அருவுருவமாக இருக்கிறது. அந்த நாதமும் விந்தும் அருவமாக இருப்பது, நாதமும் விந்தும் அருவமாக இருக்கிறது. அந்த சுத்த வித்தைக்கு இது சதாசிவத்துக்கு கீழே, சாதாக்கியத்துக்கு கீழே இருக்கிற ஈஸ்வரர் இருக்குதுவார், அதுலதான் மூர்த்திகள், அதுலதான் மாகேஸ்வர மூர்த்திகள் என்று சொல்லப்படும். 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் என்று சொல்லுகிறதெல்லாம் அந்த 33வது தூங்கல் இருக்கிறதா மாகேஸ்வர மூர்த்தங்கள். 34வது தான் சிவலிங்கம். 34 35வதா இருக்கிற விந்து தத்துவமும் அந்த சிவ தத்துவமும் அருவம், அதாவது அரு உருவம், அப்புறம் உருவம். நாதம் விந்து அருவம், சதாசிவம் அரு உருவம், மாகேஸ்வரம் சுத்தவித்தை உருவம், அருவம் உருவம் அருவம். இந்த 60 மேலே சுவாமியுடைய திருமீனியம், அது இன்னதென்று யாராலும் சொல்ல முடியாது. அருவம் அரு உருவம் உருவம்னு சொல்றோம். இந்த அருவம் சத்திய விந்து நாதமாகிய 60 தத்துவம் இருக்கே, இந்த தத்துவங்களுக்கு மேலே சுவாமியினுடைய இயல் சுரூப லட்சணம் சுரூபம். அது இன்னதென்று யாராலும் உணர்ந்த மாமுனிவர் உம்பரோடு ஒளிந்தார் உணர்வுக்கும் தெளிவரும் பொருளே. அது நாத விந்து கலாதி நமோ நம, நாத விந்துகளை கடந்திருப்பதாயிருக்கிற ஆதியாகிய உனக்கு வணக்கம் வணக்கம். நாத விந்து கலாதி நமோ, நாத விந்துக்களை கடந்திருப்பதாகிய ஆதி. இப்ப இந்த சுத்த வித்தைங்கிறதுலதான் இந்த 4 வகை வாக்குகள்,
1: அதற்கு மேலே பிரணவாதி மந்திரங்கள், சத்தகோடி மகாமந்திரேஸ்வரர்கள், அப்புறம் வேதாகமங்கள் எல்லாம் இந்த சுத்த வித்தியில தான் பிறக்கு. நால்வகை வாக்குகள், சத்தகூடி மகாமந்திரங்கள், வேதாகமாதி புராணங்கள், இவைகள் எல்லாமே இந்த சுத்த வித்தையை தோன்றும். அது அதனாலதான் அதுக்கு சுத்த வித்தையினை வீடு. நால்வகை வாக்கு, வேதாகமாதி வந்து மந்திரேஸ்வரர்கள் எல்லாமே சுத்த வித்தையில். அந்த சுத்தவத்தைக்கு மேல இருக்கிற மாகேஸ்வர மூர்த்தம் இருக்குதுவா, ஈஸ்வர தத்துவம், அதுல அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள், அது கீழே இருக்கிற மந்திரேஸ்வரர், அனந்தேஸ்வரர், சத்தகோடி மகா மந்திரேஸ்வரர், உருத்தர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற மூர்த்திகள் அத்தனையும் சுத்தவித்தை. வேதாகம புராண சாத்திரம் எல்லாமே சுத்தவித்தையில. இந்த சுத்தவித்தையின் மூலமாக ஈஸ்வரத்தை அடைந்து, ஈஸ்வரத்தின் மூலமாக சாதாக்கியத்தை அடைந்து, சாதாக்கியத்தின் மூலமாக விந்துவை அடைந்து, விந்துவின் மூலமாக நாதத்தை அடைந்து, நாதத்தின் மூலமாக அப்பால் இருக்கிற சிவத்தை கூடுறது எல்லாம் விளங்குதா? இங்க இருக்கிற உறுப்பினரை பிடிச்சு, கவுன்சிலரை பிடிச்சு, எம்எல்ஏ பிடிச்சு, எம்எல்ஏ மூலமா மாவட்ட செயலாளரை பிடிச்சு, மாவட்ட செயலாளர் மூலமா வந்து மந்திரியை பிடிக்கிற மாதிரி, புரியுதா? சுத்த வித்தைக்கு ஒருவன் வந்து விட்டான்னா அடுத்தாப்புல அப்படி அப்படியே போவான், அப்படி அப்படியே போவான். பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டான்னு, ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என்ன பண்ணுவான் அவன்? பிஎஸ்சிலே பெயில் ஆப்பிட்டான்னா அது போக மனசு வர பரவாயில்ல போ அப்படி சொன்ன, அது பிஎஸ்சி பாஸ் பண்ணும். அது போல சுத்த வித்தைக்கு இப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோம்னு அர்த்தம். ஓரளவுக்கு சுத்த வித்தைக்கு வந்திருப்பதுனால இனிமே சுத்தம் ஆகும். ஆகையினாலே இந்த அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராயணும். அஞ்சு தத்துவங்களையும் இன்னும் நிறைய ஆராய வேண்டிய வேலை, இதுல நிறைய வேலைகள் இருக்கு. எல்லா வேலையும் இந்த அஞ்சு தத்துவம் தான் இருக்குது. இல்ல ஏதாவது இதை ஆராய்ஞ்சிட்டோம்னாலே சாமி ஆராய்ஞ்சிட்டமா, ஓரளவு 31 தத்துவங்களை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கு, ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். அடிப்படை முக்கியமான உண்மைகளை தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சுத்த தத்துவ அஞ்சையும் சிவபெருமான் தான் இயக்குறார். சிவபெருமான் மூலமாக அனந்தேஸ்வரர் வித்தியேஸ்வரர்கள் தான் இந்த வித்யாதத்துவத்தை இயக்குவார். வித்தியேஸ்வரர் வித்தியேஸ்வரருக்கு அனந்தேஸ்வரர் இருக்கிறாங்க, அவங்க தான் இந்த ஆன்ம தத்துவத்தை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது, அது வேற. தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார். தத்துவங்கள் தத்துவங்களை இயக்காது. ஒரு வண்டி இன்ஜின் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வண்டிய ஒரு நல்ல வண்டி பூட்டி இழுத்துக்கிட்டு போற மாதிரி, அது மாதிரி தத்துவேஸ்வரர்கள் தத்துவங்களை இயக்குவார்கள். அந்த தத்துவேஸ்வரர்களுக்கெல்லாம் மேலே இருப்பதான் பரசிவம், அதுதான் தத்துவாதீதன். தத்துவா தத்துவங்களை கடந்து இருப்பான். ஆகையினாலே இப்படி 24 1 7 31 தத்துவங்களையும், அதற்கு மேல இந்த அஞ்சு தத்துவத்தை பத்தி இன்னும் சொல்ல வேணும். அது அடுத்த வாரத்துல நன்றாக சிந்திக்கலாம்.
2: அடுத்த வாரத்துல இந்த சுத்த தத்துவங்களையும்
1: அதற்கு மேல சிந்திக்கிறதுல இன்னும் மேல உயர்ந்த செய்திகளா நிறைய வருது. உயர்ந்த செய்திகளா நிறைய தத்துவங்களை அறிந்த பிறகுதான் அப்புறம் தன்னை எரிதல். தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறியலாம். தத்துவங்களை அறிந்தால் பிறகு தன்னை அறியலாம். தன்னை அறிந்த பிறகுதான் தலைவனை அறியலாம். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். முன்னை வினையின் முடிவறியார் பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்களையோ திருக்கழுதனிலே சிலர் என்று குருஞான சம்பந்தர் பரிதாபம் பாடுறார். தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார். முன்னை வினையின் முடிவறியார் பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டுக் கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கள். புரியுதா? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிவை அறிவார் பின்னை வினையை பிசைத்து பிடிவார். சென்னியில் வைத்த சிவனருடாரே என்பது திருமந்திரம். விளங்குதா? அதனால இப்ப தன்னை அறிதல் உலகத்தெறிதல், தன்னை அறிதல் கடவுளை.
0: அறிந்தால் அவனை அடைய அப்புறம் ஒரு விருப்பம் இருக்கும். நிறைய இது ரொம்ப உயர்ந்த பாடம். அதனால தவறாமல் எல்லாரும் அலட்சியமாக எண்ணப்படாது. அலட்சியமாக எண்ணாம லட்சியம் வைத்து தவறாமல் வந்து என்ன மேல வர்ற பாடங்கள் ரொம்ப உசந்த பாடங்களா வரப்போகுது. எல்லாமே உசந்த கருத்துக்களா வரப்போகுது. அவைகளை தவறாமல் வந்து கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நம்ம பார்வதி பதையே.

0: வான்முயில் வளாது மிக மலிவடம் துறக்க மன்னன் கோன் முறையரசு செய்ய குறைவிலாது உயிரள் வாழ்க நான் மறையறங்கடோங்க நற்றவம் வெள்ளி மல்க மென்மைகள் செய்வநீதி விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி பதை.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org இல் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் ஒரு கண்ணோட்டம். வழங்குபவர் ஆண்டரசன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: சாதன இயல், இந்த இயல் நாலு இயல், பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், நாலாவது பயனியல். சாதனமென்றால் வழி, சாதனமென்றால் வழி. எதற்கு வழி? எதற்கு வழி என்றால் பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைவதற்கு உரிய வழி, அதுதான் சாதனம். பாசத்திலிருந்து நீங்கி பதியை அடைவதற்கு வழி, அதை சொல்லுவது சாதன இயல். இந்த சாதனத்தை யார் கடைபிடிப்பது? யாருக்கு உரியது? அவன் உயிருக்கு, ஆன்மாவுக்கு என்ன பெயர்? சாதகன். சாதகன் என்றால் அந்த சாதனத்தை மேற்கொள்ளுகிறவன், ஆன்மா. ஆன்மாவுக்கு இங்கே என்ன பேரு? சாதகன், சாதனத்தை செய்கிறவன். அப்படி அந்த சாதனத்தை கடைபிடித்து சாதகன் முடிவாக முத்தியாகிய பயனை பெறுகிறான், அடைகிறான், அதான் பயன். சாதகன் அடைகின்ற முடிவான பயன், அதனை ஆன்ம லாபம் என்று சொல்லுவார்கள். ஆன்ம லாபம், ஆன்மா அடையக்கூடிய பயன். வீடு பேரு, வீடு பேரு. இனி ஒவ்வொரு நுற்பாவாக பார்க்க வேண்டும். பிரமாணம் முதல் நூற்பா, பதி உண்டு என்பதை நிறுவுகிற நூற்பா முதலாவது நூற்பா. கடவுள் ஒருவர் இருக்கிறார், இது முதலாவது நூற்பா. ஆக ஒரு பொருளை அறிவதற்கு முன்னால அந்த பொருள் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரமாணம் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னேன்? அது பொதுவான பொருள் தான், பொதுவான பொருள், சரியான பொருள். இப்போது சரியான பொருள் பிரமாணம் என்றால் அறிவை தருகிற கருவி, அறிவை தருகின்ற கருவி, அதுதான் பிரமாணம். அதை பிரமாணம் என்பதை தமிழிலே அளவை என்பார். தமிழிலே அளவை, பிரமாணம் வடமொழி சொல்லு, தமிழிலே சொன்னால் அளவை. இந்த பிரமாணத்தில் இருக்கிற பிரம்மா என்ற சொல்லுக்கு அறிவு என்ற பொருள். பிரம்மா என்றால் அறிவு, பிரமாணம் என்றால் அறிவை தருகிற கருவி அல்லது அறிவை தருகிற வழி. வே ஆவ் நோய், அதான் பிரமாணம். வே ஆவ் நோய், அறிவை உண்டாக்குகிற, அறிவை தருகிற வழி அல்லது கருவி, ரெண்டும் ஒன்று தான். இப்ப அரிசியை எப்படி வாங்குகிறோம்? கடையில் போய் அளந்து வாங்குகிறோம். எத்தனையோ அளவைகள், நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை என்று பல அளவைகள். அளவைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? கருவி. அளவைனா அங்கு அளந்து தருகிற கருவி. எனவே பொருள்களை பற்றிய அறிவை நமக்கு அளந்து தருகிற கருவி, அதுதான் அளவை. பொருளை அளந்து அறிவதற்கு உதவுகிற கருவி. இப்போ சொன்ன இந்த உலகியலிலே இந்த அளவை பயன்படுகிறது. பொருள்களை அளப்பதற்கு அளவைகள் உலகியலிலே வீட்டிலே கடையிலே பயன்படுத்துகிறார்கள். அதேபோல தத்துவத்திலேயும் சைவ சித்தாந்தத்திலேயும் அளவையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே பயன்படுத்துகிற அளவை வேற. இங்கே எப்படி அளப்பது? சைவ சித்தாந்தத்தில் அளக்கப்படுகிற பொருள்கள், பொருள் இருந்தால் தானே அளக்க முடியும். இங்கே எத்தனை பொருட்கள் இருக்கின்றன? மூன்று பொருள்களைத்தான் அளக்கப் போகிறோம். மூன்று பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகிற கருவிகள். முப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகிற கருவி, அதுதான் பிரமாணம் அல்லது அளவை. மூன்று பொருள்களை பற்றிய, முப்பொருளை பற்றிய அறிவை நமக்கு தருகின்ற கருவி. அளவை அல்லது பிரமாணம். இந்த மூன்று பொருள்களுமே கண்ணுக்கு புலனாகாதவை, கண்ணுக்கு புலப்படுபவை அல்ல. நுண்பொருள்கள், கடவுள், உயிர், பாசம், கட்டு, இவையெல்லாம் புலப்படாதவை. ஆகவே இவை உள்ளன என்பதை முதலிலே நிரூபிக்க வேண்டும். கண்ணால் தெரிகிற பொருளை நிறுவ தேவையில்லை. இவையெல்லாம் நுண்ணிய பொருள்கள், புலப்படாதவை. எனவே அவை உள்ளன என்பதை அறிவதற்கு கருவி வேண்டும். அப்படி மூன்று வகையான கருவிகள் உள்ளன, மூன்று வகையான அளவைகள், மூன்று வகையான பிரமாணங்கள். பிரமாணத்தில் பல வகை. சைவ சித்தாந்தத்தில் மூன்று அளவைகளை கொள்ளுகிறார்கள், அதற்கு மேலே இருக்கின்றன. ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் மூன்று போதும் என்று வைத்திருக்கும். அந்த மூன்று முக்கியமானவை, மற்றவையெல்லாம் அவ்வளவு சிறப்பில்லாதவை. இப்போ இந்த அளவைகள் எதற்கு பயன்படுகின்றன? அறிவதற்கு, பொருள்களை அறிவதற்கு. பொருள் எதிரே இருக்கிற பொருளை நாம் அறிகிறோம். எதிரே இருக்கின்ற பொருள்களை எப்படி அறிகிறோம்? ஐம்பொறிகளால். ஐம்பொறிகளால் எதிரே உள்ள பொருள்களை அறிகிறோம். ஐம்பொறிகள் தான் நமக்கு கருவிகள். ஐம்பொறிகள் தான் அளவைகள். ஐம்பொறிகளாலே அறிகிறோம். இதற்கு என்ன பெயர்? இந்த அளவைக்கு, அதாவது நேரே உள்ள பொருளை அறிவதற்கு உதவுகிற கருவி பிரமாணம், அதற்கு என்ன பெயர்? காட்சி பிரமாணம் அல்லது காட்சி அளவை. காட்சி அளவை, இது முதலாவது கருவி. காட்சி அளவை என்பது நேரே உள்ள பொருளை கண் முதலிய பொறிகளால் பொருந்தி அறிவது. கண் முதலிய பொறிகளால் பொருந்தி அறிவது, அதுதான் காட்சி அளவை. இது விளங்குகிறது. இரண்டாவது அளவை, இரண்டாவது பிரமாணம் என்ன என்றால், பொருள் நேராக இருந்தால் ஐம்பொறிகளை கொண்டு அளந்து அறியலாம். இப்போ பொருள் நேராக இல்லை என்று வைத்துக் கொள்வோம். பொருள் நேராக இல்லை, புலப்படவில்லை, அதை எப்படி அறிவது? ரெண்டாவது அளவை, நேராக இல்லாத பொருளை, மறைந்திருக்கிற பொருளை, புலப்படாத பொருளை, அந்த பொருளை, அதனை விட்டு நீங்காத மற்றொரு பொருளை கொண்டு, அதனை விட்டு நீங்காத இன்னொரு பொருளை கொண்டு அது தெரிகிறது. மறைந்திருக்கிற பொருள் தெரியவில்லை, ஆனால் அதனை விட்டு நீங்காத இன்னொரு பொருள் அது புலப்படுகிறது. அதை கொண்டு, அதாவது மறைந்திருக்கிற பொருளோடு தொடர்புடைய, அதனை விட்டு நீங்காமல் இருக்கிற பொருளை கண்டு உய்த்து அறிதல், அனுமானம், அதுதான் அனுமானம். உய்த்து அறிதல், ஊகித்து அறிதல். ஒரு மாணவர் காலதாமதமாக வருகிறார், தூரத்தில் வரும்போதே ஆசிரியர் வந்திருப்பாரா இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்கிறார். அவருடைய மிதியடியை காணவில்லை வெளியே. அவரை விட்டு நீங்காத அந்த மிதியடி காணும், எனவே வரவில்லை என்று முடிவு கட்டினார். மிதியடி இருந்தால் வந்துவிட்டார் என்று அடையார். எனவே பார்க்காமலே எப்படி தெரிகிறது? அதை விட்டு நீங்காத பொருளை வைத்து இதை ஊகித்து அறியலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா, தூரத்துல புகை தெரிகிறது, எங்கேயோ புகை தெரிகிறது. உடனே என்ன முடிவுக்கு வருகிறோம்? அங்கே தீப்பற்றி எரிகிறது என்று நாம் ஊகிக்கிறோம். இதுதான் அனுமானம். எனவே நெருப்புக்கும் புகைக்கும் விட்டு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு இல்லை என்றால் சொல்ல முடியாது. மறைந்திருக்கிற பொருளுக்கும் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கும் அது, எனவே அனுமானத்தில் அந்த புலப்படுகிற பொருள் இருக்கிறதல்லவா, அதற்கு ஏது என்ற பெயர். ஏது, ஏது, ஏதுன்னு என்ன அர்த்தம்? காரணம். ஆக ஏதுவை கொண்டுதான் மறைந்திருக்கிற பொருளை அறிய முடியும். அந்த ஏது முக்கியம். புகை ஏது, புகையாகிய ஏதுவை கொண்டு நெருப்பை துணிகிறோம். இந்த அனுமானத்தை, இது அனுமானம். அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? மானம் என்றால் அறிவு. அனுமானம் வடமொழி சொல்லு, மானம் என்றால் அறிவு. மானம் என்றால் அறிவு, அணு என்றால் பின். பல்லவிக்கு பின்னால் என்ன வருது? அணு பல்லவி வருது இல்ல, அணுனா பின்னால. புத்தகத்துக்கு பின்னால அணுபந்தம்னு சேர்ப்பாங்க, பிரிச்சேர்க்கை, பின்னாலே சேர்க்கிற அணுபந்தம். எனவே அணு என்றால் பின்னால. எதுக்கு பின்னால? பின்னாலன்னா எதற்கு பின்னால? பின்னால வருகிற அறிவு. அனுமானம்னா பின்னாலே வருகிற அறிவு. புகையை கண்டு நெருப்பு இருக்கிறது என்று துணிய வேண்டுமானால் முன்னாலேயே நெருப்புக்கும் புகைக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாமல் சொல்ல முடியுமா? முன்னறிவு இருக்க வேண்டும். எதற்கு? எந்த ரெண்டுக்கும்? மறைந்திருக்கிற பொருளுக்கும் ஏதுவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை முன்னாலேயே நாம் அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். சமையல் அறையில் நெருப்புக்கும் புகைக்கும் சம்பந்தம் ஏற்கனவே நாம் பார்த்து கண்ணாலே பார்த்துருக்குறோம். அதனை அதை வைத்து கொண்டு தான் இந்த அறிவு உண்டாகிறது. இது பின்னாலே வருகிற அறிவு. அதனாலே அனுமானம் என்று பேர் வைத்தார். பின்னால் உண்டாகிற அறிவு. இதை தமிழிலே அனுமானத்தை தமிழிலே கருதல், கருதல் அளவை என்று தமிழிலே சொல்லுகிறோம். கருதல் அளவை, அனுமான பிரமாணம், கருதல் அளவை. கருதுதல் என்றால் சிந்தித்தல். சிந்தித்து பார்த்து நம்ம ஏதுவை கொண்டு முடிவு செய்கிறோம். ஆக இங்கே சிந்தனைக்கு முக்கியம். இது கருதல் அளவை, இது முக்கியமானது. காட்சி அளவை எதிரே உள்ள பொருளை அறிவது, கருதல் அளவை என்பது மறைந்திருக்கிற புலப்படாத பொருளை அறிவதற்கு உதவி செய்கிறது. இது ஒரு கருவி, அது ஒரு கருவி, ரெண்டு கருவி பார்த்தோம். அடுத்து இதிலேயே இந்த அனுமானத்தில் மூன்று உறுப்புகள் உண்டு. மூன்று உறுப்புகள். முதலாவது மேற்கோள், சாத்தியம். அந்த சாத்தியமும் சாத்தியமும் ஏதுவும் எப்படிப்பட்டவை? தொடர்பு இருக்கிறது ரெண்டுக்கும். அந்த தொடர்பு நாம் ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும். எனவே அதை முதலிலே சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டுனா ஓமை. புகை எங்கே காணப்பட்டாலும் அங்கே நெருப்பு உண்டு, சமையல் அறை போல. அதுதான் மூன்றாம் எடுத்துக்காட்டில் என்ன சொல்ல வேண்டும்? எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு, அணுக்களை போல. இதுதான் மூன்றாவது. எங்கு எங்கு புகை உண்டோ அங்கு அங்கு நெருப்பு உண்டு, அணுக்களை போல. இதுதான் எடுத்துக்காட்டு. இப்படி இந்த மூன்று உறுப்புகள், மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு, இப்படி அமைத்து சொல்லுவார்கள் அனுமானத்தை. அனுமானம் இப்படி அமைக்க வேண்டும். நீங்க சிவஞான போதத்தில் பார்த்தா இந்த மூன்றையும் பார்க்கலாம். ஒவ்வொரு சூத்திரத்திலேயும் மேற்கோள் சொல்லி இருக்கும், மேற்கோள் இருக்கும், ஏது இருக்கும், எடுத்துக்காட்டு இருக்கும். எனவே அனுமானத்தினாலதான் மெய்கண்டார் இந்த முப்பொருள்களையும் ஆராய்கிறார். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு. அனுமானத்துக்கு என்ன தமிழில் இப்ப என்ன பேர் சொன்ன? கருதல் அளவை. இன்னொரு பேரும் இருக்கிறது. வழி அளவை என்றாலும் அனுமானம்தான். வழி அளவை ஏன் அந்த பேரு என்றால், காட்சியின் வழியாக உணரப்படுகிற அனுமானம். முன்னாலே காட்சியிலே கண்ட அனுபவத்தை வைத்து இப்போது நாம் அனுமானத்தாலே அறிகிறோம். எனவே காட்சியின் வழின பின்னாலே, காட்சிக்கு பின்னால் உண்டாகிற அறிவு, அதான் வழி அளவை. காட்சியின் பின்னர் நிகழ்கிற அறிவு, இது அனுமானம். அடுத்து மூன்றாவது, அனுமானம் தெரிந்து விட்டதா? கருதல் அளவை. கருதல் அளவை என்றால் என்ன? கருதல் அளவை என்றால் அனுமானம். விளக்கம் என்ன? எனவே மறைந்திருக்கிற பொருளை அதனை விட்டு நீங்காத பொருளை கருதி உணர்தல். கருதி உணர்தல் அதான் உய்த்து உணர்தல். கருதி உணர்தல், மறைந்திருக்கிற பொருளை கருதி உணர்தல். அடுத்து மூன்றாவது பிரமாணம் அளவை, உரை அளவை. உரை, உரைன்னா சொல். உரை அளவை. உரை அளவை என்றால் உயர்ந்தோர்களுடைய நூல்களை கொண்டு, உயர்ந்தோர்களுடைய அருளாளர்களுடைய நூல்களை கொண்டு பொருள்களை அறிதல். அதாவது காட்சியினாலும் கருதலினாலும் உணர முடியாத பொருள்களை முதல் ரெண்டு அளவைகளினாலும் அறியப்படாத பொருள்களை முடிவாக உரை அளவை கொண்டு, உயர்ந்தோர் நூல்களை கொண்டு அறிதல். அப்படி காட்சியினாலும் கருதலினாலும் உணரப்படாத பொருள்கள் என்ன பொருள்கள்? இப்போ இறைவன், இறைவன் அவரை காட்சியினாலே காண முடியுமா? கருதலினாலே உணர முடியுமா? பிறகு எப்படித்தான் உணர்வது? நம்முடைய திருமுறைகள், சாத்திரங்கள் அவற்றிலே சொல்லியிருக்கின்றன அல்லவா? அவற்றை கொண்டு அறிதல் அதான் உரை அளவை. அருளாளர்களுடைய உரைகளை கொண்டு தெரியாத பொருள்களை தெரிதல், அறியாத பொருள்களை அறிதல். இந்த மூன்று அளவைகளிலே எது முக்கியமான அளவை? எது முக்கியமானது? உங்களுக்குள்ள முரண்பாடா? உரை அளவை தான் சிறந்த அளவை, உரை அளவை. ஆனால் மெய்கண்டார் அதை பயன்படுத்தவில்லை. மெய்கண்டார் அந்த வழிக்கு போகவில்லை. ஏனென்றால் ஒரே அளவையினால சொல்லிவிட்டு போகலாம், கடவுள் இருக்கிறார், உயிர் ஒன்று இருக்கிறது என்று நூல்களிலே சொல்லியிருக்கின்றன என்று ஒரு வரியில சொன்னால் எல்லாம் ஏற்றுக்கொள்வார்களா? யார் ஏற்றுக்கொள்வார்கள்? உயர்ந்தோர் வாக்கெல்லாம் நம்பிக்கை உடையவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். எல்லாரும் அப்படி இல்லையே, எல்லாரும் ஏற்க மாட்டார்கள். எனவே மெய்கண்டார் சிலர் கொள்ளுகிற உரை அளவையை பயன்படுத்தாமல் எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய அளவையைத்தான் சொல்லுகிறார். எல்லாரும் எதை ஏற்றுக்கொள்வார்கள்? ஆராய்ச்சி முறை. காரண காரியத்தோடு சொன்னால் நாத்திகரும் ஏற்றுக்கொள்வார். அதுதான் அனுமானம். இன்ன காரணத்தினாலே இந்த காரியம் உண்டு என்று அறிவுக்கு பொருத்தமாக ஆராய்ச்சியினாலே சொல்லுவதுதான் அனுமானம். அதைத்தான் மெய்கண்டார் சுவிஞான போதத்திலே பயன்படுத்தி மூன்று பொருள்கள் உள்ளன என்று நிறுவுகிறார். அனுமானத்தினாலே, கருதல் அளவையினாலே, உரை அளவையினாலே அல்ல. ஆனால் இத்தனை பொருள்களும் உரை அளவையிலே நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மெய்கண்டார் புதிதாக சொல்லவில்லை. உரை அந்த நூல்களிலே, உயர்ந்தோர் நூல்களிலே சொல்லப்பட்ட பொருள்களைத்தான் சிவஞான போதத்திலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அனுமானத்தை பயன்படுத்தி விளக்கியிருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்போ எனவே முதலாவது சூத்திரம் பதிவுண்மை. பதிவுண்மை. ரெண்டாவது சூத்திரம் பாச உண்மை. மூன்றாவது பசு உண்மை. உண்மை என்றால் உள்ளது. இந்த அனுமானத்தை எப்படி சொல்லலாம்? தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்குதல். தெரிந்ததை கொண்டு அதுதானே ஆசிரியருடைய வேலை. ஆசிரியருடைய கடமை மாணவர்களுக்கு தெரிந்ததை முதலிலே சொல்லி தெரியாததை புரிய வைக்க வேண்டும். எடுத்த உடனே தெரியாததை சொன்னால் மாணவர்கள் திகைப்பார்கள், அவர்கள் குழம்பி போவார்கள். எனவே மாணவர்களுக்கு ஏற்றபடி தெரிந்ததை காட்டி தெரியாததை உணர்த்துவதுதான் சிறந்த ஆசிரியருடைய கடமை. அதுதான் அனுமானம். ஏன் அனுமானத்தில் தெரிந்த பொருள் எது? புகை. தெரிந்த புகையை கொண்டு தெரியாத நெருப்பை சொல்லுகிறோம் இல்லவா, அதுதான் அனுமானம். இந்த காலத்து கல்வி முறையும் அதுதான். கல்வி முறையே அதுதான். தெரிந்ததை கொண்டுதான் தெரியாததை விளக்க வேண்டும். அந்த முறையிலே மெய்கண்டார் தெரியாத பொருள் இங்கே எது? கடவுள், இறைவன். அவன் இருக்கிறான் என்பதை தெரிந்த பொருளை வைத்து தான் விளக்குகிறான். தெரிந்த பொருள் எது? நமக்கெல்லாம் தெரிந்த பொருள் எது? உலகம். உலகம்தான் தெரிகிறது. இந்த உலகத்தை வைத்தே கடவுள் இருக்கிறார் என்பதை நிறுவுகிறார். இந்த பெரிய உலகம் எதனால் ஆனது? இந்த உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஐந்து பூதங்களால் ஆனதுதான் உலகமும் உலக பொருள்களும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களும் கலந்துதான் இந்த உலகமும் உலக பொருள்களும் அமைந்திருக்கின்றன. எனவே உலகம் பல பகுதிகளால் ஆனது. உலகம் பல பகுதிகளால் ஆனது. பகுதிகளை உடையது. எந்த பொருள் பல பகுதிகளை உடையதோ அது செய்யப்பட்ட பொருள். அது செய்யப்பட்ட பொருள். இந்த மேஜை பல பகுதிகளை உடையது. இது செய்யப்பட்டதா இல்லையா? செய்யும்போது நான் பார்த்தோமா? பிறகு எப்படி சொல்லுகிறோம் இது செய்யப்பட்டது என்பதை? ஒரு பொருளை பார்த்தே இது செய்யப்பட்டது என்று எதனாலே சொல்லுகிறோம் என்றால் அது பல பகுதிகளை உடையதாக இருக்கிறது. எனவே எந்த பொருள் பகுதிகளை உடையதோ அவையெல்லாம் செய்யப்பட்டவை. உங்கள் ஆடை செய்யப்பட்டதா இல்லையா? உங்களுடைய உடம்பு செய்யப்பட்டதா இல்லையா? சரி, இத்தனை பகுதிகளும் தாமாக சேர்ந்ததா? தாமாக சேர முடியுமா? இவையெல்லாம் ஜடப்பொருள். எனவே இவற்றையெல்லாம் கூட்டி பொருளை உண்டாக்குவதற்கு ஒரு அறிவுடையவன் இருக்க வேண்டுமா இல்லையா? அவன்தான் இறைவன். இதுதான் அனுமானம். இதுதான் அனுமானம். இதைத்தான் முதல் நூற்பாவில் மெய்கண்டார் சொல்லுகிறார், இந்த உலகம் பல பகுதிகளை உடையதாக காணப்படுகிறது. இது ஒண்ணு மட்டும் சொல்லல, இன்னும் அங்க இன்னும் சொல்லுகிறார். இதுல நம்பிக்கை இல்லையா? இன்னொரு காரணமும் சொல்லுகிறார். ரெண்டாவது, செய்யப்பட்ட பொருள் எல்லாம் ஜடமாகத்தான் இருக்கும். செய்யப்பட்ட பொருள் எல்லாமே சடமாக அறிவற்றதாகத்தான் இருக்கும். சடமாயும் பல வகைப்பட்டும் இருக்கிற பொருள் சடமாயிருக்க வேண்டும், அது பல வகைப்பட்டு இருக்க வேண்டும். முதலிலே சொன்னது பல பகுதிகளை உடையது, இப்ப ரெண்டாவது சொல்லுகிறது பல வகைப்பட்டதாக இருப்பது. இப்ப எடுத்துக்காட்டாக, இப்ப சட்டை இருக்கு, ஜடம், எத்தனை வகையான சட்டை, எத்தனை வகையான சட்டை. கடைக்கு, துணி கடைக்கு போனா வகை வகையான சட்டைகள். டிவி பெட்டி எத்தனை வகை, அதை வாங்குவதா இதை வாங்குவதா. சடமாயும் பலவாயி இருக்கின்றன. எந்த பொருள் எடுங்க உலகத்துல, நிச்சயம் சடமாக இருக்கும், அதே நேரத்துல பல வகைப்பட்டு இருக்கும். உடம்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை வகையான உடம்பு, ஒவ்வொருவர் உடம்பும். ஆக எல்லாமே சடமாயும் பலவாயும் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பொருளும் செய்யப்பட்ட பொருள், இது ரெண்டாவது காரணம். முதலாவது என்ன சொன்ன, பல பகுதிகளை உடையதாக இருப்பது. அது ஒரு ஒரு பொருளே பல பகுதிகளை உடைய. ரெண்டாவது, அந்த ஒரு பொருள் பல வகைப்பட்டு இருப்பது, பல வகையாக இருப்பது. உலகம் என்று எடுத்துக்கொண்டா இது ஒன்றுதானா இருக்கிறது? எத்தனையான உலகங்கள் வானத்துல, எத்தனை கோள்கள், இந்த ஒரு உலகம் மட்டும் இல்லையே. இப்படி இது ரெண்டாவது காரணம். இன்னொன்னு சொல்லுகிற மூன்றாவது, மூன்று சொல்லுகிறேன், ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு நினைவு இருக்காதா என்று மெய்கண்டார் மூன்று காரணங்களை சொல், மூன்று ஏதுக்களை காட்டுகிறார். இதுவே போதுமா? ரெண்டு போதும், மூன்றாவது சொல்லி வைப்பேன், சொல்லி வைக்கிறேன். மூன்றாவது ஏது என்ன என்றால், இந்த செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பேரு, காரிய பொருள் என்ற பெயர். செய்யப்பட்ட பொருளுக்கு காரியம், காரிய பொருள், காரிய பொருள். காரிய பொருள் எப்படி இருக்கும், நிச்சயம் ஜடமாகத்தான் இருக்கும், சடமாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, பல வகைப்பட்டதாக இருக்கும். மூன்றாவது நம்முடைய அறிவினால் சுட்டி அறியப்படுவதாக இருக்கும். நம்முடைய ஆன்ம அறிவினால் சுட்டி அறியப்படுதல், சுட்டி

0: பொருள் எல்லாமே ஜடம், சுட்டி அறியப்படுகின்றன. எனவே செய்யப்பட்ட பொருளுக்கு என்ன பேர் சொன்ன? காரியப்பொருள். செய்யப்பட்ட பொருள் அல்லது காரிய பொருள் ஒரு காலத்திலே தோன்றியிருக்கும், தோன்றி ஒரு காலத்திலே கட்டாயம் தோன்றி இருக்க வேண்டும், ஒரு காலத்தில் அதற்கு அழிவு உண்டு. காரிய பொருள் எல்லாவற்றுக்குமே, செய்யப்பட்ட பொருள் எல்லாவற்றுக்குமே தோற்றம் உண்டு, தோன்றிய பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டு. தோன்றிய பொருள்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பொருளா இருக்கும்? பகுதிகளை உடையதாக இருக்கும். சரி, நாளைக்கு பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சகல வர்க்கத்து அம்மாக்களுக்கு, அவர்கள் இந்த பூவுலகிலே வாழ்பவர்கள், நாமல்தானா சகல வர்க்கத்து அம்மாக்கள், அவர்களுக்கு அவர்போல முன்னின்று அந்த சகல வர்க்கத்து அம்மாக்கள் மானிட பிரிவு எடுத்து வாழ்கின்றார்களவா, ஆகவே அவர்போல முன்னின்று நாமும் ஒரு மானிடர் போல முன்னின்று இந்த சகல வர்க்கத்து மானிடர் போல அவர்களுக்கு முன்னாடி இருந்துவிடுவார். அவர்களோடு முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கிறேன். சகலவர்க்க தனமார்களுக்கு மூன்று வளங்கள், அந்த மும்மலங்களையும் தீர்த்து ஆட்கொள்கின்றார். நால்வகை சத்னி பாதங்களை வைத்து அவர்களுக்கு ஞானத்தை உணர்த்துவார். மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதரினார். தொண்டு தொட்டு இந்த தொழிலை அவர் செய்து வருகின்றார். உலகத்தை படைத்து காத்து ஒடுக்கி வருதல் அந்த தொழிலை கொண்டதற்கு செய்து வருகின்றார்கள். இந்த நூலின் தொடக்கத்தில் பார்த்தோம். அது போலவே இந்த உலக பிறவிகளில் பட்டு பக்குவம் அடைந்த அம்மாக்களை இப்படி அவர் போலவே ஒரு மானிட உருக்கொண்டு ஞான தேசிகராக எழுந்தொழி வந்து ஆட்கொள்ளுதல் இவருக்கு உண்மையான ஒரு வழக்கம். ஆகவே அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினார். அப்ப மானிட கோலம் காட்டி வர்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த தெய்வீக திருமேனியில் உள்ள வடிவங்களை எல்லாம் மறைத்து நாம் ஒரு மானிட குரு போல அங்கே எழுந்துள்ளார். அப்ப சுவாமியுடைய திருமேனிகள்ல என்னெல்லாம் இருக்கும், அந்த கடத்த திருமேனியில் என்னெல்லாம் இருக்கும், அவை எல்லாவற்றையும் அழைத்துக் கொண்டு வருகின்றார். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆடும் திருத்தொழிலும் அந்த திருமேனி கொண்டு அவர் செய்கின்ற தொழிலை சொல்கின்றார். திருநடனம் ஆடுகின்ற தொழில், அந்த தொழிலை மறைத்து ஆடும் திருத்தொழிலும், சோதி மணிமிடற்று சுந்தரமும், தொழில் வீசுகின்ற மணி போல விளங்கக்கூடிய அந்த மிடற்று அழகு, மிடற்று அழகுன்னா அதுல உள்ள கரை தான், அந்த கண்ட கரையினை கரந்தரடி வருகின்றார். சோதி மணிமிடத்து சுந்தரமும் எப்படி இருக்கின்றது, அது கரை என்ன சொல்றார், அதே ஒளிவிடக்கூடிய மணி மாதிரி இருக்கின்றதாம். சோதி மணி மிடர் என்பது அந்த கண்டம், தொண்டையை குறிக்கின்றது. சோதி மணி மிடற்று சுந்தரமும் அது அழகும், நீல திருநீல கண்டத்து அழகையும், பாதியாம் பச்சை இடமும், ஒரு பாதியிலே இருக்கின்ற அம்மை உருவம் பச்சை நிறுத்தினேன், பாதி பாதியாம் பச்சை இடமும், பவள திருச்சடை மேல் சுவாமியினுடைய திருச்சடை வந்து அது செம்மையான கருமை நிற முடி அன்று செஞ்சடை, செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அப்படின்னாலே அதை சொல்லும் பொழுது என்ன, பவள திருக்கடைங்க போல சிவந்த திருக்கடை, இது பவள திருக்கடை மேல் வச்ச நதியும், அதாவது கங்கை நதியையும், மதிக்கொழுந்தும் அந்த கடைமையில் இருக்கின்ற திரைநிலாவும், அச்சமர ஆடு அறவும், அந்த திருக்கடையில் இருக்கின்ற பாம்பையும், ஆடக்கூடிய அந்த பாம்பையும், அழகா திருநுதல் மேல் அழகு நிறைந்த

0: திரு நெற்றியின் மேல் நீடுருவ வன்னி, வன்னி என்பது நெருப்பு. நீடுருவ வன்னினா நீண்டு மேல் நோக்கி எரியக்கூடியது நெருப்பினுடைய ஒரு இயல்பு. நெருப்பு மேல் நோக்கி எரியும். ஆகவே அந்த வன்னியாகிய நெருப்பை நீடுருவ வன்னின்னு சொல்கிறார். நீடுருவ வன்னி நெருங்கண்ணும் நெற்றியிலே இருக்கின்ற அந்த மேல் நோக்கிய நீண்ட கண்ணும். நெற்றி கண்ணு அது மேலும் கீழுமாக இருக்கின்ற கண்ணு. ஆகவே நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் கேடில் லயம் கூட்டும் சமர்கமும். அதாவது கேடில்லாத லயத்தை கூட்டக்கூடிய சமர்கம். கோல எரியகளும் ஒரு கையில சமர்கம் அதாவது உருக்கை, மற்றொரு கையில அனலேந்தி இருக்கின்றார். அழகிய எரி, அழகிய நெருப்பு, அதான் கோல எரியகளும். கூட்ட அரவ கச்சும் குளியதழும் சொல்லியிருக்கின்றார். கூட்ட அரவ கச்சும் அதாவது இடுப்பிலே கச்சாக கூட்டியிருக்கின்ற பாம்பையும் புளியதழும் புளித்தோலையும். புளியதழ்னா புளித்தோல், புளியதழும். வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா பொன் சிலம்பும். வீட்டின்ப வெள்ளத்தை அழுத்தி விழுந்தாடினும் அதாவது அந்த தூக்கிய திருவடி இருக்கின்றது, அது வீடு பேர் தருவது. ஆகையினாலே அந்த திருவடியிலேயே அது இடது திருவடி என்பதனாலே அதுல அமைக்குரிய பாகம் இருப்பதனாலே சிலம்பு சொன்னார். சிலம்பு, அந்த சிலம்பு வீட்டின்பத்திலே அடியார்களை அழுத்தக்கூடிய அந்த திருவடியிலே உள்ளது. அடியார்களுடைய உள்ளத்திலும் அந்த சிலம்பு உள்ளது. சிறுமான் பெருமான் ஆயினார் சிவபூசை பிரிவிலே அந்த சிலம்பொழி கேட்பார். அந்த சிலம்பொழியே பல தத்துவ செய்திகள்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் திருவுந்தியார் திருக்கழுத்துப்பொழியார் போன்ற நூல்களிலே நாம் வந்து காணத்தக்கது. அதான் சொன்னார், அடியார்களை வீட்டின் வீட்டிலே அழித்துவிடும் திருவடியும் அடியார்களுடைய உள்ளத்திலும் தெரியாத ஒன் சிலம்பும். ஒன் சிலம்பு என்றால் ஒளிமிக்க சிலம்பு. கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். ஆக இடது பாகம் அமைப்புரிமையினாலே அந்த மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் என்று சொன்ன முறையிலே அந்த சிலம்பை கூறினார். இன்னொரு பாகத்துல கடல், அது ஆடவர் அணியக்கூடியது. அந்த கடலை சொல்லும்போது சிலம்பை சொல்லும்போது சொன்னார், வீட்டின்பத்திலே உயிர்களை அழுத்தக்கூடிய திருவடியிலே அணியப்பட்டது சிலம்பு, அடியார்கள் உள்ளத்திலும் நிறைந்திருப்பது அந்த சிலம்பு என்று சிலம்பின் சிறப்பை சொன்னார். இப்ப வலது பாதத்தில் உள்ள கடலை சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடல். உயிர்கள் பிறவியிலிருந்து உய்வது அரிதாக உள்ளது என்றால் அவை வினைகளை ஈட்டிக் கொண்டே இருக்கின்றது. உயிர்கள் இவர்கள் வினைகளை ஈட்டிக் கொண்டே இருப்பதனால பிறவியிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றன. ஆக இப்படி இப்படி கள்ளத்தனமாக செயல்படக்கூடிய இந்த வினைகளை கட்டறுத்து இந்த ஆன்மாக்களுக்கு வீடு வேறு தந்தே தீருவோ என்ற உறுதியோடு அணியப்பட்டது அந்த கடல். வீரர்கள் வந்து இந்த செயலை செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த வீர உணர்ச்சியோடு கடல் அணிவது வழக்கம். அது மாதிரி இங்க பெருமான் எந்த நோக்கிலே கடலடைந்திருக்கின்றார் சொன்னால், வீரருடைய கள்ள வினைகளை. ஏன் கள்ள வினைங்கிறார் அப்படின்னா, வீரர் வந்து செயல்படாமல் இருக்க முடியாது, ஏன் ஏதாவது செயலை செஞ்சு ஆகணும். அப்ப தீய செயல் செய்ய வேண்டாம், நல்ல செயல் செய்யட்டும், நல்ல செயல் செய்தாகணும். செய்யும் போது தன்னை தலைமையாக கருதி அது செய்கின்றது, தான் செய்வதாக கருது. தொழிலுக்கு தன்னை கர்த்தாவாக கருதுகிறது. ஆக தலைமை இல்லாத தன்னை, தலைமை நிலை இல்லாத தன்னை தலைமை உடைய பொருளாக கருதுவதுதான் அதான் அந்த கள்ளத்தன்மை. அந்த கள்ளத்தன்மை தான் அந்த வினைக்கு வந்து அந்த செயல் வந்து வினையாக கண்ண மலமாக பதிப்பது காரணம் அந்த கள்ள உணர்வு தான். அதனால அந்த வினையை கள்ள வினை என்று அடை கொடுத்தார். அதனாலதான் கள்ளத்தலைவர் என்று திருவருக்கு சொன்னார். ஆகவே அந்த கள்ள வினைகளை ஆன்மாவினுடைய அந்த தற்போதத்தை அவை காரணமாக வரக்கூடிய வினைகளையும் போக்கி அந்த ஆன்மாக்களை சிறப்பிலிருந்து உய்யக்கொள்வோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு அந்த கடல் அணியப்பட்டிருக்கிறது என்று கடலின் பெருமை அற்புதமாக சொன்னார். ரொம்ப அருமையான இடம். ஆகவே வீட்டின் கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கடலும். இவை எல்லாவற்றையும் ஆடத்திருத்தொழிலும் சோதி மணிவிட சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவளத்திருச்சடமே பச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதமே நீடுருவன்னி நெடுங்கண்ணும் கேடிலயம் கூட்டும் தமருகமும் உடுக்கையும் கோல எரியகளும் நெருப்பும் கூட்டளவ கச்சும் இடிப்பு கட்டிய பாம்பு புளியதலும் புளித்தோராடையும் வீட்டின்ப வெள்ளத்தடத்தை விடும் தாளினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா பொன் சிலம்பும் கள்ளவினை வென்று பிறப்பிருக்க காத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி இவை எவையுமே எதுவுமே வெளிப்படாமல் உள்ளடக்கி கொண்டு ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி ஏன் இவற்றை என்ன தோன்றாமல் உள்ளடக்கி வருகின்றார் அப்படின்னா அப்படி வந்து ஆட்கொண்டாதான் அந்த அருளை பெறக்கூடிய தகுதி எமக்கு இருக்கிறது. ஆகவே அடியவங்களை உய்யக்கொள்ளும் பொருட்டு இவ்வாறு இந்த நம்முடைய திருமேனி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு வருகின்றார். நோக்கம் வந்து அடியேனே இரவாத இன்பத்து இருக்க வேண்டிதான் என்றும் இரவாத இன்பத்து எமை இருக்க வேண்டி திரவா முதல்வன் பிறந்து பிறப்பிலி பேர் அவருக்கே உரியது வேற எந்த தெய்வத்தையும் அப்படியே தன்னுடன் சொல்லல சிவபெருமான தான் பிறப்பிலிங்கிற திரவாயாக்கை பெரியோ என்று சிலப்பதிகாரமே சொல்கின்றது. அது சைவ நூல் அன்று ஆனாலும் நாட்டாரையா போன்றவர்கள் அது இளம்போடிய சைவருக்கே வாதிடுவார்கள். அது ஒரு கருத்து இருக்கின்றது. இருப்பினும் அது வந்து அவர் சமணர் என்பதுதான் பெரும்பாலுடைய கருத்து. அந்த இளம்போடிகளே சொல்கின்றார் திரவாயாக்கை பெரியவன் கோயிலும் அவர் தான் பிறப்பின்றார் என்பது அது எல்லாருக்கும் வந்து உடன்பாடான கருத்து. அதுதான் பரம்பரைக்குரிய இலக்கணம். அந்த யாதொரு தெய்வம் கொண்டி அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாவனாதான் வருவர். அந்த சித்தியார் பாடலுக்கு சிவஞான சுவாமியுடைய உரையை பார்த்தா அது அந்த பதசாரமான உரையா இருக்காது, அதனுடைய சாரமான அந்த கருத்தை பிடித்து கொடுக்கின்ற உரையா இருக்கும். பாத்தீங்கன்னா பசு என்பது எது, பதி என்பது எது, நாலரை தோற்றத்தில் ஏதாவது தோற்றத்தில் போய் கருவி போய் யாவையும் அஞ்சனம் பிறவாதது எது அதுதான் பதி என்று சொல்லுவார். அந்த பிறப்பில்லாதமே தான் பரத்துவத்துக்கே ஒரு வலுவான சான்றாக இருக்கின்றது. ஆனா அப்படி அந்த பிறவாத தன்மையுடைய முதல்வன் அடியேனை இரவாத இன்பத்தில் இருக்க வேண்டி நான் அடியை மேற்கொண்டு பிறவாமல் இருக்க வேண்டி அவன் பிறந்து வருகின்றான் என்று ஆசையை சொல்கின்றான். தன்னுடைய குருவை சொல்கின்றான். குருவை சொல்லும்போது அவர் தாய்ந்தது பிறந்து வந்தவர் தானே, அந்த நோக்கிலே சொல்கின்றார். பிறவா முதல்வன் பிறந்து நரவாலும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரினா நாதன் ஒரு பேர் முனை ஒரு நாமும் ஓரூரும் ஒன்றுமில்லா இருக்கின்றான். எந்த திருநாமும் இல்லாத அந்த சொருப நிலையில் உள்ள முதல்வன் அடியேனை ஆட்கொள்ள பிறந்து வந்து என்ன சம்பந்தநாதன் என்று ஒரு பேர் முனை மறைஞான சம்பந்தர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நரவாரும் நரவு என்பது ஏன் நரவாரும் தேன் நிறைந்த தார் என்பது மாலை. அந்த மாலை அசைகின்ற புயங்களை உடையவர். அவருடைய தோள்கள தேன் நிறைந்த மலர்களால் ஆன மாலை அசைந்து கொண்டிருக்கின்றது. நரவாரும் தாருளாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலானாதும் ஒரு பேர் முனைந்து உலகத்தவருக்கு இருக்கிற மாதிரியே அந்த இயல்புகள்லாம் இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்கின்றார். அவர் பாரோதம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி என்பதற்காக தெய்வீக திருவேணி இயல்புகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு திறந்து வந்தது போல் காட்டிக்கொண்டு மற்ற மனிதர்களுக்குரிய இயல்பான இந்த உண்டி உறக்கம் பசி இன்பம் அச்சம் இவையெல்லாம் இருப்பது போலவும் காட்டிக் கொடுக்கிறார். அதாவது தம்முடைய குருவானவர் அவர் அருணந்தி சிவாச்சாரியாருடைய சீடர். அருணந்தி சிவாச்சாரியாரே ஆட்கொள்ளப்பட்டவர் மறைஞான சம்பந்தர். இருப்பினும் எப்போது அவர் மறைஞான சம்பந்த சிவன்முத்தராக விட்டாரோ அப்போ அவர் வந்து சிவம் அதுக்கு முந்தைய வரலாறு பத்தினா சிந்திக்காமல் அவரே சிவமாகவே கருது அப்பதான் சீடன் உய்ய முடியும். ஏன் ஆசிரியர் எப்போ முக்தி பெற்றார் அதுக்கு முந்தைய அவருக்கு இருந்தார் குறி போயிட்டு இருந்தா அதுக்கு சீடனுக்கு பயந்துறார் இல்லையா. வேற என்னமே வரக்கூடாது. சாதித்ததெல்லாம் தவமேனும் சத்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும் என்று நம்முடைய மூணாவது குருமாசன் சொல்லியிருக்கிறார். சத்குருவை பேதித்தார் அதாவது சிவம் வேறு சத்குரு வேறு என்று அந்த பேத நோக்கி எல்லாம் பிழையாகும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னாலே அது சுகமாகவே கருதுவார். அப்ப இவர் இந்த ஊர்ல பிறந்தவர் ஐயா அப்படின்னா திரவாத முதல்வன் எனக்காக பிறந்து வந்திருக்கான் ஐயா என்று உரிமையா சொல்ற. குருவிடத்துல அவ்வளவு ஒரு பக்தி செஞ்சு விடுதுன்னு இன்னொரு இலக்கியம் இலக்கியமே வருது அந்த பேரை வரும். அதுவும் சாத்திரம் தான், அதுவும் ஒரு இலக்கிய அழகுங்க சாத்திரம். அதுலயும் பாத்தீங்கன்னா மனஞ்சாசனுடைய பெருமையை நிறைய சொல்லியிருப்பாரு. சம்பந்தநாதன் என்று பேரிலானாதன் ஒரு பேர் குனைந்து பாரவதம் உண்டி உறக்கம் பயமின்பம் ஒற்றொழுகி மகிழ்ந்த குணம்போல். இதே மாதிரிதான் அருண் சிவாச்சாரியாரும் தம்மை குருவாக வந்து ஆட்கொண்ட மெய்கண்ட தேவநாயனாரை போற்றும் போதும் கண்ணுதலும் கண்ட கரையும் கரந்தருளி என்று குறிப்பிடுகின்றார். இந்த திருக்கோளங்கள் மறைத்து வந்தது. அது மாதிரி பேரில்லாத நாதன் பேர் குனைந்து சொன்ன மாதிரி ஊரும் பேரும் உருவம் இன்றி என்னுடைய ஊரும் பேரும் உருவம் நீங்குவதற்காக வேண்டி அவன் ஊரும் பேரும் உருவம் கொண்டு வந்தான் என்று சொல்லுவார். அதாவது தனக்கு பிறவி நீங்கினா அப்புறம் ஊர் பேர் எல்லாம் நீங்கிடும். பிறவியே நீங்கிட்டதுன்னா ஊர் பேர்லாம் சேர்ந்து நீங்கிடுவேன். அதாவது அடியனுடைய ஊரும் பேரும் உருவும் இந்த உடலையும் நீக்கும் பொருட்டு நீக்கி முத்திதர பொருட்டு தான் வந்து ஒரு ஊரையும் திருவண்ணநல்லூர் ஊரையும் மெய்கண்டநாதன் என்ற பெயரையும் அதற்கு அதற்கேற்ற ஒரு வடிவத்தையும் கொண்டு வந்தார் சொல்லுவார். ஊரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் என்று திருவாயுர்வேதர்கள் கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி. ஆக அடியன் பொருட்டு இப்படி குருவாக வந்த அந்த பண்பினை போற்றி சொல்லியிருக்கின்றார். சரி, குருவாக வந்து அந்த ஞானாசிரியர் என்ன உழைக்கின்றார் என்று சொன்னார். முதல்ல பரசமயங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி தத்துவ கோட்பாடுகள் அதுதான் முக்கியம். அது சரியா இருந்தா தானே அவர்கள் சொல்கின்ற கிரியைகளை கடைபிடிக்கணும். அதனால பரசமயங்களுள்ள ஞான பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லி அவற்றால் முடிவான முத்தி பேரு இல்லை என்பதையும் காட்டி அவற்றால் ஒரு பயனும் இல்லை என்று ஆசிரியர் சொல்ல வர அவையெல்லாம் படிநிலைகளாக உதவுகின்றன. ஆனா இங்க சைவத்துல வந்து ஞான நிலையில நிற்கின்ற ஆன்மாவுக்கு திரசமய தத்துவங்களை கடைபிடிப்பது வந்து திரும்ப கீழே இறங்கி போறதுதான். ஆகவே இந்த சைவ ஞான நிலையில இருக்கின்ற கீழனுக்கு சில சமயங்கள் கூறுகின்ற முத்தியில எந்த பெயரும் இல்லை. தெரியவா, அது அதை தெரிஞ்சுக்கிறது. அது வரபக்க உணர்வு வந்தாதான் அப்புறம் சுபக்கம் கேட்பதற்கு வந்து அது சிறப்பா பதியும். அதனாலதான் சிவஞான சித்தியார் பார்த்தீங்கன்னா பரபக்கம் சுபக்கம் என்ற அமைப்பில் இருக்கின்றது. ஞான நிலையில் அனுபவமே அப்படித்தான். இந்த ஞான நிலையினை சன்மார்க்கம் என்று சொல்வார்கள். சன்மார்க்கம் என்ன சொல்றார், பன்மார்க்க பொருள்வளவும் கீழாக மேலாம் பதிவசு பாசம் தரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி என்று சிவஞாசியாக சொல்லியிருக்கு. முதல்ல என்ன செய்யணும், பன்மார்க்க பொருள்வளவும் கீழாக பல சமய நெறிகள் காட்டுகின்ற புத்திகள் எல்லாம் சித்தாந்த முத்தியை நோக்க கீழானவை என்பதை உணர்ந்தால்தான் அந்த சித்தாந்த நெறி சித்தாந்த முத்தியை வந்து அடையணுங்கிற வேட்கை அதிகமாகும். அப்பதான் அதுல தெளிவு உண்டாகும். அதனால அந்த பரபக்கம் சொல்ற நின்றாய ஆறு சமய பொருளும் அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி அவற்றில் பேர் இல்லை என்று அறிந்து கொள்வது உணர்ந்து கொள்வது ஒரு சிறந்த பேர் சொல்ற. அத நாம திருவாசகத்துல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஆறு சமயத்தை இருமுச்சமயம் என்று திருவாச ஆசிரியர் கூறுவார். இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேராவது காணல் நீர். இருமுச்சமயத்து ஆறு சமயங்கள் முத்திகள், இரு முச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை அவர்கள் முத்தி என்று சொல்கின்ற அந்த காணல் நீரை, நீர்நசை பரவ நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம். தண்ணீர் தானத்தோட வரக்கூடிய மான்கள் கூட்டம் காணல் நீரை தொலைவில் கண்டு அதை உண்மையான நீர் நினைச்சு அதை அறிந்து தாகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று வேட்கையோடு வரும். அதுபோல ஞான வேட்கை உடையவர்கள் இந்த அறுவகை சமயங்கள் கூறுகின்ற முத்திகளை வந்து முடிந்த பேராக இல்லாத அவை அவையும் முத்தி கூட தோன்றுகின்றன. அது அந்த காணல் நீர் தோற்றம் போல அதை பருகி தாழ நீர் கொள்ளலாம்னு மான் கூட்டம் வந்து அப்புறம் அதை பருக முடியாம அது உண்மையான நீர் என்று தெரிந்து வாடி செல்வது போல பரசமய முத்தியை நாடி வந்தவர்கள் எல்லாம் பேரிழந்து போகின்றார்கள் என்று திருவாசகம் சொல்லியிருக்கின்றது. இரு முச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம், தவப்பெரும் வாயிடை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன என்று உருவகமாகவே சொல்லி அறுவகை சமயமாகிய மான் கூட்டங்கள் அந்த சமய முத்திகளாகிய காணல் நீரை பருகி தாகம் தணித்துக் கொள்ளலாம் என்று வந்து பருக முடியாமல் தாகம் தனியாமலே சென்றன என்று சொல்லியிருக்கின்றார். அதுதான் இங்கே இருக்கு. ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கே பேராக்கி. அதான் முகப்பெருமானுடைய அந்த உபதேசத்தை சிறப்பு சொல்லும் போது இந்த ஆறு சமய முக்திகளும் மெய்யானவை அல்ல என்று முகப்பெருமான் தனக்கு உபதேசித்ததாக அருணகிரி பெருமான் குறிப்பிடுகிறார். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். அவர்கள் சொல்பவை முக்திக்கு வேறானவை. அதான் விகற்பம் வேறானது, முக்திக்கு வேறான கருத்துக்களை முக்தி முக்தின்னு சொல்கிறார்கள். அசத்து வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்று வன பொருள் விகற்பம் முடிவதும். முகப்பெருமானுடைய உபதேசம் தான் தலைப்பு. பெருத்த வசன வகுப்பு என்று பெயர். திருவகுப்புன்னு வாடிக்கிறார் இல்லையா. பெருத்த வசனம் என்பது முகப்பெருமான் தனக்கவுடைய உபதேசம். அந்த உபதேச சிறப்பை சொல்வதற்கே ஒரு பாடம். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, முகப்பெருமான் குருவாக வந்து உபதேசிக்கும் போது இந்த அரிசமயவாதிகள் சொல்லக்கூடிய முக்திகள் எவ்வாறு பேதப்பட்டு விளங்குகின்றன என்பதை அவர் உணர்த்ததாக குறிப்பிடுகின்றார். ஆறு சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கு பேராக்கி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அத்தகமைதானே அமையாமல். இதுவரை தேராத அடியனுடைய அறிவானது தெளியும் படிக்கு ஒரு திருமேனி கொண்டு எழுந்து வேண்டி வந்திருக்கின்றார். அதுவே பெரிய கருணை. அதோடு அமையாமல் என்ன செய்கின்றார், வித்தகமாம் சைவ நெறியில் ஞானமயமான சைவ நெறியிலே சமயதீக்கை முதலாக நான்கு வகை தீக்கைகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த நான்கு தீக்கைகளையும் அடியனுக்கு செய்து கொள்கின்றார். ஏற்கனவே இது ஞான நிலையில் நிற்கிற ஆன்மாவுக்கு தான் குருவா வருவார் இல்லையா. இவ் ஆன்மாக்களுக்கு முச்செய்தவத்தான் ஞானம் நிகழும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் தான் வச்சிருக்காரு, தமது முதல் குருவாய் வருகின்றது இருக்காரு. தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அப்ப தவத்தை நிறைவு செய்யும் போதுதான் தம்முதல் யாரா வராரு, குருவா வராரு. தவம் என்பது என்ன, அந்த இடத்துல சொல்றாங்களா முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றதுன்னு ஏதோ சொல்லிடுறாரு. தவம் என்பதை விரிச்சிருக்காரு, மேற் சரிய கிரியா யோகங்களை செய்துடி. அப்ப தவம் எனப்பட்டன என்று சரிய கிரியா யோகங்களே வேற அல்ல என்று காட்டுறதுக்குதான் ஏதுல. ஏன்னா தவங்கிறது பொது சொல், எல்லா சமயத்திலும் சொல்லக்கூடிய சொல். சைவத்துல தவம் என்பது என்ன என்றால் இந்த மூன்று தான், சரியக்கிற யோகம் தான். அப்ப சரியக்கிற யோகங்களை இயற்றினாதான் தவத்தை முற்றுவிக்க முடியும். அந்த நிலையில்தான் குருவாவார். அப்ப சரியை ஏற்றும் போதே சமயதிக்கை வாங்கியிருப்பாரு இல்லையா அந்த சீடர். சிறிய யோகங்கள் விசேடதிக்கை வாங்கியிருப்பாரு. அப்போ அதுக்கப்புறம் உள்ள நிர்வாண திக்கை தானே செய்யணும் அப்படின்னா சமயம் தொடங்கியே செய்யறார். ஏன்னா சிவபெருமானே வந்து செய்வது தான் உண்மை தீக்கை உபாய தீக்கை என்றெல்லாம் சொல்வாரு. ஆக சமயம் முதல் சமயம் முதலாக எய்தும் அபிலேகம் எய்துவித்து சமய தீக்கை விசேட தீக்கை நிர்வாண தீக்கை அபிலேக தீக்கை ஆகிய தீக்கைகளை எய்துவித்து செய்வித்து செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கண்ணருளால் நோக்கி என்பது வந்து நயன தீக்கை. கண்ணருளால் நோக்குவது நயன தீக்கை சச்சு தீக்கை என்று சொல்வார்கள். சச்சு என்றாலும் சரி நயனம் என்றாலும் சரி கண் என்றே பொருள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: கேவல அவத்தை சகல. அப்ப உயிர் இந்த மூன்று அவத்துகளும் உரியது, மூன்று அவத்துகளும் அடையும். அப்ப மூணு என்ன என்ன என்று இனி வரக்கூடிய செய்திகள்ல சொல்றார். அது இப்படி இருந்த நீ இப்படி ஆனாய் இப்படி ஆவாய் என்பது இந்த டயலாக் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி இருந்த நானு இப்படி இருந்த நீ இப்படி ஆனா என்று சொல்ல போறார். அத வந்து கேள், நான் சொல்றேன் உண்மை செயல் கேள். அந்த கேள்ங்கிற சொல்லு அது என்ன, அதனுடைய அந்த சொல்லுடைய தாத்பரிய பொருள் என்ன. அம்மா வந்து பையன்கிட்ட சொல்றான், டே உனக்கு நல்ல புத்தி சொல்றேன் கேளு. கேள்னா என்ன அர்த்தம், இங்க வாங்கி இப்படி உடல் நல்ல. கேள்னா என்ன அர்த்தம், கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அப்ப கேள் என்று சொன்னால் நான் சொல்றத கேட்டு இந்த கால் வாங்கி இந்த காதல விட்டுறாம மனசுல இருத்தி வைத்துக் கொள்ளணும். கேள் என்பதற்கு வெறும் கேட்பது என்பது பொருள், கேட்டு அதனை மனத்தில் இருத்தி வைத்துக் கொள்ளணும். அப்பதான் அது ஞான செயலாக ஆகும், இல்லாமல் வெறும் செய்தி தான். செய்தி நாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், எல்லா செய்தியுமே நம்ம மனசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவ படிச்ச உடனே தூக்கி போட்டாங்க, அவளு போகும்போது யாரோ ஒண்ணு சொல்றாங்க, இந்த காதல வாங்கி கேட்டு இந்த காதல விட்டுட்டு போறோம். அப்படியா? அந்த மாதிரி கேள்னு சொன்னா கேட்டு மறப்பதற்குரியதல்ல, இது கேட்டு மனத்தில் இருப்பதற்கு உரியது. அப்ப இருப்பதற்குரிய அந்த செய்தியை சொல்றேன், கேட்டுக்கா கேள் அப்படின்னு சொல்லிட்டு ஞான சாஸ்திரங்கள் ஆன்மாவுக்கு உரியதாக மூன்று அவத்தைகளை சொல்லுகின்ற. அவத்தை என்று சொன்னா அதுக்கு நேர் தமிழ் சொல் என்ன, நிலைன்னு அர்த்தம். நாம அவஸ்தான்னு படுறது என்ன, படாத அவஸ்தை, துன்பத்தை அவஸ்தை என்று சொல்லுகிறோம். இங்கு அவஸ்தா என்ற வடசொல் தமிழ்ல அவத்தை என்று வருகிறது. அவத்தை என்றால் நிலை, மூன்று நிலைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. அப்போ அந்த மூன்று நிலைகளையும் நம்முடைய ஞான சாத்திரங்கள் சொல்லுகின்றன. ஓதுகின்ற ஞான சாத்திரங்களில் சொல்லப்படுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, அது பெத்தமாகவும் முத்தியாகும். பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை என்பது பொருள். பெத்தம் பெந்தம், இன்னொன்னு பந்தம்னு சொல்லணும் இல்லையா, பந்தம்னா பந்தப்படுத்தல், கட்டுப்படுத்தல், அதான் இந்த பெத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கட்டுண்ட நிலை நீங்கினால் அது சுத்த நிலை. மலத்தால் கட்டுண்ட நிலை, மலம் நீங்கிய சுத்த நிலை. அந்த அந்த பெத்தலை இருக்க கேவலமும் பெத்தலை என்று சொல்லப்படும், சகலமும் பெத்தலை என்று சொல்லப்படும். இப்ப அது ஏன் அப்படின்னு சொன்னா, கேவலம் என்பது கேவலம்னா தனிமைன்னு அர்த்தம். நாம அந்த கேவலங்கிற சொல்லையும் என்னுடைய வாழ்க்கை ஒரே கேவலமா போச்சு என்று சொல்லலாம். அப்படின்னா எல்லாரும் ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பழிக்கிற மாதிரி ஆகி போச்சுன்னு அர்த்தம். அந்த கேவலம் அல்ல, இங்க கேவலம் என்பது தனிமை என்பது பொருள். அப்ப ஆன்மா ஆணவ மலத்தோடு மட்டும், வேற அது துணையின்றி ஆணவ மலத்தோடு சேர்ந்து இருளில இருள் போல, கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கூட இருள் இருந்தா கண்ணுக்கு தெரிவது இல்லை. அது மாதிரி காரிட்ட ஆணவ கரை வரையில் கண்ணிலா கட்டுண்டு கண்ணிலா குழவி போன்னு தாமரை சொல்றாரு. அந்த மாதிரி தான் ஆணவ மலத்தோடு இருளில் இருளாக இருக்கின்ற நிலைதான் கேவலம் என்று சொல்லுவது. இப்ப அந்த கேவலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு இறைவன் வந்து மாயினால இந்த உடல், உடலிலே கருவிகள், உலகு, இந்த உடலாலையும் உடலில் இருக்கக்கூடிய கருவினாலையும் உலகத்தை அனுபவிக்கின்ற போகம் ஆகியவற்றெல்லாம் மாயையை முதற்காரணமாக கொண்டு கொடுக்கின்றான். அது வந்து ஒரு விதத்துல வந்து ஆன்மாவுக்கு பந்தம் தான். ஏன்னா அதுதான் கண் ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்கு, கட்டுப்பட்டு இந்த ஐம்புலன்களுக்கும் ஆன்மா சிக்கிட்டு அந்த பொறிகள் போன வழியிலே ஆன்மா போகுது. அதனால அதுவும் வந்து ஒரு வகையில பெந்தம் கட்டுதான். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம். இந்த ரெண்டு மலமும் ரெண்டு நிலையும் நீங்குவதுதான் ஆணவம் கண்மம் மாய் என்ற இந்த மும்மலங்களும் நீங்கிய நிலைதான் சுத்தம். அதனால கேவலம் சகலம் இந்த ரெண்டும் பெத்தம், இந்த ரெண்டும் நீங்கிய நிலைதான் சுத்தம். பாருங்க, ஓதுகின்ற பெத்தம் முத்தி ஆக பிறங்கும் உயிர்க்கு, பிறங்கும் என்றால் விளங்குகின்ற இந்த ஆன்மா இந்த ரெண்டு நிலை, ஒன்னா பெத்த நிலையில இருக்கும், இல்லாமனா சுத்த நிலையில இருக்கும். இந்த ரெண்டு நிலை தான் ஆன்மா இருக்கும், ஒன்னா அங்க இருக்கும் இல்லாமனா இங்க இருக்கும். இந்த நிலைக்கு இது இது இருக்கிற நிலைக்கு பஞ்சாட்சரத்துல ஒரு உதாரணமாக சொல்லுவோம். பிறங்கு உயிர்க்கு ஆன்மாக்களுக்கு அது சுத்தான்மாக்கள் அல்ல முத்தான் பெத்தான்மாக்கள் முத்தான்மாக்கள். இந்த பெத்தத்துல கட்டுண்டிருக்க ஆன்மாக்களுக்கு பெத்தான்மாக்கள் பேரு, மலலிங்க ஆன்மாக்களுக்கு முத்தான்மாக்கள் அல்லது சுத்தான்மாக்கள் என்பது பெயர். உயிர்களுக்கு பிறங்க உயிருக்கு அஞ்செழுத்தும் ஓதில் அதுக்கு நிகராக அஞ்செழுத்தும் ஓதில், அஞ்செழுத்து என்பது சிவாய நம என்பது. இப்போ பெத்தான்மா முத்தான்மா இந்த இரண்டும் இருக்கின்ற நிலையை சிவாய நம என்ற பஞ்சாக்கரத்தில் வைத்து சொல்லலாம். அந்த பஞ்சாக்கரத்தில் வைத்து சொன்னால் சகலம் சொல்ல போற சொல்ல போறது சகல நிலையம் வருது. அது சகலம் என்பதற்கு எப்படி கேவலம் என்பதற்கு தனிமைன்னு பொருளோ, அப்புறம் சகலம் என்பதற்கு ச என்றால் இப்ப நாம உடன் பொருள் ஆங்கிலத்தில் வித்துன்னு சொல்றோம் இல்லையா, கலை முதலிய தத்துவங்களோடு கூடிய நிலை. இப்ப நம்ம கிட்ட அந்த 24 தத்துவங்கள் கூட்டல் 7 வித்யா தத்துவம் எல்லாம் உண்மை விளக்கத்துல படிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சு எழுத்துல பஞ்ச அச்சரம், அச்சரம் என்றால் எழுத்து, அச்சரம் சரம் என்றால் அழியக்கூடியது, அச்சரம் என்றால் அழியாதது. நமக்கு நாம எழுதுற எழுத்து அழிக்கலாம், ஒலிக்கிற ஒலி இருக்குல்லையா அதையும் வந்து சொன்ன உடனே அது மறைஞ்சு போகுது, ஆனால் அந்த ஒலி நாதம் இருக்கு இல்லையா அது என்றைக்கு அது அழிவது இல்லை. அதுதான் இங்க குறிக்கூடியது. அப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வ என்பது அந்த சிவத்தினுடைய சக்தி குறிக்கும். அது சக்தி என்றும் திருவருள் என்றும் சொல்லப்படும், சிவத்தினுடைய சக்தி அல்லது திருவருள் என்றும் சொல்லப்படும். ய என்பது ஆன்மாவை குறிக்கும், அது ஏன் யா ஆன்மாவை குறிக்கும்ங்கறத நீங்க உண்மை வகத்துல படிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த நம்ம தமிழ் எழுத்துல எழுத்து வடிவம் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்றுங்கிறதுக்கு இப்படி காமாறி எழுதுவோம், ரெண்டுங்கிறதுக்கு ஊ மாறி எழுதுவோம், மூணுங்கிறது இப்படி ஞா மாறி எழுதுவோம், நாலுங்கிறதுக்கு சா மாறி எழுதுவோம். அந்த மாதிரி 10 என்பதற்கு எழுதக்கூடிய வடிவம் யா அண்ணா. இப்ப அந்த அது யா, இப்ப இந்த ஆன்மாவுக்கு இந்த யா என்ற அறிகுறி குறி சொல்லப்படும். அப்ப 8 2 உருவாய் லிங்கத்தை சிட்டன் நிலஞ்சபான்னு அந்த 8 2 உருவான லிங்கம் இருக்குதுன்னா ஆன்மா, அந்த ஆன்மாவுக்குரிய சின்னம் யா 10 என்பது. இப்ப நீங்க உண்மையுலகத்தை படிச்சுப்பீங்க, அது அந்த 8 2 என்னன்னு சொன்னா ஒரு பாட்டு ஒன்று, ஆவு அறியாத இடைமகன ஆட்டை அடையல், ஆவுன்னா எழுத்துல ஆனா ஊனா தெரியாத முட்டா பயல நீ ஆட்டை நீ அடிக்காத வரட்டாத அப்படின்னு சொல்றது, ஆவு அறியா இடைமகன ஆட்டை அலையல் நீ அப்படின்னு. அது மாதிரி 8 2 தெரியாத பையன் அப்படின்னா முட்டா பையன் அர்த்தம். அப்ப என்ன அந்த 8 2 10 தெரியாத என்ன பட்டிமன்றம் நீ ஏற்றாய், உயர்ந்த இடத்துக்கு நீ கொண்டு போய் செலுத்தினாய் என்பது பொருள். இப்ப இதுல யா ஆன்மா குறிக்கும், இந்த நா மாயை குறிக்கும்னு சொன்னாலும் இந்த நா என்பதற்கு துரோதான சக்தி என்று சொல்லும். அந்த துரோதான சக்தி ஆதிசக்தி, சென்ற வகுப்புல சொன்ன திருக்குறள் வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபக முத்திரை சொன்னா, சைவ சித்தாந்தி ஆதியை சக்தியை முதலாக உடைய பகவன், ஆதியை உடைய பகவன், அந்த ஆதிதான் இந்த பிரபஞ்சத்துக்கு முதலாக முதற்காரணமாக இருக்கிறது. எப்படி பானைக்கு மண்ணு முதற்காரணமோ அதுபோல இந்த பிரபஞ்சத்துக்கு முதல் ஆக இருக்கிறது. அது மாயை, மாயை என்பதுக்கு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க துரோதான சக்தி, துரோதான சக்தி தான் மாயை செயல்படுத்துகிறது. பரிகிரக சக்தி, பரிகிரக சக்தினா வேண்டும் போது பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி என்பது பொருள். அது வந்து ஜடம்தான், ஆனா ஜடம் என்றாலும் கூட அது திருவுள் சக்திக்கு துணையாக இருப்பதனால அதையும் சக்தின்னு சொல்லுவோம். ஆன்மா அது ஆணவ மலத்துக்கும் இந்த மாயாமல மல சோதானத்துக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்கு. அது அறியாமை செய்கிறது, இதுவும் அறியாமை செய்கிறது. ஆனா அது என்னன்னா முழுமையான அறிவு, எந்த பொருளும் தெரியாம அறிவை மறைப்பது ஆணவ மலம். இது சிவத்தை மறைத்து உலகத்தை காட்டு, உலக போகத்துல சிலது எதற்கு அப்படின்னா இருவனையப்பு மலபரிபாகலாம் முன்னால சொன்ன பட்டாத்தான் தெரியுங்கிறது. அந்த அனுபவ அறிவு கொடுப்பதற்காக வேண்டி உலக போகத்துல அறிவு ஆன்மா சித்து பொருள் என்று உணர்த்த வேண்டும். சித்து பொருள் உணர்த்துவதற்கு உலக தனுகரண போன போகங்களை கொடுத்து அதுக்கு நீ சித்து பொருள் என்று உணர்த்தலாம். அந்த உணர்கின்ற பொழுது ஆன்மா எப்படி அறிகிறது என்ற உலக போகங்களை அழுந்தித்தான் அறிகிறது. அப்ப அந்த உலக போகம் நிலையற்றது என்று உணர்த்து சிவம் மாற்று, அப்படி சிவத்து மாற்றிருக்க மாற்றின நிலைதான் வாவும் நாவும் ஒண்ணுதான். வா வந்து திருவுச்சக்தி, நா என்பது துரோதான சக்தி, வா வந்து அருளத்தான் செய்யும். இந்த நா இருக்க அது சிவத்தை மறைத்து உலக போகங்களை காட்டுகிறது. எப்போ உலக போகங்கள்ல பற்று நீங்கிறதோ அப்பொழுது இந்த நா வாக மாறி சிவத்தை காட்டும் என்று கருத்து. அப்ப நா என்பது துரோதானம் அல்லது மாயை குறிக்கும். அப்ப மா என்பது ஆணவ மலத்தை குறிக்கும். இப்ப இந்த யாருங்களே ஒன்னா நாமாயா கூட சேர்ந்திருக்கும் திருச்சி. அதாவது இந்த துரோதான ஆன்மாவானது பக்குவப்பட்டு திருவிழை பெறக்கூடிய பக்கம் வரப்போது இந்த நாமய திருவுள் சக்தியாக மாறிவிடும். இப்போ அது ஒண்ணு வந்து ஆணவ மலம், அது எல்லாத்தையும் மறைச்சு அறியாமையை இருட்டாக இருப்பது, அறியாமையே தான் அதனுடைய சொரூபம். துரோதானம் என்ன பண்ணும் அப்படின்னா உலகத்தை காட்டும், பிரபஞ்சத்தை காட்டும், சிவத்தை மறைக்கும். ஆன்மா சிவத்தை அறியாம உலக போகத்துல அழுந்தும்படியாக செய்யும். அப்ப உலக போகத்துல அழுந்ததுனால ஆன்மாவுக்கு வந்து இந்த பட்டறிவினால இறைவனை வைப்போம், மலபரிபாகம் வரும், அப்ப திருவள்ளுவர் வீழ்ச்சி வரும், அப்ப குருவாக வந்து ஆன்மா ஆன்மாவை இறைவன் கடைத்தேற்றால் சுத்த நிலைக்கு வரும் என்பது. அதாவது சூரியன் வர வர இருள் நீங்கும், முழு இருள் போல ஆணவ மலம் இருக்கும். அப்போ சிவசக்தி சிவ ஒளி வர வர இது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும். இது குறையக்கூடியது, ஆணவ மலம் ஆற்றல் குறையக்கூடியது, சிவசக்தி ஆற்றல் கூடக்கூடியது, புராதம் மேலே வருவது என்பது. இப்படி ஒத்த ஒத்த என்றால் ஓமையாக பொருந்தின, பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம அப்படி ஓதில். இப்ப இந்த யா இருக்கு இல்லைங்களா, யா ஆன்மா, அது ஒன்னா நாமா யானு அதோட சேர்ந்திருக்கும், இல்ல ஒன்னா சிவா யானு இருக்கும். தனியா யானு ஆன்மா மட்டும் தனியா இருப்பது இல்லை. இது நல்ல சைவ சித்தாந்தத்தில் நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மற்ற தத்துவங்கள் எல்லாம் போனா சில சொற்பொழுக்கெல்லாம் போனோம்னா நான் யார் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு உன்னை அறிவதுதான் முத்தி, ஆன்மா தன்னை அறிவுதான் முத்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தம். அது ஏன்னா ஆன்மாவை தனித்து அறிய முடியாது, ஆன்மா எப்பவும் தனியா இருக்காது, ஒன்னா நாமாவோட சேர்ந்து இருக்கும் அல்லது சிவாவுடன் சேர்ந்து இருக்கும். யா என்பது தனியாக எப்பவுமே இருக்காது. இது ஒரு அடிப்படை கொள்கை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும்.

0: ஒத்த இதுக்கு ஒத்த விளக்கம் ஒன்று சொல்றார். அது நமக்கு சிவய நம என்பதுதான் அந்த வா இருக்குல்ல, சொல்றதுக்கு வசதியாக அந்த குரில் நெடு வாயின நீண்டது. அது மாதிரி நமசிவய தான், நமச்சிவய இல்ல. ஆனா தமிழ்ல அந்த சந்தியில கிடந்தபடி ஒரு ரிச் ஒண்ணு கூட வந்திருக்கு, நமசிவய சிவய நம என்பதுதான் அந்த மந்திரம், அந்த சொற்றொடர்கள். வா என்று நெடிலாக சொல்லுவது அது உச்சரிப்பதற்கு வசதியாக இருக்கும் போட்டு குரில் நெடிலாக ஆயிற்று. சொத்த இத இதுக்கு ஓமை, இதனுடைய இயல்பு என்னன்னு சொன்ன ஓமை சொன்னா சி பரிதி, பரிதினா சூரியன், சிவம் பரிதி, பரிதினா சூரியன், சக்தி ஒளி, ஆன்மா கண், மாயை விளக்கு, ஆணவமலம் இருள். நம்முடைய கண் இருக்குது, கண்ணுல முழுமையாக இருள், கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதுதான். கண் கண்ணுக்கு ஒளி உண்டு, கண்ணு காணக்கூடிய ஆற்றல் உடையதுதான். ஆனா ராத்திரில அமாவாசை கும்முருட்டு சொல்றோம் இல்லையா, கும்முருட்டு, கும்முருட்டுக்கு அங்க இருள் தான் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளார போறோம், நல்ல டார்க்னஸ், திக்கு அடர்ந்த காடு, அடர்ந்த இருளா இருக்குது. எத்தனையோ மரங்கள் இருக்குது, மரம் செடி கொடி புல்லு பூண்டு விலங்குகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் அந்த இருட்டுல இருட்டு தான் தெரியும், கருப்பா தான் இருக்குமே ஒழிய எந்த பொருள் எதுவும் தெரிவது இல்லை. அதான் வந்து கேவல நிலை. கண்ணுக்கு ஆன்மாவுக்கு அறிவு இருந்தாலும் கூட, ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லுவாங்க, உயிர் எத்தன்மைத்து, உயிர் எத்தன்மைத்து என்றால் உணர்தல் தன்மைத்து, உயிருக்கு அறிவு உண்டு. அந்த அறிவு இந்த ஆணவமலமாகிய இருளினால முழுக்க மறைப்புண்டு கிடக்குது. அப்போ நாம என்ன பண்றோம், இருட்டை விளக்கிறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன இருக்குதோ தீக்குச்சி, மெழுகு வெத்தி, பந்தம், இத ஒண்ணு இல்லைன்னா ஆகாசம் இருக்குல்ல, நட்சத்திர ஒளி, சந்திர ஒளி, இது போல ஒளிகளை வைத்து கொண்டு நாம அந்த மாதிரிதான். இந்த மாயினால் மாயை என்ன பண்ணுது, இந்த ஆணவிருளை அடக்கிறது, ஆணவிருளை போக்குறது. ஆனா இதனால என்னன்னா, பொருளுடைய உண்மையான தன்மை நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. இருட்டுல வெளிச்சமும் அரகுற வெளிச்சமா இருக்குது, இருட்டு இருக்குது. அப்போ முன்னால என்னவோ தெரியும், அது வந்து மரக்கட்டையா, மனுஷனா, மாடா, அது ஒரு குழப்பம் ஒண்ணு. அது ஐயக்காட்சியும் திரிபு காட்சியும் சொல்லுவோம். ஐயான்னு சொன்னா இது இதுவோ அதுவோ அப்படிங்கிற குழப்பம், திரிபுனா ஒன்ன இன்னொன்னாக, பாம்பை கயிறாகவும் கயிறை பாம்பாகவும் அறிவுதான் திரிபு காட்சி. அப்ப இந்த மாய என்ன பண்ணுது, இந்த இருளிலே ஆணவ இருளிலே அகப்பட்டு அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்து அறிவை கொடுக்கிறது. இப்போ அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு, தெளிவான அறிவு அல்ல, ஐயமும் திரிபும் உடைய அறிவு. இப்ப இதுலதான் இந்த யா நாமாவில் இருக்கிற போது, யா நாமாவோட இருக்கிற போதுதான் நமக்கு பிறப்பிறப்புகள் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ இது உரிய பக்கம் வருகின்ற பொழுது, இந்த ஆதிசக்தி அல்ல திரோதான சக்தின்னு சொல்லக்கூடிய அதான் இந்த மாயை கொடுக்குது. அதுவே திருவருட்சக்தியாக இருந்து இந்த ரெண்டையும் நீக்கி இந்த சீயில கொண்டு வந்து செலுத்தும் என்பது இது பொதுவாக தெரிந்து கொள்ளுங்க. அப்புறம் அடுத்த வகுப்புல பாருங்க.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு அவதார படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: மலையத்தூஜ பாண்டியன் ஆட்சி செய்கின்றான். அந்த மலையத்தூஜ பாண்டியனுக்குத்தான் பரமேஸ்வருடைய வலது பாகத்தில் இருக்கின்ற பராசக்தியாக இருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மையார் லீலையாக தடாதகை என்ற திருநாமத்தோடு கூட 3 வயது பெண்ணாக அவருடைய வேள்வியிலே தோன்றப் போகின்றாள் என்று பார்க்கின்றோம். மலையத்தூஜ பாண்டியன் மன்மதனைப் போல அழகாக இருப்பாராம். வடமொழி தென்மொழி ஆகின்ற 2 மொழிகளிலும் மிகுந்த புலமை படைத்தவர் அவர். கவிஞர்கள்லாம் அவர்கிட்ட மாற்றினு மொழிப்பாங்க, அப்படிப்பட்ட புலமை படைத்தவர். மதுரை ஆண்ட மன்னர்கள் எல்லாருமே தாங்களே வித்வான்களாக கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால மற்றவர் ராஜாவை ஏமாத்தி பாடுற மாதிரி இவங்களை ஏமாத்தி பாட முடியாது. காட்சிக்கு இனியதான் இருப்பார், ஈஸிலி ஆக்சசிபிள். ராஜாங்கிறதுனால எங்கேயோ இருப்பார், யாரும் இப்போ கிட்டக்கு போய் பார்க்க முடியாதுங்கிறது கிடையாது. மிக எளிதிலே அவரை சென்று பார்க்கலாம். காட்சிக்கு இனியராக அவர் இருப்பார். அவருக்கு மனையாள் மிகுந்த கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண், சூரசேனன் என்ற சூரிய வம்சத்திலே வந்த ஒரு சோழ அரசன், அவனுடைய மகள், மிகுந்த தவம் செய்தவள். அவளுடைய முற்பிறவியில வித்யாவதி என்ற பெயரிலே ஒரு வித்யாதரனுக்கு அவள் மகளாக இருந்து அம்பாளை பிள்ளையாக பெற வேண்டும் என்று தவம் செய்தவள். அவள் காஞ்சனமாலை என்ற பெயரோடு சூரசேன சோழனுக்கு மகளாக பிறந்திருக்கின்றாள். அவளுடைய கன்னி பருவத்திலே இந்த பாண்டிய மன்னன் யார் மலையத்வஜன் அவளை கைப்பிடித்தான், திருமணம் செய்து கொண்டான். அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அதனால கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டிருப்பார்கள். நீண்ட நாளாகியும் இவர்களுக்கு பிள்ளை பிறக்கவில்லை. அதனால மலையத்வஜ பாண்டியனுக்கு எல்லையில்லாத செல்வமும் எல்லையில்லாத இன்பமும் கல்வியும் சொன்னத்தை கேட்கறதுக்கு ஆட்களும் பகையில்லாத ஒரு நாடும் பாவமில்லாத ஒரு அரசாட்சியும் எல்லாம் அமைந்திருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லாத குறையினால மனம் வருந்தினான். என்னன்னா ஒருவனுக்கு எவ்வளவு இருந்தாலும் ஒன்று இருக்க வேண்டும், அது இல்லை என்றால் ஏன இருந்து பயனில்லை. இந்த ஒன்று இருந்தால் மற்றது இல்லைனாலும் தெரியாது. அது என்னன்னு கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார், அவருடைய இடத்துல தான் நம்ம சொல்கிறோம், ஒருவன் பெற வேண்டியவற்றுக்குள் முக்கியமாக பெற வேண்டியது எது அப்படின்னு கேட்டால் ஒரு பிள்ளையை பெற வேண்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. ஒரு மனிதன் பெறக்கூடிய பாக்கியங்களுக்குள்ளேயே புத்திர பாக்கியம் தான் தலைமையானது, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் என்று வள்ளுவநாயனார் சொல்லியிருக்கேன். அதனால தன்னுடைய தகப்பனார் சுந்தரேசருக்கு நிறையா தொண்டு செஞ்சிருக்கிறார், தானும் அந்த பெருமானத்திலே பக்தியோடு ஒழுகுகின்றோம், இருந்தாலும் பெருமான் கருணை செய்யவில்லையே, தனக்கு பிள்ளை தரவில்லையே என்று வருந்தினான். வருந்திவிட்டு எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று அறியாது ஒரு நோயாளி மருந்துகளை உண்பதைப் போல பலவிதமான வேள்விகளையும் செய்தான். அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 99 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டான். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினா அந்த இந்திரனுடைய சீட்டு ஆடி அவனை கீழே தள்ளிடும், இவர் இந்திரன் ஆகிடுவார். அதாவது ரீசெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டான்னா இன்கும்பண்டா இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு பதவி கிடையாது, டிஜிபி அவருக்கு சல்யூட் வைக்கிறத விட்டுடுவான். புதுசாக ஒரு சீஃப் மினிஸ்டர் வரப்போறாருங்கும் போது இவர் கார்ல வந்து இறங்கலாம் அவ்வளவுதான், ஆனால் போலீஸ்காரர் சல்யூட் வைக்க மாட்டார். அதுபோல அந்த பதவி சோபை இல்லாமல் போயிடும், அடுத்த இன்கும்பண்ட் தெரிஞ்சிடுது. அதனால என்ன பண்ணா 100வது அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்காக இந்திரன் நேரில் வந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, எனக்கு ஒரு மகன் வேண்டும். மலைத்வஜன் கேட்கிறான், மகள் வேண்டும் கேட்கல, மகன் வேண்டும் அப்படின்னு தான் கேட்கிறான். உனக்கு புத்திரன் தானே வேண்டும், இதுக்குவே அஸ்வமேத யாகம் பண்ற, புத்திர காமேஷ் எதை பண்ணா உனக்கு புத்திரன் கிடைப்பா அதெல்லாம் நீ பண்ணணும், இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணிட்டியே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டியே, சீக்கிரமா புத்திர காமேஷ் யாகம் பண்ணு என்று சொல்லி அவனுடைய சிந்தனையை மாற்றி 100வது அஸ்வமேத யாகம் பண்ணாமல் செய்து தன்னை காப்பாற்றி கொண்டான். எல்லாரும் தன்னை காப்பாத்திப்பாங்க. இவனும் சரி என்று சொல்லி தம் பொருள் என்ப தம் மக்கள், தனக்கு பொருள் என்று சொல்வது தன்னுடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி ஒரு பிள்ளையை பெறுவதற்காக புத்திர காமேஷ்டி. இஷ்டி என்பது ஒரு சிறு வேள்வி, யாகம் என்பது பெருவேள்வி. காமேஷ்டி என்று சொன்னால் ஒரு விருப்பத்தோடு பொருந்திய இஷ்டிக்கு காமேஷ்டின்னு பேர். புத்திரனை விரும்பி செய்கின்ற ஒரு சிறு வேள்விக்கு புத்திர காமேஷ்டி என்று பேர். பொதுநலனை விரும்பி செய்கின்ற வேள்விகள் தான் பெருவேள்விகள் என்பார்கள். பரமேஷ்டி என்று பெருமானுக்கு பெயர். ஒரு மனிதன் அவனுடைய இஷ்டத்திலேயே மிகச்சிறந்த இஷ்டம் உயர்ந்த இஷ்டம் என்று வேதம் எதனை கருதுகின்றதுன்னா பெருமானுடைய திருவடியாகின்ற முக்தி பெற்றினை அடைய வேண்டும். மனித பிரிவு எடுத்த நாமெல்லாம் அறம்பொருள் இன்பங்களை ஈட்ட வேண்டும், ஆனால் அதை ஈட்டி ஒரு காலத்திற்கு பிறகு போதும் என்ற எண்ணம் வர வேண்டும். அறத்தை ஈட்ட வேண்டும், பொருளை ஈட்ட வேண்டும், இன்பத்தை ஈட்ட வேண்டும். ஈட்டிவிட்டு போதும் என்று நினைக்க வேண்டும், நினைக்காம இருக்கக்கூடாது. இனிமேல் நமக்கு பெருமான் தான் வேண்டும் நினைக்கணும். அதுக்கு தான் பரமேஷ்டின்னு பேர், மேலான விருப்பம். அந்த மேலான விருப்பத்தை எவன் பூர்த்தி செய்கின்றானோ அந்த இறைவனுக்கு பரமேட்டி என்று பேர். புத்திர காமேட்டி யாகம் செய்த உடனே பெருமான் கருணை செய்தார். அந்த யாக குண்டத்தில் இருந்து அம்பாள் இவனுக்கு மகளாக பிறக்கின்றாள். 3 வயது பெண்ணாக பால என்ற வடிவத்தோடு கூட மீனாட்சி அம்மையார் தோன்றுகின்றார். எப்படி தோன்றுகின்றார் அப்படின்னு கேட்டால், மகேசன் தனிமை எய்த கைலாசபதி பக்கத்தில் இருக்க சீட்டை பார்த்தா காலியாக போயிடுது. ஏன்னா அம்பாள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாளே, பக்கத்தில் சீட்டு காலியாகிற மாதிரி. இமவானின் மனைவி மேனை நாணம் எய்த, இமவானுடைய மனைவி மேனைன்னு ஒத்தி, அவளுக்கு அம்பாள் முன்பு பார்வதியாகத்தானே சென்று மகளாக சேர்ந்தாள். அவள் கர்வம் பெற்றிருந்தாளாம், என்னென்னா எனக்குத்தான் வந்து சிறு பெண்ணாகவே அம்பாள் என்னிடம் வந்து சேர்ந்து நான் வளர்க்க வளர்ந்தாள். அவளை நான் வளர்த்து அவளுடைய கணவனுக்கு தக்க முறையிலே திருமணம் செய்து கொடுத்து சிறப்பினை அடைந்தேன், உயர்ந்த மாப்பிள்ளையை பெற்றேன் என்று அந்த இமவானுடைய மனைவியாகின்ற மேனைக்கு கர்வம். அந்த இமவான் மனைவி மேனை கர்வபங்கமாக போகிறாள். என்ன காரணம், இப்பொழுது இந்த அதே அம்பாள் காஞ்சன மாலைக்கு பெண்ணாக வரப்போகிறாள். அதனால இமவான் மனைவி மேனை நாணம் எய்த. மலையத்வஜ பாண்டியனுடைய வலது தோல் துடிக்க, ஆண்களுக்கு வலது கண் துடித்தாலும் வலது தோல் துடித்தாலும் க்ஷேமம், நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். மலையத்வஜ பாண்டியனுக்கு நல்லது நடக்க போகிறது. காஞ்சன மாலையின் முலைகளில் பால் ததும்பி ஒழுக, என்ன அவள் வயிற்றிலே அம்பாள் பிறக்கவில்லை, இருந்தாலும் அவளுக்குத்தான் தான் மகள் என்பதை காட்ட விரும்புகிறாள். நின் வயிற்றில் நான் பிறக்கவில்லை என்றாலும் நான் உனக்குத்தான் மகள், இன்னொருத்திக்கு மகள் இல்லை, ஆகவே நீ எனக்கு பாலூட்டுவதற்கு உன்னிடத்தில் நான் பாலை கொடுக்கின்றேன் என்று சொல்லி தாயாரை காட்டுறா. அவளுடைய முலைகளிலே பால் ததும்பி ஒழுக ஆரம்பித்தது. அந்த காஞ்சன மாலையின் இடது வேர்க்கண் ஆட ஆரம்பித்தது. பெண்களுக்கு இடது கண் ஆடினா சௌக்கியம், இந்த பெண்ணை பெற்று சௌக்கியமாக இருக்க போறேன் என்று அவள் நினைத்தாள். 7 உலகத்தில் இருக்கின்ற உயிர்களும் சந்தோஷம் அடைந்தன மீனாட்சியுடைய அவதாரத்தினால. சைவம் முதல் தவத்துறை உயர, தவத்திற்கு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது, சைவ தர்மமானது உயரப்போகின்றது. அதர்மம் நலிய தர்மம் ஓங்க அம்பாள் அவதாரம் என்றாள். பஞ்சநாதங்கள் தாமாக ஒலித்தன, தானாகவே மங்களவாத்தியங்கள் ஒலிக்கின்றன. யாராவது வித்வான்கள் வந்திருக்காங்களான்னு பார்க்குறாங்க, யாரும் காணும். கேசட்டை ஓடுதான் பார்க்குறாங்க, கேசட்டையும் காணும், தானாகவே ஒலிக்குது. ஆகாயத்திலிருந்து பஞ்சநாதங்கள் ஒலித்தன. மதுரை மாநகரத்தார் இனமறியா மனமகிழ் வெய்த, திடீர்னு எல்லாருக்கும் அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது சந்தோஷம், வெயிலில் ஏசிக்குள்ளே போன மாதிரி இருக்குது, காரணமே தெரியல. மதுரையில் இருக்கிற அத்தனை உயிர்களும் சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. வியாதிக்காரனுக்கெல்லாம் வியாதி தெரியல, கடன்காரனுக்கே கடன் மறந்து போச்சு. படிக்காத குழந்தைகள்லாம் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ண மாதிரி கனவு வருது, பயமே இல்லாமல் சௌக்கியமாக இருக்கும். என்னடா இந்த 5 நிமிஷம் நம்ம சௌக்கியமாக இருக்கோமே நினைக்கிறா. அந்த இடத்துல அம்பாள் தோன்றா யாக குண்டத்திலேருந்து. எல்லாருக்கும் ஒரு சந்துஷ்டி ஏற்பட, கன்னி தமிழ்நாடு பெருமை பெற அம்பாள் அவதாரம் பண்ணின காரணத்தினால இந்த உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. பாரதத்திலேயே 54 தேசங்கள் இருக்கின்றன. அந்த 54 தேசங்கள்லையும் அம்பாள் தோன்றியது என்ற பெருமை உள்ள அந்த கன்னி தமிழ்நாடு பெருவண்ணம் அம்பாள் யாகத்திலே தோன்றினாள். பாண்டியர் குலம் மென்மை பெற எத்தனையோ ராஜவம்சங்கள் இருக்கின்றன, ஆனால் பாண்டியனுக்குத்தான் பெண்ணாக பிறந்தாள் என்று சொல்லி அந்த பாண்டிய குலம் மேன்மை பெறும்படியாக பிறந்தாள். அக்னி தேவன் நொற்ற பயனடைய, அக்னிக்கும் சுவாமிக்கும் ஆகாது, தக்ஷ யாகத்தில் அக்னியினுடைய கையை வெட்டிட்டார் சுவாமி. இப்போ அந்த சுவாமி அக்னியை நினைச்சாரா, ஜெகத் பிதாவாக இருக்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் அபராதம் பண்ணி அவனுடைய கோபத்துக்கு ஆளாகிட்டோமே, நம்முடைய அப்பாவோ நம்முடைய குருநாதரோ நம்மளை கோவிச்சுட்டா நம்ம மனசு தவிக்கும், நம்மளை தண்டிச்சுட்டா நம்ம மனசு தவிக்கும். அப்புறம் அவளே கூப்பிட்டு போனா போகிறது அப்படின்னா அவள் நமக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலோ ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாலோ தான் சந்தோஷம் அடையும். திரும்ப அவளுடைய கிருபைக்கு பாத்திரம் ஆகிற வரையும் மனசு தவிக்கும். அதுபோல பரமேஸ்வருடைய கிருபைக்கு திரும்ப பாத்திரம் ஆகணும் அக்னி. எப்போ பாத்திரம் ஆவார்னு சொன்னால், இந்த மீனாட்சியை சுவாமி கல்யாணம் பண்ணிக்கும் போது அவள் கையை பிடிச்சின்னு அக்னியை சுத்த போகிறார் இல்லையா. அப்போ அக்னியை சுத்தும் போது நீனு நானும் ஃப்ரெண்ட்ஸு தான், உன் மேலே இருக்கிற குற்றத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு சுவாமி அந்த சௌஜன்யத்துக்கு வந்துடுவார் இல்லையோ, விரோதபாவம் போயிடும். அக்னி வளம் வரும்பொழுது அக்னி வேண்டாதனுங்கிற எண்ணம் போயிடும் சுவாமிக்கு. அது வரப்போகிறதுன்னு தெரிஞ்சு இப்போயே அக்னிக்கு சந்தோஷமா, சுவாமிக்கு நமக்கு இருக்கிற பகையானது தீரப்போகின்றது. அது மட்டும் இல்லை, உலகத்தெல்லாம் பெற்றெடுக்கின்ற அம்பாளை நாம் பெற்றெடுத்தோம் என்று சொல்லும்படியாக அக்னி வயத்திலேருந்து அவள் தோன்ற. இப்போ ஒரு கார்த்திகேய பெருமான் அம்பாள்கிட்ட தோன்றினதுனால உமாசுதன் பேர், சுவாமி நெத்திக்கண்ணிலேருந்தே தோன்றினார் அவர், அவர் கங்கையில் தோன்றினதுனால காங்கேயன்னு பேர், சரவண பொய்கையில் தோன்றினா சரவணபவன் பேர், கார்த்திகை பெண்கள்கிட்ட பால் உண்டதுனால கார்த்திகேயன் பேர். இப்படி பல பேர் அந்த மாதஸ்தானத்தில் இருக்கார். அதுபோல் அம்பாளுக்கு அக்னி ஒரு மாதாஸ்தானத்தில் இருக்கார், அங்கேருந்து தோன்றினதுனால. அதனால் அக்னிக்கு சந்தோஷம். அக்னி தேவன் நோற்ற பயனடைய அந்த மீனாட்சி ஆனவள் ஹோமகுண்டத்தில் இருந்து தோன்றினாள். தோன்றிய பொழுது அவள் எப்படி இருந்தாள் அப்படின்னு கேட்டால், 3 வயசு பெண்ணாக இருந்தாள். இடுப்பில் பட்டாடை கட்டியிருந்தாள். அந்த பட்டாடை அந்த பட்டாடையை விட வழவழன் இருக்கு. அதனால் அந்த ஆடை அந்த இடுப்பில் நிற்கணுங்கிறதுக்காக வேதங்களும் சாஸ்திரங்களும் ஒட்டியானமாக இருந்து அந்த பட்டாடையை அவள் இடுப்பில் இறுக்கி கட்டியிருக்கு. அவளுடைய சிரசு, அவளுடைய கூந்தல், அந்த கூந்தலை கொண்டையாக முடிஞ்சுட்டுருக்கா. நம்ம இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி அந்த கொண்டையை சுற்றி ஒரு முத்து வட்டம் இருக்குது, சூழியம் என்ற அந்த ஆபரணம். முத்து சூழியத்தால் விழுங்க பெற்ற சிறிய கொண்டை, சின்ன கொண்டை. அந்த கொண்டையை மறைக்கிற மாதிரி முத்தினால் ஆகிய ஒரு சூழியங்கிற ஆபரணம் அதை மறைச்சுட்டுருக்கு. அந்த சூழியத்திலிருந்து கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம் 2 தொங்குறது. அதில் கட்டி தொங்கப்பட்ட முத்து சரம், கழுத்தில் முத்து ஹாரம், கழுத்தை ஒட்டி இருக்கு. அதுக்கு வெளியே ஆரமாக அதனை தொடர்ந்து பவளத்தினால் ஆகின ஒரு வடம் இருக்கு. அவருடைய சிறிய இடையை சுற்றிய சிற்றாடை, புறத்தே சூழ்ந்து நிறுத்தும் மணி மேகலை, நவரத்தனங்களால் ஆகின்ற ஒரு மேகலை. மேகலை என்றால் ஒட்டியானும். அவள் காதிலே மாணிக்கங்களால் ஆகிய குழையை அணிந்திருக்கின்றாள். குழையினா ஜிமிக்கி. அந்த குழையினுடைய இறுதி பகுதிக்கு குதம்பைன்னு பேர். அது ஆடும். அது வந்து அவளுடைய சின்ன தோளில் பட்டு ஆடுறது. காதில் வந்து அழுத்தின மாணிக்கத்தோடு சேர்ந்த குழை, அந்த குழையிலிருந்து தொங்குகின்ற ஒரு தொங்கட்டான் அந்த குதம்பை. அது அது என்ன பண்ணுது, அது வட்டவடையமாக இருக்கின்ற அது தொழிலே பட்டு அவள் குதிக்கும் போது ஆடுது. 3 ஆண்டு கொண்டவளாக கையிலே வளையலோடு, தொழிலே வளையலோடு, தோல் வளையோடு, காலிலே கொலுசோடு அம்பாள் தோன்றினாள். பால என்ற வடிவத்திலே 3 முனைகளோடு தோன்றினாள். 3 ஸ்தனங்களோடு அம்பாள் அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள். தோன்றி அவள் என்ன பண்ண, காஞ்சன மாலைக்கு அவளுக்கு அறுத்துகின்ற பாலானது உண்டாயது. அம்மா என்று சொல்லிக் கொண்டு போய் அவளுடைய மடியிலே சென்று அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தாள் அன்போடு. காஞ்சன மாலைக்கு அன்பினாலே மனம் நெகிழ்ந்தது. காஞ்சன மாலையினுடைய பாக்கியத்தை சொல்றார் பரஞ்சோதி முனிவர். கஷ்டப்படாம குழந்தை பத்துட்டாயா? இல்லைன்னா எத்தனை தடவை மெடிக்கல் செக்அப் போகணும், எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிடணும், எத்தனை தடவை இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவார், ரொம்ப சீரியஸு, சிசரியன் தான் பண்ணணும், இந்த கஷ்டமெல்லாம் இல்லாமல் குழந்தை பத்துட்டாவ. செய்ய வாய் வெளிராது. ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை வயத்துக்கு வந்ததுன்னா சிவப்பாக இருக்கிற உதடு வெளுத்து போகும், கர்ப்பம் பெருசாக. செய்ய வாய் வெளிராது, துணை முலைக்கண் கருகாது. முலைக்கண்கள் கருத்து போகும் அது கருகாமல். செயல் போல் நீண்ட மையவாய் மதர்த்த கருங்கண் பசவாது. கரிய கண்களில் இருக்கிற வெள்ளை விழி வெளுத்து போகும் அது அவ்வாறு வெளுத்து போகாமல், அதாவது டல் ஆகும் அது ஆகாமல். 2 மதியம் தாங்காது. 270 நாள் அந்த குழந்தைய வயத்தில் வச்சுக்கணும. 27 நாள் ஒரு மாதம், 10 மாதம்னா 300 நாள் இல்லை, ஒரு மாதங்கிறது 27 நாள் தான் சாந்திரமானம். அந்த 270 நாள் வயத்தில் தாங்காது. ஐயா ஆளிலை வருந்த பெறாது, இடுப்பு நோகாது, இடுப்பு வலி எடுக்காமல், வயிறு நோகாமல். பெரும்மகவை எடுத்தணைத்தாள் மோந்தாள், துய்யவாய் முத்தங்கொண்டு இன்புற்றாள், முன் பெற்ற தோகையன்னாள். மேனையைப் போலவே சந்தோஷத்தை அடைந்தாள் காஞ்சன மாலை. ஆனால் மலைத்வஜனுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கு, ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு, களிப்பும் இருக்கு, கலக்கமும் இருக்கு. என்ன பெற்றவனவன், நான் இந்த சந்ததி வளர்வதற்கும் பிதிர்காரியங்கள் செய்வதற்கும் பாண்டிய வம்சம் வளரணும், முன்னோர்களை சத்கத்தியில் சேர்க்கணும், ஒரு புத்திரனை பெற வேண்டும், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகலை, ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலைங்கிறவா ஒரு புத்திரனை பெற விரும்புவார்கள். பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது, ஒரு பிள்ளை குழந்தை பிறப்பதற்கு இன்னும் எத்தனை தவம் பண்ணணுமோ, இவ்வளவு தவம் பண்ணி புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணியும் பெருமான் நமக்கு ஒரு புத்திரனை தராமல் ஒரு புத்திரியை தந்திருக்கிறாரே, ஒரு பெண்ணை போய் கொடுத்துருக்கிறாரே, தகுதியுள்ள ஒரு ஆண்மகனை கொடுக்கவில்லையே என்று ஒரு வருத்தம். சரி, பெண்ணை தான் கொடுத்தார், அந்த குழந்தையை நன்னா கொஞ்சி கரை சேர்க்குற மாதிரி கொடுத்தாரா? 4 பேர் பார்த்தா சிரிக்கிற மாதிரியும் கரை சேர்க்கறதுக்கு பயமாக இருக்கிற மாதிரியும் எல்லாரை போல இல்லாமல் வேறு விதமாக 3 முலைகளோடு கொடுத்து விட்டாரே. தகப்பிறகளாக கவலை, பெண்ணுக்கு வயசாக ஆக சரியான இடத்துல பிடிச்சி கொடுக்கணுமே, பிறர் பொருள்னா பிறர் பொருளை காப்பது போல் காக்க வேண்டும் என்பதனால வருத்தப்பட்டானா? அவன் வருத்தத்தை அறிந்து பரமேஸ்வரன் அசரீரியா சொன்னார், நீ இப்படி வருத்தப்படாதே, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் வருத்தப்படாதே. என்றைக்குமே எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் சந்தோஷப்பட தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் லிவிங் இன் தி ப்ரெசன்ட்னு பேர். இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினச்சோன்னா சௌக்கியமாக இருக்கணும். எவ்வளோ சிரமம் இருந்தாலும் சொக்கநாதர் தரிசனம் பண்ணும்போது சிரமத்தில் நினைக்கக்கூடாது. தரிசனம் பண்றதுக்கு முன்னாடியே சுவாமியை தரிசனம் பண்ணி இந்த நம்ம விண்ணப்பிச்சு இந்த துக்கத்தை போக்கிக்கலாங்கிற எண்ணத்தோட நீங்க வரலாம். ஆனா சுவாமியை பார்க்கும்போது மறந்து போயிடணும். சுவாமி சந்நிதியில நாம கேட்க வந்த துக்கம் மறந்து போயிடுத்துனா நிச்சயமா அது போயிடுத்துன்னு அர்த்தம், கேட்காமலே போயிடுத்துன்னு அர்த்தம். ஏன்னா மனத்திருந்த கருத்திருந்து முடிப்பவன், மனசுல என்ன இருக்குன்னு அவர் சுவாமிக்கு தெரியும். எப்ப அதை நம்ம மறக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டாரோ அதை நமக்கு அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நமக்கு விடுதலை தான், இனிமே அந்த சிரமம் கிடையாது. அதனால நினைச்சவற்றை கேட்க வேண்டாம். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் போய் வருத்தப்படுறியே, நீ இவளை பெண் என்று நினைக்காத, மகன் என்று நினைத்துக்கொள். ஒரு பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளையை வளர்ப்பதை போல வளர்த்துவா. மகனை போல இவளுக்கு வந்து உபநயனம் செய், மகனை போல இவளுக்கு உபநயனம் செய், மகனை போல இவளுக்கு காயத்ரி உபதேசம் செய், மகனை போல இவளுக்கு சிவதீட்சை கொடுத்து சிவபூஜை எடுத்து வை, மகனை போல இவளை வேள்விகள் புரியவை, மகனை போல இவளுக்கு முடிசூட்டு. இவளுக்கு பெயர் கூட நாங்க சொல்றதுதான் தடாதகை என்ற பெயர், தடாதகை என்று இவளுக்கு பெயர் வை அப்படின்னு அசரீதியா சொல்லிட்டார் சுவாமி. உடனே அவன் மனதில் இருக்கின்ற அந்த துக்கத்தை போக்கிக் கொண்டான்.

கொடுத்துட்டே இருப்பா. யாரு? அந்த மாதா பிதாக்கள்லாம். அப்படியே வேதியர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தேடி வருபவர்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய பொன்னும் பட்டும் கொடுத்தான் மன்னன். அப்புறம் என்ன பண்ணான், மீனாட்சி அந்த தடாதகை பிராட்டி பிறந்த அந்த சந்தோஷத்தில் மாற்று அரசர்கள் பகை அரசர்கள் யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காளோ காலிலே விலங்கிடப்பட்டு அவரெல்லாம் விடுதலை பண்ணான். பலவிதமான குற்றங்களை புரிந்து ஜெயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இனிமே புதுசாக யாராவது தப்பு பண்ணி பின்னாடி வந்தால் வரட்டும், நம்ம ஊரில் ஜெயிலுக்கு கதவே இருக்கக்கூடாது இடிச்சுடுன்ட்டான். மதுரையில் எல்லா ஜெயிலையும் ஓப்பன் பண்ணிவிட்டான். யாரும் அவள் வீட்டுக்கு போய்க்கலாம், ஜெயிலில் அட்டண்டன்ஸே கிடையாது என்ன சொல்லிட்டார். அப்படி எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து சந்தோஷமாக மதுரை நகரை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு புத்திரனுக்கு செய்வதைப் போலவே சம்ஸ்காரங்கள்லாம் செய்து ஜாதகன் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் செய்து வளர்க்கின்றான். அவள் பெண் குழந்தையாக இருந்து கொண்டு தன்னுடைய தோழிகளுக்கும் அம்மாவுக்கும் சௌக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறாள். ஒரு ஆண்மகனை போல இருந்து கொண்டு அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறானோ. டூ இன் ஒன்னாக இருக்கா. யார்? மீனாட்சி. மணல் மணலாலே சிறுசோறு பண்ணுறா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. இதை பாயசம் ரெடி ஆகிடுது, பச்சடி ரெடி ஆகிடுது, அவியல் ரெடி ஆகிடுது, சாதம் இன்னும் வேகலை. இப்படி குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் விளையாடும். நான் இது வேலை சேர்ந்துட்டு ஏண்டியா அடுப்பில் வந்து நெருப்பு பத்தலடி, நெருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோ, இன்னும் கொஞ்சம் கூட பத்த விடு. அப்படியா? சரி, இந்த சிவப்பு பூவை பறிச்சுட்டு வா, செம்பருத்தி பூவை பறிச்சுட்டு வந்து உள்ளே வச்சா நெருப்பு. என்ன நீ வந்து கொதி வந்துருத்தோ இளநீர், அரிசியை களைஞ்சு போடலையே. இரு இரு, இந்த மரத்துலேருந்து வந்து அரிசியில் இல்லாமல் இருக்கிற மாணிக்கம் மரகதம் நீலமணியெல்லாம் புடச்சி எடுத்துட்டு முத்தை மட்டும் எடுக்கிறேன். முத்து தான் அரிசி. அப்போ நவரத்னங்களில் எல்லாத்தையும் புடச்சி எடுத்துட்டு முத்து தான் அரிசி, அதை களைஞ்சு இதில் போடணும். சாதம் ஆகிடுதா? தடவி பார்த்து வெந்துடுத்து சாதம் ஆகிடுது. சரி, அந்த பசங்களெல்லாம் கூப்பிடு, நம்ம அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம். விபூதி ருத்ராட்சம் அணிஞ்சிருந்து விளையாடிட்டு இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கெல்லாம் சாப்பிட வாங்கோ, சாப்பாடு ரெடி ஆகிடுது. நான் அவளை இலையை எடுத்துன்னு வருவேன், போடுங்கோ. பாயசம் ரொம்ப நல்லா இருக்கே, இது விளையாட்டு. அவியல் ரொம்ப நல்லா இருக்கே, சாதம் நல்லா வெந்திருக்கேன், சக்கரை பொங்கல் சூப்பர். நாளைக்கு இதே மாதிரி கிடைக்குமா? நாளைக்கு எத்தனை நேரத்துக்கு சாப்பாடு போடுவீங்க? இது விளையாட்டு. இதான் சிறு சோறு அட்டியும் பாவை தனக்கு ஊட்டியும். யாரும் சாப்பிட வரலன்னா கையில் பொம்மை வச்சுட்டுருப்பா, பொம்மைக்கு அந்த சாப்பாட்டை ஊட்டுறது. சிற்றில் இழைத்தும் வசிக்கிறதுக்கு வீடு கட்டுறா, அந்த வீடு கட்டியும் இவ்வாறு விளையாடுகின்றாள். அந்த பருவத்துக்கு மேலே வரும்பொழுது கழங்கு பந்து அம்மனை போன்ற, கழங்குங்கிறது சின்ன பந்து வெயிட் இல்லாமல் இருக்கும், அம்மானை பந்துங்கிறது வெயிட் உள்ளது, உள்ள கல் வச்சு பட்டு துணினால் கட்டினது, கருங்கல்ல வச்சு அது வந்து வெயிட்டானது. அம்மானைங்கிறது வந்து கொஞ்சம் புத்திசாலியாக பெண்கள் ஆனப்புறம் பேச தெரிஞ்சு கேள்வி கேட்டு பதில் சொல்லும்போது ஆடுறது. அந்த மூணு பந்து, அந்த மூணு பந்தை ரெண்டு கையினால் தூக்கி போடணும். எந்த ஒரு நேரத்துலையும் கையில் ரெண்டு பந்தை ரிசீவ் பண்ணணும். ஒரு பந்து ஆகாசத்துலேயே இருக்கும், அது பூமியில் விழாமல் அதை பிடிச்சிக்கிறதுக்கு கையில் இருக்கிற பந்தை தூக்கி எறிஞ்சிட்டு இதை பிடிச்சிக்கணும். கான்சன்ட்ரேஷன், கண்ணுக்கும் கைக்கும் எக்ஸசைஸ், கான்சன்ட்ரேஷன். அதே நேரத்தில் மனசு ஒருமுகப்பட்டு காதுக்கும் எக்ஸசைஸ். எதிராளி கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லணும். விடுகதை கேட்பா, அதுக்கு பதில் சொல்லணும். அதை பதில் சொல்லிகிட்டே பந்து கீழே விடாமல் பார்த்துன்னு விளையாடணும். யார் ரொம்ப நேரம் விளையாடுறாலோ அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ். இல்லை அம்மானி மீனாட்சியை போல யாராவது விளையாட முடியுமா? போருண்டி இருட்டெடுத்து சொல்கிற வரையும் பந்தை கீழே விட மாட்டாங்க, தோத்தே போக மாட்டான் மீனாட்சி. யார் எந்த கேள்வி கேட்டாலும் சாஸ்திரத்தில் கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவேன். அப்படியே அம்மானை விளையாடிட்டுருக்கா. அப்புறம் தன்னையொத்த பிள்ளைகளோடு கூட அந்த தோட்டத்தில் இருக்கிற உயரமான மரங்கள்லேருந்து முத்தினால் ஆகின்ற முத்தும் தங்கமும் இழைத்த தாம்பு கயிர்களை தொங்க விட்டு பொன்மயமான ஊஞ்சல் பலகையில் உட்கார்ந்துட்டு நன்னா காத்தாட ஊஞ்சல் ஆடுறது. இப்படிப்பட்ட விளையாட்டுகள்லாம் விளையாடி கொண்டு வர வந்து அப்பா சந்தோஷப்படுற மாதிரி உபநயனம் பண்ணிண்டா, காயத்ரி உபதேசம் பண்ணிண்டா, ஸ்கூலுக்கு போய் வேதாதி சாஸ்திரங்களெல்லாம் படிக்கிறா. மறை முதல் 14 சாஸ்திரங்களை படித்தா, 64 கலைகளையும் பயின்றாள். அவள் வந்து முடிசூட்டுகின்ற பருவத்திற்கு வந்தாள். இவளை நம்பி ராஜாங்கத்தை தரலாம். என்ன கேட்டனா, இவளுக்கு நல்ல வித்வத் இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்கிறா. ஒரு கேஸ்னு ஒன்று தர்பாருக்கு வந்ததுன்னா அப்பா பக்கத்தில் இருக்கும்பொழுது அப்பா தெரியாத மாதிரி கேட்பார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு வந்திருக்கா, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு டக்குன்னு புரியலையே மீனாட்சி. என்னப்பா ரொம்ப சிம்பிள்ப்பா, இந்த இப்போ பாருங்க இவன் பொய் சொல்கிறான், அவன் உண்மை சொல்கிறான், ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. அவன் மூஞ்சியை பாருங்கள், இவன் எப்படி வந்து நிஷ்கலங்கமாக இருக்கான். இவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான் பாருங்கள், அவன்கிட்ட நியாயம் இல்லை, இவன்கிட்ட தான் நியாயம் இருக்குது. அப்பா கெடுத்து சொல்லுவார், அப்பா வேணும்னே இதெல்லாம் கேட்பார். கேட்டோடனே சரி இவள்கிட்ட ராஜாங்கத்தை கொடுத்துடலாம். அரசனுக்கு எது முக்கியம்? நீதி வழங்குதல் முக்கியம், நடுநிலை இருந்து வழங்குதல் முக்கியம். வேண்டுவார் வேண்டாதவர்னு யாரும் இருக்கக்கூடாது. சட்டப்படி ஒழுகுதுதான் ஒரு மன்னனுக்கு முக்கியம். அந்த பண்பு மீனாட்சிட்ட இருக்குங்கிறத தெரிஞ்சினோடனே அவளுக்கு முடிசூட்ட போகின்றார். இப்போ சுமதி என்ற மந்திரி, சுமதி என்றால் நல்ல அறிவு கொண்டவன், நல்ல தெளிவு கொண்டவன்.
அந்த மந்திரி

0: வந்து குலசேகர பாண்டியன் மந்திரியா இருக்கார், மலையத்துஜனுக்கு மந்திரியா இருக்கார், அவரே மீனாட்சிக்கு மந்திரியா இருக்கார். அவர் வந்து என்ன பண்றார், மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை தேசங்கள்ல இருக்கிற ராஜாக்களுக்கும், பாரத தேசத்துல 54 தேசம், வெளியில நிறைய தேசங்கள், வெளி தேசங்கள் எல்லாருக்கும் உடனே தூதுவர்கள் மூலம் ஓலை அனுப்புறார். மலையத்துஜ பாண்டியன் பெறாது பெற்ற மகளாகின்ற தடாதகை பிராட்டிக்கு பாண்டிய ராணியாக முடிசூட்டு போகின்றார். இந்த நல்ல நாளில் ஒரு சோமவாரத்தில் நல்ல குறையில் முடிசூட்டு போகின்றார். ஆகவே பட்டாபிஷேக நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்து சேருங்கள் என்று ஓலை அனுப்பினார். அம்பாள் வந்து உட்கார்ந்து அரசாட்சி பண்ணுவதற்காக ராஜா என்ன பண்ணார், இந்த பழைய சிம்மாசனம் வேண்டாம், புதுசாக 5 தலை நாகம் தங்கத்தில் பண்ணி அது அந்த சிம்மாசனத்துக்கு மேலே கொடை போல இருக்கிற மாதிரி, ரெண்டு உயர்ந்த சிங்கங்கள் ரெண்டு பக்கத்திலிருந்து தாங்குற மாதிரி, புதுசாக தங்கத்தை உருக்கி பார்த்து நவரத்தனங்கள்னால ஓரங்கட்டி புது சிம்மாசனம் மீனாட்சிக்காக தயார் பண்ணேன். அதில் மீனாட்சியை அமர்த்தி கடஸ்தாபனம் பண்ணி அதுக்கு உதசாந்தி மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி அவளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அவளை பட்டாபிஷேகம் பண்ண போகிறேன். அவ்வாறு அவளுக்கு அபிஷேகம் பண்ணி கடத்தினால அபிஷேகம் பண்ணி புதிதான மாணிக்கங்கள்னால புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒரு ரத்தன கிரீட்டம், அந்த ரத்தன கிரீட்டத்தை மலையத்துஜ பாண்டியன் புரோகிதர்கள் துணை கொண்டு தன்னுடைய மகளுக்கு தன் திரக்கிரத்தினாலே சூட்டினான். நீ இனிமே ராஜபரிபாலனம் பண்ண வேண்டியது என்று சொல்லி சூட்டினான். சூட்டுவதற்கு முன்பாக அந்த ரத்ன கிரீட்டத்தை நகர்வலம் செய்தான். அவளுக்கு சூட்டிய பிறகு அவளை ஒரு வெள்ளை யானை மீது ஏற்றி, அதாவது வெள்ளை யானை என்பது சொர்க்கத்தில் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது, வெள்ளை நிறுத்த யானைகள் பூமியிலும் உண்டு, வெளிநாடுகளில் உண்டு. அந்த யானைகளில் சில வெளிநாட்டு மன்னர்களால் மீனாட்சியினுடைய பட்டாபிஷேகத்துக்கு என்று கிஃப்டாக கொடுக்கப்பட்டன. தாய்லாண்டில் தான் வெள்ளை யானை இருக்குது. அந்த ஒரு வெள்ளை யானை, உயர்ந்த வெள்ளை யானை, அதனுடைய துதிக்கை வந்து பூமியில் பிறளும், அதனுடைய தந்தம் நீளமாக இருக்கும். அந்த வெள்ளை யானை மீது மீனாட்சியை ஏற்றி அவளுக்கு வந்து வெண்கொற்ற குடை பிடித்து இரட்டை கவரி ஆலவட்டங்கள் வீசி அந்த ரத்தன கிரீடத்தை சூட்டியபடி இந்த மதுரை மாவட்டத்தினுடைய முக்கியமான வீதிகளிலே மக்களுக்கு, உங்களுக்கு இவள் ராணியாக இருப்பாள், ராணியாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ராணி கோலத்தில் அவளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அவ்வாறு நகர்வலம் செய்வித்தார்கள். இவ்வாறு அவள்கிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னே மலையத்துஜனுக்கு நிம்மதி ஆயிற்று. அதிலிருந்து அவனுக்கு வேலை கிடையாது, நித்திய சிவபூஜா, பரமேஸ்வருடைய தரிசனம், அப்படி சிவ தத்துவ விவேகத்தினால அவன் பெருமானுடைய திருவடியை அடைந்தான். மகள் என்ன பண்ணா, மகள் வந்து உலகத்தையெல்லாம் இன்ற அன்னை, தன்னுடைய தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய அந்த அந்தியேஷ்டி ஈற்றுக்கடன்களையெல்லாம் செவ்வனே அவள் சாஸ்திர விதிப்படி செய்தாள். மீனாட்சி அரசாட்சி செய்கின்றாள். அன்றாடம் சூரியன் உதிப்பதற்கு 5 நாழிகை முன்பாக மங்கள வாசகர்கள் திருப்பள்ளி எழுச்சி ஓதவும் அவள் எழுந்திருப்பாள். அதனால அவ பாட்டு பாடிதான் அவள் எழுந்திருப்பாங்கிறது இல்லை, அவர்கள் வந்து நேரத்தில் மீனாட்சி எழுந்திருப்பாளே, நம்ம லேட் ஆகிடக்கூடாதுன்னு அவங்க எழுந்துட்டு வருவான். அவர்கள் வரனாலும் மீனாட்சி எழுந்துருவாள். மங்கள வாசகர் எழுப்ப அவ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து துயில் உணர்ந்து நீராடி திருநீர் அணிந்து பஞ்சாட்சர ஜபம் பண்ணி சிவபூஜை பண்ணி சொக்கநாத பெருமானையும் முதல் கால பூஜை தரிசனம் பண்ணிடுவாள். சுவாமியுடைய முதல் கால பூஜையை தரிசனம் பண்ணிடுவாள். பண்ணிட்டு அந்த அத்தானி மண்டபம்ங்கிற தர்பாரில் வந்து அரசிற்க இருந்து அருகிலே கமலினி அணிந்ததை என்ற பெண்கள் அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்து கொடுக்க, அலைமகளும் கலைமகளும் இருந்து கவரி வீச, ஏனைய மன்னர்கள் வணங்க அவள் அரசாட்சி செய்தாள், மரங்கடிந்து அறம் புரிந்தாள். இவ்வாறு முதல் முறையாக இந்த உலகத்திலே ஒரு கன்னிப்பெண் ஆண்ட காரணத்தினால இந்த பாண்டி நாட்டிற்கு கன்னி நாடு என்று அன்று தொட்டு பெயர் ஏற்பட்டது. நம்ம நாட்டுக்கு என்ன பேர், கன்னி நாடு. இப்படி ஆனோடனே இந்த கதையை சொன்னோடனே அகஸ்தியர்கள், அகஸ்தியரை கேட்கலாம் முனிவர்கள்லாம், இமவான் சபம் செய்தார், பார்வதியாக சென்று அம்பாள் பிறந்தாள், ஆனால் இந்த மலையத்துஜ பாண்டியன் மகனுக்காகத்தான் யாகம் செய்தான், அம்பாள் தனக்கு மகளாக வர வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் அம்பாள் ஏன் அவனுக்கு போய் பிறந்தாள், ஒரு வேண்டா விருந்தினனாக போய் இப்போ சேரலாமா என்று கேட்கும்போது அப்போ சொன்னார் அகஸ்தியர், மலையத்துஜ பாண்டியன் காஞ்சன மாலையை திருமணம் செய்து கொள்வதற்கான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறான், காஞ்சன மாலை அம்பாளை மகளாக பெறுவதற்கான புண்ணியத்தை பண்ணியிருக்கிறார், அதுதான் சூட்சம். அப்போ காஞ்சன மாலை தன்னுடைய முற்பிறவியில் விஸ்வாவசு என்ற ஒரு வித்யாதரனுடைய மகளாக பிறந்து வித்யாவதி என்ற பெயரோடு அம்பாள்கிட்ட நல்ல பக்தி, தகப்பனார் மூலம் அம்பாளுடைய மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு தகப்பனார்கிட்ட கேட்குறா, சுவாமி நான் வந்து அம்பாளை காணணும்னா இந்த மந்திரத்தை எந்த ஊரில் போய் ஜபம் பண்ணால் சீக்கிரமாக பலன் கொடுக்கும், அம்பாளுடைய மந்திரத்தை நீங்கள் எங்கே வேணால் ஜபம் பண்ணலாம், ஆனால் சீக்கிரமாக பலன் கொடுக்கணும்னா அது பலவிதமாக, ஒன்று சொன்னாலே 1000 ஆகணும், அப்போ தான் அம்பாள் சீக்கிரமாக வருவாள், அதுக்கு க்ஷேத்திரம் வந்து விசேஷமாக இருக்கணும். அப்படி கேட்டோடனே இந்த மந்திரத்தை புரச்சரணம் பண்ணுறதுக்கு உனக்கு சீக்கிரமாக அம்பாள் காட்சி கொடுக்கணும்னா கடம்பவனத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், கடம்பவனம் என்பது அம்பாளுக்கு உலகத்தில் இருக்கிற 64 சக்தி பீட்டங்களில் முதன்மையானது, ஃபஸ்ட்டு அதுதான், ஆகவே அது துவாதசாந்தம்னு பேரு. பூமியில சிவபுரம்னு அதுக்கு பேரு. அங்கு போய் நீ ஒரு வருஷம் தபஸ் பண்ணா போனோம் அம்பாளை பார்த்துடலாம் அப்படின்னு அவன் அப்பா சொல்றார். அதனால ஒரு மகர சங்கராந்தி அன்னைக்கு இந்த ஊருக்கு வந்து சொக்கநாதரை வழிபட்டு பொற்றாமரையில் வந்து ஸ்நானம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மையும் தரிசனம் பண்ணிட்டு தபஸ் பண்ணுறா அந்த வித்யாவதி. அடுத்த சங்கராந்தி அன்னைக்கு அம்பாள் அவளுக்கு 3 வயது பெண்ணாகத்தானே பாலா திரிபுர சுந்தரியாக காட்சி கொடுத்து காட்சி கொடுக்கணும்னா பாதாதி கேசாந்தம் தன் பார்த்த அந்த அம்பாளை பாடுறா. வித்யாதரர் பெண்கிறதுனால தானே பாடுறா. அம்பாள் அவளுக்கு மகிழ்ந்து உனக்கு நான் அடுத்த பிறவியில் பெற்ற மகள் போல் வருவேன் என்று வரம் கொடுக்குறேன். இந்த காட்சி உனக்கு இந்த காட்சி அம்பாள் கொடுத்தானா காட்சி மறைஞ்சிடும். நீ என்னை வந்து சீராட்டி பாலூட்டி தாலாட்டி பாராட்டி என்னுடைய பொழுது கழித்து உன்னோடு நான் வளரும்படியாக அந்த பாக்கியத்தை அடுத்த பிறவியிலே பெறுவாய் என்று அம்பாள் அவள் வரம் கொடுக்கவும் அவள் தான் காஞ்சன மாலையாக வந்தாள் என்று அகஸ்தியர் சொல்றார். என்ற அளவிலே நிறுத்திக் கொள்வோம்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: மெய்த்தவ வேடம் உன்னி மேவினர் சூழ்ச்சி மேலோன் சித்திரம் புணர்த்த பாவை செயலர இருக்குமா போல் என்று இறைவன் யோக நிலை எய்திய பொழுது அந்த யோகத்தை சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் அவர் காட்டிக் கொடுத்த பொழுது பிரபஞ்சமே யோக நிலையை அடைந்தது. அசுரர்களாகட்டும் தேவர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் பட்சிகளாகட்டும் மரங்களாகட்டும் மனிதர்களாகட்டும் அத்தனை பேருக்குமே காம உணர்ச்சி என்கின்ற தன்மை அற்றது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா இறைவன் தான் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான். இறைவனை தவிர வேற எந்த பொருள்களும் இல்லை. இறைவன் உள்ளே இருந்து வழி நடத்துகின்ற காரணத்தினாலே இவை நடக்கின்றன. இதையெல்லாம் இறைவனுடைய விளையாட்டாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லுவார். எல்லா இடத்திலேயும் முழுவதுமாக இறைவன் மட்டுமே நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தான். காரணன் சிவனே என்கை கலரவும் வேண்டற்பாற்றோ. எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லணுமான்னு கேட்டார் கச்சியப்ப சிவாச்சாரியார். இப்படி எல்லாருமே காம உணர்ச்சி அற்று எல்லோருமே யோக நிலை அடைந்து இருந்தார்கள். இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னா எல்லோரும் தங்கள் தங்கள் காம உணர்ச்சி அற்ற காரணத்தினாலே இவர்களுக்கு அங்கே இருக்க வேண்டிய சந்ததி விருத்தி முதலிய மற்ற நித்திய கர்மாக்களை செய்வதற்கான ஹோமாதி கிரியைகளை கர்மங்களை செய்யல. நான் நல்லா இருக்கணும், அடுத்தது செல்வம் வேணும், மனைவி மக்கள் வேணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியது. அதுக்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு இப்படி இருக்க வேண்டும், ஊர்வலகம் இந்த சம்பத்து அடைய வேண்டும்ங்கிறதுக்காக என்ன ஹோமாதி காரியங்கள் இருக்குமோ என்ன என்ன கிரியைகள் இருக்குமோ அதெல்லாம் யாரும் செய்யல. செய்யாத காரணத்தினாலே அவிர்பாகம் தேவர்களுக்கு கிடைக்கல. தேவர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, அசுரர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை, மனிதர்களுக்கும் காம உணர்ச்சி இல்லை. இந்த காம நுகர்ச்சியும் உணர்ச்சியும் இல்லாத காரணத்தினாலே எல்லா விதமான வேத கர்மாக்களும் இப்படி காமியார்த்தமாக செய்யக்கூடிய எல்லா வேத கர்மாக்களும் தடைப்பட்டன. இங்கே மீண்டும் தேவர்கள் அதனால துன்பப்பட்டார்கள். இறைவன் இந்த உலகத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த விளையாட்டை வைத்துத்தான் எல்லாம் நடக்கின்றது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்துக்கும் காரணபூதனாக அவன் இருக்கிறான். காமமோ காமம் அற்ற இல்லையோ எல்லாமே அவன் கொடுக்கக்கூடிய அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் என்று சொல்வதைப் போலவே அழகிலா விளையாட்டு கொண்டு இறைவன் நடத்தி கொண்டிருக்கின்றான் காரணபூதனாக இருந்து. அது மட்டும் கிடையாது, இதுல இன்னொரு முக்கியமான கருத்தும் ஒரு நுட்பமும் உண்டு. ஞானம் என்பது இந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடியது புத்தக படிப்பினாலோ பேச்சினாலோ எந்த விதமான செயல்களினாலோ கிடைப்பது அல்ல. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா, வேதமானதே சொல்லுகிறது. இந்த ஆத்மா பிரவச்சனத்தால் அடையப்படுவது அல்ல. இது பேசி தெரிந்து கொள்ள முடியாது, படித்து தெரிந்து கொள்ள முடியாது. எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அனுபவத்தாலே மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த அனுபவமும் நம்ம முதலே பார்த்த மாதிரி இந்த அனுபவம் என்கின்ற தன்மை இருக்கிறதே, அவன் உள்ளே இருந்து நம்மை அனுபவிக்க செய்தால் மட்டுமே கண்ணுதலார் யார் காண்பார் நீ காட்டார் காலை என்று சொல்வதை போலவே அவன் காட்டி கொடுத்தால் மட்டுமே பாட்டு வித்தால் பாடாதார் யார் உண்டு? ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே? கூட்டு வித்தார் யாரொருவர் கூடாதாரே? குலைவித்தால் யார் அங்கே குலையாதாரே? என்று உள்ளே இருந்து அவன் நம்மை ஆட்டுவிக்க வேண்டும். அவனுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே மட்டுமே அவனை அடைய முடியும். இது அனுபவ அறிவினாலே மட்டுமே கிடைக்கக்கூடியது, நூல் அறிவினாலே இது கிடைப்பது கிடையாது. இந்த ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுவதுதான் இங்கே சனகாதி யோகியருக்கு இவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து உபதேசம் செய்த பொழுது எல்லா இடத்திலேயும் யோக நிலை எய்தினார்கள் என்று சொல்லக்கூடியது. சனகாதி முனிவர் இவ்வளவு படித்திருந்தும் கூட, எல்லா கலைஞானங்களும் அவருக்கு இருந்தும் கூட, அவர்களாலே இந்த அனுபவ அறிவு ஞானம் சிவஞானம் இல்லாத காரணத்தினாலே அவர்களாலே அமைதியோடு இருக்க முடியவில்லை. அந்த சிவஞானத்தை கொடுத்தவன், கொடுக்க கூடியவன் அந்த சிவபெருமான் மட்டுமே அப்படிங்கறதும் சொல்லப்பட்டது. இன்னொன்னு இங்க தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவோம், எல்லா இடத்துலயும் எப்படி ஒரு திசை காட்டும் கருவின்னு இருக்கிற மாதிரி இங்க எந்த கோயிலுக்கு போனாலும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிற? தெற்கு நோக்கித்தான் இருப்பார். ஒரு கோயில் ரெண்டு கோயில்ல மட்டும்தான் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரே தவிர எல்லா கோயில்களிலேயும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கித்தான் இருக்கிறார். சில இடங்கள்ல இன்னும் விசித்திரமாக உண்டு, தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்தி என்றும் யோக தட்சிணாமூர்த்தி என்றும், அது மட்டும் கிடையாது அம்பிகையோடு சேர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் பார்க்கலாம். சுருட்டிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய சென்னையிலே இருந்து ஒரு ஸ்தலம், ஆந்திராவில திருப்பதி போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய தலத்துல தட்சிணாமூர்த்தி தன்னுடைய நாயகி பார்வதியோடு சேர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான சிற்பம், அங்கே போய் பார்த்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். வசிஷ்ட மகர்ஷியாலே பூஜை பெற்ற பகவான் அங்கே இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு உருவத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பிகையனுடைய மடியிலே தலை வைத்து யோக செய்வாரை போல நித்திரையில எப்படி ரங்கநாதன் இருக்கிறானோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ஷேத்திரம் சுருட்டிப்பள்ளி மட்டும்தான். இது யாராவது சென்னை செல்லக்கூடியவர்கள் தயவு செய்து அங்கேயும் போய் பாருங்கள். அற்புதமான வடிவம் அந்த இடத்துல இருக்கின்றது. பார்வதியினுடைய மடியிலே தலை வைத்து இறைவன் சயனித்து இருக்கின்றார். அந்த இடத்துலதான் இறைவன் தட்சிணாமூர்த்தியாக அம்பிகையோடு இருக்கிறான். இருக்கட்டும், இப்ப தட்சிணாமூர்த்தி என்று தென் திசை நோக்கி இருக்கிறார். ஏன் அப்படி? கைலாயம் அல்லது மேரு என்பது வடக்கு திக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஹிமாலயாஸ்ங்கிற விஷயம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய வடக்கு என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய தண்டமாக, மேரு தண்டமாக இருக்கக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு தன்மை, அது நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடியதுக்கு பேர் மேரு, அது கைலாசம். அந்த கைலாசத்திலிருந்து தெற்காக எது இருந்தாலும் கைலாசம் என்பது வடக்கு திக்கு, அது குபேரனுடைய திசை. தெற்கு என்பது யமனுடைய திசை. நம்ம தெற்க போறோம் அப்படின்னு சொன்னா தெற்க பார்த்து வணங்குறது எல்லாம் எப்படின்னா இறப்பு அப்படிங்கறத சொல்லி இருக்கக்கூடியது. அதெல்லாம் வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், மரண யாத்திரை அப்படின்னு சொல்லுவார். மரணத்தை நோக்கி நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா அங்கிருந்து அவன் என்ன செய்கிறான், இங்க வா அப்படின்னு சொல்லி தெற்கே போக மாட்டான், தெற்குல இருந்து அப்படி வடக்கவா என்று சொல்லும்படியாக அவன் தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகின்றான். அதுக்கு பேர் சரண யாத்திரை என்று சொல்லுவார். இறைவனுடைய சரணங்களை நாடி செல்லக்கூடியது, மரணத்தை வெல்லக்கூடியதற்காக இருக்கக்கூடிய யாத்திரை எங்கே? சரண யாத்திரை. இவரே இறைவன் அதுக்காகத்தான் தெற்கே இருந்து யோகு செய்வானை போலவே நமக்காக அவன் தபஸ் பண்றான் அந்த இடத்துல. இங்கே எல்லா இடத்திலேயும் எல்லோரும் யோக நிலையிலே இருக்கிறார்கள். அவருக்கு அது சில கணங்களாக இருக்கலாம், ஆனால் பிரபஞ்சத்துல பல யுகங்கள் இப்படி மறைந்தன என்று புராணத்திலே ஸ்காந்தத்திலே சொல்லுவார். இதே சமயத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரபத்மனானவன் கொடுமையான ஆட்சியை செய்து கொண்டிருக்கின்றான், தேவதைகளை துன்புறுத்துகின்றான் என்ற காரணத்தினாலே அவர்கள் எல்லாம் இந்த துன்பத்தை தாங்க மாட்டாது மேருமலையிலே இருந்து கிளம்பி மனோமதி நகரத்திலே இருக்கக்கூடிய பிரம்மதேவனை பிரம்மலோகத்திலே சென்று காடுகின்றார்கள். அந்த மனோமதி பற்றி நாங்கள் எப்படி இருக்கின்றதெல்லாம் ஸ்காந்தம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். இங்கே பிரம்மன் சென்று சேவித்த தேவர்களை பார்க்கிறார் பிரம்மதேவன். அவர் கேட்கிற, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கிறீர்களே, யாருமே சோகை இல்லாத இருக்கிறீர்களே? இந்த புராணங்கள்ல படிக்கும் பொழுது பதவியில பலவிதமான சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எல்லா இடத்திலேயும் நம்ம அப்படியே கதை இருக்கிறதா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். சில விஷயங்கள் அதுல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். எப்படி யமனர் எல்லாவற்றையும் சேர்த்து உயிரை பிடித்துக் கொள்கிறான் என்று சொல்ல முடியாது. யவனை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுவார், இவன் க்ஷயரோகம் என்கின்ற தன்னுடைய சைன்யத்தோடு இருக்கக்கூடியவன், தன்னுடைய சேவகர்களோடு. அப்ப அந்த காலத்துல க்ஷயரோகம் பெரிய வியாதி, அதாவது டிவின்னு சொல்றோம் இல்லையா, அது க்ஷயரோகம். இப்ப டிவின்னு சொல்லக்கூடியது, இப்ப மருந்து சொல்லுகின்றோம், அது வந்து உயிர் பறிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா. இது மாதிரி வியாதிகள் முதலானவற்றை கொண்டு அவன் தன்னுடைய சைன்யமாக கொண்டிருக்கக்கூடிய யமதேவன் ஏன் இப்படி இருக்கிறான், ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார், இந்திரா நீ ஏன் இப்படி இருக்கிற, நிருத்தி ஏன் இப்படி இருக்கிற, அக்னி ஏன் இப்படி இருக்கிற, எல்லாரையும் கேட்கிறார், புலிவிழந்து இருக்கிறீர்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மாவுக்கு பெரிய ஸ்தோத்திரம் செய்கின்றார்கள். செய்துவிட்டு தங்களுடைய கலக்கத்தை எல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள், நாங்கள் எப்படி எல்லாம் கட்டப்படுகிறோம் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுகிறார்கள். அதுல சொல்லும் பொழுது ரெண்டு மூணு ரொம்ப நயமான நம்ம ரசிக்க முடியாத விஷயங்கள் உண்டு. ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ரசிக்கிறேன், ஆனா அந்த கதையில சொல்லும் பொழுது பிரம்மா சொன்னவண்ண எல்லா தேவர்களும் அவங்கவுங்க கூக்குரல் இட ஆரம்பிச்சாங்களாம். இது வந்து மாஸ் சைக்காலஜி என்று சொல்லுவார்கள். ஏதாவது இங்க யாராவது பெரிய மனுஷர் வர்றாரு, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு அந்த ஊரே சேர்ந்து இருக்கும்போது எல்லாரும் அவமா வாய்க்கு வந்த மாதிரி பேசுவோம். அவமா பேசின்றப்ப யாரும் பேசுறதும் கேட்காது. இதுக்கு ஒரு தலைவன் மாதிரி ஒருத்தன் இருந்து நல்லா பேச தெரிஞ்சவரிடத்துல பேச வைக்கணும். எல்லாரும் அங்க போய் சொல்லுப்பா உனக்கு என்ன கஷ்டம்னா, கஷ்டமா எனக்கு ஒண்ணுமே கஷ்டமே இல்லையேன்னா, கஷ்டமே இல்லையே, அப்புறம் உங்களுக்கு என்ன போயிடுவார், பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கலாம். வரும்போது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி யார் கொண்டு போய் அவர்களை ஒருத்தர் சார்பா யாரு பேசணுமோ அந்த கூட்டத்தின் சார்பா பேசக்கூடியவங்க வந்து நல்லபடியா பேசணும். பேச தெரியாம எல்லாரும் 1000 பேரும் 1,000,000 பேரும் இப்படி பேச ஆரம்பிச்சா ஒரு காரியமும் நடக்காது. இங்க அப்படி நடந்தது. இது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுகிறேன். அந்த ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லாரு, எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்களா, இந்திரன் எல்லாரையும் அடக்கிட்டு சொன்னா எல்லாரும் பேசாருங்க, நான் கூட பேசுறதுக்கு லாய்க்கு இல்ல, யாரு பேசணும் சொல்லிக்கே தலைவனாக இருக்கப்பட்ட பிரகஸ்பதியே அனுப்புகிறார். பிரகஸ்பதி ரொம்ப அழகா பேசக்கூடியவரா, அவரை சொல்லி நீங்க தான் குரு, நீங்க தான் பிரம்மாவிடத்துல எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லணும், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ரெண்டு விஷயம், ஒண்ணு நீங்க தான் பேச்சு நல்லபடியா பேசுவீங்க, பேச தெரியணும், இந்த உலகத்துல பொழைக்க தெரியணும்னா பேச தெரியணும், ஏதாவது வாங்கணும்னா அது பேச தெரியணும். இப்ப அதே மாதிரி தான் உங்களுக்கு தான் பேச தெரியும், எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதனால நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம், நீங்க ஒழுங்கா நல்லபடியா பேசி வாங்கி கொடுங்க. ரெண்டாவது விஷயம் உண்டு, எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு, ஏன்டான்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த புராணங்கள்ல சில சில மாறுபாடுகளோட இருக்கும். அவன் சொல்றான், சாணியை எடுத்து தண்ணீரிலே கரைத்து அங்கே அரண்மனையிலே இருந்து என்ன செய்கின்றானா, இவன் சாணி தெளித்துக் கொண்டிருக்கின்றானாம் தேவேந்திரன். எல்லா இடங்களிலேயும் நிலத்திலே அந்த நிலத்தை சமன்படுத்துவதற்காக சாணியை நீரிலே கரைத்து தெளிக்கிறானாம். இதோட ஒரு சாதாரணமான தன்மை உண்டா, தேவேந்திரன் 33 கோடி தேவர்களுக்கும் அதிபதி, நான் தான் தலைவன் என்று சொல்லக்கூடியவன், சுவர்லோகம் என்று சொல்லக்கூடிய ஸ்வர்கலோகம் சொல்லுகின்றவனே அந்த பட்டினத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன், கிழக்கு திக்கினுடைய தலைவனாக இருக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட தேவேந்திரன் சொல்லுகின்றான், வெக்கத்தை விட்டு என்னால சொல்ல முடியாது, நாள்தோறும் நான் என்ன பண்ணுகின்றேன், மேகத்திலே இருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து சாணியை கரைத்து எல்லா இடங்களிலேயும் நான் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன். தன்னுடைய பரிவாரங்களான 39 அக்னிகளோடு அக்னியானவன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், வருணன் ஒரு பக்கம் வேலை செய்கிறான், நிருத்தி ஒரு பக்கம் வேலை செய்கிறான், குபேரன் இருக்கிறான், ஈசானன் இருக்கிறான், அந்த 11 ஏகாதச ருத்ரர்கள் வேலை செய்கிறார்கள், பிரம்மா இப்படி இருக்கிறார், எல்லா இடத்திலேயும் கட்டப்படுகிறார்கள். நான் என் வாயால இப்படி சொல்றது, என்னால சொல்ல முடியலையே, என்னால சொல்ல முடியவில்லை. ஆன காரணத்தினாலே நீங்களே சொல்ல வேண்டும். இந்த ரெண்டு காரணத்துக்காக, ஒண்ணு உங்களுக்கு தான் பேச தெரியும், ரெண்டாவது என்னால சொல்றதுக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னாராம். ஆன காரணத்தினாலே இவர் பேசுகிறார், பிரகஸ்பதியானவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார், சொல்லி இது மாதிரிலாம் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படிலாம் கட்டப்படுகிறார்கள், எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றான் அந்த சூரபத்மான சொல்லி எல்லாம் சொல்லுகின்றார்கள். 1008 அண்டங்கள்ல 200 அண்டம் தாரகனுக்கும் இன்னொரு 200 அண்டம் சிங்கமுகனுக்கும் கொடுத்து மிச்சத்தை எல்லாம் 608 அண்டங்களை அந்த சூரபத்மனை வைத்துக் கொண்டு எல்லாரையும் கட்டப்படுத்துறான். ஏன்னா அவன் வர பலத்தின் காரணத்தினாலே அவனை யாராலேயும் அழிக்க முடிவது கிடையாது. அவன் எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய துன்பங்களை விளைவிக்கிறானே, நீங்கள் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், எல்லாம் சரிப்பா, எனக்கு புரிகிறது, நானும் கஷ்டம்தான் படுகிறேன். காரணம், அவனுக்கு போய் பஞ்சாங்கம் சொல்ல வேண்டியிருக்கு, ஏதோ இவன் வசிட்ட குமாரனாக இருந்த காசியவருடைய பிள்ளைகளாக வந்த காரணத்தினாலே, மாயையினுடைய புத்திரர்களாக இருக்கிற காரணத்தினால எனக்கு பேரமுறை ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா பொழைச்சு போன்னு சொல்லி விட்டுட்டான். இல்லைன்னு சொன்னா என்னையும் ஏதாவது வேலை வாங்கியிருப்பான், ஏதோ மரியாதையான வேலை பாக்குறேன் அவ்வளவுதான். எங்க அப்பாவும் அதே மாதிரி தான், அவன் அங்கிங்க போய் இந்த வேணுமா வரம் வாங்கிக்கோ வரம் வாங்கிக்கோன்னு ஒவ்வொரு வீடா போய் வரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்னடா சீச்சி போ எதுக்கு வந்து எனக்கு வரம் வேண்டாம் போ அப்படின்னு நாராயணனை தொத்தி விடுற. இப்ப அவர் நிலைமையை அப்படித்தான், என் நிலைமையை அப்படித்தான், பஞ்சாங்க வாசிக்கிற நிலைமை என் நிலைமையே இப்படி இருந்தா உங்க நிலைமை எப்படி இருக்கும் கேட்கவா போனோம்னு இவன் கேட்டான். உங்க கட்டத்தை கேட்கவா, நாங்க இங்க வந்தோம், ஏதாவது வழி சொல்லுவீங்க வந்து பார்த்தோம், என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்களா. அப்புறம் சொன்னார், நம்ம ஒரு காரியம் தப்பான காரியம் பண்ணா அதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நம்ம சரவணை உண்டு இல்லையா, வழக்கு உண்டு இல்லையா, உப்பு குடிச்சவன் தண்ணி உப்பு சார்த்தவன் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்லையா, அது மாதிரி தான். நாம் தவறு செய்தோம், தவறு செய்வதற்கு தண்டனை அனுபவிக்கிறோம். என்ன தவறு பண்ணோம்னா அது கூட மறந்துட்டீங்களாப்பா. தக்ஷனுடைய யஜ்யத்திலே கலந்து கொண்டவனே, எங்கே சிவ நிந்தனை ஏற்பட்டதோ அந்த சிவ நிந்தனை ஏற்படக்கூடிய இடத்துல போய் நாம் கலந்து கொண்டோம். சிவ நிந்தனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினாலே நமக்கு இந்த துக்கம் சம்பவிக்கிறது, இந்த கொடுமை சம்பவிக்கிறது. ஆனா இதுவும் கூட என்ன, நமக்கு நல்லதுக்காகத்தான். காரணம் என்னன்னு கேட்டா, தண்டனை வருவது நாம் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை களைவதற்காக. ஒரு தங்கம் இருக்கு, நெருப்புல போட்டு வாட்டி அதை தட்டி எடுக்கிறான்னா அதுல இருக்கக்கூடிய மாசை நீக்குவதற்காக. இன்னொன்னு சொன்ன, ஒரு பெரிய டாக்டர், அவர் இங்க உதாரணம் சொல்லுகின்றார், பிரம்மா பெரிய டாக்டர், அந்த டாக்டர் பையனுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்தது, ஒரு பெரிய கட்டி வந்தது. டாக்டர் பெரிய பெரிய ஆபரேஷன் எல்லாம் பண்ணக்கூடியவர், ஹார்ட் ஆபரேஷன் பண்ற பெரிய ஹார்ட் சர்ஜன் வச்சுக்கலாம், இவனுக்கு சின்ன கட்டி வந்திருக்கு, அந்த கட்டியை இவர் அறுத்து எடுத்துடலாம். ஆனா தன்னுடைய பையனிடத்துல ஒரு இப்படி ஒரு கட்டியை அறுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அவர் என்ன பண்ற, தன்னுடைய அசிஸ்டண்டோ இல்ல இன்னொரு இடத்துல இன்னொரு சின்ன டாக்டரா பிடிச்சு அந்த டாக்டர்கிட்ட என் பையனுக்கு இந்த தொந்தரவு சரி பண்ணிடுங்க அப்படின்னு கொடுக்கிறார். இப்ப அவர் சொல்றார், கேட்ட டாக்டர் வந்து நம்ம கட்டிய அறுக்கிறார். இப்ப அறுக்கிறாருன்னா நம்ம அப்பா மேல கோவிச்சுக்கிறதா, அந்த டாக்டர் மேல கோவிச்சுக்கிறதா? நமக்கு கட்டி வந்திருக்கிறது, அறுத்தா தான் நம்ம உடம்பு சரியாகும். இப்ப சரியாகிறதுக்கு அப்பாவால பண்ண முடியல, இன்னொரு இடத்துல கொண்டு போய் பண்ணுகிறார். அதே மாதிரி தான், அது ஏன் பண்ற, ரெண்டு விஷயம். ஒண்ணு, நமக்கு கட்டி அறுத்தா தான் நம்ம உடம்பு குணமாகும். ரெண்டாவது, அப்பாவுக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு அதிகம், தானே அறுக்கிறதுக்கு விருப்பப்படல. ஐயோ என் புள்ள கட்டிய நானே அறுக்கணுமானு அதனால இன்னொரு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சார். பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகளை தம்பால் நோய் ஒன்று உற்றிடில், ஏதாவது ஒரு ரோகம் வந்துச்சுன்னு சொன்னால் பிறரை கொண்டும் உறுதுயர் செய்து தீர்ப்பார், உரு துயர் செய்து தீர்ப்பார். அறுத்தாத்தான் போகும்னா அறுத்துத்தான் ஆகணும். ஒரு கட்டம் கொடுத்தாலும் என்ன செய்கின்றார்கள், தீர்க்கின்றார்கள். மற்றவர் தன்பால் அன்போ வன்கனோ அதுபோல் நம்பார் பற்றிய பவங்கள் தீர்ப்பான், பரமனும் இவைகள் செய்தான். இப்படி அப்பா அம்மா பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன, நம்மீத கோபமா அன்பா? அன்பின் காரணத்தினாலே செய்கின்றார்கள். இதே போலத்தான் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் நமக்கு பவசாகரத்திலே இப்படி துக்கத்தை தருகின்றன. இந்த துக்கத்தை தீர்ப்பதற்காக இப்படி அவன் செய்தான். இதுக்காக நம்ம தவறு நினைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். சரி, இதுக்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது, சரி வாங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு, எங்கப்பா நான் சொல்றத விட எங்க அப்பாட்டையும் போய் கேட்கலாம் என்று மகாவிஷ்ணுவனிடத்திலே சென்று கேட்கின்றார்களாம். மகாவிஷ்ணுவனிடத்திலே சென்று கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு தெரியும் ஏன் வந்திருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வைகுண்டத்துல நிம்மதியா, வைகுண்டம் என்பது எல்லாரும் அடையத்தக்க ஒரு நிலை, இங்கே வந்து எந்த விதமான யாராலேயும் ஜெயிக்க முடியாத பட்டணம்னு இது சொல்லப்பட்டது. இப்ப அதெல்லாம் கிடையாது, நான் வைகுண்டத்திலே ரொம்ப நாள் இல்லை, இதை லீஸுக்கு விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்டாண்ணா, நான் போய் மேருமலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா என்ன பண்றது, படுத்துன்றது திடீர்னு தூக்கி வாரி போடுது. நான் வேடிக்கைக்காக சொல்லல, இது காந்தத்திலே ரொம்ப அழகாக விஷ்ணு அந்த தேவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார், படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு திடுக்கென்று விழித்து எழுந்திருக்கிறேன். ஏன்னு கேட்டா, எங்கே தாரகாசுரம் வந்துருவானோ, ஏன் தாரகாசுரனுடைய மார்பிலே விஷ்ணுனுடைய சக்கரம் பதக்கமாக இருக்கிறது, தாரகாசுரனுடைய மார்பிலே. தாரகாசுரனுடையே ஜெயிக்க முடியல, நான் சூரபத்மனை போய் எங்கே ஜெயிக்க போறேன், என்னால யாரையும் ஜெயிக்க முடியாது, தோற்று விட்டவன் நான், அங்கே ஜெயித்தவர்கள் தாரகாதி அவுணர்கள் அங்கே ஜெயித்திருக்கிறார்கள், இவனை நினைச்ச மாத்திரத்திலேயே தூக்கமும் போயிடுது, பயம் வந்து விடுகிறது, என்னாலே பயந்த காரணத்தினாலே மேருமலையிலே சென்று ஒழிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்பதான் நீங்க வருவீங்கன்னு தெரியும், வந்தா ஒரு மரியாதையா எங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய வீடு பல இடத்துல பெரிய முதலாளிகள்லாம் கட்டி போட்டுருவாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருப்ப, ஒரு கல்யாணம் சொன்னா தன்னுடைய சொந்த வீடு, பூர்வீகமாக வந்த வீடு, நகரத்தார் பெருமக்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கும், சென்னையில இருப்பாங்க, பாம்பேல இருப்பாங்க, சிங்கப்பூர், யூஎஸ்ஏ, இங்க வேணுமே இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும் பொழுது அவங்களுடைய ஊர்லயே தங்களுடைய சொந்த வீடுன்னு சொல்லி அந்த இடத்துல வீட்டுல திருமணத்தை நடத்துவார்கள். அதே மாதிரிதான் இது என்னுடைய இடம் வைகுந்தம், நீங்க வர்றீங்களேன்னு ஒரு மரியாதைக்காக அந்த இடத்துல வேறுமலையில இருந்து இப்பதான் நான் வந்தேன். சொல்றதுக்கு என்ன, நாம் என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, நாம் எல்லாரும் சேர்ந்து கைலாசத்துக்கு தான் போகணும், அங்கே போய் தான் சிவபெருமானை நாம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப சொல்லும்பொழுது இங்க ரெண்டு விஷயம் உண்டு. கேட்கின்றார்களாம், மேருமலை எப்படி அசுரர்கள் வர முடியாத இடமாயிற்று அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதை சொல்லும் பொழுது இங்கே அந்த உபதையாக சொல்லுவார்கள், மேரும் சமானமான கிரியாக இருந்தது, சிவபெருமான் அங்கே மேருமலையிலே தவம் செய்து கொண்டிருந்தார். இந்த அசுரர்கள் ஒரு சமயம் என்ன பண்ணாங்க, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது தேவர்களை துரத்தி கொண்டு வந்து மேருமலையிலேயும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். சிவபெருமானுடைய தவத்துக்கு இடையூறாக ஆனது, சிவனுக்கு கோபம் வந்தது. இந்த மேருமலையிலே எந்த விதமான அசுரர்களும் நெருங்க முடியாது போகட்டும் என்று சாபத்தை கொடுக்கிறார். இது யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குகைகளிலே முனிவர்களும் யோகிகளும் பிரம்மாதி தேவர்களும் இங்கே இருக்கட்டும், யாராலேயும் அவர்களையோ மலையையோ பார்க்க முடியாது, இவர்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும் என்று மேருமலைக்காக அவர் அந்த இடத்துல ஒரு அசுரர்களுக்கு சாபம் கொடுத்தாராம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் இவர்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்ற காரணத்தினாலே என்னை நினைக்கக்கூடிய ஞானமும் உங்களுக்கு இல்லாது போகட்டும் என்றெல்லாம் அவர்களுக்கு நல்ல வினையிலே இருந்து நல்ல செயலிலே இருந்து அவர்களை நீக்கியவராக சாபத்தை கொடுத்தார். சிவபெருமானுடைய சாபத்தின் காரணத்தினாலே அசுரர்களால போக முடியாது, அதனாலதான் நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் அங்கே மேருமலையிலே சென்று இருக்கிறோம் என்று விட்டுமானவர் சொன்னதாக இங்கே ஸ்காந்தர் ஒரு சரித்திரத்தையும் சுட்டிக்காட்டும். செல்லுகிறார்கள், எல்லாரும் கைலாசத்துக்கு செல்லுகின்றார்கள். கைலாசத்துக்கு சென்றவர் அங்கே வாயிலே நின்று துதிக்கின்றார்கள் எம்பெருமானை. இந்த இடத்துல பார்த்தா ஏராளமான ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரும். இந்த ஸ்காந்தத்துல பிரம்மாவுக்கும் ஸ்தோத்திரம், விஷ்ணுவுக்கும் ஸ்தோத்திரம், இந்திரனுக்கும் ஸ்தோத்திரம், பிரகஸ்பதிக்கு ஸ்தோத்திரம், வாயுவுக்கு ஸ்தோத்திரம், வருணனுக்கு ஸ்தோத்திரம், எங்கே பார்த்தாலும் ஸ்தோத்திரங்களா இருக்கும். ரொம்ப எல்லோருக்கும் அப்படி வந்தா பரம்பரை அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு அதுல வந்து குழப்பமே அடையக்கூடாது. இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது சார் உங்களை மாதிரி யார் சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுல, உங்களாலதான் சார் இந்த காரியமாகும், வேற யாராலையும் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம். அருணகிரிநாதர் பாடுவார்,

கொடாதவனையே புகழ்ந்து குபேரனவே முடிந்து. அவன் ஒண்ணுமே எச்சரிக்கையால காக்காயும் ஓட்ட மாட்டான்னு சொல்லுவான். அவனை குபேரன்னு சொல்லி நம்ம பாடுவான், ஏன் ஏதாவது காரியம் ஆகாதா அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல கேட்பான். எல்லா தேவதைகளுக்கும் இப்படித்தான், நீ தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று சொல்லும்படியாக இருக்கும். ஆனா எவன் பெரியவனுக்கெல்லாம் மகதோ மகியான் என்று சொல்ல முடியா மகாதேவனாக இருக்கின்றானோ, மாதேவர் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் விதிவாய்க்கட்டலுமே என்று சொல்லும்படியாக, எவன் மகாதேவன் என்று ஆதிதேவன் தேவாதிதேவன் என்று எவன் இருக்கின்றானோ, இது அருணகிரிநாதர் சொல்ல தேவதேவ தேவாதிதேவ பெருமாளே என்று சொல்லும்படியாக, எவன் தேவதேவ தேவாதிதேவ பெருமாளாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அப்பேற்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்ற எல்லாருக்கும் சொல்லப்படும். இது சமாதானம் பெரியவர்கள் ரெண்டு சொன்னார்கள். என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது நீ தான் பெரியவன் சொல்றது லௌகீகமானது, ஒப்புக்கொள்ளப்பட்டது, விட்டுருங்க. ஆனா எவன் காரியம் பண்றான்னு பார்க்கணும். இப்ப இவன் வாயுவை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கலாம், மன்மதனையும் ஸ்தோத்திரம் பண்ண போறாங்க பின்னாடி, இவன் பிரம்மாண்ட ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள், விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ஆனா சூரபத்மனுடைய தொன்னையிலிருந்து யார் விடுவித்தது? பிரம்மா விடுவித்தாரா? பிரகஸ்பதி விடுவித்தாரா? நாராயணன் விடுவித்தாரா? இல்ல மன்மதன் விடுவித்தாரா? யாருமே கிடையாது. யாரு பண்ணா? பரமேஸ்வரன் கந்தபெருமான் மூலமாக செய்கிறார். ஆக இவர்கள் யார சொன்னாலும் யாரு செஞ்சாங்கன்னு கதையிலேயே பாருங்க, அவன் தான் அதுல பரம்பொருள், அவன் தான் உயர்வானவன் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் உண்டு. இப்ப இறைவன் எல்லாருக்கு உள்ளேயும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நாராயணனுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரம்மாவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், வருணனுக்கு வாயுவுக்கு உள்ளேயும் இருக்கிறான், பிரகஸ்பதிக்கு உள்ளேயும் இருக்கிறான். உள்ளே இருந்து அவன் எல்லாவற்றையும் நடத்துகின்ற காரணத்தினாலே, குகனாக இருக்கின்ற காரணத்தினாலே, இவர்களை செய்யக்கூடிய ஸ்தோத்திரம் எல்லாம் அவனை சென்று அடைகின்றது. எந்த மொழியிலே எந்த பொருளை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதெல்லாம் அவனையே சென்று அடைகின்றது என்கின்ற நியாயத்தின்படியில் இவர்கள் சொல்லுவது சரி. இப்படியும் ஒரு சமாதானம் சொல்லப்படும். இங்கே நாராயணர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் சமாதானம் செய்விக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த சூரபத்மன் ஏராளமான வர பலங்களை பெற்றவன். அவனுக்கு வந்து சாதாரணமாக மரணம் என்பது நடக்காது. சிவபெருமானுடைய தேஜசிலே இருந்து வரக்கூடிய ஒரு குமாரன் மட்டுமே அவனை அழிக்க முடியும். இப்ப பார்த்தா சிவபெருமான் ஒரு பக்கம் இருக்கிறார், பார்வதி இன்னொரு பக்கம் இருக்கிறார், சிவபெருமான் யோக நிலையிலே இருக்கிற, நாம போய் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு வந்து வாயிலிலே நின்று ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம் சிவபெருமான. எல்லாரும் நாராயணன் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அப்ப நந்திய பெருமான் சொன்னார், உள்ளே எல்லாம் போக முடியாது, இப்ப என்னோட ஆணை மிகச்சரியாக இருக்கிறது, யாரையும் உள்ள அனுப்ப முடியாது, அவர் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார், நீங்க இங்கிருந்தே ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்றார். ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய பரமேஸ்வரன் அங்கே யோகம் செய்யும் பொழுதே இங்கே வந்து காட்சி அளிக்கிறார். அவன் இனியில கண்டா காலகாரா என்றெல்லாம் சொல்லும்படியாக, எல்லா துறவிகளுக்கும் தலைவராக இருக்கப்பட்டவனாக, யோக நாயகனாக, வேத நாயகனாக, லோக நாயகனாக இருக்கக்கூடியவனை எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கின்றார்களா. அவனை பார்த்த உடனே பரம சந்தோஷமாக சிரிக்கிறாராம். சிரிச்ச உடனே எப்படி இந்த சந்திரனானவன் உலகங்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கிறானோ, அது மாதிரி அந்த புன்சிரிப்பிலேயே வந்த காரியம் எல்லாம் மறந்து தேவாதி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஒரே கூக்குரல் இடுகின்றார்கள்.

0: முருகப்பெருமானிடத்திலே அபயம் தேவர்கள் இடுகிறார்கள் என்று அருணகிரிநாதர் பாடுவார். இங்கே சிவபெருமானிடத்திலே அபயம் நோக்கி கூக்குரல் இடுகின்றார்கள் அங்க 33 கோடி தேவர்களும். அவர் சொன்னார் அவ்வளவுதானே.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: சிவாய நமஹ, சிவாய நமஹ, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவமகாபுராணம் அதிலே 7வதான வாயவிய சம்ஹிதை, அதரில் உத்தரகண்டம் அதாவது பிற்பகுதி, அத்தியாயம் 1 முதல். சூத உவாச: நம சமஸ்த சம்சார சக்ர பிரமண ஹேதவே கௌரி குஜ தடத்பந்த குங்குமாங்கித வக்ஷசே. சூதர் கூறுகிறார், எந்த இறைவர் உலகியலான சம்சாரம் என்கிற சுழற்சி நிற்காமல் தொடர்ந்து சுழல காரணமாக இருப்பவரோ, சமஸ்த சம்சார சக்கர பிரமண ஹேதவே, இவருடைய திருமார்பு இறைவியான பார்வதி பிராட்டியின் கௌரியின் திருமுலை தடமார்பில் விளங்குவதால் குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்டதாக விளங்குகிறதோ, அந்த இறைவரான உமேருபாகனுக்கு வணக்கம். உபமன்யு சிவபெருமானிடம் வரங்கள் பெற்ற நிகழ்ச்சியினை விளங்கக் கூறிய வாயு பகவான், மத்தியான வேளையில் அதாவது நடுப்பகலில் செய்ய வேண்டிய மாத்தியான் முதலிய கர்மானுஷ்டானங்களை செவ்வரே நிறைவேற்ற எண்ணம் கொண்டு தாம் கூறி வந்த கதையை இடையில் நிறுத்தி கொண்டு எழுந்திருந்தார். அது சமயம் நைமிசாரண்யவாசிகளான மற்ற மகர்ஷிகள் அனைவரும் ஒன்று கூடி அடுத்ததாக நாம் எந்த விஷயத்தை பற்றி கேட்க வேண்டும் என்பதை நிச்சயித்துக் கொண்டு எழுந்திருந்து நடுப்பகலில் செய்ய வேண்டிய தங்களது அனுஷ்டானங்களை செவ்வனே முடித்தனர். பின் வாயுதேவர் திரும்பி வந்தது கண்டு அவர்களும் அங்கு வந்து அமர்ந்தனர். தமது அனுஷ்டானங்களை முடித்து வந்த ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான், அதாவது ஆகாசாத் வாயுகு என்பது உபநிடதம், ஆகாயத்திலிருந்து பிறந்த வாயு பகவான் முனிவர்கள் அனைவரும் வந்து அமர்ந்துள்ள பெரிய அவையில் தனக்கென்று போடப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து ஸ்ரீ பரமசிவனாரது விபூதிகளை அதாவது பெருமைகளை மனதில் நினைந்த வண்ணம், எந்த இறைவன் அனைத்தும் அறிந்தவரோ குறைவற்றவரோ தேவர்க்கும் தேவரோ அந்த சிவபெருமானை நான் சரணமடைகிறேன், அவருடைய பெருமைகள் அன்றோ சராசரங்களாகிய இந்த உலகமாக பரவியுள்ளது என்று கூறி பேசத் தொடங்கினார். வாயுதேவரது அழகிய இனிய சொற்களை கேட்ட பாவங்கள் அறியாத முனிவர்கள் சிவபரம்பொருளின் பெருமைகளை முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று எண்ணி கேட்கலானார்கள். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பால் வேண்டுவன தவம் ஏற்றி அனைத்து செல்வங்களையும் வரமாக பெற்ற பெரும் தவசியான உபமன்யு முனிவரது சரித்திரத்தை கேட்டோம். நாங்கள் முன்பு ஒரு செய்தி கேள்விப்பட்டோம், என்ன தெரியுமா? முன்பொரு காலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தௌமியரின் பெரிய தமையனானாகிய உபமன்யு முனிவரை சந்தித்து அவரது சொற்கேட்டு பாசுபத விரதத்தை செய்து பெரும் மெய்யறிவை பெற்றார் என்று கேட்டிருக்கிறோம். உயர்ந்த அந்த பாசுபத விரதத்தை பற்றிய மெய்யறிவை ஸ்ரீ கிருஷ்ணன் எவ்வாறு பெற்றார்? தயவு செய்து கூற வேண்டுகிறோம். வாயுதேவர் கூறுகிறார், ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் இச்சையினாலேயே திரு அவதாரம் செய்தவர். ஆனால் இந்த மனித பிறவியோ தூய்மையற்றதுதான். இருப்பினும் உலகில் தர்ம நெறிகளை கடைபிடிக்க வேண்டுவதற்கு இவ்வுடல் மிகவும் தேவையல்லவா? சரீரம் ஆத்யம் கலு தர்ம சாதனம். ஆகவே அதை வேதநதி கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டார். தனக்கு மகப்பேறு கிடைக்க வேண்டி தவம் செய்ய வேண்டும் என்பதற்காக உபமன்யு முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு 1000 முனிவர்கள் உபமன்யு முனிவரை தரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பகவானும் அம்முனிவரை தரிசித்தார். அம்முனிவரது திருமேனியோ திருநீற்றால் ஒளிவீசிக் கொண்டிருந்தது. நெற்றியிலே 3 பட்டையாக திருநீரு, கழுத்திலே ருத்ராட்ச மாலைகள், தலையிலே சடைமுடி, வேதமானது சாஸ்திரங்கள் சூழ விளங்குவது போலவே உபமன்யு முனிவரும் சீடர்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் அமைதியாக சிவ தியானத்தில் லயித்திருந்தார். இவ்வாறு காட்சி தரும் உபமன்யு முனிவரை ஸ்ரீ கிருஷ்ணன் வணங்கினார். ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமேனி புலகாங்கிதம் அடைந்தது. மும்முறை முனிவரை வலம் வந்தார். பின் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் தலை வணங்கி அவரை துதித்தார். முனிவரது திருக்கண்ணோக்குப்பட்டவுடன் ஸ்ரீ கிருஷ்ண பகவானது உலகியல் மலம் நீங்கியது. பகவான் துயரானார். அப்பொழுது முனிவர் அக்னிருதி பஸ்ம முதலிய அதர்வசிர உபநிடத மந்திரங்களை ஓதி அவரது திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசினார். பின் 12 மாதங்கள் செய்ய வேண்டிய பாசுபத விரதத்தை செய்வித்தார். பின் சிவபரம்பொருளின் உயர்ந்த பாசுபத ஞானத்தை அவருக்கு உபதேசித்தார். அச்சமயம் முதல் பாசுபத விரதத்தை முறைப்படி கடைபிடித்து ஒழுகும் முனிவர்கள் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை சூழ்ந்திருக்கலானார்கள். பின் தெய்வீக சக்திகள் அனைத்தும் பெற்றிருந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவான் குருவின் அனுமதியை பெற்று தனக்கு பிள்ளை வரம் வேண்டி உமையொருபாகனான இறைவரை பூஜிக்க மனங்கொண்டு தவம் செய்யலானார். தவம் ஒரு வருடமாயிற்று. இதனால் பெருமகிழ்ச்சி கொண்ட உமையொருபாகனான இறைவன் தன் சிவகணங்கள் சூழ ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு திருக்காட்சி அளித்தார். வரமளிக்க வந்துற்ற சுந்தரரான சிவபெருமானைக் கண்டு நெடுஞ்சான் கிளையாக வீழ்ந்து வணங்கி இரு கைகள் கூப்பிய வண்ணம் துதிக்கலானார். அவரது திருவருளால் ஒரு மகனையும் பெற்றார். தமத்திற்கு மகிழ்ந்த இறைவர் அருளித்த திருக்குமாரன் அல்லவா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் மனைவியான ஜாம்பவதிக்கு பிறந்த இக்குழந்தைக்கு சாம்பன் என திருப்பெயர் சூட்டினார். அனைத்து சக்திகளையும் பெற்றவரான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபவன்யு முனிவரிடமிருந்து சிவஞான செல்வத்தையும் சிவபரம்பொருளிடமிருந்து குழந்தை செல்வத்தையும் பெற்றார். இதுவரை நீங்கள் கேட்ட சந்தேகத்தை விளக்கினேன். எவன் ஒருவன் இச்சம்பவத்தை தினமும் சொல்கிறானோ கேட்கிறானோ அல்லது கேட்கும்படி செய்கிறானோ அவன் ஸ்ரீ விஷ்ணுவின் மெய்யர்வை பெறுகிறான். அவரோடு ஆனந்தமாக வாழ்கிறான். ரிஷிகள் கேட்கிறார்கள், வாயு பகவானே, பாசுபத ஞானம் என்பது என்ன? பகவான் சிவபிரானை பசுபதி என்று அழைக்க காரணம் என்ன? ஸ்ரீ கிருஷ்ண பகவானோ எச்செயலையும் எளிதில் முடிக்கும் திறல் பெற்றவர். அவர் உபமன்யு முனிவரிடம் எவ்வாறு என்ன கேட்டார்? வாயுதேவரே, தாங்களும் இறைவரது எண் மூர்த்திகளில் ஒன்றானவர். ஆகவே தாங்கள்தான் எங்கள் கேள்விகளுக்கு விடை கூற வேண்டும். இக்கேள்விக்கு உரித்தான விடையை கூற மூலகங்களில் தங்களைத் தவிர வேறொருவர் எவரும் திறமை பெற்றவர் இல்லை. இதை கேட்ட வாயுதேவர் சிவபிரானை மனதில் தியானித்து விடையளிக்கலானார். வாயுதேவர் கூறுகிறார், மகரிஷிகளே, முன்பொரு சமயம் ஸ்ரீ கிருஷ்ணராக திருவதாரம் செய்த ஸ்ரீமன் நாராயணன் தன் இருக்கையில் அமர்ந்திருக்கும் உபமன்யு முனிவரை வணங்கி இக்கேள்வியை கேட்டார். ஸ்ரீ கிருஷ்ணன் கேட்கிறார், பகவானே, முன்பொரு சமயம் சிவபிரான் தன் மனைவியான பார்வதி பிராட்டிக்கு பாசுபத ஞானத்தையும் தனது விபூதிகளை பற்றியும் உபதேசித்தாராமே, அதை அவ்வாறே கேட்க விரும்புகிறேன். சிவபிரான் பசுபதி என்று எப்படி ஆனார்? பசு என்பது எது? அப்பசுக்கள் எந்த பாசங்களால், அதாவது தலைகளால் கட்டுண்டு தவிக்கின்றன? பின் அத்தலைகளில் இருந்து எவ்வாறு விடுதலை அடைகின்றன? இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கேட்கவே உபமன்யு முனிவர் இறைவரையும் இறைவியையும் மனதில் தியானித்த வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணரது கேள்விகளுக்கு விடை கூறலானார். உபமன்யு கூறுகிறார், தேவகி குமாரனே, பிரம்மதேவர் முதல் தாமரங்கள் வரையிலான உலகியருக்கு கட்டுப்பட்ட அனைத்து சராசர ஜீவராசிகளுக்கும் பசுக்கள் எனப்படும். அனைத்து சராசர ஜீவராசிகளும் பசுக்கள் எனப்படும். இவை அனைத்தும் சிவபிரானது இறையாண்மைக்கு கீழ்ப்படிந்தவை. ஆதலால் சிவபிரானை பசுபதி என்கின்றனர். பசுபதியான சிவபிரான் பசுக்களான ஜீவராசிகளை மும்மலங்கள் மாயை முதலிய தலைகளான பாசங்களால் கட்டுவிக்கிறார். பக்தியோடு அவரை ஆராதிக்க அவர் தானே அந்த ஜீவராசிகளை தலைகளில் இருந்து விடுவிக்கிறார். 24 தத்துவங்களும் மாயையின் குணமும் செயலுமே ஆகும். இவற்றைத்தான் விஷயம் என்கிறோம், அதாவது உலகியல் நுகர்பொருட்கள் என்கிறோம். இவைதான் ஜீவர்களை திளைக்கும் பாசங்களான தலைகள். சிவபிரான் தான் பிரம்மதேவர் முதல் புழு பூச்சி வரையிலான அனைத்து பசுவர்க்கங்களையும் இத்தலைகளால் பிணைத்து அதன் மூலம் உலகியல் காரியங்களை செய்கிறார். இவ்விறைவரது ஆக்கியினாலேயே, அதாவது கட்டளையினாலேயே, பிரகிருதியான மாயை ஜீவர்களுக்கான புத்தியை தோற்றுவிக்கிறார். புத்தி அகங்காரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த அகங்காரம் அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் தேவதேவரான சிவனது கட்டளையால் 5 அறிவு புலன்களையும் 5 செயற்புலன்களையும் மனதையும் 5 தன்மாத்திரைகளையும் உண்டு பண்ணுகிறது. அதாவது ஞானேந்திரிய கர்மேந்திரிய அந்தக்கரண அதன் தன்மாத்திரைகளை உண்டு பண்ணுகிறது. அந்த தன்மாத்திரைகள் இறைவரது கட்டளையின் தூண்டுதலால் 5 பூதங்களை தோற்றுவிக்கின்றன. இந்த 5 பூதங்களை பிரம்மதேவர் முதல் பூண்டு வரையிலான அனைத்து ஜீவராசிகளுக்கும் உடலை தோற்றுவித்து செயல் செய்ய வேண்டிய நிச்சய புத்தியை தந்து யான் எனது என்கிற அபிமானமான அகங்காரத்தை தருகிறது. சித்தம், அதாவது மனம், சிந்திக்க செய்கிறது. மனம் சங்கல்ப விகல்பமான இதை செய் இதை செய்யாதே என்கிற எண்ணத்தை தருகிறது. காது முதலிய அறிவிப்புலன்கள் சப்தம் முதலிய விஷயங்களை அறிகின்றன. இறையருளால் அவ்விந்திரியங்கள் ஒவ்வொன்றும் தனக்குறித்தான விஷயத்தை மட்டும்தான் வாங்கிக் கொள்ளுகின்றன. கண் பார்க்கும், கேட்காது, மூக்கு முகரும் பார்க்காது. இதை போல வாக்முதலியன சொற்புலன்கள், அதாவது கர்மேந்திரியங்கள், அவையும் தனக்கான கர்மத்தை மட்டும்தான் செய்யும். சப்தம் முதலியன கிரகிப்பதையே வாக்முதலியன செயலாக்குகின்றன. இவை இறைக்கட்டளையை மீறி செயல்பட முடியாது. சிவனாரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தல்லவோ ஆகாயம் எங்கும் பறந்து விரிந்து ஜீவராசிகளுக்கு தங்குவதற்கு இடம் தருகிறது. வாயுவான காற்று பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்கிற ஐந்து பெயர்களை கொண்டதாகி பிரபஞ்சத்தின் உள்ளும் புறமும் விரிந்து அனைத்து உலகங்களையும் இயக்குகின்றது. அக்னி தேவர்களுக்கான அக்னி தேவர்களுக்கான அவி உணவையும், அதாவது ஹவ்யம், கவ்யம் எனப்படும் உணவை பெறும் பித்ருதேவதைகளுக்கு கவ்ய உணவையும் அவரவர்களிடம் கொண்டு சேர்க்கிறார். இந்த அக்னிதான் மனிதர்களுக்கான உணவை சமைத்தலான செயலை புரிகிறார். நீர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிரை அளிக்கிறது. அதன் மூலம் அகில உலகத்தையும் காத்தருள்கிறது. தேவர்களும் சிவபிரானது கட்டளையை மீற முடியாது. அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தே இந்திரனும் தேவர்களை காப்பது, அசுரர்களை அழிப்பது, மூலகங்களையும் ரட்சிப்பது ஆகியனவற்றை செய்கிறான். வருணன் நீரின் இயற்கை நிலையை காத்தல், மக்களை நீர் தந்து அருளல், தண்டிக்கப்பட வேண்டிய ஜீவன்களை தன் வருணவாசத்தால் பிணித்தல் ஆகியன செய்கிறான். செல்வத்திற்கு அதிபதியான யக்ஷராஜரான குபேரன் ஜீவராசிகள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ப செல்வச் செழிப்பையும் சான்றோர்களுக்கு செல்வம் மற்றும் மெய்யறிவையும் தருகிறார். ருத்ரனான ஈஸ்வரன் தீயோர்களை அடக்குகிறார். ஆதிசேஷன் தன் தலையால் இவ்வுலகை தாங்குகிறார். இந்த ஆதிசேஷனைத்தான் ஸ்ரீமன் நாராயணனது தாமசமூர்த்தியான ருத்ரன் என்கின்றனர். உலகில் பிரளயத்தை தோற்றுவிப்பவர் இவர்தான். பிரம்மதேவர் உலகங்களை படைக்கிறார் மற்றும் தனது வேறு மூர்த்திகள் வாயிலாக காத்தலையும் அழித்தலையும் செய்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் தனது மூன்று விதமான மூர்த்திகள் மூலம் உலகத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை நடத்துகிறார். காலமே அனைத்தையும் படைக்கிறது, காத்தொழுகிறது, அழிக்கிறது. இவை அனைத்தும் மகா காலனான சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் செய்கின்றன. சூரிய பகவானும் சிவனாரது கட்டளையை ஏற்றுத்தான் தனது அம்சங்கள் மூலம் உலகை காக்கிறார். தனது கிரணங்கள் வாயிலாக மழைக்கு கட்டளையிடுகிறார். தானே விண்வெளியில் மேகங்களை தோற்றுவித்து மழை பெய்விக்கிறார். இளம் திரை அணிந்த சிவபிரானது கட்டளைக்கு ஆட்பட்டு சந்திரன் மூலிகைகளையும் பெயர்களையும் போஷிக்கிறார். நிலமுடியால் மக்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறார். தேவர்களுக்கு தனது அமுத கலைகளை அருந்த அளிக்கிறார். ஆதித்யன், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், ஏழு மருத்துக்கள், விண்வெளியில் உலா வரும் ரிஷிகள், சித்தர்கள், நாகர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், புழுபூச்சிகள், தாவரங்கள், நதிகள், கடல்கள், மலைகள், வனங்கள், ஏரிகள், குளங்கள், ஆறு அங்கங்களோடு கூடிய வேதங்கள், சாஸ்திரங்கள், மந்திரங்கள், வைதிகமான துதிகள், வேள்விகள் முதலியனவும், காலாக்னி முதல் சிவன் வரையிலான 14 புவனங்கள், அதன் மன்னர்கள், எண்ணில் அடங்கா பிரம்மாண்டங்கள், அதை சுற்றியுள்ள ஆவரணங்கள், அதாவது மறைப்புகள், முக்காலங்கள், திசைகள், காலத்தின் பலவிதமான அம்சங்களான கலை முதலியனவும், மேலும் இப்பிரபஞ்சத்தில் காணப்படுவதும் கேட்கப்படுவதுமான அனைத்து வஸ்துக்கள் ஆகியனவும் சிவனாரது அருட்கட்டளையினாலேயே இயங்குகின்றன. இவ்வளவு ஏன்? சிவனாரது அருட்கட்டளையினால்தான் இங்கு நிலம், மலைகள், மேகங்கள், கடல்கள், நட்சத்திர கூட்டங்கள், இந்திரன் முதலிய தேவர்கள், அசையும் அசையாதனமான ஜடப்பொருள்கள், உயிருள்ளவை ஆகிய அனைத்து ஜீவராசிகளும் நிற்கின்றன. கிருஷ்ணா, முன்பொரு சமயம் வேதத்தின் முகம் எனப்படும் பிரணவத்தின் மூலம் நான் கேட்டதை, அதாவது சிவனாரது கட்டளை பற்றியதை, வியத்தற்கு உரியதை இதோ நான் கூறுகிறேன், கேள். முன்பொரு காலத்தில் இந்திரன் முதலிய தேவர்கள் நானே அசுரர்களை வென்றேன் என்று ஒவ்வொருவரும் தனித்தனியே மார்தட்டிக் கொண்டனர். அப்பொழுது சிவபிரான் தன் சொரூபத்தை மறைத்துக் கொண்டு உருவமும் அருவமும் இல்லாத ஓர் அருவுருவமாக, அதாவது யக்ஷனாக அவர்கள் முன் தோன்றினார். அந்த யக்ஷ உருவம் தேவர்கள் முன்னிலையில் ஒரு துரும்பை போட்டு, இதை எவர் ரூபமற்றதாக அழிந்ததாக செய்கிறாரோ அவரே தைத்தியர்களை வென்றவர் என்றது. இதை கேட்டு மிகுண்ட இந்திரன் அத்துரும்பை எடுக்க முனைந்தான். ஆனால் மனதினால் கூட அதை அசைக்க முடியவில்லை. வஜ்ரப்படையை ஏவினான். அது முனைமழுங்கி வீழ்ந்தது. இது கண்டு மற்ற லோக பாலகர்கள் அனைவரும் தங்கள் படைக்கலன்களை ஏவினார். அப்பொழுது ஊழித்து எழுந்தது, புயல் அடித்தது, ஊழிக்காலம் போல் கடல்கள் பொங்கின, அப்படைக்கலங்கள் அனைத்தும் தம் வலிகிழந்தன. அப்பொழுது இந்திரன் அந்த யக்ஷனை பார்த்து, தாங்கள் யார் என்று கேட்க, உடனே அது மறைந்தது. அவ்வமயம் விண்வெளியில் சர்வாபரண பூரிதையாக இவமான் செல்வமான உமையம்மை தோன்றினாள். வியந்த தேவர்கள் அவளை வணங்கி, தாயே, இந்த யக்ஷன் யார் என்று கேட்டார்கள். தேவியும் சற்றே புன்முறுவல் பூத்த வண்ணம், உங்கள் கண்களுக்கு புலப்படாதவர் அவர். அவரால் தான் அனைத்து ஜீவராசிகளையும் கொண்ட இந்த சம்சார சக்கரம், அதாவது உலகியல் சக்கரம் சுழன்று வருகிறது. அவர்தான் முதலில் உலகை படைத்தவர், அடித்து அருள்பவரும் அவரேதான். அவரை நியமிப்பவர், அதாவது அவருக்கு கட்டளையிடுபவர் எவருமே இல்லை. அவர்தான் அனைத்துக்கும் கட்டளையிடுகிறார். இதை கேட்ட தேவர்கள் ஆணவம் அடிந்து வியந்து தத்தமது உலகங்களுக்கு சென்றனர். உபமன்யு கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, சிவனாரது திருமேனிகளால் இப்பிரபஞ்சம் இவ்வாறு எங்கும் பரவியுள்ளது என்பதை கூறுகிறேன் கேள். சிவபுரானது ஐந்து திருமேனிகளான பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேசன், சதாசிவன் ஆகியவர்களாலேயே இவ்வுலகம் பரவியுள்ளது. இவை தவிர இன்னும் ஐந்து திருமேனிகள் உண்டு. அவற்றை ஐந்து பிரம்மங்கள், அதாவது மந்திர ரூபமானவை என்பர். அவையும் எங்கும் பரந்துள்ளனவே. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கிற இவ்வைந்தும் சிவபிரானது ஐந்து பிரம்ம மூர்த்திகளாகும். சிவபிரானது மூர்த்திகளின் முதன்மையானதும் உயர்ந்ததுமான ஈசானம் என்னும் முர்த்தம் பிரகிருதியான உலகியலத்திற்கும் க்ஷத்ரஜ்ஞனை வியாபித்திருக்கிறது. தத்புருஷமூர்த்தம் குணங்களுக்கு நிலைகளனான போக்கியமான, அதாவது துய்ப்பதற்கு உகந்ததான அத்யத்தம் என்கிற பிரகிருதி என்பதில் நிலை கொண்டுள்ளது. பினாகம் என்னும் வில்லை ஏந்திய சிவபிரானின் வணங்கத்தக்க அகோரம் என்கிற மூர்த்தம் தர்மம் முதலிய எட்டு அங்கங்களோடு, அதாவது பகுதிகளோடு கூடிய புத்தி தத்துவத்தை தனக்கு அதிஷ்டானமாக கொண்டுள்ளது. வாமதேவம் என்கிற மூர்த்தி ஆகமங்களை அறிந்த வித்வான்களால் அகங்காரம் என்பதன் நிலைகளம் என்கின்றனர். சத்யோஜாதம் என்கிற மூர்த்தி மனதின் அதிஷ்டானம், அதாவது மனதின் நிலைக்கள். ஈசானம் என்பது செவிப்புலன், வாக்கு, ஒலி மற்றும் எங்கும் பரந்துள்ள ஆகாய தத்துவத்தின் தலைவர் என்பது சான்றோர்கள் கூற்று. தற்புருஷம் என்கிற மூர்த்தம் தோல், கைகள், தொடு உணர்ச்சி முதலே என கொண்ட வாயு தத்துவத்தின் அதிகாரி என்பது புராணங்களின் கருத்துக்களை நன்கறிந்த புலவர்களின் கருத்து. அகோரம் என்கிற மூர்த்தி கண்கள், கால்கள், உருவம் மற்றும் அக்னி தத்துவத்தின் அதிஷ்டானம் என்கின்றனர் அறிஞர்கள். சிவனடியார்களோ வாமதேவம் என்கின்ற மூர்த்தம் நாக்கு, குதம், ரசம், அதாவது ருச்சி மற்றும் ஜல தத்துவத்தின் தனி அதிகாரி என்கின்றனர். சத்யோஜானம் என்கிற மூர்த்தம் குதம், அதாவது உபஸ்தம், வாசனை, பூமி தத்துவத்தின் தலைவன். சிவபரம்பொருளின் இவ்வைந்து மூர்த்தங்களும் நன்மைக்கே காரணமானவை. நலம் வேண்டுவோர் இவற்றைத்தான் ஆதரவோடு, இடுபாட்டோடு வணங்கித் தொழ வேண்டும். இவ்வுலகமே சிவபிரானின் எண் மூர்த்தங்களாலேதான் ஆக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு நூலில் மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளவோ அவ்வாறேதான். சர்வர், பவர், ருத்ரர், உக்ரர், பீமர், பசுபதி, ஈசானர், மகாதேவர், இவ்வெட்டும் சிவத்தின் எண்வகை மூர்த்திகள். இந்த எண்வகை மூர்த்தங்களிலும் முறையே நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், க்ஷத்ரஜன், சூரியன், சந்திரன் ஆகிய எட்டும் நிலை கொண்டுள்ளன. இதில் பூமிமயமான மூர்த்தி சராசரங்கள் அடங்கிய உலகை தாங்குகிறது. இவற்றின் அதிர்ஷ்டான தேவதை சர்வர் எனப்படுகிறார். இது சாஸ்திரங்களின் முடிவு. அவரது நீர்மயமான மூர்த்தி உலகிற்கு உயிரளிக்கும் தண்ணீராக உள்ளது. நீர் பகவானின் பவர் என்பவரது மூர்த்தி. ஆகவேதான் இதை பாவி என்பர். சிவனாரது ஒளி வடிவமான மூர்த்தியான ருத்ரமூர்த்தி உலகின் உள்ளும் புறமும் வியாபித்துள்ளது. இந்த கோரமான மூர்த்தி என்பதால் இதை ரௌத்ரி என்கின்றனர். சிவனார் வாயுவாக காற்றாக இருந்து உலகை இயக்குகிறார். மேலும் பிராணவாயுவாக இருந்து தாங்கி போஷிக்கிறார். இக்காற்று மூர்த்தமே உக்ர ஆவார். ஆகவே இதை ஔக்ரி, அதாவது உக்ரத்தின் தன்மையான வெம்மை என்கிறார்கள். பீமர் என்கிற மூர்த்தம் ஆகாயமானது. அனைத்துக்கும் பறந்து வேந்து விண்வெளியாக இருந்து இடமளிக்கிறது. மற்ற பெரும் பூதங்களை தனித்தனியாக பிரிக்கிறது. இதை பைமி மூர்த்தி என்பர். அனைத்து ஜீவராசிகளின் கண்களிலும் ஒரே மாதிரியாக விற்றிருந்து அனைத்து ஆன்மாக்களிலும் ஆன்ம தத்துவமாக விளங்குவதே பசுபதி என்கிற மூர்த்தம். இது பசுக்கள் போன்ற நமது பாசமான தடைகளை தகர்த்து எறிவது. சிவபிரானது ஈசான மூர்த்தியே சூரியன் என்கிற திருப்பெயரை தாங்கி உலகம் அனைத்திற்கும் ஒளியை தந்து விண்வெளியில் உலா வருபவர் ஆவார். மகாதேவர் என்கிற மூர்த்தமே சந்திரன் ஆகும். இவரது கிரணங்களான நிலவில் அமுதம் நிரம்பியுள்ளது. இவ்வமுதத்தால் உலகையே நினைக்கிறார். இம்மூர்த்தியை மகாதேவர் என்பர். இம்மூர்த்தியை சந்திரனது மூர்த்தியை மகாதேவர் என்பர். சிவபிரானது இந்த எட்டாவது மூர்த்தி சிவனானது உண்மை திருமேனியாகும். மற்ற அனைத்து மூர்த்தங்களிலும் இது வியாபித்துள்ளது. ஆகவே இந்த பிரபஞ்சமே சிவமூர்த்தியாகும். மரத்தின் அடிவேரில் நீர்விட்டால் அதுவே கிளைகளையும் தலைகளையும் வருஷிக்கச் செய்கிறதல்லவா? அதுபோலவே சிவபூஜையே அவரது திருமேனியாக உலகை, திருமேனியாகிய உலகை போஷித்து காத்து அருள்கிறது. ஆகவே எல்லோருக்கும் அபேதானம் செய்தல், அதாவது பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி புரிதல், இம்மூன்றுமே சிவாராதனையாகும். பயமின்றி வாழ வழிவகுத்தல், அருளோடு கருணையோடு பழகுதல், அதாவது இன்சொல் கூறுதல், நம்மால் முடிந்த உதவி செய்தல், இம்மூன்றுமே சிவ ஆராதனையாகும். இவ்வுலகில் குழந்தை பேரக்குழந்தை முதலியவர்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்தால் அக்குழந்தைகளின் தாய் தந்தையரும் தாத்தா பாட்டியும் மகிழ்கின்றனர் அல்லவா? அதே போலத்தான் மக்கள் சேவை மகேசனது சேவையாகிறது. உலகில் உள்ள எவருக்காவது ஒருவருக்கு எந்த ஜீவரசிகளுக்காவது தண்டனை தருவதானால் அதன் வாயிலாக சிவபிரானது என் மூர்த்திகட்கும் தண்டனை தருவதாகத்தான் அர்த்தம். அது சிவாபச்சாரம் செய்ததாகத்தான் ஆகும். ஆகவே இப்பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலேயே காத்து அருள்பவரான சிவபிரான், நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. பிரபஞ்சத்தை தன் எண்வகை மூர்த்தங்களினாலே காத்து அருள்பவரான சிவபிரானை நீ நித்தமும் வணங்கி போற்றுவாயாக. ஏனெனில் அவர்தான் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாகும்.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சுட்டறுத்தல் எனப்படுவது ஐம்புலன்களால் ஏற்படுகின்ற புறப்பற்றினை, அதாவது உலகப்பற்றினை நீக்கினால் இறைப்பற்று தோன்றும் என்னும் உண்மையை கூறுவதாகும்.

கற்புருவாய் உதித்து கூடல் மீனவன் மேல் வினதியிருத்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலகடன் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விரான் தன இருளில் பறவை வாதக்கேவன் உண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி குங்கவர் நூல்

السماوات والأرض.

சுந்தரமூர் சுவாமிகள் திருவடி வாழ்க. அருட்கடலாகிய கருணாம்பிகை அவிநாசியப்பருடைய பெருங்கருணையினாலே இன்று அவிநாசி தலைமுறாணத்திலே திருவருள் என்கின்ற பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய முயல்கிறேன். இது முதல் துவக்கமாக ஆரம்பித்து விநாயகர் கோத்திரமும் சபாநாயகர் கோத்திரமும் சொன்னோம். இப்பொழுது திருவருள் அவிநாசிநாதர் ஆகிய கோத்திரங்கள் பற்றி இப்பொழுது விரிவுரை சொல்லப்படும். சிவன் அருளினாலே எல்லையில்லாத கருணையினாலே இந்த நூல்களிடத்தில் நமக்கு பிரியம் வந்தது. பிரியம் உலகத்திலே மக்கள் உலகப் பொருளிலே பிரியம் வைக்கிறார்கள். உலகப் பொருளிலே பிரியம், உலகப் பொருள்னா வீடு மாடு மனைவி மக்கள் பணம் முதலான பொருளிலே பிரியம் இயல்பாக இயல்பாக அமையும். ஒருத்தர் சொல்லாமலே அமையும், யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. வீட்டு மேல பிரியமா இருப்பா, மனைவி மேல பிரியமாறு, பிள்ளைகள் மேல பிரியமாறு, பணத்துல பிரியமாறு அப்படின்னு சொல்லியா கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமே தானே பிரியம் வருது, தானே வருது எல்லாருக்கும். ஆனா சாமியினிடத்துல பிரிய வர்றதுக்கு தான் சொல்லி கொடுக்கணும். சாமியினிடத்துல பிரிய வர்றதுக்கு தான் இப்படி கூட்டம் கூட சொல்ல வேண்டியது. தானே வராது உயிர்களுக்கு இயல்பாக, தானே பிரிய வராது கடவுளத்துல. இப்ப நமக்கு எல்லாம் எப்படி பிரியம் வந்துருக்குது, அவ பிரிய வச்சுக்கிறத பார்த்து, அவ பாடுறத பார்த்து, அவ கும்பிடுறத பார்த்து நமக்கு பிரியம், அப்படித்தானே வந்துருக்குது. அப்பர் சுவாமியே சொல்றாரு,

0: ஞானிகள் கும்பிடுறத பார்த்து நான் கும்பிடுறேன் சாமிங்கிறார் யாரு? அப்ப சுவாமி. அதனாலே நமக்கு கடவுளத்திலே அன்பு பிரியம், அன்பு என்றாலும் பிரியம் என்றாலும் ஒண்ணுதான், அன்பு பிரியம் வருவது என்று சொன்னால் இயல்பாக வராது. இப்படி நூல்கள் மூலமாக, அருளாளர்கள் மூலமாக, திருவருளாலே அப்படி நமக்கு சாமியிடத்துல அன்பு உண்டாகும். சாமியிடத்துல அன்பு இருக்கணுமா இருக்கப்படாதா? இருக்கணுமா இருக்கப்படாதா? கட்டாயம். சாமியிடத்துல அன்பு இல்லாதது மனித ஜென்மம் அல்ல, சாமியிடத்துல அன்பு இல்லாதது மிருக ஜென்மங்கள். மிருகங்களுக்கு சாமிக்கு தொடர்பே கிடையாது. மிருகத்துக்கும் மிருகம் சாமிக்கு தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை பாவம், அதனால தப்பு இல்லை. அதுக்கு அந்த ஆறாவது அறிவு இல்லை. அதனால மிருகங்கள் பட்சிகள் வந்து சாமியிடத்துல தொடர்பு வைக்கிறது வாய்ப்பு இல்லை. மனுஷன் தான் சாமியிடத்தை தொடர்பு வைக்கிறதுக்கான தகுதி உடையவர். அது அப்புறம் சுவாமி கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுணர், கற்றுக்கொள்வன வாயுடன் ஆகுணர், இட்டுக்கொள்வன பூவுல நீருல, கற்றை செஞ்சடையானுடோ நாமுடோ, இற்றுக்கோன் ஆனார் முனிவன்பதை என்பது அப்போது திருக்குறள். அதனால கடவுளத்திலே தொடர்பு வைக்கிறது சினேகம், சினேகம் வைக்கிறதுக்கு நமக்குத்தான் தகுதி. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் பிராணிகளுக்கெல்லாம் தகுதி கிடையாது. அந்த மாதிரி பிரிய வைக்கிறதுக்கான தகுதி இருந்து வைக்கலன்னா என்ன அர்த்தம்? ஆக்கைக்கே இறையடி அலமந்து கக்கைக்கே இறைய ஆயிக்கணும். அதனாலே அப்படி சுவாமியிடத்திலே பிரிய வச்சிருக்கணும்னு சொன்னா அது அவருடைய எல்லை இல்லாத கருணைகளுக்காக சொல்லணும், அவருடைய கருணைகளுக்காக சொல்லணும். நம்ம பழக்கிற நம்மை பழக்குகிறார் சுவாமியிடத்துல, நம்மை பழக்குகிறார் சுவாமியிடத்துல. பழகணும், பழகிறது தெரியுதா? இப்ப நல்ல பெரிய மனுஷங்கிட்ட, நல்ல வசதி உடையவன்கிட்ட, நல்ல மனம் உடையவன் பழகுனா பலன் நமக்கு இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும்னு சொல்லுவோம். நல்ல மனசு உடையவன், நல்ல வசதி உடையவன்ட்ட பழகணும்னு வச்சுக்கப்பா, நமக்கு பலன் இருக்குமா இருக்காதா? கட்டாயம். மனசு இல்லாதவன்கிட்ட கஞ்ச பழத்த பழகணும்னா இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. நம்ம சுவாமி வள்ளலா கஞ்சானா? வள்ள வான்படித்தும் அன்புந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ள. வார்ந்த நஞ்சு நஞ்சு அயிர்ந்து வானூர்க்கு அமுதமே வள்ளல் போற்றி திருவார். சிவபெருமான் தான் வள்ளல், வள்ளல்தோடும் ஞானக்கடலோட என்பார் அருணகினார். அதனாலே அப்படிப்பட்ட வள்ளலா இருக்கிற அவினாசிய பொருட்ட பிரிய வச்சுக்கிட்டோம்னா அவர் வேண்டியதெல்லாம் செய்வார். செய்வாருங்கிறதோட ரெண்டாவது, செய்வாருங்கிறதோட அடுத்தது, செய்ததுக்கு அவர் இதுவரை நமக்கு செய்தது இந்த உடம்பை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து அது இந்த நாட்டில் பறக்க வச்சு, அது அவர் இருக்கிற ஊர்ல பறக்க வச்சு, என்ன கண்ணுக்காது கையெல்லாம் நல்லா கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, ஒரு நல்ல புத்தியை கொடுத்து, கீழே இறங்கி சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரு வண்ணம் புரியொன்றும் இல்லாத கூத்தன் கூத்த எனக்கு அரியவண்ண அருளியவார ஆறுவருவார் அச்சுவாமே, இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணியிருக்காரா இல்லையா? அதற்கு கும்பிடும். இனி ஒரு பண்ற ஒரு குரல் கட்டும் பண்ணி உபகாரத்துக்கு கும்பிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நல்ல நினைவுகளை உண்டு கொள்வது சுவாமியிடத்துல இன்னும் அதிகம் அன்பு உண்டாவதற்காக செய்யப்படுவதுதான் இந்த பிரசங்கம். இப்ப இந்த பிரசங்கத்தினால என்ன பலன் கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு போனவன்னா பணம் 10 லட்சம் 5 லட்சம் இருக்காது, இருந்தாலும் இருக்கலாம் எடுத்துருவாங்க, அது வேற சொல்ல முடியாது, கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. வறண்டு போனவனத்துல பிள்ளைய வரவழைச்ச சாமி 5 லட்சம் 10 லட்சம் வைக்கிறது பெருசா? இருக்கட்டும், ஒருத்த வீட்லயே 5 லட்சம் இருக்கணும். இந்த புராணம் கேட்டுட்டு போன உடனே என்ன பண்ணோம்னா, போன உடனே 5 லட்சம் திடீர்னு இருக்கணும். ஏதுனா இந்த பணம் எப்படா வந்துச்சுன்னு போது அசரியறியா அவினாசி எப்படி சொல்லணும்? அன்பனே, நம்முடைய ஆலயத்துல நம்முடைய புராணத்தை நீ கட்ட முடியினாலே உனக்கு 5 லட்சம் பரிசாக கொடுத்துருக்கிறேன் சாமி சொல்லணும். இந்த தகவலை ஒரு டிவியில போட்டு விட்டுருணும். உலகத்து ஜனம் பூரா இருக்கிற எங்க இருக்க? அன்பனே, நீ அன்போடு நம்முடைய தலபுராணத்தை அவினாசியப்பராய் அவினாசி தலபுராணமாகி நம்முடைய புராணத்தை கேட்டுபடினாரு உனக்கு 5 லட்சம் பரிசா தந்தேங்கணும். இன்னொருத்தருட அம்மா உடனே சந்தராவா? ஆமாங்க, போன உடனே 10 லட்சம் பணம் இருக்கணும். அசரீதியா சாமி சொல்லணும், குழந்தாய் உனக்கு 10 லட்சம் பரிசாக தந்திருக்கிறேன், நீ மாசம் போறும் தவறாம நம்முடைய புராணத்தை வந்து கேடு அப்படின்னா என்னவா இருக்கு கூட்டம் பாப்பா எல்லாம் தருவா. இருந்தன்னை ஆண்டா எதையே சிந்தித்து இருந்து இருந்து உள்ளே எல்லாம் தருக்க பெருந்துறையின் மேய பெருந்தருவாயாக மருந்துருவாய் என்பதுக்கே வந்து என்பது திருவாசகம். அதனால பரமேஸ்வரன் நமக்கு எல்லை இல்லாத கருணையினாலே இந்த பிறப்பையும் தந்து அவனை நினைக்க முடியாத புத்தியும் தந்திருக்கிறான். அதுதான் பெரிய கருண், அவன் நினைக்க முடியாத புத்தி. நினையாத பாவிகளை நீங்க கொண்டார் என்பார் சுவாமி. நினையாத பாவிகளை சுவாமியை நினைக்காதவன் பாவி. சிவசிவ என்கிற யாரு சிவசிவன் சொல்லாதவன்? தீனையா? சிவசிவான்னு சொல்லாதவன் யாரு? தீவன். சிவசிவ என்கிற தீவினர். நினையாத பாவிகளை நீங்க. அதனால இப்படி நம்மை நினைக்க வச்சிருக்கிறானே அது பெருங்கருணம் என்று சொல்லி இந்த மாதிரி புராண நிகழ்ச்சிகள் எல்லாம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும். அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கத்தான் ஞாபகம் அதிகம் உண்டாக அன்பு அதிகம் உண்டாகும். கேட்கலன்னா ஞாபகம் குறைஞ்சு போகும், அன்பு குறைஞ்சு போகும். கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம்? ஒரு நாளைக்கு இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு மூணு வேணும், இன்னும் நாலு வேணும் சாப்பிட்றாலும் இருக்கிறேன். உண்டா இல்லையா? நினைச்ச போதுதான் சாப்பிட்றாலும் இருக்கிறேன். அது போல இந்த புராணத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசாத நாளெல்லாம், பேசாத நாளெல்லாம் பிறந்த நாள் அர்த்தம். பேசாத நாள் இறந்த நாள், அதத்தான் ஓகு நாள், உமர் வழி நாள், உயிர் போகு நாள், உயிர் பாடமேல் காவு நாள் இவை என்றால் கருதேன் கிளர் குணர் காவிரி பாகுதன் குணர் வந்திடி வர ஜோதி பாண்டி குடுமொழி நாவலா உன்னை நான் மறக்கணும் சொல்லு நான் மச்சிவாயே என்றார் சுந்தர சுவாமி. ஆகையினால இன்றைக்கு என்ன நாள்? நம்முடைய நாள் நல்ல நாள், சிவனுடைய நாள். சிவனுடைய கேட்காத நாள் யார் நாள்? யமனுடைய நாள். கேட்ட நாள் சிவனுடைய நாள், கேளாத நாள் யமனுடைய நாள். அதனால இன்னைக்கு சிவனுடைய நாளிலே இந்த அவிநாசி தலபுராணத்துல வாயுதத்துல இரண்டாவது பாடல் இந்த பாட்டு திருவருள் சொல்றார். இப்ப சபாநாயகரை சொல்லி, சபாநாயகர்னா யாரு? சபா மன்றம், அம்பலம், புது, சபை என்பதெல்லாம் ஒரே ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு உருட்கிழவின்னு சொல்றோம். சபா மன்றம் அரங்கம், இப்ப இதை வச்சுக்கோ, இது மன்றம் அரங்கம் சபை புது, அதுக்கு தலைவராக இருக்கிறவர். அப்படி தலைவராக நாயகர்னா தலைவர், அப்படி தலைவராக இருக்கிற நடராச பெருமானை வார்த்தை. எந்த புராணத்திலும் நடராசனை தான் முதலுக்கு தோத்திரம் சொல்லுவார். முதல்ல நடராஜ பெருமானுக்காக தோத்திரம் சொல்லுவார். என்ன காரணம்னா எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம், எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் சிதம்பரம். சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது, சிதம்பரத்துக்கு மேல தலைமே கிடையாது. அதனால அந்த மூர்த்தியை தோத்திரம் பண்ணிட்டு தான் அப்புறம் இந்த கோயில் மூர்த்தியை தோத்திரம் பண்ணுறோம். அவிநாசி எப்போ அவிநாசி தலபுராணம் பாடுற ஆசிரியர் முதல்ல நடராசனை தோத்திரம் பண்ணிட்டு அதிகபட்சம் எல்லா புராணங்களும் எப்படிதான் இருக்கு? புராணம் ஆகிட்டு சிதம்பரத்தை தோத்திரம் பண்ணிட்டு தான் சிதம்பரம் மூலத்தான். அது தெரியுமில்ல உங்களுக்கு, சிதம்பரம் மூலத்தான் அந்த பதிமூணு தில்லவனம். அதுவே புவன அனைத்தினுக்கும் முந்தக்கடரும் தெய்வத்தனம், அதனால் மூலத்தானதா என்பது திருவாத மூர்த்திகள் புராணம். அதனாலே அப்படி மூலத்தான மூர்த்தியை தோத்திரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற சாமிக்கு நடராஜருக்கு பின்னால அங்க அந்த கருவறையில சிவலிங்க திருமணி இருக்கிற சாமிக்கு என்ன பேர் தெரியுமா? திருமூலத்தானேஸ்வரம், மூலத்தானேஸ்வரம் உமய பார்வதி. அதே போல திருவருள் தோத்திரம் பண்றாரு. திருவருள் என்றாலும் சாமியினுடைய அருள், சாமி சாமியினுடைய அருள். அருள் என்றால் செத்திரா, அருள் என்றால் கருணாம்பிகை தான் வச்சுருக்கேன். சுவாமி சுவாமியினுடைய அருள், சுவாமியினுடைய அருள். அந்த அருள் எப்படி இருக்கிறது, சுவாமி எப்படி இருக்கிறாருன்னு இதுல அந்த சர்வ வியாபகத்தன்மையை சொல்றாரு. சர்வ வியாபகத்தன்மைன்னு, சர்வ வியாபகம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் இருந்து வளர்ந்து இருக்கிறது, இல்லாத இடம் இல்லாதபடி, இல்லாத இடம். சுவாமி எங்க இருக்கிறாரு? எல்லா அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். இது போல பூவிலே வாசனை இருப்பது போல, பூவில வாசனை எங்க இருக்குது? பூ முழுவதும் இருக்கிறது. பாலிலே நெய் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, எள்ளிலே எண்ணெய் இருப்பது போல, பூவிலே மனம் இருப்பது போல, பாலிலே நெய் இருப்பது போல, விரைகிலே தீ இருப்பது போல, விரைகில் தீயினம் பாலில் போடு நெய் போல் மறைய நுங்குடன் மாமணிக்கொடியார். எல்லா இடங்களிலும் சுவாமி நீக்க வர நிறைந்திருக்கிறார். அதே ஒரு வகையாக இந்த ஆசிரியர் பாடுகிறார் இளையாஞ்சிகிராயர் என்கின்ற இந்த நூலாசிரியர். அது எப்படி சொல்றாருன்னா, முதல்ல சுவாமி அஞ்செழுத்தாக இருக்கிறார். சுவாமி எப்படி இருக்கிறாரு? அஞ்செழுத்தாக இருக்கிறார். எழுத்துக்கள் தமிழிலே மெய் எழுத்து, உயிர் எழுத்து, 218, 274 என்றெல்லாம் எழுத்து நிறைய இருக்கு அல்லவா? இந்த அஞ்செழுத்துங்கிறது வடமொழி சொல்லு. நம சிவைய சிவைய நம்மன்னு சொல்றோம் இல்ல, இது வடமொழி தமிழ் அல்ல. வெகு பேர் தமிழ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம சிவைய அப்படிதான், நம சிவாய ஓம் சிவாய நமோ, மகேஸ்வராய நமகா, சம்பவே நமகா, விநாயகனே நமகா, சசிசேகராய நமகா, வாமதேவாய நமகா, ரூபாட்சாய நமகா, கபர்தினே நமகா, நம நம நமன்னு வரலாம் வடமொழி. சிவா வடமொழி, சிவம் வடமொழி, சிவா வடமொழி, சிவ வடமொழி. நம்மளுக்கு ரெண்டு மொழியே நம்ம ரெண்டு கண்ணு, இது வடமொழி இது தென்மொழி, இது சமஸ்கிருதம் இது தமிழ், ஒரு கண்ணு வேணுமா ரெண்டு கண்ணு வேணுமா ரெண்டு கண்ணு. அப்ப வடமொழி வேணும் வடமொழியும் தென்றமொழும் அரகண்ணானுக்கும் ஆனவனுதான் அப்ப. அதனால அஞ்செழுத்தாக இருக்கிறான், அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரமாக இருக்கிறான், பஞ்சாட்சர வடிவாக இருக்கிறான். சிவபெருமானுக்கு வடிவம் என்ன தெரியுமா? பஞ்சாட்சர வடிவம். அது உண்மை விளக்குங்கிற ஞான சாஸ்திரத்துல அதெல்லாம் நிறைய விளக்கம் வருகிறது. அதனால ஐந்தெழுத்து என்பது வேதத்தினுடைய நடுவிலே இருப்பது, வேதத்தின் நடுவிலே. வேதம் மூன்று நான்கல்ல, வேதம் நான்குதான் சொல்றது. அந்த நாலாவது அதர்வணம் வேதம் வேதத்தினுடைய தொகுப்பு, இந்த மூன்று வேதத்தினுடைய தொகுப்பு இருக்கு. எட்டு ஜாம அதர்வணம் என்ற நான்கு வேதத்துல அந்த கடைசி அதர்வணம் தொகுப்பு மூன்று வேதம், மூன்றில நடுவில் இருக்கிறது யஜுர்வேதம் இருக்கு. யஜு சாமம் அதர்வம், அந்த இருக்கு யஜுர்வேதத்துல நடுவில் இருக்கிறது ஸ்ரீ ருத்ரம், ஸ்ரீ ருத்ரம் என்கிற மந்திரம் கேள்விப்பட்டீங்களா? ஸ்ரீ ருத்ரம். அந்த ஸ்ரீ ருத்ரத்துல நடுவில் இருக்கிறது போதாயரசாகின்னு பேரு, அதனுடைய நடுவில் இருக்கிறது நம்ம சிவன். வேதத்தினுடைய நடுவிலே இருக்கிற மந்திரம் இந்த மந்திரம். வேத நான்கின் இப்பொருளாவது நாகன் நாம நமச்சிவாயம். அதனாலே நமச்சிவாய பதிகம்னு பாடி இருக்கிறாரு சுந்தரர், ஞானசம்பந்தர் நமச்சிவாய பதிகம், அப்புறம் அஞ்செழுத்து பதிகம்னு பாடி இருக்கிறாரு, அப்புறம் சுவாமி நமச்சிவாய பதிகம் பாடி இருக்கிறாரு, மாணிக்கவாசகர் பல இடங்கள்ல நமச்சிவாய பதிகம் நமச்சிவாயம்னு தொடங்குறாரு, நமச்சிவாய வாழ்கிறார் ஆகுறார். அதனால அஞ்செழுத்தே ஆரணம் ஆகமம் ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே, ஆனந்த தாண்டவமா ஆறாறு கப்பாலாம் உணர்ந்தமா முத்தி என்பது அஞ்செழுத்து. அதனால பஞ்சாச்சரத்துக்குள்ள எல்லா அடக்கம், பஞ்சாச்சரத்துக்குள்ளே எல்லா. அதனாலதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லு, நான் நமச்சிவாயவே, நற்றுணையாவது நமச்சிவாயவே, நாதன் நாம நமச்சிவாயே என்றெல்லாம் பாடினாரு. அதனால எப்படியும் டீச்சரை வாங்கித்தான் அதை ஜெபிக்கணும், டீச்சரை வாங்கித்தான் ஜெபிக்கணும், அப்பதான் தெரியும் முறை தெரியும். இல்லைனாலும் நீங்க சைவமா இருந்துட்டா போதும். சைவம்னா என்ன? பிராணிகளை சாப்பிடாம, பிராணிகளை பிரியாணி பிராணிகளை சாப்பிடாம சைவமா இருந்து கலையை குளிச்சுட்டு ஊதி ஊசிக்கிட்டு பஞ்சாச்சரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நமசிவாயில் வேணும்னு ஒரு பத்து தடவையாவது எண்ணிட்டு அப்புறம் நீங்க புறப்பட்டுட்டா போதும். திருநாமம் அஞ்செழுத்தன் ஜெப்பாராயில் தீவண்ணர் தரமுருக்கால் பேதாராயில் உருக்காலும் திருக்கோயில் சோழாராயில் உண்பதன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோயில் கட வெண்ணீர் அணியாராயில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ எண்ணீர் பெருநோய்கள் மகநலிய பயிர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி அழைத்திருந்தார். அதனால் சுவாமி எப்படி இருக்கிறாரு? அஞ்செழுத்தாக இருக்கிறார். அதற்கு மேலே ஆரணமாக, ஆரணம்னா வேதம், அது எப்ப சொன்ன இருக்கு யஜுர் சாம அதனோட நான்கு, அது வடம்புல இருக்கிறது, அது நீங்கள்லாம் படிக்க முடியாது. வேதத்தை படிக்கிறதுக்குனே ஒரு வகுப்பினர், அதை வேத பிராமணர் சொல்லுவோம், வேத பிராமணர். அது உச்சரிப்பு தான், அதனால உச்சரிப்பு தப்பா சொன்னா போச்சு. அதனால அந்த வேதத்தை ஓதுகின்ற பிராமணர்கள் வேத பிராமணர், வைதிக பிராமணர்னு வேறு ஞானசம்பந்தர் வைதிக பிராமணர், ஞானசம்பந்தர் வைதிக பிராமணர், வேத பிராமணர். சுந்தர சுவாமி சிவாச்சாரியன் சுவாமியை தொட்டு பூஜை பண்ற குருக்கள். அதனால அப்படி ஆரம்ப வேதமாக இருக்கிறார். வேதம் ஆகமம் தான் நமக்கு முதல் உண்மை. சைவ சமயிகளாகி நமக்கு வேத சிவாகம் வடமொழியில் தான் இருக்குது. ஆகம் அப்படிதான் இங்க பூஜை எல்லாம் நடக்கிறது, கும்பாபிஷேகம் பூஜை எல்லாமே ஆகம் அப்படிதான். வேத சிவாகமா அதுதான் முதல் நூல் நமக்கு. இப்ப ஒரு சமயத்துக்கு ஒரு நூல் இருக்குது இல்ல, மற்ற சமயங்களுக்கெல்லாம் அந்த தலைவர்கள் மத தலைவர்கள் எழுதிய நூலுப்பா, மனுஷன் எழுதின நூலுப்பா, மற்ற சமயத்துக்கெல்லாம் நம்ம சமயத்தான் கடவுளாகி சிவபெருமானே எழுதியிருக்கும். ஆச்சரியமா இருக்குது, எழுதி பரமேஸ்வரனே நமக்கு நூல் தந்திருக்கிறார் நம்ம சைவ சமயத்துக்கு. மற்ற சமயத்துக்கெல்லாம் அந்த சமயத்துல இருக்கிற மனிதர்களா இருக்கப்பட்டவர்கள் அவங்க அறிவுக்கு தகுந்தவாறு எழுதி வச்சிருவோம். அப்ப நம்ம சமயம் சந்ததா அதுவும் சந்ததா நம்மதும். அதனாலே அப்படி வேதமாக இருக்கிறான், ஆகமமாக இருக்கிறான். வேத நாலு ஆகம 28, ஆகமம் 28 ஆகமமாகி நின்று அன்னிப்பாழ்ந்து ஆழ்வார் சிவபெருமான். ஆகமம் வடிவம், ஆகம வடிவம், காமிக முதலாக வாதுள மீறாக உள்ள 28 ஆகமங்கள் அதெல்லாம் வடமொழியில் இருக்கிறது. அதுலதான் இப்ப நம்ம இந்த வழிபாடு பூஜை உற்சவம் கும்பாபிஷேகம் சாமிக்கு செய்கின்ற அத்தனை சடங்குகளும் அதுலதான் சொல்லுது, அதுலதான் சொல்லுது. நம்ம திருமுறைகள் போத்திரம் எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு, ஆகமக்கூடிய அலங்காரம் பண்ணி வச்சு திருமுறைய பாடுறது. அப்படின்னு அலங்காரம் பண்ணி வச்சு அப்புறம் பாடுறது, இந்த பாட்டை கேட்டாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அலங்காரம் பண்றதுல கூட அவ்வளவு சந்தோஷம் இருக்காது. இன்னொரு உதாரணம் கேட்டா, நல்ல பெரிய இலையா போட்டு, பெரிய இலை போட்டு அது நல்ல இனிப்பு வச்சு, அதோட பொரியல் பலகாரம் கொடுத்து மற்ற எல்லா வகை வச்சு உண்ணான ஒரு பொண்ணு அரிசி சாதம், இவ்வளவு பருப்பு நல்ல வெந்த மலர்ந்த பருப்பு போட்டு அதில் இவ்வளவு நெய்யை ஊற்றி வச்சு புட்டு வந்த விருந்தாளுக்குமா வச்சு புட்டு பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோ, விருந்தாளி சாப்பிடுவார ஐயா சாப்பிடுங்க புரியுதா? அப்படி இத்தனையும் பண்ணி இந்த ஒரு வாக்கிய உபசாரம் இல்லையே வச்சுக்கோ, ஐயா சாப்பிடுவேன், நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம், நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்க வராத வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏதோ உபசார வார்த்தை சொல்லாத்தான் அவங்களுக்கு சாப்பிட மறந்து போட்டு வச்சுட்டு சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி வச்சுக்கோ, இப்ப சாப்பிட மனசே வருமா மனசு? உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா குளித்தாலும் உண்பதே அமிர்தமாக. ஆகையினாலே அப்படி அலங்காரம் பண்ணி வேதசிவாகம் மந்திரங்களால சுவாமி அபிஷேக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி அதற்கு மேல இப்படி பஞ்சபுராணம் பன்னிரு திருமுறைகளை தோத்தரத்தை பாடினாத்த சுவாமிக்கு சந்தோஷம் வரும் நிறைய. அதனாலே இப்படி சுவாமிக்கு அபிஷேகம் உற்சவாதி முதலானது கும்பாபிஷேகம் வரையில் எல்லாம் நடக்கிறதெல்லாம் வேத சிவாகம் நூல்கள், அது சிவபெருமான் எழுதிய நூல், வடமொழியிலே இருப்பது, அதை பயில கத்தவர்கள் பயிலும். வேறு வேத பிராமணர்கள் இந்த ஆகமத்தை ஊதுகள் சிவ ஆகம பிராமணர்கள் ஆகம அவங்க தான் முப்பொழுதும் திருமேனி திருந்துவார், முப்போதும் திருமேனி திருந்துவார் அப்படின்னு சுந்தரர் சொல்றாரு இல்லவா, அவங்க தான் கோயிலில் சுவாமி தொட்டு பூசை பண்ண உரிமையுடையவர், எல்லாரும் தொடக்கூடாது. அஞ்செழுத்தா ஆரணமாய் ஆகமமா, அஞ்செழுத்தாக இருக்கிறான், ஆரணமாக இருக்கிறான், ஆகமமா இருக்கிறான். ஆசினியா, ஆசினியா என்றால் ஆகாயமாக, ஆசினி என்பது ஆகாய வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகின்னு வருது அல்லவா, அது போல ஆகாயமாக இருக்கிறான். அகிலமாய் எல்லாமாய் எல்லா உலகமும், எல்லா உலகமும் ஆனாயிலேயே தஞ்சமுற்ற தாவரமாய் சங்கமமாய், தாவரம் சங்கமம், தாவரம் என்றால் இந்த ஓரறி உயிராய் இருக்கிற செடி கொடி மரங்கள் எல்லாம் தாவரம்னு சொல்லும். சங்கமம், சங்கமம்னா இந்த மனித வர்க்கங்களை அசையும் பொருள், சங்கமம் என்றால் அசையும் பொருள், தாவரம் அசையா பொருள். இப்ப மரம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகுமா? இப்ப நான் குளித்தலிருந்து இங்க வந்திருக்கிறேன், ஒரு மரம் குளித்திலிருந்து அவினாசிக்கு வருமா? வராது இல்லவா. அது போல அதனால அசையும் பொருள் அசையா பொருள், அசையும் பொருளாகவும் அசையா பொருளாகவும் எல்லாமாக இருக்கிறார் என்பது எல்லாமாய் அல்லது யாவையுமாம் அல்லது யாவையுமாம் அல்லது, இப்படி எல்லா பொருளாகவும் இருக்கிறான். எவ்வளவு இருக்கும் தருவாய் தருவாய், எல்லா உயிருக்கும் சரீரமாகும் சரீரமாகும். இந்த பாட்டெல்லாம் கேட்டா என்ன சொல்றது, சரீரமாக இருக்கிறாரா சுவாமி? சரீரம் கடப்பொருள் அல்லவா, கடப்பொருள் அல்லவா. இந்த சரீரத்துல எல்லா கருவிகளும் நாடிகளும் நரம்புகளும் ரத்தோட்டம் போக்குவரத்து சகலம் சர்க்குலேஷன் சொல்றது எல்லாம் சரியா இயங்கிட்டு இல்லையா? இப்ப தலை ஆடுனா ஆடுது இல்ல, கண்ணு பாக்குறோம் அது கேக்குதா? இத்தனைக்கே அவன் உள்ளே இருக்க பகவான் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஒரு ஆள் உள்ள இல்லையு வச்சுக்க, உள்ள இல்லையு வச்சுக்க, இல்ல ஒரு ஆள் உள்ள இல்லையு வச்சுக்கப்பா, அப்புறம் என்ன? இல்ல உயிர்க்கு உயிராய், உயிர்க்கு உயிராய், உபயுக்கம் தனுவுமாகி வஞ்ச மிகு தீவினையாய். எப்படி என்ன சாமி எப்படி தீவினையா இருக்கிறாரு அப்படின்னா, உயிர்கள் செய்கின்ற வினையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சாட்சியா. நம்ம செய்யற பாவத்தை வாக்குனால கெட்ட வார்த்தை பேசுறது, மனசுல கெட்டதை நினைக்கிறது, கையினால கெட்ட காரியங்களை செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தீவினை, குற்றம் நீ குணங்கள் நீ என்பார் ஞான சம்பந்தர்.
1: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாதவூரர் புராணம், தலைப்பு துதி, வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: அழகில் சோதியன் நல்லதத்தாடுவான் மலர் சில படிவாக்கி வணங்குவான் ஊரடைந்த உடம்பின் கிழவியே தான் அடைந்த உறுதியைச் சாருவான் தேனடைந்த மலர்கொழில் பிள்ளைகள் மாநடஞ்சை மரபர் குற்றாழ்ந்தொழு திருவாரூர் வந்து திருச்சிற்றம்பலம் கொண்டு கருவாதை யாம் தீர கரை கண்டன் கடன் மலரார் தருவேத வாசகத்தேன் தமிழும் அருபதமாம் குருநாதன் இருபதமே ஒரு பதமாம் புரிகிறதே பேசும் பொருள் கிழக்கிதமாம் பெற்றிருந்த மாசில் மணியின் மணிவார்த்தை பேசி பெரும் துறையே என்று பிறப்படுத்தேன் நல்ல மருந்தெல்லும் அடியன் மனத்தேருக்கு சென்ற வகுப்பிலே நான் திருவாதவுரடிகள் புராணத்திற்கு அறிமுக உரை சொன்னோம். அந்த வகுப்பிலே புராணத்திலிருந்து கடவுள் வாக்கு பாடல்கள் இரண்டு பார்த்தோம். அந்த பாடல்களை படித்துவிட்டு தொடர்ந்துதான் புராணத்தை பார்த்தோம். விநாயகர் பெருமானுக்கான காப்பு செய்யும் முதல் செய்யும் பவழையில் நிலவு எரிபொழுவோர் பரந்த நிற்றழகு பச்சுடம்பில் திகழ மாதுடன் நின்று ஆடியவரும் சிறுவனை பாரதப் பெரும்போர் தவழமா மறுக்கொண்டு ஒடித்து ஒரு கரத்தில் தரித்து உயர்கிரி புறத்து எழுதும் கவளமா கழிற்றில் திருமுகம் படைத்த கடவுளை இணைந்து கைகொள்வா என்பது விநாயகர் பெருமான் வாழ்த்து. நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்த வாழ்த்து அம்பலவாணி இதுலையும் இந்த பாடலுடைய பொருளையும் விரிவாகவே நாம் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். அடுத்த பாடல் சிவகாமி அம்மையாருடைய துதி. ஆடக சிதம்பர அடங்கு உமை அணங்கில நாடகன் அனந்த சுகம் நன்கு புனை பங்கினாள் ஏடகவனம் குருவ எங்களும் எங்குள்ளாள் பாடகம் இழந்து சிறு பங்கையம் ஆடகம் தமிழ் சொல்லாக கொண்டால் ஆடுகின்ற அகம் டான்சிங் ஸ்டேஜ். வடமொழி சொல்லாக கொண்டால் தங்கம் ஆடகம் என்ற வடமொழி சொல்லுக்கு ஸ்வர்ணம் கோல்டு. சிதம்பரத்தில் இருக்கின்ற சபை அது ஆடகம் ஆடக ஆடகம் பொற்சபை. ஆகவே பொன்மயமான சிதம்பரம் அந்த சிதம்பரமாகவே இருக்கின்ற அணங்கு சிதம்பர அணங்குன்னு சொன்னார். பெருமான் ஒரு பொன்மயமான சபையிலே நடிக்கின்றான். அந்த சபையிலே அவன் ஆட்டத்தை அருகிலே இருந்து கொண்டு அம்மையார் பார்க்கின்றார் என்ற அளவிலே நாம் அறிவோம். அதை விட உண்மையான விஷயம் என்னன்னா அந்த அரங்கமாகவே அம்மையார் தான் இருக்கின்றார். பெருமான் ஆடுகின்ற ஸ்டேஜ் ஆடகமாகவே சக்தி தான் இருக்கின்றது. இந்த காரணத்தினால சிதம்பரத்தில் இருவருமே சமமாக பூசிக்கப்படுகிறார்கள். சபைக்கும் பூசை உண்டு சபாபதிக்கும் பூசை உண்டு. சபையிலே நடிக்கின்ற பெருமான் சபாபதி, அவன் நடிப்பதற்கு இடம் கொடுக்கின்ற சபை அம்பாள். இருவருமே அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சிவன் கோயிலில் துவாரபாலகர்களாக புருஷர்கள் தான் இருப்பார்கள். டிண்டி முண்டி பெருமான் மூன்று புறங்களை எரித்த பொழுது மூவரை உயர்கொண்டார். அந்த அங்கு உயிர்ந்து போன மூவர் சிம்ம பூஜை செய்து உயிர்ந்தார்கள் நெருப்பு படாமல். அந்த மூவரில் இருவரை காவலாளர் என்று ஏறினான் நம்பியார்கள் சொல்றார். திருப்புங்கூர் தேவாரத்தில் சொல்றார் அந்த இருவர் தான் அம்பலத்திலே காவலராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு டிண்டி என்றும் முண்டி என்றும் பெயர். சபையில காவலர்களாக இருக்காங்க. ஆனால் மேலகோபுர வாசல் வழியாக உள்ள நுழையிறோம். படி இறங்கினா தாய்மானவர் காட்சி கிடைக்கும். படி இறங்குவதற்கு முன்பாக இந்த பெரிய பிராகாரத்துக்கு உள்ளடங்கி பெருமானுடைய தாய்மானவர் கோயிலுக்கு போற படி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசல்ல ரெண்டு பக்கமும் இரண்டு பெண்கள் காவல் செய்கிறார்கள். உள்ளே இருப்பது சிவன் கோயில், வாயிலே காவல் புரிபவர்கள் இரண்டு. அடுத்த முறை சிதம்பரம் போகும்போது ஞாபகமா பார்க்கணும் அதுக்காக. அப்ப உள்ளே இருப்பது, உள்ளே இருந்து பூஜையை ஏற்றுக்கொள்வது அம்பாளும் தான் என்ற காரணத்தினால, அது சிவன் கோயில் மட்டும் இல்ல அம்பாளுக்கும் கோயில் என்ற காரணத்தினால காவற் பெண்கள் இருக்கிறார்கள். இப்ப தீட்சிதர் வந்து பெருமான பூஜை பண்ணாலும் சரி, அன்றைய தேசியில அர்ச்சனை பண்ணாலும் சரி, சபையில ஏறின உடனே என்ன செய்வாங்க, முதல்ல அந்த ரிஷபர் இருக்காரு அவருக்கு ஒரு பூ வச்சு வணங்குவார். அதுக்கப்புறம் சஞ்சாசத படியோட ரெண்டு பக்கத்துலயும் பூ வச்சு வணங்குவார், சபையை வணங்குவார். முதலிலே ரிஷபரை வணங்குவார், அடுத்து சபையை வணங்குவார், பிறகுதான் பஞ்சாட்சரப்படியை விதித்து உள்ளே சென்று நடராஜ பெருமானை வணங்குவார். ஆடக சிதம்பர அணங்கு என்று இந்த தத்துவத்தை சொன்னார் ஆசிரியர். சிதம்பரமாகவே இருக்கின்ற பெண், அணங்கு என்றால் தெய்வ பெண், அணங்கு என்ற சொல்லை பயன்படுத்தியிருந்தார் இளையான்குடி மாறனாயினர் புராணத்தில் சிறுக்கிழார் பெருமான். நமக்கு சாப்பாடு இல்லைங்கிறதுனால இந்த அர்த்தராத்திரியில வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி உணவு போடுவதுன்னு நீ சொல்லிடாத, நீ தெய்வ பெண், நீ சொன்னா நடந்துடும். மனித பெண்ணா சொன்னா நடக்காது, தெய்வ பெண் என்று சொன்னா நடந்துடும். சாப்பாடு போடலாம்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைச்சிடும், எப்படி சாப்பாடு போடுவேன்னு சொன்னாங்கன்னா சாப்பாடு கிடைக்காது. அதனால நாயனார் பயந்து சொல்றாரு, நமக்கு முன்பு இங்கு உணவு இல்லையாயினும் இவ குலக்குடி பாகர்க்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடுகின் தகவுர அமைக்குமாறு எங்கனே அணங்கே தெய்வ பெண்ணே. தெய்வப்பெண்ணே வந்திருக்கிற அடியாருக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு நீ சொல்லு. அப்படின்னா எப்படி சாப்பாடு போடுறதுன்னா அந்த அம்மா சொல்லுங்க தவிர எப்படி சாப்பாடு போடுறதுன்னு சொல்லக்கூடாது. எங்கனா ஊட்டலாம்னு சொல்லலாம், ஐடியா இருந்த மாதிரி தவிர நாம எப்படி ஊட்டுறது என்று சொல்லக்கூடாது. என்ன காரணம், தெய்வப்பெண். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியை இவ்வாறு மதித்து ஒழுகினால் நடக்காம எதுவுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். நான் வெளிக்காட்ட அப்ப இங்கு சபையா இருக்கின்ற சிவகாம சுந்தரி ஒரு தெய்வ பெண். அவள் ஆடக சிதம்பர அணங்கு. அவள் உமை உமா என்று சொன்னார், உமா ஹைமவதி உமவானுடைய மகள், தவத்திற்கு வடிவமாக இருப்பவள். தவத்தினால்தான் சிவத்தை அடைய முடியும், தவம் தான் சிவத்தை காட்டும். தவம் இல்லாமல் சிவனை உணர முடியாது. எத்தனை நேரம் திருமுறைகளோடு பழகினாலும், எத்தனை படித்தாலும் ஓதினாலும், தான்கிட்டே இருந்தாலும் தவம் இல்லை என்று சொன்னால் அருள் விளையாது அப்படின்னு அப்பருவம்மான் சொல்றார். அரிய ஆயிரம் ஆரணம் ஓயிலும் நெஞ்சு புகாது. பெருமானை அறிவதற்கு ஆயிரம் ஆரணம் அப்படின்னா வேதம், அது வெறும் வடமொழி வேதம் இல்ல, தமிழ் வேதமும் தான். இத்தனை திருமுறை பாராயணம் பண்ணாலும் மனசுல பகவான் வரமாட்டார். என்ன கண்டிஷன், ஒரு பைப்பு திறந்திருக்கு, பைப்புக்கு கீழே படம் வச்சிருக்காங்க, ரெண்டு நிமிஷத்துல அந்த பைப்பு ரொம்ப அரை மணி நேரமா பைப்பு திறந்திருக்கு, அந்த குடம் ரொம்ப வெளியில தண்ணி ஓடிட்டு நல்லா ரொம்ப இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குடத்தை எடுத்து வீட்டுல போய் வைக்கிறோம். வீதியில இருந்து வீட்டுக்கு கொண்டு போற வரணும், வீட்டுக்குள்ள போய் வச்சா குடத்துக்கு தண்ணியே இல்லை. ஓட்டை குடம், தவம் இல்லாத மனிதன் ஓட்டை குடம். ஓட்டை விழுந்த குடம், தவம் இல்லாத மனிதனுக்கு என்ன ஊமை, ஓட்டை குடம். ஓட்டை குடத்துல மணிக்கணக்கா தண்ணி ரொப்பினாலும் தண்ணி நிற்காது. ஆகவே தவம்தான் சிவனை காட்டும். அதை முதலிலே இந்த உலகிற்கு காட்டியவள் நம்மை எல்லாம் பெற்றிருக்கின்ற கடமைப்பாடு கொண்ட அம்பாள். அம்பாள் சின்ன பெண்ணா இருக்கிறார், அஞ்சு வயசு கூட ஆகல. பரமேஸ்வரனுக்கு இமவானுடைய பெண்ணாகின்ற உமை தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். பரமேஸ்வரன் கைலாயத்திலே ஒரு பக்கத்திலே கால்வரையிலே இல்லாத விருட்சம் என்ற ஒரு சிறப்பான ஆலமரத்திற்கு கண்களை திரும்பி தன்னைத்தானே உணர்ந்து கொண்டிருக்கிறார். தன்னில் தன்னை அறிவும் தலைமகனாக பெருமான் இருக்கின்றார். பரமேஸ்வருடைய மகேஸ்வர முகத்தங்கள்ல எல்லா முகத்தங்களும் கண்ணை திறந்து நம்மளை பார்க்கும், தட்சிணாமூர்த்தி மட்டும் நம்மளை பார்க்க மாட்டார், தன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கும். கண்ணை திறந்து தட்சிணாமூர்த்தி பார்ப்பாரோ, இமை பாதி மூடியே இருக்கும், தனக்குள்ளேயே பார்த்து கொண்டிருக்கும். இந்த பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்திலே மன்மதன் வந்து தீங்கு நினைந்து மோகனம் என்ற அம்பினை போட்டான். என் மனதை கலைக்க முயல்பவன் யார் என்று பெருமான் உற்று பார்த்தால் அவன் பொடியாகி போனான். இதை கண்டு சிறுமியாக இருக்கின்ற அம்பாள், அவளுக்கு ஹைமவத்தின்னு பேர், சிவபானுக்கு பெண் என்பதனால ஹைமவதி, மலைக்கு பிறந்ததால் பார்வதி என்ற அவள் அஞ்சினான். அஞ்சு அழுது கொண்டே ஓடிவிட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் அவள் அப்பா செல்லம், சில குழந்தைகள் அம்மா செல்லம், சில குழந்தைகள் அப்பா செல்லம். சிவகாம சுந்தர் யார் செல்லம்? அப்பா செல்லம். அப்பா வண்டியில போய் உட்கார்ந்துட்டு அழுதானா? அப்பா அவளுடைய கண்களில் நீரை குறைத்து விட்டு ஐந்தெழுத்தை உபதேசித்து தவம் செய், தவத்தினால் பெருமானை அடையலாம். அப்ப 5 வயது நிரம்பாத அந்த பெண் தவம் செய்வதற்காக வீட்டிலிருந்து புறப்படுறா. தவம்னா என்ன? வெயில் காலத்துல பஞ்சாகிரிக்கு நடுப்புல இருந்து 5 எழுத்தை உபத வேண்டும். பனிக்காலத்துல ஐஸ் குளம் இருக்கு, கௌரி குண்டம்னு பேரு, கைராய மலையை பிரதட்சிணம் பண்ணும் போது கௌரி குண்டம்னு ஒரு குளம் இருக்கு. கோடை காலத்திலேயே ஐஸா தான் இருக்கும், ஐஸை குத்திட்டு தான் உள்ள இறங்கணும், கீழே தான் தண்ணி இருக்கும். அதுல கழுத்தளவு தண்ணீர் இருந்து தவம் பண்றது, சுத்தி ஐஸ், ஃப்ரீசருக்குள்ள உட்காந்து தவம் பண்ற மாதிரி குளிர்காலத்துல. இந்த தவத்தை செய்வதற்காக அம்பாள் புறப்படுறா. அம்பாள் புறப்படும் பொழுது அவளை வளர்க்கின்ற தாய் தடுக்கின்றாள். ஊ மா, ஊ என்றால் இனியவளே, மா என்றால் வேண்டாம், குழந்தை இந்த தவம் உனக்கு வேண்டாம் என்று தாய் தடுத்தாள். நம்முடைய சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, அம்மாவும் அப்பாவும் ஒரே மாதிரி பேசினாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா பேச்சு கேட்டுக்கலாம். அம்மா ஒன்று சொல்லி அப்பா இன்னொன்று சொன்னாதான் யார் பேச்ச கேட்கறது? கரெக்டா சொல்லுங்க. அம்மா ஒன்று சொல்றாங்க, அப்பா இன்னொன்று சொல்றாரு, யார் பேச்ச கேட்கணும்? அப்பா பேச்சதான் கேட்கணும். தந்தை சொல்லிக்க மந்திரம், அதையும் அப்பா காக்கிறார். கோச்சிக்காதீங்க அம்மா, சாரி அப்பா சொன்னதுதான் நான் கேட்கிறேன். அப்பா என்ன பண்ணிருக்காரு? அந்த எடுத்து உபதேசம் பண்ணி தவம் பண்ணி சொல்லிருக்கிறார். குழந்தாய் வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட பிறகும் தவம் செய்வதனால அவளுக்கு உமா என்று பெயர் இருந்தது. உமா ஏன் இருந்தது? மா என்றால் வேண்டாம் அர்த்தம். படமொழியில் குழந்தாய் இந்த தவம் உனக்கு வேண்டாம், உன்னுடைய பூமியை வாழும். யாராவது 5 வயசுல ஒரு பெண் கொண்டு தவம் செய்யலாமா? நாரதர் வந்து பின்னாடி சொல்றார், எலும்பும் தோருமா இருக்கிறான் அப்பா, தவம் செய்து அன்ன ஆகாரம் இல்லாம தண்ணீரை பருகி தவம், தண்ணீரையே நிறுத்திட்டு காற்றிலேயே பருகி தவம், உடம்புல எலும்புதான் இருக்கு. இலையுதிர் காலத்துல இலைகளை உயிர்த்த ஒரு மரம் எப்படி இருக்கும்? கிளைகள் மாத்திரமா இருக்கும். அந்த மரத்திற்கு அபர்ணா என்று பெயர். பர்ணம் என்றால் இலை, இலைகள் நீங்கிய மரம் அபர்ணா. பார்த்தா எலும்பு கூடு மாதிரி இருக்கும். அந்த மரத்தை பார்த்தா நமக்கே கஷ்டமா இருக்கும், தண்ணீர் இப்படி இருக்குதே, ஒரு இலை கூட இல்லையே, ஒரு குளிர் இல்லையே. அந்த மரத்தை போல எலும்பை எண்ணிடலாம், தோல் வந்து லைட் பெயிண்டிங் மாதிரி இருக்கணும், அந்த அளவு உறுதியா போயிட்டார். அதனால அவருக்கு அபர்ணா என்று பெயர். அம்பாளுக்கு அபர்ணா பெயர். இலை இருந்த மரத்தை போல எலும்பாகி விட்டாள். அப்புறம் அந்த நேரத்திலே தவத்தை கரைப்பதற்கு இறைவனே ஒரு புதிய பிரம்மச்சாரி கடத்துல வந்தார். ஏமா இப்படி இந்த சின்ன வயசுல நீ தவம் பண்றவங்க வேணுமா? இது எதுக்காக நீ தவம் பண்றன்னு கேட்டாங்க. அம்பாள் நேரடியா பதில் சொல்ல, பக்கத்துல இருக்கிற கோழி பெண்கள் சொல்றாங்க, பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அம்பாள் தபஸ் பண்றா. யாரு அந்த பிச்சைக்காரன்? இவ ஒரு நல்லா ஒரு அசுங்காலும் அசகாலும் பண்ணி கொடுத்தா சாப்பிட தெரியுமா அவனுக்கு? எங்க விஷம் இருக்குன்னு பார்த்து எடுத்து குடிப்பான். கொண்டாட்டி நல்லா சமைச்சுப்பட்டா சந்தோஷமா சாப்பிட தெரியும். அடிப்படை வீட்டுல சாப்பிடுறது, அடிப்படை வீட்டுல சாப்பிடணும்னா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். மினிமம் ரிக்யர்மெண்ட் இருக்கு. சாப்பாட்டுக்கு வெளியில போற உங்க கல்யாணம் பண்ணிட்டு உருவதா பிச்சை எடுக்கிறோம். வீட்டுல சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, நல்லதை சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? வெளியூர் பிசாசு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல தவம் தேவையா? சரி, தலையெழுத்து இப்படி இருக்கு, அவன் மேல ஆசை வந்துருக்குன்னா இந்த ஆசைக்கு கண்ணு கிடையாது, இவன் மேல வேணா வரும். அப்படின்னா வந்துருதுன்னு வச்சிருந்தாலும் கூட அவனல்லவா தவம் செய்ய வேண்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீயே பண்ணணும். சுவாமியே தன் வாக்கினால சொல்றாரு, அம்பால கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் தவம் செய்ய வேண்டும். இந்த கருத்தை சிறுகிடார் சொல்றாருங்க. ஒரே ஒரு இடத்துல சொல்றாரு, திருப்பி பெருமாள் அந்த கம்பையாற்றிலே வந்த வெள்ளத்தை கண்டு அஞ்சி அம்பாள் பெருமானுடைய மூர்த்தத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தழுவிக்கொண்டாள். தழுவிக்கொண்ட பொழுது கல்லாள மரத்தின் கீழே அவளை பிரிந்து செய்த தவத்தின் பயனை பெருமான் அடைந்தார். ரொம்ப நாளா வீட்டுக்காரியை பார்க்காம இருந்தா பார்க்கறதுக்கு அந்த தவத்தின் பயனை அடைவார்கள். யாரு? கணவன்மார்கள் அடைவார்கள். அதுபோல பெருமான் நீண்ட நாள் அம்பாளை பிரிந்து தவம் செய்து விட்டார். அந்த தவத்தின் பயனை இப்போது அடைந்தார். அம்பாளே உடைந்து கட்டிட்டாங்க என்று சேர்க்கிறார் சொல்றார். தவத்தின் மெய்ப்பெயலை அடைந்தாரோ என்று சொன்னார். ஆகவே அந்த சிவன் அல்லவா உன்னை திருப்பதி சிவனுக்கு தவம் செய்ய வேண்டும், நீ ஏன் தவம் செய்கின்றாய் என்று அந்த சிவனந்தை செய்த பொழுதும் அம்பாள் அதனை பொறுக்காது அங்கிருந்து புறப்பட்டாள். பெருமாள் பேரன்பு காரணமாக அப்படி ஒருவர் செய்கின்ற தவம் என்பது எதனாலும் கலையக்கூடாது. அதனால சிவநந்தியை பொறுக்காது அவள் அங்கிருந்து புறப்பட்டாள். சிவநந்தியை நாம வந்து செய்பவர்கள் நாக்கா இருக்கணும், இல்லைன்னா அங்கிருந்து தொடர்ந்து நிந்தியை கேட்காமல் ஓடிவிட வேண்டும். வந்திருக்கிற பிரம்மச்சாரி வேஷத்துல வந்திருக்கிறார், நைட்டுக்கு பிரம்மச்சாரி வேஷத்துல சாமி வந்திருக்கிறார். அந்த ஆடவன் மீது தன் அதிகாரத்தை செலுத்துறதுக்கு அம்பாள் விரும்பல. என்ன பண்ணாங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் ஓடினாங்க. உடனே சாமி கையை பிடிச்சார், கையை பிடித்து சந்திரசேகரதாக கட்டளை. ஏன் கையை பிடிச்சா உடனே பட்டு அடிச்சுட்டா என்ன பண்றதுக்காக, நான் தான் வந்திருக்கிறேன் ஜாகிரதையா சந்திரசேகரதாக காட்சி காட்சி எடுத்து உடனே சொன்னார், தவம் செய்து போதுவா கைலாசத்துக்கு போனாங்க. அம்பாள் சொன்னாங்க, நான் வரமாட்டேன், எங்க அப்பா என்ன தவம் செய்தா செய்ய சொன்னார், எங்க அப்பா வந்து தவம் செய்தது போதும்னு சொன்னாதான் நீங்க நிறுத்தலாம். உங்களுக்காக தான் தவம் செய்கின்றேன் என்று சொன்னாலும் கூட என் தகப்பனுக்கு மதிப்பு வேண்டும், நீங்க வந்து பெண் கேட்டு திருமணத்தை கொள்ள வேண்டும், அதுவரையிலும் தவம் நிற்காது. சரிதானே, வீட்டுக்காரரே வந்து கூப்பிட்டாலும் ஓடிட கூடாது, தகப்பனுக்கு மதிப்பு வைக்க வேண்டும் அம்பாள் கட்டுறாங்க. நீங்க பெண் கேட்டு என்னை வைதிகமாக விவாதம் செய்து கொள்ள வேண்டும், என்றுமே நாம் இருவரும் பிரியாதவர்கள் தான், அதுக்காக நம்ம உலகத்திற்கு நல்ல உதாரணம் காட்ட வேண்டும். மலையரையன் பொற்பாவை வாழ்முதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் என்பது என்னேடி. சாமி அம்பாளும் பிரிப்பின்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போதும் உலகம் அறிய முடியாத சாமி கல்யாணம் பண்ணிட்டார் எல்லாரும் பண்ணுங்கிறது எதுக்காக சொல்லணும், சாமி எப்படி கல்யாணம் பண்ணணும், தெரிந்து வாழ வேண்டியது தானே அப்படின்னு ஒரு தடை ஒரு கேள்வி வருது. அதுக்கு குருநாத பதில் சொல்றார், உலகறிய தீவேளாது ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலந்தகின்ற பொருளெல்லாம் கலங்கிடுங்கான் சாடரும். பெருமானே சட்டப்படி விதிப்படி முறைப்படி ஒழுகவில்லை என்று சொன்னார். இந்த உலகத்திலே பின்னால் யாரும் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், முறை பிறழ்ந்து போகும், உலகம் அழியும், நினைச்சபடி வாழக்கூடாது என்பதனால பெருமான் அக்னி சாட்சியாக வேத விதிப்படி தன்னிடமிருந்து பிரிப்பே இல்லாத அந்த திருவுருள் சக்தியை மனம் உணர்ந்து கொண்டான். அது ஒரு லீலை. அப்பொழுது தவத்திற்கு எடுத்துக்காட்டுனா அந்த சிவகாம சுந்தரிக்கு மேல தவம் செய்தவர்கள் இல்லை. என்ன காரணம், அவர் சொன்னதெல்லாம் நடராஜா கேட்கிறார்னா அதை விட பெரிய தவம் என்ன இருக்கு. அவர் ஆடக சிதம்பர அணங்கு உமை என்று அந்த உமை என்ற பெயரால் அவர் சொன்னார். அணங்கிலா நாடக அனந்த சுகம், அணங்கிலார் அப்படின்னா வருத்தம் இல்லாத ஆடுகின்ற பெருமான். அணங்கிலா நாடக சாமி விடாத ஆடிட்டு இருக்கிறாரு, அவர் டயர்டா போயிடுவாரா, டயர்டா போக மாட்டார்னு சொல்றாரு ஆசிரியர். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி உலகத்தையும் உயிரொழியும் பெருமான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், மறைக்கிறார், அருள்கிறார், பஞ்சகிருத்தியம் பண்றார். பஞ்சகிருத்தியங்கள் உண்மையில மூன்று தான், ஐந்தையும் மூன்றில் ஒடுக்கலாம். அருளரை காத்தலிலோ, அருளரை வந்து அழித்தலிலோ, மறைத்தலை காத்தலிலும் ஒடுக்குவார்கள். ஏன் அருளரை அழித்தலில் ஒடுக்குவார்கள்னா, அருளல் என்பது என்ன, அறியாமையை அழித்தல் தான் அருளல். ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, வெளியில ஒரு திரை போட்டு மறைஞ்சிருக்கு, திரையை விளக்கினால் விளக்கினுடைய தரிசனம் கிடைக்கிறது. அறியாமை என்ற திரையை அகற்றப்பட்டால் மெய் புலனாகின்றது. ஆகவே அருளல் என்பது அழித்தலே. பெருமானுடைய அனுகிரகத்திற்கு கிருத்தியம் உண்மையில அழித்தல் தான். எதனை அழித்தல், மெய்யுணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை அழித்தல், ஆணவ பலத்தை அடக்குதல், அறியாமையை அழித்தல், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே, பொய் இருள் கடிந்த மெய்ச்சுடரே. ஆகவே அருளல் என்பது கடிதல் தான், அருளல் என்பது கடிதல் அழித்தல். மறைத்தல் என்பது என்ன, மறைத்தல் என்பது காத்தல். பெருமான் நமக்கு தெரியாம நிறைய விஷயங்களை ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறார், அதெல்லாம் உள்ளவாறு காட்டிட்டாருன்னா நமக்கு வந்து உலகத்துல பிரசக்தி பிசினஸே டிரான்சாக்ட் ஆகும். நம்ம தலையிலேருந்து கால் வரையும் பெருமான் பண்ணிருக்காரு, நீட் பேக்கிங் பண்ணிருக்கார். நம்ம ஊர்ல குப்பைய தெருவில் எல்லாரும் பாக்குற மாதிரி போட்டுடுவோம், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்ப அமெரிக்காலயும் ரஷ்யாலயும் குப்பை இல்லாமல் இருக்கும், குப்பை இல்லாம உலகத்துல எங்கேயுமே இருக்காது, குப்பை எல்லா ஊரும், ஆனா அங்க குப்பை இல்லாத மாதிரி தெரியுது. போனா குப்பையே இல்ல மாதிரி தெரியுது, யூஎஸ்க்கு போனா குப்பையே இல்லாத மாதிரி தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது, குப்பைய நீட்டா பேக் பண்ணிடுவாங்க, அது குப்பையா அது ஸ்டாக் ஆகும் தெரியாது, வெளியில மட்டும் குப்பை எழுதி அதை பண்ணுவாங்க. இது போல நம்ம சுவாமி நீட் பேக்கிங் பண்ணிருக்கார், உடம்புக்குள்ள என்ன இருக்கு, குதிரை நீர், மலக்குகை, குப்பை, குப்பைய வெளியில தெரியாம நீட் பேக்கிங் பண்ணிருக்காரு, இதான் மறைத்தல். நாம அழகா இருக்கோமான நாமளே கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிறோம், தோல் பிஞ்சிருச்சுன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழகா இருக்கும். இதை விட மேல என்ன, நம்ம போட்டோவை பார்த்துட்டு ஒருத்தர் தலையாடிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் எப்படி பண்ணவரா இருக்கணும்? அங்கேயும் ஒரு மறைத்தல் இருக்கு. இப்படி சாமி அந்தந்த இடத்துல மறைப்பு செய்யலன்னா காக்க முடியாது. அப்ப ஸ்வீட் கோட்டட் பில், அம்மா என்ன பண்றாங்க, பல விஷயங்களை மறைச்சுதான் நம்மளை வளர்க்கிறாங்க. ஹோட்டல்ல வெளியில உட்காந்து சாப்பிடுறோம், கிச்சன் மறைவா தான் இருக்கும் இன்னைக்குமே. அது மறைவா இருந்தா தான் இங்க சாப்பிடலாம் ஒழுங்கா. ஒரு நாள் ஹோட்டல்ல கிச்சனுக்குள்ள போய் பார்த்துட்டோம்னா ஹோட்டல் வழியா நடந்து போறது கூட முடியாது. ஆகவே மறைத்தல் என்பது காத்தல், அருள் என்பது அழித்தல். முத்தொழில் செய்கின்ற பெருமான் அந்த முத்தொழிலை எப்படி பண்ண செய்கின்றான்னா விளையாட்டாக செய்கின்றான். நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, சுவாமிக்கு விளையாட்டா இருக்கு. அவருடைய நாடகம் முத்தொழில் நாடகம், அதனை அணங்கிலா நாடகம் என்று சொன்னார். சிரமப்படாமல் செய்கின்ற பெருமான் படைத்து காத்து அழித்தலை சிரமமின்றி செய்கின்ற விளையாட்டாக லோகபத்து லீலா கைவல்யம் என்று பிரம்மசூத்திரம். உலகத்திலே ஒரு குழந்தை எவ்வாறு விளையாடுகின்றதோ அதே போல பெருமான் பெரிய செயல்களை விளையாட்டாக செய்கின்றார். யார் செய்கின்றான்? நடராஜ பெருமான் செய்கின்றான். அவன் செய்கின்ற அந்த விளையாட்டு நிகழ்வதற்கு பெருமாட்டி இடம் தருகின்றான். நம்ம வீட்டுல வீட்டுக்காரர் நமக்கு இடம் தந்திருக்கிறாரு, நம்ம அம்மா நம்ம அப்பாவுக்கு இடம் தந்திருக்கிறார். இடம் தருகின்றால சபையாகின்ற இடத்தை தருகின்றார். அனந்த சுகன், பெருமாள் அளிக்கின்ற இன்பத்திற்கு ஒரு எல்லை உண்டா? நடராஜ பெருமாள் அளிக்கின்ற இன்பத்துக்கு எல்லையே கிடையாது. அது மற்றாது முற்றாது இவ்வணிநலம் என்று திருக்குறள் சொல்லப்பட்டது. இதை மட்டும் நம்ம ரெண்டாம் புரிஞ்சுக்கணும். வற்றுதல்னா என்ன, முற்றுதல்னா என்ன? பசி இருக்கு சோறு இல்லைன்னா வற்றிய நிலை, சோறு நிறைய இருக்கு பசி இல்லைன்னா முற்றிய நிலை. இந்த ரெண்டு நிலையும் சிவானுபவத்துல கிடையாது. சிவன் இன்பத்தை அழித்துக் கொண்டே இருப்பான், உயிர் அதனை குவித்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா, இது தடைபடக்கூடாது, இது நின்று போகக்கூடாது என்று உயிர் ஏங்கிக் கொண்டே இருக்கும். இப்ப உயிருக்கு அருட்பசியை கொடுத்துக்கொண்டே அந்த அருட்பசிக்கான உணவு என்ற தன்னுடைய திருவிடி இன்பத்தை ஊட்டிக்கொண்டே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே எல்லையின்றி எப்பொழுதும் இருக்கும். அதுதான் சிவன் உலகத்தில் இருக்கின்ற இன்பம், அதான் அனந்த சுகன் என்று சொன்னார். எல்லையில்லாத இன்ப வடிவினர் நன்கு புனை பங்கினாள். அப்படிப்பட்ட நடராஜ பெருமானுடைய ஒரு பாகத்திலே நன்கு புனையப்பட்டவள், நன்கு சேர்க்கப்பட்டவள், நன்றாக பொருத்தப்பட்டவள். சிவம் என்ற அந்த பரமசிவம் இருக்கின்றதே அந்த பரம்பொருள், அந்த பொருளுக்கு ஒரு பங்கு, நன்றாக பங்கு கொண்டவள், நன்றாக பங்கு கொண்டவள் சொன்னார். அதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அர்த்தநாரீஸ்வரர் நம்ம பாக்குறோம், இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் சுவாமி. இது வழிபாட்டிற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்ட உருவம், வழிபாட்டிற்கென்று கொடுக்கப்பட்ட உருவம். அப்படின்னா இடது கை அம்பாள் உள்ளது, வலது கைய சுவாமியோடது, இடது கண் அம்பாள் உள்ளது, வலது கண் சுவாமியோடது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இது தப்புன்னு நான் சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். எதுவுமே தப்பு கிடையாது. சின்ன கிளாஸ்ல 15 8 கழிக்கிறது சொல்லித்தராங்க, 5-ல் 8 போகாது. அதனால அடுத்த இலக்கத்துல இந்த 10 வாங்கிக்கிட்டு 15-ல் 8 போச்சுன்னா 7. அப்ப அந்த 10 தான் வாங்கிட்டோம்ல, அங்க ஒண்ணும் இல்ல. அதே 25-ல் 8 போச்சுன்னா 15-ல் 8 போக 7, அங்க மீதி ஒரு 10 இருக்கு 18 சொல்லித்தராங்க. 5-ல் 8 போகாதுன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் பெரிய கிளாஸுக்கு வந்தப்புறம் 5-ல் 8 எட்ட கழிக்க சொல்லித்தராங்க. 5-ல் 8 போகாது எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, 5-ல் 8 போகும் மைனஸ் 3. அதுபோல சிவமும் சக்தியும் சிவனிடத்திலே சக்தி பங்கு கொண்டிருக்கிறான் என்று எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு பாதியில் புரிஞ்சுக்க கூடாது. ஒரு மாணிக்கம் ஒளி வீசுது, அது மாணிக்கம் என்பதை ஒளியை கொண்டு அறிகின்றோம். அது மாணிக்கமா சாதாரண கல்லா? மாணிக்கத்திற்குரிய ஒளி இருந்தால் மாணிக்கம். இது பேப்பர் மலரா உண்மை மலரா? தூங்கு கிட்ட கொண்டு போனா தெரிஞ்சது. பேப்பர்லயே மலர் இருக்கு. ஆடுற பெண்கள்லாம் வந்து மல்லிகைப்பூ நெருக்கமான சரத்தை பின்னாடி கட்டிக்கிட்டு ஆடுறாங்க, வாடவே வாடாது, எத்தனை நாள் அப்படினாலும் வாடாது. ஆனா வாசனை இருக்கு, மல்லிப்பு மாதிரியே பிளாஸ்டிக் சினிவேஷன். அத மனத்தை கொண்டு மலரை அறிகின்றோம். தேன் இருக்கு, அது தேன் கலர்ல இருக்கிற ஒரு பொருளா இல்ல உண்மையான தேனான எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு சொட்டு நாக்கில விட்டு பார்த்தா தேனின் சுவை இருந்தால் தேன், நெருப்பு போல தெரியுது. நாடகத்துல எல்லாம் நெருப்பு பத்திக்கிட்டு மாதிரியே காமிக்கிறாங்க. சிகப்பு கலர் பேப்பர் நல்லா கட் பண்ணி கீழே ஒரு ஃபேன் வச்சுட்டா அது அப்படியே அசையும், நெருப்பு பார்த்துட்டு ஜாலியாக இருக்கும். அது நிஜமான நெருப்பாங்கிறது எப்படி கொஞ்சம் கிட்டக்கு போய் தொட்டு பார்த்தா தெரியும், தொடாம கிட்டக்கு போனாலே தெரியும் பெரிய நெருப்பா இருந்தா. சூட்டை கொண்டு இது நெருப்பு என்று உணர்வதைப் போலவும், சுவையை கொண்டு இது தேன் என்று உணர்வதைப் போலவும், மனத்தை கொண்டு இது மலர் என்றும் பலாப்பழம் என்றும் உணர்வதைப் போலவோ, ஒளியை கொண்டு இது மணி என்று உணர்வதைப் போலவோ, எதனை கொண்டு இவனை பெருமான் என்று அறிகின்றோமோ அது சக்தி. ஆகவே சக்தி சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவளே தவிர ஒரு பகுதியில் இருப்பவள் அல்லள். சக்தி என்பவள் சிவனை முழுவதும் வியாபித்திருப்பவள், ஒரு பகுதியில் இருப்பவள் இல்லை. அவள் முழுவதும் வியாபித்திருக்கிறாள் என்று எப்படி சொன்னார்னா, நன்கு புனை பங்கினள், முழுவதும் வியாபித்தவள். நல்லா சாமிய சாமி வேறு இல்லை, தான் வேறு இல்லை என்பது போல சமவேதையில் அவளுக்கு பேரு நீக்கமலை நிறைந்திருக்கிறாள். சமுத்திர ஜலத்துல உப்பு இருக்கு, உப்பு எங்க இருக்கு? எந்த இடத்துல சமுதிரத்திலிருந்து குடிச்சாலும் உப்பு கிடைக்கும். உப்பு எங்கேயோ கடைஞ்சு இன்னொரு இடத்துல கடையில அப்படின்றது கிடையாது. சமுத்திர ஜலத்துல எல்லா இடத்திலும் உப்பு இருப்பதை போல பெருமானிடத்தில் எல்லா இடத்திலும் இப்படி இருக்கிறாள். அதான் சமவேதா சம்பந்தம், நன்கு புனை பங்கினள் என்று சொல்லப்படுகின்றாள். அவள் உலகத்தை படைத்து உலகெங்கிலும் வியாபித்திருக்கிறாள். திருவருள் தான் உலகத்தை படைக்குது, படைத்த பிறகு ஏன் வியாபிக்க வேண்டும் ஒரு கேள்வி வருது. இந்த ஒரு பாட்டுக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா நீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம்ன்றதுனால பேச. உண்மையில பரமசிவத்திற்கு எந்த செயலும் கிடையாது. குமரகுருபுரன் சொல்றேன், உனக்கு என்னையா கஷ்டம், வீட்டுக்காரி எல்லாத்தையும் செஞ்சுதான் கேட வைக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம்? நம்ம வீட்டிலையும் ரேஷன் கிடைக்க அம்மா போவாங்க, மளிகை கிடைக்க அம்மா போவாங்க, பால்காரன் பண்ணிடுச்சா அம்மா பால் வாங்கி வைப்பாங்க, தயிர் குறைஞ்சா அம்மாவே செய்வாங்க, மார்க்கெட்ல இருந்து கறிகாரம் வாங்கி வைப்பாங்க, அதே நறுக்குவாங்க, சமையலும் பண்ணுவாங்க, வீட்டுக்கு ஒரு வந்து சாப்பாடு பண்ணுவாங்க, எல்லாம் அந்த அம்மாவே செய்யும். ஆனா கல்யாணராமன் சார் வீட்டுக்கு போனே நல்லா சாப்பாடு போட்டாங்க, பேரை வாங்கி விடுவாரு. இன்னைக்குமே தலைவருக்கு பெயர் நிச்சயம், அது அவருக்கு என்றைக்குமே குறையாது. ஆனா எல்லா வேலையும் யார் செய்யணும்? தலைவி செய்யணும். இப்படி நம்ம வீட்டுல இல்ல, பெரிய வீட்டிலேயே அப்படிதான் நடக்குதான். சீராட்டு நினைக்கிளை அச்சீராட்டும் சிறுமருந்துள் பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாகி நடந்தது. பெருமானே உனக்கு எந்த செயல் துன்பமும் இல்லை, நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவன் செஞ்சிருந்தா. அதுக்காக அவன் கஷ்டப்படுறான்னு சொல்றத கும்பிட குருபுரர், அந்த பேராட்டி விளையாட்டுனர் அவனும் சிரமப்படாம தான் செய்யறான். இன்னும் 10 பேர் வந்தாலும் அவன் செய்து போடுவான். அந்த பேராட்டி விளையாட்டு உன் பெயர்த்தாக இருந்தது, ஆனா பேர் மட்டும் உனக்கு கொடுத்துருவா. இந்த பஞ்சகிருத்தி நடனத்தை அம்பலவாணர் செய்யறாரு, பேர் அவர் வாங்கிட்டு வருவார். உண்மையில் செய்வது சிவகாம சுந்தரி தான்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. ஓம் நம சிவாய.
2: அதே மாதிரியாக வேடுவர்கள் குறவர்கள் வழிபடுகின்ற வழிபாட்டையும் பற்றி சொல்லுகின்றார்கள். அங்கே சொல்லுகின்ற பொழுது, கொடுந்தொழில் வல்வில் கொலைய காணவர், கொடிய தொழில்களை உடையவர்கள், கொலை தொழிலுடையவர்கள், கானகத்தில் இருக்கின்ற காணவர்கள், தீடமை நீடமை விளைந்த தேக்கல் தேரல், தேக்கல் இனிமையான கல், தேரல் என்பது நொதிக்க வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வைன் போன்ற மதுபானம், அதையும் அருந்தி குன்றகச் சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து, தன்னுடைய சுற்றத்துடன் கூடி மகிழ்ந்து, தொண்டகச் சிறுபறை குறவை அயற, சிறிய பறையை அடித்து குறவை ஆடி வழிபடுகின்றார்கள் என்று
3: அங்கே
2: வேடுவர்களுடைய வழிபாடு. அதே மாதிரியாக உயிர்ப்பலி கொடுத்து வழிபடுவது கூட

0: இதனர் வழிபட அப்படித்தான் சொல்கிறார்கள். வேண்டியவர்கள் அவர்களுக்கு விருப்பமான அவர்களுடைய முறையிலே அவர்களுடைய மரபுப்படி அவர்கள் வழிபடுகின்றனர். இதுல இது தப்பு, இது சரி, இது பிழை என்பது அல்ல.
1: ஒருவன் தங்களுக்கு விருப்பமான முறையில,
0: அதாவது நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச். ஜூஎன்ல வந்து நீங்க சொன்னீங்க இந்த சமாதானத்தை பற்றி சுப்பிரமணிய சுவாமி சொன்னார் என்றால், இந்த சமாதானம் திருமுருகாட்டுப்படையில இருக்கின்றது. அவர் வந்து நீ அப்படி செய்யப்படாது, இது தப்பு, இப்படிதான் கும்பிட வேணும், அல்லது நீ எப்படி செய்கிற பிழை அப்படி செய்யப்படாது, அது தப்பு என்றெல்லாம் போகவில்லை. அதாவது அவரவர் அவரவர் விதிப்படி அவரவர் இயல்புப்படி அவர்களுடைய வசதி வாய்ப்புகளின்படி வாழ்க்கை முறையின்படி வழிபடுவதை அப்படி அப்படியே எடுத்துக்காட்டி திருமுருகாட்டுப்படையிலே நக்கீரதேவனர் பாடியிருக்கின்றார். இது திருமுறையிலே 11 திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. திருமுருகாட்டுப்படை ஒன்றுதான் சங்க இலக்கியத்திலும் 10 பாட்டு என்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பாட்டாகவும், சமய இலக்கியத்திலே திருமுறைகளிலே 16 திருமுறையில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்ற பாட்டாகவும், இரண்டு வகையாகவும் இந்த திருமுருகாட்டுப்படை இருக்கின்றது. இந்த திருமுருகாட்டுப்படைக்கு இன்னொரு சிறப்பும் ஒன்று, உலகம் உபப்ப வலநேர்வு திரிதிரு என்று தொடங்குகின்றது. ஒரு முறை காஞ்சி பெரியவரை கேட்டார்கள், இந்த மந்திரங்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றோமே, தமிழிலே இந்த மந்திர ஓசை நயத்துக்கு இணையான தன்மைகள் இருக்கின்றனவா, இணையான சோஸ்திரங்கள் இருக்கின்றனவா என்று காஞ்சி பெரியவரை கோட்ட வருவது அவர்கள் நேரம். ஏன் இல்லை, திருமுருகாட்டுப்படை இருக்கின்றதே
1: என்று சொல்லிவிட்டு.
0: திருமுருகாட்டுப்படையுடைய தமிழும் ஓசை நயமும் சற்று கடினமானது. அதை பழகிக்கொண்டு வருவதற்கு பழகிக்கொண்டு வந்தால் அது வந்துவிடும். ஆனால் அது வேத மந்திரங்களுக்கு ஒப்பான மந்திர சக்தி வாய்ந்த ஓசை நயமுடையதென்று காஞ்சி பெரியவர் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் திருமுருகாட்டுப்படைக்கு. அப்ப இந்த காலத்திலே திருமுருகாட்டுப்படையை ஓதி வருவது ஒரு பயன் உள்ள வழி அல்லது முறை என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதருடைய திருப்புகள் இருக்கின்றது, ஓசநயம் சந்தனயம் உள்ளது, அதை விட்டு பாடி வரலாம். அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரம் 100 பாடல்கள் இருக்கின்றன, கந்தர் அனுபூதி 51 பாடல்கள் இருக்கின்றன. அந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் அதை பாடி வரலாம். நேரமும் வசதியும் உள்ளவர்கள் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்ற பாடல்களை பாடி வரலாம். கந்த புராணத்திலே பகுதிகளை பாடி வரலாம். இப்படி முருகனுடைய இயல்புகளை பாடி வருதல் வந்து ஒரு முக்கியமான அம்சமாக இருக்க வேண்டும். இதில் எல்லாவற்றையும் எல்லா நாளும் பாடாவிட்டாலும் கூட அந்த சொல்லுவார்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக 6 பாடிக்கொண்டு வந்தாலே வந்துவிடும். ஒரு நாளைக்கு திருமுருகாட்டுப்படை, இன்னொரு நாளைக்கு 51 பாடல்கள் கந்தரனு பூதி, இன்னொரு நாளைக்கு கந்த அலங்காரம் 100 பாடல்கள் அல்லது 50 பாடல்கள் அல்லது பிரிச்சு பிரிச்சு பாடலாம். இன்னொரு நாளைக்கு திருப்புகளிலே கொஞ்சம் பாடல்கள், இன்னொரு நாளைக்கு கந்த புராணத்திலே கொஞ்சம், இப்படி பாடிக்கொண்டு வந்தாலும் எங்களுக்கு வருடத்திலே 6 இப்படி பாடிக்கொண்டு வர கொஞ்ச காலத்திலே அதே எனக்கு அவர்களுக்கு பழக்கமாக வந்துவிடும். பலர் கேட்பார்கள், இந்த பாடல்கள் எப்படி பழக்கமானது என்று. இப்படித்தான் பரிச்சயமாக அதை பழகி கொண்டு வர வேண்டும்.
1: நாங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு பிரிந்து முனைந்து கொள்வோம். நாங்கள் அநேகமாக இது பற்றிய கேள்விகள் யாராவது உங்களுக்கு கந்த சஷ்டி பற்றிய
0: கந்த சஷ்டி முருக வழிபாடு பெற்ற வினாக்களை கேட்டுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இந்த முருகனுடைய கதைகளிலே முருகனுக்கு முருகன் என்ன உபதேசித்தார் அல்லது என்ன முருகனுடைய உபதேசம் பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனுடைய முருகப்பெருமானுடைய உபதேசத்தை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், முருகனிடம் உபதேசம் பெற்றவர்கள் முதலாவதாக வருவது சிவன்.
1: தந்தைக்கு உபதேசம்,
0: தந்தைக்கு உபதேசம் செய்த மைந்தன். அப்ப எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்கிறது, நாங்களும் எங்கள் பிள்ளைகளிடம் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: அது உண்மையா? இப்பொழுது இருக்கிற நிலைமையில விஞ்ஞான இதுகளில் பார்க்க போனால் கம்ப்யூட்டர்ல நாங்கள் அவரிடம் தான்
0: கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒன்று. இரண்டாவதாக அந்த கதையினை பார்த்தால் என்ன நடக்கின்றது, படைப்பு கடவுளாகிய சிருஷ்டி கடவுளாகிய பிரம்மா சிவனை தரிசிக்க போகின்ற பொழுது விளையாடிக் கொண்டிருந்த முருகனை சிறு பிள்ளை என்று அவரை கவனியாத அங்காலே கடந்து போக இவர் அவரை கைதட்டி கூப்பிட்டு இங்க வேறும் நீர் யார் என்று கேட்க நான் பிரம்மா, என்ன செய்கின்றீர், படைப்பு தொழில் செய்கின்றேன், உமக்கு என்ன தெரியும், வேதங்கள் எல்லாம் தெரியும், நிறத்தம் சொல்லும். உடனே வேதம் சொல்ல தொடங்குகிறார், ஓம் என்று தொடங்க நிறுத்தம். என்ன பொருள் இதற்கு, பிரம்மாவுக்கு பொருள் தெரியவில்லை,
1: ஓம் என்ற பொருள்
0: பெரிய இது தெரியாமல் படைப்பு தொழில் செய்கின்றீர் என்று சொல்லி அவருடைய 4 தலைகளிலும் தன்னுடைய கரங்களாலே குட்டி அவரை சிறையிலே அழைத்து விட்டார். அப்ப ஒரு வீட்டை போகும்பொழுது எங்களுக்கு நண்பர்கள் அல்ல உறவினர்கள் வீட்டை போகும்பொழுது எங்களுடைய நண்பர்களை மட்டும் பார்க்க போகாமல் அவர்களுடைய மனைவி பிள்ளைகளையும் அக்கறை கொள்ள வேண்டும். அங்கிருக்கிற சிறு பிள்ளைகளை விசாரித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சிறு சிறு அன்பளிப்பு வேண்டி போக வேண்டும். அவர்கள் எப்படி

0: இருக்கிறார்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அசட்டை செய்யப்படாது. அசட்டை செய்தால் அந்த உறவு வந்து அந்த நண்பருடன் முடிந்துவிடும். அதுக்கு பிற்பாடு அங்கால அவருடைய குடும்பத்தவர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு வராது. அல்லது நாங்கள் போகும் பொழுது அல்லது போன் எடுத்தால் அவர்கள் யோசிப்பார்கள், இவர் வந்துட்டாரே என்ற மாதிரி தான் யோசிப்பார்கள். அப்ப மற்றவருடன் அந்த உறவை பேண வேண்டும். அது ஒரு தத்துவம்.
1: இதில் வந்திருக்கிறார் நினைக்கிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஆசிரியர் சின்னையா சிவநேசன்.
1: வணக்கம்
2: டாக்டர் லம்போதரன்.
0: வணக்கம்.
2: நான்கு இருக்கிற கேள்வி என் மனதில் தோன்றுவதும் மக்களுக்கு தேவையான கேள்வியும் ஆனபடியால் நீங்கள் இதுக்கு கோபமோ ஆத்திரமோ ஒன்றும் படுத்த
0: விரும்பினா
2: உங்களுக்கு விளக்கத்தை சொல்லலாம், சொல்லாமலும் விடலாம். சிவன் வந்து உலகத்திலே முதற் முதற் கடவுள் என்று என் சிற்றறிவுக்கு ஏற்றபடி நான் படித்திருக்கிறேன். அவர் யாரையும் வணங்குவதும் இல்லை. ஆனால் இந்த முருகப்பெருமானிட்டு அவர் உபதேசம் பெற்றார் என்றா முருகப்பெருமான் அட்வைஸ் ஆனா சிவன் ஏற்றுக்கொண்டாரா? இப்ப டாக்டர் லம்போதரனுக்கு எத்தனை பிள்ளைகள் தெரியாது, ஆதித்தியர் பிள்ளைகள் தெரியும். அங்க தலை இருக்க வாழாடி எத்தனை வாழ்வுகள் மிதந்து பலதையும் சொல்லும். இது கேட்கத்தான் வேண்டுமா அல்லது சிவன் என்ன முருகனுக்கு கீழ், அதாவது வந்து முருகனிடத்தான் அந்த அறிவை பெற்றாரா? இது உண்மையா பொய்யா? நன்றி, வணக்கம்.
0: நல்ல ஒரு கேள்வி.
1: நல்ல கேள்வி.
0: ஞானத்திலே வயது வரம்பு தகுதி வரம்பு எல்லாம் கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் மெய்கண்ட தேவர் எங்களுடைய சந்தனாச்சாரியரின் முதலாமவர், அவர் பிறந்தது வேளாளகுலம், அச்சுத கலப்பாளருடைய மகன். அவர் பிறந்தது வேளாளகுலம். ரெண்டு வயசிலேயே அவர் சிறு பிள்ளையாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது வான்மாமாக்கமாக சென்ற பரஞ்சோதி முனிவர் இவருடைய பக்குவ நிலை கண்டு அவருக்கு உணர்த்தப்பட்ட ஞானத்தினாலே அங்கிருந்து இறங்கி வந்து முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளைக்கு தீட்சை கொடுத்து, தீட்சை மட்டுமல்ல உயர்ந்த சன்னியாசமாகிய பரமகம்ச சன்னியாசம். இப்பெல்லாம் பரமகம்சர் பரமகம்சர் எல்லாரும் பெயர் சொல்லுவார்கள், அது அர்த்தம் புலங்கா. இந்த அர்த்தம் புலங்கோணும் என்றால் எங்களுடைய தென்னாட்டில் உள்ள நூல்களுக்கு வர வேண்டும். சைவ சன்னியாச பக்ததி என்று சிவாகிர ஜோதிகள், சூரியனார் கோயில் ஆதீனம், இந்தியாவுக்கு போறவர்கள் நவகிரக வழிபாடுகள் போவார்கள் சூரியனார் கோயில், அதுக்கு பக்கத்திலே இருக்கின்றது. அந்த ஆதீனத்திலே இரண்டாவது ஆதீன கர்த்தராக இருந்தவர் அவர் எழுதியிருக்கிறார் சைவ சன்னியாச பக்ததி. இந்த சன்னியாச முறைகளினுடைய விளக்கத்தை தொகுத்து எழுதியிருக்கின்ற அந்த விளக்கங்களில் இந்த பரமகம்ச கன்னியாசம் என்பது சன்னியாசத்திலே மிகவும் உச்சமான ஒரு சன்னியாசம். அந்த சன்னியாசமும் கொடுத்து
1: இரண்டு வயது குழந்தைக்கு
0: கொடுத்து அவருக்கு இந்த சிவஞான போதத்தை, அது ரௌரவ ஆகமத்திலே இருப்பது, பாச விமோசன படசலத்தில் பாவ விமோசன படசலத்திலே ரௌர ஆகமத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களையும் அவருக்கு உபதேசித்து இதை தமிழிலே செய்து பரப்புக என்று ஆக்கையும் விட்டு போய்விட்டார். இது அவருக்கு நடந்த 2 வயது பிள்ளைக்கு. இதை விட முக்கியமானது இனித்தான் தரப்போகின்றது. இந்த 2 வயது பிள்ளையுடைய தகப்பனர் அச்சுத கலப்பாளர் பிள்ளை இல்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் தன்னுடைய குலகுருவான சகலாம பண்டிதர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவாச்சாரியாரிடம் போகின்றார். அருணந்த சிவாச்சாரியார் அவர் வந்து இவருடைய குருகுரு, வயதில் முதிர்ந்தவர், அறிவில் முதிர்ந்தவர், சகலாகம பண்டிதர் என்று அவருக்கு பட்டமே உண்டு. அவர் அங்கனம் சென்ற காலத்திலே இவர் அங்கே வந்து தேவாரத்தை நூல் சாத்தி பார்த்து நீ இந்த தலத்திலே போய் இறைவனை வழிபடு என்று சொல்லி அவருக்கு வழிகாட்டி அனுப்பி அவ்வாறு வழிபட்டு பிறந்த பிள்ளைதான் இந்த சுவேதன பெருமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த மெய்கண்டர். இந்த குல குருவே வந்து பாக்குறது பயல் ஒருத்தன் இந்த ஐயா சொன்ன மாதிரி தான், அவன் என்ன ஏதோ கண்டதும் சொல்லுறான் போல இருக்கு, 4 பேர் வந்து அதை கேட்கறதுக்கும் இருக்கிறாங்களாம், ஒருக்கா போய் என்னண்டுதான் ஒருக்கா பாத்துட்டு ஒருக்கா சரி பண்ணி போட்டு வரணும், இது விட்டா சரி வராது
1: என்று
0: தகப்பனார் இல்ல, தகப்பனாருடைய குலகுரு ஓ அவர் தான் இவருடைய பிறப்புக்கே ஆலோசனை சொல்லி வச்சவர். வைத்தியர் ஒருத்தர் இருந்தார் நியூசிலாந்துல, அவர் சொன்னார், அவர் பெருமையாக சொல்லுவார், இந்த மகள் போன சொல்லுவார் கேட்டால் உன்னுடைய அம்மாவுக்கும் பிரசவம் பார்த்தது நான் தான் சொல்லியிருக்கேன் என்றால் அந்த அளவு. அது மாதிரி நீ புறப்பதற்கே ஆலோல சென்றவன் நான் தானப்பா என்ற ரீதியில இவர் போயிருக்கின்றார். அங்க பாடம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆணவ மலத்தை பற்றி, இந்த சொன்னமே டார்க்னஸ் வீக்னோ அதை பற்றிய பாடம். அப்ப அவர் கேட்ட இப்படி ஒரு உருக்காக பார்த்து கேட்டார், உனக்கு ஆணவ மலத்தின் சுரூபம் தெரியுமா என்று பாருங்க பையனை கேட்க, அவருடைய சின்ன விரலால காட்டி நீ நிற்கின்ற நிலை என்றார். அவர் சாஷ்டங்கமா விழுந்து அங்கேயும் ஞானத்திலே இது இல்லை. அவர் இந்த ரெண்டு வயது பிள்ளைக்கு 3 வயது ஆகின்றது, 2 வயதுல தொடங்கின, 3 வயது குழந்தையில இந்த 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர் பிராமணர், இந்த குழந்தைய வேளாள குலத்தைச் சேர்ந்த பிராமணர், இவருடைய குலகுருவாயிருப்பவர் சாஷ்டங்கமா விழுந்து வணங்கி அவருடைய சீடராக வந்துவிட்டார். அவருடைய சீடராக வந்துவிட்டார். அவருடைய சீடராக வந்து அதற்கு பிற்பாலே அவர்தான் சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது அவர்தான். அந்த சிவஞான சித்தியார் என்ற பாடலை பாடியது இந்த அருணந்தி சிவாச்சாரியார். அப்ப இங்கே வந்து அந்த ஒரு அந்த வயது அல்லது அந்த தகுதி அவைகள் எல்லாம் இல்லை. இங்க வந்து அந்த ஞானத்திலே
1: கிடையாது.
0: நாங்கள் யாரிடமும் எப்போதும் கற்றுக்கொள்ள பாகவதத்திலே ஒரு பகுதி வருகின்றது, உத்தப கீதை. எல்லாரும் பகவத்கீதையை பார்த்திருப்போம், உத்தப கீதை வந்து தெரியாது. கிருஷ்ணருக்கு மிக அணுக்கமாக இருந்தவர் உத்தவர், மிக அணுக்கமாக இருந்தவர். அணுக்கத்தின் அறிகுறியாக கிருஷ்ணர் தான் அணிகின்ற ஆடைகள் ஆபரணங்களை அவருக்கு கொடுத்தார் அணிந்து கொள்வதற்கு. அது ஒரு அன்பின் அடையாளம். அப்ப இந்த உத்தவருக்கு அந்த கடைசி காலம் வருகின்ற பொழுது உத்தவருக்கு விளங்கிவிட்டது. அவர் வந்து கிருஷ்ணருடைய அருகிருந்து கலக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணர் சொல்லுகின்றார், அப்பொழுது எத்தின குருமார்கள் என்று சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், எனக்கு மரம் குருவாயிருக்கின்றது, பட்சி குருவாயிருக்கின்றது, தன்னுடைய வாடிக்கையாளரை நோக்கி காத்திருக்கின்ற தாசி குருவாக இருக்கின்றாள், ஒவ்வொருடமும் கற்றுக்கொள்ள வேண்டிய எத்தனையோ பாடங்கள் இருக்கின்றன. அவர் உலகம் முழுக்க அவர் 50-60 குருமாரை சொல்லுகின்றார், எல்லாவற்றிலும் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்கின்றது என்று கிருஷ்ண பகவான் உத்தவருக்கு சொன்னது. இது உத்தவ கீதையிலே ஒரு பகுதி. அப்ப யாரும் இவர் சிறியவர் இவர் பெரியவர்
1: கிடையாது. இப்ப அறிவு இதுல பார்த்தாலே தெரியும். இப்ப நாங்கள் ஆசிரியர்களா இருந்திருக்கிறோம், எங்களை விட சிறந்த ஒரு மாணவன் சில விஷயங்களை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள
0: வேண்டும்.
1: அறிவுக்கு அங்க அந்த வயது வரம்பு
0: இல்லை,
1: அறிவு கிடையாது.
0: அடுத்ததாக இரண்டாவது காலத்தில் சிவன் முழுமுதற் கடவுள், எங்களுக்கு முழுமுதற் கடவுள் தான் ஒன்று. அப்ப பல ஒரு கேள்வி வரும், எங்களுக்கு அரைக்கடவுள் காக்கடவுள் எல்லாம் இருக்கிறார்களா என்று, எல்லாம் முழுமுதற் கடவுள் தான். சக்தி என்று சொன்னால் சிவமும் சக்தியும்
1: ஒன்று,
0: அது எங்களுக்கு விளங்குகிறது. சக்தி வழிபாட்டோட பார்த்தோம், அப்ப அருள் அது சக்தியாக வந்து பார்த்தோம். சிவனும் சக்தியும் ஒன்று, பாதி பாதி என்று அல்ல. சொல்லுவார்கள், சிவன் தான் சக்திதனை என்றும், சக்திதான் சிவத்தை என்றும், உவந்து இருவரும் புணர்ந்து உலகு உயிரெல்லாம் என்றும், பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாவாள், தமந்தரு ஞானத்தூர்க்கை தன்மைதான் புரியும் அன்றே. இது சிவஞான சித்தியார் முதல் சொன்ன அருணந்தி சிவாச்சாரியார் பாட்டு. அப்ப சிவமும் சக்தியும் வந்து ஒன்றோடு ஒன்று சமத்துவமாக ஒன்றாக இருப்பவை. நாங்கள் ஒன்றைத்தான் நாங்கள் இரண்டாக பார்க்கின்றோம். ஆகவே அங்கு வேறுபாடு இல்லை என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. சொல்லுவார்கள், சமஸ்கிருத சொல்லுவார்கள், பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. இதுவும் பூர்ணம், அதுவும் பூர்ணம். இந்த பூர்ணத்திலிருந்துதான் அந்த பூர்ணம் வந்தது. இந்த பூர்ணத்திலிருந்து அந்த பூர்ணம் வந்த பிறகும் இதுவும் பூர்ணமாக இருக்கின்றது, அதுவும் பூர்ணமாக இருக்கின்றது. இது அப்பம் பங்குற கேக் பங்குற கதை அல்ல. பாதி வெட்டி விட்டால் பாதி குறைந்து விட்டது. இவர் முருகப்பெருமான் யார் என்று சொன்னால், சிவமும் சக்தியும் ஒரு முகமாக வந்த கடவுள், அறுமுக சிவன் என்று சொல்லுவார்கள். சிவனுக்கு 5 முகங்கள் உண்டு. ஈசானம், தற்புருஷம், அகூரம், பாமதேவம், சத்தியோஜாதம் என்று 5 திருமுகங்கள். அதோமுகம் என்ற இன்னொரு முகம் ஒன்று இருக்கின்றது, அது சக்திக்குரிய முகம். அந்த அதோமுகமும் சேர்ந்து 6 முகங்களாக வந்த பெருமான் முருகன். இனி முருகன் வந்து ஏதோ இல்லாமல் இருந்து ஒரு நாள் வந்து பிறந்தவர் அல்ல. முருகனுடைய தோற்றத்தை சொல்லுகின்ற கந்த புராணம் எப்படி சொல்லுகின்ற, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பு அது ஓர் மேனியாகி கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு. அடுத்ததான் அங்க இருக்கிறது, உதித்தனன் உலகமுய்ய. முருகன் தோன்றினன் என்று வரவில்லை, இல்லாமல் இருக்கிறதான் தோன்றும். முருகன் புறந்தனன் என்று வரவில்லை, முருகன் அவதரித்தான் என்றும் வரவில்லை. பெரிய புராணத்தில் பார்த்தா சம்பந்த பெருமான் அவதரித்தார் என்று தான் வரும். மாணிக்க வாசகருடைய திருவாரூர்கள் புராணத்தில் பார்த்தால் அவர் அவதரித்தார் என்று தான் வரும். சுந்தரர் அவதரித்தார் என்று தான் வரும். மணவுக்கரசர் கூட அவதரித்தார் என்றுதான் வரும். ஆனால் இங்கே அவதரித்தாரும் இல்லை, தோன்றினாரும் இல்லை. உதித்தனன் உலகமுய்ய, உதித்தல் எங்களுக்கு தெரியும், சூரியன் உதிக்கின்றது. காலையில உதித்தால் சூரியன் எங்க இல்லாமல் இருந்துட்டு வந்து உதித்தவரா? எங்கள் காட்சியில் இல்லாமல் இருந்தான் சூரியன், எங்கட காட்சிக்கு தெரியவில்லை, இப்ப வந்துட்டார். என்ன புதுக்க வந்திருக்கிறாரோ? இவர் எப்பவும் இருக்கிற சூரியன் தான். அந்த காட்சியில் இல்லாமல் இருந்து தோன்றுவதைத்தான் உதித்தல். அப்ப அதைத்தான் அங்க சொல்லுகின்றார். அப்ப சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, சிவன் வேறு முருகன் வேறு அல்ல, ஒன்று முதலாவது. இரண்டாவது, சிவன் அறுமுக சிவன், சக்தியும் சிவமும் சேர்ந்த தத்துவத்திலேதான் இந்த சிவனுடைய அந்த முருகனுடைய வழிபாடு வருகின்றது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த உருவாக வருகின்றது. அது சிவனையும் சக்தியையும் சேர்ந்து வழிபட்டதற்கு சமனாக இருக்கும். முருகப்பெருமான் கடைசியாக சூரனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், பகவத்கீதையிலே கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டினது, முருகப்பெருமான் சூரனுக்கு விஸ்வரூபம் காட்டின தன்மை இருக்கின்றது. அந்த விஸ்வரூபத்தை காட்டவுடன் சொல்லுகின்றான், கோலமா மஞ்சதன்னில் குலவிய குமரன் தன்னை பாலனன்றிருந்தேன் அண்ணாள். இந்த மயிலிலே ஏறி விளையாடி வருகின்ற இந்த முருகனை குமரனை நான் சின்ன பையன் அண்டல்லோ இழுக்கமாக அல்லது இகழ்வாக நினைத்து இருந்து விட்டேன் என்று யோசித்திருக்கின்றார். என்றாலே கடவுள் ஒருவரே, அவருடைய வெளிப்பாடுகள் வித்தியாசம். அப்படித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பார்க்கின்ற பொழுது முருகன் சிவனுக்கு உபதேசித்தது வாழ்முக்கை முறையிலேயும் சரியாக இருக்கின்றது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்ற, சிறியவர்களிடமிருந்தும் பெரியவர்கள் உபதேசம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு. மற்றது அடுத்ததாக இந்த தத்துவம் என்னெடுக்கிட்டால் சிவனுக்கு முருகன் உபதேசித்ததை வைத்துக் கொண்டு முருகனுக்கும் சிவன் உபதேசித்தது உண்டு. சர்வ ஞானோதர ஆகமம் என்று ஒரு உப ஆகமம் இருக்கின்றது, தமிழிலே கூட இருக்கின்றது. ஜூவர் சுவாமி மரவிலே அதை வாசிப்பார்கள், சர்வ ஞானோதர ஆகமத்தை. உண்மையாக பார்க்கப்போனால் அந்த ஆகமத்தின் வள காலிந்து போய் ஜூவர் சுவாமிகள் அன்பளம் இருந்தால் ஒரு பிரதி எடுத்து மீள்பதிப்பு போட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே. அந்த ஆகம மரவிலே அது சிவன் முருகனுக்கு சொன்னது, குக கேளண்டு வரும் அவருடைய பாடல்கள் இருந்ததுகள், குகனே கேட்டுக்கொள்ளன்னு சொல்லி. இப்ப சிவன் முருகனுக்கு உபதேசித்ததும் உண்டு, முருகன் சிவனுக்கு உபதேசித்ததும் உண்டு. அப்ப அது முதலாவது. இனி அடுத்ததாக பார்த்தால் வேறு யார் யாருக்கு உபதேசித்திருக்கிறார் என்று பார்த்தால், வாமதேவ மகரிஷி என்றவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார் முருகன். எங்கள் இலக்கு தெரியும், திருக்கயிலாய பரம்பரை. இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சைவ ஆதீனங்கள், திருவாவூருடைய ஆதீனம் எல்லாம் இந்த மெய்கண்டார் என்படி சிவபெருமான் வந்து திருநந்தி தேவருக்கு உபதேசிக்க, திருநந்தி தேவர் நான்கு சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நான்கு பேருக்கு உபதேசிக்க, அவர்கள் பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசிக்க, அவர் மெய்கண்டாருக்கு உபதேசிக்க, அந்த பரம்பரையின்படி ஞான பரம்பரையின்படி வருவது இந்த ஆதீனங்கள். இதே மாதிரியாக சிவன் முருகனுக்கு உபதேசிக்க, முருகன் வாமதேவ மகரிஷிக்கு உபதேசிக்க, அவர் நீலகண்ட சிவாச்சாரியார், அவர் விஸ்வேஸ்வர சிவாச்சாரியார், அவர் சதாசிவ சிவாச்சாரியார், அவர் சிவமார்க்க பிரகாச தேசிகர். இங்கேயும் அந்த குலம் மாறுகின்றது. சிவாச்சாரியர்கள் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர்கள், தேசிகர் வந்து வேளாள குலத்தைச் சேர்ந்தவர். அப்ப அந்த தகுதி மாறுகின்றது. பிறகு சிவாக்கிர ஜோகிகள், இந்த சிவாக்கிர ஜோகிகளை பற்றி தான் வந்து சொன்னோம். இதெல்லாம் சூரியனார் கோயில் ஆதீனம். இன்றைக்கும் சூரியனார் கோயிலுக்கு போகும் பொழுது அருகிலே அந்த ஆதீனம் இருக்கின்றது, அங்கே போய் பார்த்துவிட்டு வரலாம். இது இரண்டாவதாக சிவனிடம் முருகனிடம் உபதேசம் பெற்றது வாமதேவ மகரிஷி. மூன்றாவதாக முருகன் உபதேசித்தது நக்கீரருக்கு, திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரருக்கு முருகன் உபதேசித்திருக்கின்றார். நக்கீரருக்கு சிவன் உபதேசம் செய்ததை பற்றி திருவிளையாடல் புராணத்திலே வருகின்றது. எங்களுக்கு தெரியும், திருவிளையாடல் புராணத்திலே நெட்டிக்கன்றக்கினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழக்குரைத்த பாடம். இது புராணம் தெரியாவிட்டாலும் திருவிளையாடல் திரைப்படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நக்கீரனுக்கு அதன் பிற்பாடு சிவன் உபதேசித்த கதை. நக்கீரனுக்கு சிவன் உபதேசம் தமிழ் முழுவதும் முறையாக உபதேசித்த வரலாறு திருளையாட புராணத்தில் இருக்கின்றது. அதே நக்கீரனுக்கு முருகனும் உபதேசித்திருக்கின்றார். இது திருப்புகளிலே இருக்கின்றது. கடிமா மலர்க்கு என்று தொடங்கும் திருப்புகளிலே வளவாய்மை சொற்பிரபந்தம் உலகீரனு குகந்து மலர்வாயில் அக்கணங்கள் இயல்போதி. அவருக்கு அந்த இலக்கணங்களை ஓதி உணர்த்துவித்தார் முருகன் என்று வருகின்றது. அடிமோனை சொற்கிணங்க உலகம் உவப்ப என்று அருளால் அழிக்கு கந்த பெரியோனே. அவருக்கு அடியெடுத்துக் கொடுத்ததும், திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு உலகம் உவப்ப என்று அடியெடுத்துக் கொடுத்ததும் முருகப்பெருமான் என்ற செய்தி இந்த திருப்புகளில் இருக்கின்றது. அப்ப உபதேசித்திருக்கின்றார், அடியெடுத்துக் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக உபதேசிப்பது எங்களுடைய அருணகிரிநாத சுவாமிகள். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர், கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர். அவருடைய பாடல்கள் திருப்புகள் நல்ல சந்த முத்தை தெரு பத்தி திருநகை கத்திக்கிற சத்தி, அந்த சந்த நயமுள்ள பாடல்கள், ஓசை நயமுள்ள பாடல்கள். இந்த பாடல்களிலே அவருக்கு அவர் உபதேசித்திருக்கிறார், உபதேசம் பெற்றிருக்கிறார், அவரே சொல்லுகிறார், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. முருகன் சொல்லியிருக்கிறார், சும்மா இரு சொல்லற, சொல் இல்லாமல் வாயில் வாயாட்டம் இல்லாமல் சொல்றாரு, சும்மா இருன்னு சொல்லுகிறார், எனக்கொண்டும் விளங்குதில்லையே என்று சொல்லுகின்றார். அது ஒன்று. அடுத்ததாக சொல்லுகின்றார், மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் மொழிந்து மொழிந்திலனே. அதாவது முருகப்பெருமான் வந்து ஆறு முகங்களுடைய தன்மையை அருணகிரிநாதருக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். முகம் ஆறும் மொழிந்தும் ஒளிந்திலனே, இன்னும் எனக்கு இந்த மாயை விளையாட்டுகள் இன்னும் ஒழியவில்லையே என்று சொல்லி அருணகிரிநாதர் பாடுகின்றார். அவருக்கு ஜெபமாலை கொடுத்திருக்கின்றார் முருகப்பெருமான். ஜெபமாலை தந்தசட் குருநாதா திருப்புகளை பாடுகின்றார். அப்ப அவருக்கு உபதேசித்திருக்கின்றார், மந்திர உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக அவருக்கு நடைமுறை ஞான உபதேசம் கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக சிவமாலையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய தன்னுடைய கரத்திலே தாங்கினவர் இவர். முருகப்பெருமான் கீழே விழுகின்ற அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி தற்கொலை செய்வதற்காக கீழே விழுகின்ற பொழுது தன்னுடைய கரத்திலே தாங்கினவர். அதுக்கு பிற்பாடுதான் இவருக்கு இந்த எழுதுகிற தன்மை வந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள். அவருடைய வேலினாலே அவருடைய நாவிலே அவர் எழுதினார் என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லுகின்றது. இதே மாதிரியாக வரலாறு நம்முடைய காலத்தில் வாழ்ந்த திருவுருவ கிருபானந்த வாரியாருக்கு உண்டு. கிருபுருவ மருகானந்த வாரியாருக்கு கனவிலே முருகப்பெருமான் வந்து நாவிலே சடாட்சிரம் எழுதினார். அதான் அந்த நாவும் அந்த இதுவும் அவருடைய வரலாற்றிலே வருகின்றது. இது இப்ப கனவிலே வந்து முருகப்பெருமான் எழுத, அப்ப கனவிலே வாரது கூட உண்மை சக்தியாக இருக்கின்றது. இதே மாதிரியாக கந்தபுராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்ததும் முருகன். அதுவும் கனவிலே வந்துதான் அடியெடுத்து கொடுத்துறார். அந்த கச்சியப்பா சிவாச்சாரிய குமரகோட்டம் என்ற கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கின்றது. போனவர்கள் காஞ்சிபுரத்துக்கு தரிசிக்க போவர்கள் அந்த கோயிலையும் தரிசித்து வரலாம். முருகன் கோயில் அங்கே வந்து இந்த கச்சியப்பா சிவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தை பாட தொடங்குகின்ற பொழுது முதலாவது பாட்டுக்கு அடியெடுத்து கொடுத்தது இவர். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற அந்த முதலாவது பாடல் பிள்ளையார் வணக்கமாக தொடங்குகின்றது. இவர் அடியெடுத்து கொடுத்து விட்டார். கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணத்தை அரங்கேற்ற போகின்றார். அந்த காலத்துல அரங்கேற்ற வேணும், இந்த காலத்தை போல அந்த காலத்திலும் புல கண்டுபிடிப்பதற்கென்றே கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அப்ப இந்த அவையோர் கூட்டத்திலே அவர் முதல் பாட்டு தொடங்கின உடனே ஒருத்தர் எழும்பி சொல்லிவிட்டார், என்னென்று திகட சக்கர பொருளை சொல்லும். அவர் சொன்னார், திகல் தச கர, திகழ்கின்ற பத்து கரங்கள். அப்ப திகழ் தசக்கர என்பதுதான் இப்படி திகட சக்கர என்று வந்தது. அப்ப இதுக்கு என்ன இலக்கண விதி, இது எங்க இதுக்கு விதி இருக்குன்றதுன்னு கேட்டார். போச்சுடா போச்சு, இவருக்கு இவர் பாடினாத்தானே இவருக்கு சொல்ல விதி, இது முருகன் எடுத்து கொடுத்ததுதானே. அப்ப இவர் சொன்னார், ஓகே இன்ற விஷயம் நாளைக்கு பார்ப்போம் என்று அன்றைக்கு அரங்கேற்றம் அவ்வளவத்தோடு நின்று விட்டது. இவர் வந்திருக்க முருகப்பெருமான் அடுத்த நாள் சொல்லுகின்றார், நாங்கள் வருவோம் என்று இவருக்கு கனவிலே வந்து சொல்லி அடுத்த நாள் அங்கே ஒரு புலவர் வடிவிலே வந்து வீரசோழியம், இது ஜைன சமயத்தவர்களால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்த வீரசோழியம் என்ற நூல இலக்கண நூல் இன்றைக்கு இருக்கின்றது. 18 இலக்கண நூல்கள் அவ்வளவத்தையும் கூட ஒரு ஒன்றாக பதிப்பித்திருக்கின்றார்கள். இந்த வீரசோழியம் இருக்கு. இலக்கண நூலை எடுத்து காட்டி இந்த விதமாக திகழ் தசகரம் என்ற மூன்று சொற்கள் திகட சக்கர என்று புணர்ந்து இந்த சொல்லாக வருவதற்கு இலக்கண விதி இருக்கின்றது என்று அந்த நூலை காட்டி எடுத்து காட்டினேன் முருகப்பெருமான். அந்த வரலாறும் இதில் இருக்கின்றது.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
4: ஆகையால் என்ன சொல்ற, சமர்ப்பிய ஏகம் சேதஸ் சரசிஜம் உமாநாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜனய சுகேனாவஸ்தாது. ஆனந்தமா இருக்கலாம், இனிமேல இந்த மனசு அலையாது. பகவான்கிட்ட கொடுத்துட்டேள், உங்ககிட்ட மனசு இல்ல, மனசு தானே அலையறதுக்கு காரணம். ஆகையால் சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. ஏன் இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளாம இருக்க? அகங்காரத்தை விட்டா மனுஷன் க்ஷேமமா இருப்பான். அகம் போச்சுன்னு மீதி இருக்கிறது பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மியில அகம் அகம்னு நம்ம வச்சுட்டு இங்கே நிக்கிறோம், அடுத்த பதமான பிரம்மத்துக்கு போகல. அந்த நான் யாருன்னு விசாரம் பண்ண தெரியல. நாம் பகவானை பத்தி என்னென்னமோ ஏதோ சுத்தின் இருக்கோம், ஆனா நான் யாருன்னு நின்று பார்த்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பிரம்மமா ஆயிடுவேன். சோ அந்த அகங்காரத்தை போகும்படி பண்ணுங்க. அகம் அமைதி லௌகிகோயம் வியவஹாரா ஆச்சாரிய அத்தியாச பாஷ்யத்துல சொல்லும் பொழுதே முதல்ல இப்படித்தான் சொல்லிருக்காரு. அகமிதம் அமேதம், நான் இது, இந்த சரீரமே நான், இதெல்லாம் எனக்கு சேர்ந்தது அப்படின்னு வச்சுட்டு அகமிதம் அமேதம்னு வளர்ந்துட்டு இருக்கோமே. இந்த அகத்தை விட்டு இல்லையானால், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு இல்லையானால், அதுக்கப்புறம் நீங்க சௌக்கியமா இருக்கலாமே. உங்களை திண்டாட வைக்கிறது இந்த மனசப்பா. ஆகையால் இந்த மனச சமர்ப்பணம் பண்ணிட்டு சமர்ப்பியைக்கம் சேத சரசிஜமுமானாத பவதே சுகேனாவஸ்தாதும் ஜன இஹ நஜானாதிக்கு மகோ. இங்க ஈஹான்னு போட்டிருக்க. இங்க ஏதோ ஸ்வர்கலோகத்துக்கு போய் அங்கே சௌக்கியமா இருக்கேன்னு இல்ல, இங்கேயே சௌக்கியமா இருக்கலாம். எந்த ஜனங்கள்லாம் எங்கே அலைஞ்சுட்டு இருக்காளோ, திக்கு தெரியாத காட்டில் ஓடிட்டு இருக்காளோ, எவ்வளவு காசு இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லாம அலைஞ்சுட்டு இருக்காளோ, அப்படிப்பட்டதான இந்த சரீரத்திலேயே இங்கே இருந்து கொண்டு நம்ம அவ்வளவு அழகான ஒரு சொரூபத்தை அடையலாமப்பா. ஆகையால் நம்ம என்ன பண்ணுவோம், பகவானுக்கு பூஜை பண்ணுவோம். எப்படி பூஜை பண்ணுவோம், அழகான புட்பத்தை எடுத்துட்டு நம்ம இதயத்துக்கு கொண்டு வந்து நம்ம இதயத்தை பூஜை கொடுக்கறதாக நினைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த ஒரு அர்ப்பணம் நீங்க பண்ணல என்ன போறோம், பகவான் வந்து கலர் கலரா புஷ்பம் வேணும் எனக்கு கேட்டாரோ, என்ன நைவேத்தியம் வேணும் கேட்டாரோ, கேட்கல எல்லாம் உங்க திருப்திக்காக நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு அவருக்கு. அவர்ல எல்லாமே அவர்னா படைச்சார், அவர்னா தயார் பண்ணி கொடுத்தார். ஆகையால் அவருக்கு லம் பிருத்திவியாத்மனே கந்தம் கல்பயாமினமா போருமே. அவருக்கு பஞ்ச பூஜை பண்ணினா போறோம். அவருக்கு உங்க மனசு தான் முக்கியம், மனசில் இருக்கிற எண்ணம் தான் முக்கியமே தவிர இவைகள்லாம் நீங்க பண்ண வேண்டியதில்லை. ஆகையால் பகவானுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்க கொடுக்க வேண்டியது சேதசரசிஜம், மனசுங்கிற ஒரு தாமரையை அர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்தோட கபீரே காசாரே விசதி விஜனே கோர விபினே விஷாலே சைலே சபிரமதி குசுமார்த்தம் ஜடமதி சமர்ப்பிய ஏகம் சேதசரசிஜம் புமானாத பவதே சுகே நாவஸ்தாதும் ஜன இஹ ந ஜானாதி கிமஹோ. இந்த ஒரு சின்ன தத்துவத்தை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, இதுதான் அவித்யான்னு பேர். எது ரொம்ப முக்கியமோ அந்த தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கல, அப்படிப்பட்டதான அவித்யில திண்டாடிட்டு இருக்கார். கிமதி நமஹோ இல்ல இல்ல, பிரம்மராமன் மேல ஸ்லோகத்துல சொல்ல போறேன். நரத்வம் தேவத்வம் நக வன மிருகத்வம் மஜகதா பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வாதி ஜனனம் சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம் தே ஹ்ருதயமிஹ கிம் தே நவபுஷா. நரத்வம் தேவத்வம் நக வன மிருகத்வம் மஜகதா. போன ஸ்லோகத்துல பகவானுக்கு நம் மனச சமர்ப்பணம் பண்ணக்கூடியதான ஒரு பக்தியை பத்தி பேசினோம். இந்த பக்தி இருந்தால் நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இப்ப மனுஷியனுடைய பிரிவை ரொம்ப வசத்தின்னு முன்னாலேயே பார்த்திருக்கோம். ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம். சரி, மனுஷனா இருந்தா தான் பகவான பூஜை பண்ணணும்னு நிர்பந்தம் இல்ல. காலஹஸ்தியில ஒரு யானை பூஜை பண்ணிருக்கு, அதே போலயே ஒரு சிலந்தி பூச்சி பூஜை பண்ணிருக்கு, அதுக்கு பக்தி. ஆனா யானை பூஜை பண்ணா எல்லா யானையும் பூஜை பண்ணிருக்கான்னு கேட்கப்படாது. மனுஷியால எல்லா மனுஷியாலும் பண்ணிட்டு இருக்கோமா, மனுஷிய பேரே ரொம்ப வசதி தான். எத்தனை பேர் நல்ல வழியில இருந்துட்டு இருக்கா, மற்றவர்கள்லாம் என்ன வழியில இருக்காளோ அதுதான் நல்ல வழின்னு அவளுடைய நினைப்பு. யாரும் நான் கெட்ட வழியில இருக்கேன்னு நினைக்கல. அவனவன் எதுல இருக்கானோ நான் நல்லவன் தான் அவனவனும் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு எப்படி தெரியும், சாஸ்திரம் சொன்ன வழியில போனது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்தௌ, எது நடத்தணும் எது பண்ணணும் எது பண்ணப்படாதுன்னு சொல்றது எதுனால, சாஸ்திரத்தினால தெரியணும் நமக்கு. அப்படிப்பட்டதான சாஸ்திரமே தெரியாமல் சில பேர் இப்போ பண்ற, அவ பண்றவாளுக்கு அவளுக்கு புண்ணியம் உண்டா இல்லையான்னு கேட்கிறான். பகவத்கீதையில 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்துல இருக்கா? ஏ சாஸ்திர விதிமுத்ருஜ்ய வர்த்ததே காமகாரதா. அவன் சாஸ்திரத்தினுடைய வழியை விட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஆனா பெரியோர்கள் போன வழியிலேயே போயிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி சுவாமி சத்வமாகோ ரஜஸ்தமஹா, சத்வமா ரஜசா தமசா எப்படி அவன் போறான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு ஸ்ரத்தன்னு ஒண்ணு இருக்கு. யோயத் ஸ்ரத்த சயேவ சஹ, சாத்விகமான ஸ்ரத்தையோட பெரியோர்கள் போன வழியில பண்ணினா அவனுக்கு அவனுக்கும் பலம் உண்டு. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகரார். ஆகையால் எல்லோரும் சாஸ்திரத்தை வாசிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது. சாஸ்திராதிகள் வாசிக்காத போனாலும் பெரியோர்கள் பண்றதான வழியில நம்ம போயிட்டு இருந்து ஸ்ரத்தையோட சாத்விக ஸ்ரத்தையோட நம்ம பண்ணினா அவனே க்ஷேமத்தடையலாம்னு சொல்லியிருக்க. ஆனா ஜனங்கள் ரொம்ப பேர் சாத்விக ஸ்ரத்தையே இல்ல, ராஜச ஸ்ரத்த தாமச ஸ்ரத்த அப்படி இருந்துட்டு ஸ்ரத்தையே இல்லாம இருக்க அப்படி எல்லாம் விஸ்தாரமா இருக்க. ஆனா பிராணிகள்ல சில பிராணிகளுக்கு ஸ்ரத்த இருக்கமையானால் பக்தி இருக்கமையானால் அவளும் க்ஷேமத்தடையலாம். பகவான கண்ணுக்கு முன்னால மனுஷியால் மட்டும் இல்ல, எல்லோரும் ஒரே மாதிரி தான். மனுஷியாள்லயும் எல்லோரும் தான். நாலு வேதங்கள் வாசிச்சவாலும் ஆறு சாஸ்திரங்கள் வாசிச்சவாலும் ஒண்ணுமே தெரியாதவாலும் பகவான் கண்ணல ஒண்ணுதான். எனக்கு ரொம்ப மேல போயிட்டேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான். இங்கிருந்து மலை மேல பார்த்தேனால் பனமரமும் புல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பனமரம் அவ்வளவு பேரு சேர்ந்தார், அதுவும் சின்னதா தான் காணப்படுறது. என்ன சுவாமி அவ்வளவு ஹைட்ல இருக்க? அதே மாதிரி தான் பகவானுடைய கண்ணில எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு பாபம் பண்ணி இருக்கோமே, நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் சாதாரணமான பிராணிகளுக்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதான பாக்கியமே நமக்கு வரல, இவ்வளவு கெடுதல் நான் பண்ணிருக்கேன், என்ன பகவான் ஆட்கொள்வாரா இப்படி ஒரு டவுட் வருது. இல்ல இருக்கு சாதாரணமா லோகத்துல எல்லோருக்கும் கிடைக்கிறது சுலபமா கிடைக்கக்கூடதான், என் வாழ்க்கையில கிடைக்கலையே, இவ்வளவு நான் பாபம் பண்ணிருக்கேனே, என்ன பகவான் ஆட்கொள்வாரா அப்படின்னு சந்தேகம் வரலாம். பகவான் சொல்றார் கவலைப்படாத நான் இருக்கேன். அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக், எவ்வளவு கெட்ட காரியங்கள் பண்ணியிருந்த போதிலும் இந்த ஜென்மாவில் பல பிறவைகள்ல மாத்தி மாத்தி பண்ணியிருந்த போதிலும் நீ இன்னைக்கு திருந்து நீ உன்னை எனக்கு சமர்ப்பணம் பண்ணினேயானால் சாதுரே வசமந்தவ்ய சம்யக் வியவசி தோஹி சஹா, நீ நல்லவன்னு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. என்ன நல்லதான ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்டேன். ஆயால் பகவான் கண்ணுக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணுதான். அவர் ரொம்ப படிச்சிருக்காரு சார், இருக்கட்டுமே, படிச்சிருந்து நான் கர்வத்தோட இருந்தேன்னு என்ன லாபம்? படிச்சிருக்கார் இல்லேன்னு சொல்லல, அகங்காரம் விடலையே, எல்லார விட நான் படிச்சிருக்கேன் போச்சு. பணம் நிறைய இருக்க, நிறைய சமர்ப்பணம் பண்றார் பகவானுக்கு, அது பண்றார் இது பண்றார், ஆனா நான் பண்றேன்னு இருக்காரு. ஏழுமலையானுக்கு 1 கோடி ரூபாயில ஷால் வாங்கி கொடுத்தார், கீழே டொனேட்டட் பைன்னு போட்டிருக்காரு. தெரியாது அவருக்கு, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, பகவானுக்கு தெரியுமா தெரியாத? பகவானுக்கு அதுவும் தெரியும், அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியும். அப்ப விவகாரம் என்ன? அகங்காரம் போச்சோ, அது என்ன போகணும்? பக்தினா இந்த அகங்காரம் போறதுக்குத்தானே பக்தி. அப்ப விவகாரம் என்ன? மனிதனாகத்தான் பறக்கணும் நிர்பந்தம் இல்லை, அந்தனராகத்தான் பறக்கணும் நிர்பந்தம் இல்லை. ஒரு அரக்கிக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பூதனா மோட்சம், ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் கஜேந்திர மோட்சம். யோஜனை பண்ணி பாருங்க, சிசுபாலாதிகளுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார் பகவான். அவருடைய கருணையை பார்க்கணும் நீங்க. தன்னை கொல்லணுங்கிறதுக்காக நித்தியமாக இருக்கக்கூடியதான என்னை ஏமாத்தி கொல்லணும்னு வந்ததான பூத்தனைய மோட்சத்தை கொடுத்தார். திருப்பி நீ வராத, வந்த ப்ராப்ளம் என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல? இல்லப்பா, என்கிட்ட வந்து பக்தியா நாலு பேர் நடத்துல பக்தியா என்ன தொடரணும்னு பார்த்தா அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் பகவான ஸ்மரணம் பண்ணினா போறோம். ஆகையால் இந்த பகவான் இடத்துல நம்ம மனசை செலுத்துறதுங்கிற ஒரு பக்தி இருக்கு பார்த்தல, அந்த பக்தி போறோம். அதுக்காக மனிதனாகத்தான் இருக்கணும், நான் ஆணாகத்தான் இருக்கணும், வேதங்களை வாசவனாகத்தான் இருக்கணும், ஆச்சாரத்தோடு இவைகள்லாம் இருந்தா வசதி, இல்லேன்னு சொல்லல. இது இருக்கல, இருந்தா வசதி, ஆனா இவைகள் இல்லாதனால மோட்சம் இல்லைன்னு நினைக்காது. பகவானுடைய பக்தி இருந்தால் மற்றவைகள் இல்லாத போனாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்டதான பிறவி இருந்தாலும் பரவாயில்லை. நான் வெளுப்பா இருக்கேன், பாக்கிறதுக்கு அழகா இருக்கேன், நீளமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், இதை ஒண்ணுமே பார்க்கல. அதே போல நான் மனிதனா இருக்கேன், மாடா இருக்கேன், கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் பகவானுக்கு பக்தி செலுத்தினா போரும். அதான் இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக சொல்றாரு, நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் நரத்வம் மனிதனுடைய பிறவி இல்ல தேவத்வம் தேவனாக பறக்கக்கூடியதான பிறவி, நகவன மிருகத்வம் மலையிலேயோ காடுகள்லயோ ஏதோ ஒரு மிருகமாக பிறவி, மசகதா கொசுவா இருந்தாலும் சரி, பசுத்வம் பசுவா இருந்தாலும் சரி, கீட்டத்வம் ஒரு புழுவா இருந்தாலும் சரி, பவது விஹகத்வம் அபி ஜனனம் விஹகத்வம் அபி ஒரு பட்சியா இருந்தாலும் சரி, சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி, சதா எப்பொழுதும் த்வத்பாதாப்ஜஸ்மரணம் இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. பகவானுடைய பாதங்களை பாதத்தாமரையே நினைத்துக் கொண்டிருந்தால் போறும். எப்படி அது ரொம்ப முக்கியம், எப்படி நான் பிறந்திருக்கேன், எப்படி இருக்கேன் அப்படிங்கறது இல்லையா, எந்த பிறவி இருந்தாலும் அந்த பிறவிலே பகவானுடைய பாதங்களை நினைக்கக்கூடியதான நிலை இருக்குமே. ஆனால் சதா த்வத்பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம், பகவானுடைய ஸ்மரணம் இருக்கே ஸ்மரணே சுகம். நாம வேற ஏதோ ஸ்மரணம் பண்ணிருக்கோம், அதனால்தான் துன்பம். ஒரு மனுஷனுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன், யாராவது உங்களை அனாவசியமா ஒரு வார்த்தை வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ராத்திரி படுத்துட்டு அதே ஞாபகம் வருது, என்ன போய் வச்சான் பாத்தேன், நான் என்ன பண்ணினேன், ஒரு தப்பும் பண்ணலையே, அதையே என்ன போய் இப்படி நினைச்சானே, சாஸ்திரிகளுக்கு கர்வம்னு சொல்லிட்டா ஒரு அம்மா இருக்கப்படாதா, அந்த அம்மாக்கு வாய் இருக்க சொல்லிவிட்டா என்ன போச்சு, ரொம்ப கர்வம் ஜாஸ்தி, நம்மளெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு, அந்த பேசினா தானே பேசுவோம், அவருக்கு ரொம்ப கர்வம் ஜாஸ்தின்னு நம்மளோட பேசுவார அப்படின்ட்டு, இது என்ன ஆறுது இப்படி எல்லாம் ஒரு வாரம் என்ன போய் வச்சாலே, என்ன போய் வச்சா வீட்டுமே அந்த மாதிரி வாய் இருக்க வச்சா அப்படி நினைச்சு மனசு இருக்க நினைச்சா, அந்த ஒரு தோற்றம் நமக்கு வரணும். அனாவசியமான விஷயங்கள்ல மனசை செலுத்தாமல் பகவத் ஸ்மரணமே நமக்கு, இதுதான் எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. எதுக்காக உபனிஷத்தை வாசிங்கோங்கிறது, எதுக்காக சூத்திர பாஷையும் வாசிங்கோங்கிறது, சூத்திர பாஷையும் வாசிச்சவாளுக்கு என்ன ஆகுனர் மறுபடியும் மறுபடியும் அதே ஞாபகம் வருது, என்னடா அது என்ன சொன்னார், அந்த வருஷத்துக்கு என்ன சொன்னார், இது என்ன சொன்னார், இதுக்கு என்ன சமாதானம், அப்பப்ப மனசுல அது குத்துட்டு இருக்கு. அது அடுத்த நாள் கிளாஸ்ல இதுக்கு பதில் சொல்வாரா சொல்ல மாட்டாரா, சொல்லாம போயிடுவாரா, போன போட்டுமே அடுத்த நாள் கேட்டுக்கிறாரு என்னடா, இப்படி மேலும் மேலும் அந்த லாஜிக் உங்க மனசுலயே இருந்துட்டு உங்க மனச வேற எங்கேயும் போகாம பண்றது, அவ்வளவுதான் சாஸ்திரம் நமக்கு என்ன பண்றது, மனசை இங்க அலையாம ஒரு இடத்துல நிக்கும்படி பண்றது. அந்த ஒரு இடத்துல பகவானுடைய பாதம் இருக்கணும். பகவான் நீங்க எதை நினைக்கிறீங்களோ இங்கேயும் அங்கேயும் போக மனசை இங்க நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல பகவத் பாதம் இருக்குமே, என ஆனந்தமாக உங்களுக்கு பக்தி தானா ஏற்படும். சாஸ்திரங்கள் சொல்றதெல்லாம் அப்படித்தான். ஆகையால் விவகாரம் என்ன, ஜென்னர் எந்த பிரிவையாவது இருக்கலாம், நகவன மிருகத்வம் மசகதா பசுத்வம் கீட்டத்வம், ஒரு பசுவா இருந்துட்டு நந்தீஸ்வரர் பகவானுக்கு வாகனமா இருக்கார், ஒரு புழுவா இருக்கார் பகவானுக்கு விஹகத்வம் அபி ஜனனம், கருத்மான் பட்சி அவர் ஆனந்தமாக பகவானிடத்திலேயே இருக்காரோ இல்லையோ, எப்பொழுதும் ரெடியா இருந்துட்டு இருக்கார். இந்த பகவான் எல்லாம் என்ன எப்ப கிளம்புவார் ஒன்னும் தெரியாது, சில பேர் அப்படி, சில பேர் காலமே கிளம்புவோம் சொல்வார், ரெகுலரா கிளம்புறதுக்கு மத்தியானம் 2 மணி ஆகும், காலமே 10 மணிக்கே ரெடியா இருப்பார், அவன் காத்துட்டே இருக்கணும். சில பேர் அப்படி இல்லை கிடையாது, டக்குன்னு சொல்லாம கிளம்பிடுவார், இவங்க கேர்லெஸ்ஸா இருந்தா போச்சுன்னு. மகாவிஷ்ணு அப்படித்தான், அவர் பாட்டுக்கு படுத்துட்டே இருப்பார், கிளம்புறதுன்னு டக்குனு கிளம்பிடுவார், 1 செகண்ட் அவன் வேகம் மாறணும். கஜேந்திரனை காப்பாத்தணும்னு கிளம்பிட்டார், இவர் கார் ஸ்டார்ட் பண்ணல எழுந்துக்கிறது இல்ல, அதுக்குள்ள அவர் ஓடி போயிட்டார் விவகாரங்கள, அவர் ஓடுறாரு பின்னால, மகாலட்சுமி தாயார் ஓடுறா, ஜனங்கள் ஓடுறா, இவர் பின்னால கிளம்பி வர்றாரு கருத்மான், என்னடா ஜென்ன இவரை பிடிக்க முடியலங்கிற, ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளவு வேகமா போனது இல்லையா பகவான், சோ அவருடைய வேகத்தை பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் போயிட்டு இருக்கார், பின்னால கருத்மானாலேயே பிடிக்க முடியலன்னு பாருங்க, வாயுவேகம் மனோவேகமா அப்படி. ஆனா அவர் எப்படி பண்ற, எப்பொழுதும் ரெடியா இருக்காரு, எப்ப வரணுமோ, எப்ப பகவான் கூப்பிடுவாரோ அப்படின்னு, அதான் பக்தி. இந்த பக்தின்னா எப்பொழுதும் நம்மளுடைய தேவை பகவானுக்கு இருக்குமோ நினைச்சுட்டு காத்துட்டு இருக்காளே, அதான் வாகனத்துக்கு இருக்கிற பக்தி. அதே மாதிரியே நம் மனசு இருக்கணும், எப்பவுமே பகவான் இடத்துல இருக்கணும். அதான் சொல்றார், சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி. இந்த புத்தகத்தை ஏன் சார் சிவானந்த லஹரின்னு பேர் வச்சிருக்கேன், இங்கதான் ஆனந்த லஹரின்னு ஒண்ணு வருது இந்த பதம். அதனால சிவானந்தம், ஆத்மானந்தம், சுவப்பிரகாசமான ஒரு ஆத்மானந்தம், சுவப்பிரகாசமான ஆத்மாவுக்கு சிவன் பேரு. ஆகையால் பரமானந்த லஹரின்னு இருக்கிறதுனால சிவானந்த லஹரின்னு பேர் வச்சிருக்கு, ஆனந்த லஹரி ஆனந்த பேருக்கு. அதனால ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தம். அதுல இங்கே அங்கே சொல்லிக் கொண்டு சுத்தி கொண்டிருக்க கூடியதான மனுஷனுக்கு தேச்சே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் அப்படி பரமானந்தத்திலேயே இருந்து மூழ்கி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்குமேயானால் கிம்தே நவபுஷா. இந்த சரீரம் எப்படியாவது இருக்கட்டுமே, சரீரம் எதுக்கு சேர்ந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப அபிமானம் இங்க சரீரத்துல, தினந்தோறும் பாருங்க நம்ம எது சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப மத்ராஸ்ல இருக்கிற ஆளுக்கு தெரியல, கிராமாந்தரத்தில் போனேன்னா ஒரு சனிக்கிழமை ஆச்சுன்னா புருஷாள்ல தலையில இருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சு, ஒரு மணி நேரம் ஊறி, அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சீக்காய போட்டு அதை தொடுத்து கிளீனா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு வெயிலேயே அலையப்படாது, அப்படியே ஈஸ்டர்லயே உட்கார்ந்துட்டு அன்னைக்கு எக்கச்சக்கமாலாம் சாப்பிடப்படாது, வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டு அப்படி ஆனந்தமா இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும். அது சனிக்கிழமை அன்னைக்கே வந்ததுன்னா என்னன்னா அது பெரிய காரியக்கிரமம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்நானம் பண்ணி ஆகணும் அப்படி. அதே போல ஸ்திரீகளா இருந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதுக்கப்புறம் அந்த தலையெல்லாம் தொட்டிண்டு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு விவகாரம் முழுக்க. ஏன் இந்த சரீரத்துல ஒரு அபிமானம், சௌக்கியமா இருக்கணும், அது நல்லதான், சரீரத்துக்கு நல்லது. ஆனா அந்த சரீரத்துக்கு நல்லது மட்டும்ங்கிறது இல்லாமல் நம்ம சரீரத்துல அதுக்கு எவ்வளவு அபிமானம் இருக்குன்னு பாக்கணும். அதுக்கப்புறம் தலையில இருந்து கால் வரைக்கும் நல்ல எண்ணெய் ஏத்த வச்சுக்கிறது, அந்த நகங்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ லோகத்தில் என்ன விவகாரம். இந்த சரீரம் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கிறது மட்டுமில்ல சரீரம் அழகா இருக்கா போல காணப்படணும் நாலு பேருக்கு. அப்படி இந்த சரீரத்துல இவ்வளவு வச்சுட்டு இருக்கல, அந்த சரீரம் எப்படி போனாலும் இத சௌக்கியமா வச்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த சரீரத்துக்கே சம்ஸ்கிருதத்துல பல பேர் வச்சிருக்கா, 30 வயசு வரைக்கும் தேகம்னு சொல்லணுமா, ஏன்னா திக உபச்சயங்கிற தாது, அது என்ன நாளுக்கு நாள் வளருகிறதுங்கிறதுனால தேகம்னு சொல்லணும். அதுக்கப்புறம் 30 வயசு ஆயிடுச்சுன்னா சரீரம்னு சொல்லணும். ஏன் சுவாமினர் சீரியதே இது சரீரம், நீங்க என்னத்தான் பத்திரமா வச்சுங்கோ, மருந்தெல்லாம் கொடுத்து டானிக் எல்லாம் சாப்பிட்டு, இந்த டானிக் எல்லாம் இவ சொல்லிருக்கு, இப்ப நம்ம எல்லாம் டானிக் எல்லாம் விட்டு போச்சு, மருந்து சாப்பிடறதுக்கே இடம் இல்ல, டானிக் வேற. பழைய நாள் என்ன, வியாதி வராம இருக்கிறதுக்காக சிலது ரசாயனம்னு பேர், சம்ஸ்கிருதத்துல ரசாயன சேவை உண்டு, மருந்து வியாதி வந்த பிறகு நீங்க கொடுக்கக்கூடியதான மருந்துக்கு ஔஷதம்னு பேர், அது சாப்பிடுறதுக்கு முன்னாலேயே வராம இருக்கிறதுக்காக நீங்க சாப்பிடுறது ரசாயனம். இப்படி மாதிபல ரசாயனம் அது இதுங்கிற அளவு இல்லையோ, அது என்ன உடம்புல தடுப்பு சக்தியை ஜாஸ்தி கொடுத்து எந்த வியாதியே கிட்ட விடாம பரக்கூடியதான செய்யக்கூடியதான ரசாயனாதிகள்லாம் உண்டு, உயர்ந்ததான ஒரு ரசாயனங்கள்லாம் உண்டு. ஆனா எதை பண்ணினாலும் ஞாபகம் வச்சுங்க, இந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியதுதான், அது அதனுடைய சுவாவம். அதுக்கு மேக்சிமம் வயசே 100 தான் கொடுத்திருக்காரு பகவான், சதாயு புருஷா ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்த 100 வயசு அவ்வளவுதான், அந்த 100 வயசு வரைக்கும் இருக்குமா தள்ளுமா, சில பேர் 100 வயசு இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணினா ஏன் சார் சபிக்கிறேங்கிறான், என்ன நமஸ்காரம் பண்ணினார், ஏதோ சௌக்கியமா 100 வயசு இருங்கன்னு சொன்னா ஏன் இப்படி என் மேல உங்களுக்கு கோபம், சபிக்கிறேள் என்ன என்ன என்ன, இப்பவே என்னால எழுந்துக்க முடியல உட்கார முடியல, இவ்வளவு தீர்க்கமான வாய்ஸ் யாரு வாய்ஸ் யாருக்கு வேணும், வேண்டியது இல்லையே அப்படிங்கிறார். வேண்டியது இல்லையும் நான் கிளம்புன்னு சொல்லி பாருங்க, அடிக்கிறது இருந்தால் எல்லோருக்கும் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்க, ஆனா எப்படி இருக்கணும், ஆரோக்கிய திருடகாத்தமா இருக்கணும், உடம்புல வியாதி வைக்க இல்லாம இருக்கணும், மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும், இருக்கலாம். நீங்க எப்படி உங்க மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினேன்னு. ஆகையால் இந்த சரீரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கிம் தே நவ புஷா, சரீரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நரத்வம் தேவத்வம், அந்த எடுத்துக்கிற வழி பாருங்க. நரத்வம் மனுஷன், என்ன இந்த மானிட பிறவியில எல்லா வசதிகளும் உண்டு. உங்களுக்கு வைராக்கியம் வரத்துக்கு வேண்டியதான சந்தர்ப்பங்களும் உண்டு. என்ன என்னைக்குமே நம்ம சௌக்கியமா இல்லையே. ஒரு பத்து நிமிஷம் சிரிச்சானே பின்னால அழறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு விஷயம் இருக்கு. எதது வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எது நன்னா இருக்குன்னு நினைக்கிறோமோ, அதுவே நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகான பெரிய பிரிட்ஜ் வாங்கினேன், 3 டோர் 5 டோர் வாங்கினேன், பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவ்வாத்தில் இவ்வளவு பெருசு இருக்கே, காசு இருக்க வாங்கினார். நீங்க சார் அதை பார்த்து வயது தெரிச்சல், 4 பேர் பார்த்துன்னு அதை வயது தெரிக்கிறோம். அதே மாதிரியே ஒரு டிவி பார்த்தேன், எவ்வளவு அழகா இருக்கு, அழகா இவன் கண்ணு போட்டாலே அது ஆஃப் ஆயிடுறது. நம்ம எது வச்சு இருந்தாலும் உங்களுக்கு சௌக்கியமா இருக்கு, ஆனா பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு அது ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையோ. அது வேற மேஜிக் ஐ, நான் நடுவில் அதான் திஷ்டிக்கு பேர் அது மேஜிக் ஐ. விவகாரம் முழுக்க இப்படி விவகாரம் வச்சுட்டு ஏதோ அவஸ்தப்பட்டு இருக்காளோ இல்லையோ. நாம் எது சௌக்கியம் நினைக்கிறோமோ அது இன்னொரு நாளைக்கு துன்பத்தை கொடுக்கறது. சோ மனுஷனுடைய மானிட பிறவியில வைராக்கியம் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதோட மட்டுமல்ல, இவன் தான் நித்திய கர்மா நைமித்திக கர்மாக்களை பண்ணி தன் வாழ்க்கை முறையை சரி பண்ணி கொள்ளலாம். ஏதோ ஜென்மாந்தரத்துல பாபம் பண்ணினேனே அதனால துன்பம் வரதே, அதுக்கு கவலைப்படாதுங்க. இன்னைக்கு நல்லது பண்ண தொடங்குங்க. தொடங்கிட்டே இருந்தாலும் அந்த பாபங்களுடைய பலமெல்லாம் போகும், துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறதுனால போயிடும். அதோட மட்டுமல்ல நீங்க க்ஷேமமா இருக்கலாம். சோ விவகாரம் என்ன, மனிதனா பிறந்தானேயானால் அவன் வைராக்கியத்தையும் அடையலாம், பகவானையும் சீக்கிரமாகவே இந்த பிறவியில அடையலாம். தேவனா பிறந்தா என்ன அடுத்தது, இதுல அவனும் முன்னுக்கு வரலாம். கர்மா விட முடியாது, உபாசனை பண்ணலாம். தேவதைகளா இருக்கிறவா உபாசனை பண்ணலாம், தேவதைகளா இருக்கிறவா வேதாந்தங்களை வாசிக்கலாம், ஆனால் கர்மாவை பண்ண முடியாது. கர்மாவை பண்ண முடியாது மட்டும் இல்லாமல் வைராக்கியமே கிடையாது அவளுக்கு. சொர்க்கலோகத்துல போகங்கள் தான் இருக்கே தவிர துன்பமே இல்லை. ஒரு துன்பமும் இல்லாம ஆனந்தமா இருக்கிறவளுக்கு எங்கிருந்து பக்தி வரும், வரது ரொம்ப கஷ்டம். எப்ப பக்தி வரும், என்னைக்காவது நம்மளை அனுப்பிச்சிருவாளோ, உன் புண்ணியம் எல்லாம் ஆயிடுத்து போயிட்டுவான் அனுப்பிச்சிருவாளோ அப்படிங்கறத நினைச்சால் பக்தி வரும். அன்னைக்கு பாத்துக்கலாம் சார் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பக்தி வரத்துக்கு சான்ஸ், வைராக்கியம் வரத்துக்கு சான்ஸ். அதனால நரத்வம் தேவத்வம் அடுத்தது, அதுக்கப்புறம் நகவன மிருகத்வம். ஒரு மலையிலயோ அல்லது ஒரு காட்டிலேயோ ஒரு மரமாக ஒரு மிருகமாக பிறந்தோமேயானால் அதுக்கு வைராக்கியம் உண்டு. மிருகமா இருக்கிறவாளுக்கு வைராக்கியம் வந்துடும். ஏன்னா வேடன் எப்ப வருவோம்னு வாழ்க்கையே பயம். மனுஷன் சௌக்கியமா இருக்கான், ஆனா பிராணிகள் எல்லாருக்குமே மனுஷன் எப்ப கொல்லுவானோன்னு ஒரு பயம். எப்ப மிருகங்கள் இருந்தாலேயே ஒரு சிம்மமோ ஒரு புலியோ வந்து நம்ம கொண்டுடலாம். ஆத்துல சின்ன சின்ன பூச்சி இருக்கு, அது அந்த பல்லியை கண்டு எவ்வளவு பயப்படுற தெரியுமா, அது டக்குன்னு வருது சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. அந்த விவகாரம் எவ்வளவு சிரமம் அதுக்கு. வெளியில போனோமேயானால் நம்ம உயிரோட வருவோம்ங்கிற எண்ணம் இருக்காதுக்கு இல்ல. அதே போலயே காட்டில் இருக்கக்கூடியதான பிராணிகள்லாம் அதுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால வைராக்கியம் வருது. தேவதைகளுக்கு வைராக்கியம் இல்ல, சுகம் உண்டு. இவாளுக்கு சுகம் கொஞ்சம் குறைச்சலா இருந்தாலும் வைராக்கியம் அதிகம். அதனால வைராக்கியம் இருக்கிறதுனால ஜன்மாந்தர சம்ஸ்காரத்தினால பக்தி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் இது ஒண்ணுமே இல்லாமல், இதுவும் அதுவும் இல்லாம வாழ்க்கை மட்டும்தான் தெரியும் சார் அப்படி இருக்கிறது. மாஷா காத்தா கோசுவா இருக்கிறதுல பசுத்வம் கீட்டத்வம் பவதி. இந்த பசுத்வம் கீட்டத்வம் இதெல்லாம் என்னன்னா, தனக்காக பிரயோஜனம் இல்லாத போனாலும் இன்னொன்னால முன்னுக்கு வரலாம். உங்க ஆத்துல பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடு பாலை கொடுக்கறது, அந்த பாலை நீங்க கொண்டு வந்து பரமேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணிடு. உங்க ஆத்துல மல்லிக்கொடி இருக்கு, அண்ணன் பூத்தது, அதுல சில புஷ்பங்களை எடுத்து பகவானுக்கு பூஜை பண்ணேன். இப்ப என்னாச்சுன்னு, அந்த மல்லி குடிக்கும் புண்ணியம் உண்டு, அந்த பசுமாட பாலை கொடுத்ததோ இல்லையோ, அந்த பாலை கொண்டு வந்து பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணினேல, அப்ப என்னாச்சு, அந்த பால் உபயோகப்பட்டதுனால பசுமா அடக்கம் பண்ணியும் பில்லு முளைச்சது, அந்த பில்லை எடுத்து நீங்க கணபதி ஹோமம் பண்ணேன், அப்ப என்ன அந்த பில்லுக்கு முன்னும் உண்டு. அது ஒரு பக்தி இல்லையேன்னு சொல்லலாம் நீங்க, அது மனுஷிய வழியாகாது. அதனால அதெல்லாம் ஹீன ஜென்மான்னு சொல்றது காரணம் என்ன, தான் எவ்வளவு முயற்சி பண்ணின போதிலும் தானாகவே பண்ண முடியாது, இன்னொருத்தருடைய தயவுனால முன்னுக்கு வர வேண்டியது, அதனால அது ஹீன ஜென்மா. அதனால பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வம் அபிஜனனம், ஒரு பட்சியா இருந்தாலும் சதா த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தம் மே ஹ்ருதயம், உங்களுடைய பாத பத்மங்களை எப்பொழுதும் நினைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் எனக்கு இருக்குமையானால், சேத் ஹிருதயம் விஹாராசக்தம் சேத், இப்படி என்னுடைய மனசு இருக்குமேயானால், அது என்ன சேத்துன்னு போட்டுருக்கள், அதான் கஷ்டம்னு டர்னிங் பாயிண்ட், என் மனசு உங்களுடைய பாதங்களே நிற்குமையானால் இது எப்படி இருந்தா பரவாயில்ல, ஆகையால் நம்ம எனக்கு சரீரம் எப்படி இருக்க, என்னால உட்கார முடியலையே, சில பேர் இது கவலை, என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியல சார், அப்பப்ப படுத்துக்கணும்னா, இங்க தியானம் பண்றதுக்கு உட்காரம் பகவான நினைக்கிறதுக்கு படுத்து நினைக்க முடியாதோ, இவருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, பகவான் கிட்ட வந்த மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருது, டிவிய பாக்கிறப்ப படுத்துட்டு பாக்கிறான், சாப்பிடுறப்ப படுத்துன்னு சாப்பிடுறான், படுத்துன்னு சாப்பிடப்படாது, அதெல்லாம் டவுட்டே கிடையாது, யாரையும் கேட்கவே வேண்டியதில்ல. ஆனா ஏதோ ராமநாமாவ சொல்லுடனா, நான் உட்கார்ந்து சொல்லலாமா, நின்று சொல்லலாமா, எல்லாம் சொல்லிட்டு அதை சொல்லாம இருக்கிறதுக்கு எத்தனை சாக்கு இருக்கோ அத்தனை பார்த்துக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுங்கோ, ஆச்சாரம் முக்கியம், இல்லைன்னு சொல்லல, மடியா இருக்கணும் ஆச்சாரமா இருக்கணும், ஆனா பகவான் நாமாவை சொல்றதுக்கும் பகவான நினைக்கிறதுக்கும் 24 மணி நேரம் நினைக்கலாம். பகவான நினைச்சுன்னா நீங்க சுத்தம்ங்கிறது, ஹரிர் ஹரதி பாபானே துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதா, அந்த நாமாவை சொன்ன மாத்திரத்தினாலேயே பரம மங்களம், அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா, அதுக்காக நான் வேணும்னே மடியா இருக்க மாட்டேன்னு சொல்லப்படாது, எந்த நிலையில இருந்தாலும் அந்த பகவான தியானம் பண்ணினதுனாலே உங்களை நல்லதா பகவான் எடுத்துட்டு இருக்கார், ஆகையால் இந்த அனாவசியமான கவலையே இருக்கப்படாது. பூஜை பண்றதுக்கு மடி வேணும், ஜபம் பண்றதுக்கு மடி வேணும், ஆனா தியானம் பண்றதுக்கோ பகவான நினைக்கிறதுக்கோ வேண்டி இதுல 24 மணி நேரம் பகவான் நினைச்சு. அதனாலதான் ஆச்சாரியர்கள் சொல்றார், விஹா பரமானந்தலஹரி விஹாராசக்தம் சேத் ஹிருதயம் இஹ கிம் தே நவபுஷா இஹ, இந்த ஜென்மாவிலேயே எந்த பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, விவகாரம் ஒன்னும் க்ஷேமமா ஆனந்தமாக நன்னிலையை அடையலாம் அப்படின்னு இந்த பகவத் பக்தி இருக்குமையானால் பிறவியினுடைய ஒரு ஸ்வரூபம் வேண்டியதில்லை, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே இருந்தா தேவலையா, கல்யாணம் பண்ணிட்டா தேவலையா, இது ஒண்ணு இல்ல, எல்லாத்த விட சன்னியாசாசிரமம் தான் ரொம்ப வசதி சார், நான் பிறக்கிறப்பவே சன்னியாசியா பிறந்துறேன், நான் வேண்டான்னு சொன்னேன். சில பேருக்கு இப்படி ஒரு அபிப்பிராயங்கள்லாம் இருக்கு. ஆனா நம்ம தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, மனுஷியனுடைய பிறவு எப்படியோ அதே விதமாக ஆசிரமமும் இந்த ஆசிரமமா தான் இருக்கணும், எல்லாத்தையும் நன்மையும் உண்டு கெடுதலும் உண்டு. ஆகையால் பகவானுடைய உங்க மனசுல பகவானுடைய ஒரு நாமா இருக்கணும், அவரை தியானம் பண்ணுங்க, எந்த பிரிவியா இருந்தாலும் எந்த ஆசிரமா இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பாதகம் இல்லை, மோட்சத்தை அடையறதுக்கும் பாதகம் இல்லை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழியாக நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான பல சந்தேகங்கள் இந்த கிரந்தத்திலிருந்து தீர்மானமா போறது, இதனுடைய மேல்பாகம் அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். ஓம் சஹனா உவது சஹன.

0: ஓம் சிவாய சைவம் டாட் டார்கின் ஆன்மீக நூலுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஆறு அஸ்திக தரிசனங்கள் ஓர் அறிமுகம் பாகம் 4 பகுதி 2 வழங்குபவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய.
1: இப்ப அப்புறம் தானானையுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, மனசா ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, அதாவது ஒரு குறிப்பிட்ட பிக்ஸ்ட் டார்கெட்ல நிர்ணயிக்கிறது தான் தானானயம் அப்படிங்கிறது. அப்புறம் தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த அந்த ஒரு நினைப்பு, அந்த போக்கஸ், அந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட்ட
2: இடைவிடாம அந்த வந்து நம்மளால அந்த இதோ அந்த மனசோட அந்த அடைய செலுத்தினோம் அப்படின்னா அதுக்கு தியானம்னு பேரு. இப்ப தியானம் என்ன அப்படின்னா, அந்த தாரணையே எஃபோர்ட்லெஸ்ஸா, இது தியானம் வந்து தாரணை எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ண முடிஞ்சதுன்னா அது தியானம்னு பேரு. இப்ப அடுத்தாப்புல அந்த ஆப்ஜெக்டாவே நீயாவே ஆயிட்ட அப்படின்னா அதுக்கு சமாதி, வேற எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நினைக்கிறோமோ அதாவே அந்த செல்ஃபாவே சொரூபமாவே மாறுறதுதான். நமக்குன்னு சொரூபம் இருக்காது. இப்ப நம்ம அதுல ஐக்கியம் ஆயிட்டோம், அதுதான் சமாதின்னு பேரு. இங்க ஒரு டெக்னிக்கலா ஒரு பிராக்டிஸ் அடுத்த சூத்திரத்துல கொடுக்குறாரு. இப்ப தாரணா தியான சமாதி ஆயிடுது. இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்ம வேற வேற ஆப்ஜெக்ட்ஸ பழக ஆரம்பிச்சா அதுக்கு சம்யமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட கொண்டு வர்றாரு. புதுசா சம்யமம்ங்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல தான் ஒண்ணு பார்க்க முடியும். தாரணா தியானம் சமாதி இது மூணும் சேர்த்து ஒரு இடத்துல அமைஞ்சதுன்னா அதுக்கு சம்யமம்னு பேரு. கயனயக்கத்த சம்யமஹா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இத வச்சுன்னா இந்த சம்யமத்தை வச்சுன்னா சொல்றாரு, நம்மனால வந்து சூரிய சந்திராதிகள்ல நம்ம சம்யமம் பண்ணா நமக்கு வந்து இந்த ஜோதிஷ, அதாவது ஜோதிஷம்னா இங்க இந்த ஜோசியம் இல்ல, பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் பத்தினா நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அத மாதிரி காலத்துல வந்து நம்ம சம்யமம் பண்ணோம் அப்படின்னா காலத்தை தாண்டி போயிடும். தாண்டி இப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் நம்ம வந்து சம்யமத்தை பண்ண தொடங்கினோம்னா நமக்கு ஒரு வகையான சக்திகள் உண்டாருது. அதைதான் இப்போ சாரண காலத்துக்கு அடுத்த விபூதி காலத்துல இந்த சம்யமத்தை ரொம்ப விரிச்சு ஆழமா கொண்டு போறேன். ரோடு கிடைக்கிறது அத்தமா சித்திகள்லாம் சொல்றோம். அதெல்லாம் அந்த சம்யமத்தை வச்சுருந்தா நம்ம வந்து ஒவ்வொரு இது பண்ணலாம். அணுல பண்ணா நமக்கு சரீர அணுவா மாத்திக்க முடியும். இந்த மாதிரி பல சம்யமம்
1: கைவந்த காலம் அப்படின்றது நமக்கு வருது. கைவந்த காலத்துல என்ன பண்றாரு, கைவல்யம் அப்படின்னா முதல்ல என்னன்றது நமக்கு தெரியும். கைவல்யம்னா இங்க இந்த சாங்கியாவோட கைவல்யம் அப்படின்னா அபவர்தம் அவர் மோட்சம் அப்படிங்கிறது அர்த்தம். பிரகிருத்தியுடன் புரிதல் நீண்டாச்சு அப்படின்னு அவன் மோட்டம் பிரகிருத்தியோட தத்துவம் இல்ல,
2: கேவலம் அவன் இருக்கான் அந்த நிலைக்கு பேரு கைவல்யம் அப்படின்னு. கைவல்யம்னா தனித்திருத்தல், கேவலம்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். கைவல்யம்னா அவன் தனித்து இருக்கான், பிரகிருத்தியோட ஒரு கட்டுண்டு அதுல உள்ள கட்டுண்டு கஷ்டப்படல அப்படிங்கிறது. ஹி இஸ் அவே ஃப்ரம் த இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் பிரகிருதி, ஒதுங்கிட்டான் அப்படின்னு. அதுதான் கைவல்யம்னு பேரு. கைவல்யம் அப்படின்னா சாங்கியத்துல டெக்னிக்கலா வந்து நம்ம வந்து இந்த நிலைமைய குறிக்கிறோம். சாங்கியாவோட டியூவல் ஸ்டேட் அப்பா இருக்கான், சாங்கியத்தோட அந்த இருமை. அதாவது நீ கைவல்யம் அடைஞ்சானோ பிரகிருத்தியும் இருக்க போறது, நீயும் இருப்ப, எதுவும்தான் மறையாது. ஆனா அந்த பிரகிருத்தியோட ஆட்டத்துக்கிட்டே நீ விடுபட்ட, அது ஒண்ணுதான் அங்க இருக்கு. அதனால நம்ம கைவல்யம் அப்படின்னு யூஸ் பண்ணா இந்த டெக்னிக்கல் சென்ஸ் தான் யூஸ் பண்றோம். இப்போ நிறைய இடத்துல கைவல்யம்னா அத்வைத்தத்தோட அந்த நிலைய சொல்றா, அது கிடையாது. அத்வைத்தத்துல நம்ம வந்து அடைஞ்சிட்டோம்னா எதுவுமே கிடையாது, எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது. பிரம்மத்தை தவிர பிரகிருத்தியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால வந்து ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த அதே மாதிரி இந்த நம்ம இந்த சம்யமம்னு அவர் சொல்றது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது சூரிய சந்திரன் மேல பண்ணு, அப்புறமா வந்து சப்தத்து மேல பண்ணு, இந்த மாதிரி நிறைய சொல்றாரு. சப்தங்கிறது ஆகாசத்தோட பஞ்ச பௌத்திகமான ஒரு குவாலிட்டி தான். அதனால அந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ல தான், அதாவது பௌத்திகமான பிரபஞ்சத்துலதான் சம்யமத்தை நாம வந்து பயிற்சி பண்ண முடியும். இந்த பயிற்சி தான் வந்து நமக்கு வந்து இந்த பவர் எல்லாம், அந்த அஷ்டமா சித்திகள்லாம் கொடுக்கும். ஆனா அத்வைதத்துல நம்ம பிரம்மத்தை தவிர எதுவும் சத்தியம்னு ஏத்துக்கிறதுனால இந்த சம்யமம்ங்கிற கான்செப்டே அங்க தேவையில்லை. அதனாலதான் நான் அப்பவே முதலே சொன்னேன், நீங்க நிறைய பேர் பதஞ்சலி சொல்ற அந்த அத்வைதத்துல சொல்ற சிரவணமன நிதித்தியாசனங்களையும் ஒன்னாவே சேர்த்துட்டாங்க, தப்பு. ஆனா அதோட நோக்கங்கள் வேற. அதனால வந்து நம்ம நோக்கத்துல வந்து ரொம்ப வந்து இதுவும் கைவல்யம் அடையிறதும் ஒண்ணும் ரொம்ப அவர்கள்லாம் யாருக்கும் ஈஸி கிடையாது. அதாவது இன்னைக்கு யாருக்குமே அதுக்கு வழியும் தெரியாது சொல்றேன். ஆனா அது வந்து நமக்கு டிஸ்டிங்கா இதோட மெத்தட் தெரியணும், அதோட மெத்தட் தெரியணும், வேற வேற வழிகள்ன்றது நமக்கு தெரியும். அப்ப கடைசியா அவர் வந்து நீ வந்து இதெல்லாம் நீ வந்து பயிற்சி பண்ணிட்டேன் நைரந்தரிய தீர்க்க காலே, தீர்க்கமான காலம் ரொம்ப நீளமான காலத்துக்கு அப்புறம் என்னைக்கு ஏதாவது இன்னும் ரெண்டு வாரத்துல இது முடிஞ்சிடும், இன்னும் நாலு வாரத்துல அது முடிஞ்சிடும்னா கிடையாது. ஜென்மங்கள் கூட பல ஜென்மங்கள் கூட நம்ம பயிற்சிகள் இன்னும் இழுக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் அப்படின்னு நம்ம கார்பரேட்டர் சொல்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி தீர்க்க காலமா நாம வந்து பயிற்சி பண்ணி பண்ணி பண்ணி இங்க வந்து நம்ம என்ன ஆறுது அப்படின்னா மனசு ஒடுங்கி, மனசு ஒடுங்கினவனே

அப்போ நமக்கு அது வந்து அந்த கட்டி வெடிச்சு நமக்கு வலி உடனே வந்து போயிடுறது, அப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கு. அதனால எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இங்க வந்து இல்ல. சாங்கியாவோட தத்துவத்துப்படி புருஷன்னா ஆனந்தம்ங்கிறது எக்ஸ்ட்ராவா கிடையாது. அந்த மீள்றதுனால வந்து அந்த விசாரத்தோட ஆனந்தம் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுக்குது. இதுதான் வந்து பதஞ்சலி யோகத்தோட சிஸ்டம். அதாவது இங்க வந்து சாங்கியத்தை இங்க முக்கியமா நடுவில் ஒண்ணு சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா, ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான விசேஷமான புருஷன். இவனுக்கு வந்து துக்கம் கிடையாது, க்ஷயம் கிடையாது. நார்மலா ஒரு இருக்கிற ஜீவ புருஷர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ அதெல்லாம் கிடையாது. இவன் வந்து ஸ்பெஷல் புருஷன். அத மாதிரி ஆதிகாலாந்தத்தை இவன் எல்லாத்துக்கும் குரு. இவனோட வாசகம் பிரணவம், தசிய வாசகா பிரணவம், ஓம் அப்படிங்கிற சொல்லுதான் இவனோட வாசகம். இதன் இதையும் வந்து நம்ம நேரத்துக்கு நெடுங்காலத்துக்கு நம்ம ஜபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிஸ் சொல்லிருக்கு. அப்போ இந்த ஓம்ங்கிற பிரணவம் வந்து அது வந்து ஈஸ்வரனோட ஒரு வார்த்தையா எடுத்துக்கு, அதை ஜபம் பண்ணா நமக்கு அது நமக்கு அதுவுமே வந்து கைவலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இப்ப கடைசியா இங்க சமாதி பத்தி பேசும்போது இந்த ஒரு விசார மார்க்கத்தையும் சொல்றது. அது மாதிரி மருந்துகளாலையும் அந்த சமாதியை அடையலாம், அதோட மந்திரங்கள்னால அடையலாம். ஆனா அதெல்லாம் ஸ்திரம் கிடையாது. இந்த மனசோட விகாரத்தை நிறுத்தினாதான் அது ஸ்திரம். இதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தோட ஒரு தத்துவம். அதாவது எதுக்கு நான் இவ்வளவு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன் அப்படின்னா, இதோட கோல் என்ன, அதோட கோல் என்ன, அத்வைத வேதாந்தத்தோட கோல் வேற பத்தா. இப்போ பாமதி தான் நினைக்கிறேன், வாசஸ்பதி மிஸ்ரர், அவர் சரவணமனதி தியாசனத்தை இந்த எட்டு அங்கங்களோட மேப் பண்ண பாக்குறாரு. வாசஸ்பதி மிஸ்ரர் அப்படிங்கிறவரு பிரம்மசூத்திரத்தை பத்தி ஒரு பாஷையை எழுதியிருக்காரு. அதாவது பாமதி அப்படின்னு அதுக்கு பேரு, அது ஒரு சின்ன கதை இருக்கு. அது அதனால அவர் இதோட மனைவி பேரு பாமதிங்கிறது அவரோட மனைவி பேரு, அதே பேரை இந்த கமெண்ட்ரிக்கு வச்சிருக்காரு. அதுல வந்து இந்த மாதிரி இந்த யோகத்துக்கும் இதுக்கும் அவர் மேப் பண்ண ட்ரை பண்றாரு. சமாதிக்கும் அந்த அட்டாங்கத்துக்கும் ஸ்ரவணமனநிதி தியாசனத்துக்கும் மேப் பண்ண பாக்குறாரு. ஆனா அது வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இல்லைன்னு தோன்றது. ஏன்னா அத்வைத்தத்துல ஒரு குறிக்கோளே வேற. இங்க சம்யமம் அப்படிங்கிறது அடிப்படையா வஸ்துக்கள், பௌதிக வஸ்துக்களை வச்சுன்னு வர்றதுனால நாம வந்து இதுக்கும் அதுக்கும் இது பண்ணா பதஞ்சலியில சொன்னது பண்ணா அத்வைத்தத்தை அடைய மாட்டோம். அது மாதிரி அத்வைத்தத்துக்கு பதஞ்சலியுடைய மெத்தடே தேவையில்லை. ஆனா வந்து அத்வைத வேதாந்தத்துல நம்ம பிராணாயாமங்கள், யம நியமங்கள், ஆசனங்கள்லாம் எடுத்துக்கணும், தாராளமா தியானம். ஆனா நம்ம எதை தியானம் பண்றோம் அந்த தத்துவத்தை வந்து நமக்கு ரொம்ப வேறுபாடு. ஏன்னா முதல் நாளும் காமன், யாருக்குமே வந்து முதல்ல சுயக்கட்டுப்பாடு வேணும், அது மாதிரி ஒரு ரொட்டீன் வேணும், அது மாதிரி வந்து ஒரு இடத்துல உட்கார முடியணும், மூச்சும் சீரா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டிவ்க்கும் இது காமன். அதனால இது நாம வேதாந்த அத்வைத வேதாந்தங்கள்லாம் மற்ற வேதாந்தங்கள்னு எடுத்துக்கிறது. ஆனா வந்து தாரணா தியான சமாதி என்ன அடையிறது அப்படிங்கிறது வந்து மாறுறது. ஸோ இதுதான் வந்து இந்த பதஞ்சலி யோகத்தை பத்தி ஒரு ஒரு ஓவர். இதை நான் ரொம்பவும் டீப்பா சொல்லல. இதுல வந்து முன்னாடி இருந்திருக்கு போறது கேரண்ட சமீதம் இருந்திருக்கு. ஆனா இங்க நமக்கு கிடைச்ச டெக்ஸ்ட்ல கொஞ்சம் விஸ்தாரமா வந்து நம்ம என்ன ஆசனம், இப்போ பத்மாசனா என்ன பண்ணோம், சித்தாசனா என்ன பண்ணோம், மத்ஸ்யாசனம், கூர்மாசனம், தனுராசனம், இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ வந்து குறிப்பிடுறது. இங்கதான் அந்த ஹட்டயோக பிரதீபிகைன்னு ஒரு இது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து சுவாத்மாராமர் அப்படிங்கிற ஒரு யோகி வந்து இதுக்கு வந்து சூத்திரம் இதை இந்த புக்கை எழுதியிருக்காரு. சுவாத்மாராம யோகி தான் அந்த ஹட்டயோக பிரதீபகத்துக்கு கிரந்தகர்த்தா. அவர் 15ஆம் நூற்றாண்டுல இருக்கிறதாக இப்போ இந்த ஸ்காலர்ஸ் சொல்றாரு. இப்ப இவர் வந்து ஒரு எப்படின்னா இவாள்னா அந்த நாத் பரம்பரைன்னு சொல்றாங்க. நாத் அந்த ஆதிநாத் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த நாத் நாத் பரம்பரை இவாள்லாம். இப்ப இவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, முதல்ல எந்த கிரந்தத்துக்குமே என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். யார் இதுக்கு ஆடியன்ஸ், என்ன அப்ஜெக்டிவ், அப்பதான் வந்து அந்த கேக்குற வாழ்க்கை எனக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா, நான் அடையறது நினைக்கிறது இங்க அடைவேனா அப்படிங்கிறது தெரிய வரும். அவர் என்ன சொல்றாரு, முதல் முதல்ல நீங்க பார்த்தா பதஞ்சலி யோக சூத்திரத்துல மங்கள ஸ்லோகம், பொதுவா ஒரு கிரந்தம் ஆரம்பிச்சா ஒரு கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லுவோம், மங்கள ஸ்லோகம் இருக்கு. ஆனா பிராச்சீனமான சூத்திரங்கள்ல அந்த அந்த ஒரு இதை கடைபிடிக்கல. அத்தயோக அனுசாசனம், அத்தாதோ பிரம்ம ஜிக்யாசா, அத்தாதோ தர்ம ஜிக்யாசா,

0: இந்த மாதிரி அக அதாவது மங்களமான பதங்கள் இப்போ பாணினியோட அஷ்டாத்தியாயில விருத்திராதை கதையங்குடா அப்படின்னு பார்த்தா பிராச்சீனமான சூத்திர கிரந்தங்கள்ல இந்த கடவுள் வாழ்த்துங்கிறது நம்ம வந்து நேரடியா இந்த கடவுளையோ அந்த கடவுளையோ நோக்கி அவ எழுதல. ஆனா இந்த இது கொஞ்சம் பின்னாடி வந்த கிரந்தங்கிறதுனால அந்த மங்கள ஸ்லோகம் கடவுள் வாழ்த்துன்றது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல ஸ்ரீ ஆதிநாதாய நமோ நமஸ்து தஸ்மை, அதாவது ஆதிநாதர் அப்படிங்கிறது சிவன் அப்படிங்கிறது அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அதாவது ஏன உபதிஷ்டா ஹட்டயோக வித்யா, யாருகிட்ட இந்த சிவன் கிட்ட இருந்து ஏன உபதிஷ்டா ஹட்டயோக வித்யா, இவர் தான் அந்த ஹட்டயோகங்கிற வித்தியையை உபதேசம் பண்ணியிருக்காரு. சரி, இப்ப எது இந்த ஹட்டயோகத்துல பிரயோஜனம் என்ன? விப்ராஜதே மகோன்னத ராஜயோகம். இந்த ராஜயோகத்துல வந்து நம்ம வந்து மேல போய் போய் ஷைன் பண்ணணும் அப்படிங்கிறது. விப்ராஜதே மகோன்னத ராஜயோகம் ஆரோடு மிச்சோர் அதிரோகிணிவ. இந்த ராஜயோகத்துல போய் ஷைன் பண்றதுக்கு யார் யாரெல்லாம் இருக்கோ இஷ்டம் அவ வந்து இந்த ஹட்டயோகத்தை ஏணி மாதிரி பயன்படுத்தி அவ ராஜயோகத்துல போய் அவ வந்து நல்லா வந்து இதுவாகணும் அப்படிங்கறதுதான் அவரோட ஆசை. அதனால இந்த ஹட்டயோக பிரதீபகம் அப்படிங்கறதும் பார்த்தா இதுல ஆசனங்கள் இந்த மாதிரி சொன்னாலுமே இவரும் அதுல முதல்ல என்ன சொல்ற குறிய குறிக்கோள நோக்கத்தை அவளுக்கு வந்து ஹட்டயோகம் வந்து ராஜயோகத்தை எட்டுறதுக்கு தான், அது அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸ் தான், நெட் ப்ராக்டிஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். அதுக்குதான் வந்து இந்த ஹட்டயோகம் வருது. இதுக்கு தனியா வந்து நம்ம வந்து டீப்பா இங்கேயும் வந்து இங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா
1: இது அஷ்டாங்க யோகம் வந்து பக்கத்துல வருது. ஆனா இந்த ஹட்டயோகத்துக்கு
0: வந்து ஆரங்கங்கள் சொல்றது
1: என்னங்கிற ஒரு யோகி பார்ப்போம். ஆறு ஆரங்கங்களா சொல்றது இங்க வந்து அங்க வந்து ஒவ்வொரு டெபினிஷனா கொடுத்துட்டாரு. இங்க வந்து இது வந்து மோஸ்ட்லி மெத்தட் சொல்றாங்க. எப்படி ஒரு இப்ப வந்து எப்படி பிராணாயணம்
0: தாத்தா வந்து உள்ள எடுக்கிறது நிக்க நிப்பாட்டுறது வெளியில விடுறது இதுதான் பிராணாயணம். ஸ்தூலமா ஸ்திரமா அமைதியா ரெஸ்ட்லெஸ்னஸ் எல்லாம் உட்காரதுதான் ஆசனம் அப்படின்ற. அது மாதிரி தியானம் அப்படின்னா அது என்ன அப்படின்னு ஒவ்வொரு டெபினிஷன் கொடுத்து போயிட்டே இருந்தாரு. இங்க கொஞ்சம் விஸ்தாரமா மெத்தட்ஸ் கொடுக்குறா, எப்படி வந்து ஆசனம் என்னென்ன பண்ணா எப்படி எப்படி எல்லாம் வந்து நமக்கு ஸ்திரமாகவும் சுகமாகவும் அடைய முடியும் அப்படின்றவர். இவர் வந்து அந்த மற்ற இவர் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்வாத்மாராமர் வந்து முதல் நாலஞ்சு ஸ்லோகத்துல வந்து அவரோட பரம்பரையை சொல்றார், அவரோட குரு பரம்பரைகள். அது ஒரு அஞ்சாறு ஸ்லோகம் போடுது. அப்புறமா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா எப்ப வந்து
1: யோகம் பண்ணா எங்க பண்ணா யோகம் அணைக்கணும்னா எப்படி அணைக்கணும் இதெல்லாம் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி என்னென்ன யோகத்துக்கு வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து நம்ம வந்து
0: என்னன்னா நம்ம யோகத்துல வந்து நம்ம வந்து தளர்வடைய செய்யணும் அப்படின்னா நிறைய சாப்பிடுறது, ஓவரா வந்து அளவுக்கு மிஞ்சி பிராக்டிஸ் பண்றது, ரொம்ப பேசுறது, அதாவது அதை மாதிரி ரொம்பவும் விதிபூர்வகமா இருக்கிறது. அதாவது இங்க இங்க பார்த்தா பிரத்யட்சமாவே வந்து சில விதிகள்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு நிஷேதம் பண்ணிருக்கு. இங்க அதாவது காலையில குளிக்கிறது, அப்புறமா வந்து ராத்திரி சாப்பிடுறது, அதாவது ஒரு வேளை சாப்பிடுறது, இந்த மாதிரி ரொம்பவும் விதிபூர்வமா இருக்கான் அப்படின்னு. அப்புறம் பழம்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு. அது மாதிரி மனித சங்கத்தை வந்து நம்ம சங்கம் அதாவது தப்பான மனிதர்களோட சேர்க்கை, அப்புறம் அவன் நமக்கே சலனம் அப்படின்னு. இப்போ இங்க வந்து நமக்கு வந்து பாக்குறது ஆறு அங்கங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க வந்து அவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா இங்க பதஞ்சலி சூத்திரம் சொன்ன மாதிரி எட்டு அங்கங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க
1: ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பாக்கணும். முதல்ல அவர் ஆசனத்தை பத்தி பேசுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-11 ஆசனங்கள் பத்தி அவர் சொல்றார். ஒவ்வொரு ஆசனமும் எப்படி பண்ணணும் அப்படின்னு, அதாவது நிறைய ஆசனம் இருக்கு. தர்மவர ஆசனத்தை பத்தி சொல்றாரு, அப்புறம் சித்தாசனத்தை பத்தி சொல்றாரு. அது மாதிரி 16 ஆசனங்கள் பத்தி அவருக்கு ரொம்பவும் டீப்பா வந்து
0: சித்தாசனம், பத்மாசனம், சிம்மாசனம், பத்ராசனம் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஆசனங்கள். ராஜயோகத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளை தயாரப்படுத்திக்கணும்.
1: இந்த 4 ஆசனங்கள் நமக்கு ரொம்ப வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஆசனம், அப்புறமா வந்து இப்போ அர்த்தாப்புல சத்தர்மான்னு சொல்றாரு. 2வது மா சத்தர்மா அப்படின்னா சுத்தி பண்றதுக்கான சில கிரியைகள் கேட்டுக்கலாம். பௌத்தி, அப்புறமா வந்து பஸ்தி, மேட்டி, திராட்டபான், நௌலி, அப்புறம் கபால பக்தி, இது ஆறும் வந்து சுத்தி கிரியைகள். பௌத்தி அப்படின்னா நம்ம சாப்பாட்டு குழாய வந்து கிளீன் பண்றது. அப்புறமா வந்து பக்திங்கிறது இந்த உடல்நீர்ல கழுவுதல் அப்படின்னு உண்மையை உள்ள வாழ்வு வந்து
0: ஒரு மூக்குழியா உள்ள விட்டு சில பேர் காது வழியா விடுவா, சில பேர் இன்னொரு மூக்குழியா விடுவா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறமா வந்து நௌலி கிரியா இருக்கு. நௌலி அப்படின்னா நம்ம வந்து மலத்வாரத்தை வந்து நம்ம வந்து கிளீன் பண்றது. மலத்வாரத்துல அந்த அதை உட்காந்துட்டு அதான் ஒரு மாதிரி எனிமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறமா கபால பட்டி அப்படின்னா நம்ம வந்து அந்த கல்லு, அதாவது நம்ம வந்து கபால அடிபடுற மாதிரி மூச்சு அடிக்கும் அந்த மாதிரி மூச்சு விடணும். அந்த மாதிரி இன்னொரு கஜகர்ணி அப்படின்றது, இந்த மாதிரி வந்து
1: ஆறு கிளீனிங் டெக்னிக் கொடுத்துருக்காரு. ஸோ அப்ப வந்து இந்த சக்கரமாங்கிறது பண்றவா பண்ணா ரொம்ப அவர் வந்து இது முக்கியத்துவம் சொல்லல, ரொம்ப ஹெல்த் பாதிக்கிற வாழ்க்கை இதை பண்ணணும் எட்டு வகையான பிராணாயாமங்கள் அவர் சொல்றாரு. பிரமரி, அமரி, இந்த சீதடி, இந்த மாதிரி வந்து நிறைய பிராணாயாமங்களும் சொல்றாரு அவர். நம்ம அது டீட்டெயில் போகணும், ஆனா எட்டு வகையான பிராணாயாமம் வந்து சொல்றாரு. இதுக்கும் இல்லாமல் என்ன குறி அப்படின்னா, எல்லாம் ஹட்டயோகத்தோட குறி என்னன்னா ராஜயோகத்துல போய் அடுத்த நம்ம வந்து சமாதி பாகத்தை அடையிறது அப்படின்னு, இது ரெண்டாவது ஸ்டெப். அப்புறமா வந்து என்ன சொல்றாங்க, முதிரைகள். இப்ப நம்ம சாம்பவி முதிரைன்னு கேட்கறோம், அப்புறமா வந்து மகாமுதிரைன்னு சொல்றோம், அந்த மாதிரி கேசரி முதிரைன்னு சொல்றாங்க. கேசரி அப்படிங்கிறது ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான ஒரு பயிற்சி. இந்த நாட்டுல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு நூல் மாதிரி இடம் மாதிரி போறது, அதை வெட்டின்ட்டு அவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி வெட்டி அந்த நாக்கை பின்னாடி தொந்த குழியத்துல கொண்டு வந்து உள்ள விட்டுறது. அப்போ வந்து குண்டலினி வந்து இங்க குண்டலினியை பத்தி அடிக்கடி பேசுறாரு. ஏன்னா பதஞ்சலி குண்டலினா பத்தி பேசுறாங்க, கேசரி முதிரைன்னு பேரு. அது மாதிரி பந்தங்கள் அடுத்தாப்புல அதாவது ஆசனம், சக்தர்மம், அப்புறமா வந்து முதிரைகள், அப்புறம் பந்தங்கள். முக்கியமா மூணு பந்தங்களை சொல்றாரு. உத்தியான பந்தம், மூல பந்தம், ஜலந்தர பந்தம். இது நான் சொல்றதுனால குரு கிட்ட கத்துக்கிட்டுதான். அப்புறமா வந்து குண்டலினிக்கும் தனிநாட்டுல வந்து காலை
0: வந்து சிவத்து மேல அப்படியே சாக்கி வைக்க ரெண்டு காலையும், அப்புறமா வஜ்ரோலி, சகஜோலி, அமரோலி, அப்புறம் சக்தி சலனம் அப்படின்லாம், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவும் கூடமான ஒரு பயிற்சி. அப்புறமா வந்து என்ன
1: ஆசனம், அப்புறம் வந்து சக்தனம் சொல்றாரு, பிராணாயாமம் சொல்றாரு, அப்புறம் வந்து
0: மூலமும் சொல்றாரு, பந்தமும் சொல்றாரு, கடைசியில
1: இன்னும் சமாதியை பத்தி அவரும் சொல்றாரு. சமாதியை எப்படி அடையிறது, இப்போ பதஞ்சலி அவர் சூத்தத்துல அது நல்லாவே விவரிச்சிருக்கு. அந்த இவரும் வந்து நிறைய சொல்றாரு சமாதி, சமாதியை பத்தி. அது வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதியும் நிறைய பேர்கள் சொல்றாரு. உண்மணின்னு சொல்றாரு, நிமோன்னு சொல்றாரு, லயம்னு சொல்றாரு, பத்மம்னு சொல்றாரு, சூன்யம்னு சொல்றாரு,
0: பரவம்னு சொல்றாரு, நிறைய வந்து பரியாயம்
1: சொல்றாரு. அப்புறமா எப்படி அதை அடையிறது அப்படிங்கிறது குருவோட ஒரு பார்வையில தான் அடையணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் கடைசியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாதயோகத்தை பத்தி ஒரு இது சொல்றாரு. நாதயோகம் அப்படின்னா அந்த அனாநந்த நாதம் அப்படிங்கிற அனாநந்த சக்கரத்துல வர நாதத்தை பத்தி எப்படி கேட்டு அதுவரைய குண்டலினி அனுப்புறது வேலை அப்படிங்கிறது சொல்றாரு. இதுதான் வந்து இந்த ஹட்டயோக பிரதீபகம் அப்படிங்கிறது. இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு ஹட்டயோக பிரதீபகம் இன்னைக்கு எப்படி நமக்கு வந்து முக்கியமா இருக்கிறது அப்படின்னு,
0: ஆசனங்களை பத்தி ஒரு மேனுவல் மாதிரி, அது ஆசன மேனுவல் மாதிரி. அதுலதான் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி காலம்
1: பார்வை எப்படி எப்படிலாம் வந்து பாஸ்டர்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்திலாம் வந்து நமக்கு வந்து இந்த புக்லதான் வந்து மாநிலம் கிடைக்கிறது. ஆனா பதஞ்சலி அதெல்லாம்
0: கிடையாது. இத வந்து நம்ம வந்து இதுல சக்கரங்கள் அப்படின்னு பார்த்தா இதுல நம்ம அந்த ஆறு சக்கரம் சொல்றோம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இதை பத்திலாம் பதஞ்சலி எல்லாம் பேசல. இது வந்து இதுல சொல்லியிருக்காரு. அதாவது நான் நாடியை பத்தி பேசுறாரு, இடா பிங்களா சுஷும்னான்னு பேசி. அதாவது எப்ப காத்து வந்து சுஷும்னா நாடியில போறதோ அப்பதான் ஒவ்வொரு சக்கரமும் வந்து அது வந்து நம்ம வந்து அது எழுந்திருக்கிறது, அதை வந்து எழுப்புறது. சக்கர அரவுசல் அப்படிங்கிறாங்க, இப்பதான் அதுதான் இங்க அவர் சொல்றேன். இந்த ஆத்மாராவலங்கிறத வந்து ஒரு மாதிரி ராஜயோகம்தான் இங்கோட வந்து ஒரு இது கருத்து. ஆனா வந்து அதுக்கு வந்து அதுக்கான பயிற்சி வழி கொடுக்கல, இங்க நல்லா தெளிவா கிளீனா அவங்க என்ன பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கும் ஹடயோகம் ஃபுல்லா வந்து சில இடங்கள்ல நார்த்ல நிறைய பண்றாங்க, சவுத்துல தட்சிண தேசத்துல பண்றாளா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வந்து ஹடயோகம் நிறைய நார்த்ல பார்த்தா அந்த மூக்குல தண்ணி உண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. இது வந்து அந்த இது ஹடயோகம், அதாவது ராஜயோகத்துக்கு வந்து பயிற்சி மாதிரி, நெட் பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ
1: ரெண்டுமே சாமத்தை ஒப்பி இருக்கிற தத்துவம். இப்போ இன்னொரு டெக்ஸ்ட் என்னன்னா யோகயாஜ்ஞானம் அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்ஸ்ட். இதுவும் வந்து எல்லாமே பதஞ்சலியோட அட்டாங்கங்களையும் ஒத்துக்கிறது. ஆனா இங்க வந்து எப்படி இருக்குன்னா, இங்க வந்து அத வந்து இத சாந்த தத்துவத்தை ஒத்துக்கல, அத்வைத தத்துவத்தை ஒத்துக்கிட்ட வாகிய உரிகரன் வாகி அப்படிங்கிற ரெட்டிக்கா வந்து சொல்ற மாதிரி அமைஞ்சது,
0: இந்த உபதேசம் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு.
1: இதுலயும் வந்து எல்லா மாசனங்கள் அதெல்லாம் சொன்னாரு. ஆனா இங்க அவர் பதஞ்சலி அஞ்சு சொன்னாரு, அஞ்சு எண்ணம் அஞ்சு நீங்க ஒண்ணு இங்க அவர் எக்ஸ்ட்ராவா பத்து சொல்றாரு, பத்து நியமம் பத்து எண்ணம் அப்படிங்கிறாரு. மாதிரி பத்து நியமம்னு சொல்றாரு, அதாவது அஹிம்சை சத்திய ஆஸ்தை அங்கே இருக்கு பிரம்மச்சரியம் இருக்கு. இங்க தயை ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா உள்ளோண்டு பெரிய வயசு புறம வந்து பேசுறதுன்னு கிடையாது. இப்போ அவருக்கு இல்ல
0: நேரடியா பேசுறது. அப்புறம் க்ஷம பத்தியம் திருத்தி அப்படின்னா திருடமா இருக்கிறது, எந்த கவலையும் வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்துறது இல்ல. அது மாதிரி ஆகாரம் மிதாகாரம் ஆகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி நம்ம சாப்பிடுறது. அப்புறம் சௌச்சம் சுத்தம்
1: அப்புறம் இங்க வந்து தப சுவாத்தியாயம் அப்புறம் வந்து சந்தவனம் ஆஸ்தீகம் தானம் இதை வந்து நம்ம வந்து தானம் கொடுக்குறது. அந்த ஈஸ்வர
0: மீதானம் இந்த மாதிரி இங்க ஈஸ்வர பூஜனம் கிட்டதுன்னு ஒண்ணுதான் கான்செப்ட்ல. அப்புறம் வந்து ஸ்ரீன்னு சொல்லியிருந்தாரு
1: மானசி,
0: அதாவது நாம வந்து நம்ம வந்து ரொம்பவும் வசதி நினைச்ச கூடாது. அது மாதிரி வந்து மத்தி மத்தி அப்படின்னா செல்ஃப் கான்பிடன்ட், அது செல்ஃப் கான்பிடன்ஸ் பேலன்ஸ் பண்ணும். நம்மளை பத்தி ரொம்பவும் நம்ம தாழ்வாகவும் நினைக்க கூடாது, அதே பத்தி நம்ம அதே மாதிரி நம்மள ரொம்ப வசதியா நினைக்க கூடாது. அதனால ஹ்ரீ மதி இது ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆப்போசிட். அப்புறமா வந்து ஜபம், அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ரத்தங்கள் இதுவே வந்து
1: அனுமதிக்கிறாங்க அப்படின்னா சூத்திரம் ஆத்மாரோட ஹட்டாதரா யோக பிரதிபத்தா கர்மாக்கள்லாம் உட்பட அப்படிங்கிறது.
0: ஆனா இங்க வந்து அவன் யோகத்தையே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து அவர் வந்து கிரகஸ்த தர்மத்துக்கு என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணும், கிரகஸ்த தர்மத்தை பத்தி ஒரு பெரிய விவரணமே கொடுக்குறாரு இந்த ஒரு யோக கிரந்தத்துல. அது ரொம்பவும் முக்கியம், ஏன்னா கர்மத்தையே அவ வந்து ஒழிக்கணுங்கிற சாமித்யா. இங்க வந்து இங்க அப்படி கிடையாது பண்ணணும் அப்படிங்கறத சொல்றது. அப்புறமா வந்து நாடி சுத்திய பத்தி பேசுறது, பிராணாயாமங்களை பத்தி பேசுறது, சக்கரத்தை பத்தி பேசுறது, ஒவ்வொரு பிராணனோட ஒரு ஒரு பிரிவு என்ன, அஞ்சு உப பிராணங்கள், பத்து பிராணங்கள், மெயினா அஞ்சு பிராணம் நமக்கு எல்லாரும் தெரியும், பிராண அபான தியான உதான சமான. அது தவிர வந்து உப பிராணங்கள் என்ன அப்படின்னு நாக கோர்ம தனஞ்சய அப்படின்னா ஒரு அந்த மாதிரி அஞ்சு இருக்கு. அப்புறமா வந்து பிரத்யாகாரம், அதாவது இப்ப வந்து நாடி சுத்தி பண்ணியாச்சு,
1: பிராணத்தோட ஒரு எப்படி சிறுக்குது சரீரத்துல பிராணம், அது எப்படி வந்து நமக்கு அது
0: என்னென்ன அதோட ஃபங்க்ஷன், அதாவது காத்துகள்லாம் வந்து மலத்தை இறக்குறது ரத்தத்தை கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி அதோட பிராணத்தோட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நான் வந்து நாடி சுத்திய சொல்லி எப்படி வந்து பிராணத்தை சுத்தப்படுத்தணும் தேகத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்து எப்படி வந்து இதனால வந்து தேகமும் மனசும் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா ஃபுல் ஃபிளெஜ்டா பிராணாயாமத்துக்கு போயிடுறாரு, பூரக கும்பக ரேச்சட்டா அப்படின்னு. அது மாதிரி பிரத்யாகாரம், அதாவது பிரத்யாகாரம்னா இந்திரியங்களை உள்ள இழுக்கிறது. அதாவது எப்படி எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, ஒரு ஆமை வந்து ஆபத்துல எப்படி வந்து அது காலெல்லாம் அது ஓட்டுக்குள்ள இழுத்து உள்ள போயிடும், வெறும் ஓடுதான் தெரியும், அப்போ ஒண்ணும் தெரியாது வெளியில. அத மாதிரி பிரத்யாகாரம்ங்கிறது இந்திரியத்தை வந்து மனுஷன் உள்ள இழுத்துக்கிறது அப்படின்னு. அப்புறமா வந்து சக்கரத்தை பத்தி எல்லாம் பேசுறது, நம் அந்த பீஜங்கள் லம் வம் ரம் எம் அப்படின்னா இது கொஞ்சம் மந்திரமுமா வைதிகமுமா இருக்கு. அப்புறம் திருப்பி தியானமா என்ன
1: அப்படின்னு, தியானத்தை வந்து நிர்குண சகுண தியானங்களை பத்தி பேசுறது, அது பதஞ்சலியில கிடையாது. அங்கதான் இங்க இது எதுக்கு நான் இந்த கிரந்தத்தை சொல்றேன் அப்படின்னா, பதஞ்சலி இருக்கு
0: ஒரு அத்வைதமான கிரந்தத்தோட அப்ரோச், தியானத்துல மாறுறது. அது வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு இங்க அவர் கிளியரா தெளிவா சொல்றாரு. நம்ம ஆத்மா, அந்த ஆத்மா தான் பிரம்மம், எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், நான் ஆனந்தி, எனக்கு தனியா வெளியில ஆனந்தம் இந்திரிய ஆனந்தம் தேவைன்னு அப்படின்னு. அப்புறம் சமாதியை பத்தி பேசுறாரு, அதுக்கு தேவையான ப்ரீ கண்டிஷன்ஸ் கிரைடீரியா அப்படின்னு. அப்புறமா வந்து அந்த நிலையில எப்படி வந்து ஆனந்தமா இருக்கும், எப்படி வந்து ஜீவாத்மா வந்து அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் வந்து எப்படி வந்து இணையருது அப்படின்னு. அப்ப இங்க ஆனா குண்டலினிய பத்தி சொல்றது, ஆனா இங்க நோக்கம் வந்து இந்த பிரம்மத்தை அத்வைத்தத்தை தான் வந்து இங்க வந்து இந்த யாஜ்ஞவல்க்க யோக சமயத்துல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய இதுதான் வந்து பொதுவா யோகத்தோட ஸ்டெப்ஸ். அதை தவிர வந்து என்னென்னா ஏதாவது தப்பு நேர்ந்ததுன்னா வந்து எப்படி வந்து நம்ம அது வந்து பரிகாரங்கள் பண்றது, அத மாதிரி எப்படி அசௌச்சம் வந்துதான், அதாவது எப்படி நமக்கு வந்து சில சில சாவுகள் வருது, பிறப்புகள் வருது, அப்பெல்லாம் என்ன பண்றது, இந்த மாதிரி சில வைதீகமான சில விஷயங்களையும் அவர் சொல்றாங்க.
1: வேறுபட்டது இது வந்து ஒண்ணு அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி வைஷ்ணவால பெண்களை வந்து யோகத்தை வந்து அவ வந்து சித்தாந்தத்தை யோக சித்தாந்தத்தை ஒத்துல
0: ஆனா அந்த யோகத்தை வந்து அவ அந்த மெத்தடை ஒத்துருக்கான். அது மாதிரி வந்து சைவானம் வந்து ஏகப்பட்டதா இருக்கான், திருமூலர் இருக்கார், எத்தனைய யோகிகள்ல சைவ மதத்துல நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அது நிறைய பௌத்தா நாஸ்திக பௌத்தா ஜெயினா எல்லாமே யோகத்தை வந்து அவ பின்பற்றான். அசோக நாகார்ஜுனர் எல்லாம் யோகம்னா வந்து அவ பௌத்த மதத்திலையும் யோகத்தை எடுத்துட்டு இருக்கான். அதனால நம்ம வந்து யோகம் அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து ஒரு பிராடான ஸ்பெக்ட்ரம். அது இதுதான் யோகம் சொல்றது, இதுதான் சொல்லல அப்படின்னு. அதுவும் இல்லாம கிருஷ்ணர் கீதையில பாத்தாங்கன்னா விபூதி யோகம் இருக்கு, கர்ம யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, நிறைய யோகங்கள் இருக்கு. கீதையிலையும் சாங்கியத்தை பத்தியும் பேசுறார், யோகத்தை பத்தியும் பேசுறார். அவரு கீதையில பார்த்தா எப்படி வந்து தியானம் பண்ணணும், கழுத்து தலை உடம்பு எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கணும், எப்படி பிராணாயாமம் பண்ணணும், அமை கண்ணை எப்படி மூடணும் அப்படின்னு ஒரு சில மெத்தட் எல்லாம் கொடுக்குறாரு. இதே நீங்க ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துலயும் பார்க்கலாம். கீதையில யோகம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட சாப்டர், அந்த ஒரு ஒவ்வொரு சாப்டர் பேருமே யோகம், விபூதி யோகம், அந்த யோகம், இந்த யோகம் அப்படின்றது, க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ யோகம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. யோகம் அப்படிங்கிறது இங்க பகவத்கீதையில அங்க அதுல இருக்கிற எல்லா சாப்டருக்குமே யோகம் யோகம் தான் பேரு. அதனால இங்கேயும் யோகம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அதாவது நம்ம வந்து யோகம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு வெறும் ஆசன பிராண ஆசன பிராணாயாமம் ஹெல்த் தப்பு இல்லை, அதை அடையிறது. ஆனா அதெல்லாம் அவாந்தர பிரயோஜனம், அதாவது என்ன சொல்றது, பை ப்ராடக்ட்ஸ். ஆனா அந்தந்த யோகத்தை பின்பற்றவா அந்தந்த ஸ்கூல்ல சொல்லியிருக்கிற நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அது மறந்துட்டுதான் இன்னைக்கு வந்து அந்த யோகம் எல்லாம் நடக்குது. இன்னைக்கு யாரும் யோகா சென்டர்ல வந்து அபாரகத்தை பத்தி சொல்றது இல்ல, இல்ல எப்படி வந்து ஆத்மா பிரம்மத்தை இணைக்கிறது அப்படிங்கறது சொல்றது இல்ல. அவ வந்து ஒவ்வொரு ஆசனங்களை சொல்றா, ஒரு சில சிம்பிளான பிராணாயாமங்களை சொல்றா. இதெல்லாம் முக்கியம் என்னன்னு பார்த்தா எல்லா யோகத்திலயும் டெக்ஸ்ட் ஆகாரம் ஃபுட் மிதாகாரம் மிதாகாரம்னு. அது இன்னைக்கு ஆகார சுத்திங்கிறது இன்னைக்கு இல்லாத ஒரு விஷயம் உண்மையில. அதனால வந்து அதெல்லாம் வந்து நம்மளால இன்னைக்கு இன்னைக்கு தேதியில பயிற்சி கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த சுத்த சில பிராணாயாமங்கள்லாம் வந்து நதிக்கரையில பண்ணணும் இருக்கு, சில பிராணாயாமங்கள் வந்து வெறும் நெய்யவே சாப்பிடணும் இருக்கு. அதனால இந்த மாதிரி சில இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு அதை எடுத்துக்கிற சக்தியும் கிடையாது, நமக்கு அந்த ஆகார சக்தியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு வெறும் பயிற்சி, அதாவது வெறும் உடற்பயிற்சி தேக பயிற்சியா வந்து அது வந்து யோகா வந்து அமைஞ்சு போச்சு. ஆனா இது இன்னைக்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த யோகா வந்து வித்தியாசமா இருக்கலாம். வேதத்துல யாகத்தையே யோகமா அவன் வந்து சொல்றான், அந்த மாதிரி சொல்றான். யோகே யோகே தவஸ்தரம் வாஜே வாஜே ஹவாமஹே. இங்க பார்த்தா ஹவிசு கொடுக்கறதே அவ வந்து அந்த ஹவிசாலே அவ வந்து அந்த தேவதைகளோட இணையிறது அப்படிங்கிறது இங்க அவளோட அட்டம்ப்டா இருக்கு. அப்போ இங்க வேதத்துல பார்த்தா இன்னைக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ற அந்த வடிவத்துல நம்ம வேதத்துல யோகத்தை பார்க்க முடியாது. ஆனா சில உபநிஷத்துகள்ல அந்த ஒரு விவரணங்கள் இருக்கு. ஆனா வந்து அது இன்னைக்கு எக்ஸாக்டா நம்ம வந்து ஹடயோக பிரதிபகத்தை பாக்குற மாதிரியோ இல்ல வேற யோக கிரந்தங்கள்ல பார்க்க மாதிரியோ நம்ம வந்து அதை வந்து நேரடியா நம்ம பாக்குறது கஷ்டம். அதனால இது வந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, யோகம்ங்கிறது ஒரு சாங்கியத்துவ அடிப்படையா கொண்டது ஒரு வகையான யோகம், பல யோகங்கள் இருக்கு, பல தத்துவங்கள் இருக்கு, பல குறிப்புகள் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு பிரபலமா இருக்கிறது வந்து இந்த ஹடயோகம் தான், அதுவும் ஃபுல்லா கிடையாது. அதனால இந்த ஸ்கூல்ல தான் ஒரு ஒரு விஸ்தாரத்தை நான் அன்னைக்கு இதுல வந்து தெரிவிக்க விரும்புறேன். இவ்வளவுதான் நீங்க நான் வந்து சொல்ல வந்த விஷயம். நமஸ்தபாபிய சபாபதி நமஸ்காரம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவது, இந்து சமயத்தை பற்றி விளக்குவது, சைவ சமயத்தை பற்றி விளக்குவது, இதெல்லாம் செய்யணும்னு விரும்புறாங்க. அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த மாதிரி நுணுக்கமான கருத்துக்கள், இந்த கிரியைகளுக்கு விளக்கம் சொல்வது, அது அது ஒரு நிலை. விரதம்னா என்ன, விரதமா அனுஷ்டிக்கணுமா, அது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த நிலையில நாம எதை கடவுள்னு சொல்றோம், எதை உலகத்துன்னு சொல்றோம், இந்த பிறப்புனா எதை சொல்றோம், இறப்புனா எதை சொல்றோம், அப்படிங்கிற அந்த கான்செப்டை நம்ம ஞானிகள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால், அவர்களை போன்ற அந்த மிடில் ஏஜ் குரூப் அவங்க என்ன செய்யலாம்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்துறாங்க. நாங்க வந்து அவங்களுக்கு சொல்றோம், அவர்கள் என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு இங்க உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தைகளுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஆற்றல், டேக்கிங் த காஸ்பல் டு தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அது அவங்கள்ட்ட இருக்குது. உங்க பாராட்டுகள். இன்றைக்கு சமுதாயம் வந்து எதனால சீர்கட்டு கொண்டு போயிருக்கிறது, நீ திரைப்படங்கள் என்ன பண்ணுது, டிவி என்ன பண்ணுது, அவங்க எல்லாம் என்ன சமுதாயத்துக்கு பண்றாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா நம்ம அதுலயே நம்ம சிந்தனை பண்ணி கொண்டிருந்தா இந்த சப்ஜெக்டை விட்டுருவோம். அது சரியான போல என்ன சொல்லுதுங்க, சப்ஜெக்டை விட்டுருவோம். அவங்க நோக்கம் தான், நீங்க கேட்கக்கூடாதுங்கிறது இல்ல. அது அது ஒரு இன்னொரு அம்சம். அது வந்து அதுக்கு கமிட்டிகள் போட்டு இன்னைக்கு நாங்களும் அதுக்கென்று சில கமிட்டிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு கன்வர்ஷனை எப்படி தடுக்கிறது, இந்த மிஸ்கன்செப்ஷனை எப்படி ரிமூவ் பண்றது, அப்ப அந்த மீடியாக்கள் நம்ம சமயத்தை பற்றி உள்ள தவறான கான்செப்ட மக்கள் மத்தியில கிரியேட் பண்றாங்க, அதை எப்படி நீக்கிறது, நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஒரு இடிந்த நிலை என்னவென்றால், ஒரு பாதிரியார சினிமாவில் காட்டும்போது அவரை மிக நல்லவனாக காட்டுவான். ஒரு முல்லாவை காட்டும் பொழுது, முல்லான்னா இஸ்லாமிய இஸ்லாமிய அறிஞர்கள், முல்லா எனக்கே சொன்னேன், அவருடைய கடவுள் வந்து அல்லாஹ், இஸ்லாமிய அறிஞர்கள் முல்லா, தலையிலே வைப்பது குல்லா, அல்லாஹ் முல்லா குல்லா. ஆனா ஒரு முல்லாவை காட்டும் பொழுது எப்படி காட்டுகிறார்கள், சினிமா டிவியில மரியாதையா காட்டுவாங்க. ஏன்னா அவர்கள் ஒரு தவறு செய்வதாக ஒரு சினிமாவோ ஒரு டிவியோ ஒரு காட்சி வந்தா ஒரு பெரிய போராட்டம் வருது. ஆனா டிவி சீரீஸ பாருங்க, அந்த வில்லன் என்று சமுதாயத்துல வந்து புடையோடி கிடக்கக்கூடிய அந்த வில்லன் என்ற கேரக்டரை டிஃபீட் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, அப்ப மட்டும் நிபுணர் வித்தி ஊசியை போட்டுருவான், கழுத்துல விக்காட்சியத்தை போட்டுருவான், நல்லவன் நெத்தியில ஊதி இருக்காது. பாருங்க எல்லா சினிமா கூர்ந்து கவனிங்க, எல்லா சினிமாவும் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டருக்கு என்ன பண்ண மாட்டான், நெத்தியில ஊதி இருக்காது, விக்காட்சியம் இருக்காது. ஆனா ஒரு பேட் கேரக்டர் காட்டும் போது என்ன பண்ணுவான், நெத்தியில ஊதி இருக்கும், கருத்துராட்சி இருக்கும், ரெண்டுமே போடாம இருந்தா பரவாயில்ல, இவனுக்கும் போடாத அவனுக்கும் போடாத. கூத்து கவனிச்சு பாரு. இப்ப அந்த செல்வி என்ற கேரக்டர், இப்ப அரசி என்ற கேரக்டர் முன்னாடி செல்வி வந்து ஒரு சீரிஸ் வந்து உதவி, அந்த செல்வியில அந்த செல்வியினுடைய குடும்பத்தை அலைக்கழித்த ஒருவனை எப்படி காட்டினா, எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படி ஒரு நிலை வந்து விடுகிறது. இப்ப இந்தியாவில் என்ன கேட்டா, சங்கனாஞ்சேரியும் ஒரு இடம் இருக்கு கேரளாவில், சங்கனாஞ்சேரி அந்த ஊரோட பெயர். அந்த சங்கனாஞ்சேரியில ஒரு பாதிரியார் வந்து ஒரு ஒரு ஒரு சின்ன வயசு பொண்ணு கற்பழித்து அது ப்ரூவ் ஆகி அது வந்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது கோர்ட்ல. ஆனால் அவருடைய வரலாறை சினிமாவாக எடுக்க முயற்சி பண்ணும் பொழுது சினிமாவை எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க, ஏன்னா சினிமா வந்ததுன்னா அந்த கிறிஸ்டியானிட்டியே அழிஞ்சிடும். ஆனா இட் இஸ் ரியல் ஸ்டோரி, அதனால கற்பனை கலை. ஆனா அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அப்ப ரியல் ஸ்டோரியில ப்ராஜெக்ட் பண்ண முடியல, ஆனா கற்பனை கதைகளை ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதனால அது வந்து சைலண்ட். அது வந்து நாம என்ன பண்ணணும்னா, இது இந்த காலத்துல மட்டும் இல்ல, அதாவது அப்ப சுவாமிகள் பிறவியில சைவர், அருமையான சைவ குடும்பத்தில் வந்தவர், அப்படிப்பட்டவர் சமணத்திற்கு செல்லும் பொழுது சைவர்கள் எதிர்த்ததா வரலாறு இருக்கா பெரிய புராணத்தில்? The community was silent. ஆனா அப்பர் மறுபடியும் என்ன பண்றாரு, மத மாற்றமாகி தன்னுடைய தாய் சமயத்துக்கு தான் வர்றார். He was not converted. He didn't tell his own religion. அப்பொழுது என்னாச்சு, பெரிய புரட்சி. அப்ப சுவாமிகளை பற்றி அந்த பல்லவனிடத்திலே அந்த சமண பெருமான்கள் எல்லாம் சொல்லி, இது உண்மையிலேயே இது மாதிரி இறைவனுடைய அருளால தான் இவர் மாறுகிறார் என்று சொன்னால் நம்மட சமண சமயமே அழிந்து விடும் என்று மன்னர் போய் சொன்னான். அதனால அவரை கொள்வதற்காக அவன் என்ன பண்ண, அரசன் 4 ஜட்மெண்டை பாஸ் பண்ணான். கல்ல கட்டி போட சொன்னான், நஞ்சிலே வந்து பார்ச்சோடைய நஞ்சை கலந்து கொடுக்க சொன்னான், மத யானையை விட்டு அவருடைய தலையிலே மிதிக்க சொன்னார், நீட்டறையிலே வந்து 7 நாட்கள் இருந்தார். அவ்வளவுலாம் செய்து அப்புறம் இறைவன் அருள்னால அவர் எல்லாம் வந்தார். ஆனா அங்க கவனிக்க வேண்டியது என்ன, அவர் சமணராக செல்லும் பொழுது சைவர்கள் போராட்டமே பண்ணல, ஆனா மறுபடியும் சமணர் வந்து சைவத்துக்கு என்று பண்ணும்போது சமணர்கள் பெரிய போராட்டம் பண்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து அந்த காலத்தையும் இருந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆகவே அது வந்து சமுதாயத்தை வந்து எப்படி சீர்திருத்தம் பண்ணுவது, உண்மையிலேயே வந்து இந்த இப்ப வந்த இந்த தசாவதாரத்துல கூட என்னன்னு கேட்டா, எங்களுடைய இந்தியன் சென்சார் ரூல் பிரகாரம் அந்த காட்சியை அனுமதிக்க கூடாது. இந்தியன் சென்சார் ரூல்ஸ்ல இருக்கு, ஆனா சென்சார் போர்டு எப்படி அனுமதிச்சுன்னே தெரியல. அது மாதிரி வந்து கோயர்ஷன், வயலன்ஸ், செக்ஸ் இதெல்லாம் காட்டக்கூடாதுங்கிறது சென்சார் ரூல்ஸ். ஆனா பாருங்க, அது பெரிய, அது உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது. அது உண்மையாக இருந்தாலுமே, அது உண்மையா இல்லையாங்கிறது வேற விஷயம், ஆனா உண்மையாக இருந்தாலும் காட்டக்கூடாது என்பது சென்சார் போர்டோட விதி. ஆனா ஹவு த சென்சார் போர்ட் ஹஸ் அட்மிட்டட் பெரிய விஷயம். இது போல நிறைய செய்திகள் இருக்கு பேசுறதுக்கு, ஆனா நம்ம வந்து இந்த போரம் அதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து நம்முடைய சமயத்தினுடைய நுட்பத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம சிந்திக்கிறோம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்பயும் கிடைச்சிட்டே இருக்காது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், நியூஸ் பேப்பர்ல தெரிஞ்சுக்கலாம், மீடியாவில் தெரிஞ்சுக்கலாம், ஆனா இது மாதிரி செய்திகளை மீடியா மூலமா நீங்க தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால வந்து அப்படி அவர் செய்து அந்த நூலை செய்கிறார். சிவஞான போதம் என்ற ஒரு அருமையான நூலை அவர் என்ன செய்கிறார், அங்கே அந்த சிவபெருமான் சிவாகமங்களின் மூலமாக பக்குவமுடைய ஞானிகளுக்கு, ஏன்னா இந்த மிஸ்டரி, இந்த உலகம் எப்படி படைக்கப்படுகிறது, உலகத்தை எப்படி சிவபெருமான் வழிநடத்துகிறார், இந்த உலகத்தில் அவருடைய லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற செய்திகள் தான் அங்கு வருது. அது வந்து பரம ரகசியமான விஷயத்த ஞானிகள் உணர்ந்து அந்த லா எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத நமக்கு ப்ராஜெக்ட் பண்றாங்க. அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டால் முதல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து லேர்னிங். அதோட நாம செய்ய வேண்டிய முதல் என்னன்னா, we have to remove the misconceptions about religion and philosophy. அதான் முக்கியம். நாமளா உடனே அசி பண்றோம், வினைனா என்ன, கர்மம்னா என்ன, இப்ப பாவ புண்ணியதுனா அவர் கேட்டார், பாவ புண்ணியத்துப்படி சமயம் என்ன சொல்லுது அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான செய்தி, நாம் தெரிய வேண்டிய செய்திகள். அதோடு அன்றைக்கு வகுப்புல நான் சிலது சொன்னேன், நாம் சொல்லக்கூடிய அந்த மாயை, அதெல்லாம் வந்து அந்த சைவ மெய்ஞானிகள் என்ன பொருளிலே பயன்படுத்தினார்களோ அந்த பொருளை நாம் ஆளாம வேற ஒரு பொருளை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கோம். உதாரணமாக இலக்கியத்திலேயே அப்படிதான், நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு என்ன வருது, நாகரிகம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சிவிலைசேஷன் அர்த்தம் கிடையாது. இலக்கியத்தில் அப்படி அந்த பொருள் அது வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம், இந்து நாகரிகம், கனடிய நாகரிகம் அப்படின்னு ஏதோ இந்த சிவிலைசேஷனை மீன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாகரிகம் என்ற வார்த்தைக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. தமிழ் மொழியிலேயே நம்முடைய ஆண்டோர்கள் என்ன பொருள்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ அந்த பொருளை இல்லாமல் இன்னொரு பொருளை நாம கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். திருக்குறள் நாகரிகங்கிற வார்த்தை வருது, அந்த நாகரிகங்கிற வார்த்தையை இன்னைக்கு நாகரிகங்கிற வார்த்தை என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளையா திருவள்ளுவர் சொல்றாரு. பெயர்கண்டும் நஞ்சுண்டு அமையும் நயத்தக்க நாகரிகம் என்பவர். அங்க திருக்குறளுக்கு நாகரிகம்னா சிவிலைசேஷன் அப்படின்னு எழுத முடியுமா? ஆனா இன்னைக்கு அப்படிதான் பயன்படுத்தணும். அது வந்து சமயத்துல மட்டும் இல்ல, தமிழ் மொழியிலையுமே அந்த சொற்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அதை விட்டுவிட்டு நாம இன்னொரு பொருளை கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். மிஸ்நாமர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இஸ் கால் மிஸ்நாமர். ஒரு பொருள் வந்து எதை குறிக்குமோ அதை குறிக்காம இன்னொரு பொருள் ஆண்ட அதுக்கு பேர் மிஸ்நாமர்னு பேர் இங்கிலீஷ்ல. அதுபோல நாம் நிறைய சொற்கள் மிஸ்நாமரா பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையான பொருளை விட்டுட்டு. அதுக்குதான் நூல்களை படிக்கணுங்கிறது. நூல்களை படிக்கும் போதுதான் நமக்கு என்ன தெரியும்னா, ஞானிகள் என்னென்ன பொருள் அவற்றை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அது சிவஞான போதத்தில் அதுதான் விளக்குற. சிவஞான போதம் என்பது யாருக்காக செய்கிறார்? சிவஞான போதம் இஸ் நாட் இன்டெண்டட் ஃபார் அஸ். சிவஞான போதம் யாருக்கு சொல்றார்? எல்லாவற்றையும் கற்றறிந்த அந்த பெரிய ஸ்காலர்ஸுக்கு என்னென்ன ஐயங்கள் வரும், அந்த ஐயங்களுக்கு என்ன பதில் அப்படிங்கறத அவர் சொல்ல வர்ற. நான் தவறடி முனைந்த தலைமையோனை பாயிரத்தில் இப்ப நம்ம படிக்கிறனால என்ன பயன் என்றால், நமக்கு சிம்பிளா கிடைக்குது. அதாவது நமக்கு எளிமையாக என்ன பண்ணுகிறோம், நம்முடைய கான்செப்ட் என்ன விளங்கிக்க முடியுது. நாம் கையாளுகின்ற பொதுவாக நம்முடைய இந்து சமயத்தில் வேதங்கள்ல ஆகமங்கள்ல கையாண்ட சொற்கள் இருக்கு, அந்த டெர்மினாலஜி, அந்த டெர்மினாலஜி உண்மையிலேயே எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் தான் நமக்கு கிடைக்குது சிவஞான போதத்தில். அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுது. ஏன்னா நிறைய நான் வருது சிவஞான போதத்தில் வரக்கூடிய சொற்கள், எல்லா சொற்களுக்கும் அவர் வேதம் ஆகமங்கள் உபனிஷத்தில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் வாட் இட் ரியலி மீன்ஸ் அப்படிங்கறத சொல்ல வர்ற. அப்ப இந்த கொள்கை உலகத்தையும் சொல்லிட்டே வர்ற. அப்படி நான் வந்து இன்னைக்கு அந்த வழியிலே இப்ப சிவஞான போதம் என்றதுக்கு என்ன, நேற்று முன்னுரையில தான் இருக்கிறோம், இன்னைக்கு முன்னுரையில தான் இருக்கிறோம். ஆகவே தமிழ்ல மரபு என்னன்னு கேட்டா பாயிரம். எந்த ஒரு நூலையும் சாத்திரங்கள்ல வந்து விநாயகர் துதி வரும், தோத்திரங்கள்ல விநாயகர் துதி வராது. அது நூல்களாக செய்யப்பட்ட நூல்கள்ல வரும். இப்ப 12 திருமுறையில எப்படி இருக்குன்னு கேட்டா, கம்பைலேஷன்ஸ் வேற, புக்ஸ் வேற. இப்ப தேவாரம் இஸ் நாட் அ புக், தேவாரம் இஸ் அ கம்பைலேஷன். உங்களுக்கு இப்ப ஞானசம்பந்தர் பாடும்பொழுது நான் தேவாரம் என்ற ஒரு நூலை பாடுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாடல. அவர் பல்வேறு இடங்கள்ல பாடியதை தொகுத்து கொண்டு, அதனை கிடைத்தவற்றை தொகுத்து கொண்டு தேவாரம் நம்ம பேர் கொடுத்து வச்சிருக்கோம். அவர் நான் தேவாரம் பாட போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ணல. இட் இஸ் நாட் அ புக். அதனால என்ன வராது, விநாயகர் துதி வராது. திருவாசத்துல விநாயகர் துதி வருதா? வரல. ஆனா இரட்டைமணி மாலையில வருது. ஏன்னா அது நூலாக செய்யப்பட்டது. இப்ப 11 திருவாலையில வரும்பொழுது அங்கே நூலாக செய்யப்படும் பொழுது விநாயகர் துதி வரும். நாம தொகுத்து வச்சாலும் விநாயகர் துதி வராது. ஆனா சாத்திரங்கள் அப்படி இல்லை. சாத்திரங்கள் நூலாகவே செய்யப்பட்டன. 14 சாத்திரங்களும் நூல். அந்த ஞானிகள் எல்லாம் நாங்க ஒரு நூலை செய்கிறோம் ப்ரொக்ளைம் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு தான் செய்யறாங்க. என்னன்னா சைவ மரபு, அந்த விநாயகர் வணக்கம் என்று ஒன்று கட்டாயமாக வரும். அது திருக்கழிட்டுப்படியாறுல மட்டும் அல்ல வர, திருவுந்தியா திருக்கழிட்டுப்படியாறுல விநாயகர் வணக்கம் வரும்னா அதுவுமே நூலாக செய்யப்படவில்லை, இதுல மட்டும் வரும். அப்போ அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த துதியில வரும்போது என்ன சொல்றாரு, கல்லா நிழன்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே என்று தான் எந்த ஒரு பிள்ளையாருடைய சந்நிதியில நிஷ்டை கூடினாரோ அந்த பிள்ளையாரை பற்றி ஒரு துதி சொல்லிக்கிறார். அப்புறம் நூலுக்கு பாயிரம். எப்பொழுதுமே அந்த காலத்து மெத்தேடு எப்படின்னு கேட்டா, பாயிரம் என்பது நூலுக்கு புறம்பான ஒன்று இல்லை. திருக்குறளையுமே முதல் 4 அதிகாரங்களுக்கு என்ன பெயர் கொடுத்தாரு, பாயிரையல் தான் கொடுத்தார். இந்த சிவஞான போதத்துக்கு ஒரு பாயிரம் இருக்கு. இந்த பாயிரம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூலுக்கு பாயிரம் கட்டாயமா வேணும். தொல்காப்பியத்துக்கு பாயிரம் இருக்கு. திருக்குறள் பாயிரையல் முதல் 4 அதிகாரத்துக்கு அவர் என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் என்ன பெயர் கொடுத்தாரு, பாயிரையல் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் ஒவ்வொரு பாலையும் பல இயல்கள், ஒவ்வொரு இயல்லையும் பல அதிகாரங்கள். இதுதான் திருவள்ளுவருடைய மெத்தடாலஜி. அப்படி இந்த சிவஞான போதத்துக்கு ஒரு தாயிரம், இந்த பாயிரம் என்று சொன்னால் அதுக்கு ஆங்கிலத்தில், அதுக்கு ஆங்கிலத்தில் பாயிரத்தை எப்படி சொல்லுவீங்கன்னா புரோயம், PROEM, அது ஆங்கில போயிட்ஸ்லயும் அது வருது, PROEM, புரோயம். புரோயம்னா பாயிரம்னு அர்த்தம், அதாவது நியர் சீக்குவலன் இங்கிலீஷ். அதே போல அந்த நூலை செய்து முடித்த உடனே அந்த நூலாசிரியர் பின்னாடி ஒரு பிற்பாயிரம்னு பேர், அந்த பிற்பாயிரமும் செய்யலாம். அதுக்கு இன்னொரு பேர் பிற்பாயிரம்னு சொல்லுவாங்க, நாந்தின்னு சொல்லுவாங்க, நாந்தி. இது ஒரு மெத்தடாலஜி. அப்ப இந்த நாந்தி அல்லது பிற்பாயிரம்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கு, அதான் கோலஃபோன், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் இங்கிலீஷ் போயிட்ஸ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், COLOPHON, கோலஃபோன். இதெல்லாம் யார் சொல்ற? சிவஞான போதத்தை இங்கிலீஷ்ல எழுதுனா பாதிரியார்கள் சொல்றாங்க, HR வைசிங்டன், கார்டன் மேத்யூஸ். வைசிங்டன் சொல்றாரு, கார்டன் மேத்யூஸ் சொல்ற, கார்டன் மேத்யூஸ். அதாவது இங்கிலீஷ்ல வந்து மிக அருமையாக சிவஞான போதத்தை சொன்னவர் கார்டன் மேத்யூஸ் தான். ஏன்னா போப்பு வந்து சிவஞான போதத்தை மொழிபெயர்க்கல, ஈ போப்பு வந்து திருவாசகத்தையும் திருக்குறள் நாளடியார தான் மொழிபெயர்த்த, திருவள்ளுவர் பயணம் முடிவெடுக்க. அது வந்து அந்த திருமாசகத்துக்கு முன்னுரையா தான் வச்ச, திருவள்ளுவர் பயணம் முடிவெடுத்து முன்னுரையாக வைத்துக் கொண்டுதான் திருமாசகத்தை விளக்கம் சொல்றார். ஆனா அவர் எதை தொடல? சிவஞான போதம் சிவப்பிரகாசத்துக்கு போப்பு வரல. அதுல வந்து பெரியவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கார்டன் மேத்யூஸ் தான் ஒரு சரியான நியரஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார். அவர்களை படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு அந்த இணையான சொற்கள் வந்து, அதாவது பல செய்திகளை போப்பு என்ன சொல்றாருன்னா ஒரு விஷயம் சொல்லும்போது, அதாவது எல்லாமே எல்லாத்துக்கும் இடி சொல்றார், என் சீர் விருத்தம், அரு சீர் விருத்தம் நமக்கு வருது. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஈக்குவல் இருக்குங்கிறார், எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்கிலீஷ் போயம்ஸ்ல இருக்குங்கிறார், என் சீர் விருத்தம், எட்டு சீர் விருத்தம். இவருடைய அப்பர் சுவாமியுடைய தாண்டகம் இருக்கு இல்லையா, தாண்டகம் எல்லாம் என் சீர் விருத்தம், அது மாதிரி சொல்றார் இங்கிலீஷ் போயம்ல. பேரலல்ஸ் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குரல் சொல்ற மாதிரி, இந்த குரல், குரல்னா என்னன்னா கப்லெட் அர்த்தம் பண்றாங்க, கப்லெட் இங்கிலீஷ்ல. ஆனா தட் இஸ் நாட் கரெக்ட். அந்த குரல் வடிவுல ஒரு ப்ரோஸ் ஆர்டர்ல பண்ணா இங்கிலீஷ்ல டிஸ்டிக் தான், DISTICH, டிஸ்டிக், DISTICH, டிஸ்டிக்ல a poem comprising two lines. இதெல்லாம் எனக்கு தெரியுது. அதே போல உடனே சொல்றாரு பாருங்க, ஒரு அற்புதமாக ஒரு விஷயம் சொல்றாரு, நம்ம சொல்ற அந்த யாப்பு வகையெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்குங்கிற, ஆனா ஒன்னே ஒன்னு இங்கிலீஷ்ல இல்ல, அவரே ஒத்துக்கிறார். அது என்னன்னா அந்தாதி, அந்தாதிங்கிற யாப்பு இங்கிலீஷ்ல இல்லைங்கிறார். அந்தத்து ஆதியாக உடையது, முதல் பாட்டில் உள்ள கடைசி சீரையோ கடைசி அசையவோ எடுத்துக்கொண்டு அடுத்த வாழ தொடங்குறது அந்தாதியும் பேர், அபிராமி அந்தாதி. திருவாசகத்துல அந்தாதி வருது. அப்புறம் காரைக்காலமையருடைய அற்புத திருவந்தாதி, அது மட்டும் இங்கிலீஷ் போயம்ஸ்ல இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அந்தாதிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம், அனாபோரட்டிக் வெர்ஷன் ஒரு இங்கிலீஷ் அவரே காயின் பண்ற, அந்தாதி கேன் பி கால்ட் இன் இங்கிலீஷ் அஸ் அனாபோரட்டிக் வெர்ஷ் அப்படிங்கிற, அனாபோரட்டிக், ANAPHORETIC, அனாபோரட்டிக், அனாபோரட்டிக் வெர்ஷ், அனாபோரட்டிக் வெர்ஷ் அந்தாதி. அது இங்கிலீஷ்ல வந்து ட்ரெடிஷன் இல்ல, பட் எனியோ வி கேன் நேம் இட் ஆஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ், அதெல்லாம் பார்க்கணும். அந்த வகையில் புகழ வேண்டியதுதான். ஒரு வகையில வந்து தமிழ் இலக்கணம் எப்படி படிக்க வேண்டும் இங்கிலீஷ் எழுதுற, நம்ம தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு விளங்கல, தமிழ் கிராமரை எப்படி படிக்கணும் என்று இங்கிலீஷ் எழுதுற, கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர். இதெல்லாம் புஸ்தம் கிடைச்சா இங்க படிச்சு பாருங்க. போப்போட நூலுக்கு பேரு கேட்டகிசம் ஆன் தமிழ் கிராமர், தமிழ் மொழியை எப்படி படிக்கணும் இலக்கணத்தை அப்படின்னு இங்கிலீஷ்ல வளர்க்கிற. அதே போல வீரமான மொழிகள் என்ன பண்றாரு, தமிழ் மொழியை எப்படி படிக்கணும், தமிழ் கிராமர் எப்படி படிக்கணும், லாட்டின் எழுதுல எக்ஸ்பிளேஷன் இன் லாட்டின், சப்ஜெக்ட் என்ன, ஹவு டு லேர்ன் தமிழ் கிராமர். அதுதான் இந்தியாவுக்கு வந்து முதல் அதாவது கேத்தலிக் தான் செமினரி, செமினரி கேத்தலிக்ஸ்க்கு வந்தவங்க செமினரிம்பாங்க, இந்த ப்ரோட்டஸ்டன்ட் வந்தவங்க மிஷினரிம்பாங்க. ஆமா பரமார்த்த குரு, அதான் பரமார்த்த குரு கதைகள், பரமார்த்த குரு கதைகள் அவர் தான் வெளியிட்டார். லிட்ரேச்சர்ல வந்து வீரமா முனிவர் கால்டுவெல் எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க, ஆனா அவங்க எதுக்கு வரல, பிலாசபிக்கு வரல. ஆனா இங்க வந்து போப்பு கோர்டன் மேத்யூஸ் அப்புறம் எல்லிஸ் அப்புறம் வந்து ஸ்கோமரஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் பிலாசபிக்குள்ள வந்தாங்க. ஆனா வீரமாமுனிவர்லாம் பிலாசபிக்கு வரல, லிட்ரேச்சர் கால்வெல்லாம் அப்படிதான். ஆனா சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு உள்ள வந்து பார்த்தவரு ஒய்சிங்டனும் போப்பும் தான் அப்படின்னு. சர்வீஸ் டு லிட்ரேச்சர் சம்திங் டிஃபரெண்ட், சர்வீஸ் டு பிலாசபி சம்திங் டிஃபரெண்ட். சில விஷயத்தை பேச்சுலா எழுதுறாங்க, அது வந்து ஆசிக்க வேண்டியதான். திருவள்ளூர் பயணம் 52வது குரலுக்கு வழக்கம் எழுதும் பொழுது போப்பு அங்க ஒரு நோட் போடுற, ரொம்ப அருமையான ஒரு செய்தி. ஏன்னா அங்க சொல்லுவாரு, there is a grand divergence between west much of the western philosophy and theology in it. திருவள்ளுவர் 52 விளக்கம் எழுதும் போது விளக்கத்தை எழுதி என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து வெஸ்டர்ன் பிலாசபியில இல்ல அப்படின்னு எழுதுறாரு. Here is a grand divergence from much of the western philosophy and theology அப்படின்னு எழுதுறாரு, faithfully எழுதுறாரு. மேல்நாட்டு மதங்கள் மேல்நாட்டு பிலாசபி இப்படி சொல்லல அப்படின்னே சொல்ல, உண்மையில பாராட்ட வேண்டியதுதான் ஒரு பெய்ஃபுல். அதெல்லாம் நம்ம என்ன படிக்கணும், அதான் நான் சொன்னேன் லண்டன்ல நான் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, நம்ம பிள்ளைகள்லாம் ஒன்னும் தமிழ் படிக்க மாட்டேங்குது, தமிழ சொல்லிக் கொடுக்கும்போது தமிழ சொல்லிக் கொடுக்க வேற பயங்காட்டி வைக்கிறாங்க. 240 எழுத்து ஒரு பிள்ளைய கேட்டான், ஏன் தமிழ் தெரியும், ஓ ஐ கான்ட் லேர்ன் தமிழ், இட் ஹஸ் காட் 247 ஆல்பபெட்ஸ், ஹவு கேன் இட் லேர்ன், இங்கிலீஷ் ஹஸ் காட் ஒன்லி 26 ஆல்பபெட்ஸ், தமிழ் இஸ் கேட்டிங் 247 ஆல்பபெட்ஸ், ஆல் ஒண்டர் ஐ கான்ட் லேர்ன். இவ்வளவு பயங்காட்டி வச்சிருக்கிறாங்க குழந்தைகள் எல்லாம் இல்லையா. அதான் நம்ம சொன்ன அங்க சொன்னேன், முதல்ல தமிழ் ஒழுங்கா படிக்கணும், இந்த போர்டை எதுங்க என்ன அது என்ன பண்ணுது, தமிழ் படிக்கணும் சில பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காணா காவனா கீனா கீனா குழந்தைகள் நம்ம எதிர்க்கல, இந்த பக்கம் வந்து உயிர் எழுத்து, இந்த பக்கம் மெய் எழுத்து போட்டுட்டு இது இவ்வளத்தையும் போட்டு போர்டு வச்சிருக்காங்க. எனக்கு புள்ள படிக்கணுமா, தமிழ் படிக்கணுங்கிறது நான் சொன்னேன், முதல்ல ரிமூவ் திஸ் போர்டு அப்பதான் புள்ள தமிழ் படிக்கும். இந்த போர்டு என்ன பண்ணி தெரியுமா, பிள்ளைகளை பயங்காட்டுது அரட்டுது, 247 ஆல்பபெட்ஸ் இன் தமிழ், மெமரைஸ் பண்றதுக்கே எனக்கு அந்த 247 ஆல்பபெட் என்ன சொல்லுதுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு இட் வில் டேக் 1 இயர், இட் இஸ் சின்சியர்லி அட்டெம்ப்ட். அப்ப இது என்ன, இஸ் எ ராங் வே ஆஃப் அப்ரோச்சிங் தமிழ், தமிழ் ஹஸ் காட் ஒன்லி 30 ஆல்பபெட்ஸ் நாட் 247 ஆல்பபெட்ஸ். இதெல்லாம் இந்த குழந்தைங்க புரிய வைக்கணும், தமிழ் வந்து 30 ஆல்பபெட் தான் தமிழ்ல. இதெல்லாம் ஒரு அந்த அந்த அனாலிட்டிக்கல் கிராமர் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம வலியுறுத்தும் ஒரு விஷயம், உயிரெழுத்து வவல், மெய்யெழுத்து கான்சனன்ட், உயிர்மை எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு இங்கிலீஷ்ல இல்லாத ஒண்ணு. இந்த உயிர்மை எழுத்துக்கு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க, நீங்க ட்ரை யுவர் பெஸ்ட் இல்லையா, உயிரெழுத்து வவல், மெய்யெழுத்து கான்சனன்ட், உயிர்மை எழுத்து அது என்ன சொல்ற, போப் என்ன சொல்றாரு, அனிமேட்டட் கான்சனன்ட், அனிமேட்டட் கான்சனன்ட், அது வந்து அந்த மெய்யெழுத்து வந்து உயிரெழுத்து இருந்தாதான் அது அனிமேஷன் வருது, இல்லைன்னா அனிமேஷன் வரல. அருமையான வார்த்தை அனிமேட்டட் கான்சனன்ட் அப்படி சொல்லக்கூடா, உயிர்மை எழுத்து அப்படின்னா த சோல் பாடி அல்பபெட் அப்படின்னு பண்ணிட முடியுமா, உயிர் மெய் எழுத்து அதாவது சோல் பாடி கான்சனன்ட், அனிமேட்டட் கான்சனன்ட் அதான் தட் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன். அது மாதிரிலாம் அப்ப நான் சொன்னேன் லண்டன்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல சைவம் என்பது வரணும்னா பரவாயில்ல எக்ஸ்கூஸ் உங்க பிள்ளைக்கு தமிழ் தெரியலையா டோன்ட் வரி அதோட ரொம்ப தமிழ் டீச் பண்ணணும்னு ரொம்ப உயிரை நீங்க கொடுத்துருக்க வேண்டாம் நீங்க தமிழ் டீச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான் அந்த குழந்தையுடைய லைஃப் ஆகட்டும் உங்களை விட்டு என்னைக்கு தமிழ் படிச்சு இலக்கணம் படிச்சு சைவீஸ் தானே படிக்க போகுது அதனால அந்த அன்னைக்கே சொன்னேன் அதாவது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது என்னன்னு கேட்டா உலக வரலாற்றுல நீங்க தவற யாரும் எடுத்துடக்கூடாது உலக வரலாற்றுல எப்படியுமே வரலாறு ஏன் படிக்கணும் வரலாற்றின் மூலமாக சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதானே பாரதியா நோ செவன் லாங்குவேஜஸ் ஹி நோஸ் இங்கிலீஷ் ஹி நோஸ் பிரெஞ்சு ஹி நோஸ் சான்ஸ்கிரிட் நோ தமிழ் பிரெஞ்சு நல்லா தெரியும் பாரதியார் பிரெஞ்சு நல்லா தெரியும் பாரதியார் ஹி நோஸ் இங்கிலீஷ் பிரெஞ்சு சான்ஸ்கிரிட் இன்னும் சொல்ல போனா பெனாரஸ் யூனிவர்சிட்டியில அவர் வந்து ஹி வாஸ் அ கெஸ்ட் லெக்சரர் ஃபார் சான்ஸ்கிரிட் அப்பா சொல்றார் அந்த இடத்துல வந்து மறைவாக நமக்கு அது முக்கியமான ஒரு யாவறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியோடு இனிதாவது எங்கும் காணோம் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இக்கட்சி சொல்ல பான்மை கெட்டு பான்மை கெட்டு நமக்கு அந்த பான்மைன்னு நிறுத்தம் தமிழனுக்குள்ள தன்மை தமிழனுக்குள்ள தன்மையை கெட்டு போச்சுட்ட பான்மை கெட்டு நாம அவரு தமிழர் என கொண்டிங்கு வாழ்ந்துடுது என்றோ சொல்லி யூ சே யூ ஆர் தமிழியன் ஆனா ஐ ஃபைண்ட் நோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தமிழியன் அப்படி விட்டாரு நாமம் அது தமிழன் நேரம் தான் தமிழன் அவ்வளவுதான் நாமம் அது தமிழனை கொண்டிங்கு வாழ்ந்துடுது என்றோ சொல்லி அருமையா இந்த சொல்லிட்டேன் அதையெல்லாம் இம்பார்ட்டன் சொல்றேன் அதனால நாம வந்து என்ன செய்யணும்னா நம்ம குழந்தைகளுக்கு அது மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து அதை சொல்ல வந்து என்னன்னா அன்னைக்கு ஆரம்பத்தில் நான் சொன்னேன் உலக வரலாற்றை படித்தால் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது என்னன்னு கேட்டா இப்ப இன்னைக்கு உலகத்துல பிரமையான மதம் என்று சொல்லக்கூடிய யூத மதம் அவங்களுடைய வெஸ்டர்ன் தாட் படி ஜுடாயிசம் இஸ் ஏன்ஷியன் ரிலிஜியன் அந்த பக்கம் எழுதிங்கன்னா ஜோரோஸ்ட்ரியானிசம் வாஸ் தி ஏர்லியஸ்ட் ரிலிஜியன் எங்க ஈரான் ஈராக் இருக்கு இல்லையா ஈரான் ஈராக்கு இந்த ஈரான்ங்கிறது வந்து அந்த காலத்துல இட் வாஸ் கால்ட் அஸ் ரஷ்யா நவ் ஈரான் அந்த ஈரான் ஈராக்கில் வந்து இந்த இஸ்லாமிய மதம் வருவதற்கு முன்னாடியே ஒரு மதம் இருந்தது நபிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மதம் இருக்கு தட் இஸ் கால்ட் ஜோரோஸ்ட்ரியானிசம் பார்சி இந்தியாவில் அது பார்சின்னு சொல்லுவாங்க இப்ப இந்திரா காந்தியுடைய கணவன் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஆஃப் இந்திரா காந்தி வந்து ஃபெரோஸ் காந்தி ஃபெரோஸ் காந்தி பார்சி ரிலிஜியன் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்தியன்ஸ் வந்து இப்ப இந்தியன்ஸ் இங்க கனடாவில யூகேல பெரிய பெரிய பிசினஸ் மேன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் உங்களுக்கு மஸ்தா அப்படின்னு பேட் மஸ்தா இது கூட நிறைய சோ மெனி போர்ட்ஸ் மஸ்தா அந்த மஸ்தான்னு போட்டான பார்சின்னு அர்த்தம் இந்தியாவில இந்தியா பேஸ்ல மஸ்தா எலக்ட்ரிக்கல்ஸ் மஸ்தா எம்ஏ ரெட் அது வந்து அவங்க கொலாபரேஷன் கொலாபரேஷன் இப்ப மாருதி சுசுகி இந்த கார் மாருதி சுசுகிங்கிறது சுசுகி வந்து ஜப்பானீஸ் மாருதி இந்தியன் அந்த கொலாபரேஷன்
4: தான்
3: வந்தாச்சுனாலே அங்க வந்து ஒரு பார்ட்னர் வந்து பார்சி இருக்கான்னு அர்த்தம் பார்சி வந்து அவங்க டாட்டா வந்து பார்சி தானே இந்தியாவிலே வேர்ல்டு இந்தியாவில் உள்ள பெரிய பணக்காரங்க டாட்டா பிர்லா இப்பதான் அம்பானிஸ் நவ் இன்க்ளூடட் இந்தியாவில இருந்து அந்த காலத்துல வந்து ரெண்டு பேர் தான் பிர்லா அண்ட் டாடா தான் இப்ப தேர்டு தான் அனில் அம்பானி வந்திருக்காரு அனில் அம்பானி ஒரு ஷார்ட் டைம்ல பில்லியனர் ஆனவர் ஆனா அவங்க எல்லாம் பரம்பரை பணக்காரங்க இவங்க எல்லாம் டாடா பிர்லா எல்லாம் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே பணக்காரங்க டாடா பிலாங்ஸ் டு ஜோரோஸ்ட்ரியானிசம் அகுரத் மஸ்தா அவங்களுடைய கடவுளுக்கு பேர் அகுரத் மஸ்தான் பேரு
4: நார்த் இந்தியன் வந்து இந்தியன் அப்படி மாதிரி
3: பார்சி ரிலிஜியன் வந்து பாம்பே சுத்தி கொஞ்சம் இருக்குது அவ்வளவுதான் அது ரொம்ப நெக்லிஜிபிள் ரிலிஜியன் தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆனா நிறைய மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க அதுல பார்சியில அப்போ அந்த பார்சி ரிலிஜியன் அதாவது ஒரிஜினல் நேம் வந்து பார்சியில இந்தியாவில நாங்க கொடுத்த பேர் தான் பார்சி ஏன்னா பாரசீகத்துல இருந்ததுனால பார்சின்னு அந்த பாயிரம் என்பது அந்த நூலுக்கு தமிழ்ல வந்து எல்லாமே வந்து ஒரு இலக்கணம் வைத்திருக்கிறார்கள் அந்த பாயிரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ் மரபுல தமிழ் இலக்கிய மரபு செய்யுள் மரபு அதுல வந்து ஒரு பாயிரம் என்பது எட்டு அங்கங்களில் இருந்து பதினோரு அங்கங்களே உடையதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மரபு. பாயிரம் சுட் கண்டெயின் எ மினிமம் ஆஃப் எயிட் அண்ட் அ மேக்சிமம் ஆஃப் லெவன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆங்கிலத்தில் அது நியரஸ்ட் வந்து புரோயம் அவ்வளவுதான் புரோயம். அது ஒரு சூத்திரம் ஆக்கியோன் பெயரே வழியே இல்லை நூற்பெயர் யாப்பே நுதறியவோருடைய கேட்போர் வயனோடு ஆயன் பொருளும் வாய்ப்பாட்டல் பாயிரத்தியல்வே காலங்கடனே காரணமின்றி மூவகை ஏற்றி மொழினரும் உலகே இல்ல இது நன்மை இல்ல நன்மை இல்ல பாயிரத்துக்குள்ள இலக்கணத்தை சொல்றது. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ட்ரெடிஷன் அதாவது இந்த பாயிரம் யாரு செய்தான்னு மெய்கண்டாரே தான் செஞ்சார். அதான் முக்கியம் இந்த நூலுக்கு பாயிரம் செய்தவர் யார் மெய்கண்டாரே தான். தட் இஸ் ட்ரெடிஷன் கோஸ் லைக் தட். அப்போ அது என்னன்னு கேட்டா அந்த கடைக்காப்பு என்று தமிழ்ல ஒரு முப்படி ஞான சம்பந்த பெருமான் வந்து கடைக்காப்பு வைக்கிறார் இல்லையா அதான் ஞான சம்பந்தன் சொன்ன அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா. ஆனா அப்பர் அப்படி சொல்ல மாட்டார் சுந்தரர் அப்படி சொல்ல மாட்டார் ஞான சம்பந்தர் மட்டும்தான் அப்படி சொல்லுவார். தமிழ் ஞான சம்பந்தம் மறைஞான ஞான முனிவன் கோளரிபதியில் கடைசியில் சொல்றேன் இல்லையா அது மறைஞான ஞான முனிவன். இந்த ரெண்டு ஞானம் ஏன் போடுறாருன்னா வேத ஞானமும் ஆகம ஞானமும் எனக்கு தெரியும்னு காட்டுற அதான் ஞான ஞான முனிவன். வேதத்திலே ஞானம் என்ன என்ன தேவாரத்துக்கு தான் பொருள் அந்த வெயிறு தொழில் கடைசியில் வருது இல்லையா தேனமர் ஒளிர் கொடாலை விளை சென்ற துண்ணி வள செம்போனின் துணிகள நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானி நமதே. அது ஞான சம்பந்த பெருமான் வந்து திருக்கடைக்காப்புன்னு பேர் இருக்கு. அது இந்த மெத்தடு அவர் மட்டும்தான் பாட்டு சுந்தரர் அப்பறம் அதை ஃபாலோ பண்ணல. தமிழ் மரபுல அதுக்கு பேரு திருக்கடைக்காப்பு. அதே போல என்ன பண்றாருன்னா இந்த பாயிரத்துல மெய்கண்டால் ஒரு கடைக்காப்பு வைக்கிறார். பாயிரத்திலையும் கடைக்காப்பு வைக்கலாம். இப்ப அதே போல தமிழ் மொழியில மிகவும் பழமையானதும் முழுமையாக நமக்கு கிடைத்த நூல் வந்து தொல்காப்பியம் தான். அதுல வந்து கருத்து வைக்கணும் ஒன்றும் கிடையாது. தமிழ் மொழியில நமக்கு மிகவும் பழமையானதும் அதாவது கிடைக்கிற நூல் அதுக்கு முன்னாடி நூல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை கிடைத்த நூல்கள்ல மிகவும் பழமை. அது ஒன்று. இரண்டாவது முழுமை. இப்ப அகத்தியம் கிடைச்சிருக்கானா கிடைச்சிருக்கு சில பாடல்கள் கிடைச்சிருக்கு அகத்தியத்துல ஆனா முழுமையா கிடைக்கல. அந்த அகத்தியம் பாடல் இருக்குங்கிறது எப்படி நமக்கு தெரியுதுன்னா அந்த தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர்கள் அந்த அகத்திய பாடல மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப என்ன தெரியுது அது மாதிரி பாடல்கள் கிடைச்சிட்டு போல ஆனா அகத்தியம் ஆஸ் அ ஹோல் நமக்கு கிடைக்கணும். அதாவது தமிழ் மரபு எப்படின்னு கேட்டா அகத்திய முனிவரிடத்திலே 12 மாணவர்கள் நேரடியாக பாடம் கேட்டார். அகத்தியருடைய மாணாக்கர்கள் 12 பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா அந்த 12 பேரும்னா அகத்தியர் வந்து 3 தமிழுக்கும் உரியவர் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் மூன்றுமே அவருக்கு அதுக்கு உரியவர். ஆகவே சில பேர் என்ன பண்ணாங்க அவர்கிட்ட இசையை கட்டுறாங்க சில பேர் இயலை கட்டுறாங்க சில பேர் நாடகத்தை கட்டுறாங்க. அப்படி 12 மாணவர்கள் நூல் செய்தார்கள். அதுல தொல்காப்பியம் தான் நமக்கு இயக்கமில்ல அவருடைய அதனால அவர் வந்து அந்த தொல்காப்பியத்தை அரங்கேறும் பொழுது தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்து அது இடைச்சங்க காலத்தினர் தொல்காப்பியம் அரங்கேறது இடைச்சங்க காலம் தொல்காப்பியம் அரங்கேறின பிறகு ஒரு கடல் போல் நடந்திருக்கு. அதான் இடைச்சங்க காலம் என்ன அர்த்தம் முதற்சங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு கடல் போல் அப்புறம் இரண்டாம் சங்கத்துக்கு அப்புறம் இன்னொரு கடல் போல் அப்புறம் மூன்றாம் சங்கம் இந்த மூன்றாம் சங்கம் வந்த பிறகு கடல் போல் வரல அதான் உள்ளப்பாய் தமிழ்நாட்டுடைய மரபு கடல் போல் மூன்றாம் சங்கத்துக்கு அப்புறம் கடல் போல் வரல ஆனா சங்கம் அழிந்தது சங்கம் வந்து பாரம்பரியத்தை விட்டு விட்டது அதுக்காக தான் நான்காம் தமிழ் சங்கம் ஒன்னு நிறுவனாங்க பாண்டித்தடி தேவருடைய நிறுவனாங்க. அப்போ அது இன்னும் அந்த நிலப்பரப்பு அப்ப என்ன குமரி நதியே ஒன்று ஓடி இருக்கு குமரி ஆறுன்னே ஒன்று இருந்திருக்கு பகுருளி ஆறுன்னே ஒன்று ஓடி இருக்கு அப்படின்னா வருது இந்த டோபோகிராஃபி. அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா அதை மட்டும் குறிச்சுக்கிடுங்க. அந்த தொல்காப்பியம் அரங்கேறும் பொழுது இருந்த பாண்டிய மன்னனுடைய பேர் தான் நிலந்தரு திருவிர் பாண்டியன். நிலந்தரு திருவிர் பாண்டியன்.
5: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டு

0: நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு: எங்கும் நிகர் ஒன்றில்லா இருவர். வழங்குபவர் திரு ஆனைக்கா சிவ ராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சைவமை திருவின் சார்பே பொருளினச்சாரும் சான்றோர் பெருமக்களே, நீரின் மலிந்த செய்ய சடை நீற்றர் கூற்றின் நெஞ்சு இடித்த வேரி மலர்ந்த பூங்கடல் சூழ் மெய்யன்புடைய மேலவர்களே, பாரின் மலிந்த திருத்தொண்டர்களே, பரமன் சீர் பரவும் பாங்கினோரே, உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கு வணக்கம். சீர்வளர் சீர் திருப்பெருகு திரு தம்பிரான் சுவாமி அவர்களே, திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்ற நிறுவனர், கைலை புனிதர், சைவ திருவாளர் முக்கப்பிள்ளை அவர்களே, புலவர் பிரான் செயலாளர் சைவ திருவாளர் ராமதாஸ் அவர்களே, பொருளாளர் திருவளர் மணிவாசகம் ஐயா அவர்களே, மன்றத்தினுடைய பொறுப்பிலே இருந்து மங்கை வங்கர் மலரடி மறவாது மாட்சிமைப்பட துண்டாற்றும் மாண்புடைய செயற்குழு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அடிநாயினுடைய வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இங்கே கோவில் கொண்டு வீட்டிருக்கும் அன்னை முட்டுவார் குழலி உடனுரை ஐயன் தாயுமான ஈசப்பெருமானாருடைய திருவடிகளை வந்தித்து சிந்தித்து அவரை வணங்கிக் கொண்டு அடுத்தபடியாக அணியனுடைய ஆளுடை தலைவராக விளங்கும் எம்பெருமான் செந்தமிழ் சுந்தரர் சென்னாவின் திருமுனைப்பாடி நாடர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இறைஞ்சி ஏற்றிக்கொண்டு பரவி பாடிக்கொண்டு புகழ்ந்து போற்றிக்கொண்டு இந்த புனிதர் பேரவையிலே எனக்கு இடப்பட்ட அடியனுக்கு இடப்பட்ட அந்த செப்பரிய திருவானையை சிறமேற்கொண்டு என்னுடைய சிற்றறிவு கெட்டிய அளவிலே எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவரினும் தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர முற்படுவேன். பெருமக்களே, முதற்கண் இந்த தலைப்பு இடம்பெறுவது எங்கு என்பதை நாம் அறிதல் வேண்டும். ஓதுவோருடைய அக இருளை நீக்கவல்ல உன்னத ஞான காவியமாம் திருத்தொண்டர் புராணத்துள் பரதமய பற்றிருத்த பான்மையினார் தொல்கலையின் பெருவேந்தர் கலை வாய்மை காவலனார் நம்மை உடையவர் கடற்கு நயந்து திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பது என என் போல்வாரும் தெரிய செம்மைக்குறி திருநாவுக்கரசு தேவநாயனாருடைய திருச்சரிதத்திலே வருகின்ற ஒரு செய்யுளிலே இந்த தொடர் இடம்பெற்றுள்ளது. அந்த செய்யுள் வருமாறு: அங்கு நிகழ்ந்த அச்செயல் கண்டு அடியாரெல்லாம் அதிசயித்து பொங்கு புலகம் எதிர மெய் பொழியும் கண்ணீர் பரந்திடிய எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர் பாதம் இறைஞ்சினார். எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர், அந்த இருவர் யார்? பொருட்சமய முதற்செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் என்று போற்ற பெறும் புகழி பெருந்தகையாரும் புண்ணியமூர்த்தி நாவரசரும். எங்கும் நிகர் ஒன்றில்லாத இருவர் என்று ஏன் சொன்னார்? இந்த இருபெருமக்களும் அடியவர்களுக்கு வேதத்துக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தார்கள். இறைவருடைய திருவாக்கிலே மலர்கின்ற நான்கு மறைகளுக்கு ஈடான இடத்தை அடியவருக்கு வழங்கிய வள்ளல் பெருமக்கள் இந்த இருவர், பிள்ளையாரும் அரசுகளும். அப்படி என்ன அந்தஸ்தை கொடுத்தார்கள்? திருமறைகள் பூசித்து திரு காப்பிட்டு சென்றுவிட்ட திருமறைக்காட்டினுடைய திருக்கதவனை ஒரு பெரியார் திறக்கவும் ஒரு பெரியார் அடைக்கவுமாக அந்த அற்புதங்களை செய்து மறைகளைப் போல வையகத்தில் வாழ்வாரும் சென்று மறைக்காட்டு மணாளருடைய மலரடிகளிலே வீழ்ந்து வணங்கி அருள் பெரு வண்ணமாய் செய்தவர்கள் அஞான பேராளராம் அந்த இருவர் பெருமக்கள். இதனை ஆசிரியர் வாக்கிலே சொன்னார்: அத்திரு வாயில் தண்ணி அத்தேனால் தொடங்கி நேரே மெய்த்திரு மறைகள் போல மேதினி புக்கு போற்ற மறை போல மேதினி புகுமன்னம் செய்தவர் மேதினி உலகம். இங்கே அடியவரை குறிக்கின்றது. அடியவர்கள் அருமறை போல உள்ளே செல்லவும் உடையநாதரை வணங்கவும் உரிமை பெறக்கூடிய இடமாக செய்தது திருமறைக்காடு. செய்தவர்கள் இருபெரும் தகையோராம் எம்பெருமக்கள் ஞானசம்பந்தரும் நாவரசரும். இனி இந்த நிகழ்ச்சியினுடைய விரிவை ஆசிரியர் பெருமானாருடைய சிவம் மணக்கும் செய்யுள் துணை கொண்டு

திருமக்களே, பரமாச்சாரியர்கள் இருவரும் இந்த பாறிலே வாழ்ந்த காலம் அவர்கள் தமக்குள்ளே சந்தித்துக் கொண்ட இடங்கள் மூன்று. ஒன்று புகலி, மற்றது புகலூர், மூன்றாவது பூந்துருத்தி. புகலி முதற் சந்திப்பு, புகலி சீகாழி. புகலூர் மூவர் பாடிய திருத்தலம். பரமாச்சாரியார்கள் மூவரும் தனித்தனியே இருமுறை சென்று வழிபட்ட திருத்தலம். வேறு எந்த திருத்தலத்துக்கும் இந்த பெருமை கிடையாது. ஆரூருக்கு இல்லை, தில்லைக்கும் இல்லை. பரமாச்சாரியர்கள் மூவரும், அதாவது நம்பிகள், நவரசர், ஞானசம்பந்தர், மூவரும் தனித்தனியாக சென்று இரண்டு முறை வழிபட்ட தலம். பாடல் பெற்ற தலங்களிலே ஏதேனும் ஒன்று உள்ளதா என்று வினவினால் அதற்கு விடை திருப்புகலூர் என்பதாகும். அங்கேதான் சுந்தர பெருமான் சுடுமட் பலகையாம் செங்கல்லை பொற்கல்லாக மாற்றியவர். அங்கேதான் இற்றையளவும் நன்னறிய சிவானந்த ஞான வடிவிலையாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்துள்ளார். அங்கேதான் முருகநாயனாருடைய திருமடம் இருந்தது. அங்கேதான் பரமாச்சாரியர்கள் இருவரும், நாயன்மார்கள் நால்வரும் ஆக அறுவருமாக சேர்ந்து சைவ பயிர் தழைத்து வளரும் வண்ணம் செய்தார்கள். அங்கேதான் வாய்மை சாலமிக்குயர் திருத்தொண்டு இன்னது என்று உலகம் அறியும் வண்ணமாய் வழிகாட்டப்பட்டது. இத்துணை சிறப்புடைய திருத்தலம் திருப்புகலூர். அங்கே இரண்டாவது சந்திப்பு. மூன்றாவது திருப்பூந்துருத்தியிலே முடிந்த சந்திப்பது. இப்போது பிள்ளையாருடைய வாழ்விலேயே அவர் பாண்டி நாடு சென்று சைவம் தாபித்து வந்துள்ளார். அரசுகளோ ஐயன் திருக்கையிலே காட்சியிலே காட்சியை ஐயாற்றிலே பார்த்து மானசரோவர் பாவியிலே மூழ்கி ஐயாற்று மலர்வாவியிலே எழுகிய பெருந்தகை ஐயாற்று காட்சியிலே ஐயாற்றிலே கைலை காட்சியை கண்டு திருப்பூந்துருத்தி வந்திருக்கின்ற நேரம். இது மூன்றாவது சந்திப்பு. இப்போ நாம் இங்கே சிந்திக்க போவது இரண்டாவது சந்திப்பு பற்றி. அதற்கு முதற்கட்டமாக முதல் சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை அறிதல் வேண்டும். இன்னொன்றையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் சந்திப்பு நிகழும் போது பிள்ளையாருக்கு வயது 7, அரசுகளுக்கு வயது 70. கவனியுங்கள், 7 வயது பாலகரும் 70 வயது நிரம்பிய பத்தி நிரம்பிய தொண்டரும் சந்திக்கின்ற சந்திப்பு. அதனை சற்று பின்னோக்கி சென்று அறிய முற்படுவோம். பெருந்தகை திருஞான சம்பந்த சுவாமிகள் தமது 4வது யாத்திரையை முடித்துக் கொண்டு சீகாழியிலே எழுந்தருளியுள்ளார்கள். அவர்களுக்கு வயது இப்போது 7. உபநயனம் செய்கின்ற காலம் ஆனமையினாலே பெற்றோர் அவருக்கு உபநயனம் செய்கின்றார்கள். இவர் முற்றுமே ஆணவள் ஞானம் முலை சுரந்து ஊட்ட பெற்ற முன்னவர். இத்தகைய பெரியோருக்கு என்ன உபநயத்தை செய்துவிட முடியும், என்ன வேதத்தை கற்பித்து விட முடியும்? இருப்பினும் சடங்கு நிலையிலே அந்த நிகழ்ச்சி அங்கு நடந்தேறுகிறது. தொல்லை மறை உபநயன பருவமெய்த தோளொடு நூல் தாங்கினார் சுரர்கள் போற்ற என்று பெரியவரான் சொல்லுகிறார். அப்போது வேதியர்கள் மறைநான்கும் தந்தோம் என்று மந்திரங்கள் மொழிகின்றார்கள் மறைக்குல வள்ளலுக்கு. அந்த பெருந்தகை பதிலுக்கு 1000 வேதம் ஓதுகின்றார். 4 மறை ஓதிய மறையவர் முன் 4000 வேதம் ஓதுகின்றார் ஞானத்தின் திருவுருவாம் வள்ளல். சுருதி 1000 ஓதி அங்கமான தொல் கலைகள் எடுத்து இயம்பும் தோன்றலாறு பருதி 1000 கோடி விரிந்தால் என்ன பரஞ்சோதி அருள் பெற்ற பான்மை மேன்மை கருதி ஆதரவோடு வியப்புற்றேத்தும் கலைமறையோ கௌனியனா தம்மை கண் முன் வரு தியான பொருள் என்று இறங்கி தாம் வல்ல மறை கேட்டு தாம் முன் வல்ல மறை. அவர்கள் வேதத்திலே பாண்டித்யம் பெற்ற பிராமணர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் தீர்த்து வைக்கின்றார் ஆளுடைய பிள்ளையார். அந்த அந்தனர்கள் வினவுகின்றார்கள், மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் ஆதி மந்திரம் தாய் மந்திரம் எது என்று பிள்ளையார் அறிவிக்கின்றார். மந்திரங்கள் ஆணையெல்லாம் அருளி செய்து மற்றவற்றின் வைதிகனூர் சடங்கின் வந்த சிந்தை மயக்குறு மையம் தெளியெல்லாம் செழுமறையோர்க்கு அருளி அவர் திருளுமாற்றால் முந்தை முதல் மந்திரங்கள் எல்லாம் தோன்றும் முதலாகும் முதல்வனாய் இழுத்து அஞ்சு. அப்போது அவர் பாடியவருடைய திருப்பதிகம் தான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் நெய்ந்து நினைவின் நாடொரும் என்னும் பஞ்சாக்கர திருப்பதி. இது பாடி கேட்டவுடனே அந்தனருடைய ஐயங்கள் தீர பிள்ளையார் பெருமான் அந்த உபநயன சடங்கை முடித்துக் கொண்டு தம்மை ஆளாக கொண்ட
பெரிய பெருமாட்டி தோணி மீது பேணி விட்டிருந்தவர்களும் தோணியப்பர் இவர்களுடைய திருவடிகளை மறவாது வணங்கிக் கொண்டு அன்பரோடு இன்புற்று கவனிக்க வேண்டும். இது ஜீவன்முக்தி நில. இவர்கள் எல்லாம் கடந்த பெரியவர்கள், ஆயினும் உலகிற்கு வழிகாட்ட வந்தவர்கள் ஆனமையினாலே அடியாரோடுதான் கலந்திருப்பார்கள். பக்தருடன் இனிதமரும் பண்பு கூட பரமர்தாள் பணிந்தேற்றி பயிலும் நாளில் என்று பெரியவர்கள் சொல்கிறது. பக்தருடன் இனிதமரும் பண்பு. இந்த நிலையில பிள்ளையார் சீகாயில இருக்க நமது தலைவர் அரசுகளோ என்று சொன்னால் அவர் தில்லையில இருக்கின்றார். சீகாழிக்கு நேர் வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அம்பலமான நிறுத்தம் புரியும் அரும்பெரும் திருத்தலம். அங்கே அரசுகளுக்குத்தான் முதன்மை. 8 பதிகங்கள் அவர்கள் தான் பாடி செய்தார்கள். பிள்ளையார் 2 பதிகம் தான், நம்பிகள் ஒன்றுதான். நமக்கு கிடைத்திருக்கக்கூடியவை 2, 8, 11 பதிகங்கள். சம்ஹிதா மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரங்கள் இரண்டையும் சேர்த்தா 11. இதுக்கு மேல மந்திரம் இல்லை என்பதை சொல்வது போல அந்த மந்திர வடிவமாக இருக்கும் தூக்கிய திருவடி எடுத்தாடும் பெருமானுடைய எல்லா உலகங்களையும் ஆக்கும் திருவடிக்கு அளித்து செய்த பதிகங்கள் தான் 11. இப்போது நமது சுவாமிகள் உடைய அரசுகள் கணிப்பாலையில் இருந்து வருகின்றார்கள். சி தில்லைக்கு முன் அவர்கள் தில்லையிலே தங்குவதில்லை. தில்லை விராட புருஷனுடைய இதயத்தானமாக விளங்கும் பெருமை உடையது என்பதனாலே அங்கு தங்கி அனுஷிதங்கள் செய்துவிடக் கூடாது என்று ஆச்சாரிய பெருமக்கள் பிள்ளையார் வெட்கலத்திலே தங்கினார். அரசுகள் கழிப்பாலையிலே தங்கினார். வருகின்றார் தில்லைக்கு வருகின்றார். வந்து அப்போது அவர் பாடிய பதியும் அரியானை. அரியானை அந்த நதமும் சிந்த யானை. உடனே அடுத்த பதிகள் சொல்ற சீக்கிரார் சுவாமி, தமிழால் பின்னும் போற்றல் செய்வார். இறைவரை போற்று செய்வதற்கு தமிழ் தகுந்த மொழி என்பது இங்கு பெறப்படுகிறது. தமிழ் என்று சொல்லிவிட்டால் உடனே எல்லா தமிழ் நூல்களையும் ஒன்றாக வைத்து எடை போட்டு விடக்கூடாது. தமிழை இரண்டாகவும் பிரித்தார் நாவரசர். ஆளுரும் தமிழ், ஆளுரா தமிழ். இதனை பழையாறை வடதலியிலே அந்த பெருந்தகை சொல்லுவார். வாயிலும் தமிழே படித்த ஆளுரா, 1000 சமணும் அழிவாக்கினான். ஈசனுக்கு ஆட்படுத்தாத தமிழ் ஆளுரா தமிழ். அந்த ஆளுரா தமிழ் அழியத்தக்கது என்பது நமது சமய பெரியோருடைய கொள்கை. ஆகவே தமிழால் போற்றல் செய்து அடுத்த பதிவு. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயிருக்கும் சென்னி நஞ்சடை கண்டனாரை காணலாம் நரமூனாரும். இந்த பதியத்தை பாடிட்டு இருக்கும் போது ஒரு செய்தி அன்பர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்தி? சீகாழியிலே ஒரு அற்புதம் நடந்ததாம். ஒரு குழந்தை, ஞான குழந்தை, 3 அகவை பிராயம் நிரம்பிய குழந்தை, சுட்டிக்காட்ட முடியாத பொருளை என் உள்ளங்கவர் பிரான் என்று சுட்டிக்காட்டிய ஒரு அற்புதம் நிகழ்ந்து ஏறியது. இப்படி ஒப்பது ஒரு அற்புதம் எங்குள்ளது என்றே மெய்ப்பெருமைப்பட மாதவரும் மறையவரும் போற்றுகின்றார்கள் மன்றாடும் வள்ளலுடைய தில்லையிலே. கடையுகத்தில் ஆழியின் மேல் மிதந்த திரு கழுமலத்தில் இருந்த செங்கன் விடையுகைத்தா திருவருளால் வெப்பரையன் பாவை திரு முலைப்பாலோடும் அடையநிறை சிவம் பெருக வளர்ஞானம் குழைத்தூட்டு அமுது செய்த உடையமரை பிள்ளையார் திருவார்த்தை. கவனியுங்கள், ஆச்சாரியார்களை பற்றி பேசுவது திருவார்த்தை, பேசுவதும் திருவார்த்தை, கேட்பதும் திருவார்த்தை. கேட்போர் பேசுவோர் அவருடைய சுற்றத்தார் உறவினர் கிளைஞர் அத்துணை பேரும் பற்றிய பாவங்கள் நீங்கி பரமன் பாதம் சேர்க்கவல்ல வார்த்தை பரமாச்சாரியார் பற்றிய திருவார்த்தை. இப்படி திருஞான சம்பந்த சுவாமிகள் ஈஸ்வரர் சுட்டி காட்டினார் சொன்ன உடனே வியக்கிறார். இப்பதான் தூக்கிய திருவடியை பார்த்து வியந்தார், சடையிலே தாங்கிய மதியை பார்த்து வியந்தார், இலக்கையிலே ஏந்திய அகல் தீயை கண்டு வியந்தார். அப்படிங்க இப்படி இறைவருடைய திருவாலக்கத்திலே ஈடுபட்டு விம்மிதமுற்ற பெரியவருக்கு அதனிலும் விம்மிதம் தரவல்லதாக வந்த செய்தி எது தெரியுமோ? அப்பேற்பட்ட பெருமானின் 3 வயது குழந்தை சுட்டிக்காட்டியது என்பதுதான். அதுக்கப்புறம் எப்படி தில்லையில இருக்க முடியும் நினைக்கிறார் அரசுகள் எவ்வளவு பெரிய ஞானி. ஆழிவிடம் உண்டவரை அம்மை திரு பாலமுதம் உண்ட போது ஏழு செய்வன் தமிழ் மாலை இவன் எம்மா என காட்டி இன்பவல்ல காணி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற அதிசயம் ஏற்பட்டது. இப்படி கூட நடக்குமா?
உடனே அந்த காட்டின குழந்தை மேல காதல், வாழியவர் மலக்கடைகள் வணங்குவதற்கு அப்பொழுதே மனத்தெழுந்த விருப்பம் கொள்வார். உடனே அவரை பார்க்கணும், கௌரிங்கம். இதுதான் சிவனடியார் இலக்கணம். இங்கேன்னு பெரியார் இருந்தா ஓடி போய் பார்க்க பழகணும். உடனே என்ன செய்யறார், சாமிகிட்ட விடைபெற்றுகிறார். அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி சாமியிடமே இருக்க முடியல. அவரால் சாமியை விட சாமியை காட்டினவர் பெரியவர். அவர் திருஞான சம்பந்தரை பார்க்கணும். என்ன பண்றாரு, தில்லைக்கு இவர் இன்னும் வரப்போறது இல்லை. திருநாவுக்கர சுவாமிகள் அவர் யாத்திரையில பெரும்பாலும் ஒரு முறை வந்த தளத்தை ரெண்டு முறை வருவது இல்லை. சிலதான் விளக்கு, திருநல்லூர், திருப்புகலூர் போன்ற சில தலங்கள் விளக்காக இருக்கின்றனவே என்று பெரும்பாலும் அப்பெருந்தகை ஒரு முறை போன தளத்துக்கு இரண்டாவது முறை வருவதில்லை. இன்னொன்று, அவர் எங்கும் நேர போகாம வேற ஒரு ஊர்ல இருந்து பாடும் வழக்கமும் அவர்கிட்ட இல்லை. மற்ற பரமா சேரிட்டு இருக்கு. பிள்ளையார் காலத்திலிருந்து கேதாரம் பாடுறார், கைலை பாடுறார். சுந்தரரும் காலத்தில இருந்து வடக்க இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீசைலம் பாடுறார். ஆனா நாவரசிட்ட அந்த வழக்கம் கிடையாது. அதே போல பிள்ளையார் ஸ்ரீகளை போறார், சுந்தர பெருமான் கூட ஓரோரு இடங்கள்ல குதிரையில போன மாதிரி இருக்கு. ஆனால் நாவரசர் தமது பாதார விந்தங்கள் நோக நடந்து சென்றதாத்தான் புராணம் சொல்லுது. எனக்கு வயதுல பெரியவர் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு உயர்வா இருக்க முடியும். முதல் பதிகத்திலே அவருக்கு சாமி பேர் சூட்டிட்டார், ஏழுலகம் நாவரசு என்று நீ நன்னாமம் மண்ணுக. எந்த பதிகத்திலே ஈஸ்வர் சூட்டிய பேர் பேர் வச்சாரோ. தமிழ் வாக்கு கவே தவம் கடந்து வெளியில வருது. தொழுது பல வகையாலும் சுற்றுடை வண்டமிழ் பாடி வழிவில் திருப்பணி செய்து மனம் கசிமுற்று போதும். ஆறுயிரின் திருவிருத்தம் தசபுராண தடைவும் பார்பரவும் பாவநாச பதிகம் பன்முறையும் மேற்படனின் அறைகூகம் திருப்பதிகம் முதல் பிறவும் பேரருளின் கடலளிக்கும் பெருமானை பாடினார். நீண்ட திரு தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மன்றுரைவார் வாழ்பதிகள் வழுத்து திரு தாண்டகமும் கொண்டை நரும் சடையார்வால் குறைந்த திரு நேரி செய்யும் துண்டு தனி நேரி செய்யும் முதலான தொடுத்தமைத்தார். பரவுதனி தாண்டகமும் பல்வகை தனி தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திருவிங்கமால் பாடிட்டே இருக்கிறார் பிறந்தது 49,000 பதிகம். அப்பேற்பட்டவர். இந்த இரும்பியூர் தேவாரத்துல சொல்லும் போது என்ன போல அறவைக்காடு ஒண்ணுமே தெரியாததெல்லாம் எவ்வளவு சிறு குற்று தெரியும் என்பதை அன்பர்கள் நன்கு அறிவார். நான் அந்த பெருந்தை என்ன சொல்றா தெரியுமா, பன்னிய செந்தமிழ் அறியேன். தமிழ் ஆளியார், தமிழ் மொழி தலைவர், இன் தமிழுக்கு மண்ணான வாகீச திருமுனி. அவர் என்ன சொல்றார், தமிழ் எனக்கு தெரியாது. பணியுமான் என்று பெருமைக்கு இலக்கணமா இருக்கிறவரும் அவர் தான். ஆச்சாரியார்களை கும்பிட்ட திருக்கோலத்தோடு இருக்கும் கோதில்லா வாய்மையும் அவரையே சார்ந்தது. ஒரு இடத்துல அவர் யாரும் வெல்ல முடியாது. முதல் வணக்கம் அவருடையதா இருக்கும். அவருடைய சீடர் அப்பூதியார பார்க்கும்போது கூட இவர் தான் முதல் வணங்குறார். அப்பூதியார் வர்றார் வாசல் திங்களூர்ல, கடிதணிந்து வாகீசர் கடல் பணிய மற்றவதம் அடிபணியா முன்பணியும் அரசு. அவர் வணங்கு வந்து இவர் வணங்குறார். இங்கேயாவது செய்ய இந்த மாதிரி ஒரு நிலையை காண முடியுமா? பெறப்பட்ட பெருமா திலை பெருமாட்ட விடைபெற்றுக்கிட்டு போய் பிறகு பிணிவோட்டும் திருவீதி புரண்டு வளம் கொண்டு போந்து தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனி உடைய பெரியவர் தில்லை சிவமே விளங்கும் திருவீதியில திருமேனி அங்கம் படும் வண்ணமாய் புழுதி தோய்ந்து அப்புண்ணிய பெருமானாருடைய புனித திருமேனி நிலமுறை விழுந்து பெருமான பலம் செய்து வருகிறார். நாரி ஒரு வழிபட்டுக் கொண்டு சிகாரி வர்றார். இதை அப்படியே திருஞான சம்பந்த புராணத்துல பார்த்தோம்னா ரெண்டு இடத்தையும் சேர்த்து சேர்த்து பார்க்கணும். பந்தனை மெல்விழலாலும் பரமரும் பாய்விடை மீது வந்து பொன் வள்ளத்தளித்த வரம்பில் ஞான தமுதுண்ட செந்தமிழ் ஞான சம்பந்த திறம் கேட்டு இறைஞ்சுதற்காக அந்தனர் பூந்தராயகனில் அணைந்தனர் நாவுக்கரசர். சரி, பிள்ளையர் பெருமானின் செய்தி போது அங்கிருந்து அரசுகள் வந்துட்டு இருக்காங்க. ஞானமுய்ய திருவதிகை நம்பதம் பேரொருளினான் சூளை மடுத்து முன்னாண்ட தொண்டர் பெருமான் வருகிறார். இவருக்கு எப்படி இருக்கும், வாக்கின் பெருவிரல் மன்னர் வந்தனைந்தா என கேட்டு பூக்கமல் வாச தடஞ்சூழ் புகழி பெருந்தகையாரும் ஆக்கிய நல்வினை பேர். ஆச்சாரியரை பார்க்கறது ஆக்கிய நல்வினை பேர். பலகாலம் பண்ண நல்வினையினாலதான் ஆச்சாரியமூர்த்திகள் திருவடி தரிசனம் கிடைக்கும். வேகமா போறார் பிள்ளையார் அவருடைய அடியார் புடைசூழ். அந்த சீகாழி எல்லையில கொள்ளக்கரையில சந்திப்பு நிகழ்கிறது. திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரை பார்க்க, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தரை பார்க்க, அதை சேக்கிடா சாமி அழகு தமிழ்ல சொல்ல அற்புதமா இருக்கும். அங்க சொல்ற தொண்டர் குழாம் புடைசூழ தொழுத கரத்தோடு நீர் துதைந்த கோலம்
கண்டவதம் மனம் கசிந்து கரைந்துருகும் கருணைபுரம் பொழிந்து காட்ட தெண்டிரைவாய் கல்மிடத்தில் உயர்த்தேறும் திரு நாவு கரதராமம் வன் தமிழால் எழுதுமறை முடிந்த பிறான் திருப்புகழி மருந்து சார்ந்தார். அடிபணியவர்தம் மலக்கரங்கள் பற்றி திருநாவுக்கர் சுவாமிகள் பிள்ளையார் பெருமான் திருவிழி விழுந்து வணங்கியிருக்கிறார். பிள்ளையார் பெருமான் திருவாக்கில எல்லாரையும் அப்பான கூப்பிட மாட்டார். அவருக்கு அப்பாவா இருக்கிற சிவபாத எழுதியரை விட ஞானப்பால் கொடுத்த தோணியப்பர் தான் பெரியப்பா. தோணியப்பர் அப்பறே அப்பறேன்னு விழித்த வண்டமிழ் மொழிந்த திருவாயால் அப்பரே என எடுக்கின்றார் உடைய அரசுகள். என்ன சொல்லணும்? குழந்தைதான சொல்லணும். அடியே பிள்ளையார் கடல் வணங்க பெற்றேன் என்று அரசு ஒப்ப பெருகுஞான வள்ளலார் வாகி செய்த அமைவணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நிறை காதலினால் ஒருவர் ஒருவரில் கலந்த உண்மையோடு வெள்ளநீர் திருத்தோடு வீற்றிருந்தார் கடல் வணங்கும் விருப்பின் மிக்கார். பிள்ளையார பெற்ற தாயார் பகவதி அம்மா மிகுந்த புண்ணியம் பண்ணுவாங்க. திருநாவுக்கரசருக்கு திருவுது படைக்கும் பாக்கியம் அவருக்கு தான். அணையும் திருத்தொண்டர் தம்மோடு ஆண்டரசுக்கும் அமுதாக்கி அரசுக்கு நம்ப சாப்பிடுறவங்களே இல்லை. அவங்க ஏழை தளிர் கிழங்கு கனி பேர் இவற்றை சாப்பிடும் இயல்பினர். அதுவும் பலகாலம் துறந்து கையில் ஏற்றிருக்கும் போது அப்படித்தான் இருக்கு. சாக மூலம் துய்ப்பனவும் தவிர்ந்து தனித்திரியர் ஏகினார் பெரும் கையிலை குலக்கிரி என்று பெறப்பட்ட பெருமானுக்கு திருவுது படைக்கிற பாக்கியம் அம்மை பகவதியாருக்கு வாய்த்தது. அந்த திருவுதுக்கு முன்னால் அவங்க என்ன பண்றாங்க, சீகை திருக்கோயிலுக்கு போறாங்க. அங்க இருக்கிறவர் யார்? பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது பேணி விட்டிருந்தவர்களும் பிரான் முன் நின்று இப்ப பிள்ளையார் சொன்ன தமக்கே உரிமை உடைய அந்த ஐயனையும் அம்மையையும் அப்பருக்கு உரித்தாக்கி அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீ பாடுமே, எவ்வளவு பெரிய கௌரவம். இதை விட பெரிய கௌரவம் ஏதாவது உண்டா? அடியனுக்கே சொந்தமான தோழியப்பரையும் பெரிய நாயகி அம்மையையும் உங்களுக்கு தாராவாத்து தர்றோம், நீங்க பாடுங்க. இந்த கௌரவத்தை மனசுல வச்சுட்ட எம்பெருமான் வாகீசர் அவர் தமிழ் மொழி அறியாத என்ன, அதெல்லாம் தமிழ் மொழியே வடிவெடுத்து வந்த பெருமான். அத அடியே பாட்டுல வச்சு சொல்ற, நமக்கு எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு அந்த பாட்டு. சிந்தி தெழுமணமே கழுமலத்தை பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானை பசுபதியை சந்தித்த காலம் அறுத்தும் என்று எண்ணி இருந்தவக்கு சொல்ற சீகாழிய நினைச்சாலே வினை போகணும். போறது அப்புறம் நினைச்ச மாத்திரத்துல காழி காழி சிறபுரம் தோணிபுரம் புந்தராய் புகழி வேணுபுரம் விருதுபுரம் கொச்சேவயம் கழுமலம் என்று சொன்ன அளவிலேயே வினை போக்கவல்ல ஊர் காழி. அப்புறம் பெருமாள் என்ன பாடுறாங்க, மனமே நீ நினைக்கிறதுக்கு முன்னே வினைய போக்கவல்ல ஊர் சீகாழி. இந்த சீகாழி நினைச்சுக்கோ, இன்னும் ஒண்ணு சொல்ற மனமே, சீகாழின்னு ஒன்னு தோணியப்புற நினைச்சிடாத பிரியநாச்சியார நினைச்சிடாத, அவங்களை நினைக்கிறதுக்கு முன்னே நம்ம ஆளாக உடையவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ஆளாக உடையவர் யார் தெரியுமா? முன்னடைந்தான் சம்பந்தன். நம்ம போய் அடையத்துக்கு முந்தி சாமியுடைய ஞானப்பால குடித்தவராயிட்டு. ஆகவே சீகாழி போய் தோடியப்புரை பார்த்தேன் பெரியநாச்சியார பார்த்தேன்னு தயவு பண்ணி நினைச்சிடாத. அவர்களை காட்டிய பிருந்தகை ஆளுடைய பிள்ளையாருடைய திருவிழி நினைச்சுக்கோ. முந்தி தொழுகழல் நாள்தோறும் நம் தம்மை ஆழ்வனவே என்று இதை திருஞான சுவாமி தேவத்துல சொல்றாரு. முன்னடைந்தான் சம்பந்தன் முடிபத்தும் வல்லார்க்கு தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன். எல்லாருக்கும் முன்னடைந்தவர் அல்லவா, சைவ தலை மாமகனார் அல்லவா. ஆகவே அவர் நினைத்த மாத்திரையிலே அவர் எஜமானராகவும் நம்மை அடிமையாகவும் கொண்டால் வினை தீர்வதிலே எள்ளளவும் ஐயமில்லை. ரிஷிகாயில பாடிட்டே இந்த முதல் சந்திப்பு இந்த நிலையிலே நிறைவு பெறுகிறது. பிள்ளையாட்டை விடைபெற்றுக் கொண்டு வாகிச வள்ளல் மற்ற தலங்களுக்கு போறாங்க. இந்த ரெண்டாவது முதல் சந்திப்பு நடக்கிறதுக்கு காரணம் அரசிகள் மனதில் இருந்த அவா பிள்ளையார பற்றி பிற அன்பர்கள் சொல்வதை கேட்டறிந்து அவரை காணல் வேண்டும் என்று காதல் மேலிட்டு
முதல் சந்திப்புக்கு விருப்பத்தை முதலிலே வித்திட்டவர் அரசுகள் என்பதை மறத்தலாகாது.